0: கண்ணப்ப திருப்பாத சேர்ந்தெறிஞ்சி அழைத்து விழும் கண்ணதரி ஆகத்து பங்கிழிய தலை குவித்த கையினராய் சாய்ந்து புறம் போந்து அணைந்தார். கோயிலுக்கு விட்டு வெளியில வந்துடும். சில நாட்கள் அந்த தண்ணி தொண்டு செய்கிறார். தொண்டு செய்ததுனால ஒரு எண்ணம் அவருடைய தூய உள்ளத்திலே எழுகிறது. காலத்திற்கு செந்து செய்ய கையிலும் ஒரு பேர், செந்து செய்ய கையிலை, அதே போல செந்து செய்ய கையிலே திருச்சிராப்பள்ளி, அதே போல செந்து செய்ய கையிலே திருவையாறு, திரிகோணமலை, வீரநாட்டு இவையெல்லாம் செந்து செய்யல கையிலாயம் என்று பேசப்பட்டிருக்கிறார். சேனிலவ திருமலையில் திருப்பணியாயின செய்து சேனில உயரத்தே இருக்கிற மலை தானுவினை அம்மலை மேல் தாழ் பணிந்த குறிப்பினால் தானு பற்றுக்கோடு பேரிதிரு கைலைமலை வீட்டிருந்த பெருங்கோலம் காணுவது காதலித்தார் கலைவாய்மை காவலனார். இந்த அடி முற்று போன. ஏன் காதலித்தார் கைலை பார்க்கணும்னு காரணம் சொல்றார். அவர் கலைவாய்மை காவலர், வாய்மை கலைக்கு காவலராக விளங்கும் பாகியதரானதனாலே கைலை பார்க்கும் ஆகவே அவருக்கு எழுந்தது. கலைகளெல்லாம் விளக்க வந்த முதலே சொல்லுவார், அழகில் கலைத்துறை கலைப்பார் அருந்தவத்துவம் நெறிவாழ கலைத்துறை வாழவே அவதரித்த பெரியார் வாகீசன் அந்த கலையினுடைய உண்மைகள் எல்லாம் விளங்குவதற்கு கைலா யாத்திரை தவறாது மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை நிலைநாட்டி அங்கள் காலத்தி பெருமாண்ட வழிபட்டு போற கைலா யாத்திரைக்கு நம்ம தயாரா இருக்கும் தானே எல்லாரும். அங்கள் மாமலை மேல் மருந்தை வணங்கி ஆடருளால் மிக பொங்கு காதலி உத்தர திசை மேல் விருப்பொரு போதுவார் சந்தத்தை மாற்றிட்டார். எழுச்சி விருத்தம் கொண்டு துங்க மால்வரை காண்கியாது தொடர்ந்த நாடு கடந்த பின் செங்கன் மால்விடை அண்ணல் மேவும் சிறு பொருட்களும் எழுதினார். எழுச்சி சந்தங்களிலே பாட துவங்கிறார். ஏன்னா போற யாத்திரை கடினமான யாத்திரை, காலத்திலிருந்து காலத்தி வரைக்கும் பிரச்சனைப்பா வருது, காலத்தை தாண்டின உடனே எழுச்சி விருத்தம் வருது, சந்த பாடலா வருது, போற யாத்திரை நீண்ட யாத்திரை, நெடிய யாத்திரை, கடினமான யாத்திரை. அதற்கேற்ப அமைக்கின்றார் ஆசிரிய சேகர். இந்த மலையில இருக்கிறப்பறமா காலத்தி பிறமா மலையில் மருந்து நம்முடைய உயிர் பிணியை நீக்க வந்த பெருமான் அங்கு கோயில் கொண்டுள்ள உத்தமம் அவனை வழிபட்டு பெரிய பெரிய மலைகளை கடக்கின்றார், காட்டாறுகளை கடக்கின்றார். இதெல்லாம் கடந்து திருப்பொருப்பதும் எனும் தளத்தை அழைக்கிறது. ஒரு வழியில வழிபட்ட தலங்கள் பலவாயினும் இவருடைய பாடல் கிடைத்திருப்பது திருப்பொருப்பதம் ஒன்றுதான். திருப்பொருப்பதம் வடநாட்டு தலம் மூவர் பாடிய திருத்தம். இப்போ உள்ள பேர் ஸ்ரீசைலம் என்பது ஆந்திராவில ஓங்கோல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஊர். ஓங்கோல் எனும் ரயில் நிலையத்திலே இறங்கி அங்கிருந்து பேருந்திலே செல்லவர் மலைத்தலம் ஸ்ரீசைலம். மல்லிகார்ஜுனேஸ்வரர் என்பது இறைவருடைய திருநாள். அம்மை பேர் பார்வதி. அங்கன் மாமலை மேல் மருந்தை வணங்கி ஆறருளா மிக பொங்கு காதலின் உத்தர திசை மேல் விருப்போடு போடுவார் துங்க மால்வரை காண்கியாது தொடர்ந்த நாடு கடந்தது செங்கன்மாவிடை அண்ணன் மேவு திருப்பருப்பதும். அந்த பருப்பதற்கு இவர் ஞானியானதுனால ஒரு காட்சி, இவர் கண்ணுக்கு பல காட்சிகள் தென்படுகின்றன. அந்த தேவர்கள், முனிவர்கள், வித்யாதரர்கள், கிண்ணர்கள், இப்படி பல தேவச்சாரியர் எல்லாம் பெருமானை வழிபடக்கூடிய காட்சியை பார்க்கின்றனர். மானவிஞ்சையர், வானநாடர்கள், வாணியக்கர்கள், சிந்தர்கள், தானகிண்ணரர், பன்னகாதிபர், காமசாரிகளே முதல் ஞானமோனிகள் நாலு நம்பரை வந்திறங்கிய நலம்பெறும் தானமான திரு சிலம்பை வணங்கி வந்தவை சாற்றினார். திருநெடுத்தி பாடுறார். மானவிஞ்சையர் பெருமைக்குரிய வித்யாதரர், வானநாடர் தேவர்கள், வான் இயக்கர்கள், வானிலே இயங்கக்கூடிய ஒரு கூட்டம் யட்சர் என்னும் வடசொலின் தெரிவுதான் இயக்கர், சித்தர்கள், கிண்ணர் பாடக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒரு ஜாதி, பன்னகாதிபர் பன்னகம்னா பாம்பு நாகலோகத்தைச் சேர்ந்த ஒரு கூட்டத்தார், காமசாரிகள் காமம்னா விருப்பம், நடப்பதிலே விருப்பமுடையவர்கள், பயணம் செய்ததிலே விருப்பமுடைய ஒரு தேவ ஜாதியர். இவர்கள் எல்லாம் அந்த பருப்பதத்திலே வணங்கி பெருமாள் அவர்களை பெற்றுப் போகின்றார். அம்மருந்து கடந்து போவர் ஆர்கோள் சூழ ஏற்படை செம்மதுவின் கையிலே பொறுப்பை இணைந்தெழுந்தோ சிந்தையால் எம்மருந்துமோ காதலிந்து இரண்டு பாலும் எந்திலோ கைமருந்து அடையும் தெலுங்கு கடந்து கன்னடம் எழுதினார். இவருடைய உள்ளத்துல ஒரே சிந்தனை, பருப்பதம் தாண்டின உடனே காலத்திலே பருப்பதம் வந்துட்டார். அழகி பருப்பதத்திலே 300-350 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் பருப்பதம். அது தாண்டின உடனே வேற சிந்தனை இல்லை, வேற தலங்கள்லாம் பார்க்கணும்னா அது இல்லை. துணிவு நாட்டுல ஒரு தலைமை இருக்கு கோவர்ணம், அங்கெல்லாம் போல ஒரே எண்ணம் கையை பார்க்கணும். பக்கத்துக்கும் அப்படி வீழ்ந்து நிக்கிறாங்களா அந்த பக்கம் வந்து அவருடைய வேட பிடித்து திருநாவுக்கோட வேணும். கண்கள்ல தாரதாரியா நீர், மேனியெல்லாம் திருநீரு, மார்பிலே உத்திராக்க தாழ்வல தாழ்வட மாலை, கண்கள்ல கருணை, என்ன குறை பார்த்து வேகிறா. சில பேர் அவரோட கூடவும் கோபம் ஒப்படுகின்றார். இவர் எதை பத்தி கவலைப்படாம தேர்தல் தெரியாது. அம்மருந்து கடந்து போவர் ஆர்கொள் ஆரண கூர்மை சூழ அயிர்ப்படை செம்மல் கையிலே பொறுப்பை நினைந்து எழுந்தோர் சிந்தையால் மருந்துமோ காதல் என்று எந்த பக்கத்திலையும் விருப்பம் இல்லாம இரண்டு பாலும் இருந்துடும். இரண்டு பக்கத்தில் இருக்கிறவங்க வியப்படைய பண்ணோம். கை மருந்து அடையும் தெலுங்கு கடந்து அவர்கள் பக்கத்தில் இருந்து பொருந்துகின்றார்கள். அந்த அடியார் கூட்டத்தை சார்ந்தவர்கள் தெலுங்கு கடந்து முதல்ல ஆந்திரா சான்றார் கன்னடம் கன்னட நாட்டுக்கு போறார். கன்னடத்திலே வடபகுதி வடகண்ணன் கருணனும் கைவாக இயங்கிய பின் கர்நாடகத்தை கன்னடத்தை தாண்டினார். கலந்த வனங்களும் இடையே நிறைய வன காடுகள் அதை தாண்டினார். திருநதி துறை யாவையும் கோதாவரி கிருஷ்ணா மகாநதி பல நதிகள் கடந்தார். பயில் சேர் நெடுங்கிரி வட்டை வட்டைனா வழி கிரினா மலை மலைவைகளை எல்லாம் கடந்து போறார். இவ்வளவு கடினமான யாத்திரை பாருங்க. பெருநலம் கிளர் நாடும் எண்ணில பிற்பட சிறி பொறுப்பினால் வருடம் கதை போதும் சோழைய மாளவத்தினை சொல்லினார். இது மாளவ நாடு, இது வங்காள தேசம் என்று அறியப்படுவது. வங்காள நாட்டினுடைய ஒரு பகுதி, மகாராஷ்டிரத்தினுடைய ஒரு பகுதி, இரண்டு கலந்தது. அங்கு முற்றி வருடம் கதிர் போருங்க அந்த மாளவத்தில் இருக்கிற சோழர்கள் எல்லாம் ரொம்ப செறிவா இருப்பதனால கதிர் கூட நேர போக முடியாம வளைஞ்சு போகும் என்று சொல்றாரு. போரும் தான் வளைகள். அங்கு முற்றி அகன்று போய் அருள் சுரங்கள் கடந்து சென்று எங்கு மிக்க அறங்கள் ஈடும் இராத பூமி இழந்து போய் மங்கு சுற்றிய வெப்பினோடு வணங்கள் ஆறு கடந்தையால் வங்கைய பழத்து மத்திய பைதிரத்திலே எழுதினார். லாடபூமிங்கிற இடம் அதான் வங்கதேசம், மத்திய பைதிரம் மத்திய பிரதேசம் சென்ட்ரல் ப்ராவின்சஸ் என்று ஆங்கிலத்தில் மத்திய நாடு எத்தனை நாடு கடந்து போறாரு. இதெல்லாம் போனது அப்படியே அறிந்து நம்ம சேக்கிரார் சொல்றத பார்க்கும்போது சேக்கிராருடைய பூகோள அறிவு எவ்வளவு பிரசித்தியா இருக்கு. இதெல்லாம் இந்த திருநாளுக்கு போக நமக்கு எப்படி தெரியும்? எங்கேயும் அகச்சாண்டு கிடையாது, பாடல் அகச்சாண்டுலாம் கிடையாது. இதெல்லாம் சேக்கிரார் தமது நுண்மான் உடைபுலத்தினாலும் அருள் தெய்வ பலத்தாலும் அறிந்து நமக்கு சொல்லிட்டு போறார். அண்ண நாடு கடந்து கங்கைக்கு போறார். கங்கை அணைந்து சென்று வளம் கொள்ளும் மின்னுவேடியர் வாரணார் வாரணை அசி என்னும் இரு நதிகள் அங்கு அந்தர்முகமாக அதாவது பிறர் ஒருவருக்கு தெரியாத வண்ணம் கங்கையோடு கலக்கின்றன. ஆகவே வாரணாசி என்பது இந்த ஊரின் வாரணை அசி என்னும் இரு நதிகள் பிறர் கண்ணுக்கு புலப்படாத வண்ணம் கங்கையோடு கூடுகின்ற இடம் காசி. இன்னொரு பொருள் வாரணாசி என்பதற்கு என்னவென்றால் ஒளி உடைய ஊர் என்பது. அந்த ஊர் ஒளி உடைய ஊர். அதுதான் காசியில சித்தா ஊட்டியை என்ற பழமொழி எழுந்தது. அதை விருப்போடு பணிகின்றார். பின்னடைந்தவர் தம்மை அங்கன் ஒழிந்து அது கூட வர்றவங்களால அந்த யாத்திரை தொடர்ந்து மேற்கொள்ள முடியும். இவரளவு கவனிட்டவர்கள் யாரு இருக்காங்க யாரும் இல்லாததுனால என்ன வர்றவங்க சொல்றாங்க. இப்ப நம்மளே அப்படிதான் இருக்கும், கொஞ்சம் ரெண்டு ஊரு வருவோம் மூணாவது ஒரு என்னால முடியல நீங்க போயிட்டு வாங்க போயிட்டு வந்து பிரசாதம் மட்டும் கொடுத்துருங்கன்னு சொல்லுவோம். அது மாதிரி இது கூட வர்றவங்க சில பேர் அங்கே நின்றுறாங்க காசிலே தங்கிடுறாங்க. பின்னடைந்தவர் தம்மை அங்கன் ஒழிந்து கங்கை கடந்து போய் மன்னர் காதலத்தை நாவின் மன்னவர் அது காரணம் சொல்றாரு போறதுக்கு. இவருடைய காதல் நிலைபெற்ற காதல், ஆகவே மண்ணு காதல் நாவின் மன்னவர் பாட்டு பாடுறதுல ஒரு தலைவர் அரசர் வந்து கச்சூரம் குண்டினார். ஒரு கொடிய பாலை நிலத்திலிருந்து தலைப்பட தொடங்கினார். இதே பாருங்க ரொம்ப கஷ்டமான யாத்திரை. நீங்க நுட்பமா சொல்ல போறீங்க சேக்கியாருடைய வாக்கு ரொம்ப ரொம்ப தித்திக்க போது பாருங்க. அப்பவே அனுபவிச்ச கஷ்டங்கள்லாம் ரொம்ப கொடியன. சேக்கியார் சொல்றப்பா வந்து ரொம்ப சிறப்படும். இவருடைய பெருமையை கண்டு வியக்காம இருக்கவும் இல்ல, அவர் பட்டா கஷ்டத்தை கண்டு சோகப்படாம இருக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட அருமையான பகுதி. இதை கேட்கிறவங்க சிரத்தியா கேட்கிறவங்க கைர யாத்திரைய பார்த்து கடவார்களாக அதற்கு தாண்டக சதுரரும் நமது தமிழ் சேக்கையார் பெருமானாரும் அருள்வார்களாக. மாதவீது வளர்ந்த கானகமாக எங்கும் மணித்தரார் போகலா நிறைய என்றையும் புரிகின்ற காதல் பொலிந்திட சாகமூல பலங்கள் தீப்படவும் தவிர்ந்து தனித்திரே ரெகினார் இளவும் பெரும் கைலை குலக்கிரி எய்துவார். இதுவரையும் பகல்ல மட்டும்தான் யாத்திரை பண்ணிட்டு இருந்தார், இரவு யாத்திரை பண்ணல. காதி தாண்டின உடனே இரவுலையும் யாத்திரை பண்ண தொடங்குற. இதுவரைக்கும் பகல்ல என்ன சாப்பிட்டு இருந்தாருன்னா வேறு கிழங்கு சருக்கு இலை தளிர் பழங்கள் இவற்றை சாப்பிட்டு இருந்தார் பகல் யாத்திரை செய்யும் போது. இரவு யாத்திரை செய்யும் போது சாப்பிடறத அறவே நெரிச்சிட்டார். நல்லா பாருங்க உழைப்ப ரெண்டு பக்கம் கூட்டினா ரெண்டு பங்கா உணவு ஒண்ணுமே இல்லாம நெருக்கிட்டேன். உப்புமா இருக்கு பாருங்க உழைப்பு கூடும்போது உணவு கூடுவதுதானே முறை. உணவை குறைச்சி உழைப்பை கூட்டுகின்ற பெருமை உடையரசு ஒருவருக்கு தானே உண்டு. மாத மீது வளர்ந்த மாதம்னா ஆகாயம், ஆகாய அளவுக்கு காடு வளர்ந்துருக்கு. காஜி தாண்டவுன்னு கொடிய பாலை நிலம் வனப்பகுதி மிருகங்கள் இருக்கிற இடம் கொஞ்சம் கூட தளரல. கோதை மொழி பெற்றவனா போயிட்டே இருக்கிறார். மனிதரால் போகலா நெறி என்று இது மனுஷனால போக முடியாது. ஒரு போல ஞான முடிவராக தான் போக முடியும். குறுகின்ற காதல் பொலிந்து எழ, வளர்கின்ற காதல் பின்னும் பொலிவு பெற்று எழுகின்றதாம். சாக மூல பழங்கள், சாகம்னா தலை, இல மூலம்னா வேர், பழம்னா கனி. அதனால தான் பலகாரம்னு ஒரு சொல்லு ஏற்பட்டு, பழம்னா பழம், பழத்தினால் ஆன ஆகாரம் ஆகவே இருக்கு பலகாரம். நீ அதையாலும் செய்யல, பலகாரம் எடுத்து ஊத்துப்போம், அது புரிஞ்சு பல விதமான காரங்களை சாப்பிடும். இது பல காரம், அவர் சொன்னது பல ஆகாரம். குறிப்பிடுவாங்க அந்த இரவுல பயணம் மேற்கொண்டா பகல்ல உண்பதை அறவே நிறுத்தி விட்டார். ஏகினார் இரவு பார்க்கும்போது அப்பருடைய பெருமையை பாருங்க, பெரும் கையிலை குலக்கிரி ஏகுவார். இது இரவுல போகும்போது என்ன கஷ்டப்பட்டார், பகல்ல போகும்போது என்ன கஷ்டப்பட்டார், இது ரெண்டு பாடல்கள் சேர்க்கிறார் சொன்னார். ராத்திரில போகும்போது குட்டிய விலங்குகள், குட்டிய நஞ்சுடைய பாம்புகள், ஆலகால விஷத்தை உடைய அரவங்கள், சர்வங்கள், இவையெல்லாம் வருது. என்ன வியப்பு, நாமிருத தோற்றத்தை பார்த்தோம்னா அந்த விலங்கு அஞ்சு போதும், அஞ்சு விலங்கு இது எவ்வளவு அதிகம் வருங்க. அமிர்த பத்தி கவலைப்பில்ல, ஒரு சிங்கம், கரடி, புலி, யானை, நாகம் என்ன செய்யுது, பெருமானுடைய மேனியில அது ஆபரணமா இருக்கிறதுனால இவர் உதவி செய்யணும்னு விரும்புது. அவசர அவசரமா வாயில வச்சிருக்கிற மாணிக்கத்தை கக்குகின்றன நாகங்கள். அந்த மாணிக்கத்தினுடைய ஒளியினாலே ஒரு செப்பொழி ஏற்படுகின்றது. அந்த ஒளியிலே எதிர்ந்து எதிர்ந்து செல்கின்றார் இவருவான் அகீசர். ஆயவார் இருளின் கல் ஏகும வன்மதமை அணைந்து தீயவாய விலங்கு வந்தொழில் செய்ய அஞ்சின. நஞ்சி கால்வாய நாக மணிப்பணங்கள் விளக்கெடுத்தன, வந்து கால் தோய வானவராயிரும் தனிதுன்னரும் சுரம் உண்ணினார். வானவர்களானா கூட அவர்கள் தனியா வருவதற்கு அஞ்சக்கூடிய வழிகளை எல்லாம் அவர் அரசர் பெருமானார் எந்த இடர்பாடும் இல்லாது இயங்கிக் கொண்டே இருக்கிறார். விலங்குகள் அஞ்சு ஒதுங்குகின்றன, பணத்தை படத்தை விரித்து பாடி ஆடுகின்ற பாம்புகள் மாணிக்கங்களை கட்டி ஒளிபெருக்குகின்றன. இரவு யாத்திரை பகல்ல என்னன்னா ராத்திரியில கூடிய ஒரு கொடுமை, பகல்ல வெப்பம், பாலநிலத்துக்கே இயற்கையா ஒரு சூடு உண்டு, சூரியன் பாலநிலத்துல ரொம்ப அதிகமா அடிக்கணும் வெப்பத்தை, அப்படியே கக்கறான். ஆனா அவன் கக்கற வெப்பத்தை விட பாலநிலத்தில் இருக்கிற வெப்பம் அதிகமா இருக்கு. சூரியன் லட்சம் நம்ம விட பல மடங்கு வெப்பம் இந்த பாலைநிலத்தில் இருக்கேன்னு அங்காங்கு காணப்படும் நில வெடிப்புகளிலே சூரியன் தன் கதிர்களை நுழைத்து மறைகின்றான். சூரியனும் அஞ்சி ஒதுங்குகின்ற வெப்பத்திலே எந்த விதமான தோய்வும் இல்லாது நடக்கின்றார் தூய மாதவர் அப்பருமா. வெண் கதிர் பகல் அக்கடத்திலே வெய்யவன் கதிர் கைபறந்து எங்கு மிக்க பிளப்பில் நாகதம் எல்லை குப்பி எறுகின்றன. உங்களிடம் திரு பாலி வெண்ணில் புக்க சூழல் புகும்பகம் சென் கடி கடல் போல் வசிசை திண்மை மீத்தவர் எண்ணினார். இது காரணம் சொல்ல அவர் திண்மை மீத்தவர், உறுதிப்பாடு இந்த வாய்ந்த உண்மையான தவத்தை ஈட்டியவர் ஆனதனாலே இந்த சோதனைகள் எல்லாம் ஒரு பொருட்டா கருதாது, சரியாது, பின்வாங்காது, முன்னேறி சென்று கொண்டே இருக்கும். இங்கனம் இரவு பகற்பொழுதும் அருஞ்சுரம் எய்துவார். அங்க இரவிலும் போறார், பகல்லையும் போறார். இரவுல ஒரு விதமான துன்பம், பகல்ல ஒரு விதமான துன்பம், ஏன்னா அவர் பொருட்படுத்தாது போயிட்டே இருக்கு. நடக்கிறதும் எல்லாரும் தானே, அவருடைய திருவடிகள் பாத தாமரை, அந்த பாத தாமரை போன்ற பாதம் தேய்ந்து தேய்ந்து கணுக்கால் வரைக்கும் தேய்ந்து கணுக்காலுக்கு கீழே அங்கமே இல்லை. இந்த நிலைக்கு வந்து நம்ம கால ஒரு சின்ன ஒரு முள்ளு குத்தினா நம்ம அதுக்கப்புறம் யாத்திரை பண்ண மாட்டோம், நிறுத்தி முள்ள எடுத்த பிறகுதான் மேற்கொண்டு யாத்திரை தொடர நம்மளால முடியும். அவர் எப்ப கால அப்படியே தேஞ்சு போறதுங்கிறது எண்ணமே இல்லாம கணுக்கால் வரைக்கும் தேயும்படியா நடக்கிறார்னா எவ்வளவு தூரம் இருபடி இருக்கணும். அவர் சொல்ல போறார், இங்கனம் இரவு புறப்பொழுது வருஞ்சுரம் எய்துவார் பங்கையும் குறைத்தாள். தாமரையை ஒத்த திருவடி என்பது கருத்து, குறை ஒத்திருக்கு. பரட்டளவும் பரட்டளவும் கணுக்கால் அளவும் பசை தசை தேயும், அங்க இருக்கக்கூடிய பசை பெருமா கொடுத்திருக்கக்கூடிய செவ்வு போன்ற ஒரு பொருள் அந்த தசையை இணைக்கும், அது தேஞ்சு போச்சு, தசையும் தேய்ந்தது. மங்கை வந்ததும் வெள்ளி மாங்கரை வைத்த திண்ணை மறப்பதோ தம் கரங்கள் இரண்டு பேர் கொண்டு தாவி ஏறுதல் தேவினார். கால் தேஞ்ச உடனே யாத்திரை நிறுத்தலையாம், கையினால தாவி தாவி போற அதிசயம், கையினால நீண்டு சொல்றத பார்த்திருக்கோம் நீர்ல, நிலத்துல அது சாதாரண நிலம் இல்ல, கொடிய பரந்தர்கள் விளைந்துள்ள நிலம், அதுல தாவி ஏகிறதுனா எப்பேற்பட்ட அன்பு. அதை சொல்ற அடுத்த பாட்டுல கைகளும் மணிப்பந்து அசைந்துறவே, நடக்கும் தொழில் புரியும் காலே கணுக்கால் அளவு தெரியும் என்று சொன்னால், நடக்கும் தொழில் இதுவரை புரிந்திராத கையினால் எப்படி சமாளிக்கிறோம்? அதுவே வெகு விரைவில் கைகளுடைய பகுதி மணிக்கட்டு வரை தெரிஞ்சிடும். மணிக்கட்டுக்கு பகுதி கைகளும் மணி பந்த செய்துறவே கரைந்து சிதைந்ததும் மெய் கலந்தெழு சிந்தை அன்பின் விருப்பமே இதை புகிட மொய் கடும் கடல் வெம்பரம் துறை மூணு மத்தம் முயங்கியே மைபுள் கண்டதம் அன்பர் செல்ல வருந்தி உந்தினர் மாறினார். இப்ப நிறுத்த மார்பால உந்தி இல்லைன்னா ஒரு நுட்பம் இருக்கு, பாட்டு சொல்லிட்டு நான் தெரிஞ்சு வர்றேன் தொடர்ந்து போயிடும். மார்பமும் தன்னை நைந்து சிந்தி வரிந்த எந்த முறிந்திட மார்புடைய எலும்பு கட்டுகள் எல்லாம் அணுபட்டு தெரித்து விடுகின்றன. நேர்வரம் கூறி நின்ற சிந்தையின் நேசம் ஈசனை நேடு நீடு ஆர்வமும் உயிர் கொண்டு உகைக்கும் உடம்படங்கவும் உன் கட தேர்வரும் பழுவம் புரண்டு புரண்டு சென்றனர் என்னையோ. இந்த நிலையில மார்பினுடைய விழா கட்டுக்கள் எல்லாம் அறுபட்ட நிலையில புரண்டு புரண்டு செல்வதை தவிர வேறு எந்த நிலையிலும் தமது பயணத்தை தொடர முடியாதவராக இருக்கின்ற புனித தாமரசர் புரண்டு புரண்டு ஒரு நிலையிலே உடலினுடைய எந்த பகுதியும் தலையை தவிர பாக்கி இருக்கவில்லை. அத்துணை பகுதிகளும் ரத்த சேராக மாறியிருக்க கைகள் மணிக்கட்டுக்கு கீழே இல்லை, கால்கள் கணிக்காலுக்கு கீழே விளங்கவில்லை, மார்பினுடைய கட்டினை தாவிக்கும் எலும்புகள் எல்லாம் முறிந்து அற்று விழுந்திருக்கின்றன. அந்த நிலையிலே தங்கியிருக்கின்றார் தமிழாளியார் அர்த்தப்பட்டுவார். அப்புறம் புரள்கின்ற நீலிடை நீண்ட வழி அங்கம் எங்கும் மறைந்திட செப்பரும் கையை சினம்படி சிந்தையை செந்தூரும் மாறலாம் புறத்தில் உருப்படிந்தவன் நல்ல உந்து முயற்சியும் எழுந்து அந்நெறி தங்கினா தமிழாளியா. இந்த பாடல்ல முதல்ல இருந்து ஒரு 357 357 சொன்னா கால் தேய்ந்த நிலை அந்த பாட்டுல சொல்லப்பட்டது. அதுல என்ன சொல்ற வைத்த சிந்தை மறப்பரோ மூணாவது அடிப்பார் மூணாவது அடியில வைத்த சிந்தை மறப்பரோன்னு. அடுத்த பாடல்ல மணிக்கட்டு கைகள்ல அறுபட நிலை சொன்னார். அங்கேயும் பாருங்க இரண்டாவது அடியில மெய் கலந்தது சிந்தை அன்பு அப்படின்னு சிந்தை திரும்ப திரும்ப வரத பாத்துங்க. அடுத்த பாட்டுல இரண்டாவது அடியில நேர்வரும் குறி நின்ற சிந்தையும் நேசம் அப்படின்னு சொன்னார். அதுக்கடுத்த பாட்டுல இரண்டாவது அடியில செப்பரும் கையை சிலம்படி சிந்தை சென்றும் என்று சொன்னார். இந்த நான்கு பாடல்கள்லயும் பாத்தீங்கன்னா முதல் பாட்டுல சிந்தை மறக்கவில்லை, இரண்டாவது பாட்டுல சிந்தை அன்பு பெருகிட்டு, மூணாவது பாட்டுல சிந்தை உயிரை உகைத்து செலுத்தியது, நாலாவது பாட்டுல சிந்தை கையிலேயே சென்று அடைந்து பின்னால திருவங்கமால பாடப்போற திருப்பூந்துருத்தில கைகால் தொழுமின்களோ கண்கால் காண்மீன்களோ செவிகால் கேன்மீன்களோ இப்படி எல்லாம் சொல்ல போற பெருமா அது முன்னுமே தன்னுடைய வாழ்வில் நடத்தி காட்டிய பெரிய சில பேர் பொத்தர் உபதேசம் பண்ணுவாங்க தங்களால் செய்ய முடியாது. நாவரசன் நம்மகிட்ட ஒண்ணு சொன்னார்னா நிஜமே அதை போல 1000 மடங்கு கோடி மடங்கு செய்து வச்ச பிரியம் மலை கூப்பத்தான் சொன்னார். மணிக்கட்டுக்கு கீழே தேய்த்தே கால்கால் கால்களால் என்ன பையன் கரைக்கண்ணனுடைய கோயில் சூடாப்பா கால்களால் என்ன பையன் நமக்கு சொன்னார். அவர் கால் கணுக்காலுக்கு கீழே இல்லாதபடி செய்யும் எல்லா வகையிலும் பிறர் உபதேசம் பண்ண தகுதி உடைய ஒரே பெரிய ஆவரசர் பெருமான். இந்த பாடல்கள் சீக்கிரம் சொல்ற பாங்களை ஒண்ணு தெரியும், இவர் உடம்ப பத்தியே கவலைப்படலப்பா. சிந்தை கையை சென்றது, சிந்தை அரு விருப்பு மேம்பட்டது, சிந்தை பெருமானை சென்று அடைந்தது என்ன கருத்தினால இந்த உடல் என்பது அறிவற்ற ஒரு ஜடம். இப்ப நாம எல்லாம் என்ன சொல்றோம், உடம்பு முடியல அப்படிங்கிறோம். உடம்புக்கு முடியாததுன்னு எதுவுமே இல்லையே, இந்த கட்டைக்கு முடியலன்னு யாருக்கா சொல்லி கேட்டுருக்கோமா? கட்டை உயிரற்ற ஜடம், இந்த கட்டைக்கு ரொம்ப நேரமா இப்படி வச்சு கலைப்பு வந்துருச்சு கொஞ்சம் ஓய்வு வந்து யாரா சொல்லி கேட்டுருக்கோமா? உடம்பு அப்படித்தானே, இது ஒரு கட்டை தானே, சொல்ல விளங்குது. உணர்வு உடம்புக்கு உணர்வு கிடையாது, உயிர் செலுத்துவதனால்தான் உடம்பா சில காரியங்களை செய்ய முடியும். அப்ப நாம சொல்ற காரணம் போலி காரணம், உடம்பு முடியலன்னு சொல்றது பொய். நிஜ காரணம் என்ன தெரியுமா? நமது சிந்தையிலே அன்பு இல்லை. சிந்தையிலே அன்பு இருக்குமாயினும் இந்த உடல் பற்றிய உபாதைகளை நாம் பொருட்டாக நினைத்து விட மாட்டோம். அதுதான் வலியுறுத்தப்படுது. இன்னொரு அழகு பாருங்களேன், தமது அங்கங்களை எல்லாம் பெருமானுடைய திருப்பணிக்கு அர்ப்பணித்த அப்பரடிகள் அங்கங்கள் பழுதுபட்ட நிலையிலே உண்ணி செல்ல உடம்பு இல்லாத நிலையிலே முந்தி செல்ல சிந்தை பெற்றவராக இருக்கின்றனர். சாமிட்ட உந்தி செல்ல உடம்பு இல்லை, ஆனா முந்தி செல்ல சிந்தை இருக்கு. அவர்
1: இன்னும் தமிழ் பாட முடியும். அந்த தமிழானது பெருமானை கையிலே இருந்து இருக்கக்கூடிய இடத்துக்கு அழைக்க முடியும்.
0: அந்த ஆற்றல் அவரை விட்டு நீங்க விடவில்லை என்பதை குறிக்க சீக்கிரம் அவரை பற்றி குறிப்பிடும் போது
1: அந்நெறி தங்கினார் தமிழாளியா,
0: தமிழை ஆழ்பவர்.
1: ஆகவே தமிழ் இவருக்கு சேதம் செய்ய காத்துக் கொண்டிருக்கின்றது. அந்த தமிழ் கைலைநாதருடைய செவியை சென்று சேரும், அவனை கைலை பொறுப்பில் இருந்து இவருடைய இடத்துக்கு வந்து கொண்டு வந்து சேர்க்கும்
0: என்னும் பொருள்பட தமிழாளியார் என குறிப்பிலே அருள் செய்கிறார் சேர்க்கிறார்.
2: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
3: Om Shivaya Namah. Shaivam.org அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது தாயுமான சுவாமிகள் பாடல் ஆனந்த களிப்பு. தலைப்பு அறிவாரும் இல்லையோ. வழங்குபவர் சுவாமி குருபரானந்தா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.

இன்று நாம் 25வது பாடலை பார்க்க வேண்டும். அறிவாரும் இல்லையோ ஐயோ, என்னை யார் என்று அறியாத அங்க தேசத்தில் வரிதே காமத்தீவில் சிக்கி உள்ள வான்பொருள் தோற்கவோ வந்தேன் நான் தோழி. 25, 26, 27 இந்த மூன்று பாடல்களிலும் தன்னுடைய தவிப்பை கூறுகின்றார். வைராக்கியத்தை அடையாமல் நான் தவிக்கின்றேன், எனக்கு வைராக்கியம் வேண்டும் என்று கூறுகின்றார். அதுதான் இந்த பாடல்களினுடைய சாரம். இதற்கு முன் பார்த்த பாடல்களிலும் இதே கருத்துதான் வந்தது. நாம் பாடல்களினுடைய பொருளை பார்த்து வைராக்கிய சம்பந்தமான கருத்துக்களை பார்த்து வருகின்றோம். முதலில் இந்த பாடலினுடைய பொருளை பார்ப்போம். அறிவாரும் இல்லையோ ஐயோ. ஐயோ என்ற சொல் தன்னுடைய மனவேதனையை குறிக்கின்றது, தவிப்பை குறிக்கின்றது. நமக்கு ஏதாவது உடலில் வலி வந்தால் ஐயோ அம்மா என்று கத்துவோம். அதுபோல் இது மனவலி அவருக்கு வந்து விட்டது. மனவலி ஏன் வந்து விட்டது என்றால், விவேகம் ஓரளவுக்கு அவருக்கு தோன்றியவுடன் அந்த விவேகப்படி அவரால் வாழ முடியவில்லை. ஆகவே வைராகியம் இல்லை, விவேகம் ஓரளவு வந்து விட்டது, ஆனால் அந்த அறிவு வாழ்க்கைக்கு வரவில்லை. ஆகவே தவித்து இவ்விதம் கூறுகின்றார். இங்கு என்ன கற்பனை செய்கின்றார்? ஒரு மனிதன் கடக்க முடியாத ஒரு தீவில் சிக்கிக் கொண்டான். அவன் மட்டும் அங்கு இருக்கின்றான், வேறு யாரும் அங்கு இல்லை. ஒரு தீவில் அவன் மாட்டிக்கொண்டான். அவன் அங்கிருந்து விடுதலை அடைய வேண்டும், வழி தெரியாமல் தவிக்கின்றான். அப்படி ஒரு உவமையை இங்கு சொல்லி இருக்கின்றார். இதில் ஒரு தீவில் அகப்பட்டவன் ஜீவன். அவன் எங்கு அகப்பட்டுள்ளான் என்றால், தொலைந்த இடம் உடல். ஒரு ஜீவன் உடலுக்குள் தொலைந்து விட்டானான், இந்த உடலுக்குள் சிக்கிக் கொண்டான். பிறகு இந்த உடல் என்கின்ற தேசத்திலிருந்து அவன் வெளியே வர வேண்டும் என்றால், இந்த தீவாக இருந்து, ஒரு தீவாக இருந்தால் நாம் கடந்து வெளியே வர முடியாது. அப்படி தீவு போல் இருப்பது ஆசை. இப்ப எதற்கு எதை ஒப்பிடுகின்றார்? ஒரு ஜீவாத்மா மனிதனுக்கு ஒப்பிடுகின்றார். ஒரு மனிதன் ஒரு இடத்தில் சிக்கிவிட்டான், அந்த இடம் நம்முடைய உடல். ஒரு ஜீவாத்மா உடலுக்குள் சிக்கிக் கொண்டது. சரி, உடலிலிருந்து ஓடிவிடலாம், தப்பிவிடலாம் என்றால், இந்த உடல் ஒரு தீவு போல் இருக்கின்றது. சிக்கிக் கொண்ட இடம் ஒரு தீவு, சுற்றிலும் நீர், தண்ணீர் இருக்கின்றது, கடல் இருக்கின்றது. அதுபோல் ஒரு ஜீவனுக்கு கடக்க முடியாமல் இருப்பது ஆசை. அதனால் இவன் இழப்பது மோக்ஷம். எப்படி ஒருவன் தன்னுடைய உடலை இழந்து விடுவானோ அவ்விதம் இருந்தால், அதுபோல் ஒருவன் வந்து சரீரத்தை, மோக்ஷத்தை இழந்து விடுவான். இந்த கற்பனை தான் இங்கு இவர் செய்கின்றார். இப்பொழுது பாடலை பார்த்தால், அறிவாரும் இல்லையோ ஐயோ என்னை. அறிவாரும் இல்லையோ, என்னை யாருமே கண்டு எனக்கு வழிகாட்ட யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. ஐயோ என்பது அவருடைய ஏக்கத்தை, தவிப்பை குறிக்கின்றது. என்னை யார் என்று அறியாத அங்க தேசத்தில், என்னை யார் என்று அறிவாரும் இல்லையோ. என்ன வந்து நீ இப்படிப்பட்டவன், உன்னை நான் வந்து உன்னுடைய இடத்துக்கு அழைத்து செல்கின்றேன்னு எனக்கு அறிவை புகட்டுபவர்கள் யாரும் இல்லை. பிறகு நான் எப்படிப்பட்ட இடத்தில் அகப்பட்டு கொண்டுள்ளேன் என்றால், அங்க தேசத்தில். அங்கம் என்றால் சரீரம், உடல். அங்கமாகின்ற ஒரு இடத்தில் என்னை யார் என்று அறியாத, நான் யார்னு சொல்லி தெரியாத ஒரு இடத்துல சிக்கிக் கொண்டேன். பிறகு வரிதே காம தீவில் சிக்கி. அந்த தேசம் எப்படி இருக்கின்றது என்றால், காம தீவு. காமம் என்றால் ஆசை, புலன் வழியாக நம் மனதில் ஏற்படுகின்ற ஆசைகள், புலன் வழியாக இன்பத்தை அடைய வேண்டும் என்கின்ற ஆசைகள். அப்படி காம தீவில் சிக்கி, ஆசை என்ற ஒரு தீவில் நான் சிக்கிக் கொண்டுள்ளேன். இந்த ஆசை எப்படிப்பட்டது அதை வர்ணிக்கின்றார். வரிதே. வரிதே என்றால் சற்றும் பயனில்லாமல். ஒரு ஆசையை நம்ம நிறைவேற்றினோம்னா அதனால் ஒரு பயன் அடைந்து நம்ம முன்னேறினா பரவாயில்ல. ஆனா வரிதே என்றால் எந்த பிரயோஜனமும் இல்லாமல்,
இறுதியில பார்த்தம்னா எதுவும் மிஞ்சி இருக்காது. அப்படி வரிதே என்றால் யாதொரு பயனும் இல்லாத காமத்தீவில் சிக்கி ஆசை என்பதில் நான் அகப்பட்டு கொண்டிருக்கின்றேன். அப்படி இங்கு எப்படி வர்ணிக்கின்றார், தீவு என்பது ஆசை, அந்த இடம் என்பது உடல், அதில் ஒரு ஜீவன், ஒரு மனிதன் சிக்கிக் கொண்டது போல் ஒரு ஜீவன் சிக்கிக் கொண்டிருக்கின்றான். அவனை யாரும் அறியார். காரணம் என்னன்னா அவன் அந்த இடத்துல வேறு யாரும் இல்லை, அவனுக்கு வழிகாட்ட உதவ யாரும் இல்லை. பிறகு இதனுடைய விளைவை, இப்படி இருப்பதனால் எதை ஒருவன் இழக்கின்றான், அதை இறுதி வரியில் கூறுகின்றார். உள்ள வான்பொருள் தோற்கவோ வந்தேன் நான் தோழி. வான்பொருள் என்றால் மேலான ஞானம். வான்பொருள் அப்படின்னா உயர்ந்த பொருள் அர்த்தம். வான் என்றால் உயர்ந்த, வானம்னு சொல்றோம் அல்லவா, அதான் வான்பொருள். இங்க உயர்ந்த பொருள் என்ன, நம்ம வாழ்க்கையில எது விலை உயர்ந்த பொருள்னு சொன்னா நம்ம வைரத்தை சொல்லுவோம், தங்கத்தை சொல்லுவோம், நிலத்தை சொல்லுவோம், எதையாவது சொல்லுவோம். இப்ப இந்த இடத்துல ஞானம்தான் உயர்ந்த பொருள். நம்ம வாழ்க்கையிலேயே அடையக்கூடிய பெரிய பொருள் என்னவென்றால் ஞானம். காரணம், வேற எந்த பொருளை நாம் அடைந்தாலும் இறுதியில அந்த பொருள் நம்மை நிறைக்காது. கொஞ்ச நேரம்தான் அந்த பொருள் நமக்கு நிறைவை கொடுக்கும், பிறகு அந்த பொருள் நம் மனதில நிறைவை கொடுக்காது. அந்த பொருளே சில சமயங்களில் நமக்கு பயத்தையும் கொடுத்து விடலாம். ஆகவே வான்பொருள் என்றால் ஞானம், உயர்ந்த பொருள் அதுதான். தோற்கவோ வந்தேன், அதை நான் தோற்கடிக்க வந்தேன் என்றால் அதை நான் இழக்கவா இங்கு இப்படி வந்துள்ளேன், இந்த சரீரத்துல விழுந்து காமத்தீவில் சிக்கி நான் இப்படி கஷ்டப்பட்டு கடைசியில இழக்கிறது.

அந்த உடலிலிருந்து வெளியே செல்ல முடியாதது. எப்படி ஒரு தேசத்தை சுற்றி நீர் இருந்தால் அதிலிருந்து தப்ப முடியாதோ, அப்படி இந்த உடல் என்கின்ற தேசத்தில் ஆசை என்கின்ற தீவில் சிக்கிவிட்டேன் நான். அதனுடைய விளைவு என்ன என்றால், வான்பொருள் தோற்கவோ, இந்த ஞானத்தை நான் இழந்து மோட்சத்தை நான் இழக்கவோ வந்தேன். இதுதான் இதனுடைய பொருள். இனி இதில் இருக்கின்ற சில தத்துவங்களை நாம் பார்க்கலாம். முதலில் ஐயோ என்ற சொல், அதிலும் சில அழகு இருக்கின்றது. அதாவது நாம் வேதாந்த சாஸ்திரம் எல்லாம் படித்து சில உண்மைகளை எல்லாம் தெரிவதற்கு முன் சில தவறான சொற்களை பயன்படுத்தி இருப்போம், கோபப்பட்டிருப்போம். அப்பொழுதெல்லாம் நமக்கு மனதில் கோபப்பட்ட சுமை மட்டும்தான் இருக்கு, ஏன் கோபப்பட்டோம்னு வருந்தவே மாட்டோம். தவறான சொற்களை பயன்படுத்தி இருப்போம், அதனால மற்றவர்கள் தான் வருந்தி இருப்பார்களே தவிர நம்ம வருந்தி இருக்க மாட்டோம். பிறகு தவறான செயல் செய்திருப்போம், தவறான எண்ணங்கள் நம் மனதில் வந்திருக்கும், அதனால வருத்தப்படுபவர்கள் துக்கப்படுபவர்கள் யாருன்னா மற்றவர்களாகத்தான் இருப்பார்கள். ஏன்னா தவறு செய்தால் அதனுடைய பாதிப்பு சுற்றி இருப்பவர்களுக்கு வரும். ஆனால் வேதாந்த சாஸ்திரத்துக்குள்ள நம்ம கொஞ்ச நாள் வந்து சாஸ்திரங்களை எல்லாம் படிக்க படிக்க நமக்கு ஒரு புதிய அறிவு, புதிய நானாக இருக்க வேண்டும் என்ற உணர்வு வந்தவுடன் நமக்கு வந்து முன் இருந்ததை விட உண்மையிலேயே துயரம் இரட்டிப்பாக மாறிவிடும். இந்த முதல் கிளாஸ்லயே சொன்னா யாரும் வரமாட்டார்கள். நீங்க கொஞ்ச நாள் வேதாந்தத்துக்கு வந்தீங்கன்னா முன்ன இருந்த விட அதிக துக்கப்படுவீர்கள் சொன்னா அப்ப எனக்கு ஒரு துக்கம் போதும்னு சென்று விடுவார்கள். அதனால முதல்ல கொஞ்ச நாள் சொல்றது இல்ல, வந்துருங்க பிறகு துக்கம் வரும், அதப்புறம் என்ன பண்ணலாம்னு பிறகு பாத்துக்கலாம்னு சொல்லிடுவோம். அப்படி என்ன துக்கம் என்றால், இந்த அறிவு வந்து என்ன சொல்லிவிடும், நீ இப்படிப்பட்ட வார்த்தையா பயன்படுத்துகின்றாய், உன்னிடத்துல கோபம் வரலாமா, இப்படிப்பட்ட செயல் வரலாமா, பொறாமப்படலாமா என்று. நம்ம பொறாமப்பட்டும் கோபப்பட்டும் தப்பான வார்த்தையை பயன்படுத்தி துக்கப்படுவோம், இப்படி நான் இருக்கிறேனேன்னு நினைச்சு துக்கப்படுவோம். முன்ன அந்த துக்கம் இல்லையே, இப்ப அந்த புதிய துக்கம் வந்திருக்கு. அப்ப இவ்வளவு நாள கீதை படிச்சு உனக்கு என்ன கிடைச்சதுன்னா ஒரு துக்கம் பிளஸ்னா ஒரு துக்கம் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. இப்ப தாயுமானவர் இந்த மாதிரி நிலைக்கு வராம இருந்திருந்தா இப்படி எல்லாம் ஐயோன்னு சொல்லி வருத்தப்பட்டிருக்க மாட்டார், ஆசையெல்லாம் உள்ள வந்து என்னை கஷ்டப்படுத்துதேன்னு வருத்தப்பட்டிருக்க மாட்டார், சந்தோஷமா இருப்பார், உன்ன கொஞ்சம் ஆசை எக்ஸ்ட்ரா வருத்துமேன்னு இருப்பார். ஆனா இப்பொழுது துயரப்படுகின்றார். இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், சூக்ஷ்மமான விஷயம் என்னவென்றால், நமக்கு கோபங்கள் பொறாமைகள் எல்லாம் நீங்குதோ இல்லையோ அது இருக்குதேன்னு துக்கப்படுறதுதான் அதனுடைய நீக்கத்தினுடைய முதல் படி. நம்ம மனதிலிருந்து அசுத்தங்கள் செல்ல வேண்டும் என்றால், தூய்மை அடைய வேண்டும் என்றால், அதற்கு முதல் படி அதை நினைத்து நம் மனம் வேதனைப்படுதல். அப்ப வேதனையே ஒரு சாதனை ஆகின்றது. அப்படி நம்ம வேதனைப்படும் பொழுது சாதாரண நிலைக்கு வருவோம், எதை வச்சு நம்ம வேதனைப்படுறோமோ உடனே என்ன செய்வோம், அதை நீக்கிறதுக்கான சரியான முயற்சியில ஈடுபடுவோம். ஒன்று நம்ம கிட்ட இருந்து அது வேதனையே கொடுக்கலன்னா அது அப்படியே வச்சிருப்போம். இப்ப தலையில வந்து ஒரு சின்ன கட்டி வந்திருக்கு, அது அப்படியே இருக்கு, ஒரு பிரச்சனையும் கொடுக்கலன்னா பேசாம இருப்போம். அது ஏதாவது வழியை கொடுக்க ஆரம்பிச்சதுனால தான் டாக்டர்கிட்ட போய் அதை எப்படி நீக்கிறதுன்னு பாரு. சில பேர்த்துக்கு எக்ஸ்ட்ரா கையிலயோ தலையிலயோ ஒரு குரோத் வந்திருக்கும், அது ஒன்னும் அவருக்கு ஒண்ணுமே செய்யாது, டாக்டர் பேசாம ஒண்ணு பண்ணாத வரைக்கும் பேசாம விட்டுருவேன். அப்படி நம்மிடத்துல ஒன்று இருந்து அது தேவையில்லாததுதான், அது துக்கத்தை கொடுக்கலன்னா அதை விட்டு நம்ம நீங்கவே மாட்டோம். ஒன்று இருந்து அது துயரத்தை கொடுத்தால்தான் நம்ம முயற்சி எடுப்போம். இப்படி உடல் வலி இருந்ததுன்னா அதை நீக்கிறதுக்கு முயற்சி பண்றோமோ, அதே போல மன வலி வந்தால் அங்க இருக்கின்ற துயர குறையை நோயை நீக்க முயற்சி செய்வோம். ஆகவே அந்த துயரத்தை நாம் இறைவன் கொடுத்த பிரசாதமாக எடுத்து கொள்ள வேண்டும். அந்த துயரம்தான் நமக்குள்ள வேதாந்த சாஸ்திரம் உள்ள போயிருக்குங்கிறது அறிகுறி. 10-20 வருஷம் படிச்சும் கூட இந்த துயரம் வரல அப்படின்னா நம்ம ஏதோ பொழுதுபோக்குக்கு காதுல கேட்டிருக்கோம், உண்மையிலேயே நமக்குள்ள ஒண்ணும் போகலின்னு அர்த்தம். அப்படி இப்ப தாய்மானவர் இப்படி துயரப்படுறாரு அப்படின்னு சொன்னா இதுல இருந்து என்ன தெரிகின்றது, அவர் உண்மையிலேயே சாஸ்திரங்கள் எல்லாம் அவருக்குள் சென்றுள்ளது, அப்படி வேதனைப்படுகின்றார். அந்த துயரம் தான் அதை நீக்க நம்மை முயற்சியில் ஈடுபடும். அதனாலதான் அர்ஜுன விஷாத யோகம்னு கீதையினுடைய முதல் அத்தியாயமே அர்ஜுனனுடைய சோகத்தை வர்ணிப்பது.

0: அர்ஜுனனுடைய துயரம் தான் பகவானிடம் தன்னை சரணடைய வைத்தது. துயரம் வரல அப்படின்னா அந்த ஈகோ அந்த அகங்காரம் சரணடையாது. ஏன்னா அகங்காரம் விரும்பாத ஒன்று துயரம். அகங்காரம்னா இந்த நான்கிற கர்வத்துக்கு துயரம் வேண்டாம். இந்த நான்கிறதுக்கு எது வேண்டாமோ அது தன்னுடைய விருப்பத்துக்கு மீறி வரும் பொழுதுதான் அந்த அகங்காரத்துக்கே புத்தி வருது. நான் நான் சொல்லிட்டு இருந்தேன், என்னால எதையும் சாதிக்க முடியும் நினைச்சேன், ஆனா இந்த துயரத்திலிருந்து மீள முடியவில்லையே. அப்போ என்னுடைய நான்கிறதுக்கு மேல ஒரு சக்தி இருக்கின்றது என்று இந்த அகங்காரத்துக்கு எப்ப பணிவு வரும், என்னுடைய அறிவினாலேயே துயரத்தை நீக்குவேன்னு அர்ஜுன முயற்சி பண்ணான். அதுல தோல்வி அடையும் பொழுதுதான் அவனுக்கு வந்து சரணாகதி, என்னுடைய அறிவு என்னுடைய மனம் எனக்கு பயனில்லைன்னு சொல்லி பகவானிடம் சரணடைந்தான், சிஷ்ய பாவத்தை அடைந்தான். அப்படி இந்த ஐயோங்கிற சொல்லுல ஒரு பெரிய தத்துவமே அடங்கி இருக்கின்றது. அவர் தன் மனதில் வருகின்ற இந்த தீய எண்ணங்கள் செயல்கள் சொற்கள் இதை நினைத்து வேதனைப்படுகின்றார். அப்படி நான் இந்த ஆசையை இங்க ஆசை வசப்பட்டு ஆசையினால் நான் வெந்து கொண்டு இருக்கின்றேன். அடுத்த ஸ்லோகத்துல அடுத்த பாடல்ல சொல்லுவார், இந்த ஆசை அப்படிங்கறது ஒரு தீயா சொல்ல போற, ஆசைங்கிறது வந்து தீ, அதுல நான் வெந்து கொண்டு இருக்கின்றேன். இப்ப இந்த இடத்துல தீவுங்கிறார், இனிமேல் தீன்னு வேற சொல்ல போற. அப்படி நான் துயரப்படுத்து கொண்டிருக்கின்றேன். எப்படிப்பட்ட துயரம்னா, பணம் கிடைக்கல, இனி ஒருத்தனை ஏமாத்த முடியல அப்படிங்கிற துயரம் அல்ல, என்னை நான் ஏமாற்றி கொண்டிருக்கின்றேன். அதையும் நாம் பார்த்தோம், உண்டோ நம்மை போல வஞ்சர், நம்மைய போல ஏமாற்றுவர்கள் யாராவது இருக்கிறார்களா அப்படின்னு வேற நம்ம பார்த்திருக்கோம். அப்படி இந்த இடத்துல என்ன சொல்கின்றார், நான் துயரப்படுகின்றேன், இந்த ஆசையில நான் சிக்கிக் கொண்டிருக்கின்றேன். அதுதான் இந்த ஐயோங்கிற சொல்லில் அமைந்துள்ள தத்துவம். இனி அடுத்த கருத்துக்கு சென்றால், அறிவாரும் இல்லையோ ஐயோ என்னை யாரென்று அறியாத அங்க தேசத்தில். இங்க அங்க தேசத்தில் சொல்லி உடலை இங்கு குறிப்பிடுகின்றார். அதாவது இந்த உடலுக்குள்ள நான் வந்து விட்டேன், எப்படியோ இந்த உடலுக்குள்ள நான் வந்து பிரவேசம் செய்து விட்டேன், ஜீவாத்மாவாகிய நான் உடலை அடைந்து விட்டேன். இனி இந்த உடலிலிருந்து எப்படியாவது நான் மீண்டு வர வேண்டும். அப்ப இந்த உடலை நான் நன்கு பயன்படுத்தி மோட்சத்தை அடைய வேண்டும். அதை விட்டுட்டு நான் வந்து இந்த உடலிலிருந்து வருகின்ற உடலினால் கிடைக்கின்ற இன்பத்தை மூழ்கி என்னை நான் இழந்துவிடக் கூடாது. அதனாலதான் சாஸ்திரத்துக்குள்ள நம்ம போனோம்னா எல்லா வேதாந்த சாஸ்திரத்திலும் முதலில் இந்த உடலினுடைய பெருமையும் பேசப்படும். இந்த உடல் மனித சரீரத்தினுடைய பெருமையை பேசுவார்கள். எல்லா ஜென்மத்தை காட்டிலும் மனித ஜென்மம் மேன்மையானது என்று மனித ஜென்மத்தினுடைய பெருமை பேசப்படுகிறது. காரணம், இந்த மனித சரீரத்தின் மூலம்தான் நாம வந்து மோட்சத்தை அடைய முடியும். வேற எந்த ஜென்மத்தை எடுத்தாலும் நம்மால மோட்சத்தை அடைய முடியாது. ஆகவே மனித சரீரத்தினுடைய பெருமை வேதாந்தத்தினுடைய முதல் டாபிக். ஜந்தூனாம் நர ஜென்ம துர்லபம்னு சொல்லி எல்லா ஜென்மங்களிலும் மனித சரீரம்ங்கிறது கிடைப்பதற்கு அரிது, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு எல்லாம் பாடுகிறார்கள் அல்லவா. அதனுடைய அர்த்தமே அந்த அரிதுங்கிறதையே நம்ம உணர்வதில்லை. காரணம் என்னவென்றால், இந்த உடலை வந்து மற்ற உடல்களை எடுத்திருந்தா அதனால என்ன பலனை அடையவோமோ அதையே இந்த உடலையும் வச்சு அடைஞ்சு கொண்டு இருக்கோம். இப்போ ஒரு மிருகமா பிறந்திருந்தா என்ன செஞ்சிருப்போம், சாப்பிடுவோம், பிறகு தூங்குவோம், பிறகு இனப்பெருக்கத்தை அந்த மிருகங்கள் செய்யும், அவ்வளவுதான் அதனுடைய வாழ்க்கை. பிறகு காலத்தை கழிச்சு ஒரு பூனையை எல்லாம் பார்த்தா அதுக்கு என்ன டியூட்டி இருக்கு, என்ன வேலை இருக்கு, சாப்பிடுது தூங்குது பிறகு இனப்பெருக்கத்தை செய்கின்றது, இதுதான் அதனுடைய வாழ்க்கை. இப்போ அதே போல மனிதனும் உண்கின்றான், சம்பாதிக்கின்றான், உறங்குகின்றான், சந்ததியை வளர்க்கின்றான், பிறகு இறந்து விடுகின்றான்னு சொன்னா, மனிதனுடைய உடலை எடுத்து மனித உடலினாலும் மட்டும் அடையக்கூடியதை அவன் அடையவில்லை என்றால், இப்ப மிருக உடலையே எடுத்திருக்கலாமே, எதுக்கு மனித உடல் எடுக்கணும், மிருக உடல் எடுத்திருந்தா இதை விட ரொம்ப சௌகரியம். ஏன்னா மனிதனுக்கு மூணு வேளை சாப்பிடணும்னு எல்லாம் இருக்கு, ஆனா மிருகத்துக்கு அப்படி இல்லை. மாடை பாரு சாப்பிட்டே இருக்கு, பூனைய வந்து சாப்பிட்டே இருக்கு, நாய்க்கு வந்து சாப்பிடுறத தேடுறதுக்கு தான் வேலை. இப்ப பிறகு வேற வேலை ஒண்ணும் கிடையாது. அப்படி அது இதை விட நல்லா இருந்திருக்கலாம். இப்ப மனித உடலை எடுத்திருந்தா மிருகங்களினால் அடைய முடியாத ஒன்றை நம்ம அடையணும், அடைய முடியாத ஆனந்தத்தை அடையணும். இப்ப மிருகங்களினால் அடைய முடியாத ஆனந்தம் பல படித்துறைகளில் இருக்கின்றது. இப்போ ஒரு நாய் வந்து இனி ஒரு நாய்க்கு கொடுத்து அது சாப்பிடுறத பார்த்து இது சந்தோஷப்படாது. ஆனா மனுஷனால் அது முடியும், தியாகம் செய்ய முடியும். தியாக சுகத்தை மனிதன் அனுபவிக்கலாம், தானம் பண்றதுனால வர்ற சுகத்தை அனுபவிக்கலாம், புலனை பயன்படுத்துறதுனால சுகம் இருக்கும், அதை அமைதிப்படுத்துவதனால் புலன் இன்பத்தை தியாகம் செய்வதனால் அதிக இன்பத்தை அனுபவிக்கலாம். இப்படி மனிதன் தான் அதிக இன்பத்தை அனுபவிக்க முடியும் மற்ற மிருகங்களை காட்டிலும். அப்போ மனித சரீரத்தை எடுத்து மிருக சரீரத்தினால மட்டும் வர்ற இன்பத்தை அனுபவிச்சோம்னா வான்பொருள் தோற்றுவிடும், நம்ம வந்து உண்மையிலேயே தோற்று விடுகின்றோம். அதாவது இந்த உடலை எடுத்ததுனால மட்டும் நமக்கு பிரயோஜனம் கிடையாது. அதுக்கு ஒரு உதாரணம் வந்து சொல்லுவார்கள், ஒரு வனத்துல சமைக்கிறதுக்காக மரக்கட்டைகளை பொறுக்கி கொண்டு இருக்கும் பொழுது அது ஒரு விஷயம் தெரியாத அந்த பெண் வந்து என்ன செய்தால், சந்தனக்கட்டையும் பெருக்கி அதை வந்து சமைக்கிறதுக்கு பயன்படுத்தினாலும். அப்படி சந்தனக்கட்டைய வந்து சமைக்கிறதுக்கு பயன்படுத்துறது போல நம்ம சரீரத்தை வந்து வெறும் இன்பத்துக்காக மட்டும் பயன்படுத்துதல், ஏன்னா அந்த கட்டைக்கு அதை விட உயர்ந்ததுக்கு பயன்படுத்தலாம். அதே போல நம்ம சரீரம்ங்கிறது சந்தனக்கட்டையை போல, அதை நம்ம வந்து உயர்ந்ததுக்கு பயன்படுத்தணும். இல்லை என்றால் இவர் இங்கு சொன்னது போல வான்பொருள் தோற்க, நான் வந்து இதுல தோல்வியை அடைந்து விடுகின்றேன். இந்த உடலுக்குள் புகுந்து அங்க தேசத்தில், இந்த அங்க தேசத்தை நான் அடைஞ்சு நான் காமங்கிற தீயில சிக்கிவிட்டால் நான் வந்து என்னையே இழந்து விடுகின்றேன், இந்த சரீரத்தை எடுத்ததனுடைய பலனை இழந்து விடுகின்றேன். இதைத்தான் உபனிஷத்துக்களும் மிக அழகாக வர்ணிக்கும். இகச்சேத் அவேதீத் அத சத்தியம் அஸ்தி, இந்த ஜென்மத்திலேயே நீ தெரிந்து கொண்டால் சத்தியமஸ்தி என்றால் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கின்றது, இல்லை என்றால் மகதீ வினஷ்டிகி நமக்கு கிடைக்கின்ற நஷ்டம் என்னவென்றால் மிக மிக பெரிது. பிறகு கட்டோபனிஷத்திலையும் இந்த ஜென்மத்துலதான் நம்ம வந்து ஆத்ம ஞானத்தை நன்கு அடைய முடியுமா, மற்ற ஜென்மங்களில் எல்லாம் தெளிவாக அடைய முடியாது. அது தேவ சரீரமானாலும் சரி, காரணம் என்னன்னா அங்கெல்லாம் புல இன்பங்கள் அதிகம், இந்திரியங்களும் கூட அதிகமா இருக்கலாம். ஆனா இங்கதான் நமக்கு நம்மை தூய்மைப்படுத்த துயரம் பாதி இருக்கின்றது, நம்மை உற்சாகப்படுத்த இன்பமும் பாதி இருக்கின்றது. இந்த பேலன்ஸா இருக்கிறது பூலோகம்தான். அதனால இரவு பகல் எப்படி சமமா இருக்கோ இங்க எல்லாமே சமமா இருக்கு. இப்ப இன்ப துன்பமும் சமமா இருக்கும் பொழுது நம்ம இந்த உலகத்தை ஆராய்ச்சி பண்ணி ஞானத்தை அடைவதற்கு மிக மிக சுலபம். ஆகவே இந்த மனித ஜென்மத்தை நாம் மனித ஜென்மத்தினால் மட்டும் அடையக்கூடியதில் பயன்படுத்த வேண்டும். மனுஷ்யானந்தத்தை அடையலாம், பிரம்மானந்தத்தை அடையலாம். அந்த மனுஷ்யானந்தத்தை அடையிறது பண்புகளினால், ஞானத்தினால் நம்ம வந்து மோட்சங்கிற ஒரு நிலையை அடையலாம். இப்ப அந்த ஒரு கருத்தும் இங்கு சொல்லப்பட்டுள்ளது. இந்த சரீரத்துல நான் இருந்து இந்த சரீரத்திலிருந்து தோன்றுகின்ற ஆசையினால் நான் அழிந்துவிடக் கூடாது. வரிதே காமத்தீவில் சிக்கி உள்ள வான் பொருள் தோற்கவோ வந்தேன், இந்த உடலுக்குள்ள நான் வந்து தோல்வி அடைறதுக்கா நான் வந்தேன். அதனாலதான் மோட்சத்தை சொல்லும் பொழுது கிருத்த கிருத்தியக என்ற வார்த்தையை குறிப்பிடுவார்கள். கிருத்த கிருத்தியகன்னு சொன்னா செய்ய வேண்டியதை செய்து முடித்தவன். இந்த கடைசி காலத்துல மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது உனக்கு ஏதாவது செய்ய வேண்டியது இருக்கான்னு சொன்னா பெரிய லிஸ்ட் இருக்கு அவர்களுக்கு. ஆனா மோட்சம்ங்கிறது வந்து மரணப்படுக்கைக்கு செல்வதற்கு முன் நான் செய்ய வேண்டியதெல்லாம் செய்து முடித்தாகி விட்டது, எனக்கு வந்து எந்த விதமான ஒரு அஜெண்டான்னு சொல்வார்கள், செய்து முடிக்க வேண்டியது இல்லை என்கின்ற ஒரு நிலை. அப்படி நான் இங்க வந்தது தோல்வி அடைவதற்கல்ல, நான் வெற்றி அடைவதற்கு வந்துள்ளேன், ஆனால் ஆசை வசப்பட்டு இப்பொழுது இருக்கின்றேன் என்ற ஒரு புலம்பல் இந்த பாடலில் இருக்கின்றது. நம்ம இதையெல்லாம் ஏற்கனவே பார்த்திருக்கோம். தாயுமானவர் வந்து தன்னுடைய மனநிலையை வெளிப்படுத்தி இருக்கின்றார். உண்மையிலேயே ஆனந்த கழிப்புல எந்த மனநிலையிலிருந்து எழுதியிருக்கார், ஆரம்பத்துல பார்க்கும் பொழுது நான் அடைய வேண்டியதையெல்லாம் அடைந்து விட்டேன், இந்த மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடுதான் ஆனந்த கழிப்பு. ஆரம்பத்தில எல்லாம் நம்ம அப்படித்தான் பார்த்தோம். எனக்கு வந்து முன்னிலை ஏதும் இல்லாமே எனக்கு வந்து ஒரு சுகத்தை எல்லாம் கொடுத்தார்னு சொல்லி குரு வந்து இவருக்கு அனுகிரகம் பண்ணி இவர் மன தூய்மையை அடைந்து அடைய வேண்டித்தது அடைந்து விட்டதாக பாடி வந்தார். ஆனால் இறுதி பகுதிகளில் அவர் இந்த ஞானத்தை அடைந்து ஆனந்தத்தை அடைந்து கழித்திருக்க நமக்கு தேவையான சில சாதனைகளை கூறுகின்றார். அப்பொழுது இதெல்லாம் அவர் முன் இருந்த நிலை, இப்பொழுது அவர் இருந்த நிலை அல்ல. இந்த ஆனந்தத்தை அடைவதற்கு முன் அவர் எப்படிப்பட்ட மனநிலையில் இருந்தாரோ அதை இறுதி பகுதிகளில் கூறி வருகின்றார். அப்படித்தான் இந்த பாடல்களில் சென்ற வகுப்புல பார்த்த சில பாடல்கள், பிறகு இந்த வகுப்புல நம்ம பார்த்து கொண்டிருக்கின்ற பாடல்கள் எல்லாம் வைராகியத்தை தான் அடைய வேண்டும், மனப்பக்குவத்தை அடைய வேண்டும் என்ற விதத்தில் கூறிக்கொண்டு இருக்கின்றார். இப்ப இத்துடன் இந்த பாடலை நாம் முடித்துக் கொள்ளலாம். அறிவாரும் இல்லையோ ஐயோ, என்னை யாரென்று அறியாத அங்க தேசத்தில் வரிதே காமத்தீவில் சிக்கி உள்ள வான்பொருள் தோற்கவோ வந்தேன் நான். இனி நாம் அடுத்த வகுப்பில் அடுத்த 26வது பாடலுக்கு செல்லலாம்.
1: சுரேஷ பத்ததி, The Hearing Wonder Series, conceptualized and crafted by Shri K. Suresh, a Vedic student, who is basically a finance professional possessing various and diverse professional qualifications in finance and other areas including astrology. Welcome to Suresha Paddhati, a form of Vedic Jugalbandhi. This is the first time in the world a Vedic chant of this kind is recited. Suresha Paddhati was first discovered during the year 2000 by Shri K. Suresh. Suresha Paddhati is a method of reciting Samhita and other Vikrutis like Ghanapatha from more than one Veda. For example, Rig and Yajurveda immediately and simultaneously to highlight the difference in Swara, Pada, the place of its occurrences and Sandhi rules due to its Lakshana as per the respective schools. This was first recognized by Shri P.S. Ananta Narayana Somayaji of Musri, a renowned Vedic scholar who named this unique method after its founder, Shri K. Suresh, and called it Suresha Paddhati. Later on, His Holiness Shri Shankaracharya of Kanchi Kamakoti Math and His Holiness Shri Shankaracharya of Shringeri Sharada Math applauded this concept and honored Shri Suresh. During this unique event, we are going to present to you the comparison between Rig Veda and Krishna Yajurveda for few mantras. The Rig Veda portion is rendered by Brahmashri Govind Prakash Bhatt Ghanapatigal and Shri K. Suresh. It will immediately be followed by Krishna Yajurveda portion rendered by Brahmashri B.V. Suryanarayana Bhatt Ghanapatigal and Brahmashri Satyanarayana Bhatt. Here, we are giving the two voices separately so as to demonstrate and highlight the synchronization and clarity in recitation. The listeners can observe that both Vedic chants start simultaneously and end at the same time. But there are some differences in the method of recitation depending upon the respective Vedic schools. You can also observe that the recitation of Rig Veda is smooth, long and very melodious, whereas Yajurveda is sharp, royal and majestic. The listeners can feel the jiva, that is life, in all recitation in this audio, since it is coming from nabhi, that is abdomen, of the person who recites this. The objective of this audio is to create interest in Veda, to highlight the differences in the method of recitation, and to make people aware how difficult the Ganapatha recitation is. A number of man-hours, efforts and money were deployed to create this hearing wonder. These Vedic chants adopt the method followed in Tamil Nadu, India. Here we have a request. Please do not copy this audio in any form or medium. Thank you very much.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

சிவாயரவர். சைவம் தாட்டாகின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.

திருப்புத்தூர் என்ற தேவார பாடல் பெற்ற பாண்டி நாட்டு திருத்தலத்தை இன்று நாம் தரிசிக்கிறோம். இத்தலம் மதுரைக்கு வடகிழக்கில் சுமார் 65 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது. அறந்தாங்கியிலிருந்தும் சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் இதனை அடையலாம். காரைக்குடிக்கு சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவிலும் இத்தலத்தை தரிசிக்க செல்லலாம். இதற்கு வடமேற்கில் சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவில் பிரான்மலை என்று வழங்கப்படும் கொடுங்குன்றம் என்ற தேவார பாடல் பெற்ற தலமும், கிழக்கில் சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் குன்றக்குடி என்ற முருகப்பெருமானுடைய தலமும் அமைந்துள்ளன. இந்த ஸ்தலம் லக்ஷ்மியால் பூஜை செய்யப்பட்டது. இங்கு உள்ள யோக பைரவருடைய சன்னதி மிகவும் சிறப்பு வாய்ந்தது. பைரவ பெருமானுக்கென்று தனித்த அழகிய சன்னதி இக்கோயிலில் இருப்பதை காண்கின்றோம். பிரார்த்தனை செலுத்த வருபவர்கள் ஏராளமாக பைரவாஷ்டமி அன்று வந்திருந்து இந்த பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகளை செய்து கோரிய பலன்களை பெறுகிறார்கள். இத்தலத்திற்கு கொன்றை மரம் ஸ்தலவிருட்சமாக அமைந்திருப்பது, இதை குறித்து ஸ்தலபுராணம் சொல்வது என்ன என்றால், பிரணவமே இவ்வாறு கொன்றை மரமாக ஆகி சிவபெருமானை பூஜித்தது என்று புராணம் குறிப்பிடுகின்றது. இந்த தலத்தில் சிற்சபையில் கௌரி தாண்டவத்தை அம்பிகைக்காக ஆழி காட்டினார் பரமன். பாண்டி பதினாலின் மிக்கா பன்னடமேழில் கௌரி தாண்டவம் செய் சிற்சபையில் தங்கினோன் என்று திருப்புத்தூர் உலா குறிப்பிடுகின்றது. இந்த ஸ்தலத்தில் சபாபதி விக்கிரகமும் சிவகாமியம்மனுடைய விக்கிரகமும் சிலாரூபமாகவும் இருக்க காண்கின்றோம். திருமாலுக்கும் ஒரு தனிச்சன்னதி இருக்கின்றது. கோவிலுக்கு வடமேற்கில் ஸ்ரீதழி தீர்த்தம், கிழக்கில் சிவகங்கை ஆகிய புண்ணிய தீர்த்தங்கள் அமைந்துள்ளன. இந்த ஸ்தலத்தில் பெருமான் ஸ்ரீதடிநாதர் என்று வழங்கப்படுகின்றார். அம்பிகை சிவகாமி அம்மை, திருப்புத்தூர் பெருமானை ஞானசம்பந்த பெருமானும் திருநாகரசு பெருமானும் திருப்பதிகங்களால் பரவியுள்ளார்கள். திருப்புத்தூர் இறைவன் மீது அப்பர் பெருமானர் உடைய திருத்தாண்டகத்தில் நன்பாட்டுப் புலவனாய் சங்கம் ஏறி நற்கனகம் கிழி தருமிக்கு அருளினோன் என்று தருமிக்காக பொற்காசு வழங்கிய திருவிளையாடலை குறிப்பார் நாவரசர். அப்படிப்பட்ட திருத்தெளியான் என் சிந்தையில் இருக்கின்றான் என்று பாடல்தோறும் இந்த பதிகம் குறிப்பிடுகின்றது. புரிந்து அமரர் தொழுது ஏத்து
புகழ்தக்கான் கயான்

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி குழந்தைகளுக்கான கதைகள் பகுதி. இதில் எம்பெருமான் திருநாவுக்கரசு நாயனார் கதை. வழங்குபவர் சிவ லதா அம்மையார் அவர்கள்.
2: திருச்சிற்றம்பலம், இது ஆர்கின் கதை நேரம். இன்னைக்கு என்ன கதை தெரியுமா? நம்ம திருநாவுக்கரச பெருமானுக்கு தில்லை தரிசனம் எப்படி இருந்தது, சரியா? அதுதான் இன்னைக்கு கதை. இப்ப நம்ம நாவுக்கரச பெருமான் எங்க இருக்காங்க? பெண்ணாகடத்துல தூங்கானை மாடத்துல இருக்காங்க. அங்கதான் நம்ம சாமி நாவுக்கரச பெருமானுடைய தோல்ல இடபம் சூலம் இந்த முத்திரையை பொறிச்சாங்க இல்லையா? இது நம்ம நேற்று கதையில பார்த்தோம் இல்லையா? சரி, இப்ப நம்ம நாவுக்கரச பெருமான் அப்படியே தூங்கானை மாட பெருமானை வணங்கிட்டு அப்படியே நடக்கிறாங்க. நெல்வாயில் அறத்துறை திருமுதுகுன்றம் இந்த ஊரையெல்லாம் தாண்டி அப்படியே நடந்து வந்துட்டே இருக்காங்க, சரியா? எங்க வராங்க? தில்லையை நோக்கி நடந்து வந்துட்டே இருக்காங்க, சரியா? இப்போ அவங்க நடந்து வந்துட்டே இருக்கட்டும். இந்த நேரத்துல நம்ம தில்லையுடைய சிறப்புகள் ஒன்று ரெண்டு என்னன்னு பார்க்கலாம், சரிங்களா? இப்போ சைவர்களுக்கு கோயில் அப்படின்னு சொன்னாலே அது தில்லை தான், சரியா? நம்ம அந்த கோயிலுக்கு போறோம் சொன்னா நம்ம என்ன கேட்போம், எந்த கோயிலுக்கு போறீங்க அப்படின்னு கேட்போம்ல, அப்படின்னு கேட்கக்கூடாது. சைவர்கள் கோயில்னு சொன்னாலே அது தில்லையத்தான் குறிக்கும். அந்த அளவுக்கு சிறப்பான தலம் தில்லை, சரியா? அங்க கூட்டப்பெருமான் நடனம் ஆடிப்பாரு இல்லையா? கூட்டப்பெருமான் படம் வீட்டுல வச்சிருக்கீங்களா? அது இருந்தா எடுத்து பாருங்க. அவரு ஒரு கையில உடுக்கை வச்சிருப்பாரு, வலது கையில உடுக்கை வச்சிருப்பாரு, இடது கையில அனல் ஏந்திருப்பாரு, ஒரு கைய வீசுகரமா வீசியிருப்பாரு, இன்னொரு கைய அபயகரமா வச்சிருப்பாரு, ஒரு கால் ஊன்றிருப்பாரு, முயலகன் மேல ஊன்றிருப்பாரு, இடது கால எடுத்திருப்பார். எடுத்த திருவடி அது இல்லையா? அந்த படத்தை எடுத்து வச்சு பாருங்க. இதுல நம்ம ஐந்தெழுத்த அதுல பொருத்தி பார்க்கலாம். எப்படி தெரியுமா? சிவாய நம, ஐந்தெழுத்துல சிவாய நம இல்லையா? ஐந்தெழுத்துன்னா அதுல சி அப்படிங்கிறது அவருடைய உடுக்கை ஏந்திய கரம், ப அப்படிங்கிறது அவருடைய வீசுகரம், ய அப்படிங்கிறது அவருடைய அபயகரம், ந அப்படிங்கிறது அனலேந்திய கரம். அனல்னா என்ன? நெருப்பு. அனலேந்திய கரம். அப்புறம் ம அப்படிங்கிறது அவருடைய ஊன்றிய திருவடி. சரியா, திரும்ப சொல்லுவோமா? சி உடுக்கை ஏந்திய கரம், வ வீசுகரம், ய அபயகரம், ந அனலேந்திய கரம், ம ஊன்றிய திருவடி. இப்படி சாமி அழகா திருக்கூத்து ஆடுறாரு. இது எதுக்காக தெரியுமா ஆடுறாரு? நம்மள மாறி உயிர்கள்லாம் மறுபடி மறுபடி பிறந்து இறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து அப்படியே சிரமப்படுறோம் இல்லையா? இந்த துன்பத்துல இருந்து இந்த உயிர்களை விடுவிக்கணும்னு தான் நம்ம சாமி திருக்கூத்து ஆடுறார், சரிங்களா? அதனால நம்ம சாமி எதுக்காக ஆடுறாருன்னு யாரும் கேட்டா நம்ம கரெக்டா சொல்லணும். எதுக்காக ஆடுறாரு? நம்மள மாறி உயிர்களை பிறவி நோயிலிருந்து நீக்கிறதுக்காக, விடுவிப்பதற்காக நம்ம சாமி திருக்கூத்து ஆடுகிறார், சரியா? தில்லையில மட்டும்தான் நம்ம பெருமான் கூத்த பெருமான் இருக்கார்ல, மூலவரா இருக்காருல, அந்த கருவறைக்குள்ள இருக்காருல, அவரே தேருக்கு வருவார். தேரோட்டம் நடக்கும்ல, அந்த கோயில தேர் திருவிழாலாம் நடக்கும் இல்லையா? அந்த நேரத்துல அந்த கருவறைக்குள்ள இருக்கிற அந்த கூத்த பெருமானே தேருக்கு வருவார். அப்படி ஒரு சிறப்பு அந்த தில்லைக்கு உண்டு, சரியா? இப்ப தில்லையோட சிறப்புகள் நிறைய சொல்லியாச்சு இல்லையா? நம்ம இதெல்லாம் நீங்க குறிச்சு வச்சுக்கணும். அடுத்த தடவை நீங்க கோயிலுக்கு போகும்போது அதெல்லாம் கவனிக்கணும், சரிங்களா? சரி, இப்ப நம்ம நாவுக்கரசபெருமான் எங்க வந்துட்டு இருக்காங்க? திருமுதுகுன்றத்துல இருந்து அப்படியே தில்லையை நோக்கி வந்துட்டு இருக்காங்க, சரியா? தில்லைக்கு இன்னொரு பேர் உண்டு. அது என்ன தெரியுமா? திருப்புலியூர். என்ன பேரு? திருப்புலியூர், சரியா? இதெல்லாம் எழுதி வச்சுக்கணும் நீங்க. சரி, இப்ப நம்ம நாவுக்கரசபெருமான் திருப்புலியூரோட எல்லைக்கு வந்துட்டாங்க. வந்தவங்க அப்படியே எல்லையிலேயே கை கூப்பி வணங்கி இப்படி விழுந்து எல்லையை வணங்குறாங்க, சரியா? எல்லையை வணங்கி அப்படியே தில்லைக்குள்ள வர்றாங்க. வந்தவங்க அப்படியே திருவீதியை வணங்குறாங்க, சரியா? திருவீதியில அவங்க அடியார்கள்லாம், அந்த ஊர்ல இருக்க அடியார்கள்லாம் நம்ம நாவுக்கரச பெருமானை எதிர்கொண்டு அழைக்கிறாங்க. ஏன்னா நம்ம நாவுக்கரச பெருமானோட சிறப்புகள் புகழ் அப்படி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அவர் வந்து கல்லுல கட்டி கடல்ல போட்ட போது கூட மிதந்து வந்தார் இல்லையா. அதனால நம்ம நாவுக்கரச பெருமானோட சிறப்புகளை நம்ம எல்லா தமிழகத்துல இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. எல்லாரும் அவரை எதிர்கொண்டு அழைக்கிறாங்க சரியா. அப்ப நம்ம நாவுக்கரச பெருமான் அப்படியே மேற்கு கோபுர வாசலுக்கு வர்றாங்க சரியா. மேற்கு கோபுர வாசலுக்கு வந்து அப்படியே கோபுரத்தை விழுந்து வணங்கி அப்புறம் கோயிலுக்குள்ள நுழைஞ்சு கோயிலை வணங்கி கோயிலை வளமா வந்து அப்புறம் நம்ம கூத்த பெருமான் முன்னாடி நிற்கிறாங்க சரியா. நம்ம கூத்த பெருமான் அழகா திருநடனம் ஆடிப்பாரு இல்லையா. அதை பார்த்தவொடனே அப்படியே நாவுக்கரச பெருமானுக்கு அப்படியே மனமெல்லாம் உருகிரும் சரியா. தலைமையில கை வச்சு அப்படியே வணங்கி நிற்பாரு. சாமியை பார்ப்பாரு அப்படியே விழுந்து வணங்குவார். திரும்ப எழுந்து சாமியை பார்ப்பாரு அப்படியே விழுந்து வணங்குவார். இப்படியே பல முறை விழுந்து வணங்க எழுந்து சாமியை பார்க்க விழுந்து வணங்க சாமியை பார்க்க இப்படி அவரு அவரோட ஆனந்தத்தை அவரால் சொல்ல முடியாது. இப்படி வார்த்தையால் சொல்ல முடியாத ஒரு அனுபவம் அவருக்கு சரியா. இப்போ நம்ம சாமி என்று வந்தாய் அப்படிங்கிற ஒரு குறிப்பு வரும்படியா ஒரு திருக்குறிப்பு காட்டுவார். தன்னோட முகத்தில் தன்னோட திரு நடனத்தில் அப்படி ஒரு குறிப்பை நம்ம நாவுக்கரச பெருமானுக்கு உணர்த்துவார். இப்போ நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கோம்னு வச்சுக்கோங்க. நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கும்போது நம்ம வீட்டுக்கு நம்ம அத்தை மாமாலாம் வந்துட்டாங்கன்னு வச்சுக்குவோம். அப்போ நீங்கள் சாயந்தரம் பள்ளிக்கூடம் விட்டு வரும்போது அத்தை மாமா பார்த்தோன்னே உங்களுக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும்ல. ஓடி வந்து என்ன கேட்பீங்க, எப்போ நீங்கள் மாமா எப்போ நீங்கள் அத்தை அப்படின்னு ரொம்ப ஆசையாக கேட்பீங்க இல்லையா. அது மாதிரி நம்ம சாமி திருநாவுக்கரச பெருமானை பார்த்து என்று வந்தாய் அப்படின்னு ஆசையாக கேட்குறாரு. அப்படி ஒரு குறிப்பு காட்டுறாரு சரியா. நம்ம நாவுக்கரச பெருமானை என்ன சொல்கிறாரு தெரியுமா, அப்பா உங்க திருநடனத்தை பார்க்க நான் வந்தேன் சாமி அப்படின்னு சொல்றேன். அப்பா உன் ஆடல்கான அடியனே வந்தவாரே அப்படின்னு சொல்றேன் சரியா. உங்களோட திருநடனத்தை பார்க்கறதுக்கு இந்த அடிமை வந்தேன் சாமி அப்படின்னு அழகா சொல்றாங்க சரியா. பெருமான் அப்படியே வணங்கிட்டு அவங்க என்ன பண்றாங்க, அங்கேயே கோயில்ல நிறைய உழவார பணியெல்லாம் செய்யறாங்க. அந்த தேரோடும் வீதியெல்லாம் சுத்தம் பண்றாங்க, கோயிலெல்லாம் சுத்தம் பண்றாங்க சரியா. நம்ம நாவுக்கரச பெருமான் எந்த கோயிலுக்கு போனாலும் உழவார பணி செய்வாங்க இல்லையா. அது மாதிரி இங்கே தில்லையிலையும் அவங்க உழவார பணி செய்கிறாங்க. செய்துட்டு அங்கே பக்கத்தில் திருவேட்களம் அப்படிங்கிற தலத்துக்கு போகிறாங்க சரியா. திருவேட்களம்ங்கிற தலத்துக்கு போய் பெருமானை வணங்கிட்டு அப்படியே அது பக்கத்தில் திருக்கழிப்பாலைன்னு ஒரு தலம் இருக்கு, அங்கேயும் போய் பெருமானை வணங்கிட்டு அப்படியே தில்லை நினைவாகவே இருக்காங்க சரியா. நம்ம ஞான சம்பந்த பெருமான் கூட இதே மாதிரி தான், தில்லையை வணங்கி திருவேட்களத்தை வணங்கி திருக்கழிப்பாலையை வணங்கி திரும்பவும் தில்லைக்கே வந்தாங்க. நம்ம நாவுக்கரச பெருமானும் அதே மாதிரி தில்லையை வணங்கி திரு வேட்களத்தை வணங்கி திரு கழிப்பாலையை வணங்கி தில்லை நினைவாகவே இருக்காங்க சரியா. அப்போ திரும்ப ஒரு தடவை சாமியை பார்க்கணும், திரும்ப ஒரு தடவை தில்லைக்கு வந்து அந்த ஆனந்த நடனத்தை பார்க்கணும் அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளே ஒரு பெரிய ஆசை வருது சரியா. இப்போ திரும்ப ஒரு தடவை தில்லைக்கே வந்துட்டாங்க. வந்து பெருமானை வணங்கி அப்போது ஒரு நொடியோடு உன்னை மறந்து என்னால் இருக்க முடியலையே சாமி அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் பாடுவாங்க. தினைத்தனை பொழுதும் உன்னை மறந்து உய்வனோ அப்படின்னு அந்த பாடலில் அந்த வரிகள் இருக்கும். அந்த மாதிரி சாமியை வந்து ஒரு நிமிஷம் கூட உன்னை மறந்து என்னால் இருக்க முடியல சாமி, உன் நினைப்பு மறந்து என்னால் இருக்க முடியல சாமி அப்படின்னு ரொம்ப அருமையாக அந்த பாடல் பாடியிருப்பாங்க சரியா. அந்த பாடலை பாடிட்டு அப்படியே அந்த சாமி இதில் இருப்பாங்க, தில்லையில் இருப்பாங்க. அப்போது அவங்களுக்கு நம்ம ஞான சம்பந்த பெருமானை பற்றின செய்தி காதில் விடும். ஞான சம்பந்த பெருமான் இப்போ எங்கே இருக்காங்க, சீர்காழியில் இருக்காங்க இல்லையா. அவங்களுக்கு இப்போ 7 வயசு ஆகுது, சீர்காழியில் இருக்காங்க. அந்த ஞான குழந்தையை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க, ஆச்சரியப்பட்டு பேசுகிறாங்க. இப்படி ஒரு ஞான குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசுறது நம்ம நாவுக்கரச பெருமானுடைய காதில் விழுது. அப்போ அவருக்கும் அந்த ஞான குழந்தையை வணங்கிக்கணும், அவரோட திருவடியை ஞான குழந்தையோட திருவடியை தொட்டு வணங்கிக்கணும் அப்படின்னு நம்ம நாவுக்கரச பெருமானுக்கு ஆசை வருது சரியா. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படி

0: அங்க பிரதட்சணம் பண்ணுனா திருவிழி இல்லையா, அந்த மண்ணை தொட்டு நம்ம தலைமையில வச்சுக்கணும் சரிங்களா. சரி, இப்படி ஒரு சிறப்பான இதை முடிச்சு சில்லை தரிசனத்தை முடிச்சு நம்ம நாவுக்கரசு பெருமான் என்ன பண்ணுறாங்க, அப்படியே சீர்காழியை நோக்கி நடக்கிறாங்க சரியா. வழியில திருநாரையூர் அப்படிங்கிற தலத்தை வழிபடுறாங்க, வழிபட்டு சீர்காழியை நோக்கி நடக்கிறாங்க சரியா. நம்ம ஞானசம்பந்த பெருமானும் நம்ம நாவுக்கரச பெருமானும் ஒரே காலத்துல வாழ்ந்தவங்க, சம காலத்துல வாழ்ந்தவங்க சரியா. 1400 வருடங்களுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் ஒரே சம காலத்துல வாழ்ந்தவங்க. அதுல என்னன்னா, நம்ம ஞான சம்பந்த பெருமான் 7 வயசு குழந்தை, நம்ம ஞாபகரச பெருமான் 70 வயசுக்கு மேற்பட்ட பெரியவர் சரியா. இவங்க சம்பந்த பெருமான் 7 வயசு குழந்தை, நாவுக்கரச பெருமான் 70க்கும் மேல வயசுடைய பெரியவர் சரியா. ஆனா ரெண்டு பேரும் ஒரே காலத்துல வாழ்ந்தவங்க. அவங்க ரெண்டு பேரும் சைவத்தின் புண்ணிய கண்கள் ரெண்டு அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒன்றுபட்ட கருத்துடையவங்க. அவங்க ரெண்டு பேரும் மொத்த தமிழ்நாட்டுல சமணத்தினுடைய நிலையை ஒடுக்கி சைவத்துக்கு ஒரு பெரிய மறுமலர்ச்சியவே கொண்டு வந்தாங்க சரியா. அப்படி சிறப்பானவங்க அவங்க ரெண்டு பேரும். இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்க ஆசைப்படுறாங்க சரியா. இந்த ஆசை யாருக்கு வருது, நம்ம நாவுக்கரச பெருமானுக்கு சம்பந்த பெருமானை பார்க்கணும்னு ஆசை வருது இல்லையா. இதனால நம்ம நாவுக்கரச பெருமான் இப்போ அப்படியே சீர்காழியை நோக்கி வர்றாங்க சரியா. இப்போ உங்க சந்திப்பு எப்படி நடந்ததுங்கிறத நாளை பார்க்கலாம். திருச்சி சம்பளம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: இடம் வாது செய்கின்ற மண்டபம், மாணிக்க வாசக பெருமானுக்கு திருநீறு அணியாத அவரை கண்டால் அம்மா நாம் அஞ்சுமாறே என்பதாக ஈழத்திலிருந்து வந்த புத்தர்களை காணாத வண்ணத்தில் திரைச்சீலை இட்டு ஒருபுறம் மாணிக்க வாசக பெருமான், தில்லை கூத்தப்பெருமானின் திருவடிகளே நினைந்து அமர்ந்திருக்க வாது செருக்கில் வந்துள்ள புத்தர்கள் மற்றொரு புறத்தில் தக்கங்களையெல்லாம் திரட்டி அவர் மேல் ஏவுவதற்கு தயாராக இருக்கின்றனர். இதோ வாது மண்டபத்தில் என்ன நடக்கின்றது என்று பார்க்கலாமா?
3: சிவ சிவ.
4: முனிமுனி மகாமுனி சாக்கியமுனி.
5: முனிமுனி மகாமுனி சாக்கியமுனி.
4: முனிமுனி மகாமுனி சாக்கியமுனி.
5: முனிமுனி மகாமுனி சாக்கியமுனி.
4: சாக்கியமுனி காட்டும் பாதையில் நடக்கும் நாம் உங்கள் சமயத்தை வென்று எங்கள் சமயத்தை நிலைநாட்ட வந்துள்ளோம். இதோ சோழ மன்னர் ஈழ மன்னர் நடுநிலையாளர்கள் முன் வாதம் செய்வோம்.
3: சிவ சிவ. அன்பினால் இறைவன் பதத்தை இடையராது அரிச்சித்தலை விடுத்து மெய்யான சைவ நன்னெறிக்கு செல்வாருக்கு இடையூறு செய்ய வந்துள்ளாயே, என்னே துயிலின் பரிசு. சரி, ஆகம அளவை, அனுமான அளவை, காட்சி அளவை என்ற இம்மூன்றால் தத்தம் சமயத்தை நிலைநாட்டலாம்.
5: ஆகம அளவையா? அதெல்லாம் ஒத்துக்கொள்ள இயலாது.
3: இறைவனும் பெரியோர்களும் வகுத்து நமக்கு எளிதாக வைத்த பாதையின் பெருமை தெரிந்திருந்தால்தானே நீ அதனை ஏற்பாய். இவ்வுலகம் எல்லாம் படைத்து நம்மையெல்லாம் இன்ப நற்கரை ஏற்று அருள் நடம் புரிந்திருக்கும் இறைவன் ஆடும் இத்தில்லையிலேயே கடவுள் இல்லை, எல்லாம் சூனியம் என்ற மாயாவாதத்தால் மாய்ந்து போகின்றவர்கள்தானே நீங்கள். சரி, ஆகம அளவை மட்டுமல்ல, அனுமான அளவையும் கூட வேண்டா. காட்சி அளவையிலே, அதாவது கண்முன்னே நடக்கும் நிகழ்வுகளாலேயே சமயத்தை நிலைநிறுத்தலாம்.
4: உங்கள் இறைவன் பேசும்

0: எப்படிப்பட்டது தெரியுமா? உடம்பெல்லாம் சாம்பலை பூசி பாம்புகளை சுற்றி கொண்டு சொல்லுவது. அறிவுள்ளவர்கள் அமுது உண்பார்கள். உம் பெருமான் நஞ்சினை உண்டானே, அவன்தானே பித்தன்.
1: தில்லையிலே ஆடுகின்றானே சிற்றம்பளவன், அவன் இடது பக்கத்தில் பெண்ணை வைத்திருக்கிறான். அவன் பித்தன் அல்ல, பெரும் பித்தன். ஏதோ யானை ஏறலாம், குதிரை ஏறலாம், தேரேறி வளம் வரலாம், எங்கேயா பிடித்தான் இந்த காலமாட்டை?
0: உண்கின்ற உணவிற்காக வீடு வீடாக சென்று பிச்சை எடுப்பவனை எப்படி ஐயா இறைவன் என்று சொல்கிறீர்கள்? அவனுக்கு போய் யாரேனும் ஆட்படுவார்களா?
2: சிவசிவா, வாதில் உங்கள் சமயத்தின் பெருமைகளையும் தத்துவங்களையும் கூறி நிலைநாட்டுவதை விடுத்து எவ்விதமான கைமாறும் எதிர்பாராமல் நாம் செய்த பிழைத்தனைகள் அத்தனையும் தாயிற் சிறந்த தயையால் பொறுத்து அந்தமில்லா ஆனந்தம் அருள ஓய்வில்லாத ஆடுகின்ற பெருமானையா இவ்வாறெல்லாம் கூறுகின்றீர்கள்? சிவபெருமானை வாழ்த்தாத வாயே வீண். கலைமகளே, நிந்தனை செய்யும் இவர்கள் வாயிலிருந்து இப்பொழுதே அகன்றுவிடு. இது நக்கனார் திரு ஆணை. ஆஹா, திருவாத ஊரடிகள் நம் கண் முன்னே ஆனந்த குத்தனின் பெருமையை காண வைத்தாரே. இப்பரசமயத்தவர் வீண்வாது செய்வதிலேயே வல்லவரே தவிர இவரால் இவ்வுலக வாழ்விற்கும் மறுமைக்கும் எந்த பயனும் இல்லை.
3: ஒரு தஞ்சமும் இல்லாமல் அந்தரத்தில் தொங்குபவர்கள் இந்த புத்தர்கள். இவர்கள் பின் போனால் நம்மையும் அறிவற்ற சடமாக்கி விடுவார்கள்.
4: திருவாதவூரடிகளே, என்னே நான் காணும் காட்சி! இலங்கையிலிருந்து வந்த புத்தர்கள் எல்லாம் ஊமைகளானார்கள். இதோ இவள் என் மகள், இவள் பிறவி ஊமை. திருவருள் வலிமையால் இவளை பேசவையுங்கள் பெருமானே, பேசவையுங்கள்.
2: மகளே, இப்புத்தர்கள் இறைவனை கடுஞ்சொற்களால் நிந்தித்தனர். இவர்கள் கூறியவற்றிற்கு நீயே விடை கூறுவாய்.

0: சாம்பல் பூத்தும் பிரான் வேதம் கூறலாமா என்றீர்களே, அறிவினீர்களே. இறைவன் பட்டாடை பூண்டு அறிவின் பகட்டில் திரிபவர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா உயிர்களுக்கும் இயல்பாக இருக்கிறான். அப்படி இருப்பவனே இறைவனாக இருக்க முடியும். நன்றினை உண்டானே எங்கள் பெருமான். நன்றியற்றவர்களே, அவன் உண்டிலே என்றால் இவ்வுலகம் தேவர்கள் எல்லாரும் வெந்து சாம்பலாகியிருப்பார்கள். பெண்ணை பாகத்தில் வைத்த தொன்மை தத்துவம்தான் அடைந்து கிடக்கும் முன் அறிவுக்கு புலப்படுமா? பெண் ஆண் அலி என்று மூன்றுக்கும் அப்பாலாய் உள்ள பெறான் நம்பொருட்டல்லவோ சிவமும் சக்தியுமாய் தோற்றம் அளிக்கிறான். ஆண்மையும் பெண்மையும் இயந்து இயங்காவிடில் இவ்வுலகம்தான் ஏது? நமக்குத்தான் பிறன் மதிக்க வேண்டும். அதற்காக யானையும் தேரும் வேண்டும். வேண்டுதல் வேண்டாமையிலானுக்கு தன் அருளில் என்று மரம் வலுவதில்லை என உணர்த்தவே விடையூறு கொண்டுள்ளான் எம் உயிர் கிண்ணியம். தன் அடி வணங்குவோர்க்கெல்லாம் தேவர் முதலிய பதவிகளை அளிக்கும் பிரான். உணவுக்கா பிச்சை எடுப்பான்? நம்மை எல்லாம் உய்விக்க அன்றோ நம் வீடுதோறும் வருகிறான். உன் மூட கண்களை திறந்து பாருங்கள். மலைகள் எங்கள் பெருமானை எம்பிரான் ஈசா என்று ஏற்றி திருமால் பிரமன் முதலிய தேவர்களெல்லாம் அவருக்கு அடிமை தொண்டு செய்கிறார்கள். சிவசிவ சிவசிவ சிவசிவ.
1: புத்தர்கள் தம் புல்லறிவின் சமயம் வீணென உணர்ந்து திருந்திவிட்டனர்.
2: சிவபெருமான் திருவருளே பெரிது பெரியீர், நீங்கள் என் கண்மணி போன்ற பெண்ணிற்கு மட்டும் பேச்சளிக்கவில்லை. சிவபெருமான் புகழ் வாழ்த்தாது வாழ்நாளை வீணே கழித்த எனக்கும் அவர் தம் புகழை பேசும் உண்மையான வாழ்வு கொடுத்துள்ளீர்கள். பேரருள் வெல்லமே, தம் ஈன நெறியை அறிந்து திருந்திய இவர்களையும் தாங்கள் நல்வழிப்படுத்த வேண்டும்.
3: எல்லாம் தில்லை கூத்தப்பிரான் அருள் ஒன்றினாலே ஆகும். நீங்களெல்லாம் பலர் கூறிய பகட்டு உரையினால் திசை மாறி சென்றாலும் இன்று சிவபெருமான் திருவருளை நாடியுள்ளீர்கள். சைவ நன்னெறிக்கு எல்லா உயிர்களும் வந்து அதன் மூலம் அந்தமிழா இன்பப் பெருவாழ்வு தருவதுதானே சிவபெருமானின் சித்தம். அவ்வருளுக்கே அடியேனும் கருவியாக இருக்கிறேன். சைவ நன்னறி உங்களை உய்விக்கும்.

0: ஆகா, சிவபெருமானின் திருவருளை என்னென்பது? திருவாதவூர் அடிகளின் குருவருளை எப்படி போற்றுவது? சிவனார் திருநாமம் உலகெங்கும் ஒளிக்கட்டும். சிவ சிவ சிவ சிவ சிவ சிவ.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: கடலாகிய பாலபுஜாம்பாள் சமேதர் கடம்பவனேஸ்வருடைய பெருந்தொருமையினாலே சிவ தருமோத்தரம் ஐவகையாக வயலிலே 15வது பாடல் முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். ஞானம் உடையவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் எல்லாருக்குமாக அவன் என்ன பண்ணுகிறான்? சிவலிங்கம் முதலிய திருவுருவங்களிலே எழுந்து முடியிருக்கான். எல்லாருக்கும் அவன் என்ன பண்ணுகிறான்? பொதுவாக சிவலிங்கம் முதலிய திருமேனிகளிலே இருந்து அவர்களுக்கு அருள் பண்ணுகிறார். ஞானிகள் இருக்கிற இடமே கோயில் அதுக்கு முன்னாடி வருது. ஞானிகள் இருக்கிற இடமே, ஞானிகள் கோயிலுக்கு போகணுமா? போக வேண்டியதில்லை. போகாம இருக்கலாமா? போகாம இருக்கலாம். போலாமா? போலாம். நம்ம என்ன பண்ணணும்? போய்தான் நம்ம போயே ஆகணும். அங்க போகாமையே இருக்கான். போகாமையே அவளுக்கு உள்ளம் பெரும் கோயில் ஆகிவிடும். அவர் தான் தெள்ளத் தெளிந்தார். தெள்ளத் தெளிந்தார் என்கின்ற வாக்கியா பரமஞானி. தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் உள்ளம் பெருங்கோயில். தெள்ளத் தெளிந்தார்க்கு அந்த தெள்ளத் தெளிந்தாருக்கு போட்டுக்கணும் இடத்தை இடவரத்தை. தெள்ளத் தெளிந்தார்க்கு உள்ளம் பெருங்கோயில் ஊருடம்பு ஆலயம். ஞானிய மேங்கியதை அவன் கோயிலாக வைத்துக்கிறான். உள்ளம் பெருங்கோயில் ஊருடம்பு ஆலயம். வள்ளல் வராறாருக்கு வாய் கோபுரவாதன். தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவரின் கள்ள புலமென்றும் காளாமணி விளக்கு. நமக்கு வந்து கள்ளத்தனமா இருக்குது இதெல்லாம், அவங்களுக்கு விளக்கா இருக்கும். சின்ன பாட்டுல இப்படி எல்லாம் பாடுறாரு. இல்ல கிட்டிக்கார் இந்த பாட்டை பாடினது யாரு? கைலாயிருந்து. அதனாலே ஞானிகளுக்கு எங்கும் சிவன் இருக்கிறார், நம்புவந்தவர்களுக்கு ஆலயத்தில். அதனாலே இப்படி ஞான நிலை உயர்வும் கர்ம நிலை இழிவும் உணர்த்துகின்றார். அடுத்த பாட்டிலே ஒளிய பதும ராகங்கை உடையார்க்கு உவகை அழகு உண்டோ, தெளிய யோக சித்தருக்கும் சிறப்பை அல்லது சிறகு உண்டோ. இதனால பதுமராக முதலான ரத்தங்களை கையில வைத்திருப்பவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குமா கவலையா இருக்குமா? மகிழ்ச்சியா இப்ப நம்ம கையில மரகரம் கையில இருந்து வச்சுக்க என்ன மாதிரி மனசுக்கு மரகதான் ஒரு படகு எதிர்த்தி மரகரம் கையில் இருக்கு. சாதி மரகம் என்ன மரகம் மகிழ்ச்சி அளவு இல்லாத அதுக்குள்ள ஒளிய பதும ராகங்கை உடையாருக்கு உவகை அளவு உண்டோ, தெளிய யோக சித்தருக்கும் சிறப்பை அல்லது. அணிக்கும் பொருந்தது போனாகிய சிவனை கையிலே வைத்திருப்பவர்களுக்கு மனத்திலே வைத்தவர்களுக்கு மகிழ்ச்சியை தவிர அவர்களுக்கு வேற என்ன இருக்காது? வேற துன்பமே இருக்காது. அதே போல புளிய சிலையை பொறுத்தார்க்கு பொருளோ சிறிதும் துயர் புரியும். அதனாலே சிலையை பொறுத்தார்க்கு பொறுத்தான் மாணிக்க வியாபாரி. மாணிக்க வியாபாரி என்ன பண்ணுவான்? மூட்டையா கட்டி போக மாட்டான். மாணிக்கத்தை சின்ன பெட்டியில வச்சுட்டு போவான். சின்ன பெட்டியில வச்சுட்டு கனமே இருக்காது. பலன் எவ்வளவு அதுல கொஞ்சம் அம்மிகளை தூக்கி கனா எவ்வளவு பலன் எவ்வளவு எவ்வளவு அம்மி மாணிக்கம் பெற்று மாணிக்கம் எவ்வளவு அம்மிகளை பெற்று அம்மிகளை தூக்கிட்டு என்ன பாருங்க கணா கஷ்டம் சரியான கணா பணம் கொஞ்சம் கணா அதிகம் பணம் மாணிக்கத்தை வைக்கிறவனுக்கு நெளிவு பெரிது பலம் சிறிது சிறந்த கர்ம நிலையாது. அதுபோல அந்த கர்ம நிலையிலே கர்ம யோகத்தை செய்வர்களுக்கு பலம் சிறிது சிரமம் பெரிது. சிரமம் பலம் சிறிது. ஞான யோகம் உடையவர்களுக்கு பலம் பெரிது சரணம் சிறிது. அதனால ஞானம் வருவதற்கு கண்மம் கண்ம வருவது கண்ம கண்மத்தினாலே ஞானம் வரும். கர்மயோகத்தினாலே ஞான யோகம் கர்மயோகத்தினாலே ஞான யோகம். கர்மயோகம் எப்படிப்பட்டது என்றால் சிரமம் இருக்கும். இப்ப நம்ம செய்யறது கர்மயோகம் தானே. சிரமங்கிறது கொஞ்சமான ஜம பூஜை பண்றதுக்குள்ள எல்லா பொருளையும் தேடி பிடிச்சு உட்கார்ந்து எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சு விட்டு எல்லாம் தயாரா வச்சுக்கிட்டு பூஜை பண்றது சாமானி கஷ்டம் ரொம்ப இருந்தா இல்லையா?
3: ரொம்ப இருக்கு.
2: அந்த பூஜை பண்றவங்க தெரியும் பலன் அப்படின்னா பலன் உண்டு. அந்த ஞான நிலையில இருக்கிற பலன் இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமா வந்துடு, கொஞ்சம் கொஞ்சமா வந்து. அதையினால இப்படி ஞான நிலை உயர்வும் கண்ம நிலை இழிவும் இந்த பாட்டில சொல்லி மேல அந்த ஞானிகள் எழுந்து கொண்டிருக்கு எல்லையின் சிறப்பும் ஞானிகளை இப்ப வந்து நம்ம பார்க்க முடியலனாலும் நம்ம கேட்கிறோம். பல சமயவாதிகளுக்கு அந்த வாய்ப்பு இந்த இருக்கு. மற்ற சமயங்களிலே நிற்கின்றவனுக்கு ஞானம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சிவஞானம் வர்றதுக்கு அவெல்லாம் பசு ஞானிகள், பாச ஞானிக்கு ஞாபகம் சொல்லுவோம். மற்றச்சமயவாதிகள் எல்லாருமே ஞானிகளா? ஆமா, பசு ஞானி, பாச ஞானி. நம்ம சமயத்துல இருந்து அருள் பெற்றவர்கள்தான் பதி ஞானி, சிவஞானி. சிவனடியே சிந்திக்கும் திருப்பதி சிவஞானத்தை பெற்றவர் நம்முடைய சமயாச்சாரியர். இவர்கள் பதிஞானத்தை பெற்றவர். மற்ற சமயத்தில் இருக்கிறோம் பாச ஞானத்தையும் பசு ஞானத்தையும் பெற்றோம். ஆனா பதியே தெரியாமல் இருக்கிறானே அவனுக்கு எப்படி பதிஞானம் வரும்? பதி என்று இது வந்து இதுதான் பதி என்று தெரியாதவனுக்கு பதி ஞானம் இப்படி வரும்? அவனுக்கு தெரிஞ்சது தானே அவனுக்கு கிடைக்கும், அவனுக்கு தெரிஞ்சது தானே அவனுக்கு கிடைக்கும். அதனால பதிஞானம் பெற்றவர்களாகிய ஞான சம்பந்த முதலான பரம ஞானிகளை நம்ம காணவில்லையானாலும் கேட்கிறோம். நமக்கு தலைவர்களா வச்சிருக்கிறோம், நமக்கு தலைவர்களா வச்சிருக்கிறோம், அவங்க பாட்ட படிக்கிறோம். இப்ப நமக்கு அவங்களுக்கு பதிஞானிகளை பார்க்கவில்லையானாலும் பார்க்கவில்லையானாலும் கேட்கவும் அவர்களை தொடரவும் அவர்கள் வழியிலே செல்லவும் எல்லா வகையான தொடர்பு பார்க்கறது ஒண்ணுதானே பாக்கி. வேற சமய வழியில் இந்த வாய்ப்பே இல்லை. அவன் கடவுளை தெரியாத பல அவனுக்கு எப்படி ஞானம் பதிஞானம் கிடைக்கும்? அதனாலே அந்த ஞானிகள் எழுந்த நூல் இருக்கும் எல்லையும் விசாரணம் பரம ஞானிகள் இருக்கின்ற எல்லை இருக்கு. அது அளவில்லாத பெருமை கொடுங்க. அது வந்து சிறந்த பரம சிவன் உருவம் திருண்ட பரம சிவஞானி உறைந்த வெள்ள இக்கோடி அளவும் பாவம் ஒழுங்கு. அதனால கோடி விற்கடைங்கிற கோடி ஞானி எழுந்த சிவஞானி இருக்கின்ற இடத்துல இருந்து கோடி விற்கடைங்கிற அது பழைய காலத்து அளவு. அது அந்த அளவு சொல்ல போனா அதனால கோடி மயில் அர்த்தம் இல்லை, கோடி விற்கடைங்கிறார். கோடி விற்கடை, இது விற்கடை விரக்கடைன்னு சொல்றது, இது விற்கடை என்பது அது கோடிங்கிறார். அது சொல்ல போனா அதனால அவர் இருக்கின்ற அளவுக்கு சுற்றி அதனால ஒரு மூன்று மைல் சுற்றளவுக்கு பாவம் வராது. பாவம் வராது ஞானி இருக்கிறது. முதல்ல ஞானி இருக்கிறதான் சொல்றாரு. சிறந்த பரம சிவன் ஒருவன் திறந்த பரம சிவஞானி உறைந்த வெள்ளை விற்கோடி அளவும் பாவம் ஒளிந்து நிறைந்த கங்கைகளுக்கு நீங்கும் ஐயம் மாறலும். அது வந்து கங்கா நதி இருக்கின்ற இடத்துல இருந்து 10,000 விற்கடை அளவும் பாவம் வராதாம். அதே மாதிரி அரைந்த அளவின் அறுத்தத்து அகலும் பாவம் அதன் குறிக்கே. சிவாலயத்து எல்லைக்கு 30,000 விற்கடை அளவும் பாவம் இல்லாது. சிவாலயத்துக்கு 30,000 விற்கடை, கங்கா நதிக்கு 60,000 விற்கடை, ஞானி இருக்கிறது கோடி விற்கடை. அப்படின்னா ஞானிக்கு எவ்வளவு பெருமை பாருவோம்? சிவாலயத்தோட ஞானி இருக்கிற இடத்துக்கு அதிகம். அதனால இந்த மடங்கள் எல்லாம் தெரிஞ்சு மடங்கள் எல்லாம் கிடையாது தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம மடங்கள்லாம் இருக்குன்னு திருவாவூர், திருப்பனந்தாள், தருமபுரம் முதலான மடங்கள் இருக்கு. இதெல்லாம் பரம ஞானிகள் இருந்த இடம், பரம ஞானிகள் இருந்த இடம், இருக்கிறார்கள், இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அதனாலதான் அந்த அருளாளர்கள் தங்கி இருக்கின்ற இடத்துக்கு பவர் அது. சிவஞானிகள் சிறப்பு உணர்த்துகின்ற நீடும் பொருள் ஒன்று உண்டனவே நெஞ்சம் அதனுள் நிச்சயித்தார். நீடும் பொருளாக என்று சொல்லப்படுகின்ற உயர்ந்த பரம்பொருள் ஒன்று உண்டு என்று நிச்சயித்தவர்கள். அப்படி நிச்சயித்த அந்த பொருளோடு கலந்தவர்கள் இருக்கின்ற இடம் எப்படி சிறப்பு சொல்லி அதற்கு மேலே ஆடு முதகம் ஆதியத்தம். அவர்கள் அவர்களுக்கு பண்ணுகின்ற பாதபூஷியுடைய தீர்த்தம் இருந்துவாரு. அது வந்து உலகத்துல அனைவருக்கும் மாதீர்த்தமாக விடும். பரமஞானிக்கு பாத பூஷப்பட்டுகிற அந்த பாதோதகம் சொல்றது, பாதோதகம் பாதோதகம்னா பாத பூஷம் பண்ணி அந்த தீர்த்தம் ஆடு முதகம் மாதீர்த்த அவளிதளத்தில் அனைவரும். அது வந்து உள்ளே உண்டாரு மேலையில் தெளித்துக் கொண்டாருன்னு வெறும் பெரிய புராணம் இல்லை. கூடும் எல்லை சிவபூமி, அவர் இருக்கின்ற இடம் சிவபூமி. கொடிய வினைகள் கிட நினைவார், அதனால கொடுமையான வினைகள் தொலைய வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் தேடி அவரை அரிசிக்க சிந்தை செய்ய சிறப்பவர். அந்த ஞானிகள் இருக்கிற இடத்துக்கு சேர்ந்து இவர் காலத்துல ஞானிகள் இருந்திருக்கிறார்கள், அது காலத்துல ஞானிகள் நிறைய இருந்திருக்கிறார்கள், அதனால இந்த அளவுக்கு சொல்றாங்க. ஞானிகள் நூல்களை பாக்கிறோம், வெளியில காண முடியும், நமக்கு தெரியல, நமக்கு வாழ்க்கை இருப்பார்கள் இருப்பாருன்னா நமக்கு கண்ணுக்கு தெரியணும். அதனாலே அப்படி ஞானிகளை தேடி அவர்களை அர்ச்சனை செய்கின்றவர்களுக்கு விலை ஒளிந்து போகின்றார். அதனாலதான் அந்த சிவபூஷை உயர்ந்தது, சிவனடியார் பூஷம் மிக உயர்ந்தது. சிவபூஷை உயர்ந்தது, சிவனடியார் பூஷம் மிக உயர்ந்தது. இப்ப நம்ம வந்து ஞானிகள் வந்து தேடிட்டு போக முடியாது, அப்படி ஞானம் பெற்றவன் இந்த மாதிரி திருவேடம் அதான் இங்க வந்துருச்சு. எங்கே பெரிய புராணத்துல திருவேடம் சித்தியார்ல திருவேடம் சிவனுடைய திருவேடம் மாலரநேய மலிந்தவர் வேடம் ஆலயந்தாலும் அரங்கத்து. அதனால மனவாக்கு காயங்களால சிவகுமாரை வழிபடுகின்றவர்கள், சிவவேடம் தரித்தவர்கள், சிவபூஜை செய்கின்றவர்கள் ஆகிய இவர்களை பூஷிக்கும். நம்ம இங்க அந்த மாதிரி ஞானியை கொண்டு முடிக்க முடியுமா? சாமானியம் அல்ல. அதனாலே இப்படி சிவஞானியுடைய பெருமை இப்படிப்பட்டது, அவர் இருக்கின்ற இடம் இப்படிப்பட்டது, அவர்களை பூச பந்து இருந்தவர்களுக்கு வினை தொலைகின்றார். அதற்கு மேலே ஒரு உபாயனத்தை இரண்டு செய்யுளாக வந்து கொண்டார். அகத்தில் புரிவார் அரிச்சனையை அரிய பலத்தை அடைந்துடுவார். இந்த அகத்துல பூச இருக்கு, அது பலம் அரிய பலம். அரிய பலம் என்றால் மற்றவற்றால கிடைக்காத உயர்ந்த பலம் கிடைக்கும். மற்றவற்றினாலே கிடைக்காத ஒரு சிறப்பான அரியதாயிருக்கின்ற சிறப்பு பலம் கிடைக்கும். இதனாலே அகத்திலே பூஷம் மிக உயர்ந்தது, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அது அந்தரியாகவும் சொல்றது, நம்மளதுல அந்தரியாகவும் சொல்றது. அது அந்தரியாகத்தை சித்தியார்ல என்ன பண்ணாரு, முத்திக்கு சாதனம் பண்ணாரு. அந்தரியாகம் முத்திக்கு சாதனம் ஒரு வாக்கில் அப்படி இருக்காரு. அந்தரியாகம் தன்னை முத்தி சாதனமா அறிந்துடுவோம், முத்திக்கு சாதனம் கண்டமலர் கோயொலி மஞ்சனம் அமுது கண்டனதெல்லாம் மனத்தார் கருதி கொண்டே சிந்ததனில் அர்ச்சிக்க சிவனஞானத்தார் சிந்திக்க சிந்திக்க தர்ப்பணத்தை விளக்க வந்துடும ஒளி போல மருவியாரம் உலத்தே வர வர வந்துடுவன் மரமானவர் என்பது திருப்தியாது. அதனால அந்தரியாமை என்கின்றாக பூஜை மிக சிறப்புடையது, மிக சிறப்பு. அதுக்கு நேரம் கிடைக்கணும், ஒழுங்கா மனசு சொல்ல முடியாது, சொன்ன முடியாது. என்ற நல்லா தான் நல்லா தான் அகத்தில் பூஜையை அகத்தில் புரிவார் அரிச்சனையை அரிய பலத்தை அடைந்துடுவார். சகத்தில் புரிவார் சங்கரனை சார்வதற்கு தனிய பலம். சகத்தில் புரிவார் என்றால் புறப்பூசை செய்கின்றவர்களுக்கு அந்த அகப்பூசியில் செய்கின்ற பலனை விட குறைந்த பலம் கிடைக்கின்றார். அகப்பூசை செய்கின்ற பலன் 1000னா இது ஒரு 500 கிடைக்கும் அப்படின்னு புறப்பூசையில். சார்வர் அதனே தனிய பலம். அதுக்கு ஓமை சொல்றாரு, அகத்துள் ஏவல் புரிவார்க்கு அதிக பலனே அலையம்பாள். அரச இடத்துல அந்த தொண்டராக அரண்மனைக்குள்ளே வேலை செய்கிற வேலையாளுக்கு, அரண்மனைக்குள்ளே வேலை செய்கின்ற அந்த தொண்டருக்கு எவ்வளவு செருகு இருக்கு அரசன்? புறத்துல தூரத்துல காவலுக்கு போட்டிருக்காங்க, வெளியில வேலை செய்யறவனுக்கு எப்படி இருக்கும் வந்து அரசனுடைய செருகு எவ்வளவு கிடைக்கும்? குறைந்த செருகு. அதற்கு பக்கத்துல அகத்துல அரண்மனைக்குள்ளே எவ்வளவு உரிமை இருக்கு அந்த இடத்துல சொல்ற அகத்துள் ஏவல் புரிவார்க்கு அதிக பலமே அடையம்பால் சகத்தின் ஏவல் புரிவார்க்கு அதனை திருமை சார்ந்து அகத்தொண்டு அகம்படிமைத்து அணுக்க தொண்டர் உடைக்க மனுக்கிறது அணுக்க தொண்டர் புறத்தொண்டர் அணுக்க தொண்டராக இருக்கிறவர்களுக்கு அதிகமான பலம், அதிகமான அதனாலே அந்த அகப்பூஜை அவ்வளவு சிறந்தது என்று சொல்லி, பாரியாரும் பயிலாத பக்தமனையு பத்தாரை சேரவனும் அவடனுக்கு சித்தக்களி புஞ்சி இருவான் நேரிலானை நின்மலனை நெஞ்சில் நினைக்கில் அவருக்கு அவன் பூரித்திடுவன் போகவிதம் பொல்லாமலமும் ஒப்புவன். அதனாலே உள்ளத்திலே சிவனை நினைத்து அவனுக்கு நன்றாக அவனுக்கு உபசாரம் செய்கின்ற ஞானிக்கு எல்லா வகையான போகவதத்தையும் தருவான், பொல்லாத மலத்தையும் போக்குவான். பொல்லாத மலத்தையும் இப்ப நம்ம நூல்கள்ல முக்கியமா சொல்றது எதுன்னு கேட்டா மலம் போறதுதான் வேலை. மலத்தினால் விடுகின்ற துன்பம் போக வரும், அந்த மலத்தினுடைய சேட்டை அடங்கவும். மலத்தினுடைய மற்ற மலங்களுக்கெல்லாம் தலைமை பதவி அதுதான், தலைமை பதவி அதுதான். இரண்டாவது கர்ணமலம், மூணாவது மாயாமலம். மாயாமலம் கொஞ்சம் அறிவையும் தரும், கொஞ்சம் அறிவையும் தரும், மயக்கமும் செய்யும் மாயாமலம். கண்ணமலம் முனைப்ப உண்டு பண்ணும், ஆணவ மலம் வந்து அதிகமான செருக்க உண்டு பண்ணும். கடவுளை தெரியாம மறைச்சி ஆணவ மலம். மாயாமலம் கொஞ்சம் காட்டு, மாயாமலம் கொஞ்சம் காட்டு. அது விரிவா மளவு விளக்கடைய மாயை வடிவாதி வன்மத்து வந்து திருவுரு பயம் விளக்கு போல கொஞ்சம் விளக்கணுங்க பொருள். இது மாயாமலம், இது மாயாமலம், இது நல்லா பூராவும் தெரியல, இந்த அளவுதான் தெரியும். இதான் அந்த மாயாமலம். மாயாமலத்துக்கு ஓமை போது விடுகிற வரையிலும் விளக்கு மாறி காட்டாரு, உனக்கு விடுகிற வரையிலும் விடுகிற வரையிலும் விளக்கு உபகாரம் போல மாயாமலத்தை உபகாரமா கொடுத்துருக்கிறான். அது குருடருக்கு உருகுகள் கொடுத்தது போல, குருடருக்கு உருகுகள் மாயாமலம் ஊண்டு வரும். கண் இல்லாதவனுக்கு சுத்தமா மறைச்சிருந்துச்சு கண்ணு, அவனுக்கு ஊண்டு வரும். ஊண்டு வரும் போலருளி உணவும் போகிறார்கள். அது போல கண்ணை கெடுத்ததாவே அது போல மாயாமலை இப்ப நமக்கு எப்படி கொடுத்துருக்கா, ஊண்டு போலும். ஆனாமலை சுத்தமா மறைச்சிருந்துச்சு, அதுக்காக அவன் இறங்கி மாயாமலத்தை நமக்கு ஊட்டி வச்சிருக்கான். இதுல இருந்து அதை புரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கோ, படிப்படியா நீ மேல வந்துரு. நிறைய மாயை மயக்கம் செய்யும் என்று மயக்கத்துக்கு ஆட்பட்டான என்ன பண்ணுவான். இங்க வந்த சுவாமி வடம்புவனேஸ்வரர் தரிசித்து அவனுடைய அருளை பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்துல உலக பொருள்ல மயங்கி கிரபரமும் வாய்ப்பு, ரெண்டு இருக்குது இல்ல, ரெண்டும் இங்கேயே வரலாம். முத்தியை பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்துல உலகத்தில் இருந்து கொண்டே சிவ தர்மோத்தரத்தை படிச்சு அது மூலமாக சிவனை அறிந்து சிவனோடு கூடி விடலாம். அதனாலே மலத்தினுடைய உண்மையை உணர்வதும் மலத்தினுடைய செருக்கை அடக்குவதும் மலத்தினாலே வருகின்ற பிறவி முதலானது தொலைப்பதற்கும் வாய்ப்பாக இருப்பதுதான் நம்முடைய நூலில் சொல்லுகின்ற அத்தனை வாயம். இதெல்லாம் வாயம் வழி வழி வழி இன்னொரு உபாய நிச்சயம் உணர்த்துகின்றார். இறைந்தாய திகை நடுவே, திசை எத்தனைன்னா பத்துங்கிறார். திசை பத்து, எட்டுத்துக்கு ஆர்வம் கூற பூஷணைய அமலுக்கு எத்தும் அவர்தாமும். அதனாலே திகை நடுவே என்பது இதயத்தில், இதயத்தில் மலர் உண்டே. அதாவது அந்த அட்ட மலர்னு சொல்றது இந்த யமமாதி மலர் உண்டு. ஆர்வம் கூற பூஷணையை, ஆர்வம் என்பது அந்த நம்ம அப்பர் சுவாமி சொல்றாருல, பெரும்புலன் காரை மூறி பித்தனுக்கு பத்தராகி அரும்பூடு மலர் உண்டாங்க ஆர்வத்தை உள்ளே வைக்கும். பெரும்புதல் விடத்தத்துவம் விதியினால் இடவல்லாருக்கு கரும்பினர் கட்டி போடுவர் கடவுள் விரட்டனாரே என்று சொல்றாருல்ல. அதனால அந்த ஊஷையில ஆர்வம் வந்துருச்சுன்னு சொன்னாலே அது தனி சிறப்பு. ஊஷையில ஆர்வம், ஆர்வம்னா என்ன? பிரியம், பிரியம், பிரியம், பிரியம், பிரியம். அந்த பிரியம் வருவதற்கு திருவருள் இருக்கணும். திருவருள் மற்ற உபத்திரம் இல்லாமல் இருக்கணும். அதுல அதிகமா பிரியத்தை உண்டு பண்ணணும். இதை வந்து யாரு செய்யணும் தெரியுமா? அவன் தான். நம்ம பண்ணிக்க முடியலையே, இதை நம்ம பாக்குறது நம்மளால பண்ணிக்க முடியலையே. சில நாள்ல ஏதோ சில நாள்ல பிரியமா திருப்பி திருப்தியா செய்ய முடியும் போது பல நாள்ல சிரமத்தோடு செய்ய முடியாது. அதை சொல்றாரு இங்க, ஆர்வங்கூற பூஷணைய அமலர்க்கு ஏற்ற அவர்தாம் பேரன்புடைய பெருமானார் உலகிற்போகம் எதிர்ந்தி. அதனாலே அப்படி ஆர்வத்தோடு பூஷணைய செய்கின்றவர்கள் சிவபெருமானுடைய உலகத்திலே சென்று அங்க இருக்கிற சிவமுகத்தை அனுபவித்து சாரும்பரத்தில் சிவஞானம் சார்ந்து சிவந்தாள் ஆவார்கள். அடுத்த போல அவர்கள் உலகத்தில பிறப்பார்கள். பிறந்தார்களையான அந்த பிறப்பிலேயே அவர்கள் சிவஞானத்தை பற்றி முத்திவிடுவார். அடுத்தாப்புல பிறப்பு இருக்க மாட்டார். ஒரே பிறப்புல, ஒரே பிறப்புல அவர்களுக்கு முத்தி உடைக்க போகிறார். சிவஞானத்தை பெற வேண்டும் என்று விரும்புவார் இடும்பலம். இதுவரை சொல்லியிருக்கிறார் சிவஞானத்தை பெற வேண்டும் என்று விரும்புகின்றவர். உள்ள எப்படி இருக்கணும்னா சிவஞானத்தை பெற வேண்டும், சிவஞானத்தை பெற வேண்டும். இந்த அடிப்படை உள்ள இருக்கணும். இந்த அடிப்படையான என்ன? உலக போகங்களை எல்லாம் நமக்கு அவசியம் வேணும். உலக போகங்கள் அத்தனையும் அவசியம் வேணும். அதற்கு வேண்டாம்னு சொல்லல. மனைவி, மக்கள், விருது, வாசல், பட்டம், பதவி, எல்லா வகையான சிறப்புகளும் நமக்கு வேணும். எல்லாம் தருவான், அது அதுல சந்தேகம் இல்லை. உங்களுக்கு மட்டும் தானே அள்ளி கொடுக்குறாங்க, ஜமி இல்லைங்கிற மக்கள் அள்ளி கொடுக்குறாங்க. அதனால ஊரி பூசாதவங்க அள்ளி கொடுக்குறாங்க, சிவான்னு சொல்லாதவங்க அள்ளி கொடுக்குறாங்க, கரகரான்னு இருக்க மாட்டேன், சிவசிவான்னு இல்லை மட்டும் அள்ளி கொடுக்குறாங்க. என்ன பண்றதும் செய்யாம இருக்கான் மனத்தை. அது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, முன்ன ஏதாவது பத்து புண்ணியங்களை கொஞ்சம் செஞ்சிருப்பா, அந்த புண்ணியத்துக்கு அள்ளி கொடுக்குறானா? இவன் அதையே பெருசா வச்சு அதுலயே அழுந்துறானா? எவ்வளவு நாளைக்கு அழுந்துறான்? அல்லாஹ் விட்டுட்டு அப்புறம் போயிடுவானா? அடுத்தாப்புல எங்க போற, என்ன பெறப்படுதுன்னு சொல்ல முடியாது. கொஞ்ச நாள் அதுலயே அழுந்தி பொய்யாய செல்வத்தையே புக்கெழுந்தி நான் ஒரு மெய்யாக்கருதி கிடந்தேனை ஆட்கொண்ட ஐயா என் ஆரோக்கியரே அம்பலவா என்றவர்கள் செய்யாரும் வேலைக்கே செருவுராய் ஊற்றும்பி என்பதுவார். அதனாலே இந்த உலக போக்கிய உலக போக போக்கியங்களில் அழுந்து இருக்கிற என்ன நினைப்பானா, இதையே பெருசா அமைச்சிருவான், அதை பெருசா அமைக்க மாட்டேன். இத சிவத்தை பெருசா அமைக்க மாட்டேன், செல்வத்தை பெருசா அமைக்கும். செல்வத்தை பெருசா அமைக்கணும்னு என்ன ஆகும்னா பரப்பு வந்து உதே இருக்கும். அது அடுத்தாப்புல என்ன பரப்புன்னு சொல்ல முடியாது. என்னறிய பரவிதனில் நான்கு பிறவிதான் யாரும் அறிதறிந்துதான் இப்பறவி தப்பினால் இப்பறவி வாய்ப்பு. அதனாலே இப்படி சிவஞானத்தை பெற வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் கட்டாயம் அவருக்கு அடுத்தா போல சிவஞானம் கிடைக்கும். இந்த பிள்ளைகள் அடைகளா அடுத்தாப்புல சிவஞானம் கிடைக்கும். சிவஞானம் பெற வேண்டும் என்கின்ற எண்ணம் உடனே எப்படி இருப்பா என்றால் தர்மத்தில் இருப்பான், பத்தியும் இருப்பான், அந்த எண்ணம் என்னமா இருப்பான், கருமித்தனமா இருப்பான். அதனாலே சிவஞானம் அவசியமா பெற வேண்டும். மற்ற எல்லாவற்றிலும் பெற வேண்டியது சிவஞானம். சிவஞானம் பெறவில்லையானால் அவன் ஈனத்தை பெற்றுவிட்டார். ஞானத்தை பரவில்லைன்னு வச்சுக்க அவன் என்ன பெற்றுக்கிறார்? உலக பொருள் அத்தனை ஈனம் தான் இருக்கும். ஆனா சிவஞானத்தை பெற வேண்டும் என்கின்ற எண்ணம் உடையவன் என்னமா இருப்பான்னா அந்த சிவஞான செயலிலேயே இருப்பான். சிவன் உள்ள படிப்பது, சிவன் உள்ள கேட்பது, சிவாலயம் தரிசனம் பண்ணுவது, சிவனடியாவது சேவை செய்வது, சிவ தர்மத்தை பண்ணுவது, சிவ சம்பந்தமான செயலிலேயே இருக்கும். உள்ளத்திலே அவனுக்கு எது இருக்க? சிவஞானத்தை பெற வேண்டும், சிவஞானத்தை. அதனால இந்த சிவஞானத்தை பெற வேண்டும் என்று எண்ணுகின்றவன் நினைக்கும் போது இந்த பலனை பெறுவாங்க சொல்றார். சிவஞானத்தை பெற வேண்டும் என்று எழுதுறான். நச்சிலேவரும் சிவஞான நம்ப நமதும் புரி நின்னி துய்ச்சே போக விதந்தொலைவில் தோன்றி புயிர் புரிசெழிய கச்சே புரிய காயத்தை தரைக்கண்டமது கணிக்கண்டு விமலன் கமலம் வரவு வரை. அதனால இப்படி சிவஞானத்தை பெற வேண்டும் என்று எண்ணுகின்றவர்கள் சிவலோகத்துக்கு சென்று அங்க இருக்கிற புகத்தை புதித்து மறுபடி பூமிக்கு வந்து குற்றம் போக முடியாத தன்னுடைய காயத்தை விருத்து சிவத்தை கண்டு மறுபடி சிவனை சேர்த்து விடுவார். ஆகையினாலே இப்படி சிவஞானத்தினுடைய பெருமையும் சிவஞானிகளுடைய பெருமையும் சிவ ஞானிகளுடைய பெருமையும் சிவஞானத்தை பெற வேண்டும் என்று எண்ணுகின்றவருடைய பெருமையும் இவைகளெல்லாம் இந்த ஐவகையாகவே இல்லை சிறப்பாக சொல்லுகிறார். இது வந்து 26வது பாட்டு இருக்கு. அதுக்கு மேல ஏழை அவருடைய சோத்திரம் சொல்லுகிறார். சோத்திர மடக்கணியாவரும் அதுக்கு முதல்ல முருகனுக்கு ஒரு தோத்திரம் சொல்றாரு. இவர் ஒரு மாதிரியா அந்த தோத்திரத்தை ரெண்டு வரியே ஒரே மாதிரி அமைச்சு அதுக்கு மேல சொல்லுவாரு. எதை சொல்றாருன்னா, எந்து தரும் ஆதிய மகத்தரம் இசைத்தான் குன்றவர் மடக்கொடி தனக்கு அருள் கொடுத்தார். யாரு? முருகன். குன்றவர் மடக்கொடியாய் வள்ளிக்கு அருள் கொடுத்தான். வெந்து புல நைந்தனையும் வெய்ய வேண நைய நின்ற முனி அன்புணர நிற்குணனு ஏல புலன்களை வென்றவனாய் வினைய நைய வைத்தவனாகிய அகத்திய முனிவருக்கு இந்த ஞானத்தை இப்படி உபதேசம் பண்ணினான் என்று சொல்லி அதுக்கு மேல சிவனுக்கு தோத்திரம் பாருவோம். மடக்கணிங்கிறது காமூரு

0: சிவசிரவணி பெருமாளுக்கு அப்பாரு நான் முகந்தன் ஐம்பத்ரவணி யமமும் என்றனக்கானவனே எனமும் மெய்சிலை காணவனே செமொழியாடொரு பாலினே சிறுவனு கன்றரு பாலினே என்று இப்படி மடக்கணி தோற்றம் பண்ணி இப்படி இந்த ஐவகையாக வேலை முடிக்கிறாரு. ஆகையினாலே இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கருத்துக்களை ஞான விஷயங்களை சொல்லுகின்ற ஒரு சிறப்பான நூல் இந்த சிவ தர்மோத்தரம். இந்த சிவ தர்மோத்தரத்தை மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் உள்ள படிக்க வேணும்னு சொல்லி அதை கேள்விப்பட்டு அந்த நூல் கிடைக்காம அதுக்கு மேல ஒருத்தர்கிட்ட அந்த நூல் இருக்கிறதாக தெரிஞ்சு அந்த நூலை மற்றவருடைய சீடர் விட்டு கேட்கும் போது அவர் கொடுக்க மாட்டேன்ட்டாரான், சிவ தர்மோத்தரத்தை கொடுக்க மாட்டேன்ட்டாரான். அதுக்கு மேல ஒரு யோசனை பண்ணி இருக்கிறாரு, ஊவே சாமிநாதையருக்கு இந்த மாதிரி சிவதர்மோத்தரம் படிக்கணும்னு நினைக்கிறேன், அது இன்னும் ஆளுகிட்ட இருக்கு கொடுக்க மாட்டேங்கிறேன், அதுக்கு எப்படி யோசனைன்னு சொல்லியிருக்காரு கேட்டிருக்காரு, அது நான் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லியிருக்காரு. ஊவே சாமிநாதர் இவர் ஷப்பிங் ஸ்டார் மாதிரி ஏகல தரப்ப வேஷமெல்லாம் போட்டு குதிரை வண்டியில் போய் இறங்கியிருக்கிறார் அந்த ஆளுகிட்டே இந்த சிவதர்மோத்தரம் ஊவே சாமிநாதர் அப்படி போய் இறங்கி அவருடைய வீட்டு தண்ணியில் உட்கார்ந்தார். பார்த்தோன்னா ரொம்ப தெரியாது ஓய் சாமிநாத தெரியாது, ரொம்ப பவியமாக வரவேற்றுக்கிறாரு. வரவேற்று என்ன சமாக இருந்துருவார் இந்த மாதிரி அதனால இந்த தாயாருக்காக சிவ தர்மோத்தரம் படிக்கணும்னு நான் நினைக்கிறேன், அது எவ்வளவு உப்மா வேணாலும் கொடுத்தரலாம் அது கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னாராம். எவ்வளவு உப்மா வேணாலும் கொடுத்தரலாம் அந்த ரூல வச்சிருக்கிற இடம் தெரிய மாட்டேங்குது சிவ தர்மோத்தரம்னு. அது ரெண்டு நாளைக்கு படிச்சுட்டு கொடுத்துட்டேன்னா தீர்ந்து போச்சு எனக்கு ஒரு திருப்தியா இருக்கு எங்க அம்மா அதை கேட்கணுங்கிற அந்த பாட்டை அப்படின்னு அப்படின்னு சொன்ன உடனே பணம் இவ்வளவு ரூபான்னு சொன்ன உடனே அவரை கொடுக்கலாம என்ன வந்துருச்சு இந்த மாதிரி 1000 ரூபான்னு கட்டு கடை வச்சுங்களே 1000 ரூபா கொடுத்துட்டேன் ரெண்டு நாளைக்கு படிச்சு உணாரு அப்படின்னு உணர்ந்து மகாவிஷ்ணு மீனாட்சி கொடுத்து அதை எழுதிக்கிட்டு சிவதர்மோத்தரம் கொடுத்து அப்படிப்பட்டது சிவதர்மோத்தர பகவத்வான் மீனாட்சிங்கிறவங்கள சிவதர்மோத்தர படிக்கணும்னு ஆசைப்பட்டு அந்த நூல் இந்த மாதிரி தந்திரம் பண்ணி உபய சாமிநாதர் வாங்கிட்டு வந்து அந்த சுபடி அப்பெல்லாம் சுபடிங்க படாத பாடுபட்டு இருக்காங்க நமக்காக அவங்க பட்டபாடு கொஞ்சம் இல்லை, நூலை தேடவும் எழுதவும் தேடி வச்சதும் கொஞ்சம் இல்லை. அப்படிப்பட்டதை சைவர்கள் நிறைய அந்த உபகாரத்தை நினைச்சு பார்த்தால் அந்த உபகாரத்துக்காக படிக்கணும் அவங்க செஞ்சுக்கிற பாட்டுக்காக அவங்க கூட பாடுபட்டு இருக்காரு நம்ம பாட்டை அவங்க படிக்கணும். இந்த சைவர்களுக்கு இந்த அருமை புரிய வரும். சைவ சமயத்தை பற்றி நன்றா பிரசங்கம் பண்ணி சைவ நூல்களை பற்றி நிறைய பிரசங்கம் பண்ணணும். அப்படி பிரசங்கம் பண்றதுக்கு வாங்கிட்டு ரொம்ப
1: பாட்டேன்
0: நிறைய செய்ய பண்ணணும்னு சொல்லி இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்கிறேன். மதியால் வித்தகனாகி மனதால் உத்தமனாகி மதியால் வித்தகனாகி மனதால் உத்தமனாகி பதிவாகி சிவஞான

0: முறை அரசு செய்ய குறைகிறா உயிருள் வாழ்க நான் மறை அறங்களுவங்க ரத்தமும் வேண்டியமில்ல மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் இல்லாம பார்வதி
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ் 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. shaivam.org in அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: களரிற்றறிவார நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
3: நாடு கடந்து போய் குலவும் மலைநாட்டு எல்லையுட நங்கள் விரும்பான் தோழனார் நம்பி தம்பிரான் தோழர் அங்கன் உடனே அடைய எழுந்தருளார் என்றார் என விருப்பால் இங்கு அந்நாட்டு உள்ளவர்கள் எல்லாம் எதிர்கொண்டு விரும்புவார். ஐயா சுந்தரர் கூட வருகிறார், தேரமான் பெருமானோட கூட வருகிறார் என்று அந்த மலைநாட்டில் இருக்கின்ற மக்கள் எல்லாம் அளவில்லாத மகிழ்ச்சி உண்டு. பதிகடங்கும் தோரணங்கள், பாங்கடங்கும் பூவனங்கள், வடிகளங்கும் குளிர்வந்தல், மனைகளுக்கு அதிர் புகைக்கார், நதிகளுக்கும் மலர்ப்பழங்கள், ஞான்களுக்கும் ஓங்குவன, நிதிகளுக்கும் உலகினொழி, நிலங்களுக்கும் குழந்தையுடன் இப்படி அந்த ஊரெல்லாம் அலங்கரித்தார்கள். அதற்கு மேலே குடுங்கோளூருக்கு சென்றார்கள். குடுங்கோளூர்னா சேரமான் பெருமானிலிருந்து ஆட்சி பண்ணிய ஊர் குடுங்கோளூர். குடுங்கோளூர் இப்போ பகவதிமணி சொல்றாங்க அல்லவா, அந்த ஊர் குடும்போனோரின் மதில் வாயில் அணிகோடித்து மதிலில் உடுத்து கொடும் ஓபனங்கள் மாளிகள் குளிர் சாலைகள் தெற்றி நெடுங்கோ நகர்கள் ஆடரங்கு நடந்த மணித்தாமன் தமது விடுங்கோதையற்கும் தாமங்கள் நினைத்து வெவ்வேறு அலங்கரித்து நகர மாந்தர் எதிர்கொள்ள நன்னி எண்ணில் அரங்குதோறும் அகர கொலை மாதங்கள் பாடி ஆட மணிமீதிகள் அறைவார் நிகர நெடுவராளி அணையார் திருடு திருவஞ்சை களத்து நிகழ்ந்தவர்கள் கொண்டு பூந்தார் உயிர் நிறந்தவையார் எங்கு பார்த்தாலும் ஆடல்களும் பாடல்களும் பல வகையான சிறப்புகளும் அங்கலங்களும் முழங்க சிங்கரவு சுவாமிகள் அழைத்துக் கொண்டு சென்றாரு சேரமான் பெருமாள். அதற்கு மேலே அந்த திருவஞ்சி குளத்தில் சென்றாரு. திருவஞ்சி குளத்தில் சென்று சுவாமியை பாடினார். அப்படி பாடி தொழுது கலைப்பு புறம் போது போன்ற பொண்ணும் புரிமையேற்பார் முழுதும் ஏற்க நம்பியும் தேசி தானேறி படுதில் மணித்தாமரை வீதி பைமுகம் மணிமாளியில் வரும் பொழுது மறியில் இருபுடையும் அடைந்தார் வாழ்த்தி போனார். போல யானை மேல சுந்தரரை ஏற்றி பின்னாலே சேரமான் பெருமாள் சுந்தரர் கவலி வீச அப்படி நகரை வளைஞ்சி விட்டு தன்னுடைய மாளிகைக்கு இருக்கிறார். நல்ல தோழர் நம்பெருமான் நமக்கு நம்பி இவர் என்றார். அந்த ஊரில் இருக்கின்ற மக்கள் எல்லாம் பார்த்து சேர்கிறார்களா நம் பெருமாளாகிய சேரமானுக்கு நல்ல தோழர் கிடைச்சிருக்கிறார். தோழங்கிற முறையில இந்த தோழமை தான் ரொம்ப ஒரு சிறப்பான முறையில் அந்த தோழமையினுடைய ஒரு சிறப்பு அதனுடைய ஒரு நன்மை என்பது இவருடைய தோழமையில தான் சிறப்பாக வெளிப்பட்டு அந்த குறிப்பிட்ட அப்படியே அருணகிரினார்கள் அந்த திருப்பூரில் வச்சுருவாங்க. தோழம்னு சொன்ன ஏதோ சமயத்துக்கு தோழம் மாறி இருந்துச்சு அப்புறம் வந்து எதிரியா மாறவனும் உண்டு உண்டா இல்லையா? ஏதோ பேருக்கு தோழம் இருப்பான் பிரயோசனம் இல்லாம இருக்கும் உண்டா இல்லையா? அப்புறம் தோழனா இருப்பான் விடுதலும் பண்ணுவான் பூனைக்கு தோழன் பாலுக்கு காவல் பூனைக்கு தோழன் ஒரு ஒரு மனம் இல்லை. இப்படி எல்லாம் உலகத்துல தோழனை நம்ம பாக்கிறோம் உலகிற. ஆனா இந்த தோழனு இது மாதிரி ஒரு சிலையெல்லாம் அமைஞ்சிருந்தார். அதனாலதான் ஆதரம்பையில் போலவை தேர்தல் கொண்டவருடைய முன்னாளியில் ஆடல் வெம்பதி நீதேறி மாதையில் அயிலையேறி ஆறு எந்த லாவ ஆசுவாடிய தேர்தல் உண்பவை ராகுமன் ஆடலில் ஆவினங்குடி வாழ்வாறு தேவர்கள் குருவாடி என்று திருப்புவள்ள வர்ணித்தார் அமர்ந்தார். அந்த தோழமையை கடைப்படுத்தியிருந்தாலும் பார்த்தீங்க அதரம்பையில் ஆரூர தோழமை சேர்தல் கொண்டவரோடே முன்னாளியில் ஆடல் வெம்பரி கும்பையில குதிரை கும்பரி மீதேறி மாதையில இல்லை கடைசி வரையிலும் கைலாயத்துக்கு போகும் போது இருவரும் யானை வேலையும் குதிரை வேலையும் கைலாயத்துக்கு போக முடியாத ஒரு அதனால நல்ல தோழ நம்புருவான் நமக்கு இவர் நம்பி இவர் என்றார் எல்லை இல்லா தவம் முன்பு எஞ்சையோ இவரை போல என்பார். இப்படிப்பட்ட இந்த புண்ணிய ஆத்மாக்கள நாம் எவ்வளவு தவம் செய்து போல் செல்வம் இனி என் பெறுவதனும் சிலம்பு நாட்டுக்கு என உரைப்பார். சொல்லும் தரமோ பெருமாண்டி இழைப்பாரீர் என கூறுவார். பூவும் பொடியும் பொற்றுகளும் பொழிந்து வணிவார் பொருளில் இவர் மேவும் பொன்னில் திருநாளே புதுக்கி தலனை இரவையப்பார். பாவம் புலிகள் எம்மருங்கும் பயில வந்து மாளிகையில் நாகும் களிர் நெருங்கு மணி வாயில் கூர்ந்து மருந்து விரிந்தார். கலவிற்கதியும் திருவடியும் கலைநாவலகம் பெருமானம் முளைவிற்குரியும் திருநெருங்கும் முனைவர் தன்மை உடன் கொண்டு விளைவிற்குரியும் மாளிகை விளங்கு சிங்காகரத்திலே நிழந்து பொழிதும் பூலாரை நிறுத்தி தாமும் நேருண்டு சொல்றாங்களே யானையிலிருந்து கீழே இறங்கச் செய்து உள்ளே அழைத்துக் கொண்டிருந்து சிங்காதனத்திலே அமரச் செய்து அதற்கு மேலே செம்பூர் கரக வாசல் தேவிமார்கள் சேர்ந்த அரசருடைய மனைவிமார்கள் எல்லாம் யாரே நல்ல தங்கக்கரத்திற்கு சுந்தர சுவாமியுடைய திருவடியை வணங்கி பால் முதலானவர்கள் அபிஷேகம் பண்ணி அதற்கு மேலே புக்கங்களால் அர்ச்சனை பண்ணி வனம் வந்து வணங்கி கோத்திரம் பண்ணி நாங்கள் செய்த இன்றைக்கு எங்களுக்கு பரிசுக்கது என்று வழங்கினார்கள். இந்த தெய்வப்பிரிவில் செய்த தவம் இன்றைக்கு எங்களுக்கு பலம் தந்து விட்டது என்று சுந்தரமு சுவாமிகளே தன்னுடைய இல்லத்தில் அழைத்து அவருக்கு பூஜை இருந்தால் இவ்வளவு வாக்கு இருக்கும். அதனால இருந்து என் பெற்றிவையால் செய்தன இங்கு எல்லாம் செய்ய வேண்டும் என பெருமாள் இருந்திருக்க மாட்டார் அன்பு பெருமையார் திருமணமா திருமால் எடுந்தோர் உரியவரால் செய்த எல்லாம் கண்டிருந்தார். அருமானங்கள் பூஜைகள் அடவே எல்லாம் அடித்ததற்கு உருவாம் மதிவன் துணை வந்த உடனே அங்கு செய்து வந்தார். அதற்கு மேலே வேண்டிய சந்தனம் கனவு வாசனை பொருள் மலர் இவர்களை எல்லாம் கொடுத்தார். அதற்கு மேலே கச்சேரி சுந்தர சுவாமிக்கு முன்னாடி நாட்டிய கச்சேரி நடத்த செய்தார். பாட்டு கச்சேரி வச்சார் எல்லாம் சுந்தர பாட்டு வச்சார். ஒரு மகிழ்ச்சி சிறப்பு பாடல் ஆடல் இல்லியர்கள் வைரல் முதலாம் பண்ணையினை நீடு இனிய விரோதங்கள் எறும்பு காலம் குருந்தனும் மாடு வரைக்கும் தருமனஞ்சி ஆரம்பங்கள் ஆறாமங்கள் வைத்து கூட முளைப்பாடியில் போவே கொண்டு மகிழ்ந்தார் கோரையார். அதனால பல வகையான விளையாடுகளை எல்லாம் அங்கே மற்றவர்களை செய்ய செய்து அதெல்லாம் காணும்படியாக செய்தார். இப்படி சில நாள் அங்கே தங்கி இருந்தார். சில நாள் தங்கி இருந்தவர் பாடு அதன் பிறகு அங்கே தங்கி இருக்க முடியல. யாருக்கு சுந்தருக்கு தங்கி இருக்க முடியாது தங்கி இருக்க முடியாது. என்னன்னா ஊரெல்லாம் சுற்றிக்கிட்டே இருந்தே ஒரு இடத்துல இருக்க முடியாது. ஒண்ணு ஊரை சுற்றிக்கிட்டே இருந்தே ஒரு இடத்துல இருந்தே ஊரை சுத்தம் நடத்துறாரு. அது மாதிரி இவருக்கு ஊரெல்லாம் சுற்றி சாமிய பாடுறதான் வேலை. அதுக்கு மேல திருவாரூரை மறந்து விட்டுக்க முடியாது. அங்கே சென்னையில இருக்கும் போது சத்தியமணி கொடுத்துட்டு கூட புறப்பட்டாரு. நான் உன்னை விட்டு புரிய மாட்டேன்னு சொல்லி சத்தியமணி கொடுத்துட்டு சங்கி நினைச்சாரு. அப்புறம் இருக்க முடியாம எத்தனால் விழுந்திருக்குன்னு என்னாரோ ஒரு இடைவெளைய புரிந்து பாடிட்டு போறாங்க. சத்தியத்தை மீறினா கெடுதல் வரும்னு தெரியும். தெரிஞ்சதும் திருவாரூர் அன்பு விடல கண்டு போய் தரிசிக்கணும் அப்படின்னு புறப்பட்டாரு. அது போல இப்ப அங்க கொடுங்கோலூர்ல திருவஞ்ச களத்துல சேரமான் பெருமாளையும் உபசாரத்துல இருக்கிறாரு. அவர் விட மனசு இல்லை, இவர் இருக்க மனசு இல்லை. இந்த நேரத்துல சாமியை நோக்கி பதியம் பாடுறாரு. யாரு திருவாரூர் சாமி நினைச்சு பாடுறாரு. இங்கிருந்து கேரளாவிலிருந்து பாடுறாரு. பொருளும் தருவானை

0: கோபம் திருவுள் புலப்பாரை பிள்ளையில் பிழையை பொறுப்பாரை பிழையலாம் தவிரப்படிப்பானை இந்த தன்மயம் என்றறியுள்ளாயம்மாரை எழிவந்தவிராதை அன்னவையும் பயற்பதற்கு அடி ஆரூரானை மறக்கலுமாவே ஆரூரானை மறக்கலுமாவே
1: இப்படி இன்னும் பல ஒரு பாட்டு பாடினார் திருவாரூர் சாமியை மறக்க முடியுமா மறக்க
0: முடியும் திருவாரும் திருவாரூர் நகராலும் தேவர் பிரான் கடலூர் நாள் என்ற சிந்தையராஜ் ஆவியை ஆரூராதை மறக்கலுமாமியும் திருப்பதி கம்பாடியே பெருமுத்தா திருவாரூர் தலை நிறைந்து சென்று உருவேன் என்று மறு ஆர்வத்துடன் மறு ஆர்வத்தொண்டருடன் அணிக்கொண்டு செல்வொழுதில் உருவான பெருவான வரம்பனார் விரிவாற்றார் மனமடிந்த உணர்வினரா இன்று மது விரிவாற்று என்றேன் யான் என்ன ஒன்று நீர் வருந்தாது உமது வலியினிங்கள் இருந்து அந்தினார் முறை முறுக்கி அரசாலு என முடிந்தார் ஜெகமான் பெருமாள் செய்ய முடியலே தாங்களே விட்டு இருக்க முடியலே எல்லாம் வருந்தினாரு அதனால நீ வருந்த வேண்டாம் இங்க இருந்து நாட்டை ஆண்டு வந்துரு அப்படின்னாரு அது கேட்ட சேரது பாரோடு விரும்பாட்டி எனக்கு ஒரு பாதவரர் என்று பணிந்தார் அதன் பிறகு மன்னவனார் அது மொழிய வந்துள்ள விதி மொழிவார் எண்ணுயிருக்கு இன்னுயிரால் எழிலாரூர் பெருமானை வல்லஞ்ச கடவனேன் மறந்தீரேன் மதிய நின்றார் இன்னருளால் அரசளித்து நீர் இருக்கிறீங்க மலைநாடு முதலிய மற்ற நாடு இல்லை இப்ப நம்ம நாட்டில் இருக்கிற மாதிரி தரங்கள் அதிகம் இல்லை சிவாலயங்கள் அதிகம் இருக்கு அதிகம் இப்படி அதிகமா இருக்கு இப்படி பாடம் பெற்ற தலங்கள் அவங்கெல்லாம் இல்லை அதனால இவருக்கு திருவாரூர் தான் உயிர் காருக்கு சுந்தரம் திருவாரூர் தான் உயிர் அதன் பிறகு அதனால இவருடைய பிரயாணத்தை நிறுத்த முடியவில்லை அதற்கு மேலே என்னுடைய சேரமான் முகமாள் பண்டாரத்தை திறந்து விட்டு தன்னுடைய ஏவல்களை சொல்லி தங்கத்தாறு வெள்ளி பட்டுக்கள் இன்னும் பல பல வகையான ரத்தனங்கள் முதலான உயர்ந்த திரைகளை மூட்டை மூட்டையாக நிறைய கட்டி ஆட்கள் தலைகள் ஏற்றி நீங்க திருவாரூரில் உள்ளி கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு அனுப்புவோம் ஆங்கவரும் அன்று வரை ஆயம் ஆகிய தரங்கள் ஒழுகிய பொன் நவமணிகள் ஒளிர்மணி பூ குயில் ஒருத்தம் நேங்க நிறை விரை உறுப்பு வருத்தம் முதல் நிறைஞ்சிறப்ப தாழ்வு பொடி வணங்கியவர்கள் தளம் மலிய கொண்டிருந்தார் பட்டிலிருந்து வாசன பொருள்ல இருந்து தங்கத்திலிருந்து நவரத்தனங்கள்ல இருந்து எல்லாம் முற்ற முறையா கட்டி சுந்தரூர் சாமி மாளிகையில உண்டு ஊய் வச்சுட்டு திருவாரூர்ல சுற்றுவாங்க அதே மாதிரி எல்லாம் உண்டு மற்றவற்றும் வரப்பெல்லாம் வந்துள்ள பரிசனத்தின் உட்படவே செலவிட்டு ஜனங்கள் முன்னே கொண்டு வருகிறது முனைப்பாடி திருநாடன் பொற்பலங்கள் வணிந்தவரை தொழுதெடுத்து கொடையரங்கள் ஒரு கோயில் கோருவர்களை விடையளித்தார் வந்துள்ளார் ஆதூரார் அவர் நமக்கு விடையருளி அங்கிருந்து காரூரும் மலைநாடு கடந்தருளி கச்சூரமும் நீரூரும் காங்கியாரும் நெடுங்காலும் பலகளிலே சீரூரும் திருமுருகன் பூண்டியொழி செல்கின்றார் அப்படி பல இடங்களை எல்லாம் கடந்து திருமுருகன் பூண்டிக்கு பக்கமாக வந்தார் திருமுருகன் பூண்டி என்கின்ற சிவாலயம் அது வந்து காட்டுக்குள்ளே இருந்தது முருகன் பூஜை பண்ணியதெல்லாம் சுயம்பு மூர்த்தி அப்போது இந்த மாதிரி எல்லாம் வந்து சாலை வசதி மற்ற வசதிகள் மக்கள் எல்லாம் இல்லாத ஒரு நிலைமை காடு அந்த காட்டுக்குள்ள ஜாமி இருந்திருக்கிறாரு அது வீருக்கு தெரியாது யாருக்கு தெரியாது சுந்தருக்கு தெரியாது அவரை நாம் இருக்கிறதே அவருக்கு தெரிய வைக்கணும் நம்ம இருக்கிறதே அவருக்கு அவனுக்கு சுந்தரனுக்கு தெரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாரா அதுக்கு மேல இந்த பொண்ணெல்லாம் நம்ம தான் கொடுப்போம் நம்ம கிட்ட தான் வாங்கிட்டுதான் இப்ப சேரமான் கொடுத்துருக்குற அதை நம்மளே வாங்கி உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு நினைச்சாரா நம்ம கிட்ட தான் கேப்பா எத்தனையோ ஊர்ல நம்ம தான் கொடுத்துருக்குறோம்
1: இப்ப சேரமான் கொடுத்துருக்கிற அதையும் வாங்கி நம்ம கையினாலே அவனுக்கு கொடுப்போம் அப்படின்னு நினைச்சாராம். அப்படின்னு நினைச்சு உடனே பூதகணங்களை ஏவினாரு. பூதகணங்கள் எல்லாம் வேடர்களாக புறப்பட்டாங்க. எல்லாம் வில்லு குடுவா தடி இதெல்லாம் கொடுத்து வேடர்கள் நிறைய வந்து அந்த மூட்டை விட்டு வந்தான் பாரு, தங்கக்காது இதெல்லாம் மூட்டை விட்டு வந்தான் பாரு. அந்த மூட்டைக்காரனுக்கு முன்னால் வந்து வேடர்கள்லாம் அப்ப கூட்டுன இல்ல காட்டுன இருக்கைய காட்டுன மூட்டையை போட்டு தொலைச்சி அதெல்லாம் போட்டேன். அப்படி போட்டுட்டு சுந்தரமூர் சுவாமிகிட்ட போய் அந்த மூட்டை கவுண்டவர்ல அந்த மாதிரி வேடல் வந்து மறுச்சா அடிச்சா கல்லுல எரிஞ்ச நாங்க குழந்தைங்கெல்லாம் மூட்டையை போட்டு வந்துட்டோம். அழுத்தப்பனா போதுங்க பணமாவதுக்கா இருக்கீங்க புத்திக்காரும் அப்படின்னு சுந்தரமூர் சுவாமிகளுக்கு வந்து சொன்னாங்க. பின்னாடி வந்து இருந்தாராம் சுந்தரம். சொன்ன உடனே சரி சரி சரி சரி வேற எந்த திருடனும் நம்மளை மறுத்திருக்க மாட்டா இந்த திருடனா தாங்கிக்கிறோம் அப்படின்னு நினைச்சாரு. எல்லாருக்கும் பெரிய நிலை கௌரவன் திருச்சியிலும் பெரிய ஆளுப்பா, எல்லா மற்ற வகையிலையும் பெரிய ஆளுனால திருடனையும் பெரிய ஆளு கௌரவன். அதனால என்ன மணி நேரம் நேர இங்க கோயில் இங்க இருக்கும்னு தெரிஞ்சு அனுமானமா போனாரு. சாமியை பார்த்தாரு. பார்த்த உடனே காரசாரமா பாடுனாரு. பாடுனாரு எப்படி பாடுனாருன்னா, இந்த குரங்குகள் மாறி இருக்கிற வேடர்கள் இருக்கிற இந்த காட்டுல எங்க அம்மாவோட நீங்க எதுக்கு இருக்கிற அதிகாரத்தை காப்பாற்றாம நீ

0: தருன்னா வழி, அரை தருன்னா வழிப்பு. ஆறரை பொருள் வேடம் என்பதும் கண்ணபுரம் நடந்தது.
1: குடுவும்

தோளுடம் முடுவு நாரிய படுகர்வாய் முருகன் மூங்கி மாநகர்வாய் இடுகு நுண்ணிடை மங்கைதன்னோடும் எத்துக்குங்கிருந்தி என்கிறே வில்லை பாட்டி குருட்டி வேறுவர் வரவனாக சொல்லி கல்லினால் எரிஞ்சிட்டு மோதியும் கூட கொள்ளுமிடம் உள்ளைக்காது மணங்கமல் முருகன் மூங்கி மாநகர்வாய் எல்லை காப்பதொன்று இல்லையாகி எட்டு திங்கிருந்து இருந்தீரானியரே பசுக்களை கொன்று திங்கு பாவிகள் பாவம் ஒன்றறியார் புரியார் பசுக்களை கொன்று திங்கு பாவிகள் பாவம் ஒன்றறியார் உசு கொலை பல நேர்ந்து ஆழ்வரும் கூரை கொள்ளுவிடம் கொலையே புரியல உடப்பிடி நோய் மாறினார் பசுக்களே கொன்று திங்கு பாவிகள் பாவம் ஒன்றறியார் உசு கொலை பல நேர்ந்து ஆழ்வரும் கூரை கொள்ளுவிடம் புதுக்கள்வோர் பல வேடர்வாள் முருகன் மோகி மாநகர்வாய் இது கடிய பைக்கம் கொண்டு எட்டு திங்கிருந்து இம்பிராணியிலே பத்து பாடல் எட்டு திங்கிருந்து இம்பிராணியிலே இப்படி

0: அருளினால் நீங்க நீங்க அவர் தேரூரா திருமுருகன் பூண்டி நிற்கின்ற இதில் போர் ஒரு மலவிடையால் கோயிலை நாடி பூக்கார் அங்கலவன் கோயிலே அஞ்சலி குப்பித்தூர் மங்குளரன் என்று வாயிலினை வந்திறங்கி பொங்கு உருப்புடன் வரங்குண்டு புனித நதி தன் புனித நதி சிங்கமொழி கனிந்தவர்கள் திருமூர்ந்து சென்று அணைந்தார் உருகிய அன்போடு கைகள் குவித்து குடும்பு வாகனம் அருகியதன் பெருமானும் வந்துடன் பாடினார் வெறுவே வெறுவுர வேடுவர் வரைக்கும் வெஞ்சுரத்தில் எத்திருந்து அருகிருந்து என பொது வெஞ்சிரை அஞ்சு துறையும் பாடியவர் பரம்புகளும் பரம்புருளா அவரருளால் வேடுவர்தான் பறித்தவருள் அவையெல்லாம் முன்னருங்க நீடு வாயிலும் குவித்துடலும் நேரிறங்கி ஆடுபவர் திருமணா அப்படியே கை கொண்டார் அப்படி பாடினாரு பாடிட்டு பாட்டு முடிஞ்ச உடனே பார்த்தா முன்னாடி அந்த மூட்டையெல்லாம் இருந்தது முன்னால யாரு முடித்து போன மூட்டை கோயில் வாயில வந்துருச்சு அப்படியே கை கொண்டார் அப்புறம் ஆட்கள் வந்தார்கள் அவர்கள் வலையில் திருவாரூருக்கு கொண்டு போயாச்சு கை கொண்டு குருவும் கைவிறங்க நமையையும் மைக்கொண்ட வளர்த்தாரை வணங்கி போய் கொண்டு மெய்கொண்ட காதலினால் விரைந்தேகி மென்கரும்பும் செய்கொண்ட சாலியினர் திருவாரூர் சென்றடைந்தார் நாவரர் மன்னவரருளான் விரைகொண்ட நரபதியார் ஓ ஆவியின் ஒன்றான ஆவியின் ஒன்றான் அன்பின் ஆரூர தமிழன் என்று மாவரதும் மலத்தோரை மகோதையும் மணிமலை பூவரையும் முதலிக்கு அரசு இருந்திருந்தார் சுந்தரரையே இரவும் மகனுமா நினைத்துக் கொண்டே அரசு ஆழ்ந்து கொண்டிருக்கிறார் அங்கே சேரமான் வருவாள் இந்நிலனே உதியர்வரான் என்கிறான் மற்றொன்றர் புனிவள நாடகன்று மகோதையை மேற்கொண்டு மன்னதிரு கைதையின் மாத பலவரை நெருங்கிற வயப்பறி உகைக்கும் திருத்துறைக்கு முடிகின்றான் கையால இப்படி இந்த அளவிலே இந்த ஜெரமாண்டுக்கு சுந்தர கொண்ட அந்த நத்தினுடைய செயலி இந்த அளவிலே நின்றது இதற்கு மேலே பின்னாலே வந்து சேரமான் பெருமாள் குதிரையிலும் சுந்தரமூர் சுவாமி யானவையிலும் கைலாயத்தில் செல்கின்ற நிகழ்ச்சியை பின்னாலே சுந்தரே அப்படின்னு இதில் முடிக்கிறார் முடிச்சு மறைமறிந்தர் திருநாட்டு மன்னவனார் மாகடலூர் திரைமறிந்து குடித்தார சேரனார் கடல் போர்த்தி நிலை மலிந்த மணிமாட நீர்மருக நன்மறையில் கலைமறிந்த புகழ் காடி கரநாதர் வரமடைப்பாம் ஆகையினால் இப்படி கலவி தெரிவார் நாயனார் புராணம் என்கிறது இந்த அளவிலே முடிந்தது அதற்கு மேலே நான் கரநாத நாயனார் புராணத்தை சொல்லுகிறேன் என்று ஆரம்பிக்கிறார் சேர்க்கலாம் சுவாமிகள் ஆகையினாலே அது திருவருளால் சிந்தி போன்று எண்ணுகிறேன் ஆகையினாலே இப்படி வாடுவோடைய குரும அடியோடைய குருமையே இடைவிடாது பேசிக் கொண்டே இருக்கணும் பேச பேச சிந்தனைகளே அது
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ்சிவா.

இதெல்லாம் என்ன சொல்லுவேன், இதை சொல்லவும் முடியல, சொல்லாமல இருக்க முடியல. இது எத்தனையோ ஒரு அனாவசியத்துக்கெல்லாம் லீவ் எடுக்கிறான். நான் என்ன சொல்கிறேன், வேலைக்கே போகக்கூடாதுன்னு சொன்னதெல்லாம் ஒரு காலம் போயிடுத்து. வேலைக்கு போனாலும் நீங்கள் லீவெல்லாம் இதுக்கு எடுத்துங்களேன், இதுக்காக ஏற்பாடு பண்ணிட்டுமே அப்படிங்கிறதோட நான் இதை நிறுத்திக்கிறேன். இதுக்கு மேலே ரொம்ப சொல்ல தயாராக இல்லை. இருந்தாலும் அதனால இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறது. இதை சயின்டிஃபிக்காக நிரூபணம் பண்ணுறான். அவா தொட்டு ஒரு புஷ்பத்தை வச்சுருந்தா சாதாரண நாளை விட சீக்கிரம் வாடுறது, அதனால சில ஆபத்துகள்லாம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள் பண்ணால் கண்டுபிடிச்சிடும். என்னெல்லாம் தாய்ப்பாலை வந்து வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னும் கால்னா பிரயோஜனம் இல்லை. கிளாக்ஸோ ஆஸ்டர் மில்க்கு இதெல்லாம் வந்தது. இப்போ எல்லாரும் அலறான், தாய்ப்பாலுக்கு ஈடா எந்த புட்டி பாலும் கிடைக்காது, அதையே சாப்பிடுங்கோ. யஸ்மை த்வக்ஸ்தன பிரப்யாயோபலம். வேதம் சொல்றது குழந்தை பிறந்த உடனே ஜாதகர்மாவில் இந்த குழந்தைக்கு தேவையா உள்ளதான புத்தி சக்தியோ நோய் எதிர்ப்பு சக்தியோ இந்த கிருமிகளை எதிர்த்து இந்த குழந்தைக்கு நல்லபடியாக ஒன்றும் ஊனங்கள்லாம் வராமல் இருக்கிற சக்தியோ எல்லாம் இந்த ஸ்தன்யத்தில் இருக்கு. அந்த ஸ்தன தேவத்தைங்கிறவளையும் பிரார்த்தனை பண்ணி இது வழியாக இந்த குழந்தைக்கு எல்லாம் ஏற்படணும்னு கொடுக்க சொன்னான். இதை அந்த மந்திரத்தை சொல்லி எடுத்து

வேற இருந்தது. இந்த ஜாதகர்மா குழந்தை பிறந்தோன்ன பண்ணணும், அட்லீஸ்ட் கடைசி மேக்சிமம் பதினோரா பண்ணணும். நாமெல்லாம் அந்த குழந்தை பெண் குழந்தைக்கு கல்யாணத்தன்னைக்கு ஜாதகர்மா பண்ண ஆரம்பிச்சுடுறார் இவர். இதெல்லாம் இதை தனியாக பேச வேண்டிய விஷயம், வேத தர்ம சாஸ்திர பரிபாலன சபை இருந்தாலும் இழுத்து விட்டாங்க. எப்போ எதை பண்ணணுமோ அது பண்ணுறதில்லை. நாமெல்லாம் எல்லாத்தையும் போஸ்ட்போன் பண்ணி உபநயன விவாகம் ரெண்டும் சேர்ந்து அதே பையனுக்கு ஒரே நாளில் என்ன, 8-9 உபநயனம், 10-11 கல்யாணம், உபநயன விவாக சுபமுகூர்த்த பத்திரிகை. என் மாதிரி சாஸ்திரங்கள்லாம் போனால் அவன் நிறைய சம்பாவனை ஒன்றா சாஸ்திரோக்தமாக நடக்கிறது எவ்வளோ சௌகரியமாக இருக்கணும்னு நாங்கள் சொல்லிட்டு வந்துடுறோம். பின்னப்போ எங்கள் வீணா போமேன்னா சொல்லுவா. என்னால் நாம் ஒவ்வொரு மந்திரங்களுடைய அர்த்தத்தை கவனிக்கணும். இந்த குழந்தைக்கு அப்போவே கொடுக்க சொன்னான், இப்போ எல்லாத்தையும் நடுப்புற விட்டு விட்டு பண்ண சொல்கிறான், எல்லாத்தையும் நிறுத்துங்கோ, இதையே கொடுங்கோ, இதில் இருக்கக்கூடிய சத்து வேறு எதுலேயுமே கிடையாது, ஹா ஹூங்கிறான். அதுபோல் எல்லாத்துலேயுமே நமக்கு பின்னாடி தான் எல்லாம் புரிய போகிறது. இந்த ஆபத்துக்கெல்லாம் இல்லைங்கிறத நாம் நன்னா புரியணும். அதற்கு மேலே இந்த தர்ம சங்கடம்னு சிலதெல்லாம் இப்படி போனாலும் கஷ்டம், அப்படி போனாலும் கஷ்டம்னு இருக்கு. இந்த கஷ்ட பரிகாரங்களாம் நான் 2-3 நிமிஷம் சொல்லியிருக்கேன். இப்போ இன்றைக்கி என்ன எடுக்க போகிறோம்னு கேட்டேன்னா, யாகத்தில் 5 உபவாசம் இருந்து பண்ணணும். உபவாசம் இருந்து ரொம்ப அசக்தியாக போயிடும்னா சிலதெல்லாம் லிக்விடாக சாப்பிட்டுக்கலாம்னு இருக்கு. அந்த மாதிரி சமயத்தில் ஏதோ முத நாளும் ஒரு நாள் ஏதோ பிரசக்தியில் கொஞ்சம் சொன்னேன். அப்படி சொல்லும்பொழுதும் ரொம்ப எதஸ்னியா துருத்ரோஸ்ய பசூன் காதுகஸ்யாத், இவர் எனக்கு உடம்பு பசித்தாங்களேன்னு சாப்பிட்டாருன்னாக்க ருத்ரனு கோபம் வந்துடும். சாப்பிடலேன்னா எதனா ஆஸ்வானுபவசே க்ஷோதுகஸ்யாது, வைகுண்டே காசியே எடுத்துப்போமே, எனக்கு ஏதோ ரொம்ப உடம்பு இல்லை சார், பேசாமல் பட்டினி கிடந்தேன்னா பசினால ஏதோ ஆபத்து வந்தாலும் வரலாம், இவர் என்ன சுகர் பேஷண்ட் ஹை, சரி இதாக சாப்பிட்டேன்னா என்னன்னா மகாவிஷ்ணு கோபம் வந்துடும் வைகுண்டே காசி, அவர் ஏதாவது நாளைக்கு ஏதாவது கேட்டால் ஒன்றும் தரமாட்டார், அப்படி லக்ஷ்மி பற்றி கோபம் வந்தால் என்னாகும்னு பயப்பிட்டான். இதுக்காக என்ன பண்ணலான்னு வேதம் சொல்றதுன்னா, அப்போஷ்ணாதி தன்னேவா சிதன்னேவா நசிதம் நக்ஷோது கோபவதி நாஸ்யருத்ர பசூன் அபிமன்ய. வேதமானது முரட்டத்தனமா இதையுமே சொல்லல. அப்படி முடியலன்னு வந்ததுன்னா லிக்விடா சாப்பிடும். அப்போஷ்ணாதி ஜலத்தை சாப்பிடுனார். இந்த வேதத்துல சொன்னதான ஒரு பாயிண்டை வச்சுட்டு பாகவதத்துல அம்பரீஷோபாக்கியானம் வருது. அம்பரீஷோபாக்கியானத்தில் துவாரசி பாரணை பண்ண விடாமல் விஷ்ணு பக்தாளுடைய பெருமையை காட்டுறதுக்காக தன்னுடைய பெருமையை குறைச்சிண்டு தனக்கு கெட்ட பேர் வந்தாலும் வரட்டுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் துர்வாசர் போனார். இவ்வளவையும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அவர் இங்கேருந்து போய் லேட்டாக வந்தார். இது எல்லாருக்கும் கதை தெரியும். அம்பரீஷோபாக்கியானம் வருஷத்துக்கு 5-6 இங்கே பாகவதம் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு மூலம் இங்கே வேதத்தில் அவர் வரத்துக்கு லேட்டாச்சுன்னா அந்த பாரணை அல்பத்வாரிசி அதுக்குள்ள பண்ணாதான் விசேஷம்னு சொல்லியிருக்கு. நமக்கு எப்பவுமே அல்பத்வாரிசி தான், ஏன்னா நாமெல்லாம் அல்பாளா இருக்கிறதுனால ஏகாதசி விரதம் இருக்கோல்லையோ துவாரசினிக்கு 6 சாப்பிட்டுறேங்கண்ணா. அது மாதிரி அந்த துவாரசிக்குள்ள என்ன பண்றதுன்னு இவர் யோசிச்சிருந்தார். பிராமணாவை விட்டு விட்டு சாப்பிடவும் முடியாது. அந்த ஊர்ல இருந்த பிராமணாள்லாம் இந்த வேதாத்தியனம் பண்ணி அர்த்தம் தெரிஞ்சதுனால என்ன பண்ணா, ஜல துளசி ஜலத்தை சாப்பிட்டுருங்கோ, அப்படின்னு ஜலத்தை சாப்பிட்டா சாப்பிட்டா மாதிரியும் ஆகும், சாப்பிடாத மாதிரி ஆகும். இதை நம்ம மகாபிரிவா என்ன பண்ணா, ஜலம் சாப்பிட்டா கூட சில பேருக்கு போறாது. ஒரு 30 இருக்கும் வியாச பூஜை. 3 பிரிவான வந்ததுக்கு அப்புறம் அந்த ஊருக்கு கிண்ணண்ட ஒரு கிராமத்தில் மகாபிரிவா வியாச பூஜை பண்றா. பெரியவா வியாச பூஜைன்னா அது மா சாயந்தரம் 4:00-5:00 ஆகிடும், பூஜை முடியறது. நிறைய பக்தாலெலாம் வந்து உட்காண்டிருக்கா. அது வியாச பூஜை முடிஞ்ச உடனே மினிமம் 1:30 வாக்கியார்த்தம் சொல்லணும், சம்ஸ்கிருத வாக்கியார்த்தம், அசாதோ பிரம்ம ஜிஜ்ஞாசா. 11 இருக்கும், ஜனங்கள்லாம் கூடியிருக்கு. மேனேஜர் கூப்பிட்டு சொல்கிறார், இவாள்லாம் பசியோடு இருப்பா, திடீர்னு நான் பூஜை பண்ணி அக்ஷதம் வாங்கிட்டு தான் சாப்பிடணும்னு நினைப்பா, அதில் முடியாதவாள்லாம் ரொம்ப பேர் இருப்பா, ஏதாவது வந்துடும், என்ன பண்ணலான்னா பெரியவா சொல்லுங்கன்னா, அங்கே காஞ்சிபுரத்தில் போய் தயிர் சாத்தை பிசைஞ்சு உப்பு போடாமல் ஹவிஸா பண்ணி அண்டாவில் கொண்டு வச்சு உப்பு இல்லாமல் அவளுக்கு அந்த வாக்கியாங்கரில் கொடுத்து கையல் மட்டும் வர சொல்லுவோன்னா, என்ன கருணை இவருக்கு. உப்பு இல்லாமல் சாப்பிட்டா அது வந்து கிட்டத்தட்ட பட்னி இருந்தால் மாதிரி. அதனால தான் ருத்ரேகாரிசியிலெல்லாம் கஞ்சி தான் கொடுக்கணுங்கிறது, உப்பு இல்லாமல் இருக்கணும். இந்த உப்பு சேர்த்து சாப்பிட்டோமே ஆனால்
அந்த நாம் பண்ணுற புண்ணியத்தில் 60% போயிடும். இதுக்கு ஒரு கதை மட்டும் சொல்லிவிட்டு நான் இப்போ பூர்த்தி அஞ்சரைக்கு தான் பூர்த்தி பண்ண இருக்கேன், 5.5 வரைக்கும் கொடுத்துருக்கேன். மெட்ராஸில் எப்பவுமே வாட்டர் ஸ்கார்சிட்டி, வாட்டர் ஸ்கார்சிட்டினால மழை இல்லாமல் கஷ்டப்படும். வருஷா வருஷம் சம்மர் சீசனில் வருண ஜபங்கள்லாம் அங்கங்கே நடக்கும், காரியதிஷ்டியெல்லாம் நடக்கும். சில சமயம் பலிக்கும், பல சமயம் பலிக்காது. ஒரு தடவை நுங்கம்பாக்கத்தில் எல்லாருமா சேர்ந்து ஒரு குளத்தில் ஜலத்தை ரொப்பி பல லாரி ஜலத்தில் நின்று ஜபம் பண்ணும், மேட்சிங்காக இருக்கணுமோ இல்லை. ஒரு 15-20 வைதிக ஆள் கனாந்து அத்தியனம் பண்ணவளை கூப்பிட்டு மாறளவு நிலத்தில் நின்றுட்டு ஒரு 2 மணி நேரம் அந்த ரிஷிசங்க ஜபம் வருண ஜபம் எல்லாம் பண்ண சொன்னான். 5 நாளைக்கு நடந்தது, முடிஞ்சது. ஒரு சொட்டு மழை வரல. சரின்னு அந்த கடத்தை எடுத்துன்னு தீர்த்தத்தை எடுத்துன்னு பெரியவாழ்கிட்ட போனான். மகாபெரியவா இருந்தா இந்த மாதிரி பண்ணினோம், மழையை காணும் அப்படின்னா பெரியவா என்ன சொல்லுவான் அவனுக்காக? இந்த ஜலத்தை புரோஷனம் என்றார். ஆமா சரி, இந்த வருண ஜபங்கள்லாம் பண்ணல யாரெல்லாம் வந்து பண்ணான்னு கேட்டார். இல்லை என்ன கனபாடிகள்லாம் பண்ணா? ஓஹோ, பூராத்தியன் பண்ணுவாள், அம்மா பூராத்தியன் பண்ணுவா, ஜபம் பண்ணா. எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் ஜபம் பண்ணான்னார்? கார்த்தால் ஒரு 7:30 குளத்தில் இறங்கி 11:30 வரைக்கும் பண்ணான்னார். அடாடா, விஜயல் அடிக்கும், ஜலத்தில் இருந்தாலே பசி வந்துடும், 4 மணி நேரம் அவள் எப்படி இருந்து ஜபம் பண்ணா அப்படின்னு கேட்டார். இல்லை கார்த்தால் லட்டுக்கும் வடை போக்குவரத்து சட்னி சாம்பார்லாம் போட்டு விட்டுவான் 7 மணிக்கேன்னார். இன்னும் 2-3 வருஷம் கழிச்சு தான் மழை வரும்ன்ட்டார். அவர் நடந்ததை சொல்கிறேனே ஒழிய நான் இட்டு கட்டி சொல்லவே இல்லை. யாரும் வைதிகாலம் என்கிட்ட கோச்சுக்க வேண்டாம், யாருமே என்கிட்ட கோச்சுக்க வேண்டாம். அவர் சொன்னதை நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். உப்பு சாப்பிட்டு விட்டு பண்ணினோமே ஆனால் தலாவணியாவிட்டத்தில் இட்லி சாப்பிட்டே ஆகணும் அந்த குழந்தைன்னு இந்த அம்மா படுத்துகிற பாடு உண்டோ இல்லையோ? ஏதாவது கேட்டால் ஆத்ம வஞ்சனை பண்ணப்படாதுங்கிறான். ஆத்மான்னா என்ன, வஞ்சனை என்ன, என்னன்னு தெரியல. எல்லாரையும் வஞ்சனை பண்ணிட்டு இருக்கான் இவன். இல்லை அந்த குழந்தை ரொம்ப இதாக இருக்கும். ஏடா நான் என்ன சொல்கிறேன், ஒரு ஆஸ்பத்திரியில் போய் பிளட் டெஸ்ட் எடுக்கணும், சுகர் அது என்னென்ன விதமான இதுக்கு, கொலஸ்ட்ரால் கெடுக்கிறது ஒன்று இருக்குது, அதில் உப்பு கெடுக்கிறது ஒன்று இருக்குது, சர்க்கரை கெடுக்கிறது ஒன்று இருக்குது. இந்த டாக்டரை போய் கேட்டால் நாளை காத்தால 9 மணிக்கு பிளட் டெஸ்ட் எடுக்கணும்னா நீங்கள் நேத்தி காத்தால 8:45 அப்புறம் ஜலம் கூட சாப்பிடப்படாதுங்கிறான். புரியுதோ இல்லையோ? சத்தான் பயம்பூடின்னு இருக்கான். ஏண்டான்னு கேட்டால் இல்லைன்னா அந்த மிஷின் உள்ளே போய் எடுக்கிறச்சே தப்பாக எடுக்கணுங்கிறான். அந்த டாக்டர் சொன்னது முழுக்க நம்பி கேட்குறோம். அதுபோல் வைதிகமான காரியங்களில் தான் நம்முடைய கேள்வி பதில், அந்த சம்ஸ்கிருதத்தை தான் கேள்வி கேட்பேன். ஏன் சார் இப்படி, ஏன் சார் இப்படின்னு. ஏன் இங்கிலீஷில் கேட்குறதான் யாராவது பியூட்டி பட்டு புட்டுன்னு சொல்கிறேள், சியூட்டி கட்டுன்னு சொல்கிறேள், ஏன் இந்த குட்டுன்னு சொன்னானே, இங்கே பட்டுன்னு சொன்னானேன்னா பட்டுன்னு அரைஞ்சிவிடும். எல்லா வாலாட்டமும் நம்மகிட்ட தான். அஸ்மாஸ்வேவ புச்சம் ஜாலயந்தி சர்வே குதா வயம் கிஞ்சின் நஜானீமகம். அதுக்கதான் தெரிஞ்சுக்கணும். அதனால அந்த நியமங்களோடு இருக்கணும். ஏன் பெரியவா என்ன பண்ணினா, ஜலம் சாப்பிட்டா போகவே மாட்டேங்குது, ஜலம் சாப்பிட்டா 2 தரம் நாப்ஸு போனால் முடிஞ்சு போய்டுறது, ஜலஸ்பர்சம் போனால் அதுக்காக என்னன்னார். சரி, உப்பு இல்லாமலாவது சாப்பிடும் வழிகள்லாம் சொல்லலாம், எதை வேணா என்ன வேணா பண்ணலான்னு அப்புறம் போகக்கூடாது. பிரதிநிதினா ஓரளவுக்கு சரியாக தானே இருக்கணும். அதுபோல் அந்த காரியங்கள் எல்லாம் பண்ணச்சே நியமங்களோட பண்ணணும். அதுக்கப்புறம் அக்னிச்சயனத்தில் அந்த மேடை மேலே ஏறச்சு சூடு வருங்கிறதுக்காக நேத்திக்கு செருப்பு போட்டுக்கிறத பற்றி சொன்னேன். கார்ஷ்ணி உபானஹா உபமிஞ்சதே, அதில் சில தப்புகள் வருதுங்கிறதுக்காக ஒரு செருப்பை போட்டுக்கோ, ஒரு செருப்பு போட்டுக்காதேன்னு அப்படி சொல்லித்தேன். அந்யாம் உபமிஞ்சதே அந்யான்னா இன்னைக்கு இன்னொரு இடத்துலன்னு சொல்கிறார்.

ದಿರೇ ವೈಶಾಗ್ನೇರ್ಗುಪ್ತಿರಾತ್ಮನಃ. ஒரே பரிகாரத்தை எல்லாத்துக்கும் சொல்லப்படாதுனா, ஒரு தடவை இங்கே தலைவலின்னு போனால் ஆஸ்பிரோ சாப்பிடுங்கணும், அடுத்த தினம் போனால் அனாசின்னு, அடுத்த தினம் போனால் சாரிடான்னு சொல்லணும். ஏன்னா ஒன்றே கொடுத்து வந்து அவருக்கு ஒன்று தான் தெரியும் போல் இருக்கும். பேராசெட்டமாலில் 17 தினம் இருக்கு, ஆயுஷ் காமேஷ்டி 20 இருக்கு, சக்ஷுஷ் காமேஷ்டி 15 இருக்கு. ஒருத்தன் கேட்டான், ஏன் சார் 15 இருக்குன்னா, நீ எதுக்கு 5-6 தினம் மைத்தியம் பண்ணியிருக்கேன், மல்டி விட்டமின் டேப்லெட்னா 27 தினம் சொல்கிறான். ஏதோ காம்பினேஷன் இருக்குது. அதுபோல் வேதத்துலேயும் நிறைய இருக்குது, எல்லா காமனைகளுக்கும் இஷ்டி இருக்குது. நீங்கள் வந்து பிஸ்னஸில் முன்னுக்கு வரணும்னா அதுக்கு ஒரு இஷ்டி இருக்குது. எஃப் புரோதாய புரோதாயாம் ஸ்பர்தமானஹான்னு இருக்குது. ஒவ்வொரு காரியங்களுக்கும் இருக்குது. கொடுத்த கடன் திரும்பி வரலன்னா என்னங்கிறது இருக்குது. அதை ராத்திரி சொல்கிறேன், ஏன்னா இப்போ கடன் கொடுத்து திரும்பி வராயிருந்தால் ரொம்ப நிறைய இருக்குது. அந்த இஷ்டிகள் அதுகளெல்லாம் பிரயோகங்கள்லாம் சொல்கிறார். அப்போது இந்த மாதிரி காரியங்களெல்லாம் பண்ணணுமே ஆனால் நமக்கு ஒரு நியமங்கள் வேணும். இந்த நியமங்கள் பண்ணும்போது அக்னி சயனம் பண்ணி இந்த மேடையில் ஏறினா ஹீட்டு வந்து தாக்குறது. யோக்னி சின்வன்ன திக்ராமதி ஈஸ்வரோ வா ஏஷ ஆர்த்திமார்த்தோ ஆர்த்திமார்த்தோர ஆர்த்திமார்த்திமார்த்திமார்த்தோரத்தோர ஆர்த்திமார்த்திமார்த்தோ ஆர்த்தி ஏதீர்த்தோ. இன்னும் மூணு பதமுங்க. ஆர்த்திமார்த்தோகோன்னா என்ன அர்த்தம்னார், ஆர்த்தின்னு தெரியும், ஆர்த்தினா என்ன தெரியுமோ இல்லை, ஆர்த்தி ஸ்வீட்னு ஒரு இடத்துல ஒரு கடை மேலே போட்டிருந்தான், எனக்கு ரொம்ப பயங்கரமானது. ஆர்த்தி ஸ்வீட்னு சொன்னாக்கு பீடையை கொடுக்கக்கூடிய ஸ்வீட்னு அர்த்தம். அது என்ன ஆபதா, ஆர்த்தானாம் ஆர்த்தி ஹந்தாரம் பீதானாம் பீதி நாசனம், ஆர்த்தா விஷன்னா சிதிலாஷ பீதாக, ஆர்த்தினா பீடைன்னு அர்த்தம், பிரணதார்த்தி ஹரஹா. இவன் ஆர்த்தி ஸ்வீட் ஷாப்புனா இதை ஷாப்பிட்டேன்னா நிச்சயமாக வயிற்றில் ஏதோ தெரியாம ஏதோ பண்ணி வைக்கிறது. என்ன அந்த ஆர்த்திங்கிறது வரும்னா என்ன, கஷ்டம் வரும். அந்த கஷ்டத்தை அடைவதற்கு இவன் ஃபுல்லி குவாலிஃபைடு. எப்படி ஈஸ்வரஹான்னா குவாலிஃபைடுன்னு அர்த்தம். இங்க நேத்துக்கே சொன்னேன், ஈஸ்வரோ வா ஏஷோ அந்தோ பவிதோ யஷ்சக்ஷுஷாஜ்யம் அவேக்ஷதே நிமீல்யாவேக்ஷேதா தாதாராத்மன். எல்லா விதமான உபதிரவங்களும் எப்படி வந்தா எப்படி பரிகாரம் பண்ணணும் வேதத்தில் இருக்கு. இப்போ ஆமா இப்ப இதான் சரியான, இப்போ அப்புறம் ரைட். இப்போ இந்த ஒரு சத்காரியம் இந்த இடத்துல நடக்கிறதுன்னா, எங்க ஒரு சத்காரியம் வேதத்தை நடந்தாலும் காஞ்சி மகாபிரிவாளிலேருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய புதுப்பிரிவா பலப்பிரிவாளுடையதான ஒரு பிரேரணை, அவளுடைய அனுகிரகம். விசேஷ இந்த சப்தாகத்துக்கு போன மாசமே இங்க ஜெயந்த சரஸ்வதி சுவாமிகள் பெரியவா வந்திருந்த போதும், இந்த கணேசையர் இந்த மாதிரி கமிட்டியில் இருக்கிறவா எல்லாருமா சேர்ந்து இது எப்படி பண்ணலாம் என்ன ஏது அப்படின்னு ஒரு டீட்டெயிலாக ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி ஏற்பாடு பிளான்லாம் பண்ணி பாலகிருஷ்ணர்லாம் வந்திருந்தார். அது என்ன வேறு வர சொன்ன, உபன்யாசகர் வரணும்னு அவசியமே இல்லை, இருந்தாலும் உபன்யாசகர் இருந்தால் தான் ஃபுல்லாகுங்கிறதுக்காக நான் வேற வந்து அவள் ரொம்ப சந்தோஷமாக சொல்லி எல்லாம் பிளான் பண்ணுது. இதை எப்படி நடக்கிறதுங்கிறது நிமிஷத்துக்கு நிமிஷம் அவர் அங்கேருந்து தானாகவும் தெரிஞ்சுக்கிறார், ஃபோன் மூலமாகவும் தெரிஞ்சுக்கிறார். காஞ்சிபுரத்துக்கு போகிறவாள்லாம் இங்கே அனுப்பிச்சுட்டே இருக்கார், எங்கள் 2 பேர் 4 பேரா, இன்றைக்கி 3-4 பேர் அங்கேருந்து அனுப்பிச்சு மெயினாக. அவள் மேனேஜராக இருந்தவா, எக்ஸ் மேனேஜர், ஒய் மேனேஜர் எல்லாரும் வந்திருக்கான், பல பேர்லாம் வந்து இது நன்னா நடக்கிறதுன்னு கேள்விப்பட்டு இந்த மெயினாக பல பேர் சேர்ந்து தேர் இழுத்தாலும் மெயினாக 2 பேர் உண்டு. அதுபோல் இந்த இதுக்கு பிரதானமான காரணமாக இருக்கக்கூடிய அண்ணா தம்பி ராமலக்ஷ்மணால் போல இருக்கக்கூடிய சோமசுந்தரம் அவருடைய தம்பி கணேசையர் இவாளுக்கு ஒரு பிரசாதமாக ஒன்று கொடுத்து அனுப்பிச்சு சபையில் கொடுக்க சொல்லி பெரியவா கொடுத்துருக்கா. அதை இந்த சந்தர்ப்பத்தில் அவளுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் சுவாமி பரப்பாடு நடந்து போயிட்டு வந்து அதன் பிறகு 6 மணி நான் சில சாந்தி பாடங்களோட மங்களகரமான சில மந்திரங்களை சொல்லி பூர்த்தி பண்ணி அதற்கப்புறம் லௌகிகாதி விஷயங்கள்லாம் நடந்து 8:30 எல்லாம் பூர்த்தியாகும். அது வரைக்கும் யாரும் எங்கேயும் போகப்படாது. ஆனால் சுவாமி பரப்பாட்டும் போது சுவாமியோடு போகணும், எங்கேயும் போகப்படானே முடிஞ்ச. அதனால் இப்போ கணேசையரையும் அண்ணாவையும் இங்கே வந்து பெரியவா கொடுத்த பிரசாதத்தை வாங்கிக்க முடியாது கேட்டுக்கிறேன். இப்போ பெரியவா இதுன்னா அந்த இது சொல்லி கொடுக்கலாமோ இல்லையோ, ஸ்வஸ்தி சொல்லுவேன். அப்போ எல்லாரும் சேர்த்து எழுந்திருக்கணும்.

நான் ஒரு செப்பலை போட்டு போலாம்னார். அப்ப ரெண்டு காலையும் அதை போட்டு போயிட்டேன்னா சூடு இல்லாம இருக்குமே ஒழிய அக்னி மேடை மேல நடந்ததுனால உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கவும் கிடைக்காது, கிடைச்சா ஜீர்ணாகாது, அந்த தோஷத்துல மாட்டி போயிருந்தார். இப்ப வேதம் என்ன பண்ணிட்டு போட்டுண்டாலும் ஒரு கஷ்டம், போட்டு காட்டாலும் ஒரு கஷ்டம். அது வயமீடியா என்ன பண்ணிட்டுன்னார், அந்யாமுப முஞ்ச தேன்யான்னா ஒரு ஒரு அந்யான்னு ஸ்ரீலிங்கம், உபானத் சப்தம் ஸ்ரீலிங்கம், ஒரு காலில் செருப்பை போட்டுங்கோ ஒரு காலில் போட்டு காமருங்கோ போட்டுண்ட தோஷமும் வராது, போட்டுக்காத தோஷமும் வராது. நேத்திக்கே பல பேர் கொஸ்டின்ல வய மீடியா சொல்லுங்கோங்கிற அந்த வய மீடியாவில் தான் நமக்கு எல்லாமே இருக்குப்போம். அது இப்படியும் போக முடியல அப்படியும் போக முடியலன்னு மையமாக இருக்கணும். இன்னொன்று சொன்னேன் நேத்திக்கு, நன்மையாக இருந்தால் ரெண்டும் வரணும், ஆறு அண்டு அண்டுன்னு சொல்லலாம். இது நல்லதாக இருந்தால் ரெண்டும் வேணும் நமக்கு. அதுக்கு என்ன சொன்னேன்னா, இந்த புரசு மரத்து கிளையை ஒடிச்சுன்னு வரணும், பர்ணசாக்கையை ஒடிச்சுன்னு வரும்பொழுது எத் பிராச்சீமாஹரேத் தேவலோ

அத்தியாயம். இன்னொரு இடத்துல அஸ்மிகிஷ்டாமுஷ்மிகிஷ், இந்த ஊர்லயும் நாம இருக்கிற வரைக்கும் சௌக்கியமா இருக்கணும், மறுமையிலும் நன்னா இருக்கணும். இங்க ஒண்ணுமே இல்லை, தினம் ஏகாதசின்னு அப்புறம் இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. வேதம் அப்படி சொல்ற விஷயங்கள் நிறைய இருக்கு. அப்போ அந்த கிளைய ஒடிச்சுன்னு வரும்போது கிழக்கு பக்கமாக இருக்கக்கூடியதான கிளையிலேந்து ஒரு குச்சியை இலையோடு கொண்டு வந்தேன்னா தேவலோகத்தில் சௌக்கியமா இருக்கலாம். இந்த ஊர்ல பாக்கி தீட்சிதர் நாளில் கொஞ்சம் சிரமம் இருக்கும். சரி, வடக்கு பக்கமா இருக்கிறத எடுக்கலாமோன்னு பார்த்தாக்க இந்த ஊர்ல சௌக்கியமா இருக்கலாம், தேவலோகத்தில் மைனஸ் பாயிண்ட் வந்துடும். இப்போ நமக்கு தேவலோகத்தையும் நல்லா இருக்கணும், இங்கே நல்லா இருக்கும். அதுக்காக என்ன பண்ணுறதுன்னார், கிழக்கு மடக்குமா அப்படி சாஞ்சு ஒரு கிளை இருக்கு பார்த்தீங்களா, பிராச்சி உதீச்சி மாஹரதி. இப்படி ரெண்டு அர்த்தம் சொன்னா பிராச்சி உதீச்சின்னு கரெக்டா இல்லைன்னாலும் நீ கொண்டு வரும்போது ஆஹரண கிரியாயம் கொஞ்ச நேரம் கிழக்க பார்க்க கொண்டாங்க, கொஞ்ச நேரம் வடக்க பார்க்க கொண்டாங்க. அப்ப ரெண்டும் கிடைக்கணும். வேதமானது நன்மை வந்தா ரெண்டும் வரணும், இந்த பக்கத்திலையும் அந்த பக்கத்திலையும் தீமை வரதா இருந்தா ரெண்டுக்கு நடுப்புற ஒரு வழியை கண்டுபிடிக்கணும். இதுதான் இன்னைக்கு உள்ள டெக்னாலஜியிலேயே எல்லா விஷயம் இல்லையா. கம்ப்யூட்டர்லாம் நன்னா வச்சுக்கணும், ஆனா ஷாக்கும் அடிக்கப்படாதுங்கிறான். இதுபோல வேதம் எல்லாத்தையும் சொல்றது. இந்த ஆபத்து வர சமயத்தில் ஒரு செருப்பை போட்டுக்கோ, ஒரு செருப்பு போட்டுக்கோ, அது என்ன கல்யாணத்தில் கால் மாதிரி ஒரு செருப்பு போட்டுன்னு வர மாதிரி இல்லை அது. அதுக்கப்புறம் நானாக ஒன்று சேர்த்து சொன்னேன், நேற்றுக்கு ஒரு காலை போட்டுனா இன்னொரு கால் நிற்கிறச்சே சுடுமேன்னா நொண்டி அடிச்சிட வேண்டியா, எந்த காலில் போட்டுருக்கானோ அந்த காலில் மட்டுமே அப்படி சுற்றி வந்துடுறது, சுற்றி வந்துவிட்டா சரியா போயிடும். இன்னைக்கு என்ன பண்ணான்னார், அப்படி இல்லை சார், ஈஸ்வரோ வா ஏஷ ஆர்த்தோ வருண தேவதாகமான மந்திரம் 100 இருக்கு. ரிக்வேதத்தில் பார்த்தா 300 இருக்கு. ரிக்வேதத்தில் அக்னியை பற்றி சொல்றதான மந்திரம் கிட்டத்தட்ட 1000 மேல இருக்கு. இன்னும் பார்த்தேன்னா இந்திரனை பற்றி, இது ரெண்டு உள்ளே முடிஞ்சு போச்சு, அக்னி சோமன் இந்திரன் இந்த 3 தான். சாமவேதமே ஆக்னேய காண்டம் சௌமிய காண்டம்னு ரெண்டுலேயும் முடிஞ்சு போச்சு. அவ்வளோ பெருமைகள் சொல்கிறான், எவ்வளோ பெருமை சொன்னாலும் ரெண்டும் கட்டான். மனுஷனை பற்றியே புஸ்தகம் புஸ்தமாக எழுதுறான், 1000 பக்கம் 2000 பக்கம் பயோகிராஃபி. தேவதைகளை பற்றி சொல்கிறதுக்கு என்ன, அப்போது அது மாதிரி இருக்கிறச்சு இன்னைக்கு வேறு வழி சொல்கிறார்.

0: ஏறதுக்கு முன்னாடி தத்வாயாமி பிரம்மணாங்கிற மந்திரத்தை சொல்லி ஒரு ஹோமம் பண்ணு. இந்த வருண தேவதையானவர் அந்த இடத்துல உனக்கு சூடு இல்லாம காப்பாத்துவர் அப்படிங்கிறார். இந்த மந்திரத்துக்கு என்ன அர்த்தம்? தத்வாயாமி பிரம்மணா வந்தமானஹா, பிரம்மணான வேத மந்திரத்தினால வந்தமானஹா நமஸ்காரம் பண்ணிண்டு ஸ்தோத்திரம் பண்ணிண்டு துவா உம்மை தத்து ஆயாமி எல்லா நன்மைக்காகவும் சரணமடைகிறேன். என என்னதுக்காக சரணமடைகிறேன், எதுக்காக என்ன மாத்துக்கு வந்து இப்படி சரணம் பண்றேன்? சும்மா சோவியம் சிண்டு சும்மா அடுமா. தது ஆசாஸ்தே யஜமானஹ, யஜமானனா இருக்கிற நான் அந்த நன்மை வேணும்னு கேட்கிறேன். ஆசாஸ்தேன்னாக்க பிரார்த்தனை பண்றார்னு அர்த்தம். உபஸ்தானத்துல ஆசாஸ்தேயம் யஜமானோ, அசௌனா தேவதத்த சர்மான்னு சொல்லணும். ஆயுராஷாஸ்தே அப்படின்லாம் இருக்கு, இதை ராத்திரி பூர்த்தி பண்ணும். நான் என்ன என்ன கேட்க போத யஜமானோ வெறும் கேட்கல, ஹவிர்பிஹி உங்களுக்கு ஹவிஸை கொடுத்துட்டு கேட்கறேன், கொடுத்துட்டு தானே கேட்கணும். அஹேடமானோ, அம்மா இத்தனை நாளா என்ன கவனிக்கவே இல்லை, இப்பதானே கவனிக்கிறீன்னு ஒரு கோபம் வந்துவிட்டான். ஹேடனம்னு சொன்னா கோபம்னு அர்த்தம். நீ அந்த கோபத்தை சேர்த்த மறந்து பழைய கதையை மறந்து சம்பந்திக்கு சம்பந்தி சண்டை வந்து கொடுத்துனா மாப்பிள்ளைக்கு மாமனாருக்கு வந்து கொடுத்தனா பழைய கதையை பேசிட்டு இருப்பான். சார் நேற்று வரைக்கும் நடந்ததை விடுங்கோ, இனிமே பேசலான்னு பேசுற வழக்கம். வேதம் அப்படி உக்காலத்து வாங்குறத அஹேடமானோ வருணா, ஹே வருணா உமக்கு ஞாபக சக்தி ஜாஸ்தி, நல்லது ஞாபகம் இருக்கோ இல்லையோ கெடுதலாவது ஞாபகம் இருக்கும் நம்ம மாதிரி, அதுக்காக கோச்சுக்காதையும். அஹேடமானஹா, பண்ண தப்புக்கெல்லாம் உங்களுக்கு கோபம் வருது நியாயம்தான், தயவு செஞ்சு அதை போஸ்ட்போன் பண்ணுங்க. போஸ்ட்போன் பண்ணாலே கோபம் குறைஞ்சு விடும். யார்ட்டையோ கோபிச்சுட்டு இது பண்ணும்போது நீங்கள் எங்கேயாவது தள்ளி ஒரு ஒரு பத்து நிமிஷம் அண்ணண்ட போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் வரைச்சு கஷ்டப்படும், அது வரவே வச்சுக்க முடியாது நமக்கு இல்லையா. செத்து போன அன்னைக்கு வேண்டியப்பட்டவளாக இருந்தால் அழுக வருது நிஜமாவே. பத்து நாள் ஆயிடுத்துன்னா ஏதோ கொஞ்ச நேரம் மெதுவாக வரவழிக்கணும், ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அழுகே வராது. ஏன்னா ரோதனம் ஹசனங்கள் எல்லாம் ஆத்ம தர்மம் இல்லை, அனாத்ம தர்மம். இது நொச்சூர் சொன்ன விஷயம், நிற்கவே நிற்காதுன்னு ஆத்மாவில் அது வரும், பாசிங் த கிளவுட்ஸ், அது வேதாந்தம். அஹேடமானோ வருண இக போதி, இப்போ நான் சொல்றது சத்த தயவு பண்ணி காது கொடுத்து கேளுங்கோ. போதினா ப்ளீஸ் ஹியர் வித் கிரேஸ். அம்மா நீங்க கூப்பிடுறீள், நீங்க சாதாரண பேர் வழியான உரு சகும்சா உருபிஹி பகுபிஹி மனுஷ்யைஹி சம்சா ஸ்தோத்ர அருக, பல பேரால ஸ்தோத்திரம் பண்ண தகுந்தவர்கள். எங்களுக்கு என்ன முக்கியமா இப்ப தேவைன்னார், எது பண்ணினாலும் முர்த்துர் விப்ராஞ்சிகாம்சதி சஞ்சாவந்தனம் பண்ணாதனால, பொய் சொல்றதுனால, கண்ட இடத்துல ஆகாரம் சாப்பிட்றதுனால, இந்த மூணு காரியத்தினால மனுஷனுக்கு மிருத்து உபதிரவப்படுத்துறதுங்கிறார். விஹிதஸ்ய அனனுஷ்டானாது நிந்தித்தஸ்ய சேவனாது ஆலஸ்யாது அன்னதோஷாச்ச மிருத்துர் விப்ராஞ்சிகாம்சதி. இந்த நாலும் நமக்கு இருக்கு. விஹிதஸ்ய அனனுஷ்டானாது சொன்னதான காரியங்கள்லாம் சந்தியாந்தநாதிகளை பண்ணாதனாலையும், நிந்தித்தஸ்ய சேவனாது கூடாதுன்னு சொன்னதான சமாச்சாரங்கள்லாம் ஸ்ரத்தையா பண்ணதுனாலையும், ஆலஸ்யாது சோம்பேறித்தனத்தினாலையும், அன்னதோஷாச்ச கண்ட இடத்துல அந்த பாக்கெட்டில் வாங்கி திங்கிறதுனாலையும், மிருத்யு விப்ரானி ஜிகாம்சதி வியாதிகள் எல்லாம் படுத்துறது. ரேடியோவில் அலறான்னா அந்த குர்குரா ஐஸ்கிரீம் கலர் பாக்கெட்டில் உள்ளதெல்லாம் நீங்களும் சாப்பிடாதீங்கோ, குழந்தைக்கும் வாங்கி கொடுக்காதீங்கோ, இவன் சொன்னவங்க ரெண்டு வாங்கி கொடுக்குறான்னா. ஆகையினால இது இந்த மாதிரி உபதிரவங்கள்லாம் இருக்கும் இல்லையா. உரு சகும்சா எல்லாரையும் ஸ்தோத்திரம் பண்ணவரே, ஏதோ ஜிஹ்வா சாப்பிள் நேற்றுனால சாப்பிட்டுட்டேன், ஏதோ தெரியாதனமா பொய் சொல்லிவிட்டேன், இப்போ நான் இனிமேல் தினம் சஞ்சாந்திரம் பண்ணுறேன், இந்த உபன்யாசம் கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு சத்தை வந்திருக்கு அப்படின்னு சொன்னால், இத்தனை பண்ணத்துக்காக ஆயுஷை மைனஸ் பண்ணலோ இல்லையோ, சத்தை சரி பண்ணுங்க. இந்த பேங்க்கில் நீங்கள் ஏதாவது ஒரு ஃபால்ட்டு நடந்ததுன்னா பிடிச்சி விடுவோம், பத்து ரூபா ஃபைன் போட்டுருவோம். இந்த மேனேஜருக்கும் இவருக்கும் ரொம்ப இதாக இருந்து இவரும் நல்லவராக இருந்தால் அதை நான் ரிவர்ட் பண்ணிவிடுறேன் பண்ண உண்டா இல்லையாரியே, இந்த ஆடிட்லேயும் உண்டா தெரியல எனக்கு, அந்த கணக்கை இப்படி போட்டு விடுறேங்கிறான். இந்த ஆசாமிக்கு இவர் பவர்லேயே இது மாதிரி பண்ணலாம். அதே போல் ரொம்ப வேண்டியவர் ஏதோ வெளியூர் செக் அனுப்பிச்சுட்டான், அவர் வரதே 50 ரூபா, இந்த 25 ரூபா போக வர ஆகும்னா சார் நீங்கள் அட்பார் போடுங்கன்னு போட்டு தரான்னா, இன்னும் இவன் பவரில் இருக்கு. ரெண்டும் கட்டான் மேனேஜருக்கே, ரெண்டும் கட்டான் மேனேஜர்னு அப்படி கோச்சுக்காய்ங்க, இவனுக்கே சில பவர்ஸ் இருக்குன்னா, வருணங்கிறவர் ராஜா, வருணனும் மித்ரனும் பெரிய ராஜா. இதை பத்தி ஏகப்பட்ட விஷயம் இங்க. சத்யான்ருதே வருணஹா சத்யான்ருதே ஏவா வருந்தே நைனகும் சத்யான்ருதே உதிதே ஹிக்கஸ். மைத்ராவருணனை பத்தி பேசுற இடத்துல நிறைய பேசியிருக்கு. அதனால இத்தனா நடந்ததை பத்தி மறந்துருங்கோ. இப்ப பண்டத்துக்கு கோச்சுக்காம நீங்க வாங்கிண்டு மா நகா ஆயுஹு பிரமோஷிஹி முஷஸ்தேயேன்னு பேர். பிரமோஷிஹின்னா அதை திருடி குறைச்சிடாதீங்கோ. மா நகான்னா நீங்க சொல்றது மந்திரம் உங்க காத்து மாமி மந்திரம் சொல்லலையா, மாமிக்கு சேர்த்து நான் சொல்றேன்னுதான், எங்க காத்து வையங்களுக்கு சேர்த்து நான் சொல்றேன்னுதான். நகா ஆயுஹு எங்க எல்லாருடைய ஆயுசையும் குறைச்சிட வேண்டாம். இந்த மந்திரம் இப்ப சந்தியாவந்தத்தில் வரப்போறது. இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. இப்ப எல்லாரும் அவா சந்தியாவந்தம் பண்ணி முடிஞ்சவாள்லாம் சுவாமியோடு அங்கே போயிட்டு வந்து, முடியாதவாள்லாம் இங்கே வந்து உட்காந்து ஜபத்தை பண்ணிட்டு வந்து 7:00-7:05 சுவாமி வந்த உடனே 6 மணி உபன்யாசம் இருந்து மங்களகரமாக பூர்த்தி பண்ணி பிரசாதம் வாங்கிட்டு போகணுங்கிறதாக சபை ஷார்ப்பில் கேட்டுன்னு நான் இதோட இப்போ பூர்த்தி பண்ணுறேன். ஹர ஹர நம பார்வதி பதயே.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: சிற்றம்பலம் Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி தீக்ஷை. வழங்கியிருப்பவர் அகோர சிவாச்சாரிய பிரம்மஸ்ரீ டாக்டர் ஸ்ரீ அருணசுந்தர குருக்கள்.
3: நிர்வாண தீட்சை அத சமய விசேஷ சம்ஸ்காராபியாம் சம்ஸ்கிருதஸ்ய சம்வத்சர உஷிதஸ்ய சிஷ்யஸ்ய மல பரிபாகம் சக்தி நிபாதம் ச ஜ்ஞாத்வா சம்பன்னகாரகோ குருஹு நிர்வாண தீட்சாம் விததீத. சமய தீட்சை விசேஷ தீட்சை இந்த 2 தீட்சைகளை செய்வதற்கு அதிகப்படியான பரீட்சைகள் இல்லாவிட்டாலும், அதாவது அந்த 2 தீட்சைகளை செய்து கொள்ளக்கூடிய சிஷ்யர்களுக்கு முன்பு சொன்னது போல சாமானிய குணங்களும் விசேஷ குணங்களும் மட்டும் இருந்தால் போதுமானது. ஆனால் நிர்வாண தீட்சை செய்து வைப்பதற்கு அந்த சிஷ்யனுக்கு பல தகுதிகள் இருக்கின்றனவா என்று ஆச்சாரியரானவர் பரீட்சை செய்விக்க வேண்டும். முதலில் சமய விசேஷ சம்ஸ்காராபியாம் சம்ஸ்கிருதஸ்ய இந்த 2 தீட்சைகளால் சம்ஸ்காரம் செய்யப்பட்ட சிஷ்யனுக்கே 3வதாகிய நிர்வாண தீட்சை செய்து கொள்வதற்கான யோக்கியதை வருகிறது. சம்பத்சர உஷிதஸ்ய சிஷ்யஸ்ய, அதோடு மட்டுமல்லாமல் அந்த சிஷ்யனானவர் குருவோடு சேர்ந்து 1 வருடம் பரீட்சை செய்விக்கப்பட்டவராக இருக்க வேண்டும். குருவானவர் அந்த சிஷ்யனை 1 வருடம் பரீட்சை செய்விக்க வேண்டும். சம்பத்சர உஷிதஸ்ய சிஷ்யஸ்ய மல பரிபாகம் சக்தி நிபாதம் ச ஜ்ஞாத்வா, அந்த சிஷ்யனுக்கு மல பரிபாகம் ஏற்பட்டிருக்கிறதா சக்தி நிபாதம் ஏற்பட்டிருக்கிறதா என்பவற்றை ஆச்சாரியரானவர் தனது சக்தியினால் யோக சக்தியினால் சிவானுகிரகத்தால் பலவிதமான சின்னங்களை கொண்டு அறிந்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார். இவ்வாறு மல பரிபாகமும் சக்தி நிபாதமும் ஏற்பட்டு இருக்கக்கூடிய சிஷ்யனுக்கு சம்பன்னகாரகா குருஹு நிர்வாண தீட்சாம் விததீத. தேவையான காரகங்கள் தேவையான பொருட்களை எல்லாம் சேர்த்து அதன் பின்பு குருவானவர் நிர்வாண தீட்சையை செய்விக்க வேண்டும். இந்த இடத்தில் மல பரிபாகம் என்றால் என்ன? மலம் என்பது சைவத்தில் ஆணவ மலத்தை குறிப்பிடும். சைவ சித்தாந்தத்தில் பதி பசு பாசங்கள் என்று 3 பொருள்கள். பதி என்பவர் பரமேஸ்வரன், பசு என்பது பசுக்களாகிய உயிர்கள், எல்லா உயிர்களுக்கும் பசுக்கள் என்று பெயர். பாசங்கள் என்பது இந்த 2 தவிர்த்து இந்த உலகில் இருக்கக்கூடிய பொருட்கள். உயிர்களுக்கு பசு என்று ஏன் பெயர் என்றால், அநாதி காலமாகவே, அதாவது தொன்று தொட்டு எந்த காலத்திலிருந்து ஆரம்பித்து என்று சொல்ல முடியாமல் அநாதி காலமாகவே எல்லா உயிர்களையும் வந்த அந்த உயிர்களுடைய ஆற்றல்களை மறைக்கக்கூடிய ஒரு பொருளோடு ஒரு தொடர்பு நித்திய சம்பந்தமானது ஏற்பட்டு இருக்கிறது. அந்த பொருளானது உயிரினுடைய ஆற்றலை உயிருக்கு இருக்கக்கூடிய சர்வஜ்ஞத்துவம், சர்வ கர்த்திருத்வம், அனைத்தையும் செய்யக்கூடிய ஆற்றல், அனைத்தையும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஆற்றல், இந்த உயிருக்கு உரிய ஆற்றலை அந்த பொருளானது தடுக்கிறது, மறைக்கிறது. எனவே அநாதி காலமாகவே தொன்று தொட்டு ஒரு பசுமாடானது எவ்வாறு கயிற்றினால் கட்டப்பட்ட நிலையில் எங்கும் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதோ, அந்த பசு போலவே இந்த உயிர்களும் ஏதோ ஒரு தொடர்பினால், ஏதோ சம்பந்தமற்ற ஒரு அழுக்கினுடைய தேவையற்ற பொருளோடு தொடர்பினால், உயிர்களுக்கே உரிய சர்வஜ்ஞத்துவம், அனைத்தையும் தெரிந்திருக்கக்கூடிய ஆற்றல், அனைத்தையும் செய்யக்கூடிய ஆற்றல், இவைகளெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தால், பசுவிற்கு துல்லியமாக ஒரு பசுவிற்கு நிகராக இருக்கக்கூடிய காரணத்தால், உயிர்களுக்கு சைவ சித்தாந்தத்தில் பசு, பசுக்கள் என்று பெயர். எனவே இந்த உயிருக்கு இருக்கக்கூடிய ஆற்றலை மறைக்கக்கூடிய அந்த பொருளை மலம் என்று குறிப்பிடுகிறார்கள். அந்த பொருளுக்கு ஆணவ மலம் என்றும் பெயர் உண்டு. ஆணவம் என்றால் ஒரு பொருளை அணுவாக செய்யக்கூடிய ஒரு பொருளுக்கு ஆணவம் என்று பெயர். அதாவது உயிருக்கு இருக்கக்கூடிய இயற்கையான ஒரு சுவாவம் என்னவென்றால், எங்கும் வியாபித்து இருக்கக்கூடிய தன்மையும், அனைத்தையும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய தன்மை, இவையெல்லாம் உயிர்களுக்கே இருக்கக்கூடிய சுவாவம். ஆனால் வியாபித்து இருக்கக்கூடிய அந்த தன்மையை இந்த மலமானது தடுத்து அந்த பொருளை அணுவாக, அந்த உயிரை அணுவாக ஆக்குவதால், அப்படிப்பட்ட அணுவாகிய உயிரோடு தொடர்பு கொண்ட இந்த பொருளுக்கு ஆணவம் என்று பெயர். அணோகோ இதம் ஆணவம். அணுவாகிய, அணுவாக செய்யப்பட்ட, இயற்கையாக வியாபகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் அணுவாக செய்யப்படுகிறது. எங்கும் நிறைந்து இருக்கக்கூடிய காற்றானது பலூன் என்ற பொருளோடு தொடர்பு கொள்ளும் பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு உட்பட்டதாக ஆவது போல, எல்லா இடத்திலேயும் வியாபித்து இருக்கக்கூடிய இந்த உயிரானது அந்த ஒரு பாசத்தால், மலத்தால், அழுக்கினால் தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த உயிரானது அணுவாக மாறிவிடுகிறது. எனவே அந்த பொருளுக்கு ஆணவ பாசம், ஆணவ மலம் என்று பெயர். இந்த ஆணவ மலமானது மலம் என்று குறிப்பிடப்படுகிறது. மல பரிபாகம், ஆணவ மலத்தினுடைய பரிபக்குவமான ஒரு நிலை. மலம் என்பது ஆணவ மலம், திருக்ரியா ஆவாரக திரவிய லக்ஷண ஞானஸ்ய இத்யர்த்தா. திருக் என்ற உயிரினுடைய அறிவு, கிரியா என்ற ஆற்றல், இந்த இரண்டையும் தடுக்கக்கூடிய ஒரு திரவியத்தின் லட்சணத்தை பொருந்திய ஒரு பொருள், திரவியத்தின் தன்மையோடு கூடிய ஒன்று, அதற்கு மலம் என்று பெயர். அதனுடைய பரிபாக்கம், அதனுடைய பக்குவ தசையை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். அதனுடைய பக்குவம், மலம் பரிபக்குவமாக இருக்கிறது என்பது எவ்வாறு என்றால், பலவுன் முக்கியம் என்று குறிப்பிடுகிறார். பரிதகா சமந்தாது ஆதிக்கேன பாகஹா. இந்த மலமானது உயிருக்கு போக நிலையில், உயிருக்கு எல்லா விஷயங்களையும் நுகரும் பொருட்டு இந்த உயிரை செய்து, அதன் பின்பு மோட்சத்திற்கு இந்த மலமானது காரணமாக, இந்த மலத்தின் தன்மை நிவிருத்தி ஆகும் பொழுது மோட்சத்திற்கு காரணமாக இதே மலம் ஆகிறது. எனவே பலவுன் முக்கியம், ஒரு பக்குவமான நிலையை இந்த மலம், இந்த ஆணவ மலமானது அடைகிறது. இதனை மல பரிபாகம் என்று குறிப்பிடுகிறார். திருட சம்சிருஷ்டாத் ஆத்மனஹ விருந்தாதிவ பலசிய விஸ்லேஷ அவுன்முக்கிய அவஸ்தா விசேஷா என்று குறிப்பிடுகிறார். ஒரு காம்பிலிருந்து அதன் பழமானது அழகாக தானாக ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் பக்குவமாகி வெளியே வருவது போலவே, இந்த உயிரை அந்த ஆணவ மலமானது எந்தவிதமான சிரமப்படுத்தாமல், உயிரினுடைய ஆற்றலை மறைக்காமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை, அந்த நிலையை நோக்கி அந்த மலம் இருக்குமே ஆனால், அதற்கு மல பரிபாகம் என்று பெயர். அதுபோல் அந்த சிஷ்யனுக்கு சக்தி நிபாதம் ஏற்பட்டிருக்கிறதா என்பதையும் குரு பரீட்சை செய்ய வேண்டும். சக்தி என்றால் இந்த இடத்தில் திரோதான சக்தி, பரமேஸ்வரனுடைய சக்தி. அந்த சக்தியானவள், இந்த உயிர்கள் போக அவஸ்தையில், போக நிலையில், உலக பொருள்களை நுகரக்கூடிய நிலையில், திரோதான சக்தி என்ற பெயரில் இந்த உயிருக்கு இருக்கக்கூடிய, இயற்கையாக இருக்கக்கூடிய ஆற்றல் போன்றவற்றையெல்லாம் மறைத்து, இந்த உயிரானது இந்த போக்கிய பொருள், போக்கிய பொருள்களில் ஈடுபடும்படி செய்யக்கூடிய சக்தி, அந்த நிலையில் அந்த சக்திக்கு திரோதான சக்தி என்று பெயர். அதே சக்தி பின்பு தனது திரோதானம் மறைத்தல் என்ற ஒரு செயலை உள்ளடக்கி, அதன் பின்பு அனுகிரகம் செய்ய தொடங்குகிறாள். அந்த சக்திக்கு அனுகிரக சக்தி என்று பெயர். எனவே சக்தி நிபாதம் என்றால் பராசக்தியினுடைய திரோதானம் செய்யக்கூடிய அந்த ஸ்வபாவம் நீங்க பெற்று அனுகிரகம் செய்யக்கூடிய நிலையில் பராசக்தி இருந்தால், சிவசக்தியானவள் இருந்தால், அதற்கு சக்தி நிபாதம் என்று பெயர். குருவானவர் இந்த சக்தி நிபாதத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து நிபாதம் என்ற பொருளுக்கு கீழே விழுதல் என்று பொருள். சக்தி கீழே விழுதல் என்பது எவ்வாறு ஏற்படும் என்று கேட்டுவிட்டு இதற்கு உரையாசிரியர், நிபாதம் என்றால் உண்மையில் சக்தி விழுந்துவிட்டது என்பது பொருள் அல்ல. சில சமயங்களில் நம்மேல் ஒரு கல் விழுகிறது என்றால் கல் விழப்போகும் நிலையில் நமக்கு எவ்வாறு பயம் ஏற்படுகிறதோ அதுபோல் இந்த பசுவின் விஷயத்தில் அனுகிரக சக்தியானது ஏற்படும் பொழுது பிற பாசங்களுக்கு பயம் ஏற்படக்கூடிய காரணத்தினால் இந்த சக்தியின் செயலுக்கு சக்தி நிபாதகா என்று உபச்சாரமாக இந்த சொல்லானது இங்கு பயன்படுத்தப்படுகிறது என்று மிகவும் விரிவாக உரையாசிரியர் குறிப்பிடுகிறார். இதில் எவ்வாறு இந்த தீட்சையின் கிரமத்தை குறிப்பிடும் பொழுது பிரதமம் மலபரிபாகம், ததஹா சக்தி நிபாதக, ததஹா சிவே ஞானம், ததஹா பக்திஹி, ததஹா சம்சாரே வைராக்கியம், ததஹா தேசிகான்வேஷணம், ததஹா அனுப்பிராபணம், ததஹா வியக்தயேச்ச ததோ தீக்ஷா, தஸ்ய வியக்தயேச்ச ததோ தீக்ஷா, ததஹா பாஷ விச்சித்திஹி, ததஹா சிவத்வ அபிவ்யக்திஹி நிஸ்ரேகசம் என்று பிரபா என்ற உரையாசிரியர் மிகவும் அழகாக இந்த தீட்சைக்கே உரிய கிரமங்களை சொல்கிறார். அதாவது முதலில் ஒரு மனிதன் மோட்சத்தை அடைய வேண்டுமென்றால் இந்த சைவ ஆகமங்களின்படி, சைவ சித்தாந்தத்தின்படி மோட்ச நிலையை அடைய வேண்டுமென்றால் முதலில் இந்த உலகத்தில் பல அனுபவங்கள் ஏற்பட்டு அதனால் அவனது மலமானது, ஆணவ மலமானது பரிபக்வமான நிலையை அடைய வேண்டும். இது முதல் படி. ஆணவ மலம் பரிபக்வமான ஆனால் அதன் பின்பு சக்தி நிபாதம், திரோதான சக்தி அடங்க பெற்று அனுகிரக சக்தியாக பராசக்தியானவள் அனுகிரகம் செய்வாள். இந்த நிலைக்கு சக்தி நிபாதம், இரண்டாவது சக்தி நிபாதம். மூன்றாவதாக சிவபெருமானை பற்றிய அறிவு ஏற்படும். சிவபெருமான் என்றால் யார், அவருடைய ஸ்வபாவம் என்ன, அவரை பற்றி தெரிந்திருக்கக்கூடிய, தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உற்சாகம் போன்றவையெல்லாம் ஏற்படும். இது ததஹா சிவே ஞானம் என்ற மூன்றாவது நிலை. ததஹா பக்தி, பெருமானை பரமேஸ்வரனை பற்றி பல முறைகளில் தெரிந்து கொண்ட பின்பு அந்த பரமேஸ்வரனத்தில் பக்தி செலுத்த வேண்டும் என்று பக்தி செய்ய தொடங்குவான். இது அடுத்த நிலை. பரமேஸ்வரனிடத்தில் பக்தி செய்ய செய்ய ததஹா சம்சாரே வைராக்கியம், இந்த உலக பொருள்களில் நாட்டமானது இல்லாமல் உலக பொருள்களிலிருந்து வைராக்கியம் ஏற்படும். இது அடுத்த நிலை. ததஹா சம்சாரே வைராக்கியம், ததஹா தேசிகான்வேஷணம், உலக பொருள்களிலிருந்து விடுபட்ட பின்பு ஒரு ஆசிரியரை, ஞானாசிரியரை தேடி சிஷ்யனானவர் இங்கும் அங்கும் அலைவார், குருவை தேடிக்கொண்டே இருப்பார். இது அடுத்த நிலை. ததஹா தேசிகான்வேஷணம், ததஹா அனுப்பிராபணம், ஒரு சிறந்த ஆச்சாரியரை பார்த்த பின்பு அந்த ஆச்சாரியரை சரணாகதி செய்து தனக்கு தீட்சை செய்விக்க வேண்டும் என்ற நிலையில் அனுப்பிரபத்தி, அந்த குருவை பிராபணம், அனுப்பிராபணம் செய்து கொள்கிறார். இது அடுத்த நிலை. அதற்கு பின்பு தஸ்ய வியக்தயேச்ச ததோ தீக்ஷா, இந்த தீட்சை செய்விக்க வேண்டும் என்ற நிலை அடுத்து ஏற்படும். சிஷ்யனார்வர் தீட்சை தனக்கு செய்விக்க வேண்டும் என்று கேட்காவிட்டாலும் சிஷ்யனுடைய பரிபக்வ நிலையை பார்த்துவிட்டு ஆச்சாரியரே முறையாக சமய தீட்சை, விசேஷ தீட்சை, அதற்கு பின்பு பலகாலம், குறைந்த பட்சம் ஒரு வருடம் அவனை பரீட்சை செய்து அதன் பின்பு நிர்வாண தீட்சை செய்விக்கிறார். இந்த தீட்சை செய்வதால் என்ன ஏற்படுகிறது என்றால் தஸ்ய வியக்தயே, அந்த உயிரை மறைத்து இருக்கக்கூடிய ஆற்றல், உயிருக்கு இயற்கையாக சர்வஜ்ஞத்வம், சர்வகர்த்திருத்வம் போன்ற பரமேஸ்வரனுக்கு இருப்பது போலவே பல ஆற்றல்கள், அனைத்து ஆற்றலும் உயிர்களுக்கு இருக்கின்றன. எனவே அந்த ஆற்றலை மறைத்து இருக்கக்கூடிய பொருள் ஆணவமலம். ஆணவம் என்பதை திரவியம் என்று சைவ சித்தாந்தங்கள் குறிப்பிடுகின்றன. ஒரு திரவியம், ஒரு பொருளானது ஒரு இடத்தை விட்டு விலக வேண்டும், ஒரு பொருளானது தனது தன்மையை குறைத்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு ஒரு கிரியை, ஒரு நடவடிக்கை தேவை. ஞானத்தினால் மோட்சம் என்பது கிடையாது, அறிவினால் மட்டுமே மோட்சம் என்பது கிடையாது, ஒரு கிரியையால், ஒரு செயலால் மட்டுமே இந்த அஞ்ஞானம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆணவ மலத்தை நம்மால் நிவர்த்தி செய்ய முடியும். எனவே அந்த ஆணவமலம் நீங்க வேண்டி தீட்சை என்ற ஒரு கிரியையானது அவசியம் செய்யப்பட வேண்டும் என்று பல இடங்களில் அகோரி சிவாச்சாரியார் குறிப்பிடுகிறார். தஸ்ய வியக்தயேச்ச தத்தோ தீக்ஷா. எனவே சிவத்துவம், அதாவது அந்த உயிரினுள் அடங்கி இருக்கக்கூடிய அந்த சிவத்தன்மை, சிவத்தன்மை என்பது அனைத்தையும் அறிந்திருக்கக்கூடிய ஆற்றல் போன்ற பல குணங்கள், அந்த குணங்கள் எல்லாம் வெளிப்பட வேண்டும் என்பதற்காக தத்தோ தீக்ஷா, தீட்சை செய்வதன் வாயிலாக ததஹா பாஷ விச்சித்திஹி, ஆணவ பாஷம், கர்ம பாஷம், மாயா பாஷம் என்ற பாஷங்கள் எல்லாம் அந்த உயிரை விட்டு விலகுகின்றன. ததஹா சிவத்வ அபிவ்யக்திஹி நிஸ்ரேயசம். இவ்வாறு செய்தால் சிவத்தன்மையானது வெளிப்படுகிறது. சிவத்தன்மை வெளிப்படுவது என்பதே சைவத்தில் இருக்கக்கூடிய மோக்ஷம். எனவே இந்த இடத்தில் இந்த ஒரு கிரமத்தில், இந்த ஒரு வரிசையில் இவை அனைத்தும் அமைந்திருக்கின்றன என்பதை உரையாசிரியர் சுட்டி காண்பிக்கிறார். இவ்வாறு சிஷ்யனுடைய சக்தி நிபாதத்தையும் அறிந்து கொண்டு சம்பன்னகாரகஹ குருஹு நிர்வாண தீக்ஷாம் விததீத. இந்த சக்தி நிபாதம், மல பரிபாகம் போன்றவையெல்லாம் நான்கு விதமாக பல ஆகமங்களில் கூறப்பட்டு இருக்கின்றன. அதாவது மந்ததர மல பரிபாகம், மந்ததர சக்தி நிபாதம், மந்த மல பரிபாகம், மந்த சக்தி நிபாதம், தீவிர மல பரிபாகம், தீவிர சக்தி நிபாதம், தீவிரதர மல பரிபாகம், தீவிரதர சக்தி நிபாதம் என்று அந்த மலமானது மிக மிக ஒரு சுமாரான ஒரு நிலையில் பக்குவமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை, அடுத்து சுமாராக பக்குவமாக இருக்கக்கூடிய நிலை, அடுத்து தீவிரமாக பக்குவப்பட்ட நிலை, மிகவும் தீவிரமாக பக்குவப்பட்ட நிலை என்று ஆணவ மலமானது நான்கு விதத்தில் பரிபக்வமாக ஆகிறது. அதற்கு தகுந்தாற்போல் சக்தி நிபாதமும் நான்கு விதமாக இருக்கிறது என்று பல இடங்களில் குறிப்புகள் எல்லாம் காணப்படுகின்றன. இந்த மல பரிபாகத்தையும் சக்தி நிபாதத்தையும் எவ்வாறு அறிந்து கொள்ள முடியும் என்று கேள்வி கேட்டு அந்த சிஷ்யனிடத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், பெருமானினுடைய பெயரை கண்டவுடன், பரமேஸ்வரனது பெயரை கண்டவுடன் அவனுக்கு ஏற்படக்கூடிய மயிர் கூச்சல், பரமேஸ்வரனை பார்த்தவுடன் அவனுக்கு கண்களில் தாரை தாரையாக கண்ணீர் பெருகுதல், இது போன்று பலவிதமான அடையாளங்களை கொண்டு சிஷ்யனுக்கு எந்த விதமான மலபரிபாகம் ஏற்பட்டிருக்கிறது, எந்த விதமான சக்தி நிபாதம் ஏற்பட்டிருக்கிறது என்பதனை குருவால் அறிய முடியும் என்று ஆகமங்கள் குறிப்பிடுகின்றன. எனவே ஆசிரியர் ஞான திருஷ்டியால் இவற்றையெல்லாம் அறிந்து கொண்டு எல்லா தீட்சைக்கு தேவையான பொருட்களையும் சேகரித்து கொண்டு இந்த நிர்வாண தீட்சையை செய்விக்க வேண்டும் என்று தொடங்குகிறார். இதில் முதலில் அதிவாச பூர்வ கரணீய விதிகி. அதிவாசம் என்றால் நாளைய தினம் பிரதானமான யாகம் நடைபெற இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதற்கு முன்தினமே, இன்றைய தினமே நாம் செய்யக்கூடிய ஒரு யாகத்திற்கு அதிவாச யாகம் என்று பெயர். யாகா ஸ்வஹா பவிதா இத்தியாதோ கர்த்தவ்யம் அதிவாசனம் என்று குறிப்பிடுகிறார். தத்ராபி பூர்வோக்தவத்து யாகம் சருஹவன பிராயஷ்சித்த கர்மாந்தம் நிர்வர்த்திய. ஒரு சிஷ்யனுக்கு நிர்வாண தீட்சை செய்து வைக்கக்கூடிய தருணத்தில் முன்பு சமய தீட்சையிலும் விசேஷ தீட்சையிலும் செய்தது போலவே முதலில் யாக மண்டப பூஜையில் ஆரம்பித்து சூரிய பூஜை போன்ற அனைத்து பூஜைகளையும் செய்து ஸ்தாலீபாக பர்யந்தம் செய்து சருஹவனம் அந்த அன்னத்தினை குண்டத்தில் இருக்கக்கூடிய பெருமானுக்கு ஹோமம் செய்து பிராயஷ்சித்த பர்யந்தம் எல்லா கர்மாக்களையும் செய்து முடிக்க வேண்டும். அதன் பின்பு பூர்வவத்து மண்டப பிரவேசாதி விசேஷ சம்ஸ்காராந்தம் விதாய. ஏற்கனவே அந்த சிஷ்யனுக்கு சமய தீட்சை, விசேஷ தீட்சை ஆகிய இரண்டு தீட்சைகள் வெவ்வேறு காலகட்டங்களில் செய்யப்பட்டு இருந்தாலும் கூட மறுபடியும் நிர்வாண தீட்சை செய்து கொள்ளக்கூடிய பட்சத்தில் மறுபடியும் அந்த இரண்டு தீட்சைகளை, அதாவது சிஷ்ய பிரவேசம் முதற்கொண்டு விசேஷ சம்ஸ்கார பர்யந்தம் எல்லா கிரியைகளையும் செய்து வைக்க வேண்டும். நிர்வாண தீட்சார்த்தம் மூலாதி அஸ்திராந்த மந்த்ராணாம் பூர்வவத்து தர்ப்பண தீபனே விதத்யாத்.
4: ஓம் நமசிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
5: மெய்கண்ட தேவநாயனார் அருளி செய்த சிவஞான போதம் வழங்கி இருப்பவர் சிவசௌரிதாசன் ஐயா அவர்கள்.
6: ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டாரினைத்தாள் போற்றி, நாராண்ட வல்லடியார்க்கு அருள் புரிந்த அருணந்தினத்தாள் போற்றி, நீராண்ட கடந்த நகர் மறையான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி, தீராண்ட தில்லை நகர் உமாபதியார் சம்பது மத்திருத்தாள் போற்றி. குருவர்களையும் திருவர்களையும் போற்றி பணிந்த இந்த சைவ சித்தாந்த வகுப்பை தொடங்குவோம். நாம் சிவஞான போதம் என்ற சைவ சித்தாந்த சாஸ்திரத்தில் இருந்து கருத்துக்களை சிந்தித்து வருகிறோம். நாம் இப்ப பார்த்து கொண்டிருப்பது இரண்டாவது அதிகரணம். இந்த இரண்டாவது அதிகரணத்துக்கு இருவினை அதிகரணம் அப்படின்னு பெயர் சிறப்பாக சொல்வார்கள். இந்த இருவினை அதிகரணம் தான் இருக்கிறதுலேயே பெரிய நிறைந்த பொருள்களை தன்னகத்தையே கொண்டது. இந்த அதிகரணத்துக்கு விரிவிரி தான் சிவஞான சுவாமிகள் மிக விரிவாக எழுதியிருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த அதிகரணத்துல தான் மூன்று மலங்களை பற்றியும் விரிவான செய்திகள் வருகின்றன. அதுல நிறைவு பாடலில் நிறைவு வெண்பாவில் நம்ம இருக்கிறோம். நெல்லிற்கு உமியும் நிகழ் செம்பிற் கழிம்பும் சொல்லில் புதிதன்று தொன்மையே, வள்ளி மல கண்மம் அன்று உளவாம் வள்ளலால் பொன்வாழ் அழர் சோகம் செய் கமலத்துவாம். இந்த பாடல்ல தான் இருந்து கொண்டிருக்கிறது. இதுல இந்த பாடல்ல பஞ்ச மலங்களை பற்றி சொல்லுகின்றார். ஐந்து விதமான மலங்கள் இருக்கின்றன. மலம் மூன்று தான் சொல்லிட்டு அப்புறம் ஐந்துன்னு எப்படி சொல்லலாம்? பஞ்ச மலங்கள் மணிவாசக பெருமான இதை உறுதிப்படுத்துகிறார். மலங்கள் ஐந்தால் சுழல்வன் தயிரில் பொறு மத்துறவை. தயிர் கூடத்துல மத்த கடைஞ்சி நீங்க பாத்துட்டீங்களா? இப்ப பாக்குறது இல்ல, மிக்சில தான் கிடைக்கிறோம். மத்தில கடைவாங்க. அப்படி தயிரை கடையும் பொழுது பார்த்தால் அந்த தயிர் பல்வேறு திசைகளில் சிதறும், சிதறி போகும். மலங்கள் ஐந்தார் சுழல்வன் தயிரில் பொறு மத்துறவை. தயிரிலே பொருந்தி இருக்கின்ற மத்து அது சுழலும் பொழுது அந்த தயிர் எவ்வாறு சுழற்சி அடையுமோ அப்பொழுது அப்படி பஞ்ச மலங்களினால் ஐந்து விதமான மலங்களினால் நான் சுழன்று கொண்டிருக்கிறேன். நம்மளை பாடாபடுத்துகிறது அஞ்சு மலங்கள் தான் துன்பப்படுத்துவது. அந்த ஐந்து மரங்களை பற்றியும் விரிவாக இதில் சொல்கின்றார். நம்ம ரெண்டு மரங்களை பற்றி விரிவாக பார்த்துட்டோம். ஆணவம் கண்மம், அடுத்தது மாய என்ற மலம். அதை இதில் பார்க்கணும். பாட்டை வேற பார்த்துட்டு நெல்லுக்கு உமியும் செம்பினில் நிகழ் களிம்பும். நெல்லுக்கு உமி இருக்கிறது. அந்த உமி எப்பொழுது தோன்றியது அப்படின்னா அந்த நெல் தோன்றும் பொழுதே உமி தோன்றியது, உமி தோன்றியிருக்கிறது. அதே மாதிரி செம்பினில் நிகழ் களிம்பும், நிகழ்னா இருந்து கொண்டிருக்கின்ற செம்பில் இருக்கக்கூடிய களிம்பும், செம்பு என்று தோன்றியதோ அன்றே அதுக்கு களிமம் இருக்கிறது. சொல்லின் புதிது அன்று அவைகள் எப்பொழுது அதுக்கு வந்து சேர்ந்தது, உமி எப்பொழுது நெல்லுக்கு வந்து சேர்ந்தது, செம்புக்கு எப்பொழுது களிம்பு வந்து சேர்ந்தது அப்படின்னா புதிது அன்று, புதிதாக வந்து புதிதாக வந்து சேரவே இல்லை, முன்பு இல்லாது இருந்து இப்பொழுது புதிதாக சேரவில்லை. தொன்மையே, தொன்மைன்னு என்னத்தான் அது? அனாதி. எப்பொழுது இருக்கிறதோ அது இருக்கிறதோ, நெல் இருக்கிறதோ அப்பொழுது உமியும் இருந்தது, எப்பொழுது செம்பு இருக்கிறதோ அப்பொழுது கழிவும் இருந்தது. வள்ளி மலகண்ணும் அன்று உளவாம். இந்த மலங்களும் அவ்வாறே அனாதி, அதை யாரும் தோற்றுவிக்கல. வள்ளி என்பது இந்த இடத்துல மாயை குறிக்கிறது. வள்ளி என்பது பெண்களை குறிக்கக்கூடிய சொல், வள்ளி கொடி. இப்போ இங்க மாயை ஒரு பெண்ணாக உருவப்படுத்தப்பட்டது. மாயை ஆணவம் கண்மம். வள்ளி என்பது மாயை குறிக்கிறது, மலம் என்பது ஆணவ மலம், கண்மம் என்பது கண்மமலத்தை குறிக்கிறது. அன்று உளவாம் இடையில் வந்தன, இல்ல உயிர்கள் உள்ள அன்றே இந்த மூன்று மலங்களும் உயிரோடு இருந்தன. பொன்வாள் அலர்த்தோகம் செய் கமலத்து வள்ளலாம். சூரிய ஒளியால் சூரிய ஒளி தோன்றுகிறது. அதனுடைய சன்னிதியிலே ஒரு தாமரை மலர், குளத்துல தாமரை மலர் இருக்கிறது. தாமரை மலருக்கு ரெண்டு விதமான நிகழ்வுகள் உண்டு. சூரியனை பார்த்த உடனே அவைகள் மறந்துவிடும், சூரியன் மறைந்த உடனே அவைகள் கூம்பிவிடும். இப்படி ரெண்டும் நடக்கிறது. அதுபோல இறைவனுடைய இறைவனுடைய சந்நிதியில இந்த மரங்கள் எல்லாம் செயல்படுகிறது. அவனுடைய அவனை விட்டு பிரியாத சக்தியினுடைய ஆற்றலினால், அவனை விட்டு நீங்காத சக்தியினுடைய ஆற்றலினால் இவைகள் எல்லாம் செயல்படுகின்றன. அதனால இவைகள் மலர்தலினாலேயோ அவை கூம்புறதுனாலேயோ சூரியனுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அது மாதிரி இறைவன் தான் எந்த விதமான இதில் தொடக்கூறாமல் பாதிக்கப்படாமல் அவைகளெல்லாம் அவருடைய சன்னிதியிலேயே இவைகள் எல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. இப்போ இதுல வந்து நம்ம ரெண்டு மலங்கள், ஐந்து மலங்கள்ல ரெண்டு மலங்களை பற்றி பார்த்திருக்கிறோம். ஆணவம் கண்மம், அடுத்தது மாயை. இந்த மாயை என்பது எப்படி நம்ம அதை புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தை பாருங்க, நான் உலகத்தை பார்க்கிறோம், கண்ணால் பார்க்கறது நம்மளுக்கு நேராக விரிஞ்சிருக்கின்ற பறந்திருக்கின்ற இந்த உலகம். இந்த உலகம் ஒரு காரிய பொருள். காரிய பொருள்னா என்ன? ஒருவனால் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன் இதை செய்யப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களும் தடப்பொருள்கள். நம்முடைய உடம்பு உட்பட, நம்ம ஆண் உடம்பு பெண் உடம்பு, இதை பற்றி நம்ம முதல் சூத்திரத்திலே பார்த்துருக்குறோம். நம்முடைய உடம்பு ஆண் உடம்பு பெண் உடம்பு, அகிரிணை பொருள்கள் உடம்பாக இந்த உலகம் பூரா விரிந்து கிடக்கிறது எல்லாம் அதுதானே அகிரிணை. நம்ம ரெண்டுலும் அடங்கிடுது, உயர்தினை அகிரிணை ரெண்டு அடங்கிடுது. இப்போ ஆண் உடம்பாக இருப்பதும் பெண் உடம்பாக இருப்பதும் மற்ற பொருளாக இருப்பதும் எல்லாமே தடப்பொருள் தான். இப்போ நமக்கு உடம்பு இருக்கு, இந்த உடம்பே தடப்பொருள் தான். உடம்புக்குள்ளே இருக்கின்ற உயிர் தான் அறிவுடைய பொருள். அப்போது இந்த உலகம் அனைத்தும் ஒரு காரிய பொருள், செய்யப்பட்ட பொருள். முதல் முதல்ல இதை பற்றி விரிவாக பார்த்துருக்குறோம். செய்யப்பட்ட பொருள்கள் எல்லாம் ஒரு பொருளால் ஆனதில்லை, பல பொருளால் தான் கூடி பல பொருள்கள் கூடி கூடி தான் ஆகியிருக்கிறது. அதனால் பல பொருள்களால் ஆக்கப்பட்ட பொருள்களுக்கெல்லாம் தோற்றம் உண்டு, கொஞ்ச காலத்தில் அது நினைச்சிருக்கோம், மீண்டும் அது ஒடுங்கிடும். காரிய பொருள்கள் அனைத்தும் தோற்றம் நிலை பெறு அழிவு உண்டு. இப்போ அந்த கடிகாரத்தை எடுத்துங்க ஒரு உதாரணத்துக்கு. இந்த கடிகாரம் ஒரு பொருளாக நம்ம கண்ணுக்கு தெரிகிறது, ஆனால் இதுக்குள்ளே பல பொருள்கள் அடங்கியிருக்குங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா பெரிய சக்கரம், சின்ன சக்கரம், அப்புறம் இந்த கீ முள் கீயை அந்த அந்த சாவியை இயக்கும் பொழுது இருக்கிற சுருள் வில்லு, மேலே முட்கள், நிமிடத்தை காட்டுறது, வினாடியை காட்டுறது, மணியை காட்டுறது, மேலே ஒரு கேபின் டயல் அடைச்சிருக்குது. இப்படி பல பொருள்கள் கைக்கு கட்டிக்கூடிய இந்த சங்கிலி எல்லாம் சேர்த்த பொருள். இப்படி பல பொருளை சேர்த்து நம்ம செஞ்ச பொருள்கள் கொஞ்ச காலம் இருக்கு, கொஞ்ச காலம் ஆனதுக்கு பிறகு அது காலம் போக போக போக அவர்களுடைய தேய் உண்டாகி ஏதாவது ரிப்பேர் ஆகிடுது. அப்புறம் காலம் போக போக ஒரு காலத்தில் அது இனிமேல் உபயோகப்படுத்த முடியாதுன்னு அது அழிஞ்சு போயிடும். இப்போ நம்ம இந்த கடிகாரத்துக்கு என்ன பார்க்குறோம், பல பொருள்களால் ஆகி இருக்கிறது, அவைகள் தடப்பொருளாகவும் இருக்கிறது. அப்போ அந்த பொருள்களுக்கு என்ன உண்டு, தோற்றம் உண்டு, நிலைவு உண்டு, அழிவு உண்டு. இதை வச்சு பார்த்தோம்னா இந்த உலகமும் பல பொருள்களால் ஆகி இருக்கிறது இல்லையா. பல்வேறு விதமான ஆண் உடல், பெண் உடல், அகிரணை உடல்கள், இப்படி பல்வேறு உடல்களால் ஆகி இருக்கிறது, தடப்பொருளாகவும் இருக்கிறது. அப்படி பல பொருளாகவும் தடப்பொருளாகவும் இருக்கிறதெல்லாம் அழிஞ்சு போயிடும். இப்போ இந்த உலகம் தோன்றி வந்திருக்கிறது இல்லையா, இந்த உலகத்தினுடைய மூலப்பொருள் எது? ஒவ்வொரு பொருளையும், இப்போ ஒவ்வொரு பொருளும் சூட்சமத்தில் இருந்தால் ஒரு தூலமாக, அதாவது தூலம்னா பருமை பொருள், கண்ணால் பார்க்குற பொருளாக வந்துருக்குது. உதாரணமாக இப்போ நம்ம இங்கே ஒரு சொட்டு தண்ணி வைக்கிறோம்னு வச்சுங்க, அந்த தண்ணீர் கொஞ்சம் நாளைக்கு வச்சு பார்த்தீர்களானால், இப்போ தண்ணி எடுத்து அப்படி பரவலாக வச்சு வச்சு வச்சுருக்கிறோம், ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்தோம்னா தண்ணி இருக்காது. அது எங்கே போச்சு? அந்த தண்ணி எங்கே போயிட்டு? அது தூக்கமாக மாறிவிட்டது. அது தண்ணிக்குள்ளே ரெண்டு காற்றுக்கள் இருக்கின்றன, வாயு பொருள்கள் இருக்கின்றன, H2O அப்படின்னு சொல்ல முடியா. அப்போ அது ஹைட்ரஜன் வாயுவாகவும் ஆக்சிஜன் வாயுவாகவும் மாறிவிட்டது. மீண்டும் தண்ணீர் உருவாக்குறதுக்கு ஹைட்ரஜன் வாயுவையும் ஆக்சிஜன் வாயுவையும் சுருக்கணும்னா மறுபடியும் தண்ணி உண்டாயிடும். அப்போ இந்த உலகத்தில் இருக்கின்ற பொருள்களை எல்லாம் பகுத்து பகுத்து கொண்டே சென்றாங்க. எல்லா பொருளையும் பகுத்து பகுத்துக்கிட்டன, அது மிக மிக மிக உண்மையான ஒரு பொருளாக மாறிவிட்டது. இனிமேல் பகுக்கவே முடியாதுன்னு அணு சொன்னாங்க, ஆனால் அந்த அணுவை கூட பகுக்க முடியும் அப்படின்னு இப்போ கண்டுபிடிச்சு பல்வேறு விதமான பொருள்கள் அதிலிருந்து அணு குண்டெல்லாம் தயாரிச்சிருக்கிறாங்க. அப்படி இந்த பொருள் அந்த அணுவையும் பகுத்து பகுத்து கொண்டே சென்றால் ஒரு மூலப்பொருள் ஒன்று இருக்கிறது, அது ஆற்றல் துருவமாக இருக்கிறது. அது வந்து நம்ம பார்க்குற மாதிரி கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இப்படி பருமை பொருளாக இருக்காது. எவ்வளவு சூட்சமாக போகிறதோ அப்போ அது ஆற்றல் துருவமாக போயிருக்கிறது. அந்த ஆற்றல் துருவமாக இருக்கின்ற அந்த மூலப்பொருள் இல்லையா, எல்லாவற்றும் இந்த உலகம் தோன்றுவதற்குரிய மூலப்பொருள், அந்த மூலப்பொருளைத்தான் நாம் மாயைன்னு சொல்றோம். மாயை என்பது இந்த பிரபஞ்சம் அனைத்தும் தோன்றி வருவதற்கு நம்ம நிறைய இப்போ பார்க்குறோம். சூரியன், சந்திரன், நட்சத்திர கணங்கள், கடல், மலை, மண், பஞ்சபூதங்கள் எல்லாம் பார்க்குறோம். மண் பார்க்குறோம், தண்ணியை பார்க்குறோம், நெருப்பு பார்க்குறோம், காற்று, ஆகாயம் தான் நம்ம கண்ணுக்கு தெரிகிறது. இதிலிருந்து தானே எல்லாம் சேர்ந்து சேர்ந்து பொருள்கள் உருவாகியிருக்கணும். மண்ணிலிருந்தான் காய்கறிகள் உருவாகிறது, உணவு உருவாகிறது, எல்லா பொருள்களும் இதுக்குள்ளிருந்தான் வருது பஞ்சபூதங்கள்லேருந்து. இப்போ இந்த அனைத்து பொருள்களுடைய மூலத்தை, எல்லா பொருளும் எப்படி தோன்றி வந்திருக்கிறது, எதிலிருந்து வருகிறது அப்படின்னு அப்படி ஆராய்ந்து பார்த்துக்கொண்டே எல்லாவற்றுக்கும் இதுக்கு மேலே நுணுக்கமானது நுணுக்கமானது நுணுக்கமானது அப்படின்னு போகும்பொழுது கடைசியில் அது மிக சூட்சமாக ஒரு ஆற்றல் சுருவமாக வந்து ஒரு பொருள் இருக்கிறது. அந்த பொருளுக்கு என்ன சொல்கிறோம் நம்மனா மாயை. மாயை என்றாலே என்ன பொருள்கள்னா, இந்த பிரபஞ்சத்தில் உள்ள பொருள்களெல்லாம் மாய்வதற்கும் தோன்றுவதற்கும் எது ஆதாரமாக இருக்கிறதோ அது மாயை. மா பிளஸ் யா அப்படின்னு தெரிவிக்கலாம். மாயுதல்னா ஒடுங்குதல், யானா ஆதல் வருதல். இந்த பிரபஞ்சம் அனைத்தும் ஒடுங்குவதற்கும் மீண்டும் இதிலிருந்து தோன்றுவதற்கும் எது காரணமாக இருக்கிறதோ அது மாயை. இன்னும் இதை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நிறைய உலகத்தில் இருக்கிற பொருள்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பருப்பொருள்கள் எல்லாம் சூட்சுமத்தில் இருந்தாலும் தோன்றுகின்றன. எல்லா பருப்பொருள்களும் சூட்சுமத்தில் தான் தோன்றுகின்றன. ஒரு மரமே இருக்கு, ஒரு விதையை கொண்டு போய் மண்ணுக்குள்ள போடுறோம், போட்ட உடனே அந்த விதை வந்து மரம் கிடையாது இல்லையா? விதையிலே மரத்தினுடைய தன்மைகள் இருக்கின்றன. மண்ணுக்குள்ள போட்ட பிறகு இயற்கையில் இருக்கின்ற கண்ணுக்கு தெரியாத மூலப்பொருள்களை எல்லாம் அது கிரகிக்குது. கிரகிச்சு அந்த மரம் என்ன பண்ணுது, பருமையாக மாற்றுகிறது. அப்பதான் அது செடியாக வருகிறது. ஒரு தென்னை மரமே போடுறோம், செடியா வருகிறது, மரமா வளர்ந்து ஒரு 6-7 ஆண்டுகளில அது காய்கள் காய்க்கின்றன, முத்தி கீழே விடுது. அதுல அதுல வந்து குருத்து ஓலைகள் எல்லாம் அதுல தோன்றுகிறது. எல்லாம் அதெல்லாம் எங்கிருந்து வந்தது அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்துட்டு பார்த்தோமானால், அவைகளெல்லாம் இயற்கையிலே இருக்கக்கூடிய சூட்சமான ஆற்றல்களை அவைகள் உள்வாங்கி அவைகளெல்லாம் என்ன மாத்திருக்க, பருமையா மாத்தி. உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளும் அப்படித்தான் ஆயிடுச்சு. அப்போ பிரபஞ்சம் அனைத்திலும் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களிலும் பகுத்து கொண்டே சென்றால் மூல ஆற்றல் ஒன்று தோன்றுகிறது. அந்த மூல ஆற்றல் தான் மாயை. இந்த மாயை யாராலும் தோற்றுவிக்கப்படாத பொருள்களில் ஒன்று. 5 பொருள்கள் மாயை யாராலும் தோற்றுவிக்கப்படாதுன்னு முதலில் சொன்னோம். இறைவன், பதி, பத்து, ஆணவம், கண்மம், மாயை. இந்த மாயை அவ்வாறு அனாதி பொருளாக இருக்கிறது. இதை சிவஞான சித்தியாலயத்திலிருந்து நம்ம அதிலே உங்களுக்கு இந்த பாடல் சொல்லியிருக்கோம். இருந்தாலும் ஒரு நினைவு சொல்றேன், இந்த மாயின்ற இலக்கணம் அனைத்தும் ஒரே பாடல சொல்லியிருக்கிறார். ரொம்ப அழகா புரிஞ்சுக்கலாம் நம்ம. நித்தமாய், நித்தமாயினா மாயைக்கு அழிவே கிடையாது. கண்டுபிடிச்சிருக்காங்க ஆற்றலின் அழிவின்மை கோட்பாடுன்னு. இப்ப ஆங்கில இப்ப விஞ்ஞானத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க, அறிவியல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் அதை சொல்றாரு, அதை வந்து நம்முடைய சைவசாந்தில சொல்றாங்க, இந்த மாயை என்றும் அழியாது. ஒரு பொருளை இன்னொரு பொருளாக மாற்றலாம், ஒரு ஆற்றல் இன்னொரு ஆற்றலாக போகும், ஆனால் அதை அழித்து விடவே முடியாது. அதனுடைய சக்தி வேற மாதிரியா மாறும். இன்னைக்கு நம்முடைய ரத்தமாக இருக்கிறது, நம்ம ஒருவேளை நம்ம இறந்து போனது பிறகு நம்ம உடம்புல இருக்கிற எல்லா பொருள்களும் பஞ்சபூதங்களாக ஆக்கப்பட்டது, மீண்டும் அவைகள் பஞ்சபூதங்களாகவே மாறிடும். நம்ம எப்படி இந்த உடம்பை அடக்கம் செய்கிறோமோ அதுக்கு தகுந்தது

ஆற்றலின் அழிவின்மை கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகவே இந்த மாயை என்ற ஆற்றல் இருக்கிறதே, அது மூலப்பொருள். அந்த மூலப்பொருளில் இருந்து இந்த பிரபஞ்சம் அனைத்தும் தோன்றி வந்திருக்கிறது. அப்போ இந்த உலகத்துக்கு மூலம் எது அப்படின்னு கேட்டால் மாயை. நம்ம சாதாரணமாக மாயைன்னா அவன் மாயையில் கிடக்கிறான் யா அப்படின்னு சொல்லுவோம். அப்படி மாயைன்னா நம்ம அர்த்தத்தில் சொல்கிறோம், மயக்கம் அப்படிங்கிற அர்த்தம், சுத்தி பேதலித்தல் அப்படிங்கிற அர்த்தம். அந்த அர்த்தத்தை நம்ம இதில் கொள்ளக்கூடாது. மாயை என்றால் இந்த பிரபஞ்சம் அனைத்தும் தோன்றி வருவதற்கு மூலமான ஒரு ஆற்றல் சக்தி. அது எப்படி இருக்குன்னா நித்தமாய் நித்திய பொருள். அந்த பொருளை அழிவே கிடையாது, எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு பொருள். அருவாய் கண்ணுக்கு தெரியுமா? இப்ப அது காரியப்பட்டு வரும்பொழுது கண்ணுக்கு தெரியும். அது காரியப்படுதல்னா முதல்ல சொன்ன செய்யப்பட்டு அது தோற்றுவிக்கப்பட்டு இறைவனால் அது செய்யப்பட்டு வருகிறது, உலகமா செய்யப்பட்டிருக்கிறது உலகம். அப்ப நமக்கு காரியப்பட்டு வரும்பொழுது காரண நிலையில் இருக்கும் பொழுது அது கண்ணுக்கு தெரியாது. அருவாய் ஏக நிலையதாய் ஒன்றுதான், மாயை ஒன்றுதான். இவ்வளவு பொருள் பார்க்கலாம், கோடிக்கணக்கான பொருள்கள் உலகத்துல இருக்கு, விதவிதமாக இருக்கின்றன. உயிர் வகைகள்ல கூட 84 லட்சம் அப்படின்னு சொல்றாங்க, அவ்வளவு வகைகள் இருக்கின்றன. ஆனால் இவ்வளவு கோடிக்கணக்கான வகைகள் இருந்தாலும் அது எதிலிருந்து வருதுன்னா அது ஒன்றுதான், ஏகமாய் நிலையதாய் உலகத்திற்கோர் வித்துமாய். இந்த உலகம் தோன்றுவதற்கெல்லாம் அதுதான் விடையாக இருக்கிறது. அசித்தாய் இவ்வளவு பெருசா தெரிவா இருந்தாலும் அது உயிரற்ற பொருள். அசித்து அசித்துனா அறிவற்ற பொருளாக இருக்கிறது. எங்கும் வியாபியாய் வியாபகமான, இதனுடைய இலக்கணம் அதெல்லாம் மாயைக்கு இவ்வளவு இலக்கணம் இருக்கு. விமலனுக்கோர் சத்தியாய், இதுதான் முக்கியமான. விமலன் அப்படின்னா சிவபெருமான், மலம் இல்லாதவன். நம்ம எல்லாம் மலத்தினால் பற்றக்கூடியவர்கள், அவன் மலமே பற்ற முடியாத நிலையில் இருக்கக்கூடிய விமலன். அந்த விமலனுக்கு இது ஒரு சக்தி. சாமிக்கு அவனுடைய அருள் தான் அவனுடைய சக்தி. அவளது சக்தியாகவும் அருண் தனக்கு சிவபெருமானுக்கு சக்தி அவனுடைய கருணை தான். இந்த சக்தி எப்படி இருக்கிறதுனா மீதி சக்தியெல்லாம் பிரிக்க முடியாத சக்தி. இது வெளியிலே இருக்கக்கூடிய சக்தி, வைப்பு ஆற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சக்தி இருக்கிறதே விமலனுக்கு ஒரு சக்தியாய், பரிக்கிரக சக்தின்னு சொல்லுவாங்க. வேண்டும் பொழுது எடுத்து பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு பொருள், வேண்டும் பொழுது எடுத்துக்குவார். ஆனா இன்னொரு சக்தி இருக்கிறது, அது சாதாண்மைய சக்தி. பிரிக்கவே முடியாது, இறைவனை விட்டு பிரிக்க முடியாது. இறைவனையும் அவனுடைய குணத்தையும் பிரிக்க முடியாது. இறைவனுடைய குணம் என்னன்னா அருள் தான், அருள் தான் சக்தி அவனுக்கு. அருளது சக்தியாகவும் அரண் தனக்கு. அது பிரிக்க முடியுமானா? பிரிக்க முடியாது. அது பிறடி வருகிறது, நம்ம பாடலையும் பண்ணி வருகிறது. சூரியனையும் சூரியனுடைய கதிரையும் பிரிக்க முடியாது. நம்ம சூரியனையே அவனுடைய ஒளின்னு தான் சொல்லுவோம். தெருவில் போறோம், ஏ வெயில் அலையாதுன்னு சொல்றோம். உண்மையிலே வெயில் எதுலேருந்து வருகிறது? சூரியன் அலையாதுன்னு யாரும் சொல்றது இல்லை. சூரியன் அலையாதப்பா அப்படின்னு வெயில் அலையாதுன்னு சொல்லுவோம். அப்ப அவனையும் அந்த சக்தியும் பிரிக்க முடியாது. அப்ப சூரியன் வர்றதுதான் ஒளி. சூரியனுடைய வியாபகம் எப்படி தெரியும்? அந்த ஒளியின் மூலமாகத்தான் நம்மளை வந்து சேர்கிறது. அப்படி இறைவனுடைய அருளாற்றல் மூலமாகத்தான் நம்மை வந்து அவனுகிறான். அந்த அருளாற்றல் இல்லாவிட்டால் நம்ம அவன் தனியா இருக்கும், நம்ம தனியா இருக்கும். ரெண்டையும் இணைக்கிறது எதுன்னா நம்முடைய அருளாற்றல். ஆகவே விமலனுக்கு ஒரு சக்தியாய், அது எப்படி இருக்கு? பரிக்கிரக சக்தி. பரிக்கிரக சக்தி என்றால் அவன் நினைத்த பொழுது எடுத்து பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல். உடைமை, அவனுடைய உடைமை. இப்ப இந்த கடிகாரம் என்பது என்னுடைய உடைமை, இந்த இந்த புத்தகம் என்பது என்னுடைய உடைமை. அதுபோல இறைவனுக்கு அது உடைமை. உடைமை பொருளை எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம். நம்ம பயன்படுத்தின பிறகு எப்படி வேணும் தூக்கி போடலாம், ஏன் சௌரியம் உடைமை அப்படிதான். அதுக்கு உடைமைக்கு நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னு சொல்றேன். கடவுள் அப்படிலாம் தூக்கி போட மாட்டார், நம்மளும் போடக்கூடாது. அப்ப அவனுடைய உடைமையாக இருக்கிறது. அவன் வேண்டும் பொழுது எடுத்து பயன்படுத்திக் கொள்ளலாம், வேண்டாத பொழுது தூக்கி வரமா வச்சுக்கலாம். முழுசாலாம் பயன்படுத்தணுமானா அப்படியும் வேண்டியில்ல, கொஞ்சம் வேணா பயன்படுத்தி மீதியே பயன்படுத்த கூட வச்சிருக்கலாம். அப்படிதான் மாயை அவன் என்ன செய்யறான்னு சொன்னா சொல்லுவான், ஒரு கொஞ்சம் பகுதியை தான் எடுத்து பயன்படுத்துறான். ஒரு புயல் வீட்டுக்கு போனா பார்த்து தெரியும் உங்களுக்கு, அவர் ஆண்டு முழுதுக்கும் வேண்டிய மண்ணை கொண்டா வீட்டில் சேமித்து வச்சிருப்பார். ஏன்னா ஒரு காலத்துல தான், கோடை காலத்துல தான் மண்ணு சேமிக்க முடியும். அந்த ஆண்டு முழுதுக்கும் வேண்டிய மண்ணை சேமித்து வச்சுக்கிட்டு எப்பொழுதெல்லாம் தேவையோ கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து அதை பயன்படுத்துவார், மீதி நிறைய மீதி இருக்கும். அதுபோல இறைவன் என்ன பண்றான்னா, இந்த பிரபஞ்சத்தை பயன்படுத்த படைப்பதற்கு அவனுக்கு கொஞ்சம் மாயை தான் தேவை, மீதி மாயை பயன்படுத்தப்படாமலேயே இருக்கிறதா. அவ்வளவு பெருசு மாயை, அப்படி பெரிய மாயை தன்னுடைய வியாபகத்துக்குள்ள அவன் வச்சிருக்கிறான், எல்லாத்தையும் இடம் கொடுத்து வச்சிருக்கான்னா அவன் எவ்வளவு பெரியவன் அப்படின்னு பார்க்கணும். சரி, விமலனுக்கு ஒரு சக்தியாய், சிவபெருமானுக்கு அது ஒரு சக்தியாக இருக்கிறது. அந்த சக்திக்கு பேரு பரிக்கிரக சக்தி. புவனபோகம் தனுகரணமும் உயிர்காய், அந்த மாயையிலிருந்து அவன் ஏதாவது எடுத்துக்கிறானா, அவனுக்கு வேணும் பொழுது பயன்படுத்துற சக்தி. இது என்னுடைய உடமைன்னா நான் பயன்படுத்துறேன், எனக்கு கிடையாது மணி காட்டுகிறது. ஆனால் இந்த மாயினால அவனுக்கு ஏதாவது பயன் உண்டா அப்படின்னா, அவன் எந்த தேவையும் இல்லாதவன், அதனால அந்த பொருளை எதுக்காக அவன் பயன்படுத்துறான்னா உயிர்களுடைய நன்மைக்காக பயன்படுத்துகிறான். அப்ப உயிர்கள் ஆணவ மலத்தில் இருக்கின்ற உயிர்களுக்கு ஆணவ மலத்திலிருந்து

0: செய்வதற்காக இந்த உயிர்களுக்கு உடம்பையும் உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த கரணங்களையும் இந்த உயிர் வாழ்வதற்கு வேண்டிய உலகங்களையும் இந்த உலகத்திலே வாழும் பொழுது அதை அனுபவிக்க வேண்டிய இன்பங்களுக்கு இன்ப துன்பங்களுக்கு வேண்டிய சுகபோகங்களையும் அவன் தான் படைச்சிலிருந்து தர்றான். இதிலிருந்து மாயிலிருந்து நமக்கு கிடைக்கிறது என்னன்னா தனு. தனுன்னா நம்முடைய உடல். இந்த உடல் மட்டும் எங்காவது உடம்புக்குள்ளே சூட்சமான ஒரு ஆற்றல் இருக்கு, மிஷின் இருக்கு. என்ன மிஷின் அது? அந்த கரணங்கள், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். சரி, ரெண்டு இருந்தா பத்தாது. நம்ம நிக்கிறதுக்கு என்ன வேணுமே? வாழ்றதுக்குரிய உலகம் வேணுமே. அப்படி உலகம் மட்டும் பத்தாது, இந்த உலகத்தையும் படைச்சு கொடுத்து உலகத்துல இன்பங்களையும் நாம் வினைக்கு தகுந்தது போல அனுபவிக்க வேண்டிய இன்பங்களையும் துன்பங்களையும் அவனையெல்லாம் படைத்து கொடுத்திருக்கிறான். இதெல்லாம் எதுல இருந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா, மாயை என்ற பொருளில் இருந்து வருது. அவனுடைய கருணையும் அளவில்லாத கருணை. இந்த கருணைக்கு நிகரான ஒரு கருணை கிடையாது. ஏனென்றால் நமக்கு உடம்பே கிடையாது. நம்ம அருவமாக இருந்தவர்கள், அருவமாக இருந்த நிலையில நமக்கு ஆணவமலம், நம்முடைய உயிரை பற்றி இருந்த ஆணவமலத்தை, அந்த ஆணவமலத்தை உயிரிலிருந்து பிரித்து இந்த ஆணவமலத்திலிருந்து இந்த உயிருக்கு விடுதலையாக வேண்டும் என்ற ஒரு கருணையின் காரணமாக கடவுள் தனக்கு வைப்பு சக்தியாக இருக்கக்கூடிய மாயிலிருந்து நமக்கு எல்லாவற்றையும் படைத்து தந்திருக்கிறான். தனு, கரண, புவன, கோபங்கள் அப்படியெல்லாம் படைத்து கொடுத்திருக்கிறான். இந்த மாயையை நம்ம சாதாரண பார்த்தா மாயை மயக்கம் செய்யும், மயக்கம் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலே மாயை என்பது ஒளிப்பொருள். நமக்கு ஞானத்தை வழங்குவதற்காக இறைவனால் கொடுக்கப்பட்டது. கண்ணு எடுத்துக்கிட்டீங்கன்னா, கண்ணு பார்க்கும், அந்த காரியம் தான் செய்யும். காது கேட்கும், ஒவ்வொரு புலன்களையும் பார்த்தீங்கன்னா அததுக்குரிய வேலைகளை அது செய்யும். தீயத பாருன்னு கண்ணு சொல்லாது. எது சொல்லுது சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம நம்முடைய உயிரிலே ஆணவமலம் என்ற ஒரு குறை இருப்பது, அது என்ன பண்ணுதுன்னா கண்ணை தவறாக பார்க்க வைக்கிறது, காதை தவறான விஷயங்களை கேட்க வைக்கிறது, இன்டர்நெட்ல வேண்டாம் செய்யலாம் பார்க்க வைக்கிறது, கேட்க வைக்கிறது, எது பார்க்க வைக்கிறது அப்படி உள்ளிருக்குன்ற அறியாமை. இது என்ன பண்ணும், இது என்ன மாதிரியான துன்பங்களை தரும் என்று தெரியாமல் நம்ம அதில் ஈடுபடுறோம் சாதாரணமாக உலகத்தில். அப்ப கண்ணு என்பது பார்க்கும், அவ்வளவுதான். அதுக்கு மேல அதுக்கு ஒன்றும் தெரியாது. தீயத பார்க்கணும்னு கண்ணுக்கு நோக்கமே கிடையாது. உள்ளிருக்கின்ற கருவிகரணங்களை, அந்த கரணங்களை பயன்படுத்தி உயிரிழை மறைந்திருக்கின்ற ஆணவமலம் தான் இவ்வாறு கீழ்மையில் கொண்டு போய் அதை செலுத்துகிறது. அப்போ இந்த மாயை, இந்த ஆணவமலத்திலிருந்து நாம் விடுதலை ஆவதற்காக இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு ஒரு கருவி, ஒரு ஞான கருவி. ஆனால் இந்த மாயை மயக்கமும் செய்யும் என்றேன்னு அந்த இடத்துல சொல்றார். வைத்தது ஒரு மாயை மயக்கமும் செய்யும் என்றேன்னா, ஆணவமலத்தினுடைய குணத்தினால், ஆணவத்தினுடைய செயல்பாட்டினால் இந்த நல்ல மாயையும் கூட நமக்கு மயக்கத்தை தருவதாக அமைந்துள்ளது. ஆக கண்மமலமும் ஆணவமலமும் இருக்கிறதுனால மாயை மயக்கத்தையும், அதாவது மயக்கமும் அப்படின்னு ஒரு ஊம் போடுறாரு. அப்படின்னா மயக்கம் செய்யாது, நல்லதுதான் இது. இது ஆணவமலத்தினுடைய சேர்க்கை இருப்பதனால உயிருக்கு இது மயக்கம் செய்வதாக அமைந்து விடுகிறது அப்படின்னு சொல்ல. ஆகவே இது ஆணவ மலகன்மங்களோடு சேர்ந்து மயக்கத்தை செய்வதனால இதையும் ஒரு மலம். ஆனா உண்மையிலேயே ஒளிப்பொருள். எப்படி ஆற்றிலிருந்து இன்னொரு கரைக்கு நம்ம செல்கிறோம், அப்படி செல்வதற்கு ஓடம் நமக்கு துணை புரிகிறது. அந்த ஓடத்தை வைத்துக் கொண்டுதான் நம்ம அடுத்த கரைக்கு போறோம். ஓடம் இல்லைன்னா அடுத்த கரைக்கு போக முடியாது. ஆனா அடுத்த கரைக்கு போனது பிறகு ஓடம் தேவையில்லை. அது மாதிரி நம்ம ஞானத்தை அடைவதற்கு இதை ஒரு களமாக கொடுத்திருக்கிறான், ஒரு ஓடமாக கொடுத்திருக்கிறான், ஒரு கருவியாக இறைவன் நமக்கு தந்திருக்கிறான். ஆனால் இந்த கருவியை கூட குற்றமுடையவாக செய்வது ஆணவமலம். அதனால ஆணவமலத்தினுடைய சேர்க்கையினால் இது தவறை செய்வதாக அமைந்து விடுகிறது, மயக்கத்தையும் தருவதாக அமைந்து விடுகிறது. இந்த உயிர் என்ன செய்யுதுன்னா, இந்த உடம்பை பற்றி பிடித்து கொண்டு இந்த உடல் காட்டிய, கண்கள் காட்டிய, அல்லது இந்த ஞானேந்திரியங்கள் கண்ணீர் காட்டிய வழியிலே அது மயக்கத்தை அடைகிறது. அதுக்கு காரணம் ஆணவமலம் தான். ஆகவே இது ஒளிப்பொருள் என்பதை நாம் தெளிவாக ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்துல மாயையிலிருந்து எல்லா பொருள்களும் வந்திருக்கின்றன. எவ்வளவோ பொருளுடைய பெயர்களை நாம் வரிசையா அடுக்கலாம், ஆயிரக்கணக்கான அந்த பெயரையும் அந்த வடிவத்தையும் நீக்கிவிட்டால் அவைகளெல்லாம் என்ன? மாயை. பெயரையும் வடிவத்தையும், இந்த உலகத்தில் உள்ள பொருள்களுடைய பெயரையும் வடிவத்தையும் நாம் மாற்றிவிட்டால் அவைகளெல்லாம் மாயை. அவனுடைய உண்மையான காரண நிலை, தூக்கும நிலை, அது ஆற்றல் சுரூபமாக இருக்கிறது. இந்த மாயை இருக்கிறது இறைவனுக்கு பறிக்கிற சக்தியாக இருக்குன்னு நான் சொல்லிட்டோம். அது வேண்டும் பொழுது எடுத்து பயன்படுத்தக்கூடிய ஒரு சக்தி. இந்த மாயை தடமாக இருப்பதினால் இந்த உயிர்களுக்கு இந்த உலகத்தை எல்லாம், இந்த உடலை படைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதிலிருந்து இறைவன், அந்த முதல் காரணத்தில் இருந்து இறைவன் இந்த உயிர்களுக்கு வேண்டிய பொருள்களை எல்லாம் அதிலிருந்து தான் படைச்சு கொடுக்குறான். அப்போ எப்படி ஒரு குயவனை எடுத்துக்கொண்டால், குயவன் வந்து வீட்டில் இருக்கிற மண்ணை எடுத்துக்கொண்டு அவன் பாண்டங்கள் செய்கிறான். மண்ணு முதற்காரணமாக அமைகிறது. இவன் அதை செய்யக்கூடிய நிமித்த காரணம்னு பேர், செய்யக்கூடியவன், அதை அதிலிருந்து எடுத்து செய்யக்கூடியவன். அவனுக்கு துணை செய்வதற்கு கருவிகள் இருக்கின்றன, தண்டு சக்கரம் இவைகளெல்லாம் இருக்கின்றன. அதுபோல எப்படி ஒரு குயவனார் ஒரு மண்பாண்டத்தை உருவாக்குவதற்கு முன்பு மூன்று காரணங்கள் அவசியமாக இருக்கிறது. முதல் காரணம் அவசியம், எதிலிருந்து செய்யறாங்க அப்படிங்கிறது. அந்த முதல் காரணம் அவசியம், துணை காரணமும் அவசியம். இந்த மூணு காரணமும் இல்லாமல் ஒரு பொருள் தோன்றவே தோன்றாது. அதுபோல இந்த பிரபஞ்சத்தை தோற்றுவதற்கு முதல் காரணமாக இருப்பது எது? மாயை. துணை காரணமாக இருப்பது அவனுடைய அருட்சக்தி. அருட்சக்தி தான் துணையா இருக்கு. ஏனென்றால் அவன் இவன் தன்னிலையில் தானா அப்படியே இருக்கான். இந்த பிரபஞ்சம் உயிர்கள் துன்பத்தினால வாடுகின்றன, ஆணவமல சேர்க்கையினால் வாடுகின்றன. இந்த துன்பத்தை போக்க வேண்டும் என்று நினைக்கின்ற நினைப்பு தான் அவனுடைய அருட்சக்தி, அவனுடைய சக்தி தான் நினைக்கிறது. ஆகவே அது துணை காரணமாக அமைகிறது. அப்ப யார் இதை செய்யக்கூடியவன்? நிமித்த காரணம். அதை வந்து ஆங்கிலத்தில் எஃபிஷியன் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் காரணம் மெட்டீரியல் காஸ்ட், துணை காரணம் இன்ஸ்ட்ருமெண்டல் காஸ்ட், நிமித்த காரணம் எஃபிஷியன் காஸ்ட். ஆகவே இந்த மாயையை உயிருடைய நன்மைக்காக இறைவன் தோற்றுவிக்கிறான், படைக்கிறான். அம்மா உடனே வீட்டில் காதத்தை படைக்கிறாங்க, நமக்கு உள்ள செஞ்சு வச்சுருக்கிறவனது படைக்கிறாங்க. அதுபோல முன்னாடி இருக்கக்கூடிய மாயையிலிருந்து இறைவன் இந்த உலகத்தை தோற்றுவிக்கிறான். மூல ஆற்றல் இருந்து நல்ல தெளிவாக ஞாபகம், அது ஆற்றல், ஆற்றல் சுரூபமாக சூட்சமாக இருக்கின்ற பொருளில் இருந்து இந்த உயிர்களுக்கு பயன்படுவதற்காக அவன் இந்த உலகத்தை தோற்றுவிக்கிறான். தோற்றுவிக்கும் போது உலகமாக தோற்றுவிக்கல, 36 கருவிகளை தோற்றுவிக்கிறான். 36 தத்துவம், அது உடனே பிளாசபி தத்துவம்னா உடனே பிளாசபின்னு சொல்லக்கூடாது. இந்த இடத்துல கருவி பொருள்கள் அப்படின்னார். இந்த மாயை மூன்று வகையான உயிர்களுக்கு இடமாக இருக்கிறது. உயிர்களே மூன்று வகையா பிரிக்கலாம். அந்த மூன்று வகையான உயிர்களுக்கு இது இந்த மாய இடமாக இருக்கிறது. என்ன மூன்று வகை அப்படின்னா, ஆப்பிரிக்க இனம், ஆரிய இனம், அது மாதிரி இல்லை. தகுதியினுடைய அடிப்படையில பக்குவம், மனப்பக்குவம். மனப்பக்குவம்னா கூட இன்னும் கூட மனப்பக்குவம் என்பதற்கு ஆணவமலம் எப்படி உயிர் எல்லா உயிரையும் ஒரே மாதிரி பந்திக்கவில்லை, ஒரு உயிரை அழுத்தமா பந்திச்சிருக்கு, இன்னொரு உயிரை கொஞ்சம் நடுத்தரமா பந்திச்சிருக்கு, இன்னொரு உயிரை இன்னும் மென்மையா பந்திச்சிருக்கு. இப்படி பந்தித்தனுடைய எப்படி ஆணவங்களை பந்திப்பு இருக்கிறதோ அதற்கு தகுந்தது போல உயிர்களை வகைப்படுத்தி இருக்கிறார்கள். அது மூன்று வகை. அவைகள் என்னன்னா, ஆணவ மலம் மிக மென்மையாக பந்தித்திருந்தால், அதான் ஒரு மலமுடைய ஆன்மான்னு சொல்லுவாங்க. ஆணவங்களை மட்டும் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் அவர்கள் விஞ்ஞானகலர், அவர்கள் மிக உயர்ந்தவர்கள். அவர்கள் இந்த உலகத்திலேயே கால் பதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. விஞ்ஞான ஆன்மாக்கள் உலகத்தை கூட இருக்கலாம், ஆனால் உலக நினைவே இல்லாமல் இருப்பார்கள், இறைவனுடைய நினைவிலே இருப்பார்கள். அவர்கள் அவர்கள் இருக்கக்கூடிய உலகம் இந்த உலகம் இல்லை, இந்த ஆன்ம வர்க்கம் வாழக்கூடிய இந்த உலகம் இல்லை. அவர்கள் சிவதத்துவங்களில் வாழ்வார்கள், சிவதத்துவத்துடைய கீழே சுத்த வித்தை கீழே அவர்கள் அர்த்தமாய் மேல அவர்கள் வசிப்பார்கள். சுத்த வித்தைக்கும் அர்த்தமாய்க்கும் இடையில அவர்கள் வசிப்பார்கள். நம்ம இடத்துக்கு வரவே முடியாது. அவர்கள் வந்திருந்தாலும் இந்த உலகம் ஞாபகம் அவருக்கு இருக்காது. இருக்கலாம், இப்போ ஜீவன் முக்தர்களிலேயே விஞ்ஞானவர்கள் ஆன்மாக்கள் இருக்கலாம். அவர்களுக்கு நீங்க என்ன சொன்னாலும், தூக்கத்தில் இருக்கிற எழுப்பி விட்டு ஏதாவது செய்ய சொன்னாங்க காலை உருவாக்க போட்டீங்களா, அது மாதிரி அவர்கள் உலக செய்திகள் எதுவும் அவர்களுக்கு அனுபவத்துக்கு வராது. அனுபவத்துக்கு அவன் அவன் கண்ணில் எது பார்த்தாலும் அதை நினைக்க மாட்டாங்க. அப்பர் பெருமான் திருப்பூரில் கடைசி காலத்தில் இருக்கும் பொழுது அரம்பையர்கள் எல்லாம் அரம்பையர்கள் ஊர்வசியெல்லாம் அவருக்கு முன்னாடி நடனம் ஆடினாங்களாம், ஆனால் அவருடைய கண்ணுக்கு அதெல்லாம் தெரியவே இல்லை, தெரியவே இல்லை. அப்புறம் அவர் செதுக்குகின்ற இடத்துலே நவமணிகளும் வந்து இறைவன் போட்டான், இருந்தாலும் அது தெரியல. அப்ப அவங்க உலக ஞாபகமே அவர்களுக்கு இல்லையா? விஞ்ஞானவர்கள் அப்படி இருப்பார்கள். அடுத்தது பிரளயாகலர், ஒரு பிரளயத்தில் அவர்கள் முக்கிய ஒரு பிரளய காலம் இருந்து முக்தி அடையக்கூடிய அகலர் பிரளயத்தில் இந்த கலைகளாக சென்று முக்திக்கு நிலைக்கு செல்வார்கள். அவர்கள் மாயை, அதாவது அசுத்த மாயிலிருந்து அராத தத்துவம் வரையில் அவர்கள் வசிப்பு அவர்கள் இருப்பார்கள். அவங்க வந்து இரண்டாவது வகை. அவர்களுக்கு இருமலம் உடைய ஆன்மாக்கள்னு சொல்லுவாங்க. ஆணவம் கண்மம் ஆகிய இருமலம் இருக்கும். உண்மையிலேயே பார்த்தா அதுக்கு என்ன விளக்கம் சொல்லணும்னா, ஆணவ மலத்தினுடைய பதிவு ஒரு நடுத்தரமாக அவர்களுக்கு ரொம்ப மென்மையா இருக்கும். விஞ்ஞானங்கள் இருக்கு, நடுத்தரமா மத்தியமமா இருக்கும் இவருடைய ஆணவ மலத்தினுடைய அந்த தாக்கம். அதுக்கு அடுத்து சகலரவை ஆன்மாக்கள் ஆணவ மலம் நல்ல ஆமா முழுமையாக பற்றியிருப்பவர்கள். இந்த சகலரவை ஆன்மாக்களிலும் ஆணவ மலம் வந்து ஒரே மாதிரி எல்லாரையும் பற்றி பிடிச்சிருப்பது இல்லை, அது நல்லா ஞாபகம். இங்க கூட ஆணவ மலம் இந்த அழுத்தமான பிடிப்பிலும் கூட இதுலையும் கூட வேறுபாடுகள் இருக்கிறன ஒவ்வொரு உயிர்நிலையில இருக்கு. அதை நம்ம சாதாரணமாவே நம்ம தெரிந்து கொள்ளலாம். நல்ல விஷயங்கள்லயே சில பேருக்கு இங்க இருக்கிற ஒரு ஒரு 1000 பேர் இருந்தாங்கன்னா 1000 பேருக்கும் 1000 விதமான நடைமுறைகள் செயல்பாடுகள். ஒரு விஷயத்தையே சொன்னோம்னா 1000 பேர்ல எத்தனை பேருக்கு நல்லா புரியுது அப்படிங்கிறதெல்லாம் வச்சு பார்த்தோம்னா, ஆணவமலத்தினுடைய அந்த தாரதமியம் ஏற்ற தாழ்வுகள் ஒவ்வொரு உயிரில் ஒரு மாதிரி பதிஞ்சிருக்கு. இப்படி இந்த ஆன்மாக்கள் மூன்று வகையா இருக்கிறதுனால மாயையும் மூன்று வகையாக அமைந்துள்ளது. ஏன்னா அவ கடவுளுக்கு இடைப்படம் கொடுக்கணுமா இல்லையா? அது மாதிரி மாயை ஒன்றுதான், ஆனால் அது செயல்படுகின்ற தன்மையை வைத்து பார்த்தால் அது மூன்றாக பகுத்து நாம் அதை அறிகிறோம். இப்ப குந்திமணி இருக்கு, அந்த குந்திமணி ஒன்றா ரெண்டா மூன்றா, மேல பாத்தீங்கன்னா சிவப்பு கலர், கருப்பு கலர், உள்ள பருப்பு எல்லாம் இருக்கும், அது ஒரு வெள்ளை கலரா இருக்கு. அப்ப குந்திமணிங்கிறது ஒரு பொருளா, ரெண்டு பொருளா, மூன்று பொருளா? ஒரே பொருள் தான். அதே மாதிரி மாயை ஒன்றுதான். மாயை வியாபகமாக இருக்கிறது, அந்த மாயையுடைய மேலே இருக்கின்ற பகுதி சுத்த மாயை. அந்த சுத்த மாயைக்கு அடுத்தபடியாக அதிலே அந்த மாயையிலேயே இன்னொரு அடிப்பகுதியாக இருப்பது அசுத்த மாயை. இந்த ரெண்டு மாயை தான். இந்த அசுத்த மாயை வந்து இன்னும் திரிந்து அந்த பொருளே திரிந்து, இப்ப பால் வந்து பால் இருக்கு, பாலை உறவு சொல்லி திரிஞ்சு போயிடுது, மறுபடியும் பாலா மாறுமாது? மாறாது. அது மாதிரி இந்த அசுத்த மாயை திரிந்து பிரகிருதி மாயாக மாறுகிறது. அப்ப மாயை வந்து மூன்று விதமாக செயல்படுகிறது, ஆனால் அது மாயை என்பது ஒன்றுதான். இது நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இப்ப ஒரு இலக்கணம் சொல்லியிருக்கேன், தடமாகவும் பலவாகவும் இருப்பது அழிந்து போயிடும். இப்போ மாயை தடமா இருக்கு, இது பலமாயும் இருக்கு. சுத்த மாயின்னு ஒண்ணு இருக்கு, அசுத்த மாயின்னு ஒண்ணு இருக்கு, பிரகிருதி மாயின்னு இருக்கு, அப்படின்னா பலவாயிடுது இல்லையா? அப்ப இது இப்ப இந்த இலக்கணத்துக்கு உட்பட்டதெல்லாம் என்ன ஆயிடும்? அழிஞ்சு போயிடும். அப்ப மாயை அழியுமா? அழியாது. ஆகவே மாய என்பது ஒன்றுதான். அதுல மூன்று வகையான ஆன்மாக்கள் இருப்பதனால மூன்று வகையான ஆன்மாக்களும் அவர்கள் இருந்து செயல்படுவதற்கு மூன்று வகையாக இந்த மாய அமைந்துள்ளது. மூணு கிடையாது, ஒன்றுதான். நன்றாக புரிந்து கொள்வதற்காக நம்ம விளக்கமா தெரியவா மூண்டா அப்படின்னு நம்ம பகுத்து படித்து பாக்குறோம். ஆகவே மாயை ஒன்றுதான். இப்ப இந்த இந்த கரூரே இருக்க ஒரு ஊர் இருக்குது. இப்ப நம்ம அந்த பேருந்து சுற்றி ஒரு பகுதி வாடுறோம். நம்ம இன்னும் போக போக போக பாத்தீங்கன்னாக்கா இங்க இருக்கிற வீடுகளுடைய அமைப்பெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் போக போக போக தள்ளி போக போக வேறு மாதிரியான அமைப்புகள் இருக்கு இல்லையா? ஒரே ஊர்ல தானே இருக்கு. அப்ப ஒரே ஊர் தானே கரூர் தானே இது. அப்ப மக்கள் வசிப்பதற்கு தகுந்தது போல இடத்தினுடைய தன்மையும் வீட்டினுடைய தன்மையும் மாறுகிறது இல்லையா? அது போல இந்த மாயை என்பது ஒன்றுதான். இதெல்லாம் நான் ஏன் இவ்வளவு தெளிவா சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து மாயை என்பது ஒன்று அப்படிங்கிறதுல நம்ம தெளிவா இருக்கணும். ஆனால் இந்த மூன்று வகையான ஆன்மாக்களும் வசிப்பதற்கு அது மூன்று வகையாக அது அமைந்திருக்கிறது. விஞ்ஞானகள ஆன்மாக்கள், பிரளயாகல ஆன்மாக்கள், சகலரவை ஆன்மாக்கள். சகலரவை ஆன்மாக்களுக்கு மூன்று மலமும் உண்டு. விஞ்ஞானகள ஆன்மாக்களுக்கு ஒரு மலம் ஆணவ மலம், பிரளயாகல ஆன்மாக்களுக்கு ஆணவமும் கண்மமும், சகலரவை ஆன்மாக்களுக்கு ஆணவம், கண்மம், மாயை, மூன்று மலங்களும் உண்டு. இந்த மாயை இரண்டாக செயல்படுகிறது, இரண்டு வகையாக செயல்படுகிறது. ஒன்று சொல் உலகம், இன்னொன்னு பொருள் உலகம். சொல்லுலகமாகவும் அது செயல்படுகிறது, பொருள் உலகமாகவும் செயல்படுகிறது. மாயையில் தோன்றி மாயில தோன்றுகின்ற பொருள்கள் அனைத்தும் மொழியால் அறியப்படுகிறது. மொழி இல்லைன்னா அந்த பொருள்கள் அதை வரையறுத்து அறிந்து கொள்ள முடியாது. அப்ப வரையறுத்து தெளிவாக அறிந்து கொள்வதற்கு காரணம் மொழி, சிந்தனை. இந்த சிந்தனையெல்லாம் தோன்றுவது எங்கன்னா மாயிலிருந்தான் தோன்றுகிறது, பொருள்களும் இதிலிருந்தான் தோன்றுகிறது. இந்த சுத்த மாயிலிருந்து சொல் தோன்றுகிறது, மற்ற மாயையில சொல்லே தோன்றுவதில்லை. சுத்த மாயை என்பது நம்ம அதிலே உங்களுக்கு சொல்லி போனோம், இருந்தாலும் ஒரு தடவை ஞாபகப்படுத்துகிறேன். சுத்த மாயில இருக்கக்கூடிய ஐந்து தத்துவங்கள் நாதம், பிந்து, சதாசிவம், மகேஸ்வரம், சுத்த வித்தை, ஐந்து. இந்த சுத்த மாயிலிருந்து நான்கு விதமான வாக்குகள் தோன்றுகின்றன. வாக்கு, வாக்குன்னா சொல்லு. சொல்லுங்கிறது ஏதோ எழுத்தினுடைய வரி வடிவத்தை சொல்வதாக நம்ம நினைக்கக்கூடாது. சொல் எழுத்து சொல்லு என்பது ஒரு கருத்து. அந்த சொற்கள் சுட்டி காட்டுகின்ற ஒரு பொருள் இருக்கா இல்லையா, அதுதான் சொல்லுக்கு பொருளாக அமைகிறது. அந்த அந்த பொருள்களுக்கு, நம்ம பார்க்கக்கூடிய பொருள்களுக்கு ஒரு சொல் இருக்கு. அந்த சொல் வந்து அந்த பொருளை சுட்டி காட்ட வேண்டும் இல்லையா, சுட்டி காட்டணும். இப்போ மாயில் தோன்றி மொழியால் அறியப்படுவதாகிய பொருள்கள் அடங்கியது பொருள் உலகம். இது அர்த்த பிரபஞ்சம், ஒன்னு சொற்பிரபஞ்சம், இன்னொன்று பொருள் பிரபஞ்சம். சொல் பிரபஞ்சத்தை நம்ம என்ன சொல்லலாம், சப்த பிரபஞ்சம்னு சொல்லலாம். பொருள் பிரபஞ்சத்தை அர்த்த பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பொருள் பிரபஞ்சம் இருக்கிறது, இது தனு கரண புவன போகங்களாக முதல்ல சொல்லியிருக்கோம் இல்லையா. இதைத்தான் கடவுள் என்ன பண்றாரு, பொருள் பிரபஞ்சத்தை தனு கரண புவன போகங்களாக இதை இறைவன் செய்கிறார். இப்படி இந்த உலகத்தை செய்வதற்காகத்தான் உலகத்தை உருவம் கொடுக்க போறார் கடவுள். உருவம் கொடுப்பதோடு இதற்கு பெயரும் தரப்போகிறார். அப்ப உலகத்துக்கு உருவமும் பெயரும் கொடுக்க போகிறார். உருவமே இல்லாத இந்த உயிருக்கும் உடம்பாகிய உருவத்தை தந்து அதுக்கு ஒரு பேர் கொடுக்க போறார் இல்லையா. இப்போ அவரும் இந்த உலகத்தை தோற்றுவிப்பதற்காக அவரும் உருவம் மேற்கொள்கிறார். அவர் உருவம் மேற்கொள்ளலன்னா நமக்கு உருவம் வராது. கடவுள் நம்ம என்னென்னலாம் செய்யறோமோ அதை அவர் கடவுள் செய்யலைன்னா நம்மளால செய்ய முடியாது. அப்போ நாம் உருவம் இருந்தால்தான், உருவத்தோடு கூடி இந்த உலகத்தில் வாழ்ந்து நன்மையும் தீமையும் அனுபவித்தால்தான் நாம் திருந்துவோம் அப்படின்னு உலகத்தை அவர் கொண்டு வர்றார். கொண்டு வரும் பொழுது அவரும் சேர்ந்து உருவத்தை மேற்கொள்கிறார். உருவம் இல்லாத பரம்பொருள் உருவத்தை மேற்கொள்கிறார். அப்புறம் உருவம் மேற்கொள்வதற்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது. இந்த உலகத்து உயிர்கள் எல்லாம் வழிபட்டு உய்ய வேண்டும், வழிபாடு செய்ய வேண்டும். வழிபாடு செய்தால்தான் உயிர்கள் ஞானத்தை அடைய முடியும். அப்ப வழிபாடு செய்யறதுனா அதுக்கு ஒரு உருவம் வேண்டும். இந்த உயிர்கள் உருவம் இல்லாத இருந்த உயிர்களுக்கு உருவம் வந்துருச்சு. அந்த உருவம் வந்த உயிர்களால உருவத்தை பற்றி தான் சிந்திக்க முடியும். உருவம் இல்லாத நிலையை நம்மள உயிர்களால சிந்திக்க முடியாது. அதனால இந்த உயிர்கள் உய்ய வேண்டும் என்பதற்காக, வழிபாடு செய்ய வேண்டும் என்பதற்காக, இந்த உயிர்கள் பற்றுக்கோடு ஒன்று நல்ல விஷயத்துல பற்றுக்கோடு வர வேண்டும் என்பதற்காக இறைவன் தானே உருவத்தை மேற்கொள்ளுகிறான். அப்ப வழிபாடு செய்வதற்காகத்தான் அவன் உருவம் மேற்கொள்கிறானே தவிர அவன் உருவமுடையவன் அல்லன். அவன் உருவம் கடந்த சொருவ நிலையில் இருக்கிறான். சொருவ நிலையில் இருக்கின்ற சகுருமான் இந்த உயிர்கள் எல்லாம் உயிரிட வேண்டியதற்காக உருவத்தோடு கூடி வருகிறார். உயிர்களுக்கு வேண்டியதை உணர்த்துவதற் பொருட்டும் அவன் உரிமையை தரித்து கொண்டு வராவிட்டால் நமக்கு ஆகமங்கள் கிடைத்திருக்காது. எப்படி நம்ம வாழணும், எந்த முறையிலே நாம் செல்ல வேண்டும் என்ற ஒரு வழிமுறை நமக்கு தெரியாது. அவன்தான் குருநாதனாக இறங்கி வந்து இந்த மண்ணுலகத்திற்கு வந்து நமக்கு இந்த குரு சந்தான செய்திகளை எல்லாம் நமக்கு அருள் புரிகிறான். அப்ப நமக்கு ஆகமங்களையும் வேதங்களையும் தருவதற்காக அவன் உருவெடுத்துக் கொண்டு வருகிறான். மக்கள் வழிபட்டு உய்ய வேண்டும் என்பதற்காக உருவெடுத்துக் கொண்டு வருகிறான். உருவில்லாத உயிர்களுக்கு இந்த உடலை கொடுத்து அந்த உடலை கொடுத்ததன் காரணமாக அவனும் உருவம் தாங்கி வந்து உயிர்கள் பற்றுக்கோடாக அந்த உருவத்தை பற்றி கொண்டு ஞானத்தை அடைய வேண்டும் என்பதற்காக அவன் உருவம் கொள்வான். இத்தனை காரணம் இருக்கு அவன் உருவம் எடுத்துக் கொள்வதற்கு. ஆனா ஒரு விஷயத்துல ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், அவனுடைய உருவம் நம்மை போன்று மாயையினால் ஆகியது அல்ல. அருள் திருமேனி, அவனுடைய திருமேனி அருள் திருமேனி. அவனுக்கு திருமணம் நம்ம கோயில்ல செஞ்சு வைக்கிறோம் அப்படின்னா பௌதிக உடம்பையும் நாம் இணைத்து திருமணம் செய்கிறோம் நம்ம மாதிரி நினைக்கக்கூடாது. அவனுடைய திருமேனி அருள் திருமேனி. அவனிடம் நீங்காமல் இருக்கின்ற, அவனை விட்டு பிரியாமல் இருப்பதுதான் அவனுடைய அருட்சக்தி. அப்போ அந்த அருட்சக்தியை தனியாக பிரித்து அதை அவன் திருமணம் செய்து கொள்ளாவிட்டால், உமாதேவியை திருமணம் செய்து கொள்ளாவிட்டால் இங்க யாருக்கும் திருமணமே நடக்காது. அப்போ திருமணம் நடக்காவிட்டால் உயிர்களை இந்த உலகத்தில் கொண்டு வந்து அனுபவத்துக்கு உட்படுத்த முடியாது. அப்ப திருமணம் என்பது அவசியம்னா இந்த உயிர்கள் திருமணம் பண்ணிக்கணும்னா சாமி திருமணம் பண்ணிக்கணும். உயிர்கள் யோகத்தில் இருக்க வேண்டும் என்றால் அவன் தட்சிணாமூர்த்தியாக யோகத்தில் இருந்து காட்ட வேண்டும். உயிர்கள் தீமை அழிப்பதற்காக ஒரு வீர தீரமான செயல்கள் ஈடுபட வேண்டாம், அவனும் வீர தீரமான வடிவத்தை வீரபத்திரன். அப்போ இவன யமன சமகாரம் கால சமகாரமூர்த்தியாக இருக்கிறான், திரிபுர தகனம் செய்கிறான், இப்பெல்லாம் வீர வடிவம் எடுக்கிறான் சாமி. அது ஏன்னா அப்படி வீர வடிவம் எடுத்தால்தான் நம்மளையும் தீமை அழிப்பதற்கு வீரமாக நாம் செயல்பட முடியும். ஆக நாம் என்னென்னலாம் செய்யணுமோ அதுக்காக சாமி என்னென்னலாம் அவரையும் செஞ்சு காட்டுறார். அவர் செய்யலைன்னா நமக்கு எந்த விதமான செயல்பாடும் இல்லை. ஏனென்றால் அவன் அறிவிக்க அறிகிறோம், அவன் செயல்படுத்த நாம் செய்கிறோம் செயல்படுகிறோம். அவன் செலுத்தத்தான் நம்மாலே செயல்படும். நம்ம முதல் சூத்திரத்தில் நல்லா தெளிவா பார்த்திருக்கும். ஆகவே இறைவன் அவனுடைய நிலையிலிருந்து நமக்காக அவன் இறங்கி வருகிறான். இறங்கி வந்தான் இதெல்லாம் செய்யறான். பஞ்சகிருத்தியங்கள் ஓய்வில்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றன. அவன் சுரூப நிலையில் இருக்கிறான். சுரூப நிலைன்னா இந்த 36 தத்துவங்களுக்கும் கடந்த நிலை. நம்மால அதை பத்தி சிந்திக்கவே முடியாது. ஏனென்றால் இந்த பிரபஞ்சம் தூலமாக இருக்கின்ற பிரபஞ்சத்தினுடைய விரிவும் செயற்பாடுகளே நம்மளால சிந்திக்க முடியல. ஒளியினுடைய வேகத்தை விட மிக விரைந்து வேகமாக இந்த பிரபஞ்சம் விரிந்து கொண்டே போய் கொண்டிருக்கு. ஒளி இந்த இடத்துல இருந்து புறப்பட்டான், அது போகக்கூடிய வேகத்தை விட பிரபஞ்சம் வேகமாக விரிஞ்சிட்டு இருக்கான். எங்க விரிந்து மைய புள்ளியை விட்டு விரிந்து போய்கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒளி புறப்படுறதுக்கு திரும்பி வரவே முடியாது. அப்படி பிரபஞ்சம் விரிந்து போய்கொண்டிருக்கின்ற பிரபஞ்சம் நம்மளால கற்பனையினால கூட அந்த பிரபஞ்சத்தினுடைய விரிவை பார்க்க முடியாது. அப்படி இருக்கின்ற பிரபஞ்சமே மாயனுடைய ஒரு பொருளை செஞ்சு வச்சிருக்கான். அப்ப மாயை எவ்வளவு பிரித்திருக்கும்? அப்ப மாயையும் இந்த சகலம் விதமான உயிர்களையும் கணக்கற்ற உயிர்கள் ஆணவம் கண்மம் எல்லாவற்றையும் தனக்குள்ளே வியாபகத்துக்குள்ளே அடக்கி வச்சிருக்கிறானா அவன் எவ்வளவு பிரித்திருக்கான்? எல்லாம் வியாபக பொருள் அப்படின்னா இறைவனுடைய பெருமையை நம்மளால கற்பனையில் கூட நினைத்து பார்க்க முடியாத நிலை அந்த நிலை, சுரூப நிலை. அந்த சொருபரில் இருக்கின்ற பெருமானுக்கு இதுல ஒரு சைவ சொல்ல ஒரு பெரிய சிரமம் என்னன்னு கேட்டீங்கன்னா, படிக்கிறவங்களுக்கு ஒரே பேர் வச்சுக்க மாட்டாங்க. ஒரு இடத்துல வர்ற ஒரு பெயருக்கு பல பெயர்கள், அதே அர்த்தத்தை குறிக்கக்கூடிய பல பெயர்கள் இருக்கும். அப்போ நான் இன்னைக்கு சொல்லும் பொழுது சொரூப சிவன் உங்கள்ட்ட சொல்லிட்டு நாளைக்கு பரசிவன் சொன்னீங்கன்னா ரெண்டும் ஒன்று தான், உங்களுக்கு சந்தேகம். நேற்று சொன்ன சிவனா இது வேறையா அப்படின்னு. ஆனால் இந்த சைவஸ்தானம் படிக்கிறவங்க ஒரு முக்கியமான செய்தியை மட்டும் நல்லா கவனத்தில் வச்சுக்கணும். என்னன்னா, ஒரு சொல்லுக்கே பல சொற்கள், பல அர்த்தம்ல பல சொல், ஒரே பெயரை பல பெயர்களால் அழைக்கலாம் அப்படி இருக்கு.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான சித்தியார் பகுதி ஒன்று. தலைப்பு முதல் சூத்திரம், 54வது பாடல் முதல் 56வது பாடல் வரை. தொடர்ச்சி வழங்குபவர் திரு ராமலிங்கம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
3: பெருங்கடல் மூடி பிரளயம் கொண்டு பரமனும் போய் இருங்கடல் மூடி இறக்கும் பரமா இறப்பாரு. இறக்கும் இறந்தான் கலைவன். கலைவன் அவனுடைய இரும்பு கூடும், இரும்பு கருங்கடல், கருங்கடல் வண்ணன் மகாவிஷ்ணு. கருங்கடல் வண்ணன் கலைவரம் கொண்டு கங்காளராய் வருங்கடல் உலகம், வருங்கடல் அந்த உலகம், வருங்கடல் மீள நின்று மறுபடி உலகத்தை உண்டாக்குவதாக இம்மிரை நல்வியனை வாசிக்கும் என்பது அபரதேவாரம். அதனாலே இப்படி உலகம் முழுவதையும் சுத்த சக்காரம், சுத்த சக்காரம் மகாசக்காரம் என்பது அந்த சொல்வார். அதை யார் செய்வார்? சிவபெருமான் தான் செய்வார். பரமாவை சங்காரம் பண்ணுவாரு, விஷ்ணுவை சங்காரம் பண்ணுவாரு, உருத்தனையும் சங்காரம் பண்ணுவாரு. உருத்தன்கள் தான் மூவர்களில் சேர்ந்தவர்களாச்சு. ஆகவே இப்படி எல்லாரையும் சங்காரம் பண்ணிட்டு ஒருத்தன் தான் இருப்பான். இறுதியான காலத்தினில் ஒரு மதி அருமையான வரி. அப்ப யாரு இருப்பார்? ஒரே ஒரு ஆள் தான் இருப்பான். அதுதான், அதுதான் உலகம் முடிந்ததற்கும் உலகம் தோன்றுவதற்கு இடைப்பட்ட காலம். உலகம் முடிந்ததற்கும் உலகம் தோன்றுவதற்கு இடைப்பட்ட காலம் அதுதான் நல்ல இருள், நள்ளிருள். நள்ளிருளில் நட்டம் பயின்றாலும் நள்ளிருளில் நட்டம் பயின்றாலும் மறுபடி உலகம் உண்டாவதற்காக என்ன பண்றான்? ஆடுதல், ஆடுதல். எது என்ன ஆடுறான்? உலகம் உண்டாவதற்காக ஆடும். உலகம் தோன்றுவதற்காக ஆடுவது, உலகம் நிற்பதற்காக ஆடுவது, உலகம் ஒடுங்குவதற்காக ஆடும். எல்லாமே பூத்துட்டேன், எல்லாத்துக்குமே பூத்துட்டேன், எல்லாத்துக்குமே ஊத்தினாலேயே உலகத்தை உண்டு பண்ணுவது, ஊத்தினாலேயே உலகத்தை காப்பது, ஊத்தினாலேயே உலகத்தை சங்காரம் பண்ணுவது. அதனாலே இறுதியான காலம் தண்ணில் ஒருவனே ஐயால ஒருவன் ஆகியவன் ஒருத்தன் தான் இருப்பான். அப்போது எல்லாரையும் சங்காரம் பண்ணி மாயையிலே ஒடுக்கி, மாயையிலே எல்லாரையும் ஒடுக்கி, உலகம் உயிர்கள் எல்லாவற்றையும் ஒடுக்கி, மாயைய சக்தியிலே ஒடுக்கி, சக்தியை தண்ணியிலே ஒடுக்கி கொண்டு சக்தியே தண்ணில் தண்ணில் ஒடிக்கும். பிறகு உலகம் உண்டாவதுன்னா சக்தியை வெளியில் விடுவார், சக்தியே. அப்புறம் அவ எல்லாத்தையும் படைப்பான், அவ எல்லாத்தையும். சிவ தர்மோத்தரத்துல அம்பாளுக்கு தோத்திரம் சொல்றார். சிவ தர்மோத்தரத்துல அப்பாலைக்கு அப்பாலைக்கு அப்பாலைக்கு அப்பாலா அறிவறியா மலர் தந்தை. அப்பாலைக்கு அப்பால் ஆன்மதத்துவம் வித்தியாசத்துவம் சிவத்துவம் மூன்றையும் கடந்த அப்பாலைக்கு அப்பாலைக்கு அப்பாலைக்கு அப்பாலா அறிவறியா மலர் தந்தை. அப்பாலும் தானாகி தொழில் ஐந்தும் ஏற்றாலே ஏற்றுவாள். தொழில் ஐந்தும் இயற்றாலே செய்யாமல் செய்வோம், சங்கல்பத்தினாலே செய்யணும், இயற்றாலே ஏற்றுவாள். முப்போதும் வளர்ந்தூவி முடிசாய்த்து மனத்தகத்தை உண்ணுவாரே தப்பாதே பரப்பருக்கும் சிவகாம சௌந்தரியை பணிவாழ்ந்தான் என்பது சிவதர்மம். அதனாலே இப்படி உலகம் எல்லாவற்றையும் சங்கரித்து பரமா விஷ்ணு எல்லாரையும் சங்கரித்து தான் ஒருவனாக இருப்பான். அதான் இறுதியான காலம் என்று ஒருவனே. அதுக்கு மேலே இருவருந்தம் உறுதியின் நின்றாராயில் இப்ப மகா சங்காரத்துல பரமாவும் போயிடும் விஷ்ணுவும் போயிடும் சொல்லலை. எப்படி அவங்க போவாங்க, அவங்க இருக்க மாட்டாங்களா அப்படின்னு நீங்க கேக்குறீங்கள? அவன் இருந்தான்னா அவன் படைச்சுக்கிட்டு இருக்கான், அவன் காத்துக்கிட்டு இருக்க. அப்புறம் சங்காரங்கிறது எங்க இருக்கு? பரமா இருந்தான்னா என்ன பண்ணுவாரு? சும்மா கையை கட்டிட்டு உட்காந்துருப்பேன், அவன் படைப்பான். விஷ்ணு என்ன பண்ணுவாரு? காப்பாரு. அதனாலே இறுதியாங்காரந்தின் ஒருவனை இருவருந்தம் உறுதியின் நின்றாராயில் இருவரும் சாகாமல் இருந்தார்களேயானால், பிரமா விஷ்ணு சாகாமல் இருந்தார்களேயானால் இருந்தார்களேயானால் இறுதிதான் உண்டாகாதான். உறுதியை நன்றாராகி இறுதிதான் உண்டாகாது. இரண்டு பேர் இருந்தார்களேயான, படைக்கிறவனும் காக்கிறவனும் இருந்தா சங்காரங்கிற பேரே இல்லையோ? சங்காரங்கிற வார்த்தைக்கே அர்த்தம் இல்லையே. படைக்கிறவனும் காக்கிறவனும் தான், அப்புறம் சங்காரம் என்ன இருக்கு? இது ரொம்ப அருமையான இடமா? மகாசங்காரம் என்று ஒன்று இருக்கிறது. மகாசங்காரம் என்று ஒன்று இருக்கிறது. அப்படி மகாசங்காரம் ஒன்று இருக்கிறது என்று சொன்னால், அந்த வேளையிலே படைப்பவனும் காப்பவனும் இருக்கப்படாது. படைப்பவனும் காப்பவனும் இருந்தா மகாசங்காரம் இல்லை. மகாசங்காரங்கிறது எல்லாராலையும் ஒத்துக்கொள்ளப்பட்டது உண்டு. அந்த சங்கார காலத்திலே படைப்பவனும் காப்பவனும் ஒழிஞ்சாதான் மகாசங்காரம். அதனாலே ரெண்டு பேர் இருந்தாலும் சங்காரம் இல்லையா? அது உறுதியின் நின்றாராய் என்றார் எண்ணில் இறுதிதான் உண்டாகாதான். அறுதியில் அரணே எல்லாம் அழித்தலால், அறுதியில் அறுதி என்றால் முடிவில்லாதவன், அறுதி என்றால் முடிவு இல்லாதவனாய முடியா முதலினதெல்லாம் திருவாரத்தில் மாறி அறுதி இல்லாதவன். அறுதி என்னாலும் முடிவு, இறுதி என்னாலும் முடிவு. அறுதியில் அரணே எல்லாம் அழித்தலால் சிவபெருமான் ஒருவனே அழித்தலாக இதாலே. அதைத்தான் வந்து அவன் அவளது அவைமோகனவையும் தோற்றிய திரியே ஒடுங்கி மலத்துலதான் அந்தம் ஆதி என்னார் பிரபு. அந்தம் அந்தத்தை செய்கின்றவனாகிய சிவபெருமான், அந்தத்தை முடிவை செய்கின்றவன் அவன் தான் உலகத்துக்கு ஆதி. உலகத்துக்கு ஆதி, ஆதி பகவன் முதற்றே ஆதி பகவான் முதற்றே உலகு. இவன் அந்தத்தை செய்கிறானோ அவன் தான் ஆதி. இவன் வயலை அறுக்கிறானோ அதே முடியானவன் தான் மறுபடியும் நடுகிறான். வளர்த்தானா தண்ணி விட்டு பாய்ச்சனானா காவல் காத்தானா காவல் காத்தானா அப்புறம் என்ன பண்றான்? சங்காரம் பண்றானா அப்புறம் என்ன பண்றான்? மறுபடியும் கொடுத்து சும்மா ஓட்டுருந்தா அப்புறம் வருமானம் அதுக்குடி வரும். இப்ப சிவருமானுக்கு இதெல்லாம் பண்ணா தான் வருமானமே. அதனாலே சிவருமானுக்கு ஒரு பெரிய உடவன். இது நம்ம இல்லைன்னா அவருக்கு தொழிலே இல்லை. நம்மளை வச்சுதான் ஒரு இந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருக்க. உயிர்களுக்காகத்தான் செய்கிறது, உயிர்களுக்காகத்தான் அது தொழில். அறுதியில் அரணே எல்லாம் அழித்தலால் எவன் அழிக்கின்றானோ அவனே அப்புறம் ஆக்குகிறான். எவன் அழிக்கின்றானோ அவனே ஆக்குகிறான். ஆக்கம் அவன் சக்தியுடையவன், அழிக்கவும் சக்தியுடையவன். ஆக்கம் இப்ப ஆக்க அழித்தலை சொல்லிட்டானா? அழித்தலை சொல்லிட்டார. அழிஞ்சு போச்சுன்னா எல்லாம் அழிஞ்சு போச்சா? அப்புறம் உண்டாக்குறதாரு அவன் தான். அப்ப அழித்தல் அவனுக்கு சொந்தம், ஆக்கலும் சொந்தமா? அவன் நடுவில் இருக்கிற இடையில காத்தல் அவனுக்கு. அழித்தல் அழித்தல் பெருசு, அழித்தல் சங்காரம் பெருசு. வேற யாராலையும் செய்ய முடியாது சங்காரம். வேற யாராலையும் இங்கே சிவன் ஒருவன் தான் சங்காரத்துக்கு. அதான் மகா சங்கார காரணம் என்று சிவஞான போகத்தவர்கள், மகா சங்கார காரணனையே முதலாக உடைத்து உலகம், முதலாக உடைத்து மகா சங்கார காரணனையே முதலாக உடைத்து உலகம் என்று ஏதில் எழுதுவார். அதையினாலே மகாசங்காரம் செய்பவனாகி சிவருமான் ஒருவனே மறுபடியும் உண்டு பண்ணுகிறார், மறுபடியும் உண்டு பண்ணுகிறார். இப்ப ரெண்டு தொழில் அவனே செய்யறானா? அடித்தலை செய்யற, அப்புறம் உண்டாக்குறது அவனே உண்டாகிறான். காத்தல் என்ன? அறுதியில் அரணே எல்லாம் அழித்தலால் அவனாலின் பெரிது நாம் ஆக்க நோக்கம் பேரதிகரணத்தாலே. அவனாலேயே அதுக்கு மேலே ஆக்கம் நோக்கம் எல்லாம். ஆக்கம் என்பது படைத்தலும், நோக்கம் என்பது காத்தலும். ஆக்கம் என்பது படைத்தலும், நோக்கம் என்பது காத்தலும். அழித்தலை தெரிந்து உண்டாயா? அப்புறம் ஆக்கம் அவன் தெரிந்து உண்டாயா? அவனே செய்கிறான் என்று. அப்புறம் நோக்கமாகிய காத்தலும் அவனே. இறுதியான் காலந்தினில் ஒருவனே இருவருந்தம் உறுதியை நின்றாராயில், உறுதியை நின்றார் என்னில் இறுதிதான் உண்டாகாத. அறுதியில் அரணை எல்லாம் அழித்தலால் அவனால் என்னும் பொழுது நாம் ஆக்க நோக்கம் பெறதி கரணத்தாலே. சரி, அதற்கு மேலே முத்தொழில் செய்ததற்கு காரணம், முத்தொழில் செய்ததற்கு காரணம். இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? மூன்று தொழில், மூன்று பேர் செய்கிறான் என்பது உபசாரம். சிவன் செய்கிறான் என்பது ஒண்ணு, உபசாரம் வேற, உண்மை வேற. உஷார் வேற, உண்மை வேற. அதனால மூவரும் செய்கிறார் என்பது உபசாரம், சிவன் ஒருவரையே செய்கிறார் என்பது உண்மை. அது நம்முடைய திருமுறைகள்ல நிறைய வருகிறது. திருவாசகம் தெளிவாக சொல்லும், தெளிவாக சொல்லும். ஆர்த்த பிறவி துயரனாம் ஆர்த்த ஆடும் தீர்த்தன தில்லை சிற்றம்பலத்தை தீயாடும் குத்தனி வானும் உபலயமும் எல்லோரும் பார்த்தும் படைத்தும் கலந்துடையே. இப்படி இந்த மூன்று தொழிலும் எதற்காக செய்கிறோம் என்றால், சில சமயவாதிகள் விளையாட்டுக்கு செய்கிறான், விளையாட்டுக்கு செய்கிறான் என்று சொல்லுகிறார்களாம். விளையாடுனா சின்ன பிள்ளையாவே அதே சொன்ன இத்தொழில்கள் மூன்றும் தொழில்கள் என்ன காரணம் ஒற்ற வேண்டும். இந்த படைத்தல் காத்தல் அழிக்கிறாய் மூன்றுலையும் எதற்காக செய்ய வேணும், எதற்காக படைச்சது அப்படி இருக்கணுமே, கத்தது அப்படி இருக்கணும், மறுபடியும் எதுக்கு அடிக்கணும், அப்புறம் எதுக்கு படைக்கணும், அப்புறம் எதுக்கு காக்கணும், இதுக்கு தானே வேலை ஓயாம. புரியுதா? புரியுதா? ஒரு வீட்டை கட்டணும்னு வச்சுக்கப்பா, நல்லா கட்டிட்டா சரி அதோட விட வேண்டியது, அப்புறம் இடிக்க கட்ட இடிக்க கட்டணும் அர்த்தம் இல்லாத வேலையிடும் அப்படிங்கிறீங்களா? இல்லை இல்லை இல்லை. சொன்ன இத்தொழில்கள் மூன்றும் என்ன காரணம் தோற்ற எண்ணின் முன்னவன் விளையாட்டு என்று மொழிதரும் மாபுயிருக்கு. முன்னவன் விளையாட்டு, அருண்ணவனாகிய சௌரவன் இந்த தொழிலே விளையாட்டு, சௌரவனுடைய விளையாட்டு. விளையாட்டு என்றால் சௌரவன் செய்கின்ற, அதை வந்து சிவஞான பாடியத்தில் எழுதினார், சிவபெருவான் ஐந்தொழில் செய்கிறான் விளையாட்டாக செய்கிறான் என்றால் சாத்தனுக்கு ஐங்கலப்பானம் சுமத்தல் விளையாட்டு என்பது போல. சாத்தன் என்கின்ற ஒருவனுக்கு பேரை வச்சு அவனுக்கு ஐங்கலப்பானம் சுமத்தல் விளையாட்டு. புரியுத பொல்லிய? மூட்டை நுக்கிறவனுக்கு ஒரு மூட்டையை தூக்கி அப்படி விளையாட்டா போடான் இல்லையா, நம்ம அசைக்க விட முடியாது, அவனுக்கு அது விளையாட்டு. இப்ப பருப்பு முட்டையை தூக்குறாப்பா, அரிசி முட்டையை தூக்குறாப்பா, நீ தூக்கி அப்படி போடுறாப்பா, நம்ம அசைக்க விட முடியாது, அவனுக்கு அது விளையாட்டு. யாரு விளையாட்டு? சிவபெருமானுக்கு இலகுவாக செய்கிறார் அவருக்கு பெருசு. அதைத்தான் கம்பர் எடுத்துக்கிட்டார், உலகம் யாவையும் தாமுல வாக்கரும் நிலைபெருத்தரும் நிக்கலு நீங்கள அழகிலா விளையாட்டுடைய. இந்த திருவாசகம் இந்த ஆர்த்தபிரவி திருவம்பா வருவார், இந்த இந்த கருத்தை அப்படியே எடுத்துக்கிட்டார். அதுல பேரே சொல்லல, நாராயணன் சொல்ல பரமாவன் சொல்ல சிவன் சொல்ல கிடையாது. இது யாரு விளையாட்டா செய்கிறான் முன்னு அவன் தலைவன், அவனுக்கு நாங்கள் அடிமைட்டார். உலக உலகம் யாவையும் தாமுல வாக்கள் நிலைபுறுத்தல் நீக்கல் நீங்களா அழகிரா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அண்ணவர்கே சார் பட்டுக்காமி. அதனாலே இப்படி சொன்ன இத்தொழில்கள் என்ன காரணம் தோற்றவென்னின் முன்னவன் விளையாட்டு என்று முடிதரும். விளையாட்டு என்று சொன்னால் அது பிள்ளைத்தனம் அல்லவா, சிறு பிள்ளைத்தனம் அல்லவா? விளையாட்டு என்றால் சிறு இல்லை இல்லை, விளையாட்டாக செய்கிறார், லெகுவாக செய்கிறார். அவனுக்கு இது பாரம் கிடையாது, அவனுக்கு இது பாரம் கிடையாது. இது இந்த முற்று முத்தொழில், முத்தொழில்னா நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் வருதா, இந்த தொழிலை பற்றி தெரியுதானே, உலகம் முழுவதையும் படைக்கிறது. அது பிரம்மாவுக்கு ஒரு தடவை படைப்பு தொழில் மறந்து போச்சான். பிரம்மாவுக்கு ஒரு தடவை படைக்கிற தொழிலில் அவர் சொந்தமாக வாங்கியிருந்தாரா, ஒரு தடவை இந்த மாதிரி சிவபெருமானுக்கும் அஞ்சு தலை நமக்கும் அஞ்சு தலை இருக்குது அப்படின்னு நினைச்சாரா, அந்த அகங்காரத்தினால படைக்கிற தொழிலும் மறந்து போச்சான். அகந்தை உரைப்பமரை அது எடுத்து ஒன்று வந்த பிரணவத்தின் உண்மை புகழ்ந்தலையால் என்றால், அகந்தை என்று வந்தால் தன்னை பெரிதவனாக எண்ணினால் தனக்கு தெரிந்த தொழிலும் மறைந்து போகும், தெரியாமல் போயிடும். தன்னை பெரியவனாக எண்ணினால் இப்ப பிரணவத்துக்கு பொருள் தெரியுமா தெரியாத பரமாவுக்கு தெரியும். அதைத்தான் கந்தர் கலிவர் பாவல குமரகுரு சுவாமி அகந்தை உரைப்ப மறை ஆதி எடுத்தொன்று உகந்த பரணவத்தின் உண்மை போர்ந்திலையால் சுற்றி தொழிலதனை செய்வதெங்க நின்று மனம் குட்டி சிறை இருந்தும் போவானுக்கு கந்தர்கள் வந்தார். அதனாலே அகந்தை ஒருவனுக்கு வந்தால் தெரிந்ததும் தெரியாமல் போயிருக்கு. அதனாலே அகந்த அறிவை மறைச்சு கொடுப்ப, அறிவை மறைச்சு. அதனாலே இப்படி விளையாட்டு என்றால் சின்ன பிள்ளைகள் விளையல்ல, விளையாட்டாக செய்கிறான், விளையாட்டாக செய்கிறான் முன்னவன் விளையாட்டு என்று முடிதனும். ஆம், அது உண்மை, உண்மைதான். அது என்ன காரணம் என்றால் அவனுக்கு இது பெருசல்ல, அவனுக்கு இது பெரியதல்ல. படைத்தலும் காத்தலும் அடித்தலும் சௌர்வானுக்கு இது பெருசல்ல, பெருசல்ல. இப்ப உலகியல் தொழிலையே பார்க்கலாம், அதான் இப்ப சொன்னனே ரொம்ப ரொம்ப பெரிய தொழிலா இருக்கும், சிரமமா இருக்கும், அதுல பழைய தொண்டுக்கணுமா இருக்கும், அது போச்சு. உயிர்க்கு இந்த இந்த தொழிலை எதற்காக செய்கிறார் என்றால், மன்னிய புத்தி முத்தி வழங்கவும். இப்படி படைத்தல் காத்தல் அளித்தலாகிய முத்தொழிலை எதற்காக உயிர்க்கு செய்கிறார் என்றால், உயிர்களுக்கு புத்தியையும் முத்தியையும் கொடுப்பதற்காக, புத்தியையும் முத்தியையும் கொடுப்பதற்காக. புத்தி என்றால் இந்த உலக வாழ்வு, முத்தி என்றால் அந்த உலக வாழ்வு. புத்தி என்றால் இந்த உலக வாழ்வு, முத்தி என்றால் அந்த உலக வாழ்வு. இந்த உயிர்களுக்கு தனு கரண புவன போகங்களை கொடுத்து, உயிருக்கு தனு கரணம் புவனம் போகங்களை கொடுத்து அதான் படைக்கிறே. உயிரை படைக்கிறது கிடையாது. உயிரே உயிரும் அனாதி, சிவமும் அனாதி, மலமும் அனாதி. இப்படி படைத்தால் என்று சொன்னால் உலகத்தை படைத்தல், உயிருக்கு சரீரத்தை படைத்து கொடுத்தல், அதான் தனு. தனுன்னா சரீரம், உயிருக்கு சரீரத்தை படைத்து கொடுத்தல், அப்புறம் உயிர் வதிப்பதற்கு உலகத்தை படைத்து கொடுத்தல். அண்டத்தையும் படைக்கிறான், எதற்காக செய்கிறார் என்றால், இந்த உயிர்களை ஆணவ மலத்திலே வெகு கோடி காலம் கேவல திசையிலே கிடந்த ஆன்மாவுக்கு பாவம் என்று இறங்கி சரீரத்தை கொடுத்தது. சரீரம் இலவசம், சரீரம் தெரியுமில்ல, சரீரம் அவனாலருமாதமாய் போயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டியே, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி பாவம் செய்யாதிரு மனமே. நந்தவன என்கிற உலகத்திலே ஆண்டி ஒன்றுமில்லாமல் ஆணவமலத்தில் கிடந்த ஆண்டிக்கு ஒன்றுமில்லாதவனுக்கு ஆண்டின்னு வேறு, ஒன்றுமில்லாதவனுக்கு பத்து மாசம் அணக்கட்டு ஒரு குயவை ஒரு தோண்டியை போட்டு விடுறான். உடம்ப தோண்டிங்கிற உடம்ப தோண்டி அந்த பாத்திரத்தை வச்சு அவன் ஒழுங்கா நந்தவனத்துக்கு தண்ணியை ஊத்தி பூவை பொறிச்சு சாமிக்குள்ள ஒழுங்கும். அந்த நந்தவனங்கிறதுல அந்த குறிப்பெல்லாம் வச்சிருக்காரு. அந்த நந்தவனங்கிறதுல அந்த குறிப்பெல்லாம் குடத்துல தண்ணியை வந்து பூச்செடிக்கு ஊத்தி உப்பு பறிச்சு சாமிக்கிட்டு ஒண்ணும் அப்படி செய்யாம என்னென்ன அக்கிரம பண்ணணுமோ அக்கிரம வழியில இந்த உடம்ப ஆக்கி கடைசியா போட்டு உடைச்சு விட்டு அப்புறம் மறுபடி போறது பண்ணி கொடுறா பண்ணி கொடுறாரு. அந்த குயவன்கிட்ட எரிச்சலா இருக்குமோ இருக்காது, எங்கடா நான் முதல்ல பண்ணி கொடுத்த தோண்டி உடைச்சு விட்டு வந்துட்டேன், உனக்கு நல்ல தோண்டி இனிமேல் பண்ணப்படாது, உனக்கு நாய் பேய் நரி புரியுதா, இது நல்ல தோண்டி, இந்த மாதிரி தோண்டி உனக்கு லாயக்கல்ல, நீ ஒழுங்கா வச்சு அந்த தோண்டிய பயன்படுத்த. நந்தவனத்தில் ஓராண்டி அவன் நாலாறு மாதமாய் போயவனை வேண்டி, நாலாறு மாதம் தெரியுதுல்ல, நாலாறு மாதமாய் போயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டியே, அதை கூத்தாடி கூத்தாடி அகால காரியங்களிலே மனவாக்கு காயங்களே ஜென்மத்தை ஏழை தொழும்போனேன் எத்தனையோ காலமெல்லாம் பாடு கிடைத்தேன் ரொம்ப நினைப்பீங்க என்றார் போல. ஆகவே இப்படி சரீரத்தை படைத்து அந்த சரீரத்தை உலகத்திலே வாழ வைத்து அதன் மூலமாக வாழ வைக்கிற காலத்திலே அந்த ஆன்மாவுக்கு புத்தியை தந்து அந்த புத்தியின் மூலமாக பத்தியை தந்து அந்த பத்தியின் மூலமாக புத்தியை தருவது, புரியுதா, புத்தியின் மூலமாக பத்தி வந்து பத்தியின் மூலமாக முத்தியை பெறுவோம். இந்த இதுக்கெல்லாம் எது வேணும், சரீரம் வேணும், சரீரம், சரீரம் இல்லாம இல்லாம ஆன்மா கதி வராது, சரீரம் இல்லாம ஆன்மா கதி வராது. அதனால சரீரம் அவசியம், சரீரம் அவசியம். உடம்பினுக்குள்ளே ஒரு உருள் கண்டேன், உடம்பினை யான் இருந்து ஒம்புகின்றேனே என்றார் போல சரீரம் அவன் இனமாக படைத்துக் கொடுத்து இதன் மூலமாக நீ நிலையான வீட்டை பெற்றுக்கொள், நிலையில்லாத சரீரத்தை தந்து இதன் மூலமாக நிலையான சரீரத்தை பெற்றுக்கொள் வீட்டை பெற்றுக்கொள் என்பதற்காக படைக்கிறான் காக்கிறான். அதற்கு மேலே அழிவில்லாத வீடாகிய முத்தி இருக்கிறான், அதான் மண்ணிய புத்தி முத்தி வழங்கவும். ரொம்ப அருமையான வாக்கியம், மண்ணிய நிலையான, மண்ணிய நிலையான புத்தி முத்தி வழங்கவும் அப்படி சொல்லி வழங்கவும் அருளான் அருளான் அறிவற்ற கண்ணீரால் குழவிய போல் கட்டுண்டு இருந்த எவை வெளியில் விட்டு தாய்வான ஒரு மாயினால சரீரத்தை படைச்சு கொடுத்து இங்கே வாழ வச்சு, இந்த வாழ வைக்கிற காலத்திலே, வாழ வைக்கிற காலத்திலே தன்னை அறிந்து இந்த சரீரம் கொடுத்தவனாகிய தலைவனை அறிந்து அவரிடத்திலே பத்தி பண்ணி புத்தியை பெறும். வாழ்கின்ற காலத்திலே தன்னை அறிதலும் தன்னையாகிய சிவனை அறிதலும், அதற்கு மேலே இந்த சிவனுக்கு சரீரம் கொடுத்தவனாகிய தலைவனை அறிதலும், அறிந்து இவ்வளவு உபகாரம் பண்ணி நானே என்று சொல்லி அவனை வாழ்த்தி வணங்கி மலர் செல்லும்படி வாழ்த்தி வணங்கி எல்லாம் கேட்காதவனுக்கு இந்த புத்தி எப்படி வரும்? மண்ணிய புத்தி மித்தி வழங்கவும் அருளான் முன்னே துண்ணிய மலங்கள் எல்லாம் துடைப்பதும் சொல்லலாம். முன்னே துண்ணிய மலங்கள், முன்னே துண்ணிய மலங்கள் என்பதுதான் ஆணவங்கனாயிய மூலங்கள். மலங்கள் எல்லாம் ஆணவன் தான் மூலமலம். ஆணவன் மூலமலம் சகசமலம் என்று பெயர்ந்தது. எப்போதும் உள்ளது, எப்போதும் உள்ளது. அந்த மலம் எப்போது இருந்தது? அப்போதே இருந்தது. எப்போது? அப்போதே இருந்தது. ஆன்மா எப்போவோ அப்பவே இருந்தது. நமக்கும் ஆணவங்களுக்கு தான் ரொம்ப சொந்தம். ஆணவங்களுக்கு நமக்கும் ரொம்ப ஒன்னாவே இருக்கும், ஒன்னாவே இருக்கும். அதே தாய்மான சுவாமி என்ன சொன்னார் தெரியுமா? பெருமானே, இந்த ஆணவத்தோடு நான் பிரியாம இருந்த மாதிரி உன்னோட எப்ப நான் பிரியாம இருக்கிறது? ஆணவத்தோட அத்து விதம் ஆனபடி மெஞ்ஞான தாலினியினோட அத்து விதம் சாது நாள் என்னாலும் என்னாட்கண்ணி ஆணவம் உயிர் எப்படி ஒன்றாதாய் ஆணவம் ஒன்றாதாய் அநேக சக்தியுடையதாய் உடானாய். ஆணவமலத்தின் இலக்கணம் சொல்றாரு, பின்னால் வருது ஒன்றாதாய் அநேக சக்தி உடையதாய் உடனாய் ஆதி அன்றாதாய் ஆன்மாவின் அறிவோடு தொழிலை ஆர்த்து நின்று போத்திருத்துவத்தை நிகழ்த்தி சிம்பினில் களிம்பு ஏந்து என்று அஞ்ஞானம் காட்டு ஆணவை ஏந்து உண்டு. சித்தியர் ஆணவ விட வரிசைதான். ஆகையினாலே இப்படி அந்த மலங்கள் எல்லாம் துடைப்பதற்காக, துடைப்பது என்று சொன்னால் வாழ்கின்ற காலத்திலே சரீரத்தை கொடுத்து வாழ்கிற காலத்திலே மாயாமலத்தை கொடுத்து மாயாமலத்தின் மூலமாக உலக பொருள் முதலிலே பற்றுக்களை வைத்து அந்த பற்றிலே வாழ்கின்ற காலத்திலே பத்திய கொடுத்து அதன் மூலமாக ஆணவ மலத்தை கொஞ்சம் கொஞ்சமா சக்தியை குறைய செய்து அப்புறம் கண்ண மலத்தையும் ஒரு மலம் போச்சுன்னா அப்புறம் எல்லா மலமும் போயிடும். தலைவன் போனான்னா அப்புறம் இருக்கணும். இந்த எமன் செத்தானா மார்க்கண்டே குடி எமன் செத்தானா அந்த அதிர்ச்சியில் எரும கடை செத்து போச்சான். அந்த அதிர்ச்சியில் சித்திரமா சாவாது. அதோட வந்து அந்த தூதனெல்லாம் செத்து போனான். தலை அம்மி ஆகாசம்னா குழவி அது முடிய வந்துருக்காங்க. அதனாலே அப்படி ஆணவமலம் போச்சுன்னா மாயாமலம் போயிரும். ஆணவமலம் வலி குன்றியதானால் மாயாமலம் போயிரும். மலம் அறுபத்து அப்புறம் முதல் ஆயம் முதல்வன் தான் நம்ம கொண்டு அப்படின்னாலே இப்படி அருமையான பாட்டு எப்படி சொன்ன தொழிலன் மன்ன காரணன் போற்றவண்ணின் முன்னவன் விளையாட்டு என்று முடிதலும் ஆமுயிற்கு மன்னிய புத்தி மித்தி வழங்கவும் அருளான் முன்னே துண்ணிய மலங்கள் எல்லாம் துடைப்பதும் சொல்லலாமே. முடிந்த முடிவு என்னென்ன? மலத்தை துடைத்தல், மலத்தை துடைத்தல். உயிரிலே இருக்கிற மும்மலங்களையும் துடைத்தாலும் பல இடங்கள்ல நம்மளுடைய திருமுறைகள்ல நிறைய வரும் சித்தமலாம் அறுவித்து. அதனால இதுதான் இந்த வழிபாடு, இந்த கேள்வி, தவம் ஜபம் தியானம் எல்லாம் எதுக்கு? மலம் போவதற்காக மலம். ஆகவே இப்படி இதுல 56வது பாட்டிலே இப்படி சொல்லி நமக்கு விளங்க வைக்கிறாரு அருணதி சிவாச்சாரி சுவாமிகள். ஆகையினால அதற்கு மேல வருகிற அந்த மற்ற செய்தியோட அடுத்த சிந்திப்போம்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Sivaya Namah. Shaivam.org in அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு திரு கண்ணப்ப நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: எல்லாம் உள்ள இறைவனுடைய திருவள்ளை சிறமேற்கொண்டு இப்பொழுது கண்ணப்பர் என்ற தலைப்பிலே நாம் எண்ணுகிறோம். வரவேற்பை வழங்கிய பொழுது அவர்கள் சிலவற்றை குறித்தார்கள். 2-3 முறை இது பெரும் சிவபுண்ணியம் என்று சொன்னார்கள். அதை மட்டும் நான் மீண்டும் நினைவுபடுத்தி இது ஒரு சிவபுண்ணியம் என்றார்கள். இப்பொழுது திருக்கோவில் சென்று வழிபாடு செய்வது பெரும் புண்ணியம்னு கருதுறோம். வளம் வருவது பெரும் புண்ணியம். அபிஷேகம் மற்றதெல்லாம் செய்யறது பெரும் புண்ணியம். நல்ல ஏழைகளுக்கு அன்னதானம் விடுவது பெரும் புண்ணியம். இளம் சிறுவர்களுக்கு, பொருளாதார குறைவுடைய சிறுவர்களுக்கு பள்ளி வைத்து அவர்களுக்கு நல்லுணர்வையும் நல்ல அறிவையும் போற்றுவது அதுவும் சிவபுண்ணியம். நல்ல மருத்துவமனை வைத்து நல்ல அருமையான முறையில எல்லாருக்கும் எந்தவித அதிக பொருட்செலவு இல்லாமல் மிகச் சிறப்பாக அந்த மருத்துவமனை அனுப்பிடுறோம், அதெல்லாம் சிவபுண்ணியம். இப்படி எல்லாம் சிவபுண்ணியம். அதுல இப்படி கேட்பது சிவபுண்ணியம் என்பதை சொன்னார். இப்படி கேட்பது சிவபுண்ணியம்னு சொன்ன ஒரே ஒரு நூல் நம்முடைய ஞான சாஸ்திரத்துல சிவஞான சித்தியார் தான். அதை நினைவுபடுத்துவதாக அந்த பேச்சு அமைந்ததுனால அதை பற்றி சொல்வதற்கு விரும்பினேன். இப்ப சிவபுண்ணியம்னா வந்து பெருமானியம் வழிபடுவது, ஏழை மக்களுக்கு உதவுவது, கல்வி தருவது, மருத்துவம் வழங்குவது போன்ற எல்லா செயலும், நாட்டிற்கு சில அருமையான தொண்டுகளை செய்வதெல்லாம் சிவபுண்ணியம் தான், இறைவன் நோக்கி செய்யணும். ஆனால் அதுபோல இந்த கேட்பதும் பேசுவதும் சிவபுண்ணியம் என்று சொல்றமே, அதை ரொம்ப அருமையாக சொன்னார். ஆனால் இந்த பேசுவதும் கேட்பதும் புண்ணியம் சொன்ன உடனே எந்த பேச்சையும் கேட்பது, எந்த பேச்சையும் சொல்லுவது என்பதில் இல்லை, அது மிக முக்கியம். ஏன்னா பேச்சு என்ற பெயர்ல பிறரை பற்றி வசைமாறி அல்லது பிறரை பற்றி எடை போடுவது அல்லது மரபு தவறி பேசுவது இதெல்லாம் பேச்சு என்ன யாரும் ஒத்துக்கல. ரொம்ப அருமையாக சிவஞான சித்தியால சொன்னார், ஞான நூல் தனை ஓதல். ஞான நூல்கள், ஆன்மா கரையேறுவதற்கு ஏற்ற ஞானத்தை வழங்குகிற நூல் இருக்கே, அதை ஓதுவதே புண்ணியம். ஞான நூல் தனை ஓதல், ஓதுவித்தல், ஓதுவித்தல். இதை ஓதுகிறது நாம இருந்தாலும் கூட இந்த மாதிரி ஓதுவதற்கேற்ற சூழலை அமைத்து இருக்கிற அந்த ஓதுவிப்பதற்குதே அது பெரிய சிவபுண்ணியம். அதை கேட்டல், கேட்டலும் சிவபுண்ணியம். கேட்பித்தல், கேட்குமாறு செய்வதற்குதே அது சிவபுண்ணியம். ஈனமிலா பொருள் அதனை சிந்தித்தல், தனித்திருந்து இந்த கருத்துக்களை எல்லாம் மனதில் சிந்திப்பது, இவை ஐந்தும் இறைவனடி அடைவிக்கும் எழில் ஞான பூசை. இப்படி சொன்னது தெளிவாக சொன்னது நாம பார்க்கிற நூல்களில் சிவஞான சித்தியார் ஒன்றுதான். சிவஞான சித்தியார் ஒன்று பதினான்கு சாத்திரங்களிலே உண்டு. அப்ப ஞான நூல்களை ஓதல், ஓதுவித்தல், நட்பொருளை கேட்டல், கேட்பித்தல், ஈனமிலா பொருளதனை சிந்தித்தல், ஐந்தும் இறைவனடி அறிவிக்கும் எழில் ஞான பூசை என்று ரொம்ப அருமையாக நம்முடைய சிவஞான சித்தியார் சொல்லிட்டு. எனவே இதை நினைவுபடுத்துமாறு அவர்கள் வழங்கிய அந்த உரை மிக அருமையான உரை என்றையும் எண்ணி இப்பொழுது நாம் நூலுக்கு வருவோம். நம்முடைய பெரிய புராணத்தில இறைமலிந்த சருக்கம் என்ற சருக்கத்தில இலைமலிந்த வேல் நம்பி எரிபத்தற்கடியேன், ஏனாதிநாதன் தன் அடியார்க்கும் அடியேன் என்ற இரண்டு பெருமக்களுடைய வரலாறு ஏற்கனவே நாம் எண்ணிவிட்டோம். அதில் மூன்றாமவராக இருப்பவருடைய எண்ணம் தான் இப்பொழுது நம்முடைய சிந்தனைக்குரியது. இவரை பற்றி சொல்லுகின்ற பொழுது ரொம்ப அருமையான ஒரு தொடரை நம்முடைய சுந்தரமூர் சுவாமி சொல்லுகிறார். எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று, ஆனால் அதை நினைவுபடுத்தாமல் போகக்கூடாது என்பதற்காக அதை சொல்ல வேண்டும். கலை மலிந்த சீர் நம்பி கண்ணப்பற்கு அடியேன் என்பது ஒரு அருமையான சொல். சுந்தரமூர் சுவாமிகள் அதன் திருவாரூரிலே பெருமானுடைய திருவுருளை பெற்று பாடிய ஒரு அருமையான விளக்கம். ஒவ்வொரு அறிவரையும் ஒவ்வொரு விதமான அறிவுப்படுத்துகின்ற பாங்கு அதில் அமைந்திருக்கிறது. அதுல இந்த பெரியவருக்கு நம்முடைய கண்ணப்ப நாயனாருக்கு கலை மலிந்த சீர் நம்பி என்று ஒரு அருமையான ஒரு சொல் அறிமுறை சொன்னார். இந்த நம்பி, நம்பி என்பது முன்னே இலை மலிந்த வேல் நம்பி எரிபத்தற்கடியேன் என்று சொல்றோம். நம்முடைய சுந்தரருக்கு இருக்கிற பெயர்ல நம்பி ஆரூரர் என்றே பெயர் உண்டு. இப்படி நம்பிங்கிற சொல்ல அமைப்பு இருக்குது. அது எல்லாரும் இப்ப நம்ம கல்யாண பத்திரிகைகள் எல்லாம் திருவள்ளர் நம்பி திருவள்ளர் நங்கின்னு போட்டுரும். ஆனால் ஆடவர்கள்ல ரொம்ப உயர்ந்தவர்களுக்கு தான் அந்த நம்பிங்கிற சொல்லை சொல்லணும். அது போல பெண்கள்ல ரொம்ப உயர்ந்தவர்களுக்கு தான் நங்கைன்னு சொல்லணும். நம்ம பொதுவா நம்பினா ஆணு, நங்கைனா பெண்ணு சொல்லிவிடுறோம். இலக்கண உலகத்துல இதை பற்றி சொல்லியிருக்காங்க. அப்ப நம்பி என்ற சொல்ல சொன்னோம்னா அவர் எல்லாவித ஆண்மைக்குரிய அத்தனை இலக்கணம் நிரம்பியவர். நங்கை என்று சொன்னா அது போல பெண்மைக்குரிய எல்லா இலக்கணம் நிரம்பியவர். அப்படிப்பட்ட அருமையான சொல் இந்த நம்பி, நங்கை என்பது. இப்ப திருமணம் அழைப்பதில்ல இடம்பெறுகின்றது, வாழ்க வணக்கம் என்று சொல்லும். இந்த நம்பி என்ற சொல்லை நம்முடைய கண்ணப்பருக்கு பெய்திருக்கிறார் சுந்தரமூர் சுவாமி. அதனால ஆடவர்களிலே மிகச்சிறந்த பெரியவர் இலக்கண உலகத்தில் அப்படி சொல்லும் போது அவரை நம்பின்னு சொல்லும். சரி, இனி அதற்கு முன்னே இருக்கிற அமைப்பு இருக்குதே அந்த தொடர் நினைக்கணும். கலை மலிந்த சீர், கலை மலிந்த சீர். அப்ப கலை, கலை என்பது நமக்கு ஒண்ணு விளக்கம் வரணும். ஆய கலைகள் 64. ஆகவே பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க, நாம ஒண்ணும் புதுசா சொல்லவே வேண்டியதில்லை, விளக்கவே வேண்டியதில்லை, எடுத்து இணைத்தால் போதும். கலைன்னு சொன்ன மாத்திரத்திலேயே எத்தனை மொத்தம் ஆய கலைகள் 64 ஏய உணர்வீர்க்கும் எண்ணம்மை என்று ஒரு பாட்டு இருக்கு. எனவே 64 கலைகளாக நம்முடைய அந்த அறிவியலை பாகுபாடு செய்திருக்கிறார். எல்லா அறிவியல் தான் அந்த அறிவியலை 64 மிக அருமையா பாகுபடுது. அப்ப அந்த 64 கலைகளிலும் மலிந்த சீர், மலிந்தன நிரம்பிய சிறப்பு. இந்த 64 கலைகளிலும் ரொம்ப நுணுகி நுணுகி நுணுகி நுணுகி பார்த்தா முடிந்த முடிவாக எது என்று கேட்டார். அதை உடைய நம்பி இந்த யாரு நம்முடைய கண்ணப்பர் என்று சொன்னார். அப்ப எல்லா கலைகளிலும் முடிந்த முடிவா சொல்லப்படுவது எது என்று கேட்டா, உயிர்கள் இந்த தோன்றியதே எதற்கு என்று கேட்டா, திருவள்ளுவர் தான் நான் சொல்லியிருக்கிறேன், முடிந்த ஞானி முதல் ஞானி என்று. அதுக்கு மறுதலையே இல்லை. முதல் ஞானியும் முடிந்த முடிவாக சொல்லுகின்ற ஞானியும் திருவள்ளுவர் தான். அவரை கேட்போம், ஐயா இந்த உடம்பு உயிரோட சேர்த்து பணிந்திருக்குதே எதற்கு அப்படின்னு கேட்டா, எதற்கு என்ன வினையினால செய்யறோம், ஆனா அந்த வினையினால செஞ்சாலும் இந்த உடம்பு உயிரும் சேர்ந்து எதற்கு எதற்காக வந்தது அப்படியா, இது தெரியாத உனக்கு, நான் 8வது அதிகாரத்திலேயே பாடி வச்சிருக்கேனேப்பா. 8வது அதிகாரத்திலே 8 அன்புடைமை இல்ல, 8வது அதிகாரம் அன்புடைமை. அன்போடு எய்ந்த வழக்கென்ப ஆறுயிர்க்கு என்போடு எய்ந்த தொடர்பு. அப்பா இந்த ஆறு உயிர்க்கு, அருமையான உயிர்க்கு என்போடு எய்ந்த தொடர்பு. எலும்பும் தோளும் மேலெல்லாம் இருக்கும்படியான இந்த உடம்பு இருக்குதே, இது வந்து தொடர்பு கொடுத்ததே எதுக்குன்னு காரணத்தேனா, அன்போடு எய்ந்த வழக்கென்ப. அதுக்காக தான் இந்த அன்போடு பொருந்தி வாழத்தான் இந்த உயிர் இந்த உடம்பு கொடுக்கப்பட்டது காரணமே. ஐயா சில பேருக்கு இது இல்லையே இல்லையேன்னு, எது எதுக்காக கொடுக்கப்பட்டதோ அது இல்லையே. திருவள்ளுவர் முதல் ஞானி அல்லவா, அதையும் சொன்னார். அப்படி இல்லாம இருக்குதா அப்படின்னு, ஆமாண்ணார். அன்பு அகத்தில்லா உயிர் வாழ்க்கை என்ன அருமையா சொன்னது, உடன்பாடும் எதிர்மறையும். அன்பு அகத்தில்லா உயிர் வாழ்க்கை அது எப்படின்னா, என்போடு எந்த தொடர்பு, இந்த அன்புதான் இந்த எலும்பும் தோலுமா இருப்பதனுடைய காரணமே அன்புதான் வாழ. அப்படி இல்லையானால் அது வெறும் எலும்பும் தோலும் தான். எது இல்லாத எலும்பும் தோலும், எது இருக்கணுமோ அது இல்லாது, உயிர் இல்லாத எலும்பும் தோலும் ஈக்குவல் டு செத்தாருள் வைக்கப்படும். இந்த அன்புங்கிற ஒண்ணுக்காகத்தான் அந்த உடம்பே பெருமாங்க. அந்த அன்பு எப்படி, தொடக்கத்துல தாய் மேல தந்தை மேல பக்கத்தோடு எழுத்தோடு தன்னூறு அடுத்த ஒரு மொழியிலே அப்புறம் கல்வியிலே இப்படி எல்லாம் இருந்தது. ஆனா இவற்றெல்லாம் முடிந்த முடிவாக இவற்றை எல்லாம் கொடுத்த இறைவனிடத்திலே இருக்கணும், இறைவனிடத்தில் அன்பு இருக்கணும், அதுதான் கலையானது. அப்போ படிப்படியாக இங்க எல்லாம் தொடங்கிய அந்த அன்பு எங்கே நிறைவு பெறுகிறது, இறைவனிடத்தில் முடிவு பெறுகிறது. அப்ப அந்த இறைவன் யார், திருமூலர். அன்பும்

அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரி. அப்போ இந்த அன்பானது நம்முடைய தாய் தந்தையருக்கு, அண்மையில் இருக்கின்றவர்களுக்கு, மற்றவர்களுக்கு, மொழிக்கு, கலைக்கு, உணர்வுக்கு, உணர்ச்சிக்கு எல்லாம் செலுத்திய ஒன்று. இந்த ஆன்மா கரையேறுவதற்காக இருக்கிற பெருமானத்தில் செலுத்தி அதன் வாயிலாக பெறுகின்ற முடிவு வரைக்கும் அதுதான். அப்போ அன்பேதான் எல்லாம். அப்போ அப்ப எல்லா கலைகளிலும் முடிந்த முடிவாக நமக்கு எடுத்து சொல்லப்படுவது எது? இந்த அன்பு. அந்த அன்பிலே சிறந்த நம்பி ஒருவர் உண்டென்றால் அவர் கண்ணப்பர்தான். கலை மலிந்த சீர் நம்பி கண்ணப்பர்க்கு அடியேன் என்று அர்த்தம். அப்ப கலை மலிந்த சீர் என்பது சீக்குவல் டு அன்பு. அந்த அன்பே வடிவாக இருந்தவர் கண்ணப்பர், அவருக்கு அடியேன் என்று. அப்ப கலை மலிந்தன நம்முடைய நிறைய படித்தேன்னு அர்த்தம் இல்ல, நிறைய படித்தேன்னு அர்த்தம் இல்ல. ஏன்? பாவம் அவர் அதிகமா படித்தவர்ல, நம்முடைய போல உலகியல் கல்வியே படித்தவர்ல இருந்தா அந்த மரபுப்படி வேட்டையாடுவதற்குரிய தொழில் எல்லாம் கற்றுக்கொண்டா தொழிற்கல்விதான் இருந்தது. அறிவு கல்வி ரொம்ப குறைவு, மிக குறைவு. நல்ல தொழிற்கல்வி இருந்தது. தொழிற்கல்வியில வளர்ந்தார் பெருமானுடைய திருவருளினாலே பின்னே அந்த வரலாறு நமக்கு தெரியும், பின்னால போகுது. ஆகவே இங்கே கலை மலிந்த சீர் என்றால் எல்லா கலைகளிலும் மலிந்து நிற்கின்ற முடிந்த முடிவாய் நிற்கின்ற சீர் எது? அன்பு. அந்த அன்பே பிழம்பாய் இருக்கின்ற நம்பி கண்ணப்பருக்கு. இன்னொரு பொருளும் கூட அது சொல்வார்கள். கலை என்று சொன்னால் பொதுவாக நூல்கள் என்று வைத்துக் கொண்ட பெரும்பாலும் பல நூல்களிலும் யாருடைய சீர் எடுத்து சொல்லப்படுதுன்னா கண்ணப்பருடைய சீர் தான் என்று சொல்லப்படுது. இங்கு திருமுறையில நம்முடைய பெருமக்கள் எல்லாம் ஞானசம்பந்தரன், அப்பர் சுவாமிகள் என்ன, சுந்தரன், எல்லாரும் கண்ணப்பரை நினைத்தார். மணிவாசகர் என்ன, அத்தனை பேர் கண்ணப்பர். அதிலும் ஞானசம்பந்தர் ரொம்ப அருமையாக நம்முடைய வழிபாட்டை சொல்லுகின்ற நம்முடைய சேக்கிழா பெருமான் காலத்தினாதரை வணங்கினாராம், வணங்கி அப்படியே வலம் வந்து பெருமாண்டத்திலே மிகுந்த அன்பு செலுத்தி வந்தாராம். வந்த பிறகு கண்ணப்பர் திருவுருவத்தை பார்த்தாராம். பார்த்த உடனே இது மாதிரி வேற எங்கேயுமே சொல்லல, பெரிய புராணத்தில் இருந்து ஒரு இடம் தான். கும்பிட்ட பயன் காண்பார் போல் காலத்தினாதரை வணங்கியதனுடைய பயனாக இந்த கண்ணப்பரை கண்டு வணங்கினார். இப்போ ஆண்டவனை வணங்கியதன் பயன் இந்த அடியவரை வணங்கினான். கும்

மகனாக வழிபாடு செய்யும் என்று சொன்னார். என்னங்க வாய் கலசம் சொன்னாரு, அப்புறம் வழிபாடு செய்வதற்கு தண்ணி வேணும், பூ வேணும், அப்புறம் நைவேத்தியம் வேணும்னாரு. அவையெல்லாம் வெள்ளித்தறியில் காண்க, படிக்க போறீங்கல்ல, அதுல பார்த்து தொடங்கி வைத்தார். தொடங்கி வைத்தார் வாய் கலசமாக வழிபாடு செய்யும் வேடர் என்று சொன்ன உடனே வெறும் கலசம் மட்டும் சொன்னீங்க, எஞ்சியதெல்லாம் எஞ்சியதெல்லாம் பின்னர் காண்க. வழிபாடு செய்யும் வேடன் மலராகு நயனம், அந்த மலர் போன்ற அந்த கண்ணினை காய்கனையினால் இடந்து ஈசனடி கூடு காலத்தி மலை என்று ரொம்ப அருமையாக போய் வணங்கியதோடு மட்டுமல்லாமல் இம்மாதிரி அருமையான அந்த சாதாரி பண்ணம் இந்த பாடலே வாழ்த்தியும் நம்மை வாழ்த்துமாறும் ஞானத்தும் வந்த பெருமை. அப்படிப்பட்ட நம்முடைய ஐயா சொல்பவர் கூட சொன்னாங்க, மணிவாசகர் பெருமானிய திருப்பெருந்துறையில இந்த ஆன்மாவை கண்டது, கண்டவுடனே ஈர்த்தெண்ணெய் ஆட்கொண்டது. அப்படி ஈர்த்தெண்ணெய் ஆட்கொள்வதற்கு எதேன்னு எனக்கு தகுதி இருக்க இல்ல, அல்லது இதுவரைக்குமே யாரு அன்பே செலுத்தாம இருந்து நான் வரப்போய் சரி இந்த ஆன்மா அன்பு செலுத்தும் என்பதற்காக கருதி செஞ்சத? இதுக்கு முன்ன அன்பு செலுத்தினுல தலையான ஒரு ஆள் அன்பு செலுத்திருக்காரு, அது திருவுள்ளம் அறியும். அதை பார்த்துமா என்ன ஆட்கொண்டது அப்படின்னு, ஏன்னா அது அன்பினுடைய சிகரமாக இருந்தவர், நான் அன்பே இல்லாதார். அவ்வளவு சிகரமாக இருந்த அன்பை பார்த்த பிறகு கூடவா இந்த கேவலம் என்னை ஆட்கொண்டீர்கள் என்று கேட்கிறார். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பு இன்மை கண்டபின் அதனோடு ஒப்பதோர் அன்பு இல்லை என்று சொல்லிட்டு முடிவார்கள். பேச்சுக்கிழமில்லை, அந்த அன்பை நீ மேல வச்சிருந்த கண்ணப்பர் அன்பை, அந்த அன்புக்கு இணையானவை எது என்று கேட்டா சரி, ஒரு நாள் ரெண்டு நாள் ஓராண்டு பல ஆண்டு பல யுகம் சரி இல்ல சார். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் அப்படிப்பட்ட அருமையான ஒரு பெரிய அன்பே வடிவாக ஒருத்தரை பார்த்தும் கூட என்னப்பன் என் ஒப்பில் என்னையும் சேர்த்துக்கிட்டது, என்னையும் ஆட்கொண்டருளி வண்ண பணித்து என்னை வா என்ற வான் கருணை சொன்ன பொன்னிட்டே சென்றுதாய் கொத்தும்பி. இப்படி சொன்ன பெரியவர்கள் காலை மலிந்த சீரம்பி கண்ணப்பர்க்கு அடியேன் என்று சொன்னது அவள்தான். அதனால் தான் சுந்தர பெருமான் கலைமலிந்த சீர் என்றால் கலைகளிலெல்லாம் முடிந்த முடிவாக சொல்லுகின்ற அன்பு, அந்த அன்பை உடைய நம்பி என்ற ஒரு பொருள். இன்னொன்று, இவருக்கு முன்னே பின்னே வந்த பெரியவர்கள் அத்துணை பேரும் பெரிதும் பாராட்டி போன்ற ஒரு பெரியவர், கலைமலிந்த சீர் நூல்களிலெல்லாம் பாராட்டப்படுகின்ற சீர்மை உடையவர் கண்ணப்பர் தான். 11 திருமுறையிலே கண்ணப்பர் திருமரம் என்று இரண்டு பெரியவர்கள் இரண்டு நூலே எழுதியிருக்காரு, நூலே எழுதியிருக்காரு. யாரை பற்றி? கண்ணப்பரை பற்றி. அது 11 திருமுறை இடம்பெற்று கண்ணப்பர் திருமரம் என்ற அருமையான நூல். இந்த ரெண்டு நூல்கள் அருமையா பெற்றவர் இவர். அதான் கலைமலிந்த என்றெல்லாம் சொல்லி பாராட்டுகின்ற மிக அருமையான ஒரு பெரியவரை பற்றி, கண்ணப்பர் பெருமானை பற்றி என்றுகிறோம். எண்ணுகிற கூட்டம் தொடர் எண் ரொம்ப அருமையான எண் எது? 16. இந்த 16 வருகின்ற பொழுது ஒரு நினைப்பை நினைக்காம இருக்கக்கூடாது. ஞான சம்பந்த பெருமானுக்கு எத்தனை வயதுல அந்த வீடு பேரு? 16. அதனால சேக்கலார் என்ன சொன்னார், அந்த ஞான சம்பந்தருக்கு இந்த ஆண்டு முத்தி பெற்ற ஆண்டு 16 ஆனதுனால புண்ணிய 16 ஆண்டு பேர் பெரும் புகழி வேந்தர். இந்த ஆண்டுல இந்த எண்ணிக்கையில இந்த 16 எண்ணிக்கை இருக்கு பாருங்க, அதுதான் ரொம்ப நாள் புண்ணியம் செஞ்சதான். ஏன் ஞான சம்பந்த பெருமான் 15 வயசுல வீடு பேர் அடையப்படாதா, 17 அடையப்படாதா, 25 அடையப்படாதா? இந்த 16 ஆண்டுலதான் வீடு பேர் அடைந்தார். அதனால இந்த 16 எண்ணி எத்தனை ஆண்டு தவம் செஞ்சதோ ஞான சம்பந்த பெருமான் இந்த 16 ஆண்டுல வீடு பேர் அடைவதற்கு. அதனால புண்ணிய 16 ஆண்டு பேர் பெரும் புகழி வேந்தர் கண்ணூதல் கருணை வெள்ளம் ஆயிர முகத்தால் கண்டார். அருமையான வாக்கு. அதனால எப்படியோ திருவருள் வாய்ப்பு நமக்கு 16 இதுல புண்ணிய 16 ஆண்டு பெயர் பெறும் இந்த கூட்டத்திலே அந்த புண்ணியமே வடிவாக இருக்கிற நம்ம பெருமானை நாம் நினைக்கிறோம். எனவே அப்படிப்பட்ட அருமையான பெரியவரை கண்ணப்பரை நாம் இப்பொழுது வழிபடுகிறோம் என்று சொல்லணும். இங்கே வழிபடுகிறோம் சொல்லணுமே தெரியுமா, அவரை பற்றி நாம வெளிப்படையா சொல்றோம்னு சொல்ல முடியாது. ஏன்னா சேக்கிலாரே ஆசை பற்றி அறைகின்றேனே தவிர இது

0: எனக்கு எல்லாம் தெரியுமா என்று சொன்னார். அதுதான் அந்த முன்னுரையோடு கூட இப்பொழுது நாம் எல்லாம் எஞ்சிய பெருமக்களாகிய நம்ம எல்லாம் நேர்களை பொத்தப்பி நாட்டுக்கு அழைக்கிறோம். பொத்தப்பி நாடு, இந்த பொத்தப்பி நாடுங்கிறது இப்பொழுது காலத்தி இருக்கு, திருக்காலத்தி. இந்த காலத்தி மலையை சுற்றி ஒரு ஏறத்தாழ ஒரு 40 மைல் அல்லது 50-60 கிலோமீட்டர் வச்சுங்க, அந்த பகுதிக்கு அந்த காலத்துல பொத்தப்பி நாடுன்னு பேர் இருந்தது. பொத்தப்பி நாடுன்னு பேர். இப்ப அந்த பொத்தப்பி நாடெல்லாம் சொல்ல முடியாது. அப்ப அந்த மாதிரி பெயருடைய அந்த ஒரு 40-50 கிலோமீட்டர் சுற்றி இருக்கிற அந்த காலத்தி மலையை சூழ்ந்திருக்கிற நாடு பொத்தப்பி நாடு என்று. இப்பொழுது நாம் நம்முடைய செலவிட்டு எங்கே போகிறோம்? பொத்தப்பி நாட்டிற்கு செல்லுகிறோம். அங்கே யார் முன்னே இருந்து நம்மை அழைத்து செல்கிறார்கள்? சேக்கடார் பெருமான் இருந்து அழைத்து செல்கிறார். எனவே நமக்கு வழிகாட்டியாக முன்னோடியாக செல்கின்ற பெருமான் நம்முடைய சேக்கடார் பெருமானை அழைத்து செல்கிறார். மேவலர் புறங்கள் சற்ற விடையவர் வேதவாய்மை காவலர் திருக்காலத்தி கண்ணப்பர் திருநாடு என்பர். நம்ம எல்லாம் எங்க போயிருக்கிறோம்? பொத்தப்பி நாட்டு. இப்ப நாம எந்த நாட்டில இருக்கும் தெரியுமா? சோழ நாட்டில இருந்த நம்ம, தொண்டை நாட்டில இருந்தவங்க, நடுநாட்டில இருந்தவங்க எல்லாம் சேர்ந்து இப்ப எங்க வந்திருக்கிறோம்? இல்ல, பொத்தப்பி நாடு. இந்த நாடு எப்படிப்பட்டதுன்னா திருநாடு, திருப்பொலியும் நாடு. என்ன தெரு? சிவமே நிலவுகின்ற தெரு, சிவமே நிலவுகின்ற தெரு பெற்ற நாடு அந்த நாடு. எந்த நாடு? பொத்தப்பி நாடு. எனவே கண்ணப்பர் திருநாடு என்பர். அந்த கண்ணப்பர் எந்த ஊர்? திருக்காலத்தி கண்ணப்பர் திருநாடு என்பர். இந்த ஊருக்கே, இந்த நாட்டுக்கே பெருமை தருவது எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த திருக்காலத்தி தான். நாடாக ஒன்றோ, காடாக ஒன்றோ, அவளாக ஒன்றோ, மிசையாக ஒன்றோ, நீ நாடா இருக்கட்டும், காடா இருக்கட்டும், மேடா இருக்கட்டும், பள்ளமா இருக்கட்டும், நிலைமை உனக்கு என்ன தகுதியினர்? உன்னிடத்துல இருப்பவர்களை பொறுத்து தான் உனக்கு தகுதின்றது. எவ்வளி நல்லவர் ஆடவர், அவ்வளி நல்லே வாடிய நன்மை. எங்க நல்லவர்கள் இருக்கிறாங்க அதுதான் நல்ல நாடு, இல்லன்னு உனக்கு வேற என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. அப்படி பார்க்கும்போது இந்த பொத்தப்பி நாட்டில் இருந்த பெரியவர் யார்? கண்ணப்பர் என்றவர். அதனால அவர் திருக்காலத்தி கண்ணப்பர் அப்படின்னாரு. அப்படிப்பட்ட ஒரு கண்ணப்பர் எப்படி என்ன பெருமைனாரு? என்ன பெருமைனா, மேவலர் புறங்கள் சற்ற விடையவர் வேத வாய்மை காவலர். காவலர் என்ன? காவலர் வேத வாய்மை காவலர். முன்னே சொன்னோம், வேதங்களிலோ அல்லது மற்றவற்றிலோ எல்லாவற்றினுடைய மலிந்து முடிந்ததாக இருப்பது எது? அன்பு. அந்த அன்பை அப்படியே காவல் செய்கின்றவர் காவல். கலைமலிந்த சீர் நம்பி என்று சொன்னோம் அல்லவா அந்த. ஆகவே எல்லா நூல்களினுடைய முடிந்த முடிவாக இருக்கிற அன்பை அப்படியே காவல் செய்கின்ற பெரியவர் அவர். அவர் எந்த ஊர்? திருக்காலத்தி. பெயர் என்ன? கண்ணப்பர். இருக்கிற நாடு எது? இந்த நாடு. இந்த நாடு இப்ப எங்க வந்திருக்கிறோம்? கண்ணப்பர் திருநாடு என்பர். திருநாடு என்பர் நரே. எனவே அந்த பொத்தப்பி நாடுங்கிறது சேக்கிடார் காலத்துல மட்டும் இல்ல, வழி வழியா இருந்திருக்கு. அதனால கண்ணப்பர் திருக்காலத்தி நாடு என்பர். வழி வழியா அந்த இடத்தை அப்படிதான் சொல்லிட்டு வந்தான். அதனால கண்ண திருநாடு என்பர். சரி. நாவலர் புகழ்ந்து போற்றும் நல்வளம் பெருகி நின்ற பூவலர் வாவி சோலை சூழ்ந்த பொத்தப்பி நாடு. இந்த நாட்டுக்கு என்ன பேர்னு கேட்டா பொத்தப்பி நாடுன்னு பேர். இந்த பொத்தப்பி நாடு என்பது என்ன சிறப்புடையது? ஒரு காலத்துல புலவர்களால் பாராட்டப்படுகின்ற சிறப்பு தான் தலையாய சிறப்பா இருந்தது. ஒரு காலத்திலேன்னு சொன்னேன், இருந்ததுன்னு சொன்னேன், மறந்துடக்கூடாது. ஒரு காலத்தில் என்றும் இருந்தது என்றும் சொல்வதனால் இப்பொழுது அதை பற்றி பேசவே விடாது. அதனால ஒரு காலத்தில் அப்படி எப்படி புறநானூற்ல சொன்னார், புலவர் பாடும் போலுடையோர் விசும்பின் வளவன் ஏவா வான ஊர்தி எய்து பயன்பதம் செய்வனை முடித்து. எவர் ஒருவர் புலவரால் பாராட்டப்படுகின்ற சிறப்புடையுள்ள அவர்கள் தான் இந்த உலகத்தில் என்னென்ன செய்ய வேண்டும் அந்த காரியங்களை எல்லாம் செய்து ஒரு கால எல்லை முடிந்த பிறகு எப்படி வெள்ளையானை வந்ததோ நம்முடைய சுந்தரமூர் சுவாமிகளுக்கு, அது போல சிவிகை அங்கிருந்து வரும், அந்த சிவிகையில் ஏறி வானுலக எய்துவார்கள். அறிவு அப்பா யாரால? புலவரால் பாராட்டப்படுகின்றவர்கள். அப்படிப்பட்ட சிறப்பு எது சொல்லிட்டு புறநானூர், புலவர் பாடும் புகழுடையோர் எப்படி போவாங்க? விசும்பில். எப்ப எல்லாம் தான் செய்ய வேண்டிய செயலெல்லாம் முடிச்சுட்டு அல்பாயிசா இல்ல சார் ஐயா அவங்க சரிய 105வது பழுத்த பழம் அப்படிங்களா? எல்லாம் பேர எல்லாம் கொள்ளு பேரம் கொள்ளு பேத்தி எல்லாம் எல்லாருக்கும் எல்லாருமே எல்லாரும் ஒரு வசதி குறைவு நீலா அப்ப நிறைவான பழம். எல்லா தலங்களும் வழிபாடு செய்தவங்க, பன்னிரு திருமுறை, பதினாறு சாஸ்திரம் எல்லாம் தெரிஞ்சவங்க, எல்லா குருமூர்த்திகளையும் வழிபாடு செய்துட்டு இருந்தவங்க, என்னென்ன அரஞ்செய்யணுமோ 32 காஞ்சிபுரத்துல அம்மா செஞ்ச மாதிரி இவர் செஞ்சவங்க, பழுத்த பழம் போங்க. அடாராடா இவ்வளவு காரியம் செஞ்சவங்க. ஆமா அவங்க விசும்பின் ஊர்தி வரும்னாரு. ஆமா அந்த ஊர்தி மேகம் இருந்ததுன்னா மழை இருந்ததுன்னா வந்து கீழே பொத்துன்னு விடுவோமேனாரு. அதெல்லாம் உங்க இதுதான் டன்ல வச்சுங்க. வளவன் ஏவா வான ஊர்தி, ஏறி உட்காந்து தட்டி பறக்கும் அந்த பாட்டு, ஒரு வய ஓட்ட வேண்டியதில்லை. எய்துவ என்பதும் செய்வினை முடித்து புறானூர் அல்லவா. அப்படிப்பட்ட சிறப்பு புலவர் பாடும் போடணும். எனவே புலவர் பாடும்னா அப்படிப்பட்ட அமைப்பு இருந்தது. காரணம் சொல்லத்தான் வேணும், வேற வழி கிடையாது. அந்த புலவர்கள் தம்முடைய தூய்மையும் உயர்ந்த பண்பும் நல்ல தெய்வீக உணர்வும் இருந்து பாடியதுனால அது அப்படி ஆயிடுச்சு. அந்த சொல்லுக்கு மதிப்பு காரணம் என்ன, அப்படிப்பட்டது. குணத்தால் நிறைவும் ஒழுக்கத்தால் உயர்வும் நல்ல தெய்வீக திருவருள் உரைப்பினால் அழுத்தவும் இருந்ததுனால நெறிமொழி மாந்தர், நெறிமொழி மாந்தர் ஆணையர் கலந்த மறைமொழி தானே மந்திரம் என்ப, நெறிமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். மறைமொழின்னு சொல்றாரு மறைமொழியினர். நெறிமொழி மாந்தருடைய சொல்லு மறைமொழி என்றே சொன்னார். அப்படிப்பட்ட அளவிலே நம்முடைய இந்த பொத்தப்பி நாடு புலவர்களால் பாராட்டப்பட்ட சிறப்புடையது என்று சொன்னார். நாவலர் புகழ்ந்து போற்றும் நல்வலம் பெருகி நின்ற புவலர் வாவி சூலை சூழ்ந்த பொத்தப்பி நாடு. அப்படி நாம் புலவர்கள் எல்லாம் பாராட்டப்படுகின்ற நாடு பொத்தப்பி நாடு. இயற்கை சூழல் அப்படியே தவழ்ந்து நிற்கும். நம்ம ஐயா கூட சொன்னாங்களே மருதநலம் தான் நிறைய பேசப்படுகிறது சேக்கலார் பெரிய பிராணத்துல, குறிஞ்சி எல்லாம் ரொம்ப குறைவு. காரணம் என்னன்னா நம்முடைய பெருமக்கள் வாழ்ந்த இடமெல்லாம் பெரும்பாலும் மருதநலமா போச்சு. அதனால வயல் சூழ்ந்த வயல் சூழ்ந்த வயல் சூழ்ந்தன்னு பாரம்பரிய ஆகி போச்சு. ரொம்ப குறைவா குறிஞ்சி நிலத்துல தோன்றியவர் நம்ம இவர். நம்முடைய திருக்குறிப்பு தொண்டர்ல நாலு வகை நிலமும் பாராட்டப்படுது. நாலு வகை நிலமும் நானிலமும் பாராட்டுற அப்படிதான் வருது. ஆனாலும் எஞ்சியவர் கொஞ்சம் குறைவு தான். ஏன்னா குறிஞ்சி நிலம் தோன்றியவர்களுக்கு ரொம்ப குறைவு. அதனால எனவே இது அருமையான சோலைகள் சூழ்ந்த நாடு பொத்தப்பி நாடு என்று சொல்றோம். அப்படிங்களா, இந்த இடத்துலதான் நம்ம பெரியவர் இருந்தாங்களா? ஆமா வாழ்ந்தாங்க. இத்திருநாடு தன்னில் இவ திருப்பதியாதென்னில், நல்ல கதை வரலாறு வரலாறாவே சொன்ன. இந்த நாட்டுல நம்ம நினைக்கிற கண்ணப்பருக்கு எந்த ஊருன்னு கேட்டீங்கன்னா சும்மா சின்ன பிள்ளைங்க சொல்ற மாதிரி அது சொல்ற. இந்த நாடு இப்ப வந்திருக்கிற தாத்தா இங்க நாட்டுல, இந்த நாட்டுலதான்ப்பா நம்ம கண்ணப்பர் வாழ்ந்த ஊர் எதுன்னு கேட்டீங்கன்னா திருப்பதி யாது என்னில், சின்ன குழந்தைங்க சொல்ற மாதிரி சொன்னேன். இந்த ஊர்ல அவர் வாழ்ந்த ஊர் எதுன்னு கேட்டீங்கன்னா நித்தில அறிவிச்சாரல் நீல் வரை சூழ்ந்த பாங்கர். இங்க பாரு எப்படி இருக்குன்னாரு, ஏப்பா பெரிய மலை இருக்குது. இங்க பாரு அங்கேயும் பெரிய பெரிய மலை இருக்குது. அதுல இருந்து என்ன வருது பாத்தியா, இழும் என இழிதரும் அருவி பழ முதிர் சோலை மலை கிழவோனி. மலைக்கு என்ன சிறப்புனர், அருவி வந்துகிட்டே இருக்கு. உத்தாரத்துல என்ன பண்ண, நீங்க அந்த ஐந்து அருவிலையும் அந்த இந்த அருவிலையும் தண்ணி வெள்ளம் வச்சுங்க, யாரு போறா? இன்னும் சரியா இல்ல சீசன், ஒன்னும் பிரயோஜனம் இல்ல சந்தனம், குத்தாலமே சிறப்பு இல்லைன்றோம். அப்ப குத்தாலத்துக்கு இருக்கிற சிறப்பே என்ன அப்படின்னு கேட்டா மலையும் மலையில் விழுகின்ற அருவியும். அந்த வரி எப்படி செய்யுமா, நக்கீர இழும் என இழிதரும் அருவி பழமுதிர் சோலை மலை கிழவோனி என்றுதான் சொன்னார். அதனால இங்க எப்படி இருக்குன்னா அந்த மலை நித்தில அருவிச்சாரல் நீள்வாரை சூழ்ந்த பாங்கர், நல்ல குறிஞ்சி நிலம், மலையும் மலை சூழ்ந்த காடும். அதுபாடு தண்ணி வரும், தண்ணியில எல்லா ஊர்லயும் என்ன வரும், குத்தாலத்து அருவியில சில்லுன்னு தன்மையோட குளிர்ச்சியா வரும். ஆனா இதுல அப்படியே முத்துக்கள் வந்துகிட்டே இருக்கும், யாரும் எடுக்க மாட்டாங்க. நீ குளிக்கும்போது கூட தலையில 4-5 முத்து விழுந்ததுன்னா இது எதுக்கிட அப்படின்னு கீழே போட்டு அருமையா குளிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட நாடாக்கும் இந்த நாடு. மத்த வெங்காலித்து கோட்டு வந்தோடர் வேலி கோலி பத்தியா, மலைய பாத்தியா அண்ண ராமானாரு. இங்க பாருங்க தாத்தா அப்படியே ஒரு பெரிய வேலி போகுது, பெரிய வேலியா இருக்கு தாத்தா அப்படின்னாரு. அதுல என்ன நடு நட்டு இருக்குன்னாரு, நம்ம ஊர்ல இருக்கிற முள்ளு முள்ளியும் வந்து கல்லியெல்லாம் வைக்கிறது இல்ல, ஆடாதோட இதெல்லாம் தஞ்சை மாவட்டத்துல ஆடாதுறையில வச்சிருவாங்க. எனக்கு வச்சா தானா பாட்டு மண்டி போடும். அது மாதிரி இந்த மாதிரி ஆடாதுறையிலயோ அந்த இலையோ இந்த இலையோ வைக்கிறது இல்ல அப்படின்னாரு. என்ன நட்டுருக்கு பாத்தியா அண்ணாரு, ஆமா வெள்ள வெளியேன்னு இருக்கு, எல்லாம் வெள்ள வெளியேன்னு இருக்குனாரு. எல்லாம் யானை தந்தம், யானை தந்தந்த தந்தத்தை என்ன ஒவ்வொரு ஒரு ஒரு அங்குலத்துக்கு ஒன்னா நட்டு நட்டு நட்டு நட்டு அப்படி வேலி கட்டிருக்கு.
1: ஓம் நமசிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு திருவருள் பயன். தலைப்பு 5ஆம் அதிகாரம். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
1: அடுத்த குரட்பாவிலே சொல்கின்றார்கள், சிவபெருமான் தான் ஆணவ மலத்திற்கு பகை, ஆணவ சக்தி அவனால தான் ஒடுக்க முடியும். அப்படின்னாலும் கூட அந்த சிவபெருமான் தேசிகனாக வந்துதான் அருள் செய்தால்தான் நமக்கு ஆணவ சக்தி நீங்கும் அல்லது அநீங்காது என்பது அடுத்த குழப்பம். அதற்கு அருமையான ஒரு எடுத்துக்காட்டு. ஆனா இந்த காலத்துல அந்த கலைகள்லாம் இல்லாமல் போய்விட்டன. ஆகவே நாம் அந்த கலையை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. என்னவென்றால், அரவினாலே தீண்டப்பட்டு விஷம் ஏறிய ஒருவனுக்கு அந்த விஷத்தை எப்படி இறக்குவார் என்றால், மாந்திரீகம் மூலமாக இறக்குவார்கள். இந்த மாந்திரிகம்லாம் நம்முடைய ஆகம சார்பு நூல்களிலே சொல்லப்பட்டுள்ளன. சித்தாந்த பிரகாசிகளே நம்முடைய சிவஞான சுவாமிகள் காட்டுகின்றார்கள். காரிடம் தக்கினம் போன்ற நூல்கள்லாம் இருக்கின்றன, ஆகம சார்பு நூல்கள். அதாவது எப்படி என்றால், அந்த விஷம் ஏறி கிடக்கின்றானே அவனை மாந்திரிகன் பார்ப்பான். எப்படி பார்ப்பான் என்று சொன்னால், அந்த அரவுக்கு பகை எது என்றால் கருடன். அது மாதிரி கீரியும் பகை. எல்லா பொருள்களுக்கும் என்ன உள்ளது என்று சொன்னால், அதிதெய்வம் உள்ளது, மந்திரம் உள்ளது. உலகத்துள்ள எல்லா பொருளுக்கும் மந்திரம் உள்ளது, அதிதெய்வம் உள்ளது. அப்ப கீரிக்கும் அதிதெய்வம் உள்ளது, கருடனுக்கும் அதிதெய்வம் உள்ளது, மந்திரம் உள்ளது. அந்த உரிய மந்திரத்தை அவன் உபதேச முறையில குரு பரம்பரையில மாந்திரிகன் படிச்சிருப்பான். அப்ப அவன் என்ன செய்கின்றான், அந்த மந்திரத்தை ஜபிக்கின்றான். ஜபித்து அந்த கருடனுக்குரிய அந்த அதிதெய்வமாக தன்னை பாவிக்கின்றான். அந்த கீரிக்குரிய அந்த அதிதெய்வமாக அந்த மந்திரமாக தன்னை பாவிக்கின்றான். அந்த பாவனையினாலே அவன் நோக்கும் பொழுது அது வந்து அவன் கருடனுடைய தன்மையிலே இருந்து, கருடன் எப்படி அந்த அறவை அழிக்கின்றதோ, கீரி எப்படி அந்த அறவை அழிக்கின்றதோ, அதுபோல அந்த தன்மையை அவன் பெற்று அந்த அறவினுடைய விஷத்தை, விஷத்தின் கொடுமையினை, தாக்கத்தினை அவன் நீக்கி விடுகின்றான். இந்த கலை முன்பு இருந்தது. ஆகையினாலே அப்படி ஒரு மாந்திரீகன் கீரியை பாவிக்க தெரிந்தவன், கருடனை பாவிக்க தெரிந்தவன் வந்து அவன் பார்த்தால்தான் அந்த விஷம் நீங்கும். ஒழிய கீரிதானே அரவுக்கு பகை, அந்த கீரியே வந்து இவன் மேல ஏறட்டுமே, விஷம் ஏறின மேல ஏறட்டுமே, கீரியே அவன் மேல ஏறி இறங்கினாலும் அந்த விஷம் நீங்காது. ஆனால் அந்த கீரியை பாவிக்க தெரிந்த பாவகன் நோக்கும் பொழுது அந்த விஷம் நீங்கும். அதுபோல சிவபெருமான் நேரடியாக வந்து பாச நீக்கம் செய்ய மாட்டார், அவர் குருவாக வந்து சிவோகம் பாவனையினாலே அதை நீக்குவார் என்று சொல்லி எடுத்துக்காட்டு மூலம் விளக்கினார். சைவ சித்தாந்த ஞான சாஸ்திர சிந்தனையாகிய திருவருள் பயனிலே அருளுரு நிலை என்ற 5ஆவது அதிகாரத்தை தொடர்ந்து சிந்திப்பதற்கு குருவருள் பாடித்துள்ளது. திருவருட்பயன் என்ற இந்த மெய்கண்ட சாத்திரத்திலே ஆசிரியர் உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் சைவ சித்தாந்தத்தில் கூறப்படுகின்ற முப்பொருள்களாகிய பதி, பசு, பாசம் இவற்றினுடைய இயல்பினை விளக்கியருளும் முகமாக முதல் அதிகாரத்திலே பதியினை பற்றிய விளக்கமாக பதிமுதுநிலை என்றும், 2ஆவது அதிகாரத்தில் உயிர்களை பற்றி விளக்குகின்ற முறையிலே உயிரவை நிலை என்றும், 3ஆவது அதிகாரத்திலே ஆணவ மனத்தையும் அதனோடு சேர்ந்த ஏனைய 2 வளங்களாகிய கண்ம மாயை ஆகியவற்றையும் விளக்கிச் சொல்லும் விதமாக இருள்மல நிலை என்றும் இவ்வாறு முதல் 3 அதிகாரங்களை அமைத்திருந்தனர். இவ்வாறு பாசமாகிய இருள்மலத்தை பற்றி 3ஆம் அதிகாரத்திலே விளக்கிய ஆசிரியர் அந்த இருள்மலத்தை போக்கவல்ல திருவருளை பற்றி விளக்கும் முகமாக அருளது நிலை என்று 4ஆம் அதிகாரத்தை அமைத்திருந்தார். அந்த 4ஆம் அதிகாரத்திலே அருளுடைய மேம்பாடுகளை எல்லாம் எடுத்துச் சொல்லி, அருளின்றி உயிர்க்கு ஆவதொன்று இல்லை, ஆகவே அந்த அருளே வேண்டப்படும் பொருள், எல்லாவற்றிலும் வேண்டப்படும் பொருள் என்று சொன்னார். அந்த அருளை பெற்றுவிட்டால் மேற்கொண்டு பெறுவதற்கு எதுவும் இல்லை, குறைவிலா நிறைவாக விளங்குவது அந்த அருள், அதுவே சிவப்பேராகிய முத்தி பேற்றினை அருள வல்லது என்பதையெல்லாம் உணர வைத்தார். அத்தகைய திருவருள் எவ்வாறு மும்மலமுடைய ஆன்மாவை வந்து அடையும் என்று சொல்கின்ற முறையிலே அடுத்த அதிகாரத்தை அருள் உரு நிலை என்று வைத்துள்ளார். அந்த அதிகாரத்தில் தான் நம்முடைய சிந்தனை இருந்து வருகின்றது. அதாவது அருளானது உருக்கொண்டு வரும், மும்மலமுடைய சகலவர்க்கத்து ஆன்மாக்களை திருவருள் எவ்வாறு வந்து சேரும் என்றால், உருக்கொண்டு வரும், அதாவது உருவாக வரும், திருவருள் உருவருளாக வரும் என்ற உண்மையினை இந்த 5வது அதிகாரத்திலே அதிகாரத்திலே கூறுகின்றார்கள். அதைத்தான் இந்த 5வது அதிகாரத்திலே முதல் குரற்பாவிலே பார்த்தோம். இதுகாரும் அறிவுக்கு அறிவாய் தோன்றா துணையாக தன்னை காட்டிக்கொள்ளாமல் நின்று உதவிய அந்த திருவருள் தான் குருவாக நம் முன்னே எழுந்தொழுகின்றது என்ற செய்தி கூறப்பட்டது. அந்த திருவருள்தான் குருவாக எழுந்தொழ வேண்டும். ஏனென்றால் உயிரோடு ஒன்றி கலந்திருப்பது திருவருள்தான். எனவே உயிருக்கு உற்ற அந்த ஆணவ நோயை உயிரோடு ஒன்றி கலந்திருக்கின்ற திருவருளால் தான் போக்க முடியுமே ஒழிய வேறு யாராலும் போக்க முடியாது என்ற செய்தி ஓமையில் வைத்து அடுத்த குரற்பாவிலே கூறப்பட்டது. அதாவது வீட்டிலே இருப்பவர்களுக்குத்தான் வீட்டில் உள்ளவருடைய ஒருவனுடைய உடல் நோயானது அவனுடைய வீட்டிலே அவனோடு சேர்ந்து இருப்பவர்களால் தான் நன்கு அறியப்படும். அதுபோல உயிரின் அறிவோடு இரண்டர கலந்திருக்கின்ற சிவம்தான் உயிருக்குரிய ஆணவ மலத்தை போக்க முடியும் என்ற செய்தி கூறப்பட்டது. 3வது குரற்பாவிலே இவ்வாறு உருவாக எழுந்தொழுகின்ற சிவத்தை சாதாரண உலக மக்கள் அறிந்து கொள்ள மாட்டார்கள் என்ற செய்தி உணர்த்தப்பட்டது. ஏனென்றால் எல்லோரையும் ஆட்கொள்வதற்காக சிவபெருமான் குருவாக எழுந்தொழவில்லை. பக்குவ ஆன்மாவை ஆட்கொண்டொருள வேண்டும் என்று அந்த ஆன்மாவின் பொருட்டுத்தான் எழுந்தொழுகின்றான். எடுத்துக்காட்டாக மணிவாசக பெருமானை ஆட்கொள்ள வந்த சிவபெருமான் எல்லோரையும் ஆட்கொள்ளவில்லை, மணிவாசகருக்காக தான் அங்கே குருவாக எழுந்தொழினான். அதுபோலத்தான் பக்குவ ஆன்மாவை ஆட்கொள்ளும் பொருட்டுத்தான் குருவாக வருவான். ஆகவே ஏனையோர் அதனை அறிய மாட்டார்கள் என்று 3வது குரற்பாவிலே கூறினார். அடுத்த குரற்பாவிலே ஏனையோர் ஏன் அறிய மாட்டார்கள் என்றால் அவர்கள் பக்குவம் வரவில்லை. ஏனென்றால் அந்த பொய்யிருளானது அவருடைய சிந்தையை இன்னும் மறைத்துள்ளது. ஆகவே அவர்கள் மெய்ப்பொருளாகிய சிவத்தையும் காணமாட்டார்கள், அந்த சிவத்தினுடைய குரு உருவத்தையும் காணமாட்டார்கள். அடுத்த குரற்பாவிலே ஏன் இவ்வாறு குருவாக வர வேண்டும் என்பதற்கு ஒரு காரணத்தை சொன்னார். பார்வை விலங்கு என்று ஒரு விலங்கை வைத்துத்தான் வேடர்கள் விலங்குகளை பிடிப்பார்கள். வேடனே நேரடியாக போனால் விலங்குகள் ஓடிவிடும். அதுபோல சிவபெருமான் தமக்குரிய மான்மழுவேந்தி கங்கை யாரை அணிந்து பெரிச்சந்திரனை சூடி ரிஷப வாகனத்திலே அவர் தம்முடைய தடத்த திருமேனியோடு எழுந்து ஒளி வந்தால் சகல ஆன்மாக்களாலே வழிபட்டு உய்ய முடியாது. ஆகவே மானுட திருமேனி தாங்கி அதாவது ஒரு குருமூர்த்தியை ஆதாரமாக கொண்டு எழுந்துவிடுகின்றார் என்று செய்தி கூறப்பட்டது. எனவே அந்த அதனை உணர்வதற்கு பக்குவம் வேண்டும் என்பது உணர்த்தப்பட்டது. ஆகையினால் உலகோர் மானுட போர்வையிலே வந்திருக்கின்ற சிவம்தான் இந்த குருநாதன் என்பதை உணரமாட்டார்கள் என்று சொல்லப்பட்டது. அடுத்த குரட்பாவிலே ஆகையினாலே சிவபெருமானே குருநாதனாக வருவார் என்பது நன்கு நிறுவப்பட்டது. ஏன்னா உயிருக்கு உரிய அந்த ஆணவ நோய் உயிர் அறிவிலே கலந்திருக்கின்ற சிவத்துக்கு மட்டும்தான் தெரியும், உயிருக்கே கூட தெரியாது. ஆணவ மறைப்பு எந்த அளவு நமக்கு உள்ளது, அது எந்த அளவிலே அது நம்மை பிடித்திருக்கின்றது, என்ன செய்தால் அது தீரும் என்பதெல்லாம் நமக்கு தெளிவாக தெரியாது. நம்ம அறிவோடு அறிவாக கலந்து அந்த ஆணவமல சக்தி தேய்வதற்கு உரிய நெறிகளிலே நம்மை செலுத்தி வருகின்றதே திருவருள். அந்த திருவருளுக்குத்தான் தெரியும் ஆணவமலத்தினுடைய நிலை, அதை எப்படி போக்க வேண்டும், எப்போது குருவாக எழுந்தொருளி அந்த மலச்சக்தியை போக்க வேண்டும் என்பது அந்த சிவபெருமானுக்குத்தான் தெரியும். ஆகையினாலே குரு அவசியம் வேண்டும். ஆகவே நான் சாத்திரங்களை பார்த்தே அறிந்து கொள்வேன் என்ற கொள்கையை தவிர்த்து விடுவாயாக என்ற செய்தி அடுத்த குரற்பாவிலே கூறினார். சகலவர்க்கத்தான் மக்களுக்கு பிரளயாகலர் போன்றோ விஞ்ஞானகலர் போன்றோ உணர்த்த முடியாது. அவர்களுக்கு மானுட திருமேனியிலே அதனை ஆதாரமாக கொண்டு குருவாக வந்துதான் அவர்களுக்கு ஞானத்தை உணர்த்த வேண்டும் என்பதை ஒரு ஓமை மூலம் வைத்து நன்கு விளக்கினார். அதாவது விடம் ஏறிய ஒருவனுக்கு அந்த விடம் நீங்க வேண்டும் என்றால் அந்த விடத்தை அவனுக்கு தந்தது அரவு. அந்த அரவுக்கு நேர் பகை கருடனோ அல்லது கீரியோ சொல்லலாம். அந்த கீரியே வந்து விடம் ஏறியவன் உடலில் வந்து ஏறி சென்றாலும் அந்த விடமானது நீங்க போவதில்லை. ஆனால் அந்த கீரிக்குரிய மந்திரத்தை கணித்து அந்த பாவனையை செய்கின்றானே அந்த மாந்திரீகன், அந்த மந்திரத்தை கணித்து கருடோகம் பாவனை செய்கின்ற அந்த மாந்திரீகனாலதான் அந்த விடமானது நீங்கும். விடத்துக்கு நேர்பகையாக உள்ள கீரியோ கருடனோ வந்தால் நீங்காது. அதுபோல சிவமே நேரடியாக வந்தாலும் சகலவர்க்கத்தான் மக்களுக்கு ஆணவனம் நீங்காது. அந்த சிவமானது குருவாக வந்துதான் நீங்கும். உருவாக எழுந்துவிடும் போதுதான் ஆணவ மன மாடுதல் நீங்கும். இப்ப மாந்திரிகன் வந்து அந்த மந்திரத்தை கணிக்கும் பொழுது அந்த மந்திரத்தோடு ஒன்றி அந்த மந்திரத்துக்கு உரிய அதிதெய்வத்தோடு தான் இரண்டரை கலந்து நிற்கின்றான். கலந்து நின்று அந்த விடம் ஏறியவனை பார்க்கின்றான். அந்த விடமானது நீங்குகின்றது. மாந்திரிகன் அவன் தானாக மட்டும் இருந்து கொண்டு பாவனையெல்லாம் செய்யாமல் இருந்தான் என்றால் அவனாலே அந்த விடத்தை நீக்க முடியாது. அந்த மாந்திரிகன் தன்னை யாராக பாவிக்கின்றான் என்று சொன்னால் இந்த மந்திரமாக பாவிக்கின்றான், மந்திரத்துக்குரிய தெய்வமாக பாவிக்கின்றான். ஆகையினாலே அந்த பாவனையிலே அவன் நின்று கொண்டு விடம் ஏறியவனை நோக்கும் பொழுது அவனை பாதித்த உள்ள விடமானது நீங்குகின்றான். இவ்வாறு அவன் வைத்தியம் செய்து அந்த விடத்தை நீக்குகின்றான். அதுபோல குருவும் என்ன செய்கின்றார், சிவோகம் பாவனையிலே தான் சிவத்தோடு இரண்டரை கலந்து நிற்கின்றார். அவர் முக்தி பெற்ற ஆன்மா, ஆகவே அவரை இடமாக கொண்டு செய்கின்ற தீக்கை முதலிய எல்லா செயல்களுமே சிவன் செயல்தான். ஆகையினாலே அங்கே மாந்திரிகனுக்கும் அந்த மந்திரத்துக்கும் எப்படி பேதம் இல்லையோ அதுபோல சிவத்திற்கும் குருவுக்கும் பேதம் கிடையாது, பேதம் கற்பிக்க கூடாது என்ற ஒரு உண்மையும் இதனை உணர்த்தப்படுகின்றது. இந்த குரட்பாவரை நாம் பார்த்திருந்தோம். இனி அடுத்த குரட்பா 8வது குரட்பா, இந்த அதிகாரத்திலே 8வது, மொத்தத்தில் 48வது. அந்த குரட்பாவிலே வெளிப்படையாக ஒரு உண்மையை கூறுகின்றார். அதாவது விஞ்ஞானகலர் பிரயாகலர் இவர்களுக்குத்தான் நிராதாரமாக நின்று முக்தி வழங்குவார் சிவபெருமான். சகலருக்கு குருவாக வந்துதான் முக்தி அருள்வார் என்று வெளிப்படையாக கூறுகின்றார். அகலர் தருமருளை ஆக்கும் வினை நீக்கும் சகலருக்கு வந்தருளும் தான். அகலர் என்றால் யார்? கலையினின்றும் நீங்கி இருப்பவர்கள் அகலர், கலையோடு கூடியிருப்பவர்கள் சகலர். சகல வர்க்கத்தான்மாக்கள் நம்ம சொல்றோம். நாம கலையோடு கூடியிருக்கின்றோம். கலையினின்றும் நீங்கி இருப்பவர்கள் யார் என்றால் விஞ்ஞானகலர் பிரளயாகலர். இந்த விஞ்ஞானகலர் என்பதை நாம பிரித்து பார்த்தோம் என்றால் விஞ்ஞான அகலர் அகலர்னு வருகின்றது. பிரளயாகலர் என்பதை பிரித்து பார்த்தால் பிரளய அகலர். எனவே விஞ்ஞானாகலர் பிரளயாகலர் இருவருமே அகலர். விஞ்ஞான அகலர், இவர் பிரளயாகலர். அகலர் என்றால் கலை நின்றும் நீங்கி இருப்பவர்கள். அதாவது அவர்களுக்கு கலைன்னு சொல்லும்போது இந்த மாயா காரியங்களை கொள்ள வேண்டும். ரெண்டு பேருக்குமே என்ன கிடையாது, மாயா மலம் கிடையாது. மொத்தத்தில் அது பாசத்தையே குறிக்கும். அதாவது விஞ்ஞானத்தினாலே உயிர்க்குயிராக நின்று எம்பெருமான் உணர்த்துகின்ற இடத்துல விஞ்ஞானம்லாம் விஞ்ஞானம்தான். அந்த விஞ்ஞான உணர்வு அவர்களுக்கு எடுத்த பிறவியிலேயே கைகூடும். அவர்கள் சுத்தமாயா குணங்களிலே இருப்பார்கள். மாவாடியத்திலே அவர்களுக்கு இடம் சொல்லப்பட்டுள்ளது. சிவதத்துவங்கள் 5 தவிர இன்னும் சுத்த தத்துவங்கள் பல உள்ளன, அவையெல்லாம் நமக்கு சொல்லவில்லை. ஏன்னா சகல வர்க்கத்தான்மாக்களுக்கு இந்த 36 தத்துவங்கள் தான். மொத்தமே 36 தான் இருக்கின்றன என்று நாம் எண்ணிவிடக்கூடாது. எப்படி காலம் நியதி கலை முதலிய வித்யா தத்துவங்கள் இருக்கின்றனவோ அசுத்தமாயில் இருக்கின்றனவோ அதுபோல சுத்தமாயிலும் இருக்கின்றன. அதே போல அந்த கரணம் ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் பஞ்சபூதங்கள் தன்மாதிரி எல்லாம் சுத்தமாயிலும் இருக்கின்றன. அவை அவற்றோடு நமக்கு தொடர்பில்லை. யாருக்கு என்றால் மும்மலமுடைய சகலான்மாக்களுக்கு தொடர்பில்லை. எனவே சகலான்மாக்களுக்குரிய தத்துவங்கள் 36 சொன்னார். அந்த சுத்த காலம் சுத்த நியதி இருக்கு, அதுல இருந்து சுத்த நிலம் வரைக்கும் அந்த சுத்த புவனங்கள் எல்லாம் அந்த சுத்த தத்துவங்கள் இருக்கக்கூடிய உலகங்கள் எல்லாம் ஒருமலமுடைய விஞ்ஞானகளுக்கு இருப்பிடங்கள். அவர்கள் உயிர்க்குயிராய் நின்று எம்பெருமான் உணர்த்துவதனாலே கொஞ்சம் ஏதோ சிறிதளவு அவர்களை பற்றியுள்ள அந்த மலமறைப்பு நீங்கி அவர்கள் வீடு பெறுவர். அவர்களுக்கு மலமறைப்பு குறைவு தான். அதனாலதான் அவர்களுக்கு அந்த ஆணவ மல மறைப்பு மிகவும் குறைவாக உள்ளது. அதனாலதான் அவர்களுக்கு வந்து கண்மமல பிணிப்போ மாயாமல பிணிப்போ இல்லை. கண்மமல பிணிப்பு எப்ப வரும், மாயாமல பிணிப்பு எப்ப உண்டாகும்னா ஆணவமலத்தினுடைய ஆற்றல் மிகுதியான ஆற்றலோடு ஆணவமலம் ஒரு ஆன்மாவின் அறிவை மறைத்திருந்தது என்றால் அந்த ஆன்மா வினைகளை ஈட்டும் மாயா போகங்களில் அது வந்து அழுந்தும். அப்ப மும்மலமுடையதா விட நமக்கு மல மறைப்பு மிகுதி. நம்ம அறிவை மிகுந்த ஆற்றலோடு மலம் மறைத்துள்ளது. ஏன் அப்படின்னா ஆணவமலம் ஒண்ணு இவனுடைய அறிவை அதிகமா மறைப்போம் அவன் அறிவை குறைவா மறைப்போம் அப்படின்னு சொல்லுவது அதுதான். மலையில் நடந்தால் ஒருவனுக்கு மட்டும் மிகுதியாக நோயானது பாதிக்கின்றது என்று சொன்னால் அவன் உடலிலே வந்து எதிர்ப்பு சக்தி குறைவு. எதிர்ப்பு சக்தி மிகுதியாக உள்ளவனுக்கு அவனும் அடை நினைதான், அவனுக்கு பாதிப்பு இல்லை, சிறிதளவுதான் பாதிப்பு இருக்கின்றது பார்க்கின்றது. அதுபோல அறிவினுடைய வன்மைதான், ஆன்ம அறிவினுடைய வன்மையினை பொறுத்து, ஆன்ம அறிவின் வலிமையை பொறுத்து, ஆன்ம அறிவின் அந்த வலிமையானது மிக குறைவாக இருந்தால் மலமறைப்பு மிகவும் வன்மையாக இருக்கின்றது. அப்போ அவர்கள் வந்து விபரீத உணர்ச்சி மிகவும் கொண்டு வினைகளை ஈட்டுகின்றார்கள், உலக பற்றுகளை பெருக்குகின்றனர். இந்த விபரீத உணர்ச்சி அதிகமாகுது, நில்லாதவற்றை நிலையினு கருதக்கூடிய அந்த விபரீத உணர்ச்சி அதிகமாகுது. பிரளயாகணருக்கு எப்படி உள்ளது என்று சொன்னால் அந்த மலமறைப்பு வினைகளை செய்கின்ற அளவிற்கு உள்ளது. அந்த ஆன்மாக்கள் வினைகளை ஈட்டுவார்கள், எனவே அவர்களுக்கு கண்மமலம் உள்ளது. ஆனால் மாயாமலம் அவர்களுக்கு உடம்புலாம் இருக்கின்றது, உலகங்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். ஆனாலும் அவர்களுக்கு அந்த மாயாமல போகம் அதனோடு சேர்ந்திருந்தும் அதனால் அவர்கள் மயக்கமடையாமல் இருக்கின்றனர். விஞ்ஞானங்களுக்கு எப்படின்னா அவர்களுக்கு யான் எனதுங்கிற செருக்கோடு அவர்கள் வினையே செய்ய மாட்டார்கள். ஏதோ ஆணவ மலம் சிறிதளவு அவர்கள் அறிவை மறைத்துள்ளது, அவ்வளவுதான். அதாவது உயிர்க்குயிரா நின்று எம்பெருமான் உணர்த்துவதன் மூலமே அந்த மலமறைப்பு நீங்கி விடுகின்றது. எனவே அது நிராதாரமாக உணர்த்துதல். நிராதாரம்னா என்ன, ஒரு குருவை ஆதாரமாக கொண்டு வந்தால் அது சாதாரம் என்று சொல்வார்கள். ச ஆதாரம், ஆதாரத்தோடு கூடியது. ச ஆதாரம் என்பது ஆதாரத்தோடு கூடியது, ச ஆதாரம் என்பது சாதாரம் அப்படின்னு சேர்ந்து வருது. எனவே சாதாரமாக வருதல் என்பது குருவை தனக்கு இடமாக கொண்டு எம்பெருமான் எழுந்தருளி வருதல். நிராதாரமாக வருதல் என்பது குருவை தனக்கு ஆதாரமாக கொள்ளாமல் சிவமே நேரடியாக வந்து தீக்கை செய்தல். அதுவும் இருவகைப்படும். விஞ்ஞானங்களுக்கு அறிவு கருவாய் இருக்கின்ற அந்த நிலையிலேயே ஞானத்தை உணர்த்தி விடுகின்றார். பிரளயாகலருக்கு தன்னுடைய தடத்த திருமேனியை தாங்கி வந்து முன்னிலையிலே வந்து முன்னாலே எழுந்தருளி முன்னிலையினர். ஆகவே உயிர்க்குயிராக இருந்தவாறே விஞ்ஞானங்களுக்கு ஞானத்தை உணர்த்துகின்றானே, அது தன்மையில் உணர்த்தல். பிரளயாகலருக்கு தடத்த திருமேனியோடு, அதாவது இந்த மான்மொழி ஏந்தி நீலகண்டத்தோடும் கங்கை சந்திரனோடும் உமையன்னையாரோடு இடப வாகனத்திலே எழுந்தருளி வந்து உணர்த்துதல், அப்படி தடத்த திருமேனியிலே முன்னால் எழுந்தருளி வந்து ஞானத்தை உணர்த்துதல், அது முன்னிலையில் உணர்த்துதல். நமக்கு குருவாக வந்து உணர்த்துதல், படற்கையில் உணர்த்துதல் என்று இவ்வாறு மூன்று வகையாக அருமையாக சொல்லியுள்ளார்கள். மிக அருமையான செய்தியாகும். அதைத்தான் இந்த குரட்பாவிலே கூறுகின்றார். அகலர் என்பவர் கலையின் என்றும் நீங்கி இருப்பவர்கள், மாயாமலம் அற்றவர்கள். அவர்கள் ஒருமலமுடையோர் என்ற விஞ்ஞான அகலரும் இருவனமுடையோர் என்ற பிரளயாகலரும் ஆவார்கள். அவர்களுக்கு தரும் அருளை ஆக்கும், தரத்தக்க அருளை ஆக்கும். ஆக்கும் என்றால் நிராதாரமாகவே வழங்கும். ஆக்குங்கிற சொல்லாட்சியினால நிராதாரமாய் நின்றே, குருவை ஆதாரமாக கொள்ளாமல் நிராதாரமாய் நின்றே அவர்களுக்கு அருளை ஆக்கும். தரும் அருள்னா தரத்தக்க அருள், தரத்தக்க அருளை ஆக்கும். அப்ப அகலர் என்பதில் குவுறுப்பு விரித்துக் கொள்ள வேண்டும். அகலர்க்கு, அந்த அகலர்க்கு என்பதில் ரெண்டு பேரும் அடங்குவார்கள். யாரு? விஞ்ஞான அகலர், பிரளயாகலர், ரெண்டு பேரும் அடங்குவார்கள். விஞ்ஞான அகலர், பிரளயாகலர் ஆகிய அகலர்க்கு தரும் அருளை, தரத்தக்க அருளை ஆக்கும், நிராதாரமாகவே கொடுக்கும். வினை நீக்கும் சகலர்க்கு, இனி மூன்றாமவராகிய சகல ஆன்மாக்கள் இருக்கின்றாலே அந்த சகலர்க்கு வந்து அருளும் தான். குருவை ஆதாரமாக கொண்டு வந்து அருளும் தான் அந்த சிவபெருமான் என்று இவ்வாறு கூறுகின்றார். சகலர் சொல்லும் போது வினை நீக்கும் சகலர்னு சொன்னார். ஏன் வினை நீக்கும் சகலர்னு சொன்னார் என்பதற்கு ஆதீன வித்வான் திருவேறு முதலியார் அவர்கள் விளக்கம் கொடுக்கின்றார். அதாவது வினை நீக்கும் சகலர் என்றால் தத்துவ சோதனையால் சஞ்சித வினையை நீக்கி உணர்த்துவதற்குரிய சகலர். தத்துவ அதாவது அத்துவ சோதனை என்று இருக்க வேண்டும். சிவபெருமான் குருவாக வந்து எழுந்தருள் இருந்து நீக்கை செய்து, நீக்கை செய்துதான் ஞானத்தை உணர்த்துகின்றான். அந்த சீடனும் அந்த ஞானத்தை உணர்ந்து வீடு பேர் அடைகின்றான். அப்ப ஞானத்தை உணர்த்துவதற்கு வாயிலாக தீக்கை செய்கின்றார். முதல்ல தீக்கை செய்யாம ஞானத்தை உணர்த்துவதில்லை. ஞானமே வீடு பேர் தரும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாம் சிவஞான சுவாமி சொன்னதுதான், சிவஞான சித்தியார்ல அருளந்தி சிவாச்சாரியார் சொன்னதுதான். ஆனா அந்த ஞானம் எப்போது உண்டாகும்? தீக்கையா பெற்றால்தான் உண்டாகும். தெளிவா சொல்லிட்டார். முத்தி பெற வேண்டிய ஆன்மாக்களுக்கு ஒரு தீக்கையை செய்துட்டு தான் ஞானத்தை உணர்த்துறான். அங்கேயே தீக்கை இருக்கு, அது ஞான தீக்கைன்னு சொல்லப்படும். அந்த ஞான தீக்கை செய்யும்பொழுதுதான் அதுல முக்கியமானது என்னன்னா அத்வ சோதனைன்னு ஒரு கிரியை செய்யறார். அது வந்து இதுகாரும் அநேக கோடி பிறவிகளிலே அந்த சீடரானவன் ஈட்டி வந்த வினைகள் எல்லாம் அவனுடைய புத்தி தத்துவத்திலே சஞ்சிதமாக கிடக்கின்றது. அந்த பழ வினையை, அந்த பண்டை வினையை தன்னுடைய கிரியாசக்தியினாலே அந்த பண்டை வினைகளை எல்லாம் மேற்கொண்டு பிறவி தராத வகையிலே அந்த வினைகளை எல்லாம் ஒடுக்கி விடுகின்றார். மேற்கொண்டு முளைக்காதபடி விதையினை வந்து நெருப்பில் சுட்டு அந்த விதைகள் எல்லாம் மேற்கொண்டு முளைக்காதபடி செய்துவிடுவது போல பண்டை வினைகளாகிய சஞ்சிதத்தை எல்லாம் இந்த அத்வசுத்தி ஆகிய தீஷாகிரியினை செய்வதன் மூலம் ஒடித்தொழுகின்றார். அல்லது பண்டை வினைகள் ஒழிவதற்கு வழியே கிடையாது. தீக்கையில இல்லாத வரைக்கும் பண்டை வினைகள் அப்படி இருந்துகிட்டே இருக்கும், அது பிறவி தந்து கொண்டே இருக்கும். அப்படி ஒரு செய்து வினையை பண்டை வினையாக சஞ்சீதத்தை முளைக்காதவனும் செய்துவிட்டு தான் அப்புறம் தான் ஞானத்தை உணர்த்துறார். ஆகவே அத்வ சோதனை என்பது, அத்வ சுத்தி என்பது சகல ஆன்மாக்களுக்கு செய்ய மிக முக்கியமாக செய்ய வேண்டிய ஒன்றாகும். சகல ஆன்மாக்களுக்கு உரியது. அதனாலதான் வினை நீக்கும் சகலர்னா, வினை நீக்குதற்கு உரிய, வினை நீக்கம் பெறுவதற்கு உரிய என்று பொருள் கொள்ள வேண்டும். வினை நீக்கும் சகலர்க்குன்னா சகலர்கள் வந்து வினையை நீக்கவில்லை, சகல ஆன்மாக்கள் வினை நீக்கம் பெறுவதற்கு உரியவர்கள் என்று அவ்வாறு பொருள் கொள்ள வேண்டும். அத்வ சோதனையின் மூலமாக அல்லது அத்வ சுத்தியின் மூலமாக சஞ்சித வினைகளிலிருந்து நீக்கம் பெறுவதற்குரிய அந்த சகலருக்கு அந்த அத்வ சோதனையை செய்வதற்கு அவன் குருவாக எழுந்தொருளி வருகின்றான். குருவாக எழுந்தொருளி வந்தால்தான் செய்யும். இவ்வாறு அருமையாக சொன்னார் நம்முடைய ஆதிநிறுத்துவானவர்கள். அடுத்த குரட்பாவிலே அவ்வாறு சிவபெருமான் குருவாக எழுந்தொருளி வராவிட்டால் யார்தான் ஞானத்தை அறிவார்கள் என்று கேட்கின்ற கேள்விதான் அடுத்த குரட்பா. ஆர் அறிவார் எல்லாம் அகன்ற நெறியருளும் பேரறிவான் வாராதவன் பேரறிவான் என்று நீண்டிருக்கின்றது. இது நீட்டும் வழி நீட்டல் என்ன, முதலடியில் ஆர் அறிவார் அப்படின்னு வந்ததுனால இங்கே பேரறிவான் அப்படின்னு ஓசை உருட்டு நீண்டு வந்தது. பொருள் கொள்ளும் போது பேரறிவான் என்பதை பேரறிவன் என்றுதான் பொருள் கொள்ள வேண்டும். பேரறிவை உடையவன் வாராதவின் அவன் வரவில்லை என்றால், பேரறிவுடைய சிவபெருமான் குருவாக எழுந்தருளி வரவில்லை என்றால் ஆர் அறிவார், யார் ஞானத்தை உணர முடியும் என்று கேட்டு, எப்படிப்பட்ட பேரறிவன், எல்லாம் அகன்ற நெறியருளும். எல்லாம் அகன்ற நெறி என்றால் ஆறு அத்துவாக்களும் அகன்ற பிறகு ஒரு நெறி தோன்றுகின்றது, அந்த நெறியினை அருளக்கூடியவன் சிவபெருமான். அவன் குருவாக வந்து அருளவில்லை என்றால் யார் அறிவார் ஞானத்தை, யார் அறிவார். ஆறு அத்துவாக்களும் அகன்றுட்டுனா எல்லாம் அகன்றுதுன்னு அர்த்தம். அது மேல அகலதுக்கு வேற ஒன்றும் இல்லை. எல்லா பொருள்களும் மாயையிலிருந்து தோன்றிய எல்லா பொருள்களுமே மாயா காரியங்கள்னு சொல்லப்படும். அந்த மாயா காரியங்கள் எல்லாமே ஆறு அத்துவாக்களுக்குள்ள அடங்கிவிடும். ஆறு அத்துவாக்கள் தான், அதாவது ஆறு அத்துவாக்கள் எவை என்றால் மூன்று மூன்றாக சொல்வார்கள். அதாவது மந்திரம், பதம், வண்ணம், இவை மூன்றும் மூன்று அத்துவாக்கள். அப்புறம் புவனம், தத்துவம், கலை, அடுத்த மூன்று அத்துவாக்கள். ஏன் மூன்று மூன்றாக சொன்னேன் என்றால், முதல்ல சொன்னது சொல் உலகம், அடுத்தால சொன்னது பொருள் உலகம். மந்திரம், பதம், வண்ணம் என்பவை இருக்கின்றனவே அதை வண்ணம், பதம், மந்திரம்னு அப்படி வரிசையா வச்சு, மந்திரம், பதம், வண்ணம் தான் சொல்றாங்க. வண்ணம், பதம், மந்திரம் என்று வைத்துக் கொண்டால் வண்ணம் இரண்டு சுழி. அந்த வண்ணம் என்பது அச்சரங்களை குறிக்கும், எழுத்துக்களை குறிக்கும். எழுத்துக்கள் சேர்ந்து சொற்கள் உருவாகின்றன, அந்த சொற்களை தான் பதம் என்று குறிப்பிட்டார். ஆகவே வண்ணம் எழுத்துக்களை குறிக்கும், பதம் அந்த எழுத்துக்களாலான சொற்களை குறிக்கும். பதம் மந்திரம் என்பது அந்த சொற்கள் சேர்ந்து உருவாகின்ற வாக்கியங்கள், அதிலே பிரதானமான வாக்கியங்கள் வேத மந்திர வாக்கியங்கள், எனவே மந்திரம்னு சொன்னார். ஆக மந்திரம், பதம், வண்ணம் இந்த மூன்றும் அத்துவாக்கள். இவை எல்லாமே சொல்மயமானவை, எழுத்து, சொல், வாக்கியம். ஆகவே இதை சொல் உலகம். அப்புறம் புவனம், தத்துவம், கலை இவையெல்லாம் பொருள். புவனம் என்பது உலகம், உலகம் ஒரு பொருள். அந்த புவனங்கள் 224 சொல்லப்படுகின்றன சிவாகமங்களிலே. மைகண்ட சாத்திரங்கள் எண்ணிக்கையை தான் சொல்கின்றன. 224 புவனங்கள் எவை எவைன்னு பேரோட முழு விவரத்தோட தெரிஞ்சுக்கணும்னா ஆகமங்களுக்குள்ளதான் நம்ம போகணும். 224 புவனங்கள் சிவஞான சித்தியாரம் சிவபிரகாசம் சொல்கின்றன. 224 புவனங்கள், புவனங்கள்னா உலகங்கள் தான். இந்த புவனங்களுக்கு ஆதாரமாக இருப்பவை 36 தத்துவங்கள். அந்த தத்துவங்களுக்கும் ஆதாரமாக இருப்பவை 5 கலைகள். அவை நிவர்த்தி, பிரதிட்டை, வித்தை, சாந்தி, சாந்தியாதீதம் என்று சொல்வார்கள். ஆக கலை 5, தத்துவம் 36, புவனங்கள் 224. இந்த கலை, தத்துவம், புவனம் இவை மூன்றும் பொருள் உலகம் என்பார். ஆக அந்த சொல்லுலகம் 3 மந்திரம், பதம், வண்ணம். பொருளுலகம் 3 புவனம், தத்துவம், கலை. இந்த மூன்று மூன்றும் 6 தான், 6 அத்துவாக்கள்னு சொல்லப்படும். இவை எங்கிருந்து தோன்றின என்றால் மாயையிலிருந்து தோன்றின. எவ்வாறு தோன்றின என்றால் சிவபெருமானுடைய அருளாலே தோன்றின. ஏன் தோன்றின என்றால் உயிர்களுக்காக தோன்றின. உயிர்களுக்காக ஏன் தோன்ற வேண்டும் என்று சொன்னால், உயிர்களை பற்றியுள்ள அனாதி மலமாகிய ஆணவ மலமறைப்பை, அந்த ஆணவ மலமறைப்பு நீங்கும் பொருட்டு உயிர்கள் படிமுறையில் தான் அறிந்து பக்குவப்பட்டு மலமறைப்பிலிருந்து நீங்க முடியும் என்ற தகுதியை உடையனவாய் இருக்கிறதுனாலே படிமுறையிலே உயிர்கள் புண்ணியங்களை ஈட்டி சிவபுண்ணியங்களை பெருக்கி மலமரப்பு நின்று நீங்கும் பொருட்டு எம்பெருமானை வழிபட்டு உய்யும் பொருட்டு அந்த வழிபாட்டை செய்வதற்கு வழியாக இந்த 6 அத்துவாக்களும் எம்பெருமானாலே தரப்பட்டன. அதான் அத்துவா என்று சொல்லுக்கே வழி என்றுதான் பொருள். உயிர்கள் மலத்தினின்றும் நீங்கி சிவபெருமான் திருவடியில் கலப்பதற்கு வழியாக இருப்பவை, சிவபெருமான் திருவடியை அடைவதற்கு வழியாக இருப்பவை. எனவே வழி என்ற பொருளிலே அத்துவா என்று சொல்லப்பட்டன. இந்த 6 அத்துவாக்களையும் நாம வந்து இந்த வழியை கடந்து அதனுடைய முடிவான எல்லையை வந்து நாம் அடையணும்னா அந்த முடிவான நேரத்தில் எம்பெருமான் குருவாக எழுந்தருளி வருவார். தோன்றா துணையாக அவருடைய அருளை கொண்டு நாம் சிவபுண்ணியங்களை செய்ய வேண்டும். செய்ய செய்ய அந்த அத்துவாக்களை கடந்து வருகின்றோம். தேவையில்லாத வீணான பிறவிகள் எல்லாம் போய் சிக்கிக் கொள்ளாமல் நல்ல சிவபுண்ணியங்கள் செய்வதற்கேற்ற பிறவிலேயே மீண்டும் மீண்டும் பிறந்து சிவபுண்ணியங்களை பெருக்கிக் கொண்டு அந்த அத்துவாக்களை கடக்கக்கூடிய ஒரு முடிவான நிலையை அந்த கடைசி தருவாயை அடையும் பொழுது எம்பெருமான் இனிமேல் பிறவி இல்லை, 6 அத்துவாக்களையும் நீ கடந்து விடலாம் என்று சொல்லக்கூடிய வகையிலே குருவாக எழுந்தருளி வந்து 6 அத்துவாக்கள் இருந்தும் சிவபெருமான் தான் கடக்க செய்கின்றார். அதுதான் சொன்ன. ஆகவே ஏனியிலே நாம் ஏறினால் கடைசி படியிலே வரும்போது இறைவன் மேலிருந்து தூக்கிவிடுவான்னு சொல்வார்கள். சைவ சித்தாந்தம் அப்படிதான் சொல்லல. ஏனியில முதல்ல இருந்து ஏறும் போதே சிவபெருமான் தான் துணை செய்துதான் ஏற்றி விடுறார். அப்ப நாம அறியாம இருக்கின்றோம். ஒரு நிலையை நாம் அடையும் போதுதான், ஒரு பக்குவ நிலையை அடையும் போதுதான் எல்லாச்சும் நாம் உணர்கின்றோம். கோவடியில யார் குருமணியா வந்தா இமைப்பொழுதும் என்னெஞ்சின் நீங்காமல் இருந்தவன் தான் கோவடியில வந்து குருமணியாக வந்து ஆட்கொண்டான். ஆகையினாலே தோன்றா துணையாக இருந்து நம்மை வளர்க்கின்றார். முடிவிலே அத்துவாக்களை கடக்கின்ற தருவாயிலே குருவாகவே தோன்றி வருகின்றார். குருவுக்கு கொண்டு அங்கே எழுந்தபடி வருகின்றார். எல்லாம் அகன்ற நெறியினை அருளுகின்றார். 6 அத்துவாக்களையும் கடந்து ஞான நெறியினை அருளுகின்றார். 6 அத்துவாக்களையும் கடந்து அந்த ஆன்மா சிவோகம் பாவனையிலே ஈடுபடுகின்றது. அந்த சிவோகம் பாவனையிலே ஈடுபட்டு ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி போன்ற அந்த நெறிகளிலே சென்று அது சிவபோகம் என்ற பெரும்பயனை அடைகின்றது. ஆகையினாலே தசகாரியங்களிலே உள்ள மிகப்பெரிய அந்த நெறிமுறைகளை எல்லாம் ஆன்மா அடைய வேண்டும் என்றால் 6 அத்துவாக்களையும் அது கடந்து விட வேண்டும், அவற்றிலிருந்து அகன்று விட வேண்டும். அந்த நெறியினை அருள்வதற்கு பேரறிவன் வர வேண்டும். பேரறிவனாகிய சிவபெருமான் குருவாக வர வேண்டும். அப்படி வராவிட்டால் யார் தான் அறிவார் என்று கேட்டார். அதுதான் திருவாசகத்திலும் சொன்னார்கள். நானும் என் சிந்தையும் நாயகனுக்கு எவ்விடத்தோ, தானும் தன் தையலும் தாழ் சடையோன் ஆண்டினே. தானும் தன் தையலுமாக தாழ் சடையோன் வந்து என்னை ஆட்கொள்ளாவிட்டால் நான் எங்கே, என்னுடைய சிந்தை எங்கே? நான் என்னுடைய சிந்தையின் துணை கொண்டு நாயகனை அறிய முடியுமா? அவனே தையல் நல்லாளோடு இங்கே எழுந்தருளாவிட்டால் என்னுடைய சிந்தையை கொண்டு நான் எப்படி அவனை அறிய முடியும்? அவனே எழுந்தருளி உணர்த்தினால்தான் அவன் அருளால் அவனை அறிய முடியும் என்று திருவாசகன் கூறுகின்றது. இன்னும் சொல்வார்கள் திருவாசகத்திலே, நானார் என் உள்ளமார், ஞானங்களார் என ஆரறிவார், வானோர் பிரான் என்னை ஆண்டினே என்று இதே கருத்தினை அருமையாக சொல்வார். ஆரறிவார் என்று கேட்கும் போதே சொல்வார். அதான் திருவருட்பயில பல குரட்பாக்கள் தேவார திருவாசக சொல்லாட்சியும் அதனுடைய பொருளும் அப்படியே உள்ள அதுல உள்ளவாறே அருமையாக சொல்லப்பட்டுள்ளன. அதான் இதனுடைய சிறப்பு. அடுத்த குரட்பாவிலே குருவருளால் அன்றி மும்மலமுடைய ஆன்மாக்கள் வீடு பேறு எழுத முடியாது என்பதை மிக உறுதியாக, குருவருளை அன்றி வேறு துணையில்லை என்பதை மிக உறுதியாக சொல்லி முடிக்கின்றார். எனவே அருள் உருநிலை என்பதனாலே திருவருள் உருக்கொண்டு வந்திருக்கின்ற தேசிகனை பற்றி சொல்லக்கூடிய அதிகாரம், அதுக்குன்னே உள்ள அதிகாரம் இந்த அஞ்சாவது அதிகாரம் அருள் உருநிலை. ஆகையினாலே அந்த முடிந்தது முடித்தல் என்று சொல்வார்களே, அந்த வகையிலே நிலைநாட்டுகின்றார்கள். அதனை இவர்கள் சொல்லும் பாங்கு அதான் குரட்பாவுக்குரிய நயம் இருக்கின்றதே, அந்த நயமாக கவிநயம் ததும்புகின்ற வகையிலே குரட்பாக்கள் விளங்குகின்றனர். அந்த முறையிலே சொன்னார், தேசிகன் அதாவது குருமூர்த்தி அவனுடைய துணை இல்லாமலும் ஒரு ஆன்மாவுக்கு ஞானம் கிட்டும் என்று சொன்னார். அப்போ நமக்கு ஆச்சரியமா இருக்கின்றது, இதுகாரும் தேசிகன் எழுந்தருளி வராவிட்டால் யார்தான் ஞானத்தை அறிவார் என்று கூறிய ஆசிரியர் இதுல தேசிகன் இல்லாமலேயே ஞானம் கிட்டும் என்று சொல்கிறார்களே என்றால் அந்த அடுத்தார் சொல்லக்கூடிய செய்தியை கவனிக்க வேண்டும். நற்கல் அனல் பானு ஒளிய படின். நற்கல் என்று சொன்னது சூரியகாந்தக்கல். சூரியகாந்தக்கல் எப்படிப்பட்ட கல் அப்படின்னு சொன்னால் அதுல சூரிய ஒளி பட்டது என்றால் அந்த கல்லானது நெருப்பை உமிழும், அதான் சூரியகாந்தக்கல். சந்திரகாந்தக்கல் என்றும் சொல்வார்கள். சந்திரகாந்தக்கல் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா நில ஒளி அந்த சந்திரகாந்தக்கல் மேல பட்டா அது வந்து நீரை உமிழும், சந்திரகாந்தக்கல். எனவே சூரியகாந்தக்கல் என்பது அதன் மீது சூரிய ஒளி பட்டால் அது நெருப்பை உமிழும். சித்தியாரில் அந்த பெயரே சொல்லியிருக்கிறார், சூரியகாந்தக்கல்லின் இடத்தே செய்ய சுடர் தோன்றியிட சோதி தோன்றுமாபோல் என்று அருமையாக சொல்லிவிடும். அந்த சூரியகாந்த கல்லிலே பானு ஒளிய, பானு என்பது சூரியனை குறிக்கும், பானு ஒளிய கதிரவன் ஒளி படாமலேயே சூரியகாந்த கல்லிலிருந்து நெருப்பு தோன்றும் என்றால் குருவின் துணையின்றியே ஒருவனுக்கு ஞானம் பொருந்தும் என்று கூறினார். அப்ப குருவின் துணையின்றி ஞானம் பொருந்தாது என்பதை ஆணித்தரமாக நிலைநாட்டியவாறு ஆயிற்று. ஏனென்றால் ஓமையிலே சொல்லியிருக்கின்ற என்ன நடந்தால் இது நடக்கும் அப்படின்னா, சூரிய ஒளி படாமலேயே சூரியகாந்தக்கல் நெருப்பை உமிழும் என்றால் தேசிகன் அருள் இல்லாமலேயே ஒருவனுக்கு ஞானம் கிட்டிவிடும் என்று கூறினார். ஞானம் இவனுடைய, இவன் என்றது இந்த அதிகாரத்தில் சொல்லக்கூடிய குரு, ஞான குரு தேசிகன். தேசிகனின் துணையின்றியே ஞானம் நன்னியிடும், ஞானம் பொருந்திடும். எப்போ அப்படின்னா நற்கல் சூரியகாந்தக்கல் பானு ஒளிய அதாவது சூரியனின் துணையின்றியே அனல் படின் நெருப்பை தோற்றுவிக்குமாயின். ஆகவே பானுவின் துணையின்றி அதாவது கதிரவனின் துணையின்றி சூரியகாந்தக்கல் நெருப்பை உமிழாது, அதுபோல குருமூர்த்தியின் துணையின்றி ஆன்மா ஞானத்தை அடையாது என்று உணர்த்தப்பட்டு, இப்படி எதிர்மறையிலே உணர்த்துவது இலக்கிய நயம். உபநிடதங்களிலே கூட, வேத உபநிடதங்களிலே கூட சுவேதாச்சுவதர உபநிடதம் என்று ஒரு உபநிடதம் யசுர்வேதத்திலே உள்ளது. சுவேதாச்சுவர உபநிடத்திலே என்ன கருத்து சொல்லப்பட்டுள்ளது என்று சொன்னால், சிவ வழிபாடு இன்றியே ஒரு ஆன்மா முத்தி அடையும் என்று இதை மாதிரியே சொல்லி சொல்லி, எப்போ அப்படின்னா குளிரிலே நடுங்குகின்ற ஒருவன் தகுந்த போர்வையை துணை கொள்ளாமல் ஆகாயத்தையே அவன் வந்து உரித்து போர்வையாக போர்த்து கொண்டு தன்னை அந்த குளிர் துன்பத்திலிருந்து காத்துக் கொள்ள முடியும் என்று சொன்னால், ஒரு ஆன்மாவினாலே சிவபெருமானுடைய அருளை பெறாமலேயே பிறவி துன்பத்திலிருந்து நீங்கி முத்தி பெற முடியும் என்று சொன்னார். ஆகவே இதன் மூலம் ஆகாயத்தை ஒருவன் உரித்து போர்வையாக போர்த்து கொண்டு குளிரிலிருந்து தன்னை காத்துக் கொள்ள முடியாது. ஆகாயத்தை எப்படி உரிக்கிறது, எப்படி அதை போர்வையாக போர்ப்பது, அது போலத்தான் சிவ வழிபாடு இன்றி ஒருவனால் முத்தி அடைய முடியாது. இது உபனிடம் சொன்னது. இடத்துல சிவசத்துவத்துக்கு பதிலாக சிவன் என்ற அந்த சிவ என்ற பெயருக்கு பதிலாக தேவன் சொல்லி திருத்தி இருக்கின்றார்கள் பிற்காலத்தில். அவையெல்லாம் வந்து மிக தவறானவை. ஏனென்றால் நமக்கு சான்றுகள் உள்ளன. கந்த புராணத்திலே இதே கருத்தை லட்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் கூறுகின்றார்கள். காஞ்சி புராணத்திலே நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள் கூறியிருக்கின்றார்கள். ஆகையினாலே அங்கு வந்து சிவன் என்ற சொல்லாட்சி தான் வருகின்றது. அது அன்விகுதி என்பது தமிழில் தான் வரும், அங்கே சிவ அப்படின்னு வரும். அதனை அறியாதவர்கள் அது மங்கள மொழி என்று புறச்சமயத்தார் நெறி நின்று பேசி வருகின்றார்கள். அது கிருஷ்ண என்று தான் வரும். அன்விகுதி பெறுவது தமிழ் வழக்கு வரும்போது கிருஷ்ணன் என்று வரும். ஆகையினாலே இங்கே அருமையாக சொல்லியுள்ளார்கள், மானுடன் விசும்பை தோல் போல் சுருட்டுதல் வல்லோனாயின், மனிதன் ஒருவன் விசும்பை, விசும்பு என்பது ஆகாயம், ஆகாயத்தை தோல் போல சுருட்டி கொள்வதற்கு அவனால் முடியும் என்றால் அவனால் சிவ வழிபாடின்றே முத்தி பெற முடியும் என்று சொல்லி, மானுடன் விசும்பை தோல் போல் சுருட்டுதல் வல்லோனாயின் ஈனமில் சிவனை காணாது இடும்பைதீர் வீடு மெய்தும், குற்றமற்ற சிவனை உணராமலேயே அது துன்பமற்ற வீடு வீடு வேறே அடைந்து கொள்ள முடியும் என்று சொல்லியிருக்கின்றார். ஆக இவ்வாறு இந்த அருள் உருநிலையிலே சிவபெருமான் அறிவுக்கறிவாக தோன்றா துணையாக இருந்த அந்த பெருமானே குருமூர்த்தியாக எழுந்தொருளி வந்து ஞானதீக்கை செய்து ஆன்மாவிற்கு ஞானத்தை உணர்த்துகின்றார் என்ற செய்தியானது அருமையாக கூறப்பட்டது.
0: ஓம் நம சிவாய். You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.

0: உயிர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 23.
1: சிவதத்துவம் என்ன, என்ன இந்த இறையினுடைய இச்சைக்கிரியை ஞானம் என்று சொன்னேன் அல்லவா, எதனுடைய தூண்டுதலாலே, எந்த சக்தியினுடைய தூண்டுதலாலே தூண்டுகிறது, சக்தி தத்துவம் எதனாலே தூண்டுகிறது என்பதை தான் இந்த கடைசி பள்ளிகளிலே படித்தோம்.
2: அவ்வாறு அவன் நோக்கிய அளவில் சுத்தமாயியின் ஒரு பகுதி காரியப்படுவதற்கு ஏற்ற பக்குவத்தை பெறும். பக்குவப்பட்ட அப்பகுதி சிவதத்துவம் என்றும் நாதம் என்றும் சொல்லப்பெறும். சுத்தமாயியின் முதல் விருத்தி இறைவனது ஞான சக்தி மட்டும் செயல்படும் நிலை இது.
1: அதாவது சிவதத்துவத்திலே ஞானாசக்தி மட்டும்தான் செயல்படுகிறது, சிவனுடைய ஞானாசக்தி. இது பற்றிய பல விவரங்கள் என்ன சொல்ல போகிறார்கள் அடுத்தடுத்த நூல்களில் படிக்கிற பொழுது அது வரப்போகிறது. நீங்கள் இப்போதைக்கு இது பதிவு வைத்துக்க எல்லாம் அள்ளி கொட்டினால் ஒன்றும் இல்லாமல் போய்விடும். முதல் செய்தி என்னவென்றால், இந்த சிவதத்துவத்தினுடைய விரிவிலே முதல் தத்துவம் சிவதத்துவம், அது சுத்தமாயிலே இறைவனுடைய ஞான சக்தி தூண்டுதலாலே அந்த தத்துவம் உண்டாகிறது. இவ்வளவும் போதும்.
2: சக்தி தத்துவம் இறைவன் பின்னர் முதல் விருத்தியாகிய சிவதத்துவத்தின் ஒரு பகுதியை தனது கிரியாசக்தியால் இது விரிவடைக என பொதுவாக கருதுவான். அவ்வாறு அவன் கருதிய அளவில் அப்பகுதி இரண்டாம் விருத்திப்பட்டு சக்தி என்றும் விந்து என்றும் பெயர் பெறும்.
1: இறைவனத்திலே இருந்துதான் சக்தி தத்துவம் தோன்றுகிறது. நாங்க முந்தி படிக்கிற பொழுது அசுத்தமாய தத்துவம் படிக்கிற பொழுது அடுத்தடுத்தும் தோன்றும் வேறு வேறு இடங்களில் இருந்தும் தோன்றும் படித்தோம். இப்ப என்ன சொல்லுகிறார்கள் என்றால், சிவதத்துவம் தோன்றுகிறது. சிவதத்துவம் எப்படி தோன்றுகிறது என்றால், சுத்தமாயிலே இறைவனுடைய ஞானாசக்தி தொழில்பட்டு சிவதத்துவம் தோன்றுகிறது. இனி சிவதத்துவத்திலேயே கிரியாசக்தி தொழில்பட சக்தி தத்துவம் தோன்றுகிறது.
2: இறைவனது கிரியாசக்தி மட்டும் செயற்படும் நிலை இது. 3. சதாசிவ தத்துவம்
1: முரத்தப்பாடு இருக்கிறது பாருங்கள். கிரியாசக்தி வர சக்தி தத்துவம் தோன்றுகிறது. கிரியை என்பது செயல், செயல்ல தானே சக்தி தோன்ற முடியும். ஆகவே செயலுக்கான அந்த அந்த தத்துவத்திலே சக்தி சக்தி தத்துவம் தோன்றுகிறது.
2: 3. சதாசிவ தத்துவம் இறைவன் பின்னர் இரண்டாம் விரிவாகிய சக்தி தத்துவத்தின் ஒரு பகுதியை தனது ஞான சக்தியால் சிறப்பாக நோக்கியும் கிரியாசக்தியால் சிறப்பாக கருதியும் நிற்பான். இது இவ்வாறு
1: வேலை செய்கிறது. அதாவது முதல் நிலை சிவதத்துவம், அது ஞானாசக்தி. அடுத்த நிலை சக்தி தத்துவம், அதிலேயே வேலை செய்கிறது. சிவதத்துவத்திலே வேலை செய்கிற பொழுது அது சக்தி தத்துவமாக மாறுகிறது. இனி அவனுடைய ஞானாசக்தி கிரியாசக்தி ரெண்டும் சம அளவாக கலக்கிற பொழுது சதாக்கியம் வருகிறது. அங்க பாருங்க, அப்போ ஞானாசக்தி கிரியாசக்தி கலந்த உடனே சிவமும் சக்தியும் கலக்கிறது. ஆகவே அது அர்த்தநாரி ரூபமான லிங்க ரூபம் தோன்றுவது என்பதில் பொருத்தப்பாடுகள் எல்லாம் சரியாக அமைகிறது. அது மூன்றாவது.
2: இது இவ்வாறு விரிவடையத்தக்கது என்பது சிறப்பாக நோக்குதல். இது இவ்வாறு விரிவடைக என்பது சிறப்பாக கருதுதல். நோக்குதலும் கருதுதலும் சிறப்பாக நிகழும் இந்நிலையில் அப்பகுதி மூன்றாம் விருத்தியாக வளர்ச்சி அடைந்து சதாசிவம் அல்லது சாதாக்கியம் என பெயர் பெறும். இறைவனது ஞானசக்தியும்
1: இதிலே அவர் இந்த நோக்குதல் கருதுதல் எல்லாம் இப்போதைக்கு நீங்கள் காதல விழுத்தினால் போதும். அது பிறகு பதியும், அங்க பதிவிக்கிற நூல்கள் இருக்கிறது பதியும். கட்டாயமாக நீங்கள் இதிலே மனதிலே பிரித்துக் கொள்ள வேண்டியது முதல் ஞானாசக்தி, அடுத்தது கிரியாசக்தி, அடுத்தது ஞானாசக்தி கிரியாசக்தி கலந்தது சாதாரணம்.
2: இறைவனது ஞானசக்தியும் கிரியாசக்தியும் சமமாக செயற்படும் நிலை இது. 4. ஈஸ்வர தத்துவம் ஞானசக்தியையும் கிரியாசக்தியையும் சமமாக செலுத்தி நின்ற இறைவன் பின்னர் மூன்றாம் விருத்தியாகிய சதாசிவ தத்துவத்தின் ஒரு பகுதியை செயற்படுத்துவதற்கு கிரியாசக்தியை மிகச் செலுத்தி இஃது இவ்வாறு ஆகுக என கருதுவான். அப்பொழுது அம்மூன்றாம் விருத்தி நான்காம் ரித்தியாக வளர்ச்சி அடைந்து ஈஸ்வரம் என பெயர் வரும். கிரியாசக்தி மிகுந்தும் ஞானசக்தி குறைந்தும் செயல்படும் நிலை இது.
1: முதல் சாதாக்கியத்திலே ஞானாசக்தி மிகுந்து கிரியாசக்தி குறையும், அடுத்ததாக ஈஸ்வர தத்துவத்திலே கிரியாசக்தி மிகுந்து ஞானாசக்தி குறையும்.
2: ஐந்து, சுத்த வித்யா தத்துவம். கிரியாசக்தியை மிக செலுத்தி நின்ற இறைவன் பின்னர் நான்காம் விருத்தியாகிய ஈஸ்வர தத்துவத்தின் ஒரு பகுதியை செயற்படுத்துவதற்கு தனது ஞான சக்தியை மிக செலுத்தி நிற்பான். அப்பொழுது அப்பகுதி ஐந்தாம் விருத்தியாக வளர்ச்சி அடைந்து சுத்த வித்தை என பெயர் பெறும்.
1: பிறகு நாலாவதிலே இருந்து ஞானாசக்தி செலுத்தப்பட சுத்த வித்தை என்கின்ற தத்துவம் பிறக்கிறது.
2: மூணுல சமமா இருக்கு, நாலுல கிரியாசக்தி ஜாஸ்தியா இருக்கு, அஞ்சுல ஞானசக்தி ஜாஸ்தி.
1: மூணுல சமமா இருக்குன்னு போட்டிருக்காங்க.
2: ஆமா ஆமா, சமமா இருக்கு.
1: ஆமா,
2: இறைவனது ஞானசக்தியும் கிரியாசக்தியும் சமமாக செயல்படும் நிலை இது.
3: மூணு சொன்னது சதாசிவ தத்துவத்தை சொல்றாரு.
1: சதாசிவம், அது சரி. அது ஈஸ்வரத்திலே,
2: ஈஸ்வரத்துல ஞானசக்தி, இது கிரியாசக்தி ஜாஸ்தியா இருக்கும், கிரியாசக்தி மிகுந்தும் ஞானசக்தி குறைந்தும் செயல்படும்.
1: சரி, அடுத்ததுல சுத்த வித்தையில ஞானசக்தி மீது
2: ஞானசக்தி மிக செலுத்தி, அப்பொழுது அப்பகுதி ஐந்தாம் விருத்தியாக வளர்ச்சி அடைந்து சுத்த வித்தை என பெயர் பெறும். ஞானசக்தி ஜாஸ்தியா இருக்கும்.
1: சரி,
2: அசுத்த மாயையின் காரியங்களுள் வித்தை என ஒன்று இருப்பதால் சுத்த மாயையின் காரியமாகிய இதனை அதிலிருந்து வேறுபடுத்துவதற்காக சுத்த வித்தை என்றனர்.
1: அதை கவனிக்க வேண்டும். இதுல ரெண்டு சொற்கள் எங்களுக்கு பிரச்சனைக்குரிய சொற்கள். நாங்கள் அங்கே படிக்கிற பொழுது வித்தை என்ற ஒன்றை படித்தோம். வித்யா தத்துவத்திலே காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், இங்கேயும் வித்தை என்ற ஒரு தத்துவம் வருகிறது. ஆகவே இந்த வித்தையை சொல்லுகிற பொழுது சுத்த வித்தை, சுத்தமாயிலே தோன்றுகிற வித்தை என்பதை குறிப்பதற்காக சுத்த வித்தை என்று தனித்து சொல்லுகிறார்கள். அதை கவனித்தோம். அது மாதிரி கலை என்று சொல்லும் எங்களுக்கு அங்கே காலம், நியதி, கலை, வித்தை, ராகம் என்று அங்கே படித்தோம் அல்லவா. கலை அங்கே கலை என்று சொல் சுத்த வித்தைக்குள்ளே இன்னொருக்கா வரப்போகும், இன்னொரு இடத்துலயே வரப்போகும். அந்த அந்த கலை என்ற சொற்களுக்குள்ளே ஏன் அது ஒரு சொல்ல அமைத்தார்கள் என்று என் புத்தி இன்னும் இதுவரை விளங்கவில்லை. ஆனால் அவர் ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் அமைத்திருப்பார்கள். அந்த ரெண்டும் வேறு வேறு என்பது சுத்த வித்தையிலே வருகிற வித்தையா அல்லது சுத்த வித்தையில வருகிற கலையா அசுத்தையிலே வருகிறதா என்பது படிக்க படிக்க படிக்க தானாக இயல்பாக பதிவாகிவிடும்.
2: ஞானசக்தி மிகுந்தும் கிரியாசக்தி குறைந்தும் செயல்படும் நிலை இது. இறைவனது இச்சாசக்தி என்றும் ஒரு நிலையிலே நிற்க, இறைவனது இச்சாசக்தி என்றும் ஒரு நிலையிலே நிற்க ஏனைய ஞானசக்தியும் கிரியாசக்தியும் தனித்தனியாயும் தம்முள் ஒத்தும் ஒன்றின் ஒன்று மிகுந்தும்

0: செய் என்கின்ற சக்தியை ஏன் சொல்லவில்லை என்று ஒரு கேள்வி வரும். இந்த சக்தியையும் ஏதாவது அப்படி இப்படி பங்கிட்டு காட்டியிருக்கலாமே என்று கேட்டால், செய் என்பது விருப்பம். ஆன்மாவை ஈடேற்ற வேண்டும் என்ற இறைவனுடைய விருப்பம்தான் இந்த ஐந்து தத்துவங்களாக விரிகிறது. ஆகவே அது இருக்கிறபடியால் தான் இந்த இச்சை ஞானம் என கிரியை ஞானம் என்பது கூடி குறையும் என்றபடியால், அந்த விருப்பத்திலே மாற்றமில்லை என்றபடியால் அதை நிரந்தரமாக வைத்துக் கொண்டு ஞானத்தையும் கிரியையிலேயும் தான் மாற்றம் கண்டு இந்த தத்துவங்களை உருவாக்குகிறார்கள். இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். இது ஒருத்தர் தத்துவம் முழுவதும் பொய் என்றே ஒருவர் சொன்னால் கூட, இப்படி புத்திசாலித்தனமாக இதை டிசைன் பண்ண முடியுமாக இருந்தால் அந்த பொய்யை கூட நம்பலாம் போல தெரிகிறது. அந்த அளவுக்கு எல்லாம் திட்டமிட்டு, இது இதல்ல, இதுக்கு மேலே போகிற பொழுது நீங்கள் ஏற்கக்கூடிய விஷயங்கள் பலது இருக்கின்றன. இச்சை ஏன் இதில் சேர்க்கப்படவில்லை என்று அவர் விளக்கம் சொன்னார்.
1: அதாவது சுத்தமாயை, அதிலிருந்து சிவம் அல்லது நாதம், இரண்டு சக்தி அல்லது விந்து, மூன்று சதாசிவம் அல்லது சாதாக்கியம், நான்கு ஈஸ்வரம், ஐந்து சுத்த வித்தை. இவற்றை சுத்தமாயிலிருந்து சிவபெருமானே நேரே தோற்றி ஒடுக்குவதால் இவை சிவ தத்துவங்கள் எனப்படுகின்றன. சுத்தமாயி நின்றும் தோன்றி சுத்தமாயிருத்தல்
0: பற்றி நேற்று கேட்டீர்களே இங்கே ஸ்ரீகண்டருத்திரர், அங்கே அனந்த தேவர் சிவ தத்துவத்திலே யார் என்ற கேள்விக்கு இதுதான் பதில். சிவபெருமானே அந்த வேலையை நேராக பொறுப்பெடுக்கிறார். அனந்த தேவரும் ஸ்ரீகண்டருத்திரரும் யார் என்றால், ஆன்மாவிலே சாதாரண நம்மை போன்ற ஆன்மாவுக்கிலே உயர்நிலை அடைந்தவர்களுக்கு ப்ரமோஷன் பெற்று வந்தவர்கள். ஸ்ரீகண்டருத்திரர் ஆன்மாவிலே மேல்நிலை வந்து இறைவனுடைய சக்தி பதிந்து பஞ்ச கிருத்தியம் செய்கிற ஆற்றல் பெற்றவர். அதே போலதான் அதைவிட மேல்நிலை அடைந்தவர் அனந்த தேவர். இதை நீங்கள் அடிப்படையில் இந்த சிவ தத்துவங்களை யார் இயக்குகிறார்கள், நேரே சிவபெருமான். இது என்ன சொல்றது, பிரதமர் அலுவலகம் அங்கே அவருடைய நேருக்கு வரும், மத்த அலுவலகங்கள் வேற அலுவலகங்கள் என்பது போல.
1: இவற்றை சுத்தமாயிலிருந்து சிவபெருமானே நேரே தோற்றி ஒடுக்குவதால் இவை சிவ தத்துவங்கள் எனப்படுகின்றன. சுத்தமாயி நின்றும் தோன்றி சுத்தமாயிருத்தல் பற்றி இவை சுத்த தத்துவங்கள் என்றும் சொல்லப்படும். முன்னே சொன்னபடி இறைவனது சக்தி சுத்த தத்துவங்கள் ஆகிய இவற்றை நிலைக்களமாய் பற்றி நின்று இவற்றின் வழியாக கீழே உள்ள ஏனை தத்துவங்களை செலுத்தி நிற்கும். செலுத்தும் கருவியாதல் பற்றி இத்தத்துவ தொகுதி பிரேரக காண்டம் என்றும் சொல்லப்பெறும். பிரேரகம் என்றால்
0: செலுத்துவது, அது சரி. பிரேரகம், இந்த பிரேரித்தல் என்று நாங்கள் இந்த கூட்டங்கள் சொல்லுவோமே, அந்த
1: பிரேரணை.
0: நேற்று ஏதோ போக்திய காண்டம், போகிருத்த காண்டம், அது ஏதோ மூன்றாக
1: போசகித்திரு.
0: அந்த சொல் சரியா தானே, அது நாளை பிறகு பார்ப்போமா. நீங்கள் இது பிரேரக காண்டம் என்று இந்த சிவதத்துவம் வருகின்ற அந்த தொகுதிக்கு பிரேரக காண்டம் என்று பெயர்.
1: அதோட இந்த பாட்டு முடிஞ்சதுங்க. 19வது பாட்டோடைய விரிவு முடிஞ்சது. 20 பாடல் 20 சுத்த தத்துவங்களின் பெயர். வித்யா தத்துவங்கள் 7 விளம்பினோம், சுத்தமாம் தத்துவங்கள் சொல்ல கேள், நித்தமாம் சுத்த வித்தை ஈஸ்வரம், பின் சொல்லும் சதாசிவம், நல் சக்தி சிவம் கான் அவைகள் தாம். கதவுரை. வித்யா தத்துவங்கள் அசுத்த மாயையின் காரியமாகிய வித்யா தத்துவங்கள் 7 விளம்பினோம், இதுவரையில் விளக்கினோம். சுத்தமாம் தத்துவங்கள், இனி சுத்தமாயையிலிருந்து தோன்றும் சுத்த தத்துவங்களின் இயல்பை சொல்ல கேள், கூறுகிறோம் கேட்பாயாக. அவைகள் அத்தத்துவங்கள் சுத்த வித்தை, சுத்த வித்தையும் ஈஸ்வரம், ஈஸ்வரமும் பின் சொல்லும் அவற்றின் மேலாக சொல்லப்படும் சதாசிவம், சதாசிவமும் நல் சக்தி, நல் சக்தியும் சிவம், சிவமும் என கான் அறிவாயாக. பொழிப்புரை. அசுத்த மாயையிலிருந்து தோன்றும் வித்யா தத்துவங்கள் 7 விளக்கி சொன்னோம், இனி சுத்தமாயிலிருந்து தோன்றும் தத்துவங்களின் இயல்பை உனக்கு கூறுகிறோம். அவை சுத்த தத்துவங்கள் எனப்படும். அவை சுத்த வித்தை, ஈஸ்வரம், சதாசிவம், சக்தி.

0: சிவம் என்னும் பெயரை உடையன, அவை நித்தமாக உள்ளன. இதோட இந்த பாட்டு முடிஞ்சதுங்க. 20ஆம் பாட்டு.
1: சரி, முன் சொன்னதை அதை அனுபவித்து சொல்லுகிறார்.
0: பாடல் 21. சுத்த தத்துவங்களின் நிலை. சுத்த வித்தை ஞானம் மிகும் தொன்மையாம் ஈஸ்வரம் தான், அத்தன் தொழில் அதிகம் ஆக்கியிடும். ஒத்த இவை சாதாக்கியம் என்றும் சக்தி சிவம் கிரியை ஆதார ஞானம் உருவாகும் உரு ஆம். சுத்த பதவுரை. சுத்த வித்தை, சுத்த வித்தை என்ற தத்துவம் ஞானம் மிகும், இறைவனது ஞானசக்தி மிகுந்து கிரியாசக்தி குறைந்து நின்று தொழிற்படும் நிலைக்கு நிலைக்களமாயிருப்பது.
1: இந்த சுத்த வித்தை என்கின்ற தத்துவத்திலேதான் நாங்கள் சொல்லுகிற மும்மூர்த்திகளும் வருகிறார்கள். அதை நன்றாக சிவம், சிவன், விஷ்ணு, பிரம்மன் என்ற மூன்று பேரும் நின்று செயல்படுகிற இடம் இந்த இடம்தான், சுத்த வித்தை என்ற இடம்தான். இது தெரியாமல் தான் இந்த சைவ வைஷ்ணவ சண்டையெல்லாம் பிடித்துக் கொண்டிருக்கிறோம். சிவனுடைய இந்த சுத்த வித்தையிலே இந்த மூவரும், சிவனும் அதுக்கு ருத்ரனும் அதுக்கேதான் வருகிறார். அது மட்டுமல்ல, சிவனுடைய நவபேதங்களிலே ஒன்றாக திருமால் கொண்டாடப்படுகிறார். எல்லாம் ஒன்றும் நாங்கள் எங்களுடைய அறிவு குறைவாலே பிரிவுகள் வகுத்துக் கொண்டதே தவிர எல்லாம் ஏற்கனவே ஒன்றுக்குள்ளே ஒன்று அமைந்துதான் இருக்கிறது. இப்போ சுத்த வித்தை பற்றி சொல்லுகிறார்.
0: சுத்த வித்தை, சுத்த வித்தை என்ற தத்துவம் ஞானம் மிகும், இறைவனது ஞானசக்தி மிகுந்து கிரியாசக்தி குறைந்து நின்று தொழிற்படும் நிலைக்கு நிலைக்களமாயிருப்பது. தொன்மையாம் பழமையாகிய ஈஸ்வரம், ஈஸ்வர தத்துவம், அத்தன் தொழில் இறைவனது கிரியாசக்தி அதிகம் ஆக்கியிடும், மேம்பட்டு நிற்க ஞானசக்தி அடங்கி நிகழும் நிலைக்கு நிலைக்களமாயிருப்பது. ஒத்தல் இவை ஞானசக்தியும் கிரியாசக்தியும் ஆகிய இவை ஒத்து இணைந்து நிகழும் நிலைக்கு நிலைக்களமாய் உள்ளது. சாதாக்கியம் சதாசிவ தத்துவமாகும். என்றும் எப்பொழுதும் சக்தி, சக்தி தத்துவம், கிரியை ஆதார உரு, இறைவனது சக்தி கிரியை மட்டுமாய் நின்று தொழிற்படும் நிலைக்கு நிலைக்களமாய் உள்ளது. சிவம் சிவ தத்துவம், ஞான ஆதார உருவாம், இறைவனது சக்தி ஞானமேயாய் நின்று தொழிற்படும் நிலைக்கு நிலைக்களமாய் இருப்பது.
1: இல்ல, முதல் சொல்றேன் பாருங்க. இப்ப நீங்கள் திருக்குறள் படித்து அதுக்கு பிறகு தத்துவம் படித்து வர்றதால உங்களுக்கு இதெல்லாம் பதிவாகிறதுங்கிறது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். எனக்கு இது விளங்க உண்மையிலே பலகாலம் சென்றது. முதலிருந்த சொல்லுகளே எனக்கு அறிகின்ற அது உண்மையிலே இருக்கு இல்லை என்பது. இப்ப உங்களுக்கும் உங்களுக்கு விளங்குறது நினைத்துக்கொண்டு பேசுறேன், எனக்கு ரொம்ப தெளிவாக விளங்குகிறது. இவ்வளவு லேசாக சொல்லுறார்கள், அதாவது இறைவனுடைய ஞான சக்தி மட்டும் செயல்படுகிற பொழுது சிவ தத்துவம், தனித்து கிரியாசக்தி மட்டும் வேலை செய்கிற பொழுது சக்தி தத்துவம் தனித்து, இரண்டும் சமப்பட்டு கலக்கிற பொழுது சாதாக்கியம், அதற்கு பிறகு கிரியை உயர்ந்து ஞானாசக்தி குறைகிற பொழுது ஈஸ்வரம், ஞானம் உயர்ந்து கிரியாசக்தி குறைகிற பொழுது சதாக்கியம். இவ்வளவுதான், இவ்வளவும் மனதில இருந்து சொல்ல முடிந்தால் நீங்கள் என்ன சொல்றது, சித்தாந்த ரத்தினம். சொல்லுங்க.
0: பொழிப்புரை. சிவசக்தி முத்திரப்பட்டு விளங்கும் அவை இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி என்பன. இச்சை என்றும் ஒரே நிலையில் இருப்பது, ஏனைய ஞானமும் கிரியையும் ஆகியவற்றின் தொழில்பாட்டில் தான் வேறுபாடு உள்ளது. ஞானசக்தி மிகுந்து கிரியாசக்தி குறைந்து நின்று தொழிற்படும் நிலை உண்டு. அவ்வாறு சிவசக்தி நிற்கும் நிலைக்கு நிலைக்களமாயிருப்பது சுத்த வித்தை. கிரியாசக்தி மிகுந்து ஞானசக்தி குறைந்து நின்று தொழிற்படும் நிலை உண்டு. அவ்வாறு சிவசக்தி நிற்கும் நிலைக்கு நிலைக்களமாயிருப்பது ஈஸ்வரம். ஞானசக்தியும் கிரியாசக்தியும் சமமாய் நின்று தொழிற்படும் நிலை உண்டு. அவ்வாறு சிவசக்தி நிற்கும் நிலைக்கு நிலைக்களமாய் உள்ளது சதாசிவம். இனி சிவசக்தி கிரியை மட்டுமாய் நின்று தொழிற்படும் நிலை உண்டு. அவ்வாறு கிரியையாய் நிற்கும் நிலைக்கு நிலைக்களமாவது சக்தி தத்துவம். சிவசக்தி ஞானம் மட்டுமாய் நின்று தொழிற்படும் நிலை உண்டு. அவ்வாறு ஞானமேயாய் நிற்கும் நிலைக்கு நிலைக்களமாய் ஆவது சிவதத்துவம். இவ்வாறு சிவசக்தி சிவசக்திக்கு இடமாய் உள்ளவை இச்சுத்த தத்துவங்கள் ஆகும். இதோட முடியுதுங்க. இருபதாம் இருபத்தி ஒன்னாம் பாட்டு
1: கிட்டத்தட்ட அரைவாசி நூல் படிச்சுட்டீங்க. 53 பாட்டுல 54 பாட்டுல 21 பாட்டு படித்தாச்சு. தத்துவங்கள் அடிப்படையிலே நீங்கள் ஆன்ம தத்துவம் 24 படித்து, வித்யா தத்துவம் 7 படித்து, இப்போ சிவ தத்துவம் 5 படித்தாகிவிட்டது. இனி என்ன, இவ்வளவு தானே சைவ சித்தாந்தம் என்று நினைத்து விடாதீர்கள். இது அடுத்த நூலுக்கு போற பொழுது இது ஒவ்வொன்றிலும் இன்னும் எத்தனையோ பகுதி விரியும், கிடையாக விரியும். அதனாலேதான், ஆனால் இதுதான் அடிப்படை. இந்த 36 தத்துவம் சரியான முறையிலே விளங்கி கொண்டால் சைவ சித்தாந்தம் ஒரு வேதனையே அல்ல. உங்களிலே எல்லாருக்கும் ஒரு மனதிலே ஒரு வரம், அப்ப நாங்கள் இனி இந்த சைவம் படித்தவர்களிலே நாங்கள் ஒருபடி மேலானவர்கள், எங்களுக்கு தத்துவம் விளங்கிவிட்டது என்று நினைத்தால் மேலானவர்கள் தான், அதிலே சந்தேகம் இல்லை. ஆனால் இது கடவுளை அடைவதற்கான தகுதி என்று தயவு செய்து நினைத்து விடாதீர்கள். இதெல்லாம் தெரிந்தால் இன்னும் சிக்கல். நான் அதான் சொல்லுகிறேன், நான் இது தெரிய வேண்டி வந்து விட்டது, நம்ம புத்தி அப்படி படிக்க வேண்டி இருக்கிறது, படிச்சு விட்டோம், படிச்சுட்டு முடிஞ்ச அளவு இதை மறந்துடுறது நல்லது. ஏன் சொல்லுகிறேன் என்றால், இந்த கோயிலுக்கு போய் கும்பிடுகிற பொழுது இது எந்த தத்துவத்துல நிக்கிறோம், நான் மேல நிக்கிறேனா சிவதத்துவம் என்றா கும்பிட முடியாது, கும்பிடாம கடவுளை அடைய முடியாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இதை நாம் நம்முடைய அறிவாலே விளங்குகிறோம், விளங்குற அளவோட இந்த வேலை முடிஞ்சு போகும். இதை வச்சுக்கொண்டு போனால் பிறகு வாழ்க்கிறது நல்லது, உரைக்குள்ளே இருக்கவன் அதை நீட்டி கொண்டிருந்தால் அவனுக்கும் இவனுக்கும் குத்தி கொண்டுதான் இருக்கும். சில நேரத்தில் நமக்கே குத்தும், சித்தாந்தம் படித்தாக்கள் அப்படித்தான் குத்தி கொண்டு தெரிகிறார்கள். ஒன்று மற்றவர்களுக்கு குத்துகிறார்கள், அது தங்களுக்கு குத்துகிறார்கள். எப்படியுங்கள் இப்படி ஒரு பார்வை நம்மாலே முடிகிறது என்ற அளவிலே மகிழ்ச்சி. கோயிலுக்கு போகிற பொழுதோ கும்பிடுகிற பொழுதோ நான் இப்ப சாதாக்கியத்துல நிக்கிறேன்னா அதுல நிக்கிறேன்னா எங்க நிக்கிறேன் கேள்வியே விரும்புறான், தூக்கி அப்படியே கசக்கி குப்பையில போடுறோம். அப்பதான் சுத்தமா கும்பிட முடியும். வழிபாடுதான் கடவுளை, வழிபாடும் அன்பும் தான் கடவுளை அடைய பண்ணும், நேரா நோன்பு சீராகாது. ஆகவே நாம் வழிபடுவதற்கு இதெல்லாம் ஒரு தூண்டுதல் செய்கிற விஷயங்களை தவிர, இது கூட இப்ப நான் கிட்டத்தட்ட நாங்கள் இப்ப 36 படிக்கு வந்து விட்டோம், இனி என்ன அந்த ஒரு ஸ்டெப் தூக்கி வச்சா சிவபெருமான்கிட்ட போறதுதானே என்று தயவு செய்து நினைத்து விடாதீர்கள் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அப்படி படித்தால்தான் சித்தாந்தம் படித்த படிப்பினுடைய பயன் வரும் என்ற அளவிலே இன்றைய வகுப்பை நிறுத்துவோம்.
2: உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. சிவார்ப்பணம்.
3: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
4: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு சிவஞான போத மாபாட்டியம். உரை வழங்குபவர் வி கே புரம் ஜி சண்முகம் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
5: இன்றைய காலை பொழுதிலே இந்த சிவஞான மாபாட்டியம் என்ற ஞான சாத்திரத்திலே 8வது நூற்பாவினுடைய 3வது அதிகரணத்தை தலைப்பட்டோம் இல்லையா. இந்த நூற்பாவில் முதல் அதிகரணத்தில் இந்த ஆன்மாக்களுக்கு முற்சை தவத்தான் ஞானம் நிகழும் என்றும், வேற எதுனாலும் நமக்கு ஞானம் கிடைக்காது, தவத்தை முற்றுவித்தால் அந்த பக்குவம் நோக்கி நமக்கு ஞானத்தை உணர்த்துவதற்கு இறைவன் வருவார் என்றும், அப்படி வருபவர் நம்முடைய உயிர் துணையாகிய சிவபெருமானே. வேறு யாரும் வந்து நமக்கு அந்த மலத்தை கெடுத்து ஞானத்தை கொடுக்க முடியாது என்பதை இரண்டாவது பகுதியிலே பார்த்து இந்த அதனால் இந்த இரண்டாவது பகுதியில் ஏன்னா மற்றவங்களுக்கு வெளியில் நமக்கு வேறாக இருப்பவர்களுக்கு நமக்கு என்னத்தை கொடுக்க முடியாது, ஞானத்தை அந்த மலமகற்றி மலத்தின் தன்மை அறிய மாட்டார்கள், அதனால் அவங்க கொடுக்க முடியாது என்றார். அதனால் அவன்தான் வந்து நம்முடைய கழும்பை அறுத்து பிரகாசத்தை கொடுக்கணும். அதை சூரியகாந்தமும் சூழ்பஞ்சும் போலவே சூரியகாந்தமும் சூழ்பஞ்சை சுட்டிடா. இப்போ சூரியகாந்தம் என்ன, காந்தின்னு நெருப்பு. அந்த சூரியகாந்தத்தில் எப்போ நெருப்பு வரும், அதை வந்து அந்த சூரியகாந்த கல்லை பஞ்சில் சுற்றி வச்சுருந்தா அது என்ன செய்யும், ஒன்றும் ஆகாது. சுற்றி வச்சுருந்தா ஒன்றும் ஆகாது, அது பாட்டுக்கு இருக்கும். ஆனால் அது சூரியன் வந்தால் சூரியன் சந்நிதியில் அது என்ன செஞ்சிடும், ஒளி பெற்று அந்த பஞ்சை சுட்டிடுமாறு போல இந்த ஓமையினாலே இந்த ஆன்மாவுக்கு அந்த சூழ் பஞ்சு போல அந்த காந்தத்தை மறைத்து கொண்டிருக்கின்ற ஆணவ மலம் நம்மை விட்டு நீங்காது. அப்படி இருக்கிற மலம் இந்த சூரியன் வரவினாலே சுட்டி எரிக்கப்படுவது போல, இங்கே ஆரியனாம் ஆசான், ஆரியன் தோற்ற முன் அற்ற மலங்களே என்பார். அந்த இதெல்லாம் எரிச்சு சாம்பலாக்கிறது இல்லையா. அதனால இங்கே சூரியகாந்த கல்லிடத்தே செய்யர் சுயோடு தோன்றியிட சோதி தோன்றிடுமா போல, ஆரியனாம் ஆசான் வந்து அருளால் தோன்ற. ஆரியனாம் ஆரியன் யாரு, மேலான ஆரியனாம் ஆசான். அப்போ ஞானகுரு ஆரியனாம் ஆசான் வந்து அருளால் தோன்ற. அருளால் என்ன, அருள் எது, அருளால் அதாவது இந்த ஆன்மாவுக்கு உபதேச ஞானத்தை முதல்ல கொடுத்தே தீர வேண்டும் என்ற அந்த கருணையோடு தோன்றணும். அருள் என்பது என்னது, கேட்டல் ஞானத்தை பயப்பிக்கும் கருணையை அருள் என்றார். கேட்டல் ஞானத்தை பயப்பிக்கின்ற கருணையை அருள் என்றார். விளங்குதா. எனவே இப்போ அந்த இறைவன் இங்க குருவா வாரானா என்ன பர்பஸுக்கு வாரானோ இல்லையா, அதை செய்யணுமா இல்லையா, அப்போ அதுக்கு வேண்டிய கருணையோடு வரணும். அருளால் தோன்ற அடிஞானம் ஆன்மாவில் தோன்றும். அடிஞானம்னா அடிஞானம், அடி என்பது என்னது, அருள். இங்க அடி என்பது அருள்னு சொல்றவங்க தான் நிறைய பேர், அதை பூரா தப்புங்கிறாரு. அப்படி சொன்னது பூரா தப்பு, அந்த உரைகள் போலிங்கிறார். அடிஞானமாவது திரிபடிஞானம் இப்ப தோண்டிட்டதுன்னு சொன்னா பெரிய விபரீதம் ஆயிரும். என்ன விபரீதம் ஆயிரும், நல்லது தானே. ஏன்னா இது கேட்டல் ஞானத்தை சொல்லக்கூடியது, அப்போ சிந்தித்தல் தெளிதல்லாம் தேவையில்லைன்னு ஆயிரும். விளங்குதான். எனவே இங்கே அடிஞானம் என்றது அந்த ஞானத்திலே நான்கு படிகளிலே முதல் படியாகிய ஞானம். அந்த ஞானத்தினுடைய நான்கு படிகளிலே முதல் படி என்ன படி, கேட்டல். எனவே அந்த அடிஞானம் என்பது எதை குறிக்கிறது, கேட்டல் ஞானத்தை அடிஞானம் என்றார். அது ஆன்மாவிலே தோன்றும். அது கேட்டல் ஞானம்னா என்ன, கேட்டல் ஞானம்னா என்னமா, சொற்பொருளை கேட்டலா. கேட்டல் ஞானம்னா என்ன ஞானம் அது, என்ன எத்தனை தடவை பார்த்தாச்சு இன்னும் அதே மாதிரி கேட்டல் ஞானம்னா என்னதுன்னு அதே மௌனம்தான். அது ஜென்ரலு, பொது வகுப்பில் போய் சொன்னால் அப்படி சொல்லிடணும், இங்கே அப்படி சொல்லப்படாது. இங்க என்ன ஞானம்னா பகை உறவு எதுன்னு சொல்றான்னு சொல்றான்னு எத்தனை தடவை சொல்லியாச்சு, அதானே உபதேசம்னு. அதானே சொன்னோம், இவன் வேடன் நான் மன்னேன், நீ என் பிள்ளை என் கூட இருக்கணும், அது பகைவர். அதானே சொல்றாரு, துன்பத்துக்கு காரணம் இது, இன்ப காரணன் நான் என்று உணர்த்துகிறாரே, அந்த ஞானம் தானே ஞானம். அதானே ஞானம், விவேக ஞானம், அதான் கேட்டல் ஞானம், விளங்குதா? எனதே அதுதான் வீடு பயக்கும் உணர்வு என்பார். அது என்ன சொல்வார்? வீடு பயக்கும் உணர்வு. எனவே அந்த ஞானம் ஆன்மாவில் தோன்றும், ஆன்மாவில் தோன்றும். அப்படி தோன்றிட்டுனா தூரியனாம் சிவனும் தோன்றும், தூரியனாம் சிவனும் தோன்றும். இவருக்கு மெட்டாத சிவன் தோன்றுவார், தானும் தோன்றும். அவனுடைய திருவடி கீழே ஆன்மாவையும் தெரியும், ஆன்ம தரிசனம் கிடைக்கும். சிவரூபம் தெரியும், ஆன்ம தரிசனம் கிடைக்கும். தொல் உலகெல்லாம் தன் உள்ளே தோன்றும். அப்போ இதுவரைக்கு நமக்கு கட்டுப்படாத உலகு, நமக்கு நம்பயப்படாத உலகு இப்போ என்ன செய்யும்? தனக்கு உள்ளே நமக்கு அடங்கியதாக தோன்றும். விளங்குதா? இது நமக்கு திருப்படியா திருக்கழுட்டுப்படியார்ல சொல்கிறார். எனவே அவர்கள்தான் இப்போ ஞானம் விளங்கியாச்சு அப்படின்னு சொன்னா எப்படி அந்த இறைவன் முன்னாலே இந்த உலகம் வியாபியமாக அடங்கி கிடக்கிறதோ, இறைவன் முன்னால் இந்த உலகம் எப்படி இருக்கு? வியாபியம், முனைத்து நில்லாது, யாவையும் சூனியம் என்றும். அதுபோல இந்த சிவமாம் தன்மை பெற்ற ஞானியர் முன்னும் எப்படி இருக்கும்? அடங்கி அடங்கி. அவர்களுக்கு அப்புறம் இந்த உலகம் அவங்கள ஒன்றும் மயக்க முடியாது, உலகம் அவர் வசப்படும், உலகம் அவர் வசப்படும், அப்படி நிற்கும். அதனால இங்க தொன்றுலகெல்லாம் தன் உள்ளே தோன்றும், நேரியனும் பரியனுமாய் உயிர்க்கு உயிராய் முன் நின்ற நிலையெல்லாம் முன் நிகழ்ந்து தோன்றும் என்பார். எனவே அவன் எல்லா பொருளுக்கும், பெரிய பொருளுக்கெல்லாம் பெரியவனாய், சிறியவற்றுக்கெல்லாம் சிறியவனாய், அதுதான் நேரியனும் பரியனும். அதான் இறைத்தன்மை, பெருமைக்கும் நுண்மைக்கும் பேரருட்கும் பேற்றின் அருமைக்கும் ஒப்பின்மையான் என்பார் இல்லையா. அதனால அந்த பரம்பொருள் அப்படி தோன்றும் என்று சொல்கிறார். அதனால இந்த குருவின் வரவாலே நமக்கு இந்த கேட்டல் ஞானம் பயக்கிறது. அதனால இந்த ஞானம் இல்லாமல் நமக்கு வீடு கிடைக்காது. அதனால மற்ற சொல்றவங்களெல்லாம் கடுமையாக சாடுகிறார். நாணத்தால் வீடென்றே நான்மறை புராணம் நல்ல ஆகமும் சொல்ல அல்லவாம் என்னும் ஊனத்தார் என்கடவர் என்கிறார். அந்த ஞானத்தால வீடு இல்லை, சரியையா இல்லை பேரலாம், கிரியையா இல்லை பேரலாம், வேள்வி செஞ்சா பேரலாம்னு சொல்றவன்லாம் என்ன சொல்றாரு? ஊனத்தார். அவெல்லாம் யாரு? ஊனத்தார் என்கடவர். அஞ்ஞானத்தால் உருவதுதான் பந்தம் இல்லையா. எனவே உயர் மெய்ஞானந்தான் ஆனத்தால் அதுபோல என்ன செய்யறது? இந்த கதிர்முன் இருள் போல அஞ்ஞானம் விட பந்தம் அரும் முக்தியாகும் என்று சொல்கிறார். எனவே இந்த சிவ இறைவன் அடிஞானமே ஞானம், இறைவன் அடிஞானமே ஞானம், மற்றதெல்லாம் ஈனத்தார் ஞானங்கள் அல்லா ஞானம் என்பார். எனவே இந்த சிவஞானம்தான் ஞானம். அது நமக்கு சிவப்பிரகாசத்திலையும் சொல்கிறார், சிவப்பிரகாசம் 69, சிவப்பிரகாசத்தில் 69. அப்போ பல்நிறம் கவரும் தொன்மை படுகை நீடு ஒளியும் தன்மை இல்லையா, அது மண்ணிலங்கு ஒளியும் தந்த வளரொளி போல் வையம் தன்னகம் பயில் நல் சிச்சடங்களின் தன்மையாவா ஞானமே ஞானம் என்பர் என்பார் இல்லையா. எனவே இந்த ஞானத்தில் பசிஞானம் பாசஞானம் சிவஞானம்னு மூணு ஞானம் இருக்கா இல்லையா? படிச்சேடா? எங்கே படித்தோம்? அதெல்லாம் படிச்சுட்டு தானே இங்கே வந்திருக்கோம். படித்தாச்சு இல்லை ஐயா? எங்கே படிச்சிங்க? உங்கள் ஊரில் படிச்சுட்டு வந்துட்டேடோ. இங்கே தசகாரியன் முடிக்கும் போது சொன்னார்லாம், அவர் சொன்னால் சொல்லிட்டு நடக்க வேண்டியதான். தசகாரியத்தில் உங்களுக்கு அதை சொன்னார், பசிஞானம்னா என்ன பாசஞானம்னா என்னன்னு சொன்னாரா? சொன்னார். அப்போது இந்த பாசஞானம்னா என்ன? சொல்ல வாய்க்கு வரைக்கும் வருது, வெளியே வர மாட்டேங்குது. இந்த மத்திமை வாக்கு எப்படி இருக்கும்னு இப்பதான் தெரியுது. தொண்டை வரைக்கும் வந்துட்டு சிக்கிக்கிட்டு வெளியே வர மாட்டோமுக்கு. பாசஞானம்னா என்ன? கருவிகரணங்கள் மூலம், அதாவது ஆணவமலத்தின் சார்பால வினைக்கு தகுந்தவாறு விளங்குகின்ற ஞானம், கருவிகளால் விளங்குகின்ற ஞானத்துக்கு பேர் என்ன பேர்? பாசஞானம். இந்த பாசஞானம் என்பது உள்ளத்து உள்ளபடியே ஞானமாது, சடத்துக்கு ஏது ஞானம் இல்லையா? அப்போ இந்த கருவிகள் மூலமாக ஆன்மாவிடத்தில் நிகழ்கின்ற ஞானம்தான், அதுட்ட ஒன்றும் ஞானம். எனவே அப்படி சொல்றது உபசாரம்தான், ஞானம் ஞானம்னு. அதுக்கு ஏது ஞானம்? சரி, அதை தள்ளுங்க. பசுஞானம்னா என்னது? பசுஞானமாவது என்னன்னா, இந்த கருவி சார்புகளை விட்டு, கருவி சார்புகளை விட்டா விட்டா என்ன ஞானம்? சிவஞானம்தான், ரெண்டு ஞானம் தானே இல்லையா? ஒன்னு பாசச்சார்பினால் ஏற்படுகின்ற ஞானம், அதை விட்டா பசிச்சார்பில் இது தனியின் சுதந்திர ஞானம் ஆன்மாவுக்கு கிடையாது. அப்போ பாசஞானம்ங்கிறது உள்ளபடியே அது ஞானமே இல்லைன்னு கழிச்சாச்சு இல்லையா? இப்போ இதை விட்டாச்சுன்னா அடுத்தால சிவஞானம்தான். அந்த ஞானத்தை தன்னுடைய ஞானமாக கருதுகின்ற விபரீத ஞானம், அது பசிஞானம். எனவே அது என்னது? அது உள்ளபடி அதுவும் ஞானம் இல்லை, அது போலி ஞானம். எனவே அப்ப ஞானம்னு சொன்னாலே ஒரே ஞானம்தான். அப்ப அந்த ஞானமா இந்த ஞானம்னு பேச்சுக்கே இடம் இல்லைங்க, விளங்குதா? ஞானம்னாலே சிவஞானம் ஒண்ணுதான் ஞானம், மற்றதெல்லாம் ஞானமே இல்லைன்னு உமாபதி அவர் ரொம்ப தீர்மானமா சொல்லிட்டாரு, விளங்குதா? அதனால இந்த இதுல நமக்கு இந்த ஞானத்தை, ஞானத்தால் தான் நமக்கு வீடு என்று சொல்கிறாங்க. வானத்தால் தான் வீடு, ஏன்னா இந்த ஞானம் கிடைத்தாலன்றி நாம் என்ன செய்ய முடியாது? சிவத்தை அனுபவிக்க முடியாது. சிவத்தை அவன் தந்தாலும் அனுபவிக்க முடியாது, விளங்குதா? எனவே ஞானத்தால் வீடென்றே நான்மறை புராணம் நல்ல ஆகமங்கள் எல்லாம் சொல்லுது. ஆனால் இவன் என்ன சொல்லுதான்? அதெல்லாம் கிடையாதுங்க இல்லையா? அதனால் அவன் என்ன சொல்றாரு? ஈனம், ஈனத்தாருங்கிறார். ஈனம், ஈனம்னா என்ன? எழிந்தவர்கள். எனவே இந்த இறைவன் அடிஞானம் ஒன்று தான் ஞானம், அதுதான் நமக்கு தருமுகிறார். அதை தருவதற்கு பெருமான் வருகிறார். எப்போ வர்றாரு? இந்த மிக்கதொரு பக்குவத்தில் மிகுத சத்தினிபாதம் மேவுதலும். நமக்கு இந்த தவத்தை செஞ்சு சத்தினிபாதம்லாம் வந்தால் அவர் வந்து நமக்கு இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அவர் வந்து என்ன செய்கிறாரு? நமக்கு இந்த குற்றத்தை எல்லாம் நீக்கி என்ன கொடுக்கிறாரு? இந்த ஞானத்தை நமக்கு வழங்குகிறார். அப்படி வழங்கும் பொழுது மூவகை ஆன்மாக்களுக்கும் எப்படி வழங்குகிறார் என்று பார்த்தோம் இல்லையா? அப்போ அந்த இறைவன் விஞ்ஞானகலர், பிரளயாகலர், இங்கே சகலர் என்ற மூன்று பேருக்கும் அவன் செய்கின்ற தீக்கையின் வேறுபாடு என்ன என்பதை பார்த்தோம் ரெண்டாவது பாட்டில் இல்லையா? அப்போ என்ன என்ன பார்த்தோம்? அதில் வெறும் தரிசனம், தரிசனம் கூட உபதேசம், தரிசனம் உபதேசம் நூலு என்று பார்த்தோம் இல்லையா? அப்போ வெறும் தரிசனம் மட்டும்னா விஞ்ஞானகலர் அவன் வந்து பக்குவம் கூடுனவன், அவனுக்கு தரிசனம் கிடைச்ச மாத்திரத்தில் என்ன செய்கிறான்? அவங்கள வந்து இந்த விஞ்ஞான கலர் பிள்ளையாகலர் ரெண்டே வெரைட்டி தான் இருக்கு. ரெண்டே என்ன வெரைட்டி இருக்கு? தீவிரம், தீவிர தரம். ஒன்று தீவிரவாதியா இருப்பான், இன்னும் தீவிர தரம். எதுல? பெருமான் மீது அன்புல. உங்களுக்கு தீவிரம்னா வேற எழுதி போயிடாமே, தீவிரம்னா அன்புல. அன்புல தீவிரம், தீவிர தரம், அப்படி ரெண்டு. அவங்க தீவிரம் உடையவர்களெல்லாம் அபரமுக்தர் ஆவர், தீவிரதரம் உடையெல்லாம் பரமுக்தியை பெறுவர் இல்லையா? அப்புறம் இங்கே இந்த சகலருக்கு, அப்போ பிரளயாகலருக்கு உபதேசமும் சொல்கிறாரு இல்லையா? அவங்களே ரெண்டு பேர் தான், ரெண்டு பேர் தான். உபதேசம் கேட்டாச்சு அப்படின்னா என்ன செய்வான்? உபதேசம் கேட்டவன், உபதேசம் கேட்டாச்சு அப்படின்னா உபதேசமும் படிமுறையில் தானே விளங்கும். அப்போ அந்த அவன் சொன்ன உடனே அதை கேட்டு தெளிந்து சிந்தித்து வர்றதுக்கு அவனுக்கு கொஞ்சம் டிலே ஆகுமா இல்லையா? எனவே அவனை நோக்க உபதேசம் இல்லாமல் காட்சி மாத்திரம் இருக்கவன் சடார்னு பேர் தான். இவன் கொஞ்சம் பைய போறான், யாரு? பிரளயாகலர். மூணாவது உத்தமாரன் ஆசாமி, அவன் என்ன செய்தான்? அவனுக்கு காட்சி, உபதேசம், நூல். இப்ப காட்சி அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் பெருமான் அறிவு கறிவா காட்டுறாரு, தன்னுடைய மாகேஸ்வர மூர்த்தமா காட்டுறாரு. அதெல்லாம் என்ன சொன்னோம்? நிராதாரம். எப்படி வராரு? இவங்களுக்கு எப்படி வராரு? சாதாரம். எனவே இவர் ஒருத்தரை அதிட்டித்து ஆவேசித்து வரணும், இவர் ஒருத்தரை குருவை ஆவேசித்து வரணும். அப்புறம் அவருக்கு வந்து காட்சி கொடுக்கணும்னா அவர் பார்க்குற மாதிரி நிற்கணும், சும்மா வந்து நின்னா தெரிய மாட்டேங்கு. தெரியுதா? எங்க தெரியுது? குருவில் வந்து ஆவேசித்து வந்து நின்னாலும் அவருக்கு அறிவிலெல்லாம் இருக்காரு. இவருக்கு தெரியுமா? சகலருக்கு தெரியாது. அப்போ காட்சி இல்லைன்னா அவனுக்கு என்ன இல்லை? ஞானம் இல்லை. அவன் மேலே அன்பு வராது, ஞானம் வராது. எனவே அவர் என்ன செய்கிறாரு? என்ன செய்கிறாரு? இவன் காணுமாறு, அறிவில் நின்னவர் என்ன செய்கிறாரு? இவன் காணுமாறு அவர் சைதன்ய சொரூபியாய் அவருடைய உடலும், அவர் உடல் முழுக்க யாருடைய உடலு? அந்த குருநாதல் உடலையே என்ன செய்கிறார்? அருள் சரீரமாக மாற்றுகிறார். என்ன செய்கிறாரு? அருள் சரீரமாக மாற்றுகிறார். விளங்குதா? அப்போ இவன் பார்த்துட்டு சரீரத்தை பார்த்துட்டானம்லா, ஏப்பா பார்த்தாச்சு பார்த்தாச்சின்னு. அவரை பார்த்தாதான் இவருக்கு என்ன செய்ய முடியும்? ஒரு அன்பையே செலுத்த முடியும் இல்லையா? இப்போ ஒருத்தர் கணக்கு போடுறான்னு வைங்க, மனக்கணக்கு யார் போடுவா? எவ்வளோ போடுவாங்களா? மனக்கணக்கு யார் போடுவா? கணக்கில் நல்ல பயிற்சி பெற்றவர், திறமை வாய்ந்தவர் இல்லையா, அவங்கெல்லாம் விஞ்ஞான கலர்னு வைங்களேன். இப்போ கை அணிக்கிட்டு இருக்கவன் யாரு? நம்ம ஆளு. விளங்குதா? இப்படி ஒன்று ரெண்டுன்னு பார்த்தா தான் எண்ணிக்க மனசில் வைக்க முடியுது, அந்த அளவில் இருக்கான். விளங்குதா? அதனால இறைவன் வந்து தூலமாக அவனை பார்த்தா தான் அவனுக்கு எண்ணிக்கையே போட முடியும், கணக்கே செய்ய முடியும். விளங்குதா? அது போல அவனை பார்த்தா தான் அவனுக்கு அன்பையே செலுத்த முடியும். அவங்களுக்கு போல அப்படி அறிவில் சிந்தித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு பக்குவம் இவனுக்கு இல்லை. ஆனாலும் இவனும் கடைத்திறனமா இல்லையா? அதனால பெருமான் அந்த உடல்லையே அருள் சரீரமாகி காட்சி கொடுக்கிறார். எங்கயா அதை பார்த்தாமனா இவன் செய்வான்? ஆக பெருமான்லாம் இவ்வளவு வந்து செஞ்சாருன்னு நினைப்பானா இல்லையா? எனவே அந்த காட்சி இவனிடத்துல என்ன செய்யறது? அன்பை வரவழைக்கிறது. காட்சி என்ன செய்யுது? அன்பை வரவழைக்கிறது. அடுத்தாப்புல உபதேசம். உபதேசம் ஏன்னா இந்த ஆன்மா என்ன செய்யும்? உணர்த்தில் உணர்வாய், உணர்த்தில் உணரும், உணர்த்தாயில் கணத்தும் உணரும் வகையறியா நாய் என்கிறாய் இல்ல. எனவே இந்த ஆன்மா அறிவித்தாலன்றி அறியாது. அப்போ அறிவிக்கணும், அறிவிக்கணுமா இல்லையா? எனவே அதுக்கு உபதேசம் செய்கிறார். உபதேசம், உபதேசம் செஞ்சா சொன்ன உடனே அப்படியே புரிஞ்சிருமா? புரிஞ்சிருமா ஐயா? எங்க புரியுது? என்னமா? அவரும் படிப்படியா சொல்லணும், இவரும் படிப்படியா தான் விளங்குவாரு இல்லையா? வகுப்பே முடிஞ்சிருது அதுக்குள்ள. விளங்குதா? எனவே இந்த ஆன்மாவுக்கு முன்பின் நிகழும்னு சொல்றாரா இல்லையா? எப்படி நிகழும்? முன்னும் பின்னுமாக. ஒருத்தருக்கு கொஞ்சம் முன்னாடி வரும், ஒருத்தருக்கு பின்னாடி வரும். அவரவர் பக்குவம் தந்தாப்புல வெவ்வேறு விதமாக அந்த ஞானம் நிகழ்கிறது. விளங்குதா? அப்போ காட்சி, உபதேசம் ரெண்டாச்சா? அப்போ இதில் கொஞ்சம் டிலே ஆகும். இதில் எல்லாத்துலேயும் தான் காட்சியில் டிலே ஆகிடுது, இதில் டிலே ஆகிடுது இல்லையா? அப்புறம் அடுத்தாப்பில் பார்த்தா நூல் கேட்கவே வேண்டாம். நூல்னா என்னம்மா? நூலே டாட்டாராக பிரிஞ்சிட்டாங்க. நான் கொண்டு வரும்போது நல்ல புஸ்தமாக கொண்டு வந்தேன் சார், நீங்கள் அங்கே சொல்லி இங்கே சொல்லி பெரட்டி பெரட்டி அது என்ன ஆயிடுச்சு, இங்கே போகிறப்போ எல்லாம் ஒரு சாக்கில் போட்டு அழிட்டு போகிற மாதிரி ஆகிடுது. நான் பையில வச்சு செட்டாக கொண்டு வந்தேன் இல்லையா? ஒரு வரிசையாக போயிட்டு இருந்தால் இப்படியே திருப்பிட்டு போகலாம், இங்கே இருந்தாப்புல இருக்கு அங்கே போகுது. இதை ஊருக்கு போனாலும் எனக்கு மறக்காதுங்க, பாடம் நினைவு வருதோ இல்லையோ பட்ட பாடு. எனவே ஏன்னா இந்த பாடங்கள் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையவை இல்லையா? இப்போ ஒரு ஆளை பார்க்கணும்னா உங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா, ஏய் நீ எந்த சொந்தக்காரம்ல, எங்க தாத்தாவுக்கு அப்படியா இப்படியான்னு சொல்றமா இல்லையா, ஏன் அதை சொல்லதோ இதை சொல்ல மாட்டேடோ, விளங்குதா, சொல்றமா இல்லையா, எப்போ ஏற்பாடு எப்படியோ சொல்லி கடைசியில வந்து ரொம்ப க்ளோஸ்ன்னு வந்துருதீங்க. இப்போ அங்க சிவங்க இந்த திருவருள் பையனை பாருங்க, சித்தி இதை பாருங்க, சித்தியார பாருங்க, சிவபிரகாசத்தை பாருன்னா அதெல்லாம் வேத்து ஆள் மாதிரி பாக்கியோ. எல்லாம் நம்ம சொந்தக்காரங்க தான். இந்த சிவஞான போதத்துக்கு எல்லாம் கருவி நூல்கள் தான், விளங்குதா. எனவே அந்த கருவிகள்லாம் ஒழுங்கா இருந்தா தான் இது விளங்கும், இல்லதா. அதனால இங்கே இந்த நூல், இந்த நூல் எப்படி நமக்கு பயன் தரும், அவர் நூலும் கொடுக்கறானா இல்லையா, நூல் எப்படி பயன் தரும், நூல் கொடுத்தா அதை கேட்டு பாடமா கேட்டு அதை பலவாறு சிந்தித்து ஐயம் அதெல்லாம் எழுந்து அதை சரி பண்ணி அதுக்கப்புறம்தான் தெளிது வரணுமா இல்லையா. அப்போ தெளிதல் நிகழணும்னா கேட்டு சிந்தித்து தெளிந்து அதுக்கு நிட்டு பயன் கிடைக்கும் இல்லையா. அப்போ அதில் வேற நமக்கு டிலே இருக்கா இல்லையா, இவ்வளவும் இருக்கு இவ்வளவும் இருக்கு. ஆனாலும் இங்கே இந்த ஞானத்தை பெறுகிறவர்கள் எத்தனை வகையா இருக்காங்க, ஞானத்தை பெறுகிறவர்கள் சகலர்ல அவர்களுக்கு ரெண்டு ரெண்டு பார்த்தோம், இவர்களுக்கு நாலு திறத்தர், எத்தனை நாலு திறத்தராக இருக்கிறார்கள் அவர்கள், மந்ததரம், மந்தம், தீவிரம், தீவிரதரம் என்று நான்காக இருக்கிறார்கள். இதுல இந்த இவன் உபதேசம் செஞ்ச உடனே மந்ததரம் இருக்கவன் என்ன செய்யறான், சாதகராகிறார்கள். யாரு சாதகர், சாதகர்னா யாரு, மந்த தரம். எந்த அதாவதுயா நீங்க நினைக்கிற மாதிரி மந்த தரம்னா நம்ம கூட வச்சு கணக்கு பண்ணிடக்கூடாது இல்லையா. இப்போ ஐஏஎஸ் படிச்சிருக்காங்கன்னு வைங்க, ஐஏஎஸ்லயே ஒரு லெவல் எல்லாரும் ஒண்ணு போல இருக்க மாட்டாங்களா, அதுலயும் ஃபர்ஸ்ட் கிரேட் செகண்ட் கிரேட் இருப்பான் இல்லையா. அது மாதிரி ஞானத்தை பெறுகின்ற தகுதி உடைய இடத்திலேயே வித்தியாசம் இருக்கு, விளங்குதா. இது அதை நம்ம கூட ஒப்பிட்டு பாத்திரப்படாது, விளங்குதா. அதனால இந்த சகலர்ல முக்தி பெறுவதற்கு தகுதி பெற்று பெருமானுடைய உபதேசத்தை பெற்றவர்கள் அப்பெற்றான சாதாரண ஆளா, என அவர்களிடத்திலேயே இப்படி வித்தியாசம் இருக்கு, விளங்குதா. எனவே அதுல மந்த தரம் உடையவர்களெல்லாம் அதை கேட்டு சிந்தித்து உடனே தெளிய மாட்டார்கள். அப்போ அது தெளிவதற்கு என்ன செய்யணும், ஒரு கேட்டலிஸ்ட்னு சொல்றோம்ல, ஊக்கி வேண்டி இருக்கு. ஊக்கி அது பூசணை தான். எனவே அந்த சாதனையை செய்கிறார்கள், அந்த சாதனையை செய்கிறார்கள். எனவே அந்த சாதனை என்னதையும் தெளிந்து சிந்தித்து தெளிதற்கான வாய்ப்பை அது தரும், விளங்குதா. அவர்கள் சாதகர் என்று அழைக்கப்படுவர். அப்போ இந்த சாதகர்கள்லாம் என்ன, எப்படி ஆனாலும் ஒரு பிறவியில முக்தி அடைஞ்சிருவாங்க. இந்த நிலை போனாலே என்ன செஞ்சிருவாங்க, எப்படி பிறவி முடியதுக்குள்ள முக்தி தான், விளங்குதா. அடுத்தாப்புல மந்தம், மந்தம் உடையவர்கள்லாம் என்ன ஆயிருவாங்க, சீவன் முத்தராவர், சீவன் முத்தராக இருப்பர். இந்த சீவன் முத்தர்ல ரெண்டு நிலை சொன்னமா இல்லையா, அந்த ரெண்டு நிலையில இருப்பாங்க. அப்புறம் தீவிரம் உடையவர்கள் அவர் அபரமுத்தராக இருப்பர். தீவிரதரம் உடையவர்கள் பரமுக்தி, அதை தான் இங்க சொல்றாரு சூத்திரத்துல. அயரா அன்பின் அரண்களால் செலுமேன்னு, யார் அரண்களால் பெறுவா, அந்த நாலாதார சக்தி நிபாதம் உடையவர்கள். தீவிரதரக்கானே கேட்ட உடனே அவ்வளவுதான், தாமனு விட்டுட்டான். யார இந்த வேடர் சார்ப யோசிக்கல இல்லையா. இப்போ பார்த்தீங்கன்னா சில இது பாருங்களா, பார்த்தீங்கன்னா சரி எல்லாரும் போகும்போது செருப்பு அங்கே கழட்டி போடுங்கன்னா போடவா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு அடிப்பாங்க. ஒருத்தன் அங்கேயே தூரம் தூக்கி வீசிட்டு வந்துடுவான், விளங்குதான். இந்த செருப்புலேயே இந்த இருக்கு பார்த்தீங்களா, என்ன நல்ல செருப்பு, புது செருப்பு வாங்கிட்டு வந்துருக்கோம், இதை கலத்து சொல்கிறாங்களே, இப்படி கால கால தேய்ச்சிட்டு நிற்கிது. அது மாதிரி இவர் சொன்ன உடனே செய்ய மாட்டாங்க, உடனே அந்த பற்று நீக்கம் வராது. இதெல்லாம் எதில் நிகழணும், அறிவில் நிகழணும். சொன்ன மாத்திரத்தில் அவர்களுக்கு வராது. அது கொஞ்ச நேரம் சிந்திச்சு சரி பரவாயில்ல இங்கே இருக்கிறது ரொம்ப உயர்ந்த செய்தியாக தெரியுது, கழுத போனாலும் பரவாயில்லன்னு போட்டு வரணும், விளங்குதா. அதுக்கு கொஞ்சம் டைம் வேண்டியிருக்கா இல்லையா. எனவே அவர்கள் அப்படி இருப்பாங்க. இந்த தீவிரதரம் உடையவங்க என்ன செய்வாங்க, அப்படி இருக்க மாட்டார்கள். அவங்க சொன்ன உடனே கேட்டு சிந்தித்து தேடிதெல்லாம் வேகமா நடந்து பெருமான திருவடிய சிக்குன்னு பிடிச்சிருவாங்க இல்லையா, அதை நெட்டை கூடி இருந்துருவாங்க. விளங்குதா? அது நீங்க நம்ம திருமண வரலாறுலாம் சொன்னாங்களா இல்லையா, கேட்டிருப்பீங்களே, அதுல அப்படி இருந்தாங்களா இல்லையா? உபதேசம் பெற்ற உடனே நெட்டை கூடிய ஐயா ஐயானே அப்புறம் எந்திக்க மாட்டாங்க இருந்தாங்களா இல்லையா, அவ்வளவுதான். அப்போ அவங்கெல்லாம் நமக்கு இந்த செய்தியெல்லாம் உண்மை என்பதை கண் முன்னால காட்டினவங்க, கண் முன்னால காட்டினவங்க தானே. எனவே இந்த இதில் இப்படி இவர்கள் மூன்று திறத்தராக இருக்கிறார்கள். யாரு யார் மூணு திறமா இருக்கா? சகலரு. சகலரு இந்த பக்குவத்தில் இவன் சாதகர் போக இவங்க மூணு விதமா இருக்காங்க. ஒன்று சீவன் முக்தர், முக்தியிலே மூணு மாறி, முக்தியிலே மூணு மாறி எப்படி, சீவன் முக்தர், அபரமுக்தர், பரமுக்தர்னு. விளங்குதா? ஆக இப்படி சொல்லி அதுக்கப்புறம் மூன்றாவது, அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த மூணாவது உதாரணம் வெண்பால இப்போ இந்த இறைவன் இந்த சகலருக்கு மானிட திருமேனியில அவருடைய அறிவில் ஆவேசித்து வருவான்னு சொல்றீங்களே, நீங்கள்லாம் சொல்றத பார்த்தா இதை ஒன்றும் உண்மை மாதிரி தெரியலையா? ஏன்னா அவருக்கு அறிவில் வாராருங்கீங்க, இவருக்கு மான் மழுவோடு அருள் திருமேனியோட வாராருங்க, அது சரிதான். ஆனால் நமக்கு வாரான்னு சொல்றது ஒன்றும் ஏதோ ஒரு உபச்சாரத்துக்கு சொல்ற மாதிரி தெரிகிறது என்று சொல்கிறார்கள் இல்லையா. மறுத்து, அதை மறுத்து இறைவன் நமக்கு உருவாக வருவான் என்பதை சொல்வதுதான் மூணாவது உதாரண வெண்பா. அதில் நமக்கு எப்படி அந்த அன்பு தாயிடம் இருந்ததோ அது அந்த மிகுதியார் என்ன செய்கிறது உருவமாய் வருவது போலவும், இந்த நீரில் இருக்கக்கூடிய நிழல், நீரினுடைய நிழல், நீரினுடைய நிழல் எங்கே இருக்கு, நீரிலேயே கலந்து இருப்பது போல இறைவன் எங்கே இருக்கான், நம்ம ஆன்மாக்களிட கலந்து உயிருக்கு உயிராய் நிற்கிறான் இல்லையா. அப்படி நிற்கவன் நமக்கு அவன் மேல அன்பு பெருகிச்சுனா என்ன செய்வான், உருவாக வருவான் என்று அந்த உதாரணம் மூலம் நமக்கு விளக்குகிறார். அப்படி வந்தால் இந்த ஆன்மா அவனை கண்டு, அவனை கண்டு அவனிடத்தில் அன்பை செலுத்தி, அது அந்த அன்பு தான் என்ன வரும், இன்பமா வரும். எனவே அவ வீடு பேர் அடையும் என்று அங்கே சொல்கிறார். அப்படி சொல்லிட்டு கடைசியில் மூன்றாவது அதிகரணத்தில் இந்த மலம், இந்த மலம் அதாவது ஐம்பொறிகள், இந்த பொறிகள், இந்த ஐம்பொறிகள் என்ன செய்யுது, அஞ்ஞானத்தை விளைவிக்கிறது, அதை வேடர்னு சொன்னமா இல்லையா. எனவே இந்த பொறிகள்லாம் இவ் ஆன்மாக்கள் ஐ உணர்வுகளான் மயங்கி தம்மை உணராது என்கிறார். எனவே இங்கே இவ் ஆன்மாக்கள் ஐ உணர்வுகள் என்பது எதை குறிக்கிறதுன்னு பார்த்தோம். எனவே அந்த உணர்வுக்கு காரணமான கருவிகளை ஐ உணர்வு என்றார். எனவே இந்த கருவிகள் நம்மை மயக்கி தம்மை, எனவே மயக்கி தம்மை உணரா என்றது என்கிறார். எனவே இந்த கருவிகள் நம்மை மயக்கி நம்மை உணர செய்யாது, அவைதாம் பளிங்கிலிட்ட வண்ணம் போல காட்டிட்டு காட்டி நிற்றலாம். எனவே இதெல்லாம் என்ன செய்கிறது, பளிங்கு கல்லிலே, படிகக்கல்லிலே அது பக்கத்தில் இருக்க பொருளின் இடத்தை பற்றி அதையே தண்ணீரமாக காட்டி கொண்டிருக்கும், அதையே தன் காட்டிற்றை காட்டி என்று ஒற்றடி சொல்லால் சொல்கிறார். எனவே ஒரு நேரத்தில் ஒன்றை காட்டுறதுனால காட்டிற்றை காட்டி நிற்றலால், அதனால இந்த கருவிகள்லாம் ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு விடயத்தை பற்றி அதையே தானாக காட்டி கொண்டிருக்கிறது. அதனால இவையெல்லாம் பொய் என்று உணர்ந்து, இவையெல்லாம் குரு உணர்த்த, இவையெல்லாம் உண்மையான படிகத்தின் நிறமல்ல என்பதை உணர்ந்து, அப்படி உணர்ந்தா அந்த உணர்வே என்ன செய்யும், அந்த உணர்வே தன் இயல்பை உணரச் செய்யும், தன் இயல்பை. ஏன்னா அதுதான் அந்த படிகத்தினுடைய நிறத்தை விளங்க ஓட்டாமல் மறைச்சிருக்கு, அதை நீங்கிட்டா அதனுடைய ஒரிஜினல் இயல்பு தானா விளங்கும். விளங்குதா? அதனால இங்கே இந்த ஆன்மா அந்த சார்பை விட்டு அதை தனக்கு வேறாக உணர்ந்ததுன்னா அந்த உணர்வை என்ன செய்யுமா? மெய்ப்பொருளுக்கு தைவமாம், மெய்ப்பொருளுக்கு தைவமாம் என்று சொல்கிறார். எனவே அந்த சிவபெருமானுக்கு அடிமையாக சென்று சேரும், சிவபெருமானுக்கு அடிமையாக சென்று சேரும் என்று இந்த மூன்றாவது அதிகரணத்தில் இந்த கருவிகள் நம்ம என்ன செய்கிறது? மயக்கி நம்ம என்ன செய்கிறது? நம்முடைய இயல்பை உணராத வகை செய்கின்றன.
6: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
3: ஓம் சிவாய நம. shaivam.org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு சிவப்பிரகாசம். தலைப்பு: நூல் வழியும் பெயரும். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
7: ஆக அடுத்த பாடலிலே இந்த நூலுக்கு வழி சொல்கின்றார். எந்த நூல்களின் வழி வந்தது? இந்த நூல் மெய்கண்டார் அருளிய சிவஞான போதம், அருளந்தி சிவாச்சாரியார் அருளிய சிவஞான சித்தியார். இந்த நூல்களின் வழிவந்தது அடியேன் அருளியுள்ள இந்த சிவப்பிரகாசம் என்று சொல்கின்றார். இந்த பாடல் ரொம்ப அருமையான பாடல். தெரித்த குரு முதல்வர் உயர் சிவஞான போதம் செப்பினர், பின்பு அவர் புதல்வர் சிவஞான சித்தி விரித்தனர். மற்ற அவர்கள் திருவடிகள் போற்றி விளம்பிய நூல் அவையிரண்டும் விரும்பி நோக்கி கருத்திலுரை திருவருளும் இறைவன் நூலும் கலந்து பொது உண்மை எனக் கருதி யானும் அறுத்திமிக உரைப்பன் வளர் விருத்தம் நூறும் ஆசில் சிவப்பிரகாசம் ஆகும் அன்றே. தெரித்த குரு முதல்வர் உயர் சிவஞான போதம் செப்பினர். தெரித்த குரு முதல்வர், அது ஏற்கனவே குருபரம்பரையை சொல்லும் பொழுது மெய்கண்டாரை ஆசிரியர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆக அந்த குரு முதல்வர் மெய்கண்டார் சிவஞான போதம், உயர் சிவஞான போதம் செப்பினார். உயர் சிவஞான போதம், மேலான சிவஞான போதம் என்னும் நூலை அருளி செய்தார். பின்பு அவர் புதல்வர் சிவஞான சித்தி விரித்தனர். புதல்வர் அதாவது குருவுக்கு சீடர் புதல்வர் போன்றவர், ஆகவே சீடரை புதல்வர் என்றார். மெய்கண்டாருடைய புதல்வராகிய அருளந்தி சிவாச்சாரியார் சிவஞான சித்தி விரித்தனர், அவர் தெரித்தனர். அவர் வந்து என்ன செய்தார்? உயர் சிவஞான போதம் செப்பினர், அவர் செப்பினர், இவர் விரித்தனர். அவ்வளவு விரிவா செஞ்சிருக்கார் சித்தியார். சிவஞான சித்தி விரித்தனர். மற்ற அவர்கள் திருவடிகள் போற்றி, மற்ற என்பதை அசை சொல்லாக கொள்ளலாம், அந்த இரண்டு ஆச்சாரிய மூர்த்திகளுடைய திருவடிகளையும் போற்றி, அவர் இரண்டு ஆச்சாரியருடைய திருவடிகளையும் போற்றி விளம்பிய நூல் அவை இரண்டும் விரும்பி நோக்கி, விளம்பிய என்றால் சொன்ன, அந்த இரண்டு குருமூர்த்திகளும் சொன்ன நூல்களை அவர்கள் மீது வைத்த பக்தியினாலே விருப்பத்தோடு நோக்கி அதிலுள்ள கருத்துக்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு சாரமாக எடுத்துக்கொண்டு கருத்தில் உரை திருவருளும், அடியேனுடைய கருத்திலே தங்கியிருந்து திருவருள் உணர்த்துகின்ற செய்திகளையும், இறைவன் நூலும், இறைவன் நூலாகிய வேத சிவாகமத்துக்கான வேத சிவாகமத்தையும் கலந்து, இந்த மூன்றையும் கலந்து மெய்கண்டாரும் அருளந்தி சிவாச்சாரியாரும் அருளி செய்த சிவஞான போதம் சிவஞான சித்தியார் என்ற அந்த நூல் கருத்துக்களையும், அடியின் கருத்திலிருந்து திருவருள் உணர்த்தும் கருத்துக்களையும், இறைவன் நூலாகிய வேத சிவாகமத்திலே சொல்லப்பட்ட கருத்துக்களையும் மூன்றையும் கலந்து பொது உண்மை என கருதி, பொது அதிகாரம் உண்மை அதிகாரம் என்று இரண்டு பகுதிகளாக வைத்துக் கொண்டு யானும் அவர்களெல்லாம் பெரிய ஞானாசிரியர்கள், மெய்கண்டாரோ அருளந்தி சிவமோ அடியேன் அவர்களை போன்ற தகுதியுடையவன் அல்லன் என்றாலும் அடியேனும் கூட என்று அவையடக்கமாக சொல்கின்றார். யானும் அறுத்திமிக உரைப்பன், அவையடக்கம் தனியா பாடியிருக்கிறாரு. இந்த இடத்துல குருமூர்த்திகள் முன்னிலையிலே தன்னையா அடக்கமாக சொல்கின்றார். யானும் அறுத்திமிக உரைப்பன், தகுதி பற்றி சொல்லவில்லை, ஆசை பற்றி சொல்கிறேன். அறுத்தி, அறுத்தி என்பது ஆசை. அறுத்தினா அறுத்திமிக உரைப்பன், ஆசை மிக மிகு, ஆசை மிகுவதனாலே நானும் உரைக்கின்றேன். வளர் விருத்தம் நூறும், எத்தனை பாடல்கள்? நூறு விருத்த பாடல்கள். வளர் விருத்தம், அதை சிந்திக்க சிந்திக்க நவிழ்தோறும் நூனயம் போலும் சொன்ன மாதிரி இந்த பாடல்களை சிந்திக்க சிந்திக்க நயமான கருத்துக்கள் கிடைத்துக் கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட 100 பாடல்களை சொல்கின்றேன். ஆசில் சிவப்பிரகாசம் ஆகும் என்று, குற்றமற்ற சிவப்பிரகாசம் என்று இந்த நூல் பெயர் பெறும் என்று அருமையாக சொல்கின்றார். ஆகவே இந்த பாடலிலே இந்த நூல் வந்த வழியினை சொல்கின்றார். மெய்கண்டாருடைய சிவஞான போதம், சிவஞான சித்தியார் ஆகிய 2 நூல்களையும் ஆதாரமாக கொண்டு உள்ளின்று உணர்த்தும் திருவருளையும் இறைவன் நூலையும் துணை கொண்டு ஆசை மிகுதியினாலே அடியேனும் 100 திருவிருத்தங்களை செய்துள்ளேன். இவை குற்றமற்ற சிவப்பிரகாசமாக விளங்கும். குருபக்தியினாலே செய்ததினாலே குற்றம் இருக்காது, சிவப்பிரகாசம் என்ற பெயரில் விளங்கும் என்று சொல்கின்றார். ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி, ஒரே ஒரு கருத்தை சொல்லி இந்த பாடலை முடிச்சிடுறேன். ஒரே ஒரு கருத்து என்னவென்றால், ஆச்சாரியன் என்பவன் எப்படிப்பட்டவன் என்று நம்முடைய ஆதீன பண்டார சாத்திரத்திலே, ஆதீன பண்டார சாத்திரங்களும் 14, அவற்றுள் ஒன்று சன்மார்க்க சித்தியார் என்பது. திருவாரூரில் ஆதீன பண்டார சாத்திரங்களிலே ஒரு சித்தியார் உள்ளது. மெய்கண்ட சாத்திரங்களிலே உள்ள சித்தியார் சிவஞான சித்தியார், பண்டார சாத்திரங்களிலே உள்ள சித்தியார் சன்மார்க்க சித்தியார். 28 பாடல்கள் தான் சன்மார்க்க சித்தியார். அதுல ஒரு பாடல் என்ன சொல்றார், ஆச்சாரியன் என்பவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், இறைவன் நூல் அதை சுருதி என்று சொல்வார்கள். இறைவன் நூலாகிய வேதாகமத்தை சுருதி என்பார்கள். இந்த இறைவன் நூலாகிய சுருதியோடும் தன்னுடைய குரு வாக்கோடும் தன்னுடைய அருள் அனுபவத்தோடும் இந்த மூன்றோடும் சேர்த்து கருத்துக்களை உபதேசிப்பவன் தான் குரு. இந்த மூன்றையும் கலந்து கருத்துக்களை உபதேசிப்பவன் தான் குரு என்று சொல்கின்றார். சுருதி, குருவாக்கு, சுவானுபவம். சுவானுபவம்னா தான் பெற்ற அருள் அனுபவம், தனக்கு உள்ளே இருக்கின்ற திருவருளோடு கலந்து தான் பெற்ற அருள் அனுபவம். சுருதி, குருவாக்கு, சுவானுபவம், ஒன்றை இந்த மூன்றும் கலந்து விளங்கும்படியாக சுருதி, குருவாக்கு, சுவானுபவம் ஒன்றை தெரிவிப்பான் தேசிகனாய் தேர். அப்படி தெரிவிப்பவனையே தேசிகன் என்று தெளிவாயாக என்று அருமையாக சொல்கின்றார். தெரிவிப்பான் தேசிகனாம் தேர், தேசிகனாம். சுருதி, குருவாக்கு, சுவானுபவம் ஒன்றை தெரிவிப்பான் தேசிகனாம் தேர் என்று சன்மார்க்க சித்தியாரிலே சொல்லியிருக்கின்றார். அப்படிப்பட்ட தேசிகர் நம்முடைய உமாவதே சிவம். என்னவென்றால், இவர் சுருதி, பண்டார சாத்திரத்தில் சொன்னது போல சுருதி, குருவாக்கு, சுவானுபவம் மூன்றும் ஒன்றை இந்த சிவப்பிரகாசத்தை அவர் நமக்கு அருளியிருக்கின்றார். சுருதி இறைவன் நூலும் கலந்து சொன்னார், அது சுருதி, இறைவன் நூல் சுருதி. குருவாக்கு, குரு முதல்வர் சிவஞான போதம் செப்பினர், பின்பு அவர் புதல்வர் சிவஞான சித்தி விரித்தனர் இல்லையா, அவர்கள் திருவடிகள் போற்றி விளம்பிய நூல் அவை இரண்டும் விரும்பி நோக்கி என்பதனால குரு வாக்கு. விளம்பிய நூல் இரண்டும் சிவஞான போதம் மெய்கண்டாருடைய வாக்கு, சிவஞான சித்தியார் அருளங்க சிவத்துடைய வாக்கு, இரண்டையும் விரும்பி நோக்கினாரு. அப்ப குரு வாக்கு அங்கே கலந்திருக்கின்றார். அப்புறம் சுவானுபவம், தன்னுடைய சுய அருள் அனுபவம், திருவருள் அனுபவம், அதையும் கலந்திருக்கணும் நூல்ல. அது கருத்தில் உரை திருவருளும், கருத்தில் உரை திருவருளும் என்று சொன்னமையினாலே சுவானுபவமும் அங்கு கலந்துள்ளது என்பது பெறப்படுகின்றது. ஆகையினாலே அந்த மெய்கண்ட சாத்திரமாகிய சிவப்பிரகாசத்திலே சொல்லப்பட்ட முறையும் பண்டார சாத்திரத்திலே சொல்லப்பட்ட முறையும் பார்க்கும் பொழுது, திருக்கைலாய பரம்பரையிலே மெய்கண்ட சந்தானத்திலே நம்முடைய திருவாவூரிலே ஆதீனம் வந்திருக்கின்ற அந்த முறைமையை நாம் எண்ணி போற்றி வியந்து பாராட்ட வேண்டியுள்ளது என்ற ஒரு கருத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த பாடலிலே இவ்வாறு நூல் மரபு முதலிய செய்திகள் சொல்லப்பட்டுள்ளன, நூலின் பெயரும் சொல்லப்பட்டுள்ளது.
8: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
9: Om Shivaya Namah. shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு சிவப்பிரகாசம். தலைப்பு அவையடக்கம். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
7: அடுத்து அவையடக்கம் கூறுகின்றார். அவையடக்கத்திலே தம்முடைய ஆசிரியர் பெருந்தகையாகிய மெய்கண்டாரை பின்பற்றுகின்றார். என்னவென்றால் சிவஞானிகள் அவைக்கு அடங்கியும் அல்லாதார் அவையை அடக்கியும் இப்படி இரண்டு வகையாக அவையடக்கம் சொன்னார் அல்லவா ஆசிரியர் மெய்கண்ட தேவனாயினார். அதை போலவே சொல்கின்றார் உமாவதி சிவம். பார்ப்போம் அதை நம்ம. தொன்மையவாம் எனும் எவையும் நன்றாக, இன்று தோன்றிய நூல் எனும் எவையும் தீதாக, துணிந்த நன்மையினார் நலங்கோள் மணி பொதியும் அதன் களங்கம் நவையாகாது என உண்மை நயந்திடுவர். நடுவாம் தன்மையினார் பழமை அழகு ஆராய்ந்து தரிப்பர். தவறு நலம் பொருளின் கச்சார்வாராய்ந்து அறிதல் இன்மையினார் பலர் புகழில் ஏத்துவர். ஏதிலர் உற்று இகழ்ந்தனரேல் இகழ்ந்திடுவர். தமக்கென ஒன்று இளரே. என்ன அப்படின்னா மூன்று வகையாக பிரிக்கின்றார் யார, நூல் கற்போரை. அதுல துணிந்த நன்மையினார் இவர்கள் உத்தமர்கள். நடுவான் தன்மையினார் ஒரு மத்தியம நிலையிலே இருப்பவர்கள். அப்புறம் அறிதல் இன்மையினார் இவர்கள் கடைநிலையிலே இருப்பவர்கள், அதமர்கள். முதலிலே எப்படி தொடங்குகின்றார், தொன்மையவாம் எனுமையவையும் நன்றாக, இன்று தோன்றிய நூல் எனுமையவையும் தீதாக. ஒரு நூல் நல்ல நூலா அல்லது தீய நூலா என்பதற்கு காலத்தை வைத்துக் கொண்டு மட்டும் நாம் என்ன செய்ய முடியாது, முடிவு செய்ய முடியாது. தொன்மை பற்றியே ஒரு நூல் சிறப்புடையதாகி விடாது, இக்காலத்தில் தோன்றியது என்பது பற்றியே அது தாழ்ந்த நூலாகவும் ஆகிவிடாது. அப்ப எதை வைத்து முடிவு செய்வது என்று சொன்னால், அதை சொல்லணும் இல்லையா, எதை வைத்துன்னா அது முப்பொருள் இயல்பை சரியாக கூறுகின்ற நூலாக இருக்குமே ஆனால் அது இன்று வந்த நூலாக இருந்தாலும் அது ஏற்புடைய நூல்தான். முப்பொருள் இயல்புக்கு மாறான செய்திகளை எல்லாம் கூறக்கூடிய நூல் என்றால் அது எவ்வளவு தொன்மையான நூலாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத நூல்தான் என்று பழைய உரையாசிரியர்கள் சிறப்பாக உரை செய்துள்ளார்கள். ஆகவே பழமை புதுமை என்பதை மட்டும் வைத்துக் கொண்டு ஒன்றை ஏற்பதா தவிர்ப்பதா என்று சொல்லுதல் சரியாகாது. துணிந்த நன்மையினார் உத்தமமான அறிவுடையவர்கள், தெளிந்த உத்தமரானவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், நலங்கோள் மணி நல்ல நன்மை குறைந்திய ஒரு ரத்தினமானது ஒரு தாழ்ந்த பொருளிடத்திலே இருக்கின்றது என்று சொன்னார். அதை ஒரு தாழ்ந்த பொருளாலே சுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றோம். ஒரு தோளாடையினாலே, ஒரு தூய்மை இல்லாத ஒரு தோளாடைக்குள்ளே ஒரு ரத்தினம் வைக்கப்பட்டுள்ளது என்பதற்காக அந்த ரத்தினத்தை குறை கூற மாட்டார்கள். ஆகவே அதை பொதிந்துள்ள பொருளின் களங்கத்தை வைத்துக் கொண்டு அதற்கு உள்ளே இருக்கின்ற ரத்தினத்தை குறை சொல்ல மாட்டார்கள். அதுபோல நூல் ஆசிரியரிடத்திலே குறைகள் இருக்கலாம், ஆனால் அவர் சொல்லியுள்ள நூல் கருத்துக்கள் உயர்ந்ததாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆக செய்யுளிலே வரக்கூடிய சின்ன சின்ன தவறுகளை கூட பொருட்படுத்தாமல் அதில் உள்ள சிறப்பான பொருள் நலத்தை எடுத்துக் கொள்வார்கள் என்பது கருத்து. ஆனா இவர்கள் செய்யுள்ள ஏப்பா கலைமகள் ஏவல் செய்து வேண்டிய சொற்களை எல்லாம் எடுத்து எடுத்து கொடுக்கின்றார். இலக்கணம் எல்லாம் இயல்பாகவே அமைகின்றது, இவர்கள் வகுப்பதுதான் இலக்கணம் அப்படி இருக்கின்றது. ஆகையினாலே அப்படிப்பட்ட ஒரு செம்மையை அவையடக்கத்துக்கா அப்படி சொன்னார்கள். நடுவான் தன்மையினார் என்ன செய்வார்கள், நடுவான் தன்மையினார் பழமை அழகு ஆராய்ந்து தரிப்பர். துணிந்த நன்மையினார் அந்த உத்தமர்கள் அளவுக்கு பார்த்த உடனே அந்த பொருளை உணர்ந்து சரி ஏதாவது செயல் அமைப்பு அது சின்ன குறைகள் இருந்தாலும் இதுக்கு உள்ளடங்கி உள்ள பொருள் மிக சிறப்பானது. ஒரு தாழ்ந்த பொருளுக்கு பொருளாலே சுற்றி ஒரு சிறந்த ரத்தனம் ஒரு தாழ்ந்த பொருளாலே சுற்றி வைக்கப்பட்டிருந்தாலும் உள்ள இருக்கிற ரத்தனம் சிறந்ததுதான் துணிவது போல ஒரு சாதாரண பாட்டுக்குள்ள இந்த கருத்து இருந்தாலும் இந்த கருத்து ரொம்ப சிறப்பானதுதான் என்று கருத்தை எடுத்துக் கொள்வார்கள். பார்த்த உடனே கருத்தை விளங்கிக் கொள்ளக்கூடிய உத்தமமான நிலையில் உள்ளவர்கள். அப்படி பார்த்த உடனே விளங்கிக் கொள்ள முடியாத அந்த நடுநிலையில் உள்ள இடைநிலையில் உள்ளவர்கள் என்ன செய்வார் என்றால், சிறந்த பழைய நூல்களை ஒப்பு நோக்கி பார்த்து அந்த சிறந்த நூல்கள் பழைய நூல்களை எடுத்து வைத்துக் கொண்டு அவற்றோடு இந்த புதிய நூலை ஒப்பு நோக்கி பார்த்து அந்த சிறந்த பழைய நூல்களிலே சொல்லப்பட்ட கருத்துக்கள் மாறுபாடு இல்லாமல் இந்த புதிய நூலிலும் சொல்லப்பட்டிருக்குமே ஆனால் இந்த புதிய நூலையும் ஏற்றுக்கொள்வார்கள். அதான் பழமை அழகு ஆராய்ந்து தரிப்பர். தரிப்பர் என்றால் ஏற்றுக்கொள்வார்கள். பழமை அழகுன்னு சொல்லிட்டார் பாருங்க, அந்த புதிய நூல்ல உள்ள புதுமை அழகைன்னு சொல்லலை இல்லைங்களா. அதை நம்ம கவனிக்கணும். உமாபதி சிவம் வந்து மெய்கண்டார் அருணந்த சிவாச்சாரியார் இவர்களுக்கெல்லாம் இல்லாத சில கருத்துக்களையும் இவர் உடையவராக தெரிகிறார் போல் இருக்கிறதே. இவர் தொன்மையவாம் எனவும் நன்றாகிறாரு, தோன்றிய நூல் எனவும் சீதாகிறாரு சொல்லிட்டு அந்த நோக்கில நாம பாட்டுக்கு சிந்தனை பண்ணிடக்கூடாது. என்ன நடுவான் தன்மையினார் பழமை அழகு ஆராய்ந்து தெரிப்பர் என்று சொல்லியிருக்கின்றார். புதுமை அழகாராய் தெரிப்பேன் சொல்லல. அப்ப அளவுகோலா எதை வைக்கணும், அதான் முப்போரடி இயல்பு தெளிவா சொல்லிட்டாங்க பழைய உரையாசிரியர்கள். புதிய நூலாக இருந்தாலும் முப்போரடி இயல்பை உள்ளவாறு சொன்னால் அது ஏற்புடைய நூல், பழைய நூலாக இருந்தாலும் முப்போரடி இயல்பை தெளிவாக சொல்லலைன்னா ஏற்புடைய நூலாகாது. இதுதான்

0: பார்த்தீங்கன்னா இந்த நூல் தவறுடையதா நலமுடையதா என்பதை அந்த நூல் பாடலின் பொருளை ஆராய்ந்து பார்த்து முடிவு செய்யணும். தவறு நலம் பொருளின் கண் சார்பம் ஆராய்ந்து அறியணும். அந்த அறிதல் என்பது இவர்களுக்கு கிடையாது. கடைநிலையினருக்கு பாட்டில் உள்ள கருத்தை பத்தி ஆராய மாட்டாங்க. இவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க, நல்லா இருக்கு நல்லா இருக்குவாங்க, அல்லது நல்லா இல்ல நல்லா இல்லைன்றவாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, பலரும் கூட்டமா சேர்ந்து புகழ்ந்தால் இவர்களும் சேர்ந்து புகழ்வார்கள். பலரும் இகழ்ந்தால் இவர்களும் இகழ்வார்கள். சினிமா பாட்டு சினிமா பார்த்துட்டு இருக்கிறோம், நடுவுல ரெண்டு இங்கிலீஷ் டயலாக் வருது, எனக்கு எதுவுமே புரியல, ஆனா கூட்டத்தை சுத்தி இருக்கவங்க ஒரு 10-15 பேர் சிரிக்கிறாங்க, நானும் சேர்ந்து சிரிச்சுக்கிறேன் இல்லையா. அது கூட்டத்துல ஏற்படுற ஒரு இயல்பு இருக்கு. எதுக்கு சிரிச்சோன்னு கேட்டா எனக்கே தெரியாது. எல்லாரும் சிரிச்சாங்க, அவன் என்ன சொன்னா ஒன்னும் தெரியாது. ஏன்னா பொதுவா என்ன இயல்புனா, பலரும் எப்படி சொல்றாங்களோ சிரிக்கிறாங்கன்னா நம்மளும் சேர்த்து சிரிச்சுக்கணும். ஒரு கூட்டத்துல 10 பேர் கை தந்தா நம்மளும் சேர்த்து தட்டிட வேண்டிதான், 10 பேர் போர்ன்னு சொன்னா நம்மளும் போர்ன்ற வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனப்பான்மை பார்க்கிறோம். அந்த மாதிரி மனப்பான்மை இருக்கக்கூடாது. எதை அறிகின்றோமோ அந்த அதன் பொருளை நம்ம சிந்திச்சு அந்த பொருள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதா இல்லையான்னு அந்த முறையில சிந்திச்சு தான் ஏற்கனமோ ஒழிய, இப்ப 4 பேர் பாராட்டுறங்கிறதுக்காக பாராட்டுறதும் மறுக்கிறாங்கிறதுக்காக மறுக்கிறதும் அது வந்து அது கடைநிலையில் உள்ளவர்களுடைய இயல்பு. அப்ப அவர்களை ஒரு பொருட்டாகவே கொள்ளவில்லைன்னு அர்த்தம். அந்த அவையை தான் அடக்குகிறார். அந்த அவையை எந்த கருத்து, இந்த நூலை பத்தி எந்த கருத்து சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை. நடுவான் தன்மையினார் சிவஞான போதத்தோடும் சித்தியாரோடும் ஒத்து பார்த்து இந்த சிவபிரகாசத்தை ஏற்றுக்கொள்வார்கள். துணிந்த நன்மையினார் பார்த்த மாத்திரத்திலேயே இதன் சில அடியனுடைய பாடல்களிலே குறை இருந்தாலும் அதனுடைய கருத்து வளத்தை அறிந்து ஏற்றுக்கொள்வார்கள். பாடல்களிலே குறை இருந்தாலும் ஒரு அடக்கத்துக்கு சொல்றதுதான். ஆகையினாலே அருமையா சொல்றாருங்க, இகழ்ந்திருவர் தவக்கென ஒன்றிடரே என்று குறிப்பாக அருமையாக சொல்லியிருக்கின்றார். ஆக இந்த அவையடக்கத்தோடு பாயிர பகுதி முடிகின்றது.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி சிவபோகசாரம் சொற்பொழிவு. உரை வழங்குபவர் நெல்லை சிவகாந்தி ஐயா அவர்கள். திருச்சிற்றம்பலம்
1: திருச்சிற்றம்பலம் தூண்டா விளக்கின் அச்சோதி தொழுவார் தங்கள் துயதீர்ப்பாய் பூண்டாய் எறும்பை புறம் மூன்றும் பொடியாய் செற்ற புண்ணியனே.

0: நம பார்வதி பதையே அரர் மகாதேவ தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.
1: எல்லாம் வந்த அன்னை காந்திமதி அம்பாள் உடனுரை சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, திரு கைலாய பரம்பரை தர்மபுர ஆதீனத்து குருமுதல்வர் ஸ்ரீல ஸ்ரீ குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகளுடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, இப்பொழுது 27வது பட்டமாக எழுந்தருளி ஞானக்கோல் தாங்கி அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீல ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளுடைய பொன்னார் திருவடியையும் அடியேன் போற்றி வணங்கி, இந்த சைவ உலகமானது வழ

பெறுவதற்காக நல்ல ஞான செய்திகளை கொண்டு சேர்க்கின்ற சைவம் ஓஆர்ஜி அமைப்பினை சார்ந்திருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், அந்த அமைப்பிலே தன்னை இணைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும், இந்த நிகழ்வினை கண்டு கேட்டு பயனடைந்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சைவ பெரியவர்களே, நம்முடைய அன்றாட வாழ்விலே நாம் காணக்கூடிய சில சம்பவங்களை வைத்து நம்முடைய சைவ சித்தாந்திகள் பல உண்மைகளை நமக்கு விளக்கி இருக்கின்றார்கள். சிவாலயங்களிலே பொம்மை நாட்டம் என்று ஒன்று நடக்கும். அந்த பொம்மை நாட்டம் என சொல்லக்கூடியது எந்த ஒரு தத்துவத்தை குறிக்கிறது என சொன்னால், ஆட்டுவித்தால் ஆறொருவர் ஆடாதானே என்று அந்த தத்துவத்தை உணர்த்தும்படியாக அந்த நிகழ்வு அமையும். இதே போல நம்முடைய அன்றாட வாழ்விலே நம்மோடு ஒட்டி இருக்கின்ற சில காட்சிப் பொருள்களிலும் சைவ சித்தாந்தம் இருக்கிறது. உதாரணமாக சர்க்கஸுக்கு செல்லுகின்ற பொழுது அங்கே ஒரு வட்டமான தகடிலே ஒரு தீப்பந்தத்தை வைத்து ஒருவன் அப்படி சுழற்றுவான். அப்படி சுழற்றுவதற்கு பேர் கொல்லி வட்டம் என்று பெயர். அந்த கொல்லி வட்டம் என்பது எதை குறிக்கிறது என சொன்னால், அது எங்கே தொடங்கி எங்கே முடிகிறது என்று இல்லாமல் சுழன்று கொண்டே வருகின்றது. இது நம்முடைய பிறப்பு. இப்படி தோற்றமும் இறுதியும் அறிய முடியாத வகையாக இந்த மானுடன் பிறப்பு சுழலிலே இருந்து கொண்டிருக்கின்றான் என்ற உண்மையை உணர். குழந்தைகள் நல்ல காற்று வீசுகின்ற காலத்திலே ஓலையிலே காற்றாடி செய்து விளையாடுவார்கள். சிலர் கடையிலே செய்து விற்கின்ற காற்றாடியை குழந்தைகள் வைத்துக் கொண்டு விளையாடும். அந்த காற்றாடி சுத்தம். அந்த காற்றாடியினுடைய தத்துவம் என்னவென்றால், அந்த காற்றாடியிலே இருக்கின்ற அந்த இலைகள் லீஃப் என சொல்லக்கூடியது எந்த இடத்திலே தொடங்கி எந்த இடத்திலே முடிகிறது என்று தெரியாதபடி அது சுழல்கிறது. இது நம்முடைய பிறவி சுழற்சியை உணர்த்துவது. இதே போல குயவன் என்று சொல்லக்கூடியவன் ஒரு பானை செய்கின்ற இடத்திலே பார்த்தார், அங்கே ஒரு திகிரி என்று சொல்லக்கூடிய ஒன்றின் முன்னால உட்கார்ந்து கொண்டு அந்த களிமண்ணை பிசைந்து அந்த திகிரி மேல் வைத்து அப்படியே அந்த தண்டை சுத்தி விடுவார். சுத்தி விடுகின்ற பொழுது அடித்து அடித்து அடித்து பானையாக குடமாக பம்பரை சிட்டியாக அகல் விளக்காக அவன் நினைத்த கலையமாக நினைத்த வடிவத்திலே செய்கிறான். இது எதை போன்றது? இதுதான் சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படை தேவை. அந்த குயவன் செய்கின்ற பொழுது அவனுடைய செயல் அது சிவ செயல் என்று சொல்லப்படுகிறது. எப்படி சிவ செயல் என சொல்லப்படுகிறது? அந்த பானை செய்வதற்கு முதலாவதாக வேண்டியது மண், முதல் காரணம். மண் மட்டும் இருந்தால் போதாது, அது வடிவு அமைக்க ஒரு எந்திரம் தேவை, அது தண்டும் திகிரியும். அங்கு மணல் இருந்தாலும் தண்டும் திகிரியும் இருந்தாலும் அதை சுழலை செய்து வணைவதற்கு குயவன் என்று ஒருவன் வேண்டும். எனவே மண் முதற் காரணமாகவும் தண்டு திகிரி துணை காரணமாகவும் குயவன் மூன்றாம் நிமித்த காரணமாக இருக்கின்றார். அதிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, அந்த குயவன் என்ன வடிவத்தை நினைக்கின்றானோ அதன்படிதான் அவன் செய்கின்ற அந்த பாத்திரம் பொருள் வரும். மான் அந்த மண்ணானது தான் நினைத்த வடிவத்தை பெறாது. அது குடமாகவோ கலையமாகவோ பானையாகவோ அல்லது சிறு அகல் விளக்காகவோ வருவதற்கு அந்த மண்ணுக்கு சுதந்திரம் இல்லை. குயவன் தான் நினைத்தபடி வண்ணம் செய்கிறான். இதே போலத்தான் பரம்பொருளாகிய எம்பெருமானாகிய அந்த நிமித்தக்காரணன் தான் இந்த ஆன்மாக்களை நினைத்த ஒரு அவன் அந்த வினைக்கு ஏற்ப அந்த ஆன்மாவை ஒரு பிறப்பிலே அமிழ்த்துகின்றான். அப்படி இறைவனால் அமிழ்த்தப்படுகின்ற அந்த பிறப்பு இறைவன் நிர்ணயித்ததை தவிர ஆன்மா சுதந்திரமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது அல்ல. அதன்படி இந்த உயிரானது நாலு வகை தோற்றம், எழுவகை பிறப்பு, 84 100,000 யோனி வேதத்தை அடைந்து கொண்டிருக்கிறது.
இந்த நால்வகை தோற்றம் எழுவகை பரப்பு 84,100,000 ஜோடி வேதத்திலே எடுத்துக்கொண்டால் அங்கே இந்த மானுட பிறப்பு தான் உயர்ந்தது என்று எல்லா இடத்திலும் சொல்லப்படுகிறது. அதை தாய்மான சுவாமிகள் தன்னுடைய திருவாக்கிலே குறிப்பிடுகின்ற பொழுது எண்ணறிய பிறவிதனில் மானுட பிறவிதான் யாதிலும் அரிது அரிது காணினார். ரெண்டு அரிது போடுறார். எண்ணறிய பிறவிதனில் மானுட பிறவிதான் யாதிலும் அரிது அரிது காண் கிடைத்திருக்கிய பிரிவி. அப்போ இந்த பிறவி கிடைக்காட்டால் இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ ஏது வருமோன்னார். இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ ஏது வருமோ. ஆனால் இந்த மானுட பிறப்பை ஒரு உயர்ந்த ஒரு பிறப்பாக நம்முடைய நூல்களிலே சொல்லப்படுகிறது. அந்த மானுட பிறப்பை பெற்றவர்கள் அதனுடைய சிறப்பை கூறியதை காரணம், முள்ளை வைத்து முள்ளை அகற்றுவதைப் போல, வைரத்தை வைத்து வைரத்தை அறுப்பதைப் போல, இந்த மானுட பிறப்பை வைத்துதான் நமக்கு வர இருக்கின்ற பிறப்பை அறுத்து கொள்ள முடியும். ஆகையினாலே தான் மானுட பிறவி உயர்ந்தது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த மானுட பிறப்பினுடைய நோக்கம் ஏன் என்பதை அறியாது எப்படி தம்மை வீணடித்துக் கொள்ளுகின்றார்கள் என்பதை திருநாவுக்கரசு சுவாமிகள் தன்னுடைய வாக்கிலே அந்த குற்றவெளி தன்மையிலே ஏற்றிச் சொல்கிறார். பாலனாய் கழிந்த நாளும் பனிமலர் கோதை மார்தம் மேலனாய் கழிந்த நாளும் பனிமலர் கோதைமார் மேலனாய் கழிந்தவன். பெண்கள் மேல் சென்ற நாட்கள் பல. இது பெண்கள் என்று எடுத்துக்கொண்டால் பெண் மட்டும் எடுத்துக்கொள்ள கூடாது. இதை உபலக்கணமாக உலகியல் போகங்களிலே இவன் செலவழித்ததை உணர்ந்தான்.

0: இந்த இடத்திலே ஒரு உண்மை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பெரிய கணக்கை நாவுக்கரசர் இங்கே குறிப்பிடவில்லை. அந்த பெரிய கணக்கு என்ன கணக்கு என சொன்னால், நம்முடைய வாழ்நாளில் ஏறத்தாழ பாதி வாழ்நாள் தூக்கத்தில் கழிகிறது. அதையும் கழிக்கணும், அது எல்லோருக்கும் தெரியும் என்பதால் நாவுக்கர் சுவாமிகள் குறிப்பிடலை. ஆக நம்மளுக்கு கிடைத்திருக்கின்ற அந்த பிறவி எப்படியெல்லாம் அந்த வாழ்நாளில் வீணாக போகிறது என்று அங்கு அழகாக சொல்லி காட்டுகிறார். எஞ்சி இருக்கின்ற நாள்களிலே, நமக்கு அறிவு உதிக்கின்ற நாளிலே, உலகியல் போகத்தில் தான் நம்முடைய மனத்தை நாம் அங்கே செலுத்திக் கொண்டிருக்கின்றோம். ஆகையினாலேத்தான் இதை அழகாக சொல்லி காட்டுகிறார். பனிமலர் கோதைமார் மேலனாய் கழிந்த நாள். ஒரு உலகியல் போகத்திலே இந்த மனம் செல்வதற்கு காரணம் என்ன என்றால், அதுதான் ஐம்புல சேட்டை. இதை பட்டினத்தடிகள் திருவிடை மருதூர் மும்மணி கோவையில உரைக்கிறார். 11 திருமறையில உள்ள திருப்பாடல், பட்டினத்தான் திருவிடை மருதூர் மும்மணி கோவையில. ஐம்புலன் ஏவள் ஆணை வழி நின்று தான் அல்லது ஒன்றை தான் என நினையும் இது எனது உள்ளம். ஐம்புல சேட்டையினாலே இந்த ஆன்மா எப்படியெல்லாம் இந்த உடலிலே இருந்து துன்புறுகிறது என்பதை சொல்லி காட்டுகிறார். ஐம்புலன் ஏவள் வழி நின்று, நம்முடைய ஏவல் கேட்டு நிற்க வேண்டியது. இப்ப ஐம்புலன்களானது நம்மை ஏவி கொண்டிருக்கிறது. ஐம்புலன் ஏவள் ஆணை வழி நின்று தான் அல்லது ஒன்றை தான் என நினையும், தான் அல்லது ஒன்றை, இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற உயிர் நித்தியமானது. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம், இந்த உடம்புதான் நான் என்று நினைக்கிறேன், அதை நித்தியம் என நினைக்கிறேன். எனவே இந்த உடம்பையே உயிர் என்று நினைத்துக் கொண்டு, இந்த உடம்பும் நித்தியம் என நினைத்துக் கொண்டு இருக்கிறேன். தான் அல்லது ஒன்றை தான் என நினையும் இது எனது உள்ளம் மாதலின் இது கொடு நின்னை நினைப்பது எங்கனம். இப்படி இந்த ஆன்மா தன்னையே அறியாவிட்டால் உன்னை எப்படி நினைக்க முடியும். முன்னம் கல் புனையாக கடல் நீந்திரர் எற்பினர் உணரோ. அழகா சொல்லி காட்டுகிறார். இந்த ஆன்மாவானது மேல்நிலைக்கு செல்லாதபடி கீழே அழுந்தும்படியாக ஒரு கல்லிலே கட்டி கிணற்றிலே போட்டதை போன்று இருக்கிறது. கல்லிலே கட்டப்பட்ட பொருளால் உயர்ந்தது மேலோங்கியது என்று எங்கேனும் உண்டா? கல் புனையாக கடல் நீந்தினர் எற்பினர் உணரோ. ஒருவன் தானாக விழுந்து விட்டால் நீரில் இருந்து எழுந்து விடுவான். ஆனால் அவன் மேனியிலே ஒரு அம்மியை கட்டி உரலை கட்டி நீருக்குள் எழுந்தால் அவன் மேலோங்க முடியுமா? அவ்வை புராட்டி இதை அழகாக சொல்லி காட்டுகிறார். அம்மி துணையாக ஆறு எழுந்தவாறு ஒக்கும்பன். யாரையெல்லாம் நம்பனா இப்படி ஆகும் என்று சொல்லி காட்டுறார். எனவே இந்த ஆன்மா மேலோங்க முடியாதபடி ஒருவனது உடம்பிலே கல் கட்டி அங்கே எரிந்ததைப் போல ஐம்புலன்களே நீ கட்டி இருக்கிறாய். இறைவ கற்பம் கடத்தல் யான் பெறவும் வேண்டும். இப்படியாக நான் ஐம்புல சேட்டரிடத்தை அகப்பட்டு கீழ் நோக்கி செல்லுகின்ற நான் பிறப்புயரப்பில் இருந்து மீளுதல் வேண்டும், கடத்தற்கு நினைத்தல் யான் பெறவு வேண்டும். நான் உய்ய வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு முதலில் வர வேண்டும். கடத்திற்கு நினைத்தல் யான் பெறவும் வேண்டும், நினைத்தற்கு நெஞ்சி நெறி நிற்கவும் வேண்டும். இந்த பிறவியை அறுக்க வேண்டும் என நினைத்தால் போதாது, அதற்கு உரிய நெறியிலும் நிற்றல் வேண்டும். அந்த நெறி என்னதுதான் என்பதைத்தான் நம்முடைய ஞான நூல்கள் அழகாக இங்கே சொல்லி காட்டப்படுகிறது. ஆக நினைத்தற்கு நெஞ்சி நெறி நிற்கவும் வேண்டும். இதை அழகாக இந்த தோத்திரத்திலே பட்டினத்தடிகள் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறார். இது சாஸ்திர ரீதியாக சொல்லப்பட்டது. எப்பொழுதுமே ஆகம ரீதியாக ஒரு உண்மை இருக்கும், பௌராணிக ரீதியாக ஒரு உண்மை உணர்த்தப்படும். இந்த பௌராண ரீதியாக இந்த உண்மை எங்கே உணர்த்தப்படுகிறது என்றால், பெருமானுடைய 25 மூர்த்தங்களில் ஒன்றாகிய நீலகண்டம், திருநீலகண்டம், அந்த நீலகண்டர் என சொல்லக்கூடிய 25 மூர்த்தத்திலே ஒன்று என்னது, எல்லோருக்கும் அந்த கதை நன்றாக தெரியும். தேவர்களும் அசுரர்களுமாக சேர்ந்து வாசுகி என்கின்ற பாம்பினை தலைபக்கமாகவும் வால்பக்கமாகவும் தேவர்கள் அசுரர்களும் இருந்து கொண்டு பார்க்கடலை கடைகிறார்கள். விரும்பியது அமிர்தம், தோன்றியது அழகானவிடம், அஞ்சு ஓடினார்கள். எம்பெருமான் அவர்களை அச்சுறுத்திய அந்த அழகால விடத்தை தான் ஆலால சுந்தரர் மூலம் கொண்டு வந்து தன்னுடைய மிரட்டிலே அடக்கி உயிர்களுக்கு அச்சத்தை நீக்கிறார். இது புராணத்திலே காணப்படுகிறது. இது எந்த தத்துவத்தை காட்டுகிறது? இந்த புராணம் கடலாகிய பிறப்பு இறப்பு தேவ அசுரர்கள் என சொல்லக்கூடிய பலவகை ஆன்மாக்கள் பாம்பினுடைய இரு பக்கமாகிய நல்வினை தீவினையின் காரணத்தினாலே அவர்கள் அமிர்தமாகிய அந்த இன்பத்தை அடைய முற்பட்டனர். ஆனால் வினைக்கு ஈடாக அங்கே விடம் ஆகிய ஆணவமலமே அங்கே தூக்கியது. உலகியலில் போக போக ஆணவமலம் வலிமை வரும். அந்த விடமாக தோன்றியது, ஆணவமலமாகி விடம் தோன்றியது. அந்த ஆணவமலமாகி அந்த விடத்தை கண்டு தேவர்கள் ஓடியது. ஆணவமலத்திற்கு அஞ்சு, பிறப்பு இறப்பிற்கு அஞ்சு உயிர்கள் ஓடுகிறது. பிறப்பு இறப்பாகி அந்த விடத்திற்கு ஓடிய அஞ்சு அஞ்சு ஓடுகின்ற அந்த உயிர்களுக்கு பரம்பொருளாகிய எம்பெருமான் யாமே அதை அடக்க வல்லோம், உம்முடைய பயத்தை தீர்க்க வல்லோம் என்று அந்த அழகான விடத்தை தம்முடைய மிடற்றிலே அங்கே என்ன செய்தார்? அடக்கி காட்டினார். எனவே அந்த ஆணவமரத்தை ஆலார சுந்தரர் மூலமாக கொண்டு வந்து அந்த ஆணவ மரத்தை தன்னுடைய கண்டத்திலே அடக்கி ஒடுக்கி காட்டினார். இங்கே ஆலார சுந்தரர் என சொல்லக்கூடியது சிவஞானிகள் குருமூர்த்திகள் வாயிலாக உயிர்களிடம் இருக்கின்ற அந்த ஆணவ மலம் பறிக்கப்பட்டு ஒடுக்கப்படுகிறது, அவர் துணை செய்கின்றனர் என்ற ஒரு பொருளிலே வருவதாக ஆண்டவர்கள் குறிப்பிடுவார்கள். ஆகையினாலே நம்முடைய புராணங்களிலே இந்த ஆணவ மலம் என சொல்லக்கூடியது அவ்வளவு கொடியதாக வைத்து காட்டப்படுகின்ற காரணத்தினாலே தான் அங்கே திருநீலகண்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு முகூர்த்தம் அங்கே இருக்கிறது. இந்த உயிரானது கேவல நிலையிலே கிடக்கின்ற பொழுதும் ஆணவமலமாகவே கிடக்கும். இறைவன் அருளினாலே சகல நிலைக்கு வருகின்ற பொழுது இந்த உயிரானது தத்துவ கூட்டங்களாகவே மாறி கிடக்கும். உயிரில் பரிபக்குவம் அடைந்த பின்பு அந்த உயிரானது அப்படியே சிவமாகவே அந்த தன்மையிலேயே கிடக்கும். அப்படி சிவமாகவே இருக்கின்ற அந்த தன்மையிலே இந்த ஆன்மா அப்படியே சிவமாகவே இருப்பது இல்லை. எப்படி என சொன்னால், இந்த ஆன்மாவானது தொன்று தொட்டே அதை ஆணவமலம் பந்தித்திருக்கிறது. வீட்டில் தெரியும், இன்று மட்டும் ஒரு பானையிலே அடுப்பிலே கறி பிடித்தது என்றால் உடனே நீக்கி விடலாம். ஆனால் பழமையான ஒரு பானையை வெண்ணி வைத்து கருகி இருந்தது என்றால் அந்த கருப்பு லேசாக போகுமா? இதே போலத்தான் பண்டு தொட்டே என்று ஆன்மா உள்ளதோ அன்றே இந்த ஆன்மாவை பந்தித்திருக்கின்ற ஆணவமலம் அது சிவத்தோடு இந்த ஆன்மா கூடியிருந்தாலும் கூட தன் வலிமை ஒடுங்கியிருந்த அந்த ஆன்மா எழத்தான் செய்யும். இதைத்தான் நடராஜ பெருமானுடைய திருவடியிலே இருக்கின்ற முயலகன் காட்டுகிறார். அப்படி எழுகின்ற தன்மை இந்த அந்த ஆணவ மலத்திற்கு உண்டும். எதை போல என்றால், பெருங்காயம் இருக்கிறது, பெருங்காயத்தின் உள்ளே காயம் இருக்கிறது. அந்த பெருங்காயத்தின் உள்ளே இருக்கிற காயத்தை எடுத்து போட்டாலும் அந்த டப்பாவிற்குள்ளே அந்த வாசனை இருந்து கொண்டே இருக்கும். இதே போலத்தான் உயிரை பந்தித்திருக்கின்ற ஆணவ மலம் அங்கே முத்தி நிலையிலே இல்லாதது போல் தோன்றினாலும் பெருங்காய டப்பாவை வாசனம் இருந்தது போல இந்த உயிருக்கு வாசனாமலம் தாக்கிக் கொண்டே இருக்கும். அப்படி வாசனாமலம் தாக்கிக் கொண்டே இருக்கின்ற பொழுது அந்த வாசனாமலத்தில் இருந்து இந்த ஆன்மா தப்புதற்கு குருவினது வாசகமே அங்கே துணை செய்யும். அந்த குருவினது வாசகம் தான் அங்கே துணை செய்யும். குருவினது வாசகம் எப்படி என்று சொன்னால், இந்த இதை பூனையை வைத்து சொல்வார்கள். இந்த பூனையை என்ன செய்யும், குட்டியின்ற அந்த பூனை தன்னுடைய குட்டியை எங்கு சென்றாலும் தான் அதை குட்டிக்கு பங்கம் ஏற்படாதுன்னா கப்பிக்கொண்டு பத்திரமாக கொண்டு ஒரு இடத்துல சேர்க்கும். அப்படி பத்திரமாக கொண்டு சேர்த்ததோடு மட்டுமல்லாது அந்த இடத்திலே வைத்துக் கொண்டு பகைவர்கள் எவராலும் தன்னுடைய குட்டிகளுக்கு கேடு வந்தக்கூடாது என்பதற்கு காவலாகவும் இருக்கும். இதே போலதான் முத்தி நிலையிலே இந்த ஆன்மா சென்று ஒண்டி இருந்தாலும் கூட குருவினது வாசகம் அங்கே ஒரு கவசமாக இருந்து இந்த ஆன்மாவை வாசனாமலம் தாக்காதபடி அங்கே பெருந்துணை அங்கே செய்யும். ஆக இந்த ஆன்மாவானது அங்கே சிவபோகத்திலே இருந்தாலும் கூட அது வாசனாமலத்தினாலே அகப்படுகின்ற நிலை வரும். அப்படி ஒரு நிலை வந்தாலும் கூட இன்னை நீர் காத்துதல் வேண்டும். பெருமானே உன்னுடைய அருள் வியாபகத்துக்குள்ளேயே என்னை வைத்துக் கொள்ளும் என்பதைத்தான் அழகாக இந்த எட்டாவது பாடலிலே ஒரு பெரிய விண்ணப்பத்தை கொண்டார். எவ்வளவு சித்தாந்த செய்தி பாருங்க. அந்த முத்தியிலும் வாசனாமலம் வந்து தாக்கிவிடக் கூடாது என்பதற்காக அந்த இடத்திலே நான் மீளவும் இந்த உலகியலிலே வந்துவிடக் கூடாது, அதற்கு நீர் திருவருளை தந்தையே வேண்டும் என்று அருமையான ஒரு விண்ணப்பத்தை எட்டாவது திருப்பாடலில் அழகாக தந்தருளுகிறார். ஒழியாத பேரின்பத்து உள்ளாய் உலகில் விழியாது இருந்து விடவே, அழியாத பூரணா செந்தமல பொற்பாதா தென்கமலை ஆரணா நாயேற்கு அருள். எப்படி விண்ணப்பிக்கிறார்? அழிவின்மையும் வியாபகமும் உடைய பெருந்தகையிலே செந்தாமரை மலர் போன்ற திருவடியினை உடையவரே, திருவாதிரின் கண் எழுந்தருளியைச் சென்ற கமல ஞானப்பிரகாச பெருமானே, மறை முதல்வரீர், நீங்காத பேரின்பத்துள் அடங்கி நான் உலகில் மீளாது அவ் இன்பமே ஆக இருக்கும்படியாக அடியேனுக்கு அருள் செய்யும். நான் இங்கே சென்றால் மீண்டு விடக்கூடாது, வாசனாமலம் என்னை தாக்கிவிடக் கூடாது என்று அழகாக சொல்லி காட்டப்படுகிறது. இந்த கருத்து இங்கே ஏன் சொல்லப்படுகிறது? அங்கே சிவத்தோடு அழிந்து இருந்து சிவபோகத்தை அங்கு அருந்தினாலும் கூட மீளவும் வருதல் உண்டு, அது ஞானாசிரியனுடைய திருவருளினாலே தான் நீங்கும் என்பதை இந்த திருப்பாடலில் அழகாக உணர்த்தி காட்டுகிறார். இது இந்த உயிரினுடைய தன்மை. இதை வேம்பு என்ற புழு என்று நம்முடைய சைவ சித்தாந்தம் கூறும். ஒரு கருத்தை தெரிவித்துக் கொள்கிறேன், இந்த சிவபகசாரத்தை ஒரே பாடலிலே 5 நிமிடங்களிலே பாடமாக நடத்திக்கொண்டு போய்விடலாம். ஆனால் இது பண்டாரசாஸ்திரம் ஆகையினாலே, இது பொருட்செடி மகிழ்ந்ததாலே அகல சிந்தித்தால்தான் இந்த நூலினுடைய பெருமையும் உண்மையும் பலனும் நமக்கு கிடைக்கும் தெரியும். அதனால இதை வந்து நம்ம ரொம்ப ஆழமாக சிந்தித்தால்தான் நமக்கு அந்த சூழல் தெரியும். இந்த அம்மா எப்படிப்பட்டது? வேம்புதென்ற புழு, அந்த தன்மை உண்டு. ஒரு வேப்ப மரத்திலே இருக்கின்ற புழுவினை எடுத்து அழகாக ரோஜா செடியிலே விட்டாலும் கூட அந்த ரோஜா செடியிலே இருக்கின்ற தேனை அது உண்டபோது தான் உண்ட இதுவரை உண்டிருந்த வேப்ப மரத்திலே இருக்கின்ற பூவிலே இருக்கின்ற அந்த கசப்பு தேனையே நினைத்துக் கொண்டிருக்கும். ஏன்? அந்த தொடக்கு, அந்த பயிற்சி. ஆகையினாலே தான் இந்த வேம்புதன்ற புழு என்ற கொள்கை உயிருக்கு உண்டு, வாசனாமலம் தாக்கக்கூடியது உண்டு என்பதை உணர்த்துகின்றார். ஆகையினாலே தான் இதை அழகாக இங்க இந்த செய்தியினை வைத்து சொல்லி காட்டுகிறார். இது எப்படி என சொன்னால், ஒளிவில் ஒடுக்கம் என்று ஒரு நூல் இருக்கிறது. கண்ணுடைய வள்ளல் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒப்பற்ற பெருமான் அருளி செய்திருக்கிறார். அந்த நூலானது 10 அதிகாரம் உடையது, 253 வெண்பாக்களை உடையது. அது மிகுந்த பக்குவ நிலையில் உள்ளவர்கள் மட்டும்தான் அந்த நூலிலே தோய் கொள்ள முடியும். அதிலே ஒரு செய்தி ஒன்று, அழகான ஒரு செய்தி ஒன்று வருகிறது. என்ன செய்தி என்றால், ஒரு வீட்டிலே ஒரு குருவி கூடு கட்டியது. அந்த குருவியானது முட்டையிட்டு குஞ்சுகளும் அங்கு பொறுத்து விட்டது. அதே வீட்டிலே ஒரு பூனையும் வந்து குட்டி போட்டு வளர்ந்து கொண்டிருக்கிறது. இப்படி வளர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த பூனை குட்டியானது தாய் பூனை வெளியே சென்ற நேரத்திலே அங்கமிங்குமாக அலைகின்ற பொழுது குருவி அதன் பக்கத்திலே சென்று விளையாடும். குருவி விளையாடுவதை வைத்து அந்த பூனை குட்டியும் விளையாடும். இப்படி பூனையும் குருவியும் அங்கே விளையாடிக்கொண்டே வருகிறது. ஆக இரண்டுமே ஒரு அன்பு கொண்டு ஒன்றுக்கொண்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற நாளிலே இந்த பூனை குட்டியானது வளர்ந்து பெரிய பூனையாக ஆன பின்பு தன் முன்னே காணுகின்ற அந்த குருவிகளை கண்டு, நாம் ஏன் உணவுக்கு தேடி அலைய வேண்டும், இதோ இருக்கிறதே என்று அங்கே அந்த குருவிகளையே தின்னத் தொடங்கிவிடும். ஆக ஒரு காலத்திலே அதன் குணம் நற்குணமாக இருந்தது. ஆனால் நாளாக நாளாக பூனைக்கு உரிய அந்த குணமாகிய மாமிசத்தை தின்னுதல் வேண்டும் என்ற உணர்வு மேலிட்டு அந்த பூனையினுடைய குணம் திரும்பி அந்த குருவிகளை தின்ன தொடங்கியது என்று ஒழுங்கில் ஒடுக்கத்திலே சொல்லப்படுகிறது. அது வினை கொள்கையை பற்றி தன்னுடைய வள்ளல் இந்த செய்தியை சொல்கின்றார். எனவே என்னதான் இந்த ஆன்மாவானது சிவத்தோடு பழகியிருந்தாலும் கூட அதனுடைய உயிரினுடைய குணமாகிய ஆணவமரம் என்ன செய்யும்? அதனை வந்து கவ்வத்தான் செய்யும். அதைத்தான் இங்கே அழகாக சொல்லி காட்டுகிறார். அப்பொழுது அந்த குருதான் வந்து என்ன செய்தல் வேண்டும்? அந்த வைராக்கியமாகிய அந்த அருள்மொழியை வைத்து இந்த ஆன்மா மீளுதல் வேண்டும். எனவே குரு எக்காலத்திலும் அங்கே நீங்காது. அந்த திருவருள் அந்த உயிருக்கு அங்கேயும் தேவைப்படுகிறது. இதைத்தான் நம்முடைய சிவபுராணத்திலே அழகா சொல்லி காட்டுகின்றார். பெயராக நின்ற பெருந்தருணை பெயராரே, என்னை விட்டு நீங்காத பெருந்தருணை பெயராரே என்று சொல்லுகின்றார். அப்பர் பெருமானும் பெயராகி எங்கும் பறந்தாய் போற்றி, பெயராது என் சிந்தை புகுந்தாய் போற்றி. பெயராது இந்த ஆன்மா சிவத்தை விட்டு விலகினாலும் சிவமாகிய நீ என்னை விட்டு நீங்கி விடாதீரும். இவ்வளவு அருமையான விண்ணப்பம் பார்த்தார். இதே போலத்தான் நான் முத்த நிலையிலே இருந்தாலும் அந்த வாசனாவலம் தாக்காதபடி எனக்கு அருள் புரிதல் வேண்டும் என்று நாயேற்கு அருள் என்று இங்கே அழகாக இங்கே அதை சொல்லி காட்டுகின்றார். இது எப்படி சொல்லி காட்டப்படுகிறது? குருவினது அருள் வியாபகத்துக்குள் இருக்கின்ற வரை இந்த ஆன்மாவுக்கு எந்த தாக்கமும் இல்லை. அந்த அருள் வியாபகம் அங்கே அதிலிருந்து நீங்கிவிட்டால் இந்த ஆன்மாவானது வேம்புகின்ற புழு போல அங்கே ஆணவ மனத்தின் வயம்பட்டுவிடும். இது எதைப்போல் என்பதை திருமந்திரத்திலே அழகாக சொல்லி காட்டுகிறார். குருவானவர் எப்படிப்பட்டவர் என சொன்னார்? அழகாக ஒரு இரும்பு கம்பி இருக்கிறது. இந்த இரும்பு கம்பியை உலையிலே வைத்து காட்டுகின்ற பொழுது, அங்கே அதை வைக்கின்ற பொழுது அந்த நெருப்பினது தன்மை, அந்த தோற்றம் இந்த இரும்புக்கு வந்து விடுகிறது. அந்த அக்னியோடு இருக்கின்ற பொழுது இந்த இரும்பு அக்னி வடிவத்தை காட்டி ஜொலிக்கிறது. ஆனால் அக்னியில் இருந்து எடுத்து கீழே வைத்து விட்டால் மீளவும் அங்கே தங்கம் போல் ஒளிர்ந்த அந்த இரும்பு கருத்து இரும்பாகி துருபிடிக்க தொடங்கிவிடும். இதே போலத்தான் குருவினது அருள் வியாபகத்தில் இருந்து நீங்கிவிட்ட ஆன்மா ஆணவ மரமாகிய அந்த துரு அங்கே இந்த உயிரை வந்து பற்றிவிடும் என்று இதிலே அழகாக இங்கே சொல்லி காட்டப்படுகிறது. இது எந்த ஒரு செய்தியை இங்கே நம்முடைய குருஞான சம்பந்த தேசிக பிரம்மாச்சாரிய சுவாமிகள் குறிப்பிட்டு காட்டுகிறார் என சொன்னார், இது திருமந்திரத்திலே வரக்கூடிய ஒரு செய்தி. திருமந்திரத்திலே சத்திரிவாதத்தை பற்றி வருகிறது. சத்திரிவாதம் என்பது நான்கு வகை: மந்ததரம், மந்தம், தீவிரம், தீவிரதரம். இதிலே மந்தம் என்று சொல்லக்கூடிய இரண்டாவது தரத்திலே உள்ள ஆன்மா, இதை அழகாக சொல்லி காட்டார், அருளமுதம் உண்ட அந்த ஆன்மாவானது ஆணவ வழியிலே படுதல் நினையாது விரும்பும். அதைத்தான் அந்த திருமந்திரத்திலே சொல்லப்படுகிறது. அருளமுதம் உண்ணுகின்ற ஆன்மா ஆணவ மல வழியிலே அகப்படாது இருத்தல் வேண்டும் என்று விரும்பும். ஆக இதை அந்த விருப்பத்தை தான் அந்த திருமந்திர செய்தியைத்தான் சொல்லி காட்டுகிறார். அந்த திருமந்திர திருப்பாடல் கன்னி துறை படிந்தாடிய ஆடவர், அந்த சிவபாவத்தில் அணிந்த அந்த ஆன்மா கன்னி துறை படிந்தாடும் கருந்தினர், கன்னி துறை படிந்தாடும் கருத்துண்டேல் பின்னை பிறவி பிரிதி இல்லை தானே. அந்த அருள் வியாபகத்துக்குள்ளே இருக்கும்படி குருவினது வாசகத்தை பற்றி கொண்டால் பின்னை பிறவி பிரிதில்லை தானே, அவர்களுக்கு பிறப்பு இல்லை. ஆனையினாலேத்தான் எனக்கு பிறப்பில்லாமல் செய்யும்படி அருள்புரியும் என்பதற்காகத்தான் உலகில் விளையாது இருந்திடவே என்ற வார்த்தையை போடுறார் நம்முடைய குருஞான சம்பந்த தேசிய பரமாச்சாரிய சுவாமிகள். ஒளியாத இன்பத்து உள்ளாய் உலகில் விளையாது இருந்து விடவே. உலகில் விளையாது இருந்து விடமே என்பது மீளவும் நான் ஆணவலம் பட்டு விடாதபடி, மீளவும் ஒரு பிறவி சூழலை பட்டு விடாதபடி என்ன செய்தல் வேண்டும்? நாயேற்கு அருள் என்று அழகாக இந்த திருப்பாடலே இங்கே உணர்த்தி காட்டுகின்றார்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: ஓம் சிவாய நமஃ. Shaivam.org ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவிளையாட புராண சொற்பொழிவு. வழங்குபவர் சிவ திரு பிரபாகரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
3: பெரியதும் பெரியதுமாய், சிறியதினும் சிறியதுமாய், அரியதினும் அரியதுமாய், எளியதினும் எளியதுமாய், கரியதுமாய் சாட்சி சாட்சியா இருக்க, கரியதுமாய் காண்பானு காட்சியுமாய், அவை கடந்த துரியமுமாய், ஒன்றாகி உடனாகி வேறாய். இது கூட அகப்பட்டுதான்னு நினைச்சிடாதீங்க. இதுக்கு மேலேயும் துரியமுமாய் நின்றாய் என் சோதனை தோன் இயல்பு. உன்னுடைய இயல்பை நான் சோதனை பண்ண முடியுமா சாமி என்று சொன்ன, அங்கே மகப்பேர் கொடுக்கிறான், அவனுடைய மகனாக வருகிறான் விக்ரம பாண்டியன். அந்த விக்ரம காண்டியனுடைய ஆட்சியில மிகச்சிறந்த வளமும் நலமும் உடையதாக இருக்கிறத பார்த்து பக்கத்து நாட்டு அரசர்கள் எல்லாம் பொறாமை உடையவர்களாக ஆகிறார்கள். காஞ்சியில இருக்கக்கூடிய சோழன், பல மலைகளில் இருக்கக்கூடிய சமணர்களை எல்லாம் அழித்து அழுக்காருடையவர்கள், அழுக்காருடையவர்கள் பல்வேறு வகையாக இருக்கிறார்கள். இந்த சோழன் இவன் அழித்து விட வேண்டும் என்றுதான் போர் செய்து இவனை ஒண்ணு செய்ய முடியல. இந்த முத்தநாதன் அப்பா பல ஆண்டு காலம் பார்க்கிறார்கள், எது நின்று பார்க்கிறார்கள், முடியல. அப்போ இடையூர் எப்படி செய்யணும், அவங்க கண்ணு கையை கொண்டு அவங்க கண்ணை குறிச்சு விடுவது. மதுரை அழிச்சுட்டா பாண்டியனுடைய ஆட்சி போயிடும், மதுரை மேலதான் எல்லாருக்கும் கண்ணு. அங்க இருந்து இந்த பல அல்லல் செயர் மலைகளில் இருக்கக்கூடியவர்களை எல்லாம் அழைத்து ஒரு ஆபிசார உபமம், ஆபிசார உபமம்னா இயற்கையை மாசுபடுத்துகிற வேள்வி. அது என்னென்ன போடுவான்னா, மலைப்பாம்பு இருக்கு பாருங்க, அதுடைய கொழுப்பு பாம்பே நஞ்சு, நச்சுப்பொருள்கள் எல்லாம் நச்சு பிறகு, பல்வேறு வகையான இலை தலை கொடிகளை நச்சுத்தன்மை உடையவர்கள்லாம் அதில் போட்டு கொழுப்பு வேப்பெண்ணை விட்டு ஆபிசார உபமம் பண்றது. அதுல இருந்து ஒரு பெரிய யானை வந்து பாருங்க, இந்த யானை மதுரை அழைக்கும்படியாக ஏவுகிறார்கள். யானை வருது, இதுக்கு பின்னாடி தமிழர்களும் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சோழ மன்னனுடைய படைவீரர்களும் வருகிறார்கள். எப்படின்னா, அந்த இப்ப அந்த போர்க்காலத்தில் நவீன காலத்துல ஒரு டேங்க் போச்சுன்னு பின்னாடி வீரர்கள் மறைஞ்சு வர்ற மாதிரி. தற்காலத்துல ஈராக்கு போர் எல்லாம் பாத்தீங்கன்னா படத்துல காமிக்கிறான்ல, முதல்ல ரெண்டு மூணு டேங்க் போட்டு பின்னாடி 100 வீரர்கள் எல்லாம் வர்றாங்க, அதுக்கு பின்னாடி மறைவா. அந்த மாதிரி யானையை ஏவி விட்டு பின்னே தவம் மறைந்து அவன் செய்வார். அவர்கள் தவம் செய்யறது மாதிரி இருப்பாங்க ரொம்ப பேரு. அதனாலதான் வள்ளுவரும் அந்த காலத்துல ரொம்ப பேர் இப்படி எல்லாம் செய்யறாங்க. தவ வாழ்க்கை உடையவர்கள் போல உலகத்துக்கு தீமை செய்கிறார்கள், உலகத்துக்காக தீமை செய்கிறான், அவனுக்கு அவனே கொள்ளி விட்டுக்கிறான். அறியாதவர்கள் இன்னதென்று தெரியாதவர்களா இருக்கிறார்கள் பல பேர். அங்க இருந்து வர்றாங்க, மதுரை நெல்ல வர்றபோது இந்த விக்ரம பாண்டியன் உறங்கி கொண்டிருக்காங்க. என்ன தூங்கிக்கிட்டு இருக்க, ஆபத்து வருது சாமி. தூக்கத்தில் இருக்கிறவரை கட்சி இருக்கிறார். கனவினும் நனவினோ நம்பா உன்னை, இப்போ கடுமையான ராக பாடுப்போம். நனவினும் கனவினோ நம்பா உன்னை, மனவினும் வழிபடல் மறவே நம்மான் புனல் விதி.

ஓயமையாளுமாறு இவருந்தமக்கில்லையே அதுவா உனகின் அருள் ஆவடு துறை அரணே. ஆயினா ஆயினம் பொண்ணு எடுக்க எடுக்க குறையாடு பொண்ணு கொடுத்தது அது இல்ல அதுல இவோ இவன் ஆளுமாறு ஈவதொன்று பொண்ணு இல்லையா அதுவோ உனக்கு இன்னொரு இறைவனுடைய திருவருள் எப்படி இருக்கிறது அளந்து காட்ட முடியாது. எல்லாம் திருவருளாக கண்டவர் இந்த ஆயிரம் பொண்ணோட மூட்டை கட்டி போடுறது இல்ல. எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அத்தனையும் நிறைவேற்றுகிறவன். இங்க பெருமான் உறக்கத்துல இருக்கிறவனை தட்டி எழுப்பி மதுரையை நோக்கி ஒரு யானை உன்னையும் உன்னுடைய நகரத்து மக்களையும் அழிப்பதற்காக சோழனால் ஏவப்பட்டு சமணர்கள் ஆமிச்சாரோகமும் பண்ணி வருகிறது. அந்த யானையை நான் கொலை செய்ய வேண்டும். கொலை செய்யான யானை கொலை செய்ய யானையை அப்பசாமி அங்கேயும் யானை வந்து அறியாததுக்கு எப்பவும் ஆபத்தப்படுத்தினாங்க. சிவகாமி ஆண்டார் கொண்டு போன பூக்கடலைய பறிச்சு வெறுப்பத்தனார். இங்க சாமிய மதுர மேல வரல யானை ஏவிடப்பட்ட யானைய சொன்னாரு. உடனே ஒரு மண்டபம் கட்டு அட்டாலை மண்டபம் கட்டு பாருங்க தேராஜகாலத்துக்கு ஏற்றவர் திருவிளையாடு புராணத்துக்கு பெரிய சின்னம் வேணும்னா மதுரையை காத்த சின்னம் ஒண்ணு வேணும்னா அட்டாலை. இந்த அட்டாலை மேல இருந்து சேவகம் செய்யறதுனால அட்டாலை சேவகன் என்று மதுரை சொக்கனா அதற்கு பேரு. எத்தனை எத்தனை பேர் சாமி நிறைய பேரை மதுரையில திருவிளையாடல் சொல்லி வாங்கிட்டார் பேர் வாங்கிட்டார் பல பேர். அந்த யானை வந்தது உடனே அட்டாலை சேவல் கட்டினா அது மேல ஒற்றை சேவகராக மேருமலையை வளர்த்தது போல வளைத்தார். அறிவயம்பாகத்தான் அகம் அறிவயம்பாகத்தான் அகம் புலவர்களுக்கு தெரியும் அரி வை அம்பு ஆக அரி மகாவிஷ்ணு இந்த திரிபுரம் எரித்த காலத்துல மேருமலையை வளர்ச்சி நானாக அந்த பாம்ப கட்டி அம்பு வேணுமே அந்த அம்பாக மகாவிஷ்ணுவ கூர்மையா வச்சார். நடு இடத்துல அக்னிய வச்சார். அந்த ரெக்கை இருக்கு பாருங்க அது வாயு மூணு. இப்போ ராக்கெட் எல்லாம் தயார் பண்றாங்கல்ல கீழ இருந்து மேல போய் அந்த ராக்கெட் அப்பவே சிவருமா தயார் பண்றாரு ஆனா யூஸ் பண்ணல. அவரு ஓரம்பும் மிக என்று விட்டுட்டார் சிரித்து புறம் எடுத்துட்டார். நாமளும் தயார் பண்ணி வச்சிருக்கிறோம் யாருமே போடுறது இல்ல. இந்திய நாட்டு சிவபெருமானுடைய வழி வந்தவர்கள் எல்லாம் எல்லாம் ரெடி ஆனா பொத்தான் நமக்கு வேலை கிடையாது. அந்த இடையூறு மதுரைக்கு வந்தவுடனே சாமி இங்க வந்து அதே மாதிரி சுந்தர பேரம்பு பின்ன செய்யப்படுறது. ஒரு அம்பு போட்டா ஆயிரம் அம்பு சுந்தரா சுந்தரா சுந்தரான வராத ஒரு திருவிளையாடு. மதுரையை காப்பதற்கு தான் எத்தனை லீல பண்ணிருக்கான் சாமி கட்டி காவல் செய்யறதுக்கு நான் நம்ம சாமி அவனை நினைச்சுட்டா நாம வேற காவலை நினைப்போமா. சாமி இந்த அட்டாலை சேவகராக ஏறி மண்டலித்து அந்த உடம்ப திருகி நின்று இந்த போச வர்ணிக்கிறார் பரஞ்சோதி. நீங்க இந்த உருவங்கள் மார்க்கிறதுக்கு பாருங்க ரொம்ப கஷ்டம். திருவுருவங்கள் அமர்ந்த நிலையில நின்ற நிலையில படுத்த நிலையில மார்க்கிறது ஒவ்வொன்றும் கஷ்டம். நடராஜாவை மார்க்கிறதுக்கு பாருங்க ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த பீடம் இப்படி இருக்கும் பாரம் இப்படி இருக்கும் தூக்கனை பாதம் இந்த பாரம் இப்படி போய் இப்படி போய் அந்த இடுப்பு போய் அது திரும்பி அப்புறம் மாறுபது நின்று கை இந்த பக்கம் இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் இப்படி வந்து இந்த ஜடாமகுடத்துல விதி சடை இருக்கு பாருங்க அதெல்லாம் போய் அந்த திருவாசியில ஒட்டி அத வாக்கு எடுக்கிறது மெழுகு கட்டி வாக்கு எடுக்கிறதுல போரும் போரும். இதை விட ஒரு அற்புதமான சிற்பம் மாயத்தின் பக்கத்துல வலுவூர்னு ஒரு ஊர் இருக்கு. நம்ம நாட்டினுடைய சிற்பக்கலையினுடைய தன்மை கோயில போய் பார்க்கணும். சாமியை பார்க்கிற போது இந்த கலை உணர்ச்சியோடு பார்க்கணுங்க. வலுவூர்ல கட்டசம்ஹார மூர்த்தின்னு ஒரு மூர்த்தி இருக்கிறார். அந்த உடம்ப திருப்பி இந்த திருகலா மனசு திருகலாகிய சிந்தை அவர் உடம்ப திருகி முன்னும் பின்னுமா எட்டு வளைவு அட்டவக்கலகன் ஒருத்தவர்கள் எட்டு கோணலா இருப்பான். அவன் சாமியுடைய திருமேனி அப்படி வளைச்சு அம்மா இடுப்புல கந்தனை வச்சிருக்கு கவலையோடு பார்க்கிறேன். தியான உதிப்பாரா உதிக்க மாட்டாரு பயந்து போயிருக்கார். அந்த முகத்துல அந்த பயம் தெரியும். அந்த அற்புதமான வழுவூர் பெருமானை பார்த்துட்டு ஜெர்மன்காரர் சொன்னாங்களா இப்படி வாக்குறது ஒரு ஆயிரம் வருடத்துக்கு வாக்குறதுன்னா எப்படி உலோக கலையில அவர்கள் வல்லவர் உலோகத்தை உருக்கி வார்க்கிற முறை இருப்பாரு சிற்பம் செய்யறது வேற. இந்த கரு கட்டி உருவத்தை எப்படி அமைக்க எவ்வளவு நுட்பமான மதியாளர்கள் இருக்கிறார்கள் கலைஞர்கள் இருக்கிறார்கள் உலோக கலை வல்லவர்கள் அனு அதை பத்தி பாராட்டி ஒரு
ரவி பாஸ்கர் சோடமான் சொன்னது. அப்படி சாமி அந்த மண்டலித்து அந்த வில்ல வளைச்சு நான் ஏற்றி அம்பு தொடுத்து விட்டார். அது என்ன ஆத்திரம்னா நரசிங்க ஆத்திரம், நரசிங்க கணை. அது பாய்ந்தது அஞ்சு கூப்பிடு தோசனைக்கு தோசனை அஞ்சு கூப்பிடு தூரத்துக்கு முன்னாடியே அந்த யானை மேல மத்தகத்தை பிளந்து அது கீழே விழுந்து இறந்து போச்சு. எல்லா பேரும் ஓடலாம், அதான் யானை மரம். பாருங்க இயற்கையா அமைஞ்சிருக்கிறத கருத்தோட எப்படி கற்பனை பண்றாங்க. கற்பனையா இல்ல, அங்க இன்னைக்கும் நரசிங்கர் கோயில் இருக்கு. சாமி இந்த நரசிங்க ஆத்திரத்துல நரசிங்கக்கு நரசிங்க படையில இருக்கக்கூடிய ஆவாகனம் பண்ணி அங்க வச்சிருக்கிறாங்க. நரசிங்க பெருமாள் கோயில் ரொம்ப பழமையானது, கல்வெட்டு இருக்குங்க. அங்க வந்து ரோமேச முனிவர் என்பவர் வழிபாடு பண்ண. ரோமேச முனிவர் யாருன்னு சொன்னா உடம்பு முழுக்க மயிர் இருக்கும் அவருக்கு. இந்த கணுக்கால அளவுக்கு இருக்கக்கூடிய மயிர் தான் உழுந்துருக்கான். ஒரு மயில் உழுந்தா ஒரு கல்பம் போயிடுவான் அவருக்கு கணுக்க. அந்த காலத்துல மயில் அடர்ந்தவர்கள் தானே மானுடர்களா இருந்திருக்கிறாங்க. மயில் குறைய குறைய உடம்பு பூரா மயில் குறைஞ்ச பிறகு இப்ப மானுடர்களா நம்ம இப்ப தலையில கூட இதெல்லாம் போச்சு. காலம் விசித்திரமா இன்னும் பல நூறு ஆண்டுகள் ஆயிடுச்சுன்னா இந்த ரோமன் தேவையில்லை, கூண்டுக்குள்ள இருக்கிற மஞ்சமா இருப்பான். அப்போ இயற்கையில இருந்து காப்பாற்றிக் கொள்வதற்கு ரோமம் அடர்த்தியா இருக்கணும். இந்த ரோமேச முனிவர் உடம்பெல்லாம் ரோமம் அடைவர். அவரு ஒரு ரோமம் முடிச்சுன்னா ஒரு பிரளயம் போட்டு எவ்வளவு காலம் பார்த்தவர். அவர் வந்து இந்த நரசிங்காசனத்தை வழிபாடு பண்ணி பகைவர்களை ஜெயிப்பதற்குரிய வலிமையை எல்லாருக்கும் காட்டினாராம். பகைவர்களை ஜெயிக்கணும்னா நரசிம்ம உபாசனை பண்ணணும். அது அங்க வச்சிருக்காங்க, அங்க போங்க. அது நம்முடைய வைணவ காலத்துல மிக பெருமை சிறந்தது. மாசி மாசத்துல மக நட்சத்திரத்துல அங்க பெருமான் திருமோகூர் பெருமான் வந்து தெப்பம் அவர் கண்ட தெப்பத்துல ஆடுகிறார். இதெல்லாம் பக்கத்துல இருக்கிற ஊர்களில் என்னென்ன விழா நடக்குது எப்ப பண்ணு எந்த வாறு நாம் வழிபாடு செய்யணும் கலந்து கொள்ளணும். இப்படி யானை எய்து அந்த ரோமேச முனிவருக்கும் அருள் செய்து யோக நரசிம்மருக்கும் நீ அங்கே அங்க பிரதிஷ்டை பண்ணிட்டார். பின்னே வந்து பிரகலாதன் வழிபாடு செய்து அருள் பெற்றான் என்று யானை எய்தப்படும். இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள 23வது வரலாறாக இருக்கக்கூடிய விருத்த குமார பாலராணி. நாமெல்லாம் பாலராக ஆகி இளைஞராக ஆகி முழு கிழவர்களாக ஆகிட்டோம். பல நாய் கழித்த நாளும் பனிம

காலம் குறிக்கோளிலாது கெட்டேன், குறிக்கோளிலாது கெட்டேன். சேருலாம் பழனவேலி திருக்கொண்டீச்சரத்துளானே பலனாய் கழித்த நாளும், பனிமலர் கோடை மாதம் மேலனாய் கழித்த நாளும், பிணி ஒடு மூப்பு வந்து எய்தி கையில் கோலனாய் கழித்த நாளும், குறிக்கோளிலாது கெட்டேன். சாமி, நாமெல்லாம் ஒரு உடம்பு பெற்றோமான பாலனாக இளைஞனாக விருத்தனாக பாலசுப்ரமணியாக இருப்போம், பாலசுப்ரமணியா இருப்போம். அந்த சாமிய விருத்த வடிவத்தில் வந்த அவர், அவர் இந்த பள்ளி ஆன்மாவுக்கு அப்படித்தானே காமிக்க முடியும். சாமி இப்ப மாறி வருகிறார். வள்ளி கிட்ட வந்த போது பாலசுப்ரமணிய மாதா வந்தார், அப்புறம் விருத்த நிலையை வந்தார். பாலசுப்ரமணியோட காட்டல வள்ளி, இங்க கௌரிக்காக ஒரு அண்ணனுடைய மகள் சப்த மாதாக்களை நோன்பு இருந்து பெற்றாள். அந்த கௌரிய அந்த ஒரு பெண்ணை பெருக்கிறதுக்கு எவ்வளவு தவம் பண்ணியிருக்கிறான். சப்த மாதா வழிபாடுங்கிறது இல்லாம போச்சு. ஏழு தெய்வங்களை தாயாக எண்ணுகிற எண்ணம் அது இப்ப பாத்தீங்கன்னா தட்சாமூர்த்திக்கு கீழே இருக்கு, கோவலன் பொட்டல்ல இருந்தது அது. அழகப்பா நகர் டிவி சனகரத்துக்கு பாருங்க, இந்த சப்தமா கிழக்க வந்து ஐயனாரு, இந்த பெரியார் சிலைக்கு பக்கத்துல ஒரு குதிரை நிக்க பாத்தீங்களா, அதான் கீழ்த்திசை காவலர் ஐயனார். இந்த சிலை இல்ல பீடம் இருக்கு. மேற்கு திசையில இருந்த வளமுடைய நாயனார் சொல்லக்கூடிய கூடல் அழக பெருமான். இந்த ஈசான திசையில வந்து நம்முடைய சொக்கநாடு பெருமான் கோயில், வடக்கு வாசல்ல பிடாரின்னு சொல்லுவாங்க காளி, தெற்குல சப்த மாதாக்கள். அந்த சப்த மாதாக்களுடைய கோயில் இறிஞ்சி போயிட்டு இருந்தால ஜேஷ்டா வழிபாடு, மூத்த தேவி வழிபாடு ரொம்ப பழைய காலத்துல இருந்தது. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு காலங்களில் ஒவ்வொரு வழிபாடு குறைய ஒரு வழிபாடு மேல வர இங்க வந்து அந்த சப்த மாதாக்களை எடுத்துக்கொண்டு வந்து இப்ப தட்சாமூர்த்திக்கு எடுத்தாமல வச்சிருக்கிறாங்க மதுரை கோவில்ல. நீங்க போயின்னா வழிபாடு பண்ணலாம். அந்த ஏழு மாதர்களை வழிபாடு பண்ணி இந்த கௌரி அந்த பெண்ணை பெற்றான். இந்த அந்தணன் உரிய முறையில வளர்ந்தான், ரொம்ப சிவபக்தி உடையவளா இருந்தார் கௌரி. அப்படி வளர்ந்துருக்கிற போது ஒரு நாள் பிச்சைக்கு விட்டம் வந்தான், உடம்பு கூட நாமம் போட்டு பிரம்மச்சாரி. ஒரு யோஜனையும் இல்லாம இந்த மாப்பிள்ளை தேடிக்கிட்டு இருக்கான், ஒரு யோஜனையும் இல்லாம கையில தண்ணி எடுத்து கன்னியாதானம் பண்ணிட்டான். எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருந்தாலும் விதி வழியே மதி போகும். புலனை பற்றி என்ன குலம், என்ன கோத்தரம், என்ன ஆச்சாரம், என்ன சமயம், என்ன வாழ்வியல் பாங்க ஒன்னும் பார்க்கல. பெண்ணை கொடுத்தானோ கண்ணை கொடுத்தானோன்னு சொல்லுவாங்க. பெண்ணை கொடுத்தான், எல்லாரும் என்ன செஞ்சுட்டான் இந்த பிராமணன், என்ன பண்றது, கொடுத்தாச்சு, தத்தம் பண்ணியாச்சு. அப்புறம் அதை பத்தி யோசிக்க கூடாது. வேணுங்கிற சீர்வரிசையெல்லாம் கொடுத்து பொண்ணு அனுப்பிச்சுட்டான். அவன் வந்து 12 இடங்கள்ல திருமண் போட்டுக்கிறவன். இந்த பொண்ணு சதா திருநீர் பூசுகிறான், திருநீர் பூசுகிறத வணங்குறவன். எப்படி பாருங்க, கடவுளுடைய சித்தம் எப்படின்னா முரண்பாடுகளைத்தான் உடன்படுத்துது, சமன்படுத்துது. இது ஒரு திருவிழையாடு. முரண்பாடு உடையவர்களையெல்லாம் உலகத்துல ஏன் வச்சிருக்கேன்னா, அந்த முரண்பாடுகள்ல இருந்து உடன்பட்டு அப்புறம் சமன்பாட்டு சம இசிக்கொழுத்து வரணும், ரெண்டு ஒண்ணுதான் அப்படின்னு. நல்லது கெட்டதெல்லாம் வச்சு, இன்ப துன்பங்கள் வச்சு, இரவு பகலெல்லாம் வச்சு நம்ம வாழ்விக்கிற கடவுள் எதற்காக இருந்தா, எல்லாவற்றிலேயும் ஒந்தி நின்று அனுபவத்தில உயர்வது, நல்லது கெட்டதை கடந்து போவது, எல்லாவற்றையும் விட்டு நீங்குவது. இது அவ்வளவுதான், இது அவ்வளவுதான், இது அவ்வளவுதான். நன்மை தீமை என்பதெல்லாம் இவ்வளவுதான், இவ்வளவுதான், இவ்வளவுதான். அதை எட்டை இருந்து பார்க்கக்கூடிய ஆற்றலை வளர்த்துக் கொள்வதற்காக, உயிர் நிலையை இறை நிலையாக மாற்றுவதற்குரிய சோதனை களமாக இந்த பிரகதியை வச்சிருக்கிறார். அப்படி அந்த அம்மா போனா கணவனோட வாழ்கிறாள். அந்த அம்மா திருநீர் பார்க்கக்கூடாது, அரிசின்னு சொல்லக்கூடாது, அரிசினா சீ வந்துட்டான். இந்த மாதிரி ஒரு வரலாறு சோழ நாட்டில் இருக்கு. அதனால அந்த அம்மா அந்த பொண்ணு என்ன பண்ணா, அங்க சோழ நாட்டில் இருக்கிற பொண்ணு நாள்தோறும் இந்த மாடு கட்டுகிற தறி இருக்கு பார்த்தீங்கன்னா, அங்க போய் ஒரு கும்பிட்டு போட்டு இந்த மாமியார் கவனிச்சுக்கிட்டே இருந்தாங்க. என்ன நாள்தோறும் காலையில் இருந்த உடனே
அந்த கொல்ல பக்கம் போறா. அப்படி போய் பார்த்தா அந்த மாடு கட்டுகிற நடுதறி இருக்கு பாருங்க, அதை பந்திக்கிறாராம். அது இதுல வந்து அது ஆராதனம். கடவுளை எங்க வேணாலும் பண்ணலாம் அப்படி சொல்றேன். கடவுளை எங்க வேணாலும் எழுந்தருள பண்ணலாம், எங்கேனும் யாராகி பிறந்திடணும். இங்கே என்று நினைந்தா அங்க வந்துடும் சாமி. பார்த்தா அதே தான் சொன்னாரு, எவரேனும் தாமாக விளாடப்பட்ட

சாமி கன்றாப்பூர்ங்கிற ஒரு சாமிக்கு தான் நடுதறி. இங்க ஆப்பணும் ஆப்பு இங்க இவர் மணலையே சாப்பிட்டு வந்துவிடு தலைபுராணங்கள்ல நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி இந்த அம்மா கௌரி சிவனடியாரை பார்க்க முடியவில்லை, திருநீர் பூச முடியவில்லை, ரொம்ப வருத்தத்தோட இருக்கிறா. ஒரு நாள் பக்கத்து வீட்டு கல்யாணத்துக்கு போறதுக்காக மாமன் மாமி கணவன் மூணு பேரும் இவளை வெளியே பிடிச்சு தள்ளி கதவு சாத்திட்டு போயிட்டாங்க. அப்போ என்ன நினைக்கிறா, சிவனடியார காணப்பெறாத ஒரு நிலை இருக்கிறது, அடியார்களை காணாத கண் ஒரு கண்ணு. அதான் மாணிக்கார் சொல்ற, திருநீர் அடிகளாரா கண்டால் அம்மா நாம் அஞ்சுமாறு. புலி சிங்கம்லாம் அஞ்ச மாட்டேன், இந்த திருநீர் அணியார் என்ன பார்த்தா எனக்கு பயம். மாணிக்க வாசகர் பயந்தார், அது மாதிரி பார்த்தார்கள், பார்க்க முடியவில்லை. அன்பிலா என்ன சொன்னார், சிவனடியார காணப்பெறாத நிலையிலே கண் பழானது, அன்பிலா சிந்தை இருந்து இரும்பு, அவர்களுக்கு ஏவல் செய்யாத உடம்பு இருக்க இது மரம், இந்த ஐந்து பொறிகளினாலும் அவர்களுக்கு ஏவல் செய்யாத சொன்னார். எங்கையும் வணக்கல்லாது எப்ப என்னையும் செய்ய அன்னவரே எங்கனவர் அவார், அவர் உகந்த சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம், இன்ன வகையே எங்கோமா எனக்கு அருளிவானால் என்ன குறையும் இலோமேலோடு, ஒரு குறையும் எங்களுக்கு கிடையாது. அந்த மாதிரி சிந்தனையில் நிற்கிறார். அந்த தியானத்தில் இருக்கிற போது அந்த தியான பொருள் நேர வந்துடுங்க. எதை நீங்க தியானிக்கிறீர்களோ, எதை அழுத்தமாக நினைக்கிறீர்களோ, எண்ணிய எண்ணியாங்கு எழுதுவதுதான் தியானம். வள்ளுவர் சுலபமா சொல்லிட்டார், அழுத்தமா எதை நினைக்கிறீங்களோ அது முன்னே வந்து நிற்கும். சந்தேகம் ஊசலாட்டுனா அதுக்கு நாம என்ன பண்றோம், ஒரு நெறிய மனம் வைத்து உணர் ஞான சம்பந்தன் திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாம். இந்த ஒரு நெறிய மனம் இருக்கு பாருங்க, அதான் தியானம். தியானம்னா மூக்க முடிக்கிறது முடிச்சு உட்கார்ந்து இல்ல, அழுத்தமான சிந்தனை, அசைக்க முடியாத சிந்தனை. அந்த மாதிரி அந்த தியானத்தில் இருக்கிற போது சாமி ஒரு கிளை வேதியர் அவர்றாரு, சுந்தரர்கள் வந்த மாதிரி உக்காண வச்சிருக்கோம். அம்மா பொறி ரசிக்கிறமா, ரசிக்கிறோம் திருநீர் அணிந்து அந்த வைதீக சைவ கோலத்தை பார்த்தவன வணங்கி சாமி சாமி மாமனார் மாமியார் பூஜைக்கு போட்டாங்க. கையவை அவனுக்கும் கையவை வை கை இங்க கை என்ன கூட்டு தரும் உள்ள போய் உடனே சமையல் போட்ட துடிக்கிறான். இளையாங்குடி மாத நாயனாருடைய மனைவி எப்படி ராத்திரியில் சமைச்சாலும் அவர் ஒரு நொடியில் சமைச்சார், ஆசனத்தை போட்டார், பாத்தியம் எல்லாம் வச்சு சாமி சாப்பிட்டார். போது அந்த முதுமை கோலத்தில் இருந்த சாமி மான் மதம் கத்தூரி எல்லாம் கழுவியாக பண்டு பீதாமரத்தோட ஒரு யவனமான அழகான இளைஞனா மாறி போட்டார். சாமி நடுநடுக்கு போட்டார், யாரும் இல்லாத வீடு உள்ளற கூடத்துல வச்சு எலை போட்டு சாப்பாடு படித்து கழவன் நினைச்சு இப்ப குமாரனா நிக்கிறான். யாராவது பார்த்து இந்த அபவாதம் இருக்கு பாருங்க உலகத்துல, நடுநடுங்கி நிக்கிற போது அந்த நேரம் பார்த்து மாமனார் மாமியார் என்ன சோதனை என்ன சோதனை, நாம எதை நினைக்கிறோமா எது இந்த பரபரப்பை கொடுக்கறதும் ஆண்டவருடைய வேலைங்கிறது. டென்ஷனை கொடுப்பான், இந்த டென்ஷனை கொடுத்த பிறகுதான் அதை உரைப்பாக்குவான். பல பேருக்கு தெரியல, பரபரக்க வேண்டாம் பரகாலம் சொன்னேன். முதல்ல யாருக்கு சொல்றாங்க பரபரப்பு, பரபரப்பு பார்த்து ஓடிச்சு போனவனுக்கு தான் பரபரக்க வேண்டாம் சொல்றது. எல்லாரையும் பரபரக்க வேண்டாம்னா எல்லாம் ஓடுறவெல்லாம் ஓடினா தான் அவனுக்கு உழைப்பு உயர்வு. அதெல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு நிலையில வந்த பிறகு என்னத்தடா பரபரப்பு தலையில கட்டிட்டு போனோம் அப்படி உடனே சின்ன வயசு இப்படி பல சண்டையில கூட சொல்லிட்டு இருக்க கூடாது. ஓடுறா ஆடுறா என்ன வேணாலும் செய்யடா, ஒரு நிலைக்கு வந்த உடனே அந்த நிலையிலே அமைதியா இருக்கு, டென்ஷன் இல்லாம. டாக்டர் சொல்றாத்தியா இனிமெல்லாம் டென்ஷனா வச்சுக்காதீங்க, அந்த நிலை அவர் சொல்லணும் மாதிரி. அதே சாமி வந்தாரு இளைஞனா மாறினவன அந்த அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டாங்க. அப்படி கையை வீழ்ச்சியா என்ன பண்றது, சாமி ஒரு குழந்தையா அற ஆன ஆடுல இந்த கற்றவர்களை எடுத்து இதெல்லாம் பரமசிவன் முனிவருக்கு ஒரு எண்ணங்கள், இந்த ஆளுநர் கிருஷ்ணன் கற்றவர்களை சாமியும் பரமசிவத்தையும் அப்படி காமிக்கணும்னு நினைத்து நினைக்கிறார். அந்த கற்றவர்களை எடுத்து சுவைத்துக் கொண்டிருக்கிற நிலையில இந்த மாமியார் யாரு குழந்தை நெற்றில திருநீர் இருக்கு, இது தேவதத்தன் போய் இல்லாதவன சொல்றது பேர் தேவதத்தன் பேர். தேவதத்தன் ஒருத்தன் அவன் உங்கம்மா கொண்டாந்து பாத்துக்கணும், அவரா இருக்க பிள்ளையில நீ எடுத்துக்கிற தூக்கு பிள்ளை வெளியவோ கதவு பிடிச்சு வெளியில் கதவுக்கு வெளியில் கழுத்தை முடிச்சு தள்ளி
அந்த குழந்தை கடந்தது

0: மலர் ஓடையில் மலர்ந்து மனத்துல மலர் விசை ஏசின அந்த தொடரை எப்படி பண்ற பாருங்க. அன்பர் இதயம் என்னும் செழு மலர் ஓடையில் மலர்ந்து இனியான மனோசிலை மீதுனதால் அணியார் அரவிந்தம் அருள்மோதோ. மனம் கல்லு மாதிரி இருக்கு, உன்னுடைய அணியார் அரவிந்தம் தாமரை மலர் போன்ற திருவடிகள் முருகா இந்த கல்லு போன்ற நெஞ்சில மலரும். அப்ப நீ கல்லில் இருக்கிறவன், கல்லில் இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, கல்லை பிறந்தவனை மகனா பெற்றிருக்கிற, கல்லில் எழுதினவனை மகனா பெற்றிருக்கிற, இந்த கல்லில் வந்து வாரக்கூடாதோ? கட்சி கிளம்ப ஆகுது, கட்சி கிளம்பணும் ரொம்ப மிக சிறந்த சொன்னார். ஏ நீ வந்து மலையிலே பிறந்து மலையரசன், மலையரசன் மகளை கல்யாணம் பண்ணிட்ட, கைலாய மலையில இருக்கிற மலையை வில்லா பிடிச்சவ, மலையில எழுதினவன் மகனா பெற்றிருக்கிற விநாயகர் பெருமானே, மலைதோறும் குன்றுதோறும் இருக்கிறவன் மலையை பிறந்தவன் மகன் முருங்க. இத்தனை மலையோட சம்பந்தம் வச்சிருக்கும் போது சிறு குண்டு மாதிரி இருக்கக்கூடிய நெஞ்சத்தில் நீ வரக்கூடாதோ? இங்க கேட்கிற செயல் அன்பருடைய இதயம் எனும் செழு மலரோடையில் மலர்ந்து சிவானந்த தேன் பிழித்தும் தெய்வ கண்ட சிவானந்தம். சிவானந்தம் பேர் விட்டுறாங்க, சிவானந்தம் சிவானந்த தெய்வ கஞ்சத்து ஒழுகி சித்தடி பெரிய விரல், அவனுடைய சின்ன திருவடி அதுல பெரிய விரல் கட்ட விரல், சுவைத்து மைக்கணி துரும்ப அழாத கடவுள், மை பூசிய அந்த கையில கண்ணுல இருந்து கண்ணீர் ததும்ப வாய் விட்டு அழுது. சாமியினுடைய இடம் அவனுக்குரிய இருக்கை எப்படிப்பட்டது? அஞ்சு விதமான ஆசனங்களை போட்டு சாமியா ஆவாகனம் பண்ணணும் மந்திர சொல்லுமா. இப்போ இந்த குழந்தை பிறண்டு உருண்டுதான் இருக்கிறதுக்காக அரை அணை ஆடப்பட்டிருக்காங்க, பழைய துணியை போட்டு சின்ன குழந்தை பிறடாது, அதுக்கு இந்த அணை ஆடை. இப்போ வந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த படுக்க வாங்கி கொண்டு சின்ன குழந்தைக்கு, ஒரு சின்ன தலகாணி தலகாணி வைக்கின்ற ஒரு மெத்தை வாங்கி கொண்டு கொடுக்கணும், மடிச்சு வச்சுக்கலாம் பைப்பில், இங்க போனா கீழே போட்டு அது பண்ணு. இந்த ஆணை ஆடைனா அம்மா கட்டின சேலைகளும் படுத்து வரா, அம்மா கட்டின அதான் அணை ஆடைன்னு பழைய சேலை இருக்குமானா அதை எடுத்து போட்டு அதுல பிள்ளைய வைக்கிற அந்த காலத்துல இவருக்கே அம்மா எல்லாம் சுற்றி பண்ணிட்டாரு. அம்மா அணை ஆடையில படுத்து கண்ணில இருந்து கிடந்தான் யாரு, அனைத்துயிர்க்கும் இன்று காற்று அழிக்கும் அப்பன், எல்லாவற்றையும் படித்து காற்று அழிக்கக்கூடிய அப்பன். இது குழந்தையா கிடந்தா இந்த மாமியார் அடித்து வெளியில துரத்துனா பெருவில திக்கு அச்சவ நிலையில நிக்கிறார். அப்ப சாமி வந்து விசபாவை கழிச்சு கௌரியினுடைய நோன்பு உடையவளாருனால கௌரியனுடைய சாரூப நிலையை கொடுக்கிற அம்மாளுடைய சாரூபம். அவன் தன் பக்கம் கௌரியே நம் பக்கமான கௌரி கல்யாணம்னு ஒரு அந்த காலத்துல மிக அழகாக இத கதையா பண்ணுவாங்க, மிகச்சிறந்த பாவகர்கள் எல்லாம் கதை பண்ணி இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த விருத்த குமார பாலர் ஆனார் போலும் அப்பசாமி சொல்றார் திருத்தாண்டகத்துல, விருத்த குமார பாலர் ஆனார் போலும். அப்படிப்பட்ட இந்த வகையில இன்றைக்கு உரிய கதைகள் எல்லாம் ஒருவாறு நிறைவு செய்தேன் சொல்லி, பான்முகில் வளாதிக மலிவளம் திறக்க மன்னன் தோன்முறை அறிவிக குறைவிலாது உயிரில் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நட்டம வழிமல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் நம பார்வதி பதையே. என்னுடைய சிவனே போற்றி, ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: நாம் செய்திருக்கக்கூடிய வினை வசத்தினாலே இப்படி வந்தது என்று வேத நெறியை விளக்கினேன். மிக்குள்ள போத நெறியாம் அதற்கு புறம்பானேன், தீதுடைய வெஞ்சூரன் சிற்றத்தால் செப்புகின்ற வேதநெறி செய்வேன் இப்ப சூரபத்மன் என்ன சொல்றானோ அதுதான் வேதநெறி, என்ன வேதமோ அதெல்லாம் முடிந்துட்டது. இதுக்கு காரணம் என்னன்னா, இந்த வாசகத்துக்கு காரணம் என்னன்னா, இந்திராதி தேவர்கள் எல்லாம் நாரணனிடத்திலே சென்று கேட்கின்றார்கள், நாங்கள் இப்படி கட்டப்படுகிறோமே, இதற்கு காரணம்

மாணவர்கள் என்றே மதிக்கும் தகைமையினோம். அங்கே கற்பக தரு இருக்கிறது, சுராதானம் சோமபானம் எல்லாம் இருந்து கொண்டு தேவ அரம்பையர்களோடு நாம் இருந்து கொண்டிருந்தோம் ஆனந்தமாக. இப்பொழுது தேவர்கள் என்று அத தேஜஸ் உடையவர்கள் என்று சொல்லப்பட்ட நாம் ஈனமோடு மீன் சுமந்தே எல்லோர்களும் நகைக்கத்தானவர் முன் செல்வதிலும் சாதல் மிக நன்று நன்றே. இந்த தானவர்கள் அசுரர்களுக்கு முன்பாக மீன் சுமந்து செல்வதை விட இறக்கலாம், நாங்கள் இறந்து போகலாம். என்னைக்குமே ஒருத்தனுக்கு வந்து செல்வம் இருந்து பதவி இருந்து கீழே இறங்கிட்டா ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு. இதை நம்ம வாழ்க்கையிலே பரவையில் பார்க்குறோம். இந்த அரசியலில் ரொம்ப சகஜமாக இருக்குது எல்லாம். அரசியல் அரசாங்கத்தில் ஒரு பதவியிலே இருந்து அவ்வளவு அதிகாரம் இல்லாத இன்னொரு பதவிக்கு மாற்றினாலே போதும், அவ்வளவுதான், மதிப்பு இருக்காது. அவனுக்கு பதவிதான் மதிப்பு என்று நினைத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு பெரிய இடி விழுந்த மாதிரி இருக்கும் இதெல்லாம். ஆக இங்கே தேவர்கள் என்று மதித்து கொண்டிருந்த இவர்கள் இப்பொழுது மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி மீன் பிடித்துக் கொண்டு தன்னுடைய தலைவிதியை நொந்து கொண்டு பணி ஏவல் செய்து கொண்டிருக்கிறார்களாம். நம்ம யோசித்து பார்க்கணும். இது இறைவனாலே தேவர்களாக்கப்பட்டு தேஜஸ் உடையவர்களாக வானுலகத்திலே இருக்கக்கூடியவர்கள், ஸ்வர்கலோகத்திலே இருக்கக்கூடியவர்கள், அந்த பதவி அந்த தன்மை எல்லாம் போனது. வான் சுமந்த மீனவர்கள் மீன் சுமந்து கொண்டிருந்தார்கள். வானிருந்த மேல் வானவர்களெல்லாம் இன்றைக்கு மீன் சுமந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இதெல்லாம் ஒரு சாஸ்வதமானதா? நம் முதலே பார்த்தோம், அனித்தமான உன் நாளும் இருப்பதாகவே என்று. அதே போலத்தான் நிலையா பொருளை உடலா கருதி நெடுநாள் பொழுதும் அவனே போய் நிறை போய் செவிடு.

நம்ம நிலையான பொருள் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். இது நிலையாத உடல் மட்டுமில்லை, இந்த செல்வம் சரி செல்வம் அதனால தான் செல்வம் செல்வம் செல்வம்னு போயிட்டே இருக்குமா. பதவியோ செல்வமோ எதுவுமே நிலையாத பொருள். இந்த நிலையா இதுக்கு இன்னொரு பழனி திருப்புகள் சொல்லுவார், அதை வந்து ஒரு முறை நம்ம ஒரு நாள் முழுக்க பார்த்தோம். அருமையான பாடல், அதுல அவ்வளவு சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கும். வெறும் அந்த திருப்புகளை மட்டும் சொல்லுகின்றேன், வேற ஒன்றும் கிடையாது. அந்த திருப்புகள்ல சொல்லும் பொழுது தமரும் அமரும் மனையும் இனிய தனமும் அரசும்

0: தேம், நம்ம வந்து தமர், நம்முடைய சுற்றத்தினர், இருக்கக்கூடிய வீடு, செல்வங்கள், இதெல்லாம் பெரிய நமக்கு சாஸ்வதம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். எதுவும் கிடையாது.
1: தரு கண் மரணி மூடோகு கயிறு தடகை வளைய ஏறியாதே.
0: அவன் வந்து யமன் கொண்டு செல்லக்கூடிய சமயத்துல எது கூட வரும்?
1: எதுவும் கூட வராது.
0: எதுவும் சாஸ்வதமான பொருள் அல்ல. இந்த சரித்திரங்கள் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். தேவர்களுக்கே அப்படின்னா நமக்கு எப்படி இருக்க வேண்டும்? நம்ம யோசிக்க மறந்து விடுகின்றோம். அதான் முக்கியமான விஷயம். தேவர்கள் இங்க புராணங்கள் படிக்கும் பொழுது நமக்கு இதுதான் தலையில ஏற வேண்டும், நம்முடைய புத்திக்கு உரைக்க வேண்டும். என்ன, தேவர்களாக இருந்தவர்களும் கூட, இந்திராதி சந்திராதி அவர்கள் தேவர்களும் கூட, தேவேந்திரனாக இருந்தாலும் அடிபணிந்திருக்கிறார்கள். அவர்களுடைய செல்வம் போய், பதவி போய், அவர்களுடைய மரியாதை போய், அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்களே, அல்லல் பட்டிருக்கிறார்களே, இது நிலைத்ததா? நிலைத்தது அல்ல. எது நிலைத்தது? இந்திரன் பின்னாலே உணர்கின்றான். எது நிலைத்தது?

வாழ. அருமையான பாடல். நம்ம வந்து எதெல்லாம் சாஸ்வதம் நம்ம காப்பாத்தும் இல்லை நம்ம கூட வரும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோமோ, நம்முடைய படிப்பு, நம்முடைய உடல், நம்முடைய அழகு, நம்முடைய பணம், நம்முடைய பதவி, அதிகாரங்கள், சொத்து, உறவினர்கள், மனைவி, மக்கள், எதுவுமே வருவதில்லை, எதுவுமே வருவதில்லை. அந்த சமயத்துல அந்த மரலியோடு கந்த மனிதன் நமதன்பன் என மொழிய வருவதாயே. அந்த வர இதுவும் திருக்குறள் தான். அந்த மரலியோடு உகந்த மனிதன் நமதன்பன் இவன் என்று மொழிய வருவாயே. சிந்தை மகிழ மலை மங்கை நகிலி நிகழ் சிந்து பய மகிழும் அகில் வீரா. திருச்செந்தூர்ல திருப்புகள், அருமையான திருப்புகள். அந்த சமயத்துல வந்து என்னை காப்பாற்ற வேணும்டா அப்படின்னு கேட்கிறார். அதே போலத்தான் அப்ப என்ன இருக்கும், எதுவுமே இருப்பதில்லை, தனித்தவர்களாக இருக்கின்றோம், தனிமை நம்மை வாட்டும், யாருமே கிடையாது. உயிரை கொண்டு போகக்கூடிய சமயத்துல

என்ன திருப்பாடப்பா, சொல்லவே முடியாது. இதனுடைய ஒவ்வொரு பாடலும் நம்ம தலைக்கு உரைக்க வேண்டும், அடித்த மாதிரி இருக்கணும். அப்படியே என்ன வார்த்தை! இதெல்லாம் சமயம் கிடைக்கும் போது பார்க்கலாம், இறைவனுடைய அருள் இருந்தால் பார்க்கலாம், அவ்வளவுதான். இறைவன் தான் கிருபை செய்ய வேண்டும். அந்த அந்தகன், கண்ணில்லாத அந்தகன் நம்மை கொண்டு செய்யக்கூடிய சமயத்துல யார் இருப்பா? யாரும் இருக்க மாட்டா. தனிமை கழிய, எனது தனிமை கழிய வந்து என்ன தர வேண்டும்? உன்னுடைய திருவடியை தர வேண்டும் கமல.

இந்த தனிமை போகணும்னா இறைவனுடைய திருவடி தியானம் அப்ப வேணும்பா என்று பழனி திருப்புகள்ல சொல்லுவார். இருக்கட்டும், இப்போ எதுவுமே சாஸ்வதம் இல்லை. சொல்லக்கூடிய இந்த ஸ்காந்தம் ஆகட்டும், அது என்ன சொல்லக்கூடிய விஷயம் என்ன, நாம் இதுதான் சிறந்தது, இதால தான் நம்ம இருக்க போகிறோம்னு பல விஷயங்களை நினைக்கிறோமே, எதுவுமே நமக்கு சாஸ்வதமானதாக இருப்பது கிடையாது. இறைவனுடைய திருவடி, இறைவனுடைய திருவடி தியானம் மட்டுமே சாஸ்வதமாக இருக்கும், வேற எதுவுமே இருக்காதுங்கிறதா இங்க இருக்கக்கூடிய உட்கருத்து. அதான் முக்கியமான கருத்து. வான் இருந்த தேவர்கள் மீன் சுமந்து நிற்கின்றார்கள் என்கின்ற தலை நம் விஷயத்தை நம்ம கவனிக்க வேண்டும். இப்போ அவர்கள் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பதும கோமலையின் இடத்திலே மிகச்சிறந்ததான ஒரு குழந்தை சூரபத்மனுக்கு பிறந்தான். அவன் அவட்ட தொட்டில போட்டிருந்தாங்களாம் பிறந்த குழந்தைய. சூரியன் மேல இருந்து கொஞ்சம் கொஞ்சம்னா கொஞ்சமா கொஞ்சம் அதிகமா அவன் இந்த குழந்தைக்கு பிடிக்கல, அவ்வளவுதான். குழந்தை பிடிக்காத அளவுக்கு அவனுடைய கிரணங்கள் வந்துடுத்தான், கொஞ்சம் பிரகாசமா இருந்துட்டான். கோபத்துல பாய்ந்து சென்று அந்த சூரியனை கட்டி பிடித்து கொண்டு வந்து தன்னுடைய தொட்டில கட்டினானா அந்த குழந்தை. இன்னும் பேர் கூட வைக்கல, இப்பதான் பிறந்த குழந்தை. தேவாதி தேவர்கள் எல்லாம் நடுங்கி போய் வந்து சூரபத்மன் காலிலே வந்து விழுகிறார்கள். என்னன்னு கேட்டான். சூரியன் காணோம், சூரியன் காணமா, எங்கே போனான்னா உன் புள்ள பிடித்து கொண்டு வந்து விட்டான். ஏன் பிடித்தான்? என்ன தவறு பண்ணானோ தெரியல, சூரியன் இல்லாம இந்த உலகம் இயங்காது, தயவு செய்து அவனை விடுவிக்க சொல்ல வேண்டும் என்று சொன்ன உடனே, நான் சொல்ல முடியாது, என் குழந்தையிட்ட நீங்களே போய் கேளுங்கண்ணா. அங்கே செல்லுகிறார்கள். பிரம்மன் போய் தன்னுடைய தாடி, பிரம்மாவுக்கு தாடி இருந்ததுன்னு இந்த ஸ்காந்தம் சொல்லுகிறது, தாடியோடு போய் அந்த குழந்தையை வணங்கி நின்று, குழந்தாய் அந்த சூரியனை விட்டுடேன்னாராம். தாடியை பிடிச்சி இழுத்தானா, அந்த பிரம்மனுடைய தாடியை பிடித்து இழுக்கின்றானாம் குழந்தை. இழுத்து நீ என்ன தருவே, நான் அப்பதான் இவனை கொடுப்பேன்னானா. உனக்கு என்ன வேணும்னாராம், உன்னிடத்துல இருக்கிற சிறந்த பொருள் ஒரு அஸ்திரத்தை கொடுனா. பிரம்மாஸ்திரத்தை அவனுக்கு கொடுத்தானா அந்த குழந்தைக்கு பிரம்மா, சூரியனை விடுவித்தானா. உடனே சூரபத்மனுக்கு ரொம்ப சந்தோஷம். சூரியனையே இவன் கோபித்த காரணத்தினாலே இவனுக்கு பானுகோபன் என்று பெயர் வைத்தேன் என்று சொல்லி பானுகோபனுக்கு பானுகோபன் என்று பெயர் வைத்தானா. அதற்கு பிறகும் இவனுக்கு அக்னிமுகன், இரண்யன், வஜ்ரவாகு என்று சொல்லக்கூடிய பல பேர் பிறந்திருக்கிறார்கள். சிங்கமுகாசுரனுக்கும் அதிசூரன் முதலிய மக்கள் பிறக்கின்றார்கள். இங்கே தாரகாசுரனுக்கு அசுரேந்திரன் முதலிய மக்கள் பிறக்கின்றார்கள். இது முதலே நம்ம பார்த்தோம். அசுரேந்திரன் மிகச்சிறந்த நற்குணங்களை உடையவனும், அதாவது அதுதான் சொல்லுவார்கள், இந்த கள்ளிச்செடி பெரிய அகில கொடுத்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு குப்பையில மிகச்சிறந்த ஒன்று தோன்றியதை போலவே இவன் அரக்கர் கூட்டத்திலே இப்படிப்பட்ட ஒரு தர்மன் உடையவனாக இவன் வந்து தோன்றினான் என்று அசுரேந்திரனை பற்றி அங்கே சொல்லுவார்கள். அசுரேந்திரன் வந்து தோன்றிருந்தான், இத்தனை பேரும் இப்படி இருக்கின்றார்களாம். இருக்கக்கூடிய சமயத்திலே இந்த சூரபத்மனுடைய ஏவலினாலே, அசுரேந்திரன் சுக்கராச்சாரியனுடைய போதனையினாலே யாக யஜ்யாதிகள் நடக்கக்கூடிய எல்லாவற்றையும் நிறுத்துகின்றானா சூரபத்மன். ஏன்னு கேட்டா இங்க முக்கியமான விஷயம், தேவர்களுக்கு அவிசு போனாத்தான் அவர்களுக்கு சாப்பாடு. இங்கே நடக்கக்கூடிய யாக கைங்கரியத்திலேதான் இருக்கிறது. நாம் செய்யக்கூடிய யஜ்யங்கள் மூலமாகத்தான், யஜ்யம்னா வெறும் தீயில பண்ணக்கூடியது மட்டுமல்ல, நாம பூஜை செய்யக்கூடியது, நாம் தினமும் பித்திருக்களுக்காக செய்யக்கூடிய காரியங்கள், பிராணிகளுக்கு வைக்கக்கூடிய பஞ்சமகா யஜ்யங்களை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும் என்று வேத சாஸ்திரங்கள் சொல்லும். இது அதை தவிர யஜ்யங்கள், அதாவது நெருப்பை அக்னியை முட்டி செய்யக்கூடிய யஜ்யாதி காரியங்களும் உண்டு. இது செய்தால்தான், இதில் இருக்கக்கூடிய ஹவிசுகள் மூலமாகத்தான் தேவர்களுக்கு வாழ்வு நடக்கின்றது. போதகந்த பரஸ்பரம் என்று சொல்லும்படியாக இவர்கள் என்ன செய்கின்றார்களா, அவரவர்கள் கீதையில பகவான் சொல்லுவார், அவனுக்கு நீ உதவி செய், நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று. தேவர்கள் நமக்கு உதவி செய்ய வேண்டும், மனிதர்கள் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். என்ன உதவி, நம்ம வந்து இது மாதிரி கோம யஜ்யாதிகள் செய்து பூஜைகள் எல்லாம் தேவ பூஜைகள் எல்லாம் சரிவர செய்தோம் என்று சொன்னால் அவர்களுக்கு ஹவிசு கிடைத்து அவர்களுக்கு சாப்பாடு கிடைக்கும். சாப்பாடு நல்லபடியா கிடைச்சா நல்ல மழை, நல்ல செல்வம், நல்ல விருஷ்டி எல்லாவற்றையும், நல்ல புத்திரப்பேறு எல்லாவற்றையும் தேவர்கள் நமக்கு ஆசிகளாக தருகின்றார்கள். நாம ஒன்று கொடுக்கிறோம், அவர்கள் ஒன்று கொடுக்கிறார்கள். அதை நிறுத்தினா, இங்கே மனிதர்கள் செய்யக்கூடிய வேள்விகளை நிறுத்தினால் தேவர்களுக்கு சாப்பாடு நிற்கும். தேவர்களுக்கு சாப்பாடு நின்றால் அவர்களுடைய தேஜஸ் குறையும். தேஜஸ் குறைந்தவர்களாலே சாப்பாடு இல்லைன்னா என்ன அர்த்தம், ஒன்றுமே செய்ய முடியாது, தேவர்கள் இறக்க மாட்டார்கள். ஆனா அவர்களாலே பலம் இழந்தவர்களாக இருப்பார்கள், அவர்களாலே ஒன்றும் செய்ய முடியாது. இதே சூரபத்மனானவன் அப்ப செய்தான். இப்ப நம்ம பண்றோம், நம்ம பண்றோம், அதெல்லாம் எதுக்கு சார், இதெல்லாம் தேவையா, கடவுள் என்ன வந்து கேட்கிறாரா, இதெல்லாம் பண்ண சொல்றாரா,
அதாவது அசுரர்கள் வந்து அசுரர்கள்ங்கிற வடிவத்தில் செய்த காரியத்தை எல்லாம் இப்ப மனிதர்களாகின்ற நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். கவலைப்பட வேண்டாம், அதே காரியத்தை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், ஒன்றும் காலம் மாறல. இப்ப நம்ம அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். செய்த உடனே அவர்கள் அங்கே தேவர்கள் எல்லாம் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது நடக்கிறது. இதுக்கு முக்கியமான ஒரு கைங்கரி, இந்த கைங்கரியத்தை செய்யக்கூடியது ஒரு துண்டு யாருன்னா, இந்த சூரபத்மன் சிங்கமுகன் தாரகனுக்கு அப்புறமா ஒருத்தி பிறந்த ஆட்டுத்தலையோடன்னு சொன்னோம் இல்லையா, நாலாவது ஜாமத்தில் பிறந்தாள் அஜமுகின்னு பேர். அது ஆட்டுத்தலையுடைய ஒரு அரக்கி பிறந்தாள். அவளை விட கொடுமையானவளை தர்ம நெறினா எத்தனை கிலோ அப்படின்னு, கிலோ எவ்வளவு ரூபா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒருத்திய பார்க்கவே முடியாது என்று இந்த புராணங்கள் சொல்லும். கற்பு நெறியா அப்படின்னா என்னன்னு கேட்பாளாம். கற்பே இல்லாதவள், அந்த கற்போடு இருக்கின்றவளை கண்டால் அவளுக்கு கோபம் வரும். அவர்களுடைய கற்பை கெடுப்பதற்காக என்ன என்ன காரியங்கள் என்ன, தேவமாதர்களை கண்டால் சூரபத்மனுக்கு மனைவியராக மாற்ற வேண்டும். யாரும் எந்த முனிவர்களும் யாரும் முனி பத்தினிகளோ கற்போடு இருக்க முடியாது. முனிவர்கள் அவர்கள் யாக யஜ்யங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்களை என்ன செய்ய வேண்டும், தடுக்க வேண்டும். இதே கைங்கரியமா இந்த அஜமுகி பூவுலகத்திலே நடமாடி கொண்டிருந்தாள். அவள் ஒரு முறை என்ன பண்ணா, துர்வாச முனிவர் தவம் செய்து கொண்டிருந்தார். அவரிடத்துல போய், முனியே உன்னை பார்த்தா பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது, உன்னாலே எனக்கு புத்திர பேர் நடக்க வேண்டும் என்று கேட்டார். அவருக்கு கோபம் வந்தது. உன்னிடத்திலே இருந்தால் என்னுடைய தவமும் ஊடாக ஓடி போனார். தன்னுடைய தவ வலிமையினாலே, சூரபத்மனோடு சேர்ந்த காரணத்தினாலே துர்வாசராலும் ஒன்றும் பண்ண முடியவில்லை. அஜமுகி வலியே சூரப துர்வாச முனிவரை சேர்ந்து குழந்தைகள் இருவரை பெற்றெடுக்கிறார். அந்த ரெண்டு பேருக்கும் தான் நம்ம கதையில ரொம்ப கேட்டிருப்போமே, வாதாபி வில்வலன் என்று சொல்லும்படியாக ரெண்டு பேர் பிறக்கின்றார்கள். அந்த ரெண்டு பேரும் என்ன செய்கின்றார்கள், நேர அப்பாவரிடத்துல போய் நிற்கின்றார்களாம். அஜமுகி பெரிய பெருமை, ஏன் ராட்சச குழந்தைகள் அவ்வளவு நல்ல, அதாவது தேழு இந்த பாம்பு குட்டி பிறந்த அதுக்கும் விஷம் இருக்குங்கிற மாதிரி அப்படியே ரொம்ப தங்களுடைய குணத்தை அசுர குணத்தை காட்டிக்கொண்டு அப்பா முன்னாடி போய் நின்றார்கள். துர்வாசமுனி கிளம்பிட்டு இருந்தார், எங்களுக்கு வரம் கொடு. வரம் கொடுக்கறது எப்படி கேட்பாங்க, ஏன் எனக்கு தானம் கொடுன்னு கேட்கறது, வரம் அவர் கொடுக்கணும், அவர் பார்த்து கொடுக்கணும், எனக்கு வரம் கொடுன்னு. என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்கிறார் துர்வாசர். என்ன பெத்துட்டார் இல்லையா, என்ன வரம் வேணும்ன்றார். அப்பா உன்னுடைய தவ வலிமை அனைத்தையும் என்னிடத்திலே கொடு அப்படின்னு கேட்டாங்களாம். முதல்லயே அவர் கோபமுனி. இதுல வில்லிவாரத்துல சொல்லும் பொழுது கோபத்தாலும் கோபமொழி கோபமொழி தன்னாலும் தான் கொடுத்த சாபத்தாலும் வளர்கின்ற தவ வலிமை வளர்கின்ற துர்வாசர் என்று சொல்லுவார். துர்வாசர் கோபம் வர வர அவர் வந்து சிவருமானிடத்தில் இருந்து தோன்றியவர். கோபம் வர வர துர்வாசருக்கு தபசு ஜாஸ்தி ஆகுமா, மற்றவங்களுக்கு எல்லாம் கோபம் வந்தா தபம் போகும், ஆனால் துர்வாசருக்கு அந்த தபம் வளரும் என்று சொல்வார்கள். கோபமொழி தன்னாலும் அந்த கொடிய சாபத்தினாலும் தன் தபத்தை வளர்த்து கொள்ளக்கூடியவராக துர்வாசர் இருப்பாராம். கோபம் வந்தது, அவர் சபிக்கின்றார்களாம் அந்த வாதாவில் வலனை, நீங்கள் என்னிடத்திலேயே வந்து தகாத முறையிலே நடந்து கொண்ட காரணத்தினாலே ராட்சசர்களாக இருக்கட்டும் நீங்கள் முனிவர்களுக்கெல்லாம் தீங்கு செய்வீர்கள், அகத்தியராலே நீங்கள் இறந்து விடுவீர்கள் என்று சாபத்தை சொல்லி அவர் கிளம்பிட்டார். அவ்வளவுதான், நேர அஜமுகி நடத்துல போய் சொல்லுகின்றார்கள், அம்மா அவர் போயிருக்கிறார் விடு, இப்ப நாங்கள் என்ன பண்ண வேண்டும் என்று சொல்லும் பொழுது தவம் செய்ய சொல்லுகின்றார். இதை பார்த்தா எல்லாரும் தவம் செய்திருக்கிறார்கள். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா அசுரர்களும் இங்கே தவம் செய்கிறார்கள். வாதாவி என்பனும் பிரம்மதேவனை குறித்து கடுமையான தவம் செய்கின்றார்கள். செய்தவுடனேயே பிரம்மதேவன் வருகிறார். இப்ப தவம் செய்யும் போது இவர்கள் என்ன செய்தார்கள், அந்த அசுர குணத்தினாலே இந்த வாதாபியை வெட்டி வெட்டி வில்வரன் அந்த யாகத்துல போட்டானான். அது எப்ப சூரபத்மன் பண்ணது போலவே இவன் எடுத்து போட்டானான். பிரம்மதேவன் வந்தவுடனேயே மீண்டும் இவனுடைய அங்கங்கள் வந்தன, இறந்தவன் எழுந்தான். உடனே வில்வலனுக்கு ஒரு பெரிய ஒரு யோசனை வந்தது. பிரம்மா கேட்டார், உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டார். இந்த பாருங்க, எப்பொழுது வாதாவியை நாம் வெட்டி என்ன பண்ணாலும் சரி, வாதாவி வா அப்படின்னு சொன்னா அவன் உயிரோடு வரணும். நான் வாதாவியை எத்தனை துண்டாக வாதாவியை வெட்டினாலும் நான் எழுந்துமா என்று சொன்னால் அவன் வந்துவிட வேண்டும். பிரம்மா பார்த்த, உன் தலையெழுத்து இப்படின்னா என்ன சொல்ல முடியும், உனக்கு இதுதான் வர வேணும்னா தந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனார். நேரே தன்னுடைய மாமாவனிடத்திலே சூரபத்மனிடத்திலே சென்று ஆசி பெறுகின்றார்கள். வேற ஒன்றுமே கிடையாது, இந்த குடகு நாட்டில் நம்ம இப்போ குடகு கூர்க்குன்னு சொல்றோம் இல்லையா, அதாவது
கர்நாடகாவில இருக்கக்கூடிய குடகுமலை பகுதிக்கு காவேரி தாய் எங்கிருந்து உற்பத்தி ஆகிறாளோ அந்த காவேரி தாய் உற்பத்தி ஆகக்கூடிய இடத்துல இவர்கள் போய் காடிலே, அதாவது மேற்கு மலை தொடர் மேற்கு தொடர்ச்சி வலைகள் என்று இருக்கும் இல்லையா, அந்த பகுதியிலே சென்று வாதாவி இன்வலும் ஒரு முனிவர்களைப் போல பிரணசாரை அமைத்து இருந்து கொள்வது, போக வரக்கூடியவர்கள் எல்லாம் பிராமணர்களையும் முனிவர்களையும் ருஷிகளை எல்லாம் கூப்பிடுவது, நீங்க வந்து எங்க வீட்டுல சாப்பிட்டு போக வேண்டும், எங்களுடைய தந்தைக்கு தித்தி, அது உசுரோட இருக்கிற தந்தைக்கு தித்தி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. வாதாவியை வெட்டி சமைத்து போடுவான், இவர்கள் சாப்பிடுவார்கள். சாப்பிட உடனே வாதாவி வெளியில வாம்பா, வாதாவி வயிற்றை கிழித்துக் கொண்டு எல்லார் வயிற்றிலே இருந்து வருவான். அங்கே வேதமோதின அந்தணர்கள் முனிவர்கள் ரிஷிகளை எல்லாரையும் இவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருப்பார்கள். இதே வேலையாக சூழ்ச்சியாலே கொன்று தின்று கொண்டிருக்கிறார்களாம். இதே சமயத்தில் சூரபத்மன் அந்த 1008 அண்டங்களையும் என்ன செய்கிறான், தானே ஏக சக்கராதிபதியாக இருந்து ஆட்சி செய்து கொண்டு வருகிறான். இவனிடத்திலே அஜமுகி, இவனிடத்திலே மற்றவர்கள் சென்று சொல்லுகின்றார்கள், இந்திரன் அவனுடைய பட்டத்தில இல்ல, அவனுடைய நாட்டிலே இல்ல, ஓடிவிட்டான். அவனுடைய மனைவி வந்து ரொம்ப அழகாக இருப்பாள் என்று சொன்ன உடனேயே அனுப்புகிறான் இங்கிருந்து. அந்த இந்திராணியை நான் அடைய வேண்டும் என்று இவன் தவறான எண்ணத்தோடு தன்னுடைய தூதுவர்களை அனுப்பினான். இந்த செய்திகளை கேட்ட உடனேயே தன்னுடைய மாயாசக்தியினாலே இந்திரனும் இந்திராணியும் அந்த இந்திர உலகத்திலே இருந்து மயங்கி மண்ணுலக அந்த மாயத்தினாலே மறைந்து மண்ணுலகத்துக்கு வந்து விடுகின்றார்கள். உடனே என்ன செய்கின்றான், அந்த கோபத்திலே அத்தனை பேரையும் சித்திரவதை செய்ய வேண்டும் என்று தேவர்களை எல்லாம் கொண்டு போய் சித்திரவதை செய்து கொண்டிருக்கின்றான். அங்கே தேவர்கள் எல்லாம் நடுங்கி எல்லாவற்றிற்கும் முன்பாக எல்லாருக்கும் சிறப்பாக இருந்த தேவர்கள் மீன் மட்டும்தான் பிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்ப பார்த்தா சிறையிலே வாடி நடுங்கி நொந்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கே இந்திரனானவனோ மண்ணுலகத்துக்கு வந்து தான் இப்படி ஆகிவிட்டோமே என்று வருத்தப்படுகிறான். நான் முதலேயே சொன்னதை போலத்தான், எப்பொழுது தங்களுக்கு ஒரு தாழ்வு வருகிறதோ, தேவர்கள் முதல்ல நினைத்தார்கள்னு சொன்ன இல்லையா, தேவேந்திரன் இப்பொழுது நினைக்கிறான், தன்னுடைய தாழ்வை நினைத்த காரணத்தினாலே அப்பொழுது இறை நினைப்பு வருகிறது. இவனுக்கு மட்டும் இல்லை, இப்ப பார்த்தா வரிசையா தேவர்கள் எல்லாருக்கும் இப்படித்தான் நினைப்பு வருது. என்னைக்கு நமக்கு கஷ்டம் வருகிறதோ, கஷ்டம் வரக்கூடிய சமயத்துலதான் இறைவனுடைய நினைப்பே நமக்கு வரும். அது இல்லைன்னு சொன்னா எல்லாம் நம்மாலே ஆகிறது, எல்லாம் நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நம்மாலே என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் துன்பம் வரக்கூடிய சமயத்திலே என்னால தாங்கவும் முடியல, என்னால சமாளிக்க முடியல, என்னால போக்கிக் கொள்ளவும் முடியவில்லை, இறைவனே கதி என்று இருக்கின்றோம் இல்லையா, அந்த நிலைக்கு இங்கே இந்திரன் வந்தான். இந்திரன் மட்டுமே இல்ல, தன்னுடைய சக்ராயுதத்தை இழந்த திருமால் வந்தார், பிரம்மதேவன் அதே நிலைமைக்கு வந்தார். எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடங்களிலே தவம் செய்கிறார்கள். இந்திரனானவன் சீர்காழிக்கு பதுக்கி வந்தான். அங்கே இந்திராணியோடு சேர்ந்து அங்கே திருத்தோணி நாதராக இருக்கப்பட்ட எம்பெருமானை சிவபெருமானை வணங்குகின்றான். தன்னுடைய சக்கரத்தையும் தன்னுடைய பலத்தையும் தன்னுடைய மிகச்சிறந்த தன்மையையும் இழந்த திருமால் தாரகாசுரனுடைய மார்பிலே பதக்கமாக போனது சக்ராயுதம்னு பார்த்தோமே, அதை மீண்டும் பெறுவதற்காக திருவேழி மழலைக்கு வருகிறார். பிரம்மதேவரும் பிரம்மபுரம் என்று சொல்லும்படியாக அவரும் வருகிறார். இப்படி எல்லாரும் வந்து பூலகத்திலே வந்து தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள், இறைவனை நோக்கி தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு தான் ரொம்ப அழகா மாணிக்கவாசகர் பாடுவார், பூபன்

0: புவனையில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம். அவமே இந்த பூமி சிவன் உயிர் கொள்கின்றவார் என்று நோக்கி திருப்பெருந்துறை உறைவாய் மணிக்குவாசகர் பாடுகின்றார் திருப்பள்ளி எழுச்சியில. இந்த பூமி தான் இறைவனாலே ஆட்கொள்ளப்படக்கூடிய பூமி. அதனால எல்லாரும் வந்து இங்க தவம் செய்து கொண்டிருக்கின்றார்களாம். திருவேடிமலையிலே திருமால் தன்னுடைய சக்கரம் வேண்டும் என்று ஒரு அங்கே தவம் செய்து கொண்டிருக்கிறார். தினமும் 1000 தாமரை மலர்களை கொண்டு அர்ச்சித்து இறைவனை வணங்கி வழிபட்டு கொண்டிருக்கிறார். மீண்டும் பெற்றார் என்பதெல்லாம் நம்ம பார்த்தோம். இங்கே இந்திரனானவன் சீர்காழியிலே வந்து இறைவனை துதித்துக் கொண்டிருக்கிறான், மறைந்து துதித்துக் கொண்டிருக்கிறான். அங்கே இறைவனை பூஜை செய்து கொண்டிருக்கிறான். ஏன்னா பூஜையெல்லாம் நமக்கு நல்லா இருக்கும்போது வர பாத்துக்கு பாத்துங்க, நம்ம வீட்டுல பண்றாங்க, நம்ம பையன் பண்றான், அவர் பூஜாரி வந்து பண்றார். நமக்கு பெரிய சில இடத்துல வீட்டுல பெரிய பூஜையறை இருக்கும், அந்த வீட்டுக்கு தலைவனாக இருக்கப்பட்டவர் தலைவியாக இருக்கப்பட்டவர் பூஜையறை பக்கமே போக மாட்டாங்க. தினமும் ஒருத்தர ஏற்பாடு பண்ணிருப்பாங்க, அவர் வந்து பூஜை பண்ணிட்டு போயிருவார். இது என்ன கோயிலா? வீடு அது, இல்லத்திலே நாம் பூஜை செய்ய வேண்டும். நமக்கு நல்லது செய்த, நமக்கு நல்லதே கொடுத்திருக்கக்கூடிய, செல்வத்தை கொடுத்திருக்கக்கூடிய இறைவனுக்கு நாம் பூஜை செய்ய வேண்டும். ஆனால் இன்னொருத்தர் வச்சு ஏன் காசு இருக்கே, காசுக்கா அவர் பண்ணிடுவார். எனக்கு சாப்பிட்டா, எனக்கு பசிச்சா அவர் சாப்பிட முடியுமா? எனக்கு பசித்தால் அவர் சாப்பிட முடியுமா? எனக்கு வழி வந்தார் அவர் மருந்து சாப்பிட முடியுமா? முடியாது. இதெல்லாம் நம்ம மறந்துடுறோம். நம்ம பணம் இருக்கிறது அல்லது நமக்கு டைம் இல்லை, ஏன்னா வேலை ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு, கடவுளை மட்டும் பார்க்க முடியாது, எல்லாம் இப்படி நடக்கும். கஷ்டம் வந்துட்டா போகாத கோயில் கிடையாது, வேண்டாத தெய்வம் கிடையாது. எல்லாவற்றையும் நாம் வேண்டி கொண்டிருப்போம், அப்பொழுதுதான் நம்ம நினைப்போம். இதையும் மாணிக்கவாசகர் சொல்லுவார், தனக்கு வந்து ஒன்று வேண்டும் என்பதற்காகத்தான் தேவர்கள் போய் பூஜிக்கின்றார்களாம் இறைவனிடத்தில். அதே போலத்தான் நாமும் செய்து கொண்டிருக்கின்றோம். இங்கே தனக்கு ஒன்று துன்பம் வந்த பொழுது தேவேந்திரன் வருந்தி, அவ்வளவு தேவேந்திரனாக இருந்த தன்னை போனது, என்னுடைய மனைவியோடு மறைந்து நின்று கொண்டிருக்கிறேன். அதான் முக்கியமானது. இது ரொம்ப அழகான ஒரு பாடல் உண்டு. ஒரு பெரிய மகாராஜா, அந்த மகாராஜா என்ன பண்ணானா, ஏக சக்கரனாதிபதியாக இருந்தவன், அதாவது ஒரு குடைக்குள் இந்த உலகத்தை ஆண்டவன், இந்த ராஜ்யம் பல ராஜ்யங்களை ஆண்டு சக்கரவர்த்தியாக இருந்தவன். ஒரு நாள் விதிவசத்தால எதிரியினிடத்திலே தோற்று போனான். உடுத்தின துடியோட ஓடினான், தன்னுடைய ராஜ்யத்தை விட்டு மறைந்து போய் வாழுகிறான். மறைந்து போய் வாழக்கூடிய சமயத்துல பிச்சை எடுக்கிறான் அந்த மகாராஜா, பிச்சை எடுக்கிறான். பிச்சை எடுக்கும் பொழுது மகாராஜாவை சக்கரவர்த்தியா இருந்தவன் வெளியில போய் நான் தான் சக்கரவர்த்தி அப்படி காமிக்க முடியுமா? முகத்தை காண்பிப்பதற்கு வெட்கமாக இருக்கிறது. இரவிலே சென்று பிச்சை எடுக்கிறான். அந்த காலத்துல என்ன இப்ப மாதிரி ஸ்ட்ரீட் லைட் எல்லாம் போட்டு ரொம்ப அப்படியே ஜெகஜோதியா இருக்குமா, என்ன இருட்டா இருக்குமா இல்லையா? அந்த இருட்டிலையும் கூட கொஞ்சம் வெளிச்சம் தெரிகின்ற இடத்திலே போகாம நிழல் எங்கே இருக்குமோ, அதாவது வீட்டோரமா நிழல் இருக்கும் இல்லையா, அந்த நிழலிலே ஒதுங்கி ஒதுங்கி சென்று கொண்டிருக்கின்றானாம் அந்த சக்கரவர்த்தி, அதாவது எக்ஸ் சக்கரவர்த்தி, பழைய சக்கரவர்த்தி. இப்போ அங்கே ஒரு கருப்பான ஒரு நாய் படுத்து கொண்டிருக்கிறது. பிச்சை வாங்கி கொண்டு வருகிறான். வரக்கூடிய சமயத்துல கருப்புல இருட்டுல கருப்பு நாய் தெரியல, காலை வச்சுட்டான். நாய் காலை கவ்வியதான், காலை கவ்விய உடனேயே வாங்கி இன்றைக்கு சாப்பிட வேண்டிய அந்த பிச்சை சோறும் கீழே விழுந்தது. ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் சிதைகிய பாணையர் என்று ஆழ்வார் பாடுவாரே, அது மாதிரி இந்த செல்வம் போன பொழுதுதான் நமக்கு இறைவனுடைய நினைப்பு வருகிறது. இங்கே அந்த இறைவனுடைய நினைப்பு இந்திரனுக்கு வந்தது. இறைவனை தொழ வேண்டும், பூஜிக்க வேண்டும் என்று அவன் தவம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறான். சீர்காழி பதியிலே வந்து தான் இறைவனுக்கு பூஜை செய்து கொண்டிருக்கிறான். மிகச்சிறந்த பதி. அங்கே போனா சோழவள நாடு அவ்வளவு கோயில்கள், அதுவும் எவ்வளவோ சிவன் கோயில்கள், காவிரியனுடைய இரு பக்கத்திலேயும் இருக்கக்கூடிய கோயில்கள். இங்கே போனா வைத்தீஸ்வரன் கோயில், சீர்காழி, சிதம்பரம், பக்கத்திலேயே திருப்புன்கூர், அவ்வளவு கோயில்கள், கோயில்கள்னா ஏராளமான கோயில்கள், பார்க்கணும் கண்டிப்பா. ஒரு நாள் ரெண்டு நாள் கிடைச்சா கூட போதும், அந்த பக்கம் போயிட்டு வந்துடணும், போய் பாருங்கள், அவ்வளவு சிறப்பான கோயில்கள் சீர்காழி. அந்த கோயில், அந்த கோயில் நீங்க பார்த்தீங்கன்னா அப்படியே திருத்தோணியப்பராக, தோணியப்பராக இங்கே இருக்கிறார் எம்பெருமான். 3 மாடங்களை உடைய மிகச்சிறந்தது. என்ன சிறப்பு? ஞான சம்பந்த பெருமானே வந்த சிறப்பு இல்லையா அங்கே சீர்காழிக்கு? அப்பேற்பட்ட சிறப்பு அங்கே உண்டு. பெரிய கோயில், அருமையான கோயில், மிக அழகாக உள்ளே ஆதீனங்களின் மூலமாக மிகச்சிறப்பாக நிர்வாகம் செய்து கொண்டு வருகிறார்கள். நான் கொஞ்சம் வெளியில வந்தா தான் கஷ்டமா இருக்கும், ஏன்னா நம்ம எல்லாத்தையும் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறோம், அதையும் அசிங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆனால் உள்ள மிகச்சிறப்பாக அங்கே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அங்கே பார்க்கலாம், மிக அழகான கோயில் அங்கே எம்பெருமானை பார்க்க. மேலே இரண்டாவது நிலையிலே இருக்கக்கூடிய திருத்தோணியப்பர் அம்பிகையோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆனந்தத்தை மாப்பிள்ளை பொண்ணு அன்னைக்கு கல்யாணம் பண்ண மாப்பிள்ளை பொண்ணு மாதிரி அவ்வளவு ஒரு கம்பீரத்தோடு பெரிய உருவம், அவருடைய உருசரத்துக்கு மேல இருக்கக்கூடிய சுதை சிற்பம், அதுக்கு மேல சட்டைநாதராக இருக்கக்கூடிய சிற்பம், இதெல்லாம் பார்த்தா அவ்வளவு புணுக்கு சட்டம் என்று புணுகு சாத்தி அரைத்து சாத்துவார்கள் மேலே சட்டைநாதருக்கு. மிகச்சிறந்ததான வடிவங்கள், அவ்வளவு அற்புதமான அம்பிகை வடிவம், அவ்வளவு அற்புதமான சிவபெருமானுடைய வடிவம், பார்க்க பார்க்க ஆனந்தமான விஷயங்கள் அங்கே உண்டு. சிதம்பரத்திலிருந்தும் இப்படி போகலாம், இல்ல சீர்காழி வைத்தீஸ்வரன் கோயில் சிதம்பரம் திருப்புன்கூர் போகலாம், ஏதாவது ஒரு இடத்துல வைத்துக் கொண்டு சுற்றுமுற்றும் நம்ம ஒரே நாள்ல போயிட்டு வந்துருக்கோம். ரொம்ப எளிமையான விஷயம்தான், இங்க ஏதாவது ஒரு இடத்துல கும்பகோணம் இல்லையே சிதம்பரம் ஏதாவது ஒரு பேஸ் வைத்துக் கொண்டால் அங்கிருந்து போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப சௌகரியமா இருக்கும். இப்ப சீர்காழியிலே வந்து இருக்கிறானா, இந்த இந்திராணியை தேடிக்கொண்டு அஜமையும் இந்த சூரபத்மனுடைய ஒற்றர்களும் வருகின்றார்கள். வருகின்றார்கள் கேள்விப்பட்ட உடனேயே வாடினான் வருந்தினான், என்ன செய்து விட்டான், மூங்கில் அங்கே வேணுமனான் அதுக்கு பேரு, மூங்கில் காடு இருந்த இடம், மூங்கிலுக்கு உள்ளே மறைந்து போய் இந்திராணியும் இந்திரனும் மறைந்து வாடுகின்றார்கள். இறைவனுக்கு மூங்கில் வடிவத்திலே இவர்கள் இருந்து எம்பெருமானுக்கு பூஜை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் எல்லா இடத்திலேயும் தவமும் வேள்வியும் குன்றிய காரணத்தினாலே மழை குன்றியது. இந்த இடத்திலேயும் மழை இல்லை, இவன் வைத்திருக்கக்கூடிய நந்தவனத்துக்கு நீர் இல்லாமல் இந்திரன் தவித்துக் கொண்டிருக்கின்றான். எப்படி செய்வது, இறைவனுக்கு பூஜை செய்ய முடியவில்லையே, இறைவனுக்கு மலர் கொண்டு தூமலர் தூவி நித்தமும் நாள் மலர் கொய்து அவனுக்கு இட்டு நாம் வணங்க வேண்டுமே, அப்படி வணங்க முடியவில்லையே என்று வருந்தி கொண்டிருக்கின்றானாம். அப்பொழுது வணங்கி எம்பெருமானை துதிக்கும் பொழுது வருத்தத்தோடு துதித்துக் கொண்டிருக்கிறான் இந்திரன். அப்போ ஒரு அசரீரி வந்ததான், கவலைப்படாதே, இந்த இடத்திலே ஒரு திவ்ய தீர்த்தமானது வந்து பாயும், உன்னுடைய வருத்தம் தீரும் என்று சொல்லும்படியாக அவனுக்கு சொல்லுகின்றார்கள். அவனுக்கு அந்த வருத்தம் தீர்க்கும்படியான ஒரு அசரீரியானது வந்தது. அவன் பரம சந்தோஷத்தோடு நம்பிக்கையோடு நடக்குங்கிற நம்பிக்கையோடு அந்த இந்திரனானவன் மீண்டும் தொடர்ந்து கொண்டிருக்கிறான் தன்னுடைய பூஜையை.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய. சைவம்.ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
0: சிவாய நம. சிவாய நம. ஸ்ரீ சிவ மகாபுராணம் ருத்ர சம்ஹிதை, அதிலே பார்வதி கண்டம், அத்தியாயம் 39. நானவர் கேட்கிறார், தந்தையே பிரம்மதேவரே வணக்கம். தாங்கள் ஸ்ரீமன் நாராயணரது திருமகன், தாங்கள் அறியாததும் உண்டோ, கருணையே வடிவான தங்கள் மூலம் சிவபிரானது அற்புதமான திருக்கதைகளை கேட்கப் பெற்றேன். இப்பொழுது நிலவணிந்த இறைவனது திருமண பெருவிழா பற்றி கேட்க விரும்புகிறேன். பரம மங்களமான விழா பாவங்கள் அனைத்தையும் தொலைக்க வல்லது. திருமண லக்ன பத்திரிகையை பெற்றவின் சிவபெருமான் என்ன செய்தார்? பரம்பொருளான சிவபெருமானின் அவ்வினிய கதையை கூறுங்கள். பிரம்மதேவர் கூறுகிறார், குழந்தாய் நீ பேரறிஞனாயிற்றே, சிவபெருமானின் உயர்ந்த புகழினை கேள். லக்ன பத்திரிகையை பெற்றவின் சிவபெருமான் என்ன செய்தார் என்பதை பற்றி கூறுகிறேன் கேள். சிவபெருமான் திருமணம் பற்றிய லக்ன பத்திரிகையை கையிலேந்தி மகிழ்ச்சி பங்க மார்போடு அணைத்து சற்றே புன்னகைத்த வண்ணம் அதை படிக்க கேட்டு மனதார ஏற்று இமமானிடம் இருந்து வந்தவர்களை உபசரித்து வழி அனுப்பினார். பின்பு முனிவர்களிடம், மங்களகரமான எனது காரியத்தை இனிதே முடித்து தந்துள்ளீர்கள், நானும் திருமணத்தை ஏற்றுக்கொண்டேன், ஆகவே நீங்கள் அனைவரும் என் திருமணத்திற்கு கட்டாயம் வந்து சேர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சிவபெரும்பொருள் கூறியதை கேட்ட முனிவர்கள் மகிழ்ச்சி கொண்டு அவரை பலம் வந்து வணங்கி தங்களது பெரும் பெற்றை புகழ்ந்த வண்ணம் தங்கள் ஆசிரமம் திரும்பினர். முனிவரே, பின்பு சிவனார் உலகியலை எண்ணி உன்னை மனதில் நினைத்தார். நீயும் உன் பிறர்க்கரிய பெரும்பேற்றினை புகழ்ந்து கொண்டு மகிழ்ச்சியோடு அங்கு சென்று தலை தாழ்த்தி வணங்கி பணிவாக நின்றாய். சிவபெருமான் கூறுகிறார், நாரதா உன் சொற்படி பார்வதி கடுந்தவம் ஏற்றினாள். அத்தவத்திற்கு மகிழ்ந்த நானும் அவளை திருமணம் செய்து கொள்வதாக வரமளித்தேன். அவளது பக்திக்கு நான் ஆட்பட்டேன். ஆகவே
3: அவளை மணக்கப் போகிறேன். சப்த ரிஷிகள் திருமண லக்னத்தை நன்கு ஆராய்ந்து இன்றைக்கு 7வது நாள் திருமணம் என்று நிச்சயித்துள்ளனர். அது சமயம் உலகியலிற்கு ஏற்ப பெருத்ததொரு விழா நடக்கும். ஆகவே நீ ஸ்ரீ விஷ்ணு முதலிய தேவர்கள், முனிவர்கள், சித்தர்கள் மற்றும் உள்ள அனைவரையும் என் சார்பில் நீ சென்று அழைக்க வேண்டும். என் கட்டளையை ஏற்ற அனைவரும் தங்கள் சுற்றம் சூழ நன்கு அலங்கரித்துக் கொண்டு நிச்சயம் வருவார்கள். பிரம்மதேவர் கூறுகிறார், முனிவரே, சிவபெருமானின் கட்டளையை தலைமேல் ஏற்று நீ அனைத்து இடங்களுக்கும் சென்று எல்லாரையும் அழைத்தாய். பின்பு அவர்கள் அவர் கட்டளைப்படி அவர் பக்கலிலேயே தங்கினாய். சிவபெருமானும் அனைத்து தேவர்களின் வருகையை அவளோடு எதிர்பார்த்த வண்ணம் தன் பரிவாரங்கள் சூழ அங்கேயே இருந்தார். அவரது சிவகணங்கள் நாட்டிசையிலும் நடனமாடி பெருவிழா எடுத்தனர். இதற்கிடையில் ஸ்ரீஹரி தன் மனைவி மற்றும் சுற்றம் சூழ கைலை வந்து சிவனை வணங்கி தனக்கென உள்ள இடத்தில் தங்கினார். நானும் என் பரிவாரம் சூழ கைலை வந்து சிவனை வணங்கி எனக்கான இடத்தில் தங்கினேன். இந்திரன் முதலிய எழுந்திசை பாலகர்களும் தங்கள் மனைவி மக்கள் சூழ வேண்டியதான பொருட்களோடு அங்கு வந்தனர். எங்கும் ஒரே குதூகலம். பின்பு முனிவர்கள், நாகர்கள், சித்தர்கள், துணை நிற்கும் தேவர்கள் மற்றும் உள்ள ஏனைய மக்கள் என அனைவரும் அங்கு வந்து உற்றனர். சிவபெருமானும் வந்தவர்களை தனித்தனியே வரவேற்று உபசரித்தார். பின்பு என்ன, கையிலேயிலேயே பெரும் கோலாகலமும் விழாவும் தான். தேவ மகளிர் ஆடி பாடினர். விட்டு முதலிய தேவர்கள் சிவபெருமானது திருமண திருவோலக்கத்திற்கான அதாவது ஊர்வலத்திற்கான ஏற்பாடுகளை தங்களிடங்கள் காரியமாகவே நினைத்து முறைப்படி செய்யலாயினர். இது ஒரு சிவசேவை என மகிழ்ந்தனர். பிராமி, வைஷ்ணவி முதலிய 7 மாதாக்களும் சிவபெருமானுக்கு மகிழ்ச்சியோடு ஆபரணங்களை பூட்டினர். முனிவரே, சிவபெருமானது இயற்கை ஆபரணங்களான பாம்பு முதலினவே அவரது விருப்பப்படி ஆபரணங்கள் ஆயின. அவரது திருமுடியில் உண்மை நிலவே வந்து அமர்ந்தான். 3வதான நெற்றிக்கண்ணே நெற்றி பொட்டாயிற்று. காதுகளில் விளங்கிய 2 பாம்புகளும் நவரத்னமயமான 2 குண்டலங்கள் ஆயின. மற்றும் அந்தந்த அங்கங்களில் நிகழ்ந்த பாம்புகளே அந்தந்த அவயவங்களுக்குரிய ரத்தின ஆபரணங்கள் ஆயின. திருமேனியில் பூசியிருந்த வெண்ணீரே சந்தனம் முதலிய நறுமண பூச்சுக்கள் ஆயின. அறையில் அணிந்திருந்த புலித்தோலும் மேலாடையான யானைத்தோலும் நல்ல அழகிய பொன்னாடைகள் ஆயின. இவ்வாறு அவரது திருமேனியே சொல்லுக்கடங்காத சுந்தரமாயிற்று. அவர் உண்மையில் ஈஸ்வரனாகவே இருப்பினும் இப்பொழுது காண்பதற்கும் ஈசன் ஆனார். அவர் உண்மையில் ஈஸ்வரனாகவே இருப்பினும் இப்பொழுது காண்பதற்கும் ஈசனானார். சகல செல்வங்களும் அவரிடமன்றோ உள்ளன. சகல செல்வங்களும் அவரிடமன்றோ உள்ளன. அதன்பின் தேவர்கள், யட்சர்கள், தானவர்கள், நாகர்கள், பறவைகள், அப்சரசுகள், மகரிஷிகள் என அனைவரும் ஒன்று கூடி பெருவிழா எடுத்து சிவபெருமானிடம் சென்று மகிழ்ச்சி பொங்க, மகாதேவா, இறைவா, இப்பொழுது மலைமகளை திருமணம் புரிய விரைவில் தாங்கள் எங்களோடு வர வேண்டும், எங்கள் மேல் கருணை காட்டுங்கள் என்று வேண்டினர். அப்பொழுது எதையும் நன்கு ஆராய்ந்து காணும் சிவன் நாராயணன் சிவபெருமானை வணங்கி அத்தருணத்திற்கேற்ப சில கூறுவாராயினார். ஸ்ரீ விஷ்ணு கூறுகிறார், தேவதேவரே, அடியார்க்கு எளியவரே, மகாதேவா, இறைவா, தாங்கள் தங்கள் அடியார்களின் வேண்டுகோளை நிறைவேற்றி வைப்பவரல்வா. ஆகவே இப்பொழுது எனது வேண்டுகோளை கேட்டருள வேண்டுகிறேன். தாங்களோ மங்களமான உலக நன்மைக்கான செயல்களையே செய்பவர். மகர்ஷிகள் கூறிய கிரஹ்ய சூத்திரத்தில் உள்ளபடிதான் தாங்கள் மலையரசன் மகளான பார்வதியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். தாங்கள் எந்த முறையை அனுசரித்து தங்கள் திருமணத்தை நடத்திக் கொள்கிறீர்களோ அந்த முறைதானே புகழ் பெற்று உலகெங்கும் பரவி நிற்கும். ஆகவே தாங்கள் தங்கள் குலவழக்கப்படி மண்டபம் அமைத்து நாந்தி என்கிற ஆப்யுதயிக அதாவது மங்கள ஸ்ராத்தாதி காரியங்களை செய்துள்ள வேண்டும். அதனால் தங்கள் புகழ் மேலும் பரவும். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, ஸ்ரீமன் நாராயணன் இவ்வாறு கூறவே சிவபெருமானும் திருமணத்திற்கான முதற்கட்ட சடங்குகளை அதாவது பூர்வாங்கத்தை முறைப்படி செய்து அருளினார். மங்களகரமான ஆப்யுதயிக சடங்குகளை செய்து வைப்பதற்கான முழு பெருமையும் இறைவன் எனக்கு அளித்திருந்தார். நானும் முனிவர்களின் துணை கொண்டு அவற்றை சத்தியோடு செய்து முடித்தேன். அப்பொழுது காசியபர், அத்ரி, வசிஷ்டர், கௌதமர், குருவான பாகுரி, வியாழ பகவான், கண்வர், சக்தி, ஜமதக்னி, பராசரர், மார்க்கண்டேயர், சிலாபாகர், அருணபாலர், அகிருதசிரமர், அகஸ்தியர், சவனர், கர்கர், சிலாதர், ததீஷி, உபமன்யு, பரத்வாஜர், அகிருதவ்ரணர், பிப்லாதர், குஷிகர், கௌத்சர், வியாசர், அவரது சீடர்கள் மற்றும் சிவபெருமானுடன் வந்த பல பல ரிஷிகளும் நான் கூற மங்கள சடங்குகளை முறைப்படி செய்தனர். அவர்கள் அனைவரும் வேதங்களில் கரை கண்டவர்கள் அல்லவா? ஆகவே வேத நெறிமுறையில் திருமணத்திற்கான முதல் கட்ட சடங்குகளை செய்தனர். மேலும் ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம் என்ற மூன்று வேதங்களிலும் உள்ள உயர்ந்த சுக்த மந்திரங்களை கூறி சிவபெருமானுக்கு ரக்ஷாபந்தனம் அதாவது காப்பு நாண் கட்டுதல் முதலிய சடங்குகளையெல்லாம் மகிழ்ச்சியோடு செய்தனர். சிவபிரானும் நானும் கூற அவர்கள் தடைகள் நீங்க 9 கோள்கள் மற்றும் மண்டலத்தில் உள்ள தேவதைக்கான பூஜைகளை செய்தனர். உலகியலை ஒட்டிய லௌகீக காரியங்கள் வேதனடி கூறும் வைதிக காரியங்கள் என முறைப்படி செய்து மகிழ்ந்த சிவனார் அந்தனர் பெருமக்களை வணங்கினார். பின்பு தேவதேவரான பரமசிவனார் தேவர்களையும் அந்தனர்களையும் முன்னிட்டுக் கொண்டு பெருமை மிக்க கைலையங்கிரியில் இருந்த மகிழ்ச்சியோடு வெளிக்கிளம்பினார். பலவாறு திருவிளையாடல்கள் புரியும் இறைவனார் அந்தனர்களும் தேவர்களும் சூழ கைலையை விட்டு வெளியே வந்து சற்றே நின்றார். அப்பொழுது தேவர்களும் மற்றோரும் இறைவனை மகிழ்விக்க வாத்தியங்கள் முழக்கி ஆடிப்பாடி பெருவிழா எடுத்தனர். 40 பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, இதன்பின் சிவபெருமான் நந்தி முதலிய சிவகணங்களை நோக்கி, உங்களில் சிலர் மட்டும் இங்கேயே இருக்கட்டும், மற்றவர்கள் எல்லோரும் என்னோட இமமானது திருநகருக்கு வாருங்கள் என கட்டளையிட்டார். கணங்களுக்கு தலைவனான சங்ககர்ணன், கேகராட்சன், விக்ருதன், விசாகன், பாரிஜாதன், விக்ருதானன், துந்துபி, கபாலன், சந்தாரகன், கந்துகன், குண்டகன், விட்டம்பன், பிப்பலன், சாதகன், ஆவேசன், குண்டன், பர்வதகன், சந்திரதாபனன், காலன், காலகன், மகாகாலன், அக்னிகன், அக்னிமுகன், ஆதித்யமூர்த்தன், கனாபகன், சன்னாகன், குமுதன், அமோகன், கோகிலன், சுமந்திரன், காகபாதோதரன், சந்தானகன், மதுபிங்களன், பூர்ணபத்ரன், நீலன், சதுர்பத்ரன், கரணன், அகிரோமகன், யக்ஷ்வாக்ஷன், சதமன்யு, மேகமன்யு, காஷ்டாகூடன், விரூபாக்ஷன், சுகேசன், ரிஷபன், சனாதனன், தாலகேது, ஷண்முகன், சைத்ரன், சுயம்பிரபன், லகுலீசன், லோகாந்தகன், தீப்தாத்மா, தைத்யாந்தகன், பிருங்கி, ரிடி, தேவதேவ பிரியா, அசனி, பானுகன், பிரமதன் மற்றும் வீரபத்ரன் முதலியவர்கள் எண்ணிலடங்கா கோடி கோடி கணங்களுடனும் பூதங்களுடனும் சூழ அங்கு வந்தனர். நந்தி, க்ஷேத்ரபாலன், பைரவன் முதலிய சிவகணத் தலைவர்களும் எண்ணிலடங்கா கணங்கள் சூழ அன்பும் மகிழ்ச்சியும் பொங்க பெருவிழாவெனச் சென்றனர். அவர்கள் அனைவரும் 1000 கைகள் கொண்டவர்கள். தலையிலே சடைமுடியும், அதில் பிறை நிலவும், கண்டங்கருத்தவர்கள், முக்கண்ணர்கள், கருத்திலே ருத்ராட்ச மாலைகள், உடல் ஒழுகும் திருநீரு, மாலை, குண்டலங்கள், தோள்வளை, கிரீடம் முதலியன அணிந்திருந்தனர். இவ்வாறான சிவகணங்களும் தேவர்களும் சூழ சிவபெருமான் தனது திருமணத்திற்காக இமமானது நகர் நோக்கிச் சென்றார். சிவபெருமானது சகோதரியாக சண்டிகாதேவி மகிழ்ச்சியோடு அங்கு வந்தாள். பகைவர்களுக்கு பயத்தை தருபவளாயிற்றே அந்த தேவி. அவளது திரு ஆபரணங்கள் எல்லாம் பாம்புகளே, வாகனமோ பிரேதன் அதாவது மனிதனுடைய உடல், வாகனமோ பிரேதம், அதன் மேல் ஆரோகணித்து தலையில் ஒளிரும் ஒரு பெரிய பொற்குடம் நிறைய தங்க காசுகளை எடுத்துக்கொண்டு அங்கு வந்தாள். முனிவரே, பலவிதமான ரூபம் நிறம் கொண்ட விகாரமான கோடிக்கணக்கான பூதகணங்கள் அங்கிருந்தன. டமருகம், பேரிகள், சங்குகள் முதலியன ஒலித்தன. அவ்வொலி மூலகம் நிறைந்தது. பேரியின் ஒலி உலகின் தீமைகளை அழித்து நன்மை அளிப்பது. சிவகணங்களுக்கு பின் தேவர்கள், சித்தர்கள், லோகபாலகர்கள் சென்றனர். தேவர்களின் நடுவில் கருடன் மேல் ஆரோகணித்து திருமகள் கேள்வனான சீமன் நாராயணர் சென்றார். அவர் தலைக்கு மேல் விரிந்திருந்தது ஒரு பெரிய வெண்கொற்ற குடை. சில தேவர்கள் வெண்சாமரம் வீசினர், சிலர் நல்லாபரணங்கள் கொண்டு அலங்கரித்தனர். இதே போல நானும் திருமேனி தாங்கி வந்த வேதங்கள், சாஸ்திரங்கள், இதிகாச புராணங்கள், ஆகமங்கள் மற்றும் சனகாத சித்தர்கள், பிரஜாபதிகள், கஷ்யபர் முதலிய புத்திரர்கள் ஆகியவர்கள் சூழ நடுவில் சென்றேன். இந்திரன் தன்னை நன்கு அலங்கரித்துக் கொண்டு ஐராவதம் என்னும் யானை மேலேறி தன் தேவப்படைகள் சூழ அழகு மிளிர அங்கு வந்தான். திருமண திருவோலக்கத்தில் மிக்க உருவடைத்த ரிஷிகளும் சிவபிரானது திருமணத்தை காண பெருமகிழ்ச்சியோடு வந்தனர். ஷாகினி, யாதுதானன், பேதாளன், பிரம்மராட்சசன், பூதங்கள், பிரேதங்கள், பிசாசுகள், பிரபதகணங்கள், தும்புரு, நாரதர், ஹாஹா, ஹூஹு முதலிய கந்தர்வர்கள், கின்னரர்கள் ஆகியோர் வாத்தியங்களை வாசித்த வண்ணம் வந்தனர். உலகமாதாக்கள், தேவ கன்னிகைகள், காயத்ரி, சாவித்ரி, லக்ஷ்மி மற்றும் உள்ள தெய்வப்பெண்டிர்கள் எல்லோரும் இது சிவபிரானது திருமணமன்றோ என்று மகிழ்ச்சியுடன் வந்துற்றனர். தர்மத்தின் திருமேனி என்றும், படிகள் போன்ற வெளுத்த திருமேனி கொண்டவர் என்றும் வேதங்கள், சாஸ்திரங்கள், சித்தர்கள், மகரிஷிகள் ஆகிய அனைவராலும் போற்றி புகழப்படுகின்ற நந்தியன் பெருமான் சிவபிரானது வாகனமானார். இவர் அனைத்து அழகும் ஒருங்கு கூடி நிற்கும் காளை உருவம் கொண்டவர். இறைவனான சிவபெருமான் இந்த நந்தியம் பெருமான் மேல் ஆரோகணித்துக் கொண்டு எல்லோரும் சூழ அழகு மெளிரச் செல்கிறார். தேவ ரிஷிகள் அவருக்கு பணிவிடை செய்கின்றனர். இப்படி தேவர்கள் ரிஷிகள் என எல்லோரும் குடியிருப்பதே ஓர் அழகு. இவ்வாறு ரிஷிகள் தேவர்கள் முதலியவர்கள் சூழ நன்கு அலங்கரித்துக் கொண்டு சிவ பரம்பொருள் பார்வதி பிராட்டியை திருமணம் செய்து கொள்ள இமவானது நகரத்துக்கு செல்வதே மிக மிக அழகாக இருந்தது. நாரதா, சிவபெருமானது திருவாலக்கத்தின் அழகும் கோலாகலமும் இதுவரை கூறினேன். இனி இமவான் நகரில் நடைபெற்ற அழகு சரித்திரத்தை கேள். அத்தியாயம் 41-43 வரை பிரம்மதேவர் கூறுகிறார், பின்பு சிவபெருமான் உன்னை, அதாவது நாரதரை, இமவானது அரண்மனைக்கு அனுப்ப நீ அங்குள்ள வியத்தற்குரிய தனித்தன்மை பொருந்திய அழகினை கண்டு திகைத்து நின்றாய். விஸ்வகர்மா செய்துள்ள ஸ்ரீ விஷ்ணு, பிரம்மா முதலிய தேவர்கள், உன்னை போன்ற ரிஷிகள் ஆகியவர்களின் உயிரோட்டமுடைய பொம்மைகளை கண்டு திகைப்படைந்தாள். இமமானும் உருமலத்தில் வந்துள்ளவர்களை அழைத்து வர உன்னையே மைனாக முதலிய மலை அரசர்களோடு திரும்ப அனுப்பி வைத்தான். இதற்குள் மகிழ்ச்சி பொங்க வரும் ஸ்ரீ விஷ்ணு முதலிய தேவர்களும் தனது சிவகணங்கள் சூழ வரும் சிவபெருமானும் இமமானது நகரத்தின் சபீமம் வந்து சேர்ந்தனர். எங்கும் நீக்கமர நிறைந்து விளங்கும் சிவபெருமான் தன் நகரில் நகர் அருகில் வந்தாயிற்று என்பதை கேட்டு மகிழ்ந்த இமமான் பலவிதமான பரிசுப் பொருட்களை ஒன்று கூட்டி எடுத்துக்கொண்டு சிவபெருமானை வரவேற்க மற்ற மலையரசர்களையும் அந்தணர்களையும் முதலில் அனுப்பினான். உயிர் போன்று நேசிக்கும் சிவனை தரிசிக்க தானும் பக்தி பொங்க உடன் சென்றான். பக்தியினால் அவன் இதயம் உருகியது. தன் பெறக்கரிய பெரும்பேற்றை எண்ணி மகிழ்ந்தான். தேவர்கள் தங்கள் படைகள் சூழ வந்துள்ளது கண்டு வியந்த இமவான் பெறக்கரிய பேறு பெற்றவனாக தன்னை நினைத்துக் கொண்டான். பர்வதங்கள் அங்கு வந்த தேவர்களை ஆற தழுவி மகிழ்ந்தனர். சிவபிரானைக் கண்ட இமவான் அவரது திருவடிகளில் வீழ்ந்து வணங்கினான். அதே போல பர்வதங்களும் அந்தணர்களும் வணங்கினர். சிவபெருமான் ரிஷபாரூடராக காட்சி தருகிறார். மகிழ்ச்சி பொங்கும் அழகிய திருமுகம், உடலெங்கும் பலவாறான ஆபரணங்கள், திருமேனியொளி என் திசைகளையும் ஒளிரச் செய்கிறது. திருமேனியில் அழகிய மெல்லிய பட்டாடை, தலையிலே நவரத்தனங்கள் இழைத்த மணிமகுடம், வாயிலே புன்சிரிப்பு, உடலில் நிகழும் பாம்புகளோ பொன் நகைகளாக காட்சியளித்தன. தேவர்கள் விஞ்சாமரம் கொண்டு வீசுகின்றனர். அவரது இடப்புறம் ஸ்ரீமன் நாராயணனும் வரப்புறம் பிரம்மதேவரும் நிற்கின்றனர். பின்புறம் இந்திரன் நிற்கிறான். சுற்றிலும் தேவர்கள் லோகநாயகரான சிவனை துதித்து நிற்கிறார்கள். அவர் திருமேனியோ அவர் விரும்பியவாறு அலங்கரிக்கப்பட்டதென்றோ, உண்மையில் பரம்பொருளான அவர் பரபிரம்மம், அனைவருக்கும் ஒரே தலைவர், தன்னை துதிப்போருக்கு விரும்பியதை விரும்பியவாறு அருள்பவர், திருக்கல்யாண குணங்கள் உடையவர், உலகியலான மாயையின் குணங்கள் அற்றவர், பத்துடை அடியவர்க்கு எளியவர், எல்லோரிடமும் கருணை கொண்டவர், பிரகிருதி புருஷன் என்பதில் இருந்து தனிப்பட்டவர், சச்சித் ஆனந்த சுரூபர். சிவபெருமானை தரிசித்த இவமான் அவருக்கு இடப்புறத்தில் திரு ஆபரணங்கள் அணிந்து அழகு விழுற கருடன் மேல் ஆரோகணித்து விளங்கும் ஸ்ரீமன் நாராயணரை கண்டான். பகவானது வலப்புறம் பரிவாரங்கள் சூழ நிற்கும் நான்முகனான என்னை பார்த்தான். சிவபெருமானுக்கு அன்பர்களான எங்கள் இருவரையும் கண்ட இமவான் சுற்றம் சூழ வினயமாக எங்களை வணங்கினான். இதே போல சிவபெருமானை சுற்றி நிற்கும் தேவர்களையும் கண்டு வணங்கினான். பின்பு சிவபிரானிடம் விடைபெற்று தன் அரண்மனை சென்றான். அவனோடு சிவபிரான், ஸ்ரீமன் நாராயணர், நான், முனிவர்கள் மற்றும் தேவர்கள் என அனைவரும் அவன் பின் சென்றான். இதற்குள் மேனைக்கு சிவபெருமானை தரிசனம் செய்ய வேண்டும் என்ற அவா தோன்ற அவள் உன்னை வரவழைத்தார். நீயும் சிவபெருமான் சொல்ல மேனையின் மனவிருப்பத்தை நிறைவேற்றி வைக்க அங்கு சென்றாய். மேனை உன்னை வணங்கி, முனிவரே, என் மகள் பார்வதிக்கு வரப்போகிற கணவரை முதலில் நான் பார்க்க வேண்டும். என் மகள் கடுந்தவம் புரியும் அளவிற்கு அச்சிவனார் என்ன அத்தனை அழகா என்று விளவினாள். அப்பனே, மேனையின் சித்தத்தில் குடிபூந்திருக்கும் அகங்காரத்தை அறிந்த சிவபெருமான் என்னிடமும் ஸ்ரீ ஹரியிடமும், நீங்கள் இருவரும் முதலில் மற்ற தேவர்களோடு தனித்தனியாக இமமானது அரண்மனைக்கு செல்லுங்கள், நான் பின்பு வருகிறேன் என்று கட்டளையிட்டார். இதை கேட்ட பகவான் ஸ்ரீ ஹரியும் தேவர்கள் அனைவரிடமும் அவ்வாறே செய்யப்பணித்தார். சிவ சிந்தனையிலேயே ஒன்றி நிற்கும் தேவர்கள் அனைவரும் அவர் கூறியவாறே மிக உற்சாகத்தோடு தனித்தனியே பிரிந்து சென்றனர். மேனையும் உன்னோடு தன் அரண்மனையின் உயர்ந்த உப்பரிகை மேலிருந்தபடியே பார்க்க சிவபிரான் அவள் திகைத்து நிற்குமாறான திருவேடத்தை கொண்டார். திருமண திருவோலக்கத்தில் எல்லோருக்கும் முதலில் பல பலமான வாகனங்களில் தங்களை நன்கு அலங்கரித்துக் கொண்டு கொடிகளை ஏந்திய வண்ணம் வசுக்களும் கந்தர்வர்களும் வந்தனர். பின்பு மணிக்ரீவன் முதலிய யக்ஷர்கள், அதன் பின் வரிசையாக யமதர்மராஜன், நிருத்தி, வருணன், வாயு, குபேரன், ஈசானன், தேவர்கோனான இந்திரன் முதலிய ஏந்திசை பாலகர்களும், சந்திரன், சூரியன் மற்றும் பிருகு முதலிய முனிவர்களும், பிரம்மாவும் வந்தார்கள். இவர்கள் வரிசைக்கிரமத்தில் ஒருவரை விட அடுத்தவர் அழகிய திருமேனியும் நற்குணங்களும் செல்வச் செழிப்பும் கொண்டவர்கள். இவர்களில் ஒவ்வொரு கணத்தின் தலைவர்களையும் கண்டு இவர்தான் சிவபிரானா என்று மெனை கேட்க, நாரதனான நீ இவர்கள் சிவபிரானது பணியாட்கள் என்று கூறினார். இதை கேட்ட மேனை மகிழ்ச்சி பொங்க, இவர்களே இத்தனை அழகியனில் இவர்களுக்கு தலைவரான சிவபெருமான் எவ்வளவு அழகாக இருப்பாரோ என மனத்தில் வியந்தார். இதற்கிடையில் சீமன் நாராயணர் ஊர்வனத்தில் நடுவில் வந்தார். அவரோ அழகிருக்கும் அழகு, கொண்டல் மேகமன நீல நிறம், நான்கு திருக்கரங்கள், கோடி மன்மதன்களும் விற்கும்படியான அழகு, அருகில் பீதாம்பரம் உடுத்தி மேலே பொன்னாடையுடன் இயற்கை அழகு கொப்பளிக்கு வந்தார். திருக்கண்களோ அன்றலர்ந்த செந்தாமரையின் அழகையும் மிஞ்சுவது, திருமேனியோ சாந்தி ரசம் ததும்புகிறது. அவரது வாகனம் புள்ளரையன் கருடன், திருக்கரங்களில் சங்கமும் சக்கரமும், தலையிலே மணிமகுடன், திருமார்பில் ஸ்ரீவத்சம் என்னும் மரு. இவ்வாறு ஒப்பற்ற அழகுடன் ஸ்ரீ மகாவிஷ்ணு வருவதைக் கண்ட மேனையின் கண்கள் திகைத்தன. உடனே இவர்தான் என் மகள் பார்வதியின் மணாளராக போகிறவர் என்று கூறி மகிழ்ந்தாள். முனிவரே, நீ ஒரு விளையாடுவதில் வல்லவனாகிற்றே. மேனை கூறியதை கேட்ட நீ, தாயே இவரல்ல பார்வதிக்கான கணவர், இவர் கேசவன் ஸ்ரீ ஹரி, சிவபெருமானது நண்பர், அவரது செயல்கள் அனைத்திற்கும் இவரே அதிகாரி. பார்வதியின் கணவரும் உன் மருமகனுமான சிவனோ இவரை விட பன்மடங்கு உயர்ந்தவர். அவரது அழகை என்னால் வர்ணிக்க இயலாது. அவர் அனைத்து பிரம்மாண்டங்களுக்கும் அதிபதி, சர்வேஷன், சுயம் பிரகாசரான பரம்பொருள் என்று பதில் கூறினாய். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, நீ கூறியதை கேட்ட மேனை, அனைத்து லட்சணங்களையும் கொண்ட உமாதேவியை அனைத்து செல்வங்களையும் பெற்றவளாகவும் சௌபாகியங்கள் நிறைந்தவளாகவும் முன் மூன்று குலங்களுக்கும் இன்பத்தை அளிப்பவளாகவும் இருக்கப் போகிறாள் என்று நினைத்து மகிழ்ந்தாள். தன் பெரும்பேற்றை நினைத்து நினைத்து மகிழ்ந்த மேனை பின்வருமாறு கூறுகிறாள். மேனை கூறுகிறாள், பார்வதியை பெற்றெடுத்ததால் இப்பொழுது நானே பிறக்கரிய பேறு பெற்றவள். என் மணாளரான இமவானும் பாக்கியம் செய்தவர். எனது எல்லாமே பேறு பெற்றவையே. ஒளிவடைத்த எந்தெந்த தேவர்களையும் அவர்களது தலைவர்களையும் நான் கண்டேனோ, அவ்வளவு பேருக்கும் ஒரே தலைவரான சிவபெருமானோ என் மகள் பார்வதியின் கணவராக வரப்போகிறார். அவளது சௌபாகியத்தை வர்ணிக்க வாயுண்டோ? சிவபிரானை மணாளராக பெறப்போகும் பார்வதியின் சௌபாகியத்தை நூறு வருடங்கள் சொன்னாலும் வாய்மாளாது. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, மேனையின் வாரம் மனம் மகளச் சொல்லிக் கொண்டிருக்கையில் திருவிளையாடல்கள் புரியும் சிவபெருமான் எதிரே வந்துவிட்டார். அவரது கணங்களோ அற்புதமாகவும் மேனையின் செருக்கை தொலைப்பதாகவும் இருந்தது. தான் மாயைக்கு ஆட்படாதவர், மாறுபாடற்றவர் என்பதை காட்டிக்கொண்டே அங்கு வந்தார். அவர் அருகில் வந்ததறிந்த நீ சிவையை மணக்கப் போகும் சிவபெருமானை மேனைக்கு காட்டி, அழகுள்ளவளே, இதோ பார், இவரை மணாளராக பெற உன் மகள் பார்வதி கடுந்தவம் ஏற்றினாளோ, அந்த சிவபெருமான் இவர்தான் என்று கூறினாய். நீ இவ்வாறு கூறவே மேனை அழகிற்கு அழகென விளங்கும் சிவபெருமானை கண்டாள். அவரும் அவருடைய பணியாட்களும் அழகே. இதற்குள் ஸ்ரீ ருத்ரனது அற்புதமான சேனையும் அங்கு வந்துற்றது. அது பூத பிரேத கணங்கள் நிறைந்தது. சிலர் சூறாவளி காற்று போன்ற மேனியர், அசையும் கொடிகளது சத்தம் போன்று சத்தம் விடுபவர்கள். சிலர் முகம் கோணலானது, சிலவர் உருவமோ குரூபமானது, சிலர் விகாரமான உருவம் கொண்டவர், சிலர் முகமோ தாடி மீசையுடன், சிலர் முடவர், சிலர் குருடர், சிலர் கையில் காலதண்டமும் பாசக்கயிறும், சிலர் கையில் உலக்கை, சிலர் தம் வாகனங்களின் பின்புறம் அமர்ந்திருந்து பின்புறமாக ஓட்டுகின்றனர், சிலர் கொம்பு, சிலர் டமரகம், சிலர் கோமுகம் அதாவது தேரி வாசிக்கின்றனர், சில கணங்களுக்கு முகமே இல்லை, சிலர் முகம் முதுகுப்புறம், சிலர் பல முகங்கள், சிலருக்கு கைகளே இல்லை, சிலருக்கு கைகள் திரும்பி இருந்தன, சிலருக்கு பல பல கைகள், சிலருக்கு கண்கள் இல்லை எனில் சிலருக்கு பல கண்கள், சிலருக்கு தலையே இல்லை, சிலருக்கோ விகாரமான தலை, சிலருக்கு காது இல்லை, பலருக்கு பல பல காதுகள். இவ்வாறு சிவகணங்கள் அனைத்தும் பல பல வேடம் ஆவரணம் பூண்டிருந்தன. விரூபமான அந்த சிவகணங்களோ பெரு வீரர்களாகவும் பயங்கரமானவர்களாகவும் இருந்தனர். அவை எண்ணிலடங்கா. முனிவரே, நீ உன் விரலால் ருத்ரகணங்களை சுட்டிக்காட்டி மேனையிடம், தேவி, நீ முதலில் ருத்ரகணங்களை பார், பின்பு சிவபெருமானை தரிசிப்பார் என்று கூறினாய். எண்ணிலடங்கா பூத பிரேத கணங்களைக் கண்ட மேனை பயத்தில் கலங்கினாள். குணங்களை கடந்தவராயினும் நிறை குணத்தவராக ரிஷபத்தில் ஏறி அக்கணங்களின் நடுவே வந்தார் சிவனார். அவருக்கு ஐந்து திருமுகங்கள், ஒவ்வொரு முகத்திலும் மூன்று மூன்று திருக்கண்கள், மேனி முழுவதும் சாம்பர் பூச்சு, அதுவே அவருக்கு ஆபரணமாயிற்று. தலையிலே சடைமுடி, திருமுடியில் சந்திரன், பத்து திருக்கரங்கள், அவற்றில் பிரம்மகபாலம், பினாகம் என்னும் அழு, முத்தலை சூலம், பயங்கரமான கண்கள், விகாரமான திருமேனி, அறையில் புலித்தோல், மேலாடை யானைத்தோல், இதை கண்ட பார்வதியின் தாய் மிகவும் பயந்தாள், திடுக்கிட்டாள், திகைத்தாள், கலங்கி நடுங்கினாள். அவளுக்கு தலை சுற்றியது. இந்நிலையில் நீ மேனையிடம், அம்மா, இவர்தான் சிவபெருமான் என்று சுட்டிக்காட்டினாள். இதை கேட்ட கற்பரசியான மேனை துன்பம் தாழாமல் பெருங்காற்றில் ஆடி வளைந்து விழும் கொடியைப் போல் தரையில் விழுந்தாள். இது என்ன விகாரமான உருவம்! நான் என் மூடத்தனத்தினால் வஞ்சிக்கப்பட்டேனே என்று கதறியவாறு மூச்சையானாள். பின்பு தோழிகளும் பணிப்பெண்களும் உரிய உபச்சாரங்கள் செய்ய மலையரசன் மனைவியான மேனை மெதுவாக தன் நினைவுக்கு வந்தாள்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.
4: ஓம் சிவாய நம. Shaivam.org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக தமிழிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது உலகநாத சுவாமி அருளிய ரிபுகீதை அத்தியாயம் 1-44 வரை பாராயணம். வழங்குபவர் ஸ்ரீ ரமண மகரிஷி ஆசிரம குழுவினர். வணக்கம். ஓம் சிவாய நம.
5: சர்வமும் பிரம்ம மாத்திரம் என்று உரைக்கும் அத்தியாயம் மிகவும் மகா ரகசியமாய் ரகசியத்தும் மெத்தவுமே ரகசியமாய் மே ஊதற்கு வெகுவரிதாய் உள்ள பொருள் நிர்ணய

ஒருமையுடன் இவ்வர்த்தத்தை தப்பாது கேட்டுணர்ந்தி தகைமை மைந்தா. அகிலமே அனவரதம் பிரம்ம மாத்திரம் அஜானம் மதச்சேவம் பிரம்ம மாத்திரம் சகல ஜடா ஜடங்களுமே பிரம்ம மாத்திரம் சதசத்தாய் காண்பவெல்லாம் பிரம்ம மாத்திரம் வெகுவிதமாம் பூதங்கள் பிரம்ம மாத்திரம் விதவிதமாம் புவனங்கள் பிரம்ம மாத்திரம் இகவும் மிகும் சரீரமெல்லாம் பிரம்ம

சேர்ந்த சராச்சரங்கள் எல்லாம் பிரம்ம மாத்திரம். இவனவம் இவளவனும் பிரம்ம மாத்திரம், இதுவதுவோ மற்றவையும் பிரம்ம மாத்திரம். நவிர் புருஷர் பெண்களுமே பிரம்ம மாத்திரம், நடுவா

மாத்திரம் திருஷ்ய மாய் தோற்றுவதும் பிரம்ம மாத்திரம். தரித்திரனே தோற்றியதும் பிரம்ம மாத்திரம். தங்கியதாய் தோற்றுவதும் பிரம்ம மாத்திரம். விரித்ததன தோற்றுவதும் பிரம்ம மாத்திரம். விதம் விதமாம் தோற்றமெல்லாம் பிரம்ம மாத்திரம். விஸ்தரமாய் தோற்றுவதும் பிரம்ம மாத்திரம். விரிவிததாய் தோற்றுவதும் பிரம்ம மாத்திரம். சித்திரமாய் தோற்றுவதும் பிரம்ம மாத்திரம். சிறப்பிலதாய்

அங்குள்ள வேதமெல்லாம் பிரம்ம மாத்திரம், பரமிதமா உணர்வதெல்லாம் பிரம்ம மாத்திரம், பார்ப்பதுவும் நடிப்பதுவும் பிரம்ம மாத்திரம், சர்வவித உபாதிகளும் பிரம்ம மாத்திரம், ஜெகஜீவ பரங்கள் எல்லாம் பிரம்ம மாத்திரம், சத்தியசி சுககணமாம் பிரம்ம ரூபம், சகல பரிபூரணமாம் பிரம்ம ரூபம், நித்த நிரஞ்சனமாகும் பிரம்ம ரூபம், நிஷ்கல

பிரம்மரூபம், மகத்தான பொருளாகும் பிரம்மரூபம். சனாதனமும் பொருளாகும் பிரம்மரூபம், சாஸ்வத பொருளாகும் பிரம்மரூபம். விநாசமினா சத்தாகும் பிரம்மரூபம், விளங்கி எழும் சித்தாகும் பிரம்மரூபம். அநாதிசுக கணமாகும் பிரம்மரூபம், அகண்டைக்க ரசமாகும் பிரம்மரூபம். சத்பு

அகண்டச்சிதாகாசமதம் பிரம்ம ரூபம். அறிவுக்கும் அறிவாகும் பிரம்ம ரூபம், அனைத்துக்கும் அப்பாலாம் பிரம்ம ரூபம். நிறைவுக்கும் நிறைவாகும் பிரம்ம ரூபம், நிகிலத்தும் மேலாகும் பிரம்ம ரூபம். குறைவற்ற அறிவாகும் பிரம்ம ரூபம், குணங்களிலா நிர்குணமாம் பிரம்ம ரூபம். மறுவற்ற மகிழ்வாகும் பிரம்ம ரூபம், மனவாக்கு கெட்டாதாம் பிரம்ம ரூபம்.

ரூபம் ஓவமிலா பொருளாகும் பிரம்ம ரூபம், ஒன்றுமிலா ஒரு பொருளாம் பிரம்ம ரூபம். சத்தியமாம் பொருளாகும் பிரம்ம ரூபம், சங்கமிலா பொருளாகும் பிரம்ம ரூபம். நித்தியமாம் பொருளாகும் பிரம்ம ரூபம்.

ಮುದನಾಯಿ ಕಂಡಗೋನು ಇವೆಲ್ಲ ಅಳಿಯದ ಧನ್ಯಮಾಮು. ಅಂಗಂಗೆ ಕಂಗಿಂದ್ರ ಕಕ್ಷಿಯೆಲ್ಲ ಅಪ್ಪಟಿಗೆ ಬ್ರಹ್ಮಮಲ ಧೈರ್ಯಾಗ அப்பூர்வம்பாகிதியில் தோன்றிய அங்கே அடுகியிடும் அணுகி மீத அலையும் அந்த அப்பூர்வே ஆவதலால் மத்தியத்தில் அந்நியமாய் யாரேனும் கண்டதுண்டோ. சிப்ரம்ம வாரிதியில் தோன்றிய அங்கே சிதைகின்ற ஜெகமுதலாம் அலையும் அந்த சிப்ரம்ம மாவதலால் மத்தியத்தில் சிறிதுமயல் ஆகாது சக்தியும் தான். மண்ணினிடை கண்கின்ற நிகழமெல்லாம் மருவிய அம்மன்.

விகாரமெல்லாம் விரவிய அவ்விண்ணேயா நீதி போலும். திண்ணிய சித் பிரம்மத்தில் காணான் என்ற ஜெகஜீவா பரங்களெல்லாம் பிரம்மமேயாம். வெறுமுடனே தருவினிடை கண்ட கழிழன் வெறிதான தருவேயா நீதி போலும். மறுவுடனே சுத்திகையில் கண்ட வெள்ளி மற்றந்த சுத்திகையே நீங்கி போலும். இருவுடனே ரஜ்ஜுவினில் கண்ட சர்ப்பம் எப்போதும் ரஜ்ஜுவதான் நீங்கி போலும். பிரம்மம் அதில் காண்கின்ற ஜெகஜீவாதி வேதமெல்லாம் எப்போதும் பிரம்மமேயா. அந்நியமாரோபமரித்துமெங்கும் அந்தந்த அதிஷ்டானம் ஆவதே போல் தொண்ணும் அதிஷ்டான பல பிரம்மத்தின்கள்

அன்ன சிவன் அருளிய சித்தாந்தமீரே, அறிஞருடை அனுபவ சித்தாந்தமீரே. ஆதலினால் பிரம்மமலா தர்மம் இல்லை, அகிலமுமே எப்போதும் பிரம்ம மாத்திரம். பாதகமான் பாதனையால் ஜீவன் போவதால் பவக்கடலில் மூழ்குவதும் பிரம்ம மாத்திரம். சாதகமாம் பாதனையால் சிரவணாதி சாதனமே பழுவதும் பிரம்ம மாத்திரம். வேதமிலா வாதனையால் பிரம்மமாகி பீதியர இருப்பதுவும் பிரம்ம மாத்திரம். நித்தியனை நித்தியமாம் கர்மம் தன்னை நியமமுடன் செய்வதுவும் பிரம்ம மாத்திரம். அத்திரமாம் கர்மத்தால் சித்த சுருத்தி அடைவாக அடைவதுவும் பிரம்ம மாத்திரம். சித்தமதன் சுத்தியொரு சிரவணத்தை செவ்வியதா செய்வதுவும் பிரம்ம மாத்திரம். பக்தியுடன் சந்ததமும் மனனம் தன்னை பாங்காக பழகுவதும் பிரம்ம மாத்திரம். எப்போதும் தொடர்பாக தியானம் தன்னை இடையறவே ஏற்றுவதும் பிரம்ம மாத்திரம். சத்போத பிரம்மத்தில் பழக நின்ற சங்கல்ப சமதியுமே பிரம்ம மாத்திரம். தற்போத சூன்யமாம் நிர்விகல்ப சமாதித்தனை சார்வதுவும் பிரம்ம மாத்திரம். கல்போல அசைபற்று பிரம்மமாகி களங்கமர இருப்பதுவும் பிரம்ம மாத்திரம். மாய முதல் உபாதியினால் நான் நான் என்றே மயக்கமுற மதிப்பதுவும் பிரம்ம மாத்திரம். நேயபர ஞானத்தால் பிரம்மம் ஒன்றே நிலத்தெதெனும் நிர்ணயமும் பிரம்ம மாத்திரம். ஆயுத நாட வித்தையினால் ஜீவனான் என்று அந்யமுற அறிவதுவும் பிரம்ம மாத்திரம். தூயபர வித்தையினால் பரநான் என்றே துவைதமர துணிவதுவும் பிரம்ம மாத்திரம். முந்தியம் அஜானம் பிரம்ம மாத்திரம், முளைத்தபதம் செய்கையுமே பிரம்ம மாத்திரம். பந்தமரு விஜானம் பிரம்ம மாத்திரம், பரமான முக்தியுமே பிரம்ம மாத்திரம். துவந்தமுரு விவகாரம் பிரம்ம மாத்திரம், துவைத நில பரமார்த்தம் பிரம்ம மாத்திரம். சந்ததமும் சகலமுமே பிரம்ம மாத்திரம், சம்புபதம் தன்னானை சங்கையில்லை. நித்தியமா சித்தித்த பிரம்மமல்லால் நிலையாக என்றும் ஒரு பொருளுமில்லை. எத்திரமா எவையவைதான் எங்கே எங்கே இலங்கிலும் அத்திரமான அவையனைத்தும். அத்வைத பூரணமாய் ஐயாசத்தாய் ஆன்மாவாய் அமர்ந்த பர பிரம்மமேயாம். சத்திய சீத் சுகவடிவாம் சிவன் தன்னானை சாற்றியது சத்தியமே சங்கையில்லை. பிரம்மமதை நான் என்றும் சங்கையில்லை, பிரம்மமதே நான் என்றும் சங்கையில்லை. பிரம்மமதே நீ என்றும் சங்கையில்லை, பிரம்மமதே நீ என்றும் சங்கையில்லை. பிரம்மமதே மற்றோரும் சங்கையில்லை, பிரம்மமதே மற்றோரும் சங்கையில்லை. பிரம்மமதே சகலமுமாம் சங்கையில்லை, பிரம்மமதே சகலமுமாம் சங்கையில்லை. பிரம்மமலாத அணுவும் இல்லை அணுவும் இல்லை, பிரம்மமலாத அணுவும் இல்லை அணுவும் இல்லை. சர்வமுமே சந்ததமும் பிரம்மம் தானாம், சர்வமுமே சந்ததமும் பிரம்மம் தானாம். பரமசிவன் உபயத்திரு பதம் தன்னானை, பரமசிவன் உபயத்திரு பதம் தன்னானை. உரைத்தருமிவ் அர்த்தமெலாம் சத்தியம் தான், உரைத்தருமிவ் அர்த்தமெலாம் சத்தியம் தான். ஜெகஜீவ பிறந்திலே தோன்ற நின்ற சகலமுமே சந்ததமும் பிரம்மம் என்றே. புகழ்கின்ற இப்பொருளை யாவரேனும் புகழ்றாலும் பிறருக்கு போதித்தாலும், சுகமாக கேட்டாலும் மதனால் அன்னோர் சுத்த பர ஞானத்தை விரைவில் பெற்று, அகமேவும் அந்த எல்லாம் உடனே நீங்கி ஆனந்த பூரணமாம் பிரம்மமாவ. எல்லவும் அயலின்றி எல்லாம் என்றும் ஏகபர பிரம்மமத இருந்த போதும், கள்ளமுரு மனதுடையோர் பரசிவத்தின் கருணையில குற்றத்தால் வேறு வேறாய். உள்ளமதில் உண்டு மகாபவதுக்கத்தை உருவதனால் முற்றுகளாம் எவ்விதத்தும். தள்ளபொன பரமசிவன் கருணை பெற்றே தமது பவ துக்கத்தை தவிர்க்க வேண்டும். பரமசிவன் கருணையினால் அகட ஞானம் பற்றியதால் பவ துக்கம் விடுப்பதற்கிங்கு. அரியமுறை ஆதியினால் அந்த
அதிகாரி கண்குணமாய் அறியப்பட்ட கிரியுண்டு அருகறிந்த ஹேது உண்டு கிழத்திய அவ் ஹேதுக்குள் சவணாதி உரமதுவாம் அவற்றுக்குள் பிரம்ம தியானம் உத்தமமாம் அதனால அருள் சித்திக்கும் ஆதலினால் அறிவுற்று காண்டமெல்லாம் அகண்டபரி வானபர பிரம்மம் என்றும் ஓடிய அப்பர பிரம்மோ நானு என்றும் வழிபரவே செய்கின்ற பிரம்ம தியான சாதனையால் பரமசிவன் அப்படி சார்ந்து சலனமிலா அகண்டாண்ம ஞானம் பெற்று போதகன பரபிரம்மம் தானேயாகி பொல்லாத பவத்துயிரை போக்க வேண்டும் சதானந்த வடிவான பரிசமுன்னம் சாலவுமே கருணையினால் அருளி செய்த உதாரணதான் குருவிதனை என்று நோக்கும் உபகார மாதவின கிங்குரைத்தேன் ஏதாகினும் மகனவும் இதில் ஐயம் இல்லை யமதீசன் இயம்பியதில் ஐயம் ஏது நீதாக வென்னாரிபு முனிவன் அன்னோனுக்கு நிச்சலமாம்.

சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளிச் செய்த காஞ்சி புராணம் வழங்குபவர் ஸ்ரீ வித்யாசங்கர சிவாச்சாரியார் திருச்சிற்றம்பலம்.

शांतिः शांतिः। वंदे दक्षिणकैलास वंदे हेमाग्निमपि वंदे वेणुभुवनेश्वरं वंदे श्रीमत्कान्तिमहेश्वरी वंदे श्रीमूललिंगं च श्रीमत्ताम्रसभापतिं शिवगामि समवेदं सुन्दरं लोकसुन्दरं नीलने நீர்வழித்தி நெடுவானகமாகி நின்ற புலனே உண்டரிகச்சு அயல் மாலவன் போற்றி செய்யும் கனரே கற்பகமே திருக்கற்குடி மன்னின்ற அனசேர் கையினே அடியேனையன் அஞ்சேரன்னே வெஞ்சேலனைய கண்ணாரன் வெகுழி வலையில் அகப்பட்டு நைந்தேன் நாயேன் ஞானச் சுடரே நானோர் துணைகானே பஞ்சுவேர் மடியாள் பாகத்து ஒருவார் பவழத் திருவாயாம் அஞ்சேல் என்னை கட்டேன் கண்டாய் அம்மானே நையாத மனத்தினை நெய்விப்ப இத்தெறிவே ஐயா நீ உலா போந்த அன்று வரை கையாள் சொழுது அருவி கண்ணாரச் சொறிந்தானும் செய்யாயோரிகோடை செய்ய சுந்தரனே ஆரார் வந்தார் அமரர் குழாற்றின் அணியுடையாதிரைன நாராயணனொடுதான் முகன் அங்கியம் ரவியங் இந்திரனும் தேரார் வீதியின் தேவர் குழாங்கள் திசையனச்சும் நிறைந்து பாராச் சொல்வுகள் பாடியன் ஆடியம் பல்லாண்டு கூறுதுமே ஆதி மாமரை விஜயினால் ஆறு சூழ்வேணினாதானே முன்னாகவே கூறியும் நல்வேள்வி தீது நீங்க நீ செய்யும் திருக்கழுவதற்கு வேத வேதியானே வருண் செய்யவும் மிகுமா ஈசம் சைலசுதா இவாசரதோ சண்டேஸ்வரம் நந்தினம் நத்மாபிருங்கிரு திரிஷஷ்டி கணிதான் பக்தாஜ பக்தோன்னதானே ஸ்ரீகண்டாகமதத்த சௌரபவித ஸ்ரீபாஷ்யகாரம் குரும் சைவஸ்தாபனதூர்வகஞ்ச ஹரதத்தாச்சாரியவர்யம் பஜே கருவுற்ற நாள் முதலாக உன் பாதமே காண்பதற்கு உருகிற்று என் உள்ளமும் நானும் கிழந்து அகந்து எய்த்தொழிந்தேன்

திரங்காய் கச்சி ஏ கம்பனே ஏகாம்ரநாத காமாட்சி பிரீதயே ரஜிதாமுதே

அநாதாய மகதாமபி அநாதாய சநாதாய மயாத் கிருபயா விபோ. திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதயே மகாதேவ. எல்லாம் வல்ல பரம கருணாநிதியாகிய பரமேஸ்வரி திருளினாலே தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த காஞ்சிபுராண படன வகுப்பிலே கலந்து கொள்ள வந்திருக்கிற அனைவருக்கும் என் நன்றியுண்ட வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கழிந்த வாரம் இட்டசித்தீச படனம் என்பதை சிந்தித்தோம். இன்று சிந்திக்க இருப்பது கச்சபேச படனம் என்று.

0: அதாவது ஓடு அரிக்கண்ணியார், பரது செவ்வரி கண்ணையுடைய செவ்வரிதான கண்ணையுடையவர் பெண்கள். அவர்கள் அந்த ஊரிலே கச்சவேஸ்வரத்தில் இட்டசித்தீஸ்வரத்தில் ஆடலும் பாடலும் நடந்து கொண்டே இருக்கின்றன. சேடு அமை இட்டசித்தி, சேடு அமை என்றால் ஒழியாத, அப்படி எப்போதும் ஆடபாடல்களோடும் நிறைந்திருக்கின்ற இட்டசித்தீசன மேன்மையை இதுகாரம் சொன்னோம். ஆடு அமைத்து ஒழிசோர் பாகருவாள் அன்னதன் தன்புடைத்து. அங்கே அடுத்து என்ன இருக்கிறார்னா, எம்பெருமான் ஒரு பாகழ்வாள், எம்பெருமாட்டி ஒரு பாகத்திலே கொண்ட அவருடைய தென்படை தென்பக்கத்தில் தோடு அவிழ்சோலை சோழ், அதாவது இதழ்கள் விரிந்திருக்க, தோடு அப்படின்னா இதழ்கள் விரிந்த மலர்களை உடைய அப்படி சோலை, அந்த சோலை சூழ்ந்திருக்கின்றன கச்சவேசத்தின் இயல்பை இனிமேல் சொல்லுவான். ஓடு அரி கண்ணியார் ஆடலும் பாடலும் ஓவுரார் சேடு அமைத்த சித்தீசமேன்மை இது செப்பினான். ஆடு அமைத்து ஒளிவோர் பாகர்வள் அன்னதன் சென்றுடைத்து தோடு அவள் சோலை சொல் கத்தகே சத்தியல்வை சொல்லுவான். ஐவகை பூரம் மால் அயன் முதலாய பல் சராசரம் எவ்வகையுள்ளவும் இரு செய்தி மாமையிலோடும் அவ்விரட்டாயன்று அங்கவை மீளவும் ஆக்குவான் தெவ்வு வடு குறுநகை சிற்பரன் திருவுழம் செய்தனம். மகாசன்ஹாரம் செய்கின்றார். மகாசன்ஹாரம் என்பது சுஞ்ஞானபுரத்திலே பார்க்கலாம். புவனங்களை பற்றியெல்லாம் சொல்லும் பொழுது நிவர்த்திகளை, பிரதிஷ்டாகலை, வித்யாகலை, சாந்திகலை, சாந்தி அதீத கலை, இந்த ஒவ்வொரு கலையிலும் புவனங்கள் இருக்கின்றன. அந்த நிவர்த்திகளில் மாத்திரம் 108 புவனங்கள் ஏற்படா சொல்லப்படாது. இப்படி ஒவ்வொரு கலையிலும் புவனங்கள் தத்துவங்கள் இருக்கின்றன. இவர் சன்ஹாரம் என்று சொன்னால் புத பிரளயம், நிச்சய பிரளயம், அவாந்திர பிரளயம் என்று சொல்லப்படும். நிச்சயமே நடந்துகிட்டே இருக்கு, பிரளயம் ஒரு பக்கம் நடந்துகிட்டே தான் இருக்கு. அவாந்திர பிரளயம் என்றால் கம்ப்ளீட்டா இந்த 5 கலைகளையும் அத்தனை புவனங்களையும் தன்னோடு ஒடுக்கிக் கொள்கிறார் சன்ஹரி. அதைத்தான் சர்வசன்ஹாரம் என்று சொல்லப்படும். அதனால் ஐவகை பூதம், பிருத்திவி அப்பு தேயு வாயு ஆகாசம், ஐவகை பூதம், மால் விஷ்ணு, அயன் பிரம்மா முதலாய பல் சராசரம், சரம் அசரம், அசையும் பொழுது அழகாத பல் அத்தனையும் நினைக்கிறார். எவ்வகை உள்ளளவும் இரு செய்தி, எவ்வளவையும் தன்னுடைய அடக்கிக் கொள்கிறார். இரு செய்தி இமயம் ஆமையிலோடும் அவ்விரட்டு ஆட்டையர்ன்று சுவாமி என்ன பண்றார், அத்தனையும் தன்னுடைய அடக்கிக் கொண்டு தான் மாத்திரம் இருக்கின்றார். தான் மாத்திரம் இருக்கின்ற நிலையிலே அவர் நடனம் ஆடுகின்றாராம். அப்படி நடனம் ஆடுகின்றதான யாரோடு, இமயமாமயிலோடும், எம்பெருமாட்டியை பார்க்க, எம்பெருமாட்டி பார்க்க இவர் நடனம் ஆடுகின்றார். அவ் இரவு ஆட்டயர்ந்து அங்கவை மீளவும் ஆக்குவார், மீளையும் சிருஷ்டி பண்ணணும், அவ்வளத்தையும் மீள ஆக்குவான். தெய் அடு தெவ்வடு தேவ தெய்வ தெய்வடு குறுநகை சிற்பரன் திருவிழம் செய்தான். அதாவது சிரிப்பால் உலகத்தை அழித்தவன் தெய்வடு குறுநகை சிற்பரன், அதனால் முறுவல் நாளையே உலகத்தை சங்காரம் செய்தானே திருவுரத்தை, அப்படி செய்தவன் திருவுடம்பற்றினான் என்றான். மீண்டும் உலகத்தை சிருஷ்டிக்க வேண்டும் என்று திருடம் பற்றினான். உலகம் ஒடுங்குகின்றது, மிகவும் வழங்குது. என்னத்துக்கு தேவையில்லாமல் சும்மா சும்மா ஒடுங்கிட்டு இப்படி தேவையில்லாமல் கண்மமலம் பரிவாகமாக வச்சு ஒடுங்குகிறார். இந்த உயிர்களுடைய கண்மமலம் பரிவாகம் அடையணும். இப்போ இருக்கிற வினைகளெல்லாம் அனுபவிச்சும் அப்படின்னு இருக்கும் வினைகள், அது பரிவாகாத பரிவாக ஆனால் தானே இந்த யுகத்தலுக்கு வேலை கொடுக்க முடியும். ஏன் வேலை கொடுக்க முடியலன்னா பரிவாகமாகல அதுக்கு. அப்படி வினை கிடக்கு நமக்கு, அந்த வினைகள் எல்லாம் கண்ம வினைகளெல்லாம் பரிவாகமாகணும் என்பதற்காகத்தான் அதை ஒடுக்குகிறார். ஒடுக்கி தன்னுடைய கொஞ்சம் நேரம் வச்சு ஒடுக்கியாச்சு. எஞ்சி இருக்கிறது என்ன? ஆணவ மலம். இப்போ ஆணவ மலம் பரிவாகம் அடையணும். ஆணவ மலம் பரிவாகம் அடைந்தாச்சான் முக்திக்கு கிட்ட போக முடியும். அப்போ பலவழி சிருஷ்டிக்கணும். சிருஷ்டி பண்ணி இவனை நல்ல நையார மனத்தினை நைப்பாண்டனை நல்ல நச்சு எடுக்கணும். எடுத்தாச்சான் இவன் ஆணவ மலம் பரிவாகம் அடையும். அதுக்காக நீங்கள் சிருஷ்டிக்கிறார். கண்மமலம் பரிவாகமாகும் போயிட்டு சங்காரமும், ஆணவ மலம் பரிவாகம் வாங்கிட்டு சிருஷ்டியும் செய்கின்றார். இப்படி சிருஷ்டிக்க முற்படும் பொழுது என்ன? உலகலாம் அழிவுறும் காணயம் தன்னுடை காவலை குளவு சீர் காஞ்சியன் சோதை லிங்கத்து ஒரு கொண்டிருந்து. இப்படி உலகலாம் அழிந்து பின்பு அவருக்காக திரும்ப தோன்றணும். உளவு சீர் காஞ்சியில், அதாவது சிறப்பு மிக்க காஞ்சி என்றது. அதில் அந்த ஜோதி லிங்கத்தை உருக்கொண்டு அந்த காஞ்சியில் உள்ள ஜோதிங்கத்தை எழுதுகிறார். உலகம் உடன் ஒடுங்கின பெண்பு மிஞ்சி இருப்பது காஞ்சி கொண்டு தான். காஞ்சி கொண்டுதான் அது அழிவுறாமல் இருக்குமா. அதனால இந்த ஒடுங்கின பெண்மையில் அந்த காஞ்சி சேர்ந்து எழுந்தது. ஜோதிலிங்கத்தில் உருக்கொண்டு எழுகிறார். இலகு தன் சக்தியான் முன்பு போல் யாவயம் நல்கினான். தன்னுடைய சக்தியினால என்ன செய்தானா? முன்பு போல பலவடைய அது போல எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணான். இதுல என்னன்னா, ஒடுங்கின சம்ஹாரத்தானது உற்பத்தி இல்லை. எப்படி ஒடுங்கிட்டோ அப்படி மீள தோன்றும் வாசம்தான். ஆனா அப்படியே தோன்றும் சொல்ல முடியாது. அந்த தோன்றுகிற போது என்ன யுகமோ அந்த யுகத்துக்கு ஏற்ப பரிவாகமுடைய ஆன்மாக்கள் உலகங்கள் கொள்கை எல்லாம் தோன்றும். இன்னைக்கு யுகத்தில் நமக்கு கம்ப்யூட்டர் தேவை, சுவாமி உண்டாக்கி விட்டுருக்கார். ஏ போன யுகத்தில் இருந்தா 50 வருஷத்துக்கு முன்னால் இருந்ததா? இல்லை. இந்த 50 வருஷம் போனால் இது இருக்குன்னு சொல்ல முடியாது. வேற ஒன்று வரும். 50 வருஷத்துக்கு முன்னால ஷார்ட் ஹேண்டு பிரமாதமாக படிச்சு, ஷார்ட் ஹேண்ட் படிச்சுவாங்க, டைப்பிஸ் லோயர் படித்தாச்சு, ஷார்ட் ஹேண்ட் படிப்பாங்க. அது எங்கே போச்சு தெரியல. கேட்டா இப்படி ஒவ்வொரு காலத்துலையும் ஒவ்வொருவன். அடுத்தது பீகா வந்தது. பீகா வந்த புதுசில் காலேஜுக்கு அடிபிடி பார்த்தேன்னா அந்த பீகா சீட்டுக்கு. இப்போ அது பீகா எங்கே போச்சுன்னு தெரியல. பீகா போச்சு, எங்காம் போச்சு. இப்படி ஒவ்வொரு காலத்தில் ஒரு வந்து கொண்டது. இப்போ கம்ப்யூட்டர்ஸ் இன்னும் கொஞ்ச நாள் போனால் இப்போ வேறு என்னன்னா வரும். இப்படி உலகம் இப்படி வந்து கொண்டே இருக்கிறது. அதே மாதிரி அவர் சிருஷ்டிக்கும் பொழுது அந்த யுகத்திலுள்ள ஆன்மாக்கள் எப்படி இருக்கின்றார்களோ அந்த ஆன்மாக்களின் பரிவாகத்திற்கு ஏற்ப எப்படி இந்த உலகத்தை சிருஷ்டித்தால் அந்த ஆன்மாக்களை பரிவாகப்படுத்த முடியுமோ அப்படி அந்த உலகத்தை சிருஷ்டிப்பார். இப்படித்தான் செய்வார்னு சொல்ல முடியாது. அப்படி தன் சக்தியினால யாவையும் நல்கிறான், எல்லாத்தையும் திரும்ப அழகினா நாம ரூபங்களும் ஆக்கினான் அண்ணலே. முன்போல் யாவையும் என்பது உலகம். அடுத்து அழகிலா நாம ரூபங்களும் என்று சொன்னால் சரம் அஜரம் எல்லா உலகத்தையும் இயல் உழைப்பொருள் இயங்கியற் பொருள் அதெல்லாம் அது சொல்லிக்கிறான். இரு சேர் பொழுதினும் இரு இன்றியே மாறிலாறு இருந்திடம் வளங்கள் காஞ்சி. கந்தபுராணம் பாயிரத்தில் காஞ்சிபுராணம் எப்படி நான் வரும்போது இரு சேர் பொழுதினம் இறுதி இன்றியே, அதாவது இரு சேர்னா எல்லாம் ஒழுங்கின பண்பம், அந்த காஞ்சி மாத்திரம் இறுதி கிடையாது. இறுதி இறுதி இன்றியே மாறிலாறு இறந்திடம் வழங்கள், அது மாற்றமே அந்த காஞ்சிபுராக்கிறார். அப்படிங்கிற காஞ்சிபுராத்திர காஞ்சியிலே ஜோரிங்கத்தின் உருக்கொன்றை இழந்து மீண்டும் தன் சக்தியினாலே இந்த உலகத்தை போறான் சிருஷ்டிக்கிறார். போற்று சீர் அவ்விலங்கத்தினை போற்றினோர் யாவரும் மாற்றரும் வீடு வேறுவர். அப்படிப்பட்ட அந்த லிங்கத்தினை எந்த லிங்கத்தினர் தோன்றினாரோ அந்த லிங்கத்தை போற்று செய்பவர்கள் வணங்குபவர்கள் யாவரும் மாற்றரும் வீடு வேறுவர், அவளுக்கு வீடு வேறு கிடைக்கும். நான்முகன் வாணியோடு ஆற்றலான் ஆயிழை மாதவம் ஆற்றி அவ்வங்கணன் ஊற்றமார் அருளினால் படைத்திடம் தலைமை பெற்றோங்கினான். பிரம்மாவுக்கு சிருஷ்டி பண்ணுகிற ஒரு தன்மை எப்படி வந்தது சொன்னா, தன்னுடைய மனைவியோடு இந்த க்ஷேத்திரத்திலே வந்து ஆற்றலான் ஆயிழை ஆற்றல் இல்லாத அளவுக்கு அதிகமான தவங்கள் செய்து அங்கணன் ஊற்றமார் அருளினால் அந்த பேச்சவன் பேரருளினாலே பழித்தும் தலைமை பெற்று வந்தார். ஊற்றமார் அருளினால் படைத்திடம் தலைமை பெற்றோங்கினான். பிரம்மாவுக்கு கிடைக்கு. அடுத்தர் முன்னொரு பிரம்ம கற்பத்திடை நாரணன் முனி மூரினீர் மண்ணு மந்தர மலை ஆமையாய் தாங்கி வார்கடல் கடைந்து இன்னமுடம் சுரக்கு இன்றபின். விஷ்ணு என பண்ணார்னார், ஒரு பிரம்ம கல்பத்தில் மந்திரமலை கடைஞ்சார், ஆமையாக தாங்கியிருந்து கடைஞ்சார், ஆமையாக தாங்கியிருந்து கடைஞ்சி இன்னும் ஒரு அமுதம் கிடைக்கிறது, அதை யார் கொடுத்தாராம், சுரர்க்கு இந்தவின் தேவர்களுக்கு தான் கொடுத்தார். அதை வெண் செருக்கெய்தி உடனே அவர் செருக்கு வந்த, நாம இந்த இடத்த தாங்களே ஆனால் ஆமையா இருந்தால் தாங்களே ஆனால் இந்த கிடைச்சிருக்குமா, இது கடன் நாம் கடைஞ்சதுனால தானே கிடைச்சது, ஆனால் சொல்லி நாம என்னங்கிற நாம் தான் எல்லாம் என்கிற ஒரு செருக்கு வந்தது. ஆங்கு அன்னம் உன்னீர் முழு துளக்கினான், சும்மா இருக்க முடியாதா கடலை போட்டு கலக்கினான். ஆங்கு அன்னம் உன்னீர் முழு துளக்கினான், கடலை போட்டு கலக்கிறான் நம்மளும். அதனால என்ன இருக்குன்னா உலகமெல்லாம் வாங்கான். கடலை கலக்கும் போது சுனாமி வருதா வெயி வருதான்னு தெரியாது, வரும் அப்படி வந்திருக்கு போல. அப்படி உலகம்னாச்சுன்னா உலகமாதாம் பயப்பட ஆரம்பிச்சோம். என்ன செய்யறாங்க அப்ப என்னன்னு, அச்சம் நேற்று ஆறுயர் உய்வகை அருசுழந்து ஆங்குரி இக்கச்சவத்து இன்முயர் செற்று அதன் ஓட்டினை. சுவாமி பார்த்தார் கொஞ்சம் தட்டி விட்டா தான் சரியா வரும் சொல்லி அச்சம் தவிர்க்க பயமெல்லாம் நீங்குவதற்காக அரிசுரந்து கச்சபத்து என் கச்சபம் என்றால் ஆமை, கச்சபம் என்பது ஆமை வளமுடி, அந்த உயிரை எடுத்து அந்த ஓட்டினை என்ன பண்ணார், கருமன நச்சி வெண்தலை மாளிகை நடுவுற கொண்டன. கருமன என்ன உடனே விரைவா நாள் இருக்கிற உடனே அந்த ஆமையை உரிச்சு உரித்து அந்த ஓட தன்னுடைய மாளிகையுடன் சேர்த்து போட்டுக் கொண்டாராம். நச்சிய வெண் தலை மாளிகை நடு உற கொண்டான், நடுப்பதைக்க நடுவில் அவர் புதைக்க மாட்டோமா மாறினாராம். என் கருவூலத்தில் அவர் புதைக்க நடுநாய புதைக்கணும் அது ஒன்று, அதாவது பல கற்கள் அழுத்த நடுநாயமாக இருக்கு வைடூரியம், பல கற்களுக்கு நடுவில் அந்த வைடூரியம் என்ன நடுநாய பதைக்கணும் சொல்லுவேன். அப்படி இந்த ஆமையை நடுநாயமாக பறித்து கொண்டாராம். பச்சிளங்கிள்ளை மாலை வீத்திருந்தருளிய மன்னவன், பச்சு இளங்கிள்ளை வாழ்ந்தன, பசிய இளங்கிள்ளி கிளி போல் உடைய உமையவள், பச்சு இளங்கிள்ளை பால் என்ன பசுமையான கிளி இளங்கிள்ளி கிளை கிளி போல் இருக்கக்கூடியவள், அப்படி வீத்திருந்தவன் அவளோடு வீத்திருந்திய அந்த பன்னவன் அவர் செய்தார். இந்த நிகழ்ச்சியை தேவாரத்தோடு நிறைய வச்சிருக்கார். மாம் தேவாரத்தில் அங்காங்கே சுவாமிகள் வச்சு படியிருக்க, பொறிகிழர் பாம்பரை ஆர்த்த அயரே புரிவோடு உமைபாட தெரிகிழர பயர்ந்து எல்லியாடும் திறமே தெரிந்துணர்வார். மூணாம் திறமுறையில் ஞானசம்பந்தர் சொல்கிறார், தேய் பொடி வெள்ளை பூசி அதன்மேல் ஓர் திங்க சிதகம் பறித்துள்ளார். இப்படிதான் நிறைய திருமுறைகளில் இந்த நிகழ்ச்சியை வைத்து பாடியிருக்கிறார்கள்.
1: இப்பெரும் பிழை தவிர்த்து உயுமா நாரணன் எம்பினான் வைப்பனும் காஞ்சியின் ஜோதிலிங்கத்தினை வழிபடும் மெய்ப்படும் அன்பினால் இரண்டு இறந்து ஏத்தலும் விடைமிசைத்து புரள் செஞ்சலை தோன்றல் அங்கவன் எது தோன்றினா.
0: இந்த தவறுக்காக மன்னிப்பு கேட்டு சுவாமி பிராய்ச்சித்தம் செய்து கொண்டார். இப்பெரும் பிழை தவிர்த்து உயுமார், தான் செய்த பெரும் பிழை தவிர்த்து உயுமார் உயுவதற்காக நாரணன் எம்பிரான் அவர் என்ன செய்தார், வைப்பனும் காஞ்சியில் ஜோதிலிங்கத்தினை காஞ்சிவிக்கின்ற ஜோதிலிங்கத்தை வழிபட்டார். மெய்ப்படும் அன்பினால் மெய்யனும் உண்மையான அன்பினால், அப்படி உண்மையான அன்பினாலே இரண்டு இரண்டு ஏற்கலும் விடைமிக துப்புரல் செஞ்சடை தோன்றல் சிவந்த சடையை உடைய இந்த எம்பிரான் அங்கவன் எக தோன்றினார். மகாவிஷ்ணுநாத அவர் காட்சி கொடுத்தார்.
2: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: ஓம் சிவாய நம. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்க இருப்பது திருவாதவூர் அடிகள் புராணம். இதில் திருப்பெருந்துறை சர்க்கம் வழங்குபவர் சீகம்பட்டி சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். ஓம் சிவாய நம.
4: அடியொளி மரமென நொந்துவன் அவனியில் விழுவது ஒளிந்தனும் உடனுரை பெருமை வழங்குவது உலகுகோள் என என நெஞ்சோடு மடலவில் கடிகமல் ஐந்தரு மலர்வல முறைமுறை சிந்தி முன் இடமிதனம் மகிழ்ந்திர நிமையவர் எவரும் இறஞ்சினர். இப்படி இறங்கினார்கள். அதுக்கு மேல திருநந்தேவர் மற்ற அந்த கூட்டங்களை எல்லாம் வருஷப்படுத்தினாரு. அதற்கு மேலே பூதகணங்கள் கந்தர்வர்கள் கீத இசையை பாடினார்கள். இப்படி பாடி இருக்கும்போது சாமியானவர் எண்ணினார், தமிழ்நாட்டுக்கு சைவ சமயத்துக்கு ஒரு பெரிய ஒரு செல்வத்தை கொடுக்க வேணும் என்று எண்ணினார். தமிழ்நாட்டுக்கு சைவத்துக்கு ஒரு பெரிய அழியாத ஒரு சிவஞானமாகிய செல்வத்தை தர வேணும் என்று எண்ணினார். அப்படி எண்ணி இந்த வள மல்கு சபை இன்னல் கிட மண்ணும் தந்தமணி மஞ்சளுரை தாண்டவ வதத்தோர் செந்தமிழில் வந்த சிவ ஞானவமு துண்டார் அந்தமிழ் அருக்கடலை ஆண்டருடைய. சிந்தமணியிலே வந்த சிவஞான கடலை தந்தவராகிய திருவாதவர்களிலே ஆண்டு கொண்டருளை எண்ணினார். ஆண்டு கொண்டருளை எண்ணினார். சிவபெருமான் வந்து ஆண்டு கொள்வார். சிவபெருமான் வந்து ஆண்டு இப்ப நாயன்மார்கள் அத்தனை பேரையும் அவங்கவுங்க வீட்டுக்கு போய் ஆண்டு அவங்க வீட்டுக்கு போய் தான் ஆண்டு. அது இங்கு நம்ம இல்லங்களோர் விழுந்தருளி செங்கமல பொற்பாகம் தந்தருடன் ஜெயவிடம் இல்லங்களூர் எழுந்து அவ்வளவு எளிமையா கூட்டு வர்றாரு. இங்கு நம் இல்லங்களூரும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்திர ஊழியர். அதனாலே இப்படி சாமி எண்ணினாரு. அப்படி எண்ணிய உடனே இந்த கணங்களை எல்லாம், இந்த பூதகணம் சித்த சிவகணங்களே என்னார், நீங்கள் எல்லாம் மனித வடிவத்தில் நீங்கள் வாருங்கோ, நான் வந்து தேசிக வடிவம் ஆச்சாரிய வடிவத்தோடு நான் புறப்படுகிறேன். அதில் எல்லாரும் நேராக பாண்டிய நாட்டிலே திருப்பெருந்துறை என்கின்ற ஊர் இருக்கிறது, அந்த ஊருக்கு போகணும். அங்கே ஒருத்தன் குதிரை வாங்க வருவான், ஒரு முதல் மந்திரி, அவனை பிடிக்கணும், அவனை பிடிக்கணும். அதுக்கு பிடிக்கிறதுக்கு 999 வந்து கூட்டிட்டு வர்றாரு. ஒரு ஆளை பிடிக்கும், ஒரு ஆளை பிடிக்க 999 பேரை சிவகடங்களை அழைத்து கொண்டு பெரிய ஏற்பாடு. இப்ப மத்த பேத்துக்குலாம் அவ்வளவு ஏற்பாடு எல்லாம் கிடையாது. இப்ப சுந்தரரை பிடிக்கிறதுக்கு என்னமா வந்தாரு, ஒத்தையா வந்தாரு, கிழவனா வந்தார், ஞானசம்பந்தருக்கு ரெண்டு பேர் வந்தாக அவரு மேல இருந்துகிட்டாரு. அந்த அம்மாவு கீழ இறங்கி அவனுக்கு பாலு கொடுக்குறாரு. அப்பர் சாமியே சூளையை கொடுத்து அங்க வர சொல்லி திலகவதியார் மூலமாக ஆண்டு ஸ்வசலா கைலாயத்திலிருந்து புயல இவர் ஆண்டு கொள்ளுகிற முறை, ஆண்டு கொள்ளுகிற முறை கைலாயத்திலிருந்து 999 சிவகணங்களோடு ஆச்சாரிய மூர்த்தமாக எழுந்தருடைய பெரிய ஏற்பாடு. இந்த ஏற்பாடு கொன்னருளி தன்னுருவு கொண்டொருவர் தேடும் பொன்னடி இனஞ்சலச மண்மிசை கூறுந்த ஐயாலே பண்டி விடுவோம் எடுத்துக்கொண்டு பலகாலந்தேடியவராகிய திருமாலுக்கு கிடைக்காத சுவாமி இப்பொழுது மண்ணிலே வருகிறார். மண்ணிலே வருகிறார். மண்முதலாக நாடமுடிவாக இருக்கல 36 தத்துவங்களையும் கடந்திருக்கிற சாமி, 36 கடந்திருக்கிற சாமி இப்ப பூமியில முதல் தத்துவமாயிருக்கிற பூமிக்கு வருகிறார். பன்மவரை வல்லவர் பரிந்தளல் வரப்பார் மண்ணும் ஒரு தெய்வீக வளம்பதியில் வந்தார். ஐயால தெய்வீக வளம்பதியாய் இருக்கிற திருப்பெருந்துறைக்கு வந்தார். அந்த பெருந்துறை என்பதற்கு ஒரு கருத்து சொல்லுகிறார். வெம்பிறவி வேலதனில் வீழ்பவர்கள் எல்லாம், பிறவி என்பது கடல், பிறவி என்பது கடல், பிறவி பெருங்கடல் நின்றார் இறைவன் அடி செய்கிறார், நல்லா உருவகம் பண்ணியிருக்கிறார். பிறவி பெருங்கடல், பிறவி அதுதான் புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி பல்லூரகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் செல்லாதுன்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தது. எழுகடல் மணலே அடைவிடி நதிகள் எனது பிறவி அவர்தான். அதனால் பிறவி என்பது பெருங்கடல், கடல் கடல் அல்ல பெருங்கடல். அதை சொல்றாரு. வெம்பிறவி வேலைதனில் வீழ்பவர்கள் எல்லாம், பிறவி என்பது வெப்பம், வெம்பிறவின்னா வெப்பத்துல எவ்வளவு வேதனை இருக்கும், வெப்பத்துல இருந்து அவருக்கு உனக்கு எவ்வளவு வேதனை இருக்கும், அதுதான் பிறவி. பிறவி வேதனை உடையது, வெப்பம் போல். அப்படி கொடிய பிறவி பெருங்கடலிலே விழுந்து கிடக்கின்ற ஆன்மாக்கள் பரமேஸ்வருடைய மூலமந்தமாயிருக்கிற பஞ்சாட்சரத்தை பிடித்துக் கொண்டார்களானால், பஞ்சாட்சரத்தை பற்றி கொண்டார்களானால் அவர்கள் அந்த பிறவிக்கடலிருந்து முத்திக்கரையை சேர்ந்து விடுவார். பிறவி பெருங்கடலை கடக்க வைப்பது மூலமந்தம், எல்லாம் உள்ளே தான். தனியனேன் பெரும்பிறவி பவத்து எவ்வ தடந்தரையால் எற்றுண்டு பற்று ஒன்றி திருச்சதகன். தனியனேன் பெரும்பிறவி பவம்னா கடல், அது பிறவி பெருங்கடல் தான் அப்படின்னு சொல்றாரு. தனியனேன் பெரும்பிறவி பவத்து எவ்வாறு எற்றுண்டு பற்று ஒன்றி தடந்தரையால் கடல்ல விழுந்துட்டான். கடல்ல விழுந்த போது அலைகள் வந்து தாக்கி தள்ளுது, அந்த அலை அடிச்சு இங்கே இந்த பக்கம் தள்ளுது. அது கடலை சுறாமனு பெரிய சுறாமனு வாயப்படந்து கொண்டு வருகிறது விழுங்கும். அதுக்கு மேல புயல் காத்தடிக்கிறது. இந்த கண்டத்துல தப்புவாரா மனுஷன், தப்ப முடியாதுல்ல. தனியனேன் பெரும்பிறவி பவத்து இவ தடந்தரையால் எற்றுண்டு பற்று உண்டின்றி கனியை நேர் துவர்வாயார் என்னுங்காலார் கலக்குண்டு காமவான் சுரவின் வாய்ப்பட்டு இனி என்னை உயுமாறு என்றென்றி அஞ்செழுத்தில் புனை பிடித்து கிடக்கின்றேன். நல்லா சொல்றாருல, அஞ்செழுத்தில் புனை பிடித்து கிடக்கின்றேனே முனைவரையே முதலந்தம் இல்லா மல்லல் கரைகாட்டி ஆட்கொண்டாய் நூற்கனேற்கே என்பது திருச்சரணம். அதேதான் அப்பர் சுவாமியே, அப்பர் சுவாமியே கல்லுல கட்டி கடல்ல போட்டான்ல. கல்லுல கட்டி கடல்ல போட்டான். கல்லுல கட்டி கடல்ல போடும் போது அவர் பஞ்சாட்சரத்தை பிடிச்சுக்கிட்டாரு, பஞ்சாட்சர பதிகம் பாடினாரு. அப்படி பஞ்சாட்சர பதிகம் பாடிய போது அந்த கல்லுல இருந்த கணம் இல்லாம கல்லு லேசா போயிடுச்சு, கல்லுல கணம் இல்லாம போச்சு, அந்த கயிறெல்லாம் அருந்து போச்சு, தானே அருந்து போச்சு, கட்டிய கயிறு தானே அருந்து போச்சு. கல் மிதக்கும், கல் மிதக்கும், இப்படியா கல் மிதக்குமா, இது கட்டுக்கதையா நிஷமா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல இல்ல, இருவினை பாசமும் வளக்கல்லார்த்தலில் மும்மலமாகிய கல்லிலே அரம்பாவை என்ன அருங்கையற்றால் கட்டி வெகுகாலம் வெகு கூடி காலம் பிறவிக்கடல்ல கிடக்கின்ற ஆன்மாவை அஞ்செடுத்தானது அந்த கடலே கடந்து முத்தி முத்தியாகிய கரையில சேர்க்கும்னா திருநாவுக்கரசரை இந்த ஒரு கடல்ல இருந்து பஞ்சாட்சரம் கரையில சேர்க்காதா அப்படிங்கிற. இருவினை பாசமும் மலக்கல் ஆர்த்தலின் வருபவ கடலில் மாக்கள் ஏறிட அருளுமை அஞ்செடுத்த அரசை இக்கடல் ஒருகள் மேல் ஏற்றிடல் உரைக்க ஓட்டுமோ
5: என்பது.
4: வெம்பிரவி வேலதனில் வீழ்பவர்கள் எல்லாம் நம்பு சிவ நாமனின் அற்புனை பிடித்தால் எம்பரன் அருக்கரையில் ஏறுதுறையாமல் அம்புவி ஒளிந்துள்ள பெருந்துறை அருமை. அதனால் சிவநாமத்தை பிடித்தவர்கள் பிறவிக்கடலிருந்து முத்திக்கரையில சேருவார்கள். அதே போல இந்த திருப்பெருந்துறையும் சென்று தரிசித்தவர்களுக்கு பிறவி பெருங்கடலிருந்து முத்திக்கரையில சேர்த்து வைக்கும். அதனால் இதுக்கு பெருந்துறை என்று ஈனமில் பெருந்துறை எனும்பதியின் யாங்கல் காணமிகு புன்னை வளர் கந்தமுள சந்தம் வானமுயர் சண்பகம் அறந்துகள் நறந்தன் தேனினம் உறந்துரு சிருந்திகள் உருந்தி. அந்த பெருந்துறை இடையிலே இருக்கின்ற அந்த இயற்கை வளங்களையெல்லாம் நன்றாக பாடுகிறார். அப்படியே போகும்போது வீழ்ந்த நரவத்துளி விழிப்புணலாக பெருந்துறையில் இருக்கிற அந்த சோலைகளிலே மரங்கள் இருக்கிறதா, அந்த மரங்களிலே பூக்கள் இருக்கிறதா, அந்த பூக்கள்ல இருந்து தேன் சொட்டு வரும், அது எப்படி? மரம் ஒரு நல்ல கனிந்த மனம் உள்ள சிவபக்தரை போல இருக்கிறதா. அப்படி சிவபக்தரை போல இருப்பதனாலே அதுல வண்டு பாடுதான், அந்த தேனை உண்ண வண்டு பாடுதான். அது எப்படி இருக்குதுன்னு கேட்டா, ஒரு சிவபக்தனானவன் திருமுறையை நன்றாக காதலாகி கசிந்து கண்ணீர் மல்லிகை பாடிய போது அவனுக்கு எப்படி கண்ணீர் வருமோ அது போல இந்த பூக்கள்ல இருந்து தேர்ந்து விட்டுறாரு. வண்டு பாடுறது அவன் பாடுறது மாதிரி இருக்குங்களா? அதை வீழ்ந்த நரவ துளி விழிப்புணலதாக சூழ்ந்து முரல் வண்டினிசை தோத்திரமதாக தாழ்ந்து மலர் ஏந்தி இரு தன்றிரு நின்றே வாழ்ந்துருக அன்பரன மண் ஒரு போங்க. பூ வச்சிருக்குதா, பூ வச்சிருக்குதா, தேன் சுட்டுதா, அப்புறம் வண்டு பாடுதா, இது அன்பரை போல இருக்கிறது. கையில பூ வைத்து கொண்டு, கையில பூ வைத்து கொண்டு, கண்ணீர் சிந்து கொண்டு தோத்திரம் பண்ணுகின்ற அன்பர்களைப் போல அந்த மரங்கள் விளங்குகிறது. வாய்த்த வளம் இவ்வகை வயங்கும் அதன் ஆப்பம். இப்படி வளம் உள்ள பூக்கள் பொருந்திய மரங்கள் அடர்ந்த சோலை அதிலே தவச்சனைகள் எங்கனும் இருந்து பச்சனைகள் எங்கு நிறுங்க தவமாகி சினைகள் கிளைகள் கிளைகள் நிறுங்க மீத்துகள் அறக்குலை தலைத்து கையால் அறமாகிய குலைகள் தலைத்து மிளிர் மெய்மை பூத்து அறிங்க. அதனாலே அந்த சோலைகளுக்கு நடுவிலே ஒரு குருந்த மரம், அந்த குருந்த மரமானது தவமாகிய சினைகளையும் அறமாகிய குலைகளையும் மெய்மையாகிய பூக்களையும் கொண்டு அழகு பொருந்திய குருந்த மரமாக இருக்கும். குரு வந்து இருந்த மரம் குருந்த மரம், குரு வந்து இருந்த மரம் அது முருத்தமாட்டான்னு இருக்கு. தம் குரு குருந்தம் மரம் குருந்தம். அப்படி குருந்த மரம் தெளிவில் சாமி எழுந்தருளி இருக்கிறார். எப்படி எழுந்தருளி இருக்கிறார் என்றால், தட்சிணாமூர்த்தி எப்படி இருக்கிறாரு ஜனகாதி முனிவர்களுக்கு நான்கு திருக்கரங்கள், ஒரு கையிலே சின்முத்தரை, ஒரு கையிலே சிவஞான போதம், இப்படி எழுந்தருளி இருக்கிறார. இவருக்கு இரண்டு திருக்கரத்தோடு, இரண்டு திருக்கரத்தோடு ஒரு கை சின்முத்தரை, ஒரு கையிலே சிவஞான போதம். தேசிக வடிவம், தேசிக வடிவம்னா ஒரு திராட்சங்கள் திருநீர் அணிந்த திருக்கோலம் தெற்கு முகமாக எழுந்தருளி இருக்கிறார். திருக்குமுகமா இருந்தா இருந்துதான் ஜனகாஜிபதி பூஜை பண்ணியிருக்கிறார். மாணிக்க வாசலுக்கு திருக்குமுகமா இருக்கும், கோயிலே திக்கு பார்க்கத்தானே இருக்கு கோயில். அது எப்படின்னா பார்வை மிருகம்னு ஒரு மிருகம், பார்வை மிருகம். ஒரு மிருகத்தை பிடிக்கிறவன் அந்த மிருகத்தை பிடிக்கிற மிருகத்தோட இனத்தா இனமா இருக்கிற ஒரு மிருகத்தை கையில வச்சுக்கிட்டு இந்த மிருக சத்தம் போட அந்த சத்தத்துக்கிட்டு அந்த மிருகம் நம்ம இனம் அங்க சத்தம் போடுன்னு சொல்லி அந்த இனம் வர அந்த இனத்தை பக்குன்னு பிடிச்சுக்கோ. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு மிருகத்தை பிடிக்கிறவன் என்ன பண்ணுவான்னா அந்த பிடிக்கிற மிருகத்தோட இனம் கையில இருக்கும், இந்த மிருகத்தை சத்தம் போட வைக்கிறது. இது சத்தம் போட்டதுன்னா அந்த மிருகம் நம்ம இனம் மாட்டுதுன்னா அந்த மிருகம் பிடிக்காம லுகுவா பிடிச்சிருவான், லுகுவா பிடிச்சுக்கிட்டு அதை பார்வையனாம் அக்களை முன் பற்றி பிடித்திருக்காம் போர்வையனக்கான குவி என்பது திருவருள் பயன். பார்வையன பார்வை மிருகம். அது போல இப்ப மனிதராகிய மாணிக்க வாசகரை ஆண்டு கொள்ள வந்திருக்கிறாரா, அவர் மனித வடிவத்தில் வந்திருக்கிறார். ஆனா ஆச்சாரிய திருக்கோலம் மனித வடிவம். அதை இவர் சொல்றாரு, ஆர்வமுடன் வந்து என அகப்பட அழைக்கும் பார்வையன மாந்தர் படிவம் கூடுகிறார். இரிலாதனி எளியை ஆகி வந்து ஒளிசை மானுடமாக நோக்கியும் கிரிலாதனின் உடைய நாயனன் கடையனான் மனித வடிவத்திலே வந்திருக்கிறாரு. மனித வடிவத்திலே வந்திருக்கிறாரு ஆச்சாரிய திருக்கோள், மனித வடிவத்தில் வந்திருக்கிறாரு ஆச்சாரிய. அதத்தான் அந்த இதுல வாழ்க்கைவாத ஒரு வள்ளல் இல்லை. சிவஞான போதமுடன் சிறந்த அடையாளம் திருநேற்று கோலமணி சிவந்த திருமேனி சிவந்த திருமே நவகோடி மதியுத்தது என்ன பிரகாசம், 9 கோடி பூர்ணச்சந்திரன் தித்தால் எப்படி பிரகாசமோ அது போன்ற பிரகாசம். நவகோடி மதியுத்தது என்ன பிரகாசம், நல்ல குறுந்தடி நீழல் மாதவர்கள் சூழ சிவஞான தேசிகனாய் தெரிந்து செய்ய நோக்கி திருவாத உரன்றான் வருவானன்று. சிவஞானம் கொடுப்பதற்கு காத்திருந்து தந்தான் திருவாத உரனுக்கு அதிக சுவையோ என்பது அந்த வாத உரல்ல. ஆகையினால முதலே சொன்ன அல்லவா, மணிக்க வாசகர் ஆண்டு கொள்வதற்கு சிவபெருமானே பெரிய ஏற்பாடு. யாருக்கு அப்படி வரல, 999 சிவகணங்களை நீங்களும் மனித வடிவர்களாக சிவகணங்களாக திரு சிவ வேடத்தோடு வாருங்கள் என்று சொல்லி இவர் தேசிய வடிவமாக இருந்து கொண்டிருக்கிறார். அதனாலே ஏறுவரு குருந்தம் இலங்கு முயற்காவில் சேருகோகம் என திரு உலத்து அருள் சிறந்து வந்து திகழ் தொண்டர் குடை சூழ சிவகணங்கள் கூட்டமாக மகிழ் வெய்தி கொந்தலர் மலர்பொலி குருந்தடி குருந்தி அந்த முதல் இல்லவர் அருட்டமிழ் உரைப்பார். அந்தம் முதல் இல்லவர் அந்தமும் முதலும் இல்லாதவராகிய சிவபெருமானை புகழ்ந்து அருட்பாடலை தமிழிலே பாடுகின்றவராகிய திருவாதவுருடைய பந்தத்தை அறுப்பதற்கு எல்லை பார்த்திருந்தார். திருவாதவுடைய பந்தத்தை அறுப்பது பந்தமும் வீடு, பந்தமும் வீடு, உலக வாழ்வு பந்தம், சிவனோடு சேர்வது வீடு, பந்தமும் வீடும் பந்தம் வீடும் படைப்போன் தான். பந்தம் வீடும் ஆனாய் போற்றி என்று நம்முடைய திருமுறைகளிலே நிறைய வருகிறது. பந்தம் வீடவை ஆய பராபரன் என்பது கூட அப்பர் தேவார். பந்தம் என்பது உலக வாழ்வு, பந்தம்னா கட்டுப்படு, சந்ததம் பந்த தொடராலே சஞ்சலம் துஞ்சி திரியாதே என்பது திருப்பரங்குன்றத்து. அதனாலே பந்தம் என்றாலே தொடர்வு, தொடர்வு என்றாலே துன்பம், தனத்தொடர்பு பணத்தொடர்பு. அந்த பந்தத்தை அறுப்பதற்காக எல்லை பார்த்திருந்தார், நேரம் பார்த்திருந்தாரு, எல்லையில இருந்தார், எல்லையில இருந்தாரு, நேரம் பார்த்திருந்தாரு. அது சொல்றாரு, அந்த முதல் இல்லவர் அருட்டமுள் உரைப்பார் பந்தமறு எல்லை எது பார்த்திருந்தார். பொங்கு முணல் யாரு வல போய் விழு கடற்போல் எங்கும் உள நல்லுயிருள்ள இது மொழியாகும் திங்களணி வேணியர் இருப்ப அடி சேரும் துங்கமர யாளர் வர தூங்குதறி சென்றார். இப்படி சுவாமி வாத உருடிகள் வருவதற்கு முந்தையே சிவபெருமான் திருப்பரந்துரையில குருந்தமரத்தில் எழுந்துள்ளிருக்கிறார். அவர் வருவதற்கு முந்தையே இவர் வந்திருக்கிறார். கொடுக்கிறவன் முன்ன வந்து உட்கார்ந்திருக்கிறார், வாங்குறவர் அப்புறம் கொடுக்கிறவன் முன்ன வந்து உட்காந்துருக்கும், கொடுக்குறவன் முன்ன வந்து இருக்க மாட்டார்கள், அதிக வச்சிருக்க மாட்டான். வாங்குறவன் தான் முன்ன போய் உட்காந்து 10 மணிக்கு நீங்க வாங்க உங்களுக்கு பத்து லட்சம் வளர்ந்தாரு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், 9 மணிக்கே போய் உட்காந்து 10 லட்சம் வளர்ந்தாரே அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னு வச்சுக்க, 10 மணிக்கு வாங்க அப்படின்னா நான் 9 மணிக்கே ஏறியா உட்காந்து. இப்போ அது பொருள் இது அது திருவுருளை கொடுக்கறதுக்கு முந்தி வந்து உட்கார்ந்துருக்கிறார். அதனாலே செம்மனத்து வாத ஊர் செல்வதமை புல்லாத பொய்மயக்கந்தரும் பாகம் போல மலர்ந்தன பூவை. இது ஒரு இயற்கை வளத்தை வச்சு சொல்றார். அது எப்படின்னா செம்மையான மனம், செம்மையான மனம் என்றால் சிவத்தை தவிர வேறு ஒன்றையும் நினையாத மனம். சிவத்தை தவிர உலக பொருளை நினைச்சா அந்த மனத்துக்கு பல வகையான தீய குணங்களும் பல வகையான சிரமங்களும் தெரியும். சிவ ஒன்றையே நினைந்து மற்றவற்றையெல்லாம் விட்டுவிட்டால், சிவ ஒன்றையே நினைந்து மற்றவற்றையெல்லாம் விட்டுவிட்டால் அந்த மனத்துக்கு இன்பமாகவே இருக்கும். அதுக்கு செம்மனம். அதே செம்மனத்து வாத ஊர் செல்வதமை புல்லாத பொய்மயக்கம் தரும் வாதம் போல மறந்துற பூ. பூவை என்பது ஒரு வகை பூ, அது காயாம்பூன்னு சொல்றது. அது நீல நிறமா இருக்கும். காயாம்பு வண்ணம் கூட திருமாலை சொல்லுவது, மகாவிஷ்ணுவை காயாம்பு வண்ணம் சொல்றது, விளங்குதா? அதனாலே இந்த காயாம்பு வளர்ந்திருந்தது, அது நிறு கருப்பு நிறமா இருக்கும், நீல நிறம் கருப்பு நிறமா இருக்கும். அது எது போல இருக்கிறதுனா, இனிமேலும் இந்த வாத ஊரடிகளை இந்த கருநிறம் போன்றிருக்கிற பாசமானது பற்றாது இவரை என்பது போல அது இருந்ததும். பாசம் இனிமேல் இவரை பற்றாது என்றது அது காட்டுச்சான். செம்மனத்து வாத ஊர் செல்வதமை புல்லாத பொய்மயக்கம் தரும் பாதம் போல மலர்ந்தர பூவை. எம்மயக்கும் ஒழிப்பவருக்கு இனி பிறவி இல்லை என கைமறிக்கு மலர் போல மலர்ந்தனவங்குல காந்தும். காந்தல் என்கின்ற ஒரு பூ, காந்தே அந்த காந்தல், காந்தலை வந்து கைக்கு உமையாக சொல்லுவது, கைக்கு உமையாக சொல்லுவது. அது உரசேரும் 84,000 ஓணி வேதம் நிறசேர படைத்தவற்றின் உயிர்க்குயிராய் அங்கங்கே நின்றான் கோயில். வரசேரும் மூன் முழவ மயிலழ்வர நடவாட வண்டுவாட வரசேர் பொன் இதழித

காந்தளம் அல்லன்னு சொல்லுதான், இனிமேல் இவருக்கு பிறவி இல்லை, இனிமேல் இவருக்கு பிறவி இல்லை. இம்மயக்கும் ஒழிப்பவருக்கு இனி பிறவி இல்லை என கைமறிக்கு மலர் போல மலர்ந்தன அங்குள காந்தல். இற்காட்டும் கருத்து மத நம்ப ஆகி வெம்பிறவி இற்காட்டி யாவரையும் ஆகுலஞ்சையும் பாவ இற்காட்டி ஒழிப்பவர் யார் நீயருள்க வெமக்கென்று போல் மலர்ந்தன மென்பனி உள்ளை. இப்படியாக இயற்கை வளங்களை நிறைய சொல்றாரு. அதற்கு மேல இன்னும் சொல்றாரு, பொற்புடைய தமிழ் வாடும் புண்ணியர், பொற்புடைய தமிழ் வாடும் புண்ணியர். பொறுப்பு என்றால் அழகு. அது திருவாசகம் என்ற சொல்லுக்கு வேறொன்றருக்கு இல்லாத அழகு உடையது திருவாசகம் அப்படின்னு மரமலையடிகளில் இருக்கார். மற்ற புலவர்களும் இருக்காங்க. திரு என்பது அழகு, அது வேறொன்றருக்கு இல்லாத சிறப்புடைய அழகு உடையது திருவாசகம். அதனால இவர் என்ன பண்றாரு, பொற்புடைய தமிழ் பாடும், அழகு பொருந்திய தமிழை பாடும் புண்ணியம். எப்பொருளினும் சிற்பரன் உண்மையில் விழிக்கும் திருநயனஞ்சேர்தலினால், ஐயாலே சிற்பரனாகிய எல்லா பொருளையும் தங்கி இருக்கிற சிற்பரனாகிய திருநயனம் என்கின்ற திருக்கண்ணாலே கடாட்சிக்கிறபடியினாலே, இந்நிற்பதுவாம் பிறவி இது வென்றிறங்கி நீன் மரங்கள் கற்பவை உணர்ந்து மலர் கண்ணீரில் ஒளிந்தனவால். ஐயாலே இப்பொழுது திருவாத ஊரிகளுக்கு நயரதீட்சை உண்டாக போகுது. நயரதீட்சை உண்டாவதனாலே அவருக்கு இனிமேல் பிறவி இல்லை, நமக்கு அது மாதிரி வராதா என்று அந்த மரங்கள் எல்லாம் கண்ணீர் விடுவார். மரங்கள் ஓரே ஊராகிய மரங்களும் அந்த பூக்கள் இருந்து விழுகின்ற அந்த தேனை பத்தி சொல்றாரு, நம்ம இந்த மரமா இருக்கிறமே மரமா இருக்கிறமே நமக்கு திருவுருள் நயனதீட்சி சாமி பண்ணார்னா நமக்கும் பிறவி இல்லாமல் போகும் அல்லவா. மரம் செடியுடையா இந்த சிவபூசைக்காகிற மரம் செடியுடையா பிறக்கிறது பெரிய சொல். ஒரு புலவர் பண்ணாரு, இந்த திருவண்ணாமலையில அருணாசலேஸ்வரருக்கு குடத்துல இருந்து பால் சலம் எல்லாம் விட்டு அபிஷேகம் பண்ணாங்களே, அந்த குடமா நான் வந்து சமைஞ்சிருக்க கூடாதுன்னாரு. சடப்பொருள் இருக்கிறது தடமான இது என்று அறியா கூடலின் தன்மையை போல் மடமான மோக வலையினில் பட்டு மயங்குகின்றேன். திடமாக பூசுரன் நாடோறு மாட்டும் திருமஞ்சன குடமாய் சமைந்தலனே அருணாபுரி திருக்கோயில். எப்படியாவது சிவசம்பந்தமா சிவனுக்கு பணி செய்கிறாப்புல பொருளா இருந்தா தேவலாமே அந்த மாதிரி. முன்னை வீணை பெருங்காடு மூடுற ஐம்புல வேடர் துண்ணிய அனைத்து இடர் செய்யும் துன்ப வழி செல்லாமல். ஐயாலே வினை என்பது பெரிய காடு, வினை என்பது பெரிய காடு. மடங்க என் வல்வினை காட்டனின் மண்ணருட்டிக்குழும் விடங்க என்னை விடுதி கண்டாய் என்று திருவாசகம் நினைத்தோம். வினை பெரிய காடாம், பெரும் காடாம். காடுன்னா பல வகையான மரங்கள், முன்மரங்கள், மிருகங்கள், பல வகையான வந்து விஷப்பூச்சிகள் எல்லாம் நிறைந்திருக்கிற காடு, நல்ல காடு அல்ல. வினை பெருங்காடு, முன்னை வினை பெருங்காடு மூடுற ஐம்புல வேடர் துண்ணிய அலைத்திடர் செய்யும் கும்பவடி. அந்த காட்டிலே ஐம்புலங்களாகிய வேடர்கள் வந்து வேற பறிக்கிறதுக்காக துன்பத்தை கொடுப்பதற்காக இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த காடு துன்ப வழி செல்லாமல், அந்த மாதிரி வழியிலே செல்லாமல் இதுவரையில் அப்படி சென்று கொண்டிருந்த இந்த திருவாத ஊடிகள் உடைய முன்னப்பிறவியே எல்லாம் அப்படி ஆன்மாக்களுக்கு இப்படி எல்லாம் இருக்கிறது, ஆன்மாக்களுக்கு இப்படி எல்லாம் பிறவியும் வினையும் அதில் வருகிற துன்பம் இதெல்லாம் சொல்லி இவர் அந்த வழியிலே செல்லாமல், இவர் அந்த வழியிலே செல்லாமல் சிவஞான உபதேசம் தமிழ் செய்வார் இன்ன வகை துலகான எய்திய நெறிணி. அதனால சிவஞானத்து உபதேசம் செய்வராகிய மாணிக்க வாசகர் அந்த காடுகளெல்லாம் கடந்து சென்றாரு. விரிந்த கடலுக்கிடை விழுந்து இடர் உழுந்தே திரிந்தவர் நயந்து வர சென்றணுகுமாகும். கடலிலே உழுந்தவர் மறுபடி கடையிலே சேருவது போல வருந்த உழல் வித்த வினை ஒத்த உபசத்தால் இப்பொழுது இருவினை ஒப்பு வந்து விட்டது. உனக்கில்லாததோர் வித்து மேல் விளையாமல் என் வினை ஒத்தரும் கணக்கிலா திருக்கோலனை வந்து காட்டினாய் கற்குண்டிலே என்றார் போல அருந்தவர் பெருந்துரை மருங்கினில் அணைந்தார். இப்படி வழியில் இருக்கின்ற இயற்கை வளங்களை எல்லாம் சொல்லி இப்பொழுது பெருந்துரைக்கு பக்கமாக வந்து விட்டார். இந்த உலகம் சிவன் இருக்கும் உலகம், இந்த உலகம் நான் கூட அன்னைக்கு சொன்னேன்,

0: இந்த உலகம் சிவலோகம், பூலோகம் நமக்கு சிவலோகம். சிவலோகத்துக்கு போகணுங்கிறது கட்டாயம் இல்லை, நம்ம போகலாம், ஒன்னும் அப்படி ஒன்றும் கட்டாயம் இல்லை. ஏன்னா சிவன் இங்க இருக்கிறபடியினாலே, சிவன் இங்க இருக்கிறபடியினாலே அங்க போகணுங்கிற கட்டாயம் இல்லை. கோயில் புராணத்தில் மாவது சிவன் சாமிய கும்பிட்டு நடராசா கும்பிட்டு கூட்டு இன்னமேலும் மறந்தா கூட இங்க வரமாட்டேன் போ அப்படின்னு போறான் சிவலோகத்துக்கு. அப்படி போறவே அங்க போய் என்னத்தை பார்ப்பா, அங்கதான் கூத்து இல்லையே, அங்கதான் கூத்து ஆட முடியாது, ஆடுறது இங்கதான். இங்க வந்தாலும் இந்த கூத்த பார்க்கலாமே, இதை விட்டு அங்க போறானே சிவலோகத்துல, அங்க போய் எதை பார்க்க போறான் அப்படிங்கிறார். மறந்தாலும் இனி இங்கு வாருவோம் என்று அகலோர் சிறந்தார நடமாடும் திருவாடன் திருவடி கண்டு இறந்தார்கள் பெறவாத இதில் என்ன பயன், வந்து பிறந்தாலும் இறவாத பேரின்பம் பெறலாமோ. இங்க வந்தாலும் கூத்த பார்க்கலாம், இங்க வந்தாலும் கூத்த பார்க்கலாம், சிவலோகத்துக்கு போனா என்னத்தை பார்க்க போற அப்படிங்கிறார். அதனால இப்ப நம்ம சிவலோகத்துக்கு போகணும் கட்டாயம் இல்லை, ஆனா இங்க இன்பமாக இருந்து சிவலோக சிவபெருமான தரிசனம் பண்ணிக்கலாம். இதுவே சிவலோகம், சிவபெருமான இருந்து இருக்கிற கோயில் எவ்வளவு அளவில்லை அல்லவா, அதனால சிவலோகம் தானே. அதுதான் இந்த உலகம் சிவன் இருக்கும் சொல்றாரு, இந்த உலகம் சிவன் இருக்கும் உலகாக இங்கே திருவுருளை பெற்று இந்த உலகத்தில் இருக்கிற கோயில் நம்முடைய நாயன்மார்கள் பாடி இருக்கிறார்கள். அப்ப இந்த உலகம் சிவன் இருக்கிற உலகத்தான பாடி இருக்கிறாங்க. இந்த உலகம் சிவன் இருக்கும் உலகாக சிந்தையருள் கொண்டு திருவாசகம் உரைப்பார் பந்தமர அந்தமில் பரங்குருக வென்றே வந்துள்ள பெருந்துரையின் பன்மையரை செய்வாம். ஆகையினாலே இப்படி இந்த உலகத்தையே சிவலோகமாக ஆக்கியவர் நம்முடைய சமயாச்சாரியர். இந்த உலகத்தையே சிவலோகமாக அப்பாண்டிய நாட்டை சிவலோகம் ஆக்குவதுக்கு அப்பாசிரியர் பண் திருவாசகம். சிவலோகத்தை இந்த உலகத்துக்கு வரவழைச்சார்கள் அது தெரியும் உங்களுக்கு. வரவண பாண்டியனுக்காக சிவலோகத்துக்கு வரவழைச்சாரு, ஞானசம்பந்தத்திற்காக சிவலோகத்தை திருப்பெருமணநல்லூர்ல வரவழைச்சாரு. சிவலோகத்தப்ப அதனால இந்த உலகம் சிவலோகம் தான், ஆனா திருவுருளால் அப்படி அமையும். ஆகவே மாத்தியர் உலகத்தலைவர் வன்பிறவி எவ்வன் தீர்த்து ஓ தீர்த்துலக ஐயரருள் செய்யும் இடம் வந்து சூழல் சிந்தும் கூத்தரல் ஊர்ந்த வகை போன்றதளவு உங்கள் நிறைய மரங்கள் அடர்ந்திருந்த சோலைகள், மரங்கள் நல்ல பூக்கள் உடைய பூக்களை உடைய மரங்கள். இப்ப பூ இல்லாத மரம் இருக்குது இல்லை, மரத்துல பூ இல்லாத மரம் முள்ளு மரம் இருக்குது, பக்கத்துல நிக்க முடியாத மரங்கள் இருக்குது இல்லப்பா, மரங்களிலேயே அதிலே உயர்ந்த ஜாதி மரங்கள் மனம் பொருந்திய பூக்களை வைத்திருக்கிற மரங்கள் இருக்குவா. அப்பாப்பா இப்ப மனுஷன்ல வித்தியாசம் இருக்கிற மாதிரி ஞானம் உள்ளவன் தர்மம் உள்ளவன் கல்வி உள்ளவன் இருக்கிறான் அஞ்ஞானி இருக்கிறான் இல்லவ, அது போல மரங்களிலே நல்ல மனம் உள்ள பூக்களை உடையதாயும் அது சிவபெருமானுக்கு உரியதாயும் இருக்கின்ற சோலைகள் அந்த சோலைக்கு போனா எப்படி இருக்கும் ஆனந்தமா சொல்றாரு. மாத்தியர் குலத்தலைவர், மாத்தியர் குலத்தலைவர் அமாத்திய குலத்திலே வந்தவராகிய திருவாத ஒளிகள் வன்பிறவி எவ்வன் தீர்த்து திருவாதவுடைய பிறவியை தீர்த்து சிவபெருமான் அருள் செய்கின்ற இடம் இது என்று போத்திரம் உரைத்து அந்த சோலைகளில் இருக்கிற வண்டுகள் எல்லாம் தூத்திரம் பாடுதான். வண்டு வாட மயில் ஆள மான்கன்று துள்ளவரி கண்டை வாய சுனநீர மொட்டலும் கேதாரம் என்றார் போல வண்டுகள் பாடுவது. அதுக்கு மேலே பூக்கள் சிந்துவது தேவர்கள் சிந்துவது போல இருக்கிறது. இப்படி பூத்திரன் உதிர்ந்த வகை போன்றதலர் பொங்கல் போற்பேரறிந்து தவம் முயல்வோ என்று பெருந்துரை நாடி ஆறு எங்கி இழைக்கும் அவர்க்கு அடிக்க இது நிற்பவர் ஊர் கூறும் என்பது நெல் செய்து குறையாத பத்தியுடன் நீரணிந்து சோரே கைது என்று ஒரு வகை அது தாளம்பு என்று சொல்லுவது. அது வந்து சூர் இருக்குமா, அது தாளையில தான் சொல்றாரு. கை தாளையில சூர்னு ஒரு வகை இருக்கும், சூர்னு ஒரு வகை இருக்கு. மாணிக்க வாசகர் நடந்து வந்து இழைப்பா இருக்கும் கரைப்பா இருக்கும் பசியா இருக்கும் அப்படின்னு அது இந்த பூக்கள் வெண்மையாக அதுல இருக்குதான், அது திருநீறு பூசிக்கிட்டு சோறு வச்சுக்கிட்டு நிக்குதான் மாணிக்க வசம் கொடுக்கும். சோறு மாணிக்க வசம் கொடுக்கணும்னா திருநீறு பத்தி உடல்ல இருக்கணும் இல்லவா? அதை எப்படி சொல்றாரு பாரு, பேரறிந்து தவமயல் என்று பெரும் துறை நாடி ஆறு எங்கி இழைக்கும் அவருக்கு அழிக்க வைத்து நிற்ப வருவோம். கூறு என்ப நிழல் செய்து குறையாத பத்தியுடன் நீர் அணிந்து சோரேந்தி நின்றது துன்றிய கைதை அப்படின்னு சொல்ற. இப்படி ஆன்ற பயன் பிறன் முகர அகத்தினிமையுள்ளதாக தோன்றியனல் அறிங்கின அறிவினர் ஓர் தூவன்றி எழுந்தன கண்ணல். ஐயாலே பிறருக்கு பயன் கொடுப்பதற்காக கரும்பு இருக்குதான், கரும்பு இருக்குதான். அது பெரியவர்கள் எப்படி இருப்பாருன்னா பிறருக்கு பயன் தருவதற்காக அவர்கள் இருப்பார்கள். கரும்பு என்ற குல மாதிரதம் இறைவர் முகன் ஆடிலவர் ஆந்தகையன் இல்லை என்ன வளைந்து வளைந்தன சென்னல். இப்படியெல்லாம் அந்த திருப்பெருந்துறையில் இருக்கிற வளத்தை பற்றி பாடுகிறாரு. அதற்கு மேலே திருப்பெருந்துறையிலே திருவாதவுடியில் சென்று சௌருவாரை கண்டு திருவுருளை பெறுகின்ற அந்த சிறப்பு நிகழ்ச்சி நடைபெறும். திருவுருளாரே எல்லாரும் கேட்டு திருவுருளை ரொம்ப பிரிவீர்களா? திருவுருளை கேட்பதே திருவுருள் தானே, அதுவும் மாணிக்கவாதர் பெற்ற திருவுருளை கேட்கும்போது நம்ம பெற்றது போலே ஆச்சாரியனாக வந்து அந்த அளவுக்கு திருவுருளை செய்திருக்கிறான்னு சொல்ல முடியாது. ஆகையினால அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நிகழ்ச்சி இது. சுவாமியே சிவபுமா திருவாத ஊடிகள் தரிசித்து திருவருளை பெறுகின்ற ஒரு சிறப்பு நிகழ்ச்சி திருவருளாலே நாளைக்கு நடைபெறும். சிவாய வான்முயில் வளாது மிக வழி வளஞ்சுரக்க மன்னன் பொன்முறை அரசு குறைவில் ஆகு இருள் வாழ்ந்து நான் மறையரங்கள் ஓங்கனற்றமும் எள்ளி மல்க மேன்மைகள் செய்வ நிதி விளங்குக உலகம் எல்லாம்
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ராமகிருஷ்ண மிஷன் ஜூன் மாத சத்சங்கம் முதலாம் தேதியே முதல் நாளே வந்திருக்கு. ராமகிருஷ்ணனுடைய சரித்திரத்தை ராவண்ணா கணபதி அவர்கள் எழுதியது வாசித்து அதை பற்றி கலந்துரையாடி வருகின்றோம்.
3: உன்னத ஆத்ம அனுபவத்திலிருந்து இந்த நிலைக்கு வரும்போது மலைமுகட்டிலிருந்து பூமியில் விழுந்தாற்போல மனம் நொறுங்கி முறிந்து போக பேச்சற்று மூச்சற்று கிடப்பார். நீருக்கு பதிலாக இரத்த திவலைகளே அவருடைய உடம்பில் வேர்வையாக துளித்தன என்று அவரை நேரில் கண்டவர்கள் கூறியுள்ளனர். வருவாய் தரிசனம் தருவாய் என்று அம்பாளிடம் கதறி கதறி முறையிடுவர். தம் முகத்தை தரையிலெல்லாம் தேய்த்து கொண்டு விம்முவர். இதனால் அவர் முகமெல்லாம் சிராய்த்து சிராய்ப்புகள் காய்த்து வெடித்து கிடந்தன. உடம்பெல்லாம் பற்றி எரிய கங்கையில் மணிக்கணக்காக முங்கிக் கிடப்பர். இவரே சில சமயங்களில் நெருப்ப மிதித்தாலும் உஷ்ணம் தெரியாமல், நீரல் நினைந்தாலும் ஈரம் தெரியாமல் தம்மை மறந்து திரிவர். இவ்வளவெல்லாம் சோதனைக்கு ஆளாகியும் அன்னையிடம் அவரது அன்பு மட்டும் லவலேசங்கூட குறையவில்லை.
2: இவருடைய பக்தியினுடைய வெளிப்பாடு. இத்தராய் மாணிக்கவாசருடைய போட்டி திருக வல்லவர் அந்த பக்தி வந்தவர்கள் சொல்லுவார், தளலது கண்ட மெழுகது போல, தளலை கண்ட மெழுகு போல, தொழுது உளம் உருகி அழுதுடல் கம்பித்து, தொழுது உளம் உருகி அழுது உடல் கம்பித்து, ஆடியும் அலறியும் பாடியும் பரவியும் கொடிரும் பேதையும் கொண்டது விடாதெனும் படியேயாகினல் இடையறா அன்பில், இடையறா அன்பில். அன்டையிங் லவ் அயரா அன்பின் நரன்களல் செலினி. சிவஞான போதத்துல வரும் எல்லாத்தையும் போனா அந்த அனுபவம் வந்தாக்கல மாணிக்கவாசகர் ராமகிருஷ்ணர்கள் கொண்டு போனா அங்க போய் முடிக்கும். அயரா அன்பு, இடையரா அன்பு. அது ஒரு நாளும் எங்களுக்கு போயிருக்கும், வீட்டை போறோம்னா போகிற மூட் வந்துடும். நாளைக்கு அப்புறம் அடுத்த மாசம் சட்டங்கம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சட்டங்களுக்கு திருப்பி இது அயரா அன்பு அல்ல. இது இப்படி தொஞ்சு போய் இப்படி வந்து குடிக்கிறது. இது இடையரா அன்பு, அயரா அன்பு, அயரா அன்பின் அரண் கலல் செலுமே. இது சரியான போது சூத்திரத்துல இருக்கு. இடையரா அன்பு அண்டையுங்களா, இடையரா அன்பில் பசுமரத்தாணி அரைந்தாற் போல காசிபது பெருகி கடல் என மருகி அகங்குலைந்து அனுகுலமாய் மே விதிர்த்து உடம்பெல்லாம் விதிர்த்து சகம் பேய் என்று தம்மை சிரிப்ப. சகம் பேய் முகமெல்லாம் பேரப்பா என்று சொல்லி எங்களை பார்த்து சிரிக்க சிரிப்ப நான் அது ஒளிந்து வெக்கம் போட்ஸ். அவர் எப்படி சொல்லுவார், இவர் எப்படி சொல்லுவார், அவர் என்ன நினைப்பார், அதெல்லாம் கிடையாது. நான் அது ஒளிந்து நாடவர் பழித்துறை பூனது வாக. மற்றவர்கள் பழித்து சொல்ற உரையெல்லாம் இவருக்கு அணிகலனாக வருது. கோணுதல் இன்றி அதால எந்த விதமான வாட்டவும் இல்லாம சதுர் இழந்து அரிமால் கொண்டு சாரும் கதியது பரமா அதிசயமாக கற்றாமனமென கதறியும் பதறியும் கற்ற கன்று என்ற பசுவின் மனம் போல கதறியும் அழுது பதறியும் துடித்தும் மற்றோர் தெய்வம் கனவிலின் நினையாது அருவரத்தொருவன் அவனியில் வந்து குருவரனாகி அருளைய பெருமையை சிறுமை என்று இகழாதே. திருவடி இணையை புறவினை அறியா நிழலது போல முன்பின்னாகி முனியாக திதை இன்பு நைந்து உருகி நெக்கு நெக்கு ஏங்கி அன்பெனுமாறு கரையது புரள நண்புலன் ஒன்றி நாத என்று அரட்டி. நாத என்றா தலைவன். அரட்டி உரை தடுமாறி உரோமம் சிலிர்ப்ப கரமலர் மொட்டி இருதயம் மலர கண் கழிகூற நுண் துளி அரும்ப. வேர்வை பக்தியினுடைய அகச்சின்னம் புறச்சின்னம் என்று சொன்ன அகச்சம் அரும்ப சாயா அன்பினை நாடு சாயா அன்பு இடையரா அன்பு சாயா அன்பு அன்பினை நாடொரும் தளப்பவர் தாயேயாகி வளர்த்தனை தீ. திருவாசகம் வைத்தியர் ரணசிகிச்சை செய்வது போல இத்தனை இன்னல்களையும் அவள் தன்னுடைய நன்மைக்கே அளிக்கிறாள் என்பதை அவரது அகத்தின் அடியாளம் சொல்லி வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல். வாளால் அறுத்து சுட்டாலும் அந்த காலத்து சர்ஜரி, அந்த காலத்து ஸ்டெரிலைசேஷன் டெக்னிக் இப்ப இல்ல. வாளால் அறுத்து சுட்டு இப்பவும் சரிக்கு தானே கோட்டரைசேஷன் செய்யறது அங்க இருக்கு. சுடினும் அதால கூவம் பெறுவதுவங்களுக்கு தாங்கறது இல்ல. அவர் நல்லா செய்தாரு வேலை நன்றியோட மாளால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல என்று குலசேகர் ஆழ்வார் பாடினார் அல்லவா. அதே போல தமது மாசுகளை பூரணமாக களையவே அவ்வாறு தேவி புடம் போட்டு எடுக்கிறாள் என்று நம்பி அன்பு செய்தார் கதாதரன். மாசுக்களை களைவதற்காக அம்பாள் இப்படி செய்கிறாள் என்று சொல்லி அவர் அன்பு செய்தார். இவ்வளவு துன்பங்களை தந்த போதிலும் அவற்றையும் மீறி அன்பு செய்யும் பான்மையை அவள் தந்து விட்டாளே, அப்படி அன்பு செய்வதற்காக இத்தனை துன்பங்களை அனுபவிக்க கூடாதா என்ன? அனுபவத்திலையும் ரெண்டு இருக்குது. நான் சொன்னேன் நிஷ்டை கூடி இருக்கிறதுண்டு, நிஷ்டைக்கு வெளியில வாரதும். நிஷ்டை கூடி இருக்கிறது இறைவனுடைய அனுபவித்துக் கொண்டிருக்கிற நிலை, அதிலிருந்து வெளியில வர்ற நிலை ஒன்று இருக்கு. அதுதான் இந்த அம்பால பாத்துட்டார். சந்தோஷமா இருக்க வேண்டியானே அம்பாலத்தான் கண்டுட்டார். பிறகு என்ன, அந்த அம்பால கண்டவருக்கு பிறகு இப்படி அழுது குளறி கொண்டு இருக்கணுமா? இந்த அனுபவம் எங்க போகணுமெண்டா இதுதான் சொல்லுவார்கள். அந்த காணுகின்ற சேர்கின்ற சேர்க்கையத்தான் நிஷ்டை. அந்த அத்திவித நிலையில கண்டு அனுபவித்து அது நிஷ்டை. அது அன்பு. இந்த நிஷ்டையிலேயே அப்படியே நெடுக இருக்க முடியாது. அந்த நிஷ்டையில இருந்து சில பேர் அதுலயே தெரிவாங்க நடந்து கொண்டு விழுந்தி நடந்து எல்லாம் தெரியுது. அவங்களுக்கு தான் கோலம் இல்லை, குணம் இல்லை, குறி இல்லை, அதெல்லாம் படிச்சோம். அதெல்லாம் கிடையாது. அவைதான் அப்படி இருக்கிற போலதான் பூஜை ஒழுங்கா செய்ய முடியாது. ஆனா இவர் பிறகு எல்லா உபசார பூஜையும் செய்கின்றாரு இல்லையா? அம்பாளுக்கு சூடச உபசார பூஜை செய்கின்றாரா இல்லையா? எல்லா பூஜையும் பிறகு செய்கின்றார் தானே. அப்ப முந்தி ஏன் செய்ய முடியாம போனது, பிறகையும் செய்தவர் கேள்வி கேட்கணும் இல்லையா? சும்மா ராமகிருஷ்ணர் வந்து எழுதி வச்சுட்டு போக, நாங்க ராமகிருஷ்ணர் வந்தார் வந்தார் இப்படியே படிச்சுட்டு போனா கேள்வி. அவர் அம்பாளை கண்டார். அம்பாளை கண்ட பிறகு பிறகுமே அவர் அழுகிறார், வருந்தினார். இந்த வருத்தம் ஏன் வந்தது? அம்பாளை பூஜை செய்து கொண்டு வந்தவர் அம்பாளுடைய அனுபவம் வந்தோடனே பூஜை செய்ய முடியாம போகுது. திருப்பி பூஜை செய்கிறார் இல்லையா? எத்தனையோ பூஜைகள் எல்லாம் செய்கிறார். வந்து அந்த உபசாரப்படி அந்த பூஜைகள், அந்த நவராத்திரி பூஜை, அந்த பூஜை, சோடச உபசார பூஜை எல்லாம் முறப்படி செய்கிறார். எல்லாம் செய்கிறார்.
3: அது எப்படி பிறகு வந்து நிலையில கூடிய நிலையிலே நிஷ்டை, நிஷ்டை கலைந்த நிலை ஒன்று, நிஷ்டை கலைந்த நிலையிலையும் அவர் சொல்லுவார்கள் என்று தம்மலங்களி அன்பரோடு மரி மாலரணேயம் மலிந்தவர் வீடமும் ஆலயந்தானும் அரணன் தொழுமே. ஈவன் ஆஃப்டர் தட் ஸ்டேஜ் ஸ்டில் they will be with the true devotees and worshipping the true devotees and their paraphernalia having the vritrachan thiruvedamadayam and the temple as the god himself. இறைவனன்றே பார்த்து இந்த அடியவர்களையும் அவர்களுடைய திருவிகிடத்தையும் ஆலயங்களையும் வணங்கிக் கொண்டு இருப்பார்கள். அதான் ராமகிருஷ்ண பதிவு செய்யும். அவர் நாங்க சொல்றத பத்தி இருக்கவில்லை, அவர் தானே நான் அது ஒளிந்து சொல்லிட்டு போகட்டும். அவர் என்ன மற்றாக்க சொல்றதுக்காகவோ, ஜோர் சுவாமிகள் மற்றாக்க சொல்றதுக்காக ஏதாவது செய்திருக்கிறாரா? Not to please others, not to get them. ரெண்டு இருக்குது. ஒன்று, அவர் நிஷ்டையில இருந்திருந்தால் அவரால் மற்றவர்களுக்கு குறைய எதிர்க்கன்னு சொல்றது ஒன்று இருக்கு. ஆனா அந்த நிலையில அவர்கள் இருந்தாலே அவர்களுடைய தரிசனம், அவர்கள் இருப்பு எல்லாமே பாக்கியம் தான். அந்த கம்யூனிட்டி, அந்த பீப்புள் ஹூஎவர் சீயிங் தேம், ஹூஎவர் ஃபீடிங் தேம், ஹூஎவர் ஹெல்பிங் ஹிம், அது சொல்றாங்க இல்லையா, இவருக்கு செய்தது தனக்கு செய்தது என்றும், இவர் சொன்னது தான் சொன்னது என்றும், இந்த இதெல்லாம் வருது அல்லவா. இவருக்கு செய்த இறைவனுக்கு செய்தமே அது வந்துடும். அப்ப அவர் வந்து எங்களுக்கு செய்யணும் இல்ல, நாங்கள் அவருக்கு செய்தால் நினைச்சு தருகிறது. ஒவ்வொரு நிலையை பொறுத்தது. அதான் சில பேர் அந்த இன்பத்தை அனுபவித்து போட்டு அப்படியே அதிலேயே ஆழ்ந்து விடுவார்கள், அப்படியே போயிடுவார்கள். வெளியில அதை பற்றி தந்தது கிடையாது. சில பேர் தான் இப்படி வந்து மற்றவைக்கு சொல்லி போட்டு போகுது. ரெண்டுமே பயன் உள்ளதா, ஒன்று பயன் கூட ஒன்று பயன் குறைய, ஒன்று மேல ஒன்று கீழே என்று சொல்லலாம். சுமையான சித்தியால அதை பற்றி வரவேன். ஞானமதில் ஞான நெட்டையுடைய உலகத்தில் ஜீவித்திருக்கும் பொழுதே இந்த நிஷ்டையில் இருக்கிற ஆட்களுக்கு நன்மையோடு தீமை இல்லை, நாடுவது ஒன்றில்லை, சீலம் இல்லை, தவம் இல்லை, விரதமோடு ஆச்சிரம செயல் இல்லை, தியானம் இல்லை, சித்த மலம் இல்லை, கோலம் இல்லை, புலன் இல்லை, கரணம் இல்லை, குணம் இல்லை, குறியில்லை, குலமும் இல்லை, பாடலுடன் உண்மத்தர் பைசாசர் குணம் மருவி பாடலு ஆடல் பயின்றிடனும் பயில்வர். சின்ன பிள்ளைகள் மாறி பிசாசு பிடிச்சவர் மாறி, பைசாசர் என்றா பிசாசு பிடிச்சவர் பேய் பிடிச்சவர் மாறி, உண்மத்தர் என்றா பைத்தியம் படித்தவர், அவர்கள் குணம் மருவி அவர்களைப் போல சென்று கொண்டு பாடலினோடு ஆடல் பயின்றிடனும் பெறுவர். அவர்கள் பாடி ஆடிக்கொண்டு தெரிவினர். தேசம் இடம் காலம் திக்கு ஆசனங்கள் இன்றி, அவர்களுக்கு இன்ன ஊர் இன்ன இது ஒன்றும் கிடையாது. இந்த திக்கில வழிபடணும், இந்த திக்கில விடுக்க வேணும் என்று செய்வது ஒன்று போல் செய்யா செயலதனை செய்து, அவர்கள் செய்தாலும் செய்யாது போல இருக்கு, செய்யாதும் செய்தது போல இருக்கும் செய்து, அங்கு ஊசல்படும் மனமின்றி அன்வேவரிங் மைண்ட் மாற்றம் மனங்களிய நின்ற மறையோனே. இந்த ஆடிக்கொண்டு மாறிக்கொண்டிருக்கிற மனம் அது அப்படி ஆட்டம் நிக்க அங்க அவன் நிக்கிறான். அவன் ஏற்கனவே இருக்கிறான், எங்களுக்கு தெரியாது அந்த ஆட்டத்துல, இப்ப அது நின்றவுடனே தெரியுது. அதே மாதிரி அங்கு ஊசல்படும் மனமின்றி உலாவல் நிற்றல் உறக்கம் உணர்வு உண்டி சாப்பிடுதல் பட்டினி இருத்தல் கிடத்தல் மாசு அழுக்கு அதனின் தூய்மை இன்னின் வறுமை வாழ்வில் வருத்தம் மைதுனம் சினத்தின் ஆசையின் வெறுப்பின் இவை அல்லாதும் எல்லாம் அடைந்தாலும் ஒன்றுமே இருக்காது. எல்லாம் பசி இருக்கும் இருக்காது, சாப்பிடுவார்கள் சாப்பிட மாட்டார்கள், தூக்கம் இருக்கும் இருக்காது, கோபம் இருக்கும் இருக்காது, எல்லாம் செய்தாலும் ஒன்றும் இல்லையா அவங்களுக்கு. யுவர் சுவாமி தூஷணத்தால பேசி கிளைச்சாலும் அவர் கோபிக்கிறாரா? அது அவருக்கு செயலா? அது அவருக்கு கர்மாவா? சினத்தின் ஆசையின் வெறுப்பினவை எல்லாதும் அல்லாதும் எல்லாம் அடைந்தாலும் ஞானிகள் தான் அறநடியை அகல அந்த இடத்தை விட்டு அகல மாட்டார்கள். இப்படி அந்த இருக்கிற ஞானிகளை பற்றி இன்னொன்று வருது. சாக்கிரத்தை அதீதத்தை புரிந்தவர்கள் இவர்கள் சர்வ நிவர்த்தி வந்த தபோதனர்கள். இவர்கள் பாக்கியத்தை பகர்வது ஏன்? எப்படி இவருடைய பெருமையை சொல்லுவது? இம்மையிலே உயிரின் பற்று அறுத்து, இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே உயிரில் இருக்கிற பற்று அறுத்து, பரத்தை அடை பராவு சிவர் என்றோ, இறைவனை அடைந்த நடமாடுகின்ற சிவன்கள் இவர்கள், இவர்கள் நடமாடும் சிவன், ஆக்கு முடிகவித்து அரசாண்டு அவர்கள் அறிவையோடு அனுபவித்து அங்கு இருந்திடும் அகப்பற்று அற்றிருப்பர். இவர்கள் சில வேளை முடிசூட்டி அரசாண்டு இஞ்சால அங்கால பெண்கள் இஞ்சால பெண்கள் அறிவையரோடு அனுபவித்து அங்கு இருந்தாலும் கூட அகப்பற்று அற்றிருப்பர். ஜனக மகாராஜா மாதிரி இருப்பினர். ராஜா இருக்கிறார்களே, எங்களுக்கு ஒரு நாயனார் வந்தார், மூர்த்தி நாயனாரன், உமையார் உலகாண்ட மூர்த்திக்கு மடியேன் என்று அரசர். ஆனா அகப்பற்று இரியக்காம் நோக்கி இது புரியாதோ, இதை பார்த்து இது புரியாதாக்கள் புறப்பற்று அற்றாலும் வெளியிலே காவி கொடுத்து ருத்ராட்சம் போட்டு திருநீர் பூசி புறத்தே ஒன்றும் தட்டில்லாத மாதிரி இருந்தாலும் நுழைவர் புறப்பினில் திருப்பி திருப்பி புறப்பார்கள், திருப்பி திருப்பி புறப்பார்கள். ஏனென்றால் உள்ளுக்கு அடங்கேல சொல்றார், வினைகள் நுங்குடாவே, அது இந்த கர்ம அடங்கேல் நுங்குடாவே மடிந்துடா.
2: இப்ப இந்த நிலைதான் ராமகிருஷ்ணருடைய இந்த பரவச நிலை. சில வேலை சொல்லுவார்கள் அவர் மெடிடேஷன்ல இருந்தார், ஹி வாஸ் மெடிடேட்டிங், அதெல்லாம் வேலை சூப்பர்ஃபிஷியல் போயிட்டு அதெல்லாம் சொல்ல இவ்வளவுத்துக்குமே ரொம்ப கஷ்டம். அவர் இறையை இறையோடு ஒன்றாக இருந்து அனுபவித்த நிலை, அதுலதான் நிஷ்டை கூடல் இறை நிஷ்டையில இருந்து வெளியே வரைக்குள்ள என்ன நிலை, அது ரெண்டுதான் பாக்குறோம். அடுத்த சாப்டர் பாப்போம்.
4: கர்மாண்டு நாங்க சொல்றோம் அடுத்த பிறப்பு எங்கண்ட பிறப்பு எங்கண்ட ஆன்மாவுக்கு தான் நான் சேருமோ, அல்லாட்டா இப்ப எங்கண்ட சந்ததிக்கு சேருமோ.
2: நல்ல கேள்வி.
4: இது நேற்று மகனுக்கும் தாய்க்கும் ஒரு விவாதம்.
3: கர்மா வந்து கர்மா என்றால் சொல்லுவார்கள், நான் என்ற அந்த முனைப்போடு செய்கிற எல்லாம் கர்மா. இப்ப கர்மாவில வந்து பொதுவான விதி கர்மா உண்ட வந்து இந்த பிறப்புல நாங்க வரையக்குள்ள ஒரு கர்மா மூன்றா பிரிக்கிறோம். கர்மா 3. ஒன் இஸ் அவர் ஸ்டாக் வி ப்ரோட் டு கோ த்ரூ ஹிஸ் திஸ் லைஃப்
4: மாத்திரம்
3: மனம் வேணும், பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு கண் வேணும், சுவைத்து சந்தோஷப்படுறதுக்கு வாய், வலிய உணர்றதுக்கு தேகம் வேணும், எல்லாம் அந்த கருவி கரணங்கள் வேணும், இல்லாட்டி கர்மா அனுபவிக்க இல்லாது சந்தோஷத்துக்கும் சரி அந்த கருவி கரணங்களை கொடுக்கறதுதான் புறப்புறவனுடைய. இப்ப இந்த கர்மா வந்து முந்தின பிறப்பு கேட்ப அவர் கொடுக்கிறார், அது கொண்டு வர ஒரு ஸ்டாக் அது உண்டு. அதுதான் நாங்க விதி ஊழ் வினை எல்லாம் சொல்றோம். ஊழ் அல்லது உணவாக அங்க அங்க எழுதுனது எல்லாமே ஒன்று கூடி வராது. அதான் இஸ்லாத்துல சொல்லியிருக்கு, நீ உனக்கு வருகின்ற ஒவ்வொரு தானியத்திலும் உன் பெயர் எழுதப்பட்டிருக்கு. நாங்க சாப்பிடுற சாப்பாடுல இருக்க ஒவ்வொரு தானியத்திலும் பெயர் எழுதப்படும். ஊழ் அல்லது உணவாக ஆண்டு சிவப்பிரகாசத்துல வரும். ஊழ் அல்லது உணவாக அது கர்மா. ஊழ்வினை உறுத்து வந்து விட்டும், ஊழ்வினை உறுத்து வந்து விட்டும் அப்ப அப்படி சொல்லுவார். அது கர்மா வினை. இப்படி கர்மாவை கழிக்க வந்த நேரத்திலேயே நாங்க கர்மா செய்து கொண்டிருக்கு. அதே மூன்று விதமா தேர்றோம், மனம் வாக்கு காயம், தோட்ஸ் வேர்ட்ஸ் அண்ட் டீட்ஸ். மூன்றாலையும் கர்மா வருது, நெச்சாலே கர்மா, வாயால கர்மா, அந்த இதெல்லாம் கர்மா. மனத்தால செய்யற கர்மாக்கு மனத்தால கஷ்டம், வாயால செய்யற கர்மாக்கு வாயால பேச்சு வேண்டும், உடம்பால செய்யற கர்மாக்கு உடலால வருது, கணக்கெல்லாம் சரியா வரும். அது அது ஒன்று. அப்ப இப்படி அடுத்த பிறப்புக்கு இங்க வரைக்க செய்கிற செய்கிற கர்மாவை சொல்றது நாங்க தெரு வரிவினையில ஆகாமி. இதை விட ஒரு ஸ்டாக் கொண்டு அங்க இருக்கு, டிபாசிட் பிக்ஸ் டிபாசிட் வரி அங்க இருக்குது, அது அங்க இருக்காது சஞ்சிதம். இது பொதுவினை. பொதுவாக குரு வந்து அந்த குருவருள் வர எங்களுக்கு வரிவினை வராது. இந்த பக்குவம் வந்துட்டு நல்லது கெட்டது இந்த பட்டு அதுகள் எல்லாம் போய் எல்லாம் நடுநிலையா பாக்க துவங்கினா ரெண்டு இரண்டு வேணா ஓடும் செம்பனும் ஒக்கவே நோக்கினார் இருக்குது. போட்டு துண்டையும் பவுண்டுண்டையும் உண்டா பாக்குற அந்த பக்குவ நிலை வந்தா நீங்க என்ன செய்தாலும் கர்ம ஆக்கினா அறிவியரோட ஆக்கி முடிகவித்து அறிவியரோடு அனுபவித்து இருந்துடனும் அகப்பட்டு அட்டிருப்பேன். அதான் தங்க செய்யறா கர்மா. நீங்க அரசாரலாம், கல்யாணம் கட்டிருக்கலாம், குடும்பத்தோட இருக்கலாம், 63 நான்மார்களை ரெண்டே ரெண்டு பேர் தான் துறவிகள் சொல்லிடுங்க, அதங்க வராது. அந்த கர்மா. இதுதான் கிருஷ்ணருக்கு கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு செய்தது. பகவத் கீதையில யுத்தத்துக்கு முதல் அவனுக்கு இந்த நிலையை கொடுத்தார். அவன் யுத்தத்துல யுத்தத்துதான் அவனுக்கு கர்மா இல்லை. அப்ப இது வந்த வந்த பிராரப்த வினை போறது, ஊர்வினை போறது, வந்த கர்மா வரிவினை ஏறா இனி சேரா. ஆனா வந்த வினையை அனுபவிக்கும், அதை அனுபவிக்கிறேன். அங்க இருக்கிற மூட்டை ஒன்று இருக்குத்தானே, அது இறையருளால போகும். சஞ்சித பாவ விநாசக லிங்கம் படிக்கிறமோ இல்லையோ, அது இறையருளால போகும், இது குருவர்களால போகும். பிராரப்த கர்மம் அனுபவிச்சு தீரும். இது பொது வினை, இது விதி சொல்லியாது. அடுத்த கேள்வி, இந்த கர்மா டிரான்ஸ்பரபிளா? இரண்டாவது கேள்வி இருக்கு. அது நான் நல்லது செய்தா என் பிள்ளை நல்லா வருமா? நான் செய்யறதால எந்த பிள்ளைக்கு கர்மா போகாது, அது வேற விஷயம். ஆனால் அவர் நிமித்தமாக செய்கின்ற சில பூஜைகள் பலன்கள் வந்து பலன் கொடுக்கும். பிறந்தவருக்கு செய்யற மாதிரி அதுகள் இருக்கே தவிர, மற்றபடி நாளவர்கள பலன் எனக்கு. நான் செய்யற நல்ல கர்மா செய்தால் எனக்கு பிள்ளைகளுடைய சந்தோஷத்தை பார்த்து அனுபவிக்கிற சந்தோஷ பலன் கிடைக்கும், அவ்வளவுதான். நான் செய்து போட்டு அவருக்கு கொடுக்கறது கிடையாது, அவருக்கு கொடுக்கறது கிடையாது, அவையவே செய்யணும். அப்ப அது அது விளங்குதான். சன்மா வந்து நாட் டிரான்ஸ்பரபிள், அவையவே செய்யணும். நான் கூடாத கர்மா செய்தா என்னுடைய பிள்ளைகளாலேயே நான் துன்புற வேண்டிய நிலை வரும், அது ஒன்று. மற்றது இப்புறப்பில் செய்கிறது இப்புறப்பிலேயே வரும், இம்மையே வரும் திண்ணமே. அந்த பாடல் ஒன்று தேவார பாடல் ஒன்று வருது இல்லையா, இந்த வேற ஒண்ணு, இம்மையே வரும் திண்மையே என்று சொல்லி சுந்தரர்கள். இன்றைக்கு சில பாவங்கள் இந்த பிறப்பிலேயே வந்து அடிக்கும், அது வரும். அடுத்து அந்த பாவத்திலையும் சொல்லுவார்கள், அந்த சிலது இந்த பிறப்பில செய்து வர்றது. இப்ப என்ன லோ கிரேட் சின்ஸ் என்று இருக்கு, பழி பாவம், அதுகள் இந்த பிறப்பிலேயே வரும், கூட செய்தால் அடுத்த பிறப்புக்கு வரும், அங்க வந்து பிறந்து தீர்க்கிறது. அதா எக்ஸசா வந்துட்டு அப்ப இந்த பிறப்பில முடியாது, அடுத்த பிறப்புக்கு வந்து கொஞ்சம் சேர்த்து கொண்டு வருவோம். இன்னும் கொஞ்சம் எக்ஸசைஸ் செய்தால் தான் இந்த ஜமலோக தண்டனை, நரகலோக தண்டனை எல்லாம் அப்படியே ஒவ்வொரு கிரேட்ல இருக்கு. இது பேசிக் லோ விளங்கி கொண்டு பிறகு அங்கால மெட்டட்
5: மெட்டதான்
3: நிச்சயமா முடியும். ஆனா என்னன்னு கேட்டால் இதுதான் நடக்கிறது. நாங்கள் குருவிட்ட போயிக்க போறது ஆன்மலாபம் தேடி இல்லை, எடே அப்பா இந்த பிள்ளைக்கு நல்ல ஒரு கல்யாணம் பெறுமோ, நல்ல வேலக நல்ல பதவி கிடைச்சால் பிறகு இன்டெரக்டா என்ன கியூபாக்கு ஹாலிடே, நானும் ஒரு இந்தியா கைலாச யாத்திரைன்னு ஒரு சுற்றுலா, பிறக்கிடையில கசிமோக்கும் போய் வரலாம். இதுக்காகத்தான் போயிருந்து கொண்டு கர்மா போகும் கொண்டு குரு கிட்ட போனா குருவுக்கு என்ன வில்லங்க இருக்கு, உங்களோட கர்மா போகும். நாங்கள் எல்லாம் குருமார நாடி போறது ஆன்ம விடுதலைக்கு அல்ல, இதுதான் நிச்சயமே. இந்த தொழில் நல்லா வர வேணும், வரும்படி நல்லா வர வேணும், பிள்ளை குட்டி கொஞ்சம் பொருளாதார ரீதியா நல்லா வர வேணும், நல்ல கல்யாணம், நல்ல சம்பந்தம், நல்ல உத்தியோகம், நல்ல ஹைஃபை தொடர்புகள், நல்ல கனெக்ஷன்ஸ், பிறகு நல்ல போக அனுபவம். இதைத்தான் எங்களுக்கு எல்லாருக்கும் இன்கிரைண்ட் கேட்டா பிளஷர் சீக்கிங் பெயின் அவாய்டன்ட் பிஹேவியர். எப்பவும் நாங்க இன்பத்தை நாடுவோம், துன்பம் வேண்டாம், இன்பத்தை நாடி துன்பம் வேண்டாம், இதுதான் பழமையா செய்து கொண்டு வரது. உடனே மேடம் துன்பமும் இன்பம் மாதிரி ஒரு அனுபவம் தானே, பெயின் ஆல்சோ இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ், க்ரோத் கம் த்ரூ த பெயின். வலி இல்லாம வளர்ச்சி இல்லை, அது விளங்குறீங்க எங்களுக்கு. வலிய கட்டா ஓடுறது இட்ஸ் லைக் லேபர்
4: பெயின்.
3: பிரசவம் வந்து குழந்தை வரணும்டா வலி வந்துதான் ஆக வேணும், வலி இல்லாம ஒரு தரம் வளரல, வலி ஒவ்வொன்றும் வளர்ச்சிக்கு தான் வருகுது. இப்ப எங்களுக்கு அது வலி என்றா அன்பளத்தன் எல்லா நேரமும் வருகுது வலி. நீங்க பேசினா எனக்கு வலிக்குதா இல்லையா?
4: வலி இல்லாம
5: இருக்கு.
3: எத்தனை வேலை இருக்குது, பிள்ளை நல்லா வந்தா சந்தோஷம், நல்லா வராட்டி வேலையா இல்லையா? அதே மாதிரிதான் அதுல ஒரு அதுல ஒன்று பிறக்குது, அதை பாருங்க நீங்க. ஒரு வைராக்கியம் பிறக்கம், ஒரு உறுதி பிறக்கம், ஒரு பலம் பிறக்கம் இருக்குது. நாங்கள் உதவி செய்யறது என்னத்துக்குண்டா, நாங்க நல்லா இருக்கணும். பாத்தீங்களா, கடவுள் எந்த பிள்ளைகளை, இது இது ஒரு அது தப்பு இல்ல, முதல்
5: அப்படித்தான்.
3: பிறகு ஒரு நிலை வரும், அது அது இயல்பாகவே செய்வீங்க, தரவணும் தரவணும் இல்ல, ஜஸ்ட் டூயிங் இட். இட் இஸ் வெரி ஹார்ட் டு அட்டைன் தட் ஸ்டேட், ஐ வில் சே ட்ரூ ஃபார் மீ ஆல்சோ இட் இஸ் கஷ்டம். நான் எத்தனையோ பேரோட பழகி இருக்கிறேன், பார்த்திருக்கிறேன், சன்னியாசிகள்ல இருந்த சபை நடத்துறாக்கள் இருந்து பார்த்திருக்கேன். இந்த கண்ணால இன்றைக்கு எனக்கு ரெண்டு பேரை தெரியும்,
2: நல்லா பழத்து வயசாகி உடலை முடுங்கி ஐயின் தொடர்ந்து விழியின் சொருகி அறிவிழந்து மெய்யன் பொய்யாகி விடுகின்ற அந்த நிலையில் இருக்கிற ரெண்டு பேரை தெரியும். அந்த ரெண்டு பேரும் தான் இன்னும் முறைய தட்டி பிடிச்சு கொண்டிருக்கிறாங்க. பெரிய பெரிய பிரசங்கஞ்சேதாக்கள் புத்தமதனாக்கள் இது எல்லாருமே ஐயோ ஐயோன்னு அலற போனா என்னண்டா அந்த நேரம் ஒவ்வொன்றா விடுபடும். வர வர வர வர அந்த வலியும் அந்த துன்பமும் அந்த வயசும் வந்து மரணம் நெருங்க நெருங்க ஒவ்வொன்றும் விடுபடும். அதுல கல பேருக்கு இந்த பக்தி கடவுள் சற்சங்கம் எல்லாமே போயிடும். உண்மை அது நடக்கிறது. அத கடைசி வரைக்கும் பிடிக்கிறது வேலை கொஞ்சம் பேர். அம்மா வந்தா இன்னைக்கு பேரை கண்ணு போன கிழமை வந்திருக்கு அவரை காணியில அவரை இப்ப தனியே அவரால் நடமாட முடியாது. பொழுது போகுது. அவர் என்ன காலையில் எழும்பினார் ரெண்டு மூன்று மணத்தி காலம் பூஜை பண்றார். பிறகு மிச்ச நேரம் நித்திர கொள்றார். பழங்கு வந்து இருப்பியும் பூஜை பண்றாரு. அதோட போகுது பாருங்க எல்லாம் முடிஞ்சது. அந்த லாஸ்ட்ல அவர் எவ்வளவு இருக்கிறார் இப்ப இன்றைக்கு வந்தார். அது எனக்கு இளம்போ அது அதை செய்து கொண்டு நான் இருக்கிறேன். நான் ஒன்றும் கேட்கல எனக்கு ஒன்றும் இல்லை ஜஸ்ட் அதை செய்கிறேன் எனக்கு அது நல்லா இருக்குன்ற போட்டு சொன்னார். அஞ்சு வயசுல மகனே இப்படிதான் சொன்னேன். அஞ்சு வயசுல மகனே ஊர்ல தேர் நடந்தான் சிவன் கோயில் தேர். வீட்டுல எல்லாரும் தேடினமா தேருக்கு போய் கும்பிட்டு வந்தாராம் அஞ்சு வயசுல. இன்னைக்கு அதை சொல்றாரு அஞ்சு வயசுல அப்படி போனான் மகனே. அது ஏதோ ஆண்டவன் இந்த வரைக்கும் கொண்டு விட்டு இருக்கிறான். இந்த நிலை இதற்கு இல்லை. அவரை விழுந்து வணங்க நடமாட்டம் அபியாசம் செய்யறது இப்படி எக்ஸசைஸ் செய்யறதுக்கு அப்ப நடக்கிறதெல்லாம் முடிஞ்சு கையக்க இப்ப சொன்னார். இது கூடி செய்ய இயலாம வருகிறது. உண்மை அது வருது ஐயா. பயவதி கொஞ்சம் உடம்பு தானே சரீரம் தானே. காலெல்லாம் இப்படி கொண்டு இப்படி வெங்கி இருக்கு. இப்படி கையை வச்சா இப்படி கொண்டு போகும் அப்படி இந்த பிட்டிங் அடியுமா. அப்ப சொன்னே ஒன்றும் முடியதில்லை. ஆனா நான் நல்ல சந்தோஷமா இருக்கிறேன். அதான சொன்னேன் பசி எல்லாம் குறைஞ்ச நல்ல சந்தோஷமா இருக்கிறேன். இருந்த நின்றால் அப்படியே தியானது இல்லை. அவர் பூசே இவர் தியானம் எத்தனையோ மகான்களை சந்திக்க வந்தேன். எத்தனையோ பேர் அந்த ரமண மகர்ஷில இருந்து யுவ சுவாமியில இருந்து அதுல இருந்து யுவ சுவாமிகள் ஒரு சின்ன பையனா போய்களே சொல்ல நீ முத்தி போவாயடான்னு சொல்லி இருக்கிறேன். நீ முத்தி போவான்னு சொல்லி இருக்கிறேன் அந்த இதுல. அது அதுக்கு ஒரு அப்படியான ஆக்களை காண்றது பெரிய சொன்னார் வந்து சொன்னார். அதுல இருந்தா நான் எங்கேயோ போயிடுவேன் போயிட்டு சொன்னார். சில அனுபவங்கள் சித்திகள் கூட கிடைக்குது. இப்ப அவரை உங்களை பற்றி யோசிச்சுட்டாருன்னு வையுங்க. நீங்கள ஒரு அவரை கூட வயசான ஒரு ஆளுகளை பற்றி அவர் யோசிச்சார். யோசிச்சுட்டு இருந்த அவவும் இப்படி அவக்கு மாறாட்டமும் வரத்து வாங்கி விட்டது. அப்ப வயசான இது அப்ப அவன்ற பற்றி யோசிச்சு அப்படியே போயிட்டார். போன பிறகா பிறகா போன் அடிக்கிறாவா தம்பி நீ வந்த நீயும் தம்பி வந்த நீண்டு நீ வந்து எனக்கு விபூதி பூசி விட்டு போன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னா. இவர் அந்த தியானத்துல யோசிச்சு வரைக்கும் வந்தது இப்படி சிலதுகள் சில இடங்களுக்கு போய் பார்த்து வர்றது அதுகள் எல்லாம் இவருக்கு சித்திக்குது. இந்த கனடாலதான் இதெல்லாம் நடக்கும். இப்படி ஒன்று ரெண்டு பேர் இது தெரிஞ்சது தெரியாம எத்தனையோ பேர் இருக்கணும். ஆனா இது ஒருத்தரம் பிரசங்கம் பண்றதோ அதுன்றதோ கிடையாது. அது இந்த பேரு வேலை கஷ்டம். ஆனா வரும் அது ஒவ்வொரு பிறப்பில இப்படி இப்படி செய்து கொண்டு வர வர இந்த பிறப்பில இல்லாட்டி அடுத்த பிறப்பிலே அது வரும். வெரி ஹார்ட் பட் அதுதான் அதான் சொல்றது. என்ன சொல்றது சில வரிதாய் செல்கதியாய் செல்றதுக்கு கஷ்டம். ஆனா அதுதான் கதி அங்கதான் போகும். வான்முகில் வலாது வைக்க மலிபலம் சுரக்க மன்னன் முறை அரசு செய்க குறவிலாதீர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நட்டவம் வேள்வி மல்க மீன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம்.
6: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ் 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
7: என்ன என்னிடத்துல ஒன்னும் எதிர்பாராமல் எனக்கு சகாயம் பண்ணணும் எனக்குடையதான எண்ணத்துடனே இருக்களே சதய பசுபதேசு புண்ணிய பாகம் மம பரிபாலய பக்தி தேனு மேகம். அதற்கு பிறகு பரமேஸ்வரா ஜடதா பசுதா களங்கிதா குடிலஜரத்வம் ஜனஸ்தி மமதே மயி தேவ அஸ்தியதி ராஜமௌளே பவதாபரணஸ்ய ரஸ்மி கிம் பாத்திரம். ராஜமௌளேன்னு சம்போதனம் இந்த ஸ்லோகத்துல. ராஜமௌளே சந்திரனுக்கு ராஜான்னு பேர், அவருக்கு சோமராஜான்னு பேர். எல்லாத்தையும் ரொம்ப அழகா இருப்பவர், ரொம்ப அழகா பிரகாசிக்கிறவர். சந்திரனுடைய ஒளி பாருங்க, சூரியனுடைய ஒளி உங்களால பார்க்க முடியாது, மின்னலை பார்த்தீங்களா, அதுதான் ஒளியா இருக்கு. என்ன சார் பிரயோஜனம்? ரொம்ப பெரியவர், சமுத்திரம் மாதிரி இருக்கிறவர். ஒருத்தர் அவரை ஸ்தோத்திரமா வைகிறாரான்னு தெரியல. சமுத்திரம் ரொம்ப நன்னத்தான், எத்தனையோ ஜலச்சரங்களுக்கு இடம் கொடுக்கறது. ஆனா ஒரு டிராப் வாட்டர் சாப்பிட முடியுமா? நீங்க ஸ்நானம் பண்ணலாம், அதுக்கு வந்து மறுபடியும் ஸ்நானம் பண்ணணும். என்னடா உடம்பெல்லாம் அரிக்க ஆரம்பிக்கிறது, அவ்வளவு ஜலம் இருக்கு, விவகாரம் என்னடா இல்ல. ஆனா அந்த சமுத்திரத்துக்கு உள்ள இருக்கக்கூடியதான ஜலச்சரங்கள் எத்தனை பேருக்கு எவ்வளவு இடம் கொடுத்துருக்க. இருந்த போதிலும் சில ஆஸ்பெக்ட்ல நல்லா இருக்கு, சிலது இல்ல. இங்க சூரியன் ரொம்ப பிரகாசம், ஒரு சூரியன் இருந்தா உலகத்துல இருட்டு இல்லாம பண்ணுவார், சந்தோஷம். ஆனா அவரை நேரா பார்க்க முடியல, ரொம்ப நேரம் சூரியனுடைய வெயில இருக்க முடியல. சந்திரன் அப்படி இல்லை, நிலா ஆனந்தமா இருக்கு, ஒளியும் இருக்கு, சந்தோஷமாகவும் இருக்க. அப்படி இருக்கக்கூடியதான அந்த சந்திரனை தலையில வச்சுட்டு இருக்கார ராஜமௌளே. ஹே பரமேஸ்வர, சந்திரனை தலையில வச்சுட்டு பிரகாசிட்டு இருக்கல, பவதா ஆபரணஸ்யாஸ்மி கிம் பாத்திரம். சந்திரன் உங்களுக்கு ஒரு ஆபரணமா இருக்க, ஒரு அழக கொடுக்கறவரா உங்களுக்கு இருக்க. ஆனா நானும் அப்படி இருக்க முடியாதா? பார்த்து இருக்க முடியல இன்னைக்கு. ஏன்னா சில பேர் எப்படின்னா, ஸ்கூல் டீச்சர் இருக்காரு, இன்னைக்கு என்ன எல்லாம் ஸ்கூல் டீச்சர் பத்தி பேசுறீங்களே, ஸ்கூல் டீச்சர் எப்படின்னா ஸ்பெஷல் அட்டென்ஷன் யாருக்குன்னா, ரொம்ப குறைச்சலா இருக்கேன் பாருங்க, மார்க் வாங்காம இருக்கானே அவன் இடத்துல தான். நன்னா படிக்கிறவன் படிக்கிறா அப்படின்பாரு. யார் நன்னா படிக்கலையோ, யார் சாதாரண போர் ஸ்டூடெண்டா இருக்கா, அவனுக்கு பக்கத்துல இருந்து ஸ்பெஷலா பார்த்து அவனுக்கு தனியா ஸ்பெஷல் கிளாஸ் வச்சு அவனையும் முன்னு கொண்டு வரணும். ஏன்னா அவனும் பாஸ் பண்ணும். என்ன கிளாஸ்ல நாலு பேர் ஃபெயில் ஆயிட்டேன்னா கடைசியில் டீச்சருக்கு தான் கெட்ட பேர். விவகாரம் என்னடா, பர்சன்டேஜ் வரலையேன்னு. 40 பேர் இருந்தா 40 பேரும் பாஸ் பண்ணும், அப்படித்தான ஒரு சந்தோஷம். எல்லோரையும் முன்னாடி வழிகாட்டணுங்கிற அபிப்பிராயம். அதே போல இந்த பரமேஸ்வரன் எப்படின்னு நான் நினைக்கிறேன், நீங்க தப்பு பண்ணினவாள் தான் தலையில வச்சுட்டு இருக்க போல இருக்கு, எங்க மாதிரி இருக்காள கவனிக்கவே மாட்டேங்கிற போல இருக்க. ஏன் சுவாமி? ஜடதா பசுதா களங்கிதா குடிலஜரத்வஞ்சனாஸ்திமயி தேவா. ஹே பரமேஸ்வரா, நீங்க சந்திரனை தலையில வச்சுட்டு இருக்கீள், அந்த சந்திரன் இடத்துல நிறைய தோஷங்கள் இருக்கு. ஜடதா, ஜடமா இருக்க. ஏன்னா பாக்குறதுக்கு எப்படி, சந்திரன் வியக்தி இருந்தாலும் பாக்குறதுக்கு ஜடமா தானே இருக்காரு. பசுதா, பசு மாதிரி தப்பான காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. 27 ஆத்துக்காரிய கல்யாணம் பண்ணு, ஒரு ஆத்துக்காரியோட இருந்து மீதி பேர் எல்லாரையும் அழ வச்ச. குட்டியில களங்கிதா, அவர் இடத்துல களங்கம் இருக்கு. தகாத தப்புகள்லாம் பண்ணியிருக்காருன்னு சொல்றது புராணங்கள். குட்டிலச்சரத்வஞ்சனாஸ்திமயி தேவ. குட்டிலச்சரத்வம் இங்க அங்க நேரா போக மாட்டேங்கிற, ரவுண்டா சுத்தப்படாதோ, வளைஞ்சுன்னா சுத்தின்னு இருக்கார். குட்டிலச்சரத்வஞ்சனாஸ்திமயி தேவ. இப்படிப்பட்டதான குணங்கள், களங்கம் இருக்கக்கூடியதான சந்திரனை, ஜடமாகவும் பசுமாகவும் இருக்கக்கூடியதான, பசுத்தன்மையோடு கூடி இருக்கக்கூடியதான சந்திரனை, குட்டிலச்சரத்வம் நேரா சோகம் இங்கே அங்கேயே வளைஞ்சுட்டு இருக்கக்கூடியதான சந்திரனை தாங்கள் தலையில வச்சுட்டு இருக்கல. ஹே பரமேஸ்வரா, அது போல குணங்கள் இருந்தா நீங்க வச்சுட்டு இருப்பீளோ என்னமோ, எனக்கு அப்படி இல்லையே, நான் என்ன பண்றதுங்கிற. குட்டிலச்சரத்வஞ்சன அஸ்தி மயி தேவா. அஸ்தி எதி ராஜமௌளே, இருக்குமையானால், எத்யஸ்தி ஒருவேளை இருக்குமையானால், பவரதா பரணஸ்ய நாஸ்மி கிம் பாத்திரம், தங்களுடைய ஆபரணத்துக்கு நான் பாத்திரமா ஆக மாட்டேனா என்ன, என்னையும் நீங்க தலையில் வச்சுட்டு இருக்க மாட்டேளா என்ன அப்படின்னா என்ன, இந்த ஸ்லோகத்தில் நேரா படிச்சா இந்த அர்த்தம் வரும். அப்படின்னா என்ன, தப்பு பண்ணினவாளதான் காப்பாத்துவள், என்னிடத்துல தப்பு இல்ல, ஆகையால் நீங்க என்ன காப்பாத்த மாட்டேங்கிறீர்கள் அப்படின்னு பகவான் இடத்துல நிஷ்டூரம் பேசுறா போல இருக்கு. ஆனா அது இல்ல அர்த்தம். என்ன சொல்றார், என்னிடத்திலும் இந்த தோஷங்கள் இருக்கப்பாங்கிற ஜடதா பசுதா களங்கிதா குடில சரத்வஞ்சா நாஸ்தி இல்ல எத்யஸ்தி இல்ல எனக்கும் இருக்கு. என்ன இருக்குங்கிற ஜடதா, ஒரு தரம் இல்ல சாஸ்திரம் பத்து தரம் சொன்னாலும் மண்டையில ஏறமாட்டேங்கிறது. ஏன் என் மனசு இங்கேயும் அங்கேயும் ஓடுறது, எங்கே போகணுமோ அந்த குரு சொன்ன வார்த்தையை கேட்டு அப்படியே இருக்கணும் தோன்றத இல்லையே, அவன் அண்ணா இருக்காளே இவன் அண்ணன்னா இருக்காளே அவ அப்படி இருக்காளே இப்படின்னா தோன்றது மனசுன்னு. அத அப்படி தோணாம இருந்தா நீங்க சன்னியாசின்னு அர்த்தம் அல்லது யோகின்னு அர்த்தம். சாதாரண மனுஷியால் தானே நமக்கு என்ன தோன்றது, அவன் அண்ணா இருக்காளே இவன் அண்ணா இருக்காளே அவன் முன்னுக்கு வராளே, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஒன்னும் மண்டையில ஏற மாட்டேங்கிறதே, எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வாழ்க்கையில ஒரு அடி முன்னால வைக்கல ஒரு அடி முன்னால வச்சா நாலடி பின்னால செதுக்கிறது இப்படிதான் ஒவ்வொருத்தரும் நினைக்கிறான். இவன் முன்னுக்கு வந்தான் அவனை கேட்டா அவனும் அதே கம்ப்ளைண்ட் தான் சொல்றான், அது எப்படி தெரியல. ஏன் ஸ்கூல்ல என்னை விட நாலு மார்க் குறைச்சல் சார் என்ன பண்ணிட்டு, முன்னால பரீட்சைன்னா அவன் சீனியர் ஆயிட்டான், எனக்கு உத்தியோகம் கிடைக்கல அதுக்கப்புறம் என்னாச்சு நான் இங்கேயே இருக்கேன் அப்படிங்கிறான். இப்ப என்னாச்சு அவன் அதிர்ஷ்டம் அவன் கிடைச்சதுன்னு கேட்க ஒண்ணு தேச்சிக்க விடாதவா, எல்லா விவகாரம் எல்லா எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் நமக்குத்தான் தலையெழுத்து சரியா இல்ல இப்படின்னு அழுதுண்டே இருக்கேன் சார். ஒரு நாள் அழுதா பரவாயில்ல, ஜென்மம் முழுக்க பார்த்தப்பெல்லாம் அழுதுண்டே இருந்தா என்ன பண்றது, இதான் ஜாட்யம். மனுஷனுக்கு எதை சொன்னாலும் புரிய மாட்டேங்கிறது என்ன, பரஞ்சு கா நிவ்யத்ரணஸ்வயம்போ தஸ்மாத் பரங் பஸ்யதி நத்தராத்மன். வெளி விஷயங்களே கவனிச்சுட்டு இருக்கான், அது நன்னா இருக்கு இது நன்னா இருக்கு அங்கே போகணும் இங்கே போகணும் எல்லாரோட நான் வசதியா இருக்கணும், யாரும் யாரோடையும் கம்பேர் பண்ணிக்க கூடாது. உமக்கும் பரமேஸ்வரனுக்கும் டைரக்ஷனா ரிலேஷன், நடுவில் யாரு, குருட்ட சொல்லுங்க குருவோட சேர்ந்துருக்கோ அவ்வளவுதான். அது தவிர இன்னொருத்தரோட நம்ம சேர்த்து வச்சோம்னா மனசுக்கு கவலைத்தான் வந்துச்சு. ஜடதா இதான் முதல்ல ஏற்படக்கூடியதான ஒரு ஜாட்யம், மனுஷாளத்துல இருக்கக்கூடியதான ஒரு ஜாட்யம் என்ன, இன்னத்தரோட நம்மளை ஒப்பிட்டுக்கிறது. பரமாத்மா இருக்கார் குரு இருக்கார் நான் இருக்கேன் அவ்வளவுதான் சொல்லடும். உலகத்தை பார்த்த இளையனால் உலகம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்ப, விரல்ல உங்க கையில அஞ்சு விரல் ஒரு மாதிரி இருக்கா, சின்ன விரல் இருக்கு அது மடிக்கிறது நன்னா இருக்கு வேலை செய்யறது உபயோகப்படுறது, ஆனா கஷ்டமான வேலையெல்லாம் அது செய்யாது. கஷ்டமான வேலை செய்யறதுக்கு அங்குஷ்டம் கட்ட விரல் அது மூணாம் அடியது ரெண்டா தான் அடியது, நான் என்ன பண்றது. சின்ன விரல இருக்கு அது எப்படின்னா கல்யாண தினத்தன்னைக்கு ஆத்துக்காரதை அந்த விரல புடிச்சுட்டு போனேன் அந்த ஒண்ணுக்குதான் உபயோகப்பட்டது, வேற எதுக்காவது உபயோகப்பட்டதா சொல்லுங்க பாக்கலாம். ஆனா இந்த கட்ட வரல என்ன, எதை புடிச்சுக்கணும்னா கட்ட வரலோட சேர்த்து தானே புடிச்சுக்கிறேன், ஒன்னு ஸ்ட்ராங்கா இருக்கு ஆனா மடியில, இன்னொன்னு வீக்கா இருக்கு ஆனா கடைசியில இருக்கு எல்லா காரியம் டக்கு டக்குன்னு வேலை செய்யறது பாருங்க. இப்படி அனாவசியமான விவகாரங்கள் இவ்வளவு வித்தியாசம் இருக்க, பக்கத்துல ஒரு வரல இருக்கு சார் அதுக்கு பேரே இல்லையா அனாமிக்கான பேர், ஆனா மோதிரம் அதுக்கு தான் போடுறது. கட்ட விரல் இவ்வளவு உபயோகப்படுறது அதுக்கு ஒரு மோதிரம் போடப்படாது, நீங்க போட்டா இல்லைன்னு வைக்கிறான் சிரிக்கிறான் இது பைத்தியம் நினைக்கிறான். இந்த நடு விரல் இருக்கு பத்தில அந்த மோதிர விரலுக்கு அது அனாமிக்கார் அதுக்கு மட்டும் மோதிரம் போடுறாரு, ஆனா அதுவும் அப்படிதான் போட்டுருக்கான். நடு விரல போட்டாலே தப்புங்கிறான் என்ன பண்றது இப்படிங்கிறான். இப்படி விவகாரம் என்ன, அஞ்சு விரலே நம்ம கையில இருக்கிறது நேளமா இல்லைன்னா உலகத்துல இருக்கிற எல்லாரும் ஒரு மாதிரி இருப்பாளா, அவளை கண்டு நீங்க கம்பேர் பண்ண நான் இப்படி இல்லையே அவ அப்படி இல்லையே. பரமேஸ்வரனுக்கு அவனை கண்டா தான் இஷ்டம், நீர் பாத்திரவா சொல்லப்பட நம்ம வழி நாம இருக்க, நாம இருக்கோம் குரு இருக்கார் சிவன் இருக்கார், இன்னொருத்தரோட நம்ம சேர்த்துக்கிறதுங்கிற விவகாரமே இருக்கப்படாது. இதுதான் ஜாட்யம், மனுஷனுக்கு இருக்கக்கூடியதான வீக்னஸ் இது. பசுதா அதுக்கு மேல நான் காரியம் உண்டு நான் உண்டுன்னு இருக்காம வேற எதையுமே பண்ணாம அவன் பாட்டுக்கு டல்லா உட்கார்ந்துட்டு இருக்கான் பாருங்க. ஏதோ நமக்கு சமயம் இருக்கு, இந்த சமயத்துல நாம கிடைக்காத மானிட பிறவி கிடைச்சிருக்கே இதை உபயோகப்படுத்த சாஸ்திரங்கள் வாசிக்கிறோம் நல்லது வாசிக்கிறோம் கேட்டுட்டே இருக்கோம்னு இருக்காதே கிடையாது. பசுமாடு என்ன பண்றது, அந்த வேலைக்கு ஆகாரம் கிடைச்சதுன்னு வச்சுங்களேன் அதோட திருப்தி அதுக்கு போய் மூலையில உட்கார்ந்துன்னு ஆனந்தமா படுத்துட்டு இருக்கு, மறுபடியும் பசிக்கிற வரைக்கும் எழுதுக்கிறது இல்ல. நாம அப்படித்தானே பண்ணிட்டு இருக்கோம், என்ன பண்ணிடும் வாழ்க்கையிலேருந்து யோஜனை பண்ணுங்க, தூங்குறோம் எழுந்துக்கிறோம் சமைச்சுண்டு சாப்பிடுறோம், ஏதாவது ஒண்ணு பண்றோம், ஏதாவது ஒண்ணுன்னா இந்த சமையலுக்கு வேண்டிய பொருளுக்கு வேண்டியதான காசுக்காக அலைஞ்சிட்டு இருக்கோம். வேற என்ன பண்ணினு வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணியோ என்ன சாதிச்சோம்? பகவான் வந்து மனுஷனுக்கு மற்ற பிராணிகளுக்கு இல்லாத ஒரு ஆறாவது அறிவு கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு இருக்கோம். அது நம்ம உபயோகப்படுத்தலையே. பண்ணிருந்தோம் என்ன வாழ்க்கையில சாதிச்சோம் யோஜனை படி பாருங்க, தெரியலையே. இதுதான் பசுதா. ஆஹார நித்ரா பயமைதுனானி சாமான்யமே தத்பது நராணாம். பசிச்சா சாப்பிடுறது, தூக்கம் வந்தா தூங்கறது, இல்லைன்னா வெறுமன நான் இருக்கேன் சார், கண்ணை திறந்து நான் அப்படியே இருக்கான். ஏ பயம் வந்துருமோன்னு பயம் வேற. இதுக்காக எஃபர்ட். ரிட்டையர் ஆனப்பறம் குழந்தைகள் பார்த்துப்பாளோ மாட்டாளோ, இன்னைக்கே இன்சூரன்ஸ் பண்ணிடும். இன்சூரன்ஸ்காரன் வந்தா பார்த்து போறோம், உங்கள என்னமோ பண்ணிட்டு இருக்கான் விவகாரம் முழுக்க. பழைய நாள்ல எதை நம்பி இருந்தோம்? ஜனங்கள் இருந்தாலா இல்லையா? சௌக்கியமா இருந்தா? காரணம் நமக்கு அனாவசியமான பயம். அதுக்காக எஃபர்ட் எடுத்துக்கப்படாதுன்னு நான் சொல்லல, பயப்பட வேண்டாம். உங்களால முடிஞ்சது எதோ பண்ணுங்க, பரமேஸ்வரத்துல விட்டுருங்க. அது பண்ண மாட்டேங்கிறானே. பசுத்தா ஜடத்தா பசுத்தா களங்கிட்டாச்சா, எப்ப பாருங்க ஏதோ ஒரு தோஷம் இருந்துட்டே இருக்கு. முதல் தோஷம் மனுஷனுக்கு ஆசை. இது வேணும், அது வேணும், அது பண்ணணும், இது பண்ணணும், ஊர்ல இருக்கிறவள இந்த போற்றணும், இந்த ஆசை வேணும். இருக்கிறதோட பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணி சௌக்கியமா நம்ம காரியம் பண்ணிட்டே இருப்போம். அந்த எண்ணம் வரணும். களங்கிதாச்ச குட்டிலச்சரத்வம் ஜனாஸ்தி மகி தேவா. குட்டிலச்சரத்வம் மனசுல ஒண்ணு, வாக்கல ஒண்ணு, செயல்ல ஒண்ணு. மனசுல ஒண்ணு நினைக்கிறது, ஒருத்தரோட பேசும் பொழுது வேற விதமா பேசுறது, இப்படி பேசினாங்களே இப்படிதான் நடந்து போறோம்னு பார்த்தீங்கன்னா வேற விதமா செய்யறது. இப்படி லோக்கத்தில் இந்த ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் இருக்கு பார்த்தீங்களா, ரொம்ப லாக்கி. மனுஷாளுக்கு இவைகள்லாம் இதுதான் தோஷங்கள்னு பேர். அதனால ஜடத்தா பசுத்தா களங்கிதா குட்டில சரத்வஞ்ச முதல்ல நாஸ்தின்னு சொன்னார். அஸ்தி இதெல்லாம் எனக்கும் இருக்கு. எது ராஜமௌளே பவதாபரணஸ்ய நாஸ்மி கிம் பாத்திரம், என்னிடத்துலயும் இவைகளும் இருக்கே, நான் ஏன் உங்களுக்கு பாத்திரம் ஆகல? இந்த இடத்துல கிம் பாத்திரம்னு நாஸ்தி கிம் பாத்திரம்னா ஒரு ஆட்சேபம்னு முதல்ல சொன்னேன். இப்ப எப்படின்னா நானும் ஆவேனே, என்னையும் நீங்க வச்சுக்கலாமே. சந்திரனை தான் தலையில வச்சுக்கணுமா? அவருக்கு என்னென்ன தோஷங்கள் இருக்கோ அத்தனை தோஷங்களும் என் இடத்துல இருக்காப்பா, பரமேஸ்வரா என்னையும் காப்பாத்துங்கோ அப்படிங்கிறார். ஜடதா பசுதா களங்கிதா குட்டிலச்சரத்வஞ்சநாஸ்தி மயி தேவ அஸ்தி எதி ராஜமௌளே பவதாபரணஸ்ய நாஸ்மி கிம் பாத்திரம் அரஹசி ரஹசி ஸ்வதந்திர புத்தியா வரிவசிதும் சுலப பிரசன்ன மூர்த்தி அகணித பலதாயக பிரபுர்மே ஜெகததிகோ ஹிருதி ராஜசேகரோஸ்தி. அடுத்தது அகணித பலதாயக பிரபுர்மே, இந்த பரமேஸ்வரன் இருக்காரே எவ்வளவு பலத்தை கொடுப்பார், என்ன கொடுப்பார், கணக்கு இல்லாம கொடுப்பார். இவ்வளவு அவ்வளவுன்னு இல்ல, நீங்க பரமேஸ்வரன் நாமாவை சொன்ன மாத்திரத்துல யத்யக்ஷரம் நாம கிரேரி சம்ரணம் சகத் பிரசங்காதகமா சுகந்தி தது பவித்ர கீர்த்தி தமலங்க சாசனம் பவானஹோத்வேஷ்டி சிவம் சிவேதர. அந்த பரமேஸ்வருடைய ஆத்துக்காரி தாட்சாயணி சொல்றான், யத்யக்ஷரம் நாம கிரேரி சம்ரணம். மனுஷியாளுக்கு எல்லோருக்கும் எந்த வேதங்களை படிக்கிறாளோ அந்த வேதத்துல எங்க ஆத்துக்காரருடைய பேரை சொல்லியிருக்கு. எப்படி அந்த மந்திரத்தோட சொல்லிருக்கு, நம சிவாய சங்கராய அப்படின்னு ஸ்ரீருத்ரத்துல இந்த மந்திரத்தை அப்படியே நேரா சொல்லிருத்த. அந்த ரெண்டே ரெண்டு எழுத்து அவ்வளவு சுலபமாக சொல்ல, சிவா சிவா அவ்வளவுதான், சுலபமாக பேசலாம். அப்படி இருக்கக்கூடியதான் இந்த நாமாவை சொல்ல மாட்டேங்கிறீங்களேன்னு அப்பாவின் இடத்துல வருத்தப்பட்டுடா இருக்கட்டும். ஏன் சொல்ல வந்தேன்னா, அந்த நாமாவை சொன்னா அப்படி கருணாமூர்த்தியா எல்லாத்தையும் கொட்டு வரா. அவர்கிட்ட காசே இல்லையேன்னு அர்த்தம். பரமேஸ்வர்ட்ட இந்த காசு இருந்தா தானே அவர் என்ன தோழியை கட்டிண்டு கஜ தர்மாம்பரதரா யானை தோலையை கட்டிண்டு ஒண்ணும் இல்லாம அப்படி சுத்திட்டு இருக்காரு சார். உடம்புல ஒரு ஆபரணம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அவர் என்ன எனக்கு கொடுக்க போறார்? ஒண்ணுமே அவர்கிட்ட இல்லையேன்னு கவலையே படாதீங்க. அதான் வித்தியாசம். கையில காசு வச்சுட்டு இருந்தோம்னா திருடன் வந்து எடுத்துட்டு போயிடுவானோ பயம். எங்க பார்த்தாலும் பாருங்க, வீட்டுக்குள்ள போதுனா எடுத்துன்னு போயிட்டான், ஸ்கூட்டர் பெட்டியில வச்சிருந்தான், போயிட்டு வர்றதுக்குள்ள காபி சாப்பிட்றதுக்குள்ள எடுத்துன்னு போயிட்டான். அவன் எல்லாத்தையும் மூட்டையா எடுத்துட்டு போக முடியுமா? என்னமோ வச்சான் சார், அவத்தான் பார்த்துட்டே இருக்கான். உங்க கையில காசு இருந்ததுன்னா ஜனங்களுடைய எல்லாரும் கண்ணும் உங்க மேலேயே எழுந்திருக்கு. ஏமாந்தல்னா எடுத்துன்னு போறான் பார்த்துட்டு இருக்கான் லோக்கத்துல. எங்க பரமேஸ்வரனுக்கு தெரியும், என்னடா சார் கையில காசே வச்சுக்கல, என்னடா பண்றாரு, அவர்கிட்ட ஒரு சேஃப் டிபாசிட் வாழ்க்கை வச்சுருக்கார் ஒருத்தர் இருக்கார், யார் குபேரன். அவர் என்ன நவநிதிகளை வச்சுருக்கார், சங்க நிதி பத்ம நிதி இவையெல்லாம். இந்த நிதிகள்லாம் என்ன பண்ணுறதுன்னு பெரிய பெரிய இது பானை மாதிரி, அதுலேருந்து ரத்னங்களை எடுத்துலையானால் அது கையெடுத்ததுமே மறுபடியும் ஃபுல்லாகிடும், எப்பொழுதும் ஃபுல்லாக இருக்கும். ஒரு நிதியாவது நம்மகிட்ட கொடுக்கப்படாதா? தங்கத்தை அதை அப்படியே கையில் பிடிச்சி எடுத்துன்னா கையில் எடுத்து மறுபடியும் ரூமி போயிடுது. அப்படியே வச்சுருக்காரு அவர். பரமேஸ்வரன் என்ன சொல்கிறாரா, பக்தனாக இருந்தால் என்ன பண்ணுறார், குபேரனுக்கு அப்படியே கண்ணை தங்கியே காட்டுறார். குபேரன் அஷ்டைஸ்வர்யங்களை கொடுக்குறேன், அதனால்தான் எல்லாம் அனபரம் கற்பூர ஹர்த்தி பண்ணுறப்ப ராஜாதி ராஜா எ பிரசக்கிய சாஹினே நமோ எம் வை சவணாய கொர்மஹே தமே காம் காமாம் காம காமா யமக்கியம் காமேஸ்வரோ வை வைஸ்ரவணோ ததாது. வைஸ்ரவணன்னா விஸ்ரவணனுடைய பிள்ளை குபேரன். கடைசியில் என்னடா சின்னர் காசு வேணும், இவ்வளவு பண்ணின பூஜையோ எங்கே வந்து முடிகிறதுன்னு, காசுல தான் முடிகிறது. இது வரைக்கும் என்ன பக்தி யுக்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்கு சார், நான் இல்லைன்னா சொன்னேன், உமக்கு பக்தி இல்லைன்னு சொல்றது என் தாத்பரியம் இல்ல. கடைசியில என்ன விவகாரம், எல்லாரும் கற்பூர யாரத்தை காட்டுறப்ப ஏதோ அந்த மகாலட்சுமி போட்டோ வந்து நாலு காயினாவது விழுமான்னு பாக்குறேன். காசு இருக்கு, இதுதான் தோஷம். நம்ம பார்க்கணும், தானா உங்களுக்கு வந்தது என்ன, கவலையே படாதீங்க. வந்ததா சரி, அதை ரிஜெக்ட் பண்ணணும்னு சொல்லல, வேணும்னு ஆசைப்படாதீங்க. எங்க பரமேஸ்வரன் என்ன, கவலையே வேண்டாம், அவர் நாம சொன்னா அவர் பக்தி இருக்கமே ஆனால் குபேரனுக்கு ஒரு சமயம் பண்ணுவார், அவர் எக்கச்சக்கமா கொட்டிவிடுவார். ஏகம் ச பில்வம் சலிலம் ச கிஞ்சித் சமர்ப்பிதம் சங்கர புக்தி பக்தியா. ஒரு பில்வ தளத்தை மேல வச்சு, ஒரு உத்தரணி ஜலத்தை அவர் வச்சு, அவர் தலையில விட்டு பரமேஸ்வரா ஹரா காப்பாத்துன்னு சொன்னா போறோம் பக்தியோட. என்னன்னா சவம்ச கோட்டியா சிவலோகமேதி, ஒரு கோட்டி வம்சங்கள் வருமான, அத்தனை பிறவிகள் எல்லாம் உங்களுக்கு பின்னால அத்தனை பேர், அத்தனை பேருக்கும் அமிதமான ஐஸ்வர்யத்தோட பக்தியும் கொடுப்பாரா? சொல்லப்படாதா சிவநாமாவ? சொல்ல மாட்டேங்கிற, எந்த வகை நாமாவும் சொல்ல மாட்டேங்கிறான், விடுங்க. என்ன இவனுக்கு வெளியில சுத்தின் இருக்கேன், மனசு இங்கே இங்கேன்னு ஓடிட்டு இருக்க. ஆகையால் இங்க பரமேஸ்வரன் எப்படிப்பட்டவர், அகணித பலதாயக, கணக்கில்லாதாக காசை கொடுக்கிறவர். இவ்வளவுதான் கொடுக்கணும், இவ்வளவுதான் கொடுக்கப்படாது அப்படிங்கிறனால கணக்கில்லாம கொடுப்பார். அகணித பலதாயக பிரபுர்மே, அவர் பிரபு. பிரபுன்னா என்னன்னார், எல்லாத்தையும் அறிந்தவர். இப்படி அப்படி எல்லாமும் அறிந்து எல்லோருக்கும் கொடுக்கக்கூடியவர். இன்னாரு கொடுக்கணும், இன்னாரு கொடுக்கணும், உலகத்தை முழுக்க படைக்கிறவர், அதை காப்பாத்துறவர், எல்லாம் பண்ணக்கூடிய எல்லாம் தெரிந்தவர். பிரபுர்மே ஜகததிகோ ஹிருதி ராஜசேகரோஸ்தி. இந்த உலகத்துல அதுக்கு தகுந்ததான, அதுக்கு சமானமா இருக்கிறவா யாரும் இல்ல. நதத்தமோஸ்தி அபியதிகச்ச திருஷ்யதே, அதுக்கு சமானமாகவோ அதுக்கு மேல இருக்கிறவார யாருமே இல்லைன்னு. அப்படின்னா வேதங்கள் சொல்றது அந்த பரமேஸ்வரனே. அப்படி ஜகததிகோ ஹிருதி ராஜசேகரோஸ்தி ஜகததிக, உலகத்துல இருக்கிற எல்லோரோட உயர்ந்தவர். உலகத்துல இருக்கிற யாரு, பரமேஸ்வரன். பத்தி பசு பாசம் இவ்வளவுதான் தத்துவம். பசுக்கள் பரமேஸ்வரனை தவிர மீது எல்லோருக்கும் என்ன பேருன்னு, பசுன்னு. சுவாதந்திரம் இல்லை, எதையும் உங்களால பண்ண முடியாது. நம்ம சொல்லிட்டு இருக்கோம், அதை பண்ணுவேன் இது பண்ணுவேன், நான் பெரிய உத்தியோகத்துல இருக்கேன், எல்லாமும் சொல்லுங்கன்னு. வயசாயிடுதுன்னா உட்கார்ந்து எழுதுக்கிறதுக்கு எதாவது பிடிச்சிருந்தான் இருக்கணும், சுவாதந்திரம் இருக்கா சொல்லுங்க பாக்கலாம், கிடையாது. உங்க மனசை நிறுத்தின்னு இந்த வழியாகத்தான் மனசு போகணும்னு சொன்னா உங்க மனசு கேட்கறதா? வேற யாரும் ஆத்துக்காரிய கேட்கல, குழந்தை கேட்கல, அப்புறம் உங்க மனசு நீங்க சொன்ன வார்த்தையை கேட்கறதா? இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னா தப்பிச்சுன்னு போறதுக்கு ஆயிரம் வழி கண்டுபிடிக்கிறது. இந்த மனசு உங்களால உங்க மனசையே கண்ட்ரோல் பண்ண முடியல, என்ன சுதந்திரம் வேண்டி இருக்கு சொல்றேன். நாங்கெல்லாம் இண்டிபெண்ட் சிட்டிசன்ஸ், இண்டிபெண்ட் இந்தியால இருக்கோம், ரைட்டு. யாரு இல்லைன்னா, உங்க மனசே நீங்க சொன்ன பேச்சு கேட்கல, அப்படி இருக்கே என்ன பண்றது? ஆனால் இந்த பசுவை சரியான வழிக்கு கொண்டு வரவர் பசுபதியா இருக்கிற பரமேஸ்வரன். அவர் என்ன பண்ணியிருக்கார், பாசக்காயர்னால கட்டி வச்சிருக்கார். அந்த பரமேஸ்வரனை சரணாகத்தை அடைஞ்சோமையானால் பாசத்தை தவித்து விடுவார், பசுனுடைய பசுத்துவம் போயிடும், அப்புறம் பத்தி ஒருத்தர் தான் மிஞ்சி இருப்பார். அப்படி ஜகத அதிக்காக உலகத்துக்கு அப்பாற்பட்டவர். இதுதான் மாயாமேதாம் தரந்திட்டே, இந்த பாசம் எனக்கூடியதான மாயையை தாண்டி அந்த பசுஸ்வரூபத்தை பதிஸ்வரூபத்தை அடைவேன் அப்படிங்கிறார். ஜகததிகோ அவர் எங்க சார் இருக்கார்? ஹிருதிராஜ சேகரோஸ்தி. இங்கேயும் அங்கும் இல்ல, இதயத்தில் இருக்கார். நம்ம இதயத்தில் இருக்கார். ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேசே அர்ஜுன திஷ்டதி. படிச்சவனோ படிக்காதவனோ, அந்தனரோ அந்நியரோ, ஆணோ பெண்ணோ, குழந்தையோ வயசானவாரோ, எல்லோருடைய இதயத்திலையும் இருக்கார். அதுல அதுல வித்தியாசம் இல்ல. நாமத்தான் நம்மள வித்தியாசம். நாம் வேற, நீங்க வேற, பணக்காரன் வேற, ஏழை வேற, நம்ம தான் வச்சுட்டு இருக்கோம். பரமேஸ்வரன் எல்லோருடைய சாஸ்வதமா ஆனந்தமா இருக்க. அப்படிப்பட்ட

அந்த பிரம்மம் என்ன கேட்கலோ இல்லையா, சத்தியம் ஞானம் அனந்தம், ஒரு நாளும் அழிய மாட்டார், அறிவு வடிவமா இருக்கார், இங்கும் அங்கும் தான் இருக்காருன்னு சொல்ல முடியாது, எல்லா இடத்துலயும் இருக்கார். அப்படிப்பட்டதுனர் தன்னைத்தான் இருக்கு, எங்க போய் பாக்குறது, ஹவு டு மீட் ஹிம் தெரியலையர், கவலைப்படாதீங்க. யோவே தனிஹிதம் குஹாயம் பரமே வியோமன், உம இதயத்துக்குள்ள ஒரு குகை இருக்கு சுவாமி, அந்த குகையில தேடி பாருங்க. ஓஹோ அந்த ரூம்ல அவர் இருக்கார், எங்க இருக்காருன்னா அந்த ரூம்ல இருக்காருனர், என்ன அர்த்தம், அந்த ரூம்லயே இருப்பாருன்னு அர்த்தமா, இப்ப இருக்கார், நீங்க உள்ள போனேன்னு அவரை பார்க்கலாம், அவ்வளவுதானே அர்த்தம், அவர் எங்க இருக்காருன்னா இங்க இருக்காரு, விசிட்டிங் கார்டு கொடுக்கிறார் உங்களுக்கு, என்ன அர்த்தம், அவ வீடு அட்ரஸ் இது, வேணும்னா அங்க போய் பார்த்தா அங்க இருப்பார், அவ்வளவுதானே அர்த்தம், அதே போல குகையில இருக்காருன்னு நீரும் குகைக்குள்ள பாருனா தெரிவார். இதோட நிறுத்தப்படாதோ, யோவேத நிஹிதம் குஹாய், அந்த குஹை எங்க இருக்கு கேள்வி கேட்கறது, அதுக்குள்ள எப்படி போறது, திரும்பி கேட்கிற உபநிஷத்தை, அந்த குகை சொல்லிட்டு அது என்ன, உங்க பூத உடல் ஸ்தூல சரீரம் இருக்க, இதான் அன்னமய கோஷம், இதுக்குள்ள பிராணமய கோஷம், உள்ள இன்சைடா போங்க, நீங்க எங்கே அங்கே போறனா, இங்கே போறனா, பாரிஸ் போறேன், அமெரிக்கா போறேன், இங்கிலாந்து போறேன், எங்கெங்கயோ போறல, அங்கெல்லாம் போனா பிரயோஜனம் இல்ல, காசி ராமேஸ்வரம்லாம் போக வேண்டாம், இங்க இதயத்துக்குள்ளே உள்நோக்கி திரும்புங்க, அந்தர்முகமாக பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு கிடைப்பார். எங்க இருக்க, இந்த ஸ்தூல சரீரத்துக்குள்ள பிராணமய கோஷம் இருக்கு, அதுக்குள்ள மனசை புடிங்க, அந்த மனசுக்குள்ள தேடுங்க அறிவு, அந்த அறிவுக்குள்ள ஆனந்தமான ஒரு ஸ்வரூபம், அந்த எந்த ஸ்வரூபத்தை தூக்கத்துல எல்லாத்தையும் மறந்து அனுபவிக்கிறோம், எல்லாம் மறந்து போயிடுது, வீடு வாசல் காசு குழந்தைகள் அத்தக்காரியே எல்லாம், உங்க சரீரம் என்ன மறந்து போயிடுது தூக்கத்துல, ஒண்ணும் தெரியலையே, ஆனா முடிச்சுட்ட பிறகு என்ன சொல்ல, நிம்மதியா தூங்கினேன் சார், ரெண்டு மூணு நாள் டிஸ்டர்ப்டு ஸ்லீப், ட்ரெயின்ல போனா இப்படி இப்படி ஆடிண்டே இருக்கு, அது இப்படி ஆடுறது இல்லை, இப்படி நேரம் ஹரிசாண்டல்ல வேற ஆடுறது, எப்படி தூங்குறது, சாதாரணமா ஆடிச்சுன்னா ஏதோ ஊஞ்சல்ல தொட்டில விடனா போல இருக்கு, தலையும் காலம் இப்படி ஆடிண்டே இருக்குன்னா ராத்திரி எல்லாம் ஆடிண்டே எப்படி தூங்குவோம், என்ன வியவாரம், அது அப்படிதான் ஆடுனர், ஏன் ஆடுறதுன்னு கேட்டான், யாரும் பதில் சொல்லல, வியவாரம் முழுக்க இப்ப வியவாரம் என்ன தூக்கம் இல்ல, தூங்கி நான் பாருங்க அப்பாட என்ன ஆனந்த சுகமாக மஸ்வாப்சம், நகிஞ்சித வேதிஷ, ஒன்னும் தெரியாம தூங்கினேங்கிறான், இதான் ஆனந்தமாய் கோஷம், அதுக்கும் உள்ள நான் தூங்கினேன்னு அறிந்தாரோ இல்லையோ அவர் தான், யோவே தனிஹிதம் குஹாயம் பரமே வியோமன் அப்படின்னு அவரை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னேல, அவர் இங்க ரகசியமா இருக்க, தம் துர்தர்ஷம் கூடம் அனுப்பிரவிஷ்டம் குஹாஹிதம் கஹ்வரேஷ்டம் புராணம், அதான் ரகசியங்கிற ஒரு பதத்துல சொல்லிட்டார், இந்த உபநிஷத்து சொன்ன விஷயம் எல்லாம் ரகசியமா இருக்கார், தேடினா கிடையாது, ஆனா அங்கேதான் இருக்காரா, கவலைப்படாதீங்க, எங்கும் இருக்கார், அரகசி என்ன சார் ரகசியங்கள் அரகசியங்கள், ரெண்டு இடத்துல இருக்காருப்பா, நீங்க பார்க்கல அவ்வளவுதான், அரஹசி சபாஹ்யாபியந்தரோஹ்யஜஹ, உள்ளும் புறமும் எங்கும் வியாபித்திருக்கார், இடவழி இல்லாத இடம் சொல்ல முடியுமா உங்களால, இடம்னாலே இடவழி உள்ளது, எங்கும்தான் இடவழி இருக்கு, ஆனா நீங்க சொல்றது என்னன்னு, எனக்கு கொஞ்சம் இடம் இருக்கா, நான் உட்காரலாமா, இஸ் த ரூம் ஃபார் மீ அப்படிங்கிற, இந்த ட்ரெயின்ல போனேன்னா அது என்ன, இந்த லோக்கல் ட்ரெயின்ல அங்கே மூணு பேருக்கு தான் சீட் இருக்கு, ஆல்ரெடி நாலு பேர் இருக்கான், கொஞ்சம் தள்ளிங்க சார் நான் உட்காரேக்கிறேன், கொஞ்சம் ரூம் கொடுங்கோங்கிறான், வியாபாரம் என்ன, அங்கே இடம் இருக்குன்னு அந்த இடத்தை தேடுறானோ இல்லையோ, இடத்தை நீங்க புதுசா உண்டு பண்ணல, இடம் இருக்குங்கிற, இடம் இல்லாத இடம் இடவழி உங்களால சொல்ல முடியுமா, அதே மாதிரி எங்க பரமாத்மானிடத்துல தான் எல்லாமே இருக்கு, ஸோ உங்க சரீரத்துக்குள்ளேயும் இருக்கார், சரீரத்துக்கு வெளியிலையும் இருக்கார், வெளியில இருந்தா ஏன் கண்ணுக்கு தெரியலேன்னா, இருந்தா தெரியணும் நிர்பந்தம் இல்லப்பா, காத்து எங்கும் இருக்கு, கண்ணுக்கு தெரியுறதா தெரியலையே, அப்ப கண்ணுக்கு தெரியாத போனாலும் அவர் இருக்கார், அவர் இருக்காருங்கிறதுக்கு பிரமாணம் உண்டாது, அப்புறம் சொல்றேன், நிச்சயமா இருக்கார், ஆனா விவகாரம் என்ன, இருந்தாலும் நீங்க பார்க்க முடியல, ஏன் உருவம் இல்லை, காத்துக்கு உருவம் இல்ல பார்க்கல, ஆகாசத்துக்கு உருவம் இல்ல, இடவழிக்கு உருவம் இல்லைன்னு நீங்க பார்க்கல, கண்ணால பார்க்காத போனாலும் தோளால் அறியல் காத்த, அதே மாதிரி எங்க பரமேஸ்வரன் நீங்க அறியலாம், சிவபக்தி பண்ணுங்க, அரஹசி ரஹசி ஸ்வதந்திர புத்தியா வரிவசித்தும் சுலப பிரசன்ன மூர்த்தி, அப்படிப்பட்டவர் வரிவசித்தும் சுலபா, அவரை அறிவதற்கோ அவரை வாழறதுக்கோ சுலபமான

0: ஒரு பிரசன்னமான ஒரு மூர்த்தி, ஆராதிப்பதற்கு சுலபமானவர் பரமேஸ்வரர். அவருக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்கல. அம்பாளுக்குன்னா சக்கர பொங்கல் வேணும், அதுக்கப்புறம் என்ன வடை வேணும், இப்படியும் நம்ம அம்பாளும் கேட்கல. அது சிவப்பான புஷ்பங்களை கொண்டு வந்து வைக்கணும் இப்படி இல்லை நீங்க நினைக்கிற பரமேஸ்வரன் ஒண்ணு இல்ல. பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி. ஒரு பில்லு தளம் போடும், சாதாரண ஒரு டிராப் ஜலத்தை போறோம், சாதாரண மாத்திர குழால வரக்கூடிய ஜலமாத உண்டை போடும், மடிய கொண்டு வந்து விடுங்க போறோம். அவர் அது இது கேட்டாரோ இல்லையே, அந்த நைவேத்தியம் வேணும், இந்த கலஞ்சாதமா வேணும், முத்கா அண்ணா பிரியா, ஹரிந்திரா அண்ணா பிரியா, இதெல்லாம் அம்பாளுக்கு அது அந்த அண்ணம் வேணும், இந்த அண்ணம் வேணும், பைத்தியம் பருப்புனால கட்டி அந்த அண்ணம் போடணுமா அம்பாளுக்கு. இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்க பரமேஸ்வரன் ஏதாவது கேட்டாரா? ஒன்னும் கேட்கல. பசிச்சா வந்து அப்படி கேட்பார். அம்பாள் இருக்க கையில ரத்னங்கள் எழுச்சதான் ஒரு பாத்திரம் கரண்டு வச்சுண்டு பரமேஸ்வரனுக்கு கொடுக்கறான். பரமேஸ்வரன் ஏதோ மண்டபம் வச்சுட்டான் போயிட்டே இருக்காரு விவகாரம் முழுக்க. அவர் எதையும் கேட்கல சுவாமி, ரொம்ப சுலபர். வரிவசிதும் ஆராதனம் பண்றதுக்கு வரிவசையான ஆராதனம்னு அர்த்தம். வரிவசியா ஆராதனம் வரிவசிதும் சுலப பிரசன்ன மூர்த்தி. ரொம்ப தெளிவா இருக்கிறவர். பிரசாதம் பிரசன்னம்னா தெளிவுன்னு அர்த்தம். எப்பொழுதும் மன நிம்மதியா இருக்கிறவர். பிரசன்னம்னு சொன்னாலே யானைன்னு அர்த்தம். சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபாந்தையே. குழந்தை விட்டு குழந்தையில இருந்து ஸ்லோகம் வச்சிருக்கோம். இங்க பிள்ளையார எங்க சார் சொல்றதுன்ட்டான் இந்த ஸ்லோகத்துல, எங்கேயுமே இல்லையே. வெள்ள வேஷ்டி கட்டுங்க சுக்லாம்பரதரம் விஷ்ணு, இந்த மகாவிஷ்ணுவை சொல்றதுங்க. சசிவர்ணம் சந்திரன் போன்றதான காந்தி உள்ளவர். சதுர்புஜம் நாலு கை இருக்கு. பிரசன்னவதனம் தெளிவான முகம் உள்ளவர். தியாயே சர்வ விக்னோபசாந்தையே. இது மகா கணபதியை பத்தி சொல்லவே இல்லையன்ட்டான். எங்க இருக்கு கணபதியை பத்தி ஒரு பதமும் இல்லையங்கன்னா ரகசியமா இருக்கு. பிரசன்னம் கரட்டி முகம் அப்படின்னு கோஷம். பிரசன்னம்னு சொன்னா யான முகம்னு அர்த்தம். ஸோ இந்த ஸ்லோகத்துல எங்க இருக்குன்னா பிரசன்னம்ங்கிற பதத்துல இருக்கு. பிரசாதம்னு கோவில்ல போற இடம் இல்லையா? பிரசாதம்னா என்ன அர்த்தம்? தெளிவுன்னு அர்த்தம். பிரசாதே சர்வதுக்கானாம் ஹானிரஸ்யோபஜாயதே அப்படின்னு பிரசாதம். மனசு தெளிவா இருக்கணும். இந்த குழப்பெல்லாம் இல்லாமல் குழம்பி குழம்பி கிடக்கிற சார் தானை போட்டு தானு போட்டாதானே குழம்பு. தானை எடுத்தேன்னா அதான் ரசம். அது ஸ்திரீகளுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியும். பத்து பேர் வந்து விட்டா என்ன பண்றது? ரசம் இல்லையேன்னா கவலையே படாதீங்கன்னா நேரோட ஜலத்தை எடுத்து ரசம் கொட்டிட்டேன். உமக்கு எல்லாம் அந்த பசியில உஷ்ணமா போட்டேன்னா சாப்பிட்டுருவல். அதனால எல்லா ரசமும் குழம்பு நினைக்காது. சாதாரணம் என்ன? தான் இருந்தா குழம்பு. அதே மாதிரிதான் நான் நான் தான் நினைச்சா மனசு குழம்பு. அது இல்ல பிரசன்னம் இருக்கு. அந்த பிரசன்னம் மன சந்தோஷத்தோடு இருக்கிறவர் எங்க பரமேஸ்வரர். வரிவசித்தும் சுலப பிரசன்ன மூர்த்தி அகணித பலதாயக பிரபுர்மே ஜகததிகோ ஹிருதி ராஜசேகரோஸ்தி. ராஜசேகரா சந்திரனை தலையிலே உள்ளவர். சந்திரசேகரங்கிறோம் இல்லையோ, அதே தான் ராஜசேகரன்னு பேர். ராஜசப்தம் சந்திரனுக்கு சொல்லியிருக்கு. ஆகையால் ராஜசேகரோஸ்தி. ஆகையால் உள்ளும் வெறியும் எங்கே இருந்துட்டு சுலபமாக ஆராதிக்கத்தக்க அந்த பரமேஸ்வரனை எது நினைச்சாலும் கணக்கில்லாம கொடுக்கக்கூடியதான பரமேஸ்வரன், எல்லோருக்கும் பிரபுவா இருக்கக்கூடியதான பரமேஸ்வரன், பிரசன்னமாக எப்பொழுதும் தெளிவாக எல்லோருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதான பரமேஸ்வரனை நாம் எல்லாம் வழிபடுவோம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் அழகாக நமக்கு சொல்லியிருக்க.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆறு தரிசனங்கள். தலைப்பு வேதாந்தா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: ஸ்ரீகுருப்யோ நம. ஹரி ஓம். ஓம் அகண்டம் சச்சிதானந்தம் அவாங் மனசகோச்சரம். ஆத்மானம் அகிலாதாரம் ஆஶ்ரயே பீஷ்ட சித்தயே. சக்தி த்வயவதாஜ்ஞானோபிதம் சைதன்யம் சப்ரதானதையா நிமித்தம் ச உபாதி பிரதானதையா உபாதானம் ச பவதி. அப்படி இந்த அஜ்ஞானோபித சைத்தன்யமானது, அஜ்ஞானம் கூடிய சைத்தன்யமானது சப்பிரதானதையா, அந்த அஜ்ஞானம் கூடிய சைத்தன்யம் அப்படிங்கிற நிலையில முக்கியத்தன்மை உடையதாக இருந்து அது நிமித்தமாறுது. அதே மாதிரி சோ உபாதி பிரதானத்தையா, தன்னுடைய சரீரம் உபாதி எந்த வரையறை இருக்கோ அந்த வரையறை கூடியதான நிலையில அது உபாதானமாறுது. அதாவது நிமித்த காரணம் என்னது, உபாதான காரணம் என்னது அப்படிங்கறது இந்த ஜகத்துக்கு அப்படிங்கறத விசாரம் பண்ணிட்டு இருக்கோம். நிமித்த காரணம் என்னது, அந்த ஜீவத்தன்மை. உபாதான காரணம் என்னது, அந்த ஜீவனுடைய சரீரம். அதாவது உதாரணம் என்ன சொல்றாரு, லூதா அந்துகாரியம் பிரதீக பிரதானதையா நிமித்தம் சரீர பிரதானதையா உபாதானம் சபதி யசா அப்படிங்கிறாரு. அதாவது உதாரணத்துக்கு எடுத்துக்கிறது என்னது, ஒரு எட்டுக்கால் பூச்சி எப்படியோ அதனுடைய எச்சையோ அதனுடைய சரீரத்துல உண்டாகக்கூடிய ஒரு திரவத்தையோ அது என்ன பண்றது, உபாதானமா உபயோகம் பண்றது, மெட்டீரியல் காஸ்ட் அதாவது கருவியா உபயோகம் பண்றது அந்த வலை பின்றதுக்கு. இப்போ அந்த வலை பின்னும் பின்றதுக்கு அதனுடைய சரீரம் உபாதானமா நிக்கிறது. சரீரம் இருந்தாதான், சரீரம் இருந்தாதான் அந்த வலையானது உண்டாக முடியும். அதனால சரீரமானது உபாதானம், அதுதான் சரீரம் தான் அதுக்கு அந்த வலை பின்றதுக்கான பொருளை கொடுக்கிறது. ஆனா சரீரம் இருக்கு, ஜீவன் இல்லை அந்த சரீரத்துல. அந்த எட்டு கால் பூச்சி பின்ன முடியாது, செத்து போன எட்டு கால் பூச்சி வலை பின்ன முடியாது, உபாதானம் இருக்கு ஆனா வலை பின்ன முடியாது. அந்த மாதிரி அந்த அதுக்கு நிமித்த காரணம் வேணும். அதுக்கு நிமித்த காரணம் என்ன, இங்க அந்த ஜீவன். ஜீவன் இருக்கு ஆனா ஜீவன் கிட்ட அந்த உபாதானம் இல்ல. வேற ஒரு பூச்சி எடுத்துக்கோங்க, வேற ஒரு சிலந்தியை விட்டுட்டு இங்க சிலந்தி அப்படிங்கறத வச்சுட்டு இருக்கோம். சிலந்தி நிமித்தமாவும் உபாதானமாவும் இருக்கு. சிலந்தியை விட்டுட்டு ஒரு தேனி வச்சுக்கோங்க, தேனி கிட்ட ஜீவன் இருக்கு ஆனா உபாதானம் இல்ல, அந்த வலைபின்றதுக்கான உபாதானம் இல்ல. அதனால அதுல அங்க விஷயம் போகாது. ஸ்வப்ரதானத்தையா, அந்த ஜீவ பிரதானமா ஜீவன் முக்கியமா இருக்கிற நிலையில அது நிமித்த காரணமாகும். ஜீவனுடைய வரையறையானது முக்கியமா இருக்கிற நிலையில அதுவே உபாதான காரணமாகவும் இருக்கு. ரெண்டு வேற வேற விஷயத்தை தேடி போலனமோ, அதுவே நிமித்த காரணமாகவும் அதுவே உபாதான காரணமாகவும் இருக்கக்கூடிய நிலையானது உலகத்திலையும் பார்க்கப்படுறது அப்படின்னு ஒரு உதாரணத்தை காமிச்சு சொல்லியாச்சு. அடுத்தது இது எப்படி சிருஷ்டி என்னது பண்றது அப்படின்னு ஆரம்பிச்சானா, அது சொல்றாரு. தமப்பிரதான விக்ஷேப சக்தி சக்திமது அஜ்ஞானோபீத சைத்தன்ய சைத்தன்யாது ஆகாஷ ஆகாஷாத் வாயு வாயோர் அக்னி அக்னேராப அத்யஹ் பிருத்வீ ச உத்பத்யதே தஸ்மாத் வாய தஸ்மாத் ஆத்மன ஆகாஷ சம்பூத இத்யாதி ஸ்ருதேஹே. தமஹ் பிரதான விக்ஷேப சக்திமது, தமஹ் சை பிரதானமாக உடையதாக, முக்கிய குணமாக உடையதாக. பிரதானம்னா இங்க முக்கிய குணம். விக்ஷேப சக்திமது, விக்ஷேப சக்தி உடையதான கூடியதான அஜ்ஞானோபீத சைத்தன்யம் சைத்தன்யாத், அந்த அஜ்ஞானம் கூடியதான சைத்தன்யத்திலிருந்து ஆகாஷ ஆகாசமானது தோன்றியது. ஆகாஷம் எப்படி உண்டாயிச்சு அப்படின்னு கேட்டா, சிருஷ்டி கிரமமானது பஞ்சீகரணம்னு ஒரு முறையிலையும் திருவிணத்கரணம்னு இன்னொரு முறையிலையும் சொல்லப்பட்டிருக்கு. பஞ்சீகரணம் அப்படின்னு சொல்லி சொன்னா அஞ்சு பஞ்சமகாபூதத்திலே, இந்த பஞ்சம் அப்படின்னா அஞ்சு, அந்த அஞ்சு பஞ்சமகாபூதத்திலிருந்து உண்டாச்சு அப்படின்ட்டு தமிழ் கிரந்தத்தெல்லாம் படிக்கும்போது பஞ்சீகரணம் செய்தோம் பஞ்சீகரணம் செய்தோம் அப்படின்ட்டு பஞ்சீகரணம் செய்து அப்படின்ட்டு வரும். பஞ்சீகரணம் இல்லது பஞ்சீகரணம், பஞ்சீகரணம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஹிந்தியில ரெஜிஸ்ட்ரேஷன், ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்க்கு பஞ்சீகரணம்னு சொல்லுவோம். அப்படி பஞ்சீகரணமானது நடக்கிறது. திருவத்கரணம் ஒரு முறையில சொல்லியிருக்கு, ஒரு உபநிஷத்துல திருவத்கரண முறை கையாளப்பட்டிருக்கு, இன்னொரு உபநிஷத்துல பஞ்சீகரணமான முறையானது கையாளப்பட்டிருக்கு. பஞ்சீக திருவத்கரணம், திருவத்கரணம்னா மூணு பூதங்களை மாற்றும் ஏற்றுண்டு செய்யற நிலை. ஆகாசத்தையும் வாயையும் விட்டுட்டு அக்னி ராப பிருத்வி இந்த மூணுத்தையும் மாத்திரம் ஒத்துண்டு பண்ற சிருஷ்டி அது. அதுல ஆத்மால இருந்து இந்த அக்னி வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட தத் தேஜோ சிருஜத அப்படின்னு ஆரம்பிக்கும், அது நெருப்பினை சிருஷ்டித்தது அப்படின்ட்டு. அப்படின்னும் போது கூட இதுக்கு இடையில இந்த ஆத்மாவுக்கும் இந்த தேஜத்துடைய இந்த நெருப்பை சிருஷ்டி பண்றதுக்கும் இடையில ஆகாசத்தையும் வாயுவும் சிருஷ்டி பண்ணிட்டப்புறம் தான் பண்ணித்து அப்படின்னு ஒத்துக்கணும். ஏன்னா ஆகாயமானது இருந்தாதான் தேஜஸானது சிருஷ்டிக்கப்பட வேண்டிய சிருஷ்டிக்கப்படக்கூடிய ஒரு இடத்துல, எங்கேயாவது ஒரு இடத்துல தான் சிருஷ்டி பண்ணணும். அப்ப அந்த இடமானது இருக்கணும் எனக்கு முக்கியம். அந்த நெருப்பானது எரியறதுக்கு வாயு அவசியம். அதனால அது ரெண்டுத்தையும் சிருஷ்டி பண்ணிட்டு தான் பிரம்மமானது, இந்த அவித்யா கூடிய சைத்தன்யமானது என்ன பண்றது, நெருப்பை சிருஷ்டி பண்றது அப்படின்னு அங்க அர்த்தத்தை எடுத்துக்கிறோம். திருத்கர முறைய அங்க விசாரம் பண்றாங்க. திருவிற்கரண முறையே எல்லா இடத்தையும் விசாரம் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி பிரகரண கிரந்தங்க எல்லாமே பஞ்சீகரண முறையத்தான் கடைபிடிக்கிறது. ஏன்னா நமக்கு இந்த ஆகாயம் எப்படி வந்தது அப்படிங்கறது தான் முதல் வகையான கேள்வியே, முதல் கேள்வியே. இந்த உலகம் எப்படி வந்தது அப்படின்னா, இந்த ஆகாயம் முதலியதெல்லாம் எப்படி வந்தது அப்படின்னு தான். இந்த ஆகாயமும் வந்தது அப்படிங்கறத நம்ம வந்து ஒத்துண்டுதான், நம்ம இந்த சிருஷ்டி, இந்த சிருஷ்டி பிரகரணத்துல இந்த ஆகாயம் சிருஷ்டி ஆக்கப்பட்டது அப்படிங்கறத ஒத்துண்டுதான் நம்ம வந்து பேச்ச ஆரம்பிக்கிறோம். ஆகாயம் எல்லா இடத்திலும் வியாபிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட, வியாபிச்சிருக்கிற ஆகாயமும் கூட வரையறுக்கப்பட்டதா இருக்கு. அந்த எதனால வரையறுக்கப்பட்டதுன்னா, இந்த பிரம்மத்தினால வரையறுக்கப்பட்டதா இருக்கு. பிரம்மத்தினுடைய ஒரு பாகத்துலதான், ஒரு பாகத்துலதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உபனிஷத் சொல்றது. அப்படி புருஷ ஏவேதகம் சர்வம் அப்படின்ட்டு புருஷ சுக்தத்துல இந்த விஷயத்த சொல்றது. அந்த மூணு பாதத்துல அந்த பிரம்மமும், அதனுடைய ஒரு பாதத்துல அத்தியதிஷ்டத்தசாங்குலம், அந்த மூணு பாதத்துல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசாரமா இருந்தாலும், இன்னொன்னு என்ன சொல்றது, இந்த சிருஷ்டிய ஒரு 10 அங்குலம் அதுக்கு மேலேயே போய் அந்த புருஷன் நிக்கிறான், அதை கவர் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தம். அதுக்குள்ள அடங்கி இருக்கு இந்த சிருஷ்டியானது அப்படின்னு அர்த்தம். ஏன் இந்த ஆகாசத்திலிருந்து சிருஷ்டிய தொடங்கணும், சிருஷ்டிக்கு சிருஷ்டி விசாரம் பண்றதுக்கு ஆகாசத்திலிருந்து தொடங்க வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா சுருங்க சொன்னா நம்ம வந்து தெளிவா புரிஞ்சுட்டுலாம், சிம்பிளா. நான் சில பேருக்கு வந்து இந்த மாதிரி வளவளவளவன்னு விசாரம் பண்ணி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து ரொம்ப நிறைய சொல்ற மாதிரி இருக்கு, எனக்கு புரியலையே அப்படிம்பாங்க. புரியறதுக்கு தான் இத்தனை விசாரம் பண்ணினாலும் எனக்கு புரியலையேன்றாங்க. அப்படி அவங்களுக்கு எல்லாம் திருவித்கரணம் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஆ அப்படின்னு கடைசியில ஒண்ணுமே புரியல அப்படின்னு போறாங்க. அவ்வளவுதான் கடைசியில, அதுதான் சொல்ல போறாங்க. அப்படி திருவித்கரண முறையில சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னா பிரச்சனை என்ன அப்படின்னா, நமக்கு கேள்வி, முதல் கேள்வியே அர்த்தம் இல்லாம போயிடுறது. எது இந்த ஆகாயம், இது எல்லாமே எப்படி வந்தது, இது எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி பாக்குறது இந்த ஸ்பேஸ் தான், ஆகாயத்தை தான். இன்னொரு பிரச்சனை, இந்த ஆகாயத்தை நித்தியமா ஒத்துக்கிற நைய்யாயிக்கர்கள், நைய்யாயிக்க சித்தாந்தத்துல, நியாய மத சித்தாந்தத்துல, நியாயமா இருக்கட்டும் வைசேஷிகமா இருக்கட்டும், அவங்களுடைய சித்தாந்தத்தை பொறுத்த வரைக்கும் ஆகாயம் சிருஷ்டிக்கப்பட்டது இல்ல. ஆகாயம் நித்தியம். ஆகாயத்தை தவிர மத்த 4 பூதங்களும் பரமாணுல இருந்து சிருஷ்டிக்கப்பட்டது அப்படின்னு ஒத்துப்பாங்க அவங்க. பரமாணு அப்படிங்கிற அந்த நிலையிலேருந்து பரமாணுலேருந்து துவனுக்கு, துவனுக்குல இருந்து திரஸ்ரேனும் அப்படின்ட்டு கிரமமானதுல உண்டாயி சிருஷ்டியானது உண்டாது. நமக்கு ஆகாயம் நித்தியம் இல்ல, பிரம்மத்தை தவிர வேற எதுவும் நித்தியம் இல்ல. அதை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, கொஞ்சம் படிச்சிட்டதுக்கு அப்புறம் பிரம்மத்தை தவிர வேற எதுவும் நித்தியம் இல்ல அப்படின்றது அவளுக்கு தெரிஞ்சிடும். அதனால ஆகாயமும் அனித்தியம் அப்படிங்கறது தெரிஞ்சிடும். ஆனா ஆகாயமானது எப்படி அனித்தியமானது அப்படின்ற கேள்விக்கு, அது சிருஷ்டிக்கப்பட்டது எத்யத்கிருதகம் தத்தத் அனித்யம்ங்கிற நியாய பிரகாரம், ஏற்கனவே பல தரம் பார்த்துட்டோம் அந்த நியாயத்தை. அந்த நியாய பிரகாரம் இந்த ஆகாயம் சிருஷ்டிக்கப்பட்டது கிருதகத்துவாத் ஹேத்து, இதுதான் நியாயம். பஞ்சமி ஹேதௌ அப்படிங்கிறார். 5வது வேற்றுமை எதுக்கு, காரணத்தை குறிப்பதற்கு. அப்படி 5வது வேற்றுமையில நான் சொல்றேன் என்னது, கிருதகத்துவாத் அப்படின்னா சிருஷ்டிக்கப்பட்டதுனால், உண்டாக்கப்பட்டதுனால், உண்டாக்கப்பட்டதுனால சொல்லிட்டாலே என்ன அர்த்தம், அனித்யம். நீங்க வேற ஒண்ணுமே சொல்ல வேண்டாம், கிருதகத்துவாத் அப்படின்னாலே முடிஞ்சு போச்சு. எதை பத்தி சொல்றீங்களோ அது அனித்யம் அப்படின்னு எதிராளி புரிஞ்சுட்டுவான். அப்படி இந்த ஆகாயமும் என்னது, கிருதகத்துவாத் அப்படிங்கிற அந்த நியாயத்துக்கு, அந்த தர்க்கத்துக்கு, அந்த ஹேத்துவுக்கு கட்டுப்படுறதுக்காக அந்த ஆகாயத்திலிருந்து ஆரம்பிக்கிறோம் பஞ்சீகரணமா. சொல்றாரு, தமஃ பிரதான விக்ஷேப சக்தி மது, அது ஆகாயத்தோட சிருஷ்டி எப்படி உண்டாச்சு அப்படின்னா, தமஃ பிரதான தமாச்சை பிரதானமாக கொண்ட, நல்லா கவனிங்க, தமஃ பிரதான அப்படிங்கிற வார்த்தையை சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அங்க வந்து சத்வாம்சமோ இல்ல ரஜாம்சமோ இல்ல அப்படிங்கறது இல்ல, ரஜாம்சமும் இருக்கு சத்வாம்சமும் இருக்கு, ஆனா தமசானது முக்கியமா இருக்கு. தமசானது முக்கியமா இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும், ஏன் சத்வாம்சத்தையும் ரஜாம்சத்தையும் நீங்க பிரதானமா கொண்டு இந்த சிருஷ்டியானது செய்யப்பட்டது, அப்படிப்பட்டதான, அப்படி உடையதான, மத் அப்படின்னு மது பிரத்யம் சொன்னதுனால அப்படி உடையதான அப்படின்னு சொல்லி நீங்க ஆரம்பிச்சிருக்க வேண்டாம. அப்படி சொல்லாம ஏன் எப்படி சொன்னீங்க, தமஃ பிரதானவத்து அப்படின்னு ஏன் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு காரணம் என்ன, இந்த உலகத்துல ஜடத்தன்மை தெரியறது. ஜடத்தன்மை அப்படிங்கிறது யாருடைய குணம், எதனுடைய குணம் அப்படின்னு கேட்டா தமசுனுடைய குணம். ஜாட்டியத்தன்மை தமசுனுடைய குணம். இஷ்டம் உபஷ்டம் பக்கம் சலம் சலதக குரு வர்ணகம் ஏவ தமஹ. குரு ஆவரணகம் ஏவ தமஹ. குரு ஹெவி, ரொம்ப லேசியா இல்ல ரொம்ப இந்த மாதிரி ஜடத்தன்மையோட இருக்கிறதாகவும், ஆவரணம் கூடியதாகவும் மறைக்கும் சக்தி கூடியதாகவும் இருக்கிறது தமசு. இது தமசோட லட்சணம், தமசுடைய நிலை. அப்படிப்பட்ட நிலை இந்த உலகத்துல பாக்குறோம். எந்தெந்த காரியமோ அது காரணத்தை அனுசரித்தான் இருக்க முடியும். காரியத்துல இருக்கிற குணமானது காரணத்துல இருந்திருக்கணும். காரணத்துல இருக்கிற குணம் காரியத்துல அனுகுணமாகும், அது தொடர்ந்து வரும், அனுவிருத்தி ஆகும். நமக்கு அனுவிருத்தின்னு சொன்னா புரியும், அனுவிருத்தி ஆகும், தொடர்ந்து வரும். அப்படிங்கறதுனால இந்த ஜெகத்துல ஜடத்தன்மையை பாக்குறோம். ஜெகத்துல உள்ள சிருஷ்டியில ஜடத்தன்மையை பாக்குறோம். அந்த ஜடத்தன்மைக்கு காரணம் என்ன? அதனுடைய காரணம் ஜடத்தன்மை இருந்ததா இருக்கிறது அப்படின்ட்டு. அதனாலதான் அங்க முக்கியமா என்ன சொல்ற, தம பிரதான விக்ஷேப சக்தி மது அப்படின்னு கொடுக்கிறாரு அங்க. தமக பிரதான, பிரதானமாக கூடியதாக, பிரதானம்னு சொல்லி சொல்றது இங்க சாங்கியர்கள் ஒத்துக்கிற. சாங்கியர்கள் காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த ஜகத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டா பிரதானம் அப்படிமா. பிரதானம் பிரகிருதி இதெல்லாம் அவனுடைய காரியம், காரணம். பிரதானம் சொல்லுங்க, பிரகிருத்தின்னு சொல்லுங்க, வித்தியாசம் இல்ல. அதுதான் காரணம் அப்படிமா. அந்த காரணம், அந்த பிரதான காரண குணமான அந்த பிரதானம் எப்படிப்பட்டது அப்படின்னா, பிரதானமானது சத்துவம் ரஜஸ் தமஸ் மூணு குணங்களும் கூடியது அப்படிமா. அது சமநிலையில இருக்கும்போது ஒண்ணுமே நடக்காது. மூணுமே சமநிலையில இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா 100%னா 33.3333 இருக்கும். மூணுமே அப்படி இருக்கிற நிலையில ஒண்ணுமே நடக்காது. அதனுடைய சமநிலை தவறி போச்சுன்னா, மாறித்துனா என்னாரது, சிருஷ்டி தொடங்குறது. அப்போ அந்த மாதிரி அந்த பிரதானத்தை இங்க காரணமா எடுத்துட்டு கூடாது. அந்த பிரதான இங்க சொல்லப்பட்ட பிரதானம் அந்த பிரதானமா எடுத்துக்கலாம். இங்க தவிர இந்த பிரதானம் இப்ப சொன்ன பிரதானம் அது இல்ல. ஏன்னா அந்த அஞ்ஞானமானது எப்படிப்பட்டது, பிரதானம் மாதிரி மூணு குணம் கூடியதுதான், பிரதானம் மாதிரி மூணு குணம் கூடியதுதான். ஆனா அந்த பிரதானம் நம்மளுடைய காரணம் இல்ல. ஏன்னா அவனுடைய பிரதானம் வந்து ஜடத்தன்மை கூடியது, வேற எதுவுமே பண்ண முடியாது. நம்மளுடைய பிரதானம் அப்படி இல்ல. எல்லா வில்லங்கத்தையும் பண்றது நம்ம பிரதானம் தான். நம்ம பிரதானம் தான் நம்மளுடைய பிரதான குணங்களுடைய இந்த தமஸ் பிரதானமா இருக்கிற தமசை முக்கியமா குணம் கூட முக்கிய குணமாக உடையதான இந்த அஞ்ஞானமானது எல்லா வில்லங்கத்துக்கும் காரணமா இருக்கு. அதனால தம பிரதானம்னா தமசை முக்கியமாக உடையதான விக்ஷேப சக்தி கூடியதான ஞான உ அஜான உபஹித சைத்தன்யா, அஜானம் கூடிய சைத்தன்யத்திலிருந்து என்னாச்சு, ஆகாஷ ஆகாயமானது தோன்றியது. ஆகாயம் தோன்றியது அப்படின்னு சொல்லி சொன்னதுனால என்ன தெரியுது, இந்த ஞானத்துல ஞானம் எப்ப உண்டாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மகர்ஷி ரமண மகர்ஷி கிட்ட கேட்டு இருக்காங்க. அவர்கிட்ட கேக்குறாங்க, ஞானம் உண்டாச்சு, உங்களுடைய அனுபவம் என்ன? அவரு அந்த கிரமத்தை கதையை சொல்லிக்கிட்டு இருக்காரு, அங்க எழுதி வச்சிருக்கிற கதையை சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிட்டு அது ஒரு 20 செகண்ட் ஆயிருக்கும், ஒரு 20 செகண்ட் இருக்குமா, 20 செகண்டும் கம்மியா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்த வார்த்தையும் சொல்றாரு, சமயம் ஏதங்க அப்படிங்கிற. சமயம் ஏதங்கன்னா அவருக்கு ரொம்ப ஃபாஸ்டா நடந்து போச்சு அதனாலதான் அப்படின்னு அர்த்தம் தெரிஞ்சிருக்கும், அர்த்தம் புரிஞ்சுட்டு கூடாது. காலமும் தேசமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பிரம்மத்துல காலமும் தேசம் இல்லை அப்படிங்கறத அவர் சொல்றாரு. தேசம் இருந்தா தான் காலமானது இருக்க முடியும். காலம்னு ஒன்னு இருந்ததுன்னா தேசம் கண்டிப்பா இருக்கு. ஆகாசத்தை மாத்திரம் தான் சொல்லிருக்கு, இங்க காலத்தை சொல்லலையே அப்படின்னு சொல்லி சொன்னா சயின்ஸும் இன்னைக்கு ஒத்துக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, ஆகாயம்னு சொல்லி சொன்னாலே அதனுடைய வேறு ஒரு மாற்றம் தான், வேறு ஒரு பரிணாமம் தான் என்னது, காலம் அப்படிங்கிறது. டைம் ஸ்பேஸ் டயக்ராம் தான் எல்லாத்தையும் விடுவான். டைம் ஸ்பேஸ், டைம் ஸ்பேஸ், டைம் ஸ்பேஸ், டைம் ஸ்பேஸ், காலம் தேசம், காலம் தேசம், இதுதான் அவனுடைய வரைபடத்துக்கு எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கும். ஆனா அந்த காலமும் தேசமும் என்னதுரா வேற வேறையா அப்படின்னு கேட்டா, வேற வேற நிலையில ஒரே விஷயத்த பாக்குறது தான் அது உண்மை, ரெண்டும் வேற வேற இல்ல. அதனால ஆகாயம் அப்படின்னு தோன்றியது அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம், ஆகாயம் காலம் ரெண்டுமே அதே நேரத்தில் தோன்றிட்டு, அந்த ஆகாயமும் காலமும் அந்த ஞானம் அடைஞ்ச நிலையில இந்த அஜான உபகித சைத்தன்யத்தோடைய அஜானமானது, அஜான உபகிதம் அப்படிங்கிற அந்த நிலையானது, அஜான உபகித சைத்தன்யம் அதுல அஜான உபகிதம் அப்படிங்கிற அந்த நிலையானது என்னைக்கு நீங்கிறதோ, வெறும் சைத்தன்யம் மாத்திரம் எப்ப நிக்கிறதோ, தன்னுடைய நிலையை சைத்தன்யம் மாத்திரமா எப்ப புரிஞ்சுக்கிறானோ, அப்போ ஆகாசம், ஆகாசம்னா ஆகாயமும் காலமும் ரெண்டுமே அடங்கி போயிடுறோம், அதோடைய அஸ்தித்வம் போயிடுறது. அதுக்குத்தான் ஆகாசம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. சுத்தி சொல்றது என்னது, ஆகாசம். அந்த ஆகாசத்திலிருந்து வந்தது என்னது, வாயு. வாயுல இருந்து என்ன வந்தது, அக்னி. அக்னியிலிருந்து நீர். அத்யஹ பிருத்வி, அந்த நீர்ல இருந்து என்ன வந்தது? பிருத்வி நிலம். உற்பத்தியதே, இப்படி இந்த கிராமத்துல உண்டாச்சு. இந்த கிரமத்துல உண்டாச்சுன்னு எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, ஸ்ருதி தான் அதுக்கு பிரமாணம். தஸ்மா சாஸ்திரமே பிரமாணம். நமக்கு தெரியாத விஷயத்துக்கு சாஸ்திரம் தான் பிரமாணம். சாஸ்திரம் என்ன சொல்றது அப்படின்னா, தைத்திரிய உபநிஷத் சொல்றது, தஸ்மாத் வா ஏ தஸ்மாத், தஸ்மாத் வை தஸ்மாத் அப்படிங்கிறது, தஸ்மாத் வா ஏ தஸ்மாத் அப்படிங்கிறது, தஸ்மாத் வா ஏ தஸ்மாத் ஆ ஏ விருத்தியாய் வை தஸ்மாத் ஆயிடுது. தஸ்மாத் வா ஏ தஸ்மாத் ஆத்மன ஆகாஷசம்பூத ஆகாஷாத் வாயு வாயோரக்னி அக்னேராப அப்ய பிருத்துவி பிருத்துவியாமோஷதய ஓஷதீபியோன்னம் தஸ்மாத் புருஷ. அப்படி இந்த கிரமத்தை தைத்திரிய உபநிஷத் சொல்லியிருக்கு நமக்கு. அப்படி தஸ்மாத் வா ஏ தஸ்மாத் ஆத்மன, அப்படி இந்த ஆத்மாவிலிருந்து, எந்த ஆத்மாவிலிருந்து? பரபிரம்ம பரமாத்மாவிலிருந்து அப்படின்னு சொல்லி சொன்னா, பரபிரம்ம பரமாத்மாவிலிருந்து ஒண்ணுமே நடக்காது. அப்ப இப்படிப்பட்ட ஆத்மா இது, அஜ்ஞான உபயித சைத்தன்யமான அந்த ஆத்மாவிலிருந்து, அஜ்ஞானம் கூடிய நிலையிலிருந்த, அந்த அஜ்ஞானம் கூடிய நிலையிலிருந்த, அஜ்ஞானத்தோட சம்பந்தப்பட்டது போல நிலையிலிருந்த அந்த ஆத்மாவிலிருந்து இந்த ஆகாசம் வாயு, அந்த வாயுலிருந்து அக்னி, அக்னியிலிருந்து நீர், நீர்லிருந்து இந்த நிலம். இப்படி இந்த பஞ்சபூதங்களும் சிருஷ்டியாச்சு. பஞ்சபூதங்களும் சிருஷ்டியாச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, லெட் தேர் பி லைட் அப்படின்னு சொல்லி சொன்ன மாதிரி கிரியேஷன் இல்லைங்க, சிருஷ்டி இல்லை. நம்ம சொல்றது வெளிச்சம் வரட்டும் அப்படின்னு சுவிட்ச் போட்ட மாதிரி சிருஷ்டி சொல்லலாமோ? சிருஷ்டியில ஒரு முறை இருக்கு. என்ன? இந்த அஞ்சு மகாபூத்தமும் ஒன்னுத்திலேருந்து ஒன்னுத்திலேருந்து ஒன்னுத்திலேருந்து ஒன்னுத்திலேருந்து ஒண்ணு வந்தது. இது என்ன முறை அப்படின்னு கேட்டா, ரொம்ப அழகான ஒரு முறை. குணமே இல்லாத ஆகாயத்திலிருந்து, சப்தம் மாத்திரம் ஒரு குணமுடைய ஆகாயத்திலிருந்து, குணமே இல்லாத பிரம்மத்திலிருந்து அப்படி எடுத்துருவோம். குணமே இல்லாத பிரம்மத்திலிருந்து சப்தம் மாத்திரம் குணமுடையதான ஆகாயத்துல ஆகாயம் தோன்றது. சப்தமும் ஸ்பர்ஷமும் இருக்கிற குணம், ரெண்டு குணம் உடையதான வாயு வர்றது. அக்னி சப்தம் ஸ்பர்ஷம் ரூபம், மூணு குணம் உடையதா இருக்கு. ஒன்னொன்னுத்திலயும் ஒரு ஒரு குணம் ஆதிக்கம் இருக்கு, குணம் அதிகமா இருக்கு. அப்புறம் ரூப ரசம் கூடியதான ஜலம் நீர் தோன்றது. ரசம் கந்தம் கூடியதாக, ரசம் கந்தம்னா கந்தம் வரைக்கும், அதாவது முதல் முதல் குணத்திலிருந்து அஞ்சாவது குணம் கந்தம் வரைக்கும் எல்லாம் உடையதான நிலம் தோன்றது அப்படின்னு ஒரு ஒரு குணமும் கூடுவதான, கூடி கூடிய நிலையில இருக்கிறதான ஒவ்வொரு சிருஷ்டியும் வர்றது. இந்த சிருஷ்டியும் நேரடியா தோன்றல. திருப்பியும் இந்த சிருஷ்டியும் எப்படி உண்டாச்சு அப்படின்னா, நிலம் வரட்டும் அப்படின்னா இந்த பிருத்திவி எல்லாம் வரட்டும் அப்படின்னு அர்த்தம் இல்ல. ஆகாயம் வரட்டும்னா இந்த ஆகாயம் எல்லாம் வரட்டும் அப்படிங்கிற அர்த்தம் இல்ல. இது அஞ்சுமே அபஞ்சீகிருத்த பஞ்சமகாபூதம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது. பஞ்சீகரணம் ஆகாத, பஞ்சீகரணம் ஆகாத பஞ்சமகாபூதங்கள், சூக்ஷ்ம பூதங்கள், தன்மாத்திரைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்படி அந்த தன்மாத்திர நிலையில உண்டாருது. இந்த தன்மாத்திர, தன்மாத்திரனா தது மாத்திரம், தன்மாத்திரம் அப்படின்னு அர்த்தம். தது மாத்திரம், தன்மாத்திரம், அது மட்டும், மாத்திரம்னா மட்டும், அது மாத்திரமாக, அது மட்டுமாக. அப்படி அது மட்டுமாக இருக்கு, அது மட்டுமாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம்? ஆகாயம் வேற எந்த கலப்பும் இல்லாம 100% கோல்டுல கூட அப்படி பார்க்க முடியாது, 100% பியூர் ஆகாசமா இருக்கு. அதே மாதிரி வாயு 100% வாயுவா இருக்கு, நெருப்பு 100%, எல்லாம் 100% வேற எந்த கலப்பும் இல்லாம அப்படியே இருக்கு, சுத்தமா இருக்கு. இந்த கலப்பு இல்லாம, அதாவது தங்கமும் கூட கொஞ்சம் கலப்பு இல்லாம ஈ நிலிக்கும், பார்க்காதே அசிங்கமா இருக்கும். கலப்பும் கொஞ்சம் கலந்தாதான் அது அதை அழகக்கூடும், நெருக்கூடும், அதை தன் நம்மளுடைய வேலைக்கு ஏத்த மாதிரி நம்ம உபயோகப்படுத்த முடியும். அந்த மாதிரி இந்த ஆகாயம் முதலியது கலப்பு இல்லாம இருக்கிற நிலையில ஒரு பிரயோஜனத்துக்கும் இருக்காது. அது கலப்போட சிருஷ்டிக்கு பிரயோஜனம் பண்ணணும், அது கலக்கணும். அத எப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பாப்போம். தேஷு ஜாட்ய அதிக்ய தர்ஷ்ணாத் தமப்பிராதான்யம் தற்காரணசிய. ஏங்க தமப்பிரதானம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதுக்கு மூலத்திலே அர்த்தம் சொல்றாரு, ஜாட்ய ஆதிக்ய தர்ஷ்னாத், ஜடத்தன்மை. ஜாட்யம் அப்படின்னா ஜடத்தன்மை, ஜடபாவம் அப்படிங்கிறது ஜாட்யம், பாவத்துல எத் அப்படின்ற பிரத்தியம் வந்து ஜாட்யம். அப்புறம் சுபுத்பத்தியாய் ஜாட்யம் ஆச்சு. ஜாட்யம் ஜாட்ய ஆதிக்கியா ஆதிக்க தர்ஷ்னாத், ஜடத்தன்மையானது ஆதிக்கம்னா அதிகமான நிலை தர்ஷ்னாத் காணப்படுவதால் தமஸ் பிராதான்யம் தற்காரணசிய, தமசானது பிரதானமாக இருக்கும் நிலை அந்த காரணத்தினுடையது அப்படிங்கிறது தெரிகிறது. ததானியம் சத்வரஜஸ்தமாம்சி காரணகுண பிரக்ரமேன தேஷு ஆகாஷாதீஷு உற்பத்தியந்தே இமானி ஏவ சூக்ஷ்மபூதானி தன்மாத்திராணி அபஞ்சீகிருத்தானி ச உச்சந்தே அப்படின்னு சொல்லிட்டார். ததானியம் அந்த நிலையில சத்வரஜஸ்தமாம்சி, சத்துவம் ரஜஸ்தமஸ் இந்த மூணுமே காரணகுண பிரக்ரமேன, இந்த மூணு குணங்கள் கூடியதாகத்தான் சிருஷ்டியானது உண்டாருது. தேஷு ஆகாதீஷு உற்பத்தியந்தே, அந்த ஆகாசம் முதலிருந்து இந்த குணங்களுடைய ஆதாரத்தை வச்சு அடிப்படையா வச்சுட்டு சிருஷ்டியானது உண்டாருது. அதனால இமானியேவ இந்த சூக்ம பூத்தங்கள், இந்த சூக்ம பூத்தத்தை தான், இந்த சூக்ம பூத்தத்தை தான் என்ன சொல்றாரு, தன்மாத்திரை அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி அபஞ்சீகிருத்த பஞ்சமகாபூத்தம் அப்படிங்கிறோம், இதை சொல்றோம். தன்மாத்திரை, அபஞ்சீகிருத்தம், சூக்ம பூத்தம் எல்லாமே இந்த நேரடியா வந்த எந்த செயல் எந்த மாறுபாடும் இல்லாத இருக்கிற இந்த நிலைக்கு சொல்றது. இந்த நிலைக்கு சொல்றது அப்படின்னு சொல்லி சொன்னா சத்துவம் ரஜஸ்தமஸ், இதனுடைய இந்த ஒரு ஒரு குணமும் எந்த குணத்துடைய அதிகத்தன்மை இருக்கோ அதுல இருந்து வந்து தம பிரதானமாக கூடியதான சிருஷ்டியிலேருந்து வந்தது. அதுல அந்த ஒரு ஒரு குணம் எது குணம் எந்த குணம் அதிகமா இருக்கோ அந்த குணத்துக்கு ஏத்த மாதிரியான சிருஷ்டியானது உண்டாருது. இத கொஞ்சம் ஸ்ரத்தா வச்சு கவனிக்கணும். என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னா, பொதுவா என்ன ஆயிடுறது, சிருஷ்டியானது உண்டாருது, சிருஷ்டியானது நம்ம பிறக்கிறோம், நம்ம பிறக்கிறதுக்கு என்ன காரணம், நம்ம பிறக்கிறதுக்கு என்ன காரணம்னா நம்ம புண்ணிய பாபம் தான் காரணம். ஈஸ்வரன் நம்மளுடைய புண்ணிய பாபத்துக்கு ஏத்த மாதிரியான சரீரத்தை நம்ம கொடுக்கிறார். அப்போ அதிகமா புண்ணியம் பண்ணா நாம பிறந்தாகணும், கம்மியா புண்ணியம் பண்ண பாவம் அதிகமா பண்ணோம்னா பிறந்தாகணும். அதனால புண்ணியம் கொஞ்சம் பாதியாம் பாவம் கொஞ்சம் பாதியாகவும் நாம் பண்ணிட்டு வாழ்ந்துருவோம்டா, எதுக்குடா நம்ம கஷ்டப்படணும். ஏன், புண்ணியம் அதிகமா பண்ணா பிறக்கணும், பாவம் அதிகமா பண்ணாலும் பிறக்கணும், இப்படித்தானே இருக்கு. அதனால நம்ம புண்ணியமும் பண்ணாம பாவமும் பண்ணாம கொஞ்சம் கொஞ்சம் புண்ணியம் கொஞ்சம் கொஞ்சம் பாவம் பண்ணி நம்ம வாழ்ந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைச்சிருக்காங்க. தப்பது, அப்படி இல்லை. புண்ணியம் அதிகமா பண்ணா மேல்நிலை, தர்மாத் கமனமூர்துவம் அதர்மாத் பவத்ய அதஸ்மாத் பவத்ய தர்மேன ஞானே நஜாபவர்க்க சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு, தர்மாத் கமனம் ஊர்துவம், தர்மத்தை செஞ்சீங்கன்னா கமனம் ஊர்துவம் மேல் நோக்கி பிரயாணம், நம்மளுடைய தர்மத்துக்கு ஏத்த மாதிரி ஏழு லோகம் இருக்கு மேல் லோகங்கள், அந்த ஏழு லோகத்துல ஏதாவது ஒரு லோகத்துல போய் கருவோம், புண்ணிய லோகங்கள்ல போவோம். அங்க புண்ணியம் தீர்ந்த உடனே திருப்பி இங்கத்தான் வந்தாகணும். அதர்மம் இருந்ததுன்னா கீழ்லோகத்துல போவோம், திருப்பியும் இங்கதான் வரணும். இதுல புண்ணியமானது கொஞ்சம் கம்மியா இருக்கு, பாவமானது கொஞ்சம் கூடுதலா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா இங்கேயே புழு பூச்சியா பறந்துட்டு இருப்போம். இதுல புண்ணியமானது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கு, பாவமானது கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா மனுஷ பிறவியில பிராமண சத்திரிய வைசிய சூத்ர இந்த மாதிரியான கிரமத்துல பிறப்போம். இந்த மாதிரியானது சிருஷ்டி, புண்ணிய பாவத்துக்கு ஏத்த மாதிரி, புண்ணியம் அதிகமா இருந்தா மேல்லோக்கம், பாவம் கீழே இருந்தா கீழ்லோக்கம், பாவம் புண்ணியமும் மிஷ்ரித்தம்னு சொல்றது கலப்பு கலப்படமா இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த பக்கம் அந்த பக்கம் 60, 40, 40, 60, 55, 65 இந்த மாதிரி கணக்குல 45, 65, 45 இந்த மாதிரி கணக்குல எல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னதுன்னா அதுக்கு ஏத்த மாதிரியான பிறவி நமக்கு உண்டாகும். சத்துவகுணம் மேலோங்கோங்கத்தான் ஞானமானது. ஏன்னா நீங்க வந்து அதுக்குன்னு புண்ணியம் பண்ணாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சுட்டு இருந்தீங்க, தப்பு. புண்ணியமானதை செஞ்சோம்னா தான் நமக்கு சாஸ்திரத்துல பிரவர்த்தி முதல்ல உண்டாகும், சாஸ்திரத்துல பிரவர்த்தி உண்டானாதான் ஞானேன ச அபவர்க்கஹ, ஞானத்தினால் அபவர்க்கம், அபவர்க்கம்னா மோட்சம், அபவர்க்கம்னா பவர்க்கம், பவர்கோ எஸ் என வித்யதே ச அபவர்க்கஹ, பவர்க்கம் எதற்கு இல்லையோ அது அபவர்க்கம். ப வர்க்கம், பவர்க்கம் அப்படின்னா பவர்க்கம், வர்க்கம்னா நமக்கு தெரியும் கூட்டம், கவர்க்கம் சவர்க்கம் டவர்க்கம் தவர்க்கம் பவர்க்கம் இதெல்லாம் வந்து சமஸ்கிருதத்துல படிக்கிறோம். கூ பூ கூ சூ டூ தூ பூ அப்படின்னு சொல்லி அங்க சொன்னோம். அந்த பவர்க்கம் ப ப ப ப ம, பவர்க்கம்னா என்ன, ப ப ப ப ம, ப ப ப ப ப ப ம இந்த ஒன்னொன்னுக்கும் ஒரு ஒரு அர்த்தத்தை கொடுக்கறாங்க. இந்த பவர்கம்னா என்ன, ப நா பாபம், பாபம்னா புண்ணியம், ரெண்டுமே வந்துடும் பாவ புண்ணியம். ப அப்படின்னா பலன்கள், பலன் அப்படின்னு சொல்லி சொல்றது பலம் சமஸ்கிருதத்துல. பனா பந்தம், பன பயம், மன மரணம் மிருத்யு. இந்த அஞ்சுமே இல்லாத நிலை பவர்கம் ந அபவர்கம் அப்படின்றது. இந்த அஞ்சு நிலையும் இல்லாததான அப்பவர்க்கமான மோட்சம். அங்க பாவ புண்ணியம் இல்ல, அங்க பயம் இல்ல, அங்க பலனோட சம்பந்தம் இல்ல, அங்க பந்தமும் இல்ல, அங்க மரணமும் இல்ல. அப்படிப்பட்ட அந்த மோட்சத்தை அடைய முடியும், அடையணும் அப்படின்னா ஞானேனது கைவல்யம் ஞானாச்ச அபவர்க, எல்லாமே அதான் சொல்றது. ஞானத்தினால என்னாருது கைவல்யம், மோட்சமானது உண்டாருது, அபவர்க்கமானது உண்டாருது. அப்படி ஞானத்தை அடையணும்னு சொல்லி சொன்னா புண்ணியமானது இருக்கணும். புண்ணியம் இருந்தாதான் ஞானத்துல ஈடுபாடும், ஞானத்தை அடையறதுக்கான தகுதியும் உண்டாகும். அதனால என்ன சொல்றது, இந்த தன்மாத்ராணி அபஞ்சீகிருத்தாணி அப்படின்னு இந்த சூக்ஷ்ம பூதங்களுக்கு பேர் இருக்கு அப்படின்னுட்டாரு.
4: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு Shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய்.

0: ஒரு விஷயத்தை இயக்கணும்னு சொன்னீங்கன்னா சயின்ஸ்ல என்ன வருதுன்னு கேட்டா, இப்ப காரு ஓட்டணும் அப்படின்னு சொன்னா உடனே இக்னைட் பண்ணணும், ஆக்சிலேட்டர் மிதிக்கணும், அப்படி ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே, அப்பதானே ஓடும். எந்த ஒரு பொருளும் இயக்குவதற்கு கம்ப்யூட்டர்னாலும் ஆன் பண்ணணும் இல்ல. ஆனா இறைவன் அது மாதிரி இயக்குறாரான்னா இல்ல. அப்ப நீங்க கேட்கலாம் உடனே ஒரு கேள்வி, என்ன கேட்கலாம்னா, இறைவன் வந்து அப்படி இல்லாம எப்படி சார் இயக்க முடியும், ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்டோ ஒரு இதோ இல்லாம எப்படி இயக்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்பீங்களே, அதுக்குதான் என்ன சொன்னாங்க, இந்த உடம்பை உயிர் எப்படி இயக்குது, உயிருக்கு உடம்புக்கு என்ன கனெக்ஷன் இருக்கு, வேற வேற பொருள், உடம்புல ஓடக்கூடிய நரம்புகளோ எலும்புகளோ ரத்தமோ அது போய் உயிரோட ஏதாவது கனெக்ஷன் வச்சிருக்கா, ஆனா உடம்பு உயிர் இயக்குது எப்படி, அதுதான் என்ன சொன்னாங்க, சங்கற்பம், உயிரோட நினைப்பே உடம்பை இயக்கும், சங்கற்ப மாத்திரையினாலே இந்த உயிரானது உடம்பை இயக்கும். மறுபடியும் தேர் இஸ் நோ கனெக்ஷன் பிட்வீன் த சோல் அண்ட் த பாடி. அதுக்கு என்ன பேர் சொன்னாங்க, சங்கற்ப மாத்திரை. சங்கற்ப மாத்திரைன்னு நிறுத்தம், பை மியர் ப்ரொபோசிஷன், மாத்திரைனா டேப்லெட் அர்த்தம் பண்ணிடாதீங்க, இன்னைக்கு மாத்திரைனா டேப்லெட் தான் மாத்திரை. அந்த உடம்பை வந்து உடம்பும் உயிரும் முற்றிலும் வேறுபட்ட ஒரு பொருள். ஆனா உயிர் என்ன பண்ணுது, உடம்ப வெறும் பை மியர் ப்ரொபோசிஷனால இயக்குது. அதே போலதான் உயிரை இறைவன் சங்கற்பத்தினால இயக்குகிறார், எந்த விதமான கழிவுகரங்கள் கொண்டு இயக்கவில்லை. அதுக்குதான் என்ன சொன்னாங்க, இந்த அவையாய் தானேயாய் அவையதானேயாய், இது இந்த உடம்புக்கும் உயிருக்கு என்ன சம்பந்தம் இருக்கோ அதே சம்பந்தம் தான் உயிருக்கு இறைவனுக்குள்ள சம்பந்தம். ஆகவே அது என்ன சொன்னாங்க, அந்த ஏகம் ஏவ அத்விதீயம் பிரம்மம், அது ஒரு பெரிய, அதாவது இந்த அத்விதம்ங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, அது உபனிஷத்துல நாலு இடத்துல வருதான், நான்கு உபனிஷத்துல அத்வைதம்ங்கிற வார்த்தை வருது, அது சாந்தோக்கிய உபனிஷத்துல வரக்கூடிய ஒரு சிக்கல். சாந்தோக்கிய உபனிஷத்துல என்ன பண்ணாரு, அது ஒரு வரலாறு, ஒரு உபனிஷத்துல நிறைய கதைகள்லாம் வரும். என்னன்னு கேட்டா, ஒரு வேதம் படிக்கிறதுக்கு ஒரு பையனை அனுப்பிச்சு வச்சார் அப்பா, அவன் பேரு ஸ்வேத கேது, இந்த சன்னோட பேர் வந்து ஸ்வேத கேது, அப்பாவோட பேர் வந்து உத்தாலகன். நாலு செமஸ்டர், அந்த காலத்துல வேதம்ங்கிறது குருநாதர்கிட்ட அனுப்பிடணும், 12 வருஷம் ஒரு செமஸ்டர் வரைக்கும் குருநாதர் கூட இருக்கணும், அப்புறம் தான் வீட்டுக்கு வரலாம். ஒரு செமஸ்டர் முடிச்சு வந்துட்டான் பையன், வந்தவொடனே அப்பாவும் ரொம்ப வேதம் படித்தவர், அதனால நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் என்ன, நம்ம பிள்ளை எப்படி படிச்சிருக்குன்னு பாக்கணும், ஒரு ஆவல் இருக்குமே எல்லாத்துக்கும். அதுக்காக என்ன சொன்னாரு, பையன் எவ்வளவு தூரம் படிச்சிருக்கான், அவ்வளவு பெரிய கல்விமா, அதனால பையனை டெஸ்ட் பண்றதுக்காக என்ன பண்ணாருன்னா ஒரு ஈக்குவேஷனை போட்டார். அந்த ஈக்குவேஷன் கேட்டா, ஏகம் ஏவ அத்விதீயம் பிரம்மம், மை டியர் சன் கேன் யூ சால்வ் திஸ் ஈக்குவேஷன் கேட்டார். இது ஒரு ஈக்குவேஷனை போட்டேன், இதுக்குன்னா பையனை டெஸ்ட் பண்றதுக்காக. அப்பா வந்து கேக்குறேன் சன்னிட்ட வந்து, அது அந்த 12 வருஷம் வேதம் படிச்சுட்டு வந்திருக்கான், அதனால என்ன கேக்குறாரு, அவனுக்கு எவ்வளவு தூரம் படிச்சிருக்கான்னு ஸ்டாண்டர்ட் தெரியிருக்காண்டி கேக்குறேன். கேட்கும்போது நீ பாக்குற, ஏன்னா அவன் பையன் பாக்குறான், இதுல வந்து பிரம்மம் தான் எழுவாய் கடவுள், ஏகம் ஏவ, இது எப்படி அர்த்தம் பண்ணணும்னு கேட்டா, பிரம்மம் ஏகம் ஏவ, பிரம்மம் அத்விதீயம், பிரம்மம் என்பது எழுவாய், அந்த பிரம்மம் ஏகம் ஏவ, காட் இஸ் ஒன்லி ஒன், ஏகம் ஏவ அப்படின்னா ஒன்லி ஒன்லி ஒன், அத்விதீயம் இரண்டு அற்றது, இஸ் நான் டியூவல், நான் டியூவல். பிரம்மம் ஏகம் ஏவ அப்படின்னு போடுறது பிரச்சனையே வந்திருக்காது, கடவுள் ஒருவரே அப்படின்னா சந்தேகம் வராது. சந்தேகம் ஏன் வருதுன்னு கேட்டா, பிரம்மம் ஏகம் ஏவ, காட் இஸ் ஒன்லி ஒன், இங்க என்ன அர்த்தம், கடவுள் இரண்டு அற்றதாக, இட் இஸ் பீயிங் நான் டியூவல், இந்த வார்த்தையை அந்த உபனிஷத்து மட்டும் அது பேர் சாந்தோக்கிய உபனிஷத்துன்னு பேரு. அந்த சாந்தோக்கிய உபனிஷத்துல அப்பா பேரு உத்தாலகன், சன் பேரு ஸ்வேத கேது. அந்த பையன் என்ன சொல்லிட்டான்னா, பார்த்துட்டு ஐ டோன்ட் நோ டேடின்ட்டான். இப்ப இது இந்த உபனிஷத்து என்ன அப்ரப்டா முடிஞ்சு போச்சு, இதனுடைய ரியல் ஆன்சர் என்னன்னு தெரியல. அந்த உபனிஷத்து அப்ரப்டா முடிஞ்சு போச்சு. அதனாலதான் என்ன பண்ணாங்கன்னா, இந்த வாக்கியத்துக்கு பொருள் என்னன்னு விளக்கிறதுக்காக தான் சங்கரர் ராமானுஜர் மாத்துவர் எல்லாம் ட்ரை பண்ணாங்க, பண்ணித்தான் ஆளுக்கு ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட்ட கொண்டு வந்தாங்க. சங்கரன் சொல்ல பிரம்மம் ஒண்ணுதான், அத்தீதியா உயிரோடு ரெண்டுட்டதாக விளங்குகிறது, ஆகவே பிரம்மம் உயிர் ஒண்ணு இருக்காரு.
1: உயிரில் வருங்க,
0: ஆமா அது தோன்றா எழுவாய். இப்ப என்ன எழுது இல்லையா, இதுல தோன்றா எழுவாய்ன்னு சொன்னீங்கல்ல, அதே போல. ஏன்னா அந்த கான்டெக்ஸ்ட் பாக்கணும் இல்லையா, என்ன டீல் பண்ணது. நம்ம இடையில ஒரு குடுக்க பிடிச்சிருக்க ஒரு வார்த்தைய கொஞ்சம் பூரா படிச்சாதுன்னா எந்த சப்ஜெக்ட் மட்டும் தெரியும். அப்போ இங்கதான் என்னன்னு கேட்ட, இப்போ சைவ சித்தாந்தம் எப்படி கொள்ளுதுன்னு கேட்ட, இது வந்து ரெண்டு ஆஸ்பெக்ட விளக்குறதுக்காக வந்தது. அதாவது இப்ப வந்து மெய்கண்டாருக்கு அர்த்தம் சொல்றதுக்கு முன்னாடி மொத்தம் நாலு பேர் அர்த்தம் சொல்லி முடிச்சுட்டாங்க, சங்கரர், ராமானுஜர், நீலகண்டர், மாத்துவர், இன்னொருத்த சாயனர், அஞ்சு பேர். அஞ்சு பேர் இதுக்கு அர்த்தம் சொல்லி முடிச்சுட்டாங்க. ஆனா நம்ம மெய்கண்டார் தான், நம்ம ஞான குழந்தை என்ன சொல்லிச்சு, அஞ்சு பேர் சொன்னதும் தப்புன்னு. அங்க மெய்கண்டார் என்ன சொன்னாருன்னு கேட்டா, இந்த பிரம்மத்தினுடைய ரெண்டு ஆஸ்பெக்ட் இங்க சொல்லுது, பிரம்மம் ஏகம் ஏவங்கிறது, அந்த கடவுள் ஒருவரே, பை கான்ஸ்டிடியூஷன் இஸ் ஒன். அத்விதீயம் என்னன்னு கேட்டா, இது ரிலேஷன்ஷிப் கடவுளுக்கும் உயிருக்குள்ளது, கடவுளுடைய அவருடைய தனிப்பட்ட நிலையை கூறுவதுதான் ஏகம் ஏவ. அத்விதீயம் என்ன கேட்டா, உயிரோடு அது வைத்துக் கொள்ளக்கூடிய சம்பந்தத்தை உணர்த்துவதற்காக வந்தது. இல்ல ரிலேஷன்ஷிப், ரிலேஷன்ஷிப் அதாவது திஸ் ஆஸ்பெக்ட் ரெண்டுதான் பிரிக்கிறீங்க, பிரம்மம் ஏகம் ஏவ, பிரம்மம் அத்விதீயம், தி டூ ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த காட் ஹெட். ஒன்னு ஹீ இஸ் ஒன்லி ஒன் அப்படிங்கிறது என்டிட்டிவ்னஸ், தி என்டிட்டி இஸ் ஒன், ஆனா ஹீஸ் ரிலேஷன்ஷிப் வித் த சோல் அத்விதீயம். இந்த ரெண்டுமே பொருளை பற்றி குறிக்க வந்தது அல்ல. இப்ப சங்கர ராமானுஜன் எப்படி போயிட்டான்னு கேட்டா, இதுவும் பொருள் உண்மை குறிப்பதற்காக வந்த சொல் நினைச்சுட்டாங்க. இதுதான் பொருள் உண்மை, பொருள் ஒன்னா ரெண்டான்னு சொல்ல வந்த சொல் இது. ஆனா இது வந்து இட் ஸ்பீக்ஸ் அபவுட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த சோல் அண்ட் த காட். அது இரண்டு அற்றதாக உயிரோடு சேர்ந்து ரெண்டுன்னு சொல்ல முடியாதபடி நிற்குது. ஆகவே இதுக்கு என்ன சொன்னாரு, சம்பந்த விசேடனம் உணர்த்துதல். இதுக்கு என்ன சொன்னாங்க தமிழ்ல, அது குறிச்சுக்கோங்க, ஏகம் ஏவ என்ற சொல் பொருள் உண்மையை குறிக்க வந்த சொல், அத்விதீயம் என்பது சம்பந்த விசேடனத்தை உணர்த்த வந்தது. அது ஒரு ஆஸ்பெக்ட், இது ஒரு ஆஸ்பெக்ட். எப்படி ஏகன் அநேகன் மாதிரி, ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. ஏகன்கிறது என்ன, இறைவனுடைய தனிப்பட்ட நிலை. அநேகன்கிறது என்ன, உயிர்களை நோக்கி நிற்கின்ற நிலை. இது ஒரு ஆஸ்பெக்ட், அது ஒரு சக்தி. சாதாரண பார்த்தா ஏகன் அநேகன் என்ன, இதே கொஸ்டின் தமிழ்லையும் வருது, சிவபுராணத்திலையும் இதே கொஸ்டின் தான். கடவுள் ஒருவருங்கிறாரா நிறையங்கிறாரா, ஏகன் அடுத்தாலும் அநேகன், என்ன ஒரே குழப்பமா இருக்கு, வருது இல்லையா. நம்ம இதெல்லாம் சிந்திக்க மாட்டோம், நம்ம வாட்டுக்கு ஏகன்னேகனோட வாழ்க்கை, நம்ம வாட்டு போயிட்டே இருப்போம். அதாவது அது பொருள் ரெண்டு தான், ஆனா ரெண்டு என்று பிரித்து அறிய முடியாதபடி நிற்கிற, அதுதான் என்ன சொன்னாங்க, சம்பந்த விசேடனம். இது பொருள் உண்மை, இது பொருள் உண்மை உண்மை பிரிப்பதற்காக வந்தது, இது சம்பந்த விசேடனத்தை உணர்த்துவதாக வந்தது. ஆகவே அதாவது என்னன்னு கேட்டா, அந்த பொருள் கொள்ளும் போது அது ஒரு தனித்திறமை. அதாவது ஒரு புலவர் என்ன பண்ணாரு, காக்கை பறக்கவும் அதன் வாலில் நான் இருக்கவும் கண்டேன். இத பண்ணோன்னு பாக்குறான், காக்கா பறக்குது, காக்கா வாழ நாய் எப்படி இருக்கும், அங்க செய்யுள்ள அதன் என்ற சுட்டு நாய்க்கு வந்தது, காக்காய்க்கு வரல. ரெண்டு சீனு காக்கா பறக்குது, நாய் என்ன பண்ணுது அதனுடைய வாரை சுட்டி உட்கார்ந்துட்டு இருக்கு. இந்த அது என்ற சுட்டு காக்காய்க்கு போல நாய்க்கு தான் வருது. இது காக்கை பறக்கும் அதன் வாளில் நாய் இருக்கும் கண்டே. அது எப்படி அது செய்யுள்ள முன்ன வரலான்னு ஒரு விதி இருக்கு, அதேபடி அது வருகிறது. ரெண்டும் டிஃபரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ். அதனால ஏகன் அநேகன் இறைவன் அடி வெல்க. அதுக்கு எழுதுனாங்க இது த்ரீ ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் காட் ஹெட். ஏகன் என்பது அவருடைய ஆஸ்பெக்ட், ஒரு ஆஸ்பெக்ட். அநேகன் என்பது இன்னொரு ஆஸ்பெக்ட். இறைவன் என்பது இன்னொரு ஆஸ்பெக்ட். அது என்னது? ஏகன் என்பது பை ஹிம்செல்ஃப் ஒன். இன் ரிலேஷன் வித் சோல் இஸ் அநேகன். ஆனா இறை என்பது, இறைவன்கிறது என்னது? எல்லா பொருள்களையும் நீக்கமர நிறைந்து நிற்பதனால அது இறைவன். அது இன்னொரு இறைவன் என்ற வார்த்தைக்கு பகுதி என்ன அடிக்க சொன்னேன் தமிழ் இறைவன் இல்ல இறைவன். இதுல பகுதி என்ன கேட்டீங்கன்னா இருதான் பகுதி. இரு பிளஸ் ஐ என்பது சாரி அன். இரு என்றால் அர்த்தம் நிறைந்து நிற்றல். இரு பிளஸ் ஐ அன் சொல்லும் பொழுது எங்க என்ன வருதுன்னா ஐ என்பது சாரியாக இறை என்று அந்த ஐ வருது, அவ்வளவுதான். அப்ப என்ன அர்த்தம்? இறைவன்கிற சொல்லுக்கு அதனுடைய எட்டிபலாஜிக்கல் மீனிங் என்னன்னா ஆல் இங்கிலீஷ்ல சொல்றதா இருந்தா இறைவன். வாட் இஸ் இட் மீனிங்? ஆல் பெருவேரி, நீக்கமர நிறைப்பான். தமிழ்வாதியார் இலக்கணம் நடத்தினாரு. இடையன் என்னடா பெண்பாள்னார், இடைச்சி அப்படின்னா கரெக்ட். இடையன் இடைச்சி. இறைவன் என்னடா பெண்பாள்னார், இறைச்சின்னா இடையன் இடைச்சி. இறைவன் இறைச்சி தானே இறைவி. ஒருவன் ஒருவன் ஒருவன் இல்ல, ஒருவன் ஒருத்தி. அதெல்லாம் அதுல தமிழ் இலக்கணம். ஒருவனோடு ஒருத்தி என்று குறைத்திடும் உலகம் எல்லாம். அதுபோல இந்த இலக்கணத்திலேயே சில நுட்பங்கள் சொற்கள் வந்து எப்படி காயினாகுது என்னங்கிறது. அதனாலதான் என்ன சொன்னாரு, அந்த அத்விதம் என்ற வார்த்தைக்கு மற்றவர்கள் எல்லாம் தாய்மானவர் சொன்னார். மெய்கண்டாருடைய சிறப்பு என்னவென்றால், மெய்கண்டாருக்கு ஒரு பெரிய பாராட்டு கொடுத்தேன். பொய்கண்டார் காணா புனிதம் எனும் அத்துவித மெய்கண்டநாதனருள் மேவுநாள் என்னாலும். மெய்கண்டாருடைய சிறப்பு என்னன்னு கேட்டா, அந்த உபனிஷத்துல வரக்கூடிய வார்த்தைகளுக்கு உண்மையான விளக்கம் என்னன்னு விளக்கினவர் தான் மெய்கண்டாருடைய சிறப்பு. அதுல ரொம்ப டாப் கிளாஸ் எது என்றால் அத்துவிதம். ஏன்னா அந்த அத்துவிதத்தை வைத்துக் கொண்டுதான் இந்திய நாட்டு தத்துவ ஞானத்தில் ஒரு பெரிய குழப்பமே வந்தது. அந்த நான்கு பேர் சொல்லுறதுக்கு வாதங்கள் பிடிவாதங்கள் எப்படி வருங்கிறது ஒரு தத்துவத்தில் ஒரு பெரிய விஷயம். ஆகையினால் இப்ப என்னன்னு கேட்டா, இன்னொரு சிக்கல் என்ன வருதுன்னு கேட்டா, தத்துவத்தில் அந்த நான் சொன்னேன் இல்லையா, ஒன்று வந்து அதாவது ஸ்ருதி உபநிடதங்கள் பிரமாணம். ஆனா அதே சமயத்தில் நீ சொல்லக்கூடிய விளக்கம் எப்படி இருக்கணும்னாரு, அது வந்து யுக்திக்கு பொருத்தமா இருக்கு, காமன் சென்ஸ் இல்லையா. இப்போ ஒரு கேள்வி என்னன்னு கேட்டா, பிரம்மத்தை தவிர வேற பொருளே இல்லை என்று சொல்லிவிட்டா, பிரம்மந்தான் இருக்குது உயிர்கள் எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியுது, இதுதான் சங்கரர் கொடுத்த விளக்கம். அதே பேர் மோனிசம். அது இங்கிலீஷ்ல வந்து என்னன்னா, தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, சங்கருடைய கொள்கைக்கு, சங்கருடைய கொள்கைக்கு ஏகான்மவாதம், ஏகான்மவாதம். அதான் நம்ம கொடுத்த பேர். இங்கிலீஷ்ல வந்து மானிசம் என்று சொல்வார்கள். அது சங்கருடைய ரெண்டு ஸ்கூல் ஆஃப் தாட். ஒன்னு வந்து பிரம்மத்தை தவிர வேற பொருளே இல்லை என்பது மானிசம் இங்கிலீஷ்ல. இன்னொன்னு என்ன பண்ண வந்தாருன்னு கேட்டா, இந்த மும்மூர்த்திகளும் சம அந்தஸ்து பெறுகிறார்கள் அப்படின்ட்டு. அதோட இந்த உலகம் என்பது உண்மையில இல்ல, அது மித்தை, இல்லூஷன். அதாவது ஞானம் வராத வரைக்கும் உனக்கு இந்த உலகம்னு இருக்கிற மாதிரி தெரியுது, ஞானம் வந்த பிறகு இந்த உலகம்னு ஒரு பொருள் இல்லை என்ற உணர்வு உனக்கு வரும் அப்படின்ன. அதான் அதுக்கு என்ன பேர் வச்சாங்க, மாயாவாதம். அதுக்குதான் மாயாவாதம் வச்சாங்க. இந்த ரெண்டு கொள்கை அவருக்கு. ஒன்று மாயாவாதம். இந்த மாயாவாதம்ங்கிறதுக்கு தான் இங்கிலீஷ்ல என்ன சொன்னாங்க, அக்காஸ்மிக் பேந்தீசம். அதுக்கு இங்கிலீஷ்ல வந்து அக்காஸ்மிக் பேந்தீசம். ஏன்னா காஸ்மாவை ஒத்துக்கலையே, அது அக்காஸ்மிக் பேந்தீசம். ஏன்னா மும்மூர்த்திகளும் சமாந்தஸ் பெறாங்கன்னா பேந்தீசம் கம்ஸ். பேந்தீசம், பல கடவுளர் வழிபாடு தான் பேந்தீசம். இப்போ ஒரு கேள்வி என்ன வருதுன்னா, பிரம்மத்தை தவிர வேற பொருளே இல்லை என்று சொன்னால் பிரம்மம் வந்து யாருக்கு உபதேசம் பண்ணுது? அதான் மெய்வந்தார் பிடிக்கிறார். பிரம்மம் வந்து, பிரம்மம் தான் உபதேசம் பண்ணுது எல்லாத்துக்கும். பிரம்மத்தை தவிர வேற பொருளே இல்லைன்னா பிரம்மம் யாருக்கு உபதேசம் பண்ணுது? பிரம்மம் அதுவே பேசிக்கிட்டுதா, என்ன தவிர வேற பொருளே இல்லைன்னு அதுவே சொல்லிக்கிட்டுதா? அது வந்து அது என்ன வருதுன்னா யுக்தி. அதாவது வேதத்தை விட்டுருங்க, யுக்திக்கு பொருத்தமா இருக்கா? பிரம்மத்தை தவிர பொருளே இல்லைன்னா எதுக்கு படைக்கணும், யார படைக்கிற, இப்ப வினை எங்க வருது, எல்லாமே அவங்களது ஆக்டிவிட்டிஸ். அதாவது இஃப் யூ டூ நாட், இன்னொரு தாருமே எழுதுன, இஃப் யூ டூ நாட் அக்செப்ட் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் த சோல், த ஹோல் ஆக்டிவிட்டி ஆஃப் த காட் பிகம்ஸ் ஃபூலிஷ். இல்லையா? கடவுள் யாருக்காக பண்ற உலகத்தையும், கடவுளத்தை பொருளே இல்லைன்ட்டு பதில் இருக்கா? அதனாலதான் சைவ சித்தாந்தத்துல நாசியர்களை திட்டுறதை விட அதிகமா திட்டுறது சங்கரர் தான். நாசியர்களையாவது கொஞ்சம் கொஞ்சம் விட்டு பிடிப்பாங்க, ஆனா இவரைத்தான் கடுமையா சொல்றாங்க. மாயாவாதம், மாயாவாதம்ங்கிற கொள்கை வந்து எந்த விதத்திலும் சுருதி யுக்தி அனுபூதி எதுக்குமே அது வந்து ஒத்து வரல அப்படிங்கறதுனாலதான் அது வந்து அது பரபக்கத்திலையும் மறுப்பாரு, சந்தர்ப்ப நாராயணத்திலையும் மறுப்பார். ஞானிகள் வந்து இந்த சங்கருடைய கொள்கையில தான் ரொம்ப கடுமையான அடி கொடுப்பாங்க.
1: மிண்டிய மாயாவாதம்,
0: அதனாலதான் மாணிக்கவாதம் என்ன, மிண்டிய மாயாவாதம் என்னும் சண்டை மாறுதம் சுழித்து அடித்து ஆர்த்து. மாணிக்கவாசம் என்ன அடி அடிக்கிறார் பாத்தீங்களா, மிண்டிய மாயாவாதம். அதுதான் என்ன சொன்ன, ஏன் மிண்டிய மாயாவாதம்னாங்கன்னா, அவங்க வேதத்தை நல்லா படிச்சுட்டு அந்த வேதத்துல இருந்து கொட்டேஷனை கொடுத்துட்டே இருப்பான். அவன் கொடுக்குற கொட்டேஷனை பார்த்தோம்னா கேட்கிறவனுக்கு ஒரு அலர்ஜி வந்துடும், என்னவா படிச்சிருக்கான் சார், மனப்பாடம் பண்ணி கிளிப்புள்ள ஒப்பிக்கிறதுல. அது போல மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சு என்ன பிரயோஜனம்? அதான் மிண்டிய மாயாவாதம் என்னும் சண்டை மாறுதம். ஏன்னா அவருடைய காலத்துக்கு அப்புறம் சங்கருடைய இதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அந்த ஸ்காலர்லி வேர்ல்டுல ஒரு பெரிய குழப்பத்தை உண்டாச்சு. அந்த மிண்டிய மாயாவாதம் என்னும் சண்டை மாறுதம், அது சுழித்து அடித்து ஆர்த்து உலகாயுதம் என்ன ஒண்டிரல் பாம்பும் பேர் அவனை, நாசியன ஒண்டிரல் பாம்புன்னு மாணிக்கவாசகம் கொஞ்சம் ஓமை இருக்க. ஒன் திரள், ஒன் திரள் என்றால் நம்ம கெட்டிக்காரத்தனமா பேசுறது, ஒன் திரள் சாமர்த்தியமானு சொல்லுங்க, சாமர்த்தியம் ஒன் திரள் தமிழ்ல, சாமர்த்தியம் வடமொழி வார்த்தை இல்லையா, அது தமிழ் ஒன் திரள். இப்போ நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா, ரெண்டாம் சூத்திரத்தில் அந்த போக்குவரவு பிரிவதற்கு இதனால என்ன உண்மை பெறப்படுகிறது என்றால், வினை உண்மை மாயை உண்மை. ஏன்னா அந்த வினையை கொடுப்பதற்கு மாயை காரியப்படுத்த வேண்டியது வருது, மாயை காரியப்படுத்தாம வினையை கொடுக்க முடியாதே. அந்த உடம்பு என்பதுதான் இன்பத் துன்பம், அதாவது எல்லா இன்பத் துன்பத்துக்கும் நிலைக்களமாக இருக்கிறது உடம்பு தானே. மற்ற உடம்புக்கு இன்பத் துன்பம் உண்டு, ஆனா நம்ம அனுபவம் நமக்கு இந்த தூல உடம்புக்குள்ள இன்பத் துன்பத்தை அனுபவிக்கிறோம். ஆனா இப்ப நமக்கு வரக்கூடிய சஞ்சலங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து உள்ளே இருக்கக்கூடிய இந்த மனோமய கோஷம், அதுல வர்றதுனா சஞ்சலம், மனசுக்கு வர்றதுனா சஞ்சலங்கிறோம். ஆகவே இந்த புனர் உற்பவம் எப்படி நடக்கிறது என்பதைத்தான் இங்க ரெண்டாம் சூத்திரத்துல சொல்லுகிறார். இப்ப இந்த குண்டு ஊட்ட நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அந்த இன் ரெண்டு இன் வருது, ஆணையின் வினையின், ஆணையின் என்பது நீங்கற் பொருள். அங்க அங்க வர்ற இன் வந்து நீங்க ஆணையை விட்டு பிரியாமல், அது நீங்கற் பொருள். ஆனா முதல்லவர் வினைங்கிறது என்னது, ஏது பொருள், பிகாஸ் இங்கிலீஷ்ல பிகாஸ் ஆஃப் சொல்றீங்க இல்லையா, அதை ஏது பொருள் தமிழ்ல,
1: சக்தியாலதான் அந்த போக்குவரவை கொடுத்து
0: அதாவது சக்தியும் சிவமும் ஒன்றுதான், ஆனா அந்த சக்தியினாலதான் அவைகளை செயல்படுத்துறேன். அதாவது வேற ஒண்ணும் இல்ல, அந்த சிவபெருமான் வந்து உன்னை ப்ரப்போஸ் பண்ணும்போது சிவமாகவும் செயல்படுத்தும் போது சக்தியாகவும் இருக்கிறார். இப்ப உதாரணம் சொல்றதா இருந்தா, இப்ப யான் என் கையால் நான் செய்கிறேன், என் வாயால் பேசுகிறேன், என் காலால் நடக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால ஆள் வேற வேறன்னு வருமா? ஒரே ஆளு தான். அதே போலதான் அந்த சிவபெருமானை செய்யும் போது கையால செய்யறாரு, மூக்கால செய்யறாருன்னு சொல்றது இல்ல, சக்தியால் செய்கிறார். இவ்வளவுதான் விஷயம். மனிதனை சொல்லும் பொழுது அப்படி சொல்றோம், ஏன்னா அவருக்கு உடல் உறுப்புகள் தேவையில்லை, அவருக்கு வந்து கையால காலால செய்யணுங்கிற அவசியம் இல்லை இறைவனுக்கு. அதனால மொத்தமா சொல்ல, நம்ம அப்படி இல்லை, ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொன்னு பயன்படுது இல்லையா, கை காலு மூக்கு ஒண்ணுக்கு ஒரு பங்கன் இருக்கு. ஆனா இறைவனுக்கு அப்படி இல்லை இல்லையா. அதனால மொத்தத்தையும் சேர்த்து என்ன பண்றான்னா, அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அபின்ன பரிகிரக சக்தி. அதுக்கு பேர் சிவத்துக்கும் அதுக்குள்ள சம்பந்தத்துக்கு வேதம் என்ன சொல்லுனா அபின்ன, அபின்ன பரிகிரக சக்தி, அபின்ன சிற்சக்தி. அதாவது ரெண்டு, ஒன்னு அபின்ன, அபின்ன சிற்சக்தி, அபின்ன சிற்சக்தி, அது இறைவனை விட்டு நீங்காதது எப்பயும், இது இறைவனோடு எப்பயும் இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல். இன்னொன்னு மாயினத்தில் அந்த ஆற்றல் வெளிப்படும் பொழுது அதுக்கு என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, பின்ன பரிக்கிரக சக்தி. இது அபின்ன சிற்சக்தி பேரு. இன்னொன்னு வந்து பின்ன பரிக்கிரக சக்தி. பரிக்கிரக சக்தினா என்ன அர்த்தம்னா, எப்ப தேவையோ அப்ப மட்டும் பயன்படுத்துகிறது, அதுக்குதான் பரிக்கிரக சக்தி. அதை இங்கிலீஷ்ல எப்படி விளக்கினாங்கன்னா, பொட்டன்சி யூஸ்ட் அட் வில், பொட்டன்சி யூஸ்ட் அட் வில், அதுக்குதான் பரிக்கிரக சக்தின் பேர். அந்த ஆற்றல் எப்பயும் இருந்துட்டே இருக்கும். ஒரு சின்ன உதாரணம் சொல்ல பாருங்களேன், இப்ப டெண்டுல்கர் இருக்காரு, பெரிய வேர்ல்டு ஃபேமஸ் கிரிக்கெட் பிளேயர், அவரை மாதிரி யாரும் கிரிக்கெட் ஆட முடியாது. அந்த கிரிக்கெட் அவரை மாதிரி ஆட முடியாது அப்படின்னு சொல்றது அவருடைய என்ன சக்தி? அதுதான் அபின்ன சிற்சக்தி. அந்த சக்தி எப்ப வெளிப்படுது? கிரிக்கெட் பேட்டை தூக்கும் போது வெளிப்படுது. அப்படிதான், அதுக்கு எப்ப பார்த்தாலும் பேட்டை தூக்கிட்டே வருவாரா டெண்டுல்கர்? அப்ப அந்த விட்டு நீங்காத சக்தி இருக்கு இல்லையா, ஏன்னா அவருடைய அந்த அவரையும் அந்த சக்தியும் அவரையும் பிரிக்க முடியாது. இப்ப டெண்டுல்கர் அது மாதிரி விளையாடுறதுக்குள்ள ஆற்றல் வந்து அவர் கையில இருக்கா, காலில் இருக்கா, மசில் இருக்கா, போன்ல இருக்கா அப்படின்னா பதில் உண்டா? ஹஸ் காட் த கெபாசிட்டி. கேன் யூ சே த பவர் ஆஃப் டெண்டுல்கர் இஸ் இன் த மசில்ஸ், இஸ் இன் த போன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அது அவரை விட்டு பிரியாம இருக்கு இந்த சக்தி. ஆனா அந்த சக்தி எப்ப வெளிப்படுது? ஒரு பாலு, ஒரு ஸ்டெம்மு, ஒரு பேட்டு வந்தோன்னா வெளிப்படுது.

0: நிலையாகவே குடிகொண்டிருக்கிறது. இங்க இந்த ஆணை என்று சொல்லினாலே அந்த சக்தியை அதை குறிப்பிடுகிறார். அதில் ஓரளவுக்கு அப்புறம் இதில் உள்ள சில நுட்பங்கள், சிவஞான போகம் என்பது எவ்வளவு நுட்பமாக படிக்க வேண்டிய ஒரு நூல்கிறது நமக்கு புரிய முடியல. எவ்வளவு நுட்பமாக இந்த செய்திகள் இருக்கு. அதை நம்ம பார்வதி பதை மகாதேவ அரை நம்ம பார்வதி பதை மகாதேவ ஆகவே இந்திய நாட்டு தத்துவத்திலேதான் இந்த சாந்தோக்கிய உபநிஷத்தில் வரக்கூடிய அத்வைதம் என்ற வார்த்தையை வைத்துக் கொண்டுதான் பல்வேறு விதமான விளக்கங்கள் வந்தது. அதில் வினை என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. அந்த வினைக்குள்ளே எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்திய நாட்டிற்கு வந்த தத்துவங்கள் இந்தியோடி புத்திசம் ஜெயினிசம் அவர்களும் வினைக்குள்ளே ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏன்னா வினை என்ற ஒன்று இல்லை என்று சொன்னால் இந்த உயிருக்கு ஏன் வேதங்கள் வருகின்றன என்ற கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. அது நின்று ரெண்டாவது சூத்திரத்தில் என்ன சொல்லுவாருன்னா அவைய ஒரு காரணம் சொல்வார். அதாவது ஏன் வந்து ஒன்றாய் நிற்க வேண்டும், ஏன் வேறாய் நிற்க வேண்டும், ஏன் உடனாய் நிற்க வேண்டும் இறைவன் என்பதற்கு சில விளக்கங்களை சொல்கிறார். அதைவிட நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். எதற்கு இறைவன் ஒன்றாய் நிற்க வேண்டும்? ஒன்றாய் நிற்க எதுக்குன்னு கேட்டா நிலைத்து நிற்க. அதாவது உயிர்கள் வந்து எதையுமே ஆதாரமாக பற்றிக் கொள்ளாமல் உயிர்கள் செயல்பட முடியாது. ஒன்று மாயையை பற்ற வேண்டும், இல்லை இறைவனை பற்ற வேண்டும். ஒன்றாய் நிற்றல் வந்து நிலைப்பதற்கு, வேறாய் நிற்றல் வந்து அறிவிப்பதற்காக, உடனாய் நிற்பல் வந்து அதை வந்து செலுத்துவதற்காக, அதை இயக்குவதற்காக. இதெல்லாம் நிறைய விளக்கம் வருகிறது. நீங்க வந்து ஏன் இறைவன் வந்து இந்த மூணு நிலை ஏன் இருக்கணும் உயிர்களோட? ஒன்றாயும் உடனாயும் வேறாயும். உடனதான் ஒன்றாயத்தில் வந்து நிலைப்பதற்காக ஒரு ஆதாரம் வேணும் இல்லையா? இந்த ஆதாரம் இல்லாமல் நிக்க முடியாது. இந்த புஸ்தகங்கள் நிக்கா இங்க ஒரு டேபிள் இருக்கணும், இந்த டேபிளுக்கு ஆதாரம் ஒரு தரை இருக்கணும். ஏதாவது ஆதாரம் வேணும் இல்லையா? ஏன்னா உயிர்கள் வந்து எதையுமே பற்றாமல் இருக்க முடியாது. அதனாலதான் திருவள்ளுவர் என்ன சொன்னாரு, பற்றுக பற்றத்தான் பற்றினை அப்படின்னு ஏன் சொன்னாருன்னா எதையுமே பற்றாமல் உயிர்கள் நிற்க முடியாது. ஒன்று மாயையை பற்றி கொண்டு நிற்க வேண்டும், இல்லை என்றால் இறைவனை பற்றி கொண்டு நிற்க வேண்டும். உயிர்கள் வந்து எதையும் பற்றாமல் இருக்க முடியாது என்பதற்காக தான் திருவள்ளுவர் அந்த சொன்னார், பற்றுக பற்றத்தான் பற்றினை. பிடிக்கதான் போற, இதை பிடிச்சுவேன், பிடிச்சாலும் புளியும் கொம்பு பிடிங்க ஒரு படம் பிடிச்சி சொல்லுவாங்க இல்லையா? எதுக்கு முருங்க கொப்ப முடிய போச்சு. ஒன்றாய் நிற்றல் வந்து நிலைப்பதற்காக, வேறாய் நிற்றல் வந்து அறிவித்தற்காக. அதாவது உள் நின்று அறிவிப்பதை விட வெளி நின்று அறிவிப்பதுதான் உயிர்களுக்கு நன்றாக விளங்கும். அதுக்காக தான் குருவாய் வந்து அறிவிக்கிறார். இந்த வேறாய் என்றால் என்ன பொருள் என்றால் அந்த குருவினுடைய ஆன்மாவிலே வேறாக நின்று அறிவிக்கிறார். ஒன்றாய் நிற்றல் நிலைப்பதற்காக, உடனாய வேறாய் நிற்றல் வந்து அறிவிப்பதற்காக. உடனாய் நிற்றல் வந்து அதை இயக்குவதற்காக. அதோடு இங்க ஒரு வார்த்தையை போடுறாரு, வந்து புரியங்கிற வார்த்தையை போடுற, செய்யங்கிற வார்த்தையை போடல, போக்குவரவு செய்யன்னு போடல, போக்குவரவு புரிய. இந்த புரிய என்ற சொல்லுக்கு தமிழ்ல என்ன சிறப்புன்னு கேட்டா திரும்ப திரும்ப ஒன்றை செய்து கொண்டே இருப்பதுதான் புரிதல். அதனாலதான் திருவள்ளுவர் சொல்லும் பொழுது இறைவன் பொருள் செயற் புகழ் புரிந்தார் மாட்டு. புரிதல் என்ற வார்த்தையை திருக்குறள்ல வருது. அப்பொழுது பருமேகள் எழுதுவாரு, புரிதல் என்றால் எப்போதும் மேற்கொள்ளுதல், திரும்ப திரும்ப திரும்ப. அதனாலதான் இறைவனுடைய அதுவும் என்ன அவர் சொல்லும்போது நள்ளிரவில் நட்டம் பயின்று ஆடும் நாதனே.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது அடியவர் அருள் வரலாறு. தலைப்பு திருநாவுக்கரசு நாயனார் புராணம். வழங்குபவர் திருவானிக்கா சிவராகவன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: அண்ணன் கையிலே அணிவதற்கு அருளார். ரெண்டு இடங்களில் அப்போருடைய புராணத்துல பெருமான் அருளார் என்று சொல்லப்படும். உண்மையே அவர் சமசமயத்தில் போகும்போது இப்படித்தான் சொல்றார். இல்லாத உலகில் கண்டு நிலையா வாழ்க்கை அல்லேன். என் அறத்திறந்த சமயங்கள் ஆவற்றை நல்லாத தெரிந்துணர நம்பர் அருளாமையினார். இப்ப மாற்று சமயம் போனதுக்கு காரணம் அருளாமை, இங்க கையிலே போகாம இருந்ததுக்கு காரணம் அருளார். ஏன் அருளல? நமக்கு அருள் பண்ண வேண்டும். ஏன்னா இதுதான் திருநாவுக்கரசு பெருமானால் அருளி செய்யப்பட்டிருக்க வேண்டிய திருப்பணிகள் இன்னும் அருளி செய்யப்படவில்லை. அவருடைய வாழ்வு இந்த நிலவரத்திலே வேண்டப்படுகிறது. இன்னும் பெரியங்கள் பாவங்களை பாட வேண்டும். அந்த பெரியங்களை பாடி பாடெல்லாம் வீதி பெற வேண்டும் எனும் கருத்திலே கண்ணுதர் பெருமான் கைலை நாயகன் இவரை தனது திருவடிகளே சேர்ந்து கொள்ளவில்லை என்கின்றார். மிக அருமையான ஒரு தொடரால் சொல்வதை பார்த்து மல்லு தீந்தமிழ் புவியின் மேல் பின்னையும் அழுக்க விருப்பமாக மண்ணு நிலை பெற்ற அவருடைய தமிழ் அப்போதுதான் ஆற்றல் பெற்றது. இப்போது ஆற்றல் நீங்கியது என்பதில்லை. என்றும் ஆற்றல் நீங்காத தமிழ் அதுவே மண்ணு. தீத்தமிழ் தேன் போல இனிக்கக்கூடிய தமிழ், பெருமானுடைய திருவடியிலே கிடைக்கின்ற ஆனந்த தேனை நமக்கு விளைக்கின்ற தமிழ் அதுவே தீத்தமிழ். புவியின் மேல் இவர் கையிலே சென்றார், கையிலே பெருமானுக்கு அணுக்கச் சென்றார். அப்பர் இடம்பெற்று அங்கே பெருமானை பாடக்கூடும். ஆனால் அதை பெருமான் விரும்பவில்லை. புவியிலே ஒரு பாடுவதையும் இருக்கிறார்
2: என்
1: அம்மையவளோடு எம்பெருமாக இருக்கின்றானே வடகையிலே. ஏன் தென்கையிலேன்னு சொல்லலன்னா ஏற்கனவே தென்கையை திருக்காலத்தில் வழிபட்டுட்டார். ஆகவே பிரித்து சொல்வதற்காக வடகையிலே என்றே ஊதியவர்கள். என் அம்மையோடு என் அப்படி இருப்பது சிந்தையினால் ஏற்கனவே பார்த்து விட்டார். ஆகவே கண்டு கும்பிட அகக்கண்ணால் பார்த்தனா புறக்கண்ணாலும் அந்த கோலத்தை பார்க்க விடுகின்றேன். இந்த குறிக்கோளோடு இந்த யாத்திரையா இந்த யாத்திரையா ஈடுபட்டேன். உடம்பெல்லாம் அறுபட்டு நம்ம உலகில புரிஞ்சிருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு போனோம்னு என்ன சேர்த்து வழி பார்க்கணும். ஏன் அப்படி வந்து எல்லாரும் சேர்ந்து கேள்வியை கட்டிட்டு இருக்கோம். நல்லா யோசிச்சு பாருங்க சாமி கேள்வி. அப்போ அந்த கேள்வியை கண்டு இவர் ரெகுலா அது பதில் சொல்றாரு. அப்ப அந்த நிலையிலும் தெய்வம் தெய்வத்தன்மை பொருந்திய தவநிலையினராய் அடிமை பண்புடையவராய் விளங்குறார் அப்பர் என்பதை உணரும் போது நாம எல்லாம் சின்ன சின்ன கஷ்டம் வந்தா அடியார் பண்புல இருந்து அறிவு. இது பெரிய பாடமா இருக்கு. கைலை மாதவரையார் சாமி அவர் அடுத்தபடி ஏகடியம் பண்றாரு. கைலை யாத்திரைன்னு அவர் எங்க இருந்து சிந்தியது தேவர்கள்லாம் போக அஞ்சுவார்கள். அப்படிப்பட்ட யாத்திரை இனி இப்படி தவறு செஞ்சீரி வெளிதோடையாளரும்ளிதா பதில் வர்றது பரதமய பட்டத்தான்மையினார் திருவாயிலிருந்து. எங்கள் நாயகன் கையிலே இருப்பதை பாராது மாளுகின்ற இந்த உடல் கொண்டு நான் நீளமாக பார்க்க ஆளும் நாயகன் கைகளில் இருக்கை கண்டு அல்லார் மாலுமி குடல் கொண்டு நல்ல உடம்பு மாறக்கூடும். இப்பேஷத்தாலும் சரி இது கொஞ்ச நேரம் போனாலும் சரி மாளிகின்ற இந்த உடலுக்காக நான் விருப்பப்பட்டு திரும்பி போக மாட்டேன். உடல் கொண்டு கீழே சுவாமி உங்களுடைய துணிவை நாம் அறிவதற்காக அறிந்தான். திருநாவுக்கருடைய துணிவு அறிகின்றோம். அவரை தெரிவு தெரியவும் இல்லை என்ற உணர்வு நமக்கு கிடைக்கிறது. அவரால்தான் இந்த கைலை யாத்திரை நாம் பார்க்கின்றோம் என்ற நன்றி குறித்து உள்ள தெரிய வருகின்றது. இது இலக்கமான செட்டியார் பெருமானவருடைய பெருமை நினைக்கிறோம்.
2: பெருமானே தன்னை வழிபட்டிருக்கிறான். ஐயாற்றில் சிவனாகின்ற ஒரு திருவாதம்
1: அங்குதான் நமது முதல் குருநாதராக நந்தியம் பெருமான் பெருமானோடைய அருளை பெற்றவர். பொங்கு நீடருள் ஈடிய பொற்பது, கங்கை வேணி மலர கனமலர், செங்கையாளர் ஐயாரும் திகழ்வது என்பது திருமலை சிறப்பிலே ஒரு பாட்டு. நங்கள் நாகராம் நந்தி தகுதியிலும் பொங்கு நீடருள் ஈடிய பொற்பது என்பது திருமலை சிறப்பிலே பெருமாணத்தில் சொல்லப்படுகின்ற ஒரு பாடம். அது அந்த ஐயா சிலே நீ பெயை காட்சி கொடுப்பார். எப்படி குளத்துல மூழ்கி பெரிய தளத்திலே மூழ்கி ஏத்துல எழுந்து இப்ப அந்த வாய்ப்பை விட்டுற பெருமான் வந்து மனைவி தான் கண்ணி தெரியல, முன்னால முனிவர் வடிவத்துல வந்தான். அது குரு விசும்புலி கேட்டது அது அருவுறும், மறைஞ்சிருக்கான் அது அருவம் பாட
2: தொடங்குறார். மீனாமே அவள் என்னை கொண்டாய் போற்றி, ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி, ஓவாத சத்தத்து ஒளியே போற்றி, ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி, ஆனந்த நாளேதமானாய் போற்றி.
1: பெருமை கலந்துட்டாங்க காற்றுல அது சொல்ற
2: காற்றாகி இன்னும் கலந்தாய் போற்றி, கைலை மலையானே
1: சிந்தையை பத்தி செய்கிறார் சொன்னார் பாத்தீங்களா, அதுக்கு அடிப்படை இந்த படியத்தில் இருக்கு. இதுல ஒன்னாம் பாட்டு ஒன்பதாம் பாட்டு நீங்களாக, இது பதினோரு பாடலையுடைய திருப்பதியும் ஒன்னு ஒன்பது நீங்களா இருக்கிற பாட்டு எத்தனை, பதினொன்னு ரெண்டு கழிச்சா ஒன்பது, ஒன்பது பாடல்கள சிந்தையை பற்றி பேசப்படுது. ரெண்டாம் பாட்டுல ரெண்டு முறை சிந்தையை பற்றி பேசுறார், ஒன்னாம் பாட்டு மட்டும் சொன்னது தொடர். சிந்தையில பெருமான் இருக்காருங்கிறத நாமக்கர்கள் பாடந்தோறும் சொல்லுவது அறிந்து இன்புறத்தக்கது. விச்சாடல் பெய்யோடு அறுப்பாய் போற்றி, பிறவி அறுக்கும் பிரானே போற்றி, வைச்சாடல் என்று மகிழ்ந்தாய் போற்றி, மறுவியும் சிந்தை உருந்தாய் போற்றி, வைச்சார் புறம் ஒன்றும் எய்தாய் போற்றி, கோலாரின் சிந்தை உருந்தாய் போற்றி, கச்சாயம் செய்தாய் போற்று, கைலை மலையானே போற்றி. ரொம்ப அருமையான ஒரு திருப்பதி, நிறைய செய்திகள் இருக்கு. யாத்திரை மேற்கொள்ளும் பெருமக்களுக்கு அதனுடைய உண்மைகள் எல்லாம் புலப்படும். ஒரு இடத்துல சொல்றாரு, உள்ளாவி வாங்கி ஒழித்தாய். இப்ப என்ன தெரிஞ்சது, நம்ம ஒரு மூச்சு காற்றுல வீராவிய போறத நம்ம பார்க்க முடியுது. பெருமானுடைய துணை இல்லாம கையை யாத்திரை யாராலும் மேற்கொள்ள முடியாது. எவ்வளவு பரம நாத்திகனாக ஒருவர் விளங்கினாலும், கடவுளே இல்லை என்று சத்தியம் செய்யக்கூடிய நிலையை இருக்கக்கூடிய நாத்திகனாயினும் அவன் கையை யாத்திரை மேற்கொண்டால் அவன் சிவபக்தனாய் மாறுவது இன்னும் அந்த நிலையிலே மேலே காலி நெறி பாய், பெரும் பெரும் கற்களை இடித்துக் கொண்டு பாய், ஒட்டையடி பாறை எதிரிலே கழுது கோவேறு கழிகளும் காட்டு குதிரைகளுமாய் வரும், நான் மலைப்பாறையை பற்றி கொண்டு இல்லாதிருந்தால் அவை நம்மை தள்ளி அகல பாதாளத்திலே உதறிவிட்டு சென்று, அந்த நிலையிலே உயிர் அகத்ததோ புறத்ததோ என்று உணர்வுகளுடன் நாம் பெருமானை வழிபடப் போகின்றோம். அப்போ நமச்சிவாய மந்திரம் ஒன்றுதான் நம்மை காக்க வல்லது என்பதை நாம் சின்னமாக உணர முடியும். அத்துணை அறிவிப்பாடு புறப்பட
2: தலைமை கொண்டு எழுந்திருந்தி ஏற்றமாகி விண்ணாகி நின்றார் மொழி விரும்பி, ஆற்றல் பெற்ற மன்னரால் அஞ்சலித்தோடி பத்தடம் பொருள் பெயில் மொழியினார் பணியார். ஆதி தேவதம் திருவுருள் பெருமை யார் அறிந்தார், போத மாதவர் பனிமலர் பெய்கையில் மூழ்கி மாதவர் பாகனார் மகிழும் ஐயாற்றில் ஓர் பாவி நீது தோன்றி வந்து எழுந்தனர் வியப்ப.
1: இந்த மந்திர சொல்ல வைக்கிற பதினைந்து இடங்கள் இந்த உலகலாங்கிற மந்திர சொல் இடம்பெறுகிறது அப்பர் புராணத்தில் இந்த இடத்துல. அது பாருங்க ஒரு அதிசயம் தானே, அவர் வந்து அங்கு மூழ்கினார். இங்க மூழ்கினவரை எப்படி இருக்கிறார் பாருங்க,
2: பொய்கையில் மூழ்கி வாவி மீது தோன்றி வந்து எழுந்தனர்.
1: முதல்ல கரம் தான் தெரியுது, பொய் உயிரா இமயமலை பொய்யில ஐயாற்று வாவியில கரம் ஒன்று தாமரம் ஒன்று போல
2: என்ன வியப்புங்கிறாங்க அங்க இருக்கிறவங்களாம்.
1: கொஞ்ச நேரம் திரும்பவும் தெரியுது ஆறதாரையா கண்ணி, பிறகு திருமேனியில உத்தராட்சி தாயோடும்
2: ஒளி வீசு திருமேனி இப்படி எழுதலாம்.
1: திருநாவுக சுவாமி பொம்புலா மலர் வாவியின் கரையில் வந்தேறி கும்பர் நாயகர் திருவுருள் பெருமையை உணர்வார். அங்க ஆதிதேவதும் திருவுருள் பெருமை யார் அறிந்தார்னு சொன்னார் விடை தரார், திருநாவுக்கரசர் தான் உணர முடியும். அது கும்பர் நாயகர் திருவுருள் பெருமையை உணர்வார்.
2: எம்பிரான் தரும் கருணை கொள் இதயன இருக்கள் பம்பு தாரையை வாவியில் படிந்தெழும் அறியார்.
1: கண்களிலிருந்து வர்ற நீர் அந்த வாவியில வந்து விழுது. இந்த வாவியில வந்து விழுந்ததுக்கு ஒரே ஒரு அகச்சாண்டு இருக்கு, யாதும் சுவடுபடாமல் ஐயாறு அடைகின்ற போது. இந்த யாதும் சுவடுபடாமல் ஒரு சின்ன நூல் நுழைய வச்சுக்கிட்டு சீக்கிரம் ஒரு பெரிய பிரம்மாண்டமான வரலாற்றையே படைக்கிறார் பாருங்க. ரொம்ப அழகுடைய செலவு. இப்போ நாம் கைகட்ட ஐயத்துல பாக்குறோம், அங்க பெரும்பாலும் என்ன பிரிக்க பாருங்கன்னா மாதர்பிரை கன்னியா. அதல்ல அவர் முதலிலே அது பெருமானை பார்த்த காட்சி அப்படி பாடப்பட்டதெல்லாம் அப்புறாரு. இது வாவிக்கரைகளை பார்க்கின்ற காட்சி, இவர் பார்க்கின்ற காட்சி கை கையை காட்சி இரு காட்சிகளாக உள்ளன. கையை காட்சி அப்பர் பார்க்கின்ற நிலை இரண்டு, ஒன்று வாவி கரையே, மற்றது ஐயாரப்பர் கோவிலே. ஐயாரப்பர் கோவிலே பார்க்கின்ற காட்சி நேராக இருக்கின்ற காட்சி, வாவி கரையிலே பார்க்கின்ற காட்சி இறைவு உயிர்களோடு ஒன்றாகும் உடனாகும் இருக்கின்ற காட்சி. காண்கின்ற ஆணெல்லாம் சிவம், காண்கின்ற பெண்ணெல்லாம் சக்தி என்ற நிலையிலே பார்க்கின்ற காட்சி, இது வாவிக்கரை காட்சி. கோவிலை பார்ப்பது உண்மையிலே பெருமானை மலைக்கு மருமகனை மலையான் மகளோடு மலை போல விளங்கும் வெள்ளி இலபத்தின் மீது பவளமலை போல் பெருமான் விளங்க மரகத பொடி போல் அமை விளங்க காண்கின்ற காட்சி. மாதரையாவது காசினி மருங்கு பயிலும் மானுட பான்மையோர் அடைவதற்கு எளிதோ கயில்குள் வேட்படை அமரவும் அணுகுதற்கு அறிந்தால் கயில்குள் விஞ்சுரத்து எஞ்சேயே வந்து என விளம்புகின்றார் மரகுடி தரித்த மறை முனிவராக வருகின்ற கைலை நாயகர். அதற்கு அப்பமூர்த்திகள் தருகின்ற விடை அவருடைய உள்ள உறுதியையும் நெஞ்சத்து திண்மையையும் சிறப்பாக புலப்படுத்தி இருக்கின்றது. ஆளும் நாயகன் கையிலேயே இருக்கை கண்டு அல்லால் மாளும் உடல் கொண்டு வீழ என மறுக்கின்றார். அப்பமூர்த்தியினுடைய துணிவை அறிகின்ற அகில நாயகன் அங்கு தாம் தோற்றுவித்த பொய்கையிலே மூழ்கி பழுதிலாத திரு வையாற்றிலே நம்மை கைதையிலே இருந்த முறனை தாய் என அன்பளிக்கின்றார். இந்த அளவிலேதான் நமது முந்தைய சிந்தனை முடிந்திருந்தது. பாடல் எண் 370. ஏற்றினார் அருள் தலைமிசை கொண்டு எழுந்து இறங்கி ஏற்றுமாகி விண்ணாகி நின்றார் மொழி விரும்பி ஆற்றல் பெற்ற வண்ணார் அங்கெடுத்து ஓதி பாட்டளம் புனல் பொய்கையில் மூழ்கினார் பணியார். இறைவனுடைய அருளை கேட்டு வியக்கின்ற எம்பிதான் நாவரசர் அந்த கையை மலை காரணிலே நிறவண்ணனாக ஒரு திருப்பதியத்தை அருளை செய்கின்றார். அதுதான் கையை கூடிய மூன்று போற்றி திருத்தாண்டகங்களிலே முதலாக இடம் பெற்றிருக்கக்கூடிய வேற்றாகி விண்ணாகி திருத்தாண்டம்.
0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
3: ஓம் சிவாய நம. சைவம்.ஆர்க்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது தாயுமான சுவாமிகள் பாடல் ஆனந்த களிப்பு. 26 பாடல் முதல் 27 பாடல் வரை. வழங்குபவர் சுவாமி குருபரானந்தா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: அடுத்த 26 பாடலுக்கு செல்லலாம். வந்த வரவை மறந்து மிக்க மாதர் பொன் பூமி மயக்கத்தில் ஆளும் இந்த மயக்கை அறுக்க எனக்கு எந்தை மெய்ஞான எழில்வாள் கொடுத்தான் இதுவும் மிக அழகான பாடல். முதல்ல சொல்றார், வந்த வரவை மறந்து, நான் இங்க எதுக்கு வந்திருக்கிறேங்கிறதையும் மறந்து விட்டேன். சில சமயங்கள்ல அது நடக்கும், உன்னை வேணும் ஒன்றை ஒருவரிடம் வாங்கணும்னு அவங்க வீட்டுக்கு போயிருப்போம், ஒரு புஸ்தகத்தை வாங்கிட்டு வரணும்னு அவங்க வீட்டுக்கு போயிருப்போம், ஊர் கதையெல்லாம் பேசி அதை வாங்காம வருவோம், எதுக்கு போனோமோ அதை தவிர மீதியை பண்ணிட்டு வருவோம், வந்த வரவை மறந்து. அப்படி பல சமயங்கள்ல நடக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன காரியத்துக்காக அவங்க வீட்டுக்கு கஷ்டப்பட்டு போயிருக்கிறோமோ அந்த காரியத்தை மறந்துட்டு தேவையில்லாத காரியத்தை பண்ணிட்டு வருவோம். அப்படி வந்த வரவை மறந்து, நான் இந்த உடலுக்குள்ள எதுக்கு வந்தேன்னா அதை நான் மறந்து விட்டேன். மறந்துட்டு பிறகு என்ன செய்வேன் என்றால், மிக்க மாதர் பொன் பூமி மயக்கத்தில் ஆளும், மாதர் பொன் பூமி இது போன்ற மயக்கத்தில் ஆளும், இந்த மயக்கை அறுக்க, ஆளும்னா அப்படி ஆழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த ஒரு மயக்கத்தை, மயக்கம்னா இந்த இடத்துல மோகம் அர்த்தம், இந்த மோகத்தை அறுக்க, அதை என்னிடமிருந்து நீக்க எனக்கு எந்தை, எந்தை என்றால் குரு, குருநாதர் குருவானவர் மெய்ஞான எழில்வாள் கொடுத்தார். மெய்ஞானம் அறிவு, பரமாத்மாவை பற்றிய அறிவு என்கின்ற எழில்வாள், வாள்னு சொன்னாவே அறுத்து தள்ளுவது விட்டு தள்ளுவது, எழில்னா அழகான வாள். அந்த காலத்தில எல்லாம் பார்த்தா அரசர்கள் எல்லாம் அந்த கத்தியிலேயுமே அதுல ஒரு வேலைப்பாடு இருக்கு, அழகா இருக்கு. உண்மையிலேயே அது என்ன பண்ணதுன்னா ஒருத்தனை கொல்றதுதான், இருந்தாலும் அதுல ஒரு அழகு இருக்கு, ஒரு வேலைப்பாடு செய்து வச்சிருப்பார்கள், அதான் எழில்வாள்னு சொல்ற. எழில்வாள் கொடுத்தான், இதுதான் என்னுடைய பொருள். மிக எளிமையான பாடல் தான். வந்த வருவை மறந்து, மிக்க மாதர் பொன் பூமி மயக்கத்தில் ஆளும், இந்த மயக்கை அறுக்க, இந்த ஆசைகளை என்னிடம் இருந்து நீக்க எனக்கு குருநாதர் ஞானம், ஆத்ம ஞானம் என்கின்ற வாளை கொடுத்தார். இதுதான் என்னுடைய பாடல். இனி இதில் இருக்கின்ற சில தத்துவங்கள் அல்லது சில விளக்கங்களை பார்ப்போம். முதலில் வந்த வரவை மறந்து, இருக்கும் போய் பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம், அந்த பொருளை கவர் பண்ணி எல்லாம் வைக்கல. இவன் என்ன நினைச்சான், 9 மணிக்கு தானே போயிருக்கோம், 6 மணி வரைக்கும் நேரம் இருக்கே, கொஞ்ச நேரம் இதை பார்த்துட்டு போவோம், பிறகு கொஞ்ச நேரம் அதை பார்த்துட்டு போவோம்னா, இப்ப இந்த காலத்து சீரியல் போல, இன்னைக்கு மட்டும் இதை பார்த்துக்கிறேன் இனிமேல் வேண்டாம்னா, இல்லையே அந்த முடிவு நல்லா இருக்கே அடுத்த வாரம் அது இன்ட்ரெஸ்டா இருக்கு நாளைக்கும் பார்த்துருவோம், இப்படியே தொடர்றது போல இவன் என்ன பண்ணா, எல்லாம் சுத்தியும் பார்த்துட்டு கடைசியில் என்னாச்சுன்னா இவனுக்கு நேரம் இல்லை. அப்படி அது சுவாமிஜி வந்து ரொம்ப பெருசா அத கதையா சொல்லுவார், வந்த வரவை மறந்து. அதான் இங்க எதுக்காக இந்த கண்காட்சிக்குள்ள நான் போனேன்னு சொன்னா, அந்த வேடிக்கை பார்க்கறதுக்கு நான் போகல, அதற்காக போயிருந்தா அதை பார்க்கலாம், ஆனா அது எனக்கு ஒரு சோதனை, ஒரு டெஸ்டா இருந்தது, அதற்குள்ள போய் நான் அந்த கவர்ச்சி பொருள்களை எல்லாம் தாண்டி இருக்கிற பொருளை நான் கண்டுபிடிக்கணும்னு போனேன். அப்படி அதை விட்டு விட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த உலகத்துக்குள்ள நம்ம எதற்கு வந்திருக்கோம் என்றால், நம்மை நாம் தூய்மைப்படுத்த வந்துள்ளோம் அல்லது உண்மையை உணர வந்துள்ளோம். பகவான் வந்து எத்தனையோ சரீரத்தை கொடுத்தார், அதெல்லாம் எதுக்குன்னா வெறும் போகத்துக்கோ அல்லது துக்கத்துக்காகத்தான், மிருகங்களாக பறவைகளாக மற்ற மரம் செடி கொடிகளெல்லாம் படைச்சார். பிறகு மனுஷனா எதற்கு படைச்சார்னா, அப்படியே நீ இந்த சரீரத்தை வைத்து கொண்டு உயர்ந்து விடு அப்படிங்கறதுக்காக இந்த சரீரத்துல தள்ளினார். அப்ப இந்த உடலுக்குள் நான் எதற்கு வந்தேன், இப்ப வந்த வரைவைனா நான் எதற்குள்ள வந்திருக்கேன், மீண்டும் இந்த உடல் தான், இந்த சரீரத்துக்குள்ள நான் வந்திருக்கேன், எதற்காக வந்தேன்னா இந்த உடலை ஒரு கருவியாக பயன்படுத்தி என்னை நான் உயர்த்தி கொள்ள வந்துள்ளேன், மீண்டும் வந்து நான் ஒரு மிருகமாக அடிமையாக இல்லாமல் இருக்க வந்துள்ளேன். பிரகதாரண்யக உபநிஷத்துல இந்த ஜீவர்களை எல்லாம் தேவானாம் பசுகு என்று அழைக்கும், நாமெல்லாம் தேவர்களினுடைய பசுக்கள். தேவானாம் பசுகுன்னு சொன்னா எப்படி, நமக்கு மாடு இதெல்லாம் என்னன்னா நம்ம கிட்ட அது மாட்டிட்டு இருக்கு, அது நம்ம சொல்றத கேட்கணும், நம்ம எதை தூக்க சொல்லணுமோ அதை தூக்கணும். அப்படி நமக்கு ஒரு பசு, நமக்கு ஒரு அடிமை பொருளாக அவைகள் இருக்கின்றது, மாடு இருக்கு ஆடு இருக்கு மற்ற மிருகங்களை எல்லாம் நம்ம வந்து பயன்படுத்துறோம். அப்படி இந்த மனிதர்கள் தேவர்களுக்கு பசு, நம்ம தேவர்களுக்கு ஆடு மாடு மாதிரி இருக்கிறோமா, காரணம் என்னன்னா அவர்களுக்கெல்லாம் ஆகுதி கொடுத்துட்டு இந்த தேவர்கள்னா சில சமயங்கள்ல இந்திரியங்கள்னு அர்த்தம் இருக்கு. அதுக்கு கொடுக்க வேண்டியது எல்லாம் கொடுத்துட்டு நம்ம அடிமைப்பட்டு கொண்டு இருக்கின்றோம். இப்ப அந்த கருத்தை உபனிஷத் சொல்லி என்ன சொல்கின்றது, அதனாலதான் ஒரு ஜீவன் மோட்சத்தை அடைய விரும்பினால் தேவர்களுக்கு அது பிடிக்காதாம். காரணம் என்ன, ஒரு பசு போயிடும். உபனிஷத் சொல்கின்றது, இப்ப நம்ம கிட்ட ஒரு 10 மாடு வச்சிருக்கோம், ஒரு மாடு நம்ம விட்டு போயிட்டா நமக்கு அது பிடிக்குமோ? பிடிக்காது. காரணம் என்ன, ஒரு சர்வன்ட் நம்ம விட்டு போச்சே, வேலை செய்யறதுக்கு ஒரு ஒன்று குறைந்து விட்டதே. அதே போல தேவர்களுக்கு ஒரு மனிதன் சென்று விட்டால் அவர்களுக்கு பிடிக்காதாம், நம்ம மோட்சத்தை அடைஞ்சிட்டான், என்ன ஒரு ஆள் நமக்கு போயிடுறானே. அப்படி அதே போல சில பேரு சர்வன்ஸ் வச்சிருப்பாங்க வீட்டுல வேலையாள், அது போயிட்டா இவர்களுக்கு துக்கம் வந்துடும், வேலையாள் போயிடுதே நம்ம விட்டேன். அப்படி தேவர்களுக்கெல்லாம் நம்ம பசுவாக இருக்கின்றோம். அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீள வேண்டும், அடிமை மோகத்திலிருந்து நாம் மீள வேண்டும். அப்படி மீளாமல் அடிமைப்பட்டு இருக்கின்றோம். அதான் வந்த வரவை மறந்து, நான் எதற்காக இங்க வந்துள்ளேன் என்பதை மறந்து விட்டு, பிறகு இப்படி மறப்பதற்கு என்ன காரணம் என்றால், வெளியே உலகத்தில் இருக்கின்ற இன்பத்தை கொடுக்கின்ற பொருள்கள். அத சாஸ்திரத்துல வந்து மீண்டும் பிரகதாரண்யக்கத்திலேயே 3 விதமான ஆசைகள் சொல்லப்படும். ஒன்று வந்து புத்திர ஏஷனா, இரண்டாவது வித்தேஷனா, மூன்றாவது லோகேஷனா. இது உபனிஷத்து வாக்கியம். ஏஷனா என்றால் ஆசை, புத்திரேஷனா புத்திரன்னா குழந்தை. இந்த புத்திரன் சொல்லல மனைவி மக்கள் உறவினர்கள் எல்லாத்தையும் குறிக்கும். ஏன்னா புத்திரன் மகன் சொன்னாவே மனைவி வருகின்றால், பிறகு மற்ற உறவினர்கள் எல்லாம் வருகிறார்கள் புத்திரன். பிறகு வித்தம், வித்தம்னா பணம். பணம்ங்கிறது வந்து இந்திரியத்திற்கு இன்பத்தை கொடுக்கின்ற பொருள்கள், அதை வந்து வித்தம் இங்கு சொல்லப்படுகின்றது. பிறகு லோகம் என்றால் ஆட்சி செய்தல், பவர். பவர்னு சொன்னா நம்ம சொல்படி 4 பேர் கேட்கணும்னு வேற விரும்புவோம். பணம் இருக்கு, பிறகு எல்லாம் உறவினர் இருக்கார்கள், நம்ம சொன்னா யாருமே கேட்கலாம், நம்ம சந்தோஷமாவா இருக்கும். என்னதான் இருந்தாலும் நான் சொல்றது கேட்கறதுக்கு ஒரு ஆளே இல்லையே, நான் சொல்றபடி கேட்கறதுக்கு வீட்டுல ஒரு ஆளே இல்லையேன்னு சொன்னாலும் நம்ம துக்கப்படுவோம். அதனாலதான் ஒருத்தர் சொன்னார், என்னுடைய வீட்டுல நான் சொன்னபடி கேட்கறதுல ஒரே ஒரு ஜீவன் தான் அப்படின்னா, யாருன்னு கேட்டா தான் வளர்த்துற நாயா, நாய் தான் நான் சொன்னபடி கேக்குது. ஏன் நாய் வளர்த்துறாங்க தெரியுமோ, மற்றவங்க யாராவது அடிச்சோம்னா அவங்க 10 நாள் பேச மாட்டாங்க, வரமாட்டார்கள். நாய் அப்படி இல்லை, அடிச்சோம்னா திரும்பி அது வந்துடும். அப்படி அன்பு நமக்கு செலுத்துற ஒரு ஜீவன் அது, நம்ம அன்பு கேங்கிட்டு இருக்கோம், சரி அதுகிட்டையாவது அந்த அன்பை வாங்குமோன்னு சொல்லி வாங்கி கொள்கிறார்கள். இதெல்லாம் நம்ம பெரிய இடத்துல நடத்துற விஷயம். ஏன்னா பணம் இருக்கும், இந்த பணத்தை பாதுகாக்கணும்னு எல்லாத்தையும் விட்டு விடுவார்கள், அன்பு செலுத்துறதுக்கு யார் இருக்காது, இப்படிப்பட்ட ஜீவனாவது அன்பு செலுத்தட்டும்னு எங்கி இருப்பார்கள். அப்படி இந்த 3 ஆசைகளை, நம்ம மனதில் இருக்கிற அனைத்து ஆசைகளையும் சாஸ்திரம் 3 கூறாக பிரித்து விட்டது. 1 மனிதர்கள் உறவுகள், 2 பொருள்கள் இன்பத்தை கொடுக்கின்ற பொருள்கள், அது வீடு உணவு ஆடை இது போன்ற பொருள்கள். 3 மனிதர்கள் மீது நமக்கு இருக்கின்ற உரிமை, பவர், பதவி. அதனாலதான் பாருங்க, பதவியில் இருந்தா உயிர் போயிரும் தெரிஞ்சாலும் கூட, உயிர் போனாலும் பரவாயில்ல பதவியில் இருக்கணும்னு எவ்வளவு போட்டிகள் இருக்கின்றது. அதே போல எந்த வீட்லயும் ஒரு பொசிஷன், இந்த வீட்டுல நான் தான் தலைவன், நான் தான் தலைவி, விட மாட்டேங்கிறமே. காரணம் என்ன, நான் ஆட்சி செய்ய வேண்டும், எங்கிட்ட கேட்டுத்தான் எல்லாம் நடக்கணும். அந்த அதை நாம் விட்டுவிட முடிவதில்லை. காரணம் என்னன்னா அதுலேயும் ஒரு சுகம் இருக்கின்றது. அப்படி என்ன கேட்காம ஒருத்தர் தனியா செய்து விட்டால் அதுல ஒரு பயம் வந்து விடுகின்றது, எனக்கு கட்டுப்பட்டு தான் எல்லாம் இருக்கணும், அல்லது நான் சொல்லி 4 பேர் கட்டுப்படணும் என்கின்ற ஒரு ஆசை. இதுவும் ரொம்ப சூக்ஷ்மமா சிந்திச்சா தான் இப்படி ஒரு ஆசை நமக்கு இருக்கிறதே தெரியும். நம்ம மேலோட்டமா பார்த்தா நமக்கு தெரியாது. ஆனா நம்ம மனது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும், நம்முடைய கட்டு கீழே வச்சிருக்கணுங்கிற ஒரு ஆசையில் இருக்கு. இந்த 3 தான் இங்கு சொல்லப்பட்டுள்ளது. இப்ப உபனிஷத்துல நம்ம அனைத்து ஆசைகளையும் 3 கூறா பிரிச்சு, அதாவது உறவுகள், மனிதர்கள் மீது வைக்கின்ற உறவுகள், பிறகு பொருள்கள், பிறகு ஆதிக்கம், மனிதர்கள் மீது நாம் செலுத்துகின்ற ஆதிக்கம். இதைத்தான் இங்கு தாயுமானவர் கூறுகின்றார், மாதர் பொன் பூமி மயக்கத்தில் ஆளும். அப்படியே உபனிஷத்தை டிரான்ஸ்லேட் பண்ற. இங்கு மாதர் என்றால் பெண், ஆனா இந்த இடத்துல புத்திரேஷனாக குறிக்கின்றது, மற்ற மனிதர்கள் மீது வைக்கின்ற உறவு, அதனால் வருகின்ற இன்பம். பிறகு பொன் என்பது வித்தம், பணம். இங்க வெறும் தங்கம் மட்டும் அல்ல, பொன் என்றால் நம்ம வந்து பொருள்கள் என்று பொருள். எந்தெந்த பொருள்கள் எல்லாம் நமக்கு இன்பத்தை கொடுக்கின்றதோ அந்த பொருள்கள் எல்லாம் பொன். பிறகு பூமி, இந்த இடத்துல பூமி என்பது ஆட்சி செய்வதை குறிக்கின்றது. நம்ம வந்து மண்ணாசைன்னு சொல்வோம் அல்லவா, அதத்தான் இங்க பூமின்னு சொல்ற. மண்ணாசை என்றால் மண்ணாசைன்னு சொன்னா மண்ணை சாப்பிடுறதுக்கு ஆசைன்னு அர்த்தம் கிடையாது, ஆட்சி செய்கின்ற ஆசை. இந்த நிலம் எனக்கு, இந்த நிலம் என்னுடையது, இந்த நிலத்தில் இருப்பவர்கள் எல்லாம் என்னுடைய அடிமை, இந்த வீடு என்னுடையது, வீட்டுக்குள் இருப்பவர்கள் எல்லாம் என்ன கேட்டுத்தான் செய்யணும். வயதான காலத்துல எல்லாத்துக்கும் என்ன பிரச்சனை தெரியுமோ, எங்கிட்ட சொல்லாம போயிட்டான், எங்கிட்ட கேட்காம செஞ்சுட்டான், இதுதான் துக்கம். இந்த துக்கம் ஏன் வருது, அதான் மண்ணாசை. என்ன இப்ப நான் ஒருத்தன் உயிரோடு இருக்கிறது தெரியலையா, நான் வெறும் ஜடமா, நானும் சம்பாதிச்சு போடுறேன், இப்படி எத்தனையோ வசனங்கள் எல்லாம், அது என்ன விட உங்களுக்கு நல்லா தெரியும், கேட்டிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி இதெல்லாம் ஏன் சொல்கிறார்கள்னா, இந்த மூன்று ஆசைகள் நமக்கு இருக்கின்றது. இந்த ஒவ்வொரு ஆசையை வெல்றது அவ்வளவு சுலபம் இல்ல. திரிபுரத்தையும் பகவான் வந்து திருப்பினால் எரித்தார்னு படிக்கிறோம் அல்லவா, இந்த மூன்று ஆசைகளையும் அந்த ஈஸ்வரன் வந்து எரித்தார்ங்கிறதான் தாத்பரியம். அப்படி நம்ம வந்து எத்தனையோ ஆசைப்பட்டு இருக்கோம், நினைச்சிட்டு இருக்கோம், ஆனா எல்லா ஆசைகளையும் இந்த மூன்று பகுதியில பிரிச்சிடலாம். ஒன்னு உறவுகள், இரண்டாவது பொருள்கள், மூன்றாவது ஆதிக்கம் அல்லது பதவி, மற்றவர்களை வந்து நம்ம கீழே வச்சிருக்கணுங்கிற ஒரு ஆசை. அப்படி எல்லாத்துக்கும் அந்த ஆசை இருக்கு. இந்த ஆசையில் மயக்கத்தில் ஆளும், இப்படிப்பட்ட ஆசையில நான் மயங்கி விட்டேன். நான் வந்தது எதற்குனா, இந்த இதுல மயங்கிறதுக்கு அல்ல, இந்த உடலை ஒரு கருவியா வச்சு மோட்சத்தை அடையத வந்தேன், இறைவனுடைய தத்துவத்தை உணர நான் வந்தேன், மேலான இன்பத்துக்கு வந்துள்ளேன். இப்ப ஆரம்பத்திலேயே மோக்ஷம்னு சொன்னா யாருக்கும் புரியாது. ஒரு மிருகம் அல்லது மனித சரீரத்துல சாதாரணமா அனுபவிக்கிற இன்பத்தை விட அதிக இன்பத்தை அனுபவிக்கிறதுக்காக நான் வந்தேன், ஆனா என்னன்னா கீழான இன்பத்தில் இருக்கின்றேன். எனக்கு மேலான இன்பத்திற்கான இடத்துக்கு வந்து நான் வந்து கீழான இன்பத்தில் இருக்கின்றேன். நம்ம வந்து நம்ம கடலையை கொடுத்து என்ன வாங்க போயிட்டு கடலையை கொடுத்து புண்ணாக்கு வாங்கிட்டு வந்தா எப்படி இருக்கும்னா, அப்படி நம்ம எதுக்கு கடலையை கொண்டு போய் கொடுத்தோம்னா என்ன வாங்கறதுக்காக போனோம், ஆனா அதை விட்டுட்டு அந்த சைடு எஃபெக்ட் வாங்க புண்ணாக்கு அதை சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்கே அப்படின்னு அதை வாங்கிட்டு வந்தது போல, நான் இங்க வந்தது எதற்குனா மேலான ஒன்றுக்கு இந்த சைடு எஃபெக்ட் போல வந்தது என்னன்னா இது போன்ற இன்பங்கள். பதஞ்சலி யோக சூத்திரத்துல சொல்றார், இந்த மனதை எல்லாம் கட்டுப்படுத்தினா எத்தனையோ சித்திகள் எல்லாம் வரும், அதெல்லாம் எதற்குனா இதெல்லாம் மோட்சத்துக்கு தடைகள்னு சொல்லி அவரே ஒரு சூத்திரத்துல சொல்ற. அப்படி நமக்கு இந்த உலகத்திலிருந்து கிடைக்கின்ற சித்துக்களாகட்டும், புகழாகட்டும், பெயராகட்டும், இன்பங்கள் இதெல்லாம் இதுல எல்லாம் மயங்கி, இதெல்லாம் நான் வந்து மயங்கி இருக்கின்றேன். இதனுடைய விளைவு என்னன்னா இதுல மயங்கிறதுனால எனக்கு வந்து வான் பொருள் தோற்கவோ, நான் வந்து அந்த ஞானத்தை அல்லது மோட்சத்தை விட்டு விடுகின்றேன். இதெல்லாம் இதை நம்ம மறக்கிறதுக்கு இவைகளெல்லாம் காரணமாக இருக்கின்றது. இப்படி மயக்கத்தில் ஆளும் இந்த மயக்கை அறுக்க, இப்படிப்பட்ட ஒரு மயக்கத்தை அறுக்க, அறுக்கன நீக்க, இந்த மூன்று ஆசைகளிலிருந்தும் வெற்றி அடைய. மூன்று ஆசைகள்னா என்னை சுத்தி என்னைக்கு மக்கள் இருக்கணும், பொருள் இருக்கணும், பிறகு நான் ஆட்சி செய்ய வேண்டும், நான் ஆள வேண்டும், அட்லீஸ்ட் நான் சொல்றது சரின்னு சொல்லி தலையாடுறதுக்கு ஒரு ஆளாவது வேணும். அப்படி ஒருத்தர் சொன்னார், நான் சொல்லி சரின்னு தலையாடுறதுக்கு யாருமே இல்லையே. இப்போ நான் என்னதான் சொன்னாலும் நான் சொல்றதுதான் சரின்னு சொல்லி எனக்கு அடிமையா இருக்கிறதுக்கு ஒருவர் தேவை. இப்படிப்பட்ட ஆசைகளை அறுக்க எந்தை, எந்தைன்னா என்னுடைய தந்தைன்னு அர்த்தம். இங்கு தந்தைங்கிறது குருவை குறிக்கின்றது. என்னுடைய குருநாதர் மெய்ஞான எழில்வாள் கொடுத்தான். சரி, இந்த வைராக்கியத்தை அடைய, இந்த மயக்கத்திலிருந்து நீங்க எனக்கு என்ன உபாயம், இங்கு வந்து எனக்கு ஞானத்தை கொடுத்தார், ஞானத்தை உபாயமாக கொடுத்தார் என்று சொல்லப்படுகின்றது. இந்த வைராக்கியம் அல்லது மோட்சம்ங்கிற இறுதி லட்சியத்தை அடைய நமக்கு வந்து பல படிகள் இருக்கின்றது. அதுல வந்து நம்ம வந்து பெரிய படியா இரண்டா பிரிச்சிடலாம். எத்தனையோ படிகள் இருக்கு, அதுல பெரிய ரெண்டு படி என்றால், முதலில் நம்ம வந்து ஞானத்துக்கு முன் அடைய வேண்டிய சில படிகள், அதெல்லாம் ஒன்றா பிரிச்சிடலாம். அதுக்கு வந்து உதாரணத்துல வேதம், பகவத்கீதையிலும் உபனிஷத்துக்களிலும் என்ன உதாரணம் கொடுக்கப்படும்னா, ஒரு பெரிய மரத்தை சாய்க்கணும்னு சொன்னா அதை நம்ம ரெண்டு படியில செய்யணும். ஒன்று, அந்த மரத்தை பலகீனப்படுத்தணும். என்ன செய்வார்கள், முதல்ல இலைகளை பறிச்சு பெரிய பெரிய கிளைகளை எல்லாம் வெட்டி அது வரும் மொட்டை மரமா நிறுத்துவார்கள். ஏன்னா மரத்துக்கு சக்தியே இலைகளும் சிறிய சிறிய கிளைகளும், அதையெல்லாம் நீக்குவார்கள். பிறகு என்ன செய்வார்கள், வேரை தோண்டி வேரோடு நீக்கி விடுவார்கள். அப்படி எடுத்த உடனே குழிய தோண்டி வேரோடு நீக்க மாட்டார்கள், ஏன்னா ரொம்ப கடினம். மரத்தை வந்து பலகீனப்படுத்துதல், பிறகு வந்து வேரோடு நீக்குதல். இப்படி ரெண்டு படி இருக்கிறது போல, சம்சாரங்கிற விருட்சத்தை, சாஸ்திரத்துல சம்சாரத்தை ஒரு மரமா சொல்லுவார்கள், சம்சாரங்கிற விருட்சத்தை நீக்கிறதுக்கு ரெண்டு படி. ஒரு படி என்னவென்றால், வைராகியத்தை அடைதல், விவேகத்தை அடைதல், நற்பண்புகளை அடைதல். நல்ல பண்புகளை எல்லாம் அடையும் பொழுது சம்சாரத்தினுடைய ஸ்ட்ரென்த், சக்தியானது குறைந்து விடுகின்றது. அது வந்து மரத்தில் இருக்கின்ற மற்றதையெல்லாம் நீக்குவது போல. அப்ப அந்த இடத்துல நம்ம என்ன அடைகின்றோம் என்றால், அறிவின் மூலமாக அனாத்மாவை பற்றிய ஞானத்தை அடைய வேண்டும். இப்ப இதுக்கு விவேகம் வந்து மெஞ்ஞானம் அல்ல, அது வந்து அனாத்ம ஞானம். அனாத்ம ஞானம்னா இந்த உலகத்தினுடைய தன்மையை புரிந்து கொள்ளுதல். இந்த உலகத்தினுடைய தன்மையை நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை, இந்த உலகத்தினுடைய உலகத்தினுள் இருக்கின்ற பொருள்களினுடைய உண்மை தன்மை. நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒரு பொருளை பார்த்து, இப்ப ஒரு சிகரெட்டுன்னு ஒரு பொருள் இருக்கு, என்ன சொல்கிறார்கள், அதை நம்ம அணுகி அதை நம்ம அனுபவிச்சோம்னா ஒரு இன்பம் கிடைக்கிறது. அது உண்மைதான், இல்லைன்னா அவர்கள் ஏன் அந்த மாதிரி எல்லாம் செய்கிறார்கள். ஆனா அது அந்த பொருளினுடைய ஒரு பகுதி. நாணயத்தினுடைய இனியொரு பகுதி என்னன்னா, அது நம்மை அடிமைப்படுத்துகின்றது, மற்றவர்களுக்கும் நமக்கும் நோயை கொடுக்கின்றது, பக்கத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் துன்பத்தை கொடுக்கும், ஹிம்சையை கொடுக்கின்றது, பிறகு வந்து இறுதியில் நோயை கொடுக்கின்றது. இது இரண்டாவது பகுதி. அப்படி இந்த உலகத்துல கொடுக்கின்ற ஒரு பொருளினுடைய ஒரு பகுதியை மட்டும் பார்க்கிறோம், இனி ஒரு பகுதியை பற்றிய அறிவை அடைதல் உணர்தல். அப்படி இதுதான் அனாத்ம ஞானம், அனாத்ம சொரூபத்தை நாம் புரிந்து கொள்ளுதல். இப்ப அனாத்மான இந்த உலகம், உலகத்தினுடைய முழு தன்மையை உணர்தல். நம்ம பாதியத்தான் உணர்ந்து வச்சிருக்கோம். எந்த பாதினா, எது தற்காலிகமா இன்பத்தை கொடுக்குதோ அதை மட்டும் தெரிஞ்சு வச்சிருக்கோம். அதெல்லாம் நல்லா சொல்லுவார்கள், இந்த ஹோட்டலுக்கு போனா இந்த ஐட்டம் நல்லா இருக்கும், இந்த ஹோட்டலுக்கு போனா இந்த ஐட்டம் நல்லா இருக்கும். இதுவும் ஞானம்தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த வடை பஜ்ஜி இருக்கே, அதுல இனி ஒரு பகுதி இருக்கு, அது என்னென்ன கொலஸ்ட்ரால், நோய், பிறகு எத்தனையோ இருக்கு. அப்படி இந்த உலகம் கொடுக்கிற இன்ப பகுதி மட்டும் தெரிகின்றது, துன்ப பகுதி தெரிவதில்லை. அதோடு தெரிஞ்சா நமக்கு வைராகியம் கிடைக்கும். அப்படி விவேகத்தினுடைய துணை கொண்டு உலகத்தை ஆராய்ச்சி செய்து வைராகியத்தை அடைதல், அப்புறம் நட்பண்புகளை எல்லாம் அடைதல். இப்போ ஒரு பொருளை நான் அனுபவிச்சேன்னா ஒரு பங்கு சுகம், அதை தியாகம் பண்ணா அதை விட அதிக சுகம், அதை அனுபவிச்சு பழகுதல். அப்புறம் வந்து இனியொருத்த நல்லா இருக்கான்னு சொல்லி நமக்கு வைராகியம் என்ன பிரயோஜனம், அந்த பொறாமையை நீக்குதல், மற்றவர்களிடம் ஒப்பிடாமல் இருத்தல், இப்படிப்பட்ட சில நற்குணங்கள். பிறகு கோபப்படுறதுனால என்ன பலன், கோபப்படுறதுனால முதல்ல இந்த கோபம் கோபப்படுறவங்களை அழிச்சிருமா, மீறிதான் கோபம் யார் மீது படுறோமோ அவங்களை அழிக்குமா. இந்த கோபத்துக்கு வந்து சேர்ந்தாரை கொல்லின்னு சொல்லுவார்கள், தீ வந்து சேர்ந்தவர்கள் அதை அழிச்சிடும், கடைசியில தானும் அழிஞ்சிடும். அப்படி இந்த கோபம் யாரிடம் இருக்கின்றதோ அவர்களை முதலில் அழிச்சு அதுக்கு மேல மீறி இருந்தா தான் மற்றவங்களை அழிக்கின்றது. அப்படி தீயக்குள்ள ஒரு கட்டையை போட்டோம்னா முதல்ல அதை அழிக்கும், அதுக்கு மேலதான் மற்றதை அழிக்கும். அந்த விதத்தில் நட்பண்புகளை எல்லாம் நாம் அடைந்து இந்த துயரம் கொடுக்கின்ற சம்சாரத்தை பலகீனப்படுத்துதல். அப்படி பலகீனப்படுத்தினதுக்கு அப்புறம்தான் நமக்கு ஒரு பலம் வரும். என்ன பலம்னா, இறை ஞானத்தை, ஆத்ம ஞானத்தை அடைய பலம் நமக்கு கிடைக்கும். இதத்தான் உபனிஷத் நாயமாத்மா பலகீனேன லப்யக, பலமற்றவனால் இந்த ஆத்மாவை அடைய முடியாதுன்னு சொல்கின்றது. அப்படிப்பட்ட பலத்தை அடைந்து ஆத்ம ஞானத்தை அடைய வேண்டும். நம்ம முதல்ல எதை அடையணும்னு பார்த்தோம், அனாத்ம ஞானத்தை அடையணும், பிறகு ஆத்ம ஞானத்தை அடையணும். ஆத்ம ஞானமும் நமக்கு அறகுறையா இருக்கு. நான் நான் சொல்லும் போது ஏதோ ஒரு அறிவு இருக்கே, அது ஆத்மாதான். அனாத்ம ஞானத்திலையும் அறகுறை, ஆத்ம ஞானத்திலையும் அறகுறை. இப்ப நம்ம என்ன பண்றோம், முழுமையா அனாத்ம ஞானத்தை அடைஞ்சு வைராகியத்தை அடையிறோம். ஆத்ம ஞானத்தை அடைஞ்ச உடனே முழுமையான நிறைவை அடைகின்றோம். அப்படி மனம் நிறைந்தவுடன் இந்த மயக்கங்கள் எல்லாம் நம்மை விட்டு சென்று விடுகின்றது. இங்க எழில்வாள் மெய்ஞானம்ங்கிறது வந்து ஆத்ம ஞானம். அப்ப நமக்கு ரெண்டு அறிவு தேவைப்படுகின்றது, ஒன்று உலகத்தை பற்றிய அறிவு அனாத்ம ஞானம், இனி ஒன்று ஆத்ம ஞானம். எனக்கு ஆத்ம ஞானம் தான் வேணும், உலகத்தை பற்றி ஒரு ஞானம் வேண்டாம்னு சொல்லக்கூடாது. உலகத்தை பற்றிய அறிவும் வேண்டும். ஏன்னா உலகம் வந்து எப்படிப்பட்டது, என்ன தன்மையுடையதுங்கிறதுக்கும் நம்ம உலகத்தை பற்றி அறிவு வேணும். நல்லா உலகத்துல அடி உதையெல்லாம் வாங்கணும், உலகத்தை பற்றி எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் மீண்டும் உள்ள போய் விழுக மாட்டோம், உலகமே தெரியாம போயிடக்கூடாது. களவும் கற்று மர, களவும் கற்று மரங்கிறதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமோ, எல்லா களவையும் செய்து மரன்னு அர்த்தம் இல்ல, கற்று மர தெரிஞ்சு விடுன்னு அர்த்தம், செஞ்சு விடுன்னு சொல்லப்படல. என்னென்னலாம் களவு இருக்கு அப்படின்னு கற்று கற்றதுடன் மறந்து விடுன்னு அர்த்தம். கற்று செய்து மரன் அல்ல, செய்ததுக்கு அப்புறம் நம்ம மறக்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டோம். அப்படி இந்த உலகத்தை பற்றிய அறிவை அடைஞ்சு இந்த உலகத்தை நீக்கணும், ஆத்மாவை பற்றிய அறிவை அடைந்து ஆத்மாவை அடைதல், இந்த மோகங்களை நீக்குதல் என்று இங்கு உபாயத்தை கூறியுள்ளார். கடைசி வரியில எந்தை மெய்ஞான எழில்வாழ் கொடுத்தான், இந்த அனைத்து மோகங்களையும் ஆசைகளையும் நீக்க எனக்கு என்னுடைய குருநாதர் கொடுத்தது மெய்ஞானம் என்கின்ற எழில்வாள். அந்த எழில்ங்கிற வார்த்தைக்கு அழகு என்ன, எழில்னாவே அழகுன்னு அர்த்தம். அதுல என்ன அழகுன்னு சொன்னா, இந்த அழகான கத்தி என்ன பண்ணும்னா, ரொம்ப அழகா இந்த அழகான கத்தி அழகா தலையை செய்வது போல இந்த அழகான கத்தி வந்து ஆசையை நீக்கி விடுகின்றது. இந்த மூன்று மயக்கம் இருக்கே, இது பெரிய மயக்கம், சாதாரண மயக்கம் அல்ல. என்னைய சுற்றி உறவுகள் வேண்டும், நான் மனிதர்களோடு உறவாட வேண்டும், பிறகு வந்து பொருள்கள் தேவை, பிறகு வந்து நான் ஆதிக்கம் செலுத்த வேண்டும். இது எல்லாத்தையும் தொடர்ந்து போனாலும், ஆசிரமத்துக்குள்ள போனாலும் என்னை சுத்தி ஆட்கள் வேணும், என்னை சுத்தி பொருள்கள் நல்ல சாப்பாடு பொருள் வேணும், பிறகு நான் சொல்றது கேட்கறதுக்கு அங்கேயும் ஆட்கள் வேணும், அப்படி ஒரு ஆசை வந்துடும். வேற ஆட்கள் வேணும், சிஷியர்கள் வேணும், ஏதாவது ஒரு ஆசை வந்துடும். அப்படி இந்த மூன்றையும் ஐடென்டிஃபை பண்றது பெரிய விஷயம், இந்த மூன்றையும் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம். அப்படி கண்டுபிடிச்சு ஒவ்வொரு மயக்கத்தை நீக்கணும்னு சொன்னா, முதல்ல வைராகியத்தை அடைந்து தகுதிகளையும் நட்பண்புகளையும் அடைந்து பிறகு ஞானத்தை நாம் அடைய வேண்டும். அந்த ஞானத்தினால நாம் இந்த ஆசைகளை எல்லாம் வென்று விடலாம். இது வந்து ஒரு அழகான பாடல். இனி அடுத்த பாடலில் இந்த வைராகியத்தை நிறைவு செய்கின்றார். இனி கடைசி மூன்று பாடல்ல முடிவுரை செய்ய போற, அடுத்த கடைசியா வர்ற மூன்று பாடல் முடிவுரை, இனி அடுத்த பாடல்ல இந்த வைராகியத்தினுடைய முடிவுரை, அதை இப்பொழுது பார்க்கலாம். 27வது பாடல். வாளாரும் கண்ணியர் மோகம் எம வாதை கனலை வளர்க்கும் மெய் என்றே, வேளான் அவனும் மெய் வித்தான் என்னில் மிக்கோர் துறக்கை விதி என்றோ தோழி. இந்த மூன்று ஆசைகளில் அவர் மனிதர்கள் மீது இருக்கின்ற ஆசையை கூறுகின்றார். அதாவது மாதர் மயக்கம் அல்லது பெண் ஆசை அல்லது உறவுகளில் ஆசை, இந்த உறவுகளில் இருக்கின்ற ஆசையை வந்து வெளிப்படுத்தி இதை வந்து நம்ம துறக்க வேண்டும் என்பதை இவர் குறிப்பிடுகின்றார். இதுல நம்ம அந்த மூன்று ஆசைகளையும் எடுத்து கொள்ள வேண்டும். வாளாரும் கண்ணியர் மோகம், வாளாரும் என்றால் ஆயுதம் போல, ஒரு ஆயுதத்தை போல கண்களை உடைய மாதர் மீது இருக்கின்ற மோகம். இந்த மோகத்தை எதற்கு ஒப்பிடுகின்றார், யம வாதை கனலை வளர்க்கும். இப்ப வந்து வாதை கனல் என்றால் வேதனை தீ, கனல் சொன்னா நெருப்புன்னு அர்த்தம், வாதை என்றால் வேதனை கொடுக்கின்ற, யம வேதனை இந்த மரண வேதனைன்னு சொல்லுவார்கள். அது வந்து நமக்கு இப்பெல்லாம் தெரியாது, அது மரண வேலையில தான் தெரியும். பொதுவா சொல்லுவார்கள், மரணம் அடையும் பொழுது ஒரு பெரிய வேதனை இருக்கும், நான் மரண வேதனையை அனுபவிச்சுட்டேன்னு சொல்லுவார்கள். அப்படி இந்த மரணத்துல எப்படி ஒரு வேதனை வருகின்றதோ அப்படிப்பட்ட ஒரு வேதனையை கொடுப்பது ஆசை, காமம் என்கின்ற ஒரு ஆசை. இந்த ஆசை என்ன எதை கொடுக்கும்னா வேதனையை கொடுக்கின்றது. இப்ப ராவணனுடைய மனதுல என்ன இருந்ததுன்னா வேதனை இருந்தது. ஆசை வந்து அவனுக்கு அவனை சுத்தி எவ்வளவு இருந்தது, ராஜ்யம் இருந்தது, பொருள்கள் இருந்தது, ஆனால் ஒரு தவறான ஆசை உள்ளே சென்றவுடன் அவன் சந்தோஷமாவா இருந்தான், நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அவன் சந்தோஷமா இருந்தான்னு. அவன் மற்றவர்களையும் சந்தோஷமா இருக்க விடல, அதை விட அவனும் சந்தோஷமாக இல்லை. அப்படி நமக்குள் ஒரு ஆசை வந்தால் அந்த ஆசை நம்ம மனதுக்குள் எப்படி இருக்கும்னா, யம வாதை கனலை வளர்க்கும், மெய் என்று இது உண்மை என்று, இதுல வந்து நமக்கு சந்தேகம் இல்லை, இது உண்மை என்று வேளான் அவனும் மெய் விட்டான். வேளான்னு சொன்னா மன்மதன், அவனுமே மெய் விட்டான்னா உடலை விட்டு விட்டான். சிவபெருமான் எப்படி மன்மதனை எரிச்சு அவனுக்கு உடல் இல்லாம செய்து விட்டார், அப்படி மன்மதன் என்ன நினைச்சானா, இந்த காமம் என்கின்ற ஆசை நம்மை வேதனைப்படுத்துகின்றது, அதனால எனக்கு உடல் இருந்தா தானே, எனக்கு உடலே வேண்டாம் என்று அவன் சாம்பலாகி விட்டான். அப்படி வேளான் அவனும் மெய் விட்டான், மெய் விட்டான சரீரத்தை விட்டு விட்டான். இந்த மன்மதனுக்கு உடல் இல்லை, உருவம் இல்லை என்று சொல்வார்கள். இதனுடைய பொருள் என்னவென்றால் அது உருவமில்லாத ஒரு ஆசை. அப்படி இவன் வந்து ஏன் உடலை விட்டான்னா அது வந்து தீ, அது வந்து அவனை துயரப்படுத்துகின்றது. எண்ணில், எண்ணில்னா ஆகவே, இப்படி இந்த ஆசைகள் எல்லாம் மனதிற்குள்ளிருந்து நம்மை வேதனைப்படுத்துவதனால் மிக்கோர், மிக்கோர் என்றால் மேலானவர்கள், பெரியவர்கள், துறக்கை விதி என்றோ, துறக்கை என்றால் துரத்தல், இந்த ஆசையிலிருந்து மீண்டு வருதல் விதி என்றோ, விதி என்றோன்னா முறை அல்லவா, இதை விட வேண்டும் அல்லவா. அப்படி வாழாரும் கண்ணியர் மோகம், இப்படி இருக்கின்ற ஒரு மோகம் யம வாதை கனலை வளர்க்கும், வேதனை தீ, மரண வேதனை என்கின்ற தீயை இது வளர்க்கின்றது. மெய்யென்றோ, மெய்யென்றே, இது மெய்யென்றே என்றால் இது உண்மை என்று உணர்ந்துதான் வேளான் அவனும் மெய் விட்டான், மன்மதனும் தன்னுடைய உடலை விட்டு விட்டான், உடல் இல்லாமல் அலைந்து கொண்டு இருக்கின்றான். காரணம் என்னன்னா இந்த காமங்கிற தீ மனதில் பற்றி விட்டால் அது ஒருவனை எரித்து விடும். எண்ணில், இப்படி இருக்கின்ற காரணத்தினால் மிக்கோர் மேலானவர்கள் துறக்கை விதி என்றோ, இதை விட்டு விடுதல் துரத்தல் என்கிறது முறை என்றோ, முறைதான் இது, சரிதான் என்று இந்த பாடலுடன் இவர் வைராகியத்தை பற்றிய விசாரத்தையும் முடிவுரை செய்கின்றார். ஆரம்பத்துல மகிழ்ச்சியில ஆரம்பிச்சார், நான் வந்து அனைத்தையும் அடைந்து விட்டேன்னு ஆரம்பித்தார். பிறகு இடையில நல்ல சில கருத்துக்களை எல்லாம் கூறி கடைசியில வைராகியத்தினுடைய மேன்மையை கூறினார். இனி அடுத்த மூன்று பாடல்களில் இந்த ஆனந்த கழிப்பை முடிவுரை செய்கின்றார். நாம் அடுத்த வகுப்பில் முடிவுரை செய்வோம்.
5: ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமசிவாய.

ஓம் சிவாய நம. சைவம் தாத்தாவின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

திருப்புத்தூர் என்ற தேவார பாடல் பெற்ற பாண்டி நாட்டு திருத்தலத்தை இன்று நாம் தரிசிக்கிறோம். இத்தலம் மதுரைக்கு வடகிழக்கில் சுமார் 65 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது. அறந்தாங்கியிலிருந்தும் சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் இதனை அடையலாம். காரைக்குடிக்கு சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவிலும் இத்தலத்தை தரிசிக்க செல்லலாம். இதற்கு வடமேற்கில் சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவில் பிரான்மலை என்று வழங்கப்படும் கொடுங்குன்றம் என்ற தேவார பாடல் பெற்ற தலமும், கிழக்கில் சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் குன்றக்குடி என்ற முருகப்பெருமானுடைய தலமும் அமைந்துள்ளன. இந்த ஸ்தலம் லக்ஷ்மியால் பூஜை செய்யப்பட்டது. இங்கு உள்ள யோக பைரவருடைய சன்னதி மிகவும் சிறப்பு வாய்ந்தது. பைரவ பெருமானுக்கென்று தனித்த அழகிய சன்னதி இக்கோயிலில் இருப்பதை காண்கின்றோம். பிரார்த்தனை செலுத்த வருபவர்கள் ஏராளமாக பைரவாஷ்டமி அன்று வந்திருந்து இந்த பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகளை செய்து கோரிய பலன்களை பெறுகிறார்கள். இத்தலத்திற்கு கொன்றை மரம் செலவட்சமாக அமைந்திருப்பது, இதை குறித்து தலபுராணம் சொல்வது என்ன என்றால், பிரணவமே இவ்வாறு கொன்றை மரமாக ஆகி சிவபெருமானை பூஜித்தது என்று புராணம் குறிப்பிடுகின்றது. இந்த தலத்தில் சிற்சபையில் கௌரி தாண்டவத்தை அம்பிகைக்காக ஆழி காட்டினார் பரமன். பாண்டிப்பதி நாளின் மிக்கா பாண்டி 14 மிக்கா பண் நடமேழில் கௌரி தாண்டவம் செய் சிற்சபையில் தங்கினோன் என்று திருப்பத்தூர் உலா குறிப்பிடுகின்றது. இந்த ஸ்தலத்தில் சபாபதி விக்கிரகமும் சிவகாமியம்மனுடைய விக்கிரகமும் சிலாரூபமாகவும் இருக்க காண்கின்றோம். திருமாலுக்கும் ஒரு தனிச்சன்னதி இருக்கின்றது. கோவிலுக்கு வடமேற்கில் ஸ்ரீதடி தீர்த்தம், கிழக்கில் சிவகங்கை ஆகிய புண்ணிய தீர்த்தங்கள் அமைந்துள்ளன. இந்த ஸ்தலத்தில் பெருமான் ஸ்ரீதடிநாதர் என்று வழங்கப்படுகின்றார். அம்பிகை சிவகாமி அம்மை திருப்புத்தூர் பெருமானை ஞானசம்பந்த பெருமானும் திருநாகர் பெருமானும் திருப்பதிகங்களால் பரவியுள்ளார்கள். திருப்புத்தூர் இறைவன் மீது அப்பர் பெருமானருடைய திருத்தாண்டகத்தில் நன்பாட்டு புலவனாய் சங்கம் ஏறி நற்கனகம் கிழி தருமிக்கு அருளினோன் என்று தருமிக்காக பொற்காசு வழங்கிய திருவிளையாடலை குறிப்பார் நாவரசர். அப்படிப்பட்ட திருத்தெளியான் என் சிந்தையில் இருக்கின்றான் என்று பாடல்தோறும் இந்த பதிகம் குறிப்பிடுகின்றது. புரிந்து அமரர் தொழுது ஏத்தும் புகழ் தக்கான் கான்

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி குழந்தைகளுக்கான கதைகள் பகுதி. இதில் எம்பெருமான் திருநாவுக்கரசு நாயனார் கதை. வழங்குபவர் சிவ லதா அம்மையார் அவர்கள்.
2: திருச்சிற்றம்பலம், இது ஆர்கின் கதை நேரம். இன்னைக்கு என்ன கதை தெரியுமா? நம்ம திருநாவுக்கரச பெருமானுக்கு தில்லை தரிசனம் எப்படி இருந்தது, சரியா? அதுதான் இன்னைக்கு கதை. இப்ப நம்ம நாவுக்கரச பெருமான் எங்க இருக்காங்க? பெண்ணாகடத்துல தூங்கானை மாடத்துல இருக்காங்க. அங்கதான் நம்ம சாமி நாவுக்கரச பெருமானுடைய தோல்ல இடபம் சூலம் இந்த முத்திரைய பொறிச்சாங்க இல்லையா? இது நம்ம நேற்று கதையில பார்த்தோம் இல்லையா? சரி, இப்ப நம்ம நாவுக்கரச பெருமான் அப்படியே தூங்கானை மாட பெருமானை வணங்கிட்டு அப்படியே நடக்கிறாங்க. நெல்வாயில் அறத்துறை திருமுதுகுன்றம் இந்த ஊரையெல்லாம் தாண்டி அப்படியே நடந்து வந்துட்டே இருக்காங்க, சரியா? எங்க வராங்க? தில்லையை நோக்கி நடந்து வந்துட்டே இருக்காங்க, சரியா? இப்போ அவங்க நடந்து வந்துட்டே இருக்கட்டும். இந்த நேரத்தில் நம்ம தில்லையுடைய சிறப்புகள் ஒன்று ரெண்டு என்னன்னு பார்க்கலாம், சரிங்களா? இப்போ சைவர்களுக்கு கோயில் அப்படின்னு சொன்னாலே அது தில்லை தான், சரியா? நம்ம அந்த கோயிலுக்கு போறோம் சொன்னா நம்ம என்ன கேட்போம், எந்த கோயிலுக்கு போறீங்க அப்படின்னு கேட்போம்ல, அது இது கேட்கக்கூடாது. சைவர்கள் கோயில் சொன்னாலே அது தில்லையத்தான் குறிக்கும். அந்த அளவுக்கு சிறப்பான தலம் தில்லை, சரியா? அந்த கூட்டப்பெருமான் நடனம் ஆடிப்பாரு இல்லையா? கூட்டப்பெருமான் படம் வீட்டுல வச்சிருக்கீங்களா? அது இருந்தா எடுத்து பாருங்க. அவரு ஒரு கையில உடுக்கை வச்சிருப்பாரு, வலது கையில உடுக்கை வச்சிருப்பாரு, இடது கையில அனல் ஏந்திருப்பாரு, ஒரு கைய வீசுக்கரமா வீசியிருப்பாரு, இன்னொரு கைய அபயகரமா வச்சிருப்பாரு, ஒரு கால் ஊன்றி இருப்பாரு, முயலகன் மேல ஊன்றி இருப்பாரு, இடது கால எடுத்திருப்பாரு. எடுத்த திருவடி அது இல்லையா? அந்த படத்தை எடுத்து வச்சு பாருங்க. இதுல நம்ம ஐந்தெழுத்த அதுல பொருத்தி பார்க்கலாம். எப்படி தெரியுமா? சிவாய நம, ஐந்தெழுத்துல சிவாய நம இல்லையா? ஐந்தெழுத்துன்னா அதுல சி அப்படிங்கிறது அவருடைய உடுக்கை ஏந்திய கரம், வ அப்படிங்கிறது அவருடைய வீசுகரம், ய அப்படிங்கிறது அவருடைய அபயகரம், ந அப்படிங்கிறது அனலேந்திய கரம். அனல்னா என்ன? நெருப்பு. அனலேந்திய கரம். அப்புறம் ம அப்படிங்கிறது அவருடைய ஊன்றிய திருவடி. சரியா, திரும்ப சொல்லுவோமா? சி உடுக்க ஏந்திய கரம், வ வீசுகரம், ய அபயகரம், ந அனலேந்திய கரம், ம ஊன்றிய திருவடி. இப்படி சாமி அழகா திருக்கூத்து ஆடுறாரு. இது எதுக்காக தெரியுமா ஆடுறாரு? நம்மள மாறி உயிர்கள்லாம் மறுபடி பிறந்து இறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து அப்படியே சிரமப்படுறாங்க இல்லையா? இந்த துன்பத்துல இருந்து இந்த உயிர்களை விடுவிக்கணும்னு தான் நம்ம சாமி திருக்கூத்து ஆடுறாரு, சரிங்களா? அதனால நம்ம சாமி எதுக்காக ஆடுறாருன்னு யாரும் கேட்டால் நம்ம கரெக்டாக சொல்லணும். எதுக்காக ஆடுறாரு? நம்மள மாறி உயிர்களை பிறவி நோயிலிருந்து நீக்கிறதுக்காக, விடுவிப்பதற்காக நம்ம சாமி திருக்கூத்து ஆடுகிறார், சரியா? தில்லையில மட்டும்தான் நம்ம பெருமான் கூத்த பெருமான் இருக்கார்ல, மூலவராக இருக்கார் இல்லையா, அந்த கருவறைக்குள்ள இருக்கார் இல்லையா, அவரே தேருக்கு வருவார். தேரோட்டம் நடக்கும்ல, அந்த கோயிலில் தேர் திருவிழாலாம் நடக்கும் இல்லையா, அந்த நேரத்தில் அந்த கருவறைக்குள்ள இருக்கிற அந்த கூத்த பெருமானே தேருக்கு வருவார். அப்படி ஒரு சிறப்பு அந்த தில்லைக்கு உண்டு, சரியா? இப்ப தில்லையோட சிறப்புகள் நிறைய சொல்லியாச்சு இல்லையா? நம்ம இதெல்லாம் நீங்க குறிச்சு வச்சுக்கணும். அடுத்த தடவை நீங்க கோயிலுக்கு போகும்போது அதெல்லாம் கவனிக்கணும், சரிங்களா? சரி, இப்ப நம்ம நாவுக்கரசபெருமான் எங்க வந்துட்டு இருக்காங்க? திருமுதுகுன்றத்துல இருந்து அப்படியே தில்லையை நோக்கி வந்துட்டு இருக்காங்க, சரியா? தில்லைக்கு இன்னொரு பேர் உண்டு. அது என்ன தெரியுமா? திருப்புலியூர். என்ன பேரு? திருப்புலியூர், சரியா? இதெல்லாம் எழுதி வச்சுக்கணும் நீங்க. சரி, இப்ப நம்ம நாவுக்கரசு பெருமான் திருப்புலியூரோட எல்லைக்கு வந்துட்டாங்க. வந்தவங்க அப்படியே எல்லையிலேயே கை கூப்பி வணங்கி அப்படியே விழுந்து எல்லையை வணங்குறாங்க, சரியா? எல்லையை வணங்கி அப்படியே தில்லைக்குள்ள வர்றாங்க. வந்தவங்க அப்படியே திருவீதியை வணங்குறாங்க, சரியா? திருவெல்லியில அவங்க அடியார்கள்லாம், அந்த ஊர்ல இருக்க அடியார்கள்லாம் நம்ம நாவுக்கரச பெருமானை எதிர்கொண்டு அழைக்கிறாங்க. ஏன்னா நம்ம நாவுக்கரச பெருமானோட சிறப்புகள் புகழ் அப்படி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அவர் வந்து கல்லுல கட்டி கடல்ல போட்ட போது கூட மிதந்து வந்தார் இல்லையா? அதனால நம்ம நாவுக்கரச பெருமானோட சிறப்புகளை நம்ம எல்லா தமிழகத்துல இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. எல்லாரும் அவரை எதிர்கொண்டு அழைக்கிறாங்க. சரியா? அப்ப நம்ம நாவுக்கரச பெருமான் அப்படியே மேற்கு கோபுர வாசலுக்கு வர்றாங்க. சரியா? மேற்கு கோபுர வாசலுக்கு வந்து அப்படியே கோபுரத்தை விழுந்து வணங்கி அப்புறம் கோயிலுக்குள்ள நுழைஞ்சு கோயிலை வணங்கி கோயில வளமா வந்து அப்புறம் நம்ம கூத்த பெருமான் முன்னாடி நிக்கிறாங்க. சரியா? நம்ம கூத்த பெருமான் அழகா திருநடனம் ஆடிப்பாரு இல்லையா? அதை பார்த்த உடனே அப்படியே நாவுக்கரச பெருமானுக்கு அப்படியே மனமெல்லாம் உருகிரும். சரியா? தலைமேல கை வச்சு அப்படியே வணங்கி நிற்பாரு. சாமியை பார்ப்பாரு, அப்படியே விழுந்து வணங்குவார். திரும்ப எழுந்து சாமியை பார்ப்பாரு, அப்படியே விழுந்து வணங்குவார். இப்படியே பல முறை விழுந்து வணங்க, எழுந்து சாமியை பார்க்க, விழுந்து வணங்க, சாமியை பார்க்க, இப்படி அவரு அவரோட ஆனந்தத்தை அவரால் சொல்ல முடியாது. இப்படி வார்த்தையால் சொல்ல முடியாத ஒரு அனுபவம் அவருக்கு. சரியா? இப்போ நம்ம சாமி என்று வந்தாய் அப்படிங்கிற ஒரு குறிப்பு வரும்படியா ஒரு திருக்குறிப்பு காட்டுவார். தன்னோட முகத்தில், தன்னோட திரு நடனத்தில் அப்படி ஒரு குறிப்பை நம்ம நாவுக்கரசு பெருமானுக்கு உணர்த்துவார். இப்போ நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கோம்னு வச்சுக்கோங்க. நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கும்போது நம்ம வீட்டுக்கு நம்ம அத்தை மாமாலாம் வந்துட்டாங்கன்னு வச்சுக்குவோம். அப்போ நீங்கள் சாயந்தரம் பள்ளிக்கூடம் விட்டு வரும்போது அத்தை மாமா பார்த்தோன்னே உங்களுக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும்ல. ஓடி வந்து என்ன கேட்பீங்க? எப்போ வந்தீங்க மாமா, எப்போ வந்தீங்க அத்தை அப்படின்னு ரொம்ப ஆசையாக கேட்பீங்க இல்லையா? அது மாதிரி நம்ம சாமி திருநாவுக்கரசு பெருமானை பார்த்து என்று வந்தாய் அப்படின்னு ஆசையாக கேட்குறாரு. அப்படி ஒரு குறிப்பு காட்டுறாரு. சரியா? நம்ம நாவுக்கரசு பெருமானை என்ன சொல்கிறார் தெரியுமா? அப்பா உங்கள் திருநடனத்தை பார்க்க நான் வந்தேன் சாமி அப்படின்னு சொல்கிறேன். அப்பா உன் ஆடல் காண அடியனேன் வந்தவாரே அப்படின்னு சொல்கிறேன். சரியா? அவங்களோட திருநடனத்தை பார்க்கறதுக்கு இந்த அடிமை வந்தேன் சாமி அப்படின்னு அழகாக சொல்கிறாங்க. சரியா? பெருமான் அப்படியே வணங்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கேயே கோயிலில் நிறைய உழவார பணியெல்லாம் செய்கிறாங்க. அந்த தேரோடும் வீதியெல்லாம் சுத்தம் பண்ணுறாங்க, கோயிலெல்லாம் சுத்தம் பண்ணுறாங்க. சரியா? நம்ம நாவுக்கரசு பெருமான் எந்த கோயிலுக்கு போனாலும் உழவார பணி செய்வாங்க இல்லையா? அது மாதிரி இங்கேயும் தில்லையிலையும் அவங்க உழவார பணி செய்கிறாங்க. செய்துட்டு அங்கே பக்கத்தில் திருவேக்களம் அப்படிங்கிற தலத்துக்கு போகிறாங்க. சரியா? திருவேக்களம்ங்கிற தலத்துக்கு போய் பெருமானை வணங்கிட்டு அப்படியே அது பக்கத்தில் திருக்கழிப்பாலைன்னு ஒரு தலம் இருக்கு, அங்கேயும் போய் பெருமானை வணங்கிட்டு அப்படியே தில்லை நினைவாகவே இருக்காங்க. சரியா? நம்ம ஞான சம்பந்த பெருமான் கூட இதே மாதிரி தான், தில்லையை வணங்கி திருவேக்களத்தை வணங்கி திருக்கழிப்பாலையை வணங்கி திரும்பவும் தில்லைக்கே வந்தாங்க. நம்ம நாவுக்கரச பெருமானும் அதே மாதிரி தில்லையை வணங்கி திருவேட்களத்தை வணங்கி திருக்கழிப்பாலையை வணங்கி தில்லை நினைவாகவே இருக்காங்க. சரியா? அப்போ திரும்ப ஒரு தடவை சாமியை பார்க்கணும், திரும்ப ஒரு தடவை தில்லைக்கு வந்து அந்த ஆனந்த நடனத்தை பார்க்கணும் அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய ஆசை வருது. சரியா? இப்போ திரும்ப ஒரு தடவை தில்லைக்கே வந்துட்டாங்க. வந்து பெருமானை வணங்கி, அப்போ ஒரு நொடி கூட உன்னை மறந்து என்னால் இருக்க முடியலையே சாமி அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் பாடுவாங்க. தினைத்தனை பொழுதும் உன்னை மறந்து உய்வனோ அப்படின்னு அந்த பாடல்ல அந்த வரிகள் இருக்கும். அந்த மாதிரி சாமியை வந்து ஒரு நிமிஷம் கூட உன்னை மறந்து என்னால் இருக்க முடியல சாமி, உன் நினைப்பு மறந்து என்னால் இருக்க முடியல சாமி அப்படின்னு ரொம்ப அருமையாக அந்த பாடல் பாடியிருப்பாங்க. சரியா? அந்த பாடலை பாடிட்டு அப்படியே அந்த சாமி இதில் இருப்பாங்க, தில்லையில் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம ஞான சம்பந்த பெருமானை பற்றின செய்தி காதில் விடும். ஞான சம்பந்த பெருமானி செஞ்சிருக்காங்க, சீர்காழியில் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு இப்போ 7 வயசாகுது, சீர்காழியில் இருக்காங்க. அந்த ஞான குழந்தையை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க, ஆச்சரியப்பட்டு பேசுகிறாங்க. இப்படி ஒரு ஞான குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசுறது நம்ம நாவுக்கரச பெருமானுடைய காதில் விழுது. அப்போ அவருக்கும் அந்த ஞான குழந்தையை வணங்கிக்கணும், அவரோட திருவடியை, ஞான குழந்தையோட திருவடியை தொட்டு வணங்கிக்கணும் அப்படின்னு நம்ம நாவுக்கரச பெருமானுக்கு ஆசை வருது. சரியா? அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்படியே கூத்த பெருமானை வணங்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த திருவீதிகள் இருக்கு இல்லையா, திருவீதிகளெலாம் அங்கே பிரதட்சணம் பண்ணுறாங்க. தில்லையோட திருவீதியை வெளியில் வரும்போது, கோயிலை விட்டு வெளியில் வந்து அந்த திருவீதிகளில் அங்கே பிரதட்சணம் பண்ணுறாங்க. இந்த கோயிலெல்லாம் பார்த்துருப்பீங்களா, சில பேர் அங்கே பிரதட்சணம் வேண்டுதல் பண்ணி செய்வாங்க இல்லையா? அப்படியே கையை தலைமையில கூப்பி அப்படியே புரண்டு புரண்டு புரண்டு புரண்டு அப்படியே வளம் வருவாங்க கோயிலை. பார்த்துருக்கீங்களா, அங்கே பிரதட்சணம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அங்க பிரதட்சணம் பண்ணி நம்ம நாவுக்கரச பெருமான் திருவீதி அங்க பிரதட்சணம் பண்ணியிருக்கார். அதனால நம்ம இனிமே அந்த கோயிலுக்கு போகும்போது அந்த திருவீதியில் இருக்க மண்ணை தொட்டு நம்ம தலைமையில வச்சுக்கணும். ஏன்னா அது நம்ம நாவுக்கரச பெருமான் அங்க பிரதர்சனம் பண்ணின திருவீதி இல்லையா, அந்த மண்ணை தொட்டு நம்ம தலைமையில வச்சுக்கணும். சரிங்களா? சரி, இப்படி ஒரு சிறப்பான இதை முடிச்சு சில்லை தரிசனத்தை முடிச்சு நம்ம நாவுக்கரச பெருமான் என்ன பண்றாங்க, அப்படியே சீர்காழியை நோக்கி நடக்கிறாங்க. சரியா? வழியில திருநாரையூர் அப்படிங்கிற தலத்தை வழிபடுறாங்க, வழிபட்டு சீர்காழியை நோக்கி நடக்கிறாங்க. சரியா? நம்ம ஞானசம்பந்த பெருமானும் நம்ம நாவுக்கரச பெருமானும் ஒரே காலத்துல வாழ்ந்தவங்க, சம காலத்துல வாழ்ந்தவங்க. சரியா? 1400 வருடங்களுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் ஒரே சம காலத்துல வாழ்ந்தவங்க. அதுல என்னன்னா, நம்ம ஞானசம்பந்த பெருமான் 7 வயசு குழந்தை, நம்ம நாவுக்கரச பெருமான் 70 வயசுக்கு மேற்பட்ட பெரியவர். சரியா? இவங்க சம்பந்த பெருமான் 7 வயசு குழந்தை, நாவுக்கரச பெருமான் 70க்கும் மேல வயசுடைய பெரியவர். சரியா? ஆனா ரெண்டு பேரும் ஒரே காலத்துல வாழ்ந்தவங்க. அவங்க ரெண்டு பேரும் சைவத்தின் புண்ணிய கண்கள் ரெண்டு அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒன்றுபட்ட கருத்துடையவங்க. அவங்க ரெண்டு பேரும் மொத்த தமிழ்நாட்டுல சமணத்தினுடைய நிலையை ஒடுக்கி சைவத்துக்கு ஒரு பெரிய மறுமலர்ச்சியவே கொண்டு வந்தாங்க. சரியா? அப்படி சிறப்பானவங்க அவங்க ரெண்டு பேரும். இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் சந்திக்க ஆசைப்படுறாங்க. சரியா? இந்த ஆசை யாருக்கு வருது? நம்ம நாவுக்கரச பெருமானுக்கு சம்பந்த பெருமானை பார்க்கணும்னு ஆசை வருது இல்லையா? இதனால நம்ம நாவுக்கரச பெருமான் இப்போ அப்படியே சீர்காழியை நோக்கி வர்றாங்க. சரியா? இப்போ உங்க சந்திப்பு எப்படி நடந்ததுங்கிறத நாளை பார்க்கலாம். திருச்சி சம்பளம்.
3: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
4: இடம் வாது செய்கின்ற மண்டபம், மாணிக்க வாசக பெருமானுக்கு திருநீறு அணியாத அவரைக் கண்டால் அம்மா நாம் அஞ்சுமாறே என்பதாக ஈழத்திலிருந்து வந்த புத்தர்களை காணாத வண்ணத்தில் திரைச்சீலை இட்டு ஒருபுறம் மாணிக்க வாசகப் பெருமான், தில்லை கூத்தப் பெருமானின் திருவடிகளே நினைந்து அமர்ந்திருக்க, வாது செருக்கில் வந்துள்ள புத்தர்கள் மற்றொரு புறத்தில் தக்கங்களையெல்லாம் திரட்டி அவர் மேல் ஏவுவதற்கு தயாராக இருக்கின்றனர். இதோ வாது மண்டபத்தில் என்ன நடக்கின்றது என்று பார்க்கலாமா?
5: சிவ சிவ.
6: முனிமுனி மகாமுனி சாக்கியமுனி.
7: முனிமுனி மகாமுனி சாக்கியமுனி.
6: முனிமுனி மகாமுனி சாக்கியமுனி.
7: முனிமுனி மகாமுனி சாக்கியமுனி.
6: சாக்கியமுனி காட்டும் பாதையில் நடக்கும் நாம் உங்கள் சமயத்தை வென்று எங்கள் சமயத்தை நிலைநாட்ட வந்துள்ளோம். இதோ சோழ மன்னர், ஈழ மன்னர், நடுநிலையாளர்கள் முன் வாதம் செய்வோம்.
5: சிவசிவ. அன்பினால் இறைவன் பதத்தை இடையராது அரிச்சித்தலை விடுத்து மெய்யான சைவ நன்னெறிக்கு செல்வாருக்கு இடையூறு செய்ய வந்துள்ளாயே, என்னே துயிலின் பரிசு. சரி, ஆகம அளவை, அனுமான அளவை, காட்சி அளவை என்ற இம்மூன்றால் தத்தம் சமயத்தை நிலைநாட்டலாம்.
7: ஆகம அளவையா? அதெல்லாம் ஒத்துக்கொள்ள இயலாது.
5: இறைவனும் பெரியோர்களும் வகுத்து நமக்கு எளிதாக வைத்த பாதையின் பெருமை தெரிந்திருந்தால்தானே நீ அதனை ஏற்பாய். இவ்வுலகம் எல்லாம் படைத்து நம்மையெல்லாம் இன்ப நற்கரை ஏற்ற அருள் நடம் புரிந்திருக்கும் இறைவன் ஆடும் இத்தில்லையிலேயே கடவுள் இல்லை, எல்லாம் சூனியம் என்ற மாயாவாதத்தால் மாய்ந்து போகின்றவர்கள்தானே நீங்கள். சரி, ஆகம அளவை மட்டுமல்ல, அனுமான அளவையும் கூட வேண்டா. காட்சி அளவையிலே அதாவது கண்முன்னே நடக்கும் நிகழ்வுகளாலேயே சமயத்தை நிலைநிறுத்தலாம்.
6: உங்கள் இறைவன் பேசும் மறை எப்படிப்பட்டது தெரியுமா? உடம்பெல்லாம் சாம்பலை பூசி பாம்புகளை சுற்றி கொண்டு சொல்லுவது. அறிவுள்ளவர்கள் அமுது உண்பார்கள். உம் பெருமான் நஞ்சினை உண்டானே, அவன்தானே பித்தன்.
7: தில்லையிலே ஆடுகின்றானே சிற்றம்பலவன், அவன் இடது பக்கத்தில் பெண்ணை வைத்திருக்கிறான். அவன் பித்தன் அல்ல, பெரும் பித்தன். ஏதோ யானை ஏறலாம், குதிரை ஏறலாம், தேரேறி வளம் வரலாம். எங்கேயா பிடித்தான் இந்த காலமாட்டை?
6: உண்கின்ற உணவிற்காக வீடு வீடாக சென்று பிச்சை எடுப்பவனை எப்படி ஐயா இறைவன் என்று சொல்கிறீர்கள்? அவனுக்கு போய் யாரேனும் ஆட்படுவார்களா?
5: சிவசிவ, வாதில் உங்கள் சமயத்தின் பெருமைகளையும் தத்துவங்களையும் கூறி நிலைநாட்டுவதை விடுத்து எவ்விதமான கைமாறும் எதிர்பாராமல் நாம் செய்த பிழைத்தனைகள் அத்தனையும் தாயிற் சிறந்த தயையால் பொறுத்து அந்தமில்லா ஆனந்தம் அருள ஓய்விலாது ஆடுகின்ற பெருமானையா இவ்வாறெல்லாம் கூறுகின்றீர்கள்? சிவபெருமானை வாழ்த்தாத வாயே வீண். கலைமகளே, நிந்தனை செய்யும் இவர்கள் வாயிலிருந்து இப்பொழுதே அகன்றுவிடு. இது நக்கனார் திரு ஆணை. ஆஹா, திருவாத ஊரடிகள் நம் கண் முன்னே ஆனந்த குத்தனின் பெருமையை காண வைத்தாரே. இப்பரசமயத்தவர் வீண்வாது செய்வதிலேயே வல்லவரே தவிர இவரால் இவ்வுலக வாழ்விற்கும் மறுமைக்கும் எந்த பயனும் இல்லை.
8: ஒரு தஞ்சமும் இல்லாமல் அந்தரத்தில் தொங்குபவர்கள் இந்த புத்தர்கள். இவர்கள் பின் போனால் நம்மையும் அறிவற்ற சடமாக்கி விடுவார்கள்.
9: திருவாதவூரடிகளே, என்னே நான் காணும் காட்சி! இலங்கையிலிருந்து வந்த புத்தர்கள் எல்லாம் ஊமைகளானார்கள். இதோ இவள் என் மகள், இவள் பிறவி ஊமை. திருவருள் வலிமையால் இவளை பேசவையுங்கள் பெருமானே, பேசவையுங்கள்.
5: மகளே, இப்புத்தர்கள் இறைவனை கடுஞ்சொற்களால் நிந்தித்தனர். இவர்கள் கூறியவற்றிற்கு நீயே விடை கூறுவாய்.

0: சாம்பல் பூத்தும் பிரான் வேதம் கூறலாமா என்றீர்களே, அறிவினீர்களே. இறைவன் பட்டாடை பூண்டு அறிவின் பகட்டில் திரிபவர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா உயிர்களுக்கும் இயல்பாக இருக்கிறான். அப்படி இருப்பவனே இறைவனாக இருக்க முடியும். நன்றினை உண்டானே எங்கள் பெருமான். நன்றியற்றவர்களே, அவன் உண்டிலே என்றால் இவ்வுலகம், தேவர்கள் எல்லாரும் வெந்து சாம்பலாகியிருப்பார்கள். பெண்ணை பாகத்தில் வைத்த தொன்மை தத்துவம்தான் அடைந்து கிடக்கும் முன்னறிவுக்கு புலப்படுமா? பெண், ஆண், அலி என்று மூன்றுக்கும் அப்பாலாய் உள்ள பெறான் நம்பொருட்டல்லவோ சிவமும் சக்தியுமாய் தோற்றமளிக்கிறான். ஆண்மையும் பெண்மையும் இயந்து இயங்காவிடில் இவ்வுலகம்தான் ஏது? நமக்குத்தான் பிறர் மதிக்க வேண்டும். அதற்காக யானையும் தேரும் வேண்டும். வேண்டுதல் வேண்டாமையிலானுக்கு தன் அருளில் என்று மரம் வலுவதில்லை என உணர்த்தவே விடையூறு கொண்டுள்ளான் எம் உயிர் கிண்ணியம். தன் அடி வணங்குவோர்க்கெல்லாம் தேவர் முதலிய பதவிகளை அளிக்கும் பிரான். உணவுக்கா பிச்சை எடுப்பான்? நம்மை எல்லாம் உய்விக்க அன்றோ நம் வீடுதோறும் வருகிறான். உம் மூட கண்களை திறந்து பாருங்கள். மலைகள் எங்கள் பெருமானை எம்பிரான் ஈசா என்று ஏற்றி திருமால் பிரமன் முதலிய தேவர்களெல்லாம் அவருக்கு அடிமை தொண்டு செய்கிறார்கள். சிவசிவ சிவசிவ சிவசிவ.
1: புத்தர்கள் தம் புல்லறிவின் சமயம் வீணென உணர்ந்து திருந்திவிட்டனர்.
2: சிவபெருமான் திருவருளே பெரிது பெரியீர், நீங்கள் என் கண்மணி போன்ற பெண்ணிற்கு மட்டும் பேச்சளிக்கவில்லை. சிவபெருமான் புகழ் வாழ்த்தாது வாழ்நாளை வீணே கழித்த எனக்கும் அவர் தம் புகழை பேசும் உண்மையான வாழ்வு கொடுத்துள்ளீர்கள். பேரருள் வெல்லமே, தம் ஈன நெறியை அறிந்து திருந்திய இவர்களையும் தாங்கள் நல்வழிப்படுத்த வேண்டும்.
3: எல்லாம் தில்லை கூத்தப்பிரான் அருள் ஒன்றினாலே ஆகும். நீங்களெல்லாம் பலர் கூறிய பகட்டு உரையினால் திசை மாறி சென்றாலும் இன்று சிவபெருமான் திருவருளை நாடியுள்ளீர்கள். சைவ நன்னறிக்கு எல்லா உயிர்களும் வந்து அதன் மூலம் அந்தமிலா இன்பப் பெருவாழ்வு தருவதுதானே சிவபெருமானின் சித்தம். அவ்வருளுக்கே அடியேனும் கருவியாக இருக்கிறேன். சைவ நன்னறி உங்களை உய்விக்கும்.

0: ஆகா, சிவபெருமானின் திருவருளை என்னென்பது? திருவாதவூர் அடிகளின் குருவருளை எப்படி போற்றுவது? சிவனார் திருநாமம் உலகெங்கும் ஒலிக்கட்டும். சிவ சிவ சிவ சிவ சிவ சிவ.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.
2: கடலாகிய பாலபுஜாம்பாள் சமேதர் கடம்பவனேஸ்வருடைய பெருந்தொழையினாலே சிவ தர்மோத்தரம் ஐவகையாக வயலிலே 15வது பாடல் முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். ஞானம் உடையவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் எல்லாருக்குமாக அவன் என்ன பண்ணுகிறான், சிவலிங்கம் முதலிய திருவுருவங்களிலே எழுந்துள்ளான். எல்லாருக்கும் அவன் என்ன பண்ணுகிறான், பொதுவாக சிவலிங்கம் முதலிய திருமேனிகளிலே இருந்து அவர்களுக்கு ஞானிகள் இருக்கிற இடமே கோயில் முன்னாடி வருது. ஞானிகள் இருக்கிற இடமே, ஞானிகள் கோயிலுக்கு போகணுமா, போக வேண்டியதில்லை. போகாம இருக்கலாமா, போகாம இருக்கலாம். போலாமா, போலாம். நம்ம என்ன பண்ணணும், போய்தான். நம்ம போயே ஆகணும். அங்க போகாமையே இருக்கான். போகாமையும் அவர்களுக்கு உள்ளம் பெரும் கோயில் ஆகிவிடும். அவர் தான் தெள்ளத்தெளிந்தார். தெள்ளத்தெளிந்தார் என்கின்ற வாக்கியா பரமஞானி. தெள்ளத்தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் உள்ளம் பெருங்கோயில். தெள்ளத்தெளிந்தார்க்கு அந்த தெள்ளத்தெளிந்தாருக்கு போட்டுக்கணும் இடத்தை இடவரத்தை. தெள்ளத்தெளிந்தார்க்கு உள்ளம் பெருங்கோயில் உடம்பு ஆலயம். ஞானிய மெய்ஞ்சி அவன் கோயிலாக வைத்துக்கிறான். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம். வள்ளல் வராறாருக்கு வாய் கோபுரவாதன். தெள்ள தெளிந்தாருக்கு சீவன் சிவரி. கள்ள புலமென்றும் காளாமணி விளக்கு. நமக்கு வந்து கள்ளத்தனமா இருக்குது இதெல்லாம், அவங்களுக்கு விளக்கா இருக்கும். சின்ன பாட்டுல இப்படி எல்லாம் பாடுறாங்க. கிட்டிக்காரு இந்த பாட்டை பாடினவர் யாரு, கைலாயிருந்து. அதனாலே ஞானிகளுக்கு எங்கும் சிவன் இருக்கிறார், நம்புவந்தவர்களுக்கு ஆலயத்தில். அதனாலே இப்படி ஞான நிலை உயர்வும் கர்ம நிலை இழிவும் உணர்த்துகின்றார். அடுத்த பாட்டிலே ஒளிய பதும ராகங்கை உடையார்க்கு உகை அழகு உண்டோ, தெளிய யோக சித்தருக்கும் சிறப்பே அல்லது சிறகு உண்டோ. இதனால பதுமராகம் முதலான ரத்தம் கிடையாது. கையில வைத்திருப்பவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குமா, கவலையா இருக்குமா? மகிழ்ச்சியா. நம்ம கையில மரகரம் கையில இருந்து வச்சுக்கோ, என்ன மனசுக்கு மரகரம் ஒரு படுகொலிய வெட்டி மரகரம் கையில இருந்து சாடி மாறுவாங்க, என்ன மாறுவாங்க, மகிழ்ச்சி அளவில்லாத. அதுக்குள்ள ஒளிய பதுமராகங்கை உடையாருக்கு உகையளவுண்டோ, தெளிய யோக சித்தருக்கும் சிறப்பேயல். அதனாலும் அணிக்கும் பொந்தது போனாகி சிவனை கையிலே வைத்திருப்பவர்களுக்கு, மனத்திலே வைத்தவர்களுக்கு மகிழ்ச்சியை தவிர அவர்களுக்கு வேற என்ன இருக்கா, வேற துன்பமே இருக்காது. அதே போல புளிய சிலையை பொறுத்தாருக்கு பொருளோ சிறிதும் துயர் தெரியும். அதனாலே சிலையை பொறுத்தா இருக்கு. பொறுத்தான் மாணிக்க வியாபாரி. மாணிக்க வியாபாரி என்ன பண்ணுவான், மூட்டையா கட்டிட்டு போக மாட்டான். மாணிக்க சின்ன பெட்டியில வச்சுட்டு போவான். சின்ன பெட்டியில வச்சுட்டு இருப்பான். கனமே இருக்காரு. பலன் எவ்வளவு அதுல கொஞ்சம் அம்மிகள தூக்கி வச்சு கனம் எவ்வளவு, பலன் எவ்வளவு, எவ்வளவு பாருங்க. மாணிக்கம் பெற்று மாணிக்கம் எவ்வளவு பொறுத்தாருக்கு தாங்கினவனுக்கு பொருளோ சிறிது துயர் புரியுது. பொருளோ சிறிது துயர் புரியுது. நெளிவு பெரிது பலம் சிறிது நிரந்த கர்ம நிலையாது. அதுபோல அந்த கர்ம நிலையிலே கர்ம யோகத்தை செய்வர்களுக்கு பலம் சிறிது சிரமம் பெரிது. சிரமம் பெரிது பலம் சிறிது. ஞான யோகம் உடையவர்களுக்கு பலம் பெரிது சிரமம் சிறிது. அதனால ஞானம் வருவதற்கு கர்மம் வரும். கர்மம் வருவது கர்ம கர்மத்தினாலே ஞானம் வரும். கர்மயோகத்தினாலே ஞான யோகம். கர்மயோகத்தினாலே ஞானம். கர்மயோகம் எப்படிப்பட்டது என்றால் சிரமம் இருக்கும். இப்ப நம்ம செய்யறது கர்மயோகம் தானே. சிரமங்கிறது கொஞ்சமான ஜம பூஜை பண்றதுக்குள்ள அது எல்லா பொருளையும் தேடி பிடிச்சு உட்கார்ந்து எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சு கொடுத்து எல்லாம் தயாரா வச்சுக்கிட்டு பூஜை பண்றது சாமி கஷ்டம் ரொம்ப இருந்தது இல்லையா?
3: ரொம்ப இருக்கு.
2: அந்த பூஜை பண்றவங்களுக்கு தெரியும் பலன் அப்படின்னா பலன் உண்டு. அந்த ஞான நிலையில இருக்கிற பலன் இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமா வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அறையினால இப்படி ஞான நிலை உயர்வும் கண்ம நிலை இழிவும் இந்த பாட்டில சொல்லி மேல அந்த ஞானிகள் எழுந்து குடியிருக்கு எல்லையின் சிறப்பும் ஞானிகளை இப்ப வந்து நம்ம பார்க்க முடியலனாலும் நம்ம கேட்கிறோம். பல சமயவாதிகளுக்கு அந்த வாய்ப்பு இந்த மற்ற சமயங்களிலே நிற்கின்றவனுக்கு ஞானம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சிவஞானம் வர்றதுக்கு அவெல்லாம் பசு ஞானிகள் பாச ஞானிக்கு ஞாபகம் சொல்லுவோம். மற்ற சமயவாதிகள் எல்லாருமே ஞானிகளா? ஆமா, பசு ஞானி பாச ஞானி. நம்ம சமயத்துல இருந்து அனுபவத்தவர்கள்தான் பதிஞானி சிவஞானி. சிவனடியே சிந்திக்கும் திருப்பதிக்கு சிவஞானத்தை பெற்றவர் நம்முடைய சமயாச்சாரியர்கள். இவர்கள் பதிஞானத்தை பெற்றவர். மற்ற சமயத்தில் இருக்கிறவன் பாசஞானத்தையும் பதிஞானத்தையும் அவன் பதியே தெரியாமல் இருக்கிறான். அவனுக்கு எப்படி பதிஞானம் வரும்? பதி என்று இது வந்து இதுதான் பதி என்று தெரியாதவனுக்கு பதிஞானம் இப்படி வரும்? அவனுக்கு தெரிஞ்சது தானே உனக்கு கிடைக்கும். அவனுக்கு தெரிஞ்சது தானே உனக்கு கிடைக்கும். அதனால பதிஞானம் பெற்றவனாகிய ஞான சம்பந்தம் முதலான பரமஞானிகளை நம்ம காணவில்லையானாலும் கேட்கிறோம். நமக்கு தலைவர்களா வச்சிருக்கிறோம், நமக்கு தலைவர்களா வச்சிருக்கிறோம். அவங்க பாட்டை படிக்கிறோம். இப்ப நமக்கு அவங்களுக்கு பதிஞானிகளை பார்க்கவில்லையானாலும் கேட்கவும் அவர்களை தொடரவும் அவர்கள் வழியிலே செல்லவும் எல்லா வகையான தொடர்பு பார்க்கறது ஒண்ணுதானே பாக்கி. வேற சமயம் இந்த வாய்ப்பே இல்லை. அவன் கடவுளை தெரியாத அப்புறம் அவனுக்கு எப்படி ஞானம் பதிஞானம் கிடைக்கும்? அதனாலே அந்த ஞானிகள் எழுந்த நூல் இருக்கு எல்லையும் பரமஞானிகள் இருக்கின்ற எல்லை இருக்கு. அது அளவில்லாத பெருமை புரிஞ்சு அது வந்து சிறந்த பரம சிவன் உருவம் திருண்ட பரம சிவஞானி உறைந்த வெள்ள இக்கோடி அளவும் பாவம் ஒழுங்கு. அதனால கோடி விற்கடைங்கிற கோடி ஞானி இருந்து சிவஞானி இருக்கின்ற இடத்துல இருந்து கோடி விற்கடைங்கிற அது பழைய காலத்து அளவு. அது அந்த அளவு சொல்ல போனா அதனால கோடி மயில்னு அர்த்தம் இல்லை. கோடி விற்கடைங்கிறாரு கோடி விற்கடை. இது விற்கடை விரக்கடைன்னு சொல்றது, இது விற்கடை என்பது அது கோடிங்கிறார். அது சொல்ல போனா அதனால அவர் இருக்கின்ற அளவுக்கு சுற்றி அதனால ஒரு 3 மைல் சுற்றளவுக்கு பாவம் வராது. பாவம் வராமா ஞானி இருக்கிறது முதல்ல ஞானி இருக்கிறதான் சொல்றார். சிறந்த பரம சிவன் ஒருவன் திருந்த பரம சிவஞானி உறைந்த வெள்ளை விற்கோடி அளவும் பாவம் ஒளிந்து நிறைந்த கங்கைகளுக்கு நீங்கும் ஐயம் மாறலாம். அது வந்து கங்காநதி இருக்கின்ற இடத்துல இருந்து 10,000 விற்கடை அளவும் பாவம் வராதாம். அதே மாதிரி அரைந்த அளவின் அறுத்தத்து அகலும் பாவம் அதன் குறிக்கே. சிவாலயத்து எல்லைக்கு 30,000 விற்கடை அளவும் பாவம் இல்லாது. சிவாலயத்துக்கு 30,000 விற்கடை, கங்காநதிக்கு 60,000 விற்கடை, ஞானி இருக்கிறது கோடி விற்கடை. அப்படின்னா ஞானிக்கு எவ்வளவு பெருமை பாருவோம்? சிவாலயத்தோட ஞானி இருக்கிற இடத்துக்கு அதிகம். அதனால இந்த மடங்கள் எல்லாம் கிடையாது தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம மடங்கள்லாம் இருக்குன்னு திருவாவூர், திருப்பனந்தாள், தருமபுரம் முதலான மடங்கள் இருக்கே, இதெல்லாம் பரம ஞானிகள் இருந்த இடம். பரம ஞானிகள் இருந்த இடம் இருக்கிறார்கள், இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அதனாலதான் அந்த அருளாளர்கள் தங்கி இருக்கின்ற இடத்துக்கு பவர் அது. சிவஞானிகள் சிறப்பு உணர்த்துகின்ற நீடும் பொருள் ஒன்று உண்டனவே நெஞ்சம் அதனுள் நிச்சயித்தார். நீடும் பொருளாக என்று சொல்லப்படுகின்ற உயர்ந்த பரம்பொருள் ஒன்று உண்டு என்று நிச்சயித்தவர்கள். அப்படி நிச்சயித்த அந்த பொருளோடு கலந்தவர்கள் இருக்கின்ற இடம் எப்படி சிறப்பு சொல்லி அதற்கு மேலே ஆடு முதகம் ஆதியர்த்தம். அவர்கள் அவர்களுக்கு பண்ணுகின்ற பாதபூஷியினுடைய தீர்த்தம் இருந்துவாரு. அது வந்து உலகத்துல அனைவருக்கும் மாதீர்த்தமாக விடும். பரமஞானிக்கு பாதபூஷை பண்ணுகிற அந்த பாதோதகம் சொல்றது, பாதோதகம் என்று சொல்றது பாது முதகம்னா பாது பூஜை பண்ணி அந்த தீர்த்தம், ஆடு முதகம் மாதீர்த்த அவளிதளத்தில் அனைவரும் அது வந்து உள்ளே உண்டாரு மேலையும் தெளித்துக் கொண்டாருன்னு வரும் பெரிய புராணம் இல்லை. கூடும் எல்லை சிவபூமி, அவர் இருக்கின்ற இடம் சிவபூமி. கொடிய வினைகள் கிட நினைவார், அதையால கொடுமையான வினைகள் தொலைய வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் தேடி அவரை அரிசிக்க சிறந்த சிந்தை செய்ய சிறப்பவர். அந்த ஞானிகள் இருக்கிற இடத்துக்கு சேர்ந்து இவர்களாலெல்லாம் ஞானிகள் இருந்திருக்கிறார்கள், அதாவது காலத்துல ஞானிகள் நிறைய இருந்திருக்கிறார்கள், அதனால இந்த அளவுக்கு சொல்றாங்க. இப்ப ஞானிகள் ஞானிகள்னு நூல்களைதான் பாக்குறோம், வெளியில காண முடியும், நமக்கு தெரியல, நமக்கு பாக்கி இருப்பார்கள் இருப்பாருன்னா அந்த ஞானி நமக்கு கண்ணுக்கு தெரியணுமே.

பேர் செய்கின்றவர்கள் ஆகிய இவர்களை பூஷிக்கும் சமயங்க அந்த மாதிரி ஞானி வந்து சாமானியம் அல்ல. அதனாலே இப்படி சிவஞானியுடைய பெருமை இப்படிப்பட்டது, அவர் இருக்கின்ற இடம் இப்படிப்பட்டது, அவர்களை பூச பந்து இருந்தவர்களுக்கு வினை தொலைகின்றார். அதற்கு மேலே ஒரு உபாயனத்தை இரண்டு செய்யுளாக வந்து கொண்டார். அகத்தில் புரிவார் அரிச்சனையை அரிய பலத்தை அடைந்துடுவார். இந்த அகத்துல பூச இருக்கு, அது பலம் அரிய பலம். அரிய பலம் என்றால் மற்றவற்றால கிடைக்காத உயர்ந்த பலம் கிடைக்கும். மற்றவற்றினாலே கிடைக்காத ஒரு சிறப்பான அரியதாயிருக்கின்ற சிறப்பு பலம் கிடைக்கும். இதனாலே அகத்திலே பூஷம் மிக உயர்ந்தது, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அது அந்தரியாகவும் சொல்றது, நம்மளதுல அந்தரியாகவும் சொல்றது. அது அந்தரியாகத்தை சித்தியார்ல என்ன பண்ணாரு, முத்திக்கு சாதனம் பண்ணாரு. அந்தரியாகம் முத்திக்கு சாதனம் ஒரு வாக்கில் அப்படி இருக்காரு. அந்தரியாகம் தன்னை புத்தி சாதனமா அறிந்துடுவோம், கண்டமலர் கோயொலி மஞ்சனம் அமுது கண்டனரெல்லாம் மனத்தார் கருதி கொண்டே சிந்ததனில் அர்ச்சிக்க சிவனஞானத்தார் சிந்திக்க சிந்திக்க தர்ப்பணத்தை விளக்க வந்திடும ஒளி போல மருவியாரம் உலத்தே வர வர வந்துடுவன் மரமானது என்பது திருப்தியாது. அதனாலே அந்தரியாகம் என்கின்றாக பூசே மிக சிறப்புடையது, மிக சிறப்பு. அதுக்கு நேரம் கிடைக்கணும், ஒழுங்கா மனசு சொல்ல முடியாது, சொன்ன முடியாது. செஞ்சா நல்லாத்தான் இருக்கும், நல்லா தான் இருக்கும். அதுதான் அகத்தில் பூஜையை அகத்தில் புரிவார் அரிச்சனையை அரிய பலத்தை அடைந்துடுவார். சகத்தில் புரிவார் சங்கரனை சார்வதரனே தனிய பலம். அதனால் சகத்தில் புரிவார் என்றால் புறப்பூசை செய்கின்றவர்களுக்கு அந்த அகப்பூசியில் செய்கின்ற பலனை விட குறைந்த பலன் கிடைக்கின்றார். அகப்பூசை செய்கின்ற பலன் 1000னா இது ஒரு 500 கிடைக்கும் அப்படின்னு புறப்பூசையில். சார்வர் அதனே தனிய பலம். அதுக்கு ஓமை சொல்றாரு, அகத்துள் ஏவல் புரிவார்க்கு அதிக பலனே அலையம்பால். அரச இடத்துல அனுத்த தொண்டராக அரண்மனைக்குள்ளே வேலை செய்கிற வேலையாளுக்கு, அரண்மனைக்குள்ளே வேலை செய்கின்ற அந்த தொண்டருக்கு எவ்வளவு செருகு இருக்கு அரசன், புறத்துல தூரத்துல காவலுக்கு போட்டிருக்காங்க, வெளியில வேலை செய்யறவனுக்கு எப்படி இருக்கும் வந்து அரசனுடைய செருகு எவ்வளவு கிடைக்கும், குறைந்த செருகு. அதற்கு பக்கத்துல அகத்துல அரண்மனைக்குள்ளே எவ்வளவு உரிமை இருக்கு அந்த இடத்துல சொல்றாரு. அகத்தூள் ஏவல் புரிவார்க்கு அதிக பலமே அடையம்பால் சகத்தின் ஏவல் புரிவார்க்கு அதனை திருமை சார்ந்து அகத்தொண்டு அகம்படிமை அணுக்க தொண்டர் கூட சொல்லுறாரு. அணுக்க தொண்டர் புறத்தொண்டர் கையாலே அணுக்க தொண்டராக இருக்கிறவங்களுக்கு அதிகமான பலம், அதிகமான பலம். அரசனுக்கு பக்கத்தில் இருந்து ஏவல் செய்யறவங்களுக்கு எவ்வளவு பலம். அதனாலே அந்த அகப்பூசை அவ்வளவு சிறந்தது என்று சொல்லி, பாரியாரும் பயிலாத பக்கமனையு பத்தாரை சேரவனும் அவடனுக்கு சித்தக்களி புஞ்சிடுவான் நேரிலானை நிம்மலனை நெஞ்சில் நினைக்கில் அவருக்கு அவன் பூரித்திடுவன் போகவிதம் பொல்லாமலமும் ஒப்புவன். அதனாலே உள்ளத்திலே சிவனை நினைத்து அவனுக்கு நன்றாக அவனுக்கு உபசாரம் செய்கின்ற ஞானிக்கு எல்லா வகையான போகவதத்தையும் தருவான், பொல்லாத மலத்தையும் போக்குவான், பொல்லாத மலத்தையும். இப்ப நம்ம நூல்கள்ல முக்கியமா சொல்றது எதுன்னு கேட்டா மலம் போறதுதான் வேலை, மலத்தினால் விடுகின்ற துன்பம் போகவும் அந்த மலத்தினுடைய சேட்டை அடங்கவும். மலத்தினுடைய சேட்டை மற்ற மலங்களுக்கெல்லாம் தலைமை பதவி அதுதான் இரண்டாவது கர்ணமலம் மூணாவது மாயாமலம். மாயாமலம் கொஞ்சம் அறிவையும் தரும், கொஞ்சம் அறிவையும் தரும், மயக்கமும் செய்யும் மாயாமலம். கண்ணமலம் முனைப்பு உண்டு பண்ணும், ஆணவ மலம் வந்து அதிகமான செருக்கு உண்டு பண்ணும்.

0: கடவுளை தெரியாம மறைச்சி மாணவர்கள். மாயாமலம் கொஞ்சம் காட்டு, மாயாமலம் கொஞ்சம் காட்டு, அது விரிவாம் அளவு விளக்கடைய மாயை வடிவாதி வன்மத்து வந்து திருவுரு பயம் விளக்கு போல விளக்கணுன்னு பொருள். இது மாயாமல், இது மாயாமல், இது நல்லா பூராவும் தெரியல, இந்த அளவுதான் தெரியும். இதான் தான் மாயாமலம். மாயாமலத்துக்கு ஊமை போது விடுகிற வரையிலும் விளக்கு மாதிரி காட்டாரு, உனக்கு விடுகிற வரையிலும் மாயாமல உண்டுகோல் கண் இல்லாதவனுக்கு சுத்தமா மறைச்சிருந்துச்சு கண்ணு, அவனுக்கு உண்டுகோல் மறைச்சு இருந்துச்சு. அதுக்காக அதை இறங்கி மாயாமலத்தை நான் கூட்டி வச்சிருக்கேன். இதுல இருந்து அதை புரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கோ, படிப்படியா மேல வந்து கீழே போறவன் நிறைய போகுது. மாயை மயக்கம் செய்யும் என்று மயக்கத்துக்கு ஆட்பட்டான என்ன பண்ணுவான்? சுவாமி வடம் புவனேஸ்வரர் தரிசித்து அவனுடைய அருளை பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்துல உலக பொருள்ல மயங்கி கீழபுறமும் வாய்ப்பு, ரெண்டும் இருக்குது இல்ல, ரெண்டும் கீழே வரலாம். முத்தியை பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்துல உலக பொருள்ல மயங்கி இன்னும் அஞ்ஞானத்தை பெற்று பிறப்பு எடுப்பதற்கும் வாய்ப்பு, ரெண்டும் இருக்கு இந்த லோகத்துல. அதனாலே இது மாயாமலம். இந்த மாயாமலம் ஆகிய இந்த வெளிச்சத்தில் இருந்து கொண்டு சிவ தர்மோத்தரத்தை படிச்சு அதன் மூலமாக சிவனை அறிந்து சிவனோடு கூடி விடலாம். அதனாலே மலத்தினுடைய உண்மையை உணர்வதும் மலத்தினுடைய செருக்கை அடக்குவதும் மலத்தினாலே வருகின்ற பிறவி முதலானது தொலைப்பதற்கும் வாய்ப்பாக இருப்பதுதான் நம்முடைய நூலில் சொல்லுகின்ற அத்தனை வாயம். இதெல்லாம் வாயம், வாய் வழி வழி வழி. இன்னொரு வாய நிச்சயம் உணர்த்துகின்றார். இறைந்தாய திகை நடுவே, திசை எத்தனைன்னா பத்துங்கிறார். திசை பத்து, எட்டுத்துக்கு ஏழு மேல் பத்து. இயமம் மாதி மலர் கொண்ட இயமம் நயமம் அதனம் பராணாயாமம் தாரணே சமாதி முதலான மலர் கொண்டு ஆர்வம் கூற பூஷணைய அமலுக்கு எத்தும் அவர்தாமும். அதனாலே திகை நடுவே என்பது இதயத்தில், இதயத்தில் மலர் கொண்டு அதையால் அந்த அட்ட மலர்னு சொல்றது. இந்த இயம மாதி மலர் கொண்டு ஆர்வம் கூற பூஷணையை அதையால் ஆர்வம் என்பது அந்த நம்ம அப்பர் சுவாமி சொல்றாருல்ல, பெரும்புலன் காரை மூடி பித்தனுக்கு பத்தராகி அரும்போடு மலர் உண்டாங்க ஆர்வத்தை உள்ளே வைக்கும். பெரும்புதல் விளக்கத்துவம் விதியினால் இடவல்லாருக்கு கரும்பினர் கட்டி போடுவர் கடவுள் விரட்டனாரேன்னு சொல்றாருல்ல. அதனால அந்த உஷையில ஆர்வம் வந்துருச்சுன்னு சொன்னாலே அது தனி சிறப்பு. உஷையில ஆர்வம், ஆர்வம்னா என்ன? பிரியம், பிரியம், பிரியம், பிரியம், பிரியம். அந்த பிரியம் வருவதற்கு திருவருள் இருக்கணும். திருவருள் மற்ற உபத்திரம் இல்லாமல் இருக்கணும். அதுல அதிகமா பிரியத்தை உண்டு பண்ணணும். இதை வந்து யாரு செய்யணும் தெரியுமா? அவன் தான். நம்ம பண்ணிக்க முடியலையே, இதை நம்ம பாக்குறது நம்மளால பண்ணிக்க முடியலையே. சில நாள்ல ஏதோ சில நாள்ல பிரியமா திருப்பி திருப்தியா செய்ய முடியும் போது பல நாள்ல சிரமத்தோடு செய்ய முடியாது. அதை சொல்றாரு இங்கே. ஆர்வங்கூற பூஷணைய அமலர்க்கு ஏற்ற அவர்தாமும் பேரன்புடைய பெருமானார் உலகிற்போகம் எதிர்ந்தி. அதனாலே அப்படி ஆர்வத்தோடு பூஷணைய செய்கின்றவர்கள் சிவபெருமானுடைய உலகத்திலே சென்று அங்கு இருக்கின்ற சிவமுகத்தை அனுபவித்து சாரும்பரத்தில் சிவஞானம் சார்ந்து சிவந்தாள் ஆவார். அடுத்த போல அவர்கள் உலகத்தில பிறப்பார்கள். பிறந்தார்களையான அந்த பிறப்பிலேயே அவர்கள் சிவஞானத்தை பற்றி முத்தி கொடுத்துருவார். அடுத்தாப்புல பிறப்பு எடுக்க மாட்டார். ஒரே பிறப்புல, ஒரே பிறப்புல அவர்களுக்கு முத்தி உடைக்க போகிறார். சிவஞானத்தை பெற வேண்டும் என்று விரும்புவார் இடும்பரம். இதுவரையில சொல்லியிருக்கிறார் சிவஞானத்தை பெற வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள். எப்படி அப்படின்னா சொன்ன ஆசைப்படுவோம், சுவையம் ஆசைப்படுவோம். இந்த அடிப்படை உண்டு இருக்கணும். இந்த அடிப்படையான என்ன, உலக போகங்களை எல்லாம் நமக்கு அவசியம் வேணும். உலக போகங்கள் அத்தனையும் அவசியம் வேணும். அதற்கு வேண்டான்னு சொல்லல. மனைவி, மக்கள், வீடு, வாசல், பட்டம், பதவி, எல்லா வகையான சிறப்புகளும் நமக்கு வேணும். எல்லாம் தருவான், அது அதுல சந்தேகம் இல்லை. உங்களுக்கு மட்டும் தானே அள்ளி கொடுக்குறாங்க, ஜமீ இல்லைங்கிறவங்க அள்ளி கொடுக்குறாங்க. அதனால ஊதி பூசாதவங்க அள்ளி கொடுக்குறாங்க, சிவான்னு சொல்லாதவங்க அள்ளி கொடுக்குறாங்க, கரகரான்னு இருக்க மாட்டேன், சிவசிவான்னு சொல்ல மாட்டேன், அள்ளி கொடுக்குறாங்க. என்ன பண்றதும் செய்யாம இருக்கான் பணத்தை. அது என்ன காரணம் கேட்டீங்கன்னா, முன்ன ஏதாவது பத்து புண்ணியங்களை கொஞ்சம் செஞ்சிருப்போம், அந்த புண்ணியத்துக்கு அள்ளி கொடுக்குறானா, இவன் அதையே பெருசா வச்சு அதுலயே அழுந்துறானா, எவ்வளவு நாளைக்கு அழுந்துறா, அல்லா விட்டு அப்புறம் போயிடுவானா, அடுத்தாப்புல எங்க வர என்ன பரப்படுதுன்னு சொல்ல முடியாது. கொஞ்ச நாள் அதுலயே அழுந்தி பொய்யாய செல்வத்தையே புக்கழுந்தி நான் ஒரு வெய்யா கருதி கிடந்தேனை ஆட்கொண்ட ஐயா என் ஆறுகிறே அம்பலவா என்றவர்கள் செய்யாரும் வரலைக்கே செருவுராய் ஊற்றுப்பி என்பதுவார். அதனாலே இந்த உணவு போக்கிய உபலவ போக போக்கியில அழுந்து இருக்கிற என்ன நினைப்பானா, இதையே பெருசா அமைச்சிருவான், அதை பெருசா அமைக்க மாட்டேன், இத சிவத்தை பெருசா அமைக்க மாட்டேன், செல்வத்தை பெருசா அமைக்கும். செல்வத்தை பெருசா அமைக்கணும்னு என்ன ஆகும்னா பரப்பு வந்து உதே இருக்கும். அது அடுத்தாப்புல என்ன பரப்புன்னு சொல்ல முடியாது. என்னறிய பரவிதனில் மாந்தப் பிறவிதான் யாரினும் அறிதறிந்துதான் இப்பறவி தப்பினால் இப்பறவி வாய்க்கும். அதனாலே இப்படி சிவஞானத்தை பரவோண்டு என்கின்ற எண்ணத்தோடு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் கட்டாயம் அவருக்கு அடுத்தாப்புல சிவஞானம் கிடைக்கும். இந்த பிள்ளைகள் அடைகளா அடுத்தாப்புல சிவஞானம் கிடைக்கும். சிவஞானம் பெற வேண்டும் என்கின்ற எண்ணம் உடனே எப்படி இருப்பார்ந்தால் தர்மத்தில் இருப்பான், பத்தி அந்த என்னமா இருப்பான், கருமித்தனமா இருப்பான். அதனாலே சிவஞானம் அவசியமா பரவும். மற்ற எல்லாவற்றிலும் பெற வேண்டியது சிவஞானம். சிவஞானம் பெறவில்லையானால் அவன் ஈனத்தை பெற்றுவிட்டார். ஞானத்தை பரவில்லைன்னு வச்சுக்க அவன் என்ன பெற்றுகிறார், உலக பொருள் அத்தனை ஈனம் தான் இருக்கும். ஆனா சிவஞானத்தை பரவோண்டு இருக்கின்ற என்ன உடையவன் என்னமா இருப்பான்னா, அந்த சிவஞான செயலிலேயே இருப்பான். சிவன் உள்ள படிப்பது, சிவன் உள்ள கேட்பது, சிவாலயம் தரிசனம் பண்ணுவது, சிவனடியாவது சேவை செய்வது, சிவ தர்மத்தை பண்ணுவது, சிவ சம்பந்தமான செயலிலேயே இருக்கும். உள்ளத்திலே அவனுக்கு எது இருக்க, சிவஞானத்தை பரவணும், சிவஞானத்தை. அதனால இந்த சிவஞானத்தை பெற வேண்டும் என்று எண்ணுகின்றவன் இந்த பலரை பெரு வாழ்ந்து கொள்வார். சிவஞானத்தை பெற வேண்டும் என்று எண்ணுகிறவன் நச்சில் எவரும் சிவஞான நம்ப நானும் புரி நன்னி துய்ச்சே போக விதந்தொலைவில் தோன்றி புயிர் புரிசெழிய கச்சே புரிய காயத்தை தரைக்கண்டமது கணிக்கண்டு தனக்கும் விச்சாய விமலன் கமலம் வரவு வரை. அதனால இப்படி சிவஞானத்தை பெற வேண்டும் என்று எண்ணுகின்றவர்கள் சிவலோகத்துக்கு சென்று அங்க இருக்கிற போகத்தை புதித்து மறுபடி பூமிக்கு வந்து குற்றம் போகும்படியாக தன்னுடைய காயத்தை விருத்து சிவத்தை கண்டு மறுபடி சிவனை சேர்த்து விடுவார்கள். ஆகையினால இப்படி சிவஞானத்தினுடைய பெருமையும் சிவஞானிகளுடைய பெருமையும் சிவ ஞானிகளுடைய பெருமையும் சிவஞானத்தை பெற வேண்டும் என்று எண்ணுகின்றவருடைய பெருமையும் இவைகளெல்லாம் இந்த ஐவகையாகவே இல்லை சிறப்பாக சொல்லுகிறார். இது வந்து 26வது பாட்டு இருக்கு. அதுக்கு மேல ஏழை அவருடைய தோத்தரம் சொல்லுகிறார். தோத்தரம் தோத்தரம் மடக்கணியாவரும். அதுக்கு முதல்ல முருகனுக்கு ஒரு தோற்றம் சொல்றாரு. இவர் ஒரு மாதிரியா அந்த தோற்றத்தை ரெண்டு வரியே ஒரே மாதிரி அமைச்சு அதுக்கு மேல சொல்லுவாரு. எதை சொல்றாருன்னா, எந்த தரும் ஆதிய மகச்சரம் இசைத்தான் குன்றவர் மடக்கொடி தனக்கருள் கொடுத்தார். யாரு, முருகன். குன்றவர் மடக்கொடியாய் வள்ளிக்கு அருள் கொடுத்தான். வெந்து புல நைந்தனையும் வெய்ய வேண நைய நின்ற முனி அன்புணர நிற்குணனே. ஏல புலன்களை வென்றவனாய் வினைய நைய வைத்தவனாயிய அகத்திய முனிவருக்கு இந்த ஞானத்தை இப்படி உபதேசம் பண்ணினான் என்று சொல்லி அதுக்கு மேல சிவனுக்கு தோத்திரம் பாருவோம். மடக்கணிங்கிறது காமுருவாரையும் கண்ணினே காமன காய்தளர் கண்ணினே நாமமும் ஆயிரம் பெற்றவனே நான் முகன் தன்னையும் பெற்றவனே. பெருமாளுக்கு அப்பாரு பெருமா, நான் முகன் தன்னையும் பெற்றவனின் யமமும் என்றன காணவனே, எனமும் மெய்சிலை காணவனே, செமொழியாடொரு பாலினே, சிறுவனு கன்ற ருபாலினே என்று இப்படி மடக்கணி சோத்திரம் பண்ணி இப்படி இந்த ஐவகையாக வேலை முடிக்கிறாரு. ஆகையினாலே இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கருத்துக்களை ஞான விஷயங்களை சொல்லுகின்ற ஒரு சிறப்பான நூல் இந்த சிவ தர்மோத்தரம். இந்த சிவ தர்மோத்தரத்தை மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் உள்ள படிக்க வேணும்னு சொல்லி அதை கேள்விப்பட்டு அந்த நூல் கிடைக்காம அதுக்கு மேல ஒருத்தர்கிட்ட அந்த நூல் இருக்கிறதாக தெரிஞ்சு அந்த நூலை மற்றவருடைய சீடர் விட்டு கேட்கும் போது அவர் கொடுக்க மாட்டேன்ட்டாராம், சிவ தர்மோத்தரத்தை கொடுக்க மாட்டேன்ட்டாராம். அதுக்கு மேல ஒரு யோசனை பண்ணி இருக்கிறாரு, நம்ம ஊவிய சாமிநாதையருக்கு இந்த மாதிரி சிவ தர்மோத்தரம் படிக்கணும்னு நினைக்கிறேன், அது இன்னும் ஆளுகிட்ட இருக்கு கொடுக்க மாட்டேங்கிறேன், அதுக்கு எப்படி யோசனைன்னு சொல்லியிருக்காரு கேட்டிருக்காரு, அது நான் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லியிருக்காரு ஊவிய சாமிநாதர். இவர் ஷப்பிங் ஸ்டார் மாதிரி ஏகல தலப்ப வேஷமெல்லாம் போட்டு குதிரை வண்டியில் போய் இறங்கி இருக்கிறாரு அந்த ஆளு வீட்டிலே, இந்த சிவ தர்மோத்தரம் ஊவிய சாமிநாதர் அப்படி போய் இறங்கி அவருடைய வீட்டு தண்ணியில் உட்கார்ந்தார். தெரியாது அப்படிப்பட்டது சிவ தர்மோத்தர பகவத்வான் மீனாட்சிங்கிற சிவ தர்மோத்தர படிக்கணும்னு ஆசைப்பட்டு அந்த நூல் இந்த மாதிரி தந்திரம் பண்ணி உபய சாமிநாதர் வாங்கிட்டு வந்து அந்த சுபடி அப்பெல்லாம் சுபடிங்க படாத வாடு போட்டிருக்காங்க, நமக்காக அவங்க பட்ட வாடு கொஞ்சம் இல்ல, நூலை தேடவும் எழுதவும் தேடி வச்சதும் கொஞ்சம் இல்லை. அப்படிப்பட்டதை சைவர்கள் நிறைய அந்த உபகாரத்தை நினைச்சு பார்த்தால் அந்த உபகாரத்துக்காக படிக்கணும், அவங்க செஞ்சுக்கிற பாட்டுக்காக அவங்க கூட வாடு போட்டுருக்காரு நம்ம பாட்டை அவங்க படிக்கணும். சைவர்களுக்கு இந்த அருமை புரிய வரும். சைவ சமயத்தை பத்தி நன்றா பிரசங்கம் பண்ணி சைவ நூல்களை பத்தி நிறைய பிரசங்கம் பண்ணணும். அப்படி பிரசங்கம் பண்றதுக்கு வாங்கன்னு ரொம்ப
1: பாக்கிறேன்.
0: நிறைய செய்ய வேணும்னு சொல்லி இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்கிறேன். மதியால் வித்தகனாகி மனதால் உத்தமனாகி, மதியால் வித்தகனாகி மனதால் உத்தமனாகி, பதிவாகி சிவஞான

0: வான்முகிலி வராது தெய்வ அமளிவளம் துறக்க மன்னன் போன் முறை அரசு தெய்வ குறைகிறாருள்வாழ்க நான் மறையறங்களுங்க ரத்தமும் எழுமல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் இல்லாம பார்வதி வதே துன்பந்திருக்கும்படி
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. Shaivam.org in அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: களரிற்றறிவார் நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
0: கொங்கு நாடு கடந்து போய் உலகும் மலைநாட்டு எல்லையுடன் நங்கள் வருவான் தோழனார் நம்பி தம்பிரான் தோழர் அங்கன் உடனே அணைய எழுந்தருளார் என்றார் எனும் இருப்பால் இங்கு அந்நாட்டு உள்ளவர்கள் எல்லாம் எதிர்கொண்டு விரும்புவார். யாரு சுந்தரர் கூட வருகிறார், தேரமான் பெருமானோட கூட வருகிறார் என்று அந்த மலைநாட்டில் இருக்கின்ற மக்கள் எல்லாம் அளவில்லாத மகிழ்ச்சி உண்டு. பதிகடங்கும் தோரணங்கள், பாங்கடங்கும் பூவனங்கள், வதிகடங்கும் குளிர்பந்தல், மனைகளுக்கும் அதிர் புகைக்கார், நதிகளுக்கும் மலர்பலங்கள், ஞான்களுக்கும் ஓங்குவன, நிதிகளுக்கும் உலகினொழி, நிலங்களுக்கும் புலஞ்சுடும். இப்படி அந்த ஊரெல்லாம் அலங்கரித்தார்கள். அதற்கு மேலே குடும்போலூருக்கு சென்றார். குடும்போலூர்னா சேரமான் பெருமானிலிருந்து ஆட்சி பண்ணிய ஊர் குடும்போலூர். மதில் அணிகோடி மதிலில் உடுத்து கொடும் ஓபனங்கள் மாடிகள் குளிர் சாரைகள் தெற்றி நெடுங்கோ நகர்கள் ஆடரங்கு நடந்த மணித்தாமம் தமது விடுங்கோதையர் போன் தாமங்கள் நினைத்து வெவ்வேறு அலங்கரித்து நகர மாந்தர் எதிர்கொள்ள நன்னி எண்ணில் அரங்குதோறும் அகர கொலை மாதங்கள் பாடி ஆட மணிமீதிகள் அறைவார் நிகர நெடுநாளிகளையார் செருடு திருவஞ்சக்களத்து நிகழ்கின்றவர்கள் கொண்டு மூன்றாம் உதியில் இருந்தவையார் எங்கு பார்த்தாலும் ஆடல்களும் பாடல்களும் பல வகையான சிறப்புகளும் அங்கலங்களும் வழங்க சிங்கரவு சுவாமி அழைத்துக் கொண்டு சென்றாரு சேரமான் பெருமாள். அதற்கு மேலே அந்த திருவஞ்சக்களத்தில் சென்றாரு. திருவஞ்சக்களத்தில் சென்று சுவாமியை பாடினார். அப்படி பாடி தொழுது கலைப்பு புறம் புறம் போர்ந்து போன்ற பொண்ணும் புரிமையார் முழுதும் ஏற்ற நம்பியமும் பேசி தானேறி படுதில் மணித்தாமரை வீசி பைமுகம் மணிவாளியில் வரும் பொழுது மறியில் இருபுடையும் அடைந்தார் வாழ்த்தி போகின்றார். அதனால போல யாரும் மேல சுந்தரரை ஏற்றி பின்னாலே சேரமான் பெருமாள் சுந்தரருக்கு கவலை வீச அப்படி நகரை வளைஞ்சி விட்டு தன்னுடைய மாளிகைக்கு இருக்கிறார். நல்ல தோழர் நம்பெருமான் நமக்கு நம்பி இவர் என்றார். அந்த ஊரிலே இருக்கின்ற மக்கள் எல்லாம் பார்த்து சேர்கிறார்களா, நம் பெருமாளாகிய சேரமானுக்கு நல்ல தோழர் கிடைச்சிருக்கிறார். தோழங்கிற முறையில இந்த தோழமை தான் ரொம்ப ஒரு சிறப்பான முறையில் அந்த தோழமையினுடைய ஒரு சிறப்பு அதனுடைய ஒரு நன்மை என்பது இவருடைய தோழமையில தான் சிறப்பா விழிப்புட்டு அந்த குறிப்பிட்ட அப்படியே அருணகிரினார்கள் அந்த திருப்பூரில் வச்சிருப்பாங்க. தோழத்து சொன்ன ஏதோ சமயத்துக்கு தோழம் மாறி இருந்துச்சு, அப்புறம் வந்து எதிரியா மாறவனும் உண்டு உண்டா இல்லையா? ஏதோ பேருக்கு தோழன்னு இருப்பான், பிரயோசனம் இல்லாம இருக்கும் உண்டா இல்லையா? அப்புறம் தோழனா இருப்பான், விடுதலும் பண்ணுவான், பூனைக்கு தோழன் பாலுக்கு காவல் பூனைக்கு தோழன் கூட ஒரு மனம் இப்படியெல்லாம் உலகத்துல தோழனை நம்ம பாக்கிறோம் உலகிற. ஆனா இந்த தோழனே சுலபோட தோழன் இது மாதிரி ஒரு சிலையெல்லாம் அமைஞ்சிருக்காரு. அதனாலதான் ஆதரம்பையில் ஆரூரர் தோழமை தேர்தல் கொண்டவருடைய முன்னாடியில் ஆடல் வெம்பதி நீதேரி மாதையில் அயிலையேறி ஆறு எந்த ஆவாசு வாடியை தேர்தல் உண்பை ராகுமன் ஆடலில் ஆவினி வாழ்வான தேவர்கள் வருவாடி என்று திருப்புவள்ள வர்ணித்தார். அந்த தோழமையை சிறப்படுத்தி இருந்தாலும் பார்த்தீங்க, ஆதரம் வயில் ஆரூர தோழமை தேர்தல் கொண்டவரோடே முன்னாளியில் ஆடல் தும்பரி தும்பரியில குதிரை தும்பரி மீதேறி மாதையில இல்லை கடைசி வரையிலும் கைலாயத்துக்கு போகும் போது இருவரும் யானை மேலையும் குதிரை மேலையும் கைலாயத்துக்கு போக முடியாது. அதனால நல்ல தோழ நம்புருவான் நமக்கு இவர் நம்பி இவர் என்றார். எல்லை இல்லா தவம் முன்பு எஞ்சோ இவரை போல என்றார். இப்படிப்பட்ட இந்த புண்ணிய ஆத்மாக்களோட நாம் எவ்வளவு தவம் செய்து போல் செல்வம் இனி என் பெறுவதன் சிலம்பு நாட்டு கனவுரைப்பார் சொல்லும் தரமோ பெருமாண்டி இழைப்பாரீர் என கூறுவார். பூவும் பொடியும் பொற்றுகளும் பொழிந்து வணிவார் பொருவில் இவர் மேவும் பொன்னி திருநாளே புதுக்கி தலனை இரவையப்பார். பாவம் புலிகள் எம்மருங்கும் பயில வந்து மாளிகையில் நாகும் களிரும் நெருங்கு மணி வாயில் கூர்ந்து மருந்து விழிந்தார். கலவிற்கதியின் திருவடியின் கலைநாவலகம் பெருமானம் நுழைவிற்புலியின் திருநெடுங்கும் நுழைவர்தன்மை உடன் கொண்டு விளைவிற்புலியின் மாளிகை விளங்கு சிங்காகரத்தில் நிழந்து பொழிதும் போலாரை நிறுத்தி தாமும் நேருந்து சுந்தரவர்களே யானையிலிருந்து கீழே இறங்கி செய்து உள்ளே அழைத்து கொண்டிருந்து சிங்காதனத்திலே அமரச் செய்து அதற்கு மேலே செம்பூர் கரக வாசனு தேவி மாதிரி நிறுத்த இருந்த அரசருடைய மனைவிமார்கள் எல்லாம் யாரே நல்ல தங்கக்கரத்திற்கு சிந்தித்தது. சுந்தர சுவாமியுடைய திருவடியை வணங்கி பால் முதலாளவர்கள் அபிஷேகம் பண்ணி அதற்கு மேலே புத்தங்களால் அர்ச்சனை பண்ணி வனம் வந்து வணங்கி போஸ்கரம் பண்ணி நாங்கள் செய்த இன்றைக்கு எங்களுக்கு பலித்து விட்டது என்று வணங்கினார்கள். இந்த தெய்வ பிரிவில் செய்த தவம் இன்றைக்கு எங்களுக்கு பலம் தந்து விட்டது என்று சுந்தரமு சுவாமிகளை தன்னுடைய இல்லத்துல அழைத்து அவருக்கு பூஜை இருந்தா இவ்வளவு பார்த்து இருக்கும். அதனால மீண்டு எம் பெற்றிவையால் செய்தன இங்க எல்லாம் இசைய வேண்டும் என பெருமாள் பெருமையார் திருமணமா திருமா நெடுந்தொரு உரியவரால் செய்த எல்லாம் கண்டிருந்தார். அருமானங்கள் பூஜனை கடவே எல்லாம் அழைத்ததற்கு உருவா மதிவன் துணை வந்த உடனே அங்கு செய்து வந்தார். அதற்கு மேலே வேண்டிய சந்தனம் கலவை வாசனை பொருள் மலர் இவர்களை எல்லாம் கொடுத்தார். அதற்கு மேல கச்சேரி சுந்தர சுவாமிக்கு முன்னாடி நாட்டிய கச்சேரி நடத்த செய்தார். பாட்டு கச்சேரி வச்சாரு எல்லாம் சுந்தரத பாட்டு படித்தாரு. அதற்கில்லாத ஒரு மகிழ்ச்சி சிறப்பு பாடல் ஆடல் இல்லியர்கள் வைரல் முதலாம் பண்ணையினை நீடு இனிய விரோதங்கள் எறும்பு காலம் குருநகளும் மாடு வரைக்கும் தருமணஞ்சி ஆரம்பங்கள் ஆராமங்கள் வைகுறித்து கூட நுழைப்பாளியில் போவே கொண்டு மகிழ்ந்தார் கோரையார். பல வகையான விளையாடுகளை எல்லாம் அங்கே மற்றவர்களை செய்ய செய்து எல்லாம் கண்டு காணும்படியாக செய்தார். இப்படி சில நாள் அங்கே தங்கி இருந்தார். சில நாள் தங்கி இருந்த ஒரு பல அதன் பிறகு அங்கே தங்கி இருக்க முடியல. யாருக்கு சுந்தருக்கு தங்கி இருக்க முடியாது தங்கி இருக்க முடியாது. என்னன்னா ஊரெல்லாம் சுத்திக்கிட்டே இருந்தே ஒரு இடத்துல இருக்க முடியாது. ஒண்ணு ஊரை சுத்திக்கிட்டே இருந்தே ஒரு இடத்துல இருந்தே ஊரை சுத்தம் இருக்கிறார். அது மாதிரி இவருக்கு ஊரெல்லாம் சுத்தி சாமிய பாடுறதான் வேலை. அதுக்கு மேல திருவாரூரை மறந்து விட்டுக்க முடியாது. அங்கே சென்னையில இருக்கும் போது சத்தியமண்ணி கொடுத்துட்டு கூட புறப்பட்டாரு. நான் உன்னை விட்டு புரிய மாட்டேன்னு சொல்லி சத்தியமண்ணி கொடுத்துட்டு சங்கி நினைச்சாருட்ட. அப்புறம் இருக்க முடியாம திருவாரூர் அன்பு விடல கண்டு போய் தரிசிக்கணும் அப்படின்னு புறப்பட்டாரு. அது போல இப்ப அங்க கொடுங்கோலூர்ல திருவஞ்ச களத்துல சேரமான் பெருமாளையோ உபசாரத்துல இருக்கிறாரு. அவர் விட மனசு இல்லை, இவர் இருக்க மனசு இல்லை. இந்த நேரத்துல சாமியை நோக்கி பதிகம் பாடுறாரு. யாரு திருவாரூர் சாமியை நினைச்சு பாடுறாரு. இங்கிருந்து கேரளாவிலிருந்து பாடுறாரு. பொன்னு பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்பாறை பொருளும் தருவாரே போகமும் திருவும் புணர்பாரை பிள்ளையும் பிழையை பொறுப்பாரை விளையலாம் தவிர படிப்பாரை இந்த தன்மயம் என்றறியுள்ளாயம்மாரை எழிவ பயப்படத்து அடி ஆரூரானை மறக்கலுமாவே, ஆரூரானை மறக்கலுமாவே. இப்படி இருபதும் ஒரு பாட்டு பாருங்க, திருவாரூர் சாமியை மறக்க முடியுமா? மறக்க முடியுமா? நாவலரும் திருவாரும் திருவாரூர் நகராலும் தேவர் பிரான் கடலூர் நாள் விதனன் என்ற சிந்தையராஜ் ஆவியை ஆரூரான

தொண்டருடன் அணிக்கொண்டு செல்வொழுதில் உருவான வரம்பனார் பிரிவாற்றார் பன்றொண்டி மனமடிந்த உணர்வினரா இன்று மது பிரிவாற்று என்று என் யான் என்ன ஒன்று நீர் வருந்தாது உமது வழியினி வழியும் கண்டிருந்து அன்பினார் முறை முறுக்கி அரசாலை என முடிந்தார். செய்ய முடியலே தாங்களே விட்டு இருக்க முடியலேன்னா வருந்தினாரு. அதனால நீ வருந்த வேண்டாம், இங்க வந்து நாட்டை ஆண்டு வந்துரு அப்படின்னாரு. அது கேட்ட சேரது பாரோடு விரும்பாட்டி எனக்கு ஒரு பாதம் வளரு என்று பணிந்தார். அதன் பிறகு மன்னவனார் அது மொழிய வந்துள்ள எதிர் மொழிவார் எண்ணுயிருக்கு இன்னுயிரால் எழிலாரூர் பெருமானை வல்லஞ்ச கண்வனே மறந்தேன் மதிய நின்றார் இன்னருளான அரசலிக்கு நீந்திருக்கிறேன். மறைநாடு முதலிய மற்ற நாடுகள்ல இப்ப நம்ம நாட்டுல இருக்கிற மாதிரி தரங்கள் அதிகம் இல்லை. இவரால எங்களை அதிகம் இருக்கு அதிகம் இல்லை இப்படி அதிகமா இருக்கு. இப்படி பாடல் பெற்ற தரங்கள் அவங்கெல்லாம் இல்லை. அதனால இவருக்கு திருவாரூர் தான் உயிர் காருது. சுந்தரன் திருவாரூர் தான் உயிர். அதன் பிறகு அதனால இவருடைய பிரயாணத்தை நிறுத்த முடியவில்லை. அதற்கு மேலே என்னுடைய சேரமான் முகமாள் பண்டாரத்தை திறந்து வந்து தன்னுடைய ஏவல்களை சொல்லி தங்கத்தாது வெள்ளி பட்டுக்கள் இன்னும் பல பல வகையான ரத்தனங்கள் முதலான உயர்ந்த நிறைவுகளை மூட்டை மூட்டையா நிறைய கட்டி ஆட்கள் தலைகளை ஏற்றி நீங்க திருவாரூரில் உள்ளி கொடுத்து வாங்க அப்படின்னு ஆங்கவர் அன்று வரை ஆயம் ஆகிய தனங்கள் ஒழுகிய பொன் நவமணிகள் ஒளிர்மணி பூ துயில் ஒருத்தம் நேங்க நிறை விரை உறுப்பு வருத்தம் முதல் நலஞ்சிறப்ப தாழ்ந்து பொடி வணங்கியவர்கள் தளம் மலிய கொண்டிருந்தார். பட்டிலிருந்து வாசன பொருள்ல இருந்து தங்கத்திலிருந்து நவரத்தனவுலருந்து எல்லாம் மொத்த முறையாக கட்டி சுந்தரவு சாமி மாளிகையில உண்டு போய் வச்சுட்டு திருவாரூர் சுற்றுவாங்கன்னு ஆசை சுத்தரவுல அதே மாதிரி எல்லாம் உண்டு மற்றவற்றும் வரப்பெல்லாம் வந்துள்ள பரிசனத்தில் உட்படவே செலவிட்டு ஜனங்கள் முன்னே கொண்டு வருகிறது. முனைப்பாடி திருநாடன் பொற்பலங்கள் வணிந்தவரை தொழுதெடுத்து புனையரங்கள் ஒரு கோயில் போடுவதற்கு விடையளித்தார் வந்துள்ளார். ஆரூரார் அவர் நமக்கு விடையருளி அங்கிருந்து காரூரும் மலைநாடு கடந்தருளி கச்சூரமும் நீரூரும் காங்கியாரும் நெடுங்காலும் மலைகளிலே சீரூரும் திருமுருகன் பூண்டி வழி செல்கின்றார். அப்படி பல இடங்களை எல்லாம் கடந்து திருமுருகன் பூண்டிக்கு பக்கமாக வந்தார். திருமுருகன் பூண்டி என்கின்ற சிவாலயம் அது வந்து காட்டுக்குள்ளே இருந்தது. முருகன் பூஜை பண்ணியதெல்லாம் சுயம்பு மூர்த்தி அப்போது இந்த மாதிரி எல்லாம் வந்து சாலை வசதி மற்ற வசதிகள் மக்கள் எல்லாம் இல்லாத ஒரு நிலைமை காடு. அந்த காட்டுக்குள்ள ஜாமி இருந்திருக்கிறாரு. அது இவருக்கு தெரியாது, யாருக்கு தெரியாது, சுந்தருக்கு தெரியாது. அவரை நாம் இருக்கிறத அவருக்கு தெரிய வைக்கணும். நம்ம இருக்கிறத அவனுக்கு சுந்தரனுக்கு தெரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாரா. அதுக்கு மேல இந்த பொண்ணெல்லாம் நம்ம தான் கொடுப்போம், நம்ம கிட்ட தான் வாங்கிட்டு இருந்தா இப்ப சேரமான் கொடுத்துருக்கா, அதை நம்மளே வாங்கி உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு நினைச்சாராம். நம்ம கிட்ட தான் கேப்பா, எத்தனையோ ஊர்ல நம்ம தான் கொடுத்துருக்கிறோம், இப்ப சேரமான் கொடுத்துருக்கிற அதையும் வாங்கி நம்ம கையினாலே அவனுக்கு கொடுப்போம் அப்படின்னு நினைச்சாராம். அப்படின்னு நினைச்ச உடனே பூதகணங்களை ஏவினாரு. பூதகணங்கள் எல்லாம் வேடர்களாக புறப்பட்டாங்க. எல்லாம் வில்லு குருவா தடி இதெல்லாம் கொடுத்து வேடர்கள் நிறைய வந்து அந்த மூட்டை மூட்டு வந்தாம்பாரு. தங்கக்காது வெள்ளி இதெல்லாம் மூட்டை மூட்டு வந்தாம்பாரு. அந்த மூட்டைக்காரனுக்கு முன்னால் வந்து வேடர்கள்லாம் அப்ப கூட்டுனேன், இல்ல காட்டுனேன், இருக்கையை காட்டுனேன், மூட்டையை போட்டு துளசி அதெல்லாம் போட்டு அப்படி போட்டுட்டு சுந்தரமூர் சுவாமிகிட்ட போய் அந்த மூட்டை சொன்னவர்கள் அந்த மாதிரி வேடன் வந்து மறுச்சா அடிச்சா கல்லுல எரிஞ்சா நாங்க குழந்தைகள்லாம் மூட்டையை போட்டுட்டு வந்துட்டோம். அழுத்தப்புனா போதுங்க, பணமா விசாரிச்சு புதுசாரும் விசாரிச்சு அப்படின்னு சுந்தரமூர் சுவாமிகிட்ட வந்து சொன்னாங்க. பின்னாடி வந்து இருந்தாராம் சுந்தரம். சொன்ன உடனே சரி சரி சரி சரி வேற எந்த திருடனும் நம்மளை மறுச்சிருக்க மாட்டா, இந்த திருடனாக்கா இருக்கும் அப்படின்னு நினைச்சாரு.
எல்லாருக்கும் முடியலன்னா தேவருமா திருப்பியிலும் பெரிய ஆளுப்பா எல்லா மற்றவர்களையும் பெரிய ஆளுனால திருநிலையும் பெரிய ஆளு தேவருமா அதனாலே இதை கொஞ்சம் நேரம் நேர இங்க போய் இங்க இருக்கு முன்ன தெரிஞ்சு அனுமானமா போனாரு சாமிய பார்த்தாரு பார்த்த உடனே காரகாரமா பாடுறாரு காரகாரமா பாடுனாரு எப்படி பாடுனாருன்னா இந்த குரங்குகள் மாறி இருக்கிற வேடர்கள் இருக்கிற இந்த காட்டுல எங்க அம்மாவோட நீங்க எடுத்து இருக்கிற அதிகாரத்தை காப்பாற்றாம நீ

0: அறலை கோமுடவ
1: என்பதும் கண்ணபுரம் நடந்தது.

0: விடும். முதுகு நாரிய படுகர்வாய் முருகன் மூழ்கி மாநகர்வாய் இடுகு நுண்ணிடை மங்கைதன்னோடும் எத்துக்குங்கிருந்தி என்கிறே வில்லை பாட்டி விருத்தி வேறுவர் வரவனாக சொல்லி கல்லினால் எரிஞ்சிட்டு மோதியும் கூற உள்ளுமிடம் உள்ளைக்காது மணங்கமள் முருகன் மூழ்கி மாநகர்வாய் எல்லை காப்பதொன்று இல்லையாயில் எட்டுங்கிறாங்கிறே பசுக்களை கொன்று தின்று பாவிகள் பாவ ஒன்றியார் புரியார் பசுக்களை கொன்று தின்று பாவிகள் பாவ ஒன்றியார் உசு கொலை பல நேர்ந்து ஆழ்வரும் கூரை கொள்ளுவிடம் கொலையே புரியல உடப்பிடி நோய் மாறினார் பசுக்களே கொன்று தின்று பாவிகள் பாவ ஒன்றியார் உசு கொலை பல நேர்ந்து ஆழ்வரும் கூரை கொள்ளுவிடம் புதுக்கள்வோர் பல வேடர்வாள் முருகன் மோகி மாநகர்வாய் இசுக்கடிய பைக்கம் கொண்டு எத்து திங்கிருந்து இம்பிராணியிலே பத்து பாடல் எத்து திங்கிருந்தீர் இம்பிராணியிலே இப்படி பாடினாரு கோயிலுக்கு முன்னாடி போய் சாமிகிட்ட பாடினாரு திருமுருகன் குந்திய செல்கின்ற போல் என்பன் குரு விடையார் நம்பிக்கை தாமே ஒன் கொடுப்பதனால் ஒருவர் கொடுப்ப கொள்ள ஒன்னாமைக்கு அது வாங்கி பெருகருளால் தான் கொடுக்க குருவதற்கு அது அறியும் பெண்ணி நிருபூலங்கள் வேடர் வடிவாய்ச்சென்று வன்றுண்டர் வந்தாரன் கவர அருள் வைத்தருளர் அன்றினார் புறமறித்தார் அருளால் வேட்டுவப்படையாய் சென்றவர்களாம் வருவடியில் இது வாழ்ந்தெழுந்து விரிவாங்கி அழகம்பு விஜயானை சந்தித்து கொள்வோக்கின் விட்டுப்போக்கு என கோபத்தால் சுற்றி எல்லையில் பண்டாரவலான் கவர்ந்தோனை இடிந்தோடி அல்லருடன் பறியுண்டார் ஆரூரர் மருங்கடைந்தார் ஆரூரர் தம்பால வேடு விழுந்த அணையாளில் ஈரூரும் எங்கடையார் அருளினால் நீங்க நீங்க அவர் தேரூராம் திருமுருகன் பூண்டினர் சென்ற இது போர் ஒரு மலவிடையார் கோயிலை நாடி பூக்கார் அங்கலவன் கோயிலே அஞ்சலி குட்டி தூடு மங்கூலரன் கதிர் வாயிலினை வந்திறங்கி பொங்கு உருப்புடன் வரங்குண்டு புனித நதி தன் புனித நதி சிங்கமுனி கனிந்தவர்கள் திருமுருகு சென்று அணைந்தார் உருகிய அன்போடு கைகள் விழித்து விழுந்து உமைவாகவும் அருகியதன் பெருமானும் வந்துண்டல் பாடினார் வெறுவே வெறுவுர வேறு வருவதைக்கு வெஞ்சுரத்தில் எத்துக்கு அருகிருந்து என பொது விவஞ்சிலே அஞ்சல் துறையும் பாடியவர் பரவுகளும் பரம்பொருளா அவரருளால் வேடுவர்தாம் பறித்தவருள் அவையெல்லாம் பின்னருங்க நீடுகிறது வாயிலும் குவித்தடலும் நேரிறங்கி ஆடுபவர் திருவோடா அப்படியே கை கொண்டார் பாடினாரு பாடிட்டு பாட்டு முடிஞ்ச உடனே பார்த்தா முன்னாடி அந்த மூட்டையெல்லாம் இருந்துச்சு முன்னால முடித்து போன மூட்டை கோயில் வாயில வந்துருச்சு அப்படியே கை கொண்டார் அப்புறம் ஆட்களை ஆட்கள் வந்தார்கள் அவர்கள் வலையில் திருவாரூருக்கு கொண்டு போயாச்சு கை கொண்டு குருவோ கைங்க நமையையும் மைக்கொண்ட வளர்த்தாரை வணங்கி போய் கொண்டு மெய்கொண்ட காதையினால் விரைந்தேகி மென்கரும்பும் செய்கொண்ட சாலியினர் திருவாரூர் சென்றடைந்தார் நாவரர் மன்னவரான் விடை கொண்ட நரபதியார் ஓ ஆவியின் ஒன்றான அவங்க ஆவியின் ஒன்றான் அன்பின் ஆரூர தமிழன் என்று நாவலரும் மலச்சோரை மகோதையும் மணிமலை பூவரையும் உள்ளிக்கு அரசு இருந்திருந்தார் சுந்தரவையே இரவும் பகலுமா நினைத்துக் கொண்டே அரசு ஆண்டு கொண்டிருக்கிறார் அங்கே சேரமான் சொல்வாள் இந்நிலனே உரியர்வரான் என்கிறான் மற்றொன்றர் பொன்னிவள நாடகன்று மகோதையை மேற்கொண்டு மன்னிரு கையிலையும் ஆத பல வரை நெருங்கிற வயப்பறி உகைக்கும் திருத்துறைக்கும் முடியும்தான் கையால இப்படி இந்த அளவிலே இந்த ஜனமான்பாடுக்கும் சுந்தரருக்கும் கொண்ட அந்த நத்தினுடைய செயலி இந்த அளவிலே நின்றது இதற்கு மேலே பின்னாலே வந்து சேரமான் பெருமாள் குதிரையிலும் சுந்தரமூர் சுவாமி யானவேலும் கைலாயத்தில் செல்கின்ற நிகழ்ச்சியை பின்னாலே சுந்தரே அப்படின்னு இதில் முடிக்கிறார் முடிச்சு மறைமறிந்தர் திருநாட்டு மன்னவனார் மாகடலூர் திலை மறிந்து குடித்தார சேரணனார் கடல் போர்த்தி நிலை மறிந்த மணிமாட நீர்மருகு நான்மறைந்து கலைமறிந்த புகழ் காடி கடனாக விவரமடைப்பாம் அதையினால் இப்படி கடலில் தெரிவார் நாயனார் புராணம் என்கின்றது இந்த அளவிலே முடிந்தது அதற்கு மேலே நான் கடநாத நாயனார் புராணத்தை சொல்லுகிறேன் என்று ஆரம்பிக்கிறார் சேரநாத் சுவாமிகள் அதையினாலே அது திருவருளால் சிந்தி போயிருந்து இருந்துகிறேன் அந்த திருவருள் நமக்கு கட்டாயம் செய்தும் திருவருமானுடைய பெருமையை கேட்க கேட்க சிவஞானம் உண்டாகும் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்கிறேன்.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

இதெல்லாம் என்ன சொல்லுவேன், இதை சொல்லவும் முடியல, சொல்லாமல் இருக்க முடியல. இது எத்தனையோ ஒரு அனாவசியத்துக்கெல்லாம் லீவ் எடுக்கிறான். நான் என்ன சொல்கிறேன், வேலைக்கே போகக்கூடாதுன்னு சொன்னதெல்லாம் ஒரு காலம் போயிடுத்து. வேலைக்கு போனாலும் நீங்கள் லீவெல்லாம் இதுக்கு எடுத்துங்களே, இதுக்காக ஏற்பாடு பண்ணிட்டுமே அப்படிங்கிறதோட நான் இதை நிறுத்திக்கிறேன். இதுக்கு மேலே ரொம்ப சொல்ல தயாராக இல்லை. இருந்தாலும் அதனால இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறது. இதை சயின்டிஃபிக்காக நிரூபணம் பண்ணுறான். அவா தொட்டு ஒரு புஷ்பத்தை வச்சுருந்தா சாதாரண நாளை விட சீக்கிரம் வாடுறது, அதனால சில ஆபத்துகள்லாம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள் பண்ணால் கண்டுபிடிச்சிடும். என்னெல்லாம் தாய்ப்பாலை வந்து வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இன்னும் கால்னா பிரயோஜனம் இல்லை, கிளாக்ஸோ ஆஸ்டர் மில்க்கு இதெல்லாம் வந்தது. இப்போ எல்லாரும் அலறான், தாய்ப்பாலுக்கு ஈடா எந்த புட்டி பாலும் கிடைக்காது, அதையே சாப்பிடுங்கோ. யஸ்மை த்வக்ஸ்தன பிரப்யாயோர்வர்ச்சோயசோபலம். வேதம் சொல்றது குழந்தை பிறந்த உடனே ஜாத்த கர்மாவில் இந்த குழந்தைக்கு தேவையா உள்ளதான புத்தி சக்தியோ நோய் எதிர்ப்பு சக்தியோ இந்த கிருமிகளை எதிர்த்து இந்த குழந்தைக்கு நல்லபடியாக ஒன்றும் ஊனங்கள்லாம் வராமல் இருக்கிற சக்தியோ எல்லாம் இந்த ஸ்தன்யத்தில் இருக்கு. அந்த ஸ்தன தேவத்தைங்கிறவளையும் பிரார்த்தனை பண்ணி இது வழியாக இந்த குழந்தைக்கு எல்லாம் ஏற்படணும்னு கொடுக்க சொன்னான். இது அந்த மந்திரத்தை சொல்லி எடுத்து விடுறதுன்னு வேற இருந்தது. இந்த ஜாதகர்மா குழந்தை பிறந்தோன்ன பண்ணணும், அட்லீஸ்ட் கடைசி மேக்சிமம் பயனோரனா பண்ணணும். நாமெல்லாம் அந்த குழந்தை பெண் குழந்தைக்கு கல்யாணத்தன்னைக்கு ஜாதகர்மா பண்ண ஆரம்பிச்சுடுறார் இவர். இதெல்லாம் இதை தனியாக பேச வேண்டிய விஷயம், வேத தர்ம சாஸ்திர பரிபாலன சபை இருந்தாலும் இழுத்து விட்டேன். எப்போ எதை பண்ணணுமோ அது பண்ணுறதில்லை. நாமெல்லாம் எல்லாத்தையும் போஸ்ட்போன் பண்ணி உபநயன விவாகம் ரெண்டு சேர்ந்து அதே பையனுக்கு ஒரே நாளில் என்ன, 8-லேருந்து 9 உபநயனம், 10-லேருந்து 11 கல்யாணம். உபநயன விவாக சுபமுகூர்த்த பத்திரிகை எம் மாதிரி சாஸ்திரங்கள்லாம் போனால் அவன் நிறைய சம்பாவனை ஒன்றா சாஸ்திரோக்தமாக நடக்கிறது, எவ்வளோ சௌகரியமாக இருக்கணும்னு நாங்கள் சொல்லிட்டு வந்துடுறோம். பின்னப்போ எங்கள் வீணா போமே என்ன சொல்லுவா. என்னால் நாம் ஒவ்வொரு மந்திரங்களுடைய அர்த்தத்தை கவனிக்கணும். இந்த குழந்தைக்கு அப்போவே கொடுக்க சொன்னான். இப்போ எல்லாத்தையும் நடுப்புற விட்டு விட்டு பண்ண சொல்கிறான், எல்லாத்தையும் நிறுத்துங்கோ, இதையே கொடுங்கோ, இதில் இருக்கக்கூடிய சத்து வேறு எதுலேயுமே கிடையாது, ஹா ஹூங்கிறான். அதுபோல் எல்லாத்துலேயுமே நமக்கு பின்னாடி தான் எல்லாம் புரிய போகிறது. இந்த ஆபத்துக்கள்லாம் இல்லைங்கிறத நாம் நன்னா புரியணும். அதற்கு மேலே இந்த தர்ம சங்கடம்னு சிலதெல்லாம் இப்படி போனாலும் கஷ்டம், அப்படி போனாலும் கஷ்டம்னு இருக்குது. இந்த கஷ்ட பரிகாரங்களாம் நான் 2-3 நிமிஷம் சொல்லியிருக்கேன். இப்போ இன்றைக்கி என்ன எடுக்க போகிறோம்னு கேட்டேன்னா, யாகத்தில் 5 நாளைக்கு உபவாசம் இருந்து பண்ணணும். உபவாசம் இருந்து ரொம்ப அசக்தியாக போயிடும்னா சிலதெல்லாம் லிக்விடாக சாப்பிட்டுக்கலாம்னு இருக்கு. அந்த மாதிரி சமயத்தில் ஏதோ முதல் நாளும் ஒரு நாள் ஏதோ பிரசக்தியில் கொஞ்சம் சொன்னேன். அப்படி சொல்லும்பொழுதும் ரொம்ப யதஸ்னீயா துருத்ரோஸ்ய பசூன் காதுகஸ்யாத், இவர் எனக்கு உடம்பு பசித்தாங்கலேன்னு சாப்பிட்டாருனாக்க ருத்ரனு கோபம் வந்துடும். சாப்பிடலேன்னா எதனா ஆஸ்வானுபவசே க்ஷோதுகஸ்யாது, வைகுண்டே காசியே எடுத்துப்போமே, எனக்கு ஏதோ ரொம்ப உடம்பு இல்லை சார், பேசாமல் பட்டினி கிடந்தேன்னா பசினால ஏதோ ஆபத்து வந்தாலும் வரலாம், இவர் என்ன சுகர் பேஷண்ட் ஹை, சரி இதாக சாப்பிட்டேன்னா என்னன்னா மகாவிஷ்ணு கோபம் வந்துடும் வைகுண்டே காசி, அவர் ஏதாவது நாளைக்கு ஏதாவது கேட்டால் ஒன்றும் தரமாட்டார் அப்படி, லக்ஷ்மி பற்றி கோபம் வந்தால் என்னாகும்னு பயப்பட்டான். இதுக்காக என்ன பண்ணலான்னு வேதம் சொல்றதுன்னா, அப்போஷ்ணாதி தன்னேவா சிதன்னேவான சிதம் நக்ஷோது கோபவதி நாஸ்ய ருத்ர பசூன் அபிமன்ய. வேதமானது முரட்டத்தனமா இதையுமே சொல்லலை. அப்படி முடியலன்னு வந்ததுன்னா லிக்விடா சாப்பிடும். அப்போஷ்ணாதி ஜலத்தை சாப்பிடுனார். இந்த வேதத்துல சொன்னதான ஒரு பாயிண்டை வச்சுட்டு பாகவதத்துல அம்பரீஷோபாக்கியானம் வருது. அம்பரீஷோபாக்கியானத்தில் துவாரசி பாரணை பண்ண விடாமல் விஷ்ணு பக்தாளுடைய பெருமையை காட்டுறதுக்காக தன்னுடைய பெருமையை குறைச்சிண்டு தனக்கு கெட்ட பேர் வந்தாலும் வரட்டுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் துர்வாசர் போனார். இவ்வளவையும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அவர் இங்கேருந்து போய் லேட்டாக வந்தார். இது எல்லாருக்கும் கதை தெரியும். அம்பரீஷோபாக்கியானம் வருஷத்துக்கு 5-6 பேர் இங்கே பாகவதம் சொல்லிட்டு இருக்கா, அதுக்கு மூலம் இங்கே வேதத்தர். அவர் வரத்துக்கு லேட்டாச்சுன்னா அந்த பாரணை அல்பத்வாரிசி அதுக்குள்ளே பண்ணாதான் விசேஷம்னு சொல்லியிருக்கு. நமக்கு எப்பவுமே அல்பத்வாரிசி தான், ஏன்னா நாமெல்லாம் அல்பாளாக இருக்கிறதுனால ஏகாதசி விரதவர் கோயிலோ துவாரிசினுக்கு 6 மணிக்கே சாப்பிட்டுடுறேங்கண்ணா. அது மாதிரி அந்த துவாரிசிக்குள்ளே என்ன பண்ணுறதுன்னு இப்போ யோசிச்சிருந்தார். பிராமணாவில் விட்டு விட்டு சாப்பிடவும் முடியாது. அந்த ஊரில் இருந்த பிராமணாள்லாம் இந்த வேதாத்தியனம் பண்ணி அர்த்தம் தெரிஞ்சதுனால என்ன பண்ணா, ஜல துளசி ஜலத்தை சாப்பிட்ருங்கோ, தன்னே வாசி தன்னே வாசி தன்னக்ஷோதுகோ பவதி நாஸ்ய ருத்ர பசூன் அபிமன்யதே அப்படின்னு ஜலத்தை சாப்பிட்டா
சாப்பிட்டா மாதிரியும் ஆகும், சாப்பிடாத மாதிரி ஆகும். இதை நம்ம மகாபிரிவா என்ன பண்ணா, ஜலம் சாப்பிட்டா கூட சில பேருக்கு போகாது. ஒரு 30 வருஷம் இருக்கும் வியாச பூஜை, 3 பிரிவான வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஊருக்கு கிண்ணண்ட ஒரு கிராமத்தில் மகாபிரிவா வியாச பூஜை பண்ணுறா. பெரியவா வியாச பூஜைன்னா அது மா சாயந்தரம் 4 மணி 5 மணி ஆகிடும், பூஜை முடியறது. நிறைய பக்தாலெலாம் வந்து உட்காண்டிருக்கா. அது வியாச பூஜை முடிஞ்ச உடனே மினிமம் 1/2 மணியாவது வாக்கியார்த்தம் சொல்லணும், சம்ஸ்கிருத வாக்கியார்த்தம், அசாதோ பிரம்ம ஜிஜ்ஞாசா. 11 மணி இருக்கும், ஜனங்கள்லாம் கூடியிருக்கு. மேனேஜர் கூப்பிட்டு சொல்கிறார், இவாள்லாம் பசியோடு இருப்பா, திடீர்னு நான் பூஜை பண்ணி அக்ஷதை வாங்கிட்டு தான் சாப்பிட்ணும்னு நினைப்பா, அதில் முடியாதவாள்லாம் ரொம்ப பேர் இருப்பா, ஏதாவது வந்துடும், என்ன பண்ணலான்னார். பெரியவா சொல்லுங்கன்னார், அங்கே காஞ்சிபுரத்தில் போய் தயிர் சாத்தை பிசைஞ்சு உப்பு போடாமல் ஹவிஸா பண்ணி அண்டாவில் கொண்டு வச்சு உப்பு இல்லாமல் அவள் அவளுக்கு அந்த வாக்கியாங்கரில் கொடுத்து கையல் மட்டும் வர சொல்லுன்னா, என்ன கருணை இவருக்கு. உப்பு இல்லாமல் சாப்பிட்டா அது வந்து கிட்டத்தட்ட பட்னி இருந்தால் மாதிரி. அதனால தான் ருத்ரேகாரிசியிலெல்லாம் கஞ்சி தான் கொடுக்கணுங்கிறது, உப்பு இல்லாமல் இருக்கணும். இந்த உப்பு சேர்த்து சாப்பிட்டோமே ஆனால் அந்த நாம் பண்ணுற புண்ணியத்தில் 60% போயிடும். இதுக்கு ஒரு கதை மட்டும் சொல்லிவிட்டு நான் இப்போ பூர்த்தி 5:30 தான் பூர்த்தி பண்ணணும், இருக்கு 5:30 கொடுத்துருக்கேன். மெட்ராஸில் எப்போவுமே வாட்டர் ஸ்கார்சிட்டி, வாட்டர் ஸ்கார்சிட்டினால மழை இல்லாமல் கஷ்டப்படும். வருஷா வருஷம் சம்மர் சீசனில் வருண ஜபங்கள்லாம் அங்கங்கே நடக்கும், காரியதிஷ்டியெல்லாம் நடக்கும். சில சமயம் பலிக்கும், பல சமயம் பலிக்காது. ஒரு தடவை நுங்கம்பாக்கத்தில் எல்லாருமா சேர்ந்து ஒரு குளத்தில் ஜலத்தை ரொப்பி, பல லாரி ஜலத்தில் நின்று ஜபம் பண்ணும், மேட்சிங்காக இருக்கணுமோ இல்லை. ஒரு 15-20 வைதிகால் கனாந்து அத்தியனம் பண்ணவளை கூப்பிட்டு மாறளவு நிலத்தில் நின்றுட்டு ஒரு 2 மணி நேரம் அந்த ரிஷிசங்க ஜபம் வருண ஜபம் எல்லாம் பண்ண சொன்னான். 5 நாளைக்கு நடந்தது, முடிஞ்சது, ஒரு சொட்டு மழை வரல. சரின்னு அந்த கடத்தை எடுத்துன்னு தீர்த்தத்தை எடுத்துன்னு பெரியவாள்கிட்ட போனான். மகாபிரிவா இருந்தா இந்த மாதிரி பண்ணினோம், மழையை காணும் அப்படின்னா பெரியவா என்ன சொல்லுவா அவனுக்காக, இந்த ஜலத்தை புரோக்ஷனம் என்றார். ஆமாம் சரி, இந்த வருண ஜபங்கள்லாம் பண்ணையில யாரெல்லாம் வந்து பண்ணான்னு கேட்டார். லேன் என்ன கனபாடிகள்லாம் பண்ணா, ஓஹோ பூராத்தியன் பண்ணுவாள், ஆமாம் பூராத்தியன் பண்ணுவா, ஜபம் பண்ணா, எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் ஜபம் பண்ணான்னார். கார்த்தால் ஒரு 7:30 குளத்தில் இறங்கி 11:30 வரைக்கும் பண்ணான்னார். அடாடா வெயில் அடிக்கும், ஜலத்தில் இருந்தாலே பசி வந்துடும், 4 மணி நேரம் அவள் எப்படி இருந்து ஜபம் பண்ணா அப்படின்னு கேட்டார். இல்லை காற்றால் லட்டுக்கும் வடை போக்குவரத்து சட்னி சாம்பார்லாம் போட்டு விட்டுவோம் 7 மணிக்கேன்னார். இன்னும் 2-3 வருஷம் கழிச்சு தான் மழை வரும்ன்ட்டார். அவர் நடந்ததை சொல்கிறேனே, நான் இட்டு கட்டி சொல்லவே இல்லை. யாரும் வைதிகாலம் என்கிட்ட கோச்சுக்க வேண்டாம், யாருமே என்கிட்ட கோச்சுக்க வேண்டாம், அவர் சொன்னதை நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். உப்பு சாப்பிட்டு விட்டு பண்ணினோமே ஆனால் தலாவணியாவிட்டத்தில் இட்லி சாப்பிட்டே ஆகணும் அந்த குழந்தைன்னு இந்த அம்மா படுத்துகிற பாடு உண்டோ இல்லையோ. ஏதாவது கேட்டால் ஆத்மா வஞ்சனை பண்ணப்படாதுங்கிறான். ஆத்மான்னா என்ன, வஞ்சனை என்ன, என்னன்னு தெரியல, எல்லாரையும் வஞ்சனை பண்ணிட்டு இருக்கான். இல்லை அந்த குழந்தை ரொம்ப இதற்குள்ள ஏடா, நான் என்ன சொல்கிறேன், ஒரு ஆஸ்பத்திரியில் போய் பிளட் டெஸ்ட் எடுக்கணும், சுகர் அது என்னென்ன விதமான இதுக்கு, கொலஸ்ட்ரால் கெடுக்கிறது ஒன்று இருக்குது, அதில் உப்பு கெடுக்கிறது ஒன்று இருக்குது, சர்க்கரை கெடுக்கிறது ஒன்று இருக்குது. டாக்டரை போய் கேட்டால் நாளை காத்தால 9 மணிக்கு பிளட் டெஸ்ட் எடுக்கணும்னா, நீங்கள் நேத்தி காத்தால 8:30 அப்புறம் ஜலம் கூட சாப்பிடப்படாதுங்கிறான். புரியுதோ இல்லையோ, சத்தான் பயம்பூடின்ட்டுருக்கான். ஏண்டான்னு கேட்டால் இல்லைன்னா அந்த மிஷின் உள்ளே போய் எடுக்கிறச்சே தப்பாக எடுக்கணுங்கிறான். அந்த டாக்டர் சொன்னது முழுக்க நம்பி கேட்குறோம். அதுபோல் வைதிகமான காரியங்களில் தான் நம்முடைய கேள்வி பதில், இந்த சம்ஸ்கிருதத்தை தான் கேள்வி கேட்பேன், ஏன் சார் இப்படி, ஏன் சார் இப்படின்னு. ஏன் இங்கிலீஷில் கேட்குறதான் யாராவது பியூட்டி பட்டு புட்டுன்னு சொல்கிறே, சியூட்டி கட்டுன்னு சொல்கிறேன், ஏன் இந்த குட்டுன்னு சொன்னானே, இங்கே பட்டுன்னு சொன்னான், பட்டுன்னு அரைஞ்சிவிடும். எல்லா வாலாட்டமும் நம்மகிட்ட தான். அஸ்மா ஸ்வேவ புச்சம் ஜாலயந்தி சர்வே குதா வயம் கிஞ்சின் நஜானீமஹ, அதுக்காக தான் தெரிஞ்சுக்கணும். அதனால அந்த நியமங்களோடு இருக்கணும். ஏன் பெரியவா என்ன பண்ணினா, ஜலம் சாப்பிட்டா போகவே மாட்டேங்க, ஜலம் சாப்பிட்டா 2 தடவை நாப்ஸ் போனால் முடிஞ்சு போய்டுறது, ஜலஸ்பர்சம் போனால், அதுக்காக என்னன்னார். சரி உப்பு இல்லாமலாத சாப்பிடும் வகைகள்லாம் சொல்லலாம், எதை வேணா என்ன வேணா பண்ணலாம்னு அப்புறம் போகப்படாது. பிரதிநிதினா ஓரளவுக்கு சரியாக தானே இருக்கணும். அதுபோல் அந்த காரியங்கள் எல்லாம் பண்ணச்சே நியமங்களோட பண்ணணும். அதுக்கப்புறம் அக்னிச்சயனத்தில் அந்த மேடை மேலே ஏறச்சே சூடு வருங்கிறதுக்காக நேத்திக்கு செருப்பு போட்டுக்கிறத பற்றி சொன்னேன். கார்ஷ்ணி உபானஹா உபமிஞ்சதே, அதில் சில தப்புகள் வருதுங்கிறதுக்காக ஒரு செருப்பை போட்டுக்கோ ஒரு செருப்பு போட்டுக்கோ அதே அப்படி சொல்லித்தேன்.
அந்யாமுபமுஞ்சதேன்யான்னா. இன்னைக்கு இன்னொரு இடத்துலன்னு சொல்றார்,

ಅರುಣ್ಯದಿರೇ ವೈಶಾಗ್ನೇರ್ಗುಪ್ತಿರಾತ್ಮನಃ. ಒರೇ ಪರಿಹಾರದ ಎಲ್ಲದಕ್ಕೂ ಸೊಲಪ್ಡಾಯ್ನ ಹುಡುದ್ರೆ ಹಿಂಗೇನು ತಲೆವಲಿನ ಬೋನೋ ಆಸ್ಪ್ರೋ ಶಾಪ್ನಂಗನೋ ಅರ್ಧನ ಬೋನೋ ಅನಾಸಿನ್ಗನೋ ಅರ್ಧನ ಬೋನೋ ಸಾರಿಡಾನ್ಸ್ ಸೊಳ್ಳು. ಇನ್ನು ಉಣ್ಣೆ ಕೊಡ್ತಂದು ಅವ್ರಿಗೆ ಉಣ್ಣುದಾನ್ ತೆರೆಯುವ ಬೋಲ್ ಇರ್ಕೊಂಬ ಪ್ಯಾರಾಸೆಟಮಾಲ್ನ 17 ದಿನ ಇರ್ಕು, ಆಯುಷ್ ಕಾಮೇಷ್ಟಿ 20 ಇರ್ಕು, ಚಕ್ಷುಷ್ ಕಾಮೇಷ್ಟಿ 15 ಇರ್ಕು. ಒತ್ತಂಗ ಏನು ಸರ್ 15 ಇರ್ಕುನ್ನಾ, ನೀ ಇದಕ್ಕೆ 5-6 ದಿನ ವೈದ್ಯಮ್ ಮಾಡಿರ್ಕ. ಮಲ್ಟಿ ವಿಟಮಿನ್ ಟ್ಯಾಬ್ಲೆಟ್ನಾ 27 ದಿನ ಸೊಳ್ಳೋ. ಇದೋ ಕಾಂಬಿನೇಷನ್ ಇರ್ಕು. ಅದೇ ವೇದತ್ಲೇ நிறைய ಇರ್ಕು, ಎಲ್ಲಾ ಕಾಮನೆಗಳಿಗೆ ಇಷ್ಟ ಇರ್ಕು. ನೀವು ಒಂದು ಬಿಸ್ನೆಸ್ಲ ಮುಂದಕ್ಕೆ ವರ್ಣನೋ ಅದಕ್ಕೆ ಒರು ಇಷ್ಟ ಇರ್ಕು. ಪುರೋಧಾಯ ಪುರೋಧಾಯಾಮ್ ಸ್ಪರ್ಧಮಾನಹಾನ್ ಇರ್ಕು. ஒவ்வொரு காரியங்களுக்கும் இருக்கு. கொடுத்த கடன் திரும்பி வரலன்னா என்னங்கிறது இருக்கு. அதை ராத்திரி சொன்னேன் ஏன்னா இப்போ கடன் கொடுத்து திரும்பி வராயிருந்தா ரொம்ப நிறைய இருக்கு. அந்த இஷ்டிகள் அதுகளெல்லாம் பிரயோகங்கள்லாம் சொல்கிறார். அப்போ இந்த மாதிரி காரியங்களெல்லாம் பண்ணணுமே ஆனால் நமக்கு ஒரு நியமங்கள் வேணும். இந்த நியமங்கள் பண்ணும்போது அக்னி சயனம் பண்ணி இந்த மேடையில் ஏறினா ஹீட்டு வந்து தாக்கிறது. யோக்னிஞ்சின்வன் அதிக்ராமதி ஈஸ்வரோ வா ஏஷ ஆர்த்திமார்த்தோ மூணு பதம் இங்க. ஆர்த்திமார்த்தோகோன்னா என்ன அர்த்தம்னார், ஆர்த்தின்னு தெரியும், ஆர்த்தின்னா என்ன தெரியுமோ இல்லை, ஆர்த்தி ஸ்வீட்னு ஒரு ஒரு இடத்துல ஒரு கடை மேல போட்டிருந்தான், எனக்கு ரொம்ப பயங்கரமா இருந்தது. ஆர்த்தி ஸ்வீட்னு சொன்னாக்கு பீடையை கொடுக்கக்கூடிய ஸ்வீட்னு அர்த்தம். அது என்ன ஆபதா, ஆர்த்தானாம் ஆர்த்தி ஹந்தாரம் பீதானாம் பீதி நாசனம், ஆர்த்தா விஷன்னா சிதிலாசி பீதாக, ஆர்த்தின்னா பீடேன்னு அர்த்தம், பிரணதார்த்தி ஹரஹா. இவன் ஆர்த்தி ஸ்வீட் ஷாப்புனா இதை சாப்பிட்டேன்னா நிச்சயமா வயிற்றுல ஏதோ இது தெரியாம ஏதோ பண்ணி வைக்கிறதுன்னா. அந்த ஆர்த்திங்கிறது வரும்னா என்னன்னா கஷ்டம் வரும். அந்த கஷ்டத்தை அடைவதற்கு இவன் ஃபுல்லி குவாலிஃபைடு. எப்படி ஈஸ்வரஹான்னா குவாலிஃபைடுன்னு அர்த்தம். இங்க நேத்துக்கே சொன்னேன், ஈஸ்வரோ வா ஏஷோ அந்தோ பவிதோ யச்சக்ஷுஷாஜ்யமவேக்ஷதே நிமீல்யாவேக்ஷேதா தாதாராத்மன். எல்லா விதமான உபதிரவங்களும் எப்படி வந்தா எப்படி பரிஹாரம் பண்ணணும் வேதத்தில் இருக்கு. முடிச்சுள்ள இப்போ ஆமா இப்போ தான் சரியான்ட்டேன் இப்போ அப்புறம் ரைட். இப்போ இந்த ஒரு சத்காரியம் இந்த இடத்துல நடக்கிறதுன்னா எங்கே ஒரு சத்காரியம் வேதத்தை நடந்தாலும் காஞ்சி மகாபிரிவாள்லேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி இருக்கக்கூடிய புதுப்பிரிவா பாலப்பிரிவாளுடையதான ஒரு பிரேரணை, அவளுடைய அனுகிரகம். விசேஷம் இந்த சப்தாகத்துக்கு போன மாதமே இங்கே ஜெயந்த சரஸ்வதி சுவாமிகள் பெரியவா வந்திருந்த போதும் இந்த கணேசியர் இந்த மாதிரி கமிட்டியில் இருக்கிறவா எல்லாருமா சேர்ந்து இது எப்படி பண்ணலாம் என்ன ஏது அப்படின்னு ஒரு டீட்டெயிலாக ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி ஏற்பாடு பிளான்லாம் பண்ணி பாலகிருஷ்ணர்லாம் வந்திருந்தார். அது என்ன வேறு வர சொன்னார், உபன்யாசகர் வரணும்னு அவசியமே இல்லை, இருந்தாலும் உபன்யாசகர் இருந்தால் தான் ஃபுல்லாகுங்கிறதுக்காக நான் வேற வந்து அவள் ரொம்ப சந்தோஷமாக சொல்லி எல்லாம் பிளான் பண்ணுது. இதை எப்படி நடக்கிறதுங்கிறது நிமிஷத்துக்கு நிமிஷம் அவர் அங்கேருந்து தானாகவும் தெரிஞ்சுக்கிறார், ஃபோன் மூலமாகவும் தெரிஞ்சுக்கிறார். காஞ்சிபுரத்துக்கு போகிறவாள்லாம் இங்கே அனுப்பிச்சுட்டே இருக்கார், எங்கள் 2 பேர் 4 பேரா, இன்றைக்கி 3-4 பேர் அங்கேருந்து அனுப்பிச்சு மெயினாக. அவள் மேனேஜராக இருந்தவா, எக்ஸ் மேனேஜர், ஒய் மேனேஜர் எல்லாரும் வந்திருக்கான், பல பேர்லாம் வந்து இது நன்னா நடக்கிறதுன்னு கேள்விப்பட்டு இந்த மெயினாக பல பேர் சேர்ந்து தேர் இழுத்தாலும் மெயினாக 2 பேர் உண்டு. அதுபோல இந்த இதுக்கு பிரதானமான காரணமாக இருக்கக்கூடிய அண்ணா தம்பி ராமலக்ஷ்மணால் போல இருக்கக்கூடிய சோமசுந்தரம் அவருடைய தம்பி கணேசையர் இவாளுக்கு ஒரு பிரசாதமாக ஒன்று கொடுத்து அனுப்பிச்சு சபையில் கொடுக்க சொல்லி பெரியவா கொடுத்துருக்கா. அதை இந்த சந்தர்ப்பத்தில் அவளுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் சுவாமி பரப்பாடு நடந்து போயிட்டு வந்து அதன் பிறகு 6 மணி நான் சில சாந்தி பாடங்களோட மங்களகரமான சில மந்திரங்களை சொல்லி பூர்த்தி பண்ணி அதற்கப்புறம் லௌகிகாதி விஷயங்கள்லாம் நடந்து 8:30 எல்லாம் பூர்த்தியாகும். அது வரைக்கும் யாரும் எங்கேயும் போகப்படாது. ஆனால் சுவாமி பரப்பாட்டும் போது சுவாமியோடு போகணும், எங்கேயும் போகப்படாது முடிஞ்ச. அதனால இப்போ கணேசையரையும் அண்ணாவையும் இங்கே வந்து பெரியவா கொடுத்த பிரசாதத்தை வாங்கிக்க முடியாது கேட்டுக்கிறேன். இப்போ பெரியவா இதுன்னா அந்த இது சொல்லி கொடுக்கலாமோ இல்லையோ, ஸ்வஸ்தி சொல்லு. அப்போ எல்லாரும் சேர்த்து எழுந்திருக்கணும்.

ஒரு செப்பலை போட்டு போலாம்னார். அப்ப ரெண்டு காலையும் அதை போட்டு போயிட்டேன்னா சூடு இல்லாம இருக்குமே ஒழிய அக்னி மேடை மேல நடந்ததுனால உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கவும் கிடைக்காது, கழிச்சா ஜீர்ணாகாது, அந்த தோஷத்துல மாட்டி போயிடுனார். இப்ப வேதம் என்ன பண்ணிட்டு போட்டுண்டாலும் ஒரு கஷ்டம், போட்டு காட்டாலும் ஒரு கஷ்டம். அது வயமீடியா என்ன பண்ணிடுத்துனார், அந்யாமுப முஞ்ச தேன்யான்னா ஒரு ஒரு அந்யான்னு ஸ்ரீலிங்கம், உபான சப்தம் ஸ்ரீலிங்கம், ஒரு காலில் செருப்பை போட்டுங்கோ ஒரு காலில் போட்டுக்காம இருங்கோ, போட்டுண்ட தோஷமும் வராது போட்டுக்காத தோஷமும் வராது. நேத்திக்கே பல பேர் கொஸ்டின்ல வயமீடியா சொல்லுங்கோங்கிற அந்த வயமீடியாவில் தான் நமக்கு எல்லாமே இருக்குப்போம். அது இப்படியும் போக முடியல அப்படியும் போக முடியலன்னு மையமாக இருக்கணும். இன்னொன்று சொன்னேன் நேத்திக்கு, நன்மையாக இருந்தால் ரெண்டும் வரணும், ஆறு அண்டு அண்டுன்னு சொல்லலாம். இது நல்லதாக இருந்தால் ரெண்டும் வேணும் நமக்கு. அதுக்கு என்ன சொன்னேன்னா, இந்த புரசு மரத்து கிளையை ஒடிச்சுன்னு வரணும், பர்ணசாக்கையை ஒடிச்சுன்னு வரும்பொழுது எத் பிராச்சீமாஹரேத் தேவலோகம் அபிஜயே.

இன்னொரு இடத்துல அஸ்மிகிஷா முஷ்மிகிஷ், இந்து ஊர்லயும் நாம இருக்கிற வரைக்கும் சௌக்கியமா இருக்கணும், மறுமையிலும் நல்லா இருக்கணும். இங்க ஒண்ணுமே இல்லை, தினம் ஏகாதசின்னு அப்புறம் இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. வேதம் அப்படி சொல்ற விஷயங்கள் நிறைய இருக்கு. அப்போ அந்த கிளையை ஒடிச்சுன்னு வரும்போது கிழக்கு பக்கமாக இருக்கக்கூடியதான கிளையிலேந்து ஒரு குச்சியை இலையோடு கொண்டு வந்தேன்னா தேவலோகத்தில் சௌக்கியமாக இருக்கலாம். இந்தூரில் பாக்கி தீட்சிதர் நாளில் கொஞ்சம் சிரமம் இருக்கும். சரி, வடக்கு பக்கமாக இருக்கிறத எடுக்கலாமோன்னு பார்த்தாக்க இந்தூரில் சௌக்கியமாக இருக்கலாம், தேவலோகத்தில் மைனஸ் பாயிண்ட் வந்துடும். இப்போ நமக்கு தேவலோகத்தையும் நல்லா இருக்கணும், இங்கேயும் நல்லா இருக்கும். அதுக்காக என்ன பண்ணுறதுன்னார், கிழக்கு மடக்குமா அப்படி சாஞ்சு ஒரு கிளருக்கு பார்த்தீங்களா, பிராச்சி உதீச்சி மாஹரதி, இப்படி ரெண்டு அர்த்தம் சொன்னா பிராச்சி உதீச்சின்னு கரெக்டா இல்லைன்னாலும் நீ கொண்டு வரும்போது ஆஹரண கிரியாயம் கொஞ்ச நேரம் கிழக்க பார்க்க கொண்டாங்க, கொஞ்ச நேரம் வடக்க பார்க்க கொண்டாங்க. அப்ப ரெண்டும் கிடைக்கணும். வேதமானது நன்மை வந்தா ரெண்டும் வரணும், இந்த பக்கத்திலையும் அந்த பக்கத்திலையும் தீமை வரதா இருந்தா ரெண்டுக்கு நடுப்புற ஒரு வழியை கண்டுபிடிக்கணும். இதுதான் இன்னைக்கு உள்ள டெக்னாலஜியிலேயே எல்லா விஷயம் இல்லையா. கம்ப்யூட்டர்லாம் நல்லா வச்சுக்கணும், ஆனா ஷாக்கு அடிக்கப்படாதுங்கிறான். இதுபோல வேதம் எல்லாத்தையும் சொல்றது. இந்த ஆபத்து வர சமயத்தில் ஒரு செருப்பு போட்டுக்கோ, ஒரு செருப்பு போட்டுக்காது. என்ன கல்யாணத்தில் கால் மாதிரி ஒரு செருப்பு போட்டுன்னு வர மாதிரி இல்லை அது. அதுக்கப்புறம் நானா ஒன்று சேர்த்து சொன்னேன் நேற்றுக்கு, ஒரு காலை போட்டுனா இன்னொரு கால் நிற்கிறச்சே சுடுமேன்னா நொண்டி அடிச்சிட வேண்டியா, எந்த காலில் போட்டுருக்கானோ அந்த காலில் மட்டுமே அப்படி சுற்றி வந்து விடுறது, சுற்றி வந்துவிட்டா சரியா போயிடும். இன்னைக்கு என்ன பண்ணான்னார், அப்படி இல்லை சார், ஈஸ்வரோவா ஏஷ ஆர்த்தோர் சின்வன்னதிக்ராமதி. இப்ப என்ன பண்றதுன்னார், இப்ப நாம சஞ்சாவந்தனம் பண்ணும்போது ஒரு மந்திரம் சொல்ல போறோம். வருண தேவதாகமான மந்திரம் 100 இருக்கு, ரிக்வேதத்தில் பார்த்தா 300 இருக்கு. ரிக்வேதத்தில் அக்னியை பத்தி சொல்றதான மந்திரம் கிட்டத்தட்ட 1000 மேல இருக்கு.

ஏறதுக்கு முன்னாடி தத்வாயாமி பிரம்மணாங்கிற மந்திரத்தை சொல்லி ஒரு ஹோமம் பண்ணு. இந்த வருண தேவதையானவர் அந்த இடத்துல உனக்கு சூடு இல்லாம காப்பாத்துவர் அப்படிங்கிறார். இந்த மந்திரத்துக்கு என்ன அர்த்தம்? தத்வாயாமி பிரம்மணா வந்தமானஹா, பிரம்மணானா வேத மந்திரத்தினால, வந்தமானஹா நமஸ்காரம் பண்ணிண்டு ஸ்தோத்திரம் பண்ணிண்டு, துவா உம்மை தத்து ஆயாமி, எல்லா நன்மைக்காகவும் சரணமடைகிறேன். எனக்கு என்னதுக்காக சரணமடைகிறேன், எதுக்காக என்ன மாத்துக்கு வந்து இப்படி சரணம் பண்றேன்னு சும்மா சோயம் சென்று சும்மா அடுமான். தது ஆஷாஸ்தே யஜமான, யஜமானனா இருக்கிற நான் அந்த நன்மை வேணும்னு கேட்கிறேன். ஆஷாஸ்தேன்னாக்க பிரார்த்தனை பண்றாருன்னு அர்த்தம். உபஸ்தானத்துல ஆஷாஸ்தே யஜமானோ, அசௌனா தேவதத்த சர்மான்னு சொல்லணும். ஆயுராஷாஸ்தே அப்படின்லாம் இருக்கு, இதை ராத்திரி பூர்த்தி பண்ணும். நான் என்ன என்ன கேட்க போது யஜமானோ வருன்னு கேட்கல, ஹவிர்பிஹி உங்களுக்கு ஹவிச கொடுத்துட்டு கேட்கிறேன், கொடுத்துட்டு தானே கேட்கணும். அஹேடமானு, அம்மா இத்தனை நாளாக என்னை கவனிக்கவே இல்லை, இப்போ தானே கவனிக்கிறீன்னு ஒரு கோபம் வந்துவிட்டான். ஹேடனம்னு சொன்னால் கோபம்னு அர்த்தம். நீ அந்த கோபத்தை சத்தம் மறந்து, பழைய கதையை மறந்து, சம்பந்திக்கு சம்பந்தி சண்டை வந்துவிட்டுனா, மாப்பிள்ளைக்கு மாமனாருக்கு வந்துவிட்டுனா பழைய கதையை பேசிட்டு இருப்பேன். நாங்கள் சார் நேற்று வரைக்கும் நடந்ததை விடுங்கோ, இனிமே பேசலான்னு பேசுகிற வழக்கம். வேதம் அப்படி உட்காலத்து வாங்குறத, அஹேடமானோ வருணா, ஹே வருணா உமக்கு ஞாபக சக்தி ஜாஸ்தி, நல்லது ஞாபகம் இருக்கோ இல்லையோ கெடுதலாவது ஞாபகம் இருக்கும் நம்ம மாதிரி, அதுக்காக கோச்சுக்காதியும். அஹேடமானஹா, பண்ண தப்புக்கெல்லாம் உங்களுக்கு கோபம் வருது நியாயம்தான், தயவு செஞ்சு அதை போஸ்ட்போன் பண்ணுவோம். போஸ்ட்போன் பண்ணாலே கோபம் குறைஞ்சி விடும். யார்ட்டையோ கோபிச்சுட்டு இது பண்ணும்போது நீங்கள் எங்கேயா தள்ளி ஒரு ஒரு பத்து நிமிஷம் அண்ணண்ட போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் வரைச்சு கஷ்டப்படாது, வரவே வச்சுக்க முடியாது நமக்கு இல்லையா. செத்து போன அன்னைக்கு வேண்டியப்பட்டவளாக இருந்தால் அழுக வருது நிஜமாவே. பத்து நாள் ஆயிடுத்துன்னா ஏதோ கொஞ்சம் நேரம் மெதுவாக வரவழிக்கணும், ஒரு வருஷம் ஆயிடுத்துன்னா அப்புறம் அழுகே வராது. ஏன்னா ரோதனம் ஹசனங்கள் எல்லாம் ஆத்ம தர்மம் இல்லை, அனாத்ம தர்மம். இது நொச்சூர் சொன்ன விஷயம், நிற்கவே நிற்காதுன்னா ஆத்மாவில் அது வரும், பாசிங் த க்ளவுட்ஸ், அது வேதாந்தம். அகேடமானோ வருண இக போதி, இப்போ நான் சொல்றத சத்த தயவு பண்ணி காது கொடுத்து கேளுங்கோ. போதினா ப்ளீஸ் ஹியர் வித் கிரேஸ். நம்ம நீங்கள் கூப்பிடுறீள், நீங்கள் சாதாரண பேர் வழியான உரு சகும்சா உருபிஹி பகுபிஹி மனுஷ்யைஹி சம்சா ஸ்தோத்ர அருக, பல பேரால் ஸ்தோத்திரம் பண்ண தகுந்தவர்கள். எங்களுக்கு என்ன முக்கியமாக இப்போ தேவைன்னார், எது பண்ணினாலும் முர்த்துர் விப்ராஞ்சிகாம்சதி சஞ்சாவந்தனம் பண்ணாதனால, பொய் சொல்கிறதுனால, கண்ட இடத்துல ஆகாரம் சாப்பிட்றதுனால, இந்த மூணு காரியத்தினால மனுஷனுக்கு மிருத்தி உபதிரவப்படுத்துறதுங்கிறார். விஹிதஸ்ய அனனுஷ்டானாது நிந்தித்தஸ்ய சேவனாது ஆலசியாத்து அன்னதோஷாச்ச மிருத்துர் விப்ரான் ஜிகாம்சதி, இந்த நாலும் நமக்கு இருக்கு. விஹிதஸ்ய அனனுஷ்டானாது சொன்னதான காரியங்கள்லாம் சஞ்சாந்தனாதிகளை பண்ணாதனாலையும், நிந்தித்தஸ்ய சேவனாது கூடாதுன்னு சொன்னதான சமாச்சாரங்கள்லாம் ஸ்ரத்தையா பண்ணதுனாலையும், ஆலசியாது சோம்பேறித்தனத்தினாலையும், அன்னதோஷாச்ச கண்ட இடத்துல அந்த பாக்கெட்டில் வாங்கி திங்கிறதுனாலையும், மிருத்யு விப்ரானு ஜிகாம்சதி வியாதிகள் எல்லாம் படுத்துறது. ரேடியோவில் அலறான்னா அந்த குர்குரா ஐஸ்கிரீம் கலர் பாக்கெட்டில் உள்ளதெல்லாம் நீங்களும் சாப்பிடாதீங்கோ, குழந்தைக்கும் வாங்கி கொடுக்காதீங்க, இவன் சொன்னவங்க ரெண்டு வாங்கி கொடுக்குறான்னா. ஆகையினால இது இந்த மாதிரி உபதிரவங்கள்லாம் இருக்கும் இல்லையா. உருஷகும்சா எல்லாரையும் ஸ்தோத்திரம் பண்ணவரே, ஏதோ ஜிஹ்வா சாப்பில் நேற்றுனால சாப்பிட்டுட்டேன், ஏதோ தெரியாதனமாக பொய் சொல்லிவிட்டேன், இப்போ நான் இனிமேல் தினம் சஞ்சாந்திரம் பண்ணுறேன், இந்த உபன்யாசம் கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு சத்தம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால், இத்தனா பண்ணத்துக்காக ஆயுஷை மைனஸ் பண்ணலோ இல்லையோ, சத்தம் சரி பண்ணுங்க. இந்த பேங்க்கில் நீங்கள் ஏதாவது ஒரு ஃபால்ட்டு நடந்ததுன்னா பிடிச்சிவிடும், பத்து ரூபாய் ஃபைன் போட்டுருவான். இந்த மேனேஜருக்கும் இவருக்கும் ரொம்ப இதாக இருந்து இவரும் நல்லவராக இருந்தால் அதை நான் ரிவர்ட் பண்ணிவிடுறேன். பண்ண உண்டா இல்லையா அரியே, இந்த ஆடிட்லேயும் உண்டா தெரியல எனக்கு, அந்த கணக்கை இப்படி போட்டு விட்றேங்கிறான். இந்த ஆசாமிக்கு இவர் பவர்லேயே இது மாதிரி பண்ணலாம். அதே போல் ரொம்ப வேண்டியவர் ஏதோ வெளியூர் செக் அனுப்பிச்சுட்டான், அவர் வரவே

0: ஐம்பது ரூபா, இந்த 25 ரூபா போக வர ஆகும்னா சார் நீங்க அட்பார் போடுங்க போட்டு தரான். இவன் பவர்ல இருக்கு, ரெண்டு கட்டம் மேனேஜருக்கே, ரெண்டு கட்டம் மேனேஜர் அப்படி கோச்சுக்காய்ங்க, இவனுக்கே சில பவர்ஸ் இருக்குன்னா. வருணன்கிறவர் ராஜா, வருணனும் மித்ரனும் பெரிய ராஜா. இதை பத்தி ஏகப்பட்ட விஷயம் இங்க, சத்யான்ருதே வருணஹா சத்யான்ருதே ஏவா வருந்தே நைனகும் சத்யான்ருதே உதிதே ஹிக்கஸ். மைத்ராவருணனை பத்தி பேசுற இடத்துல நிறைய பேசியிருக்கு. அதனால இத்தனா நடந்ததை பத்தி மறந்துருங்கோ. இப்ப பண்டத்துக்கு கோச்சுக்காம நீங்க வாங்கிண்டு, மா நகா ஆயுஹு பிரமோஷிஹி முஷஸ்தேயேன்னு பேர். பிரமோஷிஹின்னா அதை திருடி குறைச்சிடாதீங்கோ. மா நகான்னா நீங்க சொல்றது மந்திரம் பார்த்து மாமி மந்திரம் சொல்லலையா, மாமிக்கு சேர்த்து நான் சொல்றேன்னுதான், எங்காவது வையங்களுக்கு சேர்த்து நான் சொல்றேன்னுதான். நகா ஆயுஹு எங்க எல்லாருடைய ஆயுசையும் குறைச்சிட வேண்டாம். இந்த மந்திரம் இப்போ சந்தியாவந்தத்தில் வரப்போகிறது. இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. இப்போ எல்லாரும் அவாவா சந்தியாவந்தம் பண்ணி முடிஞ்சவாள்லாம் சுவாமியோடு அங்கே போயிட்டு வந்து, முடியாதவாள்லாம் இங்கே வந்து உட்காந்து ஏதாவது ஜபத்தை பண்ணிட்டு வந்து, 7:00-7:05 சுவாமி வந்த உடனே 6 மணிக்கு உபன்யாசம் இருந்து மங்களகரமாக பூர்த்தி பண்ணி பிரசாதம் வாங்கிட்டு போகணுங்கிறதாக சபை ஷார்ப்பில் கேட்டுன்னு நான் இதோட இப்போ பூர்த்தி பண்ணுறேன். ஹர ஹர நம பார்வதி பதயே.
1: ஓம் நமஃ சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: சிற்றம்பலம் Shaivam.org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி தீக்ஷை. வழங்கி இருப்பவர் அகோர சிவாச்சாரிய பிரம்மஸ்ரீ டாக்டர் ஸ்ரீ அருணசுந்தர குருக்கள்.
3: நிர்வாண தீட்சை அத சமய விசேஷ சம்ஸ்காராபியாம் சம்ஸ்கிருதஸ்ய சம்வத்சர உஷிதஸ்ய சிஷ்யஸ்ய மல பரிபாகம் சக்தி நிபாதம் ச ஜ்ஞாத்வா சம்பன்னகாரகோ குருஹு நிர்வாண தீட்சாம் விததீத. சமய தீட்சை விசேஷ தீட்சை இந்த இரண்டு தீட்சைகளை செய்வதற்கு அதிகப்படியான பரீட்சைகள் இல்லாவிட்டாலும், அதாவது அந்த இரண்டு தீட்சைகளை செய்து கொள்ளக்கூடிய சிஷ்யர்களுக்கு முன்பு சொன்னது போல சாமானிய குணங்களும் விசேஷ குணங்களும் மட்டும் இருந்தால் போதுமானது. ஆனால் நிர்வாண தீட்சை செய்து வைப்பதற்கு அந்த சிஷ்யனுக்கு பல தகுதிகள் இருக்கின்றனவா என்று ஆச்சாரியரானவர் பரீட்சை செய்விக்க வேண்டும். முதலில் சமய விசேஷ சம்ஸ்காராபியாம் சம்ஸ்கிருதஸ்ய, இந்த இரண்டு தீட்சைகளால் சம்ஸ்காரம் செய்யப்பட்ட சிஷ்யனுக்கே மூன்றாவதாகிய நிர்வாண தீட்சை செய்து கொள்வதற்கான யோக்கியதை வருகிறது. சம்பத்சர உஷிதஸ்ய சிஷ்யஸ்ய, அதோடு மட்டுமல்லாமல் அந்த சிஷ்யனானவர் குருவோடு சேர்ந்து 1 வருடம் பரீட்சை செய்விக்கப்பட்டவராக இருக்க வேண்டும். குருவானவர் அந்த சிஷ்யனை 1 வருடம் பரீட்சை செய்விக்க வேண்டும். சம்பத்சர உஷிதஸ்ய சிஷ்யஸ்ய மல பரிபாகம் சக்தி நிபாதம் ச ஜ்ஞாத்வா, அந்த சிஷ்யனுக்கு மல பரிபாகம் ஏற்பட்டிருக்கிறதா சக்தி நிபாதம் ஏற்பட்டிருக்கிறதா என்பவற்றை ஆச்சாரியரானவர் தனது சக்தியினால் யோக சக்தியினால் சிவானுகிரகத்தால் பலவிதமான சின்னங்களை கொண்டு அறிந்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார். இவ்வாறு மல பரிபாகமும் சக்தி நிபாதமும் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிஷ்யனுக்கு சம்பன்னகாரகா குருஹு நிர்வாண தீட்சாம் விததீத. தேவையான காரகங்கள் தேவையான பொருட்களை எல்லாம் சேர்த்து அதன் பின்பு குருவானவர் நிர்வாண தீட்சையை செய்விக்க வேண்டும். இந்த இடத்தில் மல பரிபாகம் என்றால் என்ன? மலம் என்பது சைவத்தில் ஆணவ மலத்தை குறிப்பிடும். சைவ சித்தாந்தத்தில் பதி பசு பாசங்கள் என்று 3 பொருள்கள். பதி என்பவர் பரமேஸ்வரன், பசு என்பது பசுக்களாகிய உயிர்கள், எல்லா உயிர்களுக்கும் பசுக்கள் என்று பெயர். பாசங்கள் என்பது இந்த இரண்டினையும் தவிர்த்து இந்த உலகில் இருக்கக்கூடிய பொருட்கள். உயிர்களுக்கு பசு என்று ஏன் பெயர் என்றால், அநாதிகாலமாகவே அதாவது தொன்று தொட்டு எந்த காலத்திலிருந்து ஆரம்பித்து என்று சொல்ல முடியாமல் அநாதிகாலமாகவே எல்லா உயிர்களையும் வந்த அந்த உயிர்களுடைய ஆற்றல்களை மறைக்கக்கூடிய ஒரு பொருளோடு ஒரு தொடர்பு நித்திய சம்பந்தமானது ஏற்பட்டு இருக்கிறது. அந்த பொருளானது அந்த ஒரு பொருளானது உயிரினுடைய ஆற்றலை உயிருக்கு இருக்கக்கூடிய சர்வஜ்ஞத்துவம் சர்வ கர்த்திருத்வம் அனைத்தையும் செய்யக்கூடிய ஆற்றல் அனைத்தையும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஆற்றல் இந்த உயிருக்கு உரிய ஆற்றலை அந்த பொருளானது தடுக்கிறது மறைக்கிறது. எனவே அநாதிகாலமாகவே தொன்று தொட்டு ஒரு பசுமாடானது எவ்வாறு கயிற்றினால் கட்டப்பட்ட நிலையில் எங்கும் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதோ அந்த பசு போலவே இந்த உயிர்களும் ஏதோ ஒரு தொடர்பினால் ஏதோ சம்பந்தமற்ற ஒரு அழுக்கினுடைய தேவையற்ற பொருளோடு தொடர்பினால் உயிர்களுக்கே உரிய சர்வஜ்ஞத்துவம் அனைத்தையும் தெரிந்திருக்கக்கூடிய ஆற்றல் அனைத்தையும் செய்யக்கூடிய ஆற்றல் இவைகளெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தால் பசுவிற்கு துல்லியமாக ஒரு பசுவிற்கு நிகராக இருக்கக்கூடிய காரணத்தால் உயிர்களுக்கு சைவ சித்தாந்தத்தில் பசு பசுக்கள் என்று பெயர். எனவே இந்த உயிருக்கு இருக்கக்கூடிய ஆற்றலை மறைக்கக்கூடிய அந்த பொருளை மலம் என்று குறிப்பிடுகிறார்கள். அந்த பொருளுக்கு ஆணவ மலம் என்றும் பெயர் உண்டு. ஆணவம் என்றால் ஒரு பொருளை அணுவாக செய்யக்கூடிய ஒரு பொருளுக்கு ஆணவம் என்று பெயர். அதாவது உயிருக்கு இருக்கக்கூடிய இயற்கையான ஒரு சுவாவம் என்னவென்றால் எங்கும் வியாபித்து இருக்கக்கூடிய தன்மையும் அனைத்தையும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய தன்மை இவையெல்லாம் உயிர்களுக்கே இருக்கக்கூடிய சுவாவம். ஆனால் வியாபித்து இருக்கக்கூடிய அந்த தன்மையை இந்த மலமானது தடுத்து அந்த பொருளை அணுவாக அந்த உயிரை அணுவாக ஆக்குவதால் அப்படிப்பட்ட அணுவாகிய உயிரோடு தொடர்பு கொண்ட இந்த பொருளுக்கு ஆணவம் என்று பெயர். அணோகோ இதம் ஆணவம். அணுவாகிய அணுவாக செய்யப்பட்ட இயற்கையாக வியாபகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் அணுவாக செய்யப்படுகிறது. எங்கும் நிறைந்து இருக்கக்கூடிய காற்றானது பலூன் என்ற பொருளோடு தொடர்பு கொள்ளும் பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு உட்பட்டதாக ஆவது போல எல்லா இடத்திலேயும் வியாபித்து இருக்கக்கூடிய இந்த உயிரானது அந்த ஒரு பாசத்தால் மலத்தால் அழுக்கினால் தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த உயிரானது அணுவாக மாறிவிடுகிறது. எனவே அந்த பொருளுக்கு ஆணவ பாசம் ஆணவ மலம் என்று பெயர். இந்த ஆணவ மலமானது மலம் என்று குறிப்பிடப்படுகிறது. மல பரிபாகம் ஆணவ மலத்தினுடைய பரிபக்குவமான ஒரு நிலை. மலம் என்பது ஆணவ மலம் திருக்ரியா ஆவாரக திரவிய லக்ஷண ஞானஸ்ய இத்தியர்த்தா. திருக் என்ற உயிரினுடைய அறிவு கிரியா என்ற ஆற்றல் இந்த இரண்டையும் தடுக்கக்கூடிய ஒரு திரவியத்தின் லட்சணத்தை பொருந்திய ஒரு பொருள் திரவியத்தின் தன்மையோடு கூடிய ஒன்று அதற்கு மலம் என்று பெயர். அதனுடைய பரிபாகம் அதனுடைய பக்குவ தசையை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். அதனுடைய பக்குவம் மலம் பரிபக்குவமாக இருக்கிறது என்பது எவ்வாறு என்றால் பலவும் முக்கியம் என்று குறிப்பிடுகிறார். பரிதகா சமந்தாது ஆதிக்கேன பாகஹா. இந்த மலமானது உயிருக்கு போக நிலையில் உயிருக்கு எல்லா விஷயங்களையும் நுகரும் பொருட்டு இந்த உயிரை செய்து அதன் பின்பு மோட்சத்திற்கு இந்த மலமானது காரணமாக இந்த மலத்தின் தன்மை நிவிருத்தி ஆகும் பொழுது மோட்சத்திற்கு காரணமாக இதே மலம் ஆகிறது. எனவே பலவும் முக்கியம் ஒரு பக்குவமான நிலையை இந்த மலம் இந்த ஆணவ மலமானது அடைகிறது. இதனை மல பரிபாகம் என்று குறிப்பிடுகிறார். திருட சம்சிருஷ்டாத் ஆத்மனஹ விருந்தாதிவ பலசிய விஸ்லேஷ அவுன்முக்கிய அவஸ்தா விசேஷா என்று குறிப்பிடுகிறார். ஒரு காம்பிலிருந்து அதன் பழமானது அழகாக தானாக ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் பக்குவமாகி வெளியே வருவது போலவே இந்த உயிரை அந்த ஆணவ மலமானது எந்தவிதமான சிரமப்படுத்தாமல் உயிரினுடைய ஆற்றலை மறைக்காமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை அந்த நிலையை நோக்கி அந்த மலம் இருக்குமே ஆனால் அதற்கு மல பரிபாகம் என்று பெயர். அதுபோல் அந்த சிஷ்யனுக்கு சக்தி நிபாதம் ஏற்பட்டிருக்கிறதா என்பதையும் குரு பரீட்சை செய்ய வேண்டும். சக்தி என்றால் இந்த இடத்தில் திரோதான சக்தியும் பரமேஸ்வரனுடைய சக்தி. அந்த சக்தியானவள் இந்த உயிர்கள் போக அவஸ்தையில் போக நிலையில் உலக பொருள்களை நுகரக்கூடிய நிலையில் திரோதான சக்தி என்ற பெயரில் இந்த உயிருக்கு இருக்கக்கூடிய இயற்கையாக இருக்கக்கூடிய ஆற்றல் போன்றவற்றையெல்லாம் மறைத்து இந்த உயிரானது இந்த போக்கிய பொருள் பொருள்களில் ஈடுபடும்படி செய்யக்கூடிய சக்தி. அந்த நிலையில் அந்த சக்திக்கு திரோதான சக்தி என்று பெயர். அதே சக்தி பின்பு தனது திரோதானம் மறைத்தல் என்ற ஒரு செயலை உள்ளடக்கி அதன் பின்பு அனுகிரகம் செய்ய தொடங்குகிறாள். அந்த சக்திக்கு அனுகிரக சக்தி என்று பெயர். எனவே சக்தி நிபாதம் என்றால் பராசக்தியினுடைய திரோதானம் செய்யக்கூடிய அந்த ஸ்வபாவம் நீங்க பெற்று அனுகிரகம் செய்யக்கூடிய நிலையில் பராசக்தி இருந்தால், சிவசக்தியானவள் இருந்தால், அதற்கு சக்தி நிபாதம் என்று பெயர். குருவானவர் இந்த சக்தி நிபாதத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து நிபாதம் என்ற பொருளுக்கு கீழே விழுதல் என்று பொருள். சக்தி கீழே விழுதல் என்பது எவ்வாறு ஏற்படும் என்று கேட்டுவிட்டு இதற்கு உரையாசிரியர், நிபாதம் என்றால் உண்மையில் சக்தி விழுந்து விட்டது என்பது பொருள் அல்ல. சில சமயங்களில் நம்மேல் ஒரு கல் விழுகிறது என்றால் கல் விழப்போகும் நிலையில் நமக்கு எவ்வாறு பயம் ஏற்படுகிறதோ அதுபோல் இந்த பசுவின் விஷயத்தில் அனுகிரக சக்தியானது ஏற்படும் பொழுது பிற பாசங்களுக்கு பயம் ஏற்படக்கூடிய காரணத்தினால் இந்த சக்தியின் செயலுக்கு சக்தி நிபாதகா என்று உபச்சாரமாக இந்த சொல்லானது இங்கு பயன்படுத்தப்படுகிறது என்று மிகவும் விரிவாக உரையாசிரியர் குறிப்பிடுகிறார். இதில் எவ்வாறு இந்த தீட்சையின் கிரமத்தை குறிப்பிடும் பொழுது பிரதமம் மலபரிபாகம், ததஹா சக்தி நிபாதக, ததஹா சிவே ஞானம், ததஹா பக்திஹி, ததஹா சம்சாரே வைராக்கியம், ததஹா தேசிகான்வேஷணம், ததஹா அனுப்பிராபணம், ததஹா வியக்தயேச்ச ததோ தீக்ஷா, தஸ்ய வியக்தயேச்ச ததோ தீக்ஷா, ததஹா பாஷ விச்சித்திஹி, ததஹா சிவத்வ அபிவ்யக்திஹி நிஸ்ரேகசம் என்று பிரபா என்ற உரையாசிரியர் மிகவும் அழகாக இந்த தீட்சைக்கே உரிய கிரமங்களை சொல்கிறார். அதாவது முதலில் ஒரு மனிதன் மோட்சத்தை அடைய வேண்டுமென்றால் இந்த சைவ ஆகமங்களின்படி, சைவ சித்தாந்தத்தின்படி மோட்ச நிலையை அடைய வேண்டுமென்றால் முதலில் இந்த உலகத்தில் பல அனுபவங்கள் ஏற்பட்டு அதனால் அவனது மலமானது, ஆணவ மலமானது பரிபக்வமான நிலையை அடைய வேண்டும். இது முதல் படி. ஆணவ மலம் பரிபக்வமான ஆனால் அதன் பின்பு சக்தி நிபாதம் திரோதான சக்தி அடங்க பெற்று அனுகிரக சக்தியாக பராசக்தியானவள் அனுகிரகம் செய்வாள். இந்த நிலைக்கு சக்தி நிபாதம், இரண்டாவது சக்தி நிபாதம். மூன்றாவதாக சிவபெருமானை பற்றிய அறிவு ஏற்படும். சிவபெருமான் என்றால் யார், அவருடைய ஸ்வபாவம் என்ன, அவரை பற்றி தெரிந்திருக்கக்கூடிய, தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உற்சாகம் போன்றவையெல்லாம் ஏற்படும். இது ததஹா சிவே ஞானம் என்ற மூன்றாவது நிலை. ததஹா பக்தி, பெருமானை பரமேஸ்வரனை பற்றி பல முறைகளில் தெரிந்து கொண்ட பின்பு அந்த பரமேஸ்வரனத்தில் பக்தி செலுத்த வேண்டும் என்று பக்தி செய்ய தொடங்குவான். இது அடுத்த நிலை. பரமேஸ்வரனிடத்தில் பக்தி செய்ய செய்ய ததஹா சம்சாரே வைராக்கியம், இந்த உலக பொருள்களில் நாட்டமானது இல்லாமல் உலக பொருள்களிலிருந்து வைராக்கியம் ஏற்படும். இது அடுத்த நிலை. ததஹா சம்சாரே வைராக்கியம், ததஹா தேசிகான்வேஷணம், உலக பொருள்களிலிருந்து விடுபட்ட பின்பு ஒரு ஆசிரியரை, ஞானாசிரியரை தேடி சிஷ்யனானவர் இங்கும் அங்கும் அலைவார், குருவை தேடிக்கொண்டே இருப்பார். இது அடுத்த நிலை. ததஹா தேசிகான்வேஷணம், ததஹா அனுப்பிராபணம், ஒரு சிறந்த ஆச்சாரியரை பார்த்த பின்பு அந்த ஆச்சாரியரை சரணாகதி செய்து தனக்கு தீட்சை செய்விக்க வேண்டும் என்ற நிலையில் அனுப்பிரபத்தி, அந்த குருவை பிராபணம் அனுப்பிராபணம் செய்து கொள்கிறார். இது அடுத்த நிலை. அதற்கு பின்பு தஸ்ய வியக்தயேச்ச ததோ தீக்ஷா, இந்த தீட்சை செய்விக்க வேண்டும் என்ற நிலை அடுத்து ஏற்படும். சிஷ்யனார்வர் தீட்சை தனக்கு செய்விக்க வேண்டும் என்று கேட்காவிட்டாலும் சிஷ்யனுடைய பரிபக்வ நிலையை பார்த்துவிட்டு ஆச்சாரியரே முறையாக சமய தீட்சை, விசேஷ தீட்சை, அதற்கு பின்பு பல காலம், குறைந்த பட்சம் ஒரு வருடம் அவனை பரீட்சை செய்து அதன் பின்பு நிர்வாண தீட்சை செய்விக்கிறார். இந்த தீட்சை செய்வதால் என்ன ஏற்படுகிறது என்றால் தஸ்ய வியக்தயே, அந்த உயிரை மறைத்து இருக்கக்கூடிய ஆற்றல், உயிருக்கு இயற்கையாக சர்வஜ்ஞத்வம், சர்வகர்த்திருவம் போன்ற பரமேஸ்வரனுக்கு இருப்பது போலவே பல ஆற்றல்கள், அனைத்து ஆற்றலும் உயிர்களுக்கு இருக்கின்றன. எனவே அந்த ஆற்றலை மறைத்து இருக்கக்கூடிய பொருள் ஆணவமலம். ஆணவம் என்பதை திரவியம் என்று சைவ சித்தாந்தங்கள் குறிப்பிடுகின்றன. ஒரு திரவியம், ஒரு பொருளானது ஒரு இடத்தை விட்டு விலக வேண்டும், ஒரு பொருளானது தனது தன்மையை குறைத்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு ஒரு கிரியை, ஒரு நடவடிக்கை தேவை. ஞானத்தினால் மோட்சம் என்பது கிடையாது, அறிவினால் மட்டுமே மோட்சம் என்பது கிடையாது, ஒரு கிரியையால் ஒரு செயலால் மட்டுமே இந்த அஞ்ஞானம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆணவ மலத்தை நம்மால் நிவர்த்தி செய்ய முடியும். எனவே அந்த ஆணவ மலம் நீங்க வேண்டி தீட்சை என்ற ஒரு கிரியையானது அவசியம் செய்யப்பட வேண்டும் என்று பல இடங்களில் அகோரி சிவாச்சாரியார் குறிப்பிடுகிறார். தஸ்ய வியக்த ஏச்ச தத்தோ தீக்ஷா. எனவே சிவத்துவம், அதாவது அந்த உயிரினுள் அடங்கி இருக்கக்கூடிய அந்த சிவத்தன்மை, சிவத்தன்மை என்பது அனைத்தையும் அறிந்திருக்கக்கூடிய ஆற்றல் போன்ற பல குணங்கள், அந்த குணங்கள் எல்லாம் வெளிப்பட வேண்டும் என்பதற்காக தத்தோ தீக்ஷா, தீட்சை செய்வதன் வாயிலாக ததஹா பாஷ விச்சித்திஹி, ஆணவ பாஷம், கர்ம பாஷம், மாயா பாஷம் என்ற பாஷங்கள் எல்லாம் அந்த உயிரை விட்டு விலகுகின்றன. ததஹா சிவத்வ அபிவ்யக்திஹி நிஸ்ரேயசம். இவ்வாறு செய்தால் சிவத்தன்மையானது வெளிப்படுகிறது. சிவத்தன்மை வெளிப்படுவது என்பதே சைவத்தில் இருக்கக்கூடிய மோக்ஷம். எனவே இந்த இடத்தில் இந்த ஒரு கிரமத்தில், இந்த ஒரு வரிசையில் இவை அனைத்தும் அமைந்திருக்கின்றன என்பதை உரையாசிரியர் சுட்டி காண்பிக்கிறார். இவ்வாறு சிஷ்யனுடைய சக்தி நிபாதத்தையும் அறிந்து கொண்டு சம்பன்னகாரகஹ குருஹு நிர்வாண தீக்ஷாம் விததீத. இந்த சக்தி நிபாதம், மல பரிபாகம் போன்றவையெல்லாம் நான்கு விதமாக பல ஆகமங்களில் கூறப்பட்டு இருக்கின்றன. அதாவது மந்ததர மல பரிபாகம், மந்ததர சக்தி நிபாதம், மந்த மல பரிபாகம், மந்த சக்தி நிபாதம், தீவிர மல பரிபாகம், தீவிர சக்தி நிபாதம், தீவிரதர மல பரிபாகம், தீவிரதர சக்தி நிபாதம் என்று அந்த மலமானது மிக மிக ஒரு சுமாரான ஒரு நிலையில் பக்குவமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை, அடுத்து சுமாராக பக்குவமாக இருக்கக்கூடிய நிலை, அடுத்து தீவிரமாக பக்குவப்பட்ட நிலை, மிகவும் தீவிரமாக பக்குவப்பட்ட நிலை என்று ஆணவ மலமானது நான்கு விதத்தில் பரிபக்வமாக ஆகிறது. அதற்கு தகுந்தாற்போல் சக்தி நிபாதமும் நான்கு விதமாக இருக்கிறது என்று பல இடங்களில் குறிப்புகள் எல்லாம் காணப்படுகின்றன. இந்த மல பரிபாகத்தையும் சக்தி நிபாதத்தையும் எவ்வாறு அறிந்து கொள்ள முடியும் என்று கேள்வி கேட்டு அந்த சிஷ்யனிடத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், பெருமானினுடைய பெயரை கண்டவுடன், பரமேஸ்வரனது பெயரை கண்டவுடன் அவனுக்கு ஏற்படக்கூடிய மயிர் கூச்சல், பரமேஸ்வரனை பார்த்தவுடன் அவனுக்கு கண்களில் தாரை தாரையாக கண்ணீர் பெருகுதல், இது போன்று பலவிதமான அடையாளங்களை கொண்டு சிஷ்யனுக்கு எந்த விதமான மலபரிபாகம் ஏற்பட்டிருக்கிறது, எந்த விதமான சக்தி நிபாதம் ஏற்பட்டிருக்கிறது என்பதனை குருவால் அறிய முடியும் என்று ஆகமங்கள் குறிப்பிடுகின்றன. எனவே ஆசிரியர் ஞான திருஷ்டியால் இவற்றையெல்லாம் அறிந்து கொண்டு எல்லா தீட்சைக்கு தேவையான பொருட்களையும் சேகரித்து கொண்டு இந்த நிர்வாண தீட்சையை செய்விக்க வேண்டும் என்று தொடங்குகிறார். இதில் முதலில் அதிவாச பூர்வ கரணீய விதி. அதிவாசம் என்றால் நாளைய தினம் பிரதானமான யாகம் நடைபெறவிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதற்கு முன்தினமே, இன்றைய தினமே நாம் செய்யக்கூடிய ஒரு யாகத்திற்கு அதிவாச யாகம் என்று பெயர். யாகா ஸ்வஹா பவிதா இத்தியாதோ கர்த்தவ்யம் அதிவாசனம் என்று குறிப்பிடுகிறார். தத்ராபி பூர்வோக்தவதி யாகம் சருஹவன பிராயஷ்சித்த கர்மாந்தம் நிர்வர்த்திய. ஒரு சிஷ்யனுக்கு நிர்வாண தீட்சை செய்து வைக்கக்கூடிய தருணத்தில் முன்பு சமய தீட்சையிலும் விசேஷ தீட்சையிலும் செய்தது போலவே முதலில் யாக மண்டப பூஜையில் ஆரம்பித்து சூரிய பூஜை போன்ற அனைத்து பூஜைகளையும் செய்து ஸ்தாலீபாக பர்யந்தம் செய்து சருஹவனம் அந்த அன்னத்தினை குண்டத்தில் இருக்கக்கூடிய பெருமானுக்கு ஹோமம் செய்து பிராயஷ்சித்த பர்யந்தம் எல்லா கர்மாக்களையும் செய்து முடிக்க வேண்டும். அதன் பின்பு பூர்வவத்து மண்டப பிரவேசாதி விசேஷ சம்ஸ்காராந்தம் விதாய. ஏற்கனவே அந்த சிஷ்யனுக்கு சமய தீட்சை, விசேஷ தீட்சை ஆகிய இரண்டு தீட்சைகள் வெவ்வேறு காலகட்டங்களில் செய்யப்பட்டு இருந்தாலும் கூட மறுபடியும் நிர்வாண தீட்சை செய்து கொள்ளக்கூடிய பட்சத்தில் மறுபடியும் அந்த இரண்டு தீட்சைகளை, அதாவது சிஷ்ய பிரவேசம் முதற்கொண்டு விசேஷ சம்ஸ்கார பர்யந்தம் எல்லா கிரியைகளையும் செய்து வைக்க வேண்டும். நிர்வாண தீட்சார்த்தம் மூலாதி அஸ்திராந்த மந்த்ராணாம் பூர்வவத்து தர்ப்பண தீபனே விதத்யாத்.
4: ஓம் நமசிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
5: மெய்கண்ட தேவநாயனார் அருளி செய்த சிவஞான போதம் வழங்கி இருப்பவர் சிவசௌரிதாசன் ஐயா அவர்கள்.
6: ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டாரினைத்தாள் போற்றி, நாராண்ட வல்லடியார்க்கு அருள் புரிந்த அருணந்தினத்தாள் போற்றி, நீராண்ட கடந்த நகர் மறையான சம்பந்தர் நிழல் தாள் போற்றி, தீராண்ட தில்லை நகர் உமாபதியார் சம்பதும திருத்தாள் போற்றி. குருவர்களையும் திருவர்களையும் போற்றி பணிந்த இந்த சைவ சித்தாந்த வகுப்பை தொடங்குவோம். நாம் சிவஞான போதம் என்ற சைவ சித்தாந்த சாஸ்திரத்தில் இருந்து கருத்துக்களை சிந்தித்து வருகிறோம். நாம் இப்ப பார்த்து கொண்டிருப்பது இரண்டாவது அதிகரணம். இந்த இரண்டாவது அதிகரணத்துக்கு இருவினை அதிகரணம் அப்படின்னு பெயர் சிறப்பாக சொல்வார்கள். இந்த இருவினை அதிகரணம் தான் இருக்கிறதுலேயே பெரிய நிறைந்த பொருள்களை தன்னகத்தே கொண்டது. இந்த அதிகரணத்துக்கு விரிவிரி தான் சிவஞான சுவாமிகள் மிக விரிவாக எழுதியிருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த அதிகரணத்துல தான் மூன்று மலங்களை பற்றியும் விரிவான செய்திகள் வருகின்றன. அதுல நிறைவு பாடலில் நிறைவு வெண்பாவில் நம்ம இருக்கிறோம். நெல்லிற்கு உமியும் நிகழ் செம்பி களிம்பும் சொல்லில் புதிதன்று தொன்மையே, வள்ளி மல கண்மம் அன்று உளவாம் வள்ளலால் பொன்வாழ் அழர் சோகம் செய் கமலத்துவாம். இந்த பாடல் தான் இருந்து கொண்டிருக்கிறது. இதுல இந்த பாடல்ல பஞ்ச மலங்களை பற்றி சொல்லுகின்றார். ஐந்து விதமான மலங்கள் இருக்கின்றன. மலம் மூன்று தான் சொல்லிட்டு அப்புறம் ஐந்துன்னு எப்படி சொல்லலாம்? பஞ்ச மலங்கள் மணிவாசக பெருமான இதை உறுதிப்படுத்துகிறார். மலங்கள் ஐந்தால் சுழல்வன் தயிரில் பொறு மத்துறவை. தயிர் கூடத்துல மத்த கடைஞ்சி நீங்க பாத்துட்டீங்களா? இப்ப பாக்குறது இல்ல, மிஸ்டில தான் கிடைக்கிறோம். மத்துல கடைவாங்க. அப்படி தயிரை கடையும் பொழுது பார்த்தால் அந்த தயிர் பல்வேறு திசைகளில் சிதறும், சிதறி போகும். மலங்கள் ஐந்தார் சுழல்வன் தயிரில் பொறு மத்துறவை. தயிரிலே பொருந்தி இருக்கின்ற மத்து அது சுழலும் பொழுது அந்த தயிர் எவ்வாறு சுழற்சி அடையுமோ அப்பொழுது அப்படி பஞ்ச மலங்களினால் ஐந்து விதமான மலங்களினால் நான் சுழன்று கொண்டிருக்கிறேன். நம்மளை பாடாப்படுத்துகிறது அஞ்சு மலங்கள் தான் துன்பப்படுத்துவது. அந்த ஐந்து மலங்களை பற்றியும் விரிவாக இதில் சொல்கின்றார். நம்ம ரெண்டு மலங்களை பற்றி விரிவாக பார்த்துட்டோம். ஆணவம் கண்மம், அடுத்தது மாய என்ற மலம். அதை இதில் பார்க்கணும். பாட்டை வேற பார்த்துட்டு நெல்லுக்கு உமியும் செம்பினில் நிகழ் களிம்பும். நெல்லுக்கு உமி இருக்கிறது. அந்த உமி எப்பொழுது தோன்றியது அப்படின்னா அந்த நெல் தோன்றும் பொழுதே உமி தோன்றியது, உமி தோன்றியிருக்கிறது. அதே மாதிரி செம்பினில் நிகழ் களிம்பும், நிகழ்னா இருந்து கொண்டிருக்கின்ற செம்பில் இருக்கக்கூடிய களிம்பும், செம்பு என்று தோன்றியதோ அன்றே அதுக்கு களிமம் இருக்கிறது. சொல்லின் புதிது அன்று அவைகள் எப்பொழுது அதுக்கு வந்து சேர்ந்தது, உமி எப்பொழுது நெல்லுக்கு வந்து சேர்ந்தது, செம்புக்கு எப்பொழுது களிம்பு வந்து சேர்ந்தது அப்படின்னா புதிது அன்று, புதிதாக வந்து புதிதாக வந்து சேரவே இல்லை, முன்பு இல்லாது இருந்து இப்பொழுது புதிதாக சேரவில்லை. தொன்மையே, தொன்மைன்னு என்னத்தான் அது? அனாதி. எப்பொழுது இருக்கிறதோ அது இருக்கிறதோ, நெல் இருக்கிறதோ அப்பொழுதே உமியும் இருந்தது, எப்பொழுது செம்பு இருக்கிறதோ அப்பொழுதே களிமம் இருந்தது. வள்ளி மல கண்ணும் அன்று உளவாம். இந்த மலங்களும் அவ்வாறே அனாதி, அதை யாரும் தோற்றுவிக்கல. வள்ளி என்பது இந்த இடத்துல மாயை குறிக்கிறது. வள்ளி என்பது பெண்களை குறிக்கக்கூடிய சொல், வள்ளி கொடி. இப்போ இங்க மாயை ஒரு பெண்ணாக உருவப்படுத்தப்பட்டது. மாயை ஆணவம் கண்மம். வள்ளி என்பது மாயை குறிக்கிறது, மலம் என்பது ஆணவ மலம், கண்மம் என்பது கண்மமலத்தை குறிக்கிறது. அன்று உளவாம் இடையில் வந்தன, இல்ல உயிர்கள் உள்ள அன்றே இந்த மூன்று மலங்களும் உயிரோடு இருந்தன. பொன்வாள் அலர்த்தோகம் செய் கமலத்து வள்ளலாம். சூரிய ஒளியால் சூரிய ஒளி தோன்றுகிறது. அதனுடைய சன்னதியிலே ஒரு தாமரை மலர், குளத்துல தாமரை மலர் இருக்கிறது. தாமரை மலருக்கு ரெண்டு விதமான நிகழ்வுகள் உண்டு. சூரியனை பார்த்த உடனே அவைகள் மறந்து விடும், சூரியன் மறைந்த உடனே அவைகள் கூம்பிவிடும். இப்படி ரெண்டும் நடக்கிறது. அதுபோல இறைவனுடைய இறைவனுடைய சந்நிதியில இந்த மலங்கள் எல்லாம் செயல்படுகிறது. அவனுடைய அவனை விட்டு பிரியாத சக்தியினுடைய ஆற்றலினால், அவனை விட்டு நீங்காத சக்தியினுடைய ஆற்றலினால் இவைகள் எல்லாம் செயல்படுகின்றன. அதனால இவைகள் மலர்தலினாலேயோ அப்படி கூம்புறதுனாலேயோ சூரியனுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அது மாதிரி இறைவன் தான் எந்த விதமான இதில் தொடக்கூறாமல் பாதிக்கப்படாமல் அவைகளெல்லாம் அவருடைய சந்நிதியிலேயே இவைகளெல்லாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இப்போ இதுல வந்து நம்ம ரெண்டு மலங்கள், ஐந்து மலங்கள்ல ரெண்டு மலங்களை பற்றி பார்த்திருக்கிறோம். ஆணவம், கண்மம், அடுத்தது மாயை. இந்த மாயை என்பது எப்படி நம்ம அதை புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தை பாருங்க, நான் உலகத்தை பார்க்கிறோம், கண்ணால பார்க்கறது நம்மளுக்கு நேராக விரிந்திருக்கின்ற பறந்திருக்கின்ற இந்த உலகம். இந்த உலகம் ஒரு காரிய பொருள். காரிய பொருள்னா என்ன? ஒருவனால் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன் இதை செய்யப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களும் தடப்பொருள்கள். நம்முடைய உடம்பு உட்பட, நம்ம ஆண் உடம்பு பெண் உடம்பு, இதை போய் நம்ம முதல் சூத்திரத்திலே பார்த்துருக்குறோம். நம்முடைய உடம்பு ஆண் உடம்பு பெண் உடம்பு அகிரிணை பொருள்கள் உடம்பாக இந்த உலகம் பூரா விரிந்து கிடக்கிறது எல்லாம் அதுதானே அகிரிணை. நம்ம ரெண்டுலும் அடங்கிடுது, உயர்தினை அகிரிணை ரெண்டு அடங்கிடுது. இப்போ ஆண் உடம்பாக இருப்பதும் பெண் உடம்பாக இருப்பதும் மற்ற பொருளாக இருப்பதும் எல்லாமே தடப்பொருள் தான். இப்போ நமக்கு உடம்பு இருக்கு, இந்த உடம்பே தடப்பொருள் தான். உடம்புக்குள்ளே இருக்கின்ற உயிர் தான் அறிவுடைய பொருள். அப்போது இந்த உலகம் அனைத்தும் ஒரு காரிய பொருள், செய்யப்பட்ட பொருள். முதல் முதல்ல இதை பற்றி விரிவாக பார்த்துருக்குறோம். செய்யப்பட்ட பொருள்கள் எல்லாம் ஒரு பொருளால் ஆனதில்லை, பல பொருளால் தான் கூடி பல பொருள்கள் கூடி கூடி தான் ஆகியிருக்கிறது. அதனால் பல பொருள்களால் ஆக்கப்பட்ட பொருள்களுக்கெல்லாம் தோற்றம் உண்டு, கொஞ்ச காலத்தில் அது நிலைச்சிருக்கும், மீண்டும் அது ஒடுங்கிடும். காரிய பொருள்கள் அனைத்தும் தோற்றம் நிலைபெறு அழிவு உண்டு. இப்போ அந்த கடிகாரத்தை எடுத்துங்க ஒரு உதாரணத்துக்கு. இந்த கடிகாரம் ஒரு பொருளாக நம்ம கண்ணுக்கு தெரிகிறது, ஆனால் இதுக்குள்ள பல பொருள்கள் அடங்கியிருக்குங்க. உள்ள பார்த்தீங்கன்னா பெரிய சக்கரம், சின்ன சக்கரம், அப்புறம் இந்த கீ முள் கீயை அந்த சாவியை இயக்கும் பொழுது இருக்கிற சுருள் வில்லு, மேலே முட்கள், நிமிடத்தை காட்டுறது, வினாடியை காட்டுறது, மணியை காட்டுறது, மேலே ஒரு கேபின் டயல் அடைச்சிருக்குது. இப்படி பல பொருள்கள் கைக்கு கட்டிக்கூடிய இந்த சங்கிலி எல்லாம் சேர்த்த பொருள். இப்படி பல பொருளை சேர்த்து நம்ம செஞ்ச பொருள்கள் கொஞ்ச காலம் இருக்கு. கொஞ்ச காலம் ஆனதுக்கு பிறகு அது காலம் போக போக போக அவர்களுடைய தேவை உண்டாகி ஏதாவது ரிப்பேர் ஆகிடுது. அப்புறம் காலம் போக போக ஒரு காலத்தில் அது இனிமேல் உபயோகப்படுத்த முடியாதுன்னு அது அழிஞ்சு விடும். இப்போ நம்ம இந்த கடிகாரத்துக்கு என்ன பார்க்குறோம், பல பொருள்களால் ஆகி இருக்கிறது, அவைகள் தடப்பொருளாகவும் இருக்கிறது. அப்போ அந்த பொருள்களுக்கு என்ன உண்டு, தோற்றம் உண்டு, நிலைவர் உண்டு, அழிவு உண்டு. இதை வச்சு பார்த்தோம்னா இந்த உலகமும் பல பொருள்களால் ஆகி இருக்கிறது இல்லையா. பல்வேறு விதமான ஆண் உடல், பெண் உடல், அகிரணை உடல்கள், இப்படி பல்வேறு உடல்களால் ஆகி இருக்கிறது, தடப்பொருளாகவும் இருக்கிறது. அப்படி பல பொருளாகவும் தடப்பொருளாகவும் இருக்கிறதெல்லாம் அழிஞ்சு போயிடும். இப்போ இந்த உலகம் தோன்றி வந்திருக்கிறது இல்லையா, இந்த உலகத்தினுடைய மூலப்பொருள் எது? ஒவ்வொரு பொருளையும், இப்போ ஒவ்வொரு பொருளும் சூட்சமத்திலிருந்தான் ஒரு தூளமாக, அதாவது தூளம்னா பருமை பொருள், கண்ணால் பார்க்குற பொருளாக வந்துருக்குது. உதாரணமாக இப்போ நம்ம இங்கே ஒரு சொட்டு தண்ணி வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அந்த தண்ணீர் கொஞ்சம் நாள் கழித்து பார்த்தீர்களானால், இப்போ தண்ணி எதிர அப்படி பரவலாக சேர்த்து வச்சுருக்கிறோம், ஒரு அரை மணி நேரம் கழித்து வந்து பார்த்தோம்னா தண்ணி இருக்காது. அது எங்கே போச்சு? அந்த தண்ணி எங்கே போயிட்டு? அது தூக்கமாக மாறிவிட்டது. அது தண்ணிக்குள்ளே ரெண்டு காற்றுக்கள் இருக்கின்றன, வாயு பொருள்கள் இருக்கின்றன, H2O அப்படின்னு சொல்ல முடியா. அப்போ அது ஹைட்ரஜன் வாயுவாகவும் ஆக்சிஜன் வாயுவாகவும் மாறிவிட்டது. மீண்டும் தண்ணியை உருவாக்குறதுக்கு ஹைட்ரஜன் வாயுவையும் ஆக்சிஜன் வாயுவையும் சுருக்கணும்னா மறுபடியும் தண்ணி உண்டாகிடும். அப்போ இந்த உலகத்தில் இருக்கின்ற பொருள்களை எல்லாம் பகுத்து பகுத்து கொண்டே சென்றான். எல்லா பொருளையும் பகுத்து பகுத்துட்டேன்னா அது மிக மிக மிக உண்மையான ஒரு பொருளாக மாறிவிடும். இனிமேல் பகுக்கவே முடியாதுன்னு அணுவை சொன்னாங்க, ஆனால் அந்த அணுவை கூட பகுக்க முடியும் அப்படின்னு இப்போ கண்டுபிடிச்சு பல்வேறு விதமான பொருள்கள் அதிலிருந்து அணுகுண்டெல்லாம் தயாரிச்சிருக்கிறாங்க. அப்படி இந்த பொருள் அந்த அணுவையும் பகுத்து கொண்டே சென்றால் ஒரு மூலப்பொருள் ஒன்று இருக்கிறது, அது ஆற்றல் பருவமாக இருக்கிறது. அது வந்து நம்ம பார்க்குற மாதிரி கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இப்படி பருமை பொருளாக இருக்காது. எவ்வளவு சூட்சமாக போகிறதோ அப்போ அது ஆற்றல் சுரூபமாக போய்விடுகிறது. அந்த ஆற்றல் சுரூபமாக இருக்கின்ற அந்த மூலப்பொருள் இருக்கு இல்லையா, எல்லாவற்றையும் இந்த உலகம் தோன்றுவதற்குரிய மூலப்பொருள், அந்த மூலப்பொருளைத்தான் நாம் மாயைன்னு சொல்றோம். மாயை என்பது இந்த பிரபஞ்சம் அனைத்தும் தோன்றி வருவதற்கு நம்ம நிறைய பார்க்குறோம். சூரியன், சந்திரன், நட்சத்திர கணங்கள், கடல், மலை, மண், பஞ்சபூதங்கள் எல்லாம் பார்க்குறோம். மண் பார்க்குறோம், தண்ணி பார்க்குறோம், நெருப்பு பார்க்குறோம், காற்று, ஆகாயம் தான் நம்ம கண்ணுக்கு தெரிகிறது. இதிலிருந்தானே எல்லாம் சேர்ந்து பொருள்கள் உருவாகியிருக்கணும். மண்ணிலிருந்தான் காய்கறிகள் உருவாகிறது, உணவு உருவாகிறது, எல்லா பொருள்களும் இதுக்குள்ளிருந்தான் வருது பஞ்சபூதங்களிலிருந்து. இப்போ இந்த அனைத்து பொருள்களுடைய மூலத்தை, எல்லா பொருளும் எப்படி தோன்றி வந்திருக்கு, எதிலிருந்து வருகிறது அப்படின்னு அப்படி ஆராய்ந்து பார்த்துக்கொண்டே எல்லாவற்றுக்கும் இதுக்கு மேலே நுணுக்கமானது நுணுக்கமானது நுணுக்கமானது அப்படின்னு போகும்பொழுது கடைசியில் அது மிக சூட்சமாக ஒரு ஆற்றல் பருவமாக வந்து ஒரு பொருள் இருக்கிறது. அந்த பொருளுக்கு என்ன சொல்றோம் நம்மனா மாயை. மாயை என்றாலே என்ன பொருள்கள்னா, இந்த பிரபஞ்சத்தில் உள்ள பொருள்கள் எல்லாம் மாய்வதற்கும் தோன்றுவதற்கும் எது ஆதாரமாக இருக்கிறதோ அது மாயை. மா பிளஸ் யா அப்படின்னு தெரிவிக்கலாம். மாயுதல்னா ஒடுங்குதல், யானா ஆதல் வருதல். இந்த பிரபஞ்சம் அனைத்தும் ஒடுங்குவதற்கும் மீண்டும் இதிலிருந்து தோன்றுவதற்கும் எது காரணமாக இருக்கிறதோ அது மாயை. இன்னும் இதை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நிறைய உலகத்தில் இருக்கிற பொருள்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பருப்பொருள்கள் எல்லாம் சூட்சுமத்தில் இருந்தாலும் தோன்றுகின்றன. எல்லா பருப்பொருள்களும் சூட்சுமத்தில் தான் தோன்றுகின்றன. ஒரு மரமே இருக்கு, ஒரு விதை கொண்டு போய் மண்ணுக்குள்ள போடுறோம், போட்ட உடனே அந்த விதை வந்து மரம் கிடையாது இல்லையா? விதையிலே மரத்துடைய தன்மைகள் இருக்கின்றன. மண்ணுக்குள்ள போட்ட பிறகு இயற்கையில் இருக்கின்ற கண்ணுக்கு தெரியாத மூலப்பொருள்களை எல்லாம் அது கிரகிக்குது. கிரகிச்சு அந்த மரம் என்ன பண்ணுது, பருமையாக மாற்றுகிறது. அப்பதான் அது செடியாக வருகிறது. ஒரு தென்னமரமே போடுறோம், செடியாக வருகிறது, மரமா வளர்ந்து ஒரு 6-7 ஆண்டுகளில அது காய்கள் காய்க்கின்றன, முத்திக்கீழே விடுது. அதுல அதுல வந்து குருத்து ஓலைகள் எல்லாம் அதுல தோன்றுகிறது. எல்லாம் அதெல்லாம் எங்கிருந்து வந்தது அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்துட்டு பார்த்தோமானால், அவைகளெல்லாம் இயற்கையிலே இருக்கக்கூடிய சூட்சுமமான ஆற்றல்களை அவைகள் உள்வாங்கி அவைகளெல்லாம் என்ன மாத்திருக்க, பருமையா மாத்தி. உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளும் அப்படித்தான் ஆயிடுச்சு. அப்போ பிரபஞ்சம் அனைத்திலும் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களிலும் பகுத்து கொண்டே சென்றால் மூல ஆற்றல் ஒன்று தோன்றுகிறது. அந்த மூல ஆற்றல் தான் மாயை. இந்த மாயை யாராலும் தோற்றுவிக்கப்படாத பொருள்களில் ஒன்று. 5 பொருள்கள் மாயை யாராலும் தோற்றுவிக்கப்படாதுன்னு முதலில் சொன்னோம். இறைவன், பதி, பத்து, ஆணவம், கண்மம், மாயை. இந்த மாயை அவ்வாறு அனாதி பொருளாக இருக்கிறது. இதை சிவஞான சித்தியாலயத்திலிருந்து நம்ம அதிலே உங்களுக்கு இந்த பாடல் சொல்லியிருக்கோம். இருந்தாலும் ஒரு நினைவு சொல்றேன், இந்த மாய என்ற இலக்கணம் அனைத்தும் ஒரே பாடல சொல்லியிருக்க ரொம்ப அழகா புரிஞ்சுக்கலாம். நம்ம நித்தமாய், நித்தமாய்னா மாயைக்கு அழிவே கிடையாது. கண்டுபிடிச்சிருக்காங்க ஆற்றலின் அழிவின்மை கோட்பாடுன்னு. இப்ப ஆங்கில இப்ப விஞ்ஞானத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க, அறிவியல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் அதை சொல்ற அதை வந்து நம்முடைய சைவசாந்தில சொல்றாங்க, இந்த மாயை என்றும் அழியாது. ஒரு பொருளை இன்னொரு பொருளாக மாற்றலாம், ஒரு ஆற்றல் இன்னொரு ஆற்றலாக போகும், ஆனால் அதை அழித்து விடவே முடியாது. அதனுடைய சக்தி வேற மாதிரியா மாறும். இன்னைக்கு நம்முடைய இரத்தமாக இருக்கிறது, நம்ம ஒருவேளை நம்ம இறந்து போனது பிறகு நம்ம உடம்புல இருக்கிற எல்லா பொருள்களும் பஞ்சபூதங்களாக ஆக்கப்பட்டது, மீண்டும் அவைகள் பஞ்சபூதங்களாகவே மாறிடும். நம்ம எப்படி இந்த உடம்பை அடக்கம் செய்கிறோமோ அதுக்கு தகுந்தது போல அதனுடைய மாற்றம் இருக்கும். கீழிட்டு இருக்கோம்னா உடனே எல்லாமே மாறி போயிடும். தண்ணீர்ல போனோம்னா அழுகி நொதித்து எந்தெந்த பூதங்கள்ல இருந்து எந்தெந்த இது வந்துட்டோ அதில் அந்தந்த பூதங்களுக்கு செல்லும். மண்ணுக்குள்ள போட்டிருந்தோம்னா அது மடித்து போய் அழுகி போய் அது அந்தந்த பூதங்களில் சேர்ந்து. ஆக உடம்பு பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்ட உடம்பு மீண்டும் பஞ்சபூதங்களாகவே போயிடும். நம்முடைய குருதியாக இருந்து நாளைக்கு வேறொரு வடிவத்தில் வரும், குடிக்கிற தண்ணியாக வரும். நம்ம சிறுநீராக நம்ம உடம்புலேருந்து வெளியில் போனது வேறொரு வடிவத்தில் வரும். இப்படி உலகத்தில் இருக்கின்ற ஆற்றல் அனைத்தும் எங்கிருந்து வந்ததோ அங்கேயே போகும், மீண்டும் அங்கிருந்தே தோன்றி வரும். இந்த உலகத்தில் இருக்கிற ஆற்றலை யாராலும் அழிக்க முடியாது. அதான் விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்கு, ஆற்றலின் அழிவின்மை கோட்பாடு அப்படின்னு அதை சொல்லுவாங்க. ஆகவே இந்த மாயை என்ற ஆற்றல் இருக்கிறதே அது மூலப்பொருள். அந்த மூலப்பொருளில் இருந்து இந்த பிரபஞ்சம் அனைத்தும் தோன்றி வந்திருக்கிறது. அப்போ இந்த உலகத்துக்கு மூலம் எது அப்படின்னு கேட்டால் மாயை. நம்ம சாதாரணமாக மாயைன்னா அவன் மாயையில் கிடக்கிறான் யா அப்படின்னு சொல்லுவோம். அப்படி மாயைன்னா நம்ம அர்த்தத்தில் சொல்கிறோம், மயக்கம் அப்படிங்கிற அர்த்தம், சுத்தி பேதலித்தல் அப்படிங்கிற அர்த்தம். அந்த அர்த்தத்தை நம்ம இதில் கொள்ளக்கூடாது. மாயை என்றால் இந்த பிரபஞ்சம் அனைத்தும் தோன்றிவிடுவதற்கு மூலமான ஒரு ஆற்றல் சக்தி. அது எப்படி இருக்குன்னா நித்தமாய், நித்திய பொருள். அந்த பொருளை அழிவே கிடையாது, எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு பொருள். அருவாய் கண்ணுக்கு தெரியுமா? இப்ப அது காரியப்பட்டு வரும்போது கண்ணுக்கு தெரியும். அது காரியப்படுதல்னா முதல்ல சொன்னேன், செய்யப்பட்டு அது தோற்றுவிக்கப்பட்டு இறைவனால் அது செய்யப்பட்டு வருகிறது, உலகமா செய்யப்பட்டிருக்கிறது உலகம். அப்ப நமக்கு காரியப்பட்டு வரும்போது காரண நிலையில் இருக்கும் பொழுது அது கண்ணுக்கு தெரியாது. அருவாய் ஏக நிலையதாய் ஒன்றுதான், மாயை ஒன்றுதான். இவ்வளவு பொருள் பார்க்கிறோம், கோடிக்கணக்கான பொருள்கள் உலகத்துல இருக்கு, விதவிதமாக இருக்கின்றன. உயிர் வகைகள்ல கூட 84 லட்சம் அப்படின்னு சொல்றாங்க, அவ்வளவு வகைகள் இருக்கின்றன. ஆனால் இவ்வளவு கோடிக்கணக்கான வகைகள் இருந்தாலும் அது எதிலிருந்து வருதுன்னா அது ஒன்றுதான், ஏகமாய் நிலையதாய் உலகத்திற்கோர் வித்துமாய். இந்த உலகம் தோன்றுவதற்கெல்லாம் அதுதான் விதையாக இருக்கிறது. அசித்தாய், இவ்வளவு பெருசா விரிவா இருந்தாலும் அது உயிரற்ற பொருள். அசித்து, அசித்துனா அறிவற்ற பொருளாக இருக்கிறது. எங்கும் வியாபியாய், வியாபகமான என்னுடைய இலக்கணம் அதெல்லாம் மாயைக்கு இவ்வளவு இலக்கணம் இருக்கு. விமலனுக்கோர் சத்தியாய், இதுதான் முக்கியமான. விமலன் அப்படின்னா சிவபெருமான், மலம் இல்லாதவன். நம்ம எல்லாம் மலத்தினால் பற்றக்கூடியவர்கள், அவன் மலமே பற்ற முடியாத நிலையில் இருக்கக்கூடிய விமலன். அந்த விமலனுக்கு இது ஒரு சக்தி. சாமிக்கு அவனுடைய அருள் தான் அவனுடைய சக்தி. அவளது சக்தியாகவும் அருண் தனக்கு, சிவபெருமானுக்கு சக்தி அவனுடைய கருணைதான். இந்த சக்தி எப்படி இருக்கிறதுனா, மீதி சக்தியெல்லாம் பிரிக்க முடியாத சக்தி. இது வெளியிலே இருக்கக்கூடிய சக்தி. வைப்பு ஆற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சக்தி இருக்கிறது விமலனுக்கு ஒரு சக்தியாய் பரிக்கிரக சக்தின்னு சொல்லுவாங்க. வேண்டும் பொழுது எடுத்து பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு பொருள், வேண்டும் பொழுது எடுத்துக்குவாங்க. ஆனா இன்னொரு சக்தி இருக்கிறது, அது சாதாண்மைய சக்தி, பிரிக்கவே முடியாது. இறைவனை விட்டு பிரிக்க முடியாது, இறைவனையும் அவனுடைய குணத்தையும் பிரிக்க முடியாது. இறைவனுடைய குணம் என்னன்னா அருள் தான், அருள்தான் சக்தி அவனுக்கு, அருளவே சக்தியாகும் அரண் தனக்கு. அதை பிரிக்க முடியுமானா பிரிக்க முடியாது. அது பிறகு வருகிறது நம்ம பாடலில் பண்ணி வருகிறது, சூரியனையும் சூரியனுடைய கதிரையும் பிரிக்க முடியாது. நம்ம சூரியனையே அவனுடைய ஒளியும் தான் சொல்லுவோம். தெருவில் போறோம், ஏ வெயில் அலையாதுன்னு சொல்றோம். உண்மையிலே வெயில் எதுலேருந்து வருகிறது? சூரியன் அலையாதுன்னு யாரும் சொல்றது இல்லை. சூரியன் அலையாதப்பா அப்படின்னு சொல்லுவோம், வெயில் அலையாதுன்னு சொல்லுவோம். அப்ப அவனையும் அந்த சக்தியும் பிரிக்க முடியாது. அப்ப சூரியன் வர்றதுதான் ஒளி. சூரியனுடைய வியாபகம் எப்படி தெரியும்? அந்த ஒளியின் மூலமாகத்தான் நம்மளை வந்து சேர்கிறது. அப்படி இறைவனுடைய அருளாற்றல் மூலமாகத்தான் நம்மை வந்து அவனுகிறான். அந்த அருளாற்றல் இல்லாவிட்டால் நம்ம அவன் தனியா இருக்கும், நம்ம தனியா இருக்கும். ரெண்டையும் இணைக்கிறது எதுன்னா நம்முடைய அருளாற்றல். ஆகவே விமலனுக்கு ஒரு சக்தியாய், அது எப்படி இருக்கு? பரிக்கிரக சக்தி. பரிக்கிரக சக்தி என்றால் அவன் நினைத்த பொழுது எடுத்து பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல், உடைமை, அவனுடைய உடைமை. இப்ப இந்த கடிகாரம் என்பது என்னுடைய உடைமை, இந்த இந்த இந்த புத்தகம் என்பது என்னுடைய உடைமை. அதுபோல இறைவனுக்கு அது உடைமை. உடைமை பொருளை எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம். நம்ம பயன்படுத்தின பிறகு எப்படி வேணாலும் தூக்கி போடலாம், ஏன் சௌரியம் உடைமை. அப்படிதான் அதுக்கு உடைமைக்கு நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னு சொல்றேன். கடவுள் எப்படிலாம் தூக்கி போட மாட்டார், நம்மளும் போடக்கூடாது. அப்ப அவனுடைய உடைமையாக இருக்கிறது, அவன் வேண்டும் பொழுது எடுத்து பயன்படுத்திக் கொள்ளலாம், வேண்டாத பொழுது தூக்கி வரமா வச்சுக்கலாம். முழுசாலாம் பயன்படுத்தணுமானா அப்படியும் வேண்டிய இல்லை, கொஞ்சம் வேணா பயன்படுத்தி மீதியே பயன்படுத்தாம கூட வச்சிருக்கலாம். அப்படிதான் மாயை அவன் என்ன செய்யறான்னு சொன்ன சொல்றான், ஒரு கொஞ்சம் பகுதியை தான் எடுத்து பயன்படுத்துறான். ஒரு புயல் வீட்டுக்கு போனா பார்த்து தெரியும் உங்களுக்கு, அவர் ஆண்டு முழுதுக்கும் வேண்டிய மண்ணை கொண்டா வீட்டில் சேமித்து வச்சிருப்பார். ஏன்னா ஒரு காலத்துல தான், கோடை காலத்துல தான் மண்ணு சேமிக்க முடியும். அந்த ஆண்டு முழுதுக்கும் வேண்டிய மண்ணை சேமித்து வச்சுக்கிட்டு எப்பொழுதெல்லாம் தேவையோ கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து அதை பயன்படுத்துவார், மீதி நிறைய மீதி இருக்கும். அதுபோல இறைவன் என்ன பண்றான்னா, இந்த பிரபஞ்சத்தை பயன்படுத்த படைப்பதற்கு அவனுக்கு கொஞ்சம் மாயை தான் தேவை, மீதி மாயை பயன்படுத்தப்படாமலேயே இருக்கிறதா. அவ்வளவுக்கு மாயை, அப்படி பெரிய மாயே தன்னுடைய வியாபகத்துக்குள்ள அவன் வச்சிருக்கிறான், எல்லாத்தையும் இடம் கொடுத்து வச்சிருக்கான்னா அவன் எவ்வளவு பெரியவன் அப்படின்னு பார்க்கணும். சரி, விமலனுக்கு ஒரு சக்தியாய், அத்தேவருமானுக்கு அது ஒரு சக்தியாக இருக்கிறது. அந்த சக்திக்கு பேரு பரிக்கிரக சக்தி. புவனபோகம் தனுகரணமும் உயிர்காய், அந்த மாயையிலிருந்து அவன் ஏதாவது எடுத்துக்கிறானா, அவனுக்கு வேணும் பொழுது பயன்படுத்துற சக்தி. இது என்னுடைய உடமைன்னா நான் பயன்படுத்துறேன், எனக்கு கிடையாது மணி காட்டுகிறது. ஆனால் இந்த மாயினால அவனுக்கு ஏதாவது பயன் உண்டா அப்படின்னா, அவன் எந்த தேவையும் இல்லாதவன், அதனால அந்த பொருளை எதுக்காக அவன் பயன்படுத்துறான்னா உயிர்களுடைய நன்மைக்காக பயன்படுத்துகிறான். அப்ப உயிர்கள் ஆணவமலத்தில் இருக்கின்ற உயிர்களுக்கு ஆணவமலத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக இந்த உயிர்களுக்கு உடம்பையும், உடம்புக்குள்ளே இருக்கின்ற அந்த கரணங்களையும், இந்த உயிர் வாழ்வதற்கு வேண்டிய உலகங்களையும், இந்த உலகத்திலே வாழும் பொழுது அதை அனுபவிக்க வேண்டிய இன்பங்களுக்கு, இன்ப துன்பங்களுக்கு வேண்டிய சுகபோகங்களையும் அவன் தான் படத்திலிருந்து தர்றான். இதிலிருந்து மாயிலிருந்து, மாயிலிருந்து நமக்கு கிடைக்கிறது என்னன்னா தனு. தனுன்னா நம்மளுடைய உடல். இந்த உடல் மட்டும் எங்காவது உடம்புக்குள்ளே சூட்சமான ஒரு ஆற்றல் இருக்கு, மிஷின் இருக்கு. என்ன மிஷின் அது? அந்த கரணங்கள், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். சரி, ரெண்டும் இருந்தா பத்தாது, நம்ம நிக்கிறதுக்கு என்ன வேணுமே, வாழ்றதுக்குரிய உலகம் வேணுமே. அப்படி உலகம் மட்டும் பத்தாது, இந்த உலகத்தையும் படைத்து கொடுத்து உலகத்தில இன்பங்களையும், நாம் வினைக்கு தகுந்த போல அனுபவிக்க வேண்டிய இன்பங்களையும் துன்பங்களையும் அவனையெல்லாம் படைத்து கொடுத்திருக்கிறான். இதெல்லாம் எதுல இருந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா, மாயை என்ற பொருளிலிருந்து வருது. அவனுடைய கருணையும் அளவில்லாத கருணை. இந்த கருணைக்கு நிகரான ஒரு கருணை கிடையாது. ஏனென்றால் நமக்கு உடம்பே கிடையாது, நம்ம அருவமாக இருந்தவர்கள். அருவமாக இருந்த நிலையில நமக்கு ஆணவமலம், நம்முடைய உயிரை பற்றி இருந்த ஆணவமலத்தை, அந்த ஆணவமலத்தை உயிரிலிருந்து பிரித்து இந்த ஆணவமலத்திலிருந்து இந்த உயிருக்கு விடுதலையாக வேண்டும் என்ற ஒரு கருணையின் காரணமாக கடவுள் தனக்கு வைப்பு சக்தியாக இருக்கக்கூடிய மாயிலிருந்து நமக்கு எல்லாவற்றையும் படைத்து தந்திருக்கிறான். தனு கரண புவன போகங்கள் அப்படியெல்லாம் படைத்து கொடுத்திருக்கிறான். இந்த மாயை நம்ம சாதாரணமாக பார்த்தா மாயை மயக்கம் செய்யும், மயக்கம் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலே மாயை என்பது ஒளிப்பொருள், நமக்கு ஞானத்தை வழங்குவதற்காக இறைவனால் கொடுக்கப்பட்டது. கண்ணு எடுத்துக்கிட்டீங்கன்னா, கண்ணு பார்க்கும் அந்த காரியம் தான் செய்யும், காது கேட்கும், ஒவ்வொரு புலன்களையும் பார்த்தீங்கன்னா அததுக்குரிய வேலைகளை அது செய்யும். தீயதை பாருன்னு கண்ணு சொல்லாது, எது சொல்லுது சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம நம்முடைய உயிரிலே ஆணவமலம் என்ற ஒரு குறை இருப்பது, அது என்ன பண்ணுதுன்னா கண்ணை தவறாக பார்க்க வைக்கிறது, காதை தவறான விஷயங்களை கேட்க வைக்கிறது, இன்டர்நெட்டில் வேண்டாத செய்யலாம் பார்க்க வைக்கிறது, கேட்க வைக்கிறது, எது பார்க்க வைக்கிறது அப்படி உள்ளிருக்கின்ற அறியாமை, இது என்ன பண்ணும், இது என்ன மாதிரியான துன்பங்களை தரும் என்று தெரியாமல் நம்ம அதில் ஈடுபடுறோம் சாதாரணமாக உலகத்தில். அப்போ கண் என்பது பார்க்கும், அவ்வளோதான். அதுக்கு மேலே அதுக்கு ஒன்றும் தெரியாது. கீழே பார்க்கணும்னு கண்ணுக்கு நோக்கமே கிடையாது. உள்ளிருக்கின்ற கருவிகரணங்களை அந்த கரணங்களை பயன்படுத்தி உயிரிலே மறைந்திருக்கின்ற ஆணவமலம் தான் இவ்வாறு கீழ்மையில் கொண்டு போய் அதை செலுத்துகிறது. அப்போது இந்த மாயை, இந்த ஆணவமலத்திலிருந்து நாம் விடுதலை ஆவதற்காக இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு ஒரு கருவி, ஒரு ஞான கருவி. ஆனால் இந்த மாயை மயக்கமும் செய்யும் என்றேன்னு அந்த இடத்துல சொல்றார். வைத்தது ஒரு மாயை மயக்கமும் செய்யும் என்றேனா, ஆணவமலத்தினுடைய குணத்தினால், ஆணவமலத்தினுடைய செயல்பாட்டினால் இந்த நல்ல மாயை கூட நமக்கு மயக்கத்தை தருவதாக அமைந்துள்ளது. ஆக கண்மமலமும் ஆணவமலமும் இருக்கிறதுனால மாயை மயக்கத்தையும், அதாவது மயக்கமும் அப்படின்னு ஒரு ஊம் போடுறாரு. அப்படின்னா மயக்கம் செய்யாது, நல்லதுதான் இது. இது ஆணவமலத்தினுடைய சேர்க்கை இருப்பதனால உயிருக்கு இது மயக்கம் செய்வதாக அமைந்து விடுகிறது அப்படின்னு சொல்ல. ஆகவே இது ஆணவ மலகன்மங்களோடு சேர்ந்து மயக்கத்தை செய்வதனால இதையும் ஒரு மலம், ஆனா உண்மையிலேயே ஒளிப்பொருள். எப்படி ஆற்றிலிருந்து இன்னொரு கரைக்கு நம்ம செல்கிறோம், அப்படி செல்வதற்கு ஓடம் நமக்கு துணை புரிகிறது. அந்த ஓடத்தை வைத்துக் கொண்டுதான் நம்ம அடுத்த கரைக்கு போறோம். ஓடம் இல்லைன்னா அடுத்த கரைக்கு போக முடியாது. ஆனா அடுத்த கரைக்கு போனதுக்கு பிறகு ஓடம் தேவையில்லை. அது மாதிரி நம்ம ஞானத்தை அடைவதற்கு இதை ஒரு களமாக கொடுத்திருக்கிறான், ஒரு ஓரமாக கொடுத்திருக்கிறான், ஒரு கருவியாக இறைவன் நமக்கு தந்திருக்கிறான். ஆனால் இந்த கருவியை கூட குற்றமுடையவாக செய்வது ஆணவமலம். அதனால ஆணவமலத்தினுடைய சேர்க்கையினால் இது தவறை செய்வதாக அமைந்து விடுகிறது, மயக்கத்தையும் தருவதாக அமைந்து விடுகிறது. இந்த உயிர் என்ன செய்யுதுன்னா, இந்த உடம்பை பற்றி பிடித்து கொண்டு இந்த உடல் காட்டிய, கண்கள் காட்டிய, அல்லது இந்த ஞானேந்திரியமும் கண்ணீரும் காட்டிய வழியிலே அது மயக்கத்தை அடைகிறது. அதுக்கு காரணம் ஆணவமலம் தான். ஆகவே இது ஒளிப்பொருள் என்பதை நாம் தெளிவாக ஞாபகம் வச்சுக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்துல மாயையிலிருந்து எல்லா பொருள்களும் வந்திருக்கின்றன. எவ்வளவோ பொருளுடைய பெயர்களை நாம் வரிசையா அடுக்கலாம், ஆயிரக்கணக்கான அந்த பெயரையும் அந்த வடிவத்தையும் நீக்கிவிட்டால் அவைகளெல்லாம் என்ன, மாயை. பெயரையும் வடிவத்தையும், இந்த உலகத்தில் உள்ள பொருள்களுடைய பெயரையும் வடிவத்தையும் நாம் மாற்றிவிட்டால் அவைகளெல்லாம் மாயை. அவனுடைய உண்மையான காரண நிலை, தூக்கும நிலை, அது ஆற்றல் சுரூபமாக இருக்கிறது. இந்த மாயை இருக்கிறது இறைவனுக்கு பறிக்கிற சக்தியாக இருக்குன்னு நாம் சொல்லிட்டோம். அது வேண்டும் பொழுது எடுத்து பயன்படுத்தக்கூடிய ஒரு சக்தி. இந்த மாயை தடமாக இருப்பதினால் இந்த உயிர்களுக்கு இந்த உலகத்தை எல்லாம், இந்த உடலை படைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, அதிலிருந்து இறைவன், அந்த முதல் காரணத்தில் இருந்து இறைவன் இந்த உயிர்களுக்கு வேண்டிய பொருள்களை எல்லாம் அதிலிருந்து தான் படைச்சு கொடுக்குறான். அப்போ எப்படி ஒரு குயவனை எடுத்துக்கொண்டால், குயவன் வந்து வீட்டில் இருக்கிற மண்ணு, மண்ணை எடுத்துக்கொண்டு அவன் பாண்டங்கள் செய்கிறான். மண்ணு முதற்காரணமாக அமைகிறது. இவன் அதை செய்யக்கூடிய நிமித்த காரணம்னு பேர், செய்யக்கூடியவன், அதை அதிலிருந்து எடுத்து செய்யக்கூடியவன். அவனுக்கு துணை செய்வதற்கு கருவிகள் இருக்கின்றன, தண்டு சக்கரம் இவைகளெல்லாம் இருக்கின்றன. அதுபோல எப்படி ஒரு குயவனால் ஒரு மண்பாண்டத்தை உருவாக்குவதற்கு முன்பு மூன்று காரணங்கள் அவசியமாக இருக்கிறது. முதல் காரணம் அவசியம், எதிலிருந்து செய்கிறாங்க அப்படிங்கிறது. அந்த முதல் காரணம் அவசியம், துணை காரணமும் அவசியம். இந்த மூணு காரணம் இல்லாமல் ஒரு பொருள் தோன்றவே தோன்றாது. அதுபோல இந்த பிரபஞ்சத்தை தோற்றுவதற்கு முதல் காரணமாக இருப்பது எது, மாயை. துணை காரணமாக இருப்பது அவனுடைய அருட்சக்தி. அருட்சக்தி தான் துணையா இருக்கு. ஏனென்றால் அவன் இவன் தன்னிலையில் தானா அப்படியே இருக்கான். இந்த பிரபஞ்சம், உயிர்கள் துன்பத்தினால வாடுகின்றன, ஆணவமலை சேர்க்கையினால் வாடுகின்றன. இந்த துன்பத்தை போக்க வேண்டும் என்று நினைக்கின்ற நினைப்பு தான் அவனுடைய அருட்சக்தி, அவனுடைய சக்தி தான் நினைக்கிறது. ஆகவே அது துணை காரணமாக அமைகிறது. அப்ப யார் இதை செய்யக்கூடியவன், நிமித்த காரணம். அதை வந்து ஆங்கிலத்தில் எஃபிஷியன்ட் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் காரணம் மெட்டீரியல் காஸ்ட், துணை காரணம் இன்ஸ்ட்ருமெண்டல் காஸ்ட், நிமித்த காரணம் எஃபிஷியன்ட் காஸ்ட். ஆகவே இந்த மாயையை உயிருடைய நன்மைக்காக இறைவன் தோற்றுவிக்கிறான், படைக்கிறான். அம்மா உடனே வீட்டில் காதத்தை படைக்கிறாங்க, நமக்கு உள்ள செஞ்சு வச்சிருக்கிறவனது படைக்கிறாங்க. அதுபோல முன்னாடி இருக்கக்கூடிய மாயையிலிருந்து இறைவன் இந்த உலகத்தை தோற்றுவிக்கிறான். மூல ஆற்றல் இருந்து நல்ல தெளிவாக ஞாபகம், அது ஆற்றல், ஆற்றல் சுரூபமாக சூட்சமாக இருக்கின்ற பொருளில் இருந்து இந்த உயிர்களுக்கு பயன்படுவதற்காக அவன் இந்த உலகத்தை தோற்றுவிக்கிறான். தோற்றுவிக்கும் போது உலகமாக தோற்றுவிக்கல, 36 கருவிகளை தோற்றுவிக்கிறான். 36 தத்துவம், அது உடனே பிளாசபி தத்துவம்னா உடனே பிளாசபின்னு சொல்லக்கூடாது. இந்த இடத்துல கருவி பொருள்கள் அப்படின்னார். இந்த மாயை மூன்று வகையான உயிர்களுக்கு இடமாக இருக்கிறது. உயிர்களே மூன்று வகையா பிரிக்கலாம். அந்த மூன்று வகையான உயிர்களுக்கு இது இந்த மாய இடமாக இருக்கிறது. என்ன மூன்று வகை அப்படின்னா, ஆப்பிரிக்க இனம், ஆரிய இனம், அது மாதிரி இல்லை. தகுதியினுடைய அடிப்படையில் பக்குவம், மனப்பக்குவம். மனப்பக்குவம்னா கூட இன்னும் கூட மனப்பக்குவம் என்பதற்கு ஆனாமலம் எப்படி உயிர் எல்லா உயிரையும் ஒரே மாதிரி பந்திக்கவில்லை. ஒரு உயிரை அழுத்தமா பந்திச்சிருக்கு, இன்னொரு உயிரை கொஞ்சம் நடுத்தரமா பந்திச்சிருக்கு, இன்னொரு உயிரை இன்னும் மென்மையா பந்திச்சிருக்கு. இப்படி பந்தித்தனுடைய எப்படி ஆணவங்களை பந்திப்பு இருக்கிறதோ அதற்கு தகுந்தது போல உயிர்களை வகைப்படுத்தி இருக்கிறார்கள். அது மூன்று வகை. அவைகள் என்னன்னா, ஆணவ மலம் மிக மென்மையாக பந்தித்திருந்தால், அதான் ஒரு மலமுடைய ஆன்மான்னு சொல்லுவாங்க. ஆணவங்களை மட்டும் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் அவர்கள் விஞ்ஞானகலர், அவர்கள் மிக உயர்ந்தவர்கள். அவர்கள் இந்த உலகத்திலேயே கால் பதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. விஞ்ஞானகலர் ஆன்மாக்கள் உலகத்தோடு இருக்கலாம், ஆனால் உலக நினைவே இல்லாமல் இருப்பார்கள். அவர் இறைவனுடைய நினைவிலே இருப்பார்கள். அவர்கள் அவர்கள் இருக்கக்கூடிய உலகம் இந்த உலகம் இல்லை, இந்த ஆன்ம வர்க்கம் வாழக்கூடிய இந்த உலகம் அல்ல. அவர்கள் சிவதத்துவங்களில் வாழ்வார்கள். சிவதத்துவத்துடைய கீழே சுத்த விசைகளை அவர்கள் அர்த்தமாயிக்கும் மேல அவர்கள் வசிப்பார்கள். சுத்த விசைக்கும் அர்த்தமாயிக்கும் இடையில அவர்கள் வசிப்பார்கள். நம்ம இடத்துக்கு வரவே முடியாது. அவர்கள் வந்திருந்தாலும் இந்த உலகம் ஞாபகம் அவர்கள் இருக்காது. இருக்கலாம், இப்ப ஜீவன் முக்தர்களிலேயே விஞ்ஞானிகள் ஆன்மாக்கள் இருக்கலாம். அவர்களுக்கு நீங்க என்ன சொன்னாலும், தூக்கத்தில் இருக்கிற எழுப்பி விட்டு ஏதாவது ஜெயிச்சுனா அவங்க காலை உவாது போட்டீங்களா, அது மாதிரி அவர்கள் உலக செய்திகள் எதுவும் அவர்களுக்கு அனுபவத்துக்கு வராது. அனுபவத்துக்கு அவன் அவன் கண்ணில் எது பார்த்தாலும் அதை நினைக்க மாட்டாங்க. அப்பர் பெருமான் திருப்பூரில் கடைசி காலத்தில் இருக்கும் பொழுது அரம்பையர்கள் எல்லாம் அரம்பையர்கள் ஊர்வசியெல்லாம் அவருக்கு முன்னாடி நடனம் ஆடினாங்களாம். ஆனால் அவருடைய கண்ணுக்கு அதெல்லாம் தெரியவே இல்லை, தெரியவே இல்லை. அப்புறம் அவர் செதுக்குகின்ற இடத்திலே நவமணிகளும் வந்து இறைவன் போட்டான், இருந்தாலும் அது தெரியல. அப்போ அவங்க உலக ஞாபகமே அவர்களுக்கு இல்லையா, விஞ்ஞானாளரானவர்கள் அப்படி இருப்பார்கள். அடுத்தது பிரளயாகலர். ஒரு பிரளயத்தில் அவர்கள் முக்கிய ஒரு பிரளய காலம் இருந்து முக்தி அடையக்கூடிய அகலர் பிரளயத்தில் இந்த கலைகளாக சென்று முக்திக்கு நிலைக்கு செல்வார்கள். அவர்கள் மாயை, அதாவது அசுத்த மாயிலிருந்து அராத தத்துவம் வரையில் அவர்கள் வசிப்பு அவர்கள் இருப்பார்கள். அவங்க வந்து ரெண்டாவது வகை. அவர்களுக்கு இருமலம் உடைய ஆன்மாக்கள்னு சொல்லுவாங்க. ஆணவம் கண்மம் ஆகிய இருமலம் இருக்கும். உண்மையிலேயே பார்த்தா அதுக்கு என்ன விளக்கம் சொல்லணும்னா, ஆணவ மலத்தினுடைய பதிவு ஒரு நடுத்தரமாக அவர்களுக்கு ரொம்ப மென்மையா இருக்கும். விஞ்ஞானங்கள் இருக்கு, நடுத்தரமா மத்தியமமா இருக்கும் இவருடைய ஆணவ மலத்தினுடைய அந்த தாக்கம். அதுக்கு அடுத்து சகலரவை ஆன்மாக்கள் ஆணவ மலம் நல்ல ஆமா முழுமையாக பற்றியிருப்பவர்கள். இந்த சகலரவை ஆன்மாக்களிலும் ஆணவ மலம் வந்து ஒரே மாதிரி எல்லாரையும் பற்றி பிடிச்சிருப்பது இல்லை. அதை நல்லா ஞாபகம், இங்க கூட ஆணவ மலம் இந்த அழுத்தமான பிடிப்பிலும் கூட இதுலயும் கூட வேறுபாடுகள் இருக்கிறன ஒவ்வொரு உயிர்கிடையில. அதை நம்ம சாதாரணமாகவே நம்ம தெரிந்து கொள்ளலாம். நல்ல விஷயங்கள்லயே சில பேருக்கு இங்க இருக்கிற ஒரு ஒரு 1000 பேர் இருந்தாங்கன்னா 1000 பேருக்கும் 1000 விதமான நடைமுறைகள் செயல்பாடுகள். ஒரு விஷயத்தையே சொன்னோம்னா 1000 பேர்ல எத்தனை பேருக்கு நல்லா புரியுது அப்படிங்கிறதெல்லாம் வச்சு பார்த்தோம்னா, ஆணவங்களத்தினுடைய அந்த தாரதமியம் ஏற்ற தாழ்வுகள் ஒவ்வொரு உயிரிலும் ஒரு மாதிரி பதிஞ்சிருக்கு. இப்படி இந்த ஆன்மாக்கள் மூன்று வகையா இருக்கிறதுனால மாயையும் மூன்று வகையாக அமைந்துள்ளது. ஏன்னா அவரவர்களுக்கு இடைப்படம் கொடுக்கணுமா இல்லையா, அது மாதிரி மாயை ஒன்றுதான், ஆனால் அது செயல்படுகின்ற தன்மையை வைத்து பார்த்தால் அது மூன்றாக பகுத்து நாம் அதை அறிகிறோம். இப்ப குந்திமணி இருக்கு, அந்த குந்திமணி ஒன்றா ரெண்டா மூன்றா, மேல பாத்தீங்கன்னா சிவப்பு கலர் கருப்பு கலர் உள்ள பருப்பு எல்லாம் இருக்கும், அது ஒரு வெள்ளை கலரா இருக்கு. அப்ப குந்திமணிங்கிறது ஒரு பொருளா, ரெண்டு பொருளா, மூன்று பொருளா, ஒரே பொருள் தான். அதே மாதிரி மாயை ஒன்றுதான். மாயை வியாபகமாக இருக்கிறது. அந்த மாயையுடைய மேலே இருக்கின்ற பகுதி சுத்த மாயை. அந்த சுத்த மாயைக்கு அடுத்தபடியாக அதிலே அந்த மாயையிலேயே இன்னொரு அடிப்பகுதியாக இருப்பது அசுத்த மாயை. இந்த ரெண்டு மாயை தான். இந்த அசுத்த மாயை வந்து இன்னும் திரிந்து அந்த பொருளே திரிந்து, இப்ப பால் வந்து பால் இருக்கு, பாலை உறவு சொல்லி திரிஞ்சு போயிடுது, மறுபடியும் பாலா மாறுமாது, மாறாது. அது மாதிரி இந்த அசுத்த மாயை திரிந்து பிரகிருதி மாயாக மாறுகிறது. அப்ப மாயை வந்து மூன்று விதமாக செயல்படுகிறது, ஆனால் அது மாயை என்பது ஒன்றுதான். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இப்ப ஒரு இலக்கணம் சொல்லியிருக்கேன், தடமாகவும் பலவாகவும் இருப்பது அழிந்து போயிடும். இப்போ மாயை தடமா இருக்கு, இது பலமாயும் இருக்கு, சுத்த மாயின்னு ஒண்ணு இருக்கு, அசுத்த மாயின்னு ஒண்ணு இருக்கு, பிரகிருதி மாயின்னு இருக்கு, அப்படின்னா பலவாயிடுது இல்லையா. அப்ப இது இப்ப இந்த இலக்கணத்துக்கு உட்பட்டதெல்லாம் என்ன ஆயிடும், அழிஞ்சு போயிடும். அப்ப மாயை அழியுமா, அழியாது. ஆகவே மாய என்பது ஒன்றுதான். அதுல மூன்று வகையான ஆன்மாக்கள் இருப்பதனால மூன்று வகையான ஆன்மாக்களும் அவர்கள் இருந்து செயல்படுவதற்கு மூன்று வகையாக இந்த மாய அமைந்துள்ளது. மூணு கிடையாது, ஒன்றுதான். நன்றாக புரிந்து கொள்வதற்காக நம்ம விளக்கமா தெரியவா மூண்டா அப்படின்னு நம்ம பகுத்து படித்து பார்க்கிறோம். ஆகவே மாயை ஒன்றுதான். இப்ப இந்த இந்த கரூரே இருக்கு ஒரு ஊர் இருக்குது. இப்ப நம்ம அந்த பேருந்து சுற்றி ஒரு பகுதி வாடுறோம் நம்ம. இன்னும் போக போக போக பாத்தீங்கன்னாக்கா இங்க இருக்கிற வீடுகளுடைய அமைப்பெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் போக போக போக தள்ளி போக போக வேறு மாதிரியான அமைப்புகள் இருக்கு இல்லையா, ஒரே ஊர்ல தானே இருக்கு. அப்ப ஒரே ஊர் தானே கரூர் தானே இது. அப்ப மக்கள் வசிப்பதற்கு தகுந்தது போல இடத்தினுடைய தன்மையும் வீட்டினுடைய தன்மையும் மாறுகிறது இல்லையா. அது போல இந்த மாயை என்பது ஒன்றுதான். இதெல்லாம் நான் ஏன் இவ்வளவு தெளிவா சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து மாய என்பது ஒன்று அப்படிங்கிறதுல நம்ம தெளிவா இருக்கணும். ஆனால் இந்த மூன்று வகையான ஆன்மாக்களும் வசிப்பதற்கு அது மூன்று வகையாக அது அமைந்திருக்கிறது. விஞ்ஞானகள ஆன்மாக்கள், பிரளயகள ஆன்மாக்கள், சகலரவை ஆன்மாக்கள். சகலரவை ஆன்மாக்களுக்கு மூன்று மலமும் உண்டு. விஞ்ஞானகள ஆன்மாக்களுக்கு ஒரு மலம் ஆணவ மலம், பிரளயகள ஆன்மாக்களுக்கு ஆணவமும் கண்மமும், சகலரவை ஆன்மாக்களுக்கு ஆணவம் கண்மம் மாயை மூன்று மலங்களும் உண்டு. இந்த மாயை இரண்டாக செயல்படுகிறது, இரண்டு வகையாக செயல்படுகிறது. ஒன்று சொல் உலகம், இன்னொன்று பொருள் உலகம். சொல்லுலகமாகவும் அது செயல்படுகிறது, பொருள் உலகமாகவும் செயல்படுகிறது. மாயையில் தோன்றி மாயில தோன்றுகின்ற பொருள்கள் அனைத்தும் மொழியால் அறியப்படுகிறது. மொழி இல்லைன்னா அந்த பொருள்கள் நம்ம அதை வரையறுத்து அறிந்து கொள்ள முடியாது. அப்ப வரையறுத்து தெளிவாக அறிந்து கொள்வதற்கு காரணம் மொழி, சிந்தனை. இந்த சிந்தனையெல்லாம் தோன்றுவது எங்கன்னா மாயிலிருந்தான் தோன்றுகிறது, பொருள்களும் இதிலிருந்தான் தோன்றுகிறது. இந்த சுத்த மாயிலிருந்து சொல் தோன்றுகிறது, மற்ற மாயில சொல்லே தோன்றுவதில்லை. சுத்தமாயை என்பது நம்ம இதிலே உங்களுக்கு சொல்லி போனோம், இருந்தாலும் ஒரு தடவை ஞாபகப்படுத்துகிறேன். சுத்தமாயில இருக்கக்கூடிய ஐந்து தத்துவங்கள் நாதம், பிந்து, சதாசிவம், மகேஸ்வரம், சுத்த வித்தை, ஐந்து. இந்த சுத்தமாயிலிருந்து நான்கு விதமான வாக்குகள் தோன்றுகின்றன. வாக்கு, வாக்குன்னா சொல்லு, சொல்லுங்கிறது ஏதோ எழுத்தினுடைய வரி வடிவத்தை சொல்வதாக நம்ம நினைக்கக்கூடாது. சொல் எழுத்து சொல்லு என்பது ஒரு கருத்து. அந்த சொற்கள் சுட்டி காட்டுகின்ற ஒரு பொருள் இருக்கா இல்லையா, அதுதான் சொல்லுக்கு பொருளாக அமைகிறது. அந்த அந்த பொருள்களுக்கு, நம்ம பார்க்கக்கூடிய பொருள்களுக்கு ஒரு சொல் இருக்கு. அந்த சொல் வந்து அந்த பொருளை சுட்டி காட்ட வேண்டும் இல்லையா, சுட்டி காட்டணும். இப்போ மாயில் தோன்றி மொழியால் அறியப்படுவதாகிய பொருள்கள் அடங்கியது பொருள் உலகம். இது அர்த்த பிரபஞ்சம், ஒன்னு சொற்பிரபஞ்சம், இன்னொன்று பொருள் பிரபஞ்சம். சொல் பிரபஞ்சத்தை நம்ம என்ன சொல்லலாம், சப்த பிரபஞ்சம்னு சொல்லலாம். பொருள் பிரபஞ்சத்தை அர்த்த பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பொருள் பிரபஞ்சம் இருக்கிறதே, இது தனு கரண புவன போகங்களாக முதல்ல சொல்லியிருக்கு இல்லையா. இதைத்தான் கடவுள் என்ன பண்றாரு, பொருள் பிரபஞ்சத்தை தனு கரண புவன போகங்களாக இதை இறைவன் செய்கிறார். இப்படி இந்த உலகத்தை செய்வதற்காகத்தான் உலகத்தை உருவம் கொடுக்க போறார் கடவுள். உருவம் கொடுப்பதோடு இதுக்கு பெயரும் தரப்போகிறார். அப்ப உலகத்துக்கு உருவமும் பெயரும் கொடுக்க போகிறார். உருவமே இல்லாத இந்த உயிருக்கும் உடம்பாகிய உருவத்தை தந்து அதுக்கு ஒரு பெயர் கொடுக்க போறார் இல்லையா. இப்போ அவரும் இந்த உலகத்தை தோற்றுவிப்பதற்காக அவரும் உருவம் மேற்கொள்கிறார். அவர் உருவம் மேற்கொள்ளலன்னா நமக்கு உருவம் வராது. கடவுள் நம்ம என்னென்னலாம் செய்யறோமோ அதை அவர் கடவுள் செய்யலைன்னா நம்மளால செய்ய முடியாது. அப்போ நாம் உருவம் இருந்தால்தான், உருவத்தோடு கூடி இந்த உலகத்தில் வாழ்ந்து நன்மையும் தீமையும் அனுபவித்தால்தான் நாம் திருந்துவோம் அப்படின்னு உலகத்தை அவர் கொண்டு வர்றார். கொண்டு வரும் பொழுது அவரும் சேர்ந்து உருவத்தை மேற்கொள்கிறார். உருவம் இல்லாத பரம்பொருள் உருவத்தை மேற்கொள்கிறார். அப்புறம் உருவம் மேற்கொள்வதற்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது. இந்த உலகத்து உயிர்கள் எல்லாம் வழிபட்டு உய்ய வேண்டும், வழிபாடு செய்ய வேண்டும். வழிபாடு செய்தால்தான் உயிர்கள் ஞானத்தை அடைய முடியும். அப்ப வழிபாடு செய்யறதுனா அதுக்கு ஒரு உருவம் வேண்டும். இந்த உயிர்கள் உருவம் இல்லாத இருந்த உயிர்களுக்கு உருவம் வந்துருச்சு. அந்த உருவம் வந்த உயிர்களால உருவத்தை பற்றி தான் சிந்திக்க முடியும். உருவம் இல்லாத நிலையை நம்மள உயிர்களால சிந்திக்க முடியாது. அதனால இந்த உயிர்கள் உய்ய வேண்டும் என்பதற்காக, வழிபாடு செய்ய வேண்டும் என்பதற்காக, இந்த உயிர்கள் பற்றுக்கோடு ஒன்று நல்ல விஷயத்துல பற்றுக்கோடு வர வேண்டும் என்பதற்காக இறைவன் தானே உருவத்தை மேற்கொள்கிறான். அப்ப வழிபாடு செய்வதற்காகத்தான் அவன் உருவம் மேற்கொள்கிறானே தவிர அவன் உருவமுடையவன் அல்லன். அவன் உருவம் கடந்த சொருப நிலையில் இருக்கிறான். சொருப நிலையில் இருக்கின்ற சதுர்மான் இந்த உயிர்கள் எல்லாம் உயிரிட வேண்டியதற்காக உருவத்தோடு கூடி வருகிறார். உயிர்களுக்கு வேண்டியதை உணர்த்துவதற்கு பொருட்டும் அவன் உரிமையை தரித்து கொண்டு வராவிட்டால் நமக்கு ஆகமங்கள் கிடைத்திருக்காது. எப்படி நம்ம வாழணும், எந்த முறையிலே நாம் செல்ல வேண்டும் என்ற ஒரு வழிமுறை நமக்கு தெரியாது. அவன்தான் குருநாதனாக இறங்கி வந்து இந்த மண்ணுலகத்திற்கு வந்து நமக்கு இந்த குரு சந்தான செய்திகளை எல்லாம் நமக்கு அருள் புரிகிறான். அப்ப நமக்கு ஆகமங்களையும் வேதங்களையும் தருவதற்காக அவன் உருவெடுத்துக் கொண்டு வருகிறான். மக்கள் வழிபட்டு உய்ய வேண்டும் என்பதற்காக உருவெடுத்துக் கொண்டு வருகிறான். உருவில்லாத உயிர்களுக்கு இந்த உடலை கொடுத்து அந்த உடலை கொடுத்ததன் காரணமாக அவனும் உருவம் தாங்கி வந்து உயிர்கள் பற்றுக்கோடாக அந்த உருவத்தை பற்றி கொண்டு ஞானத்தை அடைய வேண்டும் என்பதற்காக அவன் உருவம் கொடுத்தான். இத்தனை காரணம் இருக்கு அவன் உருவம் எடுத்துக்கொள்வதற்கு. ஆனா ஒரு விஷயத்துல ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், அவனுடைய உருவம் நம்மை போன்று மாயையினால் ஆகியது அல்ல. அருள் திருமேனி, அவனுடைய திருமேனி அருள் திருமேனி. அவனுக்கு திருமணம் நம்ம கோயில்ல செஞ்சு வைக்கிறோம் அப்படின்னா பௌதிக உடம்பையும் நாம் இணைத்து திருமணம் செய்கிறோம் நம்ம மாதிரி நினைக்க கூடாது. அவனுடைய திருமேனி

0: மட்டும் பண்ணிக்கணும், உயிர்கள் யோகத்தில் இருக்க வேண்டும் என்றால் அவள் தட்சிணாமூர்த்தியாக யோகத்தில் இருந்து காட்ட வேண்டும். உயிர்கள் தீமை அழிப்பதற்காக ஒரு வீரதீரமான செயல்கள் ஈடுபட வேண்டாம், அவனும் வீரதீரமான வடிவத்தை வீரபத்திரன். அப்போ யமன கால சமகாரமூர்த்தியாக இருக்கிறான், திரிபுர தகனம் செய்கிறான், வீர வடிவம் எடுக்கிறான் சாமி. அது ஏன்? அப்படி வீர வடிவம் எடுத்தால்தான் நம்மளையும் தீமை அழிப்பதற்கு வீரமாக நாம் செயல்பட முடியும். ஆக நாம் என்னென்னலாம் செய்யணுமோ அதுக்காக சாமி என்னென்னலாம் அவரையும் செஞ்சு காட்டுறாரு. அவர் செய்யலன்னா நமக்கு எந்த விதமான செயல்பாடும் இல்லை. ஏனென்றால் அவன் அறிவிக்க அறிகிறோம், அவன் செயல்படுத்த நாம் செய்கிறோம், செயல்படுகிறோம். அவன் செலுத்தத்தான் நம்மாலே செயல்பட, நம்ம முதல் சூத்திரத்தில் நல்லா தெளிவா பார்த்திருக்கும். ஆகவே இறைவன் அவருடைய நிலையில் இருந்து நமக்காக அவன் இறங்கி வருகிறான், இறங்கி வந்தான் இதெல்லாம் செய்யறான். பஞ்சகிருத்திகள் ஓய்வு இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றன. அவன் துரூப நிலையில் இருக்கிறான். துரூப நிலைனா இந்த 36 தத்துவங்களுக்கும் கடந்த நிலை, நம்மால அதை பத்தி சிந்திக்கவே முடியாது. ஏனென்றால் இந்த பிரபஞ்சம் தூலமாக இருக்கின்ற பிரபஞ்சத்தினுடைய விரிவும் செயற்பாடுகளே நம்மளால சிந்திக்க முடியல. ஒளியினுடைய வேகத்தை விட மிக விரைந்து வேகமாக இந்த பிரபஞ்சம் விரிந்து கொண்டே போய் கொண்டிருக்கு. ஒளி இந்த இடத்துல இருந்து புறப்பட்டான், அது அது போகக்கூடிய வேகத்தை விட பிரபஞ்சம் வேகமாக விரிஞ்சிட்டு இருக்கான். எங்க விரிந்து மைய புள்ளியை விட்டு விரிந்து போய்கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒளி புறப்பட்டு திரும்பி வரவே முடியாது. அப்படி பிரபஞ்சம் விரிந்து போய் கொண்டிருக்கிற பிரபஞ்சம் நம்மளால கற்பனையினால கூட அந்த பிரபஞ்சத்தினுடைய விரிவை பார்க்க முடியாது. அப்படி இருக்கின்ற பிரபஞ்சமே மாயனுடைய ஒரு கூறுல செஞ்சு வச்சிருக்கான். அப்ப மாயை எவ்வளவு பிரித்திருக்கும்? அப்ப மாயையும் இந்த சகலம் விதமான உயிர்களையும் கணக்கற்ற உயிர்கள் ஆணவம் கண்மம் எல்லாவற்றையும் தனக்குள்ளே வியாபகத்துக்குள்ள அடக்கி வச்சிருக்கிறானா அவன் எவ்வளவு பிரித்திருக்கான். எல்லாம் வியாபக பொருள் அப்படின்னா இறைவனுடைய பெருமையை நம்மால கற்பனையில் கூட நினைத்து பார்க்க முடியாத நிலை அந்த நிலை, சுரூப நிலை. அந்த சுரூப நிலை இருக்கின்ற பெருமானுக்கு இதுல ஒரு சைவ சொல்ல பெரிய சிரமம் என்னன்னு படிக்கிறவங்களுக்கு ஒரே பேர் வச்சிருக்க மாட்டாங்க. ஒரு இடத்துல வர்ற ஒரு பெயருக்கு பல பெயர்கள், அதே அர்த்தத்தை குறிக்கக்கூடிய பல பெயர்கள் இருக்கும். அப்போ நான் இன்னைக்கு சொல்லும் பொழுது சொரூப சிவன் உங்கள்ட்ட சொல்லிட்டு நாளைக்கு பரசிவன் சொன்னீங்கன்னா ரெண்டும் ஒன்று தான், உங்களுக்கு சந்தேகம். நேற்று சொன்ன சிவனா இவர் வேண்டியா அப்படின்னு. ஆனால் இந்த சைவசாமி படிக்கிறவங்க ஒரு முக்கியமான செய்தியை மட்டும் நல்லா கவனத்தில் வச்சுக்கணும். என்னன்னா ஒரு சொல்லுக்கே பல சொற்கள், பல அர்த்தம் இல்லை, பல சொல், ஒரே பெயரை பல பெயர்களால் அழைக்கலாம் அப்படி இருக்கு.
1: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. Shaivam.org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான சித்தியார் பகுதி 1. தலைப்பு முதல் சூத்திரம் 54 பாடல் முதல் 56 பாடல் வரை தொடர்ச்சி. வழங்குபவர் திரு ராமலிங்கம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: பெருங்கடல் மூடி பிரளயம் கொண்டு பரமனும் போய் இருங்கடல் மூடி இறக்கும் பரமா இறப்பாரு. இறக்கும் இறந்தான் கலைவன். கலைவன் அவனுடைய இரும்பு கூடு, இரும்பு கருங்கடல், கருங்கடல் வண்ணன் மகாவிஷ்ணு. கருங்கடல் வண்ணன் கலைவரம் கொண்டு கங்காளராய் வருங்கடல் உலகம், வருங்கடல் அந்த உலகம் வருங்கடல் மீள நின்று மறுபடி உலகத்தை உண்டாக்குவதாக இம்மிரை நல்வியனை வாசிக்கும் என்பது அபரதேவாரம். அதனாலே இப்படி உலகம் முழுவதையும் சுத்த சர்க்காரம் சொல்லு, சுத்த சர்க்காரம் மகாசர்க்காரம் என்பது அந்த சொல்வார். அதை யார் செய்வார்? சிவபெருமான் தான் செய்வார். பரமாவை சங்காரம் பண்ணுவாரு, விஷ்ணுவ சங்காரம் பண்ணுவாரு, குருத்தனையும் சங்காரம் பண்ணுவார். குருத்தன்கிறத மூவர்கள் சேர்ந்தவர்களாச்சு. ஆகவே இப்படி எல்லாரையும் சங்காரம் பண்ணிட்டு ஒருத்தன் தான் இருப்பான். இறுதியான காலத்தினில் ஒரு மதி அருமையான வரி. அப்ப யாரு இருப்பா? ஒரே ஒரு ஆள் தான் இருப்பான். அதுதான், அதுதான் உலகம் முடிந்ததற்கும் உலகம் தோன்றுவதற்கு இடைப்பட்ட காலம். உலகம் முடிந்ததற்கும் உலகம் தோன்றுவதற்கு இடைப்பட்ட காலம் அதுதான் நல்ல இருள், நள்ளிருள். நள்ளிருளில் நட்டம் பயின்றாலும் நள்ளிருளில் நட்டம் பயின்றாலும் மறுபடி உலகம் உண்டாவதற்காக என்ன பண்றான்? ஆடுதல், ஆடுதல். எது என்ன ஆடுறான்? உலகம் உண்டாவதற்காக ஆடும். உலகம் தோன்றுவதற்காக ஆடுவது, உலகம் நிற்பதற்காக ஆடுவது, உலகம் ஒடுங்குவதற்காக ஆடும். எல்லாமே பூத்துட்டான், எல்லாத்துக்குமே பூத்துட்டான், எல்லாத்துக்குமே ஊத்தினாலேயே உலகத்தை உண்டு பண்ணுவது, ஊத்தினாலேயே உலகத்தை காப்பது, ஊத்தினாலேயே உலகத்தை சங்காரம் பண்ணுவது.

0: ஆனாலே இறுதி ஆங்காலந்தமில் ஒருவனே அயல ஒருவன் ஆகிய சிவன் ஒருத்தன் தான் இருப்பான். அப்போது எல்லாரையும் சங்காரம் பண்ணி மாயையிலே ஒடுக்கி, மாயையிலே எல்லாரையும் ஒடுக்கி, உலகம் உயிர்கள் எல்லாவற்றையும் ஒடுக்கி, மாயைய சக்தியிலே ஒடுக்கி, சக்திய தண்ணிலே ஒடுக்கி கொண்டு, சக்திய தண்ணியில ஒடுக்கி, பிறகு உலகம் உண்டாவதுன்னா சக்திய வெளியில விடுவார் சக்திய. அப்புறம் அவ எல்லாத்தையும் படைப்பான், அவ எல்லாத்தையும் சிவ தர்மோத்தரத்துல அம்பாளுக்கு தோத்திரம் சொல்றார். சிவ தர்மோத்தரத்துல அப்பாலைக்கு அப்பாலைக்கு அப்பாலைக்கு அப்பாலா அறிவறியா மலர் தந்தை, அப்பாலைக்கு அப்பால் ஆன்மதத்துவம் வித்தியாசத்துவம் சிவதத்துவம் மூன்றையும் கடந்த அப்பாலைக்கு அப்பாலைக்கு அப்பாலைக்கு அப்பாலா அறிவறியா மலர் தந்தை. அப்பாலும் தானாயி தொழில் ஐந்தும் இயற்றாலே இயற்றுவாள், தொழில் ஐந்தும் இயற்றாலே செய்யாமல் செய்வோம், சங்கல்பத்தினாலே செய்யணும், இயற்றாலே இயற்றுவாள். முப்போதும் வளர்ந்தூவி முடிசாய்த்து மனத்தகத்தை உண்ணுவாரை தப்பாதே பரப்பருக்கும் சிவகாம சௌந்தரிய பணிவாழ்ந்தான் என்பது சிவதர்மம். அதனாலே இப்படி உலகம் எல்லாவற்றையும் சங்கரித்து பரமா விஷ்ணு எல்லாரையும் சங்கரித்து தான் ஒருவனாக இருப்பான். அதான் இறுதியாங்காலம் ஒருவனே. அதுக்கு மேலே இருவருந்த உறுதியின் என்றாராயில் மகா சங்காரத்துல பரமாவும் போயிடும் விஷ்ணுவும் போயிடும் சொல்லலே, எப்படி அவங்க போவாங்க அவங்க இருக்க மாட்டாங்களா அப்படின்னு நீங்க கேக்குறீங்கள. அவன் இருந்தான்னா அவன் படைச்சுக்கிட்டு இருப்பான், அவன் காத்துக்கிட்டு இருப்பான். அப்புறம் சங்காரங்கிறது எங்க இருக்கு, பரமா இருந்தான்னா என்ன பண்ணுவாரு, சும்மா கையை கட்டிட்டு உட்காந்துருப்பேன் அவன் படைப்பான். விஷ்ணு என்ன பண்ணுவாரு, கப்பாரு. அதனாலே இறுதியாங்காரந்தின் ஒருவனை இருவரும் தம் உறுதியின் நின்றாராயில் இருவரும் சாகாமல் இருந்தார்களேயானால், பரமாவும் விஷ்ணு சாகாமல் இருந்தார்களேயானால் இருந்தார்களேயானால் இறுதி அரு இறுதி தான் உண்டாகாதான், உறுதியை நின்றாராகி இறுதி தான் உண்டாகாது. இரண்டு பேர் இருந்தார்களேயான, படைக்கிறவனும் காக்கிறவனும் இருந்தா சங்காரங்கிற பேரே இல்லையோ, சங்காரங்கிற வார்த்தைக்கே அர்த்தம் இல்லையே, படைக்கிறவனும் காக்கிறவனும் தான், அப்புறம் சங்காரம் என்ன இருக்கு? இது ரொம்ப அருமையான இடமா, மகாசங்காரம் என்று ஒன்று இருக்கிறது, மகாசங்காரம் என்று ஒன்று இருக்கிறது. அப்படி மகாசங்காரம் ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அந்த வேளையிலே படைப்பவனும் காப்பவனும் இருக்கப்படாது, படைப்பவனும் காப்பவனும் இருந்தா மகாசங்காரம் இல்லை. மகாசங்காரங்கிறது எல்லாராலையும் ஒத்துக்கொள்ளப்பட்டது உண்டு. அந்த சங்கார காலத்திலே படைப்பவனும் காப்பவனும் ஒளிஞ்சாதான் மகாசங்காரம். அதனாலே ரெண்டு பேர் இருந்தாலும் சங்காரம் இல்லையா, அது உறுதியின் நின்றாராய் என்றார் எண்ணில் இறுதிதான் உண்டாகாதான். அறுதியில் அரணே எல்லாம் அழித்தலால் அறுதியில், அறுதி என்றால் முடிவில்லாதவன், அறுதி என்றால் முடிவு இல்லாதவன் ஆகிய முடியா முதலினதெல்லாம் திருவாரத்தில் மாறி அறுதி இல்லாதவன், அறுதி என்னாலும் முடிவு, இறுதி என்னாலும் முடிவு. அறுதியில் அரணே எல்லாம் அழித்தலால் சிவபெருமான் ஒருவனே அழித்தலாக இதே அதைத்தான் வந்து அவன் அவளது அவைமோகனமையும் தோற்றிய திரியே ஒடுங்கி மலத்துலனா அந்தம் ஆதி என்பனார் பிரபு. அந்தம் அந்தத்தை செய்கின்றவனாகி சிவபெருமான் அந்தத்தை முடிவை செய்கின்றவன், அவன் தான் உலகத்துக்கு ஆதி, உலகத்துக்கு ஆதி, ஆதி பகவன் முதற்றே ஆதி பகவான் முதற்றே உலகு. எவன் அந்தத்தை செய்கிறானோ அவன் தான் ஆதி, எவன் வயல அறுக்கிறானோ அதே முடியானவன் தான் மறுபடியும் நடுகிறான். வளர்த்தானா தண்ணி விட்டு பாய்ச்சினானா காவல் காத்தானா காவல் காத்தானா அப்புறம் என்ன பண்றான், சங்காரம் பண்றானா அப்புறம் என்ன பண்றான், மறுபடியும் கொடுத்து சும்மா ஓட்டுருந்தா அப்புறம் வருமானம் அப்படி வரும். இப்ப சிவருமானுக்கு இதெல்லாம் பண்ணா தான் வருமானமே. அதனாலே சிவருமானுக்கு ஒரு பெரிய உடவன், இது நம்ம இல்லைன்னா அவருக்கு தொழிலே இல்லை, நம்மளை வச்சுதான் அவரு இந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காரு, உயிர்களுக்காகத்தான் செய்கிறது, உயிர்களுக்காகத்தான் அது தொழில். அறுதியில் அரணே எல்லாம் அழித்தலால் எவன் அழிக்கின்றானோ அவனே அப்புறம் ஆக்குகிறான், எவன் அழிக்கின்றானோ அவனே ஆக்குகிறான். ஆக்கம் அவன் சக்தியுடையவன், அழிக்கவும் சக்தியுடையவன். ஆக்கம் இப்ப ஆக்க அழித்தலை சொல்லிட்டானா, அழித்தலை சொல்லிட்டார, அழிஞ்சு போச்சுன்னா எல்லாம் அழிஞ்சு போச்சா, அப்புறம் உண்டாக்குறதாரு அவன் தான். அப்ப அழித்தல் அவனுக்கு சொந்தம், ஆக்கலும் சொந்தமா, அவன் நடுவில் இருக்கிற இடையில காத்தல் அவனுக்கு அழித்தல், அழித்தல் பெருசு, அழித்தல் சங்காரம் பெருசு, வேற யாராலையும் செய்ய முடியாது சங்காரம், வேற யாராலையும் சிவன் ஒருவன் தான் சங்காரத்துக்கு, அதான் மகா சங்கார காரணம் என்று சிவன் ஞானபோதத்தில் குரு மகாசங்கார காரணனையே முதலாக உடைத்து உலகம், முதலாக உடைத்து மகாசங்கார காரணனையே முதலாக உடைத்து உலகம் என்று ஏதில் எழுதுவார். அதனாலே மகாசங்காரம் ஜீவனாகி சௌர்மான் ஒருவனே மறுபடியும் உண்டு பண்ணுகிறான், மறுபடியும் உண்டு பண்ணு. இப்ப ரெண்டு தொழில் அவனே செய்யறானா, அடித்தல அப்புறம் உண்டாக்குறது அவனே உண்டாகிறான். காத்தல் என்ன அழுதியல் அவனே எல்லாம் அழித்தலால் அவனால் இன்னும் பெரிது நாம் ஆக்கம் நோக்கம் பேரதிகரணத்தாலே அவனாலேயே அதுக்கு மேலே ஆக்கம் நோக்கம் எல்லாம். ஆக்கம் என்பது படைத்தலும், நோக்கம் என்பது காத்தலும். ஆக்கம் என்பது படைத்தலும், நோக்கம் என்பது காத்தலும். அழித்தலை தெரிந்து உண்டாயா, அப்புறம் ஆக்கம் அவன் தெரிந்து உண்டாயா, அவனே செய்கிறான் என்று. அப்புறம் நோக்கமாகிய காத்தலும் அவனே. இறுதியாக கலந்தினில் ஒருவனே இருவருந்தம் உறுதியை நின்றாராயில் உறுதியை நின்றாரெனில் இறுதி தான் உண்டாகாத அறுதியில் அரணை எல்லாம் அழித்தலால் அவனால் இன்னும் பெருது நாம் ஆக்க நோக்கம் பெறதி கரணத்தாலே. சரி, அதற்கு மேலே முத்தொழில் செய்தற்கு காரணம், முத்தொழில் செய்தற்கு காரணம். இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா, மூன்று தொழில் மூன்று வேறு செய்கிறான் என்பது உபசாரம், சிவன் செய்கிறான் என்பது உண்மை. உபசாரம் வேற, உண்மை வேறு. உஷார் வேற, உண்மை வேற. அதனால மூவரும் செய்கிறார் என்பது உபசாரம், சிவன் ஒருவரையே செய்கிறார் என்பது உண்மை. அது நம்முடைய திருமுறைகள்ல நிறைய வருகிறது. திருவாசகம் தெளிவாக சொல்லும், தெளிவாக சொல்லும். ஆர்த்த பிறவி துயரண நாம் ஆர்த்தாடும் தீர்த்தனற்றில் சிற்றம்பலத்தை தீயாடும் குத்தனி வானும் உலயமும் எல்லோமும் பார்த்தும் படைத்தும் கலந்துடையும். ஆகவே இப்படி இந்த மூன்று தொழிலும் எதற்காக செய்கிறோம் என்றால், சில சமயவாதிகள் விளையாட்டுக்கு செய்கிறான், விளையாட்டுக்கு செய்கிறான் என்று சொல்லுகிறார்களாம். விளையாடுனா சின்ன பிள்ளையாவே விளையாடுறேன். அதே சொன்ன இத்தொழில்கள் மூன்றும் தொழில்கள் என்ன காரணம் ஒற்றவெண்ணின் இந்த படைத்தல் காத்தல் அழைக்கிறாய் மூன்று தொழிலையும் எதற்காக செய்ய வேணும், எதற்காக படைச்சது அப்படி இருக்கணுமே, கத்தது அப்படி இருக்கணும், மறுபடியும் எதுக்கு அடிக்கணும், அப்புறம் எதுக்கு படைக்கணும், அப்புறம் எதுக்கு காக்கணும், இதுதான் வேலை ஓயாம. புரியுதா, புரியுதா? ஒரு வீட்டை கட்டணும்னு வச்சுக்கப்பா, நல்லா கட்டிட்டா சரி அதோட விட வேண்டியது, அப்புறம் இடிக்க கட்ட இடிக்க கட்டணும் அர்த்தம் இல்லாத வேலையில அப்படிங்கிறீங்களா? இல்லை இல்லை இல்லை. சொன்ன இத்தொழில்கள் மூன்றும் என்ன காரணம் தோற்ற என்னும் முன்னவன் விளையாட்டு என்று மொழிதரும் மாமியர். முன்னவன் விளையாட்டு, முன்னவனாகிய சௌரவான் இந்த தொழிலே விளையாட்டு, சௌரவானுடைய விளையாட்டு. விளையாட்டு என்றால் சௌரவான் செய்கின்ற, அதை வந்து சிவஞான பாடியத்தில் எழுதினார், சௌரவான் ஐந்தொழில் செய்கிறான் விளையாட்டாக செய்கிறான் என்றால் சாத்தனுக்கு ஐங்கரப்பாரன் சுமத்தல் விளையாட்டு என்பது போல. சாத்தன் என்கின்ற ஒருவனுக்கு பேரை வச்சு அவனுக்கு ஐங்கலப்பாரம் சுமத்தல் விளையாட்டு. புரியுத புரிய, மூட்டை நுக்கிறவனுக்கு ஒரு மூட்டையை தூக்கி அப்படி விளையாட்டா போடான் இல்லையா, நம்ம அசைக்க கூட முடியாது, அவனுக்கு அது விளையாட்டு. இப்போ பருப்பு மூட்டையை தூக்குறாப்பா, அரிசி மூட்டையை தூக்குறாப்பா, நீ தூக்கி அப்படி போடுறாப்பா, நம்ம அசைக்க கூட முடியாது, அவனுக்கு அது விளையாட்டு. யாரு விளையாட்டு? சிவபெருமானுக்கு இலகுவாக செய்கிறார் அவருக்கு பெருசு. அதைத்தான் கப்பர் எடுத்துக்கிட்டார், உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் நிலைபெறுத்தலும் நிக்கல் நீங்கள அழகிலா விளையாட்டு. இந்த திருவாசகம் இந்த ஆர்த்தவரவி திருவம்பா வருவார் இந்த இந்த கருத்தை அப்படியே எடுத்துக்கிட்டார். அதுல பேரே சொல்லல, நாராயணன் சொல்ல, பரமாவன் சொல்ல, சிவன் சொல்ல கிடையாது. இது யாரு விளையாட்டா செய்யறான மூன்று அவன் தலைவன், அவனுக்கு நாங்கள் அடிமைட்டார். உலக உலகம் யாவையும் தாமுல வாக்கல் நிலைபெறுத்தல் நீக்கல் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அண்ணவர்கே சார் பட்டுக்காமி. அதனாலே இப்படி சொன்ன இத்தொழில்கள் என்ன காரணம் தோற்றவெண்ணின் முன்னவன் விளையாட்டு என்று முடிதரும். விளையாட்டு என்று சொன்னால் அது பிள்ளைத்தனம் அல்லவா, சிறு பிள்ளைத்தனம் அல்லவா? விளையாட்டு என்றால் சிறுபுள் இல்ல இல்ல, விளையாட்டாக செய்கிறான், லெகுவாக செய்கிறான். அவனுக்கு இது பாரம் கிடையாது, அவனுக்கு இது பாரம் கிடையாது. இது இந்த முற்று முத்தொழில், முத்தொழில்னா நீங்க உங்களுக்கு ஞாபகம் வருதா, இந்த தொழிலை பத்தி தெரியுதான, உலகம் முழுவதையும் படைக்கிறது. அது பிரம்மாவுக்கு ஒரு தடவை படைப்பு தொழில் மறந்து போச்சான். பிரம்மாவுக்கு ஒரு தடவை படைக்கிற தொழில அவர் சொந்தமாக வாங்கியிருந்தார. ஒரு தடவை இந்த மாதிரி சிவபெருமானுக்கும் அஞ்சு தலை நமக்கும் அஞ்சு தலை இருக்குது அப்படின்னு நினைச்சாரா, அந்த அகங்காரத்தினால படைக்கிற தொழில் மறந்து போச்சான். அகந்தை உரைப்பமறை ஆதி எழுத்து ஒன்று உகந்த பிரணவத்தின் உண்மை புகழ்ந்தலையால் என்றால், அகந்தை என்று வந்தால் தன்னை பெரிதவனாக எண்ணினால் தனக்கு தெரிந்தவர்களும் அடைந்து போகும், தெரியாமல் போயிடும். தன்னை பெரியவனாக எண்ணினால் இப்ப பிரணவத்துக்கு பொருள் தெரியுமா தெரியாதா? பரமாவுக்கு தெரியும். அதைத்தான் கந்தர் கலிவன் பாவல குமரகுரு சுவாமி அகந்தை உரைப்ப மறை ஆதி எடுத்தொன்று உகந்த பிரணவத்தின் உண்மை புகந்திலையால் சுற்றி தொழிலதனை செய்வதங்க நின்று மனம் குட்டி சிறை இருக்கும் போவானுக்கு கந்தர் கலிவன்பா. அதனாலே அகந்தை ஒருவனுக்கு வந்தால் தெரிந்ததும் தெரியாமல் போயிடும். அதனாலே அகந்த அறிவை மறைச்சு கொடுப்பா, அறிவை மறைச்சு. அதனாலே இப்படி விளையாட்டு என்றால் சின்ன பிள்ளைகள் வேலையல்ல, விளையாட்டாக செய்கிறான், விளையாட்டாக செய்கிறான். முன்னவன் விளையாட்டு என்று முடிதனும். ஆம், அது உண்மை, உண்மைதான். அது என்ன காரணம் என்றால் அவனுக்கு இது பெருசல்ல, அவனுக்கு இது பெரியதல்ல. படைத்தலும் காத்தலும் அடித்தலும் ஜவுர்வானுக்கு இது பெருசல்ல, பெருசல்ல. இப்ப உலகியல் தொழிலையே பார்க்கலாம். அதான் இப்ப சொன்னேன், ரொம்ப ரொம்ப பெரிய தொழிலா இருக்கும், சிரமமா இருக்கும், அதுல பழகிறவனுக்குமா இருக்கும். உயிர்க்கு இந்த தொழிலை எதற்காக செய்கிறாய் என்றால், மண்ணிய புத்தி முத்தி வழங்கவும். இப்படி படைத்தல் காத்தல் அளித்தலாகிய முத்துழிலை எதற்காக உயிர்க்கு செய்கிறார் என்றால், உயிர்களுக்கு புத்தியையும் முத்தியையும் கொடுப்பதற்காக, புத்தியையும் முத்தியையும் கொடுப்பதற்காக. புத்தி என்றால் இந்த உலக வாழ்வு, முத்தி என்றால் அந்த உலக வாழ்வு. புத்தி என்றால் இந்த உலக வாழ்வு, முத்தி என்றால் அந்த உலக வாழ்வு. இந்த உயிர்களுக்கு தனு கரண புவன போகங்களை கொடுத்து, உயிர்க்கு தனு கரணம் புவனம் போகங்களை கொடுத்து, அதான் படைக்கிறே. உயிரை படைக்கிறது கிடையாது. உயிரே உயிரும் அனாதி, சிவமும் அனாதி, மலமும் அனாதி. இப்படி படைத்தால் என்று சொன்னால் உலகத்தை படைத்தல், உயிருக்கு சரீரத்தை படைத்து கொடுத்தல், அதான் தனு. தனுன்னா சரீரம், உயிருக்கு சரீரத்தை படைத்து கொடுத்தல். அப்புறம் உயிர் வதிப்பதற்கு உலகத்தை படைத்து கொடுத்தல். அண்டத்தையும் படைக்கிறான், பிண்டத்தையும் ஆன்மாவை படைக்கிறது. ஆன்மா எப்போது உள்ளது? பதி பசுவாச எனப்பகர் முன்பின் பதியினை போல் பசுவாச அனாதி. ஆகவே இப்படி வந்து படைத்தலாகி இந்த தொழில் எதற்காக செய்கிறார் என்றால், இந்த உயிர்களை ஆணவ மலத்திலே வெகு கூடி காலம் கேவல திசையிலே கிடந்த ஆன்மாவுக்கு பாவம் என்று இறங்கி சரீரத்தை கொடுத்து, சரீரம் இலவசம், சரீரம் தெரியுமில்ல, சரீரம் இலவசம், இலவசம் இலவசம் இலவசம் இலவசமா கொடுத்ததுனாலதான் அதை கண்ணா பண்ணான், கண்ணா பண்ணான்னு பண்றேன். நந்தவனத்தில் ஓராண்டி அவனால் மாதமாய் கோயவனை வேண்டி கொண்டு வந்தால் ஒரு தோண்டியே அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி பாவம் செய்யாதிரு மனமே. நந்தவன என்கின்ற உலகத்திலே ஆண்டி ஒன்றுமில்லாமல் ஆணவமலத்தில் கிடந்த ஆண்டிக்கு, ஒன்றுமில்லாதவனுக்கு ஆண்டின்னு வேறு, ஒன்றுமில்லாதவனுக்கு அதே 10 மாசம் எனக்கிட்டு ஒரு குயவன் ஒரு தோண்டியை போட்டு விடுறான். உடம்ப தோண்டிங்கிற உடம்ப அந்த பாத்திரத்தை வச்சு அவன் ஒழுங்கா நந்தவனத்துக்கு தண்ணியை ஊத்தி பூவை பொறிச்சு சாமிக்குள்ள ஓடணும். அந்த நந்தவனங்கிறதுல அந்த குறிப்பெல்லாம் வச்சிருக்காரு. நந்தவனங்கிறதுல அந்த குறிப்பெல்லாம் இருக்கு. குடத்துல தண்ணியை மூந்து பூச்செடிக்கு ஊத்தி பூவை பறிச்சு சாமிக்குள்ள ஓடணும். அப்படி செய்யாம என்னென்ன அக்கிரம பண்ணணுமோ அக்கிரம வழியில இந்த உடம்ப ஆக்கி கடைசியா போட்டு உடைச்சு விட்டு அப்புறம் மறுபடி போறது பண்ணி கொடுறா, பண்ணி கொடுறா. அந்த அந்த குயவன்கிட்ட எரிச்சலா இருக்குமா இருக்காரு. எங்கடா நான் முதல்ல பண்ணி கொடுத்த தோண்டி உடச்சு விட்டு வந்துட்டேன். உனக்கு நல்ல தோண்டி இனிமேல் பண்ணப்படாது. உனக்கு நாய் பேய் நரி புரியுதா? இது நல்ல தோண்டி, இந்த மாதிரி தோண்டி உனக்கு லாயக்கல்ல. நீ ஒழுங்கா வச்சு அந்த தோண்டிய பயன்படுத்த. நந்தவனத்தில் ஓராண்டி அவன் 4 மாதமாய் போயவனை வேண்டி, 4 மாதம் தெரியுதுல்ல, 4 மாதமாய் போயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டியே அதை கூத்தாடி கூத்தாடி அகால காரியங்களிலே மனவாக்கு காயங்களே ஜென்மத்தை ஏழை தொழும்போனேன் எத்தனையோ காலமெல்லாம் பாலு கிடைத்தேன் ரொம்ப நினைப்பியும் என்றார் போல. ஆகவே இப்படி சரீரத்தை படைத்து அந்த சரீரத்தை உலகத்திலே வாழ வைத்து அதன் மூலமாக வாழ வைக்கிற காலத்திலே அந்த ஆன்மாவுக்கு புத்தியை தந்து அந்த புத்தியின் மூலமாக பத்தியை தந்து அந்த பத்தியின் மூலமாக புத்தியை தருவோம். புரியுதா? புத்தியின் மூலமாக பத்தி வந்து பத்தியின் மூலமாக முத்தியை பெறுவோம். இந்த இதுக்கெல்லாம் எது வேணும்? சரீரம் வேணும். சரீரம் சரீரம் இல்லாம இல்லாம ஆன்மா கதி வராது. சரீரம் இல்லாம ஆன்மா கதி வராது. அதனால சரீரம் அவசியம். சரீரம் அவசியம். உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே என்றார் போல சரீரம் அவன் இனமாக படைத்துக் கொடுத்து இதன் மூலமாக நீ நிலையான வீட்டை பெற்றுக்கொள். நிலையில்லாத சரீரத்தை தந்து இதன் மூலமாக நிலையான சரீரத்தை பெற்றுக்கொள், வீட்டை பெற்றுக்கொள் என்பதற்காக படைக்கிறான், காக்கிறான். அதற்கு மேலே அழிவில்லாத வீடாகிய முத்தியையும் தருகிறான். அதான் மண்ணிய புத்தி முத்தி வழங்கவும். ரொம்ப அருமையான வாக்கியம். மண்ணிய நிலையான புத்தி முத்தி வழங்கவும் அப்படி சொல்லி வழங்கவும். அருளான் அழிவற்ற கண்ணீரால் குழவிய போல் கட்டுண்டு இருந்த எவை வெளியில் விட்டு தாய்மான ஒருவன் சரீரத்தை படைச்சு கொடுத்து இங்கே வாழ வச்சு, இந்த வாழ வைக்கிற காலத்திலே தன்னை அறிந்து இந்த சரீரம் கொடுத்தவனாகிய தலைவனை அறிந்து அவரிடத்திலே பத்தி பண்ணி புத்தியை பெறும். வாழ்கின்ற காலத்திலே தன்னை அறிதலும் தன்னையாகிய சிவனை அறிதலும், அதற்கு மேலே இந்த சிவனுக்கு சரீரம் கொடுத்தவனாகிய தலைவனை அறிதலும் அறிந்து இவ்வளவு உபகாரம் பண்ணி நானே என்று சொல்லி அவனை வாழ்த்தி வணங்கி மலர் செல்லும்படி வாழ்த்தி வணங்கி இதெல்லாம் கேட்காதவனுக்கு இந்த புத்தி எப்படி வரும்? மண்ணிய புத்தி மித்தி வழங்கவும் அருளான். முன்னே துண்ணிய மலங்கள் எல்லாம் துடைப்பதும் சொல்லலாம். முன்னே துண்ணிய மலங்கள், என்பதுதான் ஆணவங்கணமாயிய மூலங்கள். மலங்கள் எல்லாம் ஆணவன் தான் மூலமலம். ஆணவன் மூலமலம் சகசமலம் என்று பெயரது. எப்போதும் உள்ளது, எப்போதும் உள்ளது. அந்த மலம் எப்போது இருந்தது? அப்போதே இருந்தது. எப்போது? அப்போதே இருந்தது. ஆன்மா எப்போவோ அப்பவே இருந்தது. நமக்கும் ஆனவங்களுக்கு தான் ரொம்ப சொந்தம். ஆனவங்களுக்கு நமக்கும் ரொம்ப ஒன்னாவே இருக்கும், ஒன்னாவே இருக்கும். அதே தாய்மான சுவாமி என்ன சொன்னார் தெரியுமா? பெருமானே, இந்த ஆணவத்தோடு நான் பிரியாம இருந்த மாதிரி உன்னோட எப்ப நான் பிரியாம இருக்கிறது? ஆணவத்தோட அத்து விதம் ஆனபடி மெஞ்ஞான தானியினோட அத்து விதம் சாறு நாள் என்னாலும் என்னாட்கண்ணி ஆணவம் உயிர எப்படி ஒன்றாதாய் ஆணவம் ஒன்றாதாய் அநேக சக்தியுடையதாய் உடனாய் ஆணவரத்தின் இலக்கணம் சொல்றாரு. பின்னால் வருது ஒன்றாதாய் அநேக சக்தியுடையதாய் உடனாய் ஆதி அன்றாதாய் ஆன்மாவின் அறிவோடு தொழிலை ஆர்த்து நின்று போத்திருத்துவத்தை நிகழ்த்தி சிம்பினில் களிம்பு ஏந்து என்று அஞ்ஞானம் காட்டு ஆணவை ஏந்து சித்தியர் ஆணவ விட வரிசைதான். ஆகையினாலே இப்படி அந்த மலங்கள் எல்லாம் துடைப்பதற்காக, துடைப்பது என்று சொன்னால் யாரும் வாழ்கின்ற காலத்திலே இந்த சரீரத்தை கொடுத்து வாழ்கிற காலத்திலே மாயாமலத்தை கொடுத்து மாயாமலத்தின் மூலமாக உலக பொருள் முதலிலே பற்றுக்களை வைத்து அந்த பற்றிலே வாழ்கின்ற காலத்திலே பத்தியை கொடுத்து அதன் மூலமாக ஆணவ மலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சக்தியை குறைய செய்து அப்புறம் கண்ண மலத்தை ஒரு மலம் போச்சுன்னா அப்புறம் எல்லா மலமும் போயிடும். தலைவன் போனான் அப்புறம் இருக்கணும். இந்த எமன் செத்தானா மார்க்கண்டே புள்ளி எமன் செத்தானா அந்த அதிர்ச்சியில் எரும கடை செத்து போச்சு. அந்த அதிர்ச்சியில் சித்திரமா சாவாது. அதோட வந்து அந்த தூதனெல்லாம் செத்து போனான். தலை அம்மியா ஆகாசம்னா குழவி அதுக்கு முடிய வந்துருக்காங்க. அதனாலே அப்படி ஆணவ மலம் போச்சுன்னா மாயாமலமும் போயிடும். ஆணவ மலம் வலி குன்றியதானால் மாயாமலம் போயிடும். மலம் அறுபத்து அப்புறம் முதலாயம் முதல்வன் தான் நம்மை அப்படின்னாலே இப்படி அருமையான பாட்டுக்கு எப்படி சொன்ன தொழிலன் மன்ன காரணம் போற்றவன் என் முன்னவன் விளையாட்டென்றும் முடிதலும் ஆமுயிற்கு மன்னிய புத்தி மித்தி வழங்கவும் அருளான் முன்னே துண்ணிய மலங்கள் எல்லாம் துடைப்பதும் சொல்லலாம். முடிந்த முடிவு என்னென்ன? மலத்தை துடைத்தல், மலத்தை துடைத்தல். உயிரிலே இருக்கிற மும்மலங்களையும் துடைத்தாலும் பல இடங்கள்ல நம்முடைய திருமுறைகள்ல நிறைய வரும். சித்தமலம் அறுபத்து அதனால இதுதான் இந்த வழிபாடு, இந்த கேள்வி, தவம், ஜபம், தியானம் எல்லாம் இருக்கு மலம் போவதற்காக. மலம் ஆகவே இப்படி இதுல 56வது பாட்டிலே இப்படி சொல்லி நமக்கு விளங்க வைக்கிறாரு அருணந்தி சிவாச்சாரி சுவாமிகள். ஆகையினால அதற்கு மேல வருகிற அந்த மற்றைய செய்திகளை அடுத்த சிந்திப்போம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு திரு கண்ணப்ப நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: எல்லாம் உள்ள இறைவனுடைய திருவள்ளை சிறமேற்கொண்டு இப்பொழுது கண்ணப்பர் என்ற தலைப்பிலே நாம் எண்ணுகிறோம். வரவேற்பை வழங்கிய பொழுது அவர்கள் சிலவற்றை குறித்தார்கள். 2-3 முறை இது பெரும் சிவபுண்ணியம் என்று சொன்னார்கள். அதை மட்டும் நான் மீண்டும் நினைவுபடுத்தி இது ஒரு சிவபுண்ணியம் என்றார்கள். இப்பொழுது திருக்கோவில் சென்று வழிபாடு செய்வது பெரும் புண்ணியம்னு கருதுறோம். வலம் வருவது பெரும் புண்ணியம். அபிஷேகம் மற்றதெல்லாம் செய்யறது பெரும் புண்ணியம். நல்ல ஏழைகளுக்கு அன்னதானம் விடுவது பெரும் புண்ணியம். இளம் சிறுவர்களுக்கு, பொருளாதார குறைவுடைய சிறுவர்களுக்கு பள்ளி வைத்து அவர்களுக்கு நல்லுணர்வையும் நல்ல அறிவையும் போற்றுவது அதுவும் சிவபுண்ணியம். நல்ல மருத்துவமனை வைத்து நல்ல அருமையான முறையில எல்லாருக்கும் எந்தவித அதிக பொருட்செலவு இல்லாமல் மிகச் சிறப்பாக அந்த மருத்துவமனை அடைச்சிடும் அதெல்லாம் சிவபுண்ணியம். இப்படி எல்லாம் சிவபுண்ணியம். அதுல இப்படி கேட்பது சிவபுண்ணியம் என்பதை சொன்னார். இப்படி கேட்பது சிவபுண்ணியம்னு சொன்ன ஒரே ஒரு நூல் நம்முடைய ஞான சாஸ்திரத்துல சிவஞான சித்தியார் தான். அதை நினைவுபடுத்துவதாக அந்த பேச்சு அமைந்ததுனால அதை பற்றி சொல்வதற்கு விரும்பினேன். இப்ப சிவபுண்ணியம்னா வந்து பெருமானையும் வழிபடுவது, ஏழை மக்களுக்கு உதவுவது, கல்வி தருவது, மருத்துவம் வழங்குவது போன்ற எல்லா செயலும், நாட்டிற்கு சில அருமையான தொண்டுகளை செய்வதெல்லாம் சிவபுண்ணியம் தான், இறைவன் நோக்கி செய்யணும். ஆனால் அதுபோல இந்த கேட்பதும் பேசுவதும் சிவபுண்ணியம் என்று சொல்றமே அதை ரொம்ப அருமையாக சொன்னார். ஆனால் இந்த பேசுவதும் கேட்பதும் புண்ணியம் சொன்ன உடனே எந்த பேச்சையும் கேட்பது, எந்த பேச்சையும் சொல்லுவது என்பதுல இல்லை, அது மிக முக்கியம். ஏன்னா பேச்சு என்ற பெயர்ல பிறரை பற்றி வசைமாறி அல்லது பிறரை பற்றி எடை போடுவது அல்லது மரபு தவறி பேசுவது இதெல்லாம் பேச்சு என்ன யாரும் ஒத்துக்கல. ரொம்ப அருமையா சிவஞான சித்தியார் சொன்னார், ஞான நூல் தனை ஓதல். ஞான நூல்கள், ஆன்மா கரையேறுவதற்கு ஏற்ற ஞானத்தை வழங்குற நூல் இருக்கே அதை ஓதுவதே புண்ணியம். ஞான நூல் தனை ஓதல், ஓதுவித்தல், ஓதுவித்தல். இதை ஓதுகிறது நாம இருந்தாலும் கூட இந்த மாதிரி ஓதுவதற்கேற்ற சூழலை அமைத்து இருக்கிற அந்த ஓதுவிப்பது இருக்குதே அது பெரிய சிவபுண்ணியம். அதை கேட்டல், கேட்டலும் சிவபுண்ணியம். கேட்பித்தல், கேட்குமாறு செய்வது இருக்குதே அது சிவபுண்ணியம். ஈனமிலா பொருள் அதனை சிந்தித்தல், தனித்திருந்து இந்த கருத்துக்களை எல்லாம் மனதில் சிந்திப்பது. இவை ஐந்தும் இறைவனடி அடைவிக்கும் எழில் ஞான பூசை. இப்படி சொன்னது தெளிவாக சொன்னது நம்ம பார்க்கிற நூல்கள்ல சிவஞான சித்தியார் ஒண்ணுதான். சிவஞான சித்தியார் ஒண்ணு 14 சாத்திரங்களிலே உண்டு. அப்ப ஞான நூல்களை ஓதல், ஓதுவித்தல், நட்பொருளை கேட்டல், கேட்பித்தல், ஈனவிழா பொருளதனை சிந்தித்தல், ஐந்தும் இறைவனடி அறிவிக்கும் எழில் ஞான பூசை என்று ரொம்ப அருமையாக நம்முடைய சிவஞான சித்தியார் சொல்லிட்டு. எனவே இதை நினைவுபடுத்துமாறு அவர்கள் வழங்கிய அந்த உரை மிக அருமையான உரை என்றையும் எண்ணி இப்பொழுது நாம் நூலுக்கு வருவோம். நம்முடைய பெரிய புராணத்தில இறைமலிந்த சருக்கம் என்ற சருக்கத்தில இலைமலிந்த வேல் நம்பி எரிபத்தற்கடியேன், ஏனாதிநாதன் தன் அடியார்க்கும் அடியேன் என்ற 2 பெருமக்களுடைய வரலாறு ஏற்கனவே நாம் எண்ணிவிட்டோம். அதில் 3வராக இருப்பவருடைய எண்ணம் தான் இப்பொழுது நம்முடைய சிந்தனைக்குரியது. இவரை பற்றி சொல்லுகின்ற பொழுது ரொம்ப அருமையான ஒரு தொடரை நம்முடைய சுந்தரமூர் சுவாமி சொல்லுகிறார். எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று, ஆனால் அதை நினைவுபடுத்தாமல் போகக்கூடாது என்பதற்காக அதை சொல்ல வேண்டும். கலை மலிந்த சீர் நம்பி கண்ணப்பற்கு அடியேன் என்பது ஒரு அருமையான சொல். சுந்தரமூர் சுவாமிகள் அதன் திருவாரூரிலே பெருமானுடைய திருவுருளை பெற்று பாடிய ஒரு அருமையான விளக்கம். ஒவ்வொரு அறிவரையும் ஒவ்வொரு விதமான அறிவுப்படுத்துகின்ற பாங்கு அதில் அமைந்திருக்கிறது. அதுல இந்த பெரியவருக்கு, நம்முடைய கண்ணப்ப நாயனாருக்கு, கலை மலிந்த சீர் நம்பி என்று ஒரு அருமையான ஒரு சொல் அறிமுறை சொன்னார். நம்பி நம்பி என்பது முன்னே இலைமலிந்த வேல் நம்பி எரிபத்தற்கடியேன் என்று சொல்றோம். நம்முடைய சுந்தரருக்கு இருக்கிற பெயர்ல நம்பி ஆரூரர் என்றே பெயர் உண்டு. இப்படி நம்பிங்கிற சொல்ல அமைப்பு இருக்குது. அது எல்லாரும் இப்ப நம்ம கல்யாண பத்திரிகை எல்லாம் திருவள்ளர் நம்பி திருவள்ளர் நங்கின்னு போட்டுரும். ஆனால் ஆடவர்கள்ல ரொம்ப உயர்ந்தவர்களுக்கு தான் அந்த நம்பிங்கிற சொல்லை சொல்லணும். அது போல பெண்கள்ல ரொம்ப உயர்ந்தவர்களுக்கு தான் நங்கின்னு சொல்லணும். நம்ம பொதுவா நம்பினா ஆணும் நங்கைனா பெண்ணு சொல்லிவிடுறோம். இலக்கண உலகத்துல இதை பற்றி சொல்லியிருக்காங்க. அப்ப நம்பி என்ற சொல்ல சொன்னோம்னா அவர் எல்லாவித ஆண்மைக்குரிய அத்தனை இலக்கணம் நம்பியவர். நங்கை என்று சொன்னா அது போல பெண்மைக்குரிய எல்லா இலக்கணம் நம்பியவர். அப்படிப்பட்ட அருமையான சொல் இந்த நம்பி நங்கை என்பது. இப்ப திருமணம் அழைப்பதில்ல இடம்பெறுகின்றது. வாழ்க வணக்கம் என்று சொல்லும் இந்த நம்பி என்ற சொல்லை நம்முடைய கண்ணப்பருக்கு பெய்திருக்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமி. அதனால ஆடவர்களிலே மிகச்சிறந்த பெரியவர் இலக்கண உலகத்தில் அப்படி சொல்லும் போது அவரை நம்பின்னு சொல்லும். இனி அதற்கு முன்னே இருக்கிற அமைப்பு இருக்குதே அந்தவத்துடன் நினைக்கணும். கலை மலிந்த சீர். அப்ப கலை கலை என்பது நமக்கு ஒன்னு விளக்கம் வரணும். ஆய கலைகள் 64. ஆகவே பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. நாம ஒன்னும் புதுசா சொல்லவே வேண்டியதில்லை, விளக்கவே வேண்டியதில்லை. எடுத்து இணைத்தால் போதும். கலைன்னு சொன்ன மாத்திரத்திலேயே எத்தனை மொத்தம் ஆய கலைகள் 64 ஏய உணர்வீர்த்தும் எண்ணம்மை என்று ஒரு பாட்டு இருக்கு. எனவே 64 கலைகளாக நம்முடைய அந்த அறிவியலை பாகுபாடு செய்திருக்கிறார். எல்லா அறிவியல் தான் அந்த அறிவியலை 64 மிக அருமையாக பாகுபடுது. அப்ப அந்த 64 கலைகளிலும் மலிந்த சீர் மலிந்தன நிரம்பிய சிறப்பு. இந்த 64 கலைகளிலும் ரொம்ப நுணுகி நுணுகி நுணுகி நுணுகி பார்த்தா முடிந்த முடிவாக எது என்று கேட்டார். அதை உடைய நம்பி இந்த யாரு நம்முடைய கண்ணப்பர் என்று சொன்ன. அப்ப எல்லா கலைகளிலும் முடிந்த முடிவா சொல்லப்படுவது எது என்று கேட்டா உயிர்கள் இந்த தோன்றியதே எதற்கு என்று கேட்டா திருவள்ளுவர் தான் நான் சொல்லியிருக்கிறேன். முடிந்த ஞானி முதல் ஞானி என்று அதுக்கு மறுதலையே இல்லை. முதல் ஞானியும் முடிந்த முடிவாக சொல்லுகின்ற ஞானியும் திருவள்ளுவர் தான். அவரை கேட்போம், ஐயா இந்த உடம்பு உயிரோட சேர்த்து பணிந்திருக்குதே எதற்கு அப்படின்னு கேட்டா எதற்கு உடம்பு உயிரோட சேர்த்து பணிந்திருக்குதே எதற்கு அப்படின்னு கேட்டா எதற்கு என்ன வினையினால செய்யறோம். ஆனா அந்த வினையினால செஞ்சாலும் இந்த உடம்பு உயிரும் சேர்ந்து எதற்கு எதற்காக வந்தது அப்படியா தெரியாத உனக்கு நான் 8 பாடி வச்சிருக்கேனேப்பா. 8 8 அன்புடைமை இல்ல 8 அன்புடைமை. அன்போடு எய்ந்த வழக்கென்ப ஆறுயிர்க்கு என்போடு எய்ந்த தொடர்பு. அப்பா இந்த ஆறு உயிர்க்கு அருமையான உயிர்க்கு என்போடு எய்ந்த தொடர்பு. எலும்பும் தோளும் மேலெல்லாம் இருக்கும்படியான்னு இந்த உடம்பு இருக்குதே இது வந்து உடம்பு கொடுத்ததே எதுக்குன்னு காரணத்தேனா அன்போடு எய்ந்த வழக்கென்ப. அதுக்காக இந்த அன்போடு பொருந்தி வாழத்தான் இந்த உயிர் இந்த உடம்பு கொடுக்கப்பட்டது காரணமே. ஐயா சில பேருக்கு இது இல்லையே இல்லையேன்னு எது எதுக்காக கொடுக்கப்பட்டதோ அது இல்லையே. திருவள்ளுவர் முதல் ஞானி அல்லவா அதையும் சொன்னார். அப்படி இல்லாம இருக்குதா அப்படின்னு ஆமான். அன்பு அகத்தில்லா உயிர் வாழ்க்கை என்ன அருமையா சொன்னது. உடன்பாடும் எதிர்மறையும் அன்பு அகத்தில்லா உயிர் வாழ்க்கை அது எப்படின்னா என்போடு எந்த தொடர்பு. இந்த அன்புதான் இந்த எலும்பும் தோலுமா இருப்பதனுடைய காரணமே அன்புதான் வாழ. அப்படி இல்லையானால் அது வெறும் எலும்பும் தோலும் தான். எது இல்லாத எலும்பும் தோலும் எது இருக்கணுமோ அது இல்லாது உயிர் இல்லாத எலும்பும் தோலும் ஈக்குவல் டு செத்தாருள் வைக்கப்படும். இந்த அன்புங்கிற ஒண்ணுக்காகத்தான் அந்த உடம்பே பெருமாங்க. அந்த அன்பு எப்படி தொடக்கத்துல தாய் மேல தந்தை மேல பக்கத்தோடு எழுத்தோடு தன்னூறு அடுத்த ஊரு மொழியிலே அப்புறம் கல்வியிலே இப்படி எல்லாம் இருந்தது. ஆனா இவற்றெல்லாம் முடிந்த முடிவாக இவற்றை எல்லாம் கொடுத்த இறைவனிடத்திலே இருக்கணும். இறைவனிடத்தில் அன்பு இருக்கணும். அதுதான் கலையானது. அப்போ படிப்படியாக இங்க எல்லாம் தொடங்கிய அந்த அன்பு எங்கே நிறைவு பெறுகிறது இறைவனிடத்தில் முடிவு பெறுகிறது. அப்ப அந்த இறைவன் யார் திருமூலர். அன்பும் சிவமும் இரண்டன்பர் அறிவிலார் அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார் அன்பே சிவமாவது யாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அப்போ இந்த அன்பானது நம்முடைய தாய் தந்தையருக்கு அண்மையில் இருக்கின்றவர்களுக்கு மற்றவர்களுக்கு மொழிக்கு கலைக்கு உணர்வுக்கு உணர்ச்சிக்கு எல்லாம் செலுத்திய ஒன்று. இந்த ஆன்மா கரையேறுவதற்காக இருக்கிற பெருமானத்தில் செலுத்தி அதன் வாயிலாக பெறுகின்ற முடிவு வரைக்கும் அதுதான். அப்போ அன்பேதான் எல்லாம். அப்போ அப்ப எல்லா கலைகளிலும் முடிந்த முடிவாக நமக்கு எடுத்து சொல்லப்படுவது எது? இந்த அன்பு. அந்த அன்பிலே சிறந்த நம்பி ஒருவர் உண்டென்றால் அவர் கண்ணப்பர் தான். கலை மலிந்த சீர் நம்பி கண்ணப்பர்க்கு அடியேன் என்ற அர்த்தம். அப்ப கலைமலிந்த சீர் என்பது சீக்குவல் டு அன்பு. அந்த அன்பே வடிவாக இருந்தவர் கண்ணப்பர், அவருக்கு அடியேன் என்ற. அப்ப கலைமலிந்தன நம்முடைய நிறைய படித்தன அர்த்தம் இல்ல, நிறைய படித்தன அர்த்தம் இல்ல. ஏன்? பாவம் அவர் அதிகமா படித்தவர் இல்ல, படித்தவர் இல்ல. நம்முடைய போல உலகியல் கல்வியே படித்தவர் இல்ல. இருந்தா அந்த மரபுப்படி வேட்டையாடுவதற்குரிய தொழில் எல்லாம் கற்றுக்கொண்டா தொழிற்கல்வி தான் இருந்தது. அறிவு கல்வி ரொம்ப குறைவு, மிக குறைவு. நல்ல தொழிற்கல்வி இருந்தது. தொழிற்கல்வியில வளர்ந்தார், வளர்ந்தார், வாழ்ந்தார். பெருமானுடைய திருவுருளினாலே பின்னே அந்த வரலாறு நமக்கு தெரியும், பின்னால போகும். ஆகவே இங்கே கலை மலிந்த சீர் என்றால் எல்லா கலைகளிலும் மலிந்து நிற்கின்ற முடிவு முடிந்த முடிவாய் நிற்கின்ற சீர் எது? அன்பு. அந்த அன்பே பிழம்பாய் இருக்கின்ற நம்பி கண்ணப்பருக்கு. இன்னொரு பொருளும் கூட அது சொல்வார்கள். கலை என்று சொன்னால் பொதுவாக நூல்கள் என்று வைத்துக் கொண்ட பெரும்பாலும் பல நூல்களிலும் யாருடைய சீர் எடுத்து சொல்லப்படுதுன்னா கண்ணப்பருடைய சீர் தான் என்று சொல்லப்படுது. இங்கு திருமுறையில, திருமுறையில நம்முடைய பெருமக்கள் எல்லாம் ஞானசம்பந்தரன், அப்ப சுவாமியில சுந்தரன், எல்லாரும் கண்ணப்பரை நினைத்தார். மணிவாக்கர் என்ன, எத்தனை பேர் கண்ணப்பர். அதிலும் ஞானசம்பந்தர் ரொம்ப அருமையாக நம்முடைய வழிபாட்டை சொல்லுகின்ற நம்முடைய சேக்கிழா பெருமான் காலத்தினாதரை வணங்கினாராம், வணங்கி அப்படியே வலம் வந்து பெருமாண்டத்திலே மிகுந்த அன்பு செலுத்தி வந்தாராம். வந்த பிறகு கண்ணப்பர் திருவுருவத்தை பார்த்தாராம். பார்த்த உடனே இது மாதிரி வேற எங்கேயுமே சொல்லல, பெரிய புராணத்தில் இருந்து ஒரு உடன் தான். கும்பிட்ட பயன் காண்பார் போல், காலத்தினாதரை வணங்கியதனுடைய பயனாக இந்த கண்ணப்பரை கண்டு வணங்கினார். இப்போ ஆண்டவனை வணங்கியதன் பயன் இந்த அடியவரை வணங்கினார். கும்பிட்ட பயன் காண்பார் போல் மெய்வேடர் பெருமானை கண்டு விழுந்தார். இவரை பார்த்தாராம், பார்த்தாலும் அப்படியே கிட விழுந்தாராம். யாரு? ஞானசம்பந்தர். மூன்று வயசுல ஞானம் பெற்ற ஞான குழந்தை அருமையாக கும்பிட்டதோடு இல்லாமல் எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக சாதாரிப்பண்ல ரொம்ப அருமையா வச்சு பாருங்க. இங்க இருந்த அந்த கண்ணப்பர் யார்? வாய் கலசமாக வழிபாடு செய்யும் வேடன். எல்லாரும் கையில வந்து சொம்பு வைத்துக் கொண்டு அதுல தண்ணீர் எடுத்துக்கொண்டு போய் வழிபாடு செய்வாங்க. இந்த பேர் வாயே கலசம். வாய் கலசமாக வழிபாடு செய்யும் என்று சொன்னார். என்னங்க வாய் கலசம் சொன்னாரு? அப்புறம் வழிபாடு செய்வதற்கு தண்ணி வேணும், பூ வேணும், அப்புறம் நைவேத்தியம் வேணும்னாரு. அவையெல்லாம் வெள்ளித்தறியில் காண்க. படிக்க புரியல, அதுல பார்த்து தொடங்கி வைத்தார். தொடங்கி வைத்தார். வாய் கலசமாக வழிபாடு செய்யும் வேடர் என்று சொன்னே வெறும் கலசம் மட்டும் சொன்னீங்க. எஞ்சியதெல்லாம் எஞ்சியதெல்லாம் பின்னர் காண்க. வழிபாடு செய்யும் வேடன் மலராகு நயனம், அந்த மலர் போன்ற அந்த கண்ணினை காய்கனையினால் இடந்து ஈசனடி கூடு காலத்தி மலை என்று ரொம்ப அருமையாக போய் வணங்கியதோடு மட்டுமல்லாமல் இம்மாதிரி அருமையான அந்த சாதாரி பண்ணம் இந்த பாடலே வாழ்த்தியும் நம்மை வாழ்த்துமாறும் ஞானசம்பந்த பெருமாள். அப்படிப்பட்ட நம்முடைய ஐயா சொல்பவர் கூட சொன்னாங்க, மணிவாசகர் பெருமானிய திருப்பெருந்துறையில இந்த ஆன்மாவை கண்டது, கண்டவுடனேயே ஈர்த்தெண்ணை ஆட்கொண்டது. அப்படி ஈர்த்தெண்ணை ஆட்கொள்வதற்கு எதேன்னு எனக்கு தகுதி இருக்க இல்ல, அல்லது இதுவரைக்குமே யாரும் அன்பே செலுத்தாம இருந்து நான் வரப்போய் சரி இந்த ஆன்மா அன்பு செலுத்தும் என்பதற்காக கருதி செஞ்சதா? இதுக்கு முன்ன அன்பு செலுத்தல தலையான ஒரு ஆள் அன்பு செலுத்திருக்காரு, அது திருவுள்ளம் அறியும். அதை பார்த்துமா என்ன ஆட்கொண்டது அப்படின்னு. ஏன்னா அது அன்பினுடைய சிகரமாக இருந்தவர், நான் அன்பே இல்லாதார். அவ்வளவு சிகரமாக இருந்த அன்பை பார்த்த பிறகு கூடவா இந்த கேவலம் என்னை ஆட்கொண்டீர்கள் என்று கேட்கிறார். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பு இன்மை கண்டபின் அதனோடு ஒப்பதோர் அன்பு இல்லை என்று சொல்லிட்டு முடிவார்கள். பேச்சுக்கிழமில் அந்த அன்பை நீ மேல வச்சிருந்த கண்ணப்பர் அன்பை, அந்த அன்புக்கு இணையானவை எது என்று கேட்டா சரி ஒரு நாள், ரெண்டு நாள், ஓராண்டு, பல ஆண்டு, பல யுகம் அப்படின்னா சரி இல்ல சார்.
4: கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின், அப்படிப்பட்ட அருமையான ஒரு பெரிய அன்பே வடிவாக ஒருத்தரை பார்த்தும் கூட என்னப்பன் என் ஒப்பில் என்னையும் சேர்த்துக்கிட்ட என்னையும் ஆட்கொண்டருளி வண்ண பணித்து என்னை வா என்ற வான்கருணை சொன்ன பொன்னிட்டே சென்றுதாய் கொத்தும்பி.
3: இப்படி சொன்ன பெரியவர்கள்
4: காலை மலிந்த சீர்நம்பி கண்ணப்பற்கு அடியேன்
3: என்று சொன்னது அவள்தான். அதனால் தான் சுந்தர பெருமான் கலைமலிந்த சீர் என்றால் கரைகளிலெல்லாம் முடிந்து முடிவாக சொல்லுகின்ற அன்பு, அந்த அன்பை உடைய நம்பி என்ற ஒரு பொருள். இன்னொன்று, இவருக்கு முன்னே பின்னே வந்த பெரியவர்கள் அத்துணை பேரும் பெரிதும் பாராட்டி போன்ற ஒரு பெரியவர், கலைமலிந்த சீர் நூல்களிலெல்லாம் பாராட்டப்படுகின்ற சீர்மை உடையவர் கண்ணப்பர் தான். 11 திருமுறையிலே கண்ணப்பர் திருமரம் என்று இரண்டு பெரியவர்கள் இரண்டு நூலே எழுதியிருக்கார்கள். நூலே எழுதியிருக்கார்கள் யாரை பற்றி? கண்ணப்பரை பற்றி. அது 11 திருமுறை இடம்பெற்று கண்ணப்பர் திருமரம் அருமையான நூல். இந்த ரெண்டு நூல்கள் அருமையா பெற்றவர் இவர். அதான் கலைமலிந்த சீர் என்றெல்லாம் சொல்லி பாராட்டுகின்ற மிக அருமையான ஒரு பெரியவரை பற்றி, கண்ணப்பர் பெருமானை பற்றி என்றுகிறோம். எண்ணுகிற கூட்டம் தொடர் எண் ரொம்ப அருமையான எண். எது? 16. இந்த 16 வருகின்ற பொழுது ஒரு நினைப்பை நினைக்காம இருக்கக்கூடாது. ஞான சம்பந்த பெருமானுக்கு எத்தனை வயதுல அந்த வீடு பேரு? 16. அதனால சேர்க்கிறார் என்ன சொன்னார், அந்த ஞான சம்பந்தருக்கு இந்த ஆண்டு முத்தி பெற்ற ஆண்டு 16 ஆனதுனால புண்ணிய 16 ஆண்டு பேர் பெரும் புகழி வேந்தர். இந்த ஆண்டுல இந்த எண்ணிக்கையில இந்த 16 எண்ணிக்கை இருக்கு பாருங்க, அதுதான் ரொம்ப நாள் புண்ணியம் செஞ்சதான். ஏன் ஞான சம்பந்த பெருமான் 15 வயசுல வீடு பேர் அடையப்படாதா? 17 அடையப்படாதா? 25 அடையப்படாதா? இந்த 16 ஆண்டுலதான் வீடு பேர் அடைந்தார். அதனால இந்த 16 எண்ணி எத்தனை ஆண்டு தவம் செஞ்சதோ ஞான சம்பந்த பெருமான் இந்த 16 ஆண்டுல வீடு பேர் அடைவதற்கு. அதனால புண்ணிய 16 ஆண்டு பேர் பெரும் புகழி வேந்தர் கண்ணூதல் கருணை வெள்ளம் ஆயிர முகத்தால் கண்டார். அருமையான வாக்கு. அதனால எப்படியோ திருவருள் வாய்ப்பு நமக்கு 16 இதுல புண்ணிய 16 ஆண்டு பெயர் பெறும் இந்த கூட்டத்திலே அந்த புண்ணியமே வடிவாக இருக்கிற நம்ம பெருமானை நாம் நினைக்கிறோம். எனவே அப்படிப்பட்ட அருமையான பெரியவரை கண்ணப்பரை நாம் இப்பொழுது வழிபடுகிறோம் என்று சொல்லணும். இங்கே வழிபடுகிறோம் சொல்லணுமே தெரியுமா, அவரை பற்றி நாம வெளிப்படையா சொல்றோம்னு சொல்ல முடியாது. ஏன்னா சேர்க்கலாரே ஆசை பற்றி அறைகின்றேனே தவிர இது வந்து எனக்கு எல்லாம் தெரியுமா என்று சொன்னார். அதுதான் அந்த முன்னுரையோடு கூட இப்பொழுது நாம் எல்லாம் எஞ்சிய பெருமக்களாகிய நம்ம எல்லாம் நேர்களை பொத்தப்பி நாட்டுக்கு அழைக்கிறோம். பொத்தப்பி நாடு, இந்த பொத்தப்பி நாடுங்கிறது இப்பொழுது காலத்தி இருக்கு, திருக்காலத்தி. இந்த காலத்தி மலையை சுற்றி ஒரு ஏறத்தாழ ஒரு 40 மைல் அல்லது 50-60 கிலோமீட்டர் வச்சுங்க, அந்த பகுதிக்கு அந்த காலத்துல பொத்தப்பி நாடுன்னு பேர். பொத்தப்பி நாடுன்னு பேர். இப்ப அந்த பொத்தப்பி நாடுலாம் சொல்ல முடியாது. அப்ப அந்த மாதிரி பெயருடைய அந்த ஒரு 40-50 கிலோமீட்டர் சுற்றி இருக்கிற அந்த காலத்தி மலையை சூழ்ந்திருக்கிற நாடு பொத்தப்பி நாடு என்று. இப்பொழுது நாம் நம்முடைய செலவிட்டு எங்கே போகிறோம்? பொத்தப்பி நாட்டிற்கு செல்லுகிறோம். அங்கே யார் முன்னே இருந்து நம்மை அழைத்து செல்லுகிறார்கள்? சேக்கிழார் பெருமான் இருந்து அழைத்து செல்கிறார். எனவே நமக்கு வழிகாட்டியாக முன்னோடியாக செல்லுகின்ற பெருமான் நம்முடைய சேக்கிழார் பெருமானை அழைத்து செல்கிறார். மேவலர் புறங்கள் சற்ற விடையவர் வேதவாய்மை காவலர் திருக்காலத்தி கண்ணப்பர் திருநாடு என்பர். நம்ம எல்லாம் இங்க போயிருக்கிறோம் பொத்தப்பி நாட்டு. இப்ப நாம எந்த நாட்டுல இருக்கும் தெரியுமா? சோழ நாட்டுல இருந்த நம்ம, தொண்டை நாட்டுல இருந்தவங்க, நடுநாட்டுல இருந்தவங்க எல்லாம் சேர்ந்து இப்ப எங்க வந்திருக்கிறோம்? இல்ல, பொத்தப்பி நாடு. இந்த நாடு எப்படிப்பட்டதுன்னா திருநாடு, திருப்பொலியும் நாடு. என்ன தெரு? சிவமே நிலவுகின்ற தெரு. சிவமே நிலவுகின்ற திரு பெற்ற நாடு அந்த நாடு. எந்த நாடு? பொத்தப்பி நாடு. எனவே கண்ணப்பர் திருநாடு என்பர். அந்த கண்ணப்பர் எந்த ஊர்? திருக்காலத்தி கண்ணப்பர் திருநாடு என்பர். இந்த ஊருக்கே இந்த நாட்டுக்கே பெருமை தருவது எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த திருக்காலத்தி தான். நாடாக ஒன்றோ, காடாக ஒன்றோ, அவளாக ஒன்றோ, மிசையாக ஒன்றோ, நீ நாடா இருக்கட்டும், காடா இருக்கட்டும், மேடா இருக்கட்டும், பள்ளமா இருக்கட்டும், நிலைமே உனக்கு என்ன தகுதியினர், உன்னிடத்துல இருப்பவர்களை பொறுத்துதான் உனக்கு தகுதின்றது. எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்ல வாடிய நன்மை. எங்க நல்லவர்கள் இருக்கிறாங்க அதுதான் நல்ல நாடு, இல்லைன்னா உனக்கு வேற என்ன இருக்கு, ஒண்ணுமே இல்லை. அப்படி பார்க்கும்போது இந்த பொத்தப்பி நாட்டில் இருந்த பெரியவர் யார், கண்ணப்பர் என்றவர். அதனால அவர் திருக்காலத்தி கண்ணப்பர் அப்படினாரு. அப்படிப்பட்ட ஒரு கண்ணப்பர் எப்படி என்ன பெருமைனாரு, என்ன பெருமைனா, மேவலர் புறங்கள் சற்ற விடையவர் வேத வாய்மை காவலர். காவலர் என்ன காவலர், வேத வாய்மை காவலர். முன்னே சொன்னோம் வேதங்களிலோ அல்லது மற்றவற்றிலோ எல்லாவற்றினுடைய மலிந்து முடிந்ததாக இருப்பது எது, அன்பு. அந்த அன்பை அப்படியே காவல் செய்கின்றவர் காவல், கலைமலிந்த சீர் நம்பி என்று சொன்னோம் அல்லவா. அந்த ஆகவே எல்லா நூல்களினுடைய முடிந்த முடிவாக இருக்கிற அன்பை அப்படியே காவல் செய்கின்ற பெரியவர் அவர். அவர் எந்த ஊர், திருக்காலத்தி. பெயர் என்ன, கண்ணப்பர். இருக்கிற நாடு எது, இந்த நாடு. இந்த நாடு இப்ப எங்க வந்திருக்கிறோம், கண்ணப்பர் திருநாடு என்பர். திருநாடு என்பர் நரு. எனவே அந்த பொத்தப்பி நாடுங்கிறது சேக்கிழார் காலத்துல மட்டும் இல்ல, வழி வழியா இருந்திருக்கு. அதனால கண்ணப்பர் திருக்காலத்தி நாடு என்பர், வழி வழியா அந்த இடத்தை அப்படிதான் சொல்லிட்டு வந்தான். அதனால கண்ண திருநாடு என்பர். சரி, நாவலர் புகழ்ந்து போற்றும் நல்வளம் பெருகி நின்ற பூவலர் வாவி சோலை சூழ்ந்த பொத்தப்பி நாடு. இந்த நாட்டுக்கு என்ன பேருன்னு கேட்டா பொத்தப்பி நாடுன்னு பேர். இந்த பொத்தப்பி நாடு என்பது என்ன சிறப்புடையதுன்னு, ஒரு காலத்துல புலவர்களால் பாராட்டப்படுகின்ற சிறப்பு தான் தலையாய சிறப்பா இருந்தது. ஒரு காலத்திலேன்னு சொன்னேன், இருந்ததுன்னு சொன்னேன், மறந்துடக்கூடாது. ஒரு காலத்தில் என்றும் இருந்தது என்றும் சொல்வதனால் இப்பொழுது அதை பற்றி பேசவே விடாது. அதனால ஒரு காலத்தில் அப்படி எப்படி புறநானூற்றில் சொன்னார், புலவர் பாடும் போலுடையோர் விசும்பின் வளவன் ஏவா வான ஊர்தி எய்து பயன்பதம் செய்வனை முடித்து. எவர் ஒருவர் புலவரால் பாராட்டப்படுகின்ற சிறப்புடையுள்ள அவர்கள் தான் இந்த உலகத்தில் என்னென்ன செய்ய வேண்டும் அந்த காரியங்களை எல்லாம் செய்து ஒரு கால எல்லை முடிந்த பிறகு எப்படி வெள்ளையானை வந்ததோ நம்முடைய சுந்தரமூர் சுவாமிகளுக்கு, அது போல சிவிகை அங்கிருந்து வரும், அந்த சிவிகையில் ஏறி வானுலக எய்துவார்கள். அறிவு அப்பா யாரால, புலவரால் பாராட்டப்படுகின்றவர்கள். அப்படிப்பட்ட சிறப்பு எது சொல்லிட்டு புறநானூர், புலவர் பாடும் புகழுடையோர் எப்படி போவாங்க விசும்பில், எப்ப எல்லாம் தான் செய்ய வேண்டிய செயலெல்லாம் முடிச்சுட்டு அல்பாயிசா இல்ல சார் ஐயா அவங்க சரிய 105வது பழுத்த பழம் அப்படிங்களா, எல்லாம் பேர அல்லாதா அல்ல கொள்ளு பேரம் கொள்ளு பேத்தி எல்லாம் எல்லாருக்கும் எல்லாருமே எல்லாரும் ஒரு வசதி குறைவு அப்படிங்களா. அப்ப நிறைவான பழம், எல்லா தலங்களும் வழிபாடு செய்தவங்க, 12 திருமுறை 14 சாஸ்திரம் எல்லாம் தெரிஞ்சவங்க, எல்லா குருமூர்த்திகளையும் வழிபாடு செய்துட்டு இருந்தவங்க, என்னென்ன அரஞ்செய்யணுமோ 32 காஞ்சிபுரத்துல அம்மா செஞ்ச மாதிரி இவர் செஞ்சவங்க, பழுத்த பழம் போங்க அடாராடா இவ்வளவு காரியம் செஞ்சவங்க. ஆமா அவங்க விசும்பின் ஊர்தி வரும். ஆமா அந்த ஊர்தி மேகம் இருந்ததுன்னா மழை இருந்ததுன்னா வந்து கீழே பொத்துன்னு விடுவோமே, அதெல்லாம் உங்க இதுதான் டன்ல வச்சுங்க. வளவன் ஏவா வான ஊர்தி ஏறி உட்காந்து தட்டி பறக்கும் அது பாட்டு, ஒரு வகை ஓட்ட வேண்டியதில்லை. எய்துவ என்பதும் செய்வினை முடித்து புறநானூர் அல்லவா. அப்படிப்பட்ட சிறப்பு புலவர் பாடும் போடணும். எனவே புலவர் பாடும்னா அப்படிப்பட்ட அமைப்பு இருந்தது. காரணம் சொல்லத்தான் வேணும், வேற வழி கிடையாது. அந்த புலவர்கள் தம்முடைய தூய்மையும் உயர்ந்த பண்பும் நல்ல தெய்வீக உணர்வும் இருந்து பாடியதுனால அது அப்படி ஆயிடுச்சு. அந்த சொல்லுக்கு மதிப்பு காரணம் என்ன, அப்படிப்பட்டது. குணத்தால் நிறைவும் ஒழுக்கத்தால் உயர்வும் நல்ல தெய்வீக திருவருள் உரைப்பினால் அழுத்தவும் இருந்ததுனால நெறிமொழி மாந்தர், நெறிமொழி மாந்தர் ஆணையர் கலந்த மறைமொழி தானே மந்திரம் என்ப, நெறிமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். மறைமொழின்னு சொல்றாரு மறைமொழியினர், நெறிமொழி மாந்தருடைய சொல்லு மறைமொழி என்றே சொன்னார். அப்படிப்பட்ட அளவிலே நம்முடைய இந்த பொத்தப்பி நாடு புலவர்களால் பாராட்டப்பட்ட சிறப்புடையது என்று சொன்னார். நாவலர் புகழ்ந்து போற்றும் நல்வளம் பெருகி நின்ற புவலர் வாவி சூலை சூழ்ந்த பொத்தப்பி நாடு. அப்படி நாம் புலவர்களெல்லாம் பாராட்டப்படுகின்ற நாடு பொத்தப்பி நாடு. இயற்கை சூழல் அப்படியே தவழ்ந்து நிற்கும். நம்ம ஐயா கூட சொன்னாங்களே மருதநலம் தான் நிறைய பேசப்படுகிறது சேக்கலார் பெரிய பிராணத்துல, குறிஞ்சி எல்லாம் ரொம்ப குறைவு. காரணம் என்னன்னா நம்முடைய பெருமக்கள் வாழ்ந்த இடமெல்லாம் பெரும்பாலும் மருதநலமா போச்சு, அதனால வயல் சூழ்ந்த வயல் சூழ்ந்த வயல் சூழ்ந்தன்னு பாரம்பரிய ஆகி போச்சு. ரொம்ப குறைவா குறிஞ்சி நிலத்துல தோன்றியவர் நம்ம இவர். நம்முடைய திருக்குறிப்பு தொண்டர்ல 4 வகை நிலமும் பாராட்டப்படுது, 4 வகை நிலமும் நானிலமும் பாராட்டுற அப்படிதான் வருது. ஆனாலும் எஞ்சியவர் கொஞ்சம் குறைவு தான். ஏன்னா குறிஞ்சி நிலம் தோண்டியவர்களுக்கு ரொம்ப குறைவு. அதனால எனவே இது அருமையான சோலைகள் சூழ்ந்த நாடு, பொத்தப்பி நாடு என்று சொல்றோம். அப்படிங்களா, இந்த இடத்துலதான் நம்ம பெரியவர் இருந்தாங்களா? ஆமா, வாழ்ந்தாங்க.
4: இத்திருநாடு தன்னில் இவ திருப்பதியாதென்னில்,
3: நல்ல கதை வரலாறு வரலாறவே சொன்ன. இந்த நாட்டுல நம்ம நினைக்கிற கண்ணப்பருக்கு எந்த ஊருன்னு கேட்டீங்கன்னா, சும்மா சின்ன பிள்ளை சொல்ற மாதிரி சொல்றாங்க. இந்த நாடு இப்ப வந்திருக்கிற தாத்தா இங்க நாட்டுல, இந்த நாட்டுலதான்ப்பா நம்ம கண்ணப்பர் வாழ்ந்த ஊர் எதுன்னு கேட்டீங்கன்னா, திருப்பதி யாது என்னில், சின்ன குழந்தைங்க சொல்ற மாதிரி சொல்றேன். இந்த ஊர்ல அவர் வாழ்ந்த ஊர் எதுன்னு கேட்டீங்கன்னா,
4: நித்தில அறிவிச்சாரல் நீள்வரை சூழ்ந்த பாங்கர்.
3: இங்க பாரு எப்படி இருக்குன்னு, பெரிய மலை இருக்குது. இங்க பாரு, இங்கேயும் பெரிய பெரிய மலை இருக்கு. அதுல இருந்து என்ன வருது பாத்தியா,
4: இழும் என இழிதரும் அருவி பழமுதிர் சோலை மலை கிழவோனி.
3: மலைக்கு என்ன சிறப்பு, அருவி வந்துகிட்டே இருக்கு. குத்தாலத்துல என்ன பண்ண, நீங்க அந்த ஐந்து அருவிலையும் அந்த இந்த அருவிலையும் தண்ணி வெள்ள வச்சுங்க, யாரு போறா? இன்னும் சரியா இல்ல சீசன், ஒன்னும் பிரயோஜனம் இல்ல சந்தனம், குத்தாலமே சிறப்பு இல்லைன்றோம். அப்ப குத்தாலத்துல இருக்கிற சிறப்பே என்ன அப்படின்னு கேட்டா, மலையும் மலையில் விழுகின்ற அருவியும். அந்த வரி எப்படி செய்யுமா, நக்கீர
4: இழும் என இழிதரும் அருவி பழமுதிர் சோலை மலை கிழவோனி
3: என்றுதான் சொன்னார். அருமை. அதனால இங்க எப்படி இருக்குன்னா, அந்த மலை
4: நித்தில அருவிச்சாரல் நீள்வரை சூழ்ந்த பாங்கர்,
3: நல்ல குறிஞ்சி நிலம், மலையும் மலை சூழ்ந்த காடும். அது பாடு தண்ணி வருவரும், தண்ணியில எல்லா ஊர்லயும் என்ன வரும், குத்தாலத்து அருவியில சில்லுன்னு தன்மையோட குளிர்ச்சியா வரும். ஆனா இதுல அப்படியே முத்துக்கள் வந்துகிட்டே இருக்கும், யாரும் எடுக்க மாட்டாங்க. நீ குளிக்கும் போது கூட தலையில நாலஞ்சு முத்து விழுதுன்னா, இது எதுக்கிட அப்படின்னு கீழே போட்டு அருமையா குளிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட நாடாக்கும் இந்த நாடு.
4: மத்த வெங்காலித்து கோட்டு வந்தோடர் வேலி கோலி
3: பாத்தியா, மலைய பாத்தியா அண்ண ராமனாரு, இங்க பாருங்க தாத்தா அப்படியே ஒரு பெரிய வேலி போகுது, பெரிய வேலியா இருக்கு தாத்தா அப்படின்னாரு. அதுல என்ன நடு நட்டு இருக்குன்னாரு, நம்ம ஊர்ல இருக்கிற முள்ளு முள்ளியும் வந்து கல்லியெல்லாம் வைக்கிறது இல்ல, ஆடாதோட இதெல்லாம் தஞ்சை மாவட்டத்துல ஆடாதொடையில வச்சிருவாங்க. ஏன்னா வச்சா தானா பாட்டு மண்டி போடும். அது மாதிரி இந்த மாதிரி ஆடாதொடையிலயோ அந்த இலையோ இந்த இலையோ வைக்கிறது இல்ல அப்படின்னாரு. என்ன நட்டுருக்கு பாத்தியா அண்ணாரு, ஆமா வெள்ள வெளியேன்னு இருக்கு, எல்லாம் வெள்ள வெளியேன்னு இருக்குன்னாரு. எல்லாம் யானை தந்தம், யானை தந்தந்த தந்தத்தை என்ன ஒவ்வொரு ஒரு ஒரு அங்குலத்துக்கு ஒன்னா நட்டு நட்டு நட்டு நட்டு அப்படி வேலி கட்டிருக்கிறார்.
2: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம்.

0: ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு திருவருட் பயன். தலைப்பு ஐந்தாம் அதிகாரம். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
1: அடுத்த குரட்பாவிலே சொல்கின்றார்கள், சிவபெருமான் தான் ஆணவ மலத்திற்கு பகை, ஆணவ சக்தி அவனால்தான் ஒடுக்க முடியும். அப்படின்னாலும் கூட அந்த சிவபெருமான் தேசிகனாக வந்துதான் அருள் செய்தால்தான் நமக்கு ஆணவ சக்தி நீங்கும் அல்லது அநீங்காது என்பது அடுத்த குரட்பான். அதற்கு அருமையான ஒரு எடுத்துக்காட்டு. ஆனா இந்த காலத்துல அந்த கலைகள்லாம் இல்லாமல் போய்விட்டன. ஆகவே நாம் அந்த கலையை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. என்னவென்றால், அரவினாலே தீண்டப்பட்டு விஷம் ஏறிய ஒருவனுக்கு அந்த விஷத்தை எப்படி இறக்குவார் என்றால் மாந்திரீகம் மூலமாக இறக்குவார்கள். இந்த மாந்திரிகம்லாம் நம்முடைய ஆகம சார்பு நூல்களிலே சொல்லப்பட்டுள்ளன. சித்தாந்த பிரகாசிகளே நம்முடைய சிவஞான சுவாமிகள் காட்டுகின்றார்கள். காரிடம் தக்கினம் போன்ற நூல்கள்லாம் இருக்கின்றன, ஆகம சார்பு நூல்கள். அதாவது எப்படி என்றால், அந்த விஷம் ஏறி கிடக்கின்றானே அவனை மாந்திரீகன் பார்ப்பான். எப்படி பார்ப்பான் என்று சொன்னால், அந்த அரவுக்கு பகை எது என்றால் கருடன். அது மாதிரி கீரியும் பகை. எல்லா பொருள்களுக்கும் என்ன உள்ளது என்று சொன்னால், அதிதெய்வம் உள்ளது, மந்திரம் உள்ளது. உலகத்துல எல்லா பொருளுக்கும் மந்திரம் உள்ளது, அதிதெய்வம் உள்ளது. அப்ப கீரிக்கும் அதிதெய்வம் உள்ளது, கருடனுக்கும் அதிதெய்வம் உள்ளது, மந்திரம் உள்ளது. அந்த உரிய மந்திரத்தை அவன் உபதேச முறையில குரு பரம்பரையில அவன் மாந்திரிகன் படிச்சிருப்பான். அப்ப அவன் என்ன செய்கின்றான், அந்த மந்திரத்தை ஜபிக்கின்றான். ஜபித்து அந்த கருடனுக்குரிய அந்த அதிதெய்வமாக தன்னை பாவிக்கின்றான். அந்த கீரிக்குரிய அந்த அதிதெய்வமாக அந்த மந்திரமாக தன்னை பாவிக்கின்றான். அந்த பாவனையினாலே அவன் நோக்கும் பொழுது அது வந்து அவன் கருடனுடைய தன்மையிலே இருந்து, கருடன் எப்படி அந்த அறவை அழிக்கின்றதோ, கீரி எப்படி அந்த அறவை அழிக்கின்றதோ, அதுபோல அந்த தன்மையை அவன் பெற்று அந்த அறவினுடைய விஷத்தை, விஷத்தின் கொடுமையினை, தாக்கத்தினை அவன் நீக்கிவிடுகின்றான். இந்த கலை முன்பு இருந்தது. ஆகையினாலே அப்படி ஒரு மாந்திரீகன் கீரியை பாவிக்க தெரிந்தவன், கருடனை பாவிக்க தெரிந்தவன் வந்து அவன் பார்த்தால்தான் அந்த விஷம் நீங்குமோ ஒழிய, கிரிதானே அறவுக்கு பகை, அந்த கிரியே வந்து இவன் மேல ஏறட்டுமே, விஷம் ஏறணும் மேல ஏறட்டுமேன்னு கிரியே அவன் மேல ஏறி இறங்கினாலும் அந்த விஷம் நீங்காது. ஆனால் அந்த கீரியை பாவிக்க தெரிந்த பாவகன் நோக்கும் பொழுது அந்த விஷம் நீங்கும். அதுபோல சிவபெருமான் நேரடியாக வந்து வாச நீக்கம் செய்ய மாட்டார், அவர் குருவாக வந்து சிவோகம் பாவனையினாலே அதை நீக்குவார் என்று சொல்லி எடுத்துக்காட்டு மூலம் விளக்கினார். சைவ சித்தாந்த ஞான சாஸ்திர சிந்தனையாகிய திருவருள் பயனிலே அருளுரு நிலை என்ற ஐந்தாவது அதிகாரத்தை தொடர்ந்து சிந்திப்பதற்கு குருவருள் பாலித்துள்ளது. திருவருட்பயன் என்ற இந்த மெய்கண்ட சாஸ்திரத்திலே ஆசிரியர் உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் சைவ சித்தாந்தத்தில் கூறப்படுகின்ற முப்பொருள்களாகிய பதி, பசு, பாசம் இவற்றினுடைய இயல்பினை விளக்கியருளும் முகமாக முதல் அதிகாரத்திலே பதியினை பற்றிய விளக்கமாக பதிமுதுநிலை என்றும், இரண்டாவது அதிகாரத்தில் உயிர்களை பற்றி விளக்குகின்ற முறையிலே உயிரவை நிலை என்றும், மூன்றாவது அதிகாரத்திலே ஆணவ மனத்தையும் அதனோடு சேர்ந்த ஏனைய இரண்டு வளங்களாகிய கண்ம மாயை ஆகியவற்றையும் விளக்கிச் சொல்லும் முகமாக இருள்மல நிலை என்றும், இவ்வாறு முதல் மூன்று அதிகாரங்களை அமைத்திருந்தனர். இவ்வாறு பாசமாகிய இருள்மலத்தை பற்றி மூன்றாம் அதிகாரத்திலே விளக்கிய ஆசிரியர் அந்த இருள்மலத்தை போக்கவல்ல திருவருளை பற்றி விளக்கும் முகமாக அருளது நிலை என்று நான்காம் அதிகாரத்தை அமைத்திருந்தார். அந்த நான்காம் அதிகாரத்திலே அருளுடைய மேம்பாடுகளை எல்லாம் எடுத்துச் சொல்லி, அருளின்றி உயிர்க்கு ஆவதொன்று இல்லை, ஆகவே அந்த அருளே வேண்டப்படும் பொருள், எல்லாவற்றிலும் வேண்டப்படும் பொருள் என்று சொன்னார். அந்த அருளை பெற்றுவிட்டால் மேற்கொண்டு பெறுவதற்கு எதுவும் இல்லை, குறைவிலா நிறைவாக விளங்குவது அந்த அருள், அதுவே சிவப்பேராகிய முத்திப்பேற்றினை அருள வல்லது என்பதையெல்லாம் உணர வைத்தார். அத்தகைய திருவருள் எவ்வாறு மும்மலமுடைய ஆன்மாவை வந்து அடையும் என்று சொல்கின்ற முறையிலே அடுத்த அதிகாரத்தை அருள் உரு நிலை என்று வைத்துள்ளார். அந்த அதிகாரத்தில் தான் நம்முடைய சிந்தனை இருந்து வருகின்றது. அதாவது அருளானது உருக்கொண்டு வரும், மும்மலமுடைய சகலவர்க்கத்து ஆன்மாக்களை திருவருள் எவ்வாறு வந்து சேரும் என்றால் உருக்கொண்டு வரும், அதாவது குருவாக வரும், திருவருள் குருவருளாக வரும் என்ற உண்மையினை இந்த ஐந்தாம் அதிகாரத்திலே அதிகாரத்திலே கூறுகின்றார்கள். அதைத்தான் இந்த ஐந்தாம் அதிகாரத்திலே முதற் குரற்பாவிலே பார்த்தோம். இதுகாரும் அறிவுக்கு அறிவாய் தோன்றா துணையாக தன்னை காட்டிக் கொள்ளாமல் நின்று உதவிய அந்த திருவருள் தான் குருவாக நம் முன்னே எழுந்தொழுகின்றது என்ற செய்தி கூறப்பட்டது. அந்த திருவருள்தான் குருவாக எழுந்தருள வேண்டும். ஏனென்றால் உயிரோடு ஒன்றி கலந்திருப்பது திருவருள்தான். எனவே உயிருக்கு உற்ற அந்த ஆணவ நோயை உயிரோடு ஒன்றி கலந்திருக்கின்ற திருவருளால் தான் போக்க முடியுமே ஒழிய வேறு யாராலும் போக்க முடியாது என்ற செய்தி ஓமையில் வைத்து அடுத்த குரற்பாவிலே கூறப்பட்டது. அதாவது வீட்டிலே இருப்பவர்களுக்குத்தான் வீட்டில் உள்ளவருடைய ஒருவனுடைய உடல் நோயானது அவனுடைய வீட்டிலே அவனோடு சேர்ந்து இருப்பவர்களால் தான் நன்கு அறியப்படும். அதுபோல உயிரின் அறிவோடு இரண்டர கலந்திருக்கின்ற சிவம்தான் உயிருக்குரிய ஆணவமலத்தை போக்க முடியும் என்ற செய்தி கூறப்பட்டது. மூன்றாவது குரற்பாவிலே இவ்வாறு உருவாக எழுந்தொழுகின்ற சிவத்தை சாதாரண உலக மக்கள் அறிந்து கொள்ள மாட்டார்கள் என்ற செய்தி உணர்த்தப்பட்டது. ஏனென்றால் எல்லோரையும் ஆட்கொள்வதற்காக சிவபெருமான் குருவாக எழுந்தொழவில்லை. பக்குவ ஆன்மாவை ஆட்கொண்டொருள வேண்டும் என்று அந்த ஆன்மாவின் பொருட்டுத்தான் எழுந்தொழுகின்றான். எடுத்துக்காட்டாக மணிவாசக பெருமானை ஆட்கொள்ள வந்த சிவபெருமான் எல்லோரையும் ஆட்கொள்ளவில்லை, மணிவாசகருக்காக தான் அங்கே குருவாக எழுந்தொழுகிறான். அதுபோலத்தான் பக்குவான்மாவை ஆட்கொள்ளும் பொருட்டுத்தான் குருவாக வருவான். ஆகவே ஏனையோர் அதனை அறிய மாட்டார்கள் என்று மூன்றாவது குரட்பாவிலே கூறினார். அடுத்த குரட்பாவிலே ஏனையோர் ஏன் அறிய மாட்டார்கள் என்றால் அவர்கள் பக்குவம் வரவில்லை. ஏனென்று

கிடையாது. ஆகவே மானுட திருமேனி தாங்கி, அதாவது ஒரு குருமூர்த்தியை ஆதாரமாக கொண்டு எழுந்துவிடுகின்றார் என்று செய்தி கூறப்பட்டது. எனவே அந்த அதனை உணர்வதற்கு பக்குவம் வேண்டும் என்பது உணர்த்தப்பட்டது. ஆகையினால் உலகோர் மானுட போர்வையிலே வந்திருக்கின்ற சிவம்தான் இந்த குருநாதன் என்பதை உணரமாட்டார்கள் என்று சொல்லப்பட்டது. அடுத்த குரட்பாவிலே, ஆகையினாலே சிவபெருமானே குருநாதனாக வருவார் என்பது நன்கு நிறுவப்பட்டது. ஏன்னா உயிருக்கு உரிய அந்த ஆணவ நோய் உயிர் அறிவிலே கலந்திருக்கின்ற சிவத்துக்கு மட்டும்தான் தெரியும், உயிருக்கே கூட தெரியாது. ஆணவ மறைப்பு எந்த அளவு நமக்கு உள்ளது, அது எந்த அளவிலே அது நம்மை பிடித்திருக்கின்றது, என்ன செய்தால் அது தீரும் என்பதெல்லாம் நமக்கு தெளிவாக தெரியாது. நம்ம அறிவோடு அறிவாக கலந்து அந்த ஆணவமல சக்தி தேய்வதற்கு உரிய நெறிகளிலே நம்மை செலுத்தி வருகின்றதே திருவருள். அந்த திருவருளுக்கு தான் தெரியும் ஆணவமலத்தினுடைய நிலை, அதை எப்படி போக்க வேண்டும், எப்போது குருவாக எழுந்தருளி அந்த மலச்சக்தியை போக்க வேண்டும் என்பது அந்த சிவபெருமானுக்குத்தான் தெரியும். ஆகையினாலே குரு அவசியம் வேண்டும். ஆகவே நான் சாத்திரங்களை பார்த்தே அறிந்து கொள்வேன் என்ற கொள்கையை தவிர்த்து விடுவாயாக என்ற செய்தி அடுத்த குரட்பாவிலே கூறினார். சகல அதிலும் சகலவர்க்கத்தான்மாக்களுக்கு பிரளயாகலர் போன்றோ விஞ்ஞானகலர் போன்றோ உணர்த்த முடியாது. அவர்களுக்கு மானுட திருமேனியிலே அதனை ஆதாரமாக கொண்டு குருவாக வந்துதான் அவர்களுக்கு ஞானத்தை உணர்த்த வேண்டும் என்பதை ஒரு ஓமை மூலம் வைத்து நன்கு விளக்கினார். அதாவது விடம் ஏறிய ஒருவனுக்கு அந்த விடம் நீங்க வேண்டும் என்றால் அந்த விடத்தை அவனுக்கு தந்தது அரவு. அந்த அரவுக்கு நேர் பகை கருடனோ அல்லது கீரியோ சொல்லலாம். அந்த கீரியே வந்து விடம் ஏறியவன் உடலில் வந்து ஏறி சென்றாலும் அந்த விடமானது நீங்க போவதில்லை. ஆனால் அந்த கீரிக்குரிய மந்திரத்தை கணித்து அந்த பாவனையை செய்கின்றானே அந்த மாந்திரீகன், அந்த மந்திரத்தை கணித்து கருடோகம் பாவனை செய்கின்ற அந்த மாந்திரிகனாலதான் அந்த விடமானது நீங்கும். விடத்துக்கு நேர்பகையாக உள்ள கீரியோ கருடனோ வந்தால் நீங்காது. அதுபோல சிவமே நேரடியாக வந்தாலும் சகலவர்க்கத்தான்மாக்களுக்கு ஆணவமலம் நீங்காது. அந்த சிவமானது உருவாகுவதுதான் நீங்கும், உருவாக இருந்துவிடும் போதுதான் ஆணவமலமானது நீங்கும். இப்ப மாந்திரிகன் வந்து அந்த மந்திரத்தை கணிக்கும் பொழுது அந்த மந்திரத்தோடு ஒன்றி அந்த மந்திரத்துக்கு உரிய அதிதெய்வத்தோடு தான் இரண்டரை கலந்து நிற்கின்றான். கலந்து நின்று அந்த விடம் ஏறியவனை பார்க்கின்றான். அந்த விடமானது நீங்குகின்றது. மாந்திரிகன் அவன் தானாக மட்டும் இருந்து கொண்டு பாவனையெல்லாம் செய்யாமல் இருந்தான் என்றால் அவனாலே அந்த விடத்தை நீக்க முடியாது. அந்த மாந்திரிகன் தன்னை யாராக பாவிக்கின்றான் என்று சொன்னால் இந்த மந்திரமாக பாவிக்கின்றான், மந்திரத்துக்குரிய தெய்வமாக பாவிக்கின்றான். ஆகையினாலே அந்த பாவனையிலே அவன் நின்று கொண்டு விடம் ஏறியவனை நோக்கும் பொழுது அவனை பாதித்த உள்ள விடமானது நீங்குகின்றான். இவ்வாறு அவன் வைத்தியம் செய்து அந்த விடத்தை நீக்குகின்றான். அதுபோல குருவும் என்ன செய்கின்றார், சிவோகம் பாவனையிலே தான் சிவத்தோடு இரண்டரை கலந்து நிற்கின்றார். அவர் முக்தி பெற்ற ஆன்மா. ஆகவே அவரை இடமாக கொண்டு செய்கின்ற தீக்கை முதலிய எல்லா செயல்களுமே சிவன் செயல்தான். ஆகையினாலே அங்கே மாந்திரிகனுக்கும் அந்த மந்திரத்துக்கும் எப்படி பேதம் இல்லையோ அதுபோல சிவத்திற்கும் குருவுக்கும் பேதம் கிடையாது, பேதம் கற்பிக்க கூடாது என்ற ஒரு உண்மையும் இதனை உணர்த்தப்படுகின்றது. இந்த குரட்பாவரை நாம் பார்த்திருந்தோம். இனி அடுத்த குரட்பா எட்டாவது குரட்பா, இந்த அதிகாரத்திலே எட்டாவது, மொத்தத்தில் 48வது. அந்த குரட்பாவிலே வெளிப்படையாக ஒரு உண்மையை கூறுகின்றார். அதாவது விஞ்ஞானகலர் பிரயாகலர் இவர்களுக்குத்தான் நிராதாரமாக நின்று முக்தி வழங்குவார் சிவபெருமான். சகலருக்கு குருவாக வந்துதான் முக்தி அருள்வார் என்று வெளிப்படையாக கூறுகின்றார். அகலர் தருமருளை ஆக்கும் வினை நீக்கும் சகலருக்கு வந்தருளும் தான். அகலர் என்றால் யார், கலை நின்றும் நீங்கி இருப்பவர்கள் அகலர், கலையோடு கூடியிருப்பவர்கள் சகலர். சகல வர்க்கத்தான்மாக்கள் நம்ம சொல்றோம், நாம கலையோடு கூடியிருக்கின்றோம். கலை நின்றும் நீங்கி இருப்பவர்கள் யார் என்றால் விஞ்ஞானகலர் பிரளயாகலர். இந்த விஞ்ஞானகலர் என்பதை நாம பிரித்து பார்த்தோம் என்றால் விஞ்ஞான அகலர் அகலர்னு வருகின்றது. இந்த மாதிரி பிரளயாகலர் என்பதை பிரித்து பார்த்தால் பிரளய அகலர். எனவே விஞ்ஞானாகலர் பிரளயாகலர் இருவருமே அகலர்

0: விஞ்ஞான அகலர், இவர் பிரளய அகலர். அகலர் என்றால் கலையின் என்றும் நீங்கி இருப்பவர்கள். அதாவது அவர்களுக்கு கலைன்னு சொல்லும்போது இந்த மாயா காரியங்களை கொள்ள வேண்டும். ரெண்டு பேருக்குமே என்ன கிடையாது, மாயா மலம் கிடையாது. மொத்தத்தில் அது பாசத்தையே குறிக்கும். அதாவது விஞ்ஞானத்தினாலே உயிர்க்குயிராக நின்று எம்பெருமான் உணர்த்துகின்ற இடத்துல விஞ்ஞானம்லாம் விஞ்ஞானம்தான். அந்த விஞ்ஞான உணர்வு அவர்களுக்கு எடுத்த பிறவியிலேயே கைகூடும். அவர்கள் சுத்தமாயா கோணங்களிலே இருப்பார்கள். மாவாடியத்திலே அவர்களுக்கு இடம் சொல்லப்பட்டுள்ளது. சிவ தத்துவங்கள் ஐந்து தவிர இன்னும் சுத்த தத்துவங்கள் பல உள்ளன. அவையெல்லாம் நமக்கு சொல்லவில்லை. ஏன்னா சகல வர்க்கத்தான்மாக்களுக்கு இந்த 36 தத்துவங்கள் தான். மொத்தமே 36 தான் இருக்கின்றன என்று நாம் எண்ணிவிடக்கூடாது. எப்படி காலம், நியதி, கலை முதலிய வித்யா தத்துவங்கள் இருக்கின்றனவோ, அசுத்தமாயில் இருக்கின்றனவோ, அதுபோல சுத்தமாயிலும் இருக்கின்றன. அதே போல அந்த கரணம், ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், பஞ்சபூதங்கள், தன்மாதிரி எல்லாம் சுத்தமாயிலும் இருக்கின்றன. அவை அவற்றோடு நமக்கு தொடர்பில்லை. யாருக்கு என்றால் மும்மடமுடைய சகலான்மாக்களுக்கு தொடர்பில்லை. எனவே சகலான்மாக்களுக்குரிய தத்துவங்கள் 36 சொன்னார். அந்த சுத்த காலம், சுத்த நியதி இப்படின்லாம் இருக்கு. அதுல இருந்து சுத்த நிலம் வரைக்கும் அந்த சுத்த புவனங்கள் எல்லாம், அந்த சுத்த தத்துவங்கள் இருக்கக்கூடிய உலகங்கள் எல்லாம் ஒருமலமுடைய விஞ்ஞானகளுக்கு இருப்பிடங்கள். அவர்கள் உயிர்க்குயிராய் நின்று எம்பெருமான் உணர்த்துவதனாலே கொஞ்சம் ஏதோ சிறிதளவு அவர்களை பற்றியுள்ள அந்த மலமறைப்பு நீங்கி அவர்கள் வீடு பெறுவர். அவர்களுக்கு மலமறைப்பு குறைவு தான். அதனாலதான் அவர்களுக்கு அந்த ஆணவ மலமறைப்பு மிகவும் குறைவாக உள்ளது. அதனாலதான் அவர்களுக்கு வந்து கண்மமல பிணிப்போ மாயாமல பிணிப்போ இல்லை. கண்மமல பிணிப்பு எப்ப வரும், மாயாமல பிணிப்பு எப்ப உண்டாகும்னா, ஆணவ மலத்தினுடைய ஆற்றல், மிகுதியான ஆற்றலோடு ஆணவ மலம் ஒரு ஆன்மாவின் அறிவை மறைத்திருந்தது என்றால், அந்த ஆன்மா வினைகளை ஈட்டும், மாயா போகங்களில் அது வந்து அழுந்தும். அப்ப மும்மலமுடையதா விட நமக்கு மல மறைப்பு மிகுதி. நம்ம அறிவை மிகுந்த ஆற்றலோடு மலம் மறைத்துள்ளது. ஏன் அப்படின்னா, ஆணவ மலம் ஒண்ணு இவனுடைய அறிவை அதிகமா மறைப்போம், அவன் அறிவை குறைவா மறைப்போம் அப்படின்னு எப்பவும் சொல்லுவது. அதுதான் மலையில் நடந்தால் ஒருவனுக்கு மட்டும் மிகுதியாக நோயானது பாதிக்கின்றது என்று சொன்னால், அவன் உடலிலே வந்து எதிர்ப்பு சக்தி குறைவு. எதிர்ப்பு சக்தி மிகுதியாக உள்ளவனுக்கு அவனும் மலை நினைக்கிறான், அவனுக்கு பாதிப்பு இல்லை, சிறிதளவு தான் பாதிப்பு இருக்கின்றது பார்க்கின்றான். அதுபோல அறிவினுடைய வன்மை தான், ஆன்ம அறிவினுடைய வன்மையினை பொறுத்து, ஆன்ம அறிவின் வலிமையை பொறுத்து. ஆன்ம அறிவின் அந்த வலிமையானது மிக குறைவாக இருந்தால் மலமறைப்பு மிகவும் வன்மையாக இருக்கின்றது. அப்போ அவர்கள் வந்து விபரீத உணர்ச்சி மிகவும் கொண்டு வினைகளை ஈட்டுகின்றார்கள், உலக பற்றுகளை பெருக்குகின்றனர். இந்த விபரீத உணர்ச்சி அதிகமாகுது. நில்லாதவற்றை நிலையினன்னு கருதக்கூடிய அந்த விபரீத உணர்ச்சி அதிகமாகுது. பிரளயாகலருக்கு எப்படி உள்ளது என்று சொன்னால், அந்த மலமறைப்பு வினைகளை செய்கின்ற அளவிற்கு உள்ளது. அந்த ஆன்மாக்கள் வினைகளை ஈட்டுவார்கள், எனவே அவர்களுக்கு கண்மமலம் உள்ளது. ஆனால் மாயாமலம் அவர்களுக்கு உடம்புலாம் இருக்கின்றது, உலகங்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். ஆனாலும் அவர்களுக்கு அந்த மாயாமல போகம் அதனோடு சேர்ந்திருந்தும் அதனால் அவர்கள் மயக்கமடையாமல் இருக்கின்றனர். விஞ்ஞானகளுக்கு எப்படின்னா, அவர்களுக்கு யான் எனதுங்கிற செருக்கோடு அவர்கள் வினையே செய்ய மாட்டார்கள். ஏதோ ஆணவ மலம் சிறிதளவு அவர்கள் அறிவை மறைத்துள்ளது, அவ்வளவுதான். அதாவது வந்து உயிர்க்குயிரான் என்று எம்பெருமான் உணர்த்துவதன் மூலமே அந்த மலமறைப்பு நீங்கி விடுகின்றது. எனவே அது நிராதாரமாக உணர்த்துதல். நிராதாரம்னா என்ன, ஒரு குருவை ஆதாரமாக கொண்டு வந்தால் அது சாதாரம் என்று சொல்வார்கள். ச ஆதாரம், ஆதாரத்தோடு கூடியது. ச ஆதாரம் என்பது ஆதாரத்தோடு கூடியது. ச ஆதாரம் என்பது சாதாரம் அப்படின்னு சேர்ந்து வருது. எனவே சாதாரமாக வருதல் என்பது குருவை தனக்கு இடமாக கொண்டு எம்பெருமான் எழுந்தருளி வருதல். நிராதாரமாக வருதல் என்பது குருவை தனக்கு ஆதாரமாக கொள்ளாமல் சிவமே நேரடியாக வந்து தீக்கை செய்தல். அதுவும் இருவகைப்படும். விஞ்ஞானங்களுக்கு அறிவு கருவாய் இருக்கின்ற அந்த நிலையிலேயே ஞானத்தை உணர்த்தி விடுகின்றார். பிரளயாகலருக்கு தன்னுடைய தடத்த திருமேனியை தாங்கி வந்து முன்னிலையிலே வந்து முன்னாலே எழுந்தருளி முன்னிலையில் அருள். ஆகவே உயிர்க்குயிராக இருந்தவாறே விஞ்ஞானங்களுக்கு ஞானத்தை உணர்த்துகின்றானே, அது தன்மையில் உணர்த்தல். பிரளயாகலருக்கு தடத்த திருமேனியோடு, அதாவது இந்த மான்மொழி ஏந்தி நீலகண்டத்தோடும், கங்கை கங்கை சந்திரனோடும் உமா உமையன்னையாரோடு இடப வாகனத்திலே இழந்து வெளிவந்து உணர்த்துதல். அப்படி தடத்த திருமணிலே முன்னால் இழந்து வெளிவந்து ஞானத்தை உணர்த்துதல், அது முன்னிலையில் உணர்த்துதல், நமக்கு குருவாக வந்து உணர்த்துதல், படற்கையில் உணர்த்துதல் என்று இவ்வாறு மூன்று வகையாக அருமையாக சொல்லியுள்ளார்கள். மிக அருமையான செய்தியாகும். அதைத்தான் இந்த குரட்பாவிலே கூறுகின்றார். அகலர் என்பவர் கலை நின்றும் நீங்கி இருப்பவர்கள், மாயாமலம் அற்றவர்கள். அவர்கள் ஒருமலமுடையோர் என்ற விஞ்ஞான அகலரும் இருவலமுடையோர் என்ற பிரளயாகலரும் ஆவார்கள். அவர்களுக்கு தரும் அருளை ஆக்கும், தரத்தக்க அருளை ஆக்கும். ஆக்கும் என்றால் நிராதாரமாகவே வழங்கும். ஆக்குங்கிற சொல்லாட்சியினால நிராதாரமாய் நின்றே, குருவை ஆதாரமாக கொள்ளாமல் நிராதாரமாய் நின்றே அவர்களுக்கு அருளை ஆக்கும். தரும் அருள்னா தரத்தக்க அருள், தரத்தக்க அருளை ஆக்கும். அப்ப அகலர் என்பதில் குவ்வுறுப்பு விரித்துக் கொள்ள வேண்டும். அகலர்க்கு, அந்த அகலர்க்கு என்பதில் ரெண்டு பேரும் அடங்குவார்கள். யாரு? விஞ்ஞான அகலர், பிரளயாகலர், ரெண்டு பேரும் அடங்குவார்கள். விஞ்ஞான அகலர், பிரளயாகலர் ஆகிய அகலர்க்கு தரும் அருளை, தரத்தக்க அருளை ஆக்கும், நிராதாரமாகவே கொடுக்கும். வினை நீக்கும் சகலர்க்கு, இனி மூன்றாமவராகிய சகல ஆன்மாக்கள் இருக்கின்றாலே, அந்த சகலர்க்கு வந்து அருளும் தான். குருவை ஆதாரமாக கொண்டு வந்து அருளும் தான் அந்த சிவபெருமான் என்று வாறு கூறுகிறார். சகலர் சொல்லும் போது வினை நீக்கும் சகலர்னு சொன்னார். ஏன் வினை நீக்கும் சகலர்னு சொன்னார் என்பதற்கு ஆதீன வித்வான் திருவேறு முதலியார் அவர்கள் விளக்கம் கொடுக்கின்றார். அதாவது வினை நீக்கும் சகலர் என்றால் தத்துவ சோதனையால் சஞ்சித வினையை நீக்கி உணர்த்துவதற்குரிய சகலர். தத்துவ அதாவது அத்துவ சோதனை என்று இருக்க வேண்டும். சிவபெருமான் குருவாக வந்து எழுந்தருள் இருந்து நீக்கை செய்து, நீக்கை செய்துதான் ஞானத்தை உணர்த்துகின்றான். அந்த சீடனும் அந்த ஞானத்தை உணர்ந்து வீடு பேர் அடைகின்றான். அப்ப ஞானத்தை உணர்த்துவதற்கு வாயிலாக தீக்கை செய்கின்றார். முதல்ல தீக்கை செய்யாம ஞானத்தை உணர்த்துவதில்லை. ஞானமே வீடு பேர் தரும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாம் சிவஞான சொன்னதுதான், சிவஞான சித்தியார்ல அருளந்தி சிவாச்சாரியார் சொன்னதுதான். ஆனா அந்த ஞானம் எப்போது உண்டாகும்? தீக்கையா பெற்றால்தான் உண்டாகும். தெளிவா சொல்லிட்ட, முத்தி பெற வேண்டிய ஆன்மாக்களுக்கே ஒரு தீக்கையை செய்துட்டு தான் ஞானத்தை உணர்த்துறான். அங்கேயே தீக்கை இருக்கின்றது, அது ஞான தீக்கைன்னு சொல்லப்படும். அந்த ஞான தீக்கை செய்யும்போதுதான் அதுல முக்கியமானது என்னன்னா அத்வ சோதனைன்னு ஒரு கிரியை செய்யறார். அது வந்து இதுகாரும் அநேக கோடி பிறவிகளிலே அந்த சீடரானவன் ஈட்டி வந்த வினைகள் எல்லாம் அவனுடைய புத்தி தத்துவத்திலே சஞ்சிதமாக கிடக்கின்றது. அந்த பழ வினையை, அந்த பண்டை வினையை தன்னுடைய கிரியாசக்தியினாலே அந்த பண்டை வினைகளை எல்லாம் மேற்கொண்டு பிறவி தராத வகையிலே அந்த வினைகளை எல்லாம் ஒடுக்கி விடுகின்றார். மேற்கொண்டு முளைக்காதபடி விதையினை வந்து நெருப்பில் சுட்டு அந்த விதைகள் எல்லாம் மேற்கொண்டு முளைக்காதபடி செய்துவிடுவது போல பண்டை வினைகளாகிய சஞ்சிதத்தை எல்லாம் இந்த அத்வசுத்தி ஆகிய தீஷாகிரியினை செய்வதன் மூலம் ஒழித்தொழுகின்றான். அல்லது பண்டைவினைகள் ஒழிவதற்கு வழியே கிடையாது. தீக்கையில இல்லாத வரைக்கும் பண்டைவினைகள் அப்படி இருந்துகிட்டே இருக்கும், அது பிறவி தந்து கொண்டே இருக்கும். அப்படி ஒரு செய்து வினையை, பண்டைவினையாக சஞ்சிதத்தை முளைக்காதவனும் செய்துவிட்டு தான் அப்புறம் தான் ஞானத்தை உணர்த்துறார். ஆகவே அத்வ சோதனை என்பது, அத்வசுத்தி என்பது சகல ஆன்மாக்களுக்கு செய்ய மிக முக்கியமாக செய்ய வேண்டிய ஒன்றாகும். சகலான்மாக்களுக்கு உரியது. அதனாலதான் வினை நீக்கும் சகலர்னா, வினை நீக்குதற்கு உரிய, வினை நீக்கம் பெறுவதற்கு உரிய என்று பொருள் கொள்ள வேண்டும். வினை நீக்கும் சகலர்க்குன்னா சகலர்கள் வந்து வினையை நீக்கவில்லை, சகல ஆன்மாக்கள் வினை நீக்கம் பெறுவதற்கு உரியவர்கள் என்று அவ்வாறு பொருள் கொள்ள வேண்டும். அத்வ சோதனையின் மூலமாக அல்லது அத்வ சுத்தியின் மூலமாக சஞ்சித வினைகளிலிருந்து நீக்கம் பெறுவதற்குரிய அந்த சகலர்க்கு அந்த அத்வ சோதனையை செய்வதற்கு அவன் குருவாக எழுந்துருளி வருகின்றான். குருவாக எழுந்துருளி வந்தால்தான் செய்யும். இவ்வாறு அருமையாக சொன்னார் நம்முடைய ஆதிநிறுத்துவான் அவர்கள். அடுத்த குரட்பாவிலே அவ்வாறு சிவபெருமான் குருவாக எழுந்துருளி வராவிட்டால் யார்தான் ஞானத்தை அறிவார்கள் என்று கேட்கின்ற கேள்விதான் அடுத்த குரட்பா. ஆர் அறிவார் எல்லாம் அகன்ற நெறியருளும் பேரறிவான் வாராதவன் பேரறிவான் என்று நீண்டிருக்கின்றது. இது நீட்டும் வழி நீட்டல் என்ன, முதலடியில் ஆர் அறிவார் அப்படின்னு வந்ததுனால இங்கே பேரறிவான் அப்படின்னு ஓசை உருட்டு நீண்டு வந்தது. பொருள் கொள்ளும் போது பேரறிவான் என்பதை பேரறிவன் என்றுதான் பொருள் கொள்ள வேண்டும். பேரறிவை உடையவன் வாராதபின் அவன் வரவில்லை என்றால், பேரறிவுடைய சிவபெருமான் குருவாக எழுந்தருளி வரவில்லை என்றால், ஆரறிவார் யார் ஞானத்தை உணர முடியும் என்று கேள்வி. எப்படிப்பட்ட பேரறிவன்? எல்லாம் அகன்ற நெறியருளும். எல்லாம் அகன்ற நெறி என்றால் ஆறு அத்துவாக்களும் அகன்ற பிறகு ஒரு நெறி தோன்றுகின்றது. அந்த நெறியினை அருளக்கூடியவன் சிவபெருமான். அவன் குருவாக வந்து அருளவில்லை என்றால் யார் அறிவார்? ஞானத்தை யார் அறிவார்? ஆறு அத்துவாக்களும் அகன்றுட்டுனா எல்லாம் அகன்றுதுன்னு அர்த்தம். அது மேல அகலதுக்கு வேற ஒன்றும் இல்லை. எல்லா பொருள்களும் மாயையிலிருந்து தோன்றிய எல்லா பொருள்களுமே மாயா காரியங்கள்னு சொல்லப்படும். அந்த மாயா காரியங்கள் எல்லாமே ஆறு அத்துவாக்களுக்குள்ள அடங்கிவிடும். ஆறு அத்துவாக்கள் தான். அதாவது ஆறு அத்துவாக்கள் எவை என்றால், மூன்று மூன்றாக சொல்வார்கள். அதாவது மந்திரம், பதம், வண்ணம், இவை மூன்றும் மூன்று அத்துவாக்கள். அப்புறம் புவனம், தத்துவம், கலை, இவை அடுத்த மூன்று அத்துவாக்கள். ஏன் மூன்று மூன்றாக சொன்னேன் என்றால், முதல்ல சொன்னது சொல் உலகம், அடுத்தால சொன்னது பொருள் உலகம். மந்திரம், பதம், வண்ணம் என்பவை இருக்கின்றனவே, அதை வண்ணம், பதம், மந்திரம்னு அப்படி வரிசையா வச்சுக்கோங்க. மந்திரம், பதம், வண்ணம்னு சொல்றாங்க. வண்ணம், பதம், மந்திரம் என்று வைத்துக் கொண்டால், வண்ணம் இரண்டு சுழி. அந்த வண்ணம் என்பது அக்ஷரங்களை குறிக்கும், எழுத்துக்களை குறிக்கும். எழுத்துக்கள் சேர்ந்து சொற்கள் உருவாகின்றன. அந்த சொற்களை தான் பதம் என்று குறிப்பிட்டார். ஆகவே வண்ணம் எழுத்துக்களை குறிக்கும், பதம் அந்த எழுத்துக்களாலான சொற்களை குறிக்கும். பதம் மந்திரம் என்பது அந்த சொற்கள் சேர்ந்து உருவாகின்ற வாக்கியங்கள். அதிலே பிரதானமான வாக்கியங்கள் வேத மந்திர வாக்கியங்கள், எனவே மந்திரம்னு சொன்னார். ஆக மந்திரம், பதம், வண்ணம் இந்த மூன்றும் அத்துவாக்கள். இவை எல்லாமே சொல்மயமானவை, எழுத்து, சொல், வாக்கியம். ஆகவே இதை சொல் உலகம். அப்புறம் புவனம், தத்துவம், கலை, இவையெல்லாம் பொருள். புவனம் என்பது உலகம், உலகம் ஒரு பொருள். அந்த புவனங்கள் 224 சொல்லப்படுகின்றன சிவாகமங்களிலே. மெய்கண்ட சாத்திரங்கள் எண்ணிக்கையை தான் சொல்கின்றன, 224 புவனங்கள். எவை எவைன்னு பெயரோட முழு விவரத்தோட தெரிஞ்சுக்கணும்னா ஆகமங்களுக்குள்ளதான் நம்ம போகணும். 224 புவனங்கள் சிவஞான சித்தியாரம் சிவபிரகாசம் சொல்கின்றன. 224 புவனங்கள், புவனங்கள்னா உலகங்கள் தான். இந்த புவனங்களுக்கு ஆதாரமாக இருப்பவை 36 தத்துவங்கள். அந்த தத்துவங்களுக்கும் ஆதாரமாக இருப்பவை 5 கலைகள். அவை நிவர்த்தி, பிரதிட்டை, வித்தை, சாந்தி, சாந்தியாதீதை என்று சொல்வார்கள். ஆக கலை 5, தத்துவம் 36, புவனங்கள் 224. இந்த கலை, தத்துவம், புவனம் இவை மூன்றும் பொருள் உலகம் என்பார். ஆக அந்த சொல்லுலகம் 3, மந்திரம், பதம், வண்ணம். பொருளுலகம் 3, புவனம், தத்துவம், கலை. இந்த மூன்று மூன்றும் 6 தான், 6 அத்துவாக்கள்னு சொல்லப்படும். இவை எங்கிருந்து தோன்றின என்றால் மாயையிலிருந்து தோன்றின. எவ்வாறு தோன்றின என்றால் சிவபெருமானுடைய அருளாலே தோன்றின. ஏன் தோன்றின என்றால் உயிர்களுக்காக தோன்றின. உயிர்களுக்காக ஏன் தோன்ற வேண்டும் என்று சொன்னால், உயிர்களை பற்றியுள்ள அனாதி மலமாகிய ஆணவ மலமறைப்பை, அந்த ஆணவ மலமறைப்பு நீங்கும் பொருட்டு உயிர்கள் படிமுறையில் தான் அறிந்து பக்குவப்பட்டு மலமறைப்பிலிருந்து நீங்க முடியும் என்ற தகுதியை உடையனவாய் இருக்கிறதுனாலே, படிமுறையிலே உயிர்கள் புண்ணியங்களை ஈட்டி சிவபுண்ணியங்களை பெருக்கி மலமறைப்பில் நின்று நீங்கும் பொருட்டு, எம்பெருமானை வழிபட்டு உய்யும் பொருட்டு, அந்த வழிபாட்டை செய்வதற்கு வழியாக இந்த 6 அத்துவாக்களும் எம்பெருமானாலே தரப்பட்டன. அதான் அத்துவா என்று சொல்லுக்கே வழி என்றுதான் பொருள். உயிர்கள் மலத்தினின்றும் நீங்கி சிவபெருமான் திருவடியில் கலப்பதற்கு வழியாக இருப்பவை, சிவபெருமான் திருவடியை அடைவதற்கு வழியாக இருப்பவை. எனவே வழி என்ற பொருளிலே அத்துவா என்று சொல்லப்பட்டன. இந்த 6 அத்துவாக்களையும் நாம வந்து இந்த வழியை கடந்து அதனுடைய முடிவான எல்லையை வந்து நாம் அடையணும்னா, அந்த முடிவான நேரத்தில் எம்பெருமான் குருவாக எழுந்தருளி வருவார். தோன்றா துணையாக அவருடைய அருளை கொண்டு நாம் சிவபுண்ணியங்களை செய்ய வேண்டும். செய்ய செய்ய அந்த அத்துவாக்களை கடந்து வருகின்றோம். தேவையில்லாத வீணான பிறவிகள் எல்லாம் போய் சிக்கிக் கொள்ளாமல் நல்ல சிவபுண்ணியங்கள் செய்வதற்கேற்ற பிறவிலேயே மீண்டும் மீண்டும் பிறந்து சிவபுண்ணியங்களை பெருக்கிக் கொண்டு அந்த அத்துவாக்களை கடக்கக்கூடிய ஒரு முடிவான நிலையை அந்த கடைசி தருவாயை அடையும் பொழுது எம்பெருமான் இனிமேல் பிறவி இல்லை, ஆறு அத்துவாக்களையும் நீ கடந்து விடலாம் என்று சொல்லக்கூடிய வகையிலே குருவாக இருந்தவர்கள் வந்து ஆறு அத்துவாக்கள் இருந்தும் சிவருமான் தான் கடக்க செய்கின்றார். அதுதான் சொன்ன. ஆகவே ஏனியிலே நாம் ஏறினால் கடைசி படியிலே வரும்போது இறைவன் மேலிருந்து தூக்கிவிடுவான்னு சொல்வார்கள். சைவ சித்தாந்தம் அப்படிதான் சொல்லல. ஏனியில முதல்ல இருந்து ஏறும் போதே சிவருமான் தான் துணை செய்து தான் ஏத்தி விடுறார். அப்ப நாம அறியாம இருக்கின்றோம். ஒரு நிலையை அடையும் போதும், ஒரு பக்குவ நிலையை அடையும் போதுதான் எல்லாச்சும் நாம் உணர்கின்றோம். கோகலியில யார் குருமணியா வந்தா இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காமல் இருந்தவன் தான் கோகலியில வந்து குருமணியாக வந்து ஆட்கொண்டான். ஆகையினாலே தோன்றா துணையாக இருந்து நம்மை வளர்க்கின்றார். முடிவிலே அத்துவாக்களை கடக்கின்ற தருவாயிலே குருவாகவே தோன்றி வருகின்றார். குருவுக்கு கொண்டு அங்கே எழுந்தபடி வருகின்றார். எல்லாம் அகன்ற நெறியினை அருளுகின்றார். ஆறு அத்துவாக்களையும் கடந்து ஞான நெறியினை அருளுகின்றார். ஆறு அத்துவாக்களையும் கடந்து அந்த ஆன்மா சிவோகம் பாவனையிலே ஈடுபடுகின்றது. அந்த சிவோகம் பாவனையிலே ஈடுபட்டு ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி போன்ற அந்த நெறிகளிலே சென்று அது சிவபோகம் என்ற பெரும்பயனை அடைகின்றது. ஆகையினாலே தசகாரியங்களிலே உள்ள மிகப்பெரிய அந்த நெறிமுறைகளை எல்லாம் ஆன்மா அடைய வேண்டும் என்றால் ஆறு அத்துவாக்களையும் அது கடந்து விட வேண்டும், அவற்றிலிருந்து அகன்று விட வேண்டும். அந்த நெறியினை அருள்வதற்கு பேரறிவன் வர வேண்டும். பேரறிவனாகிய சிவபெருமான் குருவாக வர வேண்டும். அப்படி வராவிட்டால் யார் தான் அறிவார் என்று கேட்டார். அதுதான் திருவாசகத்திலும் சொன்னார்கள். நானும் என் சிந்தையும் நாயகனுக்கு எவ்விடத்தோ, தானும் தன் தையலும் தாழ் சடையோன் ஆண்டினே. தானும் தன் தையலுமாக தாழ் சடையோன் வந்து என்னை ஆட்கொள்ளாவிட்டால் நான் எங்கே, என்னுடைய சிந்தை எங்கே? நான் என்னுடைய சிந்தையின் துணை கொண்டு நாயகனை அறிய முடியுமா? அவனே தையல் நல்லாளோடு இங்கே எழுந்தருளாவிட்டால் என்னுடைய சிந்தையை கொண்டு நான் எப்படி அவனை அறிய முடியும்? அவனே எழுந்தருளி உணர்த்தினால்தான் அவன் அருளால் அவனை அறிய முடியும் என்று திருவாசகம் கூறுகின்றது. இன்னும் சொல்வார்கள் திருவாசகத்தில், நானார் என் உள்ளமார், ஞானங்களார் என ஆரறிவார், வானோர் பிரான் என்னை ஆண்டினே என்று இதே கருத்தினை அருமையாக சொல்வார். ஆரறிவார் என்று கேட்கும் போதே சொல்வார். அதான் திருவருட்பயில பல குரட்பாக்கள் தேவார திருவாசக சொல்லாட்சியும் அதனுடைய பொருளும் அப்படியே உள்ள அதுல உள்ளவாறே அருமையாக சொல்லப்பட்டுள்ளன. அதான் இதனுடைய சிறப்பு. அடுத்த குரட்பாவிலே, குருவருளால் அன்றி மும்மலமுடைய ஆன்மாக்கள் வீடு வேறு எழுத முடியாது என்பதை மிக உறுதியாக, ஒருவருடைய அன்றி வேறு துணையில்லை என்பதை மிக உறுதியாக சொல்லி முடிக்கின்றார்கள். எனவே அருள் உருநிலை என்பதனாலே திருவருள் உருக்கொண்டு வந்திருக்கின்ற தேசிகனை பற்றி சொல்லக்கூடிய அதிகாரம், அதுக்குன்னே உள்ள அதிகாரம் இந்த அஞ்சாவது அதிகாரம் அருள் உருநிலை. ஆகையினாலே அந்த முடிந்தது முடித்தல் என்று சொல்வார்களே அந்த வகையிலே நிலைநாட்டியிருந்தார்கள். அதனை இவர்கள் சொல்லும் பாங்கு அதான் குரட்பாவுக்குரிய நயம் இருக்கின்றதே, அந்த நயமாக கவிநயம் ததும்புகின்ற வகையிலே குரட்பாக்கள் விளங்குகின்றனர். அந்த முறையிலே சொன்னார், தேசிகன் அதாவது குருமூர்த்தி அவனுடைய துணை இல்லாமலும் ஒரு ஆன்மாவுக்கு ஞானம் கிட்டும் என்று சொன்னார். அப்போ நமக்கு ஆச்சரியமா இருக்கிறது, இதுகாரும் தேசிகன் எழுந்தருளி வராவிட்டால் யார்தான் ஞானத்தை அறிவார் என்று கூறிய ஆசிரியர் இதுல தேசிகன் இல்லாமலேயே ஞானம் கிட்டும் என்று சொல்கிறார்களே என்றால் அந்த அடுத்தார் சொல்லக்கூடிய செய்தியை கவனிக்க வேண்டும். நற்கல் அனல் பானு ஒளிய படின். நற்கல் என்று சொன்னது சூரியகாந்தக்கல். சூரியகாந்தக்கல் எப்படிப்பட்ட கல் அப்படின்னு சொன்னால் அதுல சூரிய ஒளி பட்டது என்றால் அந்த கல்லானது நெருப்பை உமிழும், அதான் சூரியகாந்தக்கல். சந்திரகாந்தக்கல் என்றும் சொல்வார்கள். சந்திரகாந்தக்கல் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா நில ஒளி அந்த சந்திரகாந்தக்கல் மேல பட்டா அது வந்து நீரை உமிழும், சந்திரகாந்தக்கல். எனவே சூரியகாந்தக்கல் என்பது அதன் மீது சூரிய ஒளி பட்டால் அது நெருப்பை உமிழும். சித்தியாரில் அந்த பெயரே சொல்லியிருக்கிறார். சூரியகாந்தக்கல்லின் இடத்தே செய்ய சுடர் தோன்றியிட சோதி தோன்றுமாபோல் என்று அருமையாக சொல்லிவிடும். அந்த சூரியகாந்தக்கல்லிலே பானு ஒளிய, பானு என்பது சூரியனை குறிக்கும், பானு ஒளிய கதிரவன் ஒளி படாமலேயே சூரியகாந்தக்கல்லிலிருந்து நெருப்பு தோன்றும் என்றால் குருவின் துணையின்றியே ஒருவனுக்கு ஞானம் பொருந்தும் என்று கூறினான். அப்ப குருவின் துணையின்றி ஞானம் பொருந்தாது என்பதை ஆணித்தரமாக நிலைநாட்டியவாறு ஆயிற்று. ஏனென்றால் ஓமையிலே சொல்லியிருக்கின்ற என்ன நடந்தால் இது நடக்கும் அப்படின்னா, சூரிய ஒளி படாமலேயே சூரியகாந்தக்கல் நெருப்பை உமிழும் என்றால் தேசிகன் அருள் இல்லாமலேயே ஒருவனுக்கு ஞானம் கிட்டிவிடும் என்று கூறினார். ஞானம் இவனுடைய, இவன் என்றது அதிகாரத்தில் சொல்லக்கூடிய குரு, ஞான குரு தேசிகன். தேசிகனின் துணையின்றியே ஞானம் நன்னியிடும், ஞானம் பொருந்திடும். எப்போ அப்படின்னா, நற்கல் சூரியகாந்தக்கல் பானு ஒளிய, அதாவது சூரியனின் துணையின்றியே அனல்படின் நெருப்பை தோற்றுவிக்குமாயின். ஆகவே பானுவின் துணையின்றி, அதாவது கதிரவனின் துணையின்றி சூரியகாந்தக்கல் நெருப்பை உமிழாது, அதுபோல குருமூர்த்தியின் துணையின்றி ஆன்மா ஞானத்தை அடையாது என்று உணர்த்தப்பட்டு, இப்படி எதிர்மறையிலே உணர்த்துவது இலக்கிய நயம். உபநிடதங்களிலே கூட, வேத உபநிடதங்களிலே கூட, சுவேதாச்சுவதர உபநிடதம் என்று ஒரு உபநிடதம் யசுர்வேதத்திலே உள்ளது. சுவேதாச்சுவர உபநிடத்திலே என்ன கருத்து சொல்லப்பட்டுள்ளது என்று சொன்னால், சிவ வழிபாடு இன்றியே ஒரு ஆன்மா முத்தி அடையும் என்று இந்த மாதிரியே சொல்லி சொல்லி, எப்போ அப்படின்னா, குளிரிலே நடுங்குகின்ற ஒருவன் தகுந்த போர்வையை துணி கொள்ளாமல் ஆகாயத்தையே அவன் வந்து உரித்து போர்வையாக போர்த்து கொண்டு தன்னை அந்த குளிர் துன்பத்திலிருந்து காத்துக் கொள்ள முடியும் என்று சொன்னால், ஒரு ஆன்மாவினாலே சிவபெருமானுடைய அருளை பெறாமலேயே பிறவி துன்பத்திலிருந்து நீங்கி முத்தி பெற முடியும் என்று சொன்னார். ஆகவே இதன் மூலம் ஆகாயத்தை ஒருவன் உரித்து போர்வையாக போர்த்து கொண்டு குளிரிலிருந்து தன்னை காத்துக் கொள்ள முடியாது. ஆகாயத்தை எப்படி உரிக்கிறது, எப்படி அதை போர்வையாக போர்ப்பது, அது போலத்தான் சிவ வழிபாடு இன்றி ஒருவனால் முத்தி அடைய முடியாது. இது உபனிடம் சொன்னது. இடத்துல சிவசத்துவத்துக்கு பதிலாக சிவன் என்ற, அந்த சிவ என்ற பெயருக்கு பதிலாக தேவன் சொல்லி திருத்தியிருக்கின்றார்கள் பிற்காலத்தில். அவையெல்லாம் வந்து மிக தவறானவை. ஏனென்றால் நமக்கு சான்றுகள் உள்ளன. கந்த புராணத்திலே இதே கருத்தை லட்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் கூறுகின்றார்கள். காஞ்சி புராணத்திலே நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள் கூறியிருக்கின்றார்கள். ஆகையினாலே அங்கு வந்து சிவன் என்ற சொல்லாட்சி தான் வருகின்றது. அது அன்விகுதி என்பது தமிழ்ல தான் வரும், அங்கு சிவ அப்படின்னு வரும். அதனை அறியாதவர்கள் அது மங்கள மொழி என்று புறச்சமயத்தார் நெறி நின்று பேசி வருகின்றார்கள். கிருஷ்ண என்றுதான் வரும். அன்விகுதி பெறுவது தமிழ், தமிழ் வழக்கு வரும்போது கிருஷ்ணன் என்று வரும். ஆகையினாலே இங்கே அருமையாக சொல்லியுள்ளார்கள், மானுடன் விசும்பை தோல் போல் சுருட்டுதல் வல்லோனாயின், மனிதன் ஒருவன் விசும்பை, விசும்பு என்பது ஆகாயம், ஆகாயத்தை தோல் போல சுருட்டிக் கொள்வதற்கு அவனால் முடியும் என்றால் அவனால் சிவ வழிபாடின்றே முத்தி பெற முடியும் என்று சொல்லி, மானுடன் விசும்பை தோல் போல் சுருட்டுதல் வல்லோனாயின், ஈனமில் சிவனை காணாது இடும்பதிய வீடு மெய்தும், குற்றமற்ற சிவனை உணராமலேயே அது துன்பமற்ற வீடு வீடு பேரே அடைந்து கொள்ள முடியும் என்று சொல்லியிருக்கின்றார். ஆக இவ்வாறு இந்த அருள் உருநிலையிலே சிவபெருமான் அறிவுக்கறிவாக தோன்றா துணையாக இருந்த அந்த பெருமானே குருமூர்த்தியாக எழுந்தொருளி வந்து ஞானதீக்கை செய்து ஆன்மாவிற்கு ஞானத்தை உணர்த்துகின்றார் என்ற செய்தியானது அருமையாக கூறப்பட்டது.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org.

0: உயிர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 23.
1: சிவதத்துவம் என்ன, என்ன இந்த இறையினுடைய இச்சைக்கிரிய ஞானம் என்று சொன்னேன் அல்லவா, எதனுடைய தூண்டுதலாலே, எந்த சக்தியினுடைய தூண்டுதலாலே தூண்டுகிறது, சக்தி தத்துவம் எதனாலே தூண்டுகிறது என்பதை தான் இந்த கடைசி பள்ளிகளிலே படித்தோம்.
2: அவ்வாறு அவன் நோக்கிய அளவில் சுத்தமாயின் ஒரு பகுதி காரியப்படுவதற்கு ஏற்ற பக்குவத்தை பெறும். பக்குவப்பட்ட அப்பகுதி சிவதத்துவம் என்றும் நாதம் என்றும் சொல்லப்பெறும். சுத்தமாயியின் முதல் விருத்தி இறைவனது ஞானசக்தி மட்டும் செயல்படும் நிலை இது.
1: அதாவது சிவதத்துவத்திலே ஞானாசக்தி மட்டும்தான் செயல்படுகிறது, சிவனுடைய ஞானாசக்தி. இது பற்றிய பல விவரங்கள் இன்னும் சொல்ல போகிறார்கள், அடுத்தடுத்த நூல்களில் படிக்கிற பொழுது அது வரப்போகிறது. நீங்கள் இப்போதைக்கு இது பதிவு வைத்திருக்கோம், எல்லாம் அள்ளி கொட்டினால் ஒன்றும் இல்லாமல் போய்விடும். முதல் செய்தி என்னவென்றால், இந்த சிவதத்துவத்தினுடைய விரிவிலே முதல் தத்துவம் சிவதத்துவம், அது சுத்தமாயிலே இறைவனுடைய ஞானசக்தி தூண்டுதலாலே அந்த தத்துவம் உண்டாகிறது. இவ்வளவும் போதும்.
2: சக்தி தத்துவம் இறைவன் பின்னர் முதல் விருத்தியாகிய சிவதத்துவத்தின் ஒரு பகுதியை தனது கிரியாசக்தியால் இது விரிவடைக என பொதுவாக கருதுவான். அவ்வாறு அவன் கருதிய அளவில் அப்பகுதி இரண்டாம் விருத்திப்பட்டு சக்தி என்றும் விந்து என்றும் பெயர் பெறும்.
1: இறைவனத்திலே இருந்துதான் சக்தி தத்துவம் தோன்றுகிறது. நாங்க முந்தி படிக்கிற பொழுது அசுத்தமாய தத்துவம் படிக்கிற பொழுது அடுத்தடுத்தும் தோன்றும் வேறு வேறு இடங்களில் தோன்றும் படித்தோம். இப்ப என்ன சொல்லுகிறார்கள் என்றால், சிவதத்துவம் தோன்றுகிறது. சிவதத்துவம் எப்படி தோன்றுகிறது என்றால், சுத்தமாயிலே இறைவனுடைய ஞானாசக்தி தொழில்பட்டு சிவதத்துவம் தோன்றுகிறது. இனி சிவதத்துவத்திலேயே கிரியாசக்தி தொழில்பட சக்தி தத்துவம் தோன்றுகிறது.
2: இறைவனது கிரியாசக்தி மட்டும் செயற்படும் நிலை இது. 3. சதாசிவ தத்துவம்
1: பொருத்தப்பாடு இருக்கிறது பாருங்கள். கிரியாசக்தி வர சக்தி தத்துவம் தோன்றுகிறது. கிரியை என்பது செயல், செயல்ல தானே சக்தி தோன்ற முடியும். ஆகவே செயலுக்கான அந்த அந்த தத்துவத்திலே சக்தி, சக்தி தத்துவம் தோன்றுகிறது.
2: 3. சதாசிவ தத்துவம் இறைவன் பின்னர் இரண்டாம் விரிவாகிய சக்தி தத்துவத்தின் ஒரு பகுதியை தனது ஞான சக்தியால் சிறப்பாக நோக்கியும் கிரியாசக்தியால் சிறப்பாக கருதியும் நிற்பான். இது இவ்வாறு
1: வேலை செய்கிறது. அதாவது முதல் நிலை சிவதத்துவம், அது ஞானாசக்தி. அடுத்த நிலை சக்தி தத்துவம், அதிலேயே வேலை செய்கிறது. சிவதத்துவத்திலே வேலை செய்கிற பொழுது அது சக்தி தத்துவமாக மாறுகிறது. இனி அவனுடைய ஞானாசக்தி கிரியாசக்தி ரெண்டும் சம அளவாக கலக்கிற பொழுது சதாக்கியம் வருகிறது. அங்க பாருங்க, அப்போ ஞானாசக்தி கிரியாசக்தி கலந்த உடனே சிவமும் சக்தியும் கலக்கிறது. ஆகவே அது அர்த்தநாரி ரூபமான லிங்க ரூபம் தோன்றுவது என்பதிலே பொருத்தப்பாடுகள் எல்லாம் சரியாக அமைகிறது. அது மூன்றாவது.
2: இது இவ்வாறு விரிவடையத்தக்கது என்பது சிறப்பாக நோக்குதல். இது இவ்வாறு விரிவடைக என்பது சிறப்பாக கருதுதல். நோக்குதலும் கருதுதலும் சிறப்பாக நிகழும் இந்நிலையில் அப்பகுதி மூன்றாம் விருத்தியாக வளர்ச்சியடைந்து சதாசிவம் அல்லது சாதாக்கியம் என பெயர் பெறும். இறைவனது ஞானசக்தியும்
1: இதிலே அவர் இந்த நோக்குதல் கருதுதல் எல்லாம் இப்போதைக்கு நீங்கள் காதல விழுத்தினால் போதும், அது பிறகு பதியும். அங்க பதிய வைக்கிற நூல்கள் இருக்கிறது, பதியும். கட்டாயமாக நீங்கள் இதிலே மனதிலே பிரித்துக் கொள்ள வேண்டியது முதல் ஞானாசக்தி, அடுத்தது கிரியாசக்தி, அடுத்தது ஞானாசக்தி கிரியாசக்தி கலந்தது சாதாக்கியம்.
2: இறைவனது ஞானசக்தியும் கிரியாசக்தியும் சமமாக செயற்படும் நிலை இது. 4. ஈஸ்வர தத்துவம் ஞானசக்தியையும் கிரியாசக்தியையும் சமமாக செலுத்தி நின்ற இறைவன் பின்னர் மூன்றாம் விருத்தியாகிய சதாசிவ தத்துவத்தின் ஒரு பகுதியை செயற்படுத்துவதற்கு கிரியாசக்தியை மிக செலுத்தி இஃது இவ்வாறு ஆகுக என கருதுவான். அப்பொழுது அம்மூன்றாம் விருத்தி நான்காம் ரித்தியாக வளர்ச்சி அடைந்து ஈஸ்வரம் என பெயர் வரும். கிரியாசக்தி மிகுந்தும் ஞானசக்தி குறைந்தும் செயல்படும் நிலை இது.
1: முதல் சாதாக்கியத்திலே ஞானாசக்தி மிகுந்து கிரியாசக்தி குறையும், அடுத்ததாக ஈஸ்வர தத்துவத்திலே கிரியாசக்தி மிகுந்து ஞானாசக்தி குறையும்.
2: ஐந்து, சுத்த வித்யா தத்துவம். கிரியாசக்தியை மிக செலுத்தி நின்ற இறைவன் பின்னர் நான்காம் விருத்தியாகிய ஈஸ்வர தத்துவத்தின் ஒரு பகுதியை செயற்படுத்துவதற்கு தனது ஞான சக்தியை மிக செலுத்தி நிற்பான். அப்பொழுது அப்பகுதி ஐந்தாம் விருத்தியாக வளர்ச்சி அடைந்து சுத்த வித்தை என பெயர் பெறும்.
1: பிறகு நாலாவதிலே இருந்து ஞானாசக்தி செலுத்தப்பட சுத்த வித்தை என்கின்ற தத்துவம் பிறக்கிறது.
2: மூணுல சமமா இருக்கு, நாலுல கிரியாசக்தி ஜாஸ்தியா இருக்கு, அஞ்சுல ஞானசக்தி ஜாஸ்தி.
1: மூணுல சமமா இருக்குன்னு போட்டிருக்காங்க.
2: ஆமா ஆமா, சமமா இருக்கு. ஆமா, இறைவனது ஞானசக்தியும் கிரியாசக்தியும் சமமாக செயல்படும் நிலை இது.
3: மூணு சொன்னது சதாசிவ தத்துவத்தை சொல்றாரு.
1: சதாசிவம், அது சரி. அது ஈஸ்வரத்திலே,
2: ஈஸ்வரத்துல ஞானசக்தி இது கிரியாசக்தி ஜாஸ்தியா இருக்கும், கிரியாசக்தி மிகுந்தும் ஞானசக்தி குறைந்தும் செயல்படும்.
1: சரி, அடுத்ததுல சுத்த வித்தையில ஞானசக்தி மிகுந்து
2: ஞானசக்தி மிக செலுத்தி அப்பொழுது அப்பகுதி ஐந்தாம் விருத்தியாக வளர்ச்சி அடைந்து சுத்த வித்தை என பெயர் பெறும். ஞானசக்தி ஜாஸ்தியா இருக்கும். அசுத்த மாயையின் காரியங்களுள் வித்தை என ஒன்று இருப்பதால் சுத்த மாயையின் காரியமாகிய இதனை அதிலிருந்து வேறுபடுத்துவதற்காக சுத்த வித்தை என்றனர்.
1: அதை கவனிக்க வேண்டும். இதுல ரெண்டு சொற்கள் எங்களுக்கு பிரச்சனைக்குரிய சொற்கள். நாங்கள் அங்கே படிக்கிற பொழுது வித்தை என்ற ஒன்றை படித்தோம். வித்யா தத்துவத்திலே காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், இங்கேயும் வித்தை என்ற ஒரு தத்துவம் வருகிறது. ஆகவே இந்த வித்தையை சொல்லுகிற பொழுது சுத்த வித்தை, சுத்தமாயிலே தோன்றுகிற வித்தை என்பதை குறிப்பதற்காக சுத்த வித்தை என்று தனித்து சொல்லுகிறார்கள். அதை கவனித்தோம். அது மாதிரி கலை என்ற சொல்லும் எங்களுக்கு அங்கே காலம், நியதி, கலை, வித்தை, ராகம் என்று அங்கே படித்தோம் அல்லவா. கலை அதே கலை என்ற சொல் சுத்த வித்தைக்குள்ளே இன்னொருக்கா வரப்போகும், இன்னொரு இடத்துல வரப்போகும். அந்த அந்த கலை என்ற சொற்களுக்குள்ளே ஏன் அது ஒரு சொல்ல அமைத்தார்கள் என்று என் புத்தி இன்னும் இதுவரை விளங்கவில்லை. ஆனால் அவர் ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் அமைத்திருப்பார்கள். அந்த ரெண்டும் வேறு வேறு என்பது சுத்த வித்தையிலே வருகிற வித்தையா அல்லது சுத்த வித்தையில வருகிற கலையா அசுத்தையிலே வருகிறதா என்பது படிக்க படிக்க படிக்க தானாக இயல்பாக பதிவாகிவிடும்.
2: ஞானசக்தி மிகுந்தும் கிரியாசக்தி குறைந்தும் செயல்படும் நிலை இது. இறைவனது இச்சாசக்தி என்றும் ஒரு நிலையிலே நிற்க, இறைவனது இச்சாசக்தி என்றும் ஒரு நிலையிலே நிற்க ஏனைய ஞானசக்தியும் கிரியாசக்தியும் தனித்தனியாயும் தம்முள் ஒத்தும் ஒன்றின் ஒன்று மிகுந்தும் குறைந்தும் செயல்படுதலால் சிவம், சக்தி, சதாசிவம், ஈஸ்வரம், சுத்த வித்தை என்னும் இவ்வைந்து தத்துவங்களும் சுத்தமாயின் விரிவுகளாய் தோன்றலாயின என சுருக்கமாக கூறலாம்.
1: அதாவது இதிலே நீங்கள் ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்கள். எல்லாம் அவருடைய பிரக்டிகளும் தியரியும் தெரியாதான் போறது. இப்ப இதிலே இந்த இந்த அஞ்சு தத்துவங்களுக்கான விரிவிலே முதல் ஞானாசக்தி, பிறகு கிரியாசக்தி, பிறகு ஞானாசக்தி கிரியாசக்தி, பிறகு ஒன்றிலே மிகுந்து ஒரு சக்தி ஞானாசக்தி மிகுவது, அடுத்ததிலே கிரியாசக்தி மிகுவதாக அஞ்சு தத்துவம் தோன்றியது. இதிலே இந்த அரா விருப்பம் இச்சை என்கின்ற சக்தியை ஏன் சொல்லவில்லை என்று ஒரு கேள்வி வரும். இச்ச சக்தியையும் ஏதாவது அப்படி இப்படி பங்கிட்டு காட்டியிருக்கலாமே என்று கேட்டால், இச்சை என்பது விருப்பம். ஆன்மாவை ஈடேற்ற வேண்டும் என்ற இறைவனுடைய விருப்பம்தான் இந்த ஐந்து தத்துவங்களாக விரிகிறது. ஆகவே அது இருக்கிறபடியால் தான் இந்த இச்சை ஞானம் என கிரியை ஞானம் என்பது கூடி குறையும் என்றபடியால், அந்த விருப்பத்திலே மாற்றமில்லை என்றபடியால் அதை நிரந்தரமாக வைத்துக் கொண்டு ஞானத்தையும் கிரியையிலேயும் தான் மாற்றம் கண்டு இந்த தத்துவங்களை உருவாக்குகிறார்கள். இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். இது ஒருத்தர் தத்துவம் முழுவதும் பொய் என்றே ஒருவர் சொன்னால் கூட இப்படி புத்திசாலித்தனமாக இதை டிசைன் பண்ண முடியுமாக இருந்தால் அந்த பொய்ய கூட நம்பலாம் போல தெரிகிறது. அந்த அளவுக்கு எல்லாம் திட்டமிட்டு இது இதல்ல, இதுக்கு மேலே போகிற பொழுது நீங்கள் ஏற்கக்கூடிய விஷயங்கள் பலது இருக்கின்றன. இச்சை ஏன் இதில் சேர்க்கப்படவில்லை என்று அவர் விளக்கம் சொன்னார்.
2: அதாவது சுத்த மாயை, அதிலிருந்து சிவம் அல்லது நாதம், இரண்டு சக்தி அல்லது விந்து, மூன்று சதாசிவம் அல்லது சாதாக்கியம், நான்கு ஈஸ்வரம், ஐந்து சுத்த வித்தை. இவற்றை சுத்த மாயையிலிருந்து சிவபெருமானே நேரே தோற்றி ஒடுக்குவதால் இவை சிவ தத்துவங்கள் எனப்படுகின்றன. சுத்தமாயி நின்றும் தோன்றி சுத்தமாயிருத்தல்
1: பற்றி நேற்று கேட்டீர்களே இங்கே ஸ்ரீகண்டருத்திரர், அங்கே அனந்த தேவர், சிவதத்துவத்திலே யார் என்ற கேள்விக்கு இதுதான் பதில். சிவபெருமானே அந்த வேலையை நேராக பொறுப்பெடுக்கிறார். அனந்த தேவரும் ஸ்ரீகண்டருத்திரரும் யார் என்றால், ஆன்மாவிலே சாதாரண நம்மை போன்ற ஆன்மாவுக்கிலே உயர்நிலை அடைந்தவர்களுக்கு ப்ரமோஷன் பெற்று வந்தவர்கள். ஸ்ரீகண்டருத்திரர் ஆன்மாவிலே மேல்நிலை வந்து இறைவனுடைய சக்தி பதிந்து பஞ்ச கிருத்தியம் செய்கிற ஆற்றல் பெற்றவர். அதே போலதான் அதைவிட மேல்நிலை அடைந்தவர் அனந்த தேவர். இதை நீங்கள் அடிப்படையில் இந்த சிவ தத்துவங்களை யார் இயக்குகிறார்கள்? நேரே சிவபெருமானி. இது என்ன சொல்வது பிரதமர் அலுவலகம், அங்கே அவருடைய நேருக்கு வரும். மற்ற அலுவலகங்கள் வேற அலுவலகங்கள் என்பது போல.
2: இவற்றை சுத்தமாயிலிருந்து சிவபெருமானே நேரே தோற்றி ஒடுக்குவதால் இவை சிவ தத்துவங்கள் எனப்படுகின்றன. சுத்தமாயை நின்றும் தோன்றி சுத்தமாயிருத்தல் பற்றி இவை சுத்த தத்துவங்கள் என்றும் சொல்லப்படும். முன்னைய சொன்னபடி இறைவனது சக்தி சுத்த தத்துவங்கள் ஆகிய இவற்றை நிலைக்களமாய் பற்றி நின்று இவற்றின் வழியாக கீழே உள்ள ஏனை தத்துவங்களை செலுத்தி நிற்கும். செலுத்தும் கருவியாதல் பற்றி இத்தத்துவ தொகுதி பிரேரக காண்டம் என்றும் சொல்லப்பெறும்.
1: பிரேரகம் செலுத்துவது, அது சரி. பிரேரகம் இந்த பிரேரித்தல் என்று நாங்கள் இந்த கூட்டங்கள் சொல்லுகிறோமே, அந்த
2: பிரேரணை.
1: நேற்று ஏதோ போக்திய காண்டம், போகிருத்த காண்டம், அது ஏதோ மூன்றாக
2: போசகித்திரு.
1: அந்த சொல் சரியா தானே? அதனால பிறகு பார்ப்போமா. நீங்கள் இது பிரேரக காண்டம் என்று இந்த சிவதத்துவம் வருகின்ற இந்த போதைக்கு பிரேரக காண்டம் என்று பெயர்.
2: அதோட இந்த பாட்டு முடிஞ்சதுங்கய்யா. 19வது பாட்டுடைய விரிவு முடிஞ்சது. 20 பாடல், 20 சுத்த தத்துவங்களின் பெயர். வித்யா தத்துவங்கள் ஏழும் விளம்பினோம், சுத்தமாம் தத்துவங்கள் சொல்ல கேள், நித்தமாம் சுத்த வித்தை ஈஸ்வரம், பின் சொல்லும் சதாசிவம், நல் சக்தி சிவம் கான் அவைகள் தாம். கதவுரை. வித்யா தத்துவங்கள், அசுத்த மாயையின் காரியமாகிய வித்யா தத்துவங்கள் ஏழும், ஏழினையும் விளம்பினோம், இதுவரையில் விளக்கினோம். சுத்தமாம் தத்துவங்கள், இனி சுத்தமாயையிலிருந்து தோன்றும் சுத்த தத்துவங்களின் இயல்பை சொல்ல கேள், கூறுகிறோம் கேட்பாயாக. அவைகள் அத்தத்துவங்கள் சுத்த வித்தை, சுத்த வித்தையும் ஈஸ்வரம், ஈஸ்வரமும் பின் சொல்லும் அவற்றின் மேலாக சொல்லப்படும் சதாசிவம், சதாசிவமும் நல் சக்தி, நல் சக்தியும் சிவம், சிவமும் என கான் அறிவாயாக. பொழிப்புரை. அசுத்த மாயையிலிருந்து தோன்றும் வித்யா தத்துவங்கள் ஏழினையும் விளக்கிச் சொன்னோம். இனி சுத்த மாயையிலிருந்து தோன்றும் தத்துவங்களின் இயல்பை உனக்கு கூறுகிறோம். அவை சுத்த தத்துவங்கள் எனப்படும். அவை சுத்த வித்தை, ஈஸ்வரம், சதாசிவம், சக்தி, சிவம் என்னும் பெயரை உடையன. அவை நித்தமாக உள்ளன. இதோட இந்த பாட்டு முடிஞ்சதுங்க. 20 பாட்டு.
1: சரி, முன் சொன்னதை அதை அனுபவித்து சொல்லுகிறார்.
2: பாடல் 21 சுத்த தத்துவங்களின் நிலை. சுத்த வித்தை ஞானம் மிகும் தொன்மையாம் ஈஸ்வரம் தான், அத்தன் தொழில் அதிகம் ஆக்கியிடும். ஒத்த இவை சாதாக்கியம் என்றும் சக்தி சிவம் கிரியை ஆதார ஞானம் உருவாகும். பதவுரை. சுத்த வித்தை, சுத்த வித்தை என்ற தத்துவம் ஞானம் மிகும், இறைவனது ஞான சக்தி மிகுந்து கிரியாசக்தி குறைந்து நின்று தொழிற்படும் நிலைக்கு நிலைக்களமாயிருப்பது.
1: இந்த சுத்த வித்தை என்கின்ற தத்துவத்திலேதான் நாங்கள் சொல்லுகிற மும்மூர்த்திகளும் வருகிறார்கள். அதை நன்றாக புரிந்தது. சிவம், சிவன், விஷ்ணு, பிரம்மன் என்ற மூன்று பேரும் நின்று செயல்படுகிற இடம் இந்த இடம்தான், தவித்தை என்ற இடம்தான். இது தெரியாமல் தான் இந்த சைவ வைஷ்ணவ சண்டையெல்லாம் பிடித்துக் கொண்டிருக்கிறோம். சிவனுடைய இந்த சுத்த வித்தையிலே இந்த மூவரும், சிவனும் அதுக்கு புத்திரனும் அதுக்கேதான் பெறுகிறார். அது மட்டுமல்ல, சிவனுடைய நவபேதங்களிலே ஒன்றாக திருமால் கொண்டாடப்படுகிறார். எல்லாம் ஒன்றும் நாங்கள் எங்களுடைய அறிவு குறைவாலே பிரிவுகள் வகுத்துக் கொண்டதே தவிர எல்லாம் ஏற்கனவே ஒன்றுக்குள்ளே ஒன்று அமைந்துதான் இருக்கிறது. இப்போ சுத்த வித்தை பற்றி சொல்லுகிறார்.
2: சுத்த வித்தை, சுத்த வித்தை என்ற தத்துவம் ஞானம் மிகும், இறைவனது ஞான சக்தி மிகுந்து கிரியாசக்தி குறைந்து நின்று தொழிற்படும் நிலைக்கு நிலைக்களமாயிருப்பது. தொன்மையாம் பழமையாகிய ஈஸ்வரம், ஈஸ்வர தத்துவம் அத்தன் தொழில் இறைவனது கிரியாசக்தி அதிகம் ஆக்கியிடும், மேம்பட்டு நிற்க ஞான சக்தி அடங்கி நிகழும் நிலைக்கு நிலைக்களமாயிருப்பது. ஒத்தல் இவை, ஞான சக்தியும் கிரியாசக்தியும் ஆகிய இவை ஒத்து இணைந்து நிகழும் நிலைக்கு நிலைக்களமாய் உள்ளது. சாதாக்கியம் சதாசிவ தத்துவமாகும். என்றும் எப்பொழுதும் சக்தி, சக்தி தத்துவம் கிரியை ஆதார உரு, இறைவனது சக்தி கிரியை மட்டுமாய் நின்று தொழிற்படும் நிலைக்கு நிலைக்களமாய் உள்ளது. சிவம் சிவ தத்துவம் ஞான ஆதார உருவாம், இறைவனது சக்தி ஞானமேயாய் நின்று தொழிற்படும் நிலைக்கு நிலைக்களமாய் இருப்பது.
1: இல்ல முதல் சொல்றேன் பாருங்க, இப்ப நீங்கள் திருக்குறள் படித்து அதுக்கு பிறகு தத்துவம் படித்து வர்றதால உங்களுக்கு இதெல்லாம் பதிவாகிறதுங்கிறது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். எனக்கு இது விளங்க உண்மையிலே பலகாலம் சென்றது. முதலிருந்த சொல்லுகளே எனக்கு அறிகின்றது, அது உண்மையிலே இருக்கு இல்லை என்பது. இப்ப உங்களுக்கும் உங்களுக்கு விளங்குறதுன்னு நினைத்துக்கொண்டு பேசுறேன், எனக்கு ரொம்ப தெளிவாக விளங்குகிறது. இவ்வளவு லேசாக சொல்லுறார்கள், அதாவது இறைவனுடைய ஞான சக்தி மட்டும் செயல்படுகிற பொழுது சிவ தத்துவம், தனித்து கிரியாசக்தி மட்டும் வேலை செய்கிற பொழுது சக்தி தத்துவம் தனித்து, இரண்டும் சமப்பட்டு கலக்கிற பொழுது சாதாக்கியம், அதற்கு பிறகு கிரியை உயர்ந்து ஞானாசக்தி குறைகிற பொழுது ஈஸ்வரம், ஞானம் உயர்ந்து கிரியாசக்தி குறைகிற பொழுது சதாக்கியம். இவ்வளவும் தான், இவ்வளவும் மனதில இருந்து சொல்ல முடிந்தால் நீங்கள் என்ன சொல்றது, சித்தாந்த ரத்தினம். சொல்லுங்க.
2: பொழிப்புரை. சிவசக்தி முத்திரப்பட்டு விளங்கும், அவை இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி என்பன. இச்சை என்றும் ஒரே நிலையில் இருப்பது, ஏனைய ஞானமும் கிரியையும் ஆகியவற்றின் தொழில்பாட்டில் தான் வேறுபாடு உள்ளது. ஞானசக்தி மிகுந்து கிரியாசக்தி குறைந்து நின்று தொழிற்படும் நிலை உண்டு. அவ்வாறு சிவசக்தி நிற்கும் நிலைக்கு நிலைக்களமாயிருப்பது சுத்த வித்தை. கிரியாசக்தி மிகுந்து ஞானசக்தி குறைந்து நின்று தொழிற்படும் நிலை உண்டு. அவ்வாறு சிவசக்தி நிற்கும் நிலைக்கு நிலைக்களமாயிருப்பது ஈஸ்வரம். ஞானசக்தியும் கிரியாசக்தியும் சமமாய் நின்று தொழிற்படும் நிலை உண்டு. அவ்வாறு சிவசக்தி நிற்கும் நிலைக்கு நிலைக்களமாய் உள்ளது சதாசிவம். இனி சிவசக்தி கிரியை மட்டுமாய் நின்று தொழிற்படும் நிலை உண்டு. அவ்வாறு கிரியையாய் நிற்கும் நிலைக்கு நிலைக்களமாவது சக்தி தத்துவம். சிவசக்தி ஞானம் மட்டுமாய் நின்று தொழிற்படும் நிலை உண்டு. அவ்வாறு ஞானமேயாய் நிற்கும் நிலைக்கு நிலைக்களமாய் ஆவது சிவ தத்துவம். இவ்வாறு சிவசக்தி சிவசக்திக்கு இடமாய் உள்ளவை இச்சுத்த தத்துவங்கள் ஆகும். இதோட முடியுதுங்க. 21ஆம் பாட்டு
1: கிட்டத்தட்ட அரைவாசி நூல் படிச்சுட்டீங்க. 53 பாட்டுல 54 பாட்டுல 21 பாட்டு படித்தாச்சு. தத்துவங்கள் அடிப்படையிலே நீங்கள் ஆன்ம தத்துவம் 24 படித்து, வித்யா தத்துவம் 7 படித்து, இப்போ சிவ தத்துவம் 5 படித்தாகிவிட்டது. இனி என்ன, இவ்வளவு தானே சைவ சித்தாந்தம் என்று நினைத்து விடாதீர்கள். இது அடுத்த நூலுக்கு போற பொழுது இது ஒவ்வொன்றிலும் இன்னும் எத்தனையோ பகுதி விரியும், கிடையாக விரியும். அதனாலேதான், ஆனால் இதுதான் அடிப்படை. இந்த 36 தத்துவம் சரியான முறையிலே விளங்கி கொண்டால் சைவ சித்தாந்தம் ஒரு வேதனையே அல்ல. உங்களிலே எல்லாருக்கும் ஒரு மனதிலே ஒரு வரம். அப்ப நாங்கள் இனி இந்த சைவம் படித்தவர்களிலே நாங்கள் ஒருபடி மேலானவர்கள், எங்களுக்கு தத்துவம் விளங்கிவிட்டது என்று நினைத்தால் மேலானவர்கள் தான், அதிலே சந்தேகம் இல்லை. ஆனால் இது கடவுளை அடைவதற்கான தகுதி என்று தயவு செய்து நினைத்து விடாதீர்கள். இது இதெல்லாம் தெரிந்தால் இன்னும் சிக்கல். நான் அதுதான் சொல்லுகிறேன், நான் இது தெரிய வேண்டி வந்து விட்டது, நம்ம புத்தி அப்படி படிக்க வேண்டி இருக்கிறது, படிச்சு விட்டோம், படிச்சுட்டு முடிஞ்ச அளவு இதை மறந்துடுறது நல்லது. ஏன் சொல்லுகிறேன் என்றால், இந்த கோயிலுக்கு போய் கும்பிடுகிற பொழுது இது எந்த தத்துவத்துல நிக்கிறோம், நான் மேல நிக்கிறேன்னா சிவதத்துவம் கும்பிட முடியாது, கும்பிடாம கடவுளை அடைய முடியாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இதை நாம் நம்முடைய அறிவாலே விளங்குகிறோம், விளங்குற அளவோட இந்த வேலை முடிஞ்சு போகும். இதை வச்சுக்கொண்டு போனால் பிறகு வாழ்க்கிறது நல்லது, உரைக்குள்ளே இருக்கவன் அதை நீட்டி கொண்டிருந்தால் அவனுக்கும் இவனுக்கும் குத்தி கொண்டுதான் இருக்கும். சில நேரத்தில் நமக்கே குத்தும், சித்தாந்தம் படித்தாக்கள் அப்படித்தான் குத்தி கொண்டு தெரிகிறார்கள். ஒன்று மற்றவர்களுக்கு குத்துறார்கள், அது தங்களுக்கு குத்துகிறார்கள். இதை படியுங்கள். இப்படி ஒரு பார்வை நம்மாலே முடிகிறது என்ற அளவிலே மகிழ்ச்சி. கோயிலுக்கு போகிற பொழுதோ கும்பிடுகிற பொழுதோ நான் இப்ப சாதாக்கியத்துல நிக்கிறேன்னா, அதுல நிக்கிறேன்னா, எங்க நிக்கிறேன்னு கேள்வியே விரும்புறான். தூக்கி அப்படியே கசக்கி குப்பையில போடுறோம், அப்பதான் சுத்தமா கும்பிட முடியும். வழிபாடுதான் கடவுளை, வழிபாடும் அன்பும் தான் கடவுளை அடைய பண்ணும், நேரா நோன்பு சீராகாது. ஆகவே நாம் வழிபடுவதற்கு இதெல்லாம் ஒரு தூண்டுதல் செய்கிற விஷயங்களை தவிர, இது கூட இப்ப நான் கிட்டத்தட்ட நாங்கள் இப்ப 36வது படிக்கு வந்து விட்டோம், இனி என்ன அந்த ஒரு ஸ்டெப்ஸுக்கு வச்சா சிவருமான்கிட்ட போறதுதானே என்று தயவு செய்து நினைத்து விடாதீர்கள் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அப்படி படித்தால்தான் சித்தாந்தம் படித்த படிப்பினுடைய பயன் வரும் என்ற அளவிலே இன்றைய வகுப்பை நிறுத்துவோம்.
0: உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. சிவார்ப்பணம்.
4: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
5: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு சிவஞான போத மாபாட்டியம். உரை வழங்குபவர் வி கே புரம் ஜி சண்முகம் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
6: இன்றைய காலை பொழுதிலே இந்த சிவஞான மாபாட்டியம் என்ற ஞான சாத்திரத்திலே 8வது நூற்பாவினுடைய 3வது அதிகரணத்தை தலைப்பட்டோம் இல்லையா. இந்த நூற்பாவில் முதல் அதிகரணத்தில் இந்த ஆன்மாக்களுக்கு முற்சை தவத்தான் ஞானம் நிகழும் என்றும், வேற எதுனாலும் நமக்கு ஞானம் கிடைக்காது, தவத்தை முற்றுவித்தால் அந்த பக்குவம் நோக்கி நமக்கு ஞானத்தை உணர்த்துவதற்கு இறைவன் வருவார் என்றும், அப்படி வருபவர் நம்முடைய உயிர் துணையாகிய சிவபெருமானே, வேறு யாரும் வந்து நமக்கு அந்த மலத்தை கெடுத்து ஞானத்தை கொடுக்க முடியாது என்பதை 2வது பகுதியிலே பார்த்து இந்த அதனால் இந்த 2வது பகுதியில் ஏன்னா மற்றவங்களுக்கு வெளியில் நமக்கு வேறாயிருப்பவர்களுக்கு நமக்கு என்னத்தை கொடுக்க முடியாது, ஞானத்தை அந்த மலமகற்றி மலத்தின் தன்மை அறிய மாட்டார்கள், அதனால் அவங்க கொடுக்க முடியாது என்றார். அதனால் அவன்தான் வந்து நம்முடைய கழும்பை அறுத்து பிரகாசத்தை கொடுக்கணும். அதை சூரியகாந்தமும் சூழ் பஞ்சும் போலவே, சூரியகாந்தமும் சூழ் பஞ்சும் போலவே, சூரியகாந்தமும் சூழ் பஞ்சை சுட்டிடா. இப்போ சூரியகாந்தம்னு என்ன, காந்தின்னு என்னது, நெருப்பு. அந்த சூரியகாந்தத்தில் எப்போ நெருப்பு வரும்? அதை வந்து அந்த சூரியகாந்த கல்லை பஞ்சில் சுற்றி வச்சுருந்தா அது என்ன செய்யும்? ஒன்றும் ஆகாது. சுற்றி வச்சுருந்தா ஒன்றும் ஆகாது, அது பாட்டுக்கு இருக்கும். ஆனால் அது சூரியன் வந்தால், சூரியன் சந்நிதியில் அது என்ன செஞ்சிடும்? ஒளி பெற்று அந்த பஞ்சை சுட்டிடுமாறு போல இந்த ஓமையினாலே இந்த ஆன்மாவுக்கு அந்த சூழ் பஞ்சு போல அந்த காந்தத்தை மறைத்து கொண்டிருக்கின்ற ஆணவமலம் நம்மை விட்டு நீங்காது, நம்மை விட்டு நீங்காது. அப்படி இருக்கிற மலம் இந்த சூரியன் வரவினாலே சுட்டி எரிக்கப்படுவது போல, இங்கே ஆரியனாம் ஆசான், ஆரியன் தோற்ற முன் அற்ற மலங்களே என்பார். அந்த இதெல்லாம் எரிச்சு சாம்பலாக்கிறது இல்லையா? அதனால இங்கே சூரியகாந்த கல்லிடத்தே செய்யரிசியோடு தோன்றியிட சோதி தோன்றிடுமா போல, ஆரியனாம் ஆசான் வந்து அருளால் தோன்ற. ஆரியனாம் ஆரியன்ன யாரு? மேலான ஆரியனாம் ஆசான். அப்போ ஞானகுரு ஆரியனாம் ஆசான் வந்து அருளால் தோன்ற. அருளால்னா என்ன? அருள் எது? அருளால், அதாவது இந்த ஆன்மாவுக்கு உபதேச ஞானத்தை முதல்ல கொடுத்தே தீர வேண்டும் என்ற அந்த கருணையோடு தோன்றணும். அருள் என்பது என்னது? கேட்டல் ஞானத்தை பயப்பிக்கும் கருணையை அருள் என்றார். கேட்டல் ஞானத்தை பயப்பிக்கின்ற கருணையை அருள் என்றார். விளங்குதா? எனவே இப்போ அந்த இறைவன் இங்க குருவா வாரான்னா என்ன பர்பஸுக்கு வாரானோ இல்லையா, அதை செய்யணுமா இல்லையா? அப்போ அதுக்கு வேண்டிய கருணையோடு வரணும். அருளால் தோன்ற அடிஞானம் ஆன்மாவில் தோன்றும். அடிஞானம்னா அடிஞானம், அடி என்பது என்னது? அருள். இங்க அடி என்பது அருள்னு சொல்றவங்க தான் நிறைய பேர், அதை பூரா தப்புங்கிறாரு. அப்படி சொன்னது பூரா தப்பு, அந்த உரைகள் போலிங்கிறார். அடிஞானமாவது திருவடிஞானம் இப்ப தோண்டிட்டதுன்னு சொன்னா பெரிய விபரீதம் ஆயிரும். என்ன விபரீதம் ஆயிரும்? நல்லது தானே? ஏன்னா இது கேட்டல் ஞானத்தை சொல்லக்கூடியது. அப்போ சிந்தித்தல் தெளிதல்லாம் தேவையில்லைன்னு ஆயிரும். விளங்குதா? எனவே இங்கே அடிஞானம் என்றது அந்த ஞானத்திலே நான்கு படிகளிலே முதல் படியாகிய ஞானம். அந்த ஞானத்தினுடைய நான்கு படிகளிலே முதல் படி என்ன படி? கேட்டல். எனவே அந்த அடிஞானம் என்பது எதை குறிக்கிறது? கேட்டல் ஞானத்தை அடிஞானம் என்றார். அது ஆன்மாவிலே தோன்றும். அது கேட்டல் ஞானம்னா என்ன? கேட்டல் ஞானம்னா என்னம்மா? சொற்பொருளை கேட்டலா? கேட்டல் ஞானம்னா என்ன ஞானம் அது? என்ன எத்தனை தடவை பார்த்தாச்சு இன்னும் அதே மாதிரி கேட்டல் ஞானம்னா என்னதுன்னு அதே மௌனம்தான். அது ஜென்ரலு, பொது வகுப்பில் போய் சொன்னால் அப்படி சொல்லிடணும், இங்கே அப்படி சொல்லப்படாது. இங்கே என்ன ஞானம்னா பகை உறவு எதுன்னு சொல்கிறான்னு எத்தனை தடவை சொல்லியாச்சு, அதானே உபதேசம்னு. அதானே சொன்னோம், இவன் வேடன் நான் மண்ணேன், நீ என் பிள்ளை என் கூட இருக்கணும், அது பகைவர். அதானே சொல்கிறாரு, துன்பத்துக்கு காரணம் இது, இன்ப காரணன் நான் என்று உணர்த்துகிறாரே, அந்த ஞானம் தானே ஞானம். அதானே ஞானம், விவேக ஞானம், அதான் கேட்டல் ஞானம். விளங்குதா? எனதே அதுதான் வீடு பயக்கும் உணர்வு என்பார். அது என்ன சொல்வார்? வீடு பயக்கும் உணர்வு. எனவே அந்த ஞானம் ஆன்மாவில் தோன்றும், ஆன்மாவில் தோன்றும். அப்படி தோன்றிட்டுனா தூரியனாம் சிவனும் தோன்றும். தூரியனாம் சிவனும் தோன்றும். இவருக்கு மெட்டாத சிவன் தோன்றுவார், தானும் தோன்றும். அவனுடைய திருப்படி கீழே ஆன்மாவையும் தெரியும், ஆன்ம தரிசனம் கிடைக்கும். சிவரூபம் தெரியும், ஆன்ம தரிசனம் கிடைக்கும். தொல் உலகெல்லாம் தன் உள்ளே தோன்றும். அப்போ இதுவரைக்கு நமக்கு கட்டுப்படாத உலகு, நமக்கு நம்பயப்படாத உலகு இப்போ என்ன செய்யும், தனக்கு உள்ளே நமக்கு அடங்கியதாக தோன்றும். விளங்குதா? இது நமக்கு திருப்படியார், திருக்கழுட்டுப்படியார்ல சொல்கிறார். எனவே அவர்கள்தான் இப்போ ஞானம் விளங்கியாச்சு அப்படின்னு சொன்னால் எப்படி அந்த இறைவன் முன்னாலே இந்த உலகம் வியாபியமாக அடங்கி கிடக்கிறதோ, இறைவன் முன்னால் இந்த உலகம் எப்படி இருக்கு, வியாபியம் முனைத்து நில்லாது யாவையும் சூனியம் என்றும், அதுபோல இந்த சிவமாம் தன்மை பெற்ற ஞானியர் முன்னும் எப்படி இருக்கும், அடங்கி அடங்கி. அவர்களுக்கு அப்புறம் இந்த உலகம் அவங்கள ஒன்றும் மயக்க முடியாது, உலகம் அவர் வசப்படும், உலகம் அவர் வசப்படும் அப்படி நிற்கும். அதனால இங்க தொன்றுலகெல்லாம் தன் உள்ளே தோன்றும், நேரியனும் பரியனுமாய் உயிர்க்கு உயிராய் முன் நின்ற நிலையெல்லாம் முன் நிகழ்ந்து தோன்றும் என்பார்.

சாடுகிறார். நாணத்தால் வீடன்றே நான்மறை புராணம் நல்ல ஆகமும் சொல்ல அல்லவாம் என்னும் ஊனத்தார் என்கடவர் என்கிறார். அந்த ஞானத்தால வீடு இல்லை, சரியையா இல்லை பேரலாம், கிரியையா இல்லை பேரலாம், வேள்வி செஞ்சா பேரலாம்னு சொல்றவன்லாம் என்ன சொல்றாரு, ஊனத்தார். அவெல்லாம் யாரு? ஊனத்தார் என்கடவர். அஞ்ஞானத்தால் உருவதுதான் பந்தம் இல்லையா. எனவே உயர் மெய்ஞானந்தான் ஆனத்தால் அதுபோல என்ன செய்யறது, இந்த கதிர்முன் இருள் போல அஞ்ஞானம் விட பந்தம் அருள் முக்தியாகும் என்று சொல்கிறார். எனவே இந்த சிவ இறைவன் அடிஞானமே ஞானம், இறைவன் அடிஞானமே ஞானம், மற்றதெல்லாம் ஈனத்தார் ஞானங்கள் அல்லா ஞானம் என்பார். எனவே இந்த சிவஞானம்தான் ஞானம். அது நமக்கு சிவப்பிரகாசத்திலையும் சொல்கிறார். சிவப்பிரகாசம் 69, சிவப்பிரகாசத்தில் 69. அப்போ பல்நிறம் கவரும் தொன்மை படுகை நீடு ஒளியும் தன்மை இல்லையா, அது மண்ணிலங்கு ஒளியும் தந்த வளரொளி போல் வையம் தன்னகம் பயில் நல் சிச்சடங்களின் தன்மையாவா ஞானமே ஞானம் என்பர் என்பார் இல்லையா. எனவே இந்த ஞானத்தில் பசுஞானம் பாசஞானம் சிவஞானம்னு மூணு ஞானம் இருக்கா இல்லையா, படிச்சேடா? எங்கே படித்தோம்? அதெல்லாம் படிச்சுட்டு தானே இங்கே வந்திருக்கோம். படித்தாச்சு இல்லை ஐயா? எங்கே படிச்சிங்க? உங்கள் ஊரில் படிச்சுட்டு வந்துட்டீளோ. இங்கே தசகாரியம் முடிக்கும் போது சொன்னார்லாம், அப்புறம் சொன்னால் சொல்லிட்டு நடக்க வேண்டியதான். தசகாரியத்தில் உங்களுக்கு அதை சொன்னார், பசிஞானம்னா என்ன பாசஞானம்னா என்னன்னு சொன்னாரா? சொன்னார். அப்போது இந்த பாசஞானம்னா என்ன சொல்ல, வாய்க்கு வரைக்கும் வருது வெளியே வர மாட்டேங்கு. இந்த மத்திமை வாக்கு எப்படி இருக்கும்னு இப்போ தான் தெரியுது, தொண்டை வரைக்கும் வந்துட்டு சிக்கிக்கிட்டு வெளியே வர மாட்டோமுக்கு. பாசஞானம்னா என்ன? கருவிகரணங்கள் மூலம், அதாவது ஆணவமலத்தின் சார்பால வினைக்கு தகுந்தவாறு விளங்குகின்ற ஞானம், கருவிகளால் விளங்குகின்ற ஞானத்துக்கு பேர் என்ன பேர், பாசஞானம். இந்த பாசஞானம் என்பது உள்ளத்து உள்ளபடியே ஞானமாது, சடத்துக்கு ஏது ஞானம் இல்லையா. அப்போ இந்த கருவிகள் மூலமாக ஆன்மாவிடத்தில் நிகழ்கின்ற ஞானம் தான், அதுகிட்ட ஒன்றும் ஞானம். எனவே அப்படி சொல்றது உபசாரம்தான், ஞானம் ஞானம்னு. அதுக்கு ஏது ஞானம்? சரி, அதை தள்ளுங்க. பசுஞானம்னா என்னது? பசுஞானமாவது என்னன்னா, இந்த கருவி சார்புகளை விட்டு, கருவி சார்புகளை விட்டா விட்டா என்ன ஞானம்? சிவஞானம் தான், ரெண்டும் ஞானம் தானே இல்லையா. ஒன்று பாசச்சார்பினால் ஏற்படுகின்ற ஞானம், அதை விட்டா பசிச்சார்பில் இது தனியின் சுதந்திர ஞானம் ஆன்மாவுக்கு கிடையாது. அப்போ பாசஞானம்ங்கிறது உள்ளபடியே அது ஞானமே இல்லைன்னு கழிச்சாச்சு இல்லையா. இப்போ இதை விட்டாச்சுன்னா அடுத்தால சிவஞானம் தான். அந்த ஞானத்தை தன்னுடைய ஞானமாக கருதுகின்ற விபரீத ஞானம், அது பசிஞானம். எனவே அது என்னது? அது உள்ளபடி அதுவும் ஞானம் இல்லை, அது போலி ஞானம். எனவே அப்போ ஞானம்னு சொன்னாலே ஒரே ஞானம் தான். அப்போ அந்த ஞானமாக இந்த ஞானம்னு பேச்சுக்கே இடம் இல்லைங்க, விளங்குதா? ஞானம்னாலே சிவஞானம் ஒன்று தான் ஞானம், மற்றதெல்லாம் ஞானமே இல்லைன்னு உமாபதி அவர் ரொம்ப தீர்மானமாக சொல்லிட்டார், விளங்குதா? அதனால் இந்த இதில் நமக்கு இந்த ஞானத்தை, ஞானத்தால் தான் நமக்கு வீடு என்று சொல்கிறாங்க, வானத்தால் தான் வீடு. ஏன்னா இந்த ஞானம் கிடைத்தாலன்றி நாம் என்ன செய்ய முடியாது? சிவத்தை அனுபவிக்க முடியாது. சிவத்தை அவன் தந்தாலும் அனுபவிக்க முடியாது, விளங்குதா? எனவே ஞானத்தால் வீடென்றே நான்மறை புராணம் நல்ல ஆகமங்கள் எல்லாம் சொல்லுது. ஆனால் இவன் என்ன சொல்லுதான்? அதெல்லாம் கிடையாதுங்க இல்லையா. அதனால் அவன் என்ன சொல்கிறாரு? ஈனம், ஈனத்தாருங்கார். ஈனம், ஈனம்னு என்ன? எழிந்தவர்கள். எனவே இந்த இறைவன் அடிஞானம் ஒன்று தான் ஞானம், அதுதான் நமக்கு தருமுகிறார். அதை தருவதற்கு பெருமான் வருகிறார். எப்போ வர்றாரு? இந்த மிக்கதொரு பக்குவத்தில் மிகுது சத்தினி பாதம் மேவுதலும். நமக்கு இந்த தவத்தை செஞ்சு சத்தினி பாதம்லாம் வந்தால் அவர் வந்து நமக்கு இந்த ஞானத்தை கொடுக்கிறார்.

0: அவர் வந்து என்ன செய்கிறாரு, நமக்கு இந்த குற்றத்தை எல்லாம் நீக்கி என்ன கொடுக்கிறாரு, இந்த ஞானத்தை நமக்கு வழங்குகிறார். அப்படி வழங்கும் பொழுது மூவகை ஆன்மாக்களுக்கும் எப்படி வழங்குகிறார் என்று பார்த்தோம் இல்லையா. அப்போ அந்த இறைவன் விஞ்ஞானகலர் பிரளயாகலர் இங்க சகலர் என்ற மூன்று பேருக்கும் அவன் செய்கின்ற தீக்கையின் வேறுபாடு என்ன என்பதை பார்த்தோம் ரெண்டாவது பாட்டில் இல்லையா. அப்போ என்ன என்ன பார்த்தோம், அதில் வெறும் தரிசனம், தரிசனம் கூட உபதேசம், தரிசனம் உபதேசம் நூல் என்று பார்த்தோம் இல்லையா. அப்போ வெறும் தரிசனம் மட்டும்னா விஞ்ஞானகலர் அவன் வந்து பக்குவம் கூடுனவன், அவனுக்கு தரிசனம் கிடைச்ச மாத்திரத்தில் என்ன செய்யறான், அவங்கள வந்து இந்த விஞ்ஞான கலர் பிள்ளையாகலர் ரெண்டே வெரைட்டி தான் இருக்கு. ரெண்டே என்ன வெரைட்டி இருக்கு, தீவிரம் தீவிர தரம். ஒன்று தீவிரவாதியா இருப்பான், இன்னும் தீவிர தரம் எதுல, பெருமான் மீது அன்புல. உங்களுக்கு தீவிரம்னா வேற எழுதி போயிடாமே, தீவிரம்னா அன்புல, அன்பில தீவிரம் தீவிர தரும் அப்படி ரெண்டு. அவங்க தீவிரம் உடையவர்கள் எல்லாம் அபரமுக்தர் ஆவர், தீவிர தரம் உடையெல்லாம் பரமுக்தியை பெறுவர் இல்லையா. அப்புறம் இங்கே இந்த சகலருக்கு அப்போ பிரளயாகலருக்கு உபதேசமும் சொல்றாரு இல்லையா. அவங்களே ரெண்டு பேர் தான், ரெண்டு பேர் தான் உபதேசம் கேட்டாச்சு அப்படின்னா என்ன செய்வான், உபதேசம் கேட்டவன் உபதேசம் கேட்டாச்சு அப்படின்னா உபதேசமும் படிமுறையில் தானே விளங்கும். அப்போ அந்த அவன் சொன்ன உடனே அதை கேட்டு தெளிந்து சிந்தித்து வர்றதுக்கு அவனுக்கு கொஞ்சம் டிலே ஆகுமா இல்லையா. எனவே அவனை நோக்க உபதேசம் இல்லாமல் காட்சி மாத்திரம் இருக்கவன் சடார்னு பேர் தான். இவன் கொஞ்சம் பைய போகிறான், யார், பிரளயாகலர். மூணாவது உத்தமாரன் ஆசாமி அவன் என்ன செய்தான், அவனுக்கு காட்சி உபதேசம் நூல். இப்போ காட்சி அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் பெருமான் அறிவு கறிவாக காட்டுறாரு, தன்னுடைய மாகேஸ்வர மூர்த்தமாக காட்டுறாரு. அதெல்லாம் என்ன சொன்னோம், நிராதாரம். எப்படி வர்றாரு இவங்களுக்கு, எப்படி வர்றாரு சாதாரம். எனவே இவர் ஒருத்தரை அதிட்டித்து ஆவேசித்து வரணும், இவர் ஒருத்தரை குருவை ஆவேசித்து வரணும். அப்புறம் அவருக்கு வந்து காட்சி கொடுக்கணும்னா அவர் பார்க்குற மாதிரி நிற்கணும், சும்மா வந்து நின்னா தெரிய மாட்டேங்குது. தெரியுதா, எங்கே தெரியுது, குருவில் வந்து ஆவேசித்து வந்து நின்னாலும் அவருக்கு அறிவிலாம் இருக்காரு. இவருக்கு தெரியுமா சகலருக்கு, தெரியாது. அப்போ காட்சி இல்லைன்னா அவனுக்கு என்ன இல்லை, ஞானம் இல்லை, அவன் மேலே அன்பு வராது, ஞானம் வராது. எனவே அவர் என்ன செய்கிறாரு, என்ன செய்கிறாரு, இவன் காணுமாறு, அறிவில் நின்றவர் என்ன செய்கிறாரு, இவன் காணுமாறு அவர் சைதன்ய சொரூபியாய் அவருடைய உடலும், அவர் உடல் முழுக்க யாருடைய உடல், அந்த குருநாதல் உடலையே என்ன செய்கிறார், அருள் சரீரமாக மாற்றுகிறார். என்ன செய்கிறாரு, அருள் சரீரமாக மாற்றுகிறார். விளங்குதா. அப்போ இவன் பார்த்துட்டு சரீரத்தை பார்த்துட்டானம்ளா, ஏப்பா பார்த்தாச்சு பார்த்தாச்சின்னு. அவரை பார்த்தாதான் இவருக்கு என்ன செய்ய முடியும், ஒரு அன்பையே செலுத்த முடியும் இல்லையா. இப்போ ஒருத்தர் கணக்கு போடுறான்னு வைங்க, மனக்கணக்கு யார் போடுவா, எவையோனோ போடுவாங்களா, மனக்கணக்கு யார் போடுவா, கணக்கில் நல்ல பயிற்சி பெற்றவர் திறமை வாய்ந்தவர் இல்லையா, அவங்கெல்லாம் விஞ்ஞான கலர்னு வைங்களேன். இப்போ கை அணிக்கிட்டு இருக்கவன் யாரு, நம்மாடு. விளங்குதா, இப்படி ஒன்று ரெண்டுன்னு பார்த்தா தான் எண்ணிக்கை மனதில் வைக்க முடியுது, அந்த அளவில் இருக்கான். விளங்குதா, அதனால் இறைவன் வந்து தூலமாக அவனை பார்த்தா தான் அவனுக்கு எண்ணிக்கையே போட முடியும், கணக்கே செய்ய முடியும். விளங்குதா, அது மூல அவனை பார்த்தா தான் அவனுக்கு அன்பையே செலுத்த முடியும். அவங்களுக்கு போல அப்படி அறிவில் சிந்தித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு பக்குவம் இவனுக்கு இல்லை. ஆனாலும் இவனும் கடைத்திறனுமா இல்லையா, அதனால் பெருமான் அந்த உடல்லையே அருள் சரீரமாகி காட்சி கொடுக்குறார். எங்கயா அதை பார்த்தாம்னா இவன் செய்வான், ஆக பெருமான்லாம் இவ்வளோ வந்து செஞ்சாருன்னு நினைப்பானா. எனவே அந்த காட்சி இவனிடத்தில் என்ன செய்கிறது, அன்பை வரள வைக்கிறது. காட்சி என்ன செய்யுது, அன்பை வள வரைக்கிறது. அடுத்தாப்புல உபதேசம், உபதேசம். ஏன்னா இந்த ஆன்மா என்ன செய்யும், உணர்த்தில் உணர்வாய், உணர்த்தில் உணரும், உணர்த்தாயில் கணத்தும் உணரும் வகையறியா நாய் என்கிறாயில்ல. எனவே இந்த ஆன்மா அறிவித்தாலன்றி அறியாது. அப்போ அறிவிக்கணும், அறிவிக்கணுமா இல்லையா? எனவே அதுக்கு உபதேசம் செய்கிறார். உபதேசம், உபதேசம் செஞ்சா சொன்ன உடனே அப்படியே புரிஞ்சிருமா? புரிஞ்சிருமா ஐயா? எங்க புரியுது என்னமா? ஆ, அவரும் படிப்படியா சொல்லணும், இவரும் படிப்படியாக தான் விளங்குவாரு இல்லையா? வகுப்பே முடிஞ்சிருது அதுக்குள்ள, விளங்குதா? எனவே இந்த ஆன்மாவுக்கு முன்பின் நிகழும்னு சொல்றாரா இல்லையா? எப்படி வேணும், முன்னும் பின்னுமாக, ஒருத்தருக்கு கொஞ்சம் முன்னாடி வரும், ஒருத்தருக்கு பின்னாடி வரும், அவரவர் பக்குவம் தந்தாப்புல வெவ்வேறு விதமாக அந்த ஞானம் நிகழ்கிறது. விளங்குதா? அப்போ காட்சி உபதேசம் ரெண்டாச்சா? அப்போ இதில் கொஞ்சம் டிலே ஆகும். இதில் எல்லாத்துலேயும் தான் காட்சியில் டிலே ஆகிடுது, இதில் டிலே ஆகிடுது இல்லையா? அப்புறம் அடுத்தாப்புல பார்த்தா நூல் கேட்கவே வேண்டாம். நூல்னா என்னம்மா? நூலே டாட்டாராக பிரிஞ்சிட்டாங்க. நான் கொண்டு வரும்போது நல்ல புஸ்தமாக கொண்டு வந்தேன் சார், நீங்கள் அங்கே சொல்லி இங்கே சொல்லி பெரட்டி பெரட்டி அது என்னாச்சு, இங்கே போகிறப்போ எல்லாம் ஒரு சாக்கில் போட்டு அள்ளிட்டு போக மாதிரி ஆகிடுது. நான் பையில வச்சு செட்டாக கொண்டு வந்தேன் இல்லையா, ஒரு வரிசையாக போயிட்டு இருந்தா இப்படியே திருப்பிட்டு போகலாம், இங்கே இருந்தாப்புல இருக்கு அங்கே போகுது. இதை ஊருக்கு போனாலும் எனக்கு மறக்காதுங்க, பாடம் நினைவு வருதோ இல்லையோ, பட்ட பாடு. எனவே ஏன்னா இந்த பாடங்கள் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையவை இல்லையா? இப்போ ஒரு ஆளை பார்க்கணும்னா உங்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா, ஏய் நீ இந்த சொந்தக்காரம்ல எங்கள் தாத்தாவுக்கு அப்படியா இப்படியான்னு சொல்கிறமா இல்லையா? ஏன் அதை சொல்லுதோ இதை சொல்ல மாட்டேடோ? விளங்குதா? சொல்கிறமா இல்லையா? எப்போ ஏற்பாடு எப்படியோ சொல்லி கடைசியில் வந்து ரொம்ப க்ளோஸ்ன்னு வந்துடுதீங்க. இப்போ அங்கே சிவங்க இந்த திருவருள் பையனை பாருங்கள், சித்தி இதை பாருங்கள், சித்தியாரை பாருங்கள், ஆ சிவபிரசாதத்தை பாருன்னா அதெல்லாம் வேத்து ஆள் மாதிரி பார்க்கியோ. எல்லாம் நம்ம சொந்தக்காரங்க தான். இந்த சிவஞான போதத்துக்கு எல்லாம் கருவி நூல்கள் தான். விளங்குதா? எனவே அந்த கருவிகள்லாம் ஒழுங்காக இருந்தால் தான் இது விளங்கும் இல்லைதா? அதனால் இங்கே இந்த நூல், இந்த நூல் எப்படி நமக்கு பயன் தரும்? அப்போ நூலும் கொடுக்குறானா இல்லையா? நூல் எப்படி பயன் தரும்? ஆ, நூல் கொடுத்தா அதை கேட்டு பாடமாக கேட்டு அதை பலவாறு சிந்தித்து ஐயம் அதில் எழுந்து அதை சரி பண்ணி அதுக்கப்புறம் தான் தெளிது வரணுமா இல்லையா? அப்போ தெளிதல் நிகழணும்னா கேட்டு சிந்தித்து தெளிந்து அதுக்கு நிட்டு பயன் கிடைக்கும் இல்லையா? அப்போ அதில் வேற நமக்கு டிலே இருக்கா இல்லையா? இவ்வளவும் இருக்கு, இவ்வளவும் இருக்கு. ஆனாலும் இங்கே இந்த ஞானத்தை பெறுகிறவர்கள் எத்தனை வகையாக இருக்காங்க? ஞானத்தை பெறுகிறவர்கள் சகலரில் அவர்களுக்கு ரெண்டு ரெண்டு பார்த்தோம், இவர்களுக்கு நாலு திறத்தர், எத்தனை? நாலு திறத்தராக இருக்கிறார்கள். அவர்கள் மந்ததரம், மந்தம், தீவிரம், தீவிரதரம் என்று நான்காக இருக்கிறார்கள். இதில் இந்த இவன் உபதேசம் செஞ்ச உடனே மந்ததரம் இருக்கவன் என்ன செய்கிறான்? சாதகராகிறார்கள். யாரு சாதகர்? சாதகர்னா யாரு? மந்த தரம் எந்த, அதாவதுயா நீங்க நினைக்கிற மாதிரி மந்த தரம்னா நம்ம கூட வச்சு கணக்கு பண்ணிடக்கூடாது இல்லையா? இப்போ ஐஏஎஸ் படிச்சிருக்காங்கன்னு வைங்க, ஐஏஎஸ்லயே ஒரு லெவல் எல்லாம் ஒன்று போல இருக்க மாட்டாம்லா, அதுலயும் ஃபர்ஸ்ட் கிரேட் செகண்ட் கிரேட் இருப்பான் இல்லையா? அது மாதிரி ஞானத்தை பெறுகின்ற தகுதி உடைய இடத்திலேயே வித்தியாசம் இருக்கு. விளங்குதா? இது அதை நம்ம கூட ஒப்பிட்டு பார்த்துடக்கூடாது. விளங்குதா? அதனால இந்த சகலரில் முக்தி பெறுவதற்கு தகுதி பெற்று பெருமானுடைய உபதேசத்தை பெற்றவர்கள் அப்பெற்றானவன் சாதாரண ஆளா? என அவர்களிடத்திலேயே இப்படி வித்தியாசம் இருக்கு. விளங்குதா? எனவே அதில் மந்ததரம் உடையவர்களெல்லாம் அதை கேட்டு சிந்தித்து உடனே தெளிய மாட்டார்கள். அப்போ அது தெளிவதற்கு என்ன செய்யணும்? ஒரு கேட்டலிஸ்ட்னு சொல்கிறோம்ல, ஊக்கி வேண்டியிருக்கு. ஊக்கி எது? பூசணை தான். எனவே அந்த சாதனையை செய்கிறார்கள். அந்த சாதனையை செய்கிறார்கள். எனவே அந்த சாதனை என்னதையும் தெளிந்து சிந்தித்து தெளிதற்கான வாய்ப்பை அது தரும். விளங்குதா? அவர்கள் சாதகர் என்று அழைக்கப்படுவர். அப்போ இந்த சாதகர்கள்லாம் என்ன, எப்படியானாலும் ஒரு பிறவியில முக்தி அடைஞ்சிருவாங்க. இந்த நிலை போனாலே என்ன செஞ்சிருவாங்க, எப்படி பிறவி முடியதுக்குள்ள முக்தி தான். விளங்குதா? அடுத்தாப்புல மந்தம், மந்தம் உடையவர்கள்லாம் என்ன ஆயிருவாங்க, சீவன் முத்தராவர், சீவன் முத்தராக இருப்பர். இந்த சீவன் முத்தரில் ரெண்டு நிலை சொன்னமா இல்லையா, அந்த ரெண்டு நிலையில் இருப்பாங்க. அப்புறம் தீவிரமுடையவர்கள் அவர் அவரமுத்தராக இருப்பர். தீவிரதரம் உடையவர்கள் பரமுக்தி. அதை தான் இங்கே சொல்கிறார் சூத்திரத்தில். அயரா அன்பின் அரண்களால் செலுமேன்னா, யார் அரண்களால் பெறுவா, அந்த நாலாதார சக்தி நிபாதம் உடையவர்கள். தீவிரதரக்கானே கேட்ட உடனே அவ்வளோதான், தாமுன்னு விட்டுட்டான். யார, இந்த வேடர் சார்பே யோசிக்கலை இல்லையா. இப்போ பார்த்தீங்கன்னா சில இது பாருங்களா, பார்த்தீங்கன்னா சரி எல்லாரும் போகும்போது செருப்பு அங்கே கழட்டி போடுங்கன்னா போடவா வேண்டாமான்னு யோசிச்சுட்டே நிற்பாங்க. ஒருத்தன் அங்கேயே தூரம் தூக்கி வீசிட்டு வந்துடுவான். விளங்குதான்? இந்த செருப்புலேயே இந்த இருக்கு பார்த்தீங்களா, என்ன நல்ல செருப்பு, புது செருப்பு வாங்கிட்டு வந்துருக்கோம், இதை காலத்தை சொல்கிறாங்களே, இப்படி கால காலத்தை யோசிச்சுட்டு நிற்கிது. அது மாதிரி இவர் சொன்ன உடனே நினைக்க மாட்டாங்க, உடனே அந்த பற்று நீக்கம் வராது. இதெல்லாம் எதில் நிகழணும், அறிவில் நிகழணும். சொன்ன மாத்திரத்தில் அவர்களுக்கு வராது. அது கொஞ்சம் நேரம் சிந்திச்சு சரி பரவாயில்ல, இங்கே இருக்கிறது ரொம்ப உயர்ந்த செய்தியாக தெரியுது, அல்லது போனாலும் பரவாயில்லன்னு போட்டு வரணும். விளங்குதா? அதுக்கு கொஞ்சம் டைம் வேண்டியிருக்கா இல்லையா. எனவே அவர்கள் அப்படி இருப்பாங்க. இந்த தீவிரதரம் உடையவங்க என்ன செய்வாங்க, அப்படி இருக்க மாட்டார்கள். அவங்க சொன்ன உடனே கேட்டு சிந்தித்து தெளிதெல்லாம் வேகமாக நடந்து பெருமான திருவடியை சிக்குன்னு பிடிச்சிருவாங்க இல்லையா, அதை நெட்டை கூடி இருந்துருவாங்க. விளங்குதா? அது நீங்கள் நம்ம திருமண வரலாறுலாம் சொன்னாங்களா இல்லையா, கேட்டிருப்பீங்களே, அதில் அப்படி இருந்தாங்களா இல்லையா, உபதேசம் பெற்ற உடனே நெட்டை கூடிய ஐயா ஐயானே அப்படி எந்திக்க மாட்டாங்க இருந்தாங்களா இல்லையா, அவ்வளவுதான். அப்போ அவங்கெல்லாம் நமக்கு இந்த செய்தியெல்லாம் உண்மை என்பதை கண் முன்னால் காட்டினவங்க, கண் முன்னால் காட்டினவங்க தானே. எனவே இந்த இதில் இப்படி இவர்கள் மூன்று திறத்தராக இருக்கிறார்கள். யார் யார் மூணு திறமாக இருக்கா? சகலர். சகலர் இந்த பக்குவத்தில் இவன் சாதகர் போக இவங்க மூணு விதமாக இருக்காங்க. ஒன்று சீவன் முக்தர், முக்தியிலே மூணு மாறி, முக்தியிலே மூணு மாறி, எப்படி சீவன் முக்தர், அபரமுக்தர், பரமுக்தர்னு. விளங்குதா? ஆக இப்படி சொல்லி அதுக்கப்புறம் மூன்றாவது, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மூணாவது உதாரணம் வெண்பால இப்போ இந்த இறைவன் இந்த சகலருக்கு மானிட திருமேனியில் அவருடைய அறிவில் ஆவேசித்து வருவான்னு சொல்கிறீங்களே, நீங்கள்லாம் சொல்கிறத பார்த்தா இதை ஒன்றும் உண்மை மாதிரி தெரியலையா. ஏன்னா அவருக்கு அறிவில் வாராருங்கீங்க, இவருக்கு மான் மழுவோடு அருள் திருமேனியோடு வாராருங்க, அது சரிதான். ஆனால் நமக்கு வாரான்னு சொல்கிறது ஒன்றும் ஏதோ ஒரு உபச்சாரத்துக்கு சொல்கிற மாதிரி தெரிகிறது என்று சொல்கிறார்கள் இல்லையா. மறுத்து, அதை மறுத்து இறைவன் நமக்கு உருவாக வருவான் என்பதை சொல்வதுதான் மூணாவது உதாரண வெண்பா. அதில் நமக்கு எப்படி அந்த அன்பு தாயிடம் இருந்ததோ அது அந்த மிகுதியிலார் என்ன செய்கிறது, உருவமாய் வருவது போலவும், இந்த நீரில் இருக்கக்கூடிய நிழல், நீரினுடைய நிழல், நீரினுடைய நிழல் எங்கே இருக்கு, நீரிலேயே கலந்து இருப்பது போல இறைவன் எங்கே இருக்கான், நம்ம ஆன்மாக்களிட கலந்து உயிருக்கு உயிராய் நிற்கிறான் இல்லையா. அப்படி நிற்கவன் நமக்கு அவன் மேலே அன்பு பெருகிச்சுன்னா என்ன செய்வான், உருவாக வருவான் என்று அந்த உதாரணம் மூலம் நமக்கு விளக்குகிறார். அப்படி வந்தால் இந்த ஆன்மா அவனை கண்டு, அவனை கண்டு அவனிடத்திலே அன்பை செலுத்தி, அது அந்த அன்பு தான் என்ன வரும், இன்பமா வரும். எனவே அவ வீடு பேர் அடையும் என்று அங்கே சொல்கிறார். அப்படி சொல்லிட்டு கடைசியில் மூன்றாவது அதிகரணத்தில் இந்த மலம், இந்த மலம் அதாவது ஐம்பொறிகள், இந்த பொறிகள், இந்த ஐம்பொறிகள் என்ன செய்யுது? அஞ்ஞானத்தை விளைவிக்கிறது. அதை வேடர்னு சொன்னமா இல்லையா? எனவே இந்த பொறிகள்லாம் இவ் ஆன்மாக்கள் ஐவுணர்வுகளான் மயங்கி தம்மை உணராது என்கிறார். எனவே இங்கே இவ் ஆன்மாக்கள் ஐவுணர்வுகள் என்பது எதை குறிக்கிறதுன்னு பார்த்தோம். எனவே அந்த உணர்வுக்கு காரணமான கருவிகளை ஐயுணர்வு என்றார். எனவே இந்த கருவிகள் நம்மை மயக்கி தம்மை உணரா என்றது என்கிறார். எனவே இந்த கருவிகள் நம்மை மயக்கி நம்மை உணர செய்யாது. அவைதாம் பளிங்கிலிட்ட வண்ணம் போல காட்டிட்டு காட்டி நிற்றலாம். எனவே இதெல்லாம் என்ன செய்கிறது? பளிங்கு கல்லிலே, படிகக்கல்லிலே, அது பக்கத்தில் இருக்க பொருளின் நிறத்தை பற்றி அதையே தண்ணீரமாக காட்டி கொண்டிருக்கும். அதையே காட்டிற்றை காட்டி என்று ஒற்றடி சொல்லால் சொல்கிறார். எனவே ஒரு நேரத்தில் ஒன்றை காட்டுறதுனால காட்டிற்றை காட்டி நிற்றலால், அதனால இந்த கருவிகள்லாம் ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு விடயத்தை பற்றி அதையே தானாக காட்டி கொண்டிருக்கிறது. அதனால இவையெல்லாம் பொய் என்று உணர்ந்து இவையெல்லாம் குரு உணர்த்த இவையெல்லாம் உண்மையான படிகத்தின் நிறமல்ல என்பதை உணர்ந்து, அப்படி உணர்ந்தா அந்த உணர்வே என்ன செய்யும்? அந்த உணர்வே தன் இயல்பை உணரச் செய்யும். தன் இயல்பை, ஏன்னா அதுதான் அந்த படிகத்தினுடைய நிறத்தை விளங்க விட்டாமல் மறைச்சிருக்கு. அதை நீங்கிட்டா அதனுடைய ஒரிஜினல் இயல்பு தானா விளங்கும், விளங்குதா? அதனால இங்கே இந்த ஆன்மா அந்த சார்பை விட்டு அதை தனக்கு வேறாக உணர்ந்ததுன்னா அந்த உணர்வை என்ன செய்யுமா? மெய்ப்பொருளுக்கு தைவமாம், மெய்ப்பொருளுக்கு தைவமாம் என்று சொல்கிறார். எனவே அந்த சிவபெருமானுக்கு அடிமையாக சென்று சேரும், சிவபெருமானுக்கு அடிமையாக சென்று சேரும் என்று இந்த மூன்றாவது அதிகரணத்தில் இந்த கருவிகள் நம்ம என்ன செய்கிறது? மயக்கி நம்ம என்ன செய்கிறது? நம்முடைய இயல்பை உணராத வகை செய்கின்றன.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களை, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு சிவப்பிரகாசம். தலைப்பு நூல் வழியும் பெயரும். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: அடுத்த பாடலிலே இந்த நூலுக்கு வழி சொல்கின்றார். எந்த நூல்களின் வழி வந்தது? இந்த நூல் மெய்கண்டார் அருளிய சிவஞான போதம், அரவிந்த சிவாச்சாரியார் அருளிய சிவஞான சித்தியார், இந்த நூல்களின் வழி வந்தது அடியேன் அருளி உள்ள இந்த சிவப்பிரகாசம் என்று சொல்கின்றார். இந்த பாடல் ரொம்ப அருமையான பாடல். தெரித்த குரு முதல்வர் உயர் சிவஞான போதம் செப்பினர், பின்பு அவர் புதல்வர் சிவஞான சித்தி விரித்தனர், மற்ற அவர்கள் திருவடிகள் போற்றி விளம்பிய நூல் அவையிரண்டும் விரும்பி நோக்கி கருத்திலுரை திருவருளும் இறைவன் நூலும் கலந்து பொது உண்மை என கருதி யானும் அறுத்திமிக உரைப்பன் வளர் விருத்தம் நூறும் ஆசில் சிவப்பிரகாசம் ஆகும் அன்றே. தெரித்த குரு முதல்வர் உயர் சிவஞான போதம் செப்பினர். தெரித்த குரு முதல்வர், அது ஏற்கனவே குருபரம்பரையை சொல்லும் பொழுது மெய்கண்டாரை ஆசிரியர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆக அந்த குருமுதல்வர் மெய்கண்டார் சிவஞான போதம், உயர் சிவஞான போதம் செப்பினார். உயர் சிவஞான போதம், மேலான சிவஞான போதம் என்னும் நூலை அருளி செய்தார். பின்பு அவர் புதல்வர் சிவஞான சித்தி விரித்தனர். புதல்வர் அதாவது குருவுக்கு சீடர் புதல்வர் போன்றவர், ஆகவே சீடரை புதல்வர் என்றார். மெய்கண்டாருடைய புதல்வராகிய அருணந்தி சிவாச்சாரியார் சிவஞான சித்தி விரித்தனர், அவர் தெரித்தனர். அவர் வந்து என்ன செய்தார்? உயர் சிவஞான போதம் செப்பினர், அவர் செப்பினர், இவர் விரித்தனர். ஏன்னா அவ்வளவு விரிவா செஞ்சிருக்கார் சித்தியார். சிவஞான சித்தி விரித்தனர், மற்ற அவர்கள் திருவடிகள் போற்றி, மற்ற என்பதை அசை சொல்லாக கொள்ளலாம். அந்த இரண்டு ஆச்சாரிய மூர்த்திகளுடைய திருவடிகளையும் போற்றி, இரண்டு ஆச்சாரியருடைய திருவடிகளையும் போற்றி, விளம்பிய நூல் அவை இரண்டு விரும்பி நோக்கி, விளம்பிய என்றால் சொன்ன, அந்த இரண்டு குருமூர்த்திகளும் சொன்ன நூல்களை அவர்கள் மீது வைத்த பக்தியினாலே விருப்பத்தோடு நோக்கி, அதிலுள்ள கருத்துக்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு, சாரமாக எடுத்துக்கொண்டு, கருத்தில் உரை திருவருளும், அடியனுடைய கருத்திலே தங்கி இருந்து திருவருள் உணர்த்துகின்ற செய்திகளையும், இறைவன் நூலும், இறைவன் நூலாகிய வேத சிவாகமத்துக்கு வேத சிவாகமத்தையும் கலந்து, இந்த மூன்றையும் கலந்து, மெய்கண்டாரும் அருளந்தி சிவாச்சாரியாரும் அருளி செய்த சிவஞான போதம், சிவஞான சித்தியார் என்ற அந்த நூல் கருத்துக்களையும், அடியேன் கருத்திலிருந்து திருவருள் உணர்த்தும் கருத்துக்களையும், இறைவன் நூலாகிய வேத சிவாகமத்திலே சொல்லப்பட்ட கருத்துக்களையும் மூன்றையும் கலந்து, பொது உண்மை என கருதி, பொது அதிகாரம் உண்மை அதிகாரம் என்று இரண்டு பகுதிகளாக வைத்துக் கொண்டு, யானும் அவர்களெல்லாம் பெரிய ஞானாசிரியர்கள், மெய்கண்டாரோ அருளந்தி சிவமோ, அடியேன் அவர்களை போன்ற தகுதியுடையவன் அல்லன் என்றாலும் அடியேனும் கூட என்று அவையடக்கமாக சொல்கின்றார். யானும் அறுத்துமிக உரைப்பன், அவையடக்கம் தனியா பாடியிருக்கிறாரு. இந்த இடத்துல குருமூர்த்திகள் முன்னிலையிலே தன்னையான் அடக்கமாக சொல்கின்றார். யானும் அறுத்திமிக உரைப்பன், தகுதி பற்றி சொல்லவில்லை, ஆசை பற்றி சொல்கிறேன். அறுத்தி, அறுத்தி என்பது ஆசை, அறுத்தினா அறுத்திமிக உரைப்பன், ஆசை மிக மிகுதும், ஆசை மிகுவதனாலே நானும் உரைக்கின்றேன். வளர் விருத்தம் நூறும், எத்தனை பாடல்கள், நூறு விருத்த பாடல்கள், வளர் விருத்தம், அதை சிந்திக்க சிந்திக்க, நவில்தோறும் நூனயம் போலும் சொன்ன மாதிரி, இந்த பாடல்களை சிந்திக்க சிந்திக்க நயமான கருத்துக்கள் கிடைத்துக் கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட நூறு பாடல்களை சொல்கின்றேன். ஆசில் சிவப்பிரகாசம் ஆகும் என்றே, குற்றமற்ற சிவப்பிரகாசம் என்று இந்த நூல் பெயர் பெறும் என்று அருமையாக சொல்கின்றார். ஆகவே இந்த பாடலிலே இந்த நூல் வந்த வழியினை சொல்கின்றார். மெய்கண்டாருடைய சிவஞான போதம், சிவஞான சித்தியார் ஆகிய இரண்டு நூல்களையும் ஆதாரமாக கொண்டு, உள்ளின்று உணர்த்தும் திருவருளையும் இறைவன் நூலையும் துணை கொண்டு, ஆசை மிகுதியினாலே அடியேனும் நூறு திருவிருத்தங்களை செய்துள்ளேன், இவை குற்றமற்ற சிவப்பிரகாசமாக விளங்கும், குருபக்தியினாலே செய்ததனாலே குற்றம் இருக்காது, சிவப்பிரகாசம் என்ற பெயரில் விளங்கும் என்று சொல்கின்றார். ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி, ஒரே ஒரு கருத்தை சொல்லி இந்த பாடலை முடிச்சிடுறேன். ஒரே ஒரு கருத்து என்னவென்றால், ஆச்சாரியன் என்பவன் எப்படிப்பட்டவன் என்று நம்முடைய ஆதீன பண்டார சாத்திரத்திலே, ஆதீன பண்டார சாத்திரங்களும் 14, அவற்றுள் ஒன்று சன்மார்க்க சித்தியார் என்பது, திருவாரூர் ஆதீன பண்டார சாத்திரங்களிலே ஒரு சித்தியார் உள்ளது. மெய்கண்ட சாத்திரங்களிலே உள்ள சித்தியார் சிவஞான சித்தியார், பண்டார சாத்திரங்களிலே உள்ள சித்தியார் சன்மார்க்க சித்தியார். 28 பாடல்கள் தான் சன்மார்க்க சித்தியார். அதுல ஒரு பாடல் என்ன சொல்றார், ஆச்சாரியன் என்பவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், இறைவன் நூல் அதை சுருதி என்று சொல்வார்கள், இறைவன் நூலாகிய வேதாகமத்தை சுருதி என்பார்கள். இந்த இறைவன் நூலாகிய சுருதியோடும், தன்னுடைய குரு வாக்கோடும், தன்னுடைய அருள் அனுபவத்தோடும், இந்த மூன்றோடும் சேர்த்து கருத்துக்களை உபதேசிப்பவன் தான் குரு. இந்த மூன்றையும் கலந்து கருத்துக்களை உபதேசிப்பவன் தான் குரு என்று சொல்கின்றார். சுருதி, குருவாக்கு, சுவானுபவம், சுவானுபவம்னா தான் பெற்ற அருள் அனுபவம், தனக்கு உள்ளே இருக்கின்ற திருவருளோடு கலந்து தான் பெற்ற அருள் அனுபவம். சுருதி, குருவாக்கு, சுவானுபவம், ஒன்றை அந்த மூன்றும் கலந்து விளங்கும்படியாக, சுருதி, குருவாக்கு, சுவானுபவம் ஒன்றை தெரிவிப்பான் தேசிகனாய் தேர், அப்படி தெரிவிப்பவனையே தேசிகன் என்று தெளிவாயாக என்று அருமையாக சொல்கின்றார். தெரிவிப்பான் தேசிகனாம் தேர், தேசிகனாம், சுருதி, குருவாக்கு, சுவானுபவம் ஒன்றை தெரிவிப்பான் தேசிகனாம் தேர் என்று சன்மார்க்க சித்தியாரிடே சொல்லியிருக்கின்றார். அப்படிப்பட்ட தேசிகர் நம்முடைய உமாவதே சிவம். என்னவென்றால், இவர் சுருதி, பண்டார சாத்திரத்தில் சொன்னது போல சுருதி, குருவாக்கு, சுவானுபவம் மூன்றும் ஒன்ற இந்த சிவப்பிரகாசத்தை அவர் நமக்கு அருளியிருக்கின்றார். சுருதி என்ன, இறைவன் நூலும் கலந்து சொன்னார், அது சுருதி, இறைவன் நூல் சுருதி. குருவாக்கு, குரு முதல்வர் சிவஞான போதம் செப்பினர், பின்பு அவர் புதல்வர் சிவஞான சித்தி விரித்தனர் இல்லையா, அவர்கள் திருவடிகள் போற்றி, விளம்பிய நூல் அவை இரண்டும் விரும்பி நோக்கி என்பதனால குரு வாக்கு, விளம்பிய நூல் இரண்டும் சிவஞான போதம் மேகண்டாருடைய வாக்கு, சிவஞான சித்தியார் அருளஞ்சிசுவத்துடைய வாக்கு, இரண்டையும் விரும்பி நோக்கினாரு. அப்ப குரு வாக்கு அங்கே கலந்திருக்கின்றார். அப்புறம் சுவானுபவம், தன்னுடைய சுய அருள் அனுபவம், திருவருள் அனுபவம், அதையும் கலந்திருக்கணும் நூல்ல. அது கருத்தில் உரை திருவருளும், கருத்தில் உரை திருவருளும் என்று சொன்னமையினாலே சுவானுபவமும் அங்கு கலந்துள்ளது என்பது பெறப்படுகின்றது. ஆகையினாலே அந்த மெய்கண்ட சாத்திரம் ஆகிய சிவபிரகாசத்திலே சொல்லப்பட்ட முறையும் பண்டார சாத்திரத்திலே சொல்லப்பட்ட முறையும் பார்க்கும் பொழுது திருக்கைலாய பரம்பரையிலே மெய்கண்ட சந்தானத்திலே நம்முடைய திருவாவடுதுறை ஆதீனம் வந்திருக்கின்ற அந்த முறைமையை நாம் எண்ணி போற்றி என்று பாராட்ட வேண்டியுள்ளது என்ற ஒரு கருத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பாடலிலே இவ்வாறு நூல் மரபு முதலிய செய்திகள் சொல்லப்பட்டுள்ளன, நூலின் பெயரும் சொல்லப்பட்டுள்ளது.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு சிவப்பிரகாசம். தலைப்பு அவையடக்கம். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: அடுத்து அவையடக்கம் கூறுகின்றார். அவையடக்கத்திலே தம்முடைய ஆசிரியர் பெருந்தகையாகிய மெய்கண்டாரை பின்பற்றுகின்றார். என்னவென்றால், சிவஞானிகள் அவைக்கு அடங்கியும் அல்லாதார் அவையை அடக்கியும், இப்படி இரண்டு வகையாக அவையடக்கம் சொன்னார் அல்லவா ஆசிரியர் மெய்கண்ட தேவனாயினார். அதே போலவே சொல்கின்றார் உமாவதி சிவம். பார்ப்போம் அதை. நம்ம சொன்மையவாம் எனும் எவையும் நன்றாக, இன்று தோன்றிய நூல் எனும் எவையும் தீதாக, துணிந்த நன்மையினார் நலங்கொள் மணி பொதியும் அதன் களங்கம் நவையாகாது என உண்மை நயந்திடுவர். நடுவாம் தன்மையினார் பழமை அழகு ஆராய்ந்து தரிப்பர். தவறு நலம் பொருளின்க சார்வாராய்ந்து அறிதல் இன்மையினார் பலர் புகழில் ஏத்துவர். ஏதிலர் உற்று இகழ்ந்தனரேல் இகழ்ந்திடுவர். தமக்கென ஒன்று இளரே. என்ன அப்படின்னா, மூன்று வகையாக பிரிக்கின்றார் யார, நூல் கற்போரை. அதுல துணிந்த நன்மையினார் இவர்கள் உத்தமர்கள், நடுவான் தன்மையினார் ஒரு மத்தியம நிலையிலே இருப்பவர்கள், அப்புறம் அறிதல் இன்மையினார் இவர்கள் கடைநிலையிலே இருப்பவர்கள் அதமர்கள். முதலிலே எப்படி தொடங்குகின்றார், தொன்மையவாம் எனுமையவையும் நன்றாக, இன்று தோன்றிய நூல் எனுமையவையும் தீதாக. ஒரு நூல் நல்ல நூலா அல்லது தீய நூலா என்பதற்கு காலத்தை வைத்துக் கொண்டு மட்டும் நாம் என்ன செய்ய முடியாது, முடிவு செய்ய முடியாது. தொன்மை பற்றியே ஒரு நூல் சிறப்புடையதாகி விடாது, இக்காலத்தில் தோன்றியது என்பது பற்றியே அது தாழ்ந்த நூலாகவும் ஆகிவிடாது. அப்ப எதை வைத்து முடிவு செய்வது என்று சொன்னால், அதை சொல்லணும் இல்லையா, எதை வைத்துன்னா அது முப்பொருள் இயல்பை சரியாக கூறுகின்ற நூலாக இருக்குமே ஆனால், அது இன்று வந்த நூலாக இருந்தாலும் அது ஏற்புடைய நூல்தான். முப்பொருள் இயல்புக்கு மாறான செய்திகளை எல்லாம் கூறக்கூடிய நூல் என்றால் அது எவ்வளவு தொன்மையான நூலாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத நூல்தான் என்று பழைய உரையாசிரியர்கள் சிறப்பாக உரை செய்துள்ளார்கள். ஆகவே பழமை புதுமை என்பதை மட்டும் வைத்துக் கொண்டு ஒன்றை ஏற்பதா தவிர்ப்பதா என்று சொல்லுதல் சரியாகாது. துணிந்த நன்மையினார் உத்தமமான அறிவுடையவர்கள், தெளிந்த உத்தமரானவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், நலங்கொள் மணி நல்ல நன்மை குறந்திய ஒரு ரத்தினமானது ஒரு தாழ்ந்த பொருளிடத்திலே இருக்கின்றது என்று சொன்னார். அதை ஒரு தாழ்ந்த பொருளாலே சுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றோம். ஒரு தோளாடையினாலே, ஒரு தூய்மை இல்லாத ஒரு தோளாடைக்குள்ளே ஒரு ரத்தினம் வைக்கப்பட்டுள்ளது என்பதற்காக அந்த ரத்தினத்தை குறை கூற மாட்டார்கள். ஆகவே அதை பொதிந்துள்ள பொருளின் களங்கத்தை வைத்துக் கொண்டு அதற்கு உள்ளே இருக்கின்ற ரத்தினத்தை குறை சொல்ல மாட்டார்கள். அதுபோல நூல் ஆசிரியரிடத்திலே குறைகள் இருக்கலாம், ஆனால் அவர் சொல்லியுள்ள நூல் கருத்துக்கள் உயர்ந்ததாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆக செய்திலே வரக்கூடிய சின்ன சின்ன தவறுகளை கூட பொருட்படுத்தாமல் அதில் உள்ள சிறப்பான பொருள் நலத்தை எடுத்துக் கொள்வார்கள். என்பது கருத்து. ஆனா இவர்கள் செய்யுள்ள ஏப்பா கலைமகள் ஏவல் செய்து வேண்டிய சொற்களை எல்லாம் எடுத்தெடுத்து கொடுக்கின்றார். இலக்கணம் எல்லாம் இயல்பாகவே அமைகின்றது, இவர்கள் வகுப்பதுதான் இலக்கணம் அப்படி இருக்கின்றது. ஆகையினாலே அப்படிப்பட்ட ஒரு செம்மையை அவையடக்கத்துக்கா அப்படி சொன்னார்கள். நடுவான் தன்மையினார் என்ன செய்வார்கள்? நடுவான் தன்மையினார் பழமை அழகு ஆராய்ந்து தரிப்பர். துணிந்த நன்மையினார் அந்த உத்தமர்கள் அளவுக்கு பார்த்த உடனே அந்த பொருளை உணர்ந்து சரி ஏதாவது செயல் அமைப்பு அது சின்ன குறைகள் இருந்தாலும் இதுக்கு உள்ளடங்கி உள்ள பொருள் மிக சிறப்பானது. ஒரு தாழ்ந்த பொருளுக்கு பொருளாலே சுற்றி ஒரு சிறந்த ரத்தனம் ஒரு தாழ்ந்த பொருளாலே சுற்றி வைக்கப்பட்டிருந்தாலும் உள்ள இருக்கிற ரத்தனம் சிறந்ததுதான் துணிவது போல ஒரு சாதாரண பாட்டுக்குள்ள இந்த கருத்து இருந்தாலும் இந்த கருத்து ரொம்ப சிறப்பானதுதான் என்று கருத்தை எடுத்துக் கொள்வார்கள். பார்த்த உடனே கருத்தை விளங்கிக் கொள்ளக்கூடிய உத்தமமான நிலையில் உள்ளவர்கள். அப்படி பார்த்த உடனே விளங்கிக் கொள்ள முடியாத அந்த நடுநிலையில் உள்ள இடைநிலையில் உள்ளவர்கள் என்ன செய்வார் என்றால் சிறந்த பழைய நூல்களை ஒப்பு நோக்கி பார்த்து அந்த சிறந்த நூல்கள் பழைய நூல்களை எடுத்து வைத்துக் கொண்டு அவற்றோடு அந்த புதிய நூலை ஒப்பு நோக்கி பார்த்து அந்த சிறந்த பழைய நூல்களிலே சொல்லப்பட்ட கருத்துக்கள் மாறுபாடு இல்லாமல் இந்த புதிய நூலிலும் சொல்லப்பட்டிருக்குமே ஆனால் இந்த புதிய நூலையும் ஏற்றுக்கொள்வார்கள். அதான் பழமை அழகு ஆராய்ந்து தரிப்பர். தரிப்பர் என்றால் ஏற்றுக்கொள்வார்கள். பழமை அழகுன்னு சொல்லியிருக்காரு பாருங்க, அந்த புதிய நூல்ல உள்ள புதுமை அழகைன்னு சொல்லல இல்லைங்களா? அதை நம்ம கவனிக்கணும். உமாபதி சிவம் வந்து மெய்கண்டார் அருணந்த சிவாச்சாரியார் இவர்களுக்கெல்லாம் இல்லாத சில கருத்துக்களையும் இவர் உடையவராக தெரிகிறார் போலிருக்கிறது. இவர் தொன்மையவாம் எனவும் நன்றாகிறாரு, தோன்றிய நூல் எதுவும் சீதாகங்கிறாரு சொல்லிட்டு அந்த நோக்கில நாம பாட்டுக்கு சிந்தனை பண்ணிடக்கூடாது. என்ன நடுவான் தன்மையினார் பழமை அழகு ஆராய்ந்து தெரிப்பர் என்று சொல்லியிருக்கின்றார், புதுமை அழகு ஆராய்ந்து தெரிப்பர் சொல்லல. அப்ப அளவுகோலா எதை வைக்கணும்? அதான் முப்பொருள் இயல்பு தெளிவா சொல்லிட்டாங்க பழைய உரையாசிரியர்கள். புதிய நூலாக இருந்தாலும் முப்பொருள் இயல்பை உள்ளவாறு சொன்னால் அது ஏற்புடைய நூல். பழைய நூலாக இருந்தாலும் முப்பொருள் இயல்பை தெளிவாக சொல்லலைன்னா ஏற்புடைய நூல் ஆகாது. இதுதான் அந்த விஷயம். அந்த முப்பொருள் இயல்பு கூறுவதிலே பழைய உயரிய நூல்களோடு மாறுபாடு கொள்ளக்கூடாது. அதான் விளம்பிய நூல் அவை இரண்டும் விரும்பி நோக்கின்னு ஏற்கனவே சொல்லிட்டாரு இல்லைங்களா? நம்முடைய ரெண்டு குருமூர்த்திகளும் செய்த நூலை விரும்பி நோக்கி தான் இந்த நூலை செய்திருக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அதனால அந்த பழைய ஞான நூல்களோடு முரண்பாடு கிடையாது. அதனால நடுவான் தன்மையினால் என்ன பண்ணுவார்கள்? பழைய சிறந்த நூல்களை எடுத்துக்கொண்டு அவற்றோடு இந்த புதிய நூலை ஒத்து பார்த்து அதுல அதுக்கு ஏற்றார் போல இருந்தால் தாமும் ஏற்றுக்கொள்வார்கள். சவர நலம் பொருளின் கச்சார்வாராய்ந்தறிதல் இன்மையினார். இந்த மூன்றாவது கடைநிலையில் இருப்பவர்கள் என்னன்னா இந்த நூல் தவறு உடையதா நலம் உடையதா என்பதை அந்த நூல் பாடலின் பொருளை ஆராய்ந்து பார்த்து முடிவு செய்யணும். தவறு நலம் பொருளின் கண் சார்பும் ஆராய்ந்து அறியணும். அந்த அறிதல் என்பது இவர்களுக்கு கிடையாது. கடைநிலையினருக்கு பாட்டில் உள்ள கருத்தை பத்தி ஆராய மாட்டாங்க. இவங்களாம் என்ன சொல்லுவாங்க? நல்லா இருக்கு நல்லா இருக்குமாங்க, அல்லது நல்லா இல்ல நல்லா இல்லைன்றவாங்க. எப்படி சொல்றாங்கன்னா பலரும் கூட்டமா சேர்ந்து புகழ்ந்தால் இவர்களும் சேர்ந்து புகழ்வார்கள் இல்லைங்களா? பலரும் இகழ்ந்தால் இவர்களும் இகழ்வார்கள் இல்லைங்களா? சினிமா பாட்டு சினிமா பார்த்துட்டு இருக்கிறோம், நடுவில் ரெண்டு இங்கிலீஷ் டயலாக் வருது, எனக்கு எதுவுமே புரியல, ஆனா கூட்டத்தை சுத்தி இருக்கவங்க ஒரு 10-15 பேர் சிரிக்கிறாங்க, நானும் சேர்ந்து சிரிச்சுக்கிறேன் இல்லையா? அது கூட்டத்துல ஏற்படுற ஒரு இயல்பு. எதுக்கு சிரிச்சோன்னு கேட்டா எனக்கே தெரியாது, எல்லாரும் சிரிச்சாங்க அவன் என்ன சொன்னா ஒன்னும் தெரியாது. ஏன்னா பொதுவா என்ன இயல்புனா பலரும் எப்படி சொல்றாங்களோ சிரிச்சிருக்காங்கன்னா நம்மளும் சேர்த்து சிரிச்சுக்கணும். ஒரு கூட்டத்துல 10 பேர் கை தருந்தா நம்மளும் சேர்த்து தட்டிட வேண்டிதான், 10 பேர் போருன்னு சொன்னா நம்மளும் போருன்ற வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனப்பான்மை பார்க்கிறோம். அந்த மாதிரி மனப்பான்மை இருக்கக்கூடாது. எதை அறிகின்றோமோ அந்த அதன் பொருளை நம்ம சிந்திச்சு அந்த பொருள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதா இல்லையான்னு அந்த முறையில சிந்திச்சுதான் ஏற்கனமோ ஒழிய இப்ப 4 பேர் பாராட்டுறங்கிறதுக்காக பாராட்டுறதும் மறுக்கிறாங்கிறதுக்காக மறுக்கிறதும் அது வந்து அது கடைநிலையில் உள்ளவர்களுடைய இயல்பு. அப்ப அவர்களை ஒரு பொருட்டாகவே கொள்ளவில்லைன்னு அர்த்தம். அந்த அவையை தான் அடக்குகிறார். அந்த அவையை எந்த கருத்து இந்த நூலை பத்தி எந்த கருத்து சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை. நடுவான் தன்மையினார் சிவஞான போதத்தோடும் சித்தியாரோடும் ஒத்து பார்த்து இந்த சிவபிரகாசத்தை ஏற்றுக்கொள்வார்கள். துணிந்த நன்மையினால் பார்த்த மாத்திரத்திலேயே இதன் சில அடியனுடைய பாடல்களிலே குறை இருந்தாலும் அதனுடைய கருத்து வளத்தை அறிந்து ஏற்றுக்கொள்வார்கள். பாடல்களிலே குறை இருந்தாலும் ஒரு அடக்கத்துக்கு சொல்றதுதான். ஆகையினாலே அருமையாக சொல்றாருங்க, இகழ்ந்திருவர் தவக்கென ஒன்றிடரே என்று குறிப்பாக அருமையாக சொல்லியிருக்கின்றார். ஆக இந்த அவையடக்கத்தோடு பாயிர பகுதி முடிகின்றது.
4: ஓம் நம சிவாய்.
5: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ.
4: the 24/7 spiritual channel from shivam.org.
5: Om Namah Shivaya.

0: திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி சிவபோகசாரம் சொற்பொழிவு. உரை வழங்குபவர் நெல்லை சிவகாந்தி ஐயா அவர்கள். திருச்சிற்றம்பலம்
1: திருச்சிற்றம்பலம் தூண்டா விளக்கின் அச்சோதி தொழுவார் தங்கள் துயர் தீர்ப்பாய் பூண்டாய் எறும்பை

தலைவன் எங்கோன் காரணியும் நெடிய பொழில் கமலை வேந்தன் கருணை மழை பொழியும் இரு கடை கண்ணாளன் பாரணியும் ஞான சம்பந்தன் எந்தை பரமன் இரு சரணமலர் பரவி வாழ்வாம். நம பார்வதி பதையே அரர் மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் வந்த அன்னை காந்திமதி அம்பாள் உடனுரை சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு திரு கைலாய பரம்பரை தர்மபுர ஆதீனத்து குரு முதல்வர் ஸ்ரீல ஸ்ரீ குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகளுடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு இப்பொழுது 27வது பட்டமாக எழுந்தருளி ஞானக்கோல் தாங்கி அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீல ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளுடைய பொன்னார் திருவடியையும் அடியேன் போற்றி வணங்கி இந்த சைவ உலகமானது வழக்கம் பெறுவதற்காக நல்ல ஞான செய்திகளை கொண்டு சேர்க்கின்ற சைவம் ஓஆர்ஜி அமைப்பினை சார்ந்திருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் அந்த அமைப்பிலே தன்னை இணைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் இந்த நிகழ்வினை கண்டு கேட்டு பயனடைந்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சைவ பெரியவர்களே, நம்முடைய அன்றாட வாழ்விலே நாம் காணக்கூடிய சில சம்பவங்களை வைத்து நம்முடைய சைவ சித்தாந்திகள் பல உண்மைகளை நமக்கு விளக்கி இருக்கின்றார்கள். சிவாலயங்களிலே பொம்மை நாட்டம் என்று ஒன்று நடக்கும். அந்த பொம்மை நாட்டம் என சொல்லக்கூடியது எந்த ஒரு தத்துவத்தை குறிக்கிறது என சொன்னால், ஆட்டு வித்தால் ஆறொருவர் ஆடாதாரே என்று அந்த தத்துவத்தை உணர்த்தும்படியாக அந்த நிகழ்வும் அமையும். இதே போல நம்முடைய அன்றாட வாழ்விலே நம்மோடு ஒட்டி இருக்கின்ற சில காட்சி பொருள்களிலும் சைவ சித்தாந்தம் இருக்கிறது. உதாரணமாக சர்க்கஸுக்கு செல்லுகின்ற பொழுது அங்கே ஒரு வட்டமான தகடிலே ஒரு தீப்பந்தத்தை வைத்து ஒருவன் அப்படி சுழற்றுவான். அப்படி சுழற்றுவதற்கு பேர் கொள்ளி வட்டம் என்று பெயர். அந்த கொள்ளி வட்டம் என்பது எதை குறிக்கிறது என சொன்னால், அது எங்கே தொடங்கி எங்கே முடிகிறது என்று இல்லாமல் சுழன்று கொண்டே வருகின்றது. இது நம்முடைய பிறப்பு. இப்படி தோற்றமும் இறுதியும் அறிய முடியாத வகையாக இந்த மானுடன் பிறப்பு சூழலிலே இருந்து கொண்டிருக்கின்றான் என்ற உண்மையை உணர். குழந்தைகள் நல்ல காற்று வீசுகின்ற காலத்திலே ஓலையிலே காற்றாடி செய்து விளையாடுவார்கள். சிலர் கடையிலே செய்து விற்கின்ற காற்றாடியை குழந்தைகள் வைத்துக் கொண்டு விளையாடும். அந்த காற்றாடி சுத்தம். அந்த காற்றாடியினுடைய தத்துவம் என்னவென்றால், அந்த காற்றாடியிலே இருக்கின்ற அந்த இலைகள் லீஃப் என சொல்லக்கூடியது எந்த இடத்திலே தொடங்கி எந்த இடத்திலே முடிகிறது என்று தெரியாதபடி அது சுழல்கிறது. இது நம்முடைய பிறவி சுழற்சியை உணர்த்துவது. இதே போல குயவன் என்று சொல்லக்கூடியவன் ஒரு மானை செய்கின்ற இடத்திலே பார்த்தார், அங்கே ஒரு திகிரி என்று சொல்லக்கூடிய ஒன்றின் முன்னால உட்கார்ந்து கொண்டு அந்த களிமண்ணை பிசைந்து அந்த திகிரி மேல் வைத்து அப்படியே அந்த தண்டை சுத்தி விடுவார். சுத்தி விடுகின்ற பொழுது அடித்து அடித்து அடித்து பானையாக குடமாக பம்பர சிட்டியாக அகல் விளக்காக அவன் நினைத்த கலையமாக நினைத்த வடிவத்திலே செய்கிறார். இது எதை போன்றது? இதுதான் சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படை தேவை. அந்த குயவன் செய்கின்ற பொழுது அவனுடைய செயல் அது சிவ செயல் என்று சொல்லப்படுகிறது. எப்படி சிவ செயல் என்று சொல்லப்படுகிறது? அந்த பானை செய்வதற்கு முதலாவதாக வேண்டியது மண், முதற் காரணம். மண் மட்டும் இருந்தால் போதாது, அது வடிவு அமைக்க ஒரு எந்திரம் தேவை, அது தண்டும் திகிரியும். அங்கு மணல் இருந்தாலும் தண்டும் திகிரியும் இருந்தாலும் அதை சுழலை செய்து வணைவதற்கு குயவன் என்று ஒருவன் வேண்டும்.
எனவே மண் முதல் காரணமாகவும் தண்டு திகிரி துணை காரணமாகவும் குயவன் மூன்றாம் நிமித்த காரணமாக இருக்கின்றார். அதிலேயே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, அந்த குயவன் என்ன வடிவத்தை நினைக்கின்றானோ அதன்படிதான் அவன் செய்கின்ற அந்த பாத்திரம் பொருள் வரும். மான் அந்த மண்ணானது தான் நினைத்த வடிவத்தை பெறாது. அது குடமாகவோ கலயமாகவோ பானையாகவோ அல்லது சிறு அகல்விளக்காகவோ வருவதற்கு அந்த மண்ணுக்கு சுதந்திரம் இல்லை. குயவன் தான் நினைத்தபடி வண்ணம் செய்கிறான். இதே போலத்தான் பரம்பொருளாகிய எம்பெருமானாகிய அந்த நிமித்த காரணன் தான் இந்த ஆன்மாக்களை நினைத்த ஒரு அவன் அந்த வினைக்கு ஏற்ப அந்த ஆன்மாவை ஒரு பிறப்பிலே அமிழ்த்துகின்றான். அப்படி இறைவனால் அமிழ்த்தப்படுகின்ற அந்த பிறப்பு இறைவன் நிர்ணயித்ததை தவிர ஆன்மா சுதந்திரமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது அல்ல. அதன்படி இந்த உயிரானது நால்வகை தோற்றம் எழுவகை பிறப்பு 84,100,000 யோனி வேதத்தை அடைந்து கொண்டிருக்கிறது. இந்த நால்வகை தோற்றம் எழுவகை பிறப்பு 84,100,000 யோனி வேதத்திலே எடுத்துக்கொண்டால் அங்கே இந்த மானுட பிறப்பு தான் உயர்ந்தது என்று எல்லா இடத்திலும் சொல்லப்படுகிறது. அதை தாய்மான சுவாமிகள் தன்னுடைய திருவாக்கிலே குறிப்பிடுகின்ற பொழுது, என்னறிய பிறவிதனில் மானுட பிறவிதான் யாதிலும் அரிது அரிது காண்ணார். ரெண்டு அரிது போடுறார். என்னறிய பிறவிதனில் மானுட பிறவிதான் யாதிலும் அரிது அரிது காண் கிடைத்திருக்கரிய பிரிவி. அப்போ இந்த பிறவி கிடைக்காட்டால் இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ ஏது வருமோன்னார். இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ ஏது வருமோ. ஆக இந்த மானுட பிறப்பை ஒரு உயர்ந்த ஒரு பிறப்பாக நம்முடைய நூல்களிலே சொல்லப்படுகிறது. அந்த மானுட பிறப்பை பெற்றவர்கள் அதனுடைய சிறப்பை கூறியதை காரணம், முள்ளை வைத்து முள்ளை அகற்றுவதைப் போல வைரத்தை வைத்து வைரத்தை அறுப்பதைப் போல இந்த மானுட பிறப்பை வைத்துதான் நமக்கு வர இருக்கின்ற பிறப்பை அறுத்து கொள்ள முடியும். ஆகையினாலே தான் மானுட பிறவி உயர்ந்தது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த மானுட பிறப்பினுடைய நோக்கம் ஏன் என்பதை அறியாது எப்படி தம்மை வீணடித்துக் கொள்ளுகின்றார்கள் என்பதை திருநாவுக்கரசு சுவாமிகள் தன்னுடைய வாக்கிலே அந்த குற்றங்களை தன்மையிலே ஏற்றிச் சொல்கிறார். பாலனாய் கழிந்தனாலும் பனிமலர் கோதை மார்தம் மேலனாய் கழிந்தனாலும் பனிமலர் கோதைமார் மேலனாய் கழிந்தவன். பெண்கள் மேல் சென்ற நாட்கள் பல. இது பெண்கள் என்று எடுத்துக்கொண்டால் பெண் மட்டும் எடுத்துக்கொள்ள கூடாது. இதை உபலக்கணமாக உலகியல் போகங்களிலே இவன் செலவழித்ததை உணர்த்தும்.

இந்த இடத்திலே ஒரு உண்மை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பெரிய கணக்கை நாவுக்கரசர் இங்க குறிப்பிடவில்லை. அந்த பெரிய கணக்கு என்ன கணக்கு என சொன்னால், நம்முடைய வாழ்நாளில் ஏறத்தாழ பாதி வாழ்நாள் தூக்கத்தில் கழிகிறது. அதையும் கழிக்கணும்ல, அது எல்லோருக்கும் தெரியும் என்பதால் நாவுக்கர் சுவாமிகள் குறிப்பிடலை. ஆக நம்மளுக்கு கிடைத்திருக்கின்ற அந்த பிறவி எப்படியெல்லாம் அந்த வாழ்நாளில் வீணாக போகிறது என்று அங்கு அழகாக சொல்லி காட்டுகிறார். எஞ்சி இருக்கின்ற நாள்களிலே, நமக்கு அறிவு உதிக்கின்ற நாளிலே, உலகியல் போகத்தில் தான் நம்முடைய மனத்தை நாம் அங்கே செலுத்திக் கொண்டிருக்கின்றோம். ஆகையினாலேத்தான் இதை அழகாக சொல்லி காட்டுகிறார். பனிமலர் கோதைமார் மேலனாய் கழிந்த நாள். இப்படி உலகியல் போகத்திலே இந்த மனம் செல்வதற்கு காரணம் என்ன என்றால், அதுதான் ஐம்புற சேட்டை. இதை பட்டினத்தடிகள் திருவிடை மருதூர் மும்மணி கோவையில உரைக்கிறார். 11 திருமறையில உள்ள திருப்பாடல் பட்டினத்தார் திருவிடை மருதூர் மும்மணி கோவையில. ஐம்புலன் ஏவள் ஆணை வழி நின்று தான் அல்லது ஒன்றை தான் என நினையும் இது எனது உள்ளம். ஐம்புற சேட்டையினாலே இந்த ஆன்மா எப்படியெல்லாம் இந்த உடலிலே இருந்து துன்புறுகிறது என்பதை சொல்லி காட்டுகிறார். ஐம்புலன் ஏவல் வழி நின்று, நம்முடைய ஏவல் கேட்டு நிற்க வேண்டியது. இப்ப ஐம்புலன்களானது நம்மை ஏவி கொண்டிருக்கிறது. ஐம்புலன் ஏவல் ஆணை வழி நின்று தான் அல்லது ஒன்றை தான் என நினையும். தான் அல்லது ஒன்றை, இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற உயிர் நித்தியமானது. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம், இந்த உடம்புதான் நான் என்று நினைக்கிறேன், அதை நித்தியம் என நினைக்கிறேன். எனவே இந்த உடம்பையே உயிர் என்று நினைத்துக் கொண்டு, இந்த உடம்பும் நித்தியம் என நினைத்துக் கொண்டு இருக்கிறேன். தானது ஒன்றை தான் என நினையும் இது எனது உள்ளம் ஆதலின் இது கொடு நின்னை நினைப்பது எங்கனம். இப்படி இந்த ஆன்மா தன்னையே அறியாவிட்டால் உன்னை எப்படி நினைக்க முடியும். முன்னம் கல் புனையாக கடல் நீந்திரர் எற்பினர் உணரோ. அழகா சொல்லி காட்டுகிறார். இந்த ஆன்மாவானது மேல்நிலைக்கு செல்லாதபடி கீழே அழுந்தும்படியாக ஒரு கல்லிலே கட்டி கிணற்றிலே போட்டதை போன்று இருக்கிறது. கல்லிலே கட்டப்பட்ட பொருளால் உயர்ந்தது மேலோங்கியது என்று எங்கேனும் உண்டா? கல் துணையாக கடல் நீந்தினர் எற்பினர் உளரோ. ஒருவன் தானாக விழுந்து விட்டால் நீரில் இருந்து எழுந்து விடுவான். ஆனால் அவன் மேனியிலே ஒரு அம்மியை கட்டி உரலை கட்டி நீருக்குள் எழுந்தால் அவன் மேலோங்க முடியுமா? அம்மை புரட்டி இதை அழகாக சொல்லி காட்டுகிறார். அம்மி துணையாக ஆறு எழுந்தவாறு ஒக்கும்பன். யாரையெல்லாம் நம்பனா இப்படி ஆகும் என்று சொல்லி காட்டுறார். எனவே இந்த ஆன்மா மேலோங்க முடியாதபடி ஒருவனது உடம்பிலே கல் கட்டி ஐயா எரிந்ததை போல ஐம்புலன்களே நீ கட்டி இருக்கிறாய் இறைவ. கற்பம் கடத்தல் யான் பெறவும் வேண்டும். இப்படியாக நான் ஐம்புற சேட்டரிடத்தை அகப்பட்டு கீழ் நோக்கி செல்லுகின்ற நான் பிறப்பு இறப்பில் இருந்து மீளுதல் வேண்டும். கடத்தற்கு நினைத்தல் யான் பெறவு வேண்டும். நான் உய்ய வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு முதலில் வர வேண்டும். கடத்தற்கு நினைத்தல் யான் பெறவும் வேண்டும். நினைத்தற்கு நெஞ்சினறி நிற்கவும் வேண்டும். இந்த பிறவியை அறுக்க வேண்டும் என நினைத்தால் போதாது, அதற்கு உரிய நெறியிலும் நிற்றல் வேண்டும். அந்த நெறி என்னதுதான் என்பதைத்தான் நம்முடைய ஞான நூல்கள் அழகாக இங்கே சொல்லி காட்டப்படுகிறது. ஆக நினைத்தற்கு நெஞ்சி நெறி நிற்கவும் வேண்டும். இதை அழகாக இந்த தோத்திரத்திலே பட்டினத்தடிகள் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறார். இது சாஸ்திர ரீதியாக சொல்லப்பட்டது. எப்பொழுதுமே ஆகம ரீதியாக ஒரு உண்மை இருக்கும், பௌராணிக ரீதியாக ஒரு உண்மை உணர்த்தப்படும். இந்த பௌராண ரீதியாக இந்த உண்மை எங்கே உணர்த்தப்படுகிறது என்றால், பெருமானுடைய 25 மூர்த்தங்களில் ஒன்றாக நீலகண்டம், திருநீலகண்டர். அந்த நீலகண்டர் என சொல்லக்கூடிய 25 மூர்த்தத்திலே ஒன்று என்பது எல்லோருக்கும் அந்த கதை நன்றாக தெரியும். தேவர்களும் அசுரர்களுமாக சேர்ந்து வாசுகி என்கின்ற பாம்பினை தலைபக்கமாகவும் வால்பக்கமாகவும் தேவர்கள் அசுரர்களும் இருந்து கொண்டு பார்க்கடலை கடைகிறார்கள். விரும்பியது அமிர்தம், தோன்றியது ஆலகாலவிடம், அஞ்சு ஓடினார்கள். எம்பெருமான் அவர்களை அச்சுறுத்திய அந்த ஆலகாலவிடத்தை
தான் ஆலால சுந்தரர் மூலம் கொண்டு வந்து தன்னுடைய மிரட்டிலே அடக்கி உயிர்களுக்கு அச்சத்தை நீக்கிறார். இது புராணத்திலே காணப்படுகிறது. இது எந்த தத்துவத்தை காட்டுகிறது? இந்த புராணம் கடலாகிய பிறப்பு இறப்பு தேவ அசுரர்கள் என சொல்லக்கூடிய பல வகை ஆன்மாக்கள் பாம்பினுடைய இரு பக்கமாகிய நல்வினை தீவினையின் காரணத்தினாலே அவர்கள் அமிர்தமாகி அந்த இன்பத்தை அடைய முற்பட்டனர். ஆனால் வினைக்கு ஈடாக அங்கே விடம் ஆகிய ஆணவமலமே அங்கே தூக்கியது. உலகியலில் போக போக ஆணவமலம் வலிமை வரும். அந்த விடமாகி தோன்றியது, ஆணவமலமாகிய விடம் தோன்றியது. அந்த ஆணவமலமாகிய அந்த விடத்தை கண்டு தேவர்கள் ஓடியது. ஆணவமலத்திற்கு அஞ்சு, பிறப்பு இறப்பிற்கு அஞ்சு உயிர்கள் ஓடுகிறது. பிறப்பு இறப்பாகிய அந்த விடத்திற்கு ஓடிய அஞ்சு அஞ்சு ஓடுகின்ற அந்த உயிர்களுக்கு பரம்பொருளாகிய எம்பெருமான் யாமே அதை அடக்க வல்லோம், உம்முடைய பயத்தை தீர்க்க வல்லோம் என்று அந்த ஆலகால விடத்தை தம்முடைய மிடற்றிலே அங்கே என்ன செய்தார்? அடக்கி காட்டினார். எனவே அந்த ஆணவமரத்தை ஆலார சுந்தரர் மூலமாக கொண்டு வந்து அந்த ஆணவ மரத்தை தன்னுடைய கண்டத்திலே அடக்கி ஒடுக்கி காட்டினார். இங்கே ஆலார சுந்தரர் என சொல்லக்கூடியது சிவஞானிகள் குருமூர்த்திகள் வாயிலாக உயிர்களிடம் இருக்கின்ற அந்த ஆணவ மலம் பறிக்கப்பட்டு ஒடுக்கப்படுகிறது, அவர் துணை செய்கின்றனர் என்ற ஒரு பொருளிலே வருவதாக ஆண்டவர்கள் குறிப்பிடுவார்கள். ஆகையினாலே நம்முடைய புராணங்களிலே இந்த ஆணவ மலம் என சொல்லக்கூடியது அவ்வளவு கொடியதாக வைத்து காட்டப்படுகின்ற காரணத்தினாலே தான் அங்கே திருநீலகண்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு முகூர்த்தம் அங்கே இருக்கிறது. இந்த உயிரானது கேவல நிலையிலே கிடக்கின்ற பொழுது ஆணவமலமாகவே கிடக்கும். இறைவன் அருளினாலே சகல நிலைக்கு வருகின்ற பொழுது இந்த உயிரானது தத்துவ கூட்டங்களாகவே மாறி கிடக்கும். உயிரில் பரிபக்குவம் அடைந்த பின்பு அந்த உயிரானது அப்படியே சிவமாகவே அந்த தன்மையிலேயே கிடக்கும். அப்படி சிவமாகவே இருக்கின்ற அந்த தன்மையிலே இந்த ஆன்மா அப்படியே சிவமாகவே இருப்பது இல்லை. எப்படி என சொன்னால், இந்த ஆன்மாவானது தொன்று தொட்டே அதை ஆணவ மலம் பந்தித்திருக்கிறது. வீட்டில் தெரியும், இன்று மட்டும் ஒரு பானையிலே அடுப்பிலே கறி பிடித்தது என்றால் உடனே நீக்கி விடலாம். ஆனால் பழமையான ஒரு பானையை வெண்ணி வைத்து கறி இருந்தது என்றால் அந்த கருப்பு லேசாக போகுமா? இதே போலத்தான் பண்டு தொட்டே என்று ஆன்மா உள்ளதோ அன்றே இந்த ஆன்மாவை பந்தித்திருக்கின்ற ஆணவ மலம் அது சிவத்தோடு இந்த ஆன்மா கூடியிருந்தாலும் கூட தன் வலிமை ஒடுங்கி இருந்த அந்த ஆன்மா எழத்தான் செய்யும். இதைத்தான் நடராஜ பெருமானுடைய திருவடியிலே இருக்கின்ற முயலகன் காட்டுகிறார். அப்படி எழுகின்ற தன்மை இந்த அந்த ஆணவ மலத்திற்கு உண்டும். எதை போல என்றால், பெருங்காயம் இருக்கிறது, பெருங்காயத்தின் உள்ளே காயம் இருக்கிறது. அந்த பெருங்காயத்தின் உள்ளே இருக்கிற காயத்தை எடுத்து போட்டாலும் அந்த டப்பாவிற்குள்ளே அந்த வாசனை இருந்து கொண்டே இருக்கும். இதே போலத்தான் உயிரை பந்தித்திருக்கின்ற ஆணவ மலம் அங்கே முத்தி நிலையிலே இல்லாதது போல் தோன்றினாலும் பெருங்காய டப்பாவில் வாசனம் இருந்தது போல இந்த உயிருக்கு வாசனாமலம் தாக்கிக் கொண்டே இருக்கும். அப்படி வாசனாமலம் தாக்கிக் கொண்டே இருக்கின்ற பொழுது அந்த வாசனாமலத்தில் இருந்து இந்த ஆன்மா தப்புதற்கு குருவினது வாசகமே அங்கே துணை செய்யும். அந்த குருவினது வாசகம் தான் அங்கே துணை செய்யும். குருவினது வாசகம் எப்படி என்று சொன்னால், இந்த இதை பூனையை வைத்து சொல்வார்கள். இந்த பூனையை என்ன செய்யும், குட்டியின்ற அந்த பூனை தன்னுடைய குட்டியை எங்கு சென்றாலும் தான் அதை குட்டிக்கு பந்தம் ஏற்படாமல் கப்பிக்கொண்டு பத்திரமாக கொண்டு ஒரு இடத்துல சேர்க்கும். அப்படி பத்திரமாக கொண்டு சேர்த்ததோடு மட்டுமல்லாது அந்த இடத்திலே வைத்துக் கொண்டு பகைவர்கள் எவராலும் தன்னுடைய குட்டிகளுக்கு கேடு வந்தக்கூடாது என்பதற்கு காவலாகவும் இருக்கும். இதே போலதான் முத்தி நிலையிலே இந்த ஆன்மா சென்று ஒண்டி இருந்தாலும் கூட குருவினது வாசகம் அங்கே ஒரு கவசமாக இருந்து இந்த ஆன்மாவை வாசனாமலம் தாக்காதபடி அங்கே பெருந்துணை அங்கே செய்யும். ஆக இந்த ஆன்மாவானது அங்கே சிவபோகத்திலே இருந்தாலும் கூட அது வாசனாமலத்தினாலே அகப்படுகின்ற நிலை வரும்.
அப்படி ஒரு நிலை வந்தாலும் கூட இன்னை நீர் காத்துதல் வேண்டும். பெருமானே உன்னுடைய அருள் வியாபகத்துக்குள்ளேயே என்னை வைத்துக் கொள்ளும் என்பதைத்தான் அழகாக இந்த எட்டாவது பாடலிலே ஒரு பெரிய விண்ணப்பத்தை கொண்டார். எவ்வளவு சித்தாந்த செய்தி பாருங்கள். அந்த புத்தியிலும் ஆட்சி

உடைய பெருந்தகையீரே, செந்தாமரை மலர் போன்ற திருவடியினை உடையவரே, திருவாரூரின் கண் எழுந்தருளியை சென்ற கமல ஞானப்பிரகாச பெருமானே, மறை முதல்வரீர், நீங்காத பேரின்பத்துள் அடங்கி நான் உலகில் மீளாது அவ் இன்பமே ஆக இருக்கும்படியாக அடியேனுக்கு அருள் செய்யும். நான் இங்கே சென்றால் மீண்டு விடக்கூடாது, வாசனாமலம் என்னை தாக்கி விடக்கூடாது என்று அழகாக சொல்லி காட்டப்படுகிறது. இந்த கருத்து இங்கே ஏன் சொல்லப்படுகிறது? அங்கே சுகத்தோடு அழிந்து இருந்து சோபோகத்தை அங்கு அருந்தினாலும் கூட மீளவும் வருதல் உண்டு. அது ஞானாசிரியனுடைய திருவருளினாலே தான் நீங்கும் என்பதை இந்த திருப்பாடலில் அழகாக உணர்த்தி காட்டுகிறார். இது இந்த உயிரினுடைய தன்மை. இதை வேம்புதென்ற புழு என்று நம்முடைய சைவ சித்தாந்தம் கூறும். ஒரு கருத்தை தெரிவித்துக் கொள்கிறேன், இந்த சோபகசாரத்தை ஒரே பாடலிலே 5 நிமிடங்களிலே பாடமாக நடத்தி கொண்டு போய்விடலாம். ஆனால் இது பண்டார சாஸ்திரம் ஆகையினாலே, இது பொருட்செறி மகிழ்ந்ததாலே அகல சிந்தித்தால் தான் இந்த நூலினுடைய பெருமையும் உண்மையும் பலனும் நமக்கு கிடைக்கும் தெரியும். அதனால இதை வந்து நம்ம ரொம்ப ஆழமாக சிந்தித்தால் தான் நமக்கு அந்த சூழ் தெரியும். இந்த அம்மா எப்படிப்பட்டது? வேம்புதென்ற புழு, அந்த தன்மை உண்டு. ஒரு வேப்ப மரத்திலே இருக்கின்ற புழுவினை எடுத்து அழகாக ரோஜா செடியிலே விட்டாலும் கூட அந்த ரோஜா செடியிலே இருக்கின்ற தேனை அது உண்டபோது தான் உண்ட இதுவரை உண்டிருந்த வேப்ப மரத்திலே இருக்கின்ற பூவிலே இருக்கின்ற அந்த கசப்பு தேனையே நினைத்துக் கொண்டிருக்கும். ஏன் அந்த தொடக்கு, அந்த பயிற்சி? ஆகையினாலே தான் இந்த வேம்புதென்ற புழு என்ற கொள்கை உயிருக்கு உண்டு, வாசனாமலம் தாக்கக்கூடியது உண்டு என்பதை உணர்த்துகின்றார். ஆகையினாலே தான் இதை அழகாக இங்க இந்த செய்தியினை வைத்து சொல்லி காட்டுகிறார். இது எப்படி என சொன்னால், ஒளிவில் ஒடுக்கம் என்று ஒரு நூல் இருக்கிறது. கண்ணுடைய வள்ளல் என்று சொல்லக்கூடிய ஒரு பற்ற பெருமான் அருளி செய்திருக்கிறார். அந்த நூலானது 10 அதிகாரம் உடையது, 253 விண்பாக்களை உடையது. அது மிகுந்த பக்குவ நிலையில் உள்ளவர்கள் மட்டும்தான் அந்த நூலிலே தோய்வு கொள்ள முடியும். அதிலே ஒரு செய்தி ஒன்று, அழகான ஒரு செய்தி ஒன்று வருகிறது. என்ன செய்தி என்றால், ஒரு வீட்டிலே ஒரு குருவி கூடு கட்டியது. அந்த குருவியானது முட்டையிட்டு குஞ்சுகளும் அங்கு பொறுத்து விட்டது. அதே வீட்டிலே ஒரு பூனையும் வந்து குட்டி போட்டு வளர்ந்து கொண்டிருக்கிறது. இப்படி வளர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த பூனை குட்டியானது தாய் பூனை வெளியே சென்ற நேரத்திலே அங்கமிங்குமாக அலைகின்ற பொழுது குருவி அதன் பக்கத்திலே சென்று விளையாடும். குருவி விளையாடுவதை வைத்து அந்த பூனை குட்டியும் விளையாடும். இப்படி பூனையும் குருவியும் அங்கே விளையாடிக்கொண்டே வருகிறது. ஆக இரண்டுமே ஒரு அன்பு கொண்டு ஒன்றுக்கொண்டு விளையாடி கொண்டிருக்கின்ற நாளிலே இந்த பூனை குட்டியானது வளர்ந்து பெரிய பூனையாக ஆன பின்பு தன் முன்னே காணுகின்ற அந்த குருவிகளை கண்டு, நாம் ஏன் உணவுக்கு தேடி அலைய வேண்டும், இதோ இருக்கிறதே என்று அங்கே அந்த குருவிகளையே தின்னத் தொடங்கிவிடும். ஆக ஒரு காலத்திலே அதன் குணம் நற்குணமாக இருந்தது. ஆனால் நாளாக நாளாக பூனைக்கு உரிய அந்த குணமாகிய மாமிஷத்தை தின்னுதல் வேண்டும் என்ற உணர்வு மேலிட்டு அந்த பூனையினுடைய குணம் திரும்பி அந்த குருவிகளை தின்னத் தொடங்கியது என்று ஒளிவில் ஒடுக்கத்திலே சொல்லப்படுகிறது. அது வினை கொள்கையை பற்றி தன்னுடைய உடல் இந்த செய்தியை சொல்கின்றார். எனவே என்னதான் இந்த ஆன்மாவானது சிவத்தோடு பழகி இருந்தாலும் கூட அதனுடைய உயிரினுடைய குணமாகிய ஆணவ மனம் என்ன செய்யும்? அதனை வந்து கம்பத்தான் செய்யும். அதைத்தான் இங்கே அழகாக சொல்லி காட்டுகிறார். அப்பொழுது அந்த குருதான் வந்து என்ன செய்தல் வேண்டும்? அந்த வைராக்கியமாகிய அந்த அருள்மொழியை வைத்து இந்த ஆன்மா மீளுதல் வேண்டும். எனவே குரு எக்காலத்திலும் அங்கே நீங்காது, அந்த திருவருள் அந்த உயிருக்கு அங்கேயும் தேவைப்படுகிறது. இதைத்தான் நம்முடைய சிவபுராணத்திலே அழகா சொல்லி காட்டுகின்றார். பெயராது நின்ற பெருங்கருணை பெயராரே, என்னை விட்டு நீங்காத பெருங்கருணை பெயராரே.

0: என்று சொல்லுகின்றார். அப்பர் பெருமானும் பெயராகி எங்கும் பறந்தாய் போற்றி, பெயராது என் சிந்தை புகுந்தாய் போற்றி. பெயராது இந்த ஆன்மா ஆசிரமத்தை விட்டு விலகினாலும் சோமாகிய நீ என்னை விட்டு நீங்கி விடாதீரும். இவ்வளவு அருமையான விண்ணப்பம் பார்த்தார். இதே போலத்தான் நான் முத்தநிலையிலே இருந்தாலும் அந்த வாசனாபலம் தாக்காதபடி எனக்கு அருள் புரிதல் வேண்டும் என்று நாயேற்கு அருள் என்று இங்கே அழகாக இங்கே அதை சொல்லி காட்டுகின்றார். இது எப்படி சொல்லி காட்டப்படுகிறது? குருவினது அருள் வியாபகத்துக்குள் இருக்கின்றவரை இந்த ஆன்மாவுக்கு எந்த தாக்கமும் இல்லை. அந்த அருள் வியாபகம் அங்கே அதிலிருந்து நீங்கிவிட்டால் இந்த ஆன்மாவானது வேம்புகின்ற புழு போல அங்கே ஆணவ மனத்தின் வயம்பட்டுவிடும். இது எதை போல் என்பதை திருமந்திரத்திலே அழகாக சொல்லி காட்டுகிறார். குருவானவர் எப்படிப்பட்டவர் என சொன்னால், அழகாக ஒரு இரும்பு கம்பி இருக்கிறது. இந்த இரும்பு கம்பியை உலையிலே வைத்து காய்ச்சுகின்ற பொழுது, அங்கே அதை வைக்கின்ற பொழுது அந்த நெருப்பினது தன்மை, அந்த தோற்றம் இந்த இரும்புக்கு வந்து விடுகிறது. அந்த அக்னியோடு இருக்கின்ற பொழுது இந்த இரும்பு அக்னி வடிவத்தை காட்டி ஜொலிக்கிறது. ஆனால் அக்னியில் இருந்து எடுத்து கீழே வைத்து விட்டால் மீளவும் அங்கே தங்கம் போல் ஒளிர்ந்த அந்த இரும்பு கருத்து இரும்பாகி துருபிடிக்க தொடங்கிவிடும். இதே போலத்தான் குருவினது அருள் வியாபகத்தில் இருந்து நீங்கிவிட்ட ஆன்மா ஆணவ மனமாகிய அந்த துரு அங்கே இந்த உயிரை வந்து பற்றிவிடும் என்று இதிலே அழகாக இங்கே சொல்லி காட்டப்படுகிறது. இது எந்த ஒரு செய்தியை இங்கே நம்முடைய குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் குறிப்பிட்டு காட்டுகிறார் என சொன்னால், இது திருமந்திரத்திலே வரக்கூடிய ஒரு செய்தி. திருமந்திரத்திலே சத்திரிவாதத்தை பற்றி வருகிறது. சத்திரிவாதம் என்பது நான்கு வகை: மந்ததரம், மந்தம், தீவிரம், தீவிரதரம். இதிலே மந்தம் என்று சொல்லக்கூடிய இரண்டாவது தரத்திலே உள்ள ஆன்மா, இதை அழகாக சொல்லி காட்ட, அருளமுதம் உண்ட அந்த ஆன்மாவானது ஆணவ வழியிலே படுதல் நினையாது விரும்பும். அதைத்தான் அந்த திருமந்திரத்தில் சொல்லப்படுகிறது. அருளமுதம் உண்ணுகின்ற ஆன்மா ஆணவ மல வழியிலே அகப்படாது இருத்தல் வேண்டும் என்று விரும்பும். ஆக இதை அந்த விருப்பத்தை தான், அந்த திருமந்திர செய்தியைத்தான் சொல்லி காட்டுகிறார். அந்த திருமந்திர திருப்பாடல், கன்னி துரை படிந்தாடிய ஆடவர், அந்த சிவபாவத்தில் அணிந்த அந்த ஆன்மா கன்னி துரை படிந்தாடும் கருந்திடர், கன்னி துரை படிந்தாடும் கருத்துண்டே பின்னை பிறவி பிரிதி இல்லை தானே. அந்த அருள் வியாபகத்துக்குள்ளே இருக்கும்படி குருவினது வாசகத்தை பற்றி கொண்டால் பின்னை பிறவி பிரிதில்லை தானே, அவர்களுக்கு பிறப்பு இல்லை. ஆகையினாலேத்தான் எனக்கு பிறப்பில்லாமல் செய்யும்படி அருள் புரியும் என்பதற்காகத்தான் உலகில் விழியாது இருந்திடவே என்ற வார்த்தையை போடுறார் நம்முடைய குருஞான சம்பந்த தேசிய பரமாச்சாரிய சுவாமிகள். ஒளியாத இன்பத்து உள்ளாய் உலகில் விழியாது இருந்து விடவே. உலகில் விழியாது இருந்து விடமே என்பது மீளவும் நான் ஆணவலம் பட்டுவிடாதபடி, மீளவும் ஒரு பிறவிச் சூழலை பட்டுவிடாதபடி என்ன செய்தல் வேண்டும்? நாயேற்கு அருள் என்று அழகாக இந்த திருப்பாடலே இங்கே உணர்த்தி காட்டுகின்றார்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shaivam.org.
2: வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவிளையாட புராண சொற்பொழிவு. வழங்குபவர் சிவ திரு பிரபாகரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
3: பெரியதும் பெரியதுமாய், சிறியதினும் சிறியதுமாய், அரியதினும் அரியதுமாய், எளியதினும் எளியதுமாய், கரியதுமாய், தாட்சி தாட்சியா இருக்க கரியதுமாய், காண்பானு காட்சியுமாய், அவை கடந்த துரியமுமாய், ஒன்றாகி உடனாகி வேறாகி. இது கூட அகப்பட்டுதான் நினைச்சிடாதீங்க. இதுக்கு மேலேயும் துரியமுமாய், நின்றாய் என் சோதனை இயல்பு. உன்னுடைய இயல்பு நான் சோதனை பண்ண முடியுமா சாமி என்று சொன்ன. அங்கே மகப்பேர் கொடுக்கிறான், அவனுடைய மகனாக வருகிறான் விக்ரம பாண்டியன். அந்த விக்ரமகாண்டியனுடைய ஆட்சியில மிகச்சிறந்த வளமும் நலமும் உடையதாக இருக்கிறத பார்த்து பக்கத்து நாட்டு அரசர்கள் எல்லாம் பொறாமை உடையவர்களாக ஆகிறார்கள். காஞ்சியில இருக்கக்கூடிய சோழன் பல மலைகளில் இருக்கக்கூடிய சமணர்களை எல்லாம் அழித்து அழுக்காருடையவர்கள் அழுக்காருடையவர்கள் பல்வேறு வகையாக இருக்கிறார்கள். இந்த சோழன் இவன் அழித்து விட வேண்டும் என்றுதான் போர் செய்து இவனை ஒண்ணு செய்ய முடியல. இந்த முத்தநாதன் பல ஆண்டு காலம் பார்க்கிறார்கள், இரு நின்று பார்க்கிறார்கள், முடியல. அப்போ இடையூறு எப்படி செய்யணும், அவங்க கண்ணு கையை கொண்டு அவங்க கண்ணை குறிப்பிடுவது. மதுரையை அழிச்சுட்டா பாண்டியனுடைய ஆட்சி போயிடும். மதுரை மேலதான் எல்லாருக்கும் கண்ணு. அங்க இருந்து இந்த பல அல்லல் செயர் மலைகளில் இருக்கக்கூடியவர்களை எல்லாம் அழைத்து ஒரு ஆபிசார உபமம். ஆபிசார உபமம்னா இயற்கையை மாசுபடுத்துகிற வேள்வி. அது என்னென்ன போடுவோம்னா மலைப்பாம்பு இருக்கு பாருங்க, அதை கொழுப்பு பாம்பே நஞ்சு நச்சு பொருள்கள் எல்லாம் நச்சு விறகு பல்வேறு வகையான இலை தலை கொடிகள் நச்சுத்தன்மை உடையவர்கள் எல்லாம் அதில் போட்டு கொழுப்பு வேப்பெண்ணை விட்டு ஆபிசார உபமம் பண்றது. அதுல இருந்து ஒரு பெரிய யானை வந்து பாருங்க, இந்த யானை மதுரை அழைக்கும்படியாக ஏவுகிறார்கள். யானை வருது, இதுக்கு பின்னாடி தமிழர்களும் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சோழ மன்னனுடைய படைவீரர்களும் வருகிறார்கள். எப்படின்னா அந்த இப்ப அந்த போர்க்காலத்தில் நவீன காலத்துல ஒரு டேங்க் போச்சுன்னு சொன்ன பின்னாடி வீரர்கள் மறைஞ்சு வர்ற மாதிரி. இந்த காலத்துல ஈராக்கு போர் எல்லாம் பாத்தீங்கன்னா படத்துல காமிக்கிறான்ல, முதல்ல ரெண்டு மூணு டேங்க் போது பின்னாடி 100 வீரர்கள் தான் வர்றாங்க, அதுக்கு பின்னாடி மறைவா. அந்த மாதிரி யானையை ஏவி விட்டு பின்னே தவம் மறைந்து அவம் செய்வார். அவர்கள் தவம் செய்யறது மாதிரி இருப்பாங்க ரொம்ப பேரு. அதனாலதான் வள்ளுவரும் அந்த காலத்துல ரொம்ப பேர் இப்படி எல்லாம் செய்யறாங்க. தவ வாழ்க்கை உடையவர்கள் போல உலகத்துக்கு தீமை செய்கிறார்கள், உலகத்துக்காக தீமை செய்கிறான், அவனுக்கு அவனே கொல்லி விட்டுக்கிறான். அறியாதவர்கள் இன்னதென்று தெரியாதவர்களா இருக்கிறார்கள் பல பேர். அங்கிருந்து வர்றாங்க மதுரை நெல்ல வர்ற போது இந்த விக்ரம பாண்டியன் உறங்கி கொண்டிருக்காங்க. என்ன தூங்கிக்கிட்டு இருக்க, ஆபத்து வருது சாமி. தூக்கத்தில் இருக்கிறவரே கட்சி இருக்கிறார். கனவினும் நனவினோ நம்பா உன்னை. இப்போ கடுமையான ராக பாட்போம். நனவினும் கனவினோ நம்பா உன்னை மனவினும் வழிபடல் மறவே நம்மான் புனல் விதி.

இதுவோ எமையாளுமாறு இவருந்தமக்கில்லையே அதுவா உணரின் அருள் ஆவடு துறை அரணே. ஆயன ஆயிரம் பொண்ணு எடுக்க எடுக்க குறையாத பொண்ணு கொடுத்தது அது இல்ல அதுல. இதுவோ இவன் ஆளுமாறு ஈவதொன்று பொண்ணு இல்லையா அதுவோ உனக்கு இன்னொரு. இறைவனுடைய திருவருள் எப்படி இருக்கிறது என்று அளந்து காட்ட முடியாது. எல்லாம் திருவருளாக கண்டவர். இந்த ஆயிரம் பொண்ணோட மூட்டை கட்டி போடுறது இல்ல. எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அத்தனையும் நிறைவேற்றுகிறவன். இங்க பெருமான் உறக்கத்துல இருக்கிறவனை தட்டி எழுப்பி மதுரையை நோக்கி ஒரு யானை உன்னையும் உன்னுடைய நகரத்து மக்களையும் அழிப்பதற்காக சோழனால் ஏவப்பட்டு சமணர்கள் ஆபிசாரோகமும் பண்ணி வருகிறது. அந்த யானையை நான் கொலை செய்ய வேண்டும். கொலை செய்யான யானை கொலை செய்ய யானையை அப்பசாமி அங்கேயும் யானை வந்து அறியாததுக்கு எப்பவும் ஆபத்தப்படுத்தினான். சிவகாமி ஆண்டார் கொண்டு போன பூக்கடலைய பறிச்சு வெறுப்பத்தனார். இங்க சாமிய மதுர மேல வரல யானை ஏவிடப்பட்ட யானைய சொன்னாரு. உடனே ஒரு மண்டபம் கட்டு அட்டாரை மண்டபம் கட்டு பாருங்க. தேராஜ காலத்துக்கு ஏற்றாவில் திருவிளையாடு புராணத்துக்கு பெரிய சின்னம் வேணும்னா மதுரையை காத்த சின்னம் ஒண்ணு வேணும்னா அட்டாலை. இந்த அட்டாலை மேல இருந்து சேவகன் செய்தனால அட்டாலை சேவகன் என்று மதுரை சொக்கனா அதற்கு பேரு. எத்தனை எத்தனை பேர் சாமி நிறைய பேரை மதுரையில திருவிளையாடல் சொல்லி வாங்கிட்டார். பேர் வாங்கிட்டார் பல பேர். அந்த யானை வந்தது உடனே அட்டாலை சேவல் கட்டினா அது மேல ஒற்றை சேவகராக மேருமலையை வளர்த்தது போல வளைத்தார். அறிவயம்பாகத்தான் அகம் அறிவயம்பாகத்தான் அகம் புலவர்களுக்கு தெரியும். அரி வை அம்பு ஆக அரி மகாவிஷ்ணு இந்த திரிபுரம் இருந்த காலத்துல மேருமலையை வளர்ச்சி நானாக அந்த பாம்ப கட்டி அம்பு வேணுமே அந்த அம்பாக மகாவிஷ்ணுவ கூர்மையா வச்சார். நடு இடத்துல அக்னிய வச்சார். அந்த ரெக்கை இருக்கு பாருங்க அது வாயு. இப்போ ராக்கெட் எல்லாம் தயார் பண்றாங்கல்ல கீழே இருந்து மேல போய் அந்த ராக்கெட் அப்பவே சிவருமான் தயார் பண்றாரு. ஆனா யூஸ் பண்ணல. அவரு ஓரம்பும் மிக என்று விட்டுட்டார். சிரித்து புறம் விட்டுட்டார். நாமளும் தயார் பண்ணி வச்சிருக்கிறோம். யாருமே போடுறது இல்ல. இந்திய நாட்டு சிவபெருமானுடைய வழி வந்தவர்கள் எல்லாம் எல்லாம் ரெடி. ஆனா பொத்தா நமக்கு வேலை கிடையாது. அந்த இடையூர் மதுரைக்கு வந்தவொடனே சாமி இங்க வந்து அதே மாதிரி சுந்தர பேரம்பு பின்ன செய்யப்படுறது. ஒரு அம்பு போட்டா ஆயிரம் அம்பு சுந்தரா சுந்தரா சுந்தரான ஒரு அது ஒரு திருவிளையாடு. மதுரையை காப்பதற்கு தான் எத்தனை லீல பண்ணிருக்கான் சாமி. கட்டி காவல் செய்யறதுக்கு நான் நம்ம சாமி அவனை நினைச்சுட்டா நாம வேற காவலை நினைப்போமா. சாமி இந்த அட்டாலை சேவகராக ஏறி மண்டலித்து அந்த உடம்ப திருகி நின்று இந்த போச வர்ணிக்கிறார் பதினஞ்சு. நீங்க இந்த உருவங்கள் மார்க்கிறதுக்கு பாருங்க ரொம்ப கஷ்டம். திருவுருவங்கள் அமர்ந்த நிலையில நின்ற நிலையில படுத்த நிலையில மார்க்கிறது ஒவ்வொன்றும் கஷ்டம். நடராஜாவை மார்க்கிறதுக்கு பாருங்க ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த பீடம் இப்படி இருக்கும் பாதம் இப்படி இருக்கும் தூக்கனை பாதம் இந்த பாதம் இப்படி போய் இப்படி போய் அந்த இடுப்பு போய் அப்படி திரும்பி அப்புறம் மாறுபது நின்று கை இந்த பக்கம் இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் இப்படி வந்து இந்த ஜடாமகுடத்துல விரிசடை இருக்கு பாருங்க அதெல்லாம் போய் அந்த திருவாசியில ஒட்டி அதை வாக்கு எடுக்கிறது மெழுகு கட்டி வாக்கு எடுக்கிறதுல போரும் போரும். இதை விட ஒரு அற்புதமான சிற்பம் மாயத்தின் பக்கத்துல வலுவூர்னு ஒரு ஊர் இருக்கு. நம்ம நாட்டினுடைய சிற்பக்கலையினுடைய தன்மை கோயில போய் பார்க்கணும். சாமியை பார்க்கிற போது இந்த கலை உணர்ச்சியோடு பார்க்கணுங்க. வலுவூர்ல கட்டசம்ஹார மூர்த்தின்னு ஒரு மூர்த்தி இருக்கிறார். அந்த உடம்ப திருப்பி இந்த திருகரா மனசு திருகலாகிய சிந்தை அவர் உடம்ப திருகி முன்னும் பின்னுமா எட்டு வளைவு அட்டவக்கரகன் ஒருத்தவர்கள் எட்டு கோணலா இருப்பான். அவன் சாமியுடைய திருமேனி அப்படி வளைச்சு அம்மா இடுப்புல கந்தனை வச்சிருந்து கவலையோடு பார்க்கிறேன். தியான உதிப்பாரா உதிக்க மாட்டாரு பயந்து போயிருக்கார். அந்த முகத்துல அந்த பயம் தெரியும். அந்த அற்புதமான வழுவூர் பெருமானை பார்த்துட்டு ஜெர்மன்காரர் சொன்னாங்களா இப்படி வாழ்க்கிறது ஒரு ஆயிரம் வருடத்துக்கு வாழ்க்கிறதுனா எப்படி உலோக கலையில அவர்கள் வல்லவர் உலோகத்தை உருக்கி வார்க்கிற முறை இருப்பாரு சிற்பம் செய்து வேற. இந்த கரு கட்டி உருவத்தை எப்படி அமைக்க எவ்வளவு நுட்பமான மதியாளர்கள் இருக்கிறார்கள் கலைஞர்கள் இருக்கிறார்கள் உலோக கலை வல்லவர்கள். அன்று அதை பத்தி பாராட்டி ஒரு
உதவி பாஸ்கர் சோடமான் சொன்னது. அப்படி சாமி அந்த மண்டலித்து அந்த வில்ல வளைச்சு நான் ஏற்றி அம்பு தொடுத்து அது என்ன ஆத்திரம்னா நரசிங்க ஆத்திரம், நரசிங்க கணை. அது பாய்ந்தது அஞ்சு கூப்பிடு தோசனை அஞ்சு கூப்பிடு தூரத்துக்கு முன்னாடியே அந்த யானை மேல மத்தகத்தை பிளந்து அது கீழே விழுந்து இறந்து போச்சு. எல்லா பேரும் ஓடலாம், அதான் யானை மேல பாருங்க இயற்கையா அமைஞ்சிருக்கிறத கருத்தோட எப்படி கற்பனை பண்றாங்க. கற்பனையா இல்ல, அங்க இன்னைக்கும் நரசிங்கர் கோயில் இருக்கு. சாமி இந்த நரசிங்க ஆத்திரத்துல நரசிங்கக்கு நரசிங்க படையில இருக்கக்கூடிய ஆவாகனம் பண்ணி அங்க வச்சிருக்கிறாங்க. நரசிங்க பெருமாள் கோயில் ரொம்ப பழமையானது, கல்வெட்டு இருக்குங்க. அங்க வந்து ரோமேச முனிவர் என்பவர் வழிபாடு பண்ண. ரோமேச முனிவர் யாருன்னு சொன்னா உடம்பு முழுக்க மயிர் இருக்கும் அவருக்கு, இந்த கணுக்கால அளவுக்கு இருக்கக்கூடிய மயிர் தான் உழுந்துருக்கான். ஒரு மயில் உருந்தா ஒரு கல்பம் போயிடுவான் அவருக்கு கணுக்க. அந்த காலத்துல மயில் அடர்ந்தவர்கள் தானே மானுடர்களா இருந்திருக்கிறாங்க. மயில் குறைய குறைய உடம்பு பூரா மயில் குறைஞ்ச பிறகு இப்ப மானுடர்கள் நம்ம இப்ப தலையில கூட இதெல்லாம் போச்சு. காலம் விசித்திரமா இன்னும் பல நூறு ஆண்டுகள் ஆயிடுச்சுன்னா இங்க ரோமன் தேவையில்லை, கூண்டுக்குள்ள இருக்கிற மஞ்சமா இருப்பான். அப்போ இயற்கையில இருந்து காப்பாற்றிக் கொள்வதற்கு ரோமம் அடர்த்தியா இருக்கணும். இந்த ரோமேச முனிவர் உடம்பெல்லாம் ரோமம் அடைவர். அவரு ஒரு ரோமம் முடிச்சுன்னா ஒரு பிரளயம் போட்டுதான் எவ்வளவு காலம் பார்த்தவர். அவர் வந்து இந்த நரசிங்காஸ்தரத்தை வழிபாடு பண்ணி பகைவர்களை ஜெயிப்பதற்குரிய வலிமையை எல்லாருக்கும் காட்டினாராம். பகைவர்களை ஜெயிக்கணும்னா நரசிம்ம உபாசனை பண்ணணும். அது அங்க வச்சிருக்கிறாங்க, அங்க போங்க. அது நம்முடைய வைணவ காலத்துல மிக பெருமை சிறந்தது. மாசி மாசத்துல மக நட்சத்திரத்துல அங்க பெருமான் திருமோகூர் பெருமான் வந்து தெப்பம் அவர் கண்ட தெப்பத்துல ஆடுகிறார். இதெல்லாம் பக்கத்துல இருக்கிற ஊர்களில் என்னென்ன விழா நடக்குது எப்ப பண்ணு எந்த வாறு நாம் வழிபாடு செய்யணும் கலந்து கொள்ளணும். இப்படி யானை எய்து அந்த ரோமேச முனிவருக்கும் அருள் செய்து யோக நரசிம்மருக்கும் நீ அங்கே அங்க பிரதிஷ்ட பண்ணிட்டார். பின்னே வந்து பிரகலாதன் வழிபாடு செய்து அருள் பெற்றான் என்று யானை எய்தப்படும். இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள 23வது வரலாறாக இருக்கக்கூடிய விருத்த குமார பாலராணி. நாமெல்லாம் பாலராக ஆகி இளைஞராக ஆகி முழு கிழவர்களாக ஆகிட்டோம். பல நாய் கழித்த நாளும் பனி

அதனாலும் குறிக்கோளிலாது கெட்டேன், குறிக்கோளிலாது கெட்டேன். கேளுலாம் பழனவேலி திருக்கொண்டீச்சரத்துளானே பலனாய் கழித்த நாளும், பனிமலர் கோடை மாதம் மேலனாய் கழித்த நாளும், பிணி ஒடு மூப்பு வந்து எய்தி கையில் கோலனாய் கழித்த நாளும், குறிக்கோளிலாது கெட்டேன். சாமி, நாமெல்லாம் ஒரு உடம்பு பெற்றோமான பாலனாக இளைஞனாக விருத்தனாக பாலசுப்ரமணியாக இருப்போம், பாலசுப்ரமணியா இருப்போம். அந்த சாமிய விருத்த வடிவத்தில் வந்த அவர், அவர் இந்த பள்ளி ஆன்மாவுக்கு அப்படித்தானே காமிக்க முடியும். சாமி இப்ப மாறி வருகிறார். வள்ளி கிட்ட வந்த போது பாலசுப்ரமணிய மாதா வந்தார், அப்புறம் விருத்த நிலையை வந்தார். பாலசுப்ரமணியோட காட்டல வள்ளி, இங்க கௌரிக்காக ஒரு அண்ணனுடைய மகள் சப்த மாதாக்களை நோன்பு இருந்து பெற்றாள். அந்த கௌரிய அந்த ஒரு பெண்ணை பெருக்கிறதுக்கு எவ்வளவு தவம் பண்ணியிருக்கிறான். சப்த மாதா வழிபாடுங்கிறது இல்லாம போச்சு. ஏழு தெய்வங்களை தாயாக எண்ணுகிற எண்ணம் அது இப்ப பாத்தீங்கன்னா தசாமுதிக்கு கீழே இருக்கு, கோவலன் பொட்டல்ல இருந்தது அது. அழகப்பா நகர் டிவிஎஸ் நகரத்துக்கு பாருங்க, இந்த சப்தமா கிழக்க வந்து ஐயனாரு, இந்த பெரியார் சிலைக்கு பக்கத்துல ஒரு குதிரை நிக்க பாத்தீங்களா, அதான் கீழ்த்தி திசை காவலர் ஐயனார். இந்த சிலை இல்ல பீடம் இருக்கு. மேற்கு திசையில இருந்த வளமுடைய நாயனார் சொல்லக்கூடிய கூடல் அழக பெருமான். இந்த ஈசான திசையில வந்து நம்முடைய சொக்கநாடு பெருமான் கோயில், வடக்கு வாசல்ல பிடாரின்னு சொல்லுவாங்க காளி, தெற்குல சப்த மாதாக்கள். அந்த சப்த மாதாக்களுடைய கோயில் இறிஞ்சி போயிட்டதுனால ஜேஷ்டா வழிபாடு, மூத்த தேவி வழிபாடு ரொம்ப பழைய காலத்துல இருந்தது. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு காலங்களில் ஒவ்வொரு வழிபாடு குறைய ஒரு வழிபாடு மேல வர இங்க வந்து அந்த சப்த மாதாக்களை எடுத்துக்கொண்டு வந்து இப்ப தசாமூர்த்திக்கு எடுத்தாமல வச்சிருக்கிறாங்க மதுரை கோவில்ல. நீங்க போயின்னா வழிபாடு பண்ணலாம். அந்த ஏழு மாதர்களை வழிபாடு பண்ணி இந்த கௌரி அந்த பெண்ணை பெற்றான். இந்த அந்தணன் உரிய முறையில வளர்ந்தான், ரொம்ப சிவபக்தி உடையவளா இருந்தார் கௌரி. அப்படி வளர்ந்துருக்கிற போது ஒரு நாள் பிச்சைக்கு ஒருத்தன் வந்தான், உடம்பு கூட நாமம் போட்டு பிரம்மச்சாரி, ஒரு யோஜனையும் இல்லாம இந்த மாப்பிள்ள தேடிக்கிட்டு இருக்கான், ஒரு யோஜனையும் இல்லாம கையில தண்ணி எடுத்து கன்னியாதானம் பண்ணிட்டான். எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருந்தாலும் விதி வழியே மதி போகும். புலனை பற்றி என்ன குலம், என்ன கோத்தரம், என்ன ஆச்சாரம், என்ன சமயம், என்ன வாழ்வியல் பாங்க ஒன்னும் பார்க்கல. பெண்ணை கொடுத்தானோ கண்ணை கொடுத்தானோன்னு சொல்லுவாங்க, பெண்ணை கொடுத்தான். எல்லாரும் என்ன செஞ்சுட்டான் இந்த பிராமணன், என்ன பண்றது, கொடுத்தாச்சு, தத்தம் பண்ணியாச்சு. அப்புறம் அதை பத்தி யோசிக்க கூடாது. வேணுங்கிற சீர்வரிசை எல்லாம் கொடுத்து பொண்ணு அனுப்பிச்சுட்டான். அவன் வந்து 12 இடங்கள்ல திருமண் போட்டுக்கிறான். இந்த பொண்ணு சதா திருநீர் பூசுகிறான், திருநீர் பூசுகிறத வணங்குறவன். எப்படி பாருங்க, கடவுளுடைய சித்தம் எப்படின்னா முரண்பாடுகளைத்தான் உடன்படுத்துது, சமன்படுத்துது. இது ஒரு திருவிழையாடு. முரண்பாடு உடையவர்களை எல்லாம் உலகத்துல ஏன் வச்சிருக்கேன்னா, அந்த முரண்பாடுகள்ல இருந்து உடன்பட்டு அப்புறம் சமன்பாட்டு சமம் இசிக்கொழுத்து வரணும், ரெண்டு ஒண்ணுதான் அப்படின்னு. நல்லது கெட்டதெல்லாம் வச்சு, இன்ப துன்பங்கள் வச்சு, இரவு பகல் எல்லாம் வச்சு நம்ம வாழ்விக்கிற கடவுள் எதற்காக இருந்தா, எல்லாவற்றிலேயும் ஒன்றி நின்று அனுபவத்தில உயர்வது, நல்லது கெட்டதை கடந்து போவது, எல்லாவற்றையும் விட்டு நீங்குவது. இது அவ்வளவுதான், இது அவ்வளவுதான், இது அவ்வளவுதான். நன்மை தீமை என்பதெல்லாம் இவ்வளவுதான், இவ்வளவுதான், இவ்வளவுதான். அதை எட்டை என்று பார்க்கக்கூடிய ஆற்றலை வளர்த்துக் கொள்வதற்காக, உயிர் நிலையை இறைநிலையாக மாற்றுவதற்குரிய சோதனை களமாக இந்த பிரகதியை வைத்திருக்கிறார். அப்படி அந்த அம்மா போனா கணவனோட வாழ்கிறாள். அந்த அம்மா திருநீரை பார்க்கக்கூடாது, அரிசின்னு சொல்லக்கூடாது, அரிசினா சீ வந்துட்டான். இந்த மாதிரி ஒரு வரலாறு சோழ நாட்டில் இருக்கு. அதனால அந்த அம்மா அந்த பொண்ணு என்ன பண்ணான், அங்க சோழ நாட்டில் இருக்கிற பொண்ணு நாள்தோறும் இந்த மாடு கட்டுகிற தறி இருக்கு பார்த்தீங்கன்னா, அங்க போய் ஒரு கும்பிட்டு போட்டுருவா. இந்த மாமியார் கவனிச்சுக்கிட்டே இருந்தாங்க, இவன் என்ன நாள்தோறும் காலையில் இருந்த உடனே
அந்த கொல்ல பக்கம் போற போய் பார்த்தா அந்த மாடு கட்டுகிற நடுதறி இருக்கு பாருங்க, அதை பந்திக்கிறாராம். அது இதுல வந்து அது ஆதாரம், கடவுளை எங்க வேணாலும் பண்ணலாம் சொல்றேன். கடவுளை எங்க வேணாலும் எழுந்தருள பண்ணலாம், எங்கேனும் யாராகி பிறந்திடணும். இங்கே என்று நினைந்தா அங்க வந்துடும் சாமி பார்த்தா. அதனால தான் சொன்னாரு, எவரேனும் தாமாக விளாட திட்ட திருநீர்

சாமி கந்தாபுரங்கிற ஒரு சாமிக்கு தான் நடுதறி. இங்க ஆப்பணும் ஆப்பு இங்க இவர் மணலையே சாப்பிட்டு வந்துவிடு தலைவராமங்கள்ல நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி இந்த அம்மா கௌரி சிவனடியாரை பார்க்க முடியவில்லை, திருநீர் பூச முடியவில்லை, ரொம்ப வருத்தத்தோட இருக்கிறா. ஒரு நாள் பக்கத்து வீட்டு கல்யாணத்துக்கு போறதுக்காக மாமன் மாமி கணவன் மூணு பேரும் இவளை வெளியே பிடிச்சு தள்ளி கதவை சாத்திட்டு போயிட்டாங்க. அப்போ என்ன நினைக்கிறா, சிவனடியாரை காணப்பெறாத ஒரு நிலை இருக்கிறது, அடியார்களை காணாத கண் ஒரு கண்ணு. அதான் மாணிக்கார் சொல்ற, திருநீர் அடிகளாரா கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறு. புலி சிங்கம் அஞ்ச மாட்டேன், இந்த திருநீர் அணியாரனை பார்த்தா எனக்கு பயம். மாணிக்க வாசகர் பயந்தார். அது மாதிரி பார்த்தார்கள், பார்க்க முடியவில்லை. அன்பிலா என்ன சொன்னார், சிவனடியார காணப்பெறாத நிலையிலே கண் பழானது. அன்பிலா சிந்தை வந்து இரும்பு, அவர்களுக்கு ஏவல் செய்யாத உடம்பு இருக்க இது மரம். இந்த ஐந்து பொறிகளினாலும் அவர்களுக்கு ஏவல் செய்யாத சொன்னார், எங்கையும் உனக்கல்லாது எப்பணியும் செய்யும் அன்னவரே எங்கனவர் அவார், அவர் உகந்த சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம், இன்ன வகையே எங்கோமா எனக்கு அழிவானால் என்ன குறையும் இலோமேலோடு, ஒரு குறையும் எங்களுக்கு கிடையாது. அந்த மாதிரி சிந்தனையில் நிற்கிறார். அந்த தியானத்தில் இருக்கிற போது அந்த தியான பொருள் நேரம் வந்துடுங்க. எதை நீங்க தியானிக்கிறீர்களோ, எதை அழுத்தமாக நினைக்கிறீர்களோ, எண்ணிய எண்ணியாங்கு எழுதுவதுதான் தியானம். வள்ளுவர் சுலபமா சொல்லிட்டார், அழுத்தமா எதை நினைக்கிறீங்களோ அது முன்னே வந்து நிற்கும். சந்தேகம் ஊசலாட்டுனா அதுக்கு நாம என்ன பண்றோம், ஒரு நெறிய மனம் வைத்து உணர் ஞான சம்பந்தன் திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாம். இந்த ஒரு நெறிய மனம் இருக்கு பாருங்க, அதான் தியானம். தியானம்னா மூக்க முடிக்கிறது முச்சு உட்கார்ந்து இல்ல, அழுத்தமான சிந்தனை, அசைக்க முடியாத சிந்தனை. அந்த மாதிரி அந்த தியானத்தில் இருக்கிற போது சாமி ஒரு கிளை வேதியர் அவர்றாரு, சுந்தர இருக்கிற அந்த மாதிரி உட்காந்து வச்சிருக்கோம். அம்மா பொறி ரசிக்கிறமா ரசிக்கிற திருநீர் அணிந்து அந்த வைதீக சைவ கோலத்தை பார்த்தவன வணங்கி சாமி சாமி மாமனார் மாமியார் பூஜிட்டு போட்டாங்க. கையவை அவனுக்கும் கையவை வை கை இங்க கை என்ன கூட்டு தரணும்னு உள்ள போய் உடனே சமையல் போட்ட துடிக்கிறான். இளையாங்குடி மாத நாயனாருடைய மனைவி எப்படி ராத்திரியில் சமைச்சாலும் அவர் ஒரு நொடியில் சமைச்சார். ஆசனத்தை போட்டார், பாத்தியம் எல்லாம் வச்சு சாமி சாப்பிடும் உட்கார்ந்த சாப்பிட்டு இருக்கிற போது அந்த முதுமை கோலத்தில் இருந்த சாமி மான் மதம் கத்தூரி எல்லாம் கழுவ முடியாத பஞ்ச பிதாமரத்தோட ஒரு யவனமான அழகான இளைஞனா மாறி போட்டார். சாமி நடுநடுக்கு போட்டார், யாரும் இல்லாத வீடு உள்ளற கூடத்துல வச்சு எலை போட்டு சாப்பாடு படித்து கிழவன் நினைச்சு இப்ப குமாரனா நிக்கிறான். யாராவது பார்த்து இந்த அபவாதம் இருக்கு பாருங்க உலகத்துல, நடுநடுங்கி நிக்கிற போது அந்த நேரம் பார்த்து மாமனாரும் மாமியார் என்ன சோதனை என்ன சோதனை. நாம எதை நினைக்கிறோமா, எது இந்த பரபரப்பை கொடுக்கறதும் ஆண்டவனுடைய வேலைங்கிறது டென்ஷனை கொடுப்பான். இந்த டென்ஷனை கொடுத்த பிறகுதான் அதை உரைப்பாக்குவான். பல பேருக்கு தெரியல, பரபரக்க வேண்டாம் பரகாலம் சொன்னேன். முதல்ல யாருக்கு சொல்றாங்க பரபரப்பு, பரபரப்பு பார்த்து ஓடிச்சு போனவனுக்கு தான் பரபரக்க வேண்டாம் சொல்றது. எல்லாரையும் பரபரக்க வேண்டாம்னா எல்லாம் ஓடுறவன் ஓடினா தான் அவனுக்கு உழைப்பு உயர்வு. அதெல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு நிலையில வந்த பிறகு என்னத்தடா பரபரப்பு தலையில கட்டிட்டு போனோம் அப்படி உடனே சின்ன வயசு இப்படி பல சங்கடை எல்லாம் கூட சொல்லிட்டு இருக்க கூடாது. ஓடுறா ஆடுறா என்ன வேணாலும் செய்யடா. ஒரு நிலைக்கு வந்த உடனே அந்த நிலையிலே அமைதியா இருக்கு, டென்ஷன் இல்லாம. டாக்டர் சொல்றாத்தியா இனிமெல்லாம் டென்ஷனா வச்சுக்காது அந்த நிலை அவர் சொல்லணும் மாதிரி. அதே சாமி வந்தாரு இளைஞனா மாறினவன அங்க அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டாங்க. அப்படி கையை நீச்சு என்ன பண்றது, சாமி ஒரு குழந்தையா அற ஆன ஆடுல இந்த கற்றவர்களை எடுத்து இதெல்லாம் பரமசிவன் முனிவருக்கு ஒரு எண்ணங்கள். இந்த ஆளுல கிருஷ்ணன் கற்றவர்களை சாமியும் பரமசிவத்தையும் அப்படி காமிக்கணும்னு நினைச்சு நினைக்கிறார். அந்த கற்றவர்களை எடுத்து சுவைத்துக் கொண்டிருக்கிற நிலையில இந்த மாமியார் யாரு குழந்தை நெற்றில திருநீர் இருக்கு குழந்தை. இது தேவதத்தன் போய் இல்லாதவனை சொல்றது பேர் தேவதத்தன் பேர். தேவதத்தன் ஒருத்தன் அவன் உங்கம்மா கொண்டா பாத்துக்கணும் அவரா இருக்க பிள்ளையில நீ எடுக்கிற தூக்கு பிள்ளைய வெளியவோ கதவு பிடிச்சு வெளியில் கதவுக்கு வெளியில் கழுத்தை முடிச்சு தள்ளி
அந்த குழந்தை கடந்தது

0: மலர் ஓடையில் மலர்ந்து மனத்துல மலர் விசை ஏசின அந்த தொடரை எப்படி பண்ற பாருங்க. அன்பர் இதயம் என்னும் செழு மலர் ஓடையில் மலர்ந்து இனியான மனோசிலை மீதுனதால் அணியார் அரவிந்தம் அருண்மோதம். மனம் கல்லு மாதிரி இருக்கு, உன்னுடைய அணியார் அரவிந்தம் தாமரை மலர் போன்ற திருவடிகள் முருகா, இந்த கல்லு போன்ற நெஞ்சில மலருமன்னர். அப்ப நீ கல்லில் இருக்கிறவன், கல்லில் இருக்கிற பொண்ண கல்யாணம் பண்ணிட்ட, கல்லை பிறந்தவனை மகனா பெற்று இருக்கிற, கல்லில் எழுதினவன் மகனா பெற்று இருக்கிற, இந்த கல்லில் வந்து வாரக்கூடாதோ? கட்சி கலம் பாசிடு, கட்சி கலம் பண்ணு மிக சிறந்த சொன்னார். ஏ நீ வந்து மலையிலே பண்ணு, மலையரசன் மலையரச மகளை கல்யாணம் பண்ணிட்ட, கைலாய மலையில இருக்கிற, மலையை வில்லா பிடிச்சவ, மலையில எழுதினவன் மகனா பெற்று இருக்கிற மேகப்பெருமானே, மலைதோறும் குன்றுதோறும் இருக்கிறவன், மலையை பிழந்தவன் மகன் முடிங்க. இத்தனை மலையோட சம்பந்தம் வச்சிருக்கும் போது சிறு குண்டு மாதிரி இருக்கக்கூடிய நெஞ்சத்தில் நீ வரக்கூடாதோ? இங்க கேட்கிற செயல் அன்பருடைய இதயம் எனும் செழு மலரோடையில் மலர்ந்து சிவானந்த தேன் பிழித்தும் தெய்வ கண்ட சிவானந்தம் சிவானந்தம் பேர் விட்டுறாங்க, சிவானந்தம் சிவானந்த தெய்வ கஞ்சத்து ஒழுகி சித்தடி பெரிய விரல், அவனுடைய சின்ன திருவடி அதுல பெரிய விரல் கட்ட விரல், சுவைத்து மைக்கணி துரும்ப அழாத கடவுள், மை பூசி அந்த கையில கண்ணுல இருந்து கண்ணீர் ததும்ப வாய் விட்டு அழுது. சாமியினுடைய இடம் அவனுக்குரிய இருக்கை எப்படிப்பட்டது? அஞ்சு விதமான ஆசனங்களை போட்டு சாமியை ஆவாகனம் பண்ணணும் மந்திர சொல்லுவோமா. இப்போ இந்த குழந்தை பிறந்து உருண்டுதாம இருக்கிறதுக்காக அரை அணை ஆடப்பட்டிருக்காங்க, பழைய துணியை போட்டு சின்ன குழந்தை பிறராது, அதுக்கு இந்த அணை ஆடை. இப்போ வந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த படுக்கை வாங்கி கொண்டு வாங்கி கொடுக்குறாங்க சின்ன குழந்தைக்கு, ஒரு சின்ன தலகாணி தலகாணி வைக்கின்ற ஒரு மெத்தை வாங்கி கொண்டு வாங்கி கொடுக்க மடிச்சு வச்சுக்கலாம் பைப்பில், இங்க போனா கீழே போட்டு அது பண்ணு. இந்த ஆணை ஆடைனா அம்மா கட்டின சேலைகள் தான் படுத்துக்கு வரா, அம்மா கட்டின அதான் அணை ஆடைன்னு பழைய சேலை இருக்குமானா அதை எடுத்து போட்டு அதுல பிள்ளைய வைக்கிற அந்த காலத்துல இப்படி கேது அம்மா எல்லாம் சுற்றி பண்ணிட்டாரு. அம்மா அணை ஆடையில படுத்து கண்ணில கிடந்தான் யாரு, அணை குயிக்கும் இன்று காற்று அழிக்கும் அப்பன், எல்லாவற்றையும் படித்து காற்று அழிக்கக்கூடிய அப்பன். இது குழந்தையா கிடந்தா இந்த மாமியார் அடித்து வெளியில துரத்துனா பெருவில திக்கு அச்சவ நிலையில் நிற்கிறார். அப்ப சாமி வந்து புஷபாகன்ற காலத்து கௌரியினுடைய நோன்பு உடையவளாகினால கௌரவியினுடைய சாரூப நிலையை கொடுக்கிறார், அம்மாளுடைய சாரூபம். அவன் தன் பக்கம் கௌரியே நம் பக்கமான கௌரி கல்யாணம்னு ஒரு அந்த காலத்துல மிக அழகாக இத கதையா பண்ணுவாங்க, மிகச்சிறந்த பாபர்கள் எல்லாம் கதை பண்ணியிருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த விருத்த குமார பாலர் ஆனார் போலும் அப்பசாமியும் சொல்றார் திருத்தாண்டகத்துல, விருத்த குமார பாலர் ஆனார் போலும். அப்படிப்பட்ட இந்த வகையில இன்றைக்கு உரிய கதைகள் எல்லாம் ஒருவாறு நிறைவு செய்தேன்னு சொல்லி, பான்மொழியில் வளாது வீக மறிவளம் திறக்க மன்னன் போன்முறை அறிந்தீக குறைவிலாது உயிரில் வாழ்க நான் மறையரங்கள் ஓங்க நட்டவம் வழி மல்க மேன்மைகள் செய்வதீதி விளங்குக உலகம் நம பார்வதி பதையே என்னானுடைய சிவனே போற்றி, ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: நாம் செய்திருக்கக்கூடிய வினை வசத்தினாலே இப்படி வந்தது என்று வேத நெறியை விளக்கினேன், மிக்குள்ள போத நெறியாம் அதற்கு புறம்பானேன், தீதுடைய வெஞ்சூரன் சிற்றத்தால் செப்புகின்ற வேதநெறி செய்வேன். இப்ப சூரபத்மன் என்ன சொல்றானோ அதுதான் வேதநெறி, என்ன வேதமோ அதெல்லாம் முடிந்துட்டது. இதுக்கு காரணம் என்ன, இந்த வாசகத்துக்கு காரணம் என்னன்னா, இந்திராதி தேவர்கள் எல்லாம் நாரணனிடத்திலே சென்று கேட்கின்றார்கள், நாங்கள் இப்படி கட்டப்படுகிறோமே, இதற்கு காரணம் என்ன, அவனுடைய வரபலம் தான், அது மட்டுமா, தப்போபலம் தானா, வீர வேள்விதானா என்று கேட்கும் பொழுது கிடையாது. நாமெல்லாம் ஒரு தவறு செய்தோம். என்ன தவறு? தக்ஷன் இறைவனை நிந்தித்து இறைவனை விலக்கி செய்திருக்கக்கூடிய அந்த யாகத்திலே நாம் கலந்து கொண்டு அவிர்வாகத்தையும் உண்டோம், உண்ட காரணத்தினாலே தண்டிக்கப்பட்டோம். ஆனால் அது மட்டும் போராது, ஏன்னா சிவநிந்தனை என்கின்ற குற்றமானது மிக கொடிய குற்றம். அந்த குற்றத்தை செய்திருக்கின்ற காரணத்தினாலே இறைவனுடைய தண்டனை இப்படி நமக்கு கிடைத்திருக்கின்றது என்று அவர்கள் நாராயணன் சொன்னாராம். அதைத்தான் இப்ப தேவர்கள் சொல்லுகின்றார்கள். தேனுலாவும் தாரும் திரு நிழற்கு இன்பமுறும் வானவர்கள் என்றே மதிக்கும் தகைமையினோம். அங்கே கற்பகத்தரு இருக்கிறது, சுராபானம் சோமபானம் எல்லாம் இருந்து கொண்டு தேவ அறம்பெயர்களோடு நாம் இருந்து கொண்டிருந்தோம் ஆனந்தமாக. இப்பொழுது தேவர்கள் என்று அத தேஜசுடையவர்கள் என்று சொல்லப்பட்ட நாம் ஈனமோடு மீன் சுமந்தே எல்லோர்களும் நகைக்கத்தானவர் முன் செல்வதிலும் சாதல் மிக நன்று நன்றே. இந்த தானவர்கள் அசுரர்களுக்கு முன்பாக மீன் சுமந்து செல்வதை விட இறக்கலாம், நாங்கள் இறந்து போகலாம். என்னைக்குமே ஒருத்தனுக்கு வந்து செல்வம் இருந்து பதவி இருந்து கீழே இறங்கிட்டா ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு. இதை நம்ம வாழ்க்கையிலே பரவையில பார்க்கிறோம். இந்த அரசியல்ல ரொம்ப சகஜமா இருக்குது எல்லாம். அரசியல் அரசாங்கத்துல ஒரு பதவியிலே இருந்து அவ்வளவு அதிகாரம் இல்லாத இன்னொரு பதவிக்கு மாற்றினாலே போதும், அவ்வளவுதான், மதிப்பு இருக்காது. அவனுக்கு பதவிதான் மதிப்பு என்று நினைத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு பெரிய இடி விழுந்த மாதிரி இருக்கும் இதெல்லாம். ஆக இங்க தேவர்கள் என்று மதித்து கொண்டிருந்த இவர்கள் இப்பொழுது மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி மீன் பிடித்துக் கொண்டு தன்னுடைய தலைவிதியை நொந்து கொண்டு பணி ஏவல் செய்து கொண்டிருக்கிறார்களாம். நம்ம யோசித்து பார்க்கணும். இது இறைவனாலே தேவர்களாக்கப்பட்டு தேஜஸ் உடையவர்களாக வானுலகத்திலே இருக்கக்கூடியவர்கள், ஸ்வர்கலோகத்திலே இருக்கக்கூடியவர்கள், அந்த பதவி அந்த தன்மை எல்லாம் போனது. வான் சுமந்த மீனவர்கள் மீன் சுமந்து கொண்டிருந்தார்கள். வானிருந்த மேல் வானவர்களெல்லாம் இன்றைக்கு மீன் சுமந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இதெல்லாம் ஒரு சாஸ்வதமானதா? நம் முதலே பார்த்தோம், அனித்தமான உன் நாளும் இருப்பதாகவே என்று. அதே போலத்தான் நிலையா பொருளை உடலா கருதி நெடுநாள் பொழுதும் அவனே போய் நிறை போய் செவிடு.

உடலை நம்ம நிலையான பொருள் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். இது நிலையாத உடல் மட்டுமில்லை, இந்த செல்வம் சரி செல்வம் அதனால தான் செல்வம் செல்வம் செல்வம்னு போயிட்டே இருக்குமா. பதவியோ செல்வமோ எதுவுமே நிலையாத பொருள். இந்த நிலையா இதுக்கு இன்னொரு பழனி திருப்புகள் சொல்லுவார், அதை வந்து ஒரு முறை நம்ம ஒரு நாள் முழுக்க பார்த்தோம். அருமையான பாடல், அதுல அவ்வளவு சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கும். வெறும் அந்த திருப்புகளை மட்டும் சொல்லுகின்றேன், வேற ஒன்றும் கிடையாது. அந்த திருப்புகள்ல சொல்லும் பொழுது தமரும் அமரும் மனையும் இனிய தனமும் அரசும் அ

0: நம்ம வந்து தமர் நம்முடைய சுற்றத்தினர் இருக்கக்கூடிய வீடு செல்வங்கள் இதெல்லாம் பெரிய நமக்கு சாஸ்வதம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். எதுவும் கிடையாது.
1: தரு கண் மரணி மூடோகு கயிறு தடகை வளைய ஏறியாதே.
0: அவன் வந்து யமன் கொண்டு செல்லக்கூடிய சமயத்துல எது கூட வரும்?
1: எதுவும் கூட வராது.
0: எதுவும் சாஸ்வதமான பொருள் அல்ல. இந்த சரித்திரங்கள் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். தேவர்களுக்கே அப்படின்னா நமக்கு எப்படி இருக்க வேண்டும்? நம்ம யோசிக்க மறந்து விடுகின்றோம். அதான் முக்கியமான விஷயம். தேவர்கள் இங்க புராணங்கள் படிக்கும் பொழுது நமக்கு இதுதான் தலையில ஏற வேண்டும், நம்முடைய புத்திக்கு உரைக்க வேண்டும். என்ன, தேவர்களாக இருந்தவர்களும் கூட, இந்திராதி சந்திராதி அவர்கள் தேவர்களும் கூட, தேவேந்திரனாக இருந்தாலும் அடிபணிந்திருக்கிறார்கள். அவர்களுடைய செல்வம் போய், பதவி போய், அவர்களுடைய மரியாதை போய், அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்களே, அல்லல் பட்டிருக்கிறார்களே, இது நிலைத்ததா? நிலைத்தது அல்ல. எது நிலைத்தது? இந்திரன் பின்னாலே உணர்கின்றான். எது நிலைத்தது? இறைவன் ஒருவனே நினைத்தவனாக இருக்கின்றான்.

வாழ. அருமையான பாடல். நம்ம வந்து எதெல்லாம் சாஸ்வதம் நம்ம காப்பாற்றும் இல்லை நம்ம கூட வரும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோமோ, நம்முடைய படிப்பு, நம்முடைய உடல், நம்முடைய அழகு, நம்முடைய பணம், நம்முடைய பதவி, அதிகாரங்கள், சொத்து, உறவினர்கள், மனைவி, மக்கள், எதுவுமே வருவதில்லை, எதுவுமே வருவதில்லை. அந்த சமயத்துல அந்த மரலியோடு கந்த மனிதன் நமதன்பன் என மொழிய வருவாதாயே. அந்த மர இதுவும் திருப்புகள் தான். அந்த மரலியோடு உகந்த மனிதன் நாமதன்பன் இவன் என்று மொழிய வருவாயே. சிந்தை மகிழமலை மங்கை நகிலினைகள் சிந்து பயமகிலும் அகில் வீரா. திருச்செந்தூர்ல திருப்புகள், அருமையான திருப்புகள். அந்த சமயத்துல வந்து என்னை காப்பாற்ற வேண்டும்டா அப்படின்னு கேட்கிறார். அதே போலத்தான் அப்ப என்ன இருக்கும், எதுவுமே இருப்பதில்லை, தனித்தவர்களாக இருக்கின்றோம், தனிமை நம்மை வாட்டும், யாருமே கிடையாது. உயிரை கொண்டு போகக்கூடிய சமயத்துல

என்ன திருப்படப்பா, சொல்லவே முடியாது. இதனுடைய ஒவ்வொரு பாடலும் நம்ம தலைக்கு உரைக்க வேண்டும், அடித்த மாதிரி இருக்கணும். அப்படியே என்ன வார்த்தை! இதெல்லாம் சமயம் கிடைக்கும் போது பார்க்கலாம், இறைவனுடைய அருள் இருந்தால் பார்க்கலாம், அவ்வளவுதான். இறைவன் தான் கிருபை செய்ய வேண்டும். அந்த அந்தகன், கண்ணில்லாத அந்தகன் நம்மை கொண்டு செய்யக்கூடிய சமயத்துல யார் இருப்பா? யாரும் இருக்க மாட்டா. தனிமை கழிய, எனது தனிமை கழிய வந்து என்ன தர வேண்டும்? உன்னுடைய திருவடியை தர வேண்டும். கமலமே

இந்த தனிமை போகணும்னா இறைவனுடைய திருவடி தியானம் அப்ப வேணும்பா என்று பழனி திருப்புகள்ல சொல்லுவார். இருக்கட்டும், இப்போ எதுவுமே சாஸ்வதம் இல்லை. சொல்லக்கூடிய இந்த ஸ்காந்தம் ஆகட்டும், அது என்ன சொல்லக்கூடிய விஷயம் என்ன, நாம் இதுதான் சிறந்தது, இதால தான் நம்ம இருக்க போகிறோம்னு பல விஷயங்களை நினைக்கிறோமே, எதுவுமே நமக்கு சாஸ்வதமானதாக இருப்பது கிடையாது. இறைவனுடைய திருவடி, இறைவனுடைய திருவடி தியானம் மட்டுமே சாஸ்வதமாக இருக்கும், வேற எதுவுமே இருக்காதுங்கிறதா இங்க இருக்கக்கூடிய உட்கருத்து. அதான் முக்கியமான கருத்து. வான் இருந்த தேவர்கள் மீன் சுமந்து நிற்கின்றார்கள் என்கின்ற தல நாம் விஷயத்தை நம்ம கவனிக்க வேண்டும். இப்போ அவர்கள் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பதும கோமலையின் இடத்திலே மிகச்சிறந்ததான ஒரு குழந்தை சூரபத்மனுக்கு பிறந்தான். அவன் அப்படி தொட்டில போட்டிருந்தாங்களாம் பிறந்த குழந்தைய. சூரியன் மேல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமா கொஞ்சம் அதிகமா அவன் இந்த குழந்தைக்கு பிடிக்கல, அவ்வளவுதான். குழந்தை பிடிக்காத அளவுக்கு அவனுடைய கிரணங்கள் வந்துடுத்தான், கொஞ்சம் பிரகாசமா இருந்துட்டான். கோபத்துல பாய்ந்து சென்று அந்த சூரியனை கட்டி பிடித்து கொண்டு வந்து தன்னுடைய தொட்டில கட்டினானா அந்த குழந்தை. இன்னும் பேர் கூட வைக்கல, இப்பதான் பிறந்த குழந்தை. தேவாதி தேவர்கள் எல்லாம் நடுங்கி போய் வந்து சூரபத்மன் காலிலே வந்து விழுகிறார்கள். என்னன்னு கேட்டான். சூரியன் காணோம், சூரியன் காணமா, எங்கே போனான்? உன் புள்ள பிடித்து கொண்டு வந்து விட்டான். ஏன் பிடித்தான்? என்ன தவறு பண்ணானோ தெரியல. சூரியன் இல்லாம இந்த உலகம் இயங்காது, தயவு செய்து அவனை விடுவிக்க சொல்ல வேண்டும் என்று சொன்ன உடனே, நான் எல்லாம் சொல்ல முடியாது, என் குழந்தையத்துல நீங்களே போய் கேளுங்கண்ணா. அங்கே செல்லுகிறார்கள். பிரம்மன் போய் தன்னுடைய தாடி, பிரம்மாவுக்கு தாடி இருந்ததுன்னு இந்த ஸ்காந்தம் சொல்லுகிறது, தாடியோடு போய் அந்த குழந்தையை வணங்கி நின்று, குழந்தாய் அந்த சூரியனை விட்டுடேன்னு வரான். தாடியை பிடிச்சி இழுத்தானா, அந்த பிரம்மனுடைய தாடியை பிடித்து இழுக்கின்றானாம் குழந்தை. இழுத்து, நீ என்ன தருவே, நான் அப்பதான் இவனை கொடுப்பேன் நானா, உனக்கு என்ன வேணும்னாரோ, உன்னிடத்துல இருக்கிற சிறந்த பொருள் ஒரு அஸ்திரத்தை கொடுனா, பிரம்மாஸ்திரத்தை அவனுக்கு கொடுத்தானா அந்த குழந்தைக்கு பிரம்மா. சூரியனை விடுவித்தானா. உடனே சூரபத்மனுக்கு ரொம்ப சந்தோஷம். சூரியனையே இவன் கோபித்த காரணத்தினாலே இவனுக்கு பானுகோபன் என்று பெயர் வைத்தேன் என்று சொல்லி பானுகோபனுக்கு பானுகோபன் என்று பெயர் வைத்தானா. அதற்கு பிறகும் இவனுக்கு அக்னிமுகன், இரண்யன், வஜ்ரவாகு என்று சொல்லக்கூடிய பல பேர் பிறந்திருக்கிறார்கள். சிங்கமுகாசுரனுக்கும் அதிசூரன் முதலிய மக்கள் பிறக்கின்றார்கள். இங்கே தாரகாசுரனுக்கு அசுரேந்திரன் முதலிய மக்கள் பிறக்கின்றார்கள். இது முதலே நம்ம பார்த்தோம். அசுரேந்திரன் மிகச்சிறந்த நற்குணங்களை உடையவனும், அதாவது அதுதான் சொல்லுவார்கள், இந்த கள்ளிச்செடி பெரிய அகில கொடுத்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு குப்பையில மிகச்சிறந்த ஒன்று தோன்றியதை போலவே இவன் அரக்கர் கூட்டத்திலே இப்படிப்பட்ட ஒரு தர்மன் உடையவனாக இவன் வந்து தோன்றினான் என்று அசுரேந்திரனை பற்றி அங்கே சொல்லுவார்கள். அசுரேந்திரன் வந்து தோன்றிருந்தான், இத்தனை பேரும் இப்படி இருக்கின்றார்களாம். இருக்கக்கூடிய சமயத்திலே இந்த சூரபத்மனுடைய ஏவலினாலே, அசுரேந்திரன் சுக்கராச்சாரியனுடைய போதனையினாலே யாக யஜ்யாதிகள் நடக்கக்கூடிய எல்லாவற்றையும் நிறுத்துகின்றானா சூரபத்மன். ஏன்னு கேட்டா, இங்க முக்கியமான விஷயம், தேவர்களுக்கு அவிசு போனாத்தான் அவர்களுக்கு சாப்பாடு இங்கே நடக்கக்கூடிய யாக கைங்கரியத்திலே தான் இருக்கிறது. நாம் செய்யக்கூடிய யஜ்யங்கள் மூலமாகத்தான், யஜ்யம்னா வெறும் தீயில பண்ணக்கூடியது மட்டுமல்ல, நாம பூஜை செய்யக்கூடியது, நாம் தினமும் பித்திருக்களுக்காக செய்யக்கூடிய காரியங்கள், பிராணிகளுக்கு வைக்கக்கூடிய பஞ்சமகா யஜ்யங்களை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும் என்று வேத சாஸ்திரங்கள் சொல்லும். இது அதை தவிர யஜ்யங்கள், அதாவது நெருப்பை அக்னியை முட்டி செய்யக்கூடிய யஜ்யாதி காரியங்களும் உண்டு. இது செய்தால்தான், இதில் இருக்கக்கூடிய ஹவிசுகள் மூலமாகத்தான் தேவர்களுக்கு வாழ்வு நடக்கின்றது. போதையந்த பரஸ்பரம் என்று சொல்லும்படியாக இவர்கள் என்ன செய்கின்றார்கள்னா, அவரவர்கள், கீதையில பகவான் சொல்லுவார், அவனுக்கு நீ உதவி செய், நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று. தேவர்கள் நமக்கு உதவி செய்ய வேண்டும், மனிதர்கள் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். என்ன உதவி? நம்ம வந்து இது மாதிரி கோம யஜ்யாதிகள் செய்து பூஜைகள் எல்லாம், தேவ பூஜைகளை எல்லாம் சரிவர செய்தோம் என்று சொன்னால் அவர்களுக்கு ஹவிசு கிடைத்து அவர்களுக்கு சாப்பாடு கிடைக்கும். சாப்பாடு நல்லபடியா கிடைச்சா நல்ல மழை, நல்ல செல்வம், நல்ல விருஷ்டி எல்லாவற்றையும், நல்ல புத்திரப்பேறு எல்லாவற்றையும் தேவர்கள் நமக்கு ஆசிகளாக தருகின்றார்கள். நாம ஒன்று கொடுக்கிறோம், அவர்கள் ஒன்று கொடுக்கிறார்கள். அதை நிறுத்தினா, இங்கே மனிதர்கள் செய்யக்கூடிய வேள்விகளை நிறுத்தினால் தேவர்களுக்கு சாப்பாடு நிற்கும். தேவர்களுக்கு சாப்பாடு நின்றால் அவர்களுடைய தேஜஸ் குறையும். தேஜஸ் குறைந்தவர்களாலே சாப்பாடு இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஒன்றுமே செய்ய முடியாது, தேவர்கள் இறக்க மாட்டார்கள். ஆனா அவர்களாலே பலம் இழந்தவர்களாக இருப்பார்கள், அவர்களாலே ஒன்றும் செய்ய முடியாது. இதே சூரபத்மனானவன் அப்ப செய்தான். இப்ப நம்ம பண்றோம், நம்ம பண்றோம், அதெல்லாம் எதுக்கு சார், இதெல்லாம் தேவையா, கடவுள் என்ன வந்து கேட்கிறாரா, இதெல்லாம் பண்ண சொல்றாரா,
அதாவது அசுரர்கள் வந்து அசுரர்கள்ங்கிற வடிவத்தில் செய்த காரியத்தை எல்லாம் இப்ப மனிதர்களாகின்ற நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். கவலைப்பட வேண்டாம், அதே காரியத்தை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஒன்னும் காலம் மாறல, இப்ப நம்ம அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். செய்த உடனே அவர்கள் அங்கே தேவர்கள் எல்லாம் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது நடக்கிறது. இதுக்கு முக்கியமான ஒரு கைங்கரியம், இந்த கைங்கரியத்தை செய்யக்கூடியது ஒரு துண்டு யாருன்னா, இந்த சூரபத்மன் சிங்கமுகன் தாரகனுக்கு அப்புறமா ஒருத்தி பிறந்த ஆட்டுத்தலையோடன்னு சொன்னோம் இல்லையா, நாலாவது ஜாமத்தில் பிறந்தாள் அஜமுகின்னு பேர். அது ஆட்டுத்தலையுடைய ஒரு அரக்கி பிறந்தாள். அவளை விட கொடுமையானவளை தர்ம நெறினா எத்தனை கிலோ அப்படின்னு, கிலோ எவ்வளவு ரூபா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒருத்திய பார்க்கவே முடியாது என்று இந்த புராணங்கள் சொல்லும். கற்பு நெறியா அப்படின்னா என்னன்னு கேட்பாளாம். கற்பே இல்லாதவள், அந்த கற்போடு இருக்கின்றவளை கண்டால் அவளுக்கு கோபம் வரும். அவர்களுடைய கற்பை கெடுப்பதற்காக என்ன என்ன காரியங்கள் என்ன, தேவமாதர்களை கண்டால் சூரபத்மனுக்கு மனைவியராக மாற்ற வேண்டும். யாரும் எந்த முனிவர்களும் யாரும் முனி பத்தினிகளோ கற்போடு இருக்க முடியாது. முனிவர்கள் அவர்கள் யாக யஜ்யங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்களை என்ன செய்ய வேண்டும், தடுக்க வேண்டும். இதே கைங்கரியமா இந்த அஜமுகி பூவுலகத்திலே நடமாடி கொண்டிருந்தாள். அவள் ஒரு முறை என்ன பண்ணா, துர்வாச முனிவர் தவம் செய்து கொண்டிருந்தார். அவரிடத்துல போய், முனியே உன்னை பார்த்தா பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது, உன்னாலே எனக்கு புத்திர பேர் நடக்க வேண்டும் என்று கேட்டார். அவருக்கு கோபம் வந்தது. உன்னிடத்திலே இருந்தால் என்னுடைய தவமும் ஊடாக ஓடி போனார். தன்னுடைய தவ வலிமையினாலே, சூரபத்மனோடு சேர்ந்த காரணத்தினாலே துர்வாசராலும் ஒன்றும் பண்ண முடியவில்லை. அஜமுகி வலியே சூரப துர்வாச முனிவரை சேர்ந்து குழந்தைகள் இருவரை பெற்றெடுக்கிறார். அந்த ரெண்டு பேருக்கும் தான் நம்ம கதையில ரொம்ப கேட்டிருப்போமே, வாதாவி வில்வலன் என்று சொல்லும்படியாக ரெண்டு பேர் பிறக்கின்றார்கள். அந்த ரெண்டு பேரும் என்ன செய்கின்றார்கள், நேர அப்பாவரிடத்துல போய் நிற்கின்றார்கள். அஜமுகி பெரிய பெருமை, ஏன் ராட்சச குழந்தைகள் அவ்வளவு நல்ல, அதாவது தேழு இந்த பாம்பு குட்டி பிறந்த அதுக்கும் விஷம் இருக்குங்கிற மாதிரி அப்படியே ரொம்ப தங்களுடைய குணத்தை அசுர குணத்தை காட்டிக்கொண்டு அப்பா முன்னாடி போய் நின்றார்கள். துர்வாசமுனி கிளம்பிட்டு இருந்தார். எங்களுக்கு வரம் கொடு. வரம் கொடுக்கறது எப்படி கேட்பாங்க, ஏன் எனக்கு தானம் கொடுன்னு கேட்கறது, வரம் அவர் கொடுக்கணும், அவர் பார்த்து கொடுக்கணும், எனக்கு வரம் கொடுன்னு. என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்கிறார் துர்வாசர். என்ன பெற்றுட்டார் இல்லையா, என்ன வரம் வேணும்ன்றார். அப்பா உன்னுடைய தவ வலிமை அனைத்தையும் என்னிடத்திலே கொடு அப்படின்னு கேட்டாங்களாம். முதல்லயே அவர் கோபமுனி. இதுல வில்லிவாரத்துல சொல்லும் பொழுது கோபத்தாலும் கோபமொழி கோபமொழி தன்னாலும் தான் கொடுத்த சாபத்தாலும் வளருகின்ற தவ வலிமை வளருகின்ற துர்வாசர் என்று சொல்லுவார். துர்வாசர் கோபம் வர வர அவர் வந்து சிவருமானிடத்தில் இருந்து தோன்றியவர். கோபம் வர வர துர்வாசருக்கு தபசு ஜாஸ்தி ஆகுமா, மற்றவங்களுக்கு எல்லாம் கோபம் வந்தா தபம் போகும், ஆனால் துர்வாசருக்கு அந்த தபம் வளரும் என்று சொல்வார்கள். கோபமொழி தன்னாலும் அந்த கொடிய சாபத்தினாலும் தன் தபத்தை வளர்த்து கொள்ளக்கூடியவராக துர்வாசர் இருப்பாராம். கோபம் வந்தது, அவர் சபிக்கின்றார்களாம் அந்த வாதாவில்வலனை, நீங்கள் என்னிடத்திலேயே வந்து தகாத முறையிலே நடந்து கொண்ட காரணத்தினாலே ராட்சசர்களாக இருக்கட்டும், நீங்கள் முனிவர்களுக்கெல்லாம் தீங்கு செய்வீர்கள், அகத்தியராலே நீங்கள் இறந்து விடுவீர்கள் என்று சாபத்தை சொல்லி அவர் கிளம்பிட்டார். அவ்வளவுதான், நேர அஜமுகி இடத்துல போய் சொல்லுகின்றார்கள், அம்மா அவர் போயிருக்கிறார் விடு, இப்ப நாங்கள் என்ன பண்ண வேண்டும் என்று சொல்லும் பொழுது தவம் செய்ய சொல்லுகின்றார். இதை பார்த்தா எல்லாரும் தவம் செய்திருக்கிறார்கள். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா அசுரர்களும் இங்கே தவம் செய்கிறார்கள். வாதாவி என்பனும் பிரம்மதேவனை குறித்து கடுமையான தவம் செய்கின்றார்கள். செய்த உடனேயே பிரம்மதேவன் வருகிறார். இப்ப தவம் செய்யும் போது இவர்கள் என்ன செய்தார்கள், அந்த அசுர குணத்தினாலே இந்த வாதாவியை வெட்டி வெட்டி வில்வரன் அந்த யாகத்துல போட்டானான். அது எப்ப சூரபத்மன் பண்ணது போலவே இவன் எடுத்து போட்டானான். பிரம்மதேவன் வந்த உடனேயே மீண்டும் இவனுடைய அங்கங்கள் வந்தன, இறந்தவன் எழுந்தான். உடனே வில்வரனுக்கு ஒரு பெரிய ஒரு யோசனை வந்தது. பிரம்மா கேட்டார், உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டார். இந்த பாருங்க, எப்பொழுது வாதாவியை நாம் வெட்டி என்ன பண்ணாலும் சரி, வாதாவி வா அப்படின்னு சொன்னா அவன் உயிரோடு வரணும். நான் வாதாவியை எத்தனை துண்டாக வாதாவியை வெட்டினாலும் நான் எழுந்துமா என்று சொன்னால் அவன் வந்துவிட வேண்டும். பிரம்மா பார்த்த, உன் தலையெழுத்து இப்படின்னா என்ன சொல்ல முடியும், உனக்கு இதுதான் வர வேணும்னா தந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனார். நேரே தன்னுடைய மாமாவின் இடத்திலே சூரபத்மன் இடத்திலே சென்று ஆசி பெறுகின்றார்கள். வேற ஒன்றுமே கிடையாது, இந்த குடகு நாட்டில் நம்ம இப்போ குடகு கூர்க்னு சொல்றோம் இல்லையா, அதாவது கர்நாடகாவிலே இருக்கக்கூடிய குடகுமலை பகுதி, காவேரி தாய் எங்கிருந்து உற்பத்தி ஆகிறாளோ
அந்த காவேரித்தாய் உற்பத்தி ஆகக்கூடிய இடத்துல இவர்கள் போய் காடிலே, அதாவது மேற்கு மலை தொடர் மேற்கு தொடர்ச்சி வரைகள் என்று இருக்கும் இல்லையா, அந்த பகுதியிலே சென்று வாதாவி இன்வலும் ஒரு முனிவர்களைப் போல பிரணசாரம் அமைத்து இருந்து கொள்வது, போக வரக்கூடியவர்கள் எல்லாம் பிராமணர்களையும் முனிவர்களையும் ருஷிகளை எல்லாம் கூப்பிடுவது, நீங்க வந்து எங்க வீட்டுல சாப்பிட்டு போக வேண்டும், எங்களுடைய தந்தைக்கு தித்தி, அது உசுரோட இருக்கிற தந்தைக்கு தித்தி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. வாதாவியை வெட்டி சமைத்து போடுவான், இவர்கள் சாப்பிடுவார்கள். சாப்பிட உடனே வாதாவி வெளியில வாம்பா, வாதாவி வயிற்றை கிழித்துக் கொண்டு எல்லார் வயிற்றிலே இருந்து வருவான். அங்கே வேதமோதின அந்தணர்கள் முனிவர்கள் ரிஷிகளை எல்லாரையும் இவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருப்பார்கள். இதே வேலையாக சூழ்ச்சியாலே கொன்று தின்று கொண்டிருக்கிறார்களாம். இதே சமயத்திலே சூரபத்மன் அந்த 1008 அண்டங்களையும் என்ன செய்கிறான், தானே ஏக சக்கராதிபதியாக இருந்து ஆட்சி செய்து கொண்டு வருகிறான். இவனிடத்திலே அஜமுகி, இவனிடத்திலே மற்றவர்கள் சென்று சொல்லுகின்றார்கள், இந்திரன் அவனுடைய பட்டத்தில இல்ல, அவனுடைய நாட்டிலே இல்ல, ஓடிவிட்டான். அவனுடைய மனைவி வந்து ரொம்ப அழகாக இருப்பாள் என்று சொன்ன உடனேயே அனுப்புகிறான் இங்கிருந்து. அந்த இந்திராணியை நான் அடைய வேண்டும் என்று இவன் தவறான எண்ணத்தோடு தன்னுடைய தூதுவர்களை அனுப்பினான். இந்த செய்திகளை கேட்ட உடனேயே தன்னுடைய மாயாசக்தியினாலே இந்திரனும் இந்திராணியும் அந்த இந்திர உலகத்திலே இருந்து மயங்கி மண்ணுலக அந்த மாயத்தினாலே மறைந்து மண்ணுலகத்துக்கு வந்து விடுகின்றார்கள். உடனே என்ன செய்கின்றான், அந்த கோபத்திலே அத்தனை பேரையும் சித்திரவதை செய்ய வேண்டும் என்று தேவர்களை எல்லாம் கொண்டு போய் சித்திரவதை செய்து கொண்டிருக்கின்றான். அங்கே தேவர்கள் எல்லாம் நடுங்கி எல்லாவற்றிற்கும் முன்பாக எல்லாருக்கும் சிறப்பாக இருந்த தேவர்கள் மீன் மட்டும்தான் பிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்ப பார்த்தா சிறையிலே வாடி நடுங்கி நொந்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கே இந்திரனானவனோ மண்ணுலகத்துக்கு வந்து தான் இப்படி ஆகிவிட்டோமே என்று வருத்தப்படுகிறான். நான் முதலேயே சொன்னதை போலத்தான், எப்பொழுது தங்களுக்கு ஒரு தாழ்வு வருகிறதோ, தேவர்கள் முதல்ல நினைத்தார்கள்னு சொன்ன இல்லையா, தேவேந்திரன் இப்பொழுது நினைக்கிறான், தன்னுடைய தாழ்வை நினைத்த காரணத்தினாலே அப்பொழுது இறை நினைப்பு வருகிறது. இவனுக்கு மட்டும் இல்லை, இப்ப பார்த்தா வரிசையா தேவர்கள் எல்லாருக்கும் இப்படித்தான் நினைப்பு வருது. என்னைக்கு நமக்கு கஷ்டம் வருகிறதோ, கஷ்டம் வரக்கூடிய சமயத்துலதான் இறைவனுடைய நினைப்பே நமக்கு வரும். அது இல்லைன்னு சொன்னா எல்லாம் நம்மாலே ஆகிறது, எல்லாம் நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நம்மாலே என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் துன்பம் வரக்கூடிய சமயத்திலே என்னால தாங்கவும் முடியல, என்னால சமாளிக்க முடியல, என்னால போக்கிக் கொள்ளவும் முடியவில்லை, இறைவனே கதி என்று இருக்கின்றோம் இல்லையா, அந்த நிலைக்கு இங்கே இந்திரன் வந்தான். இந்திரன் மட்டுமே இல்ல, தன்னுடைய சக்ராயுதத்தை இழந்த திருமால் வந்தார், பிரம்மதேவன் அதே நிலைமைக்கு வந்தார். எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடங்களிலே தவம் செய்கிறார்கள். இந்திரனானவன் சீர்காழிக்கு பதுக்கி வந்தான். அங்கே இந்திராணியோடு சேர்ந்து அங்கே திருத்தோணி நாதராக இருக்கப்பட்ட எம்பெருமானை சிவபெருமானை வணங்குகின்றான். தன்னுடைய சக்கரத்தையும் தன்னுடைய பலத்தையும் தன்னுடைய மிகச்சிறந்த தன்மையையும் இழந்த திருமால் தாரகாசுரனுடைய மார்பிலே பதக்கமாக போனது சக்கராயுதம் என்று பார்த்தோமே, அதை மீண்டும் பெறுவதற்காக திருவேழி மழலைக்கு வருகிறார். பிரம்மதேவரும் பிரம்மபுரம் என்று சொல்லும்படியாக அவரும் வருகிறார். இப்படி எல்லாரும் வந்து பூவுலகத்திலே வந்து தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள், இறைவனை நோக்கி தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்குதான் ரொம்ப அழகா மாணிக்க வாசகர் பாடுவார், புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம்.

புவனையில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே, இந்த பூமி சிவன் உயிர் கொள்கின்றவார் என்று நோக்கி திருப்பெருந்துறை உறைவாய் மணிக்கு வாசகர் பாடுகின்றார் திருப்பள்ளி எழுச்சியில. இந்த பூமி தான் இறைவனாலே ஆட்கொள்ளப்படக்கூடிய பூமி, அதனாலே எல்லாரும் வந்து இங்க தவம் செய்து கொண்டிருக்கின்றார்களாம். திருவேடிமலையிலே திருமால் தன்னுடைய சக்கரம் வேண்டும் என்று ஒரு அங்கே தவம் செய்து கொண்டிருக்கிறார். தினமும் 1000 தாமரை மலர்களை கொண்டு அர்ச்சித்து இறைவனை வணங்கி வழிபட்டு கொண்டிருக்கிறார். மீண்டும் பெற்றார் என்பதெல்லாம் நம்ம பார்த்தோம். இங்கே இந்திரநாதன் சீர்காழியிலே வந்து இறைவனை துதித்துக் கொண்டிருக்கிறான், மறைந்து துதித்துக் கொண்டிருக்கிறான், அங்கே இறைவனை பூஜை செய்து கொண்டிருக்கிறான். ஏன்னா பூஜையெல்லாம் நமக்கு நல்லா இருக்கும்போது வர பாத்துக்கு பாத்துங்க, நம்ம வீட்டுல பண்றாங்க, நம்ம பையன் பண்றான், அவர் பூஜாரி வந்து பண்றார். நமக்கு பெரிய சில இடத்துல வீட்டுல பெரிய பூஜையறை இருக்கும், அந்த வீட்டுக்கு தலைவனாக இருக்கப்பட்டவர் தலைவியாக இருக்கப்பட்டவர் பூஜையறை பக்கமே போக மாட்டாங்க, தினமும் ஒருத்தரை ஏற்பாடு பண்ணிருப்பாங்க, அவர் வந்து பூஜை பண்ணிட்டு போயிடுவார். இது என்ன கோயிலா, வீடு அது, இல்லத்திலே நாம் பூஜை செய்ய வேண்டும். நமக்கு நல்லது செய்த, நமக்கு நல்லதே கொடுத்திருக்கக்கூடிய, செல்வத்தை கொடுத்திருக்கக்கூடிய இறைவனுக்கு நாம் பூஜை செய்ய வேண்டும். ஆனால் இன்னொருத்தர் வச்சு ஏன் காசு இருக்கேன், காசுக்காக அவர் பண்ணிடுவார், எனக்கு சாப்பிட்டா எனக்கு பசிச்சா அவர் சாப்பிட முடியுமா, எனக்கு பசித்தால் அவர் சாப்பிட முடியுமா, எனக்கு வழி வந்தார் அவர் மருந்து சாப்பிட முடியுமா, முடியாது. இதெல்லாம் நம்ம மறந்துடுறோம். நம்ம பணம் இருக்கிறது அல்லது நமக்கு டைம் இல்லை, ஏன்னா வேலை ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு, கடவுளை மட்டும் பார்க்க முடியாது, எல்லாம் இப்படி நடக்கும். கஷ்டம் வந்துட்டா போகாத கோயில் கிடையாது, வேண்டாத தெய்வம் கிடையாது, எல்லாவற்றையும் நாம் வேண்டிக் கொண்டிருப்போம். அப்பொழுதுதான் நம்ம நினைப்போம். இதையும் மாணிக்க வாசகர் சொல்லுவார், தனக்கு வந்து ஒன்று வேண்டும் என்பதற்காகத்தான் தேவர்கள் போய் பூஜிக்கின்றார்களாம் இறைவனிடத்தில். அதே போலத்தான் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இங்கே தனக்கு ஒன்று துன்பம் வந்த பொழுது தேவேந்திரன் வருந்தி, அவ்வளவு தேவேந்திரனாக இருந்த தன்னை போனது, என்னுடைய மனைவியோடு மறைந்து நின்று கொண்டிருக்கிறேன். அதான் முக்கியமானது. இதே ரொம்ப அழகான ஒரு பாடல் உண்டு. ஒரு பெரிய மகாராஜா, அந்த மகாராஜா என்ன பண்ணா, ஏக சக்கராதிபதியாக இருந்தவன், அதாவது ஒரு குடைக்குள் இந்த உலகத்தை ஆண்டவன், இந்த ராஜ்யம் பல ராஜ்யங்களை ஆண்டு சக்கரவர்த்தியாக இருந்தவன். ஒரு நாள் விதிவசத்தால எதிரியினிடத்திலே தோற்று போனான், உடுத்தின துடியோட ஓடினான், தன்னுடைய ராஜ்யத்தை விட்டு மறைந்து போய் வாழுகிறான். மறைந்து போய் வாழக்கூடிய சமயத்துல பிச்சை எடுக்கிறான், அந்த மகாராஜா பிச்சை எடுக்கிறான். பிச்சை எடுக்கும் பொழுது மகாராஜாவை சக்கரவர்த்தியா இருந்தவன் வெளியில போய் நான் தான் சக்கரவர்த்தி, அவர் காமிக்க முடியுமா முகத்தை, காண்பிப்பதற்கு வெட்கமாக இருக்கிறது, இரவிலே சென்று பிச்சை எடுக்கிறான். அந்த காலத்துல என்ன இப்ப மாதிரி ஸ்ட்ரீட் லைட் எல்லாம் போட்டு ரொம்ப அப்படியே ஜெகஜோதியா இருக்குமா, என்ன இருட்டா இருக்குமா இல்லையா, அந்த இருட்டிலையும் கூட கொஞ்சம் வெளிச்சம் தெரிகின்ற இடத்துல போகாம நிழல் எங்கே இருக்குமோ, அதாவது வீட்டோரமா நிழல் இருக்கும் இல்லையா, அந்த நிழலிலே ஒதுங்கி ஒதுங்கி சென்று கொண்டிருக்கின்றானாம் அந்த சக்கரவர்த்தி, அதாவது எக்ஸ் சக்கரவர்த்தி, பழைய சக்கரவர்த்தி. இப்போ அங்கே ஒரு கருப்பான ஒரு நாய் படுத்துக் கொண்டிருக்கிறது, பிச்சை வாங்கி கொண்டு வருகிறான். வரக்கூடிய சமயத்துல கருப்புல இருட்டுல கருப்பு நாய் தெரியல, காலை வச்சுட்டான், நாய் காலை கவ்வியதான், காலை கவ்விய உடனேயே வாங்கி இன்றைக்கு சாப்பிட வேண்டிய அந்த பிச்சை சோறும் கீழே விழுந்தது. ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் சிதைகிய பாணையர் என்று ஆழ்வார் பாடுவாரே, அது மாதிரி இந்த செல்வம் போன பொழுதுதான் நமக்கு இறைவனுடைய நினைப்பு வருகிறது. இங்கே அந்த இறைவனுடைய நினைப்பு இந்திரனுக்கு வந்தது, இறைவனை தொழ வேண்டும், பூஜிக்க வேண்டும் என்று அவன் தவம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறான். சீர்காழி பதியிலே வந்து தான் இறைவனுக்கு பூஜை செய்து கொண்டிருக்கிறான். மிகச்சிறந்த பதி. அங்க போனா சோழவள நாடு அவ்வளவு கோயில்கள், அதுவும் எவ்வளவோ சிவன் கோயில்கள், காவிரியனுடைய இரு பக்கத்திலேயும் இருக்கக்கூடிய கோயில்கள். இங்க போனா வைத்தீஸ்வரன் கோயில், சீர்காழி, சிதம்பரம், பக்கத்திலேயே திருப்புன்பூர், அவ்வளவு கோயில்கள், கோயில்கள்னா ஏராளமான கோயில்கள் பார்க்கணும் கண்டிப்பா. ஒரு நாள் ரெண்டு நாள் கிடைச்சா கூட போதும், அந்த பக்கம் போயிட்டு வந்துடணும், போய் பாருங்கள், அவ்வளவு சிறப்பான கோயில்கள் சீர்காழி. அந்த கோயில், அந்த கோயில் நீங்க பார்த்தீங்கன்னா அப்படியே திருத்தோணியப்பராக, தோணியப்பராக இங்கே இருக்கிறார் எம்பெருமான். 3 மாடங்களை உடைய மிகச்சிறந்தது. என்ன சிறப்பு, ஞான சம்பந்த பெருமானே வந்த சிறப்பு இல்லையா அங்கே சீர்காழிக்கு, அப்பேற்பட்ட சிறப்பு அங்கே உண்டு. பெரிய கோயில், அருமையான கோயில், மிக அழகாக உள்ளே ஆதீனங்களின் மூலமாக மிகச்சிறப்பாக நிர்வாகம் செய்து கொண்டு வருகிறார்கள். நான் கொஞ்சம் வெளியில வந்தா தான் கஷ்டமா இருக்கும், ஏன்னா நம்ம எல்லாத்தையும் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறோம், அதையும் அசிங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆனால் உள்ள மிகச்சி

0: சிறப்பாக அங்கே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அங்கே பார்க்கலாம், மிக அழகான கோயில். அங்கே எம்பெருமானை பார்க்க மேலே இரண்டாவது நிலையிலே இருக்கக்கூடிய திருத்தோணியப்பர் அம்பிகையோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆனந்தத்தை மாப்பிள பொண்ணு அன்னைக்கு கல்யாணம் பண்ண மாப்பிள பொண்ணு மாதிரி அவ்வளவு ஒரு கம்பீரத்தோடு பெரிய உருவம், அவருடைய உருசுரத்துக்கு மேல இருக்கக்கூடிய சுதை சிற்பம், அதுக்கு மேல சட்டைநாதராக இருக்கக்கூடிய சிற்பம், இதெல்லாம் பார்த்தா அவ்வளவு புணுக்கு சட்டம் என்று புணுகு சாத்தி அரைத்து சாத்துவார்கள் மேலே சட்டைநாதருக்கு. மிகச்சிறந்ததான வடிவங்கள், அவ்வளவு அற்புதமான அம்பிகை வடிவம், அவ்வளவு அற்புதமான சிவபெருமானுடைய வடிவம். பார்க்க பார்க்க ஆனந்தமான விஷயங்கள் அங்கே உண்டு. சிதம்பரத்திலிருந்தும் இப்படி போகலாம், இல்ல சீர்காழி வைத்தீஸ்வரன் கோயில் சிதம்பரம் திருப்புன்கூர் போகலாம், ஏதாவது ஒரு இடத்துல வைத்துக் கொண்டு சுற்றுமுற்றும் நம்ம ஒரே நாள்ல போயிட்டு வந்திருப்போம். ரொம்ப எளிமையான விஷயம்தான், இங்க ஏதாவது ஒரு இடத்துல கும்பகோணம் இல்ல சிதம்பரம் ஏதாவது ஒரு பேஸ் வைத்துக் கொண்டால் அங்கிருந்து போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப சௌகரியமா இருக்கும். இப்ப சீர்காழியிலே வந்து இருக்கிறானா, இந்திராணியை தேடிக்கொண்டு அஜமையும் இந்த சூரபத்மனுடைய ஒற்றர்களும் வருகின்றார்கள். வருகின்றார்கள் கேள்விப்பட்ட உடனே வாடினான், வருந்தினான், என்ன செய்து விட்டான், மூங்கில், அங்கே வேணுமனான்னு அதுக்கு பேரு, மூங்கில் காடு இருந்த இடம், மூங்கிலுக்கு உள்ளே மறைந்து போய் இந்திராணியும் இந்திரனும் மறைந்து வாடுகின்றார்கள். இறைவனுக்கு மூங்கில் வடிவத்திலே இவர்கள் இருந்து எம்பெருமானுக்கு பூஜை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் எல்லா இடத்திலேயும் தவமும் வேள்வியும் குன்றிய காரணத்தினாலே மழை குன்றியது. இந்த இடத்திலேயும் மழை இல்லை. இவன் வைத்திருக்கக்கூடிய நந்தவனத்துக்கு நீர் இல்லாமல் இந்திரன் தவித்துக் கொண்டிருக்கின்றான். எப்படி செய்வது, இறைவனுக்கு பூஜை செய்ய முடியவில்லையே. இறைவனுக்கு மலர் கொண்டு தூமலர் தூவி நித்தமும் நாள் மலர் கொய்து அவனுக்கு இட்டு நாம் வணங்க வேண்டுமே, அப்படி வணங்க முடியவில்லையே என்று வருந்திக் கொண்டிருக்கின்றானாம். அப்பொழுது வணங்கி எம்பெருமானை துதிக்கும் பொழுது வருத்தத்தோடு துதித்துக் கொண்டிருக்கிறான் இந்திரன். அப்போ ஒரு அசரீரி வந்ததான், கவலைப்படாதே, இந்த இடத்திலே ஒரு திவ்ய தீர்த்தமானது வந்து பாயும், உன்னுடைய வருத்தம் தீரும் என்று சொல்லும்படியாக அவனுக்கு சொல்லுகின்றார்கள். அவனுக்கு அந்த வருத்தம் தீர்க்கும்படியான ஒரு அசரீரியானது வந்தது. அவன் பரம சந்தோஷத்தோடு நம்பிக்கையோடு நடக்குங்கிற நம்பிக்கையோடு அந்த இந்திரனானவன் மீண்டும் தொடர்ந்து கொண்டிருக்கிறான் தன்னுடைய பூஜையை.
1: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Nam. Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
0: சிவாய நம. சிவாய நம. ஸ்ரீ சிவ மகாபுராணம் ருத்ர சம்ஹிதை, அதிலே பார்வதி கண்டம், அத்தியாயம் 39. நானவர் கேட்கிறார், தந்தையே, பிரம்மதேவரே, வணக்கம். தாங்கள் ஸ்ரீமன் நாராயணரது திருமகன். தாங்கள் அறியாததும் உண்டோ, கருணையே வடிவான தங்கள் மூலம் சிவபிரானது அற்புதமான திருக்கதைகளை கேட்கப் பெற்றேன். இப்பொழுது நிலவணிந்த இறைவனது திருமண பெருவிழா பற்றி கேட்க விரும்புகிறேன். பரம மங்களமான விழா பாவங்கள் அனைத்தையும் தொலைக்க வல்லது. திருமண லக்ன பத்திரிகையை பெற்றவின் சிவபெருமான் என்ன செய்தார்? பரம்பொருளான சிவபெருமானின் அவ்வினிய கதையை கூறுங்கள். பிரம்மதேவர் கூறுகிறார், குழந்தாய், நீ பேரறிஞனாயிற்றே, சிவபெருமானின் உயர்ந்த புகழினை கேள். லக்ன பத்திரிகையை பெற்றவின் சிவபெருமான் என்ன செய்தார் என்பதை பற்றி கூறுகிறேன் கேள். சிவபெருமான் திருமணம் பற்றிய லக்ன பத்திரிகையை கையிலேந்தி மகிழ்ச்சி பங்கம் ஆர்வோடு அணைத்து சற்றே புன்னகைத்த வண்ணம் அதை படிக்க கேட்டு மனதார ஏற்று இமமானிடம் இருந்து வந்தவர்களை உபசரித்து வழி அனுப்பினார். பின்பு அம்முனிவர்களிடம், மங்களகரமான எனது காரியத்தை இனிதே முடித்து தந்துள்ளீர்கள், நானும் திருமணத்தை ஏற்றுக்கொண்டேன், ஆகவே நீங்கள் அனைவரும் என் திருமணத்திற்கு கட்டாயம் வந்து சேர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சிவபெரும்பொருள் கூறியதை கேட்ட முனிவர்கள் மகிழ்ச்சி கொண்டு அவரை வலம் வந்து வணங்கி தங்களது பெரும் பெற்றை புகழ்ந்த வண்ணம் தங்கள் ஆசிரமம் திரும்பினர். முனிவரே, பின்பு சிவனார் உலகியலை எண்ணி உன்னை மனதில் நினைத்தார். நீயும் உன் பிறர்க்கரிய பெரும்பேற்றினை புகழ்ந்து கொண்டு மகிழ்ச்சியோடு அங்கு சென்று தலை தாழ்த்தி வணங்கி பணிவாக நின்றாய். சிவபெருமான் கூறுகிறார், நாரதா, உன் சொற்படி பார்வதி கடும் தவம் இயற்றினாள். அத்தவத்திற்கு மகிழ்ந்த நானும் அவளை திருமணம் செய்து கொள்வதாக வரமளித்தேன். அவளது பக்திக்கு நான் ஆட்பட்டேன், ஆகவே அவளை மணக்கப் போகிறேன். சப்த ரிஷிகள் திருமண லக்னத்தை நன்கு ஆராய்ந்து இன்றைக்கு 7வது நாள் திருமணம் என்று நிச்சயித்துள்ளனர். அது சமயம் உலகியலிற்கு ஏற்ப திருத்தொதுரு விழா நடக்கும். ஆகவே நீ ஸ்ரீ விஷ்ணு முதலிய தேவர்கள், முனிவர்கள், சித்தர்கள் மற்றும் உள்ள அனைவரையும் என் சார்பில் நீ சென்று அழைக்க வேண்டும். என் கட்டளையை ஏற்ற அனைவரும் தங்கள் சுற்றம் சூழ நன்கு அலங்கரித்துக் கொண்டு நிச்சயம் வருவார்கள். பிரம்மதேவர் கூறுகிறார், முனிவரே, சிவபெருமானின் கட்டளையை தலைமேல் ஏற்ற நீ அனைத்து இடங்களுக்கும் சென்று எல்லாரையும் அழைத்தாய். பின்பு அவர்கள் அவர் கட்டளைப்படி அவர் பக்கலிலேயே தங்கினாய். சிவபெருமானும் அனைத்து தேவர்களின் வருகையை அவளோடு எதிர்பார்த்த வண்ணம் தன் பரிவாரங்கள் சூழ அங்கேயே இருந்தார். அவரது சிவகணங்கள் நாற்றிசையிலும் நடனமாடி பெருவிழா எடுத்தனர். இதற்கிடையில் ஸ்ரீஹரி தன் மனைவி மற்றும் சுற்றம் சூழ கைலை வந்து சிவனை வணங்கி தனக்கென உள்ள இடத்தில் தங்கினார். நானும் என் பரிவாரம் சூழ கைலை வந்து சிவனை வணங்கி எனக்கான இடத்தில் தங்கினேன். இந்திரன் முதலிய எழுந்திசை பாலகர்களும் தங்கள் மனைவி மக்கள் சூழ வேண்டியதான பொருட்களோடு அங்கு வந்தனர். எங்கும் ஒரே குதூகலம். பின்பு முனிவர்கள், நாகர்கள், சித்தர்கள், துணை நிற்கும் தேவர்கள் மற்றும் உள்ள ஏனைய மக்கள் என அனைவரும் அங்கு வந்து உற்றனர். சிவபெருமானும் வந்தவர்களை தனித்தனியே வரவேற்று உபசரித்தார். பின்பு என்ன, கையிலேயிலேயே வெறும் கோலாகலமும் விழாவும் தான். தேவ மகளிர் ஆடி பாடினர். விட்டு முதலிய தேவர்கள் சிவபெருமானது திருமண திருவோலக்கத்திற்கான, அதாவது ஊர்வலத்திற்கான ஏற்பாடுகளை தங்களிடங்கள் காரியமாகவே நினைத்து முறைப்படி செய்யலாயினர். இது ஒரு சிவசேவை என மகிழ்ந்தனர். பிராமி, வைஷ்ணவி முதலிய 7 மாதாக்களும் சிவபெருமானுக்கு மகிழ்ச்சியோடு ஆபரணங்களை பூட்டினர். முனிவரே, சிவபெருமானது இயற்கை ஆபரணங்களான பாம்பு முதலினவே அவரது விருப்பப்படி ஆபரணங்கள் ஆயின. அவரது திருமுடியில் உண்மை நிலவே வந்து அமர்ந்தான். 3வதான நெற்றிக்கண்ணே நெற்றி பொட்டாயிற்று. காதுகளில் விளங்கிய 2 பாம்புகளும் நவரத்னமயமான 2 குண்டலங்கள் ஆகின. மற்றும் அந்தந்த அங்கங்களில் நிகழ்ந்த பாம்புகளே அந்தந்த அவயவங்களுக்குரிய ரத்ன ஆபரணங்கள் ஆகின. திருமேனியில் பூசியிருந்த வெண்ணீரே சந்தனம் முதலிய நறுமண பூச்சுக்கள் ஆயின. அறையில் அணிந்திருந்த புலித்தோலும் மேலாடையான யானைத்தோலும் நல்ல அழகிய பொன்னாடைகள் ஆகின. இவ்வாறு அவரது திருமேனியே சொல்லுக்கடங்காத சுந்தரமாயிற்று. அவர் உண்மையில் ஈஸ்வரனாகவே இருப்பினும் இப்பொழுது காண்பதற்கும் ஈசன் ஆனார். அவர் உண்மையில் ஈஸ்வரனாகவே இருப்பினும் இப்பொழுது காண்பதற்கும் ஈசனானார். சகல செல்வங்களும் அவரிடமன்றோ உள்ளன. அதன்பின் தேவர்கள், யட்சர்கள், தானவர்கள், நாகர்கள், பறவைகள், அப்சரசுகள், மகரட்சிகள் என அனைவரும் ஒன்று கூடி பெருவிழா எடுத்து சிவபெருமானிடம் சென்று மகிழ்ச்சி பொங்க, மகாதேவா, இறைவா, இப்பொழுது மலைமகளை திருமணம் புரிய விரைவில் தாங்கள் எங்களோடு வர வேண்டும், எங்கள் மேல் கருணை காட்டுங்கள் என்று வேண்டினர். அப்பொழுது எதையும் நன்கு ஆராய்ந்து காணும் சிவன் நாராயணன் சிவபெருமானை வணங்கி அத்தருணத்திற்கேற்ப சில கூறுவாராயினார். ஸ்ரீ விஷ்ணு கூறுகிறார், தேவதேவரே, அடியார்க்கு எளியவரே, மகாதேவா, இறைவா, தாங்கள் தங்கள் அடியார்களின் வேண்டுகோளை நிறைவேற்றி வைப்பவர் அல்வா. ஆகவே இப்பொழுது எனது வேண்டுகோளை கேட்டருள வேண்டுகிறேன். தாங்களோ மங்களமான உலக நன்மைக்கான செயல்களையே செய்பவர். மகர்ஷிகள் கூறிய கிரஹ்ய சூத்திரத்தில் உள்ளபடிதான் தாங்கள் மலையரசன் மகளான பார்வதியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். தாங்கள் எந்த முறையை அனுசரித்து தங்கள் திருமணத்தை நடத்தி கொள்கிறீர்களோ அந்த முறைதானே புகழ் பெற்று உலகெங்கும் பரவி நிற்கும். ஆகவே தாங்கள் தங்கள் குலவழக்கப்படி மண்டபம் அமைத்து நாந்தி என்கிற ஆப்யுதயிக, அதாவது மங்கள ஸ்ராத்தாதி காரியங்களை செய்துள்ள வேண்டும். அதனால் தங்கள் புகழ் மேலும் பரவும். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, ஸ்ரீமன் நாராயணன் இவ்வாறு கூறவே சிவபெருமானும் திருமணத்திற்கான முதற்கட்ட சடங்குகளை, அதாவது பூர்வாங்கத்தை முறைப்படி செய்து அருளினார். மங்களகரமான ஆப்யுதயிக சடங்குகளை செய்து வைப்பதற்கான முழு பெருமையும் இறைவன் எனக்கு அளித்திருந்தார். நானும் முனிவர்களின் துணை கொண்டு அவற்றை சத்தியோடு செய்து முடித்தேன். அப்பொழுது காசியபர், அத்ரி, வசிஷ்டர், கௌதமர், குருவான பாகுரி, வியாழ பகவான், கண்வர், சக்தி, ஜமதக்னி, பராசரர், மார்க்கண்டேயர், சிலாபாகர், அருணபாலர், அக்ருதசிரமர், அகஸ்தியர், செவனர், கர்க்கர், சிலாதர், ததீஷி, உபமன்யு, பரத்வாஜர், அக்ருதவ்ரணர், பிப்லாதர், குஷிகர், கௌத்சர், வியாசர், அவரது சீடர்கள் மற்றும் சிவபெருமானுடன் வந்த பல பல ரிஷிகளும் நான் கூற மங்கள சடங்குகளை முறைப்படி செய்தனர். அவர்கள் அனைவரும் வேதங்களில் கரை கண்டவர்கள் அல்லவா? ஆகவே வேத நெறிமுறையில் திருமணத்திற்கான முதல் கட்ட சடங்குகளை செய்தனர். மேலும் ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம் என்ற மூன்று வேதங்களிலும் உள்ள உயர்ந்த சுப்த மந்திரங்களை கூறி சிவபெருமானுக்கு ரக்ஷாபந்தனம் அதாவது காப்புநாண் கட்டுதல் முதலிய சடங்குகளையெல்லாம் மகிழ்ச்சியோடு செய்தனர். சிவபிரானும் நானும் கூற அவர்கள் தடைகள் நீங்க 9 கோள்கள் மற்றும் மண்டலத்தில் உள்ள தேவதைக்கான பூஜைகளை செய்தனர். உலகியலை ஒட்டிய லௌகீக காரியங்கள் வேதநெறி கூறும் வைதிக காரியங்கள் என முறைப்படி செய்து மகிழ்ந்த சிவனார் அந்தனர் பெருமக்களை வணங்கினார். பின்பு தேவதேவரான பரமசிவனார் தேவர்களையும் அந்தனர்களையும் முன்னிட்டுக் கொண்டு பெருமை மிக்க கைலையங்கிரியில் இருந்த மகிழ்ச்சியோடு வெளிக்கிளம்பினார். பலவாறு திருவிளையாடல்கள் புரியும் இறைவனார் அந்தனர்களும் தேவர்களும் சூழ கைலையை விட்டு வெளியே வந்து சற்றே நின்றார். அப்பொழுது தேவர்களும் மற்றோரும் இறைவனை மகிழ்விக்க வாத்தியங்கள் முழக்கி ஆடிப்பாடி பெருவிழா எடுத்தனர். அத்தியாயம் 40. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, இதன்பின் சிவபெருமான் நந்தி முதலிய சிவகணங்களை நோக்கி, உங்களில் சிலர் மட்டும் இங்கேயே இருக்கட்டும், மற்றவர்கள் எல்லோரும் என்னோடு இமமானது திருநகருக்கு வாருங்கள் என கட்டளையிட்டார். கணங்களுக்கு தலைவனான சங்ககர்ணன், கேகராட்சன், விக்ருதன், விசாகன், பாரிஜாதன், விக்ருதானன், துந்துபி, கபாலன், சந்தாரகன், கந்துகன், குண்டகன், விட்டம்பன், திப்பலன், சாதகன், ஆவேசன், குண்டன், பர்வதகன், சந்திரதாபனன், காலன், காலகன், மகாகாலன், அக்னிகன், அக்னிமுகன், ஆதித்யமூர்த்தன், கனாபகன், சன்னாகன், குமுதன், அமோகன், கோகிலன், சுமந்திரன், காகபாதோதரன், சந்தானகன், மதுபிங்களன், பூர்ணபத்ரன், நீலன், சதுர்பத்ரன், கரணன், அகிரோமகன், யக்ஷ்வாக்ஷன், சதமன்யு, மேகமன்யு, காஷ்டாகூடன், விரூபாக்ஷன், சுகேசன், ரிஷபன், சனாதனன், தாலகேது, ஷண்முகன், சைத்ரன், சுயம்பிரபன், லகுலீசன், லோகாந்தகன், தீர்த்தாத்மா, தைத்யாந்தகன், பிருங்கி, ரிடி, தேவதேவ பிரியா, அசனி, பானுகன், பிரமதன் மற்றும் வீரபத்ரன் முதலியவர்கள் எண்ணிலடங்கா கோடி கோடி கணங்களுடனும் பூதங்களுடனும் சூழ அங்கு வந்தனர். நந்தி, க்ஷேத்ரபாலன், பைரவன் முதலிய சிவகண தலைவர்களும் எண்ணிலடங்கா கணங்கள் சூழ அன்பும் மகிழ்ச்சியும் பொங்க பெருவிழாவெனச் சென்றனர். அவர்கள் அனைவரும் 1000 கைகள் கொண்டவர்கள். தலையிலே சடைமுடியும், அதில் பிறை நிலவும், கண்டங்கருத்தவர்கள், முக்கண்ணர்கள், கருத்திலே ருத்ராட்ச மாலைகள், உடல் ஒழுகும் திருநீரு, மாலை, குண்டலங்கள், தோள்வளை, கிரீடம் முதலியன அணிந்திருந்தனர். இவ்வாறான சிவகணங்களும் தேவர்களும் சூழ சிவபெருமான் தனது திருமணத்திற்காக இமமானது நகர் நோக்கி சென்றார். சிவபெருமானது சகோதரியாக சண்டிகாதேவி மகிழ்ச்சியோடு அங்கு வந்தாள். பகைவர்களுக்கு பயத்தை தருபவளாயிற்றே அந்த தேவி. அவளது திரு ஆபரணங்கள் எல்லாம் பாம்புகளே, வாகனமோ பிரேதன் அதாவது மனிதனுடைய உடல், வாகனமோ பிரேதம், அதன் மேல் ஆரோகணித்து தலையில் ஒளிரும் ஒரு பெரிய பொற்குடம் நிறைய தங்க காசுகளை எடுத்துக்கொண்டு அங்கு வந்தாள். முனிவரே, பலவிதமான ரூபம் நிறம் கொண்ட விகாரமான கோடிக்கணக்கான பூதகணங்கள் அங்கிருந்தன. டமருகம், பேரிகள், சங்குகள் முதலியன ஒலித்தன. அவ்வொலி மூலகம் நிறைந்தது. பேரியின் ஒலி உலகின் தீமைகளை அழித்து நன்மை அளிப்பது. சிவகணங்களுக்கு பின் தேவர்கள், சித்தர்கள், லோகபாலகர்கள் சென்றனர். தேவர்களின் நடுவில் கருடன் மேல் ஆரோகணித்து திருமகள் கைவனான சீமன் நாராயணர் சென்றார். அவர் தலைக்கு மேல் விரிந்திருந்தது ஒரு பெரிய வெண்கொற்ற குடை. சில தேவர்கள் வெண்சாமரம் வீசினர், சிலர் நல்லாபரணங்கள் கொண்டு அலங்கரித்தனர். இதே போல நானும் திருமேனி தாங்கி வந்த வேதங்கள், சாஸ்திரங்கள், இதிகாச புராணங்கள், ஆகமங்கள் மற்றும் சனகாதி சித்தர்கள், பிரஜாபதிகள், கஷ்யபர் முதலிய புத்திரர்கள் ஆகியவர்கள் சூழ நடுவில் சென்றேன். இந்திரன் தன்னை நன்கு அலங்கரித்துக் கொண்டு ஐராவதம் என்னும் யானை மேலேறி தன் தேவப்படைகள் சூழ அழகு மெளிர அங்கு வந்தான். திருமண திருவோலக்கத்தில் மிக்க உருவடைத்த ரிஷிகளும் சிவபிரானது திருமணத்தை காண பெரு மகிழ்ச்சியோடு வந்தனர். ஷாகினி, யாதுதானன், பேதாளன், பிரம்மராட்சசன், பூதங்கள், பிரேதங்கள், பிசாசுகள், பிரபதகணங்கள், தும்புரு, நாரதர், ஹாஹா, ஹூஹூ முதலிய கந்தர்வர்கள், கிண்ணரர்கள் ஆகியோர் வாத்தியங்களை வாசித்த வண்ணம் வந்தனர். உலகமாதாக்கள், தேவ கன்னிகைகள், காயத்ரி, சாவித்ரி, லக்ஷ்மி மற்றும் உள்ள தெய்வப்பெண்டிர்கள் எல்லோரும் இது சிவபிரானது திருமணமன்றோ என்று மகிழ்ச்சியுடன் வந்துற்றனர். தர்மத்தின் திருமேனி என்றும் படிகம் போன்ற வெளுத்த திருமேனி கொண்டவர் என்றும் வேதங்கள், சாஸ்திரங்கள், சித்தர்கள், மகரிஷிகள் ஆகிய அனைவராலும் போற்றி புகழப்படுகின்ற நந்தியின் பெருமான் சிவபிரானது வாகனமானார். இவர் அனைத்து அழகும் ஒருங்கு கூடி நிற்கும் காளை உருவம் கொண்டவர். இறைவனான சிவபெருமான் இந்த நந்தியின் பெருமான் மேல் ஆரோகணித்துக் கொண்டு எல்லோரும் சூழ அழகு மெளிரச் செல்கிறார். தேவ ரிஷிகள் அவருக்கு பணிவிடை செய்கின்றனர். இப்படி தேவர்கள் ரிஷிகள் என எல்லோரும் கூடியிருப்பதே ஓர் அழகு. இவ்வாறு ரிஷிகள் தேவர்கள் முதலியவர்கள் சூழ நன்கு அலங்கரித்துக் கொண்டு சிவ பரம்பொருள் பார்வதி பிராட்டியை திருமணம் செய்து கொள்ள இமவானது நகரத்துக்கு செல்வதே மிக மிக அழகாக இருந்தது. நாரதா, சிவபெருமானது திருவலக்கத்தின் அழகும் கோலாகலமும் இதுவரை கூறினேன். இனி இமவான் நகரில் நடைபெற்ற அழகு சரித்திரத்தை கேள். அத்தியாயம் 41-43 வரை பிரம்மதேவர் கூறுகிறார், பின்பு சிவபெருமான் உன்னை, அதாவது நாரதரை, இமவானது அரண்மனைக்கு அனுப்ப நீ அங்குள்ள வியத்தற்குரிய தனித்தன்மை பொருந்திய அழகினை கண்டு திகைத்து நின்றாய். விஸ்வகர்மா செய்துள்ள ஸ்ரீ விஷ்ணு, பிரம்மா முதலிய தேவர்கள், உன்னை போன்ற ரிஷிகள் ஆகியவர்களின் உயிரோட்டமுடைய பொம்மைகளை கண்டு திகைப்படைந்தாள். இமமானும் ஊர்வலத்தில் வந்துள்ளவர்களை அழைத்து வர உன்னையே மைனாகம் முதலிய மலை அரசர்களோடு திரும்ப அனுப்பி வைத்தான். இதற்குள் மகிழ்ச்சி பொங்க வரும் ஸ்ரீ விஷ்ணு முதலிய தேவர்களும் தனது சிவகலன்கள் சூழ வரும் சிவபெருமானும் இமமானது நகரத்தின் சபீமம் வந்து சேர்ந்தனர். எங்கும் நீக்கமர நிறைந்து விளங்கும் சிவபெருமான் தன் நகரில் நகர் அருகில் வந்தாயிற்று என்பதை கேட்டு மகிழ்ந்த இமமான் பலவிதமான பரிசுப் பொருட்களை ஒன்று கூட்டி எடுத்துக்கொண்டு சிவபெருமானை வரவேற்க மற்ற மலையரசர்களையும் அந்தணர்களையும் முதலில் அனுப்பினான். உயிர் போன்று நேசிக்கும் சிவனை தரிசிக்க தானும் பக்தி பொங்க உடன் சென்றான். பக்தியினால் அவன் இதயம் உருகியது. தன் பிறக்கரிய பெரும்பேற்றை எண்ணி மகிழ்ந்தான். தேவர்கள் தங்கள் படைகள் சூழ வந்துள்ளது கண்டு வியந்த இமவான் பிறக்கரிய பேறு பெற்றவனாக தன்னை நினைத்துக் கொண்டான். பர்வதங்கள் அங்கு வந்த தேவர்களை ஆற தழுவி மகிழ்ந்தனர். சிவபிரானை கண்ட இமவான் அவரது திருவடிகளில் வீழ்ந்து வணங்கினான். அதே போல பர்வதங்களும் அந்தணர்களும் வணங்கினர். சிவபெருமான் ரிஷபாரூடராக காட்சி தருகிறார். மகிழ்ச்சி பொங்கும் அழகிய திருமுகம், உடலெங்கும் பலவாறான ஆபரணங்கள், திருமேனியொளி என் திசைகளையும் ஒளிரச் செய்கிறது. திருமேனியில் அழகிய மெல்லிய பட்டாடை, தலையிலே நவரத்தனங்கள் இழைத்த மணிமகுடம், வாயிலே புன்சிரிப்பு, உடலில் நிகழும் பாம்புகளோ பொன் நகைகளாக காட்சியளித்தன. தேவர்கள் விஞ்சாமரம் கொண்டு வீசுகின்றனர். அவரது இடப்புறம் ஸ்ரீமன் நாராயணனும் வரப்புறம் பிரம்மதேவரும் நிற்கின்றனர். பின்புறம் இந்திரன் நிற்கிறான். சுற்றிலும் தேவர்கள் லோகநாயகரான சிவனை துதித்து நிற்கிறார்கள். அவர் திருமேனியோ அவர் விரும்பியவாறு அலங்கரிக்கப்பட்டதென்றோ, உண்மையில் பரம்பொருளான அவர் பரபிரம்மம், அனைவருக்கும் ஒரே தலைவர், தன்னை துதிப்போருக்கு விரும்பியதை விரும்பியவாறு அருள்பவர், திருக்கல்யாண குணங்கள் உடையவர், உலகியலான மாயையின் குணங்கள் அற்றவர், பத்துடை அடியவருக்கு எளியவர், எல்லோரிடமும் கருணை கொண்டவர், பிரகிருதி புருஷன் என்பதில் இருந்து தனிப்பட்டவர், சச்சித் ஆனந்த சுரூபர். சிவபெருமானை தரிசித்த இவவான் அவருக்கு இடப்புறத்தில் திரு ஆபரணங்கள் அணிந்து அழகு விழுற கருடன் மேல் ஆரோகணித்து விளங்கும் ஸ்ரீமன் நாராயணரை கண்டான். பகவானது வலப்புறம் பரிவாரங்கள் சூழ நிற்கும் நான்முகனான என்னை பார்த்தான். சிவபெருமானுக்கு அன்பர்களான எங்கள் இருவரையும் கண்ட இமவான் சுற்றம் சூழ வினயமாக எங்களை வணங்கினான். இதே போல சிவபெருமானை சுற்றி நிற்கும் தேவர்களையும் கண்டு வணங்கினான். பின்பு சிவபிரானிடம் விடைபெற்று தன் அரண்மனை சென்றான். அவனோடு சிவபிரான், ஸ்ரீமன் நாராயணர், நான், முனிவர்கள் மற்றும் தேவர்கள் என அனைவரும் அவன் பின் சென்றான். இதற்குள் மேனைக்கு சிவபெருமானை தரிசனம் செய்ய வேண்டும் என்ற அவா தோன்ற அவள் உன்னை வரவழைத்தார். நீயும் சிவபெருமான் சொல்ல மேனையின் மனவிருப்பத்தை நிறைவேற்றி வைக்க அங்கு சென்றாய். மேனை உன்னை வணங்கி, முனிவரே, என் மகள் பார்வதிக்கு வரப்போகிற கணவரை முதலில் நான் பார்க்க வேண்டும். என் மகள் கடுந்தவம் புரியும் அளவிற்கு அச்சிவனார் என்ன அத்தனை அழகா என்று விளவினாள். அப்பனே, மேனையின் சித்தத்தில் குடிபூந்திருக்கும் அகங்காரத்தை அறிந்த சிவபெருமான் என்னிடமும் ஸ்ரீஹரியிடமும், நீங்கள் இருவரும் முதலில் மற்ற தேவர்களோடு தனித்தனியாக இமமானது அரண்மனைக்கு செல்லுங்கள், நான் பின்பு வருகிறேன் என்று கட்டளையிட்டார். இதை கேட்டு பகவான் ஸ்ரீஹரியும் தேவர்கள் அனைவரிடமும் அவ்வாறே செய்யப்பணித்தார். சிவ சிந்தனையிலேயே ஒன்றி நிற்கும் தேவர்கள் அனைவரும் அவர் கூறியவாறே மிக உற்சாகத்தோடு தனித்தனியே பிரிந்து சென்றனர். மேனையும் உன்னோடு தன் அரண்மனையின் உயர்ந்த உப்பரிகை மேலிருந்தபடியே பார்க்க சிவபிரான் அவள் திகைத்து நிற்குமாறான திருவேடத்தை கொண்டார். திருமண திருவோலக்கத்தில் எல்லோருக்கும் முதலில் பல பலவான வாகனங்களில் தங்களை நன்கு அலங்கரித்துக் கொண்டு கொடிகளை ஏந்திய வண்ணம் வசுக்களும் கந்தர்வர்களும் வந்தனர். பின்பு மணிக்ரீவன் முதலிய யக்ஷர்கள், அதன் பின் வரிசையாக யமதர்மராஜன், நிருத்தி, வருணன், வாயு, குபேரன், ஈசானன், தேவர்கோனான இந்திரன் முதலிய ஏந்திசை பாலகர்களும், சந்திரன், சூரியன் மற்றும் பிருகு முதலிய முனிவர்களும், பிரம்மாவும் வந்தார்கள். இவர்கள் வரிசைக்கிரமத்தில் ஒருவரை விட அடுத்தவர் அழகிய திருமேனியும் நற்குணங்களும் செல்வச் செழிப்பும் கொண்டவர்கள். இவர்களில் ஒவ்வொரு கணத்தின் தலைவர்களையும் கண்டு இவர்தான் சிவபிரானா என்று மேனை கேட்க, நாரதனான நீ இவர்கள் சிவபிரானது பணியாட்கள் என்று கூறினார். இதை கேட்ட மேலே மகிழ்ச்சி பொங்க, இவர்களே இத்தனை அழகு எனில் இவர்களுக்கு தலைவரான சிவபெருமான் எவ்வளவு அழகாக இருப்பாரோ என மனத்தில் வியந்தார். இதற்கிடையில் சீமன் நாராயணர் ஊர்வனத்தில் நடுவில் வந்தார். அவரோ அழகிற்கும் அழகு, கொண்டல் மேகமன நீல நிறம், நான்கு திருக்கரங்கள், கோடி மன்மதன்களும் வெட்கும்படியான அழகு, அறையில் பீதாம்பரம் உடுத்தி மேலே பொன்னாடையுடன் இயற்கை அழகு கொப்பளிக்கு வந்தார். திருக்கண்களோ அன்றலர்ந்த செந்தாமரையின் அழகையும் மிஞ்சுவது. திருமேனியோ சாந்தி ரசம் ததும்புகிறது. அவரது வாகனம் புள்ளரையன் கருடன். திருக்கரங்களில் சங்கமும் சக்கரமும், தலையிலே மணிமகுடன், திருமார்பில் ஸ்ரீவத்சம் என்னும் மரு. இவ்வாறு ஒப்பற்ற அழகுடன் ஸ்ரீ மகாவிஷ்ணு வருவதைக் கண்ட மேனையின் கண்கள் திகைத்தன. உடனே, இவர்தான் என் மகள் பார்வதியின் மணாளராக போகிறவர் என்று கூறி மகிழ்ந்தாள். முனிவரே, நீயோ விளையாடுவதில் வல்லவனாகிற்றே. மேனை கூறியதை கேட்ட நீ, தாயே, இவரல்ல பார்வதிக்கான கணவர், இவர் கேசவன் ஸ்ரீ ஹரி, சிவபெருமானது நண்பர், அவரது செயல்கள் அனைத்திற்கும் இவரே அதிகாரி. பார்வதியின் கணவரும் உன் மருமகனுமான சிவனோ இவரை விட பன்மடங்கு உயர்ந்தவர். அவரது அழகை என்னால் வர்ணிக்க இயலாது. அவர் அனைத்து பிரம்மாண்டங்களுக்கும் அதிபதி, சர்வேஷன், சுயம் பிரகாசரான பரம்பொருள் என்று பதில் கூறினாய். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, நீ கூறியதை கேட்ட மேனை, அனைத்து லட்சணங்களையும் கொண்ட உமாதேவியை அனைத்து செல்வங்களையும் பெற்றவளாகவும் சௌபாகியங்கள் நிறைந்தவளாகவும் முன் மூன்று குலங்களுக்கும் இன்பத்தை அளிப்பவளாகவும் இருக்கப் போகிறாள் என்று நினைத்து மகிழ்ந்தாள். தன் பெரும்பேற்றை நினைத்து மகிழ்ந்த மேனை பின்வருமாறு கூறுகிறாள். மேனை கூறுகிறாள், பார்வதியை பெற்றெடுத்ததால் இப்பொழுது நானே பிறக்கரிய பேறு பெற்றவள். என் மணாளரான இமவானும் பாக்கியம் செய்தவர். எனது எல்லாமே பேறு பெற்றவையே. ஒளிவடைத்த எந்தெந்த தேவர்களையும் அவர்களது தலைவர்களையும் நான் கண்டேனோ, அவ்வளவு பேருக்கும் ஒரே தலைவரான சிவபெருமானோ என் மகள் பார்வதியின் கணவராக வரப்போகிறார். அவளது சௌபாகியத்தை வர்ணிக்க வாயுண்டோ? சிவபிரானை மணாளராக பெறப்போகும் பார்வதியின் சௌபாகியத்தை 100 வருடங்கள் சொன்னாலும் வாய்மாளாது. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, மேனையின் வாரம் மனம் மகளச் சொல்லிக் கொண்டிருக்கையில் திருவிளையாடல்கள் புரியும் சிவபெருமான் எதிரே வந்துவிட்டார். அவரது கணங்களோ அற்புதமாகவும் மேனையின் செருக்கை தொலைப்பதாகவும் இருந்தது. தான் மாயைக்கு ஆட்படாதவர், மாறுபாடற்றவர் என்பதை காட்டிக்கொண்டே அங்கு வந்தார். அவர் அருகில் வந்ததறிந்த நீ சிவையை மணக்கப் போகும் சிவபெருமானை மேனைக்கு காட்டி, அழகுள்ளவளே, இதோ பார், இவரை மணாளராக பெற உன் மகள் பார்வதி கடுந்தவம் இயற்றினாளோ அந்த சிவபெருமான் இவர்தான் என்று கூறினாய். நீ இவ்வாறு கூறவே மேனை அழகிற்கு அழகென விளங்கும் சிவபெருமானை கண்டாள். அவரும் அவருடைய பணியாட்களும் அழகே. இதற்குள் ஸ்ரீ ருத்ரனது அற்புதமான சேனையும் அங்கு வந்துற்றது. அது பூத பிரேத கணங்கள் நிறைந்தது. சிலர் சூறாவளி காற்று போன்ற மேனியர், அசையும் கொடிகளது சத்தம் போன்று சத்தம் விடுபவர்கள். சிலர் முகம் கோணலானது, சிலவர் உருவமோ குரூபமானது, சிலர் விகாரமான உருவம் கொண்டவர், சிலர் முகமோ தாடி மீசையுடன், சிலர் முடவர், சிலர் குருடர், சிலர் கையில் காலதண்டமும் பாசக்கயிறும், சிலர் கையில் உலக்கை, சிலர் தம் வாகனங்களின் பின்புலம் அமர்ந்திருந்து பின்புலமாக ஓட்டுகின்றனர், சிலர் கொம்பு, சிலர் டமரகம், சிலர் கோமுகம் அதாவது பேரி வாசிக்கின்றனர். சில கணங்களுக்கு முகமே இல்லை. சிலர் முகம் முதுகுப்புறம், சிலர் பலமுகங்கள், சிலருக்கு கைகளே இல்லை, சிலருக்கு கைகள் திரும்பி இருந்தன, சிலருக்கு பல பலகைகள், சிலருக்கு கண்கள் இல்லை எனில் சிலருக்கு பல கண்கள், சிலருக்கு தலையே இல்லை, சிலருக்கோ விகாரமான தலை, சிலருக்கு காது இல்லை, பலருக்கு பல பல காதுகள். இவ்வாறு சிவகணங்கள் அனைத்தும் பல பல வேடம் ஆவரணம் பூண்டிருந்தன. விரூபமான அந்த சிவகணங்களோ பெரு வீரர்களாகவும் பயங்கரமானவர்களாகவும் இருந்தனர். அவை எண்ணிலடங்கா. முனிவரே, நீ உன் விரலால் ருத்ரகணங்களை சுட்டிக்காட்டி மேனையிடம், தேவி, நீ முதலில் ருத்ரகணங்களை பார், பின்பு சிவபெருமானை தரிசிப்பார் என்று கூறினாய். எண்ணிலடங்கா பூத பிரேத கணங்களைக் கண்ட மேனை பயத்தில் கலங்கினாள். குணங்களை கடந்தவராயினும் நிறை குணத்தவராக ரிஷபத்தில் ஏறி அக்கணங்களின் நடுவே வந்தார் சிவனார். அவருக்கு 5 திருமுகங்கள், ஒவ்வொரு முகத்திலும் 3-3 திருக்கண்கள், மேனி முழுவதும் சாம்பர் பூச்சு, அதுவே அவருக்கு ஆபரணமாயிற்று. தலையிலே சடைமுடி, திருமுடியில் சந்திரன், 10 திருக்கரங்கள், அவற்றில் பிரம்மகபாலம், பினாகம் என்னும் அழு, முத்தலை சூலம், பயங்கரமான கண்கள், விகாரமான திருமேனி, அறையில் புலித்தோல், மேலாடை யானைத்தோல். இதை கண்ட பார்வதியின் தாய் மிகவும் பயந்தாள், திடுக்கிட்டாள், திகைத்தாள், கலங்கி நடுங்கினாள். அவளுக்கு தலை சுற்றியது. இந்நிலையில் நீ மேனையிடம், அம்மா இவர்தான் சிவபெருமான் என்று சுட்டிக்காட்டினாய். இதை கேட்ட கற்பரசியான மேனை துன்பம் தாழாமல் பெருங்காற்றில் ஆடி வளைந்து விழும் கொடியைப் போல் தரையில் விழுந்தாள். இது என்ன விகாரமான உருவம்! நான் என் மூடத்தனத்தினால் வஞ்சிக்கப்பட்டேனே என்று கதறியவாறு மூச்சையானாள். பின்பு தோழிகளும் பணிப்பெண்களும் உரிய உபச்சாரங்கள் செய்ய மலையரசன் மனைவியான மேனை மெதுவாக தன் நினைவுக்கு வந்தாள்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.
3: ஓம் சிவாய நம. Shaivam.org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக தமிழிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது உலகநாத சுவாமி அருளிய ரிபுகீதை அத்தியாயம் 1-44 வரை பாராயணம். வழங்குபவர் ஸ்ரீ ரமண மகரிஷி ஆசிரம குழுவினர். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: சர்வமும் பிரம்ம மாத்திரம் என்று உரைக்கும் அத்தியாயம். மிகவும் மகா ரகசியமாய் ரகசியத்தும் மெத்தவுமே ரகசியமாய் மே பூதற்கு வெகுவரிதாய் உள்ள பொருள் நிர்ணயத்தும்

ஒருமையுடன் இவ்வர்த்தத்தை தப்பாது கேட்டுணர்ந்தி தகைமைந்த அகிலம் மே அனவரதம் பிரம்ம மாத்திரம் அஜானம் மதச்சேவம் பிரம்ம.

காண்கின்ற காட்சி எல்லாம் பிரம்ம மாத்திரம். தொந்தமரு துணியமுமே பிரம்ம மாத்திரம், துரிய அபிமானியுமே பிரம்ம மாத்திரம், ஐந்து வித கோஷமுமே பிரம்ம மாத்திரம்.

எவையவை தான் எவ்விதமா எங்கே எங்கே இலகினுமே அவையாவும் பிரம்ம மாத்திரம். இருப்பதென தோற்றுவதும் பிரம்ம மாத்திரம், இல்லதென தோற்றுவதும் பிரம்ம மாத்திரம். திருக்கதென தோற்றுவதும் பிரம்ம மாத்திரம், திருஷ்யமாய் தோற்றுவதும் பிரம்ம மாத்திரம். தைத்ததென தோற்றியதும் பிரம்ம மாத்திரம், தங்கியதாய் தோற்றுவதும் பிரம்ம மாத்திரம். விரித்ததென தோற்றுவதும் பிரம்ம மாத்திரம், விதம் விதமாம் தோற்ற

பிரம்ம மாத்திரம், ஜெகஜீவ பரங்கள் எல்லாம் பிரம்ம மாத்திரம். சத்திய சீ சுககணமாம் பிரம்ம ரூபம், சகல பரிபூரணமாம் பிரம்ம ரூபம். நித்த நிரஞ்சனமாகும் பிரம்ம ரூபம், நிஷ்கல நிர்மல.

பொருளாகும் பிரம்ம ரூபம், மகத்தான பொருளாகும் பிரம்ம ரூபம். சனாதனமாம் பொருளாகும் பிரம்ம ரூபம், சாஸ்வத பொருளாகும் பிரம்ம ரூபம். விநாசமினா சத்தாகும் பிரம்ம ரூபம், விளங்கியலும் சித்தாகும் பிரம்ம ரூபம். அநாதிசுக கணமாகும் பிரம்ம ரூபம், அகண்டைக்க ரசமாகும் பிரம்ம ரூபம்.

ரூபம் ஹானியிலா பொருளாகும் பிரம்ம ரூபம் அகண்ட சிதாகாசமதம் பிரம்ம ரூபம் அறிவுக்கும் அறிவாகும் பிரம்ம ரூபம் அனைத்துக்கும் அப்

ஓபமில்லா பொருளாகும் பிரம்ம ரூபம், ஒன்றுமில்லா ஒரு பொருளாம் பிரம்ம ரூபம். சத்தியமாம் பொருளாகும் பிரம்ம ரூபம், சந்தமில்லா பொருளாகும் பிரம்ம ரூபம். நித்தியமாம் பொருளாகும் பிரம்ம ரூபம், நிக்கமில்லா பொருளாகும் பிரம்ம ரூபம். விஸ்தரமாம் பொருளாகும் பிரம்ம ரூபம், விசேஷமில்லா பொருளாகும் பிரம்ம ரூபம். சுத்தமதாம் பொருளாகும் பிரம்ம ரூபம், சுதந்திர

விரவி அவ்விண்ணேயானி போலும் திண்ணிய சித் பிரம்மத்தில் காணான் என்ற ஜெகஜீவ பரங்களெல்லாம் பிரம்மமேயாம். வெறுமுடனே தருவினிடை கண்ட கள்ளம் வெறிதான தருவேயா நீதி போலும் மறுவுடனே சுத்திகையில் கண்ட வெள்ளி மற்றந்த சுத்திகையே நீதி போலும் இருவுடனே ரஜ்ஜுவினில் கண்ட சர்ப்பம் எப்போதும் ரஜ்ஜுவதான் நீதி போலும் பிரம்ம மதில் காண்கின்ற ஜெகஜீவாதி வேதமெல்லாம் எப்போதும் பிரம்மமேயா. அந்நியமாரோபமரித்துமெங்கும் அந்தந்த அதிஷ்டானம் ஆவதே போல் தோன்றும் அதிஷ்டான பல பிரம்ம திங்கள் தோன்றிய ஆரோபமதாம் ஜெகஜீவாதி. மன்னும் அதிஷ்டான பல பிரம்மம் தானாம் மறைமுடியின் சித்தாந்தம் மனித்து மீதே அன்ன சிவன் அருளிய சித்தாந்த மீதே அறிஞருடை அனுபவ சித்தாந்த மீதே. ஆவதினால் பிரம்மமலா தர்மம் இல்லை அகிலமுமே எப்போதும் பிரம்ம மாத்திரம். பாதகமாம் பாதனையால் ஜீவன் போவதால் பவக்கடலில் மூழ்குவதும் பிரம்ம மாத்திரம். சாதகமாம் பாதனையால் சிரவணாதி சாதனமே பழகுவதும் பிரம்ம மாத்திரம். வேதமிலா வாதனையால் பிரம்மமாகி பீதியர இருப்பதும் பிரம்ம மாத்திரம். நித்தியனை நித்தியமாம் கர்மம் தன்னை நியமமுடன் செய்வதும் பிரம்ம மாத்திரம். அத்திரமாம் கர்மத்தால் சித்த சுருத்தி அடைவாக அடைவதும் பிரம்ம மாத்திரம். சித்தமதன் சுத்தியொரு சிரவணத்தை செவ்வியதா செய்வதும் பிரம்ம மாத்திரம். பக்தியுடன் சந்ததமும் மனனம் தன்னை பாங்காக பழகுவதும் பிரம்ம மாத்திரம். எப்போதும் தொடர்பாக தியானம் தன்னை இடையறவே ஏற்றுவதும் பிரம்ம மாத்திரம். சத்போத பிரம்மத்தில் பழக நின்ற சவிகல்ப சமாதியுமே பிரம்ம மாத்திரம். தற்போத சூன்யமாம் நிர்விகல்ப சமாதித்தனை சார்வதும் பிரம்ம மாத்திரம். கல்போல அசைவற்று பிரம்மமாகி கலங்கமர இருப்பதும் பிரம்ம மாத்திரம். மாய முதல் உபாதியினால் நான் நான் என்றே மயக்கமுற மதிப்பதும் பிரம்ம மாத்திரம். நேயபரஞானத்தால் பிரம்மம் ஒன்றே நிலத்தெதெனோ நிர்ணயமும் பிரம்ம மாத்திரம். ஆயுத நாட வித்தையினால் ஜீவனான் என்று அந்யமுற அறிவதும் பிரம்ம மாத்திரம். தூயபர வித்தையினால் பரநான் என்றே துவைதமர துணிவதும் பிரம்ம மாத்திரம். முந்தியம் அஜ்ஞானம் பிரம்ம மாத்திரம் முளைத்த பதம் செய்கையுமே பிரம்ம மாத்திரம். பந்தமரு விஜயானம் பிரம்ம மாத்திரம் பரமான முக்தியுமே பிரம்ம மாத்திரம். துவந்தமுரு விவகாரம் பிரம்ம மாத்திரம் துவைத நில பரமார்த்தம் பிரம்ம மாத்திரம். சந்ததமும் சகலமுமே பிரம்ம மாத்திரம் சம்புபதம் தன்னானை சங்கையில்லை. நித்தியமா சித்தித்த பிரம்மமல்லால் நிலையாக என்றும் ஒரு பொருளுமில்லை. எத்திரமா எவையவைதான் எங்கே எங்கே இலங்கிலும் அத்திரமான அவையனைத்தும் அத்வைத பூரணமாய் ஐயா சத்தாய் ஆன்மாவாய் அமர்ந்த பர பிரம்மமேயாம். சத்திய சீத் சுகவடிவாம் சிவன் தன்னானை சாத்தியது சத்தியமே சங்கையில்லை. பிரம்மமதை நான் என்றும் சங்கையில்லை. பிரம்மமதே நான் என்றும் சங்கையில்லை. பிரம்மமதே நீ என்றும் சங்கையில்லை. பிரம்மமதே நீ என்றும் சங்கையில்லை. பிரம்மமதே மற்றோரும் சங்கையில்லை. பிரம்மமதே மற்றோரும் சங்கையில்லை. பிரம்மமதே சகலமுமாம் சங்கையில்லை. பிரம்மமதே சகலமுமாம் சங்கையில்லை. பிரம்மமலாத அணுவும் இல்லை அணுவும் இல்லை. பிரம்மமலாத அணுவும் இல்லை அணுவும் இல்லை. சர்வமுமே சந்ததமும் பிரம்மம் தானாம். சர்வமுமே சந்ததமும் பிரம்மம் தானாம். பரமசிவன் உபயத்திரு பதம் தன்னானை பரமசிவன் உபயத்திரு பதம் தன்னானை. உரைத்தருமிவ் அர்த்தமெலாம் சத்தியம் தான். உரைத்தருமிவ் அர்த்தமெலாம் சத்தியம் தான். ஜெகஜீவ பரங்களே தோன்ற நின்ற
சகலமுமே சந்தகமும் பிரம்மம் என்றே. புகழ்கின்ற இப்பொருளை யாவரேனும் புகழ்ந்தாலும் பிறருக்கு போதித்தாலும் சுகமாக கேட்டாலும் அதனால் அன்னோர் சுத்தபர ஞானத்தை விரைவில் பெற்று அகமேவும் அந்த எல்லாம் உடனே நீங்கி ஆனந்த பூரணமாம் பிரம்மமாவர். எல்லவரும் அயலின்றி எல்லாமென்றும் ஏகபர பிரம்மமத இருந்த போதும் கள்ளமுரு மனதுடையோர் பரசிவத்தின் கருணையில குற்றத்தால் வேறு வேற உள்ளமதில் உண்டு மகாபவதுக்கத்தை உருவதனால் முற்றுகளாம் எவ்விதத்தும் தள்ள போன பரமசிவன் கருணை பெற்றே தமது பவ துக்கத்தை தவிர்க்க வேண்டும். பரமசிவன் கருணையினால் அகடஜானம் பற்றியதால் பவ துக்கம் விடுப்பதற்கிங்கு அறிவுமுறை ஆதியினால் அந்த அந்த அதிகாரிக்கு அனுகுணமாய் அறியப்பட்ட கிரியங்கள் அறிகறிந்த ஹேது உண்டு கிழத்திய அவ்ஹேதுக்குள் சவணாதி உரமதுவாம் அவற்றுக்குள் பிரம்ம தியானம் உத்தமமாம் அதனால அருள் சித்திக்கும். ஆதலினால் அறிவுற்று காண்டமெல்லாம் அகண்டபரி வானபர பிரம்மம் என்றும் ஓதிய அப்பர பிரம்மோ நானு என்றும் ஒழிபரவே செய்கின்ற பிரம்ம தியான சாதனையால் பரமசிவன் அப்படி சார்ந்து சலனமிலா அகண்டாண்ம ஞானம் பெற்று போதகன பரபிரம்மம் தானேயாகி பொல்லாத பவத்துயிரை போக்க வேண்டும். சதானந்த வடிவான பரேசமுன்னம் சாலவுமே கருணையினால் அருளி செய்த உதாரணதான் உருளிதனை என்றும் உபகார மாதவின கிங்குரைத்தேன். ஏதாகினும் இதில் ஐயமில்லை யமதீசன் இயம்பியதில் ஐயம் ஏது நீதாக வென்னாரிபு முனிவன் அன்னோனுக்கு நிச்சலமாம்.

சிற்றம்பலம். மாதவ சிவஞான சுவாமிகள் அருளிச் செய்த காஞ்சி புராணம். வழங்குபவர் ஸ்ரீ வித்யாசங்கர சிவாச்சாரியார், திருச்சிற்றம்பலம்.

अस्तु मा विद्विषावहै ॐ शान्तिः शान्तिः शान्तिः। वन्दे दक्षिणकैलास वन्दे हेमाग्निमपि वन्दे वेणुभुवनेश्वरं वन्दे श्रीमत्कान्तिमदेश्वरी वन्दे श्रीमूललिङ्कं च श्रीमत्ताम्रसभापतिं शिवगामि समो वेदं सुन्दरं लोकसुन्दरम् नीलने நீர்வழித்தீ நெடுவானகமாகி நின்ற புலனே உண்டரிகச்சு அயல் மாலவன் போற்றி செய்யும் கனரே கற்பகமே திருக்கற்குடி மன்னின்ற அனசேர் கையினே அடியேனையன் அஞ்சேனே வெஞ்சேலனைய கண்ணாரன் வெகுழி வலையில் அகப்பட்டு நைந்தேன் நாயேன் ஞானச் சுடரே நானோர் துணைகானே பஞ்சுவேர் மடியாள் பாரத்து ஒருவார் பவழத்திருவாயாம் அஞ்சேல் என்னை கட்டேன் கண்டாய் அம்மானே நையாத மனத்தினை நெய்விப்ப இத்தெறிவே ஐயா நீ உலா போந்த அன்று வரை கையாள் சொழுது அருவி கண்ணாரச் சொறிந்தானும் செய்யாயோரிகோடை செய்ய சுந்தரனே ஆரார் வந்தார் அமரர் குழாற்றின் அணியுடையாடிறைன நாராயணனொடுதான் முகன் அங்கியம் ரவியம் இந்திரனும் தேரார் மீதியும் தேவர் குழாங்கள் திசையனச்சும் நிறைந்து பாராச் சொல்வுகள் பாடியன் ஆடியம் பல்லாண்டு கூறுதுமே ஆதி மாமரை விஜயினால் ஆறு சூழ்வேணினாதானே முன்னாகவே கூறியும் நல்வேள்வி தீது நீங்க நீ செய்யும் திருக்கழுவதற்கு வேத வேதியானே வருண் செய்யவும் மிகுமா ஈசம் சைலசுதா இவாசரதோ சண்டேஸ்வரம் நந்தினம் நத்மா பிருங்கிரு திரிஷஷ்டி கணிதான் பக்தாஜ பக்தோன்னதானே ஸ்ரீகண்டாகமதச்ச சௌரபவித ஸ்ரீபாஷ்யகாரம் துரும் சைவஸ்தாபனதூர்வகஞ்ச ஹரதத்தாச்சாரியவர்யம் பஜே கருவுற்ற நாள் முதலாக உன் பாதமே காண்பதற்கு உருகிற்று என் உள்ளமும் நானும் கிழந்து அகந்து எய்த்தொழிந்தேன்

திரங்காய் கச்சியே கம்பனே ஏகாம்ரநாத காமாட்சி பிரீதயே ரஜிதாமுதே

எல்லாம் அல்ல, பரம கருணாநிதியாகிய பரமேஸ்வரி திருளினாலே தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த காஞ்சிபுராண படன வகுப்பிலே கலந்து கொள்ள

அழகு செவ்வரி கண்ணையுடைய செவ்வரிவான கண்ணையுடையவர் பெண்கள். அவர்கள் அந்த ஊரிலே கச்சவேஸ்வரத்தில் இட்டசித்தீஸ்வரத்தில் ஆடலும் பாடலும் நடந்து கொண்டே இருக்கின்றன. சேடு அமை இட்டசித்தி, சேடு அமை என்றால் ஒழியாத, அப்படி எப்போதும் ஆடபாடல்களோடும் நிறைந்திருக்கின்ற இட்டசித்தீசன மேன்மையை இதுகாரம் சொன்னோம். ஆடு அமைத்து ஒழிசோர் பாகர்வாள் அன்னதன் தன்புடைத்து. அங்கே அடுத்து என்ன இருக்கிறார்னா, எம்பெருமான் ஒரு பாகழ்வாள், எம்பெருமாட்டிய ஒரு பாகத்திலே கொண்ட அவருடைய தென்படை தென்பக்கத்தில் தோடு அவிழ்சோலை சோழ், அதாவது இதழ்கள் விரிந்திருக்க, தோடு அப்படின்னா இதழ்கள் விரிந்த மலர்களை உடைய அப்படி சோலை, அந்த சோலை சூழ்ந்திருக்கின்றன கச்சபேசத்தின் இயல்பை இனிமேல் சொல்லுவான். ஓடு அரி கண்ணியார் ஆடலும் பாடலும் ஓவுரார் சேடு அமைக்க சித்தீசமேன்மை இது செப்பினான். ஆடு அமைத்து ஒளிதோர் பாகர்வள் அன்னதன் சென்றுடைத்து தோடு அவள் சோலை சொல் கத்தபே சத்தியல்வை சொல்லுவான். ஐவகை பூதம் மால் அயன் முதலாய பல் சராசரம் எவ்வகையுள்ளவும் இரு செய்தி மாமையிலோடும் அவ்விரட்டாயன்று அங்கவை மீளவும் ஆக்குவான் தெவ்வு வடு குறுநகை சிற்பரன் திருவுழம் செய்தனன். மகாசம்ஹாரம் செய்கின்றார். மகாசம்ஹாரம் என்பது சுஞ்ஞானபுரத்திலே பார்க்கலாம். புவனங்களை பற்றியெல்லாம் சொல்லும் பொழுது நிவர்த்திகளை, பிரதிஷ்டாகலை, வித்யாகலை, சாந்திகலை, சாந்தி அதீத கலை, இந்த ஒவ்வொரு கலையிலும் புவனங்கள் இருக்கின்றன. அந்த நிவர்த்திகளில் மாத்திரம் 108 புவனங்கள் ஏற்படா சொல்லப்படாது. இப்படி ஒவ்வொரு கலையிலும் புவனங்கள் தத்துவங்கள் இருக்கின்றன. இவர் சம்ஹாரம் என்று சொன்னால் புத பிரளய, நிச்சய பிரளயம், அவாந்திர பிரளயம் என்று சொல்லப்படும். நிச்சயமே நடந்துகிட்டே இருக்கு, பிரளயம் ஒரு பக்கம் நடந்துகிட்டே தான் இருக்கு. அவாந்திர பிரளயம் என்றால் கம்ப்ளீட்டா இந்த 5 கலைகளையும் அத்தனை புவனங்களையும் தன்னோடு ஒடுக்கிக் கொள்கிறார் சம்ஹரித்து. அதைத்தான் சர்வசம்ஹாரம் என்று சொல்லப்படும். அதெல்லாம் ஐவகை பூதம், பிருத்திவி அப்பு தேயு வாயு ஆகாசம், ஐவகை பூதம், மால் விஷ்ணு, அயன் பிரம்மா, முதலாய பல் சராசரம், சரம் அசரம், அசையும் பொழுது அழகாத பல், அத்தனையும் என்ன எவ்வகை உள்ளளவும் இரு செய்தி, எவ்வளவையும் தன்னுடைய அடக்கிக் கொள்கிறார். இரு செய்தி இமயம் ஆமையிலோடும் அவ்விரட்டு ஆட்டையர்ந்து. சுவாமி என்ன பண்றார், அத்தனையும் தன்னுடைய அடக்கிக் கொண்டு தான் மாத்திரம் இருக்கின்றார். தான் மாத்திரம் நிற்கின்ற நிலையிலே அவர் நடனம் ஆடுகின்றாராம். அப்படி நடனம் ஆடுகின்றதான யாரோடு, இமயமாமயிலோடும், எம்பெருமாட்டியை பார்க்க, எம்பெருமாட்டி பார்க்க இவர் நடனம் ஆடுகின்றார். அவ் இரவு ஆட்டயர்ந்து அங்கவை மீளவும் ஆக்குவார், மீளையும் சிருஷ்டி பண்ணணும், அவ்வளத்தையும் மேல ஆக்குவான். தெய் அடு தெவ்வடு தேவ தெய்வ தெய்வடு குறுநகை சிற்பரன் திருவிழம் செய்தான். அதாவது சிரிப்பால் உலகத்தை அழித்தவன் தெய்வடு குறுநகை சிற்பரன், அதனால் முருவல் நாளையே உலகத்தை சங்காரம் செய்தானே திருவுரத்தை, அப்படி செய்தவன் திருவிழம் பற்றினான் எதனன் மீண்டும் உலகத்தை சிருஷ்டிக்க வேண்டும் என்று திருவிழம் பற்றினான். உலகம் ஒடுங்குகின்றது,
மீளவும் வழங்குது. என்ன

0: தேவையில்லாமல் சும்மா சும்மா ஒடுக்கிட்டு இப்படி தேவையில்லாமல் கண்மமலம் பரிவாகமாக வச்சு ஒடுங்குகிறாங்க. இந்த உயிர்களுடைய கண்மமலம் பரிவாகம் அடையணும். இப்போ இருக்கிற வினைகளெல்லாம் அனுபவிச்சும் அப்படின்னு இருக்கும் வினைகள், அது பரிவாக ஆகலை. பரிவாக ஆனால் தானே இந்த யுகத்தலுக்கு வேலை கொடுக்க முடியும். ஏன் வேலை கொடுக்க முடியலன்னா பரிவாகம் ஆகலை. அதுக்கு அப்படி வினை கிடக்கு நமக்கு. அந்த வினைகள் எல்லாம் கண்ம வினைகளெல்லாம் பரிவாகம் ஆகணும் என்பதற்காகத்தான் அதை ஒடுக்குகிறார். ஒடுக்கி தன்னுடைய கொஞ்சம் நேரம் வச்சு ஒடுக்கியாச்சு. எங்கே இருக்கிறதுன்னா ஆணவ மலம். இப்போ ஆணவ மலம் பரிவாகம் அடையணும். ஆணவ மலம் பரிவாகம் அடைந்தால்தான் முக்திக்கு கிட்ட போக முடியும். அப்போ மறுபடியும் சிருஷ்டிக்கணும். சிருஷ்டி பண்ணி இவனை நல்ல நையார மனத்தினை நைப்பாண்டனை நல்ல நச்சு எடுக்கணும். எடுத்தா தான் இவன் ஆணவ மலம் பரிவாகம் அடையும். அதுக்காக நீங்கள் சிருஷ்டிக்கிறார். கண்மமலம் பரிவாகம் ஆகும் பொருட்டு சங்காரமும் ஆணவ மலம் பரிவாகம் ஆகும் பொருட்டு சிருஷ்டியும் செய்கின்றார். இப்படி சிருஷ்டிக்க முற்படும் பொழுது என்ன உலகதாம் அழிவுறும் காணயம் தன்னுடை காவலை குலவு சீர் காஞ்சியன் சோதை லிங்கத்து ஒரு கொண்டிருந்து. இப்படி உலகெல்லாம் அழிந்து பின்பு அவருக்காக திரும்ப தோன்றணும். உலவு சீர் காஞ்சியில் அதாவது சிறப்பு மிக்க காஞ்சி என்றது. அதில் அந்த ஜோதி லிங்கத்து உரு கொண்டு அந்த காஞ்சியில் உள்ள ஜோதிங்கத்தை எழுதுகிறார். உலகம் முறம் ஒடுங்கின பின்பு மிஞ்சி இருப்பது காஞ்சி கொண்டுதான். காஞ்சி கொண்டுதான் அது அழிவுறாமல் இருக்குமா. அதனால இந்த ஒடுங்கின மின்மையில் அந்த காஞ்சியிலிருந்து எழுந்தது ஜோதிலிங்கத்திலிருந்து உருக்கொண்டு எழுகிறார். இலகு தன் சக்தியான் முன்பு போல் யாவயம் நல்கினான். தன்னுடைய சக்தியினால என்ன செய்தான்? முன்பு போல பலவடையும் அதுபோல எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணான். இதில் என்னன்னா ஒழுங்கின சம்ஹாரத்தானது உற்பத்தி இல்லை. எப்படி ஒடுங்கிட்டோ அப்படி மீளத் தோன்றும் வாசம்தான். ஆனால் அப்படியே தோன்றும் சொல்ல முடியாது. அந்த தோன்றுகிற போது என்ன யுகமோ அந்த யுகத்துக்கு ஏற்ப பரிவாகமுடைய ஆன்மாக்கள் உலகங்கள் கொள்கை எல்லாம் தோன்றும். இன்னைக்கு யுகத்தில் நமக்கு கம்ப்யூட்டர் தேவை சுவாமி உண்டாக்கி விட்டுருக்கார். ஏ போன யுகத்தில் இருந்தா 50 வருஷத்துக்கு முன்னால் இருந்ததா இல்லை. இந்த 50 வருஷம் போனால் இது இருக்குன்னு சொல்ல முடியாது. வேறொன்று வரும். 50 வருஷத்துக்கு முன்னால் ஷார்ட் ஹேண்டு பிரமாதமாக படிச்சு ஷார்ட் ஹேண்ட் படிச்சுவாங்க. டைப்பிஸ் லோயர் படித்தாச்சு ஷார்ட் ஹேண்ட் படுவாங்க. அது எங்கே போச்சு தெரியல. கேட்டா இப்படி ஒவ்வொரு காலத்துலையும் ஒவ்வொரு ஒன்று. அடுத்தது பீகா வந்தது. பீகா வந்த புதுசில் காலேஜுக்கு அடிபடி பார்த்துன்னா அந்த பீகா சீட்டுக்கு. இப்போ அது பீகா எங்கே போச்சுன்னு தெரியல. முக்காம் போச்சு எம்காம் போச்சு. இப்படி ஒவ்வொரு காலத்தில் ஒரு வந்து கொண்டு இப்போ கம்ப்யூட்டர்ஸ் இன்னும் கொஞ்ச நாள் போனால் இப்போ வேறு என்னன்னா வரும். இப்படி உலகம் இப்படி வந்து கொண்டே இருக்கிறது. அதே மாதிரி அவர் சிருஷ்டிக்கும் பொழுது அந்த யுகத்திலுள்ள ஆன்மாக்கள் எப்படி இருக்கின்றார்களோ அந்த ஆன்மாக்களின் பரிவாகத்திற்கு ஏற்ப எப்படி இந்த உலகத்தை சிருஷ்டித்தால் அந்த ஆன்மாக்களை பரிவாகப்படுத்த முடியுமோ அப்படி அந்த உலகத்தை சிருஷ்டிப்பார். இப்படித்தான் செய்வார்னு சொல்ல முடியாது. அப்படி தன் சக்தியினால யாவையும் நல்கிறான். எல்லாத்தையும் திரும்பார் அழகிதான் நாம ரூபங்களும் ஆக்கிறான் அண்ணலே. முன்போல் யாவையும் என்பது உலகம். அடுத்து அழகிலான் நாம ரூபங்களும் என்று சொன்னால் சரம் அஜரம் எல்லா உலகத்தையும் இயல் உழைப்பொருள் இயங்கியற் பொருள் அதெல்லாம் இரு சேர் பொழுதினும் இரு இன்றியே மாறிலாறு இரண்டிடம் வளங்கள் காஞ்சி. கந்தபுராணம் பல இடத்துல காஞ்சிபுராணம் எப்படி நான் வரும்போது இரு சேர் பொழுதினம் இறுதி இன்றியே அதாவது இரு சேர்னா எல்லாம் ஒழுங்கின பண்பம் அந்த காஞ்சி மாத்திரம் இறுதி கிடையாது இறுதி இறுதி இன்றியே மாறிலாறு இரண்டிடம் வழங்குகள் அது மாற்றமே அந்த காஞ்சிபுராக்கிறார் அப்படிங்கிற காஞ்சிபுராத்திர காஞ்சியிலே ஜோரிங்கத்தின் உருக்கொன்றை இழந்து மீண்டும் தன் சக்தியினாலே இந்த உலகத்தை போறான் சிருஷ்டிக்கிறார்
1: போற்று சீர் அவ் இளங் அவ் லிங்கத்தினை போற்றினோர் யாவரும் மாற்றரும் வீடு வேறுவர்
0: அப்படிப்பட்ட அந்த லிங்கத்தினை எந்த லிங்கத்தினர் தோன்றினாரோ அந்த லிங்கத்தை போற்று செய்பவர்கள் வணங்குபவர்கள் யாவரும் மாற்றரும் வீடு வேறுவர் அவளுக்கு வீடு வேறு கிடைக்கும்
1: நான்முகன் வாணியோடு ஆற்றலான் ஆயிடை மாதவம் ஆற்றி அவ்வங்கணன் ஊற்றமார் அருளினால் படைத்திடம் தலைமை பெற்றோங்கினான்
0: பிரம்மாவுக்கு சிருஷ்டி பண்ணுகிற ஒரு தன்மை எப்படி வந்தது சொன்னா தன்னுடைய மனைவியோடு இந்த க்ஷேத்திரத்திலே வந்து ஆற்றலான் ஆயிடுவார் ஆற்றல் இல்லாத அளவுக்கு அதிகமான
1: தவங்கள் செய்து அங்கணன் ஊற்றமார் அருளினால் அந்த பேச்சவன் பேரருளினாலே
0: படைத்தும் தலைமை பெற்று வந்தார்
1: ஊற்றமார் அருளினால் படைத்திடம் தலைமை பெற்றோங்கினான்
0: பிரம்மாவுக்கு கிடைக்கு
1: அடுத்தர் முன்னொரு பிரம்ம கற்பத்திடை நாரணன் முழினி மூரினீர் மண்ணு மந்தர மலை ஆமையாய் தாங்கி வார்கடல் கடைந்து இன்னமுடம் சுரக்கு இன்றபின்
0: விஷ்ணு என்னமன்னார் நான் ஒரு பிரம்ம கல்பத்தில் மந்திரமலையை கடைஞ்சார் ஆமையாக தாங்கியிருந்து கடைஞ்சார் ஆமையாக தாங்கியிருந்து கடைஞ்சு
1: இன்னும் ஒரு அமுதம் கிடைக்கிறது
0: அதை யார் கொடுத்தாராம்
1: சுரர்க்கு இந்தவின்
0: தேவர்களுக்கெல்லாம் கொடுத்தார் அவர்
1: வெண்
0: செருக்கெய்தி உடனே அவர் செருக்க நாம இந்த இடத்த தாங்களே ஆனால் ஆமையா இருந்தால் தாங்களே ஆனால் இந்த கிடைச்சிருக்கோமா கடன் நாம் கடைஞ்சதுனால தானே கிடைச்சது ஆனால் சொல்லி நாம என்னங்கிற நாம் தான் எல்லாம் எங்கிற ஒரு செருக்கு வந்தது
1: ஆங்கு அன்னம் உன்னீர் முழு துளக்கினான்
0: சும்மா இருக்க முடியாதா கடலை போட்டு கலக்கினான்
1: ஆங்கு அன்னம் உன்னீர் முழு துளக்கினான்
0: கடலை போட்டு கரைக்கிறான் நம்மளும் அதனால என்ன இருக்குன்னா உலகமெல்லாம் வாங்கான் கடலை கடக்கும் போது சுனாமி வருதா வெயி வருதான்னு தெரியாது வரும் அப்படி வந்திருக்கு போல அப்படி உலகமாதான் உலகமாக பயப்பட ஆரம்பிச்சோம் என்ன செய்யறாங்க
1: அப்ப என்னென்ன அச்சம் நேற்று ஆறுயர் உய்வகை அருசுழந்து ஆங்குரி இக்கச்சவத்து இன்முயர் செற்று அதன் ஓட்டினை
0: சுவாமி பார்த்தார் கொஞ்சம் தட்டி விட்டா தான் சரியா வரும் சொல்லி
1: அச்சம் தவிர்க்க பயமெல்லாம் நீங்குவதற்காக அரிசுரந்து கச்சபத்து என் கச்சபம் என்றால் ஆமை
0: கச்சபம் என்பது ஆமை வளமுடி
1: அந்த உயிரை எடுத்து அந்த ஓட்டினை என்ன வந்தார் கருமன நச்சி வெண்தலை மாளிகை நடுவுற கொண்டன
0: கருமன என்ன உடனே விரைவா நாள் இருக்கிற உடனே அந்த ஆமையை உரிச்சி எடுத்து அந்த ஓட தன்னுடைய மாளிகையுடன் சேர்த்து போட்டுக்கொண்டாராம்
1: நச்சிய வெண் தலை மாளிகை நடு ஊற கொண்டான்
0: நடுப்பதைக்க நடுவில் அவர் புதைக்க மாட்டோமா மாறினாராம் என் கருவூலத்தில் அவர் புதைக்க நடுநாய புதைக்கணும் அது ஒன்று அதாவது பல கற்கள் அடுத்து நடுநாயமாக இருக்கு வைடூரியம் பல கற்களுக்கு நடுவில் அந்த வைடூரியம் என்ன நடுநாய பதைக்கான சொல்லு அப்படி இந்த ஆமையை நடுநாயமாக பறித்து கொண்டாராம்
1: பச்சிளங்கிள்ளைவான வீத்திருந்தருளிய
0: பச்சு இளங்கிள்ளை பார்த்தன, பசிய இளங்கிள்ளி கிளி போல் உடைய உமையவள். பச்சு இளங்கிள்ளை பால் பசுமையான கிளி இளங்கிள்ளி கிளை கிளி போல் இருக்கக்கூடியவள். அப்படி வீட்டிருந்தவன் அவளோடு வீட்டிருந்திய அந்த பண்ணவன் அவர் செய்தார். இந்த நிகழ்ச்சியை தேவாரத்தோடு நிறைய வச்சிருக்காரு. மாம் தேவாரத்தில் அங்காங்கே சுவாமிகள் வச்சு படியிருக்க. பொறிகிழர் பாம்பரை ஆர்த்த அயரே புரிவோடு உமைபாட தெரிகிழர பயர்ந்து எல்லியாடும் திறமே தெரிந்துணர்வார். மூணாம் திறமுறையில் ஞானசம்பந்தர் சொல்கிறார், தேய் பொடி வெள்ளை பூசி அதன்மேல் ஓர் திங்க சிதகம் பறித்துள்ளார். இதுதான் நிறைய திருமுறைகளில் இந்த நிகழ்ச்சியை வைத்து பாடியிருக்கிறார்கள்.
1: இப்பெரும் பிழை தவிர்த்து உயுமா நாரணன் எம்பினான் வைப்பனும் காஞ்சியின் ஜோதிலிங்கத்தினை வழிபடும் மெய்ப்படும் அன்பினால் இரண்டு இறந்து ஏற்றலும் விடைமிசைத்து புரள் செஞ்சலை தோன்றல் அங்கவன் எது தோன்றினா.
0: இந்த தவறுக்காக மன்னிப்பு கேட்டு சுவாமி பிராயச்சித்தம் செய்து கொண்டார். என்னன்னா, இப்பெரும் பிழை தவிர்த்து உயுமாறு, தான் செய்த பெரும் பிழை தவிர்த்து உயுவதற்காக நாரணன் எம்பிரான் அவர் என்ன செய்தார், வைப்பனும் காஞ்சியில் சோதிலிங்கத்தினை காஞ்சிவிக்கின்ற ஜோதிலிங்கத்தை வழிபட்டார். மெய்ப்படும் அன்பினால் மெய்யனும் உண்மையான அன்பினால், அப்படி உண்மையான அன்பினாலே இரண்டு இரண்டு ஏற்கலும் விடைமிக துப்புரல் செஞ்சடை தோன்றல் சிவந்த சடையை உடைய இந்த எம்பிரான் அங்கவன் எக தோன்றினார். மகாவிஷ்ணுநாத அவர் காட்சி கொடுத்தார்.
2: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: Om Shivaya Nama. Shaivam.org in Anbarna Neerle, Adutha Nigalchi, Aanmeega Sorpulivu. Idhil neengal ketka irupadhu Thiruvadavoor Adigal Puranam. Idhil Thiruperundurai Charkam. வழங்குபவர் சீகம்பட்டி சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். ஓம் சிவாய நம.
4: அடியொளி மரமென நொந்துவன் அவனையில் விழுவது ஒளிந்தனும் உடனுரை பெருமை வழங்குவது உலகுகோள் என நெஞ்சோடு மடலவில் கடிகமல் ஐந்தரு மலர்வள முறைமுறை சிந்தி முன் இடமிதனம் மகிழ்ந்திர நிமையவர் எவரும் இறஞ்சினர். இப்படி இறங்கினார்கள். அதுக்கு மேல திருநந்தேவர் மற்றைய அந்த கூட்டங்களை எல்லாம் வருஷப்படுத்தினாரு. அதற்கு மேலே பூதகணங்கள் கந்தர்வர்கள் கீத இசையை பாடினார்கள். இப்படி பாடி இருக்கும்போது சாமியானவர் எண்ணினார், தமிழ்நாட்டுக்கு சைவ சமயத்துக்கு ஒரு பெரிய ஒரு செல்வத்தை கொடுக்க வேணும் என்று எண்ணினார். தமிழ்நாட்டுக்கு சைவத்துக்கு ஒரு பெரிய அழியாத ஒரு சிவஞானமாகிய செல்வத்தை தர வேணும் என்று எண்ணினார். அப்படி எண்ணே இந்த வள மல்கு சபை இன்னல் கிட மண்ணும் தந்தமணி மஞ்சளுரை தாண்டவ வதத்தோர் செந்தமிழில் வந்த சிவ ஞானவமு துண்டார் அந்தமிழ் அருக்கடலை ஆண்டருடன். சிந்தமிழிலே வந்த சிவஞான கடலை தந்தவராகிய திருவாதகோடிலே ஆண்டு கொண்டருளை எண்ணினார். ஆண்டு கொண்டருளை எண்ணினார். சிவபெருமான் வந்து ஆண்டு கொள்ளுவார். சிவபெருமான் வந்து ஆண்டு இப்ப நாயன்மார்கள் அத்தனை பேரையும் அவங்கவுங்க வீட்டுக்கு போய் ஆண்டு அவங்க வீட்டுக்கு போய் தான் ஆண்டுவோம். அது இங்கு நம்ம இல்லங்களூர் எழுந்தருளி செங்கமல பொற்பாகம் தந்தருடன் ஜெயவிடம் இல்லங்களூர் எழுந்தருளி அவ்வளவு எளிமையா கூட்டு வர்றாரு. இங்கு நம் இல்லங்களூர் எழுந்தருளி செங்கமல பொற்பாகம் தந்தருடன் ஜெயவிடம். அதனாலே இப்படி சாமி எண்ணினாரு. அப்படி எண்ணிய உடனே இந்த கணங்களை எல்லாம் இந்த பூதகணம் சித்த சிவகணங்களே என்னார், நீங்கள் எல்லாம் மனித வடிவத்தில் நீங்கள் வாருங்கோ, நான் வந்து தேசிக வடிவம் ஆச்சாரிய வடிவத்தோடு நான் புறப்படுகிறேன். அதில் எல்லாரும் நேராக பாண்டிய நாட்டிலே திருப்பெருந்துறை என்கின்ற ஊர் இருக்கிறது, அந்த ஊருக்கு போகணும். அங்கே ஒருத்தன் குதிரை வாங்க வருவான், ஒரு முதல் மந்திரி, அவனை பிடிக்கணும். அதுக்கு பிடிக்கிறதுக்கு 999 வந்து குடிக்குவார்கள். ஒரு ஆளை பிடிக்க 999 வரை சிவகடங்களை அழைத்து கொண்டு பெரிய ஏற்பாடு. இப்போ மற்ற பேத்துக்கெல்லாம் அவ்வளோ ஏற்பாடெல்லாம் கிடையாது. இப்போ சுந்தரரை பிடிக்கிறதுக்கு என்னமா வந்தார், ஒத்தையாக வந்தார், கிழவனாக வந்தார். ஞானசம்பந்தருக்கு ரெண்டு பேர் வந்தாக அவர் மேலே இருந்துக்கிட்டாரு, அந்த அம்மாவு கீழறங்கி அவனுக்கு பால் கொடுங்க. அப்பர் சாமியே சூளையை கொடுத்து அங்கே வர சொல்லி திலகவதியார் மூலமாக ஆண்டு இவரத்தான் ஸ்வசலா கைலாயத்திலிருந்து புயல போய் இவர் ஆண்டு கொள்ளுகிற முறை கைலாயத்திலிருந்து 999 சிவகணங்களோடு ஆச்சாரிய மூர்த்தமாக எழுந்தருடைய பெரிய ஏற்பாடு. இந்த ஏற்பாடு கொன்னருளி தன் உருவு கொண்டொருவர் தேடும் பொன்னடி இனஞ்சலச மண்மிசை கூறுந்த ஐயாலே பண்டி விடுவோம் எடுத்துக்கொண்டு பலகாலந்தேடியவராகிய திருமாலுக்கு கிடைக்காத சுவாமி இப்பொழுது மண்ணிலே வருகிறார். மண்முதலாக நாதமுடிவாக இருக்கல 36 தத்துவங்களையும் கடந்திருக்கிற சாமி, 36 கடந்திருக்கிற சாமி இப்ப பூமியில முதல் தத்துவமாயிருக்கிற பூமிக்கு வருகிறார். பன்மவரை வல்லவர் பரிந்தளல் வரப்பார் மண்ணும் ஒரு தெய்வீக வளம்பதியில் வந்தார். ஐயால தெய்வீக வளம்பதியா இருக்கிற திருப்பெருந்துறைக்கு வந்தார். அந்த பெருந்துறை என்பதற்கு ஒரு கருத்து சொல்லுகிறார். வெம்பிறவி வேலதனில் வீழ்பவர்கள் எல்லாம், பிறவி என்பது கடல், பிறவி என்பது கடல், பிறவி பெருங்கடல் நின்றார் இறைவன் அடி செய்கிறார், நல்லா உருவகம் பண்ணியிருக்கிறார். பிறவி பெருங்கடல், பிறவி அதுதான் புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி பல்லூரகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லகுரராய் முனிவராய் தேவராய் செல்லாருடைய தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தது. எழுகடல் மணலே அடைவிடி நதிகள் எனது பிறவி அவர்தான். ஆனால் பிறவி என்பது பெருங்கடல், கடல் கடல் அல்ல பெருங்கடல். அதை சொல்றாரு, வெம்பிறவி வேலைதனில் வீழ்பவர்கள் எல்லாம். பிறவி என்பது வெப்பம், வெம்பிறவின்னா வெப்பத்துல எவ்வளவு வேதனை இருக்கும், வெப்பத்துல இருந்து அவருக்கு உனக்கு எவ்வளவு வேதனை இருக்கும், அதுதான் பிறவி. பிறவி வேதனை உடையது, வெப்பம் போல். அப்படி கொடிய பிறவி பெருங்கடலிலே விழுந்து கிடக்கின்ற ஆன்மாக்கள் பரமேஸ்வருடைய மூலமந்தமாயிருக்கிற பஞ்சாட்சரத்தை பிடித்துக் கொண்டார்களானால், பஞ்சாட்சரத்தை பற்றி கொண்டார்களானால் அவர்கள் அந்த பிறவிக்கடலிருந்து முத்திக்கரையை சேர்ந்து விடுவார். பிறவி பெருங்கடலை கடக்க வைப்பது மூலமந்தம், எல்லாம் உள்ளே தான். தனியனேன் பெரும்பிறவி பவத்து எவ்வ தடந்தரையால் எற்றுண்டு பற்று ஒன்றி திருச்சதகன். தனியனேன் பெரும்பிறவி பவம்னா கடல், அது பிறவி பெருங்கடல் தான் அப்படின்னு சொல்றாரு. தனியனேன் பெரும்பிறவி பவத்து எவ்வாறு எற்றுண்டு பற்று ஒன்றி தடந்தரையால் கடல்ல விழுந்துட்டான். கடல்ல விழுந்த போது அலைகள் வந்து தாக்கி தள்ளுது, அந்த அலை அடிச்சு இங்கே இந்த பக்கம் தள்ளுது. அது கடலை சுறாமனு பெரிய சுறாமனு வாயப்படந்து கொண்டு வருகிறது விழுங்கும். அதுக்கு மேல புயல் காத்தடிக்கிறது. இந்த கண்டத்தில் தப்புவாரா மனுஷன், தப்ப முடியாதுல்ல. தனியனேன் பெரும்பிறவி பவத்து இவ தடந்தரையால் எற்றுண்டு பற்று உண்டின்றி கனியை நேர் துவர்வாயார் என்னுங்காலார் கலக்குண்டு காமவான் சுரவின் வாய்ப்பட்டு இனி என்னை உயுமாறு என்றென்றி அஞ்செழுத்தில் புனை பிடித்து கிடக்கின்றேன். நல்லா சொல்றாருல, அஞ்செழுத்தில் புனை பிடித்து கிடக்கின்றேனே முனைவரையே முதலந்தம் இல்லா மல்லல் கரைகாட்டி ஆட்கொண்டாய் நூற்கனேற்கே என்பது திருச்சரணம். அதேதான் அப்பர் சுவாமியே, அப்பர் சுவாமியே கல்லுல கட்டி கடல்ல போட்டான்ல, கல்லுல கட்டி கடல்ல போட்டான், கல்லுல கட்டி கடல்ல போடும் போது அவர் பஞ்சாட்சரத்தை பிடிச்சுக்கிட்டாரு, பஞ்சாட்சர பதிகம் பாடினாரு. அப்படி பஞ்சாட்சர பதிகம் பாடிய போது அந்த கல்லில் இருந்த கணம் இல்லாம கல்லு லேசா போயிடுச்சு, கல்லுல கணம் இல்லாம போச்சு, அந்த கயிறெல்லாம் அருந்து போச்சு, தானே அருந்து போச்சு, கட்டிய கயிறு தானே அருந்து போச்சு. கல் மிதக்கும், கல் மிதக்கும், இப்படியா கல் மிதக்குமா, இது கட்டுக்கதையா நிஷமா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல இல்ல, இருவினை பாசமும் வளர்க்கலா அர்த்தனில் மும்மலமாகிய கல்லிலே அரம்பாவை என்ன அருங்கையற்றால் கட்டி வெகுகாலம் வெகு கூடி காலம் பிறவிக்கடல்ல கிடக்கின்ற ஆன்மாவை அஞ்செடுத்தானது அந்த கடலே கடந்து முத்தி முத்தியாகிய கரையில சேர்க்கும்னா திருநாவுக்கரசரை இந்த ஒரு கடல்ல இருந்து பஞ்சாட்சரம் கரையில சேர்க்காதா அப்படிங்கிற. இதுவினை பாசமும் மலக்கல் ஆர்த்தனின் வருபவ கடலில் மாக்கள் ஏறிட அருளுமை அஞ்செழுத்த அரசை இக்கடல் ஒருகள் மேல் ஏற்றிடல் உரைக்க ஓட்டுமோ
5: அதான் சொல்றாரு.
4: வெம்பிரவி வேலதனில் வீழ்பவர்கள் எல்லாம் நம்பு சிவ நாமனின் அற்புனை பிடித்தால் எம்பரன் அருக்கரையில் ஏறுதுறையாமல் அம்புவி ஒளிந்துள்ள பெருந்துறை அருமை. அதனால் சிவநாமத்தை பிடித்தவர்கள் பிறவிக்கடலிருந்து முத்திக்கரையில சேருவார்கள். அதே போல இந்த திருப்பெருந்துறையும் சென்று தரிசித்தவர்களுக்கு பிறவி பெருங்கடலிருந்து முத்திக்கரையில சேர்த்து வைக்கும். அதனால் இதுக்கு பெருந்துறை என்று ஈனமில் பெருந்துறை எனும்பதியின் யாங்கல் காணமிகு புன்னை வளர் கந்தமுள சந்தம் வானமுயர் சண்பகம் அறந்துகள் நறந்தன் தேனினம் உறந்துரு சிருந்திகள் உருந்தி. அந்த பெருந்துறை இடையிலே இருக்கின்ற அந்த இயற்கை வளங்களையெல்லாம் நன்றாக பாடுகிறார். அப்படியே போகும்போது வீழ்ந்த நரவத்துளி விழிப்புணலாக பெருந்துறையில் இருக்கிற அந்த சோலைகளிலே மரங்கள் இருக்கிறதா, அந்த மரங்களிலே பூக்கள் இருக்கிறதா, அந்த பூக்கள்ல இருந்து தேன் சொட்டு வரும், அது எப்படி? மரம் ஒரு நல்ல கனிந்த மனம் உள்ள சிவபக்தரை போல இருக்கிறதா, அப்படி சிவபக்தரை போல இருப்பதனாலே அதுல வண்டு பாடுதான், அந்த தேனை உண்ண வண்டு பாடுதான். அது எப்படி இருக்குதுன்னு கேட்டா, ஒரு சிவபக்தனானவன் திருமுறையை நன்றாக காதலாகி கசிந்து கண்ணீர் மல்லிகை பாடிய போது அவனுக்கு எப்படி கண்ணீர் வருமோ அது போல இந்த பூக்கள்ல இருந்து தேர்ந்து விட்டுறாரு. வண்டு பாடுறது அவன் பாடுறது மாதிரி இருக்குங்களா? அதை வீழ்ந்த நரவ துளி விழிப்புணலதாக சூழ்ந்து முரல் வண்டினிசை தோத்திரமதாக தாழ்ந்து மலர் ஏந்தி இரு தன்றிரு நின்றே வாழ்ந்துருக அன்பரன மண் ஒரு போங்க. பூ வச்சிருக்குதா, பூ வச்சிருக்குதா, தேன் சுட்டுதா, அப்புறம் வண்டு பாடுதா, இது அன்பரை போல இருக்கிறது. கையில பூ வைத்துக் கொண்டு, கையில பூ வைத்துக் கொண்டு, கண்ணீர் சிந்து கொண்டு தோத்திரம் பண்ணுகின்ற அன்பர்களைப் போல அந்த மரங்கள் விளங்குகிறது. வாய்த்த வளம் இவ்வகை வயங்கும் அதன் ஆப்பம், இப்படி வளம் உள்ள பூக்கள் பொருந்திய மரங்கள் அடர்ந்த சோலை அதிலே தவச்சனைகள் எங்கனும் இருந்து பச்சனைகள் எங்கு நிறுங்க தவமாகி சினைகள் கிளைகள் கிளைகள் நிறுங்க மீத்துகள் அறக்குலை தலைத்து கையால் அறமாகிய குலைகள் தலைத்து மிளிர் மெய்மை பூத்து அறிங்க. அதனாலே அந்த சோலைகளுக்கு நடுவிலே ஒரு குருந்த மரம், அந்த குருந்த மரமானது தவமாகிய சினைகளையும் அறமாகிய குலைகளையும் மெய்மையாகிய பூக்களையும் கொண்டு அழகு பொருந்திய குருந்த மரமாக இருக்கும். குரு வந்து இருந்த மரம் குருந்த மரம், குரு வந்து இருந்த மரம் அது முருத்தமாட்டான் தம் குரு குருந்தம் மரம் குருந்தம். அப்படி குருந்த மரம் தெளிவில் சாமி எழுந்தருளி இருக்கிறார். எப்படி எழுந்தருளி இருக்கிறார் என்றால், தட்சிணாமூர்த்தி எப்படி இருக்கிறாரு ஜனகாதி முனிவர்களுக்கு நான்கு திருக்கரங்கள், ஒரு கையிலே சின்முத்தரை, ஒரு கையிலே சிவஞான போதம், இப்படி எழுந்தருளி இருக்கிறார. இவருக்கு இரண்டு திருக்கரத்தோடு, இரண்டு திருக்கரத்தோடு ஒரு கை சின்முத்தரை, ஒரு கையிலே சிவஞான போதம். தேசிக வடிவம், தேசிக வடிவம்னா உருத்திராட்சங்கள் திருநீர் அணிந்த திருக்கோலம் தெற்கு முகமாக எழுந்தருளி இருக்கிறார். தெற்கு முகமாக இருந்தா இருந்து ஜனராஜன் பூஜை பண்ணியிருக்கிறார். மாணிக்க வாசலுக்கு தெற்கு முகமாக இருக்கும், கோயிலே தெற்கு பார்க்கத்தானது கோயில், அது எப்படின்னா, பார்வை மிருகம்னு ஒரு மிருகம், பார்வை மிருகம். ஒரு மிருகத்தை பிடிக்கிறவன் அந்த மிருகத்தை பிடிக்கிற மிருகத்தோட இனத்தா இனமா இருக்கிற ஒரு மிருகத்தை கையில வச்சுக்கிட்டு இந்த மிருக சத்தம் போட அந்த சத்தத்துக்கிட்டு அந்த மிருகம் நம்ம இனம் அங்க சத்தம் போடுன்னு சொல்லி அந்த இனம் வர அந்த இனத்தை பக்குன்னு பிடிச்சுக்கோ. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு மிருகத்தை பிடிக்கிறவன் என்ன பண்ணுவான்னா, அந்த பிடிக்கிற மிருகத்தோட இனம் கையில இருக்கும், இந்த மிருகத்தை சத்தம் போட வைக்கிறது. இது சத்தம் போட்டதுன்னா அந்த மிருகம் நம்ம இன மாட்டுதுன்னு அந்த மிருகம் பிடிக்காம லுகுவா பிடிச்சிருவான். லுகுவா பிடிச்சுக்கிட்டு அதே பார்வையனா மக்களை முன் பற்றி பிடித்திருக்காம் போர்வையனக்கான குவி என்பது திருவருள் பயன். பார்வையன பார்வை மிருகம். அது போல இப்ப மனிதராகிய மாணிக்க வாசகரை ஆண்டு கொள்ள வந்திருக்கிறாரா, அவர் மனித வடிவத்தில் வந்திருக்கிறார். ஆனா ஆச்சாரிய திருக்கோலம் மனித வடிவம். அதை இவர் சொல்றாரு, ஆர்வமுடன் வந்து என அகப்பட அழைக்கும் பார்வை என மாந்தர் படிவம் கூட நடந்தார். இரிலாதனி எளியை ஆகி வந்து ஒளிசை மானுடமாக நோக்கியும் கிரிலாதனின் உடைய நாயனன் கடையனான் மனித வடிவத்திலே வந்திருக்கிறாரு. மனித வடிவத்திலே வந்திருக்கிறாரு ஆச்சாரிய திருக்கோள். மனித வடிவத்தில் வந்திருக்கிறாரு ஆச்சாரிய. அதத்தான் அந்த இதுல வாழ்க்கைவாத ஒரு வள்ள இல்லை. சிவஞான போதமுடன் சிறந்த அடையாளம் திருநேற்று கோலமணி சிவந்த திருமேனி சிவந்த திருமேனி நவகோடி மதியுத்தது என்ன பிரகாசம். 9 கோடி பூரணச்சந்திரன் தித்தால் எப்படி பிரகாசமோ அது போன்ற பிரகாசம். நவகோடி மதியுத்தது என்ன பிரகாசம். நல்ல குறுந்தடி நீழல் மாதவர்கள் சூழ சிவஞான தேசிகனாய் தெரிந்து செய்ய நோக்கி திருவாத உரன்றான் வருவான் என்று எண்ணி சிவஞானம் கொடுப்பதற்கு காத்திருந்து தந்தான் திருவாத உரனுக்கு அதிக சுவையோ என்பது அந்த வாத உருவல்ல. ஆகையினால முதலே சொன்ன அல்லவா, மணிக்கவாதர் ஆண்டு கொள்வதற்கு சிவபெருமானே பெரிய ஏற்பாடு. யாருக்கு அப்படி வரல? 999 சிவகணங்களை நீங்களும் மனித வடிவர்களாக சிவகணங்களாக திரு சிவ வேடத்தோடு வாருங்கள் என்று சொல்லி இவர் தேசிய வடிவமாக இருந்துள்ளார். அதனாலே ஏறுவரு குருந்தம் இலங்கு முயற்காவே சேதுகோபம் என திரு உலத்து அருள் சிறந்து வந்து திகழ் தொண்டர் குடை சூழ சிவகணங்கள் கூட்டமாக மகிழ் வெய்தி கொந்தலர் மலர்பொலி குருந்தடி குருந்தி அந்த முதல் இல்லவர் அருட்டமிழ் உரைப்பார். அந்தம் முதல் இல்லவர் அந்தமும் முதலும் இல்லாதவராகிய சிவபெருமானை புகழ்ந்து அருட்பாடலை தமிழிலே பாடுகின்றவராகிய திருவாதவுருடைய பந்தத்தை அறுப்பதற்கு எல்லை பார்த்திருந்தார். திருவாதவுடைய பந்தத்தை அறுப்பது பந்தமும் வீடு, பந்தமும் வீடு, உலக வாழ்வு பந்தம், சிவனோடு சேர்வது வீடு, பந்தமும் வீடும் பந்தம் வீடும் படைப்போன் தான். பந்தம் வீடும் ஆனாய் போற்றி என்று நம்முடைய திருமுறைகளிலே நிறைய வருகிறது. பந்தம் வீடவை ஆய பராபரன் என்பது கூட அப்பர் தேவார். பந்தம் என்பது உலக வாழ்வு. பந்தம்னா கட்டுப்படு, சந்ததம் பந்த தொடராலே சஞ்சலம் துஞ்சி திரியாதே என்பது திருப்பரங்குன்றத்து. அதனாலே பந்தம் என்றாலே தொடர்வு, தொடர்வு என்றாலே துன்பம், சனத்தொடர்பு பணத்தொடர்பு. அந்த பந்தத்தை அறுப்பதற்காக எல்லை பார்த்திருந்தார், நேரம் பார்த்திருந்தாரு. எல்லையில இருந்தார், எல்லையில இருந்தாரு, நேரம் பார்த்திருந்தாரு. அது சொல்றாரு, அந்த முதல் இல்லவர் அருட்டமுள் உரைப்பார் பந்தமறு எல்லை எது பார்த்திருந்தார். பொங்கு முணல் யாரு வல போய் விழு கடற்போல் எங்கும் உள நல்லுயிருள்ள இது மொழியாகும் திங்களணி வேணியர் இருப்ப அடி சேரும் துங்கமறையாளர் வர தூங்குதறி சென்றார். இப்படி சுவாமி வாத உருடிகள் வருவதற்கு முந்தையே சிவபெருமான் திருப்பரந்துரையில குருந்தமரத்தில் எழுந்துள்ளிருக்கிறார். அவர் வருவதற்கு முந்தையே இவர் வந்திருக்கிறார். கொடுக்கிறவன் முன்ன வந்து உட்கார்ந்திருக்கிறார், வாங்குறவர் அப்புறம் ஒருத்தர் சொன்னார்னு வச்சுக்க, 10 மணிக்கு வாங்க அப்படின்னு 9 மணிக்கு ரெடியா உட்காந்து இப்ப அத பொருள் இது திருவுருளை கொடுக்கறதுக்கு முந்தி வந்து உட்கார்ந்துருக்கிறார். அதனாலே செம்மனத்து வாத ஊர் செல்வதமை புல்லாத பொய்மயக்கம் தரும்பாகம் போல மலர்ந்தன பூவை. இது ஒரு இயற்கை வளத்தை வச்சு சொல்றார். அது எப்படின்னா செம்மையான மனம், செம்மையான மனம் என்றால் சிவத்தை தவிர வேறு ஒன்றையும் நினையாத மனம். சிவத்தை தவிர உலக பொருளை நினைச்சா அந்த மனத்துக்கு பல வகையான தீய குணங்களும் பல வகையான சிரமங்களும் தெரியும். சிவ ஒன்றையே நினைந்து மற்றவற்றையெல்லாம் விட்டுவிட்டால், சிவ ஒன்றையே நினைந்து மற்றவற்றையெல்லாம் விட்டுவிட்டால் அந்த மனத்துக்கு இன்பமாகவே இருக்கும். அதுக்கு செம்மனம். அதே செம்மனத்து வாத ஊர் செல்வதமை புல்லாத பொய்மயக்கம் தரும்பாதம் போல மறந்துற பூ. பூவை என்பது ஒரு வகை பூ. அது காயாம்பூன்னு சொல்றது. அது நீல நிறமா இருக்கும். காயாம்பு வண்ணன் கூட திருமாலை சொல்லுவது. மகாவிஷ்ணுவை காயாம்பு வண்ணன் சொல்றது. விளங்குதா? அதனாலே இந்த காயாம்பு மலர்ந்திருந்தது, அது நிறு கருப்பு நிறமா இருக்கும். நீல நிறம் கருப்பு நிறமா இருக்கும். அது எது போல இருக்கிறதுனா, இனிமேலும் இந்த வாத ஊரடிகளை இந்த கருநிறம் போன்றிருக்கிற பாசமானது பற்றாது இவரை என்பது போல அது இருந்ததும். பாசம் இனிமேல் இவரை பற்றாது என்றது அது காட்டுச்சான். செம்மனத்து வாத ஊர் செல்வதமை புல்லாத பொய்மயக்கம் தரும்பாதம் போல மலர்ந்தர பூவை எம்மயக்கும் ஒழிப்பவருக்கு இனி பிறவி இல்லை என கைமறிக்கு மலர் போல மலர்ந்தனவங்க கூட காண்கும். காந்தல் என்கின்ற ஒரு பூ. காந்தே அந்த காந்தல், காந்தலை வந்து கைக்கு உமையாக சொல்லுவது, கைக்கு உமையாக சொல்லுவது. அது உரசேரும் 84,000 ஆய் ஓணி வேதம் நிறசேர படைத்தவற்றின் உயிர்குயிராய் அங்கங்கே நின்றான் கோயில் வரசேரும் ஊழ்முழவ மயிலழ்வர நடவாட வண்டுவாட வரசேர் பொன் இதழிதற்கும் அழலையாவே என்பது ஞானசம்பந்தர் தேவாரம். அதனாலே கொன்றை மலர் பொன்னை வீசுதான், காந்தல் மலர் கையெழுந்து வாங்குதான். அது எதுக்கு அப்படி செய்யுதுன்னா, முயில் என்கின்ற மேகம் வந்து சத்தம் போடுதான், வாத்தியம் போல முழக்குதான். அதுக்கு தகுந்த மயில்களை ஆடுதான். அப்புறம் அது வாத்தியம் முழக்குது, மயில் ஆடுதா, அதுக்கு பரிசு கொடுக்குதான் கொன்றை, அதை வாங்கிக்குதான் வாங்குது. வரசீர் முயில் முளவாய் மயில்கள் போல நடமாட வண்டு பாட, வண்டு பாட விரசேர் உன் இதழிதர, இதழினா கொன்ற விரசேர் உன் இதழிதர வெண்காந்தன். அதனாலே அந்த காந்தல் மல்லன் சொல்லுதான், இனிமேலு இவருக்கு பிறவி இல்லை அப்படின்னு, இனிமேலு இவருக்கு பிறவி இல்லை அப்படின்னு. எம்மயக்கும் ஒழிப்பவருக்கு இனி பிறவி இல்லை என கைமறிக்கு மலர் போல மலர்ந்தன அங்குல காந்தல். விற்காட்டும் கருத்து மத நம்பாகி வெம்பிறவி இற்காட்டு யாவரையும் ஆகுலஞ்சையும் பாவ நிற்காட்டி ஒழிப்பவர் யார் நீயருள் வெமக்கன்று போர் மலர்ந்தனம் என்பனி உள்ளே. இப்படியாக இயற்கை வளங்களை நிறைய சொல்றாரு. அதற்கு மேல இன்னும் சொல்றாரு, பொற்புடைய தமிழ் வாடும் புண்ணியர், பொற்புடைய தமிழ் வாடும் புண்ணியர். பொற்பு என்றால் அழகு. அதே திருவாசகம் என்ற சொல்லுக்கு வேறொன்றதுக்கு இல்லாத அழகு உடையது திருவாசகம் அப்படின்னு மரமலையடிகளும் இருக்காரு, மற்ற புலவர்களும் இருக்காங்க. திரு என்பது அழகு, அது வேறொன்றருக்கு இல்லாத சிறப்புடைய அழகுடையது திருவாசகம். அதனால இவர் என்ன பண்றாரு, பொற்புடைய தமிழ் பாடும், அழகு பொருந்திய தமிழை பாடும் புண்ணியம். எப்பொருளினும் சிற்பரன் உண்மையில் விழிக்கும் திருநயனஞ்சேர்தலினால், ஐயாலே சிற்பரனாகிய எல்லா பொருளையும் தங்கி இருக்கிற சிற்பரனாகிய திருநயனம் என்கின்ற திருக்கண்ணாலே கடாட்சிக்கிறபடியினாலே, இந்நுட்பதுவாம் பிறவி இது வென்றிறங்கி நீன் மரங்கள் கற்பவை உணர்ந்து மலர் கண்ணீர்கள் ஒளிந்தனவால். ஐயாலே இப்பொழுது திருவாத ஊரடிகளுக்கு நயனதீட்சை உண்டாக போகுது. நயனதீட்சை உண்டாவதனாலே அவருக்கு இனிமேல் பிறவி இல்லை, நமக்கு அது மாதிரி வராதா என்று அந்த மரங்கள் எல்லாம் கண்ணீர் விடுவார். மரங்கள் ஓரே உயிராகிய மரங்களும் அந்த பூக்கள் இருந்து விழுகின்ற அந்த தேனை பத்தி சொல்றாரு, நம்ம இந்த மரமா இருக்கிறமே, மரமா இருக்கிறமே நமக்கு திருவுருள் நயனதீட்சி சாமி பண்ணார்னா நமக்கும் பிறவி இல்லாமல் போகும்லவா. மரஞ்செடி குடியா இந்த சிவபூசைக்காகிற மரஞ்செடி குடியா பறக்கிறது பெரிய சொல். ஒரு புலவர் பண்ணாரு, இந்த திருவண்ணாமலையில அருணாசலேஸ்வரருக்கு குடத்துல இருந்து பால் சலம் எல்லாம் விட்டு அபிஷேகம் பண்றாங்களே, அந்த குடமா நான் வந்து சமைஞ்சிருக்க கூடாதான் சடப்பொருள் இருக்காது. தடமான இதென்று அறியா குருடலின் தன்மையை போல் மடமான மோக வலையினில் பட்டு மயங்குகின்றேன். திடமாக பூசுரன் நானூறு மாட்டும் திருமஞ்சன குடமாய் சமைந்தலனே அருணாபுரி திருக்கோயில். எப்படியாவது சிவசம்பந்தமா சிவனுக்கு பணி செய்கிறாப்புல பொருளா இருந்தா தேவலாமே அந்த மாதிரி. முன்னைவினை தெருங்காடு மூடுற ஐம்புல வேடர் துண்ணிய அனைத்து இடர் செய்யும் துன்பவழி செல்லாமல் ஐயாலே. வினை என்பது பெரிய காடு, வினை என்பது பெரிய காடு. மடங்க என் வல்வினை காட்டனின் மண் அருள் திக்குழும் விடங்க என்னை விடுதி கண்டாய் என்று திருவாசகம் நினைத்தோம். வினை பெரிய காடாம், பெரும் காடாம். காடுன்னா பல வகையான மரங்கள், முன்மரங்கள், மிருகங்கள், பல வகையான வந்து விஷப்பூச்சிகள் எல்லாம் நிறைந்திருக்கிற காடு. நல்ல காடு அல்ல வினை பெருங்காடு. முன்னை வினை பெருங்காடு மூடுற ஐம்புல வேடர் துண்ணிய அலைத்திடர் செய்யும் கும்பவடி. அந்த காட்டிலே ஐம்புலன்களாகிய வேடர்கள் வந்து வேற பறிக்கிறதுக்காக துன்பத்தை கொடுப்பதற்காக இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த காடு துன்ப வழி செல்லாமல் அந்த மாதிரி வழியிலே செல்லாமல் இதுவரையில் அப்படி சென்று கொண்டிருந்த இந்த திருவாத ஒடிகள் உடைய முன்னப்பிறவியே எல்லாம் அப்படி ஆன்மாக்களுக்கு இப்படி எல்லாம் இருக்கிறது. ஆன்மாக்களுக்கு இப்படி எல்லாம் பிறவியும் வினையும் அதில் வருகிற துன்பம் இதெல்லாம் சொல்லி இவர் அந்த வழியிலே செல்லாமல் சிவஞான உபதேசம் தமிழ் செய்வார் இன்ன வகை துலகான எய்திய நெறிநீதி. அதனால சிவஞானத்து உபதேசம் செய்வராகிய மாணிக்க வாசகர் அந்த காடுகளெல்லாம் கடந்து சென்றாரு. விரிந்த கடலுக்கிடை விழுந்து இடர் உழுந்தே திரிந்தவர் நயந்து வர சென்றணுகுமாகும். கடலிலே விழுந்தவர் மறுபடி கடையிலே சேருவது போல வருந்த உழல் வித்த வினை ஒத்த உபசத்தால் இப்பொழுது இருவினை ஒப்பு வந்து விட்டது. உனக்கில்லாததோர் வித்து மேல் விளையாமல் என் வினை ஒத்தரும் கணக்கிலா திருக்கோலனை வந்து காட்டினாய் கற்குண்டிலே என்றார் போல அருந்தவர் பெருந்துரை மருங்கினில் அணைந்தார். இப்படி வழியில் இருக்கின்ற இயற்கை வளங்களை எல்லாம் சொல்லி இப்பொழுது பெருந்துரைக்கு பக்கமாக வந்து விட்டார். இந்த உலகம் சிவன் இருக்கும் உலக, இந்த உலகம் நான் கூட அன்னைக்கு சொன்னேனே, இந்த உலகம் சிவலோகம், பூலோகம் நமக்கு சிவலோகம். சிவலோகத்துக்கு போகணுங்கிறது கட்டாயம் இல்லை, நம்ம ஒன்னு அப்படி ஒண்ணு கட்டாயம். ஏன்னா சிவன் இங்க இருக்கிறபடியே, சிவன் இங்க இருக்கிறபடியே அங்க போகணுங்கிற கட்டாயம் இல்லை. கோயில் புராணத்துல மாவடி சிவன் சாமிய கும்பிட்டு விட்டு நடராஜா கும்பிட்டு விட்டு இன்னமேலும் மறந்தா கூட இங்க வரமாட்டேன் போ அப்படின்னு போறேன் சிவலோகத்துக்கு. அப்படி போறவே அங்க போய் என்னத்தை பார்ப்பா, அங்கதான் கூத்து இல்லையே, அங்கதான் கூத்து ஆட முடியாது, ஆடுறது இங்கதான். இங்க வந்தாலும் இந்த கூத்தை பார்க்கலாமே, இதை விட்டு அங்க போறானே சிவலோகத்துல, அங்க போய் எதை பார்க்க போறான் அப்படிங்கிறார். மறந்தாலும் இனி இங்கு வாரோம் என்று அகலோர் சிறந்தார நடமாடும் திருவாடன் திருவடி கண்டு இறந்தார்கள் பெறவாத இதில் என்ன பயன், வந்து பிறந்தாலும் இறவாத பேரின்பம் பெறலாமே. இங்க வந்தாலும் கூத்தை பார்க்கலாம், இங்க வந்தாலும் கூத்தை பார்க்கலாமே, சிவலோகத்துக்கு போனா என்னத்தை பார்க்க போற அப்படிங்கிறார். அதனால இப்ப நம்ம சிவலோகத்துக்கு போகணும்னு கட்டாயம் இல்ல, ஆனா இங்க இன்பமாக இருந்து சிவலோக சிவபெருமான தரிசனம் பண்ணிக்கிறது இதுவே சிவலோகம். சிவபெருமான எழுந்தவர்கள் இருக்கிற கோயில் எவ்வளவு அளவில்லை அல்லவா, அதனால சிவலோகம் தானே. அதுதான் இந்த உலகம் சிவன் இருக்கும் உலகம். அதை காரணம் சொல்றாரு, இந்த உலகம் சிவன் இருக்கும் உலகாக இங்கே திருவுருளை பெற்று இந்த உலகத்தில் இருக்கிற கோயில்கள் உறிஞ்சு நம்முடைய நாயன்மார்கள் வாடி இருக்கிறார்கள். அப்ப இந்த உலகம் சிவன் இருக்கிற உலகத்தான பாடி இருக்கிறாங்க, இந்த உலகம் சிவன் இருக்கும் உலகாக சிந்தையருள் கொண்டு திருவாசகம் உரைப்பார் பந்தமர அந்தமில் பரங்குருக வென்றே வந்துள்ள பெருந்துரையின் பன்மையரை செய்வாம். ஆகையினாலே இப்படி இந்த உலகத்தையே சிவலோகமாக ஆக்கியவர் நம்முடைய சமயாச்சாரியம். இந்த உலகத்தையே சிவலோகமாக அப்பாண்டிய நாட்டை சிவலோகம் ஆக்குவித்து அப்பார் செய்யப்படும் திருவாசகம். சிவலோகத்தை இந்த லோகத்துக்கு வரவழைச்சார்கள் அது தெரியும் உங்களுக்கு. வரவண பாண்டியனுக்காக சிவலோகத்திற்கு வரவழைச்சாரு, ஞானசம்பந்தருக்காக சிவலோகத்தை திருப்பெருமநல்லூர்ல வரவழைச்சாரு. சிவலோகத்தப்ப அதனால இந்த உலகம் சிவலோகம் தான். ஆனா திருவுருளால அப்படி அமையும். ஆகவே மாத்தியர் குலத்தலைவர் வன்பரவி எவ்வந்து ஓ சீத்துலக ஐயரருள் செய்யும் இடம் வந்து சூழல் சிந்து கூத்திரல் ஊர்ந்த வகை போன்றதெல்லாம் உங்கள் நிறைய மரங்கள் அடர்ந்திருந்த சோலைகள், மரங்கள் நல்ல பூக்கள் உடைய பூக்களை உடைய மரங்கள். இப்ப பூ இல்லாத மரம் இருக்குது இல்ல, மரத்துல பூ இல்லாத மரம் முள்ளு மரம் இருக்குது, பக்கத்துல நிக்க முடியாத மரங்கள் இருக்குது இல்லப்பா, மரங்களிலேயே அதிலே உயர்ந்த ஜாதி மரங்கள் மனம் பொருந்திய பூக்களை வைத்திருக்கிற மரங்கள் இருக்குவார். அப்பாப்பாப்பா, இப்ப மனுஷன்ல வித்தியாசம் இருக்கிற மாதிரி ஞானம் உள்ளவன், தர்மம் உள்ளவன், கல்வி உள்ளவன் இருக்கிறான், அஞ்ஞானி இருக்கிறான் இல்லவ, அது போல மரங்களில் நல்ல மனம் உள்ள பூக்களை உடையதாயும் அது சிவபெருமானுக்கு உரியதாயும் இருக்கின்ற சோலைகள். அந்த சோலைக்கு போனா எப்படி இருக்கும் ஆனந்தமா சொல்றாரு. மாத்தியர் குலத்தலைவர், மாத்தியர் குலத்தலைவர் அமாத்திய குலத்திலே வந்தவராகிய திருவாத ஒளிகள் வன்பிறவி எவ்வன் தீர்த்து திருவாதனுடைய பிறவியை தீர்த்து சிவபெருமான் அருள் செய்கின்ற இடம் இது என்று தோத்திரம் உரைத்து அந்த சோலைகளில் இருக்கிற வண்டுகள் எல்லாம் தோத்திரம் பாடுவான். வண்டு வாட மயில் ஆள மான்கன்று துள்ளவரி கண்டை வாய சுனநீர மொட்டலும் கேதாரம் என்றார் போல வண்டுகள் பாடுவது. அதுக்கு மேலே பூக்கள் சிந்துவது, தேவர்கள் சிந்துவது போல இருக்கிறது. இப்படி பூத்திரன் உதிர்ந்த வகை போன்றதலர் பொங்கல் போற்பேரறிந்து தவம் முயல்வோ என்று பெருந்துரை நாடி ஆறு எங்கி இழைக்கும் அவர்க்கு அடிக்க இது நிற்பவர் போல் கூறும் என்ப நெல் செய்து குறையாத பத்தியுடன் நீரணிந்து சோழ கைது என்று ஒரு வகை அது தாளம்பு என்று சொல்லுவது. அது வந்து சூர் இருக்குமா, அது தாளைன்னு தான் சொல்றாரு. கை தாளையில சூர்னு ஒரு வகை இருக்கும், சூர்னு ஒரு வகை இருக்கு. அதுக்கு அத்தாள் தாளைன்னு ஒண்ணு இருக்குல்ல, தாளை மரம் தாளம்பூ. அதுல சூர் இருக்கும், சூர்னா அந்த கொஞ்சம் மென்மையா பூக்கள் அது இருக்குதா, அது வந்து சோத்தை வச்சுக்கிட்டு நிற்குதான். மாணிக்க வாசகர் நடந்து வந்து இழைப்பா இருக்கும், கரைப்பா இருக்கும், பசியா இருக்கும் அப்படின்னு அது இந்த பூக்கள் வெண்மையாக அதுல இருக்குதான். அது திருநீர் பூசிக்கிட்டு சோறு வச்சுக்கிட்டு நிற்குதான் மாணிக்க வாசகர் கொடுக்கணும். சோறு மாணிக்க வாசகர் கொடுக்கணும்னா திருநீர் பத்தி உடல்ல இருக்கணும் இல்லவா, அதை எப்படி சொல்றாரு பாரு. பேரறிந்து தவமுயல்வோ என்று பெரும் துறை நாடி ஆறு எங்கு இழைக்கும் அவருக்கு அழிக்க வைத்து நிற்பவர் கூறு என்ப நிழல் செய்து குறையாத பத்தியுடன் நீர் அணிந்து சோரையந்தி நின்றது துன்றிய கைதை அப்படின்னு சொல்ற. இப்படி ஆன்ற பயன் பிறன் முகர அகத்தினிமை உலகாக தோன்றிய நல் அறிஞன அறிவினர் ஓ தூவன்றி எழுந்தன கண்ணல். ஐயாலு பிறருக்கு பயன் கொடுப்பதற்காக கரும்பு இருக்குதான், கரும்பு இருக்குதான். அது பெரியவர்கள் எப்படி இருப்பாருன்னா பிறருக்கு பயன் தருவதற்காக அவர்கள் இருப்பார்கள். கரும்புலம் இறைவர்முகன் ஆடிலவர் வான்றகையன் இல்லை என்ன வளைந்து வளைந்தன சென்னல். இப்படி எல்லாம் அந்த திருப்பெருந்துறையில் இருக்கிற வளத்தை பத்தி பாடுகிறாரு. அதற்கு மேல திருப்பெருந்துறையிலே திருவாத ஊழியர் சென்று சிவருவாரை கண்டு திருவுருளை பெறுகின்ற அந்த சிறப்பு நிகழ்ச்சி நடைபெறும். திருவுருளாரே எல்லாரும் கேட்டு திருவுருளை ரொம்ப பிரிவீர்களா, திருவுருளை கேட்பதே திருவுருள் தானே, அதுவும் மாணிக்கவாதர் பெற்ற திருவுருளை கேட்கும் போது நம்ம பெற்றது போலே ஆச்சாரியனாக வந்து அந்த அளவுக்கு திருவுருளை செய்திருக்கிறான்னு சொல்ல முடியாது. ஆகையினால அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நிகழ்ச்சி இது. சுவாமியே சிவபெருமா திருவாத ஊழிகள் தரிசித்து திருவுருளை பெறுகின்ற ஒரு சிறப்பு நிகழ்ச்சி திருவருளாலே நாளைக்கு நடைபெறும். சிவாய
5: வான்முயில் வளாது மிக வலி வளஞ்சுரக்க மன்னன் பொன்முறை அரசு குறைவில் அது இருள் வாழ்ந்து நான் மறையறங்கள் ஓங்க நற்றமும் எள்ளி மல்க மேன்மைகள் செய்வ நிதி விளங்குக உலகமெல்லாம்.
4: நம பார்வதி
6: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
7: ராமகிருஷ்ண மிஷன் ஜூன் மாத சத்சங்கம் 1st முதல் நாளே வந்திருக்கு. ராமகிருஷ்ணனுடைய சரித்திரத்தை ராவண்ணா கணபதி அவர்கள் எழுதியது வாசித்து அதை பற்றி கலந்துரையாடி வருகின்றோம்.
8: உன்னத ஆத்ம அனுபவத்திலிருந்து இந்த நிலைக்கு வரும்போது மலை முகட்டிலிருந்து பூமியில் விழுந்தாற் போல மனம் நொறுங்கி முறிந்து போக பேச்சற்று மூச்சற்று கிடப்பார். நீருக்கு பதிலாக இரத்த திவலைகளே அவருடைய உடம்பில் வேர்வையாக துளித்தன என்று அவரை நேரில் கண்டவர்கள் கூறியுள்ளனர். வருவாய் தரிசனம் தருவாய் என்று அம்பாளிடம் கதறி கதறி முறையிடுவர். தம் முகத்தை தரையிலெல்லாம் தேய்த்து கொண்டு விம்முவர். இதனால் அவர் முகமெல்லாம் சிராய்த்து சிராய்ப்புகள் காய்த்து வெடித்து கிடந்தன. உடம்பெல்லாம் பற்றி எரிய கங்கையில் மணிக்கணக்காக முங்கிக் கிடப்பர். இவரே சில சமயங்களில் நெருப்ப மிதித்தாலும் உஷ்ணந்தெரியாமல், நீரல் நினைந்தாலும் ஈரந்தெரியாமல் தம்மை மறந்து திரிவர். இவ்வளவெல்லாம் சோதனைக்கு ஆளாகியும் அன்னையிடம் அவரது அன்பு மட்டும் லவலேசங்கூட குறையவில்லை.
7: இவருடைய பக்தியினுடைய வெளிப்பாடு மாணிக்க வாசகருடைய போட்டி திருகவல்ல வரும். அந்த பக்தி வந்த பிறகு சொல்லுவார், கடல் அது கண்ட மெழுகது போல, கடலை கண்ட மெழுகு போல, தொழுது உளம் உருகி அழுதுடல் கம்பித்து, தொழுது உளம் உருகி அழுது உடல் கம்பித்து, ஆடியும் அலறியும் பாடியும் பரவியும் கொடிரும் பேதையும் கொண்டது விடாதனும் படியேயாகினல் இடையறா அன்பில், இடையறா அன்பில் அன்டையிங் லவ் அயரா அன்பின் நரன்களல் செலினி. சிவஞான போதத்துல வரும் எல்லாத்தையும் போனா அந்த அனுபவம் வந்தாக்கல மாணிக்க வாசகர் ராமகிருஷ்ணர் கொண்டு போனா அங்க போய் முடிக்கும். ஐயரா என்பு, இடையரா என்பு. அது ஒரு நாள் எங்களுக்கு போய் இருக்கும், வீட்டை போனோம்னா போகிற மூட் வந்துடும். அப்புறம் நாளைக்கு அப்புறம் அடுத்த மாசம் சச்சங்கம், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சச்சங்கம் இருக்கு, திருப்பி இது அயரா என்பு அல்ல. இது இப்படி தொஞ்சு போய் இப்படி வந்து பிடிக்கிறது. இது இடையரா என்பு, அயரா என்பு, அயரா அன்பின் அரண் கலல் செலுமே. சிவஞான போத சூத்திரத்துல இருக்கு இடையரா என்பு அண்டையின். இடையரா என்பில் பசுமரத்தாணி அரைந்தாற் போல காசிபது பெருகி கடல் என மருகி அகங்குலைந்து அனுகுலமாய் மே விதிர்த்து, உடம்பெல்லாம் விதிர்த்து சகம் பேய் என்று தம்மை சிரிப்ப, சகம் பேய் முகமெல்லாம் பேரப்பா என்று சொல்லி எங்களை பார்த்து சிரிக்க, சிரிப்ப நான் அது ஒளிந்து வெக்கம் போட்ஸ். அவர் எப்படி சொல்லுவார், இவர் எப்படி சொல்லுவார், அவர் என்ன நினைப்பார், அதெல்லாம் கிடையாது. நான் அது ஒளிந்து நாடவர் பழித்துறை பூனது வாக, மற்றவர்கள் பழித்து சொல்ற உரையெல்லாம் இவருக்கு அணிகலனாக வருது. கோணுதல் இன்றி அதால எந்த விதமான வாட்டவும் இல்லாம சதுர் இழந்து அரிமால் கொண்டு சாரும் கதியது பரமா அதிசயமாக கற்றாமனமென கதறியும் பதறியும், கற்ற கன்று என்ற பசுவின் மனம் போல கதறியும் அழுது பதறியும் துடித்தும் மற்றோர் தெய்வம் கனவிலின் நினையாது அருவரத்தொருவன் அவனியில் வந்து குருவரனாகி அருளைய பெருமையை சிறுமை என்று இகழாதே. திருவடி இணையை புறவினை அறியா நிழலது போல முன்பின் ஆகி முனியாக திதை இன்பு நைந்து உருகி நெக்கு நெக்கு ஏங்கி அன்பெனுமாறு கரையது புரள நண்புலன் ஒன்றி நாத என்று அரட்டி, நாத என்றான் தலைவன், அரட்டி உரை தடுமாறி உரோமம் சிலிர்ப்ப
8: கரமலர் மொட்டி இருதயம் மலர கண் களிகூற நுண் துளி அரும்ப வேர்வை பக்தியினுடைய அகச்சின்னம் புறச்சின்னம் என்று சொன்ன அகச்சம் அரும்ப சாயா அன்பினை நாடு சாயா அன்பு இடையரா அன்பு சாயா அன்பு அன்பினை நாடொரு தளப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை தீ திருவாசகம். வைத்தியர் ரணசிகிச்சை செய்வது போல இத்தனை இன்னல்களையும் அவள் தன்னுடைய நன்மைக்கே அளிக்கிறாள் என்பதை அவரது அகத்தின் அடியாளம் சொல்லி வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல் வாளால் அறுத்து சுட்டாலும் அந்த காலத்து சர்ஜரி அதாவது ஸ்டெரிலைசேஷன் டெக்னிக் இப்ப இல்ல வாழாளை அறுத்து சுட்டு இப்போ சரிக்கு தானே கோட்டரைசேஷன் செய்யறது அங்க இருக்கு சுடினும் அதால கூவம் பெறுவதுவங்களுக்கு தாங்கறது இல்ல நல்லா செய்தாரு வேலை நன்றியோட மாளால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல என்று குலசேகர் ஆழ்வார் பாடினார் அல்லவா அதே போல தமது மாசுகளை பூரணமாக களையவே அவ்வாறு தேவி புடம் போட்டு எடுக்கிறாள் என்று நம்பி அன்பு செய்தார் கதாதரன். மாசுக்களை களைவதற்காக அம்பாள் இப்படி செய்கிறாள் என்று சொல்லி அவர் அன்பு செய்தார். இவ்வளவு துன்பங்களை தந்த போதிலும் அவற்றையும் மீறி அன்பு செய்யும் பான்மையை அவள் தந்துவிட்டாளே, அப்படி அன்பு செய்வதற்காக இத்தனை துன்பங்களை அனுபவிக்க கூடாதா என்ன? அனுபவத்திலையும் ரெண்டு இருக்குது. நான் சொன்னேன், நிஷ்டை கூடி இருக்கிறதுண்டு, நிஷ்டைக்கு வெளியில வாரதும். நிஷ்டை கூடி இருக்கிறது இறைவனுடைய அனுபவித்துக் கொண்டிருக்கிற நிலை, அதிலிருந்து வெளியில வர்ற நிலை ஒன்று இருக்கு. அதான் இந்த இது ஏற்பாடு. அம்பாளை பார்த்துட்டார், சந்தோஷமா இருக்க வேண்டியானே அம்பாளை தான் கண்டுட்டார். பிறகு என்ன, அந்த அம்பாளை கண்டவருக்கு பிறகு இப்படி அழுது குளறி கொண்டு இருக்கணுமா? இந்த அனுபவம் எங்க போக்கணுமெண்டா இதுதான் சொல்லுவார்கள். அந்த காணுகின்ற சேர்கின்ற சேர்க்கையத்தான் நிஷ்டை. அந்த அத்திவித நிலையில கண்டு அனுபவித்து அது நிஷ்டை. அது கண்டு இந்த நிஷ்டையிலேயே அப்படியே நெடுக இருக்க முடியாது. அந்த நிஷ்டையில இருந்து சில பேர் அதுலயே தெரிவாங்க, நடந்து கொண்டு விழுந்தி நடந்து எல்லாம் தெரியுது. அவங்களுக்கு தான் கோலம் இல்லை, குணம் இல்லை, குறி இல்லை, அதெல்லாம் படிச்ச அதெல்லாம் கிடையாது. அவைதான் அப்படி இருக்கிற போலதான் பூஜை ஒழுங்கா செய்ய முடியாது. ஆனா இவர் பிறகு எல்லா உபசார பூஜையும் செய்கின்றாரு இல்லையா? அம்பாளுக்கு சூடச உபசார பூஜை செய்கின்றாரா இல்லையா? எல்லா பூஜையும் பிறகு செய்கின்றாரு தானே. அப்ப முந்தி ஏன் செய்ய முடியாம போனது, பிறகையும் செய்தவர் கேள்வி கேட்கணும் இல்லையா? சும்மா ராமகிருஷ்ணர் வந்து எழுதி வச்சுட்டு போக, நாங்க ராமகிருஷ்ணர் வந்தார் வந்தார் இப்படியே படிச்சுட்டு போனா கேள்வி. இப்ப அவர் அம்பாளை கண்டார், அம்பாளை கண்ட பிறகு பிறகுமே அவர் அழுதினார், வருந்தினார். இந்த வருத்தம் ஏன் வந்தது? அம்பாளை பூஜை செய்து கொண்டு வந்தவர் அம்பாளுடைய அனுபவம் வந்தோடனே பூஜை செய்ய முடியாம போகுது. பிறகு திருப்பி பூஜை செய்கிறார் இல்லையா? எத்தனையோ பூஜைகள் எல்லாம் செய்கிறார் வந்து அந்த உபசாரப்படி, அந்த பூஜைகள், அந்த நவராத்திரி பூஜை, அந்த பூஜை, சோடச உபசார பூஜை எல்லாம் முறப்படி செய்கிறார், எல்லாம் செய்கிறார். அது எப்படி பிறகு வந்து இதுல கூடிய நிலையிலே நிஷ்டை, நிஷ்டை கலைந்த நிலை ஒன்று. நிஷ்டை கலைந்த நிலையிலையும் அவர் சொல்லுவார்கள் என்பது தம்மலங்களி அன்பரோடு மரியி மாலரணேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயந்தானும் அரணன் தொழுமே. ஈவன் ஆஃப்டர் தட் ஸ்டேஜ் ஸ்டில் தே வில் பி வித் த ட்ரூ டிவோட்டிஸ் அண்ட் வர்ஷிப்பிங் த ட்ரூ டிவோட்டிஸ் அண்ட் தே பாபர்னேலியா இறைவனன்றே பார்த்து இந்த அடியவர்களையும் அவர்களுடைய திருவேடத்தையும் ஆலயங்களையும் வணங்கிக் கொண்டு இருப்பார்கள். அதான் ராமகிருஷ்ண பதிவு செய்வார். அவர் நாங்க சொல்றத பத்தி இருக்கவில்லை, அவர் தானே நான் அது ஒளிந்து சொல்லிட்டு போகட்டும். அவர் என்ன மற்றாக்க சொல்றதுக்காகவோ, ஜோர் சுவாமிகள் மற்றாக்க சொல்றதுக்காக ஏதாவது செய்திருக்கிறாரா? Not to please others, not to get them. ரெண்டு இருக்குது. ஒன்று, அவர் நிஷ்டையில இருந்திருந்தால் அவரால் மற்றவர்களுக்கு குறைய எதிர்க்கு சொல்றது ஒன்று இருக்கு. ஆனா அந்த நிலையில அவர்கள் இருந்தாலே அவர்களுடைய தரிசனம், அவர்கள் இருப்பு எல்லாமே பாக்கியம்தான். அந்த கம்யூனிட்டி, அந்த பீப்புள் ஹூஎவர் சீயிங் தெம், ஹூஎவர் ஃபீடிங் தெம், ஹூஎவர் ஹெல்பிங் ஹிம், அது சொல்றாங்க இல்லையா, இவருக்கு செய்தது தனக்கு செய்தது என்றும், இவர் சொன்னது தான் சொன்னது என்றும், இந்த இதெல்லாம் வருதல்லோ, இவருக்கு செய்த இறைவனுக்கு செய்தமே அது வந்துடும். அப்ப அவர் வந்து எங்களுக்கு செய்யணும் இல்லை, நாங்கள் அவருக்கு செய்தால் நினைச்சு தருகிறது. ஒவ்வொருத்தர் நிலையை பொறுத்தது. அதான் சில பேர் அந்த இன்பத்தை அனுபவித்து போட்டு அப்படியே அதுலேயே ஆழ்ந்து விடுவார்கள், அப்படியே போயிடுவார்கள். வெளியில அதை பற்றி தந்தது கிடையாது. சில பேர் தான் இப்படி வந்து மற்றவைக்கு சொல்லி போட்டுப்போம். ரெண்டுமே பயன் உள்ளதா, ஒன்று பயன் கூட ஒன்று பயன் குறையா, ஒன்று மேல ஒன்று கீழே என்று சொல்லலாம். சிவஞான சித்தியால அதை பற்றி வரவேன். ஞாலமதில் ஞான நிஷ்டையுடையோர், ஞாலமதில் ஞான நிஷ்டையுடையோருக்கு, இந்த நிஷ்டையில இருக்கிறார்கள், உலகத்தில் ஜீவித்துக்கும் பொழுதே இந்த நிஷ்டங்கள் இருக்கிறார்கள்.

0: ஆடலினொடு ஆடல் பயின்றிடம் பெறுவர்கள். அவர் பாடி ஆடிக்கொண்டு திரும்பினார். தேசம் இடம் காலம் திக்கு ஆசனங்கள் இன்றி, அவர்களுக்கு இன்ன ஊர் இன்ன இது ஒன்றும் கிடையாது. இந்த திக்கில வழிபடணும், இந்த திக்கில இருக்க வேணும் இன்றி செய்வது ஒன்று போல் செய்யா செயலதனை செய்து, அவர்கள் செய்தாலும் செய்யாது போல இருக்கு, செய்யாதும் செய்தது போல இருக்கு செய்து, அங்கு ஊசல்படும் மனமின்றி அன்வேவரிங் மைண்ட் மாற்றம் மனங்களிய நின்ற மறையோனே. இந்த ஆடிக்கொண்டு மாறிக்கொண்டிருக்கிறோம், அது அப்படி ஆட்டம் நிக்க அங்க அவன் நிக்கிறான், அவன் ஏற்கனவே இருக்கிறான், எங்களுக்கு தெரியாது அந்த ஆட்டத்துல, இப்ப அது நின்ற உடனே தெரியுது. அதே மாதிரி அங்கு ஊசல்படும் மனமின்றி உலாவல் நிற்றல் உறக்கம் உணர்வு உண்டி சாப்பிடுதல் பட்டினி இருத்தல் கிடத்தல் மாசு அழுக்கு அதனின் தூய்மை வறுமை வாழ்வில் வருத்தம் மைதுனம் சினத்தின் ஆசையின் வெறுப்பின் இவை அல்லாதும் எல்லாம் அடைந்தாலும் ஒன்றுமே இருக்காது. எல்லாம் பசி இருக்கும் இருக்காது, சாப்பிடுவார்கள் சாப்பிட மாட்டார்கள், தூக்கம் இருக்கும் இருக்காது, கோபம் இருக்கும் இருக்காது, எல்லாம் செய்தாலும் ஒன்றும் இல்லையா அவங்களுக்கு. யுவர் சுவாமி தூஷணத்தால பேசி கிளைச்சாலும் அவர் கோபிக்கிறாரா? அது அவருக்கு செயலா? அது அவருக்கு கர்மாவா? சினத்தின் ஆசையின் வெறுப்பின் இவை எல்லாதும் அல்லாதும் எல்லாம் அடைந்தாலும் ஞானிகள் தான் அறநடியை அகல அந்த இடத்தை விட்டு அகல மாட்டார்கள். இப்படி அந்த இருக்கிற ஞானிகளை பற்றி இன்னொன்று வருது. சாக்கிரத்தை அதீதத்தை புரிந்தவர்கள் இவர்கள் சர்வ நிவர்த்தி வந்த தபோதனர்கள். இவர்கள் பாக்கியத்தை பகர்வது ஏன்? எப்படி இவருடைய பெருமையை சொல்லுவது? இம்மையிலே உயிரின் பற்று அறுத்து, இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே உயிரில் இருக்கிற பற்றை அறுத்து, பரத்தை அடை பராவு சிவர் அன்றோ, இறைவனை அடைந்த நடமாடுகின்ற சிவன்கள் இவர்கள், இவர்கள் நடமாடும் சிவன். ஆக்கு முடிகவித்து அரசாண்டு அவர்கள் அறிவையோடு அனுபவித்தங்கு இருந்திடும் அகப்பற்று அற்றிருப்பர். இவர்கள் சில வேளை முடிசூட்டி அரசாண்டு இஞ்சால அங்கால பெண்கள் இஞ்சால பெண்கள் அறிவையரோடு அனுபவித்தங்கு இருந்தாலும் கூட அகப்பற்று அற்றிருப்பர். ஜனக மகாராஜா மாதிரி இருப்பினர் ராஜா இருக்கிறார்களே. எங்களுக்கு ஒரு நாயனார் வந்தார், மூர்த்தி நாயனாரன், உமையார் உலகாண்ட மூர்த்திக்கு மடியே நின்று அரசர். ஆனா அகப்பற்று இரியக்காம், நோக்கி இது புரியாதோ, இத பார்த்து இது புரியாதாக்கள் புறப்பற்று அற்றாலும், வெளியிலே காவி கொடுத்து ருத்ராட்சம் போட்டு திருநீர் பூசி புறத்தே ஒன்றும் தட்டில்லாத மாதிரி இருந்தாலும் நுழைவர் புறப்பினில் திருப்பி திருப்பி புறப்பார்கள், திருப்பி திருப்பி புறப்பார்கள். ஏனென்றால் உள்ளுக்குள் அடங்கேல சொல்றார். வினைகள் நுங்குடாவே, அது இந்த கர்மா அடங்கேல் நுங்குடாவே மடிந்துடாது. இப்ப இந்த நிலைதான் ராமகிருஷ்ணருடைய இந்த பரவச நிலை. அப்பதான் சில பேர் சொல்லுவார்கள் அவர் மெடிடேஷன்ல இருந்தார், ஹி வாஸ் மெடிடேட்டிங், அதெல்லாம் வேலை சூப்பர்ஃபிஷியல் வேர்ட், அதெல்லாம் சொல்லல. இவ்வளவுமே ரொம்ப கஷ்டம். அவர் இறையை இறையோடு ஒன்றாக இருந்து அனுபவித்த நிலை, அதுலதான் நிஷ்ட கூடல், இறை நிஷ்டையில இருந்து வெளியே வரைக்குள்ள என்ன நிலை, அது ரெண்டு பாக்குறோம். அடுத்த சேப்டர் பாப்போம்.
1: கர்மான்னு நாங்க சொல்றோம், இந்த பிறப்புல செய்யறது என்ன மான் கேட்ட கேள்வி என்ன? அந்த அடுத்த பிறப்புல இப்ப நாங்க செய்யற நன்மை வந்து அடுத்த பிறப்பு எங்கண்ட பிறப்பு எங்கண்ட ஆன்மாவுக்கு தான் நான் சேருமோ, அல்லாட்டா இப்ப எங்கண்ட சந்ததிக்கு சேருமோ?
0: நல்ல கேள்வி.
1: இது நீட்டு மகனுக்கும் தாய்க்கும் ஒரு விவாதம்.
0: கர்மா வந்து கர்மா என்றால் சொல்வார்கள், நான் என்ற அந்த முனைப்போடு செய்கிற எல்லாம் கர்மா. இப்ப கர்மாவில வந்து பொதுவான விதி கர்மா உண்ட வந்து இந்த பிறப்புல நாங்க வரையக்குள்ள ஒரு கர்மா மூன்றா பிரிக்கிறோம். கர்மா த்ரீ, ஒன் இஸ் அவர் ஸ்டாக் வி
1: ப்ராட்
0: கோ த்ரூ ஹிஸ் திஸ் லைஃப்
1: உடம்பில்தான்
0: அனுபவிக்கும் கர்மா. ஆனா சோல் அனுபவிக்காது கர்மா, சோலுக்கு உடல் வேணும், சோல் துக்கப்படுறதுக்கு மனம் வேணும், பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு கண் வேணும், சுவைத்து சந்தோஷப்படுறதுக்கு வாய், வலியை உணர்றதுக்கு தேகம் வேணும், எல்லாம் அந்த கருவிகரணங்கள் வேணும், இல்லாட்டி கர்மா அனுபவிக்க இல்லாது. சந்தோஷத்துக்கும் ஜெரிகளுக்கு அந்த கருவிகரணங்களை குடுக்கறதுதான் புறப்பு உறவனுடைய. இப்ப இந்த கர்மா வந்து முந்தின பிறப்பு கேட்ப அவர் கொடுக்கிறார், அது கொண்டு வர ஒரு ஸ்டாக், அது உண்டு. அதுதான் நாங்க விதி ஊழ்வினை எல்லாம் சொல்றோம். ஊழல்ல.

0: அது உணவாக அங்க உறவு அங்க எழுதுனது எல்லாமே ஒன்று கூடி வராது. அதான் இஸ்லாத்துல சொல்லியிருக்கு, நீ உனக்கு வருகின்ற ஒவ்வொரு தானியத்திலும் உன் பெயர் எழுதப்பட்டிருக்கு. நாங்க சாப்பிடுற சாப்பாடுல இருக்க ஒவ்வொரு தானியத்திலும் எழுதப்படும். ஊழ் அல்லது உணவாக ஆண்டு சிவப்பிரகாசத்துல வருது. ஊழ் அல்லது உணவாக அது கர்ம. ஊழ்வினை உறுத்து வந்து விட்டும், ஊழ்வினை உறுத்து வந்து விட்டும். அப்ப அப்படி சொல்லுவாங்க அது கர்மா வினை. இப்படி கர்மாவை கழிக்க வந்த நேரத்திலேயே நாங்க கர்மா செய்து கொண்டிருக்கோம். அதே மூன்று விதமா தேடுறோம், மனம் வாக்கு காயம், தோட்ஸ் வேர்ட்ஸ் அண்ட் டீட்ஸ். மூன்றாலையும் கர்மா வருது, நெச்சாலே கர்மா, வாயால கர்மா, அந்த நல்ல கர்மா. மனத்தால செய்யற கர்மாக்கு மனத்தால கஷ்டம், வாயால செய்ய கர்மாக்கு வாயால பேச்சு வேண்டும், உடம்பால செய்யற கர்மாக்கு உடலால வரும். கணக்கு எல்லாம் சரியா வருது, அது அது ஒன்று. அப்ப இப்படி அடுத்த பிறப்புக்கு இங்க வரைக்க செய்கிற கர்மாவை சொல்றது நாங்க தெரு வரைவினையில ஆகாமி. இதை விட ஒரு ஸ்டாக் கொண்டு அங்க இருக்கு, டிபாசிட், பிக்ஸ் டிபாசிட் வரி அங்க இருக்குது, அதான் அங்க இருக்காது சஞ்சிதம். இது பொதுவினை. பொதுவாக குரு வந்து அந்த குருவருள் வர எங்களுக்கு வரிவினை வராது. இந்த பக்குவம் வந்துட்டு நல்லது கெட்டது இந்த பட்டு அதுகள் எல்லாம் போய் எல்லாம் நடுநிலையா பாக்க துவங்கினா ரெண்டு இரண்டு வேணா ஓடும் செம்பனும் ஒக்கவே நோக்கினார்ன்னு இருக்குது. போட்டு துண்டையும் பவுன் துண்டையும் உண்டா பாக்குற அந்த பக்குவ நிலை வந்தா நீங்க என்ன செய்தாலும் கர்ம ஆக்கி அறிவியரோடான ஆக்கி முடி கவித்து அறிவியரோடு அனுபவித்து இருந்துடனும் அகப்பட்டு அட்டிருப்பேன். அதான் தங்க செய்யறாரு கர்மா. நீங்க அரசாரலாம், கல்யாணம் கட்டி இருக்கலாம், குடும்பத்தோட இருக்கலாம், 63 நன்மார்களை ரெண்டே ரெண்டு பேர் தான் துறவிகள் சொல்லிங்க, அதங்க வராது அந்த கர்மா. இதுதான் கிருஷ்ணருக்கு கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு செய்தது. பகவத் கீதையில யுத்தத்துக்கு முதல் அவனுக்கு இந்த நிலையை கொடுத்தார், அவன் யுத்தத்துல யுத்தத்துதான் அவனுக்கு கர்மா இல்லை. அப்ப இது வந்த வந்த பிராரப்த வினை போறது, ஊர்வினை போறது, வந்த கர்மா வரிவினை ஏறா இனிச்சேரா. ஆனா வந்த வினையை அனுபவிக்கும், அதை அனுபவிக்கிறேன். அங்க இருக்கிற மூட்டை ஒன்று இருக்குத்தானே, அது இறையருளால போகும். சஞ்சித பாவ விநாசக லிங்கம் படிக்கிறமோ இல்லையோ, அது இறையருளால போகும், இது குருவருளால போகும். பிரார்த்தகர்னும் அனுபவிச்சு தீரும். இது பொதுவினை, இது விதி சொல்லியாது. அடுத்த கேள்வி, இந்த கர்மா டிரான்ஸ்பரபிளா? இரண்டாவது கேள்வி இருக்கு, அதாவது நான் நல்லது செய்தா இந்த புள்ள நல்லா வருமா? நான் செய்யறதால எந்த பிள்ளைக்கு கர்மா போகாது, அது வேற விஷயம். ஆனால் அவர் நிமித்தமாக செய்கின்ற சில பூஜைகள் பலன்கள் வந்து பலன் கொடுக்கும். பிறந்தவருக்கு செய்யற மாதிரி அதுகள் இருக்கே தவிர மற்றபடி ஆளவர்கள பலன் எனக்கு. நான் செய்கிற நல்ல கர்மா செய்தன் என்றால் எனக்கு பிள்ளைகளுடைய சந்தோஷத்தை பார்த்து அனுபவிக்கிற சந்தோஷ பலன் கிடைக்கும், அவ்வளவுதான். டிரான்ஸ்பரபிள், நான் செய்து போட்டு அவருக்கு கொடுக்கறது கிடையாது, அவருக்கு கொடுக்கறது கிடையாது, அவரவே செய்யும். அப்ப அது அது விளங்குதான். சன்மா வந்து நாட் டிரான்ஸ்பரபிள், அவையவ செய்யும். நான் கூடாத கர்மா செய்தா என்னுடைய பிள்ளைகளாலேயே நான் துன்புற வேண்டிய நிலை வரும், அது ஒண்ணு. மற்றது இப்புறப்பில் செய்கிறது இப்புறப்பிலேயே வரும், இம்மையே வரும் திண்ணமே. அந்த பாடல் தேவாரப்பாடல் ஒன்று வருது இல்லையா, சுந்தரது வர ஒண்ணுக்கு இம்மையே வரும் திண்மையே என்று சொல்லி சுந்தர. இன்றைக்கு சில பாவங்கள் இந்த புறப்பிலேயே வந்து அடிக்கும், அது வரும். அடுத்து அந்த பாவத்திலையும் சொல்லுவார்கள், அந்த சிலது இந்த புறப்புல செய்து வர்றது. இப்ப என்ன லோ கிரேட் சின்சன் இருக்கு, பழி பாவம், அதுகள் இந்த புறப்பிலேயே வரும், கூட செய்தால் அடுத்த புறப்புக்கு வரும், அங்க வந்து பிறந்து தீர்க்கிறது. அதா எக்ஸசா வந்துடுது, அப்ப இந்த புறப்புல முடியாது, அடுத்த புறப்புக்கு வந்து கொஞ்சம் சேர்த்து கொண்டு வருவோம். இன்னும் கொஞ்சம் எக்ஸசைஸ் செய்தால் தான் இந்த ஜமலோக தண்டனை, நரகலோக தண்டனை எல்லாம் போகும். அப்படியே ஒவ்வொரு கிரேட்ல இருக்கு. இப்ப இது பேசிக் லோ விளங்கி கொண்டு பிறகு அங்காலம் மெட்டட் மட்டும் தான் பார்க்கும். நிச்சயமா முடியும், ஆனா என்னன்னு கேட்டால் இதுதான் நடக்கிறது. நாங்கள் குரு விட்ட போய் போறது ஆன்மலாபம் தேடி இல்லை, அப்பா இந்த பிள்ளைக்கு நல்ல ஒரு கல்யாணம் பெறுமோ, நல்ல வேலை, நல்ல பதவி கிடைச்சால் பிறகு இன்டெரக்டா என்ன கீபாக்கு ஹாலிடே, நானும் ஒரு இந்தியா கைலாச யாத்திரைன்னு ஒரு சுத்தலா, பிறகு இடையில கசினோக்கும் போய் வரலாம். இதுக்காகத்தான் போயிருந்து கொண்டு கர்மா போகும் கொண்டு குரு கிட்ட போனா குருவுக்கு என்ன வில்லங்க இருக்கு, உங்களோட கர்மா போகும். நாங்கள் எல்லாம் குருமார நாடி போறது ஆன்ம விடுதலைக்கு அல்ல, இதுதான் நிச்சயமே. இந்த தொழில் நல்லா வர வேணும், வரும்படி நல்லா வர வேணும், பிள்ளை குட்டி கொஞ்சம் பொருளாதார ரீதியா நல்லா வர வேணும், நல்ல கல்யாணம், நல்ல சம்பந்தம், நல்ல உத்தியோகம், நல்ல ஹைஃபை தொடர்புகள், நல்ல கனெக்ஷன், பிறகு நல்ல போக அனுபவம். இதைத்தான் எங்களுக்கு எல்லாருக்கும் இன்க்ரைண்ட். இது கேட்டா இன்பத்தை நாடுவோம், துன்பம் வேண்டாம், இன்பத்தை நாடி துன்பம் வேண்டாம். இதுதான் பழமையா செய்து கொண்டு பாரு. புரணிலவரம் துன்பமும் இன்பம் மாதிரி ஒரு அனுபவம் தானே. The pain also is an experience. Growth comes through the pain. வலி இல்லாம வளர்ச்சி இல்ல. அது விளங்குற இல்லை எங்களுக்கு. வலிய கட்டா ஓடுறது. It's like a labor pain. பிரசவம் வந்து குழந்தை வரணும்டா வலி வந்துதான் ஆக வேணும். வலி இல்லாம ஒருதரும் வளரையில. வலி ஒவ்வொன்றும் வளர்ச்சிக்கு தான் வருகிறது. இப்ப எங்களுக்கு அது வலின்ற அன்பிளசன் எல்லா நேரமும் வருது வலி. நீங்க பேசினா எனக்கு வலிக்குதா இல்லையா? எத்தனை வலி இருக்குது? பிள்ள நல்லா வந்தா சந்தோஷம், நல்லா விளையாட்டி வலியா இல்லையா? அதே மாதிரிதான் அதுல ஒரு அதுல ஒன்று பிறக்குது. அதை பாருங்க நீங்க. ஒரு வைராக்கியம் பிறக்கம், ஒரு உறுதி பிறக்கம், ஒரு பலம் பிறக்கம் இருக்குது. நாங்கள் உதவி செய்யறது என்னத்துக்குன்னா நாங்க நல்லா இருக்கணும். பாத்தீங்களா கடவுள் எந்த பிள்ளைகளுக்கு இது இது ஒரு அது தப்பு இல்ல. முதல் அப்படித்தான். முதல் அப்ப பிறகு ஒரு நிலவரம் அது அது இயல்பாகவே செய்வீங்க. அவர் தரவணும் தரவணும் இல்ல. ஜஸ்ட் டூயிங் இட். இட் இஸ் வெரி ஹார்ட் டு அட்டைன் தட் ஸ்டேட். ஐ வில் சே இட் ஃபார் மீ ஆல்சோ. இட் இஸ் கஷ்டம். நான் எத்தனையோ பேரோட பழகி இருக்கிறேன், பார்த்திருக்கிறேன். சன்னியாசிகள்ல இருந்து சபை நடத்துற ஆக்கள் இருந்து இதை பார்த்துருக்கேன். இந்த கண்ணால இன்றைக்கு எனக்கு ரெண்டு பேரை தெரியும். நல்லா பழத்து வயசாகி உடலு முடுங்கி சொல்ற ஐயின் தொடர்ந்து விழியின் சொருகி அறிவிழந்து மெய்யன் பொய்யாகி விடுகின்ற அந்த நிலையில் இருக்கிற ரெண்டு பேரை தெரியும். அந்த ரெண்டு பேரும் தான் இன்னும் முறைய தட்டி பிடிச்சு கொண்டிருக்கிறேன். பெரிய பெரிய பிரசங்கஞ்சேதாக்கள் புத்தமதனாக்கள் இது எல்லாருமே ஐயோ ஐயோண்டா நிறகுணா. என்னண்டா அந்த நேரம் ஒவ்வொன்றா விடுபடும். வர வர வர வர அந்த வலியும் அந்த துன்பமும் அந்த வயசும் வந்து மரணம் நெருங்க நெருங்க ஒவ்வொன்றும் விடுபடும். அதுல கலை பேருக்கு இந்த பக்தி கடவுள் சற்சங்கம் எல்லாமே போயிடும். உண்மை அது நடக்கிறது. அத கடைசி வரைக்கும் பிடிக்கிறது வேலை கொஞ்சம் பேர். அம்மா வந்தா இன்னைக்கு இப்ப பேரை கண்ணு போன கிழமை வந்திருக்கு. இங்கே அவரை காணிலே. அவரை இப்ப தனியே அவரால் நடமாட முடியாது. எப்படி பொழுது போகுது? அவர் என்ன காலையில எழும்பினார், ரெண்டு மூன்று மணத்தி காலம் பூஜை பண்றார், பிறகு மிச்ச நேரம் கொள்றார், பகலுங்க வந்து இருப்பியும் பூஜை பண்றார். அதோட போகுது பாருங்க. எல்லாம் முடிஞ்சது. அந்த லாஸ்ட்ல அவர் எவ்வளவு இருக்கிறார்? இப்ப இன்றைக்கு வந்தார். அது எனக்கு இளம்போ அது அதை செய்து கொண்டு நான் இருக்கிறேன். நான் ஒன்றும் கேட்கல, எனக்கு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அதை செய்யறேன். எனக்கு அது நல்லா இருக்குன்ற போட்டு சொன்னார். அஞ்சு வயசுல மகனே இப்படிதான் சொன்னேன். அஞ்சு வயசுல மகனே ஊர்ல தேர் நடந்தான். சிவன் கோயில் தேர் வீட்டுல எல்லாரும் தேடினமா தேருக்கு போய் கும்பிட்டு வந்தாராம் அஞ்சு வயசுல. இன்னைக்கு அதை சொல்றேன். அஞ்சு வயசுல அப்படி போனான் மகனே. அது ஏதோ ஆண்டவன் இந்த வரைக்கும் கொண்டாந்து விட்டுருக்கிறான். இந்த நிலை இதற்கு நிலை. அவரை விழுந்து வணங்க. அபியாசம் செய்யறது இப்படி எக்ஸசைஸ் செய்யறது நடக்கிறது எல்லாம் முடிஞ்சு இப்படி கையக்க இப்ப சொன்னார். இது கூட செய்ய இயலாம வருகிறது. உண்மை அது வருது ஐயா. பயவதி கொஞ்சம் உடம்பு தானே, சரீரம் தானே. காலெல்லாம் இப்படி கொண்டு இப்படி வெங்கி இருக்கு. இப்படி கையை வச்சா அப்படி கொண்டு போகும். அப்படி இந்த பிட்டிங் அடியுமா? அப்ப சொன்னேன் ஒன்றும் முடியதில்லை. ஆனா நான் நல்ல சந்தோஷமா இருக்கிறேன். அதான சொன்னேன் பசி எல்லாம் குறைஞ்ச நல்ல சந்தோஷமா இருக்கிறேன். இருந்த நின்றால் அப்படியே தியானத்துல அவர் பூசே இவர் தியான் எத்தனையோ மகான்களை சந்திச்சிருந்தேன். எத்தனையோ பேர் இருந்த ரமண மகர்ஷியில இருந்து யுவ சுவாமியில் இருந்து அதுல இருந்து யுவ சுவாமிகள் ஒரு சின்ன பையனா போய்களே சொல்ல நீ முத்தி போவாயடான்னு சொல்லியிருக்கிறேன். நீ முத்தி போவான்னு சொல்லியிருக்கேன். அந்த அது அதுக்கு ஒரு அப்படியான ஆக்களை காண்றது பெரிய சொன்னார். வந்து சொன்னார் அதுல இருந்தா நான் எங்கேயோ போயிடுவேன். போயிட்டு சொன்னார் சில அனுபவங்கள் சித்திகள் கூட கிடைக்குது. இப்ப அவரை உங்களை பற்றி யோசிச்சுட்டாருன்னு வையுங்க. நீங்கள ஒரு அவரை விட வயசான ஒரு ஆளுடைய பற்றி அவர் யோசிச்சார். யோசிச்சுட்டு இருந்தா அவவும் இப்படி அவக்கு மாறாட்டமும் வரத்து வாங்கிவிட்டது. அப்ப வயசான இது, அப்ப அவன் எல்லாம் தட்டி யோசிச்சு அப்படியே போயிட்டு போன பிறகா பிறகா போன் அடிக்கிறாவா, தம்பி நீ வந்த நீயும், தம்பி வந்த நீண்டு நீ வந்த எனக்கு விபூதி விஷ் விட்டு போனி எனக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னா. இவர் அந்த தியானத்துல யோசிச்சு வரைக்கும் வந்தது, எனக்கு வந்து வந்தது சில சில இடங்களுக்கு போய் பார்த்து வர்றது, அதுகள் எல்லாம் இவருக்கு செஞ்சுக்கிது. இந்த கனடாலதான் இதெல்லாம் நடக்கும். இப்படி ஒன்று ரெண்டு பேர் இது தெரிஞ்சது தெரியாம எத்தனையோ பேர் இருக்கணும். ஆனா இது ஒருத்தர பிரசங்கம் பண்றதோ அதுன்றதோ கிடையாது. அது இந்த பேரு வேலை கஷ்டம். ஆனா வரும், அது ஒவ்வொரு பிறப்பில இப்படி இப்படி செய்து கொண்டு வர வர இந்த பிறப்பில இல்லாட்டி அடுத்த பிறப்பில அது வரும். வெரி ஹார்ட் பட் அதுதான். அதான் சொல்றது, என்ன சொல்றது, சில வரிதாய் செல்கதியாய் செல்றதுக்கு கஷ்டம், ஆனா அதுதான் கதி, அங்கதான் போகும். வான்முகில் வலாது வைக மலிவளம் சுரக்க மன்னன் ஓன் முறை அரசு செய்க குறவிலாதீர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நட்டவம் வேள்வி மல்க மீன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம்.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ். 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: என்னிடத்துல ஒண்ணு எதிர்பாராமல் எனக்கு சகாயம் பண்ணணும் எனக்குடையதான எண்ணத்துடனே இருக்கலே. சதய பசுபதே சுபுண்ய பாகம் மம பரிபாலய பக்தி தேனு மேகம். அதற்கு பிறகு பரமேஸ்வரா, ஜடதா பசுதா களங்கிதா குடில ஜரத்வம் ஜனஸ்தி மமதே மயி தேவ அஸ்தியதி ராஜமௌளே பவதாபரணஸ்ய ரஸ்மி கிம் பாத்திரம். ராஜமௌளேன்னு சம்போதனம் இந்த ஸ்லோகத்துல. ராஜமௌளே சந்திரனுக்கு ராஜான்னு பேர், அவருக்கு சோமராஜான்னு பேர். எல்லாத்தையும் ரொம்ப அழகா இருப்பவர், ரொம்ப அழகா பிரகாசிக்கிறவர். சந்திரனுடைய ஒளி பாருங்க, சூரியனுடைய ஒளி உங்களால பார்க்க முடியாது, மின்னலை பார்த்தேடா அதுதான் ஒளியா இருக்கு. என்ன சார் பிரயோஜனா? ரொம்ப பெரியவர், சமுத்திரம் மாதிரி இருக்கிறவர்னார் ஒருத்தர். அவரை ஸ்தோத்திரமா வெய்யறாருன்னு தெரியல எனக்கு. சமுத்திரம் ரொம்ப நன்னத்தான், எத்தனையோ ஜலச்சரங்களுக்கு இடம் கொடுக்கறது, ஆனா ஒரு டிராப் வாட்டர் சாப்பிட முடியுமா? நீங்க ஸ்நானம் பண்ணலாம், ஆத்துக்கு வந்து மறுபடியும் ஸ்நானம் பண்ணணும். என்னடா உடம்பெல்லாம் அரிக்க ஆரம்பிக்கிறது, அவ்வளவு ஜலம் இருக்கு, விவகாரம் என்னடா? ஆனா அந்த சமுத்திரத்துக்கு உள்ள இருக்கக்கூடியதான ஜலச்சரங்கள் எத்தனை பேருக்கு எவ்வளவு இடம் கொடுத்துருக்க. இருந்த போதிலும் சில ஆஸ்பெக்ட்ல நல்லா இருக்கு, சிலது இல்ல. இங்க சூரியன் ரொம்ப பிரகாசம், ஒரு சூரியன் இருந்தா உலகத்துல இருட்டு இல்லாம பண்ணுவார், சந்தோஷம். ஆனா அவரை நேரா பார்க்க முடியல, ரொம்ப நேரம் சூரியனுடைய வெயில இருக்க முடியல. சந்திரன் அப்படி இல்ல, நிலா ஆனந்தமா இருக்கு, ஒளியும் இருக்கு சந்தோஷமாகவும் இருக்க. அப்படி இருக்கக்கூடியதான அந்த சந்திரனை தலையில வச்சுட்டு இருக்கார ராஜமௌளே. ஏ பரமேஸ்வர, சந்திரனை தலையில வச்சுட்டு பிரகாசிட்டு இருக்கல. பவதா ஆபரணஸ்ய நாஸ்மி கிம் பாத்திரம். சந்திரன் உங்களுக்கு ஒரு ஆபரணமா இருக்க, ஒரு அழக கொடுக்கறவரா உங்களுக்கு இருக்க. ஆனா நானும் அப்படி இருக்க முடியாதா? பார்த்து இருக்க முடியல. என்னன்னா சில பேர் எப்படின்னா, ஸ்கூல் டீச்சர் இருக்காரு, இன்னைக்கு என்ன எல்லாம் ஸ்கூல் டீச்சர் பத்தி பேசுறீங்களே, ஸ்கூல் டீச்சர் எப்படின்னா ஸ்பெஷல் அட்டென்ஷன் யாருக்குன்னா, ரொம்ப குறைச்சலா இருக்கான் பாருங்க, மார்க் வாங்காம இருக்கானே அவன் இடத்துல தான். நன்னா படிக்கிறவன் படிக்கிறா அப்படிங்கிற, அவ்வளவு. யாரு நன்னா படிக்கலையோ, யாரு சாதாரண போர் ஸ்டூடெண்டா இருக்கா, அவனை பக்கத்துல இருந்து ஸ்பெஷலா பார்த்து அவனுக்கு தனியா ஸ்பெஷல் கிளாஸ் வச்சு அவனையும் முன்னுக்கு கொண்டு வரணும். ஏன்னா அவனும் பாஸ் பண்ணும். என்ன கிளாஸ்ல நாலு பேர் ஃபெயில் ஆயிட்டேன்னா கடைசியில் டீச்சருக்கு தான் கெட்ட பேர். விவகாரம் என்னடா, பர்சன்டேஜ் வரலையேன்னு. 40 பேர் இருந்தா 40 பேரும் பாஸ் பண்ணும், அப்படிதான் ஒரு சந்தோஷம். எல்லோரையும் வழிகாட்டணுங்கிற அபிப்பிராயம். அதே போல இந்த பரமேஸ்வரன் எப்படி, நான் நினைக்கிறேன் நீங்க தப்பு பண்ணினவாள் தான் தலையில வச்சுருக்க போல இருக்கு, எங்க மாதிரி இருக்கால கவனிக்கவே மாட்டேங்கிற போல இருக்க. ஏன் சுவாமி? ஜடதா பசுதா களங்கிதா குடில ஜரத்வஞ்சனாஸ்தி மயி தேவா. ஹே பரமேஸ்வரா, நீங்க சந்திரனை தலையில வச்சுருக்க, அந்த சந்திரன் இடத்துல நிறைய தோஷங்கள் இருக்கு, ஜடதா, ஜடமா இருக்காரு. ஏன்னா பாக்குறதுக்கு எப்படி, சந்திரன் வியக்தியா இருந்தாலும் பாக்குறதுக்கு ஜடமா தானே இருக்காரு. பசுதா, பசு மாதிரி தப்பான காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. 27 ஆத்தக்காரிய கல்யாணம் பண்ண ஒரு ஆத்தக்காரியோட இருந்து மீதி பேர் எல்லாரையும் அழ வச்சார் கூட்டியில. கலங்கிதா, அவர் இடத்துல கலங்கம் இருக்கு. தகாத தப்புகள்லாம் பண்ணியிருக்காருன்னு சொல்றது புராணங்கள். குட்டிலாச்சாரத்வஞ்சராஸ்திம இ தேவா, குட்டிலாச்சாரத்வம் இங்க அங்க நேரா போக மாட்டேங்கிற, ரவுண்டா சுத்தப்படாதோ, வளைஞ்சுன்னா சுத்திட்டு இருக்கார். குட்டிலாச்சாரத்வஞ்சராஸ்திம இ தேவா, இப்படிப்பட்டதான குணங்கள், கலங்கம் இருக்கக்கூடியதான சந்திரனை, ஜடமாகவும் பசுமாகவும் இருக்கக்கூடியதான, பசுத்தன்மையோட கூடி இருக்கக்கூடியதான சந்திரனை, குட்டிலாச்சாரத்வம் நேரா சோ இங்கே அங்கேயோ வளைஞ்சுட்டு இருக்கக்கூடியதான சந்திரனை, தாங்கள் தலையில வச்சுட்டு இருக்கல ஹே பரமேஸ்வரா, அது போல குணங்கள் இருந்தா நீங்க வச்சுட்டு இருப்பீளோ என்னமோ, எனக்கு அப்படி இல்லையே நான் என்ன பண்றதுங்கிறது. குட்டிலாச்சாரத்வஞ்சன அஸ்தி மயி தேவா, அஸ்தி எதி ராஜமௌளே, இருக்குமையானால் எத்யஸ்தி, ஒருவேளை இருக்குமையானால், பவரதா பரணஸ்ய நாஸ்மி கிம் பாத்திரம், தங்களுடைய ஆபரணத்துக்கு நான் பாத்திரமா ஆக மாட்டேனா என்ன, என்னையும் நீங்க தலையில் வச்சுட்டு இருக்க மாட்டேலா என்ன அப்படின்னா என்னன்னா, இந்த ஸ்லோகத்தில் நேரா படிச்சா இந்த அர்த்தம் வரும். அப்படின்னா என்ன, தப்பு பண்ணினவாளதான் காப்பாத்துவள், என்னிடத்துல தப்பு இல்ல, ஆகையால் நீங்க என்ன காப்பாத்த மாட்டேங்கிற அப்படின்னு பகவான் இடத்துல நிஷ்டூரம் பேசுறா போல இருக்கு. ஆனா அது இல்ல அர்த்தம். என்ன சொல்றார், என்னிடத்துலயும் இந்த தோஷங்கள் இருக்கப்பாங்கிற, ஜடதா பசுதா கலங்கிதா குட்டில சரத்வஞ்சா நாஸ்தி இல்ல, எத்யஸ்தி இல்ல, எனக்கும் இருக்கு, என்ன இருக்குங்கிற, ஜடதா ஒரு தரம் இல்ல, சாஸ்திரம் 10 தரம் சொன்னாலும் மண்டையில ஏற மாட்டேங்கிற, ஏன் என் மனசு இங்கேயும் அங்கேயும் ஓடுறது, எங்கே போகணுமோ அந்த குரு சொன்ன வார்த்தையை கேட்டு அப்படியே இருக்கணும் தோன்றத இல்லையே, அவன் நன்னா இருக்காளே, இவன் நன்னா இருக்காளே, அவ அப்படி இருக்காளே, இப்படின்னா தோன்றது மனசுன்னா, அத அப்படி தோணாம இருந்தா நீங்க சன்னியாசின்னு அர்த்தம் அல்லது யோகின்னு அர்த்தம், சாதாரண மனுஷியாள் தானே, நமக்கு என்ன தோன்றது, அவன் நன்னா இருக்காளே, இவன் நன்னா இருக்காளே, அவன் முன்னுக்கு வராளே, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஒன்னும் மண்டையில ஏற மாட்டேங்கிறதே, எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வாழ்க்கையில ஒரடி முன்னால வைக்கல, ஒரடி முன்னால வச்சா 4 அடி பின்னால செதுக்கிறது, இப்படித்தான் ஒவ்வொருத்தனும் நினைக்கிறான். இவன் முன்னுக்கு வந்தா அவனை கேட்டா அவனும் அதே கம்ப்ளைண்ட் தான் சொல்றான், அது எப்படி தெரியல. ஏன் ஸ்கூல்ல என்னை விட 4 மார்க் குறைச்சல் சார், என்ன பண்ணிட்டு, முன்னால பரீட்சை சீனியர் ஆயிட்டான், எனக்கு உத்தியோகம் கிடைக்கல, அதுக்கப்புறம் என்னாச்சு, நான் இங்கேயே இருக்கேன் அப்படிங்கிறான். இப்ப என்னாச்சு, அவன் அதிர்ஷ்டம் அவன் கிடைச்சதுன்னு கேட்க ஒண்ணு தேச்சிக்க விடாதோ, எல்லா விவகாரம் எல்லா எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், நமக்கு தான் தலையெழுத்து சரியா இல்ல, இப்படி அழுதுண்டே இருக்கேன் சார், ஒரு நாள் அழுதா பரவாயில்ல, ஜென்மா முழுக்க பார்த்தப்பெல்லாம் அழுதுண்டே இருந்தா என்ன பண்றது, இதான் ஜாட்யம். மனுஷனுக்கு எதை சொன்னாலும் புரிய மாட்டேங்கிறது என்ன, பரஞ்சு கிவ்யதூ தஸ்மாத் பரங் பசியதி நத்தராத்மன், வெளி விஷயங்களே கவனிச்சுட்டு இருக்கான், அது நன்னா இருக்கு, இது நன்னா இருக்கு, அங்கே போகணும் இங்கே போகணும், எல்லாரோட நான் வசதியா இருக்கணும், யாரும் யாரோடையும் கம்பேர் பண்ணிக்கூடாது, உமக்கும் பரமேஸ்வரனுக்கும் டைரக்ஷனா ரிலேஷன், நடுவுல யாரு, குருட்ட சொல்லுங்க, குருவோட சேர்ந்துருக்கோ அவ்வளவுதான், அது தவிர இன்னொருத்தரோட நம்ம சேர்த்து வச்சோம்னா மனசுக்கு கவலைத்தான் வந்துச்சேரும். ஜடதா இதான் முதல்ல ஏற்படக்கூடியதான ஒரு ஜாட்யம், மனுஷாளத்துல இருக்கக்கூடியதான ஒரு ஜாட்யம் என்ன, இன்னொருத்தரோட நம்மளை ஒப்பிட்டுக்கிறது, பரமாத்மா இருக்கார், குரு இருக்கார், நான் இருக்கேன், அவ்வளவுதான் சொல்லடும். உலகத்தை பார்த்தால் உலகம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்ப, விரல்ல உங்க கையில 5 விரல் ஒரு மாதிரி இருக்கா, சின்ன விரல் இருக்கு, அது மடிக்கிறது நன்னா இருக்கு, வேலை செய்யறது உபயோகப்படுறது, ஆனா கஷ்டமான வேலையெல்லாம் அது செய்யாது, கஷ்டமான வேலை செய்யறதுக்கு அங்குஷ்டம் கட்ட வர, அது 3 மடியது, 2 தான் மடியது, நான் என்ன பண்றது, சின்ன விரல இருக்கு, அது எப்படின்னு கல்யாண தினத்தன்னைக்கு ஆத்துக்காரர் அந்த விரல புடிச்சுட்டு போன, அந்த ஒண்ணுக்குதான் உபயோகப்பட்டது, வேற எதுக்காவது உபயோகப்பட்டதா சொல்லுங்க பாக்கலாம். ஆனா இந்த கட்ட வரல என்ன, எதை புடிச்சுக்கணும்னா கட்ட வரலோட சேர்த்து தானே புடிச்சுக்கிறேன், ஒன்னு ஸ்ட்ராங்கா இருக்கு ஆனா மடியில, இன்னொன்னு வீக்கா இருக்கு ஆனா கடைசியில இருக்கு, எல்லா காரியம் டக்கு டக்குன்னு வேலை செய்கிறது பாருங்க. இப்படி அனாவசியமான விவகாரங்கள் இவ்வளவு வித்தியாசம் இருக்கு, பக்கத்துல ஒரு வரல இருக்கு சார், அதுக்கு பேரே இல்லையா, அனாமிகான்னு பேர். ஆனா மோதிரம் அதுக்கு தான் போடுறது. சார் மீது கட்ட விரல் இவ்வளவு உபயோகப்படுறது, அதுக்கு ஒரு மோதிரம் போடப்படாது. நீங்க போட்டா இல்லைன்னு வெயிறான் சிரிக்கிறான், இது பைத்தியம் நினைக்கிறான். இந்த நடுவரில் இருக்கு பத்தில அந்த மோதிரம் விரலுக்கு அது அனாமிக்கார், அதுக்கு மட்டும் மோதிரம் போடுறாள். ஆனா அதுவும் அப்படிதான் போட்டுருக்கான், நடுவரில் போட்டாலே தப்புங்கிறான். என்ன பண்றது இப்படிங்கிறான். இப்படி விவகாரம் என்ன, அஞ்சு விரலே நம்ம கையில இருக்கிறது நேளமா இல்லைன்னா உலகத்துல இருக்கிற எல்லாரும் ஒரு மாதிரி இருப்பாளா? அவளை கண்டு நீங்க கம்பேர் பண்ணுற, நான் இப்படி இல்லையே அவ அப்படி இல்லையே. பரமேஸ்வரனுக்கு அவனை கண்டா தான் இஷ்டம். நீர் பாத்திரா சொல்லப்பட, நம்ம வழி நாம இருக்க, நாம இருக்கோம் குரு இருக்க சிவன் இருக்க, இன்னொருத்தரோட நம்ம சேர்த்துக்கிறதுங்கிற விவகாரமே இருக்கப்படாது. இதுதான் ஜாட்யம். மனுஷனுக்கு இருக்கக்கூடியதான வீக்னஸ் பசுதா. அதுக்கு மேல நான் காரியம் உண்டு நான் உண்டுன்னு இருக்காம வேற எதையுமே பண்ணாம பாட்டுக்கு டல்லா உட்கார்ந்துட்டு இருக்கா பாருங்க. ஏதோ நமக்கு சமயம் இருக்கு. இந்த சமயத்துல நாம கிடைக்காத மானிட பிறவி கிடைச்சிருக்க, இதை உபயோகப்படுத்த சாஸ்திரங்கள் வாசிக்கிறோம், நல்லது வாசிக்கிறோம், கேட்டுண்டே இருக்கோன்னு இருக்காதே, கிடையாது. பசுமாடு என்ன பண்றது, அந்த வேலைக்கு ஆகாரம் கிடைச்சதுன்னு வச்சுங்களேன், அதோட திருப்தி அதுக்கு போய் மூலையில உட்காந்துன்னு ஆனந்தமா படுத்துட்டு இருக்கு. மறுபடியும் பசிக்கிற வரைக்கும் எழுதுக்கிறது இல்ல. நாம அப்படித்தானே பண்ணிட்டு இருக்கோம். என்ன பண்ணினோம் வாழ்க்கையிலேருந்து யோஜனை பண்ணுங்க, தூங்குறோம் எழுந்துக்கிறோம் சமைச்சுண்டு சாப்பிடுறோம், ஏதாவது ஒண்ணு பண்றோம். ஏதாவது வேணும்னா இந்த சமையலுக்கு வேண்டிய பொருளுக்கு வேண்டியதான காசுக்காக அலைஞ்சிட்டு இருக்கோம். வேற என்ன பண்ணினு வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணியோ என்ன சாதிச்சோம்? பகவான் வந்து மனுஷனுக்கு மற்ற பிராணிகளுக்கு இல்லாத ஒரு ஆறாவது அறிவு கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு இருக்கோம். அது நம்ம உபயோகப்படுத்தலையே. பண்ணிருந்தோம் என்ன வாழ்க்கையில சாதிச்சோம் யோஜனை படி பாருங்க, தெரியலையே. இதுதான் பசுதா. ஆஹார நித்ரா பயமைதுனானி சாமான்யமே தத்பது நராணாம். பசிச்சா சாப்பிடுறது, தூக்கம் வந்தா தூங்கறது, இல்லைன்னா வெறுமனா இருக்கேன் சார், கண்ணை திறந்து அப்படியே இருக்கான். ஏ பயம் வந்துருமோன்னு பயம் வேற. இதுக்காக எஃபர்ட், ரிட்டையர் ஆனப்பறம் குழந்தைகள் பார்த்துப்பாளோ மாட்டாளோ, இன்னைக்கே இன்சூரன்ஸ் பண்ணிடும். இன்சூரன்ஸ் காரன் வந்தா பார்த்து போறோம். உங்களை என்னவோ பண்ணிட்டு இருக்கான் விவகாரம் முழுக்க. பழைய நாள்ல என்ன நம்பி இருந்தோம், ஜனங்கள் இருந்தாலா இல்லையா, சௌக்கியமா இருந்தா? காரணம் நமக்கு அனாவசியமான பயம். அதுக்காக எஃபர்ட் எடுத்துக்கப்படாதுன்னு நான் சொல்லல, பயப்பட வேண்டாம். உங்களால முடிஞ்சது ஏதோ பண்ணுங்க, பரமேஸ்வரத்துல விட்டுருங்க. அது பண்ண மாட்டேங்கிறானே. பசுத்தா ஜடத்தா பசுத்தா களங்கிட்டாச்சா, எப்ப பாருங்க ஏதோ ஒரு தோஷம் இருந்துட்டே இருக்கு. முதல் தோஷம் மனுஷனுக்கு ஆசை, இது வேணும் அது வேணும், அது பண்ணணும் இது பண்ணும், ஊர்ல இருக்கிறவாழ்லாம் என்ன போற்றணும், இந்த ஆசை வேண்டாம். இருக்கிறதோட பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணி சௌக்கியமா நம்ம காரியம் பண்ணிட்டே இருப்போம். அந்த எண்ணம் வரணும். களங்கிதாச்ச குட்டில சரத்வம் ஜனாஸ்தி மகி தேவா. குட்டில சரத்வம் மனசுல ஒண்ணு, வாக்கல ஒண்ணு, செயல்ல ஒண்ணு. மனசுல ஒண்ணு நினைக்கிறது, ஒருத்தரோட பேசும் பொழுது வேற விதமா பேசுறது, இப்படி பேசினாங்களே இப்படிதான் நடந்து போறோம்னு பார்த்தீங்கன்னா வேற விதமா செய்யறது. இப்படி லோக்கத்தில் இந்த ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் இருக்கு பத்தில ரொம்ப லாக்கி மனுஷாளுக்கு இவைகள்லாம், இதுதான் தோஷங்கள்னு பேர். அதனால ஜடத்தா பசுத்தா களங்கிதா குட்டில சரத்வஞ்ச முதல்ல நாஸ்தின்னு சொன்னார். அஸ்தி இதெல்லாம் எனக்கும் இருக்கு. எது ராஜமௌளே பவதாபரணஸ்ய நாஸ்மி கிம் பாத்திரம், என்னிடத்துல இவைகளும் இருக்கே, நான் ஏன் உங்களுக்கு பாத்திரம் ஆகல? இந்த இடத்துல கிம் பாத்திரம்னு நாஸ்தி கிம் பாத்திரம்னு ஒரு ஆட்சேபம்னு முதல்ல சொன்னேன். இப்ப எப்படின்னா நானும் ஆவேனே, என்னையும் நீங்க வச்சுக்கலாமே. சந்திரனை தான் தலையில வச்சுக்கணுமா, அவருக்கு என்னென்ன தோஷங்கள் இருக்கோ அத்தனை தோஷங்களும் என் இடத்துல இருக்காப்பா, பரமேஸ்வரா என்னையும் காப்பாத்துங்கோ அப்படிங்கிறார். ஜடதா பசுதா களங்கிதா குட்டில சரத்வஞ்ச நாஸ்தி மயி தேவ அஸ்தி எதி ராஜமௌளே பவதாபரணஸ்ய நாஸ்மி கிம் பாத்திரம் அரஹசி ரஹசி ஸ்வதந்திர புத்தியா வரிவசிதும் சுலப பிரசன்ன மூர்த்தி அகணித பலதாயக பிரபுர்மே ஜெகததிகோ ஹிருதி ராஜசேகரோஸ்தி. அடுத்தது அகணித பலதாயக பிரபுர்மே, இந்த பரமேஸ்வரன் இருக்காரு எவ்வளவு பலத்தை கொடுப்பார், என்ன கொடுப்பார், கணக்கு இல்லாம கொடுப்பார். இவ்வளவு அவ்வளவுன்னு இல்ல, நீங்க பரமேஸ்வரன் நாமாவை சொன்ன மாத்திரத்துல யத்யக்ஷதம் நாம கிரேரி சம்ருணம் சகத் பிரசங்காதகமா சுகந்தி தது. பவித்ர கீர்த்திம் தமலங்க சாசனம் பவானஹோ த்வேஷ்டி சிவம் சிவேதர. அந்த பரமேஸ்வருடைய ஆத்துக்காரி தாட்சாயணி சொல்றா, யத்வக்ஷரம் நாம கிரேதம் நாம், மனுஷியாளுக்கு எல்லோருக்கும் எந்த வேதங்களை படிக்கிறாளோ அந்த வேதத்துல எங்க ஆத்துக்காரருடைய பேரை சொல்லியிருக்கு. எப்படி அந்த மந்திரத்தோட சொல்லிருக்கு, நம சிவாய சங்கராய அப்படின்னு ஸ்ரீருத்ரத்துல இந்த மந்திரத்தை அப்படியே நேரா சொல்லியிருத்த. அந்த ரெண்டே ரெண்டு எழுத்து அவ்வளவு சுலபமாக சொல்ல, சிவா சிவா அவ்வளவுதான், சுலபமாக பேசலாம். அப்படி இருக்கக்கூடியதான் இந்த நாமாவை சொல்ல மாட்டேங்கிறீங்களேன்னு அப்பாவு நடத்துல வருத்தப்பட்டுடா இருக்கட்டும். ஏன் சொல்ல வந்தேன்னா, அந்த நாமாவை சொன்னா அப்படி கருணாமூர்த்தியா எல்லாத்தையும் கொட்டு வரா, அவர்கிட்ட காசே இல்லையன்னு அர்த்தம். பரமேஸ்வர்ட்ட இந்த காசு இருந்தா தானே அவர் என்ன தோழியை கட்டிண்டு கஜ தர்மாம்பரதரா யானை தோலையை கட்டிண்டு ஒண்ணும் இல்லாம அப்படி சுத்திட்டு இருக்காரு சார், உடம்புல ஒரு ஆபரணம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, அவர் என்ன எனக்கு கொடுக்க போறார், ஒண்ணுமே அவர்கிட்ட இல்லையேன்னார், கவலையப்படாதீங்க. அதுதான் வித்தியாசம். கையில காசு வச்சுட்டு இருந்தோன்னா திருடன் வந்து எடுத்துட்டு போயிடுவானோ பயம், எங்க பார்த்தாலும் பாருங்க வீட்டுக்குள்ள போதுனா எடுத்துன்னு போயிட்டான், ஸ்கூட்டர் பெட்டியில வச்சிருந்தான், போயிட்டு வரத்துக்குள்ள காபி சாப்பிட்றதுக்குள்ள எடுத்துட்டு போயிட்டான். அவன் எல்லாத்தையும் மூட்டையா எடுத்துட்டு போக முடியுமா, என்னமோ வச்சான் சார், அவத்தான் பார்த்துட்டே இருக்கான். உங்க கையில கேசு இருந்ததுன்னா ஜனங்களுடைய எல்லார கண்ணும் உங்க மேலேயே எழுந்திருக்கு, ஏமாந்தல்னா எடுத்துன்னு போறான் பார்த்துட்டு இருக்கான் லோகத்துல. எங்க பரமேஸ்வரனுக்கு தெரியும், என்னடா சொன்னார், கையில காசே வச்சுக்கல, என்னடா பண்றாருனார், அவர்கிட்ட ஒரு சேஃப்டி டிபாசிட் வாழ்ட்டு வச்சுட்டு இருக்க ஒருத்தர் இருக்கார், யார் குபேர், அவர் என்ன நவநிதிகளை வச்சுட்டு இருக்கார், சங்க நிதி பத்ம நிதி இவையெல்லாம். இந்த நிதிகள்லாம் என்ன பண்றதுன்னு பெரிய பெரிய இது பானை மாதிரி, அதுல இருந்து ரத்னங்களை எடுத்தலையானால் அது கை எடுத்ததுமே மறுபடியும் ஃபுல்லாயிடும், எப்பொழுதும் ஃபுல்லா இருக்கும். ஒரு நிதியாவது நம்ம கிட்ட கொடுக்கப்படாதா, தங்கத்தை அது அப்படியே கையில பிடிச்சி எடுத்துனா கையில எடுத்து மறுபடியும் ரூமி போயிடுது, அப்படியே வச்சுட்டு இருக்காரு பரமேஸ்வரன். என்ன சொல்றாரா, பக்தனா இருந்தா என்ன பண்றார், குபேரனுக்கு அப்படியே கண்ணை தங்கி காட்டுறார், குபேரன் அஷ்டைஸ்வர்யங்களை கொடுக்குறேன். அதனால்தான் எல்லாம் அனபரம் கற்பூர ஹாரதி பண்றப்ப ராஜாதி ராஜாய பிரசக்கிய சாஹினே நமோ எம் வைஸ்தவனாய துர்மஹே தமே காம் காமாம் காம காமாய மக்கியம் காமேஸ்வரோ வை வைஸ்ரவணோ ததாது. வைஸ்ரவணன்னா விஸ்ரவணனுடைய பிள்ளை குபேரர். கடைசியில என்னடா சொன்னார், காசு வேணும், இவ்வளவு பண்ணின பூஜையோ எங்க வந்து முடியறது, காசுல தான் முடியுது. இது வரைக்கும் என்ன பக்தி யுக்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்கு சார், நான் இல்லைன்னா சொன்னேன், உமக்கு பக்தி இல்லைன்னு சொல்றது என் தாத்பரியம் இல்ல. கடைசியில என்ன விவகாரம்னா, எல்லாரும் கற்பூர யாரத்தை காட்டுறப்ப ஏதோ அந்த மகாலட்சுமி போட்டோ தான் நாலு காயினாவது விழுமான்னு பாக்குறான், காசு இருக்க இதுதான் தோஷம். நம்ம பார்க்கணும், தானா உங்களுக்கு வந்தது என்ன, கவலையே படாதீங்க, வந்ததா சரி, அதை ரிஜெக்ட் பண்ணணும்னு சொல்லல, வேணும்னு ஆசைப்படாதீங்க. எங்க பரமேஸ்வரன் என்ன, கவலையே வேண்டாம், அவர் நாமாவை சொன்னா அவர் பக்தி இருக்கமே ஆனால் குபேரனுக்கு ஒரு சம்கியம் பண்ணுவார், அவர் எக்கச்சக்கமா கொட்டி போடுவார். ஏகம் ச பில்வம் சலிலம் சகிஞ்சது சமர்ப்பிதம் சங்கர பூக்தி பக்தியா. ஒரு பில்வ தளத்தை மேல வச்சு, ஒரு உத்தரணி ஜலத்தை அவர் வச்சு, அவர் தலையில விட்டு பரமேஸ்வரா ஹரா காப்பாத்துன்னு சொன்னா போறோம் பக்தியோட. என்ன ஒரு கோட்டி வம்சங்கள் வருமா, அத்தனை பிறவிகள் எல்லாம் உங்களுக்கு பின்னால அத்தனை பேர், அத்தனை பேருக்கும் அமிதமான ஐஸ்வர்யத்தோட பக்தியும் கொடுப்பாரா, சொல்லப்படாதா சிவநாமாவ, சொல்ல மாட்டேங்கிற, எந்த வகை நாமாவும் சொல்ல மாட்டேங்கிறான், விடுங்க. என்னடா இவனுக்கு வெளியில சுத்தின்னு இருக்கேன், மனசு இங்க எங்கன்னா ஓடிட்டு இருக்க. ஆகையால் இங்க பரமேஸ்வரன் எப்படிப்பட்டவர், அகணித பலதாயக, கணக்கில்லாதாக காசை கொடுக்கிறவர், இவ்வளவுதான் கொடுக்கணும் இவ்வளவுதான் கொடுக்கப்படாது அப்படிங்கிறனால கணக்கில்லாம கொடுப்பார். அகணித பலதாயக பிரபுர்மே, அவர் பிரபு, பிரபுன்னா என்னன்னார், எல்லாத்தையும் அறிந்தவர், இப்படி அப்படி எல்லாமும் அறிந்து எல்லோருக்கும் கொடுக்கக்கூடியவர், இன்னாரு கொடுக்கணும் இன்னாரு கொடுக்கணும், உலகத்தை முழுக்க படைக்கிறவர், அதை காப்பாத்துறவர், எல்லாம் பண்ணக்கூடிய எல்லாம் தெரிந்தவர் பிரபுர்மே ஜகததிகோ ஹிருதி ராஜசேகரோஸ்தி. இந்த உலகத்துல அதுக்கு தகுந்ததான அதுக்கு சமானமா இருக்கிறவா யாரும் இல்ல, நசத்தமோஸ்தி அபியதிகச்ச திருஷ்யதே, அதுக்கு சமானமாகவோ அதுக்கு மேல இருக்கிறவாரோ யாருமே இல்லைன்னு அப்படின்னா வேதங்கள் சொல்றது பரமேஸ்வரனே. அப்படி ஜகதாதிகோ ஹிருதி ராஜசேகரோஸ்தி ஜகதாதிகா, உலகத்துல இருக்கிற எல்லோரை விட உயர்ந்தவர். உலகத்துல இருக்கிற யாரு? பரமேஸ்வரன். பசி பசு பாசம் இவ்வளவுதான் தத்துவம். பசுக்கள் பரமேஸ்வரனை தவிர மீது எல்லோருக்கும் என்ன பேருன்னு? பசுன்னு. சுவாதந்திரம் இல்லை, எதையும் உங்களால பண்ண முடியாது. நம்ம சொல்லிட்டு இருக்கோம், அதை பண்ணுவேன் இது பண்ணுவேன், நான் பெரிய உத்தியோகத்துல இருக்கேன், எல்லாமும் சொல்லுங்கன்னு. வயசாயிடுதுன்னா உட்கார்ந்து எழுதுக்கிறதுக்கு எதாவது பிடிச்சிருந்தா இருக்கணும். சுவாதந்திரம் இருக்கா சொல்லுங்க பாக்கலாம். கிடையாது. உங்க மனசை நிறுத்தின்னு இந்த வழியாகத்தான் மனசு போகணும்னு சொன்னா உங்க மனசு கேட்கறதா? வேற யாரும் ஆத்துக்காரையை கேட்கல, குழந்தை கேட்கல. அப்புறம் உங்க மனசு நீங்க சொன்ன வார்த்தையை கேட்கறதா? இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னா தப்பிச்சுன்னு போறதுக்கு 1000 வழி கண்டுபிடிக்கிறது இந்த மனசு. உங்களால உங்க மனசையே கண்ட்ரோல் பண்ண முடியல, என்ன சுவாதந்திரம் வேண்டி இருக்கு சொல்றேன். நாங்கெல்லாம் இண்டிபெண்ட் சிட்டிசன்ஸ், இண்டிபெண்ட் இந்தியால இருக்கோம், ரைட்டு. யாரு இல்லைன்னா? உம்ம மனசே நீங்க சொன்ன பேச்சு கேட்கல, அப்படி இருக்கே என்ன பண்றது? ஆனால் இந்த பசுவை சரியான வழிக்கு கொண்டு வரவர் பசுபதியா இருக்கிற பரமேஸ்வரர். அவர் என்ன பண்ணிருக்கார்? பாசக்காயர்னால கட்டி வச்சிருக்கார். அந்த பரமேஸ்வரனை சரணாகத்தை அடைஞ்சோமையானால் பாசத்தை அவுத்து விடுவார், பசுனுடைய பசுத்துவம் போயிடும், அப்புறம் பதி ஒருத்தர் தான் மிஞ்சி இருப்பார். அப்படி ஜகத அதிகா, உலகத்துக்கு அப்பாற்பட்டவர். இதுதான் மாயாமேதாம் தரந்திட்டே. இந்த பாசம் எனக்கூடியதான மாயையை தாண்டி அந்த பசுஸ்வரூபத்தை பதிஸ்வரூபத்தை அடைவேன் அப்படிங்கிறார் ஜகததிகோ. அவர் எங்க சார் இருக்கார்? ஹிருதி ராஜசேகரோஸ்தி, இங்கேயும் அங்கும் இல்ல, இதயத்துல இருக்கார். நம்ம இதயத்துல இருக்கார். ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேசே அர்ஜுன திஷ்டது. படிச்சவனோ படிக்காதவனோ, அந்தனரோ அந்நியரோ, ஆணோ பெண்ணோ, குழந்தையோ வயசானவாரோ, எல்லோருடைய இதயத்திலையும் இருக்கார். அதுல அதுல வித்தியாசம் இல்ல. நாமத்தான் நம்மள வித்தியாசம். நான் வேற, நீங்க வேற, பணக்காரன் வேற, ஏழை வேற, நம்ம தான் வச்சுட்டு இருக்கோம். பரமேஸ்வரனை எல்லோருடைய சாஸ்வதமா ஆனந்தமா இருக்கார். அப்படிப்பட்ட அவர் அங்கேதானா இருக்கார். அரஹசி ரஹஸ்தி ஸ்வதந்திர புத்தியா, ரகசியமாகவும் இருக்கார் சார், அரஹசமாகவும் இருக்கார். ரகசியமா இருக்கார், தேடி தேடி பார்க்கணும் பரமேஸ்வரன். எவ்வளவு தேடினாலும் காணாமல என்ன இதயத்துக்குள்ள இருக்க. உபனிஷத் சொல்றது பிரம்மவிதாப்னோதி பரம், பிரம்மத்தை அறிந்தால் பரமான நிலையை அடையலாம். அவர் பார்த்தார் பிரம்மம்னு என்னது, அடையிறதுன்னு என்னது, எங்கேயோ இருக்காருங்களே, எங்க இருக்கார் சொல்லி. ஓஹோ அப்படியா, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா. அந்த பிரம்மம் என்ன கேட்டாலும் இல்லையா, சத்தியம் ஞானம் அனந்தம், ஒரு நாளும் அழிய மாட்டார், அறிவு வடிவமா இருக்கார், இங்கும் அங்கும் தான் இருக்காருன்னு சொல்ல முடியாது, எல்லா இடத்துலயும் இருக்கார். அப்படிப்பட்டதுன்னு தன்னைத்தான் இருக்கு, எங்க போய் பாக்குறது, அவுட் டு மீட் ஹிம் தெரியலையின்னர். கவலைப்படாதீங்க, யோவே தனிஹிதம் குஹாயம் பரமே வியோமன், உம இதயத்துக்குள்ள ஒரு குகை இருக்கு சுவாமி, அந்த குகையில தேடி பாருங்கன்னார். ஓஹோ அந்த ரூம்ல அவர் இருக்கார், எங்க இருக்காருன்னா அந்த ரூம்ல இருக்காருனர். என்ன அர்த்தம்? அந்த ரூம்லயே இருப்பாருன்னு அர்த்தமா? இப்ப இருக்கார், நீங்க உள்ள போனேன்னு அவரை பார்க்கலாம், அவ்வளவுதானே அர்த்தம். அவர் எங்க இருக்காருன்னு இங்க இருக்காரு. விசிட்டிங் கார்டு கொடுக்கறாரு உங்களுக்கு, என்ன அர்த்தம்? அவ வீடு அட்ரஸ் இது, வேணும்னா அங்கே போய் பார்த்தா அங்க இருப்பார், அவ்வளவுதானே அர்த்தம். அதேவேளை குகையில இருக்காரு, நீரும் குகைக்குள்ள பாருனா தெரியவார். இதோட நிறுத்தப்படாதோ, யோவேத நிஹிதம் குகை, அந்த குகை எங்க இருக்கு கேள்வி கேட்கறது, அதுக்குள்ள எப்படி போறது? திரும்பி கேட்கிறார் உபநிஷத்தை, அந்த குகை சொல்லிட்டு அது என்ன, உங்க பூத உடல் ஸ்தூல சரீரம் இருக்க, இதான் அன்னமய கோஷம், இதுக்குள்ள பிராணமய கோஷம், உள்ள இன்சைடா போங்க. நீங்க எங்க அங்கே போறனா, இங்கே போறனா, பாரிஸ் போறேன், அமெரிக்கா போறேன், இங்கிலாந்து போறேன், எங்கெங்கயோ போறல, அங்கெல்லாம் போனா பிரயோஜனம் இல்ல, காசி ராமேஸ்வரம்லாம் போக வேண்டாம், இங்க இதயத்துக்குள்ளே உள் நோக்கி திரும்புங்க, அந்தர்முகமாக பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு கிடைப்பார். எங்க இருக்க? இந்த ஸ்தூல சரீரத்துக்குள்ள பிராணமய கோஷம் இருக்க, அதுக்குள்ள மனசை புடிங்க, அந்த மனசுக்குள்ள தேடுங்க அறிவு, அந்த அறிவுக்குள்ள ஆனந்தமான ஒரு ஸ்வரூபம், அந்த எந்த ஸ்வரூபத்தை தூக்கத்துல எல்லாத்தையும் மறந்து அனுபவிக்கிறோம். எல்லாம் மறந்து போயிடுது, வீடு வாசல் காசு குழந்தைகள் அத்தக்காரியே எல்லாம், உங்க சரீரம் என்ன மறந்து போயிடுது தூக்கத்துல, ஒன்னும் தெரியலையே. ஆனா முடிச்சுட்ட பிறகு என்ன சொல்ல, நிம்மதியா தூங்கினேன் சார், ஆளாட ரெண்டு மூணு நாள் டிஸ்டர்ப்டு ஸ்லீப், ட்ரெயின்ல போனா இப்படி இப்படி ஆடிண்டே இருக்கு, அது இப்படி ஆடுறது இல்ல, இப்படி நேரம் ஹரிசாண்டல் வேற ஆடுறது, எப்படி தூக்குறது, சாதாரணமா ஆடிச்சுன்னா ஏதோ ஊஞ்சல்ல தொட்டில விடனா போல இருக்குன்னு, தலையும் காலம் இப்படி ஆடிண்டே இருக்குன்னா, ராத்திரி எல்லாம் ஆடிட்டே பிடிச்சோம் கோள் என்ன வியாபாரம், அது அப்படிதான் ஆடுனார். ஏன் ஆடுறதுன்னு கேட்டான், யாரும் பதில் சொல்லல. வியாபாரம் முழுக்க இப்ப வியாபாரம் என்ன தூக்கம் இல்ல, தூங்கினான் பாருங்க. அப்பாட என்ன ஆனந்த சுகமாக மஸ்வாப்சம் நகிஞ்சித வேஜக, ஒன்னும் தெரியாம தூங்கினேங்கிறான். இதான் ஆனந்தமாய் கோஷம். அதுக்கும் உள்ள நான் தூங்கினேன்னு அறிந்தா ரோல் யோ, அவர் தான் யோவேதமிகி தம்புஹாயம் பரமே வியோமன் அப்படின்னு அவரை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னேல, அவர் இங்க ரகசியமா இருக்க. தம் துர்தர்ஷம் கூடம் அனுப்பிரவிஷ்டம் குஹாஹிதம் கக்வரேஷ்டம் புராணம், அதான் ரகசியங்கிற ஒரு பதத்துல சொல்லிட்டார். இந்த உபனிஷத்தில் சொன்ன விஷயமெல்லாம் ரகசியமா இருக்கார், தேடினா கிடையாது. ஆனா அங்கேதான் இருக்காரா, கவலைப்படாதீங்க, எங்கும் இருக்கார். அரகசி என்ன சார், ரகசியங்கள் அரகசியங்கள் ரெண்டு இடத்துல இருக்காருப்பா, நீங்க பார்க்கல அவ்வளவுதான். அரகசி சபாஹ்யாபியந்தரோஹ்யஜஹ, உள்ளும் புறமும் எங்கும் வியாபித்திருக்கார். இடவழி இல்லாத இடம் சொல்ல முடியுமா உங்களால, இடம்னாலே இடவழி உள்ளது, எங்குதான் இடவழி இருக்கு. ஆனா நீங்க சொல்றது என்ன, எனக்கு கொஞ்சம் இடம் இருக்கா, நான் உட்காரலாமா, இஸ் த ரூம் ஃபார் மீ அப்படிங்கிற. இந்த ட்ரெயின்ல போனேன்னா அது என்ன, இந்த லோக்கல் ட்ரெயின்ல அங்கே மூணு பேருக்கு தான் சீட் இருக்கு, ஆல்ரெடி நாலு பேர் இருக்கான், கொஞ்சம் தள்ளிங்க சார் நான் உட்கார வைக்கிறேன், கொஞ்சம் ரூம் கொடுங்கோங்கிறான். வியாபாரம் என்ன, அங்க இடம் இருக்குன்னு அந்த இடத்தை தேடுறானோ இல்லையோ, இடத்தை நீங்க புதுசா உண்டு பண்ணல, இடம் இருக்குங்கிறது. இடம் இல்லாத இடம் இடவழி உங்களால சொல்ல முடியுமா, அதே மாதிரி எங்க பரமாத்மானிடத்துல தான் எல்லாமே இருக்கு. ஸோ உங்க சரீரத்துக்குள்ளேயும் இருக்கார், சரீரத்துக்கு வெளியிலையும் இருக்கார். வெளியில இருந்தா ஏன் கண்ணுக்கு தெரியலன்னா, இருந்தா தெரியணும்னு நிர்பந்தம் இல்லப்பா, காத்து எங்கும் இருக்கு, கண்ணுக்கு தெரியுறதா தெரியலையே. அப்ப கண்ணுக்கு தெரியாத போனாலும் அவர் இருக்கார், அவர் இருக்காருங்கிறதுக்கு பிரமாணம் உண்டு, அது அப்புறம் சொல்றேன், நிச்சயமா இருக்கார். ஆனா விவகாரம் என்ன, இருந்தாலும் நீங்க பார்க்க முடியலை. ஏன், உருவம் இல்லை, காத்துக்கு உருவம் இல்ல பார்க்கல, ஆகாசத்துக்கு உருவம் இல்ல, இடவழிக்கு உருவம் இல்லைன்னு நீங்க பார்க்கல. கண்ணால பார்க்காத போனாலும் தோளால் அறியல் காசு காத்த. அதே மாதிரி எங்க பரமேஸ்வரன் நீங்க அறியலாம், சிவபக்தி பண்ணுங்க. அரஹசி ரஹசி ஸ்வதந்திர புத்தியா வரிவசித்தும் சுலப பிரசன்ன மூர்த்தி, அப்படிப்பட்டவர் வரிவசித்தும் சுலபா, அவரை அறிவதற்கோ அவரை வாழறதுக்கோ சுலபமான ஒரு பிரசன்னமான ஒரு மூர்த்தி, ஆராதிப்பதற்கு சுலபமானவர் பரமேஸ்வரர். அவருக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்கல. அம்பாளுக்குன்னா சக்கர பொங்கல் வேணும், அதுக்கப்புறம் என்ன வடை வேணும் இப்படியும் நம்ம அம்பாளும் கேட்கல. அது சிவப்பான புஷ்பங்களை கொண்டு வந்து வைக்கணும் இப்படி இல்லை நீங்க நினைக்கிறீல. பரமேஸ்வரன் ஒண்ணு இல்ல, பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி. ஒரு பில்லு தளம் போடும், சாதாரண ஒரு டிராப் ஜலத்தை போறோம், சாதாரண மாத்திர கொடால வரக்கூடிய ஜலமாத உண்ட போடும், மடிய கொண்டு வந்து விடுங்க போறோம். அவர் அது இது கேட்டாரோ இல்லையே, அந்த நைவேத்தியம் வேணும், இந்த கலஞ்சாதமா வேணும், முத்க அண்ண பிரியா ஹரிந்திரா அண்ண பிரியா இதெல்லாம் அம்பாளுக்கு, அது அந்த அண்ணம் வேணும், இந்த அண்ணம் வேணும், பைத்தியம் பருப்புனால கட்டி அந்த அண்ணம் போடணுமா அம்பாளுக்கு. இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்க பரமேஸ்வரன் ஏதாவது கேட்டாரா, ஒன்னும் கேட்கல. பசிச்சா வந்து அப்படி கேட்பார். அம்பாள் இருக்க கையில ரத்னங்கள் எழுச்சதான் ஒரு பாத்திரம் கரண்டை வச்சுண்டு பரமேஸ்வரனுக்கு கொடுக்கறான். பரமேஸ்வரன் ஏதோ மண்டபம்ல வச்சுட்டான் போயிட்டே இருக்காரு விவகாரம் முழுக்க. அவர் எதையும் கேட்கல சுவாமி, ரொம்ப சுலபர். வரிவசித்தும் ஆராதனம் பண்றதுக்கு, வரிவசையான ஆராதனம்னு அர்த்தம், வரிவசியா ஆராதனம். வரிவசிதும் சுலப பிரசன்ன மூர்த்தி, ரொம்ப தெளிவா இருக்கிறவர். பிரசாதம் பிரசன்னம்னா தெளிவுன்னு அர்த்தம், எப்பொழுதும் மன நிம்மதியா இருக்கிறவர். பிரசன்னம்னு சொன்னாலே யானைன்னு அர்த்தம். சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தையே. குழந்தை விட்டு குழந்தையிலேருந்து ஸ்லோகம் வச்சிருக்கோம். இங்க பிள்ளையார எங்கே சார் சொல்றதுன்ட்டான் இந்த ஸ்லோகத்துல, எங்கேயுமே இல்லையே. வெள்ள வேஷ்டி கட்டுங்க சுக்லாம்பரதரம் விஷ்ணு, மகாவிஷ்ணுவை சொல்றதுங்க. சசிவர்ணம் சந்திரன் போன்றதான காந்தி உள்ளவர், சதுர்புஜம் நாலு கை இருக்கு, பிரசன்னவதனம் தெளிவான முகம் உள்ளவர், தியாயே சர்வ விக்னோபசாந்தையே. இது மகா கணபதியை பத்தி சொல்லவே இல்லையன்ட்டான். எங்க இருக்கு, கணபதியை பத்தி ஒரு பதமும் இல்லையேங்கன்னா ரகசியமா இருக்கு. பிரசன்னம் கரட்டி முகம் அப்படின்னு கோஷம். பிரசன்னம்னு சொன்னா யான முகம்னு அர்த்தம். ஸோ இந்த ஸ்லோகத்துல எங்க இருக்குன்னா பிரசன்னம்ங்கிற பதத்துல இருக்கு. பிரசாதம்னு கோவில்ல போறாளோ இல்லையா, பிரசாதம்னா என்ன அர்த்தம், தெளிவுன்னு அர்த்தம். பிரசாதே சர்வதுக்கானாம் ஹனிரஸ்யோபஜாயதே பிரசன்னசேதசோஹ்யாசு புத்தி சர்யவரு வர்த்ததே அப்படின்னு பிரசாதம் மனசு தெளிவா இருக்கணும். இந்த குழப்பெல்லாம் இல்லாமல் குழம்பி குழம்பி கிடக்கிற சார் தானை போட்டு தானை போட்டா தானே குழம்பு, தானே எடுத்தா அதான் ரசம். அது ஸ்திரீகளுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியும். பத்து பேர் வந்து விட்டா என்ன பண்றது, ரசம் இல்லையேன்னா கவலையே படாதீங்கன்னா நேரோட ஜலத்தை எடுத்து ரசம் கொட்டிட்டேன். உமக்கு எல்லாம் அந்த பசியில உஷ்ணமா போட்டேன்னா சாப்பிட்டுருவேன். அதனால எல்லா ரசமும் குழம்பு நினைக்காது. சாதாரணம் என்ன, தான் இருந்தா குழம்பு. அதே மாதிரிதான் நான் நான் தான் நினைச்சா மனசு குழம்பு, அது இல்ல பிரசன்னம் இருக்கு. அந்த பிரசன்னம் மன சந்தோஷத்தோடு இருக்கிறவர் எங்க பரமேஸ்வரர். வரி வசித்தும் சுலப பிரசன்னமூர்த்தி அகணித பலதாயக பிரபுர்மே ஜகததிகோ ஹிருதி ராஜசேகரோஸ்தி. ராஜசேகரா சந்திரனை தலையிலே உள்ளவர், சந்திரசேகரங்கிறோம் இல்லையோ அதேதான் ராஜசேகரன் பேர். ராஜசப்தம் சந்திரனுக்கு சொல்லியிருக்கு. ஆகையால் ராஜசேகரோஸ்தி, ஆகையால் உள்ளும் வெறியும் எங்கேயும் இருந்து சுலபமாக ஆராதிக்கத்தக்க அந்த பரமேஸ்வரனை எது நினைச்சாலும் கணக்கில்லாம கொடுக்கக்கூடியதான பரமேஸ்வரன், எல்லோருக்கும் பிரபுவா இருக்கக்கூடியதான பரமேஸ்வரன், பிரசன்னமாக எப்பொழுதும் தெளிவாக எல்லோருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதான பரமேஸ்வரனை நாம் எல்லாம் வழிபடுவோம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் அழகாக நமக்கு சொல்லியிருக்க.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
3: ஓம் நம சிவாய. சைவம்.org இன் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 6 தரிசனங்கள். தலைப்பு வேதாந்தா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
4: ஸ்ரீகுருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஓம் அகண்டம் சச்சிதானந்தம் அவாங் மனசகோச்சரம் ஆத்மானம் அகிலாதாரம் ஆஶ்ரயே பீஷ்ட சித்தயே. சக்தி த்வயவதா ஜ்ஞானோபிதம் சைதன்யம் ஸ்வப்ரதானதையா நிமித்தம் ஸ்வ உபாதி பிரதானதையா உபாதானம் ச பவதி. அப்படி இந்த அஜ்ஞானோபித சைத்தன்யமானது, அஜ்ஞானம் கூடிய சைத்தன்யமானது ஸ்வப்ரதானதையா, அந்த அஜ்ஞானம் கூடிய சைத்தன்யம் அப்படிங்கிற நிலையில முக்கியத்தன்மை உடையதாக இருந்து அது நிமித்தமாறுது. அதே மாதிரி ஸோ உபாதி பிரதானத்தையா, தன்னுடைய சரீரம் உபாதி எந்த வரையறை இருக்கோ அந்த வரையறை கூடியதான நிலையில அது உபாதானமாறுது. அதாவது நிமித்த காரணம் என்னது, உபாதான காரணம் என்னது அப்படிங்கிறது இந்த ஜகத்துக்கு அப்படிங்கறத விசாரம் பண்ணிட்டு இருக்கோம். நிமித்த காரணம் என்னது, அந்த ஜீவத்தன்மை. உபாதான காரணம் என்னது, அந்த ஜீவனுடைய சரீரம். அதாவது உதாரணம் என்ன சொல்றாரு, லூதா அந்துகாரியம் பிரதி பிரதானதையா நிமித்தம் சரீர பிரதானதையா உபாதானம் சபதி யசா அப்படிங்கிறாரு. அதாவது உதாரணத்துக்கு எடுத்துக்கிறது என்னது, ஒரு எட்டுக்கால் பூச்சி எப்படியோ அதனுடைய எச்சையோ அதனுடைய சரீரத்துல உண்டாகக்கூடிய ஒரு திரவத்தையோ அது என்ன பண்றது, உபாதானமா உபயோகம் பண்றது, மெட்டீரியல் காஸ்ட் அதாவது கருவியா உபயோகம் பண்றது அந்த வலை பின்றதுக்கு. இப்போ அந்த வலை பின்றதுக்கு அதனுடைய சரீரம் உபாதானமா நிக்கிறது. சரீரம் இருந்தாதான், சரீரம் இருந்தாதான் அந்த வலையானது உண்டாக முடியும். அதனால சரீரமானது உபாதானம், அதுதான் சரீரம் தான் அதுக்கு அந்த வளப்பின்றதுக்கான பொருளை கொடுக்கறது. ஆனா சரீரம் இருக்கு, ஜீவன் இல்லை அந்த சரீரத்துல. அந்த எட்டு கால் பூச்சி பின்ன முடியாது, செத்து போன எட்டு கால் பூச்சி வலை பின்ன முடியாது, உபாதானம் இருக்கு ஆனா வலை பின்ன முடியாது. அந்த மாதிரி அந்த அதுக்கு நிமித்த காரணம் வேணும். அதுக்கு நிமித்த காரணம் என்ன, இங்க அந்த ஜீவன். ஜீவன் இருக்கு ஆனா ஜீவன் கிட்ட அந்த உபாதானம் இல்லை. வேற ஒரு பூச்சி எடுத்துக்கோங்க, வேற ஒரு சிலந்திய விட்டுட்டு இங்க சிலந்தி அப்படிங்கறத வச்சுட்டு இருக்கோம். சிலந்தி நிமித்தமாவும் உபாதானமாவும் இருக்கு. சிலந்தியை விட்டுட்டு ஒரு தேனீ வச்சுக்கோங்க, தேனி கிட்ட ஜீவன் இருக்கு, ஆனா உபாதானம் இல்ல, அந்த வளவின்றதுக்கான உபாதானம் இல்ல, அதனால அதுல அங்க விஷயம் போகாது. சொப்பிரதானத்தையா, அந்த ஜீவ பிரதானமா, ஜீவன் முக்கியமா இருக்கிற நிலையில அது நிமித்த காரணமாகும், ஜீவனுடைய வரையறையானது முக்கியமா இருக்கிற நிலையில அதுவே உபாதான காரணமாகவும் இருக்கு. ரெண்டு வேற வேற விஷயத்தை தேடி போலனமோ, அதுவே நிமித்த காரணமாகவும் அதுவே உபாதான காரணமாகவும் இருக்கக்கூடிய நிலையானது உலகத்திலையும் பார்க்கப்படுறது அப்படின்னு ஒரு உதாரணத்தை காமிச்சு சொல்லியாச்சு. அடுத்தது இது எப்படி சிருஷ்டி என்னது பண்றது அப்படின்னு ஆரம்பிச்சானா அது சொல்றாரு. தம பிரதான விக்ஷேப சக்திமத்து அஜ்ஞானோபீத சைத்தன்யாது ஆகாஷ ஆகாஷாத் வாயு வாயோர் அக்னி அக்னிராபஹ பிரதானமாக உடையதாக, முக்கிய குணமாக உடையதாக, பிரதானம்னா இங்க முக்கிய குணம், விக்ஷேப சக்திமத், விக்ஷேப சக்தி உடையதான கூடியதான அஜ்ஞானோபீத சைத்தன்யம், சைத்தன்யாத் அந்த அஜ்ஞானம் கூடியதான சைத்தன்யத்திலிருந்து ஆகாஷஹ ஆகாசமானது தோன்றியது. ஆகாசம் எப்படி உண்டாயிச்சு அப்படின்னு கேட்டா, சிருஷ்டி கிரமமானது பஞ்சீகரணம்னு ஒரு முறையிலையும் திருவிணத்கரணம்னு இன்னொரு முறையிலையும் சொல்லப்பட்டிருக்கு. பஞ்சீகரணம் அப்படின்னு சொல்லி சொன்னா அஞ்சு பஞ்சமகாபூதத்தில, இந்த பஞ்சம் அப்படின்னா அஞ்சு, அந்த அஞ்சு பஞ்சமகாபூதத்திலிருந்து உண்டாச்சு அப்படின்ட்டு தமிழ் கிரந்தத்தெல்லாம் படிக்கும்போது பஞ்சீகரணம் செய்தோம் பஞ்சீகரணம் செய்தோம் அப்படின்ட்டு பஞ்சீகரணம் செய்து அப்படின்ட்டு வரும். பஞ்சீகரணம் பஞ்சீகரணம் பஞ்சீகரணம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஹிந்தியில ரெஜிஸ்ட்ரேஷன், ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்க்கு பஞ்சீகரணம்னு சொல்லுவோம். அப்படி பஞ்சீகரணமானது நடக்கிறது. திருவத்கரணம் ஒரு முறையில சொல்லியிருக்கு, ஒரு உபநிஷத்துல திருவத்கரண முறை கையாளப்பட்டிருக்கு, இன்னொரு உபநிஷத்துல பஞ்சீகரணமான முறையானது கையாளப்பட்டிருக்கு. பஞ்சீக திருவத்கரணம், திருவத்கரணம்னா மூணு பூதங்களை மாற்றும் ஏற்றுண்டு செய்யற நிலை, ஆகாசத்தையும் வாயையும் விட்டுட்டு அக்னி ராப பிருத்வி இந்த மூணுத்தையும் மாத்திரம் ஒத்துண்டு பண்ற சிருஷ்டி அது. அதுல ஆத்மால இருந்து இந்த அக்னி வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட தத் தேஜோ சிருஜத அப்படின்னு ஆரம்பிக்கும், அது நெருப்பினை சிருஷ்டித்தது அப்படின்ட்டு. அப்படின்னும் போது கூட இதுக்கு இடையில இந்த ஆத்மாவுக்கும் இந்த தேஜத்துடைய இந்த நெருப்பை சிருஷ்டி பண்றதுக்கும் இடையில ஆகாசத்தையும் வாயுவும் சிருஷ்டி பண்ணிட்டப்புறம்தான் பண்ணித்து அப்படின்னு ஒத்துக்கணும். ஏன்னா ஆகாயமானது இருந்தாதான் தேஜஸானது சிருஷ்டிக்கப்பட வேண்டிய சிருஷ்டிக்கப்படக்கூடிய ஒரு இடத்துல, எங்கேயாவது ஒரு இடத்துல தான் சிருஷ்டி பண்ணணும். அப்ப அந்த இடமானது இருக்கணும் எனக்கு முக்கியம். அந்த நெருப்பானது எரியறதுக்கு வாயு அவசியம், அதனால அது ரெண்டுத்தையும் ஃபர்ஸ்ட் சிருஷ்டி பண்ணிட்டுத்தான் பிரம்மமானது இந்த அவித்யா கூடிய சைத்தன்யமானது என்ன பண்றது, நெருப்பை சிருஷ்டி பண்றது அப்படின்னு அங்க அர்த்தத்தை எடுத்துக்கிறோம். திருவத்கர முறைய அங்க விசாரம் பண்றாங்க. திருவத்கரண முறைய எல்லா இடத்தையும் விசாரம் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி பிரகரண கிரந்தங்கள் எல்லாமே பஞ்சீகரண முறையத்தான் கடைபிடிக்கிறது. ஏன்னா நமக்கு இந்த ஆகாயம் எப்படி வந்தது அப்படிங்கிறது தான் முதல் வகையான கேள்வியே, முதல் கேள்வியே இந்த இந்த உலகம் எப்படி வந்தது அப்படின்னா இந்த ஆகாயம் முதல் இதெல்லாம் எப்படி வந்தது அப்படின்னு தான். இந்த ஆகாயமும் வந்தது அப்படின்றத நம்ம வந்து ஒத்துண்டுதான் நம்ம இந்த சிருஷ்டி, இந்த சிருஷ்டி பிரகரணத்துல இந்த ஆகாயம் சிருஷ்டி ஆக்கப்பட்டது அப்படிங்கறத ஒத்துண்டுதான் நம்ம வந்து பேச்ச ஆரம்பிக்கிறோம். ஆகாயம் எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட வியாபிச்சிருக்கிற ஆகாயமும் கூட வரையறுக்கப்பட்டதா இருக்கு. அந்த எதுவா எதனால வரையறுக்கப்பட்டதுன்னா இந்த பிரம்மத்தினால வரையறுக்கப்பட்டதா இருக்கு. பிரம்மத்தினுடைய ஒரு பாதத்துலதான் ஒரு பாகத்துலதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உபனிஷத் சொல்றது. அப்படி புருஷ ஏவேதகம் சர்வம் அப்படின்ட்டு புருஷ சுக்தத்துல இந்த விஷயத்த சொல்றது. அந்த மூணு பாதத்துல அந்த பிரம்மமும் அதனுடைய ஒரு பாதத்துல அத்தியதிஷ்டத்தசாங்குலம் அந்த மூணு பாதத்துல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசாரமா இருந்தாலும் இன்னொன்னு என்ன சொல்றது, இந்த சிருஷ்டிய ஒரு பத்து அங்குலம் அதுக்கு மேலேயே போய் அந்த புருஷன் நிக்கிறான், அதை கவர் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தம். அதுக்குள்ள அடங்கி இருக்கு இந்த சிருஷ்டியானது அப்படின்னு அர்த்தம். ஏன் இந்த ஆகாசத்திலிருந்து சிருஷ்டிய தொடங்கணும், சிருஷ்டிக்கு சிருஷ்டி விசாரம் பண்றதுக்கு ஆகாசத்தை தொடங்க வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா சுருங்க சொன்னா நம்ம வந்து தெளிவா புரிஞ்சுட்டுலாம், சிம்பிளா. நான் சில பேருக்கு வந்து இந்த மாதிரி வளவளவளவன்னு விசாரம் பண்ணி கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து ரொம்ப நிறைய சொல்ற மாதிரி இருக்கு எனக்கு புரியலையே அப்படிம்பாங்க. புரியறதுக்கு தான் இத்தனை விசாரம் பண்ணினாலும் எனக்கு புரியலையேன்றாங்க. அப்படி அவங்களுக்கு எல்லாம் திருவத்கரணம் அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படின்னு கடைசியில ஒருமையா புரியல அப்படின்னு பாருங்க. அவ்வளவுதான் கடைசியில அதுதான் சொல்ல போறாங்க. திருவித்கரண முறையில சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னா பிரச்சனை என்ன அப்படின்னா, நமக்கு கேள்வி முதல் கேள்வியே அர்த்தம் இல்லாம போயிடுறது. எது இந்த ஆகாய இது எல்லாமே எப்படி வந்தது, இது எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி பாக்குறது இந்த ஸ்பேஸ் தான், ஆகாயத்தை தான். இன்னொரு பிரச்சனை, இந்த ஆகாயத்தை நித்தியமா ஒத்துக்கிற நைய்யாயிக்கர்கள், நைய்யாயிக்க சித்தாந்தத்துல நியாய மத சித்தாந்தத்துல நியாயமா இருக்கட்டும் வைசேஷிகமா இருக்கட்டும் அவங்களுடைய சித்தாந்தத்தை பொறுத்த வரைக்கும் ஆகாயம் சிருஷ்டிக்கப்பட்டது இல்ல, ஆகாயம் நித்தியம். ஆகாயத்தை தவிர மத்த நாலு பூதங்களும் பரமாணுல இருந்து சிருஷ்டிக்கப்பட்டது அப்படின்னு ஒத்துப்பாங்க அவங்க. பரமாணு அப்படிங்கிற அந்த நிலையிலேருந்து பரமாணுல இருந்து துவனுக்கு, துவனுக்குல இருந்து திரஸ்ரேனும் அப்படின்ட்டு கிரமமானதுல உண்டாயி சிருஷ்டியானது உண்டாருது. நமக்கு ஆகாயம் நித்தியம் இல்ல, பிரம்மத்தை தவிர வேற எதுவும் நித்தியம் இல்ல. அதை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா கொஞ்சம் படிச்சிட்டதுக்கு அப்புறம் பிரம்மத்தை தவிர வேற எதுவும் நித்தியம் இல்லை அப்படின்றது அவளுக்கு தெரிஞ்சிடும். அதனால ஆகாயமும் அனித்தியம் அப்படிங்கறது தெரிஞ்சிடும். ஆனா ஆகாயமானது எப்படி அனித்தியமாறுது அப்படின்ற கேள்விக்கு, அது சிருஷ்டிக்கப்பட்டது எத்யத்கிருதகம் தத்தத் அனித்யம்ங்கிற நியாய பிரகாரம், ஏற்கனவே பல தரம் பார்த்துட்டு வந்த நியாயத்தை, அந்த நியாய பிரகாரம் இந்த ஆகாயம் சிருஷ்டிக்கப்பட்டது கிருதகத்துவாத் ஹேத்து. இதுதான் நியாயம், பஞ்சமி ஹேத்தௌ அப்படிங்கிறார். அஞ்சாவது வேற்றுமை எதுக்கு, காரணத்தை குறிப்பதற்கு. அப்படி அஞ்சாவது வேற்றுமையில நான் சொல்றேன் என்னது, கிருதகத்துவாத் அப்படின்னா சிருஷ்டிக்கப்பட்டதுனால், உண்டாக்கப்பட்டதுனால், உண்டாக்கப்பட்டதுனால சொல்லிட்டாலே என்ன அர்த்தம், அனித்யம். நீங்க வேற ஒண்ணுமே சொல்ல வேண்டாம், கிருதகத்துவாத் அப்படின்னாலே முடிஞ்சு போச்சு, எதை பத்தி சொல்றீங்களோ அது அனித்யம் அப்படின்னு எதிராளி புரிஞ்சுட்டுவான். அப்படி இந்த ஆகாயமும் என்னது, கிருதகத்துவாத் அப்படிங்கிற அந்த நியாயத்துக்கு, அந்த தர்க்கத்துக்கு, அந்த ஹேத்துவுக்கு கட்டுப்படுறதுக்காக அந்த ஆகாயத்தில இருந்து ஆரம்பிக்கிறோம் பஞ்சீகரணமா. சொல்றாரு தமஃ பிரதான விக்ஷேப சக்தி மது, அது ஆகாயத்தோட சிருஷ்டி எப்படி உண்டாச்சு அப்படின்னா, தமஃ பிரதான தமாசை பிரதானமாக கொண்ட, நல்லா கவனிங்க, தமஃ பிரதான அப்படிங்கிற வார்த்தையை சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அங்க வந்து சத்வாம்சமோ இல்ல ரஜாம்சமோ இல்ல அப்படிங்கறது இல்ல, ரஜாம்சமும் இருக்கு சத்வாம்சமும் இருக்கு, ஆனா தமசானது முக்கியமா இருக்கு. தமசானது முக்கியமா இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும், ஏன் சத்வாம்சத்தையும் ரஜாம்சத்தையும் நீங்க பிரதானமா கொண்டு இந்த சிருஷ்டியானது செய்யப்பட்டது, அப்படிப்பட்டதான அப்படி உடையதான மத் அப்படின்னு மது பிரத்யம் சொன்னதுனால அப்படி உடையதான அப்படின்னு சொல்லி நீங்க ஆரம்பிச்சிருக்க வேண்டாம, அப்படி சொல்லாம ஏன் எப்படி சொன்னீங்க தமஃப்பிரதானவத்து அப்படின்னு ஏன் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு காரணம் என்ன, இந்த உலகத்துல ஜடத்தன்மை தெரியறது. ஜடத்தன்மை அப்படிங்கிறது யாருடைய குணம், எதனுடைய குணம் அப்படின்னு கேட்டா தமசுனுடைய குணம், ஜாட்டியத்தன்மை தமசுனுடைய குணம். இஷ்டம் உபஷ்டம்பகம் சலம் சலதக குரு வரணகம் ஏவ தமக, குரு ஆவரணகம் ஏவ தமக. குரு ஹெவி ரொம்ப லேசியா இல்ல ரொம்ப இந்த மாதிரி ஜடத்தன்மையோட இருக்கிறதாகவும், ஆவரணம் கூடியதாகவும் மறைக்கும் சக்தி கூடியதாகவும் இருக்கிறது தமசு. இது தமசோட லட்சணம், தமசுடைய நிலை. அப்படிப்பட்ட நிலை இந்த உலகத்துல பாக்குறோம், எந்தெந்த காரியமோ அது காரணத்தை அனுசரித்தான் இருக்க முடியும். காரியத்துல இருக்கிற குணமானது காரணத்துல இருந்திருக்கணும், காரணத்துல இருக்கிற குணம் காரியத்துல அனுகுணமாகும், அது தொடர்ந்து வரும், அனுவிருத்தி ஆகும். நமக்கு அனுவிருத்தின்னு சொன்னா புரியும், அனுவிருத்தி ஆகும் தொடர்ந்து வரும். அப்படிங்கறதுனால இந்த ஜெகத்துல ஜடத்தன்மையை பாக்குறோம், ஜெகத்துல உள்ள சிருஷ்டியில ஜடத்தன்மையை பாக்குறோம். அந்த ஜடத்தன்மைக்கு காரணம் என்ன, அதனுடைய காரணம் ஜடத்தன்மை இருந்ததா இருக்கிறது அப்படின்ட்டு. அதனாலதான் அங்க முக்கியமா என்ன சொல்ற, தமஃ பிரதான விக்ஷேப சக்தி மது அப்படின்னு கொடுக்கிறாரு அங்க. தமஹ பிரதான பிரதானமாக கூடியதாக, பிரதானம்னு சொல்லி சொல்றது இங்க சாங்கியர்கள் ஒத்துக்கிற, சாங்கியர்கள் காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த ஜகத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டா பிரதானம் அப்படிமா, பிரதானம் பிரகிருதி இதெல்லாம் அவனுடைய காரியம் காரணம். பிரதானம் சொல்லுங்க பிரகிருத்தின்னு சொல்லுங்க வித்தியாசம் இல்ல, அதுதான் காரணம் அப்படிமா. அந்த காரணம் அந்த பிரதான காரண குணமான அந்த பிரதானம் எப்படிப்பட்டது அப்படின்னா, பிரதானமானது சத்துவம் ரஜஸ் தமஸ் மூணு குணங்களும் கூடியது அப்படிமா. அது சமநிலையில இருக்கும்போது ஒண்ணுமே நடக்காது, மூணுமே சமநிலையில இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா 100%னா 33.3333 இருக்கும், மூணுமே அப்படி இருக்கிற நிலையில ஒண்ணுமே நடக்காது. அதனுடைய சமநிலை தவறி போச்சுன்னா மாறித்துனா என்னாரது, சிருஷ்டி தொடங்குறது. அப்போ அந்த மாதிரி அந்த பிரதானத்தை இங்க காரணமா எடுத்துட்டு கூடாது, அந்த பிரதானம் இங்க சொல்லப்பட்ட பிரதானம் அந்த பிரதானமா எடுத்துக்கலாம், இங்க தவிர இந்த பிரதானம் இப்ப சொன்ன பிரதானம் அது இல்ல. ஏன்னா அந்த அஞ்ஞானமானது எப்படிப்பட்டது, பிரதானம் மாதிரி மூணு குணம் கூடியதுதான், பிரதானம் மாதிரி மூணு குணம் கூடியதுதான். ஆனா அந்த பிரதானம் நம்மளுடைய காரணம் இல்ல, ஏன்னா அவனுடைய பிரதானம் வந்து ஜடத்தன்மை கூடியது, வேற எதுவுமே பண்ண முடியாது. நம்மளுடைய பிரதானம் அப்படி இல்லை, எல்லா வில்லங்கத்தையும் பண்றது நம்ம பிரதானம் தான். நம்

அவர்கிட்ட கேட்கறாங்க, ஞானம் உண்டாச்சு, உங்களுடைய அனுபவம் என்ன? அவரு அந்த கிரமத்தை கதையை சொல்லிக்கிட்டு இருக்காரு, அங்க எழுதி வச்சிருக்கிற கதையை சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிட்டு அது ஒரு 20 செகண்ட் ஆயிருக்கும், ஒரு 20 செகண்ட் இருக்குமா, 20 செகண்டும் கம்மியா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்த வார்த்தையும் சொல்றாரு, சமயம் ஏதங்க அப்படிங்கிறார். சமயம் ஏதங்கன்னா அவருக்கு ரொம்ப ஃபாஸ்டா நடந்து போச்சு அதனாலதான் அப்படின்னு அர்த்தம் தெரிஞ்சிருக்கும், அர்த்தம் புரிஞ்சுட்டு கூடாது. காலமும் தேசமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பிரம்மத்துல காலமும் தேசம் இல்லை அப்படிங்கறத அவர் சொல்றாரு. தேசம் இருந்தா தான் காலம் ஆனது இருக்க முடியும், காலம்னு ஒண்ணு இருந்ததுன்னா தேசம் கண்டிப்பா இருக்கு. ஆகாசத்தை மாத்திரம் தான் சொல்லிருக்கு, இங்க காலத்தை சொல்லலையே அப்படின்னு சொல்லி சொன்னா சயின்ஸும் இன்னைக்கு ஒத்துக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, ஆகாயம்னு சொல்லி சொன்னாலே அதனுடைய வேறு ஒரு மாற்றம் தான், வேறு ஒரு பரிணாமம் தான் என்னது, காலம் அப்படிங்கிறது. டைம் ஸ்பேஸ் டயக்ராம் தான் எல்லாத்தையும் விடுவான், டைம் ஸ்பேஸ் டைம் ஸ்பேஸ் டைம் ஸ்பேஸ் டைம் ஸ்பேஸ், காலம் தேசம் காலம் தேசம், இதுதான் அவனுடைய வரைபடத்துக்கு எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கும். ஆனா அந்த காலமும் தேசமும் என்னதுரா வேற வேறையா அப்படின்னு கேட்டா, வேற வேற நிலையில ஒரே விஷயத்த பாக்குறது தான் அது உண்மை, ரெண்டும் வேற வேற இல்ல. அதனால ஆகாயம் அப்படின்னு தோன்றியது அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம், ஆகாயம் காலம் ரெண்டுமே அதே நேரத்தில் தோன்றியது. அந்த ஆகாயமும் காலமும் அந்த ஞானம் அடைஞ்ச நிலையில இந்த அஜ்ஞான உபகித சைத்தன்யத்தோடைய அஜ்ஞானமானது, அஜ்ஞான உபகிதம் அப்படிங்கிற அந்த நிலையானது அஜ்ஞான உபகித சைத்தன்யம், அதுல அஜ்ஞான உபகிதம் அப்படிங்கிற அந்த நிலையானது என்னைக்கு நீங்கிறதோ, வெறும் சைத்தன்யம் மாத்திரம் எப்ப நிக்கிறதோ, தன்னுடைய நிலைய சைத்தன்யம் மாத்திரமா எப்ப புரிஞ்சுக்கிறானோ, அப்போ ஆகாசம், ஆகாசம்னா ஆகாயமும் காலமும் ரெண்டுமே அடங்கி போயிடுறோம், அதோடைய அஸ்தித்வம் போயிடுறது, அதுக்குத்தான் ஆகாசம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. சுருதி சொல்றது என்னது, ஆகாசம். அந்த ஆகாசத்தை வந்தது என்னது, வாயு. வாயுல இருந்து என்ன வந்தது, அக்னி. அக்னியிலிருந்து ஆபக, ஆபகனா நீர். அத்யஹ பிருத்வி, அந்த நீர்ல இருந்து என்ன வந்தது, பிருத்வி நிலம். உற்பத்தியே இப்படி இந்த கிராமத்துல உண்டாச்சு, இந்த கிராமத்துல உண்டாச்சுன்னு இப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா ஸ்ருதி தான் அதுக்கு பிரமாணம், தான் சாஸ்திரமே பிரமாணம். நமக்கு தெரியாத விஷயத்துக்கு சாஸ்திரம் தான் பிரமாணம். சாஸ்திரம் என்ன சொல்றது அப்படின்னா, தைத்திரிய உபநிஷத் சொல்றது, ஆகாஷாத் வாயு வாயோரக்னி அக்னேராப அப்யஃ பிருத்வி பிருத்வ்யாமோஷதயஃ ஓஷதீப்யோன்னம் தஸ்மாத் புருஷஹ. அப்படி இந்த கிரமத்தை தைத்திரிய உபநிஷத் சொல்லியிருக்கு நமக்கு. அப்படி தஸ்மாத் வா ஏ தஸ்மாத் ஆத்மனஹ, அப்படி இந்த ஆத்மாவிலிருந்து, எந்த ஆத்மாவிலிருந்து, பரபிரம்ம பரமாத்மாவிலிருந்து அப்படின்னு சொல்லி சொன்னா, பரபிரம்ம பரமாத்மாவிலிருந்து ஒண்ணுமே நடக்காது. அப்ப இப்படிப்பட்ட ஆத்மா இது, அஜ்ஞான உபயித சைத்தன்யமான அந்த ஆத்மாவிலிருந்து, அஜ்ஞானம் கூடிய நிலையிலிருந்த, அந்த அஜ்ஞானம் கூடிய நிலையிலிருந்த, அஜ்ஞானத்தோட சம்பந்தப்பட்டது போல நிலையிலிருந்த அந்த ஆத்மாவிலிருந்து இந்த ஆகாசம் வாயு, அந்த வாயுலிருந்து அக்னி, அக்னியிலிருந்து நீர், நீர்லிருந்து இந்த நிலம், இப்படி இந்த பஞ்சபூதங்களும் சிருஷ்டியாச்சு. பஞ்சபூதங்களும் சிருஷ்டியாச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, லெட் தேர் பி லைட் அப்படின்னு சொல்லி சொன்ன மாதிரி கிரியேஷன் இல்லைங்க, சிருஷ்டி இல்லை. நம்ம சொல்றது வெளிச்சம் வரட்டும் அப்படின்னு சுவிட்ச் போட்ட மாதிரி சிருஷ்டி சொல்லலாமோ. சிருஷ்டியில ஒரு முறை இருக்கு, என்ன, இந்த அஞ்சு மகாபூத்தமும் ஒன்னுத்திலேருந்து ஒன்னுத்திலேருந்து ஒன்னுத்திலேருந்து ஒன்னுத்திலேருந்து ஒண்ணு வந்தது. இது என்ன முறை அப்படின்னு கேட்டா, ரொம்ப அழகான ஒரு முறை. குணமே இல்லாத ஆகாயத்திலிருந்து, சப்தம் மாத்திரம் ஒரு குணமுடைய ஆகாயத்திலிருந்து, குணமே இல்லாத பிரம்மத்திலிருந்து அப்படி எடுத்துருவோம், குணமே இல்லாத பிரம்மத்திலிருந்து சப்தம் மாத்திரம் குணமுடையதான ஆகாயத்துல ஆகாயம் தோன்றது, சப்தமும் ஸ்பர்ஷமும் இருக்கிற குணம் ரெண்டு குணம் உடையதான வாயு வர்றது, அக்னி சப்தம் ஸ்பர்ஷம் ரூபம் மூணு குணம் உடையதா இருக்கு. ஒன்னொன்னுலயும் ஒரு ஒரு குண ஆதிக்கம் இருக்கு, குணம் அதிகமா இருக்கு. அப்புறம் ரூப ரசம் கூடியதான ஜலம் நீர் தோன்றது, ரசம் கந்தம் கூடியதாக, ரசம் கந்தம்னா கந்தம் வரைக்கும், அதாவது முதல் முதல் குணத்திலிருந்து அஞ்சாவது குணம் கந்தம் வரைக்கும் எல்லாம் உடையதான நிலம் தோன்றது அப்படின்னு ஒரு ஒரு குணமும் கூடுதான கூடி கூடிய நிலையில இருக்கிறதான ஒவ்வொரு சிருஷ்டியும் வர்றது. இந்த சிருஷ்டியும் நேரடியா தோன்றல, திருப்பியும் இந்த சிருஷ்டியும் எப்படி உண்டாச்சு அப்படின்னா, நிலம் வரட்டும் அப்படின்னா இந்த பிருத்திவி எல்லாம் வரட்டும் அப்படின்னு

0: அர்த்தம் இல்ல. ஆகாயம் வரட்டும்னா இந்த ஆகாயம் எல்லாம் வரட்டும் அப்படிங்கிற அர்த்தம் இல்ல. இது அஞ்சுமே அபஞ்சீகிருத்த பஞ்சமகாபூதம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது. பஞ்சீகரணம் ஆகாத, பஞ்சீகரணம் ஆகாத பஞ்சமகாபூதங்கள், சூக்ஷ்ம பூதங்கள், தன்மாத்திரைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்படி அந்த தன்மாத்திர நிலையில உண்டாருது. இந்த தன்மாத்திர தன்மாத்திரனா தது மாத்திரம், தன்மாத்திரம் அப்படின்னு அர்த்தம். தது மாத்திரம், தன்மாத்திரம், அது மட்டும், மாத்திரம்னா மட்டும், அது மாத்திரமாக, அது மட்டுமாக, அப்படி அது மட்டுமாக இருக்கு. அது மட்டுமாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம்? ஆகாயம் வேற எந்த கலப்பும் இல்லாம 100% கோல்டுல கூட அப்படி பார்க்க முடியாது. 100% பியூர் ஆகாசமா இருக்கு. அதே மாதிரி வாயு 100% வாயுவா இருக்கு. நெருப்பு 100% எல்லாம் 100% வேற எந்த கலப்பும் இல்லாம அப்படியே இருக்கு, சுத்தமா இருக்கு. இந்த கலப்பு இல்லாம, அதாவது தங்கமும் கூட கொஞ்சம் கலப்பு இல்லாம ஈ நிலிக்கும், பார்க்காத அசிங்கமா இருக்கும். கலப்பு கொஞ்சம் கலந்தாதான் அது அதை அழகூடும், நெருக்கூடும், அதை தன் நம்மளுடைய வேலைக்கு ஏத்த மாதிரி நம்ம உபயோகப்படுத்த முடியும். அந்த மாதிரி இந்த ஆகாயம் முதலியது கலப்பு இல்லாம இருக்கிற நிலையில ஒரு பிரயோஜனத்துக்கும் இருக்காது. அது கலப்போட சிருஷ்டிக்கு பிரயோஜனம் பண்ணணும், அது கலக்கணும். அத எப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பாப்போம். தேஷு ஜாட்யாதிக்ய தர்ஷ்ணாத் தமப்பிராதான்யம் தற்காரணசிய. ஏங்க தமப்பிரதானம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதுக்கு மூலத்திலேயே அர்த்தம் சொல்றாரு, ஜாட்ய ஆதிக்ய தர்ஷ்னாத், ஜடத்தன்மை. ஜாட்யம் அப்படின்னா ஜடத்தன்மை, ஜடபாவம் அப்படிங்கிறது ஜாட்யம். பாவத்துல எத் அப்படின்ற பிரத்தியம் வந்து ஜாட்யம், அப்புறம் சுபுத்பத்தியாயி ஜாட்யம் ஆச்சு. ஜாட்யம் ஜாட்ய ஆதிக்யா ஆதிக்ய தர்ஷ்னாத், ஜடத்தன்மையானது ஆதிக்யம்னா அதிகமான நிலை, அதிகமான நிலை தர்ஷ்னாத் காணப்படுவதால் தமப்பிராதான்யம் தற்காரணசிய, தமசானது பிரதானமாக இருக்கும் நிலை அந்த காரணத்தினுடையது அப்படிங்கிறது தெரிகிறது. ததானியம் சத்வரஜஸ்தமாம்சி காரணகுண பிரக்ரமேன தேஷு ஆகாஷாதீஷு உற்பத்தியந்தே இமானி ஏவ சூக்ஷ்ம பூதானி தன்மாத்திராணி அபஞ்சீகிருத்தானி ச உச்சிந்தே அப்படின்னு சொல்லிட்டார். ததானியம் அந்த நிலையில சத்வரஜஸ்தமாம்சி, சத்துவம் ரஜஸ்தமஸ், இந்த மூணுமே காரண குண பிரக்ரமேன, இந்த மூணு குணங்கள் கூடியதாகத்தான், மூணு குணங்கள் கூடியதாகத்தான் சிருஷ்டியானது உண்டாருது. தேஷு ஆகாதீஷு உற்பத்தியந்தே, அந்த ஆகாதி ஆகாசம் முதலிருந்து இந்த காண இந்த குணங்களுடைய ஆதாரத்தை வச்சு அடிப்படையா வச்சுட்டு சிருஷ்டியானது உண்டாருது. அதனால இமானியேவ இந்த சூக்ஷ்ம பூத்தங்கள், இது இந்த இந்த சூக்ஷ்ம பூத்தத்தை தான், இந்த தன் இந்த சூக்ஷ்ம பூத்தத்தை தான் என்ன சொல்றாரு, தன்மாத்திரை அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி அபஞ்சீகிருத்த அபஞ்சீகிருத்தாணி அபஞ்சீகிருத்த பஞ்சமகாபூத்தம் அப்படிங்கிறோம். இதை சொல்றோம் தன்மாத்திரை அபஞ்சீகிருத்தம் சூக்ஷ்ம பூத்தம் எல்லாமே இந்த நேரடியா வந்த எந்த செயல் எந்த மாறுபாடும் இல்லாத இருக்கிற இந்த நிலைக்கு சொல்றது. இந்த நிலைக்கு சொல்றது அப்படின்னு சொல்லி சொன்னா சத்துவம் ரஜஸ்தமஸ், இதனுடைய இந்த ஒரு ஒரு குணமும் எந்த குணத்துடைய அதிகத்தன்மை இருக்கோ அதுல இருந்து வந்தது, தம பிரதானமாக கூடியதான சிருஷ்டியிலேருந்து வந்தது. அதுல அந்த ஒரு ஒரு குணம் எது குணம் எந்த குணம் அதிகமா இருக்கோ அந்த குணத்துக்கு ஏத்த மாதிரியான சிருஷ்டியானது உண்டாருது. இதை கொஞ்சம் ஸ்ரத்தா வச்சு கவனிக்கணும். என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னா, பொதுவா என்ன ஆயிடுறது, சிருஷ்டியானது உண்டாருது, சிருஷ்டியானது நம்ம பிறக்கிறோம், நம்ம பிறக்கிறதுக்கு என்ன காரணம், நம்ம பிறக்கிறதுக்கு என்ன காரணம்னா நம்ம புண்ணிய பாபம் தான் காரணம். ஈஸ்வரன் நம்ம நம்மளுடைய புண்ணிய பாபத்துக்கு ஏத்த மாதிரியான சரீரத்தை நம்ம கொடுக்கிறார். அப்போ அதிகமா புண்ணியம் பண்ணா நாம பிறந்தாகணும், கம்மியா புண்ணியம் பண்ண பாவம் அதிகமா பண்ணோம்னா பிறந்தாகணும். அதனால புண்ணியம் கொஞ்சம் பாதியாம் பாவம் கொஞ்சம் பாதியாகவும் நம்ம பண்ணிட்டு வாழ்ந்துருவோம்டா, எதுக்குடா நம்ம கஷ்டப்படணும். ஏன், புண்ணியம் அதிகமா பண்ணா பிறக்கணும், பாவம் அதிகமா பண்ணாலும் பிறக்கணும், இப்படித்தானே இருக்கு. அதனாலே நம்ம புண்ணியமும் பண்ணாம பாவமும் பண்ணாம கொஞ்சம் கொஞ்சம் புண்ணியம் கொஞ்சம் கொஞ்சம் பாவம் பண்ணி நம்ம வாழ்ந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைச்சிருக்காங்க. தப்பது, அப்படி இல்லை. புண்ணியம் அதிகமா பண்ணா மேல்நிலை, தர்மாத் கமனமூர்தம் அதர்மாத் பவத்தி அதர் அதஸ்மாத் பவத்தி அதர்மேன ஞானே நஜாபவர்க்க சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு, தர்மாத் கமனம் ஊர்துவம், தர்மத்தை செஞ்சீங்கன்னா கமனம் ஊர்துவம் மேல் நோக்கி பிரயாணம், நம்மளுடைய தர்மத்துக்கு ஏத்த மாதிரி ஏழு லோகம் இருக்கு, மேல் லோகங்கள், அந்த ஏழு லோகத்துல ஏதாவது ஒரு லோகத்துல போய் கருவோம், புண்ணிய லோகங்கள்ல போவோம். அங்க புண்ணியம் தீர்ந்த உடனே திருப்பி இங்கத்தான் வந்தாகணும். அதர்மம் இருந்ததுன்னா கீழ் லோகத்துல போவோம், திருப்பியும் இங்கதான் வரணும். இதுல புண்ணியமானது கொஞ்சம், புண்ணியமானது கொஞ்சம் கம்மியா இருக்கு, பாவமானது கொஞ்சம் கூடுதலா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா இங்கேயே புழு பூச்சியா பறந்துட்டு இருப்போம். இதுல புண்ணியமானது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கு, பாவமானது கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா மனுஷ பிறவியில பிராமண சத்திரிய வைசிய சூத்ர இந்த மாதிரியான கிரமத்துல பிறப்போம். இந்த மாதிரியானது சிருஷ்டி, புண்ணிய பாவத்துக்கு ஏத்த மாதிரி. புண்ணியம் அதிகமா இருந்தா மேல்லோக்கம், பாவம் கீழே இருந்தா கீழ்லோக்கம். பாவம் புண்ணியமும் மிஷ்ரித்தம்னு சொல்றது கலப்பு, கலப்படமா இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் 60, 40, 40, 60, 55, 65 இந்த மாதிரி கணக்குல 45, 65, 45, 55 இந்த மாதிரி கணக்குல எல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னதுன்னா அதுக்கு ஏத்த மாதிரியான பிறவி நமக்கு உண்டாகும். சத்துவகுணம் மேலோங்கவங்கத்தான் ஞானமானது. ஏன்னா நீங்க வந்து அதுக்குன்னு புண்ணியம் பண்ணாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சுட்டு தப்பு. புண்ணியமானதை செஞ்சோம்னா தான் நமக்கு சாஸ்திரத்துல பிரவர்த்தி முதல்ல உண்டாகும். சாஸ்திரத்துல பிரவர்த்தி உண்டானாதான் ஞானேன ச அபவர்கஹ, ஞானத்தினால் அபவர்க்கம். அபவர்க்கம்னா மோட்சம், அபவர்க்கம்னா பவர்க்கம். பவர்கோ எஸ்யன வித்யதே ச அபவர்கஹ, பவர்க்கம் எதற்கு இல்லையோ அது அபவர்க்கம். ப வர்க்கம், பவர்க்கம் அப்படின்னா பவர்க்கம், வர்க்கம்னா நமக்கு தெரியும் கூட்டம், கவர்க்கம், சவர்க்கம், டவர்க்கம், தவர்க்கம், பவர்க்கம், இதெல்லாம் வந்து சமஸ்கிருதத்துல படிக்கிறோம். கூ பூ கூ சூ டூ தூ பூ அப்படின்னு சொல்லி அங்க சொன்னோம். அந்த பவர்க்கம் ப ப ப ப ம, பவர்க்கம்னா என்ன, ப ப ப ப ம, ப ப ப ப ப ப ம, இந்த ஒன்னொன்னுக்கும் ஒரு ஒரு அர்த்தத்தை கொடுக்கறாங்க. இந்த பவர்க்கம்னா என்ன, ப நா பாபம், பாபம்னா புண்ணியம், ரெண்டுமே வந்துடும், பாவ புண்ணியம். ப அப்படின்னா பலன்கள், பலன் அப்படின்னு சொல்லி சொல்றது பலம் சமஸ்கிருதம். பன பந்தம், பன பயம், மன மரணம் மிருத்யு. இந்த அஞ்சுமே இல்லாத நிலை பவர்க்கம் ந அபவர்க்கம் அப்படின்றது. இந்த அஞ்சு நிலையும் இல்லாததான அபவர்க்கமான மோட்சம். அங்க பாவ புண்ணியம் இல்ல, அங்க பயம் இல்ல, அங்க பலனோட சம்பந்தம் இல்ல, அங்க பந்தமும் இல்ல, அங்க மரணமும் இல்ல. அப்படிப்பட்ட அந்த மோட்சத்தை அடைய முடியும், அடையணும் அப்படின்னா ஞானேனது கைவல்யம் ஞானாச்ச அபவர்க்கஹ, எல்லாமே அதான் சொல்றது. ஞானத்தினால என்ன ஆறுது, கைவல்யம் மோட்சமானது உண்டாருது, அபவர்க்கமானது உண்டாருது. அப்படி ஞானத்தை அடையணும்னு சொல்லி சொன்னா புண்ணியமானது இருக்கணும். புண்ணியம் இருந்தா தான் ஞானத்துல ஈடுபாடும், ஞானத்தை அடையறதுக்கான தகுதியும் உண்டாகும். அதனால என்ன சொல்றது, இந்த தன்மாத்ராணி அபஞ்சீகிருத்தாணி அப்படின்னு இந்த சூக்ஷ்ம பூதங்களுக்கு பேர் இருக்கு அப்படின்னு.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய்.

0: ஒரு விஷயத்தை இயக்கணும்னு சொன்னீங்கன்னா சயின்ஸ்ல என்ன வருதுன்னு கேட்டா, இப்ப காரு ஓட்டணும் அப்படின்னு சொன்னா உடனே இக்னைட் பண்ணணும், ஆக்சிலேட்டர் மிதிக்கணும், அப்படி ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே, அப்பதானே ஓடும். எந்த ஒரு பொருளும் இயக்குவதற்கு கம்ப்யூட்டர்னாலும் ஆன் பண்ணணும் இல்ல. ஆனா இறைவன் அது மாதிரி இயக்குறாரான்னா இல்ல. அப்ப நீங்க கேட்கலாம் உடனே ஒரு கேள்வி, என்ன கேட்கலாம்னா, இறைவன் வந்து அப்படி இல்லாம எப்படி சார் இயக்க முடியும், ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்டோ ஒரு இதோ இல்லாம எப்படி இயக்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்பீங்களே, அதுக்குதான் என்ன சொன்னாங்க, இந்த உடம்பை உயிர் எப்படி இயக்குது, உயிருக்கும் உடம்புக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கு, வேற வேற பொருள். உடம்புல ஓடக்கூடிய நரம்புகளோ எலும்புகளோ ரத்தமோ அது போய் உயிரோட ஏதாவது கனெக்ஷன் வச்சிருக்கா? ஆனா உடம்பு உயிர் இயக்கிறது எப்படி? அதுதான் என்ன சொன்னாங்க, சங்கற்பம், உயிரோட நினைப்பே உடம்பை இயக்கும். சங்கற்ப மாத்திரையினாலே இந்த உயிரானது உடம்பை இயக்கும். மறுபடியும் தேர் இஸ் நோ கனெக்ஷன் பிட்வீன் த சோல் அண்ட் த பாடி. அதுக்கு என்ன பேர் சொன்னாங்க, சங்கற்ப மாத்திரை. சங்கற்ப மாத்திரைன்னு நிறுத்தம், பை மியர் ப்ரொபோசிஷன். மாத்திரைனா டேப்லெட் நிறுத்தம் பண்ணிடாதீங்க, மாத்திரைனா டேப்லெட் தான் மாத்திரை. அந்த உடம்பை வந்து உடம்பும் உயிரும் முற்றிலும் வேறுபட்ட ஒரு பொருள். ஆனா உயிர் என்ன பண்ணுது, உடம்ப வெறும் பை மியர் ப்ரொபோசிஷனால இயக்குது. அதே போலதான் உயிரை இறைவன் சங்கற்பத்தினால இயக்குகிறார், எந்த விதமான கழிவுகரங்கள் கொண்டு இயக்கவில்லை. அதுக்குதான் என்ன சொன்னாங்க, இந்த அவையாய் தானேயாய் அவையதானேயாய். இது இந்த உடம்புக்கும் உயிருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கோ அதே சம்பந்தம் தான் உயிருக்கும் இறைவனுக்குள்ள சம்பந்தம். ஆகவே அது என்ன சொன்னாங்க, அந்த ஏகம் ஏவ அத்விதீயம் பிரம்மம். அது ஒரு பெரிய, அதாவது இந்த அத்துவிதம்ங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, அது உபனிஷத்துல நாலு இடத்துல வருதான், நான்கு உபனிஷத்துல அத்வைதம்ங்கிற வார்த்தை வருது. அது சாந்தோக்கிய உபனிஷத்துல வரக்கூடிய ஒரு சிக்கல். சாந்தோக்கிய உபனிஷத்துல என்ன பண்ணாரு, அது ஒரு ஒரு வரலாறு வந்து உபனிஷத்துல நிறைய கதைகள்லாம் வரும். என்னன்னு கேட்டா, ஒரு வேதம் படிக்கிறதுக்கு ஒரு பையனை அனுப்பிச்சு வச்சார் அப்பா. அவன் பேரு ஸ்வேத கேது, இந்த சன்னோட பேர் வந்து ஸ்வேத கேது, அப்பாவோட பேர் வந்து உத்தாலகன். நாலு செமஸ்டர், அந்த காலத்துல வேதம்ங்கிறது குருநாதர்கிட்ட அனுப்பிடணும், 12 வருஷம் ஒரு செமஸ்டர் வரைக்கும் குருநாதர் கூட இருக்கணும், அப்புறம் தான் வீட்டுக்கு வரலாம். ஒரு செமஸ்டர் முடிச்சு வந்துட்டான் பையன், வந்தோடனே அப்பாவும் ரொம்ப வேதம் படித்தவர், அதனால நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் என்ன, நம்ம பிள்ளை எப்படி படிச்சிருக்குன்னு பாக்கணும், ஒரு ஆவல் இருக்குமே எல்லாத்துக்கும். அதுக்காக என்ன சொன்னாரு, பையன் எவ்வளவு தூரம் படிச்சிருக்காங்க, அவரும் பெரிய கல்விமா, அதனால பையனை டெஸ்ட் பண்றதுக்காக என்ன பண்ணாருன்னா ஒரு ஈக்குவேஷனை போட்டார். அந்த ஈக்குவேஷன் கேட்டா, ஏகம் ஏவ அத்விதீயம் பிரம்மம். மை டியர் சன், கேன் யூ சால்வ் திஸ் ஈக்குவேஷன் கேட்டார். இது ஒரு ஈக்குவேஷனை போட்டார், இதுக்குன்னா பையனை டெஸ்ட் பண்றதுக்காக. அப்பா வந்து கேக்குற சன்னிட்ட வந்து, அது அந்த 12 வருஷம் வேதம் படிச்சுட்டு வந்திருக்கான், அதனால என்ன கேக்குறாரு, அவனுக்கு எவ்வளவு தூரம் படிச்சிருக்கான ஸ்டாண்டர்ட் தெரியிருக்காண்டி கேக்குற. கேட்கும்போது நீ பாக்குற, ஏன்னா அவன் பையன் பாக்குறான், இதுல வந்து பிரம்மம் தான் எழுவாய் கடவுள், ஏகம் ஏவ, இது எப்படி அர்த்தம் பண்ணணும்னு கேட்டா, பிரம்மம் ஏகம் ஏவ, பிரம்மம் அத்விதீயம், பிரம்மம் என்பது எழுவாய், அந்த பிரம்மம் ஏகம் ஏவ, காட் இஸ் ஒன்லி ஒன், ஏகம் ஏவ அப்படின்னா ஒன்லி ஒன். அத்விதீயம் இரண்டு அற்றது, இஸ் நான் டியூவல். பிரம்மம் ஏகம் ஏவ அப்படின்னு போடுறது பிரச்சனையே வந்திருக்காது, கடவுள் ஒருவரே அப்படின்னா சந்தேகம் வராது. சந்தேகம் ஏன் வருதுன்னு கேட்டா, பிரம்மம் ஏகம் ஏவ, காட் இஸ் ஒன்லி ஒன், இங்க என்ன அர்த்தம், கடவுள் இரண்டு அற்றதாக, இட் இஸ் பீயிங் நான் டியூவல், இந்த வார்த்தையை அந்த உபனிஷத்து மட்டும் அது பேர் சாந்தோக்கிய உபனிஷத்துன்னு பேரு. அந்த சாந்தோக்கிய உபனிஷத்துல அப்பா பேரு உத்தாலகன், சன் பேரு ஸ்வேத கேது. அந்த பையன் என்ன சொல்லிட்டான்னா, பார்த்துட்டு ஐ டோன்ட் நோ டேடின்ட்டான். இப்ப இது இந்த உபனிஷத்து என்ன அப்ரப்டா முடிஞ்சு போச்சு, இதனுடைய ரியல் ஆன்சர் என்னன்னு தெரியல. அந்த உபனிஷத்து அப்ரப்டா முடிஞ்சு போயிட்டு, அதனாலதான் என்ன பண்ணாங்கன்னா, இந்த வாக்கியத்துக்கு பொருள் என்னன்னு விளக்கறதுக்காக தான் சங்கரர் ராமானுஜர் மாத்துவர் எல்லாம் ட்ரை பண்ணாங்க, பண்ணித்தான் ஆளுக்கு ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட்ட கொண்டு வந்தாங்க. சங்கரன் சொல்ற பிரம்மம் ஒண்ணுதான், அத்தீதியா உயிரோடு ரெண்டெட்டதாக விளங்குகிறது, ஆகவே பிரம்மமும் உயிரும் ஒண்ணு விட்டார்.
1: உயிர்கள் வருது இதுல, உயிர்கள்
0: ஆமா அது தோன்றா எழுவாய். இப்ப என்ன எழுதுறது இல்லையா, இதுல தோன்றா எழுவாய்ன்னு சொன்னீங்கல்ல, அதே போல. ஏன்னா அந்த கான்டெக்ஸ்ட் பாக்கணும் இல்லையா, என்ன டீல் பண்ணது. இடையில ஒரு குறுக்க பிடிச்சிருக்க ஒரு வார்த்தைய பரிசு பூரா படிச்சாதுன்னா எந்த சப்ஜெக்ட் மட்டும் தெரியும். அப்போ இங்கதான் என்னன்னு கேட்டா, இப்போ சைவ சித்தாந்தம் எப்படி கொள்ளுதுன்னு கேட்டா, இது வந்து ரெண்டு ஆஸ்பெக்ட விளக்குறதுக்காக வந்தது. அதாவது இப்ப வந்து மெய்கண்டாருக்கு அர்த்தம் சொல்றதுக்கு முன்னாடி மொத்தம் நாலு பேருக்கு அர்த்தம் சொல்லி முடிச்சுட்டாங்க, சங்கரர், ராமானுஜர், நீலகண்டர், மாத்துவர், இன்னொருத்தர் சாயனர், அஞ்சு பேரும் இதுக்கு அர்த்தம் சொல்லி முடிச்சுட்டாங்க. ஆனா நம்ம மெய்கண்டார் தான் நம்ம ஞான குழந்தை என்ன சொல்லிச்சு, அஞ்சு பேரு சொன்னதும் தப்புன்னு. அங்க மெய்கண்டார் என்ன சொன்னாருன்னு கேட்டா, இந்த பிரம்மத்தினுடைய ரெண்டு ஆஸ்பெக்ட் இங்க சொல்லுது, பிரம்மம் ஏகம் ஏவங்கிறது, அந்த கடவுள் ஒருவரே, பை கான்ஸ்டிடியூஷன் இஸ் ஒன். அத்விதீயம் என்னன்னு கேட்டா, இது ரிலேஷன்ஷிப் கடவுளுக்கும் உயிருக்குள்ளது, கடவுளுடைய அவருடைய தனிப்பட்ட நிலையை கூறுவதுதான் ஏகம் ஏவ. அத்விதீயம் கேட்டா, உயிரோடு அது வைத்துக் கொள்ளக்கூடிய சம்பந்தத்தை உணர்த்துவதற்காக வந்தது. ரிலேஷன்ஷிப், அதாவது திஸ் ஆஸ்பெக்ட் ரெண்டுதான் பிரிக்கிறீங்க, பிரம்மம் ஏகம் ஏவ, பிரம்மம் அத்விதீயம், தி டூ ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த காட்ஹெட். ஒன்னு ஹி இஸ் ஒன்லி ஒன் அப்படிங்கிறது என்டிட்டிவ்னஸ், தி என்டிட்டி இஸ் ஒன், ஆனா ஹிஸ் ரிலேஷன்ஷிப் வித் த சோல் அத்விதீயம். இந்த ரெண்டுமே பொருளை பற்றி குறிக்க வந்தது அல்ல. இப்ப சங்கர ராமானுஜன் எப்படி போயிட்டான்னு கேட்டா, இதுவும் பொருள் உண்மை குறிப்பதற்காக வந்த சொல் நினைச்சுட்டாங்க. இதுதான் பொருள் உண்மை, பொருள் ஒன்னா ரெண்டான்னு சொல்ல வந்த சொல் இது. ஆனா இது வந்து இட் ஸ்பீக்ஸ் அபவுட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த சோல் அண்ட் த காட். அது இரண்டு அற்றதாக உயிரோடு சேர்ந்து ரெண்டுன்னு சொல்ல முடியாதபடி நிற்குது. அது இரண்டு அற்றதாக உயிரோடு சேர்ந்து ரெண்டுன்னு சொல்ல முடியாதபடி நிக்குது. ஆகவே இதுக்கு என்ன சொன்னாரு, சம்பந்த விசேடனம் உணர்த்துதல். இதுக்கு என்ன சொன்னாங்க தமிழ்ல, குறிச்சுக்கோங்க, ஏகம் ஏவ என்ற சொல் பொருள் உண்மையை குறிக்க வந்த சொல், அத்விதீயம் என்பது சம்பந்த விசேடனத்தை உணர்த்த வந்தது. அது ஒரு ஆஸ்பெக்ட், இது ஒரு ஆஸ்பெக்ட். எப்படி ஏகன் அநேகன் மாதிரி, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. ஏகன்கிறது என்ன, இறைவனுடைய தனிப்பட்ட நிலை. அநேகன்கிறது என்ன, உயிர்களை நோக்கி நிற்கின்ற நிலை. இது ஒரு ஆஸ்பெக்ட், அது ஒரு சக்தி. இல்லைன்னா சாதாரண பார்த்தா ஏகன் அநேகன் என்ன, இதே கொஸ்டின் தமிழ்லையும் வருது, சிவபுராணத்திலையும் இதே கொஸ்டின் தான், கடவுள் ஒருவருங்கிறாரா நிறையங்கிறாரா, ஏகன் அடுத்தாலும் அநேகன், என்ன ஒரே குழப்பமா இருக்கு வருது இல்லையா. நம்ம இதெல்லாம் சிந்திக்க மாட்டோம், நம்ம வாட்டுக்கு ஏகன்னேகன் வாழ்க்கை, நம்ம வாட்டு போயிட்டே இருப்போம். அதாவது அது பொருள் ரெண்டு தான், ஆனா ரெண்டு என்று பிரித்து அறிய முடியாதபடி நிற்கிற, அதுதான் என்ன சொன்னாங்க, சம்பந்த விசேடனம். இது பொருள் உண்மை, இது பொருள் உண்மை உண்மை பிரிப்பதற்காக வந்தது, இது சம்பந்த விசேடனத்தை உணர்த்துவதாக வந்தது. ஆகவே அதாவது என்னன்னு கேட்டா, அந்த பொருள் கொள்ளும் போது அது ஒரு தனித்திறமை. அதாவது ஒரு புலவர் என்ன பண்ணாரு, காக்கை பறக்கவும் அதன் வாலில் நாய் இருக்கவும் கண்டேன். இதை பண்ணோன்னு பாக்குறான். காக்கா பறக்குதுரை, காக்கா வாழ நாய் எப்படி இருக்கும்? அங்க செய்யுள்ள அதன் என்ற சுட்டு நாய்க்கு வந்தது, காக்காய்க்கு வரல. ரெண்டு சீனு காக்கா பறக்குது, நாய் என்ன பண்ணுது, அதனுடைய வாழை சுட்டி உட்கார்ந்துட்டு இருக்கு. இந்த அது என்ற சுட்டு காக்காய்க்கு போல நாய்க்கு தான் வருது. இது காக்கை பறக்கும், அதன் வாழில் நாய் இருக்கும் கண்டே. அது எப்படி அது செய்யுள்ள முன்ன வரலான்னு ஒரு விதி இருக்கு, அதேபடி அது வருகிறது. ரெண்டும் டிஃபரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ். அதனால ஏகன் அநேகன் இறைவன் அடி வெல்க. அதுக்கு எழுதுனாங்க, இது த்ரீ ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் காட் ஹெட். ஏகன் என்பது அவருடைய ஆஸ்பெக்ட், ஒரு ஆஸ்பெக்ட். அநேகன் என்பது இன்னொரு ஆஸ்பெக்ட். இறைவன் என்பது இன்னொரு ஆஸ்பெக்ட். அது என்னது? ஏகன் என்பது பை ஹிம்செல்ஃப் ஒன். இன் ரிலேஷன் வித் சோல் இஸ் அநேகன். ஆனா இறை என்பது, இறைவன்கிறது என்னது? எல்லா பொருள்களையும் நீக்கமர நிறைந்து நிற்பதனால அது இறைவன். அது இன்னொரு ஆஸ்பெக்ட். இறைவன் என்ற வார்த்தைக்கு பகுதி என்ன அடிக்க சொன்னேன் தமிழ்.

0: இல்ல இறைவன். இதுல பகுதி என்ன கேட்டீங்கன்னா, இருதான் பகுதி. இரு பிளஸ் ஐ என்பது சாரி அன். இரு என்றால் அர்த்தம் நிறைந்து நிற்றல். இரு பிளஸ் ஐ அன் சொல்லும் பொழுது எங்க என்ன வருதுன்னா, ஐ என்பது சாரியாக இறை என்று அந்த ஐ வருது, அவ்வளவுதான். அப்ப என்ன அர்த்தம், இறைவன் சொல்லுக்கு அதனுடைய எட்டிபலாஜிக்கல் மீனிங் என்னன்னா, ஆள் திருவேணி இங்கிலீஷ் சொல்றதா இருந்தா இறைவன். வாட் இஸ் இட் மீனிங், ஆள் பெருவேணி நீக்கம் வர நிறைப்பான். தமிழ்வாதியார் இலக்கணம் நடத்தினாரு, இடையன் என்னடா பெண்பாள்னாரு, இடைச்சி அப்படின்னா கரெக்ட், இடையன் இடைச்சி. இறைவன் என்னடா பெண்பாள்னாரு, இறைச்சி. இடையன் இடைச்சி, இறைவன் இறைச்சி தானே, இறைவி. ஒருவன் ஒருவன் ஒருவன் இல்ல, ஒருவன் ஒரு தி. அதெல்லாம் அதுல தமிழ் இலக்கணம், ஒருவனோடு ஒருத்தி என்று குறைத்திடும் உலகம் எல்லாம். அதுபோல இந்த இலக்கணத்திலேயே சில நுட்பங்கள், சொற்கள் வந்து எப்படி காயினாகுது என்னங்கிறது. அதனாலதான் என்ன சொன்னாரு, அந்த அத்விதம் என்ற வார்த்தைக்கு மற்றவர்கள் எல்லாம் தாய்மானவர் சொன்னார். மெய்கண்டாருடைய சிறப்பு என்னவென்றால், மெய்கண்டாருக்கு ஒரு பெரிய பாராட்டு கொடுத்தேன், பொய்கண்டார் காணா புனிதம் எனும் அத்துவித மெய்கண்டநாதனருள் மேவு நாள் என்னாலும். மெய்கண்டாருடைய சிறப்பு என்னன்னு கேட்டா, அந்த உபனிஷத்துல வரக்கூடிய வார்த்தைகளுக்கு உண்மையான விளக்கம் என்னன்னு விளக்கினவர் தான் மெய்கண்டாருடைய சிறப்பு. அதுல ரொம்ப டாப் கிளாஸ் எது என்றால் அத்துவிதம். ஏன்னா அந்த அத்துவிதத்தை வைத்துக் கொண்டுதான் இந்திய நாட்டு தத்துவ ஞானத்தில் ஒரு பெரிய குழப்பமே வந்தது. அந்த நான்கு பேர் சொல்றதுக்கு வாதங்கள் பிரிவாதங்கள் எப்படி வருங்கிறது ஒரு தத்துவத்தில் ஒரு பெரிய விஷயம். ஆகையினால இப்ப என்னன்னு கேட்டா, இன்னொரு சிக்கல் என்ன வருதுன்னு கேட்டா, தத்துவத்தில் அந்த நான் சொன்னேன் இல்லையா, ஒன்று வந்து அதாவது ஸ்ருதி உபநிடதங்கள் பிரமாணம். ஆனா அதே சமயத்தில் நீ சொல்லக்கூடிய விளக்கம் எப்படி இருக்கணும்னாரு, அது வந்து யுக்திக்கு பொருத்தமா இருக்கும், காமன் சென்ஸ் இல்லையா. இப்ப ஒரு கேள்வி என்னன்னு கேட்டா, பிரம்மத்தை தவிர வேற பொருளே இல்லை என்று சொல்லிவிட்டா, பிரம்மந்தான் இருக்குது, உயிர்களெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியுது, இதுதான் சங்கரர் கொடுத்த விளக்கம். அதாவது பேர் மானிசம். அது இங்கிலீஷ்ல வந்து என்னன்னா, தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, சங்கருடைய கொள்கைக்கு, சங்கருடைய கொள்கைக்கு ஏகான்மவாதம், ஏகான்மவாதம். அதான் நம்ம கொடுத்த பேர் இங்கிலீஷ்ல வந்து மானிசம் என்று சொல்வார்கள். அது சங்கருடைய ரெண்டு ஸ்கூல் ஆஃப் தாட், ஒன்னு வந்து பிரம்மத்தை தவிர வேற பொருளே இல்லை என்பது மானிசம் இங்கிலீஷ்ல. இன்னொன்னு என்ன பண்ண வந்தாருன்னு கேட்டா, இந்த மும்மூர்த்திகளும் சம அந்தஸ்து பெறுகிறார்கள் அப்படின்ட்டு. அதோட இந்த உலகம் என்பது உண்மையில இல்லை, அது மித்தை, இல்லூஷன். அதாவது ஞானம் வராத வரைக்கும் உனக்கு இந்த உலகம்னு இருக்கிற மாதிரி தெரியுது, ஞானம் வந்த பிறகு இந்த உலகம்னு ஒரு பொருள் இல்லை என்ற உணர்வு உனக்கு வரும் அப்படின்ன. அதான் அதுக்கு என்ன பேர் வச்சாங்க, மாயாவாதம். அதுக்குதான் மாயாவாதம் வச்சாங்க. இந்த ரெண்டு கொள்கையை வருது, ஒன்று மாயாவாதம். இந்த மாயாவாதம்ங்கிறதுக்கு தான் இங்கிலீஷ்ல என்ன சொன்னாங்க, அகாஸ்மிக் பேந்தீசம். அதுக்கு இங்கிலீஷ்ல வந்து அகாஸ்மிக் பேந்தீசம். ஏன்னா காஸ்மாவை ஒத்துக்கல, அகாஸ்மிக் பேந்தீசம். ஏன்னா மும்மூர்த்திகளும் சம அந்தஸ்து பெறாங்கன்னா பேந்தீசம் கம்ஸ், பேந்தீசம். பல கடவுளர் வழிபாடுகள் தான் பேந்தீசம். இப்போ ஒரு கேள்வி என்ன வருதுன்னா, பிரம்மத்தை தவிர வேற பொருளே இல்லை என்று சொன்னால், பிரம்மம் வந்து யாருக்கு உபதேசம் பண்ணுது? அதான் மெய்கண்டார் பிடிக்கிறார். பிரம்மம் வந்து, பிரம்மம் தான் உபதேசம் பண்ணுது எல்லாத்துக்கும். பிரம்மத்தை தவிர வேற பொருளே இல்லைன்னா பிரம்மம் யாருக்கு உபதேசம் பண்ணுது? பிரம்மம் அதுவே பேசிக்கிட்டு தான், என்ன தவிர வேற பொருளே இல்லைன்னு அதுவே சொல்லிக்கிட்டு தான். அதனால அது என்ன வருதுன்னா, யுக்தி. அதாவது வேதத்தை விட்டுருங்க, யுக்திக்கு பொருத்தமா இருக்க. பிரம்மத்தை தவிர பொருள் என்னன்னா, எதுக்கு படைக்கணும், யாரை படைக்கிற, வினை எங்க வருது? எல்லாமே ஆல் தி ஆக்டிவிட்டிஸ் அதாவது இஃப் யூ டு நாட் என்ன அருமையா எழுதுன இஃப் யூ டு நாட் அக்செப்ட் தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் த சோல் த ஹோல் ஆக்டிவிட்டி ஆஃப் த காட் பிகம்ஸ் ஃபூலிஷ். கடவுள் யாருக்காக பண்ற உலகத்தையும் கடவுளத்தை உடனே இல்லைன்ட்டு ஃபார் ஹூம் யூ டூயிங் இல்லையா? இந்த கேள்விக்கு பதில் இருக்கா? அதனாலதான் சைவ சித்தாந்தத்தில் நாசீர்களை திட்டுறதை விட அதிகமா திட்டுறது சங்கரர் தான். நாசீர்களையாவது கொஞ்சம் கொஞ்சம் விட்டு பிடிப்பாங்க, ஆனா இவரைத்தான் கடுமையா சொல்றாங்க. மாயாவாதம், மாயாவாதங்கிற கொள்கை வந்து எந்த விதத்திலும் சுருதி யுக்தி அனுபூதி எதுக்குமே அது வந்து ஒத்து வரல அப்படிங்கறதுனாலதான் அது வந்து அது படபக்கத்திலையும் மறுப்பாரு, சங்கர் புராணத்திலையும் மறுப்பார். ஞானிகள் வந்து இந்த சங்கருடைய கொள்கையில தான் ரொம்ப கடுமையான அடி கொடுப்பாங்க. அதனாலதான் மாணிக்கவாதம் மிண்டிய மாயாவாதம் என்னும் சண்ட மாறுதம் சுழித்து அடித்து ஆர்த்து. மாணிக்கவாசம் என்ன அடி அடிக்கிறார் பாத்தீங்களா? மிண்டிய மாயாவாதம். அதுதான் என்ன சொன்ன, ஏன் மிண்டிய மாயாவாதம்னாங்கன்னா அவங்க வேதத்தை நல்லா படிச்சுட்டு அந்த வேதத்துல இருந்து கொட்டேஷனை கொடுத்துட்டே இருப்பான். அவன் கொடுக்குற கொட்டேஷனை பார்த்தோம்னா கேட்கிறவனுக்கு ஒரு அலர்ஜி வந்துடும், என்னமா படிச்சிருக்கான் சார், மனப்பாடம் பண்ணி கிழிப்புள்ள ஒப்பிக்குதுல, அது போல மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சு என்ன பிரயோஜனம்? அதான் மிண்டிய மாயாவாதம் என்னும் சண்ட மாறுதம். ஏன்னா அவருடைய காலத்துக்கு அப்புறம் சங்கருடைய இதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா அந்த ஸ்காலர்லி வேர்ல்டுல ஒரு பெரிய குழப்பத்தை உண்டாச்சு. அந்த மிண்டிய மாயாவாதம் என்னும் சண்ட மாறுதம் அது சுழித்து அடித்து ஆர்த்து உலகாயுதம் என்னும் ஒண்டிரல் பாம்பும் பேர் அவனை நாசியான ஒண்டிரல் பாம்புன்னு மாணிக்கவாதம்ங்கிற ஓமை இருக்க. ஒன் திரள், ஒன் திரள் என்றால் நம்ம கெட்டிக்காரத்தனமா பேசுறது, ஒன் திரள் சாமர்த்தியமான்னு சொல்ல சாமர்த்தியம் அதான் ஒன் திரள் தமிழ்ல. சாமர்த்தியம் ஒரு வடமொழி வார்த்தை இல்லையா, அது தமிழ் ஒன் திரள். இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா ரெண்டாம் சூத்திரத்துல அந்த போக்குவரவு பிரிவதற்கு இதனால என்ன உண்மை பெறப்படுகிறது என்றால் வினை உண்மை மாயை உண்மை. ஏன்னா அந்த வினையை கொடுப்பதற்கு மாயை காரியப்படுத்த வேண்டியது வருது. மாயை காரியப்படுத்தாம வினையை கொடுக்க முடியாது. அந்த உடம்பு என்பதுதான் இன்பத் துன்பம், அதாவது எல்லா இன்பத் துன்பத்திற்கும் நிலைக்களமாக இருக்கிறது உடம்பு தானே. மற்ற உடம்புக்கும் இன்பத் துன்பம் உண்டு, ஆனா நம்ம அனுபவம் நமக்கு இந்த தூள உடம்புக்குள்ள இன்பத் துன்பத்தை அனுபவிக்கிறோம். ஆனா இப்ப நமக்கு வரக்கூடிய சஞ்சலங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து உள்ளே இருக்கக்கூடிய இந்த மனோமய கோஷம், அதுல வர்றதுனா சஞ்சலம், மனசுக்கு வர்றதுனா சஞ்சலம்ங்கிறோம். ஆகவே இந்த புனர் உற்பவம் எப்படி நடக்கிறது என்பதைத்தான் இங்க ரெண்டாம் சூத்திரத்துல சொல்லுகிறார். இப்ப இந்த குண்டு ஊட்ட நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அந்த இன் ரெண்டு இன் வருது, ஆணையின் வினையின். ஆணையின் என்பது நீங்கற் பொருள். அங்க அங்க வர்ற இன் வந்து நீங்க ஆணையை விட்டு பிரியாமல் அது நீங்கற் பொருள். ஆனா முதல்லவர் வினைங்கிறது என்னது? ஏது பொருள். பிகாஸ் இங்கிலீஷ்ல பிகாஸ் ஆஃப் சொல்றீங்க இல்லையா, அதை ஏது பொருள் தமிழ்ல.
1: சக்தியாலதான் அந்த போக்குவரவை கொடுத்து,
0: அதாவது சக்தியும் சிவமும் ஒன்றுதான், ஆனா அந்த சக்தியினாலதான் அவைகளை செயல்படுத்துற, அதாவது வேற ஒண்ணும் இல்ல. அந்த சிவபெருமான் வந்து உன்னை ப்ரப்போஸ் பண்ணும்போது சிவமாகவும் செயல்படுத்தும் போது சக்தியாகவும் இருக்கிறார். இப்ப உதாரணம் சொல்றதா, இப்ப யான் என் கையால் நான் செய்கிறேன், என் வாயால் பேசுகிறேன், என் காலால் நடக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால ஆள் வேற வேறன்னு வருமா? ஒரே ஆளுதான். அதே போலதான் அந்த சிவபெருமானை செய்யும் போது கையால செய்யறாரு, மூக்கால செய்யறாருன்னு சொல்றது இல்ல, சக்தியால் செய்கிறார். இவ்வளவுதான் விஷயம். மனிதனை சொல்லும் பொழுது அப்படி சொல்றோம், ஏன்னா அவருக்கு உடல் உறுப்புகள் தேவையில்லை, அவருக்கு வந்து கையால காலால செய்யணுங்கிற அவசியம் இல்லை இறைவனுக்கு. அதனால மொத்தமா சொல்ல, நம்ம அப்படி இல்லை, ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொன்னு பயன்படுது இல்லையா, கை காலு மூக்கு ஒன்னுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஆனா இறைவனுக்கு அப்படி இல்லை இல்லையா. அதனால மொத்தத்தையும் சேர்த்து என்ன பண்றான்னா, அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா அபின்ன பரிகிரக சக்தி. அதுக்கு பேர் சிவத்துக்கும் அதுக்குள்ள சம்பந்தத்துக்கு வேதம் என்ன சொல்லுன்னா அபின்ன அபின்ன பரிகிரக சக்தி, அபின்ன சிச்சக்தி. அதாவது ரெண்டு, ஒன்னு அபின்ன அபின்ன சிச்சக்தின், அபின்ன சிச்சக்தி, அது இறைவனை விட்டு நீங்காதது எப்பயும். இது இறைவனோடு எப்பயும் இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல். இன்னொன்னு மாயினத்தில் அந்த ஆற்றல் வெளிப்படும் பொழுது அதுக்கு என்ன சொன்னாங்க கேட்டீங்கன்னா, பின்ன பரிகிரக சக்தி. இது அபின்ன சிச்சக்தி பேரு. இன்னொன்னு வந்து பின்ன பரிகிரக சக்தி. பரிகிரக சக்தினா என்ன அர்த்தம்னா, எப்ப தேவையோ அப்ப மட்டும் பயன்படுத்துகிறது, அதுக்குதான் பரிகிரக சக்தி. அது இங்கிலீஷ்ல எப்படி விளக்கினாங்கன்னா, பொட்டன்சி யூஸ்ட் அட் வில், பொட்டன்சி யூஸ் அட் வில், அதுக்குதான் பரிகிரக சக்தின். அந்த ஆற்றல் எப்பயும் இருந்துட்டே இருக்கும். ஒரு சின்ன உதாரணம் சொல்ல பாருங்களேன், இப்ப டெண்டுல்கர் இருக்காரு, பெரிய வேர்ல்டு ஃபேமஸ் கிரிக்கெட் பிளேயர், அவரை மாதிரி யாரும் கிரிக்கெட் ஆட முடியாது. அந்த கிரிக்கெட் அவரை மாதிரி ஆட முடியாது அப்படின்னு சொல்றது அவருடைய என்ன சக்தி, அதுதான் அபின்ன சிச்சக்தி. அந்த சக்தி எப்ப வெளிப்படுது, கிரிக்கெட் பேட்டை தூக்கும் போது வெளிப்படுது. அப்படிதான், அதுக்கு எப்ப பார்த்தாலும் பேட்டை தூக்கிட்டே வருவாரா டெண்டுல்கர். அப்ப அந்த விட்டு நீங்காத சக்தி இருக்கு இல்லையா, ஏன்னா அவருடைய அந்த அகனையும் அந்த சக்தியும் அவரையும் பிரிக்க முடியாது. இப்ப டெண்டுல்கர் அது மாதிரி விளையாடுறதுக்குள்ள ஆற்றல் வந்து அவர் கையில இருக்கா, காலில் இருக்கா, மசில் இருக்கா, போன்ல இருக்கா அப்படின்னா பதில் உண்டா? Has got the capacity. Can you say the power of Tendulkar is in the muscles, is in the bone? Onnu solla mudiyuma? Adu avara vittu piriyama irukku the sakthi. Aana the sakthi eppo velippadudhu? Oru ball, oru stem, oru bat vandhona velippadudhu. Adhe pola dhaan iraivanoda vittu ningada sakthi maayin moolamaga velippadugirathu. இதை விட என்ன விளக்கணும், எவ்வளவு அருமையா விளக்கணும்.
1: வயது போயிட்டு அது போயிடும்,
0: அது ரைட். எக்ஸாம்பிளுக்கு தான் இறைவனுக்கு அப்படி போகாது, நாமளே நாமளே சக்தி இருந்தா செய்யணும் சொல்றோம். அந்த டெர்மினாலஜி இருக்கு இல்லையா, அபின்ன அபின்ன சிச்சக்தி, பின்ன பரிகிரக சக்தி. மாயை வந்து இறைவனுக்கு பரிகிரக சக்தி, மாயையின் மூலமாக அவருடைய அந்த சக்தி வந்து வெளிப்படுகிறது. ஆனா அந்த சக்தி வந்து அவரிடத்துல எப்பயும் நிலையாகவே குடிகொண்டிருக்கிறது. இங்க இந்த ஆணை என்று சொல்லினாலே அந்த சக்தியை அவர் குறிப்பிடுகிறார் அல்ல ஓரளவுக்கு. அப்புறம் இதுல உள்ள சில நுட்பங்கள், சிவஞான போகம் என்பது எவ்வளவு நுட்பமாக படிக்க வேண்டிய ஒரு நூல்கிறது நமக்கு புரிய முடியல, எவ்வளவு நுட்பமாக இந்த செய்திகள் இருக்கு. அரக நம பார்வதி பதை மகாதேவ, அரக நம பார்வதி பதை மகாதேவ. ஆகவே இந்திய நாட்டு தத்துவத்திலேதான் இந்த சாந்தோக்கிய உபதேசத்தில் வரக்கூடிய அத்வைதம் என்ற வார்த்தையை வைத்துக் கொண்டுதான் பல்வேறு விதமான விளக்கங்கள் வந்தது. அதில் வினை என்பது மிகவும் முக்கியமான ஒன்று, அதை வினைக்குள்ளே எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்திய நாட்டிற்கு வந்த தத்துவங்கள் இந்தியோடி புத்திசம் ஜெயினிசம் அவர்களும் வினைக்குள்ளே ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏன்னா வினை என்ற ஒன்று இல்லை என்று சொன்னால் இந்த உயிருக்கு ஏன் வேதங்கள் வருகின்றன என்ற கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. அது நின்று இரண்டாவது சூத்திரத்தில் என்ன சொல்லுவாருன்னா, அவைய ஒரு காரணம் சொல்வார், அதாவது ஏன் வந்து ஒன்றாய் நிற்க வேண்டும், ஏன் வேறாய் நிற்க வேண்டும், ஏன் உடனாய் நிற்க வேண்டும் இறைவன் என்பதற்கு சில விளக்கங்களை சொல்கிறார். அதை விட நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள், எதற்கு இறைவன் ஒன்றாய் நிற்க வேண்டும், அந்த ஒன்றாய் நிற்க எதுக்குன்னு கேட்டா நிலைத்து நிற்க. அதாவது உயிர்கள் வந்து எதையுமே ஆதாரமாக பற்றிக் கொள்ளாமல் உயிர்கள் செயல்பட முடியாது. ஒன்று மாயையை பற்ற வேண்டும், இல்லை இறைவனை பற்ற வேண்டும். ஒன்றாய் நிற்றல் வந்து நிலைப்பதற்கு, வேறாய் நிற்றல் வந்து அறிவிப்பதற்காக, உடனாய் நிற்பது வந்து அதை வந்து செலுத்துவதற்காக, அதை இயக்குவதற்காக. இதுக்கெல்லாம் நிறைய விளக்கம் வருகிறது. நீங்க வந்து ஏன் இறைவன் வந்து இந்த மூணு நிலை ஏன் இருக்கணும் உயிர்களோட, ஒன்றாயும் உடனாயும் வேறாயும், உடனதான் ஒன்றாயத்தில் வந்து நிலைப்பதற்காக ஒரு ஆதாரம் வேணும் இல்லையா. இந்த ஆதாரம் இல்லாமல் நிக்க முடியாது. இந்த புஸ்தகம் நிக்கினா இங்க ஒரு டேபிள் இருக்கணும், இந்த டேபிளுக்கு ஆதாரம் ஒரு தரை இருக்கணும் இல்லையா. இப்படி ஏதாவது ஆதாரம் வேணும் இல்லையா. ஏன்னா உயிர்கள் வந்து எதையுமே பற்றாமல் இருக்க முடியாது. அதனாலதான் திருவள்ளுவர் என்ன சொன்னாரு, பற்றுக பற்றத்தான் பற்றினை அப்படின்னு ஏன் சொன்னாருன்னா, எதையுமே பற்றாமல் உயிர்கள் நிற்க முடியாது. ஒன்று மாயையை பற்றி கொண்டு நிற்க வேண்டும், இல்லை என்றால் இறைவனை பற்றி கொண்டு நிற்க வேண்டும். உயிர்கள் வந்து எதையும் பற்றாமல் நிற்க முடியாது என்பதற்காக தான் திருவள்ளுவர் அந்த சொன்னார், பற்றுக பற்றத்தான் பற்றினை. பிடிக்கதான் போற, இதை பிடிச்சுவேன், பிடிச்சாலும் புளியங்கொம்பு பிடிங்கன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா. எதுக்கு முருங்கைக்கொம்பு புளிய போச்சு. ஒன்றாய நிற்றல் வந்து நிலைப்பதற்காக, வேறாய் நிற்றல் வந்து அறிவித்தற்காக. அதாவது உள் நின்று அறிவிப்பதை விட வெளி நின்று அறிவிப்பதுதான் உயிர்களுக்கு நன்றாக விளங்கும். அதுக்காக தான் குருவாய் வந்து அறிவிக்கிறார். இந்த வேறாய் என்றால் என்ன பொருள் என்றால், அந்த குருவினுடைய ஆன்மாவிலே வேறாக நின்று அறிவிக்கிறார். ஒன்றாய் நிற்றல் நிலைப்பதற்காக, உடனாய வேறாய் நிற்றல் வந்து அறிவிப்பதற்காக. உடனாய் நிற்றல் வந்து அதை இயக்குவதற்காக. அதோடு இங்க ஒரு வார்த்தையை போடுறார் வந்து, புரியங்கிற வார்த்தையை போடுற, செய்யங்கிற வார்த்தையை போடல, போக்குவரவு செய்யன்னு போடல, போக்குவரவு புரிய. இந்த புரிய என்ற சொல்லுக்கு தமிழ்ல என்ன சிறப்புன்னு கேட்டா, திரும்ப திரும்ப ஒன்றை செய்து கொண்டே இருப்பதுதான் புரிதல். அதனாலதான் திருவள்ளுவர் சொல்லும் பொழுது, இறைவன் பொருள் செயற் புகழ் புரிந்தார் மாட்டு. புரிதல் என்ற வார்த்தையை திருக்குறள் வருது. அப்பொழுது பரிமேகள் எழுதுவாரு, புரிதல் என்றால் எப்போதும் மேற்கொள்ளுதல், திரும்ப திரும்ப திரும்ப. அதனாலதான் இறைவனுடைய அதுவும் என்ன அவர் சொல்லும்போது, நள்ளிரவில் நட்டம் பயின்று ஆடும் நாதனே.
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
3: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது அடியவர் அருள் வரலாறு. தலைப்பு திருநாவுக்கரசு நாயனார் புராணம். வழங்குபவர் திருவானிக்கா சிவராகவன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: அண்ணன் கையிலே அணிவதற்கு அருளார். ரெண்டு இடங்களில் அப்போருடைய புராணத்தில் பெருமான் அருளார் சொல்லப்படுது. உண்மையே அவர் சமதமைக்கு போகும்போது இப்படித்தான் சொல்றார். இல்லாத உலகில் கண்டு நிலையாமாக்கி அல்லேன், என் அறத்திறந்து சமயங்கள் ஆவற்றை நல்லா தெரிந்துணர் நம்பர் அருளாமையினார். மாற்று சமயம் போனதுக்கு காரணம் அருளாமை, இது கையிலே போகும் என்பதற்கு காரணம் அருளாமை. ஏன் அருளல, நமக்கு அருள் பண்ண வேண்டும். ஏன்னா இதுதான் திருநாவுக்கரசு பெருமானால் அருள் செய்யப்பட்டிருக்க வேண்டிய திருப்பணிகள் இன்னும் அருள் செய்யப்படவில்லை. அவருடைய வாழ்வு இந்த நிலவரத்திலே வேண்டப்படுகிறது.
5: ஏராளம் ஏராளம் ஆகவே இவர் நிலவரத்தை நம்பி நம்மை பாட வேண்டும் என்பது பெருமானுடைய திருவுள்ளம்.
4: சொல்வது சேர்க்கை அறிந்து வேறு ஆளாக முடியாது. இதற்கெல்லாம் பேரவை செய்ய சிறப்பு முனை ஐயா அவர் அன்றி வேறு ஆள முடியாது. அந்த இரு மகாபுருஷர்களை இணைந்து
0: வெஞ்சுரத்து வந்து எங்கேயே வந்து என்ன விளக்கு மேலும் அத்தனை என அடுத்தபடி
4: நாயகன் கையிலேயே இருப்பதை பாராது மாளிகின்ற இந்த உடல் கொண்டு நான் நீளமாக உறுதி இல்லை பார்க்க.
5: ஆளும் நாயகன் கையிலையில் இருக்கை கண்டு அல்லார் மாலுமி உடல் கொண்டு நல்ல உடம்பு மாறப்போது
4: இப்பேஷத்தாலும் சரி
5: இது கொஞ்ச நேரம் போனாலும் சரி மாளிகின்ற இந்த உடலுக்காக நான்
4: விருப்பப்பட்டு திரும்பி போக மாட்டேன். உடல் கொண்டு நீளே சுவாமி உங்களுடைய துணிவை நாம் அறிவதற்காக அறிந்தான். திருநாமத்தூருடைய துணிவு அறிகின்றோம். அவரை தவிர பெரியவர்கள் இல்லை என்ற உணர்வு நமக்கு கிடைக்கிறது. அவராலதான் இந்த கைலை யாத்திரை நாம் பார்க்கின்றோம். இந்த நன்றி குறித்த உள்ளத்திலே வருகின்றது. இது விளக்கமான செட்டியார் பெருமானவருடைய பெருமை நினைக்கிறோம். இதற்கு பேரு செய்தி சிவசுமணியை அவர்களை நினைக்கணும்.
5: ஆங்கு மற்றவர் துணிவு அறிந்து அவர் தம்மை அறிய
4: மூன்று மாதவர் பிசுகளை கடந்து
5: நீள் மொழியார் ஓங்கு நாம் இது கரையனே எழுந்தீர்
4: என்று உரைப்ப ரொம்ப அருமையான ஒரு திருப்பதி நிறைய செய்திகள்
5: யாத்திரை மேற்கொள்ளும் பிரிவுகளுக்கு தான் அதனுடைய உண்மைகள் எல்லாம் புலப்படும். ஒரு இடத்துல சொல்றாரு, உள்ளாவி வாங்கி ஒழித்தாய். இப்ப என்ன தெரிஞ்சு நம்ம ஒரு மூச்சு காத்துல நீராவிய போறத நம்ம பார்க்க முடியுது. பெருமானுடைய துணை இல்லாம கையை யாத்திரை யாராலும் மேற்கொள்ள முடியாது. எவ்வளவு பரம நாத்திகனாக ஒருவன் விளங்கினாலும் கடவுளே இல்லை என்று சத்தியம் செய்யக்கூடிய நிலையை இருக்கக்கூடிய நாத்திகனாயும் அவன் கையை யாத்திரை மேற்கொண்டால் அவன் சிவபக்தனாய் மாறு ஒதுக்கினும் அந்த நிலையிலே மேலே காலி நெறி பாயும் பெரும் பெரும் கற்களை இடித்துக் கொண்டு பாயும் ஒட்டையடி பாறை எதிரிலே கழுது கோவேறு கழிகளும் காட்டு குதிரைகளுமாய் வரும். நாம் மலைப்பாறையை பற்றி கொண்டு இல்லாதிருந்தால் அவை நம்மை தள்ளி அகல பாதாளத்திலே உதறிவிட்டு சென்று அந்த நிலையிலே உயிர் அகத்ததோ புறத்ததோ என்று உணர்வுகளுதான் நாம் பெருமானை வழிபட போகின்றோம். அப்போ நமச்சிவாய மந்திரம் ஒன்றுதான் நம்மை காக்க வல்லது என்பதை நாம் சின்னமாக உணர முடியும். அத்துணை அறிவிப்பாடு புறப்பட தலைமை கொண்டு எழுந்திருந்தி ஏற்றமாகி விண்ணாகி நின்றார் மொழி விரும்பி ஆற்றல் பெற்ற மன்னரால் அஞ்சலித்தோடி பத்தடம் பொருள் பெயினி மொழியினார் பணியார். ஆதிதேவதம் திருவுருள் பெருமை யாரறிந்தார் போத மாதவ பனிமலர் பொய்கையில் மூழ்கி மாதவ பாகனார் மகிழும் ஐயாற்றில் ஓர் பாவி நீரு தோன்றி வந்து எழுந்தனர் வியப்ப மந்திர சொல்ல வைக்கிறார். 15 இடங்கள் இந்த உலகலாம்ங்கிற மந்திர சொல் இடம்பெறுகிறது. அப்பர் புராணத்துல இந்த இடத்துல அது பாருங்க ஒரு அதிசயம் தானே. அவர் வந்து அங்கு மூழ்கினார். இங்க மூழ்கினவரை எப்படி இருப்பார் பாருங்க, பொய்கையில் மூழ்கி வாவி மீது தோன்றி வந்து எழுந்தனர். முதல்ல கரம் தான் தெரியுது, பொய்யில் உயிரா இமயமலை பொய்யில ஐயாற்று வாவியில கரம் ஒன்று தாமரம் ஒன்று போல என்ன வியப்பு நாங்க இருக்கிறோம். கொஞ்ச நேரம் திருப்பவும் தெரியுது ஆறதாரையா கண்ணீர். பிறகு திருமேனியில உத்தராட்சி ஆயோடும் ஒளி வீசு திருமேனி இப்படி எழுதலாம். திருநாவுக்கு சுவாமி கொம்புலா மலர் பாவியின் கரையில் வந்தேறி கும்பர் நாயகர் திருவுருள் பெருமையை உணர்வார். அங்கு ஆதிதேவதும் திருவுருள் பெருமை யார் அறிந்தார்னு சொன்னார் விடை தரார். திருநாவுக்கரசர் தான் உணர முடியும். கும்பர் நாயகர் திருவுருள் பெருமையை உணர்வார். எம்பிரான் தரும் கருணைக்குள் இதயன இருகள் கொம்பு தாரையை வாவியில் படிந்தெழும் அறியார். கண்களிலிருந்து வர்ற நீர் இந்த வாவியில வந்து விழுந்து இந்த வாவியில வந்து விழுந்ததுக்கு ஒரே ஒரு அகச்சாண்டு இருக்கு. யாதும் சுவடுபடாமல் ஐயாறு அடைகின்ற போது யாதும் சுவடுபடாமல் ஒரு சின்ன நூல் நூலைய வச்சுக்கிட்டு சேர்க்கிறார். ஒரு பெரிய பிரம்மாண்டமான வரலாற்றையே படைக்கிறார் பாரு. ரொம்ப அழகுடைய செலவு. இப்போ நாம் கையில் கட்ட ஐயாத்துல பாக்குறோம் அங்க பெரும்பாலும் என்ன பிரிய பாடுறாங்கன்னா மாதர்பிரை கண்ணியா. அதல்ல அவர் முதலிலே அது பெருமானை பார்த்த காட்சி அப்படி பாடப்பட்டதெல்லாம் அப்புறாரு. இது வாவிக்கரைகளை பார்க்கின்ற காட்சி. இவர் பார்க்கின்ற காட்சி கையை காட்சி இரு காட்சிகளாக உள்ளன. கயிறு காட்சியை அப்பர் பார்க்கின்ற நிலை இரண்டு. ஒன்று வாவி கரையே, மற்றது ஐயாரப்பர் கோவிலே. ஐயாரப்பர் கோவிலே பார்க்கின்ற காட்சி வேற இருக்கின்ற காட்சி. வாவி கரையிலே பார்க்கின்ற காட்சி இறைவு உயிர்களோடு ஒன்றாயும் உடனாயும் இருக்கின்ற காட்சி. காண்கின்ற ஆணெல்லாம் சிவம், காண்கின்ற பெண்ணெல்லாம் சக்தி என்ற நிலையிலே பார்க்கின்ற காட்சி. இது வாவிக்கரை காட்சி. கோவிலை பார்ப்பது உண்மையிலே பெருமானை மலைக்கு மருமகனை மலையான் மகளோடு மலை போல விளங்கும் வெள்ளி நிலவத்தின் மீது பவள மலை போல் பெருமான் விளங்க மரகத பொடி போல் அமை விளங்க காண்கின்ற காட்சி. மால்வரையாவது காசினி மருங்கு கையிலும் மானுட பான்மையோர் அடைவதற்கு எளிதோ கையில்குள் வேட்படை அமரவும் அணுகுவதற்கு அறிந்தால் கையில்குள் விஞ்சுரத்து என் செய்தியே வந்து என விளம்புகின்றார் மரகுடி தரித்த மறை முனிவராக வருகின்ற கைலை நாயகர். அதற்கு அப்பமூர்த்திகள் தருகின்ற விடை அவருடைய உள்ள உறுதியையும் நெஞ்சத்து திண்மையையும் சிறப்பாக புலப்படுத்தி இருக்கின்றது. ஆளும் நாயகன் கையிலேயே இருக்கை கண்டு அல்லால் மானும் இவ்வுடல் கொண்டு வீரே.

0: இருந்து இறங்கி ஏற்றுமாகி விண்ணாகி நின்றார் ஒளி விரும்பி ஆற்றல் பெற்ற வண்ணார் அங்கெடுத்து ஓதி பாட்டளம் புனல் பொய்கையில் மூழ்கினார் பணியார். இறைவனுடைய அருளை கேட்டு இயக்கின்ற எம்பிரான் நாவரசர் அந்த கையை மலை காரணிலே நிறவண்ணனாக ஒரு திருப்பதியை தருளை செய்கின்றார். அதுதான் கயிறை கூறிய மூன்று போற்றி திருத்தாண்டகங்களிலே முதலாக இடம் பெற்றிருக்கக்கூடிய வேற்றாகி விண்ணாகி திருத்தாண்டம். அதனை ஆசிரியர் பெருமான் தேவி செய்கிறார்கள்
1: வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது தாயுமான சுவாமிகள் பாடல் ஆனந்த களிப்பு. 26 பாடல் முதல் 27 பாடல் வரை வழங்குபவர் சுவாமி குருபரானந்தா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: அடுத்த 26 பாடலுக்கு செல்லலாம். வந்த வரவை மறந்து மிக்க மாதர் பொன் பூமி மயக்கத்தில் ஆளும் இந்த மயக்கை அறுக்க எனக்கு எந்த மெய்ஞான எழில்வாழ் கொடுத்தான். இதுவும் மிக அழகான பாடல். முதல்ல சொல்றார், வந்த வரவை மறந்து. நான் இங்க எதுக்கு வந்திருக்கணுங்கிறதையும் மறந்து விட்டேன். சில சமயங்கள்ல அது நடக்கும். ஒன்ன வேணும், ஒன்றை ஒருவரிடம் வாங்கணும்னு அவங்க வீட்டுக்கு போயிருப்போம். ஒரு புஸ்தகத்தை வாங்கிட்டு வரணும்னு அவங்க வீட்டுக்கு போயிருப்போம். ஊர் கதையெல்லாம் பேசி அதை வாங்காம வருவோம். எதுக்கு போனோமோ அதை தவிர மீதிய பண்ணிட்டு வருவோம். வந்த வரவை மறந்து அப்படி பல சமயங்கள்ல நடக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன காரியத்துக்காக அவங்க வீட்டுக்கு கஷ்டப்பட்டு போயிருக்கிறோமோ அந்த காரியத்தை மறந்துட்டு தேவையில்லாத காரியத்தை பண்ணிட்டு வருவோம். அப்படி வந்த வரவை மறந்து நான் இந்த உடலுக்குள்ள எதுக்கு வந்தேன்னா அதை நான் மறந்து விட்டேன். மறந்துட்டு பிறகு என்ன செய்வேன் என்றால், மிக்க மாதர் பொன் பூமி மயக்கத்தில் ஆளும். மாதர் பொன் பூமி இது போன்ற மயக்கத்தில் ஆளும் இந்த மயக்கை அறுக்க. ஆளும்னா அப்படி ஆழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த ஒரு மயக்கத்தை, மயக்கம்னா இந்த இடத்துல மோகம் அர்த்தம், இந்த மோகத்தை அறுக்க, அதை என்னிடமிருந்து நீக்க எனக்கு எந்த, எந்த என்றால் குரு, குருநாதர் குருவானவர் மெய்ஞான எழில்வாள் கொடுத்தான். மெய்ஞானம் அறிவு, பரமாத்மாவை பற்றிய அறிவு என்கின்ற எழில்வாள். வாள்னு சொன்னாவே அறுத்து தள்ளுவது, விட்டு தள்ளுவது. எழில்னா அழகான வாள். அந்த காலத்தில எல்லாம் பார்த்தா அரசர்கள் எல்லாம் அந்த கத்தியிலேயுமே அதுல ஒரு வேலைப்பாடு இருக்கு, அழகா இருக்கு. உண்மையிலே அது என்ன பண்ணதுன்னா ஒருத்தனை கொல்றதுதான், இருந்தாலும் அதுல ஒரு அழகு இருக்கு, ஒரு வேலைப்பாடு செய்து வச்சிருப்பார்கள். அதான் எழில்வாள் சொல்ற, எழில்வாள் கொடுத்தான். இதுதான் என்னுடைய பொருள். மிக எளிமையான பாடல் தான். வந்த வருவை மறந்து மிக்க மாதர் பொன் பூமி மயக்கத்தில் ஆளும் இந்த மயக்கை அறுக்க, இந்த ஆசைகளை என்னிடம் இருந்து நீக்க எனக்கு குருநாதர் ஞானம், ஆத்ம ஞானம் என்கின்ற வாளை கொடுத்தார். இதுதான் என்னுடைய பாடல். இனி இதில் இருக்கின்ற சில தத்துவங்கள் அல்லது சில விளக்கங்களை பார்ப்போம். முதலில் வந்த வரவை மறந்து. இதில் இருக்கும் போய் பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். அந்த பொருளை கவர் பண்ணி எல்லாம் வைக்கல. இவன் என்ன நினைச்சான், 9 தானே போயிருக்கோம், 6 வரைக்கும் நேரம் இருக்கே, கொஞ்ச நேரம் இதை பார்த்துட்டு போவோம், பிறகு கொஞ்ச நேரம் அதை பார்த்துட்டு போவோம்னா. இப்ப இந்த காலத்து சீரியல் போல, இன்னைக்கு மட்டும் இதை பார்த்துக்கிறேன் இனிமேல் வேண்டாம்னா, இல்லையே அந்த முடிவு நல்லா இருக்கே, அடுத்த வாரம் இன்ட்ரெஸ்டா இருக்கு, நாளைக்கும் பாத்துருவோம், இப்படியே

வர்றது போல இவன் என்ன பண்ணா, எல்லாம் சுத்தியும் பார்த்துட்டு கடைசியில் என்ன ஆச்சுன்னா, இவனுக்கு நேரம் இல்லை அப்படி. அது சுவாமிஜி வந்து ரொம்ப பெருசா அத கதையா சொல்லுவார். வந்த வரவை மறந்து, அதான் இங்க எதுக்காக இந்த கண்காட்சிக்குள்ள நான் போனேன்னு சொன்னா, அந்த வேடிக்கை பார்க்கறதுக்கு நான் போகல, அதற்காக போயிருந்தா அதை பார்க்கலாம், ஆனா அது எனக்கு ஒரு சோதனை, ஒரு டெஸ்டா இருந்தது. அதற்குள்ள போய் நான் அந்த கவர்ச்சி பொருள்களை எல்லாம் தாண்டி இருக்கிற பொருளை நான் கண்டுபிடிக்கணும்னு போனேன். அப்படி அதை விட்டு விட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த உலகத்துக்குள்ள நம்ம எதற்கு வந்திருக்கோம் என்றால், நம்மை நாம் தூய்மைப்படுத்த வந்துள்ளோம், அல்லது உண்மையை உணர வந்துள்ளோம். பகவான் வந்து எத்தனையோ சரீரத்தை கொடுத்தார், அதெல்லாம் எதுக்குன்னா வெறும் போகத்துக்கோ அல்லது துக்கத்துக்காகத்தான். மிருகங்களாக, பறவைகளாக, மற்ற மரம் செடி கொடிகளெல்லாம் படைச்சார். பிறகு மனுஷனா எதற்கு படைச்சார்னா, அப்படியே நீ இந்த சரீரத்தை வைத்து கொண்டு உயர்ந்து விடு அப்படிங்கிறதுக்காக இந்த சரீரத்துல தள்ளினார். அப்ப இந்த உடலுக்குள் நான் எதற்கு வந்தேன், இப்ப வந்த வரைவைனா நான் எதற்குள்ள வந்திருக்கேன், மீண்டும் இந்த உடல் தான், இந்த சரீரத்துக்குள்ள நான் வந்திருக்கேன், எதற்காக வந்தேன்னா இந்த உடலை ஒரு கருவியாக பயன்படுத்தி என்னை நான் உயர்த்தி கொள்ள வந்துள்ளேன், மீண்டும் வந்து நான் ஒரு மிருகமாக அடிமையாக இல்லாமல் இருக்க வந்துள்ளேன். பிரகதாரண்ய உபனிஷத்துல இந்த ஜீவர்களை எல்லாம் தேவானாம் பசுகு என்று அழைக்கும். நாமெல்லாம் தேவர்களினுடைய பசுக்கள். தேவானாம் பசுகுன்னு சொன்னா, எப்படி நமக்கு மாடு இதெல்லாம் என்னன்னா, நம்ம கிட்ட அது மாட்டிட்டு இருக்கு, அது நம்ம சொல்றத கேட்கணும், நம்ம எதை தூக்க சொல்லணுமோ அதை தூக்கணும். அப்படி நமக்கு ஒரு பசு, நமக்கு ஒரு அடிமை பொருளாக அவைகள் இருக்கின்றது. மாடு இருக்கு, ஆடு இருக்கு, மற்ற மிருகங்களை எல்லாம் நம்ம வந்து பயன்படுத்துறோம். அப்படி இந்த மனிதர்கள் தேவர்களுக்கு பசு, நம்ம தேவர்களுக்கு ஆடு மாடு மாதிரி இருக்கிறோம். காரணம் என்னன்னா, அவர்களுக்கெல்லாம் ஆகுதி கொடுத்துட்டு, இந்த தேவர்கள்னா சில சமயங்கள்ல இந்திரியங்கள்னு அர்த்தம் இருக்கு, அதுக்கு கொடுக்க வேண்டியது எல்லாம் கொடுத்துட்டு நம்ம அடிமைப்பட்டு கொண்டு இருக்கின்றோம். இப்ப அந்த கருத்தை உபனிஷத் சொல்லி என்ன சொல்கின்றது, அதனாலதான் ஒரு ஜீவன் மோட்சத்தை அடைய விரும்பினால் தேவர்களுக்கு அது பிடிக்காதான். காரணம் என்ன, ஒரு பசு போயிடும். உபனிஷத் சொல்கின்றது, இப்ப நம்ம கிட்ட ஒரு 10 மாடு வச்சிருக்கோம், ஒரு மாடு நம்ம விட்டு போயிட்டா நமக்கு அது பிடிக்குமோ, பிடிக்காது. காரணம் என்ன, ஒரு சர்வெண்ட் நம்ம விட்டு போச்சு, வேலை செய்யறதுக்கு ஒரு ஒன்று குறைந்து விட்டதே. அதே போல தேவர்களுக்கு ஒரு மனிதன் சென்று விட்டால் அவர்களுக்கு பிடிக்காதாம், நம்ம மோட்சத்தை அடைஞ்சிட்டான், என்ன ஒரு ஆள் நமக்கு போயிடுறானே. அப்படி அதே போல சில பேரு சர்வன்ஸ் வச்சிருப்பாங்க வீட்டுல வேலையாள், அது போயிட்டா இவர்களுக்கு துக்கம் வந்தது, வேலையாள் போயிடுதே நம்ம விட்டு. அப்படி தேவர்களுக்கெல்லாம் நம்ம பசுவாக இருக்கின்றோம். அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீள வேண்டும், அடிமை மோகத்திலிருந்து நாம் மீள வேண்டும். அப்படி மீளாமல் அடிமைப்பட்டு இருக்கின்றோம். அதான் வந்த வரவை மறந்து, நான் எதற்காக இங்க வந்துள்ளேன் என்பதை மறந்து விட்டு, பிறகு இப்படி மறப்பதற்கு என்ன காரணம் என்றால், வெளியே உலகத்தில் இருக்கின்ற இன்பத்தை கொடுக்கின்ற பொருள்கள். அத சாஸ்திரத்துல வந்து மீண்டும் பிரகதாரண்யத்திலேயே 3 விதமான ஆசைகள் சொல்லப்படும். ஒன்று வந்து புத்திர ஏஷனா, 2வது வித்தேஷனா, 3வது லோகேஷனா. இது உபனிஷத்து வாக்கியம். ஏஷனா என்றால் ஆசை, புத்திரேஷனா புத்திரன்னா குழந்தை. இந்த புத்திரன் சொல்லல மனைவி மக்கள் உறவினர்கள் எல்லாத்தையும் குறிக்கும். ஏன்னா புத்திரன் மகன் சொன்னாவே மனைவி வருகின்றால், பிறகு மற்ற உறவினர்கள் எல்லாம் வருகிறார்கள் புத்திரன். பிறகு வித்தம், வித்தம்னா பணம். பணம்ங்கிறது வந்து இந்திரியத்திற்கு இன்பத்தை கொடுக்கின்ற பொருள்கள், அதை வந்து வித்தம் இங்கு சொல்லப்படுகின்றது. பிறகு லோகம் என்றால் ஆட்சி செய்தல், பவர். பவர்னு சொன்னா நம்ம சொல்படி 4 பேர் கேட்கணும்னு வேற விரும்புவோம். பணம் இருக்கு, பிறகு எல்லாம் உறவினர் இருக்கார்கள், நம்ம சொன்னா யாருமே கேட்கலாம், நம்ம சந்தோஷமாவா இருக்கும். என்னதான் இருந்தாலும் நான் சொல்றது கேட்கறதுக்கு ஒரு ஆளே இல்லையே, நான் சொல்றபடி கேட்கறதுக்கு வீட்டுல ஒரு ஆளே இல்லையேன்னு சொன்னாலும் நம்ம துக்கப்படுவோம். அதனாலதான் ஒருத்தர் சொன்னார், என்னுடைய வீட்டுல நான் சொன்னபடி கேட்கறதுல ஒரே ஒரு ஜீவன் தான் அப்படின்னா, யாருன்னு கேட்டா தான் வளர்த்துற நாயா, நாய் தான் நான் சொன்னபடி கேக்குது. ஏன் நாய் வளர்த்துறாங்க தெரியுமோ,
மற்றவங்களை யாராவது அடிச்சோம்னா அவங்க 10 நாள் பேச மாட்டாங்க, வரமாட்டார்கள். நாய் அப்படி இல்லை, அடிச்சோம்னா திரும்பி அது வந்துடும். அப்படி அன்பு நமக்கு செலுத்துற ஒரு ஜீவன் அது. நம்ம அன்பு கேங்கிட்டு இருக்கோம், சரி அதுகிட்டையாவது அந்த அன்பை வாங்குமோன்னு சொல்லி வாங்கி கொள்கிறார்கள். இதெல்லாம் நம்ம பெரிய இடத்துல நடத்துற விஷயம். ஏன்னா பணம் இருக்கும், இந்த பணத்தை பாதுகாக்கணும்னு எல்லாத்தையும் விட்டு விடுவார்கள். அன்பு செலுத்துறதுக்கு யார் இருக்காது? இப்படிப்பட்ட ஜீவனாவது அன்பு செலுத்தட்டும்னு எங்கி இருப்பார்கள். அப்படி இந்த 3 ஆசைகளை, நம்ம மனதில் இருக்கிற அனைத்து ஆசைகளையும் சாஸ்திரம் 3 கூறாக பிரித்து விட்டது. 1 மனிதர்கள், உறவுகள். 2 பொருள்கள், இன்பத்தை கொடுக்கின்ற பொருள்கள், அது வீடு, உணவு, ஆடை, இது போன்ற பொருள்கள். 3 மனிதர்கள் மீது நமக்கு இருக்கின்ற உரிமை, பவர், பதவி. அதனாலதான் பாருங்க, பதவியில் இருந்தா உயிர் போயிரும் தெரிஞ்சாலும் கூட, உயிர் போனாலும் பரவாயில்ல, பதவியில் இருக்கணும்னு எவ்வளவு போட்டிகள் இருக்கின்றது. அதே போல எந்த வீட்லயும் ஒரு பொசிஷன், இந்த வீட்டுல நான் தான் தலைவன், நான் தான் தலைவி, விட மாட்டேங்கிறமே. காரணம் என்ன? நான் ஆட்சி செய்ய வேண்டும், எங்கிட்ட கேட்டுத்தான் எல்லாம் நடக்கணும். அந்த அதை நாம் விட்டு விட முடிவதில்லை. காரணம் என்னன்னா, அதுலயும் ஒரு சுகம் இருக்கின்றது. அப்படி என்ன கேட்காம ஒருத்தர் தனியா செய்து விட்டால் அதுல ஒரு பயம் வந்து விடுகின்றது. எனக்கு கட்டுப்பட்டு தான் எல்லாம் இருக்கணும், அல்லது நான் சொல்லி 4 கட்டுப்படணும் என்கின்ற ஒரு ஆசை. இதுவும் ரொம்ப சூக்ஷ்மமா சிந்திச்சா தான் இப்படி ஒரு ஆசை நமக்கு இருக்கிறதே தெரியும். நம்ம மேலோட்டமா பார்த்தா நமக்கு தெரியாது. ஆனா நம்ம மனது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும், நம்முடைய கட்டு கீழே வச்சிருக்கணுங்கிற ஒரு ஆசையில் இருக்கு. இந்த 3 தான் இங்கு சொல்லப்பட்டுள்ளது. இப்ப உபனிஷத்துல நம்ம அனைத்து ஆசைகளையும் 3 கூறா பிரிச்சு, அதாவது உறவுகள், மனிதர்கள் மீது வைக்கின்ற உறவுகள், பிறகு பொருள்கள், பிறகு ஆதிக்கம், மனிதர்கள் மீது நாம் செலுத்துகின்ற ஆதிக்கம். இதைத்தான் இங்கு தாயுமானவர் கூறுகின்றார். மாதர் பொன் பூமி மயக்கத்தில் ஆளும். அப்படியே உபனிஷத்தை டிரான்ஸ்லேட் பண்ற. இங்கு மாதர் என்றால் பெண், ஆனா இந்த இடத்துல புத்திரேஷனாக குறிக்கின்றது. மற்ற மனிதர்கள் மீது வைக்கின்ற உறவு, அதனால் வருகின்ற இன்பம். பிறகு பொன் என்பது வித்தம், பணம். இங்க வெறும் தங்கம் மட்டும் அல்ல, பொன் என்றால் நம்ம வந்து பொருள்கள் என்று பொருள். எந்தெந்த பொருள்கள் எல்லாம் நமக்கு இன்பத்தை கொடுக்கின்றதோ அந்த பொருள்கள் எல்லாம் பொன். பிறகு பூமி, இந்த இடத்துல பூமி என்பது ஆட்சி செய்வதை குறிக்கின்றது. நம்ம வந்து மண்ணாசைன்னு சொல்வோம் அல்லவா, அதத்தான் இங்க பூமின்னு சொல்ற. மண்ணாசை என்றால், மண்ணாசைன்னு சொன்னா மண்ணை சாப்பிடுறதுக்கு ஆசைன்னு அர்த்தம் கிடையாது, ஆட்சி செய்கின்ற ஆசை. இந்த நிலம் எனக்கு, இந்த நிலம் என்னுடையது, இந்த நிலத்தில் இருப்பவர்கள் எல்லாம் என்னுடைய அடிமை, இந்த வீடு என்னுடையது, வீட்டுக்குள்ள இருப்பவர்கள் எல்லாம் என்ன கேட்டுத்தான் செய்யணும். வயதான காலத்தில் எல்லாத்துக்கும் என்ன பிரச்சனை தெரியுமோ, எங்கிட்ட சொல்லாம போயிட்டான், எங்கிட்ட கேட்காம செஞ்சுட்டான், இதுதான் துக்கம். இந்த துக்கம் ஏன் வருது? அதான் மண்ணாசை. என்ன இப்ப நான் ஒருத்தன் உயிரோடு இருக்கிறது தெரியலையா, நான் வெறும் ஜடமா, நான் மேலும் சம்பாதிச்சு போடுறேன், இப்படி எத்தனையோ வசனங்கள் எல்லாம். அது என்ன விட உங்களுக்கு நல்லா தெரியும், கேட்டிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி இதெல்லாம் ஏன் சொல்கிறார்கள்னா, இந்த 3 ஆசைகள் நமக்கு இருக்கின்றது. இந்த ஒவ்வொரு ஆசையை வெல்றது அவ்வளவு சுலபம் இல்ல. திரிபுரத்தையும் பகவான் வந்து திருப்பினால் எரித்தார்னு படிக்கிறோம் அல்லவா, இந்த 3 ஆசைகளையும் அந்த ஈஸ்வரன் வந்து எரித்தார்ங்கிறதான் தாத்பரியம். அப்படி நம்ம வந்து எத்தனையோ ஆசைப்பட்டு இருக்கோம், நினைச்சிட்டு இருக்கோம், ஆனா எல்லா ஆசைகளையும் இந்த 3 பகுதியில பிரிச்சிடலாம். 1 உறவுகள், 2 பொருள்கள், 3 ஆதிக்கம் அல்லது பதவி, மற்றவர்கள் வந்து நம்ம கீழே வச்சிருக்கணுங்கிற ஒரு ஆசை. அப்படி எல்லாத்துக்கும் அந்த ஆசை இருக்கு. இந்த ஆசையில் மயக்கத்தில் ஆளும். இப்படிப்பட்ட ஆசையில நான் மயங்கி விட்டேன். நான் வந்தது எதற்குனா, இந்த இதுல மயங்கிறதுக்கு அல்ல, இந்த உடலை ஒரு கருவியா வச்சு மோட்சத்தை அடையத வந்தேன், இறைவனுடைய தத்துவத்தை உணர நான் வந்தேன், மேலான இன்பத்துக்கு வந்துள்ளேன். இப்ப ஆரம்பத்திலேயே மோக்ஷம்னு சொன்னா யாருக்கும் புரியாது. ஒரு மிருகம் அல்லது மனித சரீரத்துல சாதாரணமா அனுபவிக்கிற இன்பத்தை விட அதிக இன்பத்தை அனுபவிக்கிறதுக்காக நான் வந்தேன். ஆனா என்னன்னா, கீழான இன்பத்தில் இருக்கின்றேன். எனக்கு மேலான இன்பத்திற்கான இடத்துக்கு வந்து நான் வந்து கீழான இன்பத்தில் இருக்கின்றேன். நம்ம வந்து
நம்ம கடலைய கொடுத்து என்ன வாங்க போயிட்டு கடலையை கொடுத்து புண்ணாக்க வாங்கிட்டு வந்தா எப்படி இருக்கும்னா, அப்படி நம்ம எதுக்கு கடலையை கொண்டு போய் கொடுத்து